0: அவ மகிழ்ச்சி. இழந்த செல்வம் எல்லாம் உடனே பெற்றது போல மகிழ்ந்து ராத்திரி நேரம் கருநாகம் வயல்ல படுத்திருக்கிற நேரம், நண்டு வாக்கில் எப்ப கால தீண்டலாம்னு காத்திருக்கிற நேரம், எதை பற்றியும் எண்ணினார் இல்லை இவர் கிளம்புறார் சாமி. எண்ணும் இவ்வுலகத்தவர் யாவரும் துன்னும்படி தோன்றமும் தோன்றிடில் நன்னல் செய்யா நடியுள் யாமத்து வண்ணம் நீடிய மைக்குழம்பாம் என பெருகு வானம் பிறங்க வழி பொழிந்து அருகு நாப்பன் அறிவரும் கங்குதான் கருகு மையிருளும் கனம் கட்டுவிட்டு உருகின்றது போன்றது உலகெல்லாம். என்ன சொல்றாரு நாயனார் அடியாட்ட காட்டிய இந்த அன்பு கண்டு ஆனந்தமல கடிய இருள் தனது கட்டுவிட்டு நெகிழ்ந்து வழிந்து ஓட தலைப்பட்டதாம். பாருங்க அடியார் பணி எப்படி ஒருத்தர் ஆளாக்குது. அந்த காலால தடுவி சென்று கைகளால் சாலி வெண்மொழி நீர்வழி சாந்தன கோழி வாரி இடா நிறைய கொண்டு மேலெடுத்து சுமந்து கொல்லை மீண்டனர் வீட்டுக்கு திரும்பி வர்றார். நல்ல மழை நம்பி இருக்கிறாங்களே கணவர் மழையில நினைக்கும் போது வீட்டுக்குள்ள இல்ல வாசல் தானும் மழையில நினைஞ்சு நிக்கிறாங்க. எவ்வளவு பதிபக்தி பாருங்க. வந்தபின் மனைவியாரும் வாய்தலில் நின்று வாங்கியபடி சந்த யாப்ப மாத்திரார் சேர்க்கிறார். இது வரைக்கும் கலி விருத்தமா இருக்கு, இப்ப அரிசி விருத்தமா மாறுது. ஏன் இவங்க வினை அறுக்கிற கட்டம் வந்திருக்கு. வந்தபின் மனைவியாரும் வாய்தலில் நின்று வாங்கி சிந்தையில் விரும்பி அந்த தொண்டு செய்யும் போது அவங்க வேட்கைய பாருங்க. ஆமா நம்மளே பட்டினியா கிடக்கும், இவர் ஒருத்தர் வந்து கைத்திருக்கிறார் அந்த எண்ணமே இல்ல. சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி வெந்தடல் அடுப்பின் மூட்ட விறகில்லை. அடுத்த பிரச்சனை விறகில்லையே என்ன பண்றது. இவர் யோசிக்கவே இல்ல நாளைக்கு மழை பெஞ்சா நமக்கு ஒதுங்கிறதுக்கு எது இடம், கவலைப்படல. வீட்டு மனை அலக்குகளை வரிச்சுக்களை மரக்கீற்றுக்களை குறுக்கு சட்டங்களை அறுத்து கீழே போடுகின்றார். அதே மேல வாசம் ஆகாயம் தெரிய ஆரம்பிச்சிடுது. அப்பருபெருமான் பூந்துருத்தில் இப்படிதான் மடம் அமைச்சார். திங்களும் ஞாயிறும் போயும் திருமடம் என்ன அர்த்தம், பகல்ல சூரிய ஒளி வரும் இரவுல சந்திர ஒளி வரும், அப்படின்னா மேல் கூரை இல்ல. அப்படிப்பட்ட பெருமான் துறவி வந்து நாவர். அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, அந்த வீட்டுடைய மரக்கீட்டுகளை உடைச்சு கொடுக்கிறார். முறித்தபின் அடுப்பில் மாட்டி முளைவித்து பதமன் கொள்ள விருத்த விருப்பிலின் அடிசீலாக்கி மேம்படுத்த பின் மிக்கார். ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து பேசுற விதம் பாருங்களேன். சமய சாதம் பண்ணிட்டேன், கறிக்கு நீ என்ன செய்யறது, எவ்வளவு ஆசை இருந்தா இப்படிலாம் வரும். இவங்க பட்டிங்கிறத மறந்துடாதீங்க, இவங்க பெரிய செல்வந்த பட்டினிக்கெல்லாம் பழகினவங்க இல்ல, பெரிய மிராசுதார், அவர் பல ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்டவர் வேலை தான் செஞ்சு கஷ்டப்பட்டு தம்முடைய வயிற்ற கொஞ்சம் உணவை செலுத்தணும்னு எண்ணம் இல்லாம வந்திருக்கிற அடியாருக்கு செலுத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த அன்பின் மகத்துவத்தை என்ன என்று எடுத்து எம்புவது. இப்ப இந்த அம்மா கேக்குறா கறிக்கு என்ன செய்வோம்னு. என்ன பாக்குறாரு சாமி ஒண்ணும் தெரியாத மாதிரி இங்க படுத்து நிற்கிறார். வழிவரும் இழப்பினோடும் வருத்திய பசியினாலே அடிபுறும் ஐயன் என்று அன்பினில் பொழிந்து சென்று குடி நிரம்பாத புன்சை குறும்பை தடவி பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்து அவை கறிக்கு நல்ல அப்படிங்கிறார். நம்ம கிடுகிடுன்னு அதெல்லாம் கழுவி தக்க புனலினை கழுவி புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கரிய முதாக்கி பண்டை நினைவினால் குறைய நேர்ந்து திருவமுது அமைத்து நின்று கொழுநானார் தம்மை நோக்கி கரிய முதான காட்டி இணையலாதார இன்று அமுது ஜீவிப்போம் என்ன அவட்ட கிட்ட போறாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிறார். உணர்வினால் உணர உண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி சேர்க்கிற அப்படியே தமிழ் நயம் பாருங்க. இவரவே யாரும் உணர்த்த முடியுமா சாமிய, அவரை உணர்த்தின பெருமை இளையன் முடியா இருக்குதான். ரெண்டு பேரும் கூக்கு எழுப்புறாங்க. அழுந்திய இடருள் நீங்கி அடியனே முய்ய என்பான் எழுந்தருள் பெரியோய் ஈந்தி அமுது செய்து அருள்க. வடிவுரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்து ஏறவார் குழவார் தன்னோடு இடவ வாகனாய் தோன்றி சிலமார் பூசை. கவனிங்க சாமிக்கு செய்யறது வெறும் பூஜை, அடியாருக்கு செய்யறது சீலமார் பூசை. சீலமார் பூசை செய்த திருத்தொண்ட தம்மை நோக்கி அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ முதல்ல உன் மனைவியை கூட்டிக்கோ அணங்கினோடும் என் பெரும் உலகம் எழுதி உன் பக்கத்துல குபேரன வேலைக்காரனா போடுறேன். கவனிங்க வீட்டை உடைச்சாருல குறும் பயிரை கொடுத்தாருல குறும்பயிரை கொடுத்ததுனால நெடு நிதி தாங்கிய குபேரன் பணி செய்யறான். ஓட்ட வீட்டை உடைச்சார், உலக நாயகருடைய உத்தம சேவடியை சேர்ந்தார், பகல் நித்திய சென்னல்ல அமுதா படைத்தார், பரமனுடைய திருவடிகளிலே என்றும் மூவாத சாவாத பேரின்ப அமுதை நுகர்ந்து கொண்டிருக்கின்றார். கவனியுங்கள், அடியாருக்கு செய்கின்ற திருவமுது என்னதான் பேற்றை நமக்கு பெற்று தராது என்பதை உணர வேண்டும். இப்ப சொல்ற குபேரன் உனக்கு பணி செய்வான், உனக்கு என்னென்ன வேணுமோ செஞ்சுக்கோ அப்படின்ட்டு சாமி அவரே ஆச்சுட்டு போயிருந்தார். இப்பரிசு அருள் பெற்ற அந்த மெய் பெரியோரம்மை வணங்கி அடுத்து மெய்ப்பொருள் செய்தி வேந்தன் செயலியை விளம்பு முற்றேன்னு அடுத்த நாயனர் தோற்று வாசிக்கிறார் சேர்க்கிறார் என சொல்லி இந்த புண்ணிய பேரவையில புனிதர்கள் விட்டிருக்கின்ற மகாசபையிலே ஒன்றுக்கும் பட்டாத இளையனையும் அமர்த்து வைத்து அடியாருடன் யாம் உளம் என தலைப்பிலே சில பேசுக என்று பணித்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தாரை சிறமையை கொண்டு வணங்கி போற்றி இது செவிமடுத்த பெரியோர்களாகி உங்கள் திருவடிகளை எல்லாம் எத்துணையும் போற்று என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்று நிலவியது உலகெல்லாம் என சொல்லி உலகெல்லாம் அடியார் புகழ் நிலவட்டும், உலகெல்லாம் சிவனடியாருடைய கொள்கைகள் வளரட்டும், உலகெல்லாம் திருஞான சம்பந்தர் முதலாகிய பெருமக்களுடைய புகழ் பரவட்டும் என அதே மட்டும் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். என சாமி சொல்றாரு சேகராருடைய வாக்கு இது சொல்லலைன்னா பூர்த்தி ஆகாது. சைவ நெறி வளரணும்னு ஆசைப்படையவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறார் தெய்வ சேக்கிழார். மீனவர் உயிரை நல்கி மீனறியை காட்டி மிக்க ஊனமாம் சமணி நீக்கி உலகெல்லாம் உயிர் கொண்ட ஞான சம்பந்தர் வாய்மை ஞானத்தில் பெருகி ஒங்குமே ஆனால் தேனலர் கொன்றையாதம் திருநெறி செழிப்புற நடக்கும் என சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: மணிவாசக பெருந்தகை அருளிச் செய்த திருவாசகம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6 திருமுறை மறுமாற்ற திருத்தாண்டகம்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: நடுநாட்டு பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்றான திருநெல்வெண்ணெய் என்ற திருத்தலத்தை நாம் இன்று தரிசனம் செய்கிறோம். தற்காலத்தில் நீவெணை என்று இந்த திருத்தலம் வழங்கப்படுகின்றது. உளுந்தூர்பேட்டையிலிருந்து திருக்கோவலூர் செல்லும் வழியில் எலவானாசூர் கோட்டை வழியாக சென்றால் எறையூர் என்ற இடத்தை அடைந்து அங்கிருந்து வட குறும்பூர் வழியாக செல்லும் பாதையில் 4 கிலோமீட்டர் தொலைவில் பயணம் செய்தால் நீவெணையை வந்து அடையலாம். எறையூரிலிருந்து நீவெணைக்கு நகரப்பேருந்து செல்கின்றது. இந்த தலத்து இறைவனுடைய திருப்பெயர் சுவர்ணகடேஸ்வரர் என்பது பொற்குடம் அருளி செய்ததாக ஒரு வரலாறு இங்கு வழங்கப்படுகின்றது. வெண்ணையப்பர் என்ற பெயரும் நெல்வெண்ணெய் நாதர் என்ற பெயரும் தமிழில் வழங்கப்படுகின்றன. அம்பிகை பிரகன்நாயகி என்றும் நீலமலர்கன்னி என்றும் வழங்கப்படுகின்றாள். புன்னை மரம் சலவருஷமாக கருதப்படுகிறது. பெண்ணையாறு இத்தலத்தினுடைய தீர்த்தமாக அமையப்பெற்றுள்ளது. சனகாதி முனிவர்கள் நால்வரும் இந்த தலத்து பெருமானை வழிபட்டிருக்கிறார்கள். கல்வெட்டுக்கள் அமைந்துள்ள பழமையான சிறிய திருக்கோயில் இது. மூவர் முதலிகளுள் சுந்தரர் நடன காட்சியோடு காட்சியளிப்பதாக அமைந்துள்ள திருத்தலம் இது. அவரது இரண்டு புறங்களிலும் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் உள்ளார்கள். ஞானசம்பந்த பெருமான் கையில் தாளமின்றி கை ஊப்பிய வண்ணமும் சுந்தரர் நடன சுந்தரராகவும் அபூர்வ காட்சி அளிக்கின்றார்கள். முதல் குலோத்துங்க சோழனும் விக்ரம சோழனும் கோப்பெரும் சிங்கனும் அருளிய கொடைகள், அக்காலத்து கல்வெட்டுக்கள் ஆகியவற்றை இந்த தலத்தில் காண்கின்றோம். இந்த தலத்திற்கு திருஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த ஒரு திருப்பதியும் மட்டுமே கிடைத்துள்ளது. அதில் இந்த பெருமானை வழிபடுபவர்கள் வினை நீக்கம் பெறுவார்கள், புகழ் பெறுவார்கள். அந்த பெருமானை இசையோடு பரவ வல்லவர்கள் பழிகளெல்லாம் நீங்கப் பெறுவார்கள், அவர்களே பாக்கியசாலிகள் என்றெல்லாம் குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிகத்தில். நல் வண்ணை விழுது பெய்து ஆடுதிர் நாள்தோறும் நெல்வனை மேவிய நீரே

நிச்சலும் அடியவர் கைது நிச்சலும் அடியவர் தொழுது எழு நல்வண்ணை கச்சிட அரவு அசைத்தீரேயே கச்சிட அரவு அசைத்தீர் உம்மை காண்பவர் அச்சமோடு அருவினையிலரே நிறைவிரிதொல் புகழ் நெல்வண்ணை மேவிய அரைவிரி கோவணத்தீரே அரைவிரி கோவணத்தீர் உம்மை அலர்கொடு உறைவெறி போர் உயர்ந்தோரேயே நீர்மல்கு தொல்புகழ் நெல்வண்ணை மேவிய ஊர் மல்கி உறையவல்லீரே ஊர் மல்கி உறையவல்லீர் உம்மை உழுகுதல் பார் மல்கு புகழவர் பண்பே நீரிடம் பொழிலணி நல்வண்ணை மேவிய ஆடிடம் பாப்பசைத்தீரேயே ஆடிடம் பாப்பசைத்தீர் உம்மை அன்போடு பாடுள்ளம் உடையவர் பண்பேயே

பொன்னை மேவிய நரை கரையணி மிடறு உடையீரே, கரையணி மிடறு உடையீர் உம்மை காண்பவர் உறைவதும் அடிக்கு நெருக்கிய பொழிலணி நெல்வண்ணை மேவி அன்று அரக்கனை அசைவு செய்தீரே, அரக்கனை அசைவு செய்தீர் உம்மை அன்பு செய்து இருக்க வல்லார் இடரிலரே. நிறைவிரிசடை முடிநல் வண்ணை மேவி அன்று இருவரை இடர்கள் செய்தீரே, இருவரை இடர்கள் செய்தீர் உம்மை இசைவோடு பரவ வல்லார் பழியிலரே. நீக்கிய புனலணி வெண் நெல்வண்ணை மேவிய சாக்கிய சமன் கெடுத்தீரே, சாக்கிய சமன் கெடுத்தீர் உமை சார்வது பாக்கியம் உடையவர் பண்பே.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் எம்பெருமான் இயற்பகை நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம், இது ஆர்கி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? இயற்பகை நாயனார் வரலாறு. நாயனார் பேர் என்ன? இயற்பகை நாயனார். சரியா? இவங்க ரொம்ப சிறப்பான ஒரு அடியார். சரியா? இவங்க சிறப்பான நாயன்மார். இவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுங்கிறது தான் இன்னைக்கு கதை. சரியா? இவங்க ஊர் என்ன தெரியுமா? புகார் நகரம். சரியா? அது என்ன புகார் நகரம்? இப்ப நம்ம பூம்புகார்னு சொல்றோம் இல்லையா, அதத்தான் புகார்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த காலத்துல இந்த ஊருக்கு பேரு காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு இருந்துச்சு. காவிரி கடலோட போய் சேருது இல்லையா, அந்த இடத்துல ஒரு துறைமுகம், பெரிய துறைமுகம் அந்த காலத்துல இருந்துச்சு. பெரிய துறைமுகமா இருந்தது. அந்த காலத்துல ஒரு பெரிய வாணிக நகரமா இந்த ஊர் இருந்திருக்கு. எல்லா ஊர்கள்ல இருந்தும் கப்பல்ல, அரேபியால இருந்தெல்லாம் கப்பல்ல குதிரையெல்லாம் வரும் இந்த ஊருக்கு. அது மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற, நம்ம இந்தியாவில கிடைக்கிற செல்வங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட வேற ஊர்களுக்கு, வேற நாடுகளுக்கு வாணிபம் செஞ்சிருக்காங்க, கப்பல்ல ஏற்றி அனுப்பியிருக்காங்க. அப்படி ஒரு பெரிய துறைமுக நகரம் இருந்திருக்கு. அந்த ஊர் வந்து அந்த காலத்திலேயே ரொம்ப திட்டமிட்ட ஒரு நகரமா இருந்திருக்கு. அகலமான தெருக்கள் அப்படிலாம் இருந்திருக்கு. எல்லா நாடுகளிலும் இருந்து வர்றவங்கெல்லாம் அவங்கவுங்க பொருளை கொண்டு வந்து அவங்க வாணிகம் செஞ்சிருக்காங்க. சரியா? சுங்க வரி இருந்திருக்கு. அப்புறம் நிறைய கடைகள்லாம் இருந்திருக்கு. அங்க இருந்தவங்கெல்லாம் பெரிய பெரிய வாணிகர்களா இருந்திருக்காங்க. நிறைய செல்வம் உள்ளவங்களா இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நகரமா காவிரி பூம்பட்டினம் ஒரு காலத்துல இருந்துச்சு. சரியா? நம்ம சிலப்பதிகாரத்துல கண்ணகி கோவலன் இருக்காங்க இல்லையா, அந்த அவங்க எல்லாம் கூட இந்த ஊர்லதான் வாழ்ந்தவங்க. அப்படி ஒரு சிறப்பான நகரம். என்ன ஆச்சுன்னா, ஏதோ 1500 வருடம் முன்னாடியே, 1500-1600 வருடங்களுக்கு முன்னாடியே என்ன ஆயிருந்திருக்குன்னா, ஏதோ கடல் கோள் வந்திருக்கு. சுனாமி மாதிரி ஏதோ பெரிய சுனாமி ஏதோ வந்திருந்திருக்கு. அந்தது ஆழிப்பேரலைன்னு சொல்லுவோம். நம்ம சுனாமியை தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஆழிப்பேரலை, கடல் கோள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஏதோ ஒண்ணு வந்து அந்த துறைமுக நகரமே மண்ணில மூடிடுச்சு. இப்ப அங்க ஒண்ணுமே இல்ல, மணல் மூடிடுச்சு, பூரா மணல் மூடிடுச்சு. துறைமுகமும் அழிஞ்சு போயிடுச்சு, அந்த ஊரும் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த ஊர்ல மணலுக்குள்ள இருந்து சில சில இதுகளை தேடி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஊருக்கு பூம்புகார்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ இப்போ அங்க பெருசா ஒண்ணும் இல்லை. அங்க சில மீனவ குடிமக்கள் தான் இப்ப இருக்காங்க. அந்த பழைய நகரத்துடைய அழகு அதெல்லாம் இப்ப இங்க அதிகமா இல்லை. இப்போ ஒரு அது ஒரு தூங்கி போன நகரம் போல ஆயிப்போச்சு. சரியா? இப்ப இது ஒரு வரலாற்று செய்தி, இதை குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கதைக்கு போகலாம். சரியா? இந்த புகார் நகரத்துல வணிகர் குடியில நம்ம இயற்பகையார் இருந்தார். சரிங்களா? இவங்க இயற்பகையார் என்ன செய்வாங்கன்னா, சிவனடியார்கள் வந்து எது கேட்டா கொடுத்துருவாங்க. இயற்பகையார்கிட்ட நிறைய செல்வமும் இருந்துச்சு, நிறைய வளமை இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு. ஆனா இது எல்லாரும் கொடுக்க மனசு வராது. எத்தனை பேர் கொடுப்போம் இல்லையா, நம்ம கிட்ட இருந்தாலும் கொடுக்க மனசு வராது. ஆனா நம்ம இயற்பகையார் அப்படி கிடையாது. இயற்பகையார் என்ன பண்ணுவாங்க, நம்ம சிவனடியார்கள் வந்து கேட்டாங்கன்னா இல்லைன்னே சொல்லவே மாட்டாங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? தனக்கு இருக்க எல்லாத்தையும் அது சந்தோஷமா கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய சிறப்பு. சரியா? இவங்களுடைய சிறப்பு எப்படிப்பட்டதுன்னு உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி நினைச்சிருவார். அப்ப என்ன பண்ணுவார் தெரியுமா, நம்ம சாமி தூர்த்த வேடத்துல வருவார். தூர்த்த வேடம்னா என்ன? ஒரு காமுகன் வேடம்னு அர்த்தம். சரியா? அப்படி ஒரு இளமையான ஒரு தோற்றத்துல, அப்படியே கண்ணில எல்லாம் ஒரு ஆசையும் இதுவும் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு வேடத்துல நம்ம சாமி வருவார். நெத்தி நிறைய திருநீர் பூசிப்பாரு. ஆனா காமுக வேடத்துல வருவார். அந்தவர் என்ன பண்ணுவாரு, இயற்பகையார் வீட்டு வாசல்ல வந்து நிற்பார். அப்ப இயற்பகையார் என்ன பண்ணுவாங்க, சிவனடியாருலயே வந்திருக்கிறவங்க இல்லையா, நெத்தி நிறைய திருநீர்லாம் பூசிருக்காங்கல்ல, அதனால என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் எதிர்கொண்டு அழைச்சு வரவேற்று அவங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்களை பணிவிடையெல்லாம் செஞ்சு, என்ன சாமி நீங்க வந்தது நான் செஞ்சு தவம் சாமி அப்படின்னு வாழ்த்தி வணங்கி என்ன பண்ணுவாங்க, சாமி நீங்க என்ன என்ன வேணும்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்திருக்கிற நம்ம சிவனடியார் என்ன பண்ணுவாரு, தூக்க வேடத்துல வந்து தெரியலையா அந்த சிவனுடைய எழுதிருமா சொல்லுவாரு, நீ எல்லாருக்கும் கேக்குறதெல்லாம் சந்தோஷமா கொடுப்பியாமே. அதை கேள்விப்பட்டுதான் நான் வந்தேன். எனக்கு ஒரு பொருள் வேணும், அதை நான் கேட்பேன், அதை ஒன்னால கொடுக்க முடியும்னா நான் சொல்றேன் அப்படின்பா. என்ன சொல்றாரு, உன்னால அந்த பொருளை கொடுக்க முடியும்னா நான் சொல்றேன் அப்படின்பாரு. அப்போ நம்ம இயற்பாயர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சாமி என்னோட இருக்கிற பொருள் எல்லாமே சிவனடியார்களுக்கு உரிமையுடையது. என்னோட பொருள்னு எதுவுமே இல்லை சாமி, என்னோட இருக்கிற எல்லாமே சிவனடியார்களுக்கு உரிமையுடையது. அதனால நீங்க கேட்கறத கேளுங்க சாமி, நான் தரேன், ஐயம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சாமி இயற்பகையார் வணங்கி நிற்பாங்க. அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, சரி உங்க வீட்டில் நீயும் மனைவியும் இருக்கீங்களா, சரி மனைவி எனக்கு தானமா கொடுத்துரு அப்படின்பார். உங்க வீட்டில் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள எனக்கு தானமா கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். இப்போ இப்போ நம்மள என்ன சொல்லுவோம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது தானம் கேட்டால் கொடுப்போமா, நம்ம வீட்டில் வந்து யாராவது உங்க குழந்தைய தானமா கொடு, உங்க மனைவியை தானமா கொடு, உங்க அம்மாவை தானமா கொடு, அப்பாவை தானமா கொடுன்னா கொடுப்போமா, எவ்வளோ பெரிய சண்டைக்கு போயிடுவோம் இல்லை. தானம்னு கேட்டால் ஏதோ காசு பணம் கொடுப்போம், துணி மணி கொடுப்போம் இல்லையா, யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸை தானமா கொடுப்போமா, மாட்டோம்ல. ஆனால் இப்போ வந்திருக்கிறோம் நம்ம சாமி ஃபேமிலி மெம்பரை தானமா கேட்டா, உங்க வீட்டில் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களை எனக்கு தானமா கொடு, அந்த பெண்ணை எனக்கு தானமா கொடு அப்படின்னு கேட்டுருவாரு. அப்போ நம்மளாண்டா சண்டைக்கு போயிடுவோம். ஆனால் ஏற்பாடுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா சாமி நல்லவேளை சாமி, என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை, எனக்கு உரிமையான ஒரு பொருளை நீங்க கேட்டிருக்கீங்க, அதனால சந்தோஷம் சொல்லிட்டு அவர் இன்னும் மகிழ்ந்து மகிழ்ந்து போயிடுவார். ஆச்சரியமா இருக்குல்ல, நம்மளா இருந்தா இவ்வளவு சண்டைக்கு போவோம், அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார். அப்படி ஒரு கேரக்டரா இருந்திருக்காரு அவரு. என்ன பண்ணுவாரு, வீட்டுக்குள்ள போய் மனைவி கிட்ட என்ன சொல்லுவாங்க, உன்னை வந்து நான் இப்ப வந்திருக்கிற அந்த வேதியருக்கு, அந்த சிவனடியாருக்கு உன்னை நான் தானமா கொடுத்துட்டேன் அப்படின்னு மனைவி கிட்ட போய் சொல்லுவாரு. அப்ப மனைவிக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு இருக்கும். ஆனாலும் கணவன் என்ன செஞ்சாலும் அவர் செய்யற எல்லா சிவத்தொண்டுக்கும் இத்தனை காலமும் அவங்க துணையா நின்றுருக்காங்க இல்லையா, அந்த மனைவி துணையா இருந்திருக்காங்க. கணவன் சொன்னதை அப்படியே செய்யறதுதான் அவங்களோட வழக்கம். அப்படி இருக்கும்போது அவர் சொன்னதை தட்டுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு நினைச்சு அவங்களும் மனசு தெளிஞ்சு சரின்னு என்ன பண்ணிடுவாங்க, வந்து வணங்கி அந்த சிவனடியார் காலில் விழுந்து வணங்கி எழுந்து நிற்பாங்க. ஏன்னா அப்போ அந்த சிவனடியார் என்ன சொல்லுவாரு, சரி நீ என்னமோ இந்த பெண்ணை தானமா கொடுத்துட்ட, சரி இந்த பெண்ணை நான் கூட்டிட்டு போனேன்னா இந்த பெண்ணோட உறவினர்கள், ஊர்க்காரங்க, உன்னோட உறவினர்கள் எல்லாம் சண்டைக்கு வர மாட்டாங்களா, அப்போ நீ என்ன பண்ண, எங்களுக்கு துணையாவா அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம இயற்பகையார் நினைப்பார், ஆமா இல்ல நான் இதை முதலையே செஞ்சிருக்கணும் சாமி, பாருங்க எனக்கு அது கூட எனக்கு தோணலை, பாருங்க நான் செஞ்சிருக்கணும் இதை முதலையே, இந்த குற்றவேலை நான் செஞ்சிருக்கணும், இருங்க இருங்க நான் செஞ்ச பிள்ளைய மன்னிச்சுக்கோங்க, நான் இப்போ ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, வீட்டுக்குள்ளே ஓடி போய் நல்ல கத்தி கேடையெல்லாம் எடுத்துட்டு ஒரு போர் வீரனை போல கிளம்பிடுவார். போர் வீரனை போல கிளம்பி கத்தி கேடயமெல்லாம் எடுத்துக்கிட்டு கூட வருவார், துணைக்கு வருவார். இப்போ அந்த சிவனடியார் என்ன பண்றாரு, இந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு போறாரு, இவரு துணைக்கு கூட போறாரு. போறவங்க இதுக்குள்ள இந்த விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சிடும், அவங்க சுற்றுப்பார்க்கெல்லாம் தெரிஞ்சிடும், எல்லாரும் இந்த ஏற்பகைக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சு, யாராவது பெண்ணை வீட்டுல இருக்கிற மனைவியை தானமா கொடுப்பாங்களா, இவன் என்ன இப்படி பண்ணிட்டான், இவன் தான் இப்படி பண்ணாலும் நம்மளும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லா ஊர்க்காரங்க சுற்றுத்தார்கள் எல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க, எல்லாம் அடிபிடி போட வந்துருவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவாரு, இயற்கையர் என்ன பண்ணுவாரு, அவ்வளவு வேறையும் எங்க பாருங்க, உயிரோடு இருக்கணும்னா இந்த இடத்த விட்டு போயிடுங்க, இல்லை என் கையால் தொட்டு போயிடுவீங்க எல்லாரும், இவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க, இந்த சிவனடியாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம இவங்களுக்கு வழி விடுங்க, நீங்க யாராவது குறுக்க வந்தீங்க நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு எல்லா சுற்றுத்தார்கள்லாம் அவர் வந்து சொல்லுவாரு. ஆனாலும் சுற்றுத்தாரெல்லாம் வந்து சண்டைக்கு வருவாங்க, அப்போ என்ன பண்ணுவார், அவ்வளோ வெறி வெட்டி போட்டுருவார், எதுக்க வந்து தொந்தரவு கொடுக்க வந்தவங்க அத்தனை வெறியும் வெட்டி போட்டுருவார், கையில் கத்தியும் இது வாழும் வச்சிருக்காருங்க, வாழும் கிடையும் வச்சிருக்காருன்னா அவ்வளோ வெறி வெட்டி போட்டுருவார், வெட்டி போட்டுட்டு அவங்கள பத்திரமா கொண்டு போய் ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவார். ஆனால் ஊர் எல்லை வரைக்கும் போனவுடனே நம்ம சிவனடியாரை வந்திருக்கிறது யாரு, நம்ம சாமி இல்லையா, அவர் என்ன சொல்லுவார், சரி இயற்பையாரே இனிமேல் நீங்கள் போங்க, நான் ஊர் எல்லைக்கு வந்துட்டேன், அதனால நீங்கள் இனிமேல் போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுவார், இயற்பகையர் என்ன பண்ணுவார், அப்படியே அந்த சிவனடியார் திருவடியில் விழுந்து பணிஞ்சு வணங்கிட்டு தன் மனைவியை திரும்பி கூட பார்க்காம அப்படியே வந்துடுவார். நம்மளா இருந்தால் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒருத்தங்களை நம்ம வந்து ட்ரெயினில் ஏற்றி விட்டா கூட, ஊருக்கு பக்கத்து ஊருக்கு அனுப்புனா கூட ட்ரெயினில் ஏற்றி விட்டா கூட என்ன பண்ணுறோம், அப்படியே அவங்க கண்ணு மறையிற வரைக்கும் கையை காட்டுறோம் இல்லையா, அவங்கள விட்டு பிரிய நமக்கு மனசு இல்லை, அதனால கையை காட்டிட்டே நின்றுட்டு இருப்போம் ரயில்வே ஸ்டேஷன்ல இல்லையா. ஆனால் நம்ம இயற்பகையார் அப்படி இல்லை, தானம் கொடுத்தாச்சு, இப்போ தானம் கொடுத்துட்டா அந்த பெண்ணை நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுவார், திரும்பி கூட பார்க்காம அப்படியே வந்துடுவார்.
4: அது வந்தவரை அந்த சிவனடியார் திருவடியில விழுந்து வணங்கிட்டு வர்றார். அப்படின்னா அவரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்குல்ல, நம்மளால முடியுமா அது? அப்படி ஒரு சிறப்பான அழியார் அவரு திரும்பி கூட பார்க்காம வந்துடுறாரா, நம்ம சாமி அவரோட அந்த அந்த அன்புக்கு அந்த வள்ளல் தன்மைக்கு அப்படியே வணங்கி என்ன பண்றாரு தெரியுமா, கொஞ்ச தூரம் நம்ம ஏற்பனையார் வந்து கொஞ்ச தூரம் வந்த பிறகு என்ன பண்ணுவாரு, ஏற்பனை முனிவா ஓலம், ஏற்பனை முனிவா ஓலம் அப்படின்னு கத்துவாரு. அப்போ இவர் இயற்பையார் காதல் அது விழுந்தோடனே அடா இன்னும் வேற யாரோ தொந்தரவு பண்ண வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஓடி வருவாரு. கத்தி கையில வச்சிருக்காருல, வாழ் வச்சிருக்காரு இல்லையா, அதை எடுத்துட்டு இன்னும் வேகமா ஓடி வருவாரு. ஐயோ யாரோ வந்துட்டாங்க போலயே தொந்தரவு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாரு. வந்து பார்த்தா நம்ம சாமி அங்க மறைஞ்சிருவாரு, மறைஞ்சிட்டு அங்க அவங்க மனைவி மட்டும் நிற்பாங்க. அப்போ நம்ம சாமி வந்து அப்படியே அப்படியே விலை மேல் அம்மை எப்பரா காட்சி கொடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா, நீயும் உன் மனைவியும் நீங்க சிவலோகத்துக்கு வந்து இப்போதும் எங்க சிவலோகத்துல நீங்க பேரின்பத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரியா. அதனால இப்போ நம்ம இயற்பகையார் வந்து இவ்வளவு சிறப்பானவர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இது போக என்னாச்சு, அவங்க நிறைய பேரை வெட்டி போட்டாரு இல்லையா, அவங்க உறவினர்களை எல்லாம் வெட்டி வெட்டி போட்டுட்டாரு இல்லையா, அவ்வளவு பேர் செத்து விட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கூட பிறவாமை அப்படிங்கிற ஒரு பெரிய அருள் செய்து நம்ம சாமி சிவலோகத்துல அவங்க உறவினர்கள் எல்லாத்துக்கும் கூட பேரின்பம் கொடுப்பார். அவங்க எல்லாம் நம்ம இயற்பகையார் கையால விட்டுப்பட்டு பெற்றாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு பிறவாமைங்கிற ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கார். உலகத்திலேயே பெரிய அருள் என்ன தெரியுமா, நம்ம சாமி நமக்கு எல்லாம் கொடுக்குற அருள்லயே பெரிய அருள் பெரிய கிஃப்ட் எது தெரியுமா, பிறவாமை அப்படிங்கிறத கொடுக்கறது தான் பெரிய கிஃப்ட். நம்ம எப்போதும் மறுபடி பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து வேற வேற பிறவிகளில் விழுந்து ஒவ்வொரு பிறவிலையும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு நம்ம சஃபர் பண்றோம் இல்லையா, அந்த சஃபரிங்ல இருந்து வெளியில ஒரு உயிரை எடுக்கிறது தான் பெருமான் நமக்கு செய்கிற பெரிய உபகாரம் சரியா. அந்த உபகாரத்தை அன்னைக்கு விட்டுப்பட்டு செத்து போன அத்தனை பேருக்கும் நம்ம சாமி கொடுத்தாரு சரியா. நம்ம இயற்பகையாருக்கும் அவங்க மனைவியாருக்கும் கூட அதே மாதிரி எல்லா சிவலோகத்துல எப்போதும் இன்பமா நீங்க இருப்பீங்க அப்படின்னு அருள் செஞ்சிருவாங்க சரியா. அப்படியே வானத்துல இருந்து பூ மாறி பொழியும் நம்ம சாமி அப்படியே விடை மேல் அம்மையப்பரா காட்சி கொடுத்து இப்படி ஒரு அருள் செஞ்சு நம்ம சாமி இயற்பகையாருடைய அந்த சிவனடியார்களுக்காக அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு இல்லையா, அதை வந்து உலகத்துக்கு காமிச்சாரு நம்ம சாமி சரியா. இப்ப இயல்புக்கு பகையா இருந்தார் இல்லையா, நார்மலி நம்ம மனுஷங்க வந்து யாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ தானமா கொடுக்க மாட்டோம், அப்படியே கொடுத்தாலும் இப்படி திரும்பி கூட பார்க்காம வர்ற அளவுக்கு ஒரு நிமிஷத்துல மறந்துடுவோமா, மாட்டோம் இல்லையா. ஆனா அந்த இயல்புக்கு பகையா நம்ம இயற்பகையார் வாழ்ந்தார், அதனால்தான் அவர் பேர் இயற்பகை நாயனார் ஆச்சு சரிங்களா. சரி இப்போ நாளை பார்க்கலாம். திருச்சி செம்பலம்.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: இடம் அரிமர்த்தன பாண்டிய மன்னன் அரசவை. இதோ அவை துவங்குகின்றது. தென் திருஆலவா ஈசரடி போற்றி, சோமசுந்தரக் கடவுளாம் சுந்தரபாண்டியரும் உக்கிர பெருவழுதியும் ஆட்சி புரிந்த வழிவழியே வந்து செங்கோல் ஆட்சி புரியும் பாண்டிய மாமன்னர் அரிமருத்தன பாண்டியர் வாழ்க வாழ்க.
7: திருவாதவூரரே, தாங்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின் நம் நாடு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றது. குடிநில மன்னர்கள் தவறாது வரி செலுத்துகின்றனர். நம் ஆட்சிக்கு உட்பட்ட பரப்பளவு அதிகரித்துள்ளது. வாதவூரரே, நம் நாட்டிற்கு கண்ணும் கவசமுமாக தாங்கள் விளங்குகின்றீர்கள்.
8: ஆம் மன்னன், மிகவும் சரியாக சொன்னீர்கள்.
9: தமிழ் வளர்க்கும் வேந்தே எல்லாம் வல்ல சோமசுந்தர கடவுளின் திருவருளும் தங்களின் ஆணையுமே என்னை வழிநடத்துகிறது.
10: பாண்டிய மாமன்னா, தங்களை வணங்குகின்றேன். தங்களை காண குதிரைகளை பராமரிக்கும் சேவகர் வந்துள்ளார்.
11: அவரை அழைத்து வாருங்கள்.
12: பாண்டிய பேரரசே, நின் புகழ் வாழ்க. அரசே, நம்முடைய குதிரை லாயத்தில் பல குதிரைகள் இறந்துவிட்டன. எஞ்சிய யாவும் நோய் கொண்டதாகவும் முதுமை உடையதாகவும் உள்ளன. தாங்கள் இதற்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
11: அப்படியா? நம்முடைய படைகளில் குதிரைப்படை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதில் எந்த குறையும் வராது பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாகும். உயர்ந்தரக குதிரைகளை வாங்கி இதனை ஈடு செய்ய வேண்டும். முதலமைச்சரை
9: கூறுங்கள் மன்னா.
11: நம்முடைய கருவூர் அறையிலிருந்து தேவையான செல்வங்களை எடுத்துச் சென்று உயர்ந்தரக குதிரைகளை வாங்கி வாருங்கள். மிக முக்கியமான இந்த பணியை தங்களைத் தவிர வேறு யாராலும் சிறப்பாக செய்ய இயலாது.
9: தங்கள் உத்தரவு மன்னா. இப்பொழுதே சென்று நம் நாட்டிற்கு தேவையான உயர்ந்தரக குதிரைகளை வாங்கி வருகிறேன்.
11: மிக்க மகிழ்ச்சி. சென்று வாருங்கள்.
13: பாண்டிய மாமன்னர்
14: வாழ்க வாழ்க.
15: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: கமலை ஞான பிரகாசர் சுவாமிகள் அருளி செய்த புட்ப விதி மாலை. விளக்க உரை வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
16: முதலில் விநாயகர் காப்பு செய்தார். இந்த விநாயகர் காப்பு செய்கின்ற பொழுது மலர்களை எந்தெந்த இடத்திலெல்லாம் வைத்து சொல்ல முடியுமோ மாலை மாலை மாலை என்று சொல்லி காட்டுவார். எனவே அந்த மாலை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த புஷ்பமாலை சொல்ல வருகின்ற காரணத்தினாலே அந்த மாலையை மலர்களை பற்றி மாலையே சொல்லுவார். எப்படி பாருங்கள், அந்த விநாயகர் காப்பிலே கமலை ஞான பிரகாஷ் அவர்கள், பாமாலை சூடும் பரமர்க்கு நாயடியேன் பூமாலை பாடி. அந்த மாலை பூ மாலை, பாமாலை சூடும் பரமர்க்கு நாயடியேன் பூமாலை பாடி புனைகின்றேன். எப்படி மாமாது வேத தலைவர் அவருள் வேளத்தின் பாதமலர் போத தலைமேல் புனைந்து. உமையம்மைக்கு நாயகரும் அனைகளுக்கும் முதல்வருமாகிய சிவபெருமான் ஈந்தருடைய வேடமுக கடவுளின் திருவடி மலர்களை நன்கு தலைமேல் நான் சூட்டிக்கொண்டு பாமாலையை விரும்பி சூடுகின்ற சிவபெருமானுக்கு நாயடியேனாகிய யான் புஷ்ப விதி மாலை என்னும் நூலை பாடி பணிகின்றேன் புனைகின்றேன் என்று அந்த பொருள்படி எழுதுகிறார். பாமாலை சூடும் பரமர்க்கு நாயடியேன். இந்த நாயடியேன் என்று மேலான கதியடைந்தவர்கள் தன்னை குறிப்பிடுவார்கள். அதனுடைய பொருள் நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். சிவத்தை ஒப்பிடுகின்ற பொழுது மேலுக்கும் மேலான ஒரு பொருள், ஆனால் சிவத்தோடு தன்னை ஒப்பிடுகின்ற பொழுது தான் கீழுக்கும் கீழானவன் என்று தன்னை தாழ்த்திக் கொள்ளுதல். வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வென்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாறு உள்வரலர். எனவே சிவஞானிகள் எல்லாம் அருளாளர்கள் எல்லாம் தன்னை தாழ்த்தியே பேசுவார். ஆனால் உட்பொருள் வேற உண்டு. மணிவாசக சுவாமிகள் பல இடத்திலே நாய் நாய் என்று தன்னை குறிப்பிட்டாலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பொருள் உண்டு. இப்ப இந்த இடத்திலே பாமாலேஷோடு பரமருக்கு நாயடியேன் என்று தன்னை நாய் என்று கமலை ஞான பிரகாசர் குறிப்பிடுவதனுடைய நோக்கம், இந்த நாய் என்பது எப்பொழுதுமே அது எஜமானனுக்கு அடிமை. நமக்கு உணர்த்துகிறார், உயிர்கள் சிவத்துக்கு அடிமை. ஆயிரம் பேர்கள் கூடியிருந்தாலும் இந்த நாயானது தன்னுடைய எஜமானை சரியாக அடையாளம் கொள்ளும். இதே போன்று எத்தனை தேவர்கள் எத்தனை கடவுளர்கள் இருந்தாலும் சிவமாகி அந்த பரம்பொருளை நன்றாக அறிந்தவர் தான் நாய். அடுத்தால் போன்று இந்த நாய் என்று சொன்ன உடனே அது நன்றி கடப்பாடு உடையது. நாய் இட்டவனை அறியும், பூனை இட்ட இடத்தை அறியும். இந்த இடத்திலே நாய்க்கும் பூனைக்கும் பால் விடுதேன்னா, இந்த பால் குடித்த நாய் என்னை தெருவிலே கண்டாலும் வாழையாட்டும், என இட்டவனை அறியும். ஆனால் இந்த இடத்திலே நான் ஊற்றிய பாலினை பூனை குடித்தது என்றால், நான் தெருவிலே வருகின்ற பொழுது அந்த பூனை அதற்கு நம்மிடம் எந்த ஒரு செயலும் காட்டாது, எந்த ஒரு அசையும் இருக்காது. ஆனா பால் கிடைத்த இந்த இடத்தை தான் மறுநாள் நாடி வரும். அதான் இட்டது இடம் அறியும் பூனை, இட்டவனை அறியும் நாய். ஆகையினாலே தமக்கு எல்லாம் கொடுக்கின்ற அந்த பெருமானை அடிகின்ற அந்த ஆற்றலுடைய காரணத்தினாலே நான் இப்படி பல பொருள்கள் இருக்கிறது. ஆகையினாலே தான் பாமாலை சூடும் பரமற்கு நாயடியேன் பூமாலை பாடி புனைகிறேன். பூமாலை என்பது இங்கே புட்ப விதி மாலையை குறிக்கிறது. மாமாது வேத தலைவர் அருள் வேடத்தின் பாதமலர் போத தலை மேல் புனைந்து. எனவே விநாயக பெருமானுடைய திருவடி தாமரையை நான் புனைந்து கொண்டு நான் என்ன செய்கிறேன், புஷ்பவிதி மாலையை நான் இறைவனுக்கு நான் சாத்துகிறேன் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்தார் போன்று சிவபெருமானை துதிக்கிறார். ஏனெனில் சிவனை சாத்துவதற்கு, சிவபெருமானுக்கு சாத்துவதற்குத்தானே மலர்கள். எப்பொழுதுமே ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவனுக்கு சாத்துவதற்கென்றே ஒரு நந்தவனம் இருக்கிறது. உயிர்களுக்கு பயன்படுத்துவதற்காக இருப்பது தோட்டம், பூந்தோட்டம்னு பேர் அதுக்கு. இறைவனுக்கு உரிய நந்தவனத்திற்கு உரிய மலர்கள் எக்காரணத்தை கொண்டும் மானுடர்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்படி செய்தால் அது களவிற்கு சமம், சிவன் சொத்தை களவு செய்ததற்கு சமம். சிவாலயத்திலே இருக்கின்ற நந்தவனத்திலே இருக்கிற மலர்களை பறித்து மாலையாக்கி அந்த பெருமானுக்கு தான் சாத்தும்படி கொடுத்தல் வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தான் உபயோகப்படுத்துதல் கூடாது. ஆகையினாலே தான்

குமிழ் மலர் போன்ற காதுகளையும் செங்காந்தல் போன்ற கைகளையும் முல்லைப்பூ போன்ற வரிசையான பற்களையும் செவ்வாம்பல் போன்ற உதடுகளையும் உடைய அந்த அம்மையை இடப்பாகத்தில் கொண்டிருக்கின்றார். அதனாலே தாமரை போன்ற சிவபெருமானுடைய தாமரை போன்ற முகத்திலே முல்லை போன்ற குறுநகை தெரிகிறது. திருமாலும் திருமாலனுடைய நாபியில் இருந்து வளர்ந்த தாமரை பூவில் இருக்கின்ற பிரமனும் துதிக்கின்ற சிதம்பர கனக சபையிலே நடனம் புரிகின்ற ஆடல் வல்லானுடைய திருவடி தாமரையே எனக்கு சரணம். மலர்கள் மலர்கள் என்று நம்முடைய பெருமானுடைய திருமேனியை வர்ணித்து சொல்லி காட்டுகின்றார். பொன்போத்த நர இதழி புரிஷடை மேல் புனைந்து புனல் அருகு வெள்ளருக்கம் பூச்சூடி நளின மின் பூத்த கருங்குவளை பசும் குமிழ் செங்காந்தள் வெண்முகில் அரக்கு ஆம்பல் இடப்பாகம் பூத்து முன்பூத்த புண்டரிகம் வெண்தரளம் இரண்டு முகம் மலர இமையவர்கள் அகம்மலர முகுந்தன் தன் பூத்த திருவுந்தி அயன்பரவ கனகசபை இடைமிடும் கனகசபையில் நடம் இடு கடவுள் சரணமலர் சரணம். அத்தனை மலர்கள் மலர்கள் மலர்கள் என்றே வருகிறது. இந்த மலர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்திலே இந்த மலர் என்பதை அடிக்கடி சொல்வது இது சேக்கலாரை பின்பற்றுவது போல் இருக்கிறது. சேக்கலார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்திலே பறவை நாச்சியார் பறவை நாச்சியாரை சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கனுற்றார். அந்த பறவை நாச்சியாரை நினைந்து கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கிறார். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே இருக்கின்ற பொழுது அவர் எந்த நிலையிலே இருக்கின்றார் என்பதை பறவையார் நினைவிலேயே இருக்கிறார் என்பதை அங்கே காட்டுவதற்காக பறவையை பறவையை பறவையை என்கின்ற சொல்லையே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பயன்படுத்துவார் நம்முடைய சேக்கலார் பெருமான். பேர் பறவை பெரும் பெண்மையினில் பெரும்பறவை விரும்பு அல்கூழ் ஆர் பறவை அநீதிகளும் மணிமுருவல் அரும்பறவை சீர்பறவை ஆயினர் திருவூரின் மென்சாயல் ஏற்பறவை இடைப்பட்ட என்னாசை எழுபறவை. இந்த இடத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார் சிவன் துதியிலே பொன்பூத்த நரையிலேயே புரிஷடை மேல் புனைந்து புனல் அருகு வெள்ளருக்கம். நம்முடைய பெருமானுடைய திருச்சடையிலே எதெல்லாம் இருக்கிறதா? கொன்றை இருக்கிறது, அத்தோடு மட்டுமல்லாது வெள்ளருக்கு இருக்கிறது, ஊமத்தை இருக்கிறது, அருகும் இருக்கிறது. இந்த வெள்ளருக்கும் அருகும் இருக்கிறது வேண்டுதல் வேண்டாமை இலா அந்த உண்மையை காட்டுகிறது. வேண்டுதல் வேண்டாமை இலா, ஏன்னா வெள்ளருக்கு யாரும் விரும்புவது இல்லை, ஊமத்தை யாரும் விரும்புவது இல்லை. இந்த ஊமத்தை என சொல்லக்கூடியதனுடைய ஒரு தத்துவம், ஊமத்தை பற்றி செய்தி பின்னே வருகிறது. ஊமத்தையினுடைய தத்துவம் உயிர்களில் நாம் இந்த ஊமத்தை என சொல்லக்கூடியது அதை உண்டவர்களை அவர்களுடைய உண்மை புத்தியை அழித்து ஒரு பித்தல் புதித்த கோட்டி புத்தின்னு சொல்லுவாங்க, அந்த புத்தியை கொடுத்துடும். ஆக தன் புத்தியை அழித்து வேறு புத்தியை கொடுக்கும். இதே போல உயிர்களுக்கு பசுபோதத்தை கெடுத்து சிவபோதத்தை கொடுப்பவன். இதை மணிவாசக சுவாமிகள் மத்தோன் என்னை மத்தன் ஆக்கி என்று சொல்லி காட்டுவார். ஆகையினாலே ஒவ்வொரு அணிவும் அங்கே ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறது. இறைவனது திருச்சடையிலே அருகு இருக்கிறது, அருகம்புள்ளனுடைய பெருமை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருகு என சொல்லக்கூடியது சைவத்தில் பூஜையின் முக்கியமான அங்கம். அருகு இல்லா பூஜை அரை பூஜை. நாம் செய்யக்கூடிய பூஜையிலும் கண்டிப்பாக அருகம்புல் இருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விநாயகர் பெருமானுக்கு விசேஷமாக சாத்துதல் வேண்டும், ஆனால் நம்முடைய பெருமானுக்கு அருகம்புல் ரொம்ப விசேஷம். எத்தனை மலர்கள் இருந்தாலும் அருகம்புல்லைத்தான் ரொம்ப விரும்புவார் என்று நம்முடைய பட்டினத்தார் அழகாக தன்னுடைய நூல்களிலே சொல்லி காட்டுகிறார். பட்டினத்து சுவாமிகள் திருவிடை மருதூர் மும்மணிக்கோவை என்கின்ற நூலிலே அழகாக இறைவனுக்கு எப்படி அருகம்புல்

இனிமையாக பிடிக்கும் என்பதை அழகாக தன்னுடைய நூல்களிலே அங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், இறைவனுக்கு அங்கே திருக்கல்யாணம் நடக்கிறது, சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம். அப்படி சுவாமி அம்பாளுக்கு அங்கே திருக்கல்யாணம் நடக்கின்ற பொழுது அந்த இடத்திலே எண்ணற்ற தேவர்கள் வந்து அங்கே இறைவனிடம் வந்து என்னுடைய பெயரையும் நின்னும் புத்தகத்தில் எழுத வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார்களாம். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, மொய் புஸ்தகம். இந்த மொய் புஸ்தகத்தில் என்னுடைய பெயரையும் எழுது என்று தேவர்கள் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி தேவர்கள் கேட்டதாக அங்கே சொல்லப்படுகின்ற பொழுது எப்படி சொல்லுகின்றார், அப்போ மொய் இன்னைக்கு பணம் போடுதும் இல்லையா, இந்த மொய் பணம் இன்றைக்கு போடுவதை போல அன்றைக்கு தேவர்கள் வந்து இறைவனிடம் நின்னும் புத்தகத்து என் பெயர் எழுதுக என்று எதை கொடுத்தார்கள் என்றால், அந்த தேவர்கள் அனைவரும் இறைவனுக்கு அருகம்புல்லை கொண்டு வந்து கொடுத்து என் பெயரை நின்னும் புத்தகத்தில் எழுதுக என்று விண்ணப்பம் செய்ததாக பட்டினத்து சுவாமிகள் கோயில் நான்மணி மாலையிலே சொல்லி காட்டுறார். இந்த அருகே உள்ள விஷயம் பாருங்க, இன்னைக்கு இந்த மொய் புஸ்தம் வந்ததை முதல்ல தொடங்கி வைத்தது நம்முடைய பெருமானுடைய திருக்கல்யாணத்துல தான். ஆனா இன்னைக்கு பரிசு என்ற பொருளிலே பீரோர் கட்டில் டிவியில இருந்து எல்லாம் வருகிறது. ஆனால் நம்முடைய பெருமானுக்கு எதை கொடுத்தார்கள் என சொன்னால், அழகாக சொல்லி காட்டுகிறார், திருமண பந்தருள் அமனர் முன்புகுந்து அருகு சாத்தி நின் தமர் பெயர் எழுதிய வரிநடும் புத்தகத்து என்னையும் எழுத வேண்டுவன் நின் அருள் ஆணை வைப்பில். ஆகையினாலே உன்னுடைய நெடு புத்தகத்தில் உன்னுடைய உறவினர்கள் இருக்கின்ற அடங்கிய புத்தகத்தில் என்னுடைய பெயரை எழுது என்று அருகம்புல்லை வைத்தார்கள். ஆக இந்த அருகம்புல் என்பது நம்முடைய சைவத்தில் இவ்வளவு ஒரு முக்கியமான செய்தி, அதையும் உணர்த்தி காட்டிவிட்டார் நம்முடைய கமலை ஞான பிரகாச சுவாமிகள். இப்படி செய்த பின்பு இந்த பூக்கள் எல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால், இந்த பூக்கள் நமக்கு சேகரிக்கின்ற விதத்திலே நான்கு விதமாக நான்கு இடத்திலிருந்து கிடைக்கிறது. ஒன்று மரம் கொம்பு கிளைகள், அவைகளில் இருந்து அந்த செடி மரத்திற்கு மேலாக பூமிக்கு மேலே இருக்கின்ற கொப்பு கிளைகளில் இருந்து வரக்கூடிய கோட்டு பூ. அடுத்து கொடியாக வளருகின்ற சிறிய செடிகள் என்று சொல்லக்கூடிய செடி கொடிகளிலே வரக்கூடிய கொடிப்பூ. அடுத்து நீர்நிலைகளிலே இருந்து கிடைக்கின்ற பூக்கள். அடுத்து தரையிலே படர்ந்து கிடக்கின்ற நிலப்பூ. எனவே கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ என்று நான்கு வகையாக பிரித்து இந்த நான்கு மலர்கள் நமக்கு எதவைகள் என்று சொல்லி காட்டுகிறார். கோட்டுப்பூ வகைகள் வன்னி, பலா, எலுமிச்சை, நாரத்தை, கோங்கு, மந்தாரை, ஊமத்தை, மா இலங்கை, நொச்சி, பண்ணிய அகில், சந்துமகிழ், மாது

0: மனுது மண்ணுதாகி குழஞ்சி அலறி அலறிங்கிறது அரளி வெற்றி பவள மல்லிகை செண்பக ஞாழல் கோட்டு பூவகையே என்று இப்படி 40 வகையான பூக்கள். இதுல பத்ரமும் அடங்கியிருக்கிறது. பத்ரம் என்றால் இலை, பத்ரம் என்றால் இலை. எனவே 40 வகையான பூக்களும் பத்திரங்களையும் நமக்கு அருளி செய்கிறார். இவர்களையெல்லாம் அடையாளம் பண்ணி நாம் சாத்துதல் வேண்டும். இந்த பத்திரம் என்றால் இலைன்னு அர்த்தம், அதை நம்ம புரிஞ்சுவிடணும். ஏன் இதை புரிஞ்சுவிடணும்னு சொன்னேன்னா, பலிபீடத்திற்கு பேரு பத்ரலிங்கம்னு பேரு. ஏன் அதுக்கு பத்ரலிங்கம்னா, இந்த பலிபீடத்துக்கு கீழே பார்த்தேன்னா அந்த இலை இதழ் மலருடைய இதழ் போன்று அந்த பலிபீடத்துக்கு கீழே அங்கே செதுக்கப்பட்டிருக்கும். எனவே இறைகள் கீழே இருந்து அதுக்கு மேல பலிபீடம் இருக்கிற காரணத்தால் அதுக்கு பத்ரலிங்கம் என்று பெயர். எனவே இப்படி 40 வகையான கோட்டுப்பூ. அடுத்து கொடிப்பூ. கொடிப்பூ இவைகள்தான் மறுவாரும் காந்தள் காட்டு மல்லிகை முல்லை மவ்வல் மவல்ல மல்லிகை மல் மவ்வல் முல்லை கருவார் வெற்றிலையே தாழி கருமுகை கருங்காக்கொன்றை முருகாரும் வெண்காக்கொன்றை குறுக்கத்தி முதலா உள்ள இருவாட்சி கொகுடுபிச்சு இவையெல்லாம் கொடிப்பூவாமே என்று 11 வகையான அந்த மலர்களையும் சொல்லுகிறார். இதுல வெற்றிலையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன் அதற்கு வெற்றிலை என்று பெயர்? அந்த கொடியிலே வெறும் இலை மட்டும் வரும். இந்த வெற்றிலை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன முக்கியம் ஒன்று சொன்னா, இந்த வெற்றிலை வந்து எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தலாம். இறைவனுக்கு அங்கே நாம் அர்ச்சனை செய்கின்ற பொழுதும், அங்கே இறைவனுக்கு அங்கே ஒன்று வைக்கின்ற பொழுதும் இந்த வெற்றிலையை பயன்படுத்தலாம். இன்னும் என்ன, ஒன்றும் கிடைக்காவிட்டால் வெற்றிலை வைத்து பூஜை முடித்து விடலாம் என்று ஆண்டவர்கள் சொல்லி விடுவார்கள். எனவே இந்த வெற்றிலை வந்து அவ்வளவு விசேடமான ஒன்று. இது பின்னொரு சமயத்திலே இந்த வெற்றிலையினுடைய ஒரு சிறப்பை நான் கூறுகிறேன். ஆகையினாலே இந்த மலர்களிலே வெற்றிலையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நீர்ப்பூ, அதாவது குளங்கள் முதலானவற்றில் தடாக முதலானவற்றில் கிடைப்பது. செய்யதாமரை சேர்ந்த பொற்றாமரை துய்யதாமரை சொல் இரண்டுற்பலம், அதாவது பசும்புவளை கரும்புவளை இரண்டும் ரெண்டு உற்பலம். ஐய செம்மைய வெண்மயவாகிய நெய்தல் மற்றவை நீரின் மலர்களே. எனவே செந்தாமரை பொற்றாமரை வெண்தாமரை செங்குவளை கரும்பு மலை செம்மையாகிய ஆம்பல் வெண்மையாகிய வெள்ளாம்பல் ஆகிய 7 நீர்ப்பூக்கள் இருக்கிறது. அடுத்து நிலப்பூ. நிலப்பூ என்பது தரையிலே படர்ந்து தானாக முளைக்கின்ற வகை, நாமளும் அதை வளர்த்தால் உசிதம். இவைகள் எல்லாம் பட்டி பச்சலை. இந்த பச்சலை வச்சு பூஜை பண்ணா அந்த வீடு பூரா முடக்கும், தொட்ட கையும் முடக்கும். இறைவன் ரொம்ப உதுப்பார். பச்சை நாயுருவி பூளை இவைகளெல்லாம் இருக்கின்றது. இதையெல்லாம் பொங்கல் நேரங்களில் நமக்கு உபயோகித்து வரும். இந்த நாயுருவி ரொம்ப விசேடமானது. யாகசாலையில் நாயுருவி இல்லாமல் யாகசாலை நடக்காது. அது ரொம்ப முக்கியம். யாகசாலையில் அந்த நாயுருவினை சொல்லக்கூடிய அவருடைய இது பேய்களையெல்லாம் ஓட்டக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதுக்கு. பட்டி நாயுருவி பூளை கண்பூளை செடி பச்சை பச்சைனா இங்கே துளா துளா செடி பிடிக்கிறது துளா செடி வந்தி தும்பை வெட்டிவேர் மறு கொழுந்து மறு கொழுந்து மறுனா வாசம் அடுத்தம் மறு கொழுந்து கரந்தையே விஷ்ணு கிரந்தி மட்டவிழ் துளாய் செங்கீரை மத்தை செம்பரத்தை அங்கம் இட்ட கொக்கிறகு அனிச்சம் வலம்புரிவை நிலப்பூ. எனவே பச்சை மறிக்கொழுந்து துடாய் இந்த பத்திரங்களோடு பட்டிப்பூ நாயருவி பூளை தும்பை வெட்டிவேர் செவ்வந்தி சிவகரந்தை விஷ்ணுகரந்தை ஊமத்தை கத்திரி கொக்கு மந்தாரை வலம்புரி என சொல்லக்கூடிய நந்தியாவர்த்தை நந்தியாவர்த்தை சாத்தலாம் செங்கீரை அனிச்சம் செம்பரத்தை ஆகிய 18 வகையான பூக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு புராணத்தில் அம்மைக்கு உபதேசம் செய்ததாக ஒரு பகுதி வருகிறது. அதிலே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார், எனக்கு மிகவும் பிடித்தது துளவும் வில்வமும் அப்படிங்கிறார். எல்லா மலரை காட்டிலும் எனக்கு மிகவும் பிடித்தது துளவமும் வில்வமும். இந்த துளவமும் வில்வமும் முறையாக எடுத்தல் வேண்டும். எப்படின்னா எந்தெந்த நேரங்களில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா செய்ய வேண்டியதை செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, செய்யக்கூடாததை சிந்திரப்படாதுங்கிறதுக்காக முதல்ல துளவம் எடுக்கலாகாத நாளையும் வில்வம் எடுக்கக்கூடாத நாளையும் குறிப்பிட்டு காட்டுகிறார் நம்முடைய கமலை ஞான பிரகாசர். எந்தெந்த நாள்களிலே துளசி எடுக்கப்படாதான்? செவ்வாய் வெள்ளி நாளிலும், அட்டமி திசி, துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளிலும், அத்தோடு மட்டுமல்லாது திருவோணம் நட்சத்திரத்திலும், விதிவாத யோகத்திலும், மாதப்பிறப்பு நாளன்றும், சூரியன் உதிக்கின்ற காலத்திலும், சூரியன் மறைகின்ற காலத்திலும், இரவு நேரத்திலும் துளசியை பறித்தல் கூடாது. அப்படி துளசியை படித்தால் துளசியை நன்றாக விரும்புகின்ற திருமாலினுடைய தலையினை கொய்த பாபம் கிடைக்கும் என்று சொல்லி காட்டுகிறார். இரவோடு காலை மாலை இரவியே வெள்ளி செவ்வாய் பரவும் அட்டமி ஈராறு பதினான்கு பருவம் ஓணம் விரவிய மாதத்து ஆதி விதிபாதம் அபராணம் அபராதன உச்சி உச்சிகாலமும் மருவிய துளவம் கொயில் மாசிரம் கொய்தல் ஒக்கும். இல்லை, துளவத்தை காலையிலே படிக்கக்கூடாது, மத்தியானமும் படிக்கக்கூடாது, சாயந்தரமும் படிக்கக்கூடாதுன்னு இருக்கும். அப்ப எப்ப படிக்கணும்? சூரியன் உதித்த காலத்திற்கு பின்பு, சூரியன் உதித்து ஒரு ஒன்பது நாளிகைக்கு மேலே பின்னும் உச்சகாலத்திற்கு முன்பும் படித்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி வில்வம் எப்ப படிக்கக்கூடாது? சோமவாரத்தன்றும், சதுர்த்தசி அன்றும், அட்டமி அன்றும், நவமி அன்றும், சதுர்த்தசி அன்றும், பௌர்ணமி அன்றும், அமாவாசை திதிகளும் வில்வத்தை கொய்தல் கூடாது. தவமுரு மாதமும் சதுர்த்தி அட்டமி நவமியே சதுர்த்தசி நவீன்ற நல் உவா உவான்னா அமாவாசை பௌர்ணமி பிடிக்கும். அவமரு சோமவாரத்து அன்பர்கள் சிவன் அருச்சனை செய்யும் செல்வம் வில்வம் தீண்டிடார். எனவே சோமவாரத்தன்றும், சதுர்த்தி அட்டமி நவமி சதுர்த்தசி பௌர்ணமி அமாவாசை திதிகளில் தொடக்கூடாது. பல நாட்கள் இது தொடக்கூடாது, தொடக்கூடாதுன்னு அன்னைக்கு எப்படி சிவ பூஜை பண்றது என்றால் இதையெல்லாம் முன்கூட்டியே எடுத்து வைத்துக் கொள்ளலாம். மற்ற மலர்களெல்லாம் அப்பொழுது எடுத்து அந்த தேன் வற்றுவதற்குள்ள, இதழ் வாடுவதற்குள்ள வைக்கணும். ஆனால் மேலே சொன்னவைகள் நாம் வைத்து சாத்தலாம் என்று இருக்கிறது. ஆகையினால இந்த நேரத்தில் எடுக்கக்கூடாதுன்னு மலைந்துவிடக் கூடாது. இதையெல்லாம் வைத்து சாத்தலாம். எப்ப வில்வத்தை எடுத்து ஆறு மாதங்கள் வரை வைத்து உபயோகப்படுத்தலாம். அது வில்வத்தில் இன்னொரு சிறப்பு இருக்கு, அடுத்த பாடல சொல்லுவார். இந்த வில்வத்தை வைத்துக் கொண்டு தலையாக்கிற போறார்கள் பூஜை முடித்து வந்துடுவார்கள். ஏன்? ஆறு மாசம் வைத்திருந்து சாத்தலாம். பின்னே வருகிறது வருகிறி அதே வில்வத்தை பூஜை பண்மையை புண்டு அதை நிர்மாலியம் என எடுக்காது மீடம் கழுவியும் உபயோகப்படுத்தலாம். ஆகையினாலே வில்வம் துளசியும் வில்வத்தை ஆறு மாசமும் வெண்துளசியை ஓரு வருடம் வரை வைத்துக் கொள்ளலாம். அது தோஷம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூறும் நாளில் எடுத்திடும் கூவிடம் அந்த வில்வம் என சொல்லக்கூடியது. ஆறு மாதம் வைத்து அர்ச்சனை செய்யலாம். நாரும் வெள்ளி நிறத்த நறும் துளாய் வெண்துளசி ஏறும் ஏறுமாச்சனை ஈராறு திங்களே. எனவே ஈராறு பன்னிரண்டு மாதம் ஒரு வருடம் வரை வைத்திருக்கலாம் என்று அங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செல்வத்திற்கும் இந்த வில்வத்துக்கும் தொடபத்துக்கும் இன்னொரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். இந்த வில்வத்திலே புழுக்கடி பட்டிருந்தாலும் அது தோஷம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கணும், புழுக்கடி மட்டும் இருக்கப்படாது, மற்ற தோஷங்கள் இருந்தால் பரவாயில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துளசியானது ரெண்டு இலை கீழேக்கு இருக்கின்ற அந்த துளசியை எல்லா நாளுமே எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு விளக்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரிலை கீழே இருந்து பூத்திடும் சீரிய துளாய் மலர் தினமும் கொய்யலாம். எப்ப வேணாலும் கொய்து கொள்ளலாம். ஊரிடும் புழுக்கடி ஒன்றும் மேயலார் பாலினில் அவையெல்லாம் பழுதியில் வில்வமே. எனவே வில்வத்திலே புழுக்கடி ஒரு குற்றத்தை தவிர மற்ற குற்றங்கள் இருந்தாலும் எடுத்து இருக்கலாம். புழுக்கடி மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற குற்றங்கள் என்னங்கிறது பின்னே வரும். மற்ற குற்றங்கள் என்னன்னா அதை செலக்டி பட்டது, அது பல இதுகள் இருக்கிறது, அது பின்னே வருகிறது. பிறகு எவைகள் எல்லாம் நிர்வாகியம் ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் இப்போ தலையாத்திர போகின்ற பொழுது இதைகளெல்லாம் திரும்ப திரும்ப பயன்படுத்தின. எதை என்றால் துளசி, வில்வம், ஊமத்தம்பு, நீரோர் பழமலர், இந்த நாளையும் நான் பூஜை செய்த பின்பும் அதை பத்திரப்படுத்தி வைத்து மீனவு நீரிலே நனைத்து சுவாமிக்கு சாத்தலாம். இவைகள் நிர்வாலியம் ஆகாது. செடித்திடும் துளபமும் சிறந்த வில்வமும் வழுத்து பொன்மத்தமும் மலரும் நீலமும் அழுத்து செம்பொன் மலரதனை போலவே கழித்த நிர்மாலியம் கழித்து கழுவி சாத்தலாம். அழகான செய்தி. துளசி, வில்வம், ஊமத்தமும் நீரோற்பம் இவளெல்லாம் கழுவி கழுவி சாத்தலாம் என்று இருக்கிறது. இதுல நீல இதுல ஊமத்தம்பு என்னதான் நம்ம பிரயாசம் எடுத்தாலும் அது இந்த சிறிது நேரத்தில் அது வாடி அழுக ஆரம்பித்து விடும். அதனால அது கொஞ்சம் வச்சிருந்து சாத்துறது கொஞ்சம் சிரமப்படும். ஆனால் சாத்துறது அழுகாமல் இருந்தால் சாத்தலாம் என்று இருக்கிறது. நீலோற்பட மலரும் அதே போன்றுதான் பாட தொடங்கிடும். ஆனால் துளசியும் வில்வமும் அப்படியே இருக்கும். எனவேதான் தலையாத்திரை செல்பவர்கள் வில்வத்தையும் துளசியையும் அதிகமாக கட்டிக்கொண்டு செல்வார்கள். பிறகு என்னென்ன மலர்களை எத்தனை நாள் வைத்திருந்து சாத்தலாம்? நாம் செடுகின்ற பொழுது அந்த மலரை எடுத்து அந்த மலரிலே இருக்கின்ற தேன் வற்றுவதற்குள்ளாகவும் அந்த இலை வாடுவதற்குள்ளாகவும் அங்கே மலர் சாத்தணும் இருக்கு. ஆனால் சில மலர்களை வைத்திருந்து சாத்தலாம். தாமரை 7 நாள் வரை வைத்து சாத்தலாம். அரளி 3 நாள் வரை வைத்து சாத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்புயம் 7 நாள், அலறி 3 நாள், வம்பவில் குடலையில் வைத்து சாத்தலாம். அவைகளெல்லாம் அந்த பூக்குடலிலே வைத்து பத்திரப்படுத்தி சாத்தலாம். நம்பிடும் நறுமலர் நன்னிடாவிடில் தம் பழுப்பு அரும்பிலை தளிரும் சாத்தலாம். அப்படி கிடைக்காவிட்ட இதுவும் கிடைக்காவிட்டால், மலர்கள் கிடைக்காவிட்டால், மலர்கள் வருகின்ற செடிகொடிகளிலே இருக்கின்ற அந்த இலைகளை வைத்து சாத்தலாம். அதான் போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் என்று சொல்லி காட்டுகிறார். அழகாக நம்முடைய பட்டினத்து சுவாமிகள் போதும் பெறாவிடில் திருக்கழுமல மும்மணி கோவையில் சொல்லி காட்டுகிறார். போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும். ஆகையினாலே சில இடங்கள் மலர் கிடைக்காவிட்டால் அந்த மலர்கள் இருக்கின்ற அந்த செடியிலே இருக்கின்ற இலைகளை எடுத்து சாத்தலாம். போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும், ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு அப்படிம்பார். அடுத்து எந்தெந்த மலர்களை நந்தவனத்திலிருந்து எடுப்பது நல்லது என்றால், பூஜை செய்பவர்கள் தமது நந்தவனத்தில் இருந்து பூக்களை சேகரிப்பது உத்தமம், காற்றிலிருந்து பெறுவது மத்தியமம், பிறருக்கு சொந்தமான நந்தவனத்தில் இருந்து எடுப்பது அது அடமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இதை உத்தம மலர்கள் மத்திய மலர் அதம மலர் என்று 12 திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். 2வது எந்தெந்த மலர்கள் ஆகாது என்று ஒரு பட்டியல் போடுகிறார். எந்தெந்த மலர்கள் ஆகாது என்றால் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எடுத்து வைத்தே அலர்ந்த மலர், நாம் வைத்த பின்பு அது உலர்ந்து போய்விட்டால், வாடிவிட்டால், அழுகிவிட்டால், அந்த அதில் இருக்கின்ற தேன் வற்றிவிட்டால், எடுத்து வைத்தே அலர்ந்த மலர், ஆனால் வில்வம் தாமரைகளுக்கு அது கிடையாது. ஆகையினாலே தான் அங்கு விளக்கு. எப்பொழுதுமே நம்முடைய சைவத்தினுடைய சிறப்பு, விதியும் உண்டு அங்கே விளக்கும் இருக்கிறது. எடுத்து வைத்தே அலர்ந்த மலர், பழம்பூக்கள், பழைய பூக்கள், அது பொலி இறந்து விட்டால் அது மற்ற எருக்கிளை ஆமணக்கு இலையினில் பொதிந்த பூக்கள். நாம் பூ சேகரிக்க அந்த குடல் கொண்ட பட்டணம் அங்க இருக்கிற எருக்கிற ஆமணக்கு இலையை விரிச்சு அதுல வைத்துக் கொண்டிருவார்கள், அது ஆகாது. அதில் பட்டு விட்டால் அது விஷத்திற்கு சமம். உடுத்த உடவையில் தாம் உடுத்தி இருக்கின்ற ஆடையிலே அந்த பூக்களை சேகரித்து பிடித்துக்கிட்டு வரக்கூடாது. ஆக உடுத்த உடவையில் கரத்தினில் அமைதரும் நரும்புக்கள், இப்படி கையிலே ஏந்தி கொண்டு வரக்கூடாது, குடலையும் சேர்த்த வேண்டும். உதிர்ந்திடுபு மரத்திலிருந்து உதிர்ந்த பூ ஆகாது. வரையின் கீழுற்ற விரைபூக்கள், வரை இதுதான் ரொம்ப முக்கியம். இறைவனுக்கு நாம் கொண்டு செல்கின்ற மலர்கள் ஆனாலும் சரி, மாலை ஆனாலும் சரி, இறைவனுக்கு கொண்டு செல்கின்ற நிவேதனமானாலும் சரி, அவனுக்கு சாத்துகின்ற வஸ்திரமானாலும் சரி, நம் கைகளிலே ஏந்தி செல்ல வேண்டுமே அன்றி இடுப்புக்கு கீழே போயிடக்கூடாது. இடுப்புக்கு கீழே சென்றால் அது மலத்திற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே தான் எரிபத்த நாயனார் புராணத்திலே சிவகாமி ஆண்டார் பூக்கடலை இப்படி தோளிலே போட்டு கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பூக்கடலை என்ன செய்தார், இப்படி தோளிலே போட்டு தொங்க போட்டு அப்படி வந்தார். அதைத்தான் யானை பிடித்து இழுத்தது. ஆகையினாலே திரு அறைக்கு கூட பூக்களை கொண்டு செல்லுதல் கூடாது. ஆகையினால அறையின் கீழுற்ற விரைவுக்கள், அடுத்த புழுக்கடி, எச்சம், எது புழுக்கடித்தது, காக்கை முதலானவர்கள் எச்சம் போட்டது, சிலந்தி சிலந்தி மயில் இருத்தல், மானுடர்கள் மற்ற மிருகங்களுடைய மயில் உறுதல், அங்கையில் வைத்து அங்கைக்கு வித்திடுதல், இப்படி இரு கைகளுக்கு இடையே இப்படி பொத்தி கொண்டு வருதல், இதுவும் கூடாது என்று சொல்லப்படுகிறது. அங்கையில் வைத்து அங்கையில் வைத்து அங்கம் குவித்திடுதல், கங்குள்ளனிலே இரவு நேரங்களிலே எடுத்தல் ஆகாது. ரொம்ப முக்கியம். இரவுன்னா நம்ம 4:30 முன்பாக, அதிகாலை 4 மணிக்கு முன்பாக, அந்த 4 மணிக்கு மேலே அது புலர்கின்ற காலம் என்று வந்துவிடும். ஆக கங்குள்ளனிலே எடுத்த மலர், நீர் அமிழ்தல், தண்ணீருக்குள்ளேயே மூழ்கி கிடந்த பூக்கள், ஏன்னா அது எடுத்த சிறிது நேரத்தில் அது அழுகிவிடும். புறங்காற்றில் எடுத்தல், ஆகாத நிலம், சுடுகாடு, சாக்கடை நீர் வாய்ந்தது, பலர் சென்று சிறுநீர் கழிக்கின்ற இடம், பலர் சென்று துப்புகின்ற இடம், இது போன்ற அந்த கடை ஒதுக்கப்பட்ட அந்த புறங்காட்டிலே எடுத்தது ஆகாது. எச்சில், எச்சில் என்றால் அங்கே ஆசோசத்துடன் அங்கே குளியாவிருந்து எடுத்தல், எச்சில் குளியாது எடுத்தல், இழுவெனுமாம் ஆகமே. ஆக இவைகளெல்லாம் இழிவு என்று அங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே சாத்த வேண்டிய பூக்களை நாம் விருப்பப்பட்டாலும் இந்த குற்றங்கள் இருத்தல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் நல்ல மலர்களை நாம் இனம் கண்டு முன்கூட்டியை சேகரித்து வைத்து போடுதல் வேண்டும். இன்னும் நாளை ஒரு செய்தி சொல்கிறேன், 1000 மலர்களை நாம் இறைவனுக்கு சாத்துவதை விட அந்த வேத ஆகமத்திற்கு புறம்பாக இல்லாத எந்த செயலும் செய்யாது 2 மலர்களையே அன்போடு சாத்தினாலே போதும் என்று அழகாக நம்முடைய 11 திருமலையில் வருகிறது. அதை நாளை வருகின்ற பொழுது ஏற்பட்டு சொல்கிறேன். எனவே இந்த புஷ்பங்களை எல்லாம் நம் கூடிய மட்டும் இந்த விதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் யாழ்ப்பாணத்தினால் ஒரு ஆறுமுக நாவலர் 2வது பால பாடத்திலும் அதே கருத்துக்களை சைவ வினாவிடலையும் நமக்கு அதை தந்திருக்கின்றார். எனவே புஷ்ப விதிகளை நாம் அறிந்து நாம் சாத்துவோம் என சொன்னால் நமக்கு பலன் விரைந்து கிடைக்கும் என்பதை தெரிவித்து மற்றைய சிந்தனையை நாளை தொடர்வோம் என்று தெரிவித்து இந்த அளவிலே அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டபுரம். வான் முதல் வளாது வேக மலிவளம் யுறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு நீலநக்க நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஆய செய்கையில் அமருநாள் ஆதிரை நாளில் வேய பூஜனை நிதி விதியினால் ஆதிரை நாளில் இருந்த திருவாதிரை நட்சத்திர தன்னிக்கு மாசம் ஒரு நாள் திருவாதிரை வரும். நட்சத்திரங்கள்ல திருவாதிரை நட்சத்திரம் மிக விசேஷமா இருக்கும். 27 நட்சத்திரம் இருக்குது அல்லவா, அந்த 27ல 2 நட்சத்திரத்துக்கு இந்த திருங்கிற அடைமொழி வரும். திருவாதிரை, இன்னொன்னு திருவோணம். திருவோணம் விஷ்ணுடையது, திருவாதிரை சிவனுக்கு உகந்த நாள். அதனாலே சிவனுக்கு ஆதிரையான்னு ஒரு பெயர். அப்படிப்பட்ட அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல சிவ வழிபாடு ரொம்ப விசேடம் அதிகமான. அப்படிப்பட்ட அந்த ஆதிரையின் நாளிலே வீட்டிலே செய்கின்ற ஆன்மார்த்த பூஜையை முறையாக நன்றாக செய்தார் கண்ணப்ப நாயனார் குரு. அன்னைக்கு ஆன்மார்த்த பூஜைன்னு நடக்கும், மண்டபத்தில் நடக்கும் இல்ல, பூஜை கல்லு செவ்வ பூஜை வந்து இல்ல, கல்லு செவ்வ பூஜை நடக்கும். ஒரு 60-70 பேர் செய்வாகன்னு நம்புறேன், செய்வாங்களா? செய்வாங்க. அந்த பூஜையை கண்ணால பார்க்கிறவர்களுக்கு சிவலோகம், சிவ பூஜையை கண்ணால பார்க்கிறவங்களுக்கு சிவலோகம். சிவலோகம்னு கூட சொல்ல வேண்டிய இல்ல, இந்த லோகத்து போல எல்லாமே சிவலோகம்னு ஆறு கண்டா நீங்க ஜெவலோகம் ஜெவலோகம் இப்பவே ஜெவலோகம் சொல்லிவிடு. அதனால கண்ணால பாக்குறவங்களுக்கு யோகம் அப்படி சொல்லணும், கண்ணால பாக்குறவங்களுக்கு யோகம் அப்படி சொன்னாத்தான் ஜெவலோகம்னா கூட வராம போனாலும் போனாரு. அதனால காண்கின்றவர்களுக்கு யோகம், சிரியால கேட்பவர்களுக்கு யோகம். சிவ பூஷையா என்ன அதுக்கு மேல இல்ல, பூஷை அதுக்கு மேல இல்ல. இப்ப மார்க்கண்டையர் வந்து யமன எதனால வந்தாரு? சிவ பூஷையினா சிவபூசைனாருதான். இப்ப ராமர் பாவம் போக, ராவணனை கொன்ற பாவம் போக என்ன பண்ணினாரு? சிவபூசை தான். இந்திரம் பழி தீர என்ன பண்ண? சிவபூசை தான். எல்லாமே சிவபூசை தான். இயக்கர் கண்ணரது யமனோடு வருணது எங்கு தீ வழி ஞாயிறு சிங்கள் மயக்கம் இல் புலி வானர நாக மதுக்கள் வாரவர் தானவர் எல்லாம் அயற்பொன் திண்டினின் திருவடி அதனை அச்சித்தாதொரு ஆரோருள் கட்டு திகைப்பொன் திண்டினின் திருவடி அடைந்தேன் செடும்பொழில் திருப்புரு குருளாரே என்பது சுந்தரதேவார். எல்லாம் செவ்வூசனம். விநாயகரு செவ்வூசம் பண்றாருப்பா. விநாயகர் இருந்தாருல பெரிய சாமி, பெரிய ஒரு பெரிய சாமி. அது ஒரு புலவர் பாடினாரு, மேருமலையை பார்த்தா கூட பேக்க முடியாத பெரியப்பா விநாயகர் இருந்தார், பேக்க முடியாத பெரியப்பா விநாயகர். அவ்வளவு பெரிய சாமிப்பா. எல்லாம் வந்து தோப்பு கண்ணம் போடுவான். ஆறுல விநாயகர் எல்லாம் ஆறு எல்லாம்னா ஆறு நம்ம இல்ல பிரம்ம விஷ்ணுக்கள். பிரம்மா வந்து குட்டிக்கு வாரு, குட்டிக்கு வாரு, விஷ்ணு வந்து குட்டிக்கு வாரு. எவ்வளவு பெரிய சாமி மகாவிஷ்ணு பரமாதான். எல்லாம் வந்து தோப்பு கண்ணம் போடுவாங்க, குற்றதோட இல்ல. விநாயகர்கிட்ட மாத்திரம் அது பார்க்க ஒரு அதிசயம். எல்லா சாமியும் கும்போட கூட சரிப்பா, விநாயகர்கிட்ட மாத்திரம் தலையில குட்டிக்கணும். அதுக்கு மேல அப்புறம் கும்பிடணும், அப்புறம் கீழே கொடுத்து கும்பிடணும். இத்தனை இருக்குது அவங்களுக்கு. அவ்வளவு பெரிய சாமி பிரம்மன் விஷ்ணுக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய தோப்புக்கரணம் போட அவர் பேசாம உட்காந்துருப்பார். தோப்புக்கரணம் போட்டுக்கிட்டப்பா நான் இதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், பேசாம உட்காந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். அவ்வளவு பெரிய சாமி அப்படின்னா ஒருத்தரை வணங்கப்படாது இல்ல, வணங்கப்படாது. அவ்வளவு பெரிய அவங்க அப்பா அம்மாவை தினமும் பூஜை பண்றாருப்பா விநாயகர். அவங்க அப்பா அம்மா பூஜை பண்றதுதான் கலசம் வச்சிருக்காரா, கலசத்துல தண்ணி வச்சிருக்காருல, துதிக்கையில ஒரு கலசம் இருக்குவாரு. அது என்ன தீர்த்தம், எதுக்குன்னா அப்பா திருவடியில அம்மா திருவடியில தீர்த்தத்தை விட்டு பூஜை பண்றதுக்காக அப்படின்னு கஜி பூமி வந்து பாடுற. அதனால எல்லாரும் சிவபெருமானை பூஜை பண்ணுவாரு. சிவபெருமான் தான் ஒருத்தரையும் பூஜை பண்ண மாட்டார். பார்வதி பூஜை பண்ணுவா, அவங்க பண்ண கோயில் பல கோயில். பார்வதி சிவபெருமான பூஜை பண்ணுவோம், விநாயகர் பூஜை பண்ணியது, அதுக்கு மேல சுப்பிரமணிய சுவாமி பூஜை பண்ணது, பிரம்மா பூஜை பண்ணியது, விஷ்ணு பூஜை பண்ணியது, இந்திரன் பூஜை பண்ணியது, சந்திரன் பூஜித்தது, சூரியன் பூஜித்தது, வருணன் பூஜித்தது, வாயு பூஜித்தது, அக்னி பூஜித்தது. அடே அப்பா, அதுக்கு கீழே எறும்பு வரையிலும் பூஜை பண்ணிடு. எறும்பு கடையை யானை முதல் ஈசனை பூஜித்தும் பெருந்தறி கண்டும் தேரார் பேய்கள் என்பது முழு முடிமை வைப்புங்கிற நூல். அதனால இப்படி கடவுள்ல இருந்து யானை எறும்பு பாம்பு குரங்கு எல்லாம் பூஜை பண்ணியிருக்குதே. குரங்கு பூஜை பண்ண பூஜை தெரியுமா? குரங்காடு குறை, குரங்காடு குறைன்னு இருக்குதுப்பா. வாலி பூசித்தான், சுக்ரீவன் பூசித்தான் அப்படின்னு. ஆகையினாலே இப்படி அந்த பூஜையை திறந்தோறும் இவர் நயமமாக நயமம்னு சொல்லுது, அது நியமம் நயமம்னு சொல்லுது. அதை செய்யாம சாப்பிடறது இல்லை, பூஜை பண்ணாம. அப்படிப்பட்ட பூஜையை ஆன்மார்த்த பூஜையை செய்தாரு. அப்படி செய்து விட்டு வீட்டுல தூய தொண்டனார் திருவாதிர நட்சத்திரத்தை அன்னைக்கு தூய தொண்டனார் தொல்லை நீடு அயவந்தி அமர்ந்த நயனாரையும் அரிச்சனை புரிந்திட நயந்தார். அப்படி வீட்டுல பூஜையை பண்ணிட்டு அதுக்கு போல திருவாதிர நட்சத்திரம் அன்னைக்கு கோயிலுக்கு போய் சுவாமியை பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு சென்றார். அந்த கோயிலுக்கு அயவந்தின்னு வேறு, திருச்சாத்தமங்கல இருக்கிற கோயிலுக்கு அயவந்தின்னு இப்ப குளித்தல. அங்க இருக்கிற கோயிலுக்கு என்னது? கடம்பத்து. அது போல அந்த ஊருக்கு பேரு சாத்தமங்கல், கோயிலுக்கு அயவந்தின்னு வீடு. அந்த கோயிலுக்கு பூசைக்கு வேண்டிய பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டார். உறையுளாய மனநின்று ஒருமை அன்புற்ற முறவையால் ஒரு பூசனைக்கும் மற்ற வேண்டுவன முற்ற வேண்டுவன குறை வரக்கொண்டு கோயிலுக்கு வேண்டிய பால் பணம் தூப தீபதம் அரிசி தேங்காய் வளம் மற்ற மலர்கள் இது முதலான எல்லா பொருளையும் கோயிலுக்கு பூசிக்க வேண்டியதில் இருக்கிறார் கொண்டு மனைவியார் அந்த அந்த பொருளை கொண்டு வருவரை இருவரும் கோயிலுக்கு சென்றார். ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனது நல்லது. கணவனும் மனைவியுமா சேர்ந்து கோயிலுக்கு போனாலும் நல்லது, சேர்ந்து சினிமாவுக்கு போனாலும் நல்லது. அதை பத்தி பரவாயில்ல, சேர்ந்து போவோம். நீ சினிமாவுக்கு போ, நான் கோயிலுக்கு போறேன்னு போவாமே. அப்படி ஒத்த கருத்தா இருவருக்கு தலை பண்ணினா ரொம்ப விசேஷம். இப்ப ஞானசம்பந்தர் புராணம் அடுத்தாப்புல வரும் பாருங்க. ஞானசம்பந்தர் புராணம் அதுல அவர் அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் பரம்பரையா சைவ பரம்பரையில வந்தவர்கள், ரெண்டு பேரும் வழிபாடு உடையவர்கள் அப்படின்னு. அதனாலதான் ஒரு நல்ல உள்ள பிறந்துச்சு. என்ன உள்ள மனைவியாரோடு பூசைக்கு வேண்டிய திரவியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இறைவர் கோயில் வந்து ஈனர் எல்லையில் தவத்தோ அப்படி அயவந்தி என்கின்ற திருக்கோயிலுக்கு கணவன் மனைவி இருவரும் சென்றார்கள். சென்று அணைய வந்து அயவந்தி அணைய வந்துவுக்கு அயவந்தி நேவிய அமுதின் துணை மலக்கடல் துழுது பூசனை செய்ய தொடங்கி இணைய நின்றங்கு வேண்டுவ மனைவியார் என்று உணர்வின் மிக்கவர் உயர்ந்த அக்கனை முறை வைத்தார். பூசைக்கு வேண்டிய உதவி பிரகாரங்கள் எல்லாம் மனைவி செய்ய சுவாமியே பூஜை பண்ணினார். சிவலிங்கத்தை பூஜை பண்ணார். பூஜைங்கிறது அபிஷேகம் செய்யறது, பால் முதலானவர்கள் அபிஷேகம் செய்யறது, அப்புறம் சந்தனம் முதலானது காத்துவது, மலர் காத்துவது, வஸ்திரம் காத்துவது, தூப தீபம் காட்டுவது, அப்புறம் நிவேதனம் பொங்கல் முதலான நிவேதனம் வைப்பது, அதுக்கு மேல அர்ச்சனை பண்ணுவது, சிவாயனம் மகேஸ்வராயனம் சம்பவீனமா பராயணம் சசிகரன் பகவதேவாயன் உருவாச்சன அர்ச்சனை பண்றது, அப்புறம் தோத்திரம் பண்றது, சுத்தி வாரது, இந்த மாதிரியான அப்படிப்பட்ட பூஜைய நிரம்ப செய்தார். அதற்கு உதவி மனைவி செய்தார். உணர்வின் மிக்கவர் உயர்ந்த அர்ச்சனை முறை வைத்தார். அப்படி பூசையை சுவாமிக்கு செய்து நீடு பூசனை நிரம்பிய அன்பி நாள். பூசை முடிஞ்சிருச்சு, அன்பு முடியவில்லை. பூசை முடிஞ்சிருச்சு, அன்பு முடியும். அன்பு முடியவில்லை. சாமியை விட்டு பிரிய மனசு இல்லாம முன்னால வந்து உட்கார்ந்துகிட்டு கொடி மரத்துக்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். பஞ்சாட்சர ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். மாடு சூழ் உடை வளங்கொண்டு வணங்கி உள்ள பிரகாரத்துல வள வந்தாரு. முன்படுத்தி தேடு மாமரை பொருளினை தெளிவுற நோக்கி அந்த கோயில பூசித்த அந்த மூர்த்திய தெளிவுற நோக்குதல் மனத்திலே வைத்து தியானம் பண்றது. அந்த உள்ள மூலத்தனத்தை பார்த்தம் பாரு சிவலிங்கத்தை அலங்காரம் பண்ணி அப்படியே அந்த சிவலிங்கத்தை மனசுல இருந்து தியானம் பண்றது. கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்றது அகப்பூசைன்னு. அப்படி தியானம் பண்றது அகப்பூசை. அப்படி அந்த அகப்பூசை எல்லாம் ஒருத்தனுக்கு நல்லபடியா நிலைச்சிருச்சுன்னா அவை யோகி ஆயிடுவான் ஞானி. நமக்கு எல்லாம் நிலைக்காது. என்னென்ன என்ன நிறைய நமக்கு வேலை இருக்கிற காரணத்தினால பெண் ஜாதி உள்ள உருவாது. இன்னும் பல தொல்லைகளை அனுபவிக்கப்படும் அல்லவா. அதனாலே அந்த மாதிரி எல்லாம் சீக்கிரமா யோகம் வராது. சீக்கிரமா யோகம் வராது. கண்ணை மூடுனா என்னென்னமோ வரும், அது வராது. அதனாலே இவர் எல்லாம் நல்ல திறமை உடையவர். இதுல அந்த தியானத்திலே திறமை உடையவர், தியானத்திலே உறுதி உடையவர். தியானத்தில் தியானம் முடிஞ்சது உள்ளே பூசித்த சாமியை வெளியில கண்ட சாமியை உள்ளே காணுது. அதுக்கு தியானம் அதுல ஒண்ணு இல்லாதெல்லாம் தியானம் தியானம்னு சொல்லி போய் உட்கார்ந்து இருக்கிறது கண்ணை முடிக்கிட்டு என்னத்த தியானம் பண்ணான்னா அது நம்ம என்னத்த கண்டா உள்ள என்னத்த பண்ணுச்சுன்னு யாருக்கு என்ன தெரியும். இது முறை எப்படின்னா இந்த மூர்த்திய தியானம் பண்ணு, அதுக்கு இந்த மந்திரம், இந்த வடிவம், அதுக்கு இந்த மாதிரி சாதனை, இப்படி தியானம் பண்ணுதுன்னா நம்முடைய நூல் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும் தவமுறை தியாகம் வைக்க அறியாத சடகையோட மூட்டம் பற்றி அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறார். அந்த மாதிரி தியானம் பண்றது கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரமாக தியானம் பண்ணி படலாம். நேரம் கிடைச்சப்போ தொந்தரவு இல்லாதப்போ மனசு உடம்பெல்லாம் சௌரியமா இருக்கப்போ தியானம் இல்லை. எப்போ பண்ணாலும் தியானம் பண்ணலாம், அதுக்கு காலம் இல்லை, நேரம் இல்லை. எப்போ நேரம் கொடுதோ அது நல்ல நேரம், அந்த நேரத்துல தியானம் பண்றது சுவாமியை. எப்படி தியானம் பண்றது? நடராஜரை தியானம் பண்றது, விநாயகரை தியானம் பண்றது, சுப்பிரமணிய சுவாமியை தியானம் பண்றது, அந்த மாதிரி சிவலிங்கத்தை தியானம் பண்றது, அது எது நமக்கு ஒத்து வருதோ அந்த மூர்த்தியே அப்படி தியானம் பண்றது. எல்லாம் ஒண்ணுதான் வச்சுங்களே, அந்த மூர்த்தியே தியானம். அப்படி உள்ள பூசித்தார் சாமியே, அலங்காரம் பண்ணினாரு, தோத்திரம் பண்ணினாரு, அப்புறம் வெளியில உட்கார்ந்து தெளிவுரம் ஊக்கினார், மனத்திலே தியானம் பண்ணினார். தெளிவுரம் ஊக்கி நாடு அஞ்சலுக்கு உணர்வுற இருந்து கொண்டிருந்தார். தெளிவுற நோக்கினார், அந்த பொருளை தெளிவுற நோக்கினாரு. அஞ்சலுத்த உணர்வுற வந்தார், அஞ்சலுத்த உணர்வுறனு வந்தார். நம்மளும் நம்ம வாயமும் சொல்றோம்னா அது வேற, உணர்வோடு சொல்லுவாங்க. உணர்வோடு காதலாகி கசிந்து கண்ணீர் வலிக்கி ஊதுவாதவன் அந்த குவிப்பது வேதனானது வைப்பொருளாவது நாதனாவது நமச்சிவாயவே என்பது சப்பன வேதா. உணர்வோடு அப்படி உணர்வோடு அஞ்சலுத்த ஜபம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணி வலம் வந்து நமஸ்காரம் பண்ணி அப்புறம் அந்த குடிமரத்துக்கு முன்னாலும் வெளிப்படுத்துக்கு முன்னாலும் உட்கார்ந்து சுவாமியை மனத்துல தியானித்து அஞ்சலுத்த ஜபம் பண்ணில் செய்த அவர் கொண்டானார். சுருதியே முதலாம் கலையின் உண்மையாய் எடுத்தஞ்சு கணிக்கின்றார். ரொம்ப அழகா சொல்றார், பல கருத்துக்களை
4: ஊதினதுனால ஓடி போச்சு. அவ என்ன காரணத்துல ஊதினா, அந்த மாதிரி பூச்சி விழுந்துச்சுன்னா சுவாமிக்கு ஏதாவது தொழுதல் இருக்கு, பல வகையில ஒரு அனுஷிதமா இருக்கும். அனுஷிதம் சொல்றது அனுஷிதம்னா அதனுடைய இதுகளில் அது இதுபடக்கூடாது என்பதற்காக ஊறினார்.
3: அதே இந்த நாயனார் பார்த்துட்டார், மனைவி ஓடி சாமி மேல விழுந்த பூச்சியை ஊதுனால பொழிந்த அன்பினால் ஊதி மேல் துவிந்தனர் போகும். படைத்த செய்கையால் மனைவியார் முச்சைய பந்தம் சிதைக்கும் மாதவ திருமறையவர். இப்படி ஊதுனா இந்த வாயில இருக்கிற எச்சி பறக்கும், எச்சில் பறக்கும் இல்லையா? சிலவர் பேசும்போது பறக்கும், ரொம்ப பறக்கும், பயமா இருக்கும். அது போல ஊதுனா சிலவர் சாப்பாடு போடும்போது பேசிட்டே போடுவாங்க, அது மாதிரிலாம் நீங்க இருக்கு பாத்தீங்க. அதனால சாப்பாடு போடும்போது சில பேர் பேசிட்டே போடுவாங்க, பயமா சாப்பாடு போடும்போது பேசவே விடாது, நிறைய பேசிக்கிட்டே போடுவாங்க. என்ன மாதிரி அவங்களுக்கு தெரியாம போச்சு. இத பார்த்தாரு அந்த நாயனார், பதைத்த செய்கையார் மனைவியார் முடிச்சையா, அந்த பூச்சியினால சுவாமிக்கு ஏதோ தொந்தரவா இருக்குமே அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி எதையும் யோசனை பண்ணாமே ஊதப்படாதே, ஊதலாய்ச்சி பிறக்கவே, ஆசாரம் போறவே, அதாச்சாரமே, அனுஷிதமே அப்படின்னு சொல்லி நினைக்கல. உள்ளவேல பூச்சி விழுந்தா எப்படி ஊது வளாறு மாதிரி ஊதித்தான். மனைவியார் பந்தம் சிதைக்கும் மாதவன் திருமறையவன் கண்டு, பந்தத்தை சிதைப்பவன், பந்தத்தை சிதைப்பவன் பந்தம்னா தொடர்ந்து உலகத்திலே மனைவி மக்களோடு இருந்தே தொடர்ந்து இல்லாம இருந்திருக்க அப்படி பந்தம் சிதைக்கும் மாதவன். தங்கள் புதைப்பு ஊதனத்தை பார்த்த உடனே ஒரு கண்டபடித்தார், சிவசிவா சிவசிவா
5: சாமி வச்சு வரக்கிறாங்க ஊதித்தாளே
3: சிதைக்கும் மாதவர் திருமறையவர் கண்டு தங்கள் புதைத்து மற்றது செய்ததன் போதிய அறிவில்லாதவரே என்ன சிதை சிலம்பி மேல் விட ஊதி துணிந்தனர் என்றார். சாமி மேல பூச்சி விழுந்துருச்சுங்க அதுக்காக ஊதினே அப்படி என்ன அவ மேல இவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துச்சுக்கோ. சாமி மேல இப்படி ஊதறார், மனைவியார் செய்த அன்பினை மனத்தினு கொள்ளார். மனைவி என்னமா செய்த அன்பினாலே சுவாமி வேலை வைத்திருக்கிற அன்பினாலே அந்த அன்பு என்கின்றதுல இந்த ஆதாரம் மறந்து போச்சு. அன்பிலே இந்த ஆதாரம் சுத்தம் அது மறந்து போச்சு. அந்த மனைவி செய்த அன்பினாலே செய்தாள் என்று சொல்லி இவர் நினைக்கல. மனத்தினில் கொள்ளார், புனையும் நூறு மணி மார்வர்தம் பூசனை திறத்தில் இணைய செய்கை இங்கு அனுஷிதமா என எண்ணும் நினைவினார் அவர் தம்மை விட்டு அகன்றிட நீப்பார். எதனாலே இப்படி சுவாமி எவ்வளவு ஆச்சாரமா நம்ம சுத்தமா பூஜை பண்ணினோம், அப்படி பூசை பண்ணிய பிறகு இந்த மாதிரி சாமி மேல இப்படி எச்சு பறக்கிறாப்பு ஊதிட்டாளே அப்படின்னு சொல்லி இவள இந்த மாதிரி வீட்டுக்கு முடிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி என்ன குத்தம் பண்ணிவிட்டா ஒண்ணும் இல்லை இல்ல அந்த அளவுக்கு இவர் சாமி மேல அன்பு அவளுக்கு அதோட அன்பு இப்படி இப்படி ரெண்டுமே அன்புதான் சரியான அன்பு ஒரு சாமி மேல எச்சு பறக்கிறாப்பு ஊதுறாவா அப்படின்னு இவருக்கு அன்பு அவளுக்கு பூச்சி கொடுத்தா சாமிக்கு ஏதாவது அரிப்பு உண்டாக்கும் அவளுக்கு அரிக்க போகுது
6: என்ன சொல்றது இந்த அன்பையும்
3: அவர் அருளை, அவர் அருள் அன்புக்கு
6: அக்னி இருந்துகிட்டே இருக்கிறதுப்பா. அக்னி இரவும் பகலும் இருந்து
3: யாரு துணியில உள்ள ஆட்பாட உயிர்ல பக்கத்துல படுத்தவங்க அப்படி வளஞ்சுழி உற்று இருந்தது. அதற்கு மேலே திருநிலநக்கனாரே பாடி திருநிலநக்கநாயனாருடைய சிறப்பை எல்லாம் சொல்லி திருப்பதிகம் பாடினார். அயவந்தியில் இருக்கிற சிவபெருமானை பதிக நான் மலர் கொண்டு நம்பிரான்கடல் வரவே அதிக நண்பரை நீலநக்கத்து அடித்தள்ளி எதிர்கொடும்படி வெளியில் எழுந்தருளினார் என்றும் பதிய புதிய செந்தமிழ் பலவரை முடிந்த போது புதிய செந்தமிழ் பலவரை முடிந்த புதிய செந்தமிழ் பலவரை முடிந்த பூசுரனார் பிள்ளையார் எழுந்தருளார் தொண்டர்தாம் பின்பு தள்ளு அன்புடன் கேள்மையும் தவிர்ப்பிலை எனினும் வள்ளலார் திருவருளினை வலிய மாட்டாமை உள்ள அன்புடன் போக்கி மென்று ஒருவரை இருந்தார். அதனாலே அதன் பிறகு பல பதிகளையும் வழங்க ஞானசம்பந்தர் சென்றார். இவரை தம்முடைய நீங்கள் உங்கள் துணைக்கு எழுந்தவர்களிருந்து இவருக்கு விடை தந்தாரு. அதற்கு மேல வழக்கம் போல ஆன்மார்த்த புஷ பரார்த்த புஷ மிக்க சிறப்பாகவும் அதிக பிரியமாகும். இப்ப நமக்கெல்லாம் ஒரு அதிசயம் பண்ணாருன்னு வச்சுருவோம், என்னமா இருக்கும் இன்னும் பூஜை இன்னும் ரொம்ப சிறப்பா செய்யும் இல்ல. உனக்கு என்ன வேணும், பணம் வேணுமா, நாளை காலையில வாரு தாண்டவன்ட்ட போ, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு உடனே கொடுப்பாருன்னு சொன்னான்னு வச்சிருக்க போனா அவரும் அந்த மாதிரி ராஜ்ய கனவுல வந்தாருங்க சாமி உங்களுக்கு பணம் 10 லட்சம் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி கொடுத்தாருன்னு வச்சுக்க, என்னமா பூஜை பண்ணுவோம் சாமி தெரியுமா உண்டா இல்லையா? இதெல்லாம் செய்ய தலையப்படி அன்பிறகு அன்பு அதிகமா அன்பு அதிகம். ஆனா மெய்ப்பத்தர்கள் நன்மை வந்தாலும் செல்வம் வந்தாலும் உன்னினும் பசிப்பினும் உன்னினும் பசித்தினும் உறங்கினும் மலரடியாலா குறையா இருந்தான் அப்படி நலந்தீங்கினாலே இப்படி உணர்வுடும் பயின்றார் சண்பையாளியார் தாமெடுந்தருள் எப்படியும் நன்கு மேம்பட நாளிடை செலவிட்டு நின்று. அதனால ஞான சம்பந்தர் அப்புறம் ஏதாவது பக்கமாக வருகின்ற பதிகளுக்கு சென்று ஞான சம்பந்தரோடு இருந்து கலந்து கும்பிடுவார். வந்தரும் புகழ் அவருடன் பயின்று வந்துரைந்தார் தென்பெரும் தொண்டர் ஆகிய திருநிலநக்கர் பெருகு காதலிப்பின் நெடுநாள் முறை வரங்க வருவருந்தவ மறையவர் வாடி சீகாழி ஒருவர் தது ஒருவர் தந்திரு கல்யாணத்தினில் உடனே திருமணத்திறன் சேவித்து நம்பர்தான் சேர்ந்தார். அப்படி பல நாள் ஞான சம்பந்தரை தியானித்து வணங்கி அதன் பிறகு திருஞான சம்பந்தருடைய கல்யாணத்துக்கு சென்றிருந்தார். சிவலோகம் சென்றிருந்தார் திருஞான சம்பந்தர் கல்யாணத்திலே வந்தவர்களுக்கு எல்லாம் சிவலோகமா. அப்படி அந்த கூட்டத்துல இவரும் சேர்ந்து ஞான சம்பந்தரோடு சிவசூரியிலே கலந்தவர் இந்த அச்சாபுரத்துல திருப்பெருமணம் வந்து சிதம்பரத்து பக்கத்துல இருக்கிற அச்சாபுரத்துல இந்த நிகழ்ச்சி நடந்தது. அங்கே கல்யாணத்துக்கு சென்றவர் சிவலோகத்துக்கு சென்றார். தருதுளில் திரு மறையவர் சாத்தமங்கையினில் வரும் உதப்பெரும் திருநிலநக்கரால் வணங்கி அப்படிப்பட்ட திருநிலநக்கநாயனுடைய திருவடியை வணங்கி இருபரப்புடைய அந்தனர் ஏர் உயர்த்தவர்வால் உரிமை உறுப்பினர் நமிநந்தியார் குளிர் உரைப்பார். அதற்கு மேலே நமிநந்தியடிகளுடைய துளியை சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார் சேர்க்கிறார் நமிநந்தி அடிகள் நாயனார். ஆகையினால இப்படி சிவன் இடத்திலே அன்பு மனைவிக்கும் இருந்தது கணவனுக்கு இருந்தது, கணவனுக்கு இருந்த அன்பு 99 மனைவிக்கு இருந்த அன்பு 100 ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட். அதனாலே அவ தாங்க முடியல சாய்வேலை கிளம்பி விடுத்த தாங்க அப்படின்னு அன்பு அவர் ஆசாரம் ஆறு சிவகோசரியார் ஆசாரம் கண்ணப்பரு அன்பு இவர் அனாசாரத்தோட அன்பு அவர் ஆசாரத்தோட அன்பு. இதே இறைவனை அடைவது பெருமை பெற்று இறைவனோடு இறைவராக கோயில் இருக்கிறார். அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கோயில் அப்படிப்பட்ட அற்புதமான அதிசய செயல்களை செய்த நாயன்மார்கள். ஆகையினாலே இப்படி திருநிலக்க நாயன சரித்திரன் நிறைவு பெற்றது. அடுத்த வாரத்தில் நெமிஞ்செஞ்சிய சரித்திரம் தவறாமல் எல்லாரும் வந்து கேட்டு திருவருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அறையில இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி பஜை.
6: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: Om Namah Shivaya.

ராமாயணத்தில் உள்ள சகோதரன் மாதிரி இருக்கணும். ராமன் வந்து பரதனுக்காக ராட்ட கொடுன்னா நான் பேஷா கொடுப்பேனே தானேங்கிறார். பரதன் வாங்கி வச்ச இதை அண்ணா சொத்தை நான் திருடுவேனாங்கிறான். இப்ப என்னடானோ ஒத்துனுக்கொத்தும் அஞ்சு பீஸா தாய விபாகத்தில் குறைஞ்சா கோர்ட்டுக்கு போய் 5 லட்சம் ரூபா செலவழிக்கிறான். இதுதான் இந்த சகோதரத்துவம். இதெல்லாம் பற்றி எங்க இருக்கு.

மந்திரங்கள்னால துவா உன்னை கிரிஷா, வேத மந்திரங்களில் படுத்து ஒருங்குபவனே. கிரிஷு கீர்ஷு சேதே இது கிரிஷா, வேத சப்தங்கள்ல பரமாத்மா படுத்துருக்கார. ஹே கிரிஷா அச்சாவதாமசி, ஹிந்திக்காரன் அச்சா எங்களுக்கு எங்க பாஷைங்கிறான். இங்க வேதத்துல அச்சான்னு நிறைய இடத்துல இருக்கு. அச்சா அச்சால் எடுக்கா அங்க வேற அர்த்தம். இங்க அச்சான்னா என்ன அர்த்தம்? தெளிவாக ஸ்வச்சமாக இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அச்சான்னா நேருக்கு நேர் பார்த்து கொண்டு. இப்ப வரலாம் நேரம் பார்க்கிறோமோ இல்லையோ, ஆபிமுக்கேனு அர்த்தம். சிவலிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணி விஷ்ணுவை வச்சு சொல்லி புருஷசூக்தம் சொல்றார். அச்சாவதாமசி, உங்களை நாங்கள் எதிர்பார்த்துண்டு இந்த மந்திரார்த்தங்கள் மூலமாக நேர அந்த அச்சாவதாரத்தையும் பார்த்துண்டு அச்சாவதாரத்தை எதிர்நோக்கி கொண்டோம்னு அர்த்தம். அச்சாவுக்கு அர்த்தம் ஆபிமுக்கேன. நாங்கள்லாம் சொல்றோம், என்ன சொல்றேன், சிவேன வச்சசா, மங்களகரமான வார்த்தையினாலும் உங்களை ஸ்தோத்திரம் பண்றோம். வேத பாராயண மீட்சல் பலம் கொடுக்கும்னு சொல்லுகோல் ஏவம் வேதாக்கா வர. அப்ப இந்த புண்ணியத்துக்காக நீங்க எல்லாத்தையும் கொடுங்கன்னார். அவர் பார்த்தார், ஏயா இத்தனை நாளா பாபம் பண்ணி அதனுடைய இட்டம்னா ஓடின்னு இருக்கு. இப்போ பாபத்தை பண்ணதுனால தானே நமக்கு கஷ்டம் வருது. அது குறுக்க நான் பேசிந்தே இருக்கச்சோ இன்னொருத்தர் மைக்கில் பேச முடியுமோ? இதை விட்டு அத்தனை பேச முடியும். பிராரப்த கர்மான்னு பேர். உடனே சிவன் கேட்டாரா, இந்த பிராரப்த கர்மா இருக்கேன், இதற்கு இதுக்கு நடுப்புற நான் எப்படி இந்த புண்ணியத்துக்கு பலம் கொடுக்க முடியும்னார். இவர் சொன்னாராம், பாப பலன்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைங்கோ. இப்போ நான் பண்ணுற ஒரு புண்ணியம் இருக்கு பார்த்தீங்களா, என்னது? இந்த ருத்ர ஜபம். இதனுடைய இந்த ருத்ர ஜபத்தில் சொல்லும்போது சாமவேதத்தினுடைய பெருமையும் ஒன்று சொல்லப்பேன். சட்ட ஞாபகம் வந்தது, என்ன சொல்றேன்னு பார்த்துக்கோ. ஏச்சாக்கா பர்தினேச்சாக்கு முன்னாடி நம்ம

ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அதுல சாமகாணத்துல நமக்கு 27 விஞ்ஞானி இல்ல, இந்த மாதிரி சில நாமாக்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுல கபர்தினேச்சான்னு பதம், இதுக்கு இதனுடைய பேருமே கங்காவதாரத்தை ஞாபகப்படுத்த அன்னைக்கே சொல்லிட்டேன். ஆனால் சாமவேதத்தில் அந்த ஸ்வரத்துக்காக எங்கே எப்படி நிறுத்த சொல்கிறாரோ, எப்படி பதம் பறிச்சிருக்க சொல்கிறாரோ, இதுக்கு ஸ்பெஷல் லைசன்ஸு. அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை கவனிக்க முடியாது. நேற்றுக்கே நம்ம ஸ்வரத்துக்கு யஜுர்வேதத்துக்கே சொன்னேன், சிவா யனமஹ சிவலிங்கா யனமஹ ஆத்மா யனமஹ. யனமஹான்னு பதம் உண்டு எங்கேயாவது? ஆத்மான்னு அங்கே கொஞ்சம் பாஸ் கொடுத்தா தான் யனமஹ கீழே இறங்குறது. ஆத்மாயா நமஹான்னு ஸ்வரம் போடுவீங்க. ஸ்வரங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸ்வரங்கிறது உயிர், வேத மந்திரங்கிறது உடம்பு. உடம்புல உயிர் இல்லைன்னு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் 4 பேரை தூக்க வேண்டியதான். அதனால எல்லாரும் என்னவோ என்கிட்ட புஸ்தகம் கொடுங்க நான் படிக்கிறேங்கிறேன், இது பெரிய ஆபத்து. இந்த மாதிரி வேத பிரச்சாரம் பண்ணவே வேண்டியதில்லை. அதை ஸ்வரத்தோடு சொன்னாத்தான் சொல்லணும். ஸ்வரத்தோடு சொல்லாட்டா ஆபத்து வரும். இதை நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாங்கள் எல்லாரும் படிக்கிறோம் சார், வேதத்தை பிரச்சாரம் பண்ணுவோம், எல்லாருக்கும் சொல்லிவிடுவோம்னா 18 ஜாதிக்கும் இதெல்லாம் சரிப்படாது. அது ரொம்ப ரெண்டுகிட்டான விஷயம். இங்க எதுக்காக சொல்ல வந்து இந்த பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணச்சே யச்சா கபர்தினேச்சான்னு இருக்கு, யச்சகா பர்தினேச்சான்னு பண்ணணும்னு வச்சிருக்கான். நீலகண்ட தீட்சர் வாழ் என்ன பண்ணாலும் பாலாமடைங்கிற திருநெல்வேலி ஜில்லா ஊர்ல போய் ரொம்ப ஏகாந்தமா பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். இது நடந்த கதை. அப்பய தீட்சருடைய உறவர் பெரியவர், அவர் பண்ணிட்டே இருக்கிச்சு. ஒரு நாளைக்கு அவருக்கு திடீர்னு என்னவோ நம்ம எல்லாம் இப்படி பண்ணப்படாதுன்னு காட்டுறதுக்காக அவருக்கு புத்தி தோணுது. என்ன பண்ணிட்டுனார், என்னடா அது நாம சாமவேதமா இருக்கும், யச்சகான்னு சொல்லுவானே, யச்சா கபர்தினேச்சான்னு கானம் பண்ணாராம். இந்த பையன் ஒன்னே நாளைக்கு அப்படி ஆரம்பிக்க முடியாது. என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். அப்புறம் பண்ண ஒன்னே என்னாச்சு, இந்த ஜாதியிலேருந்து பாலபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார், பற்று நின்று பூச்சுப்பார். விழவே இல்லை என்ன, தர்ப்பை எடுத்து குத்தினார், ஊசி எடுத்து குத்தினார், எல்லாம் குத்தினா குத்தினா ஊசி உள்ள போறது, பால் வெளியில வரல, பற்று நின்று போச்சு. அடாடாடா என்னடா அது, இந்த கோட்டை வழியா பால் விழலையேன்னு நினைச்சுண்டு தப்பு பண்ணிட்டோமோ நினைச்சுன்னு எழுந்திருந்து கன்னத்துல போட்டுண்டு நான் வேதத்தினுடைய சம்பிரதாயமான பதச்சேதத்தை மாத்தினத்தினால இருக்கும்னு தோணி

உடனே கொட்டித்தான் இது நடந்ததா சொல்ற. அதனால ஸ்வரத்துக்கு முக்கியத்துவங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இப்ப பரமேஸ்வரனே அச்சாவதாம்சி மந்திரங்கள்னால நாங்க இவ்வளவு தூரம் சொன்னோம் இந்த பலன் வரணும்னா, இப்ப பிராபகர்மான ஓடின் இருக்கு, நடுப்புற நான் எப்படி எது கொடுப்பேன், அதை போஸ்ட்போன் பண்ணிட்டு இதை கொடுங்க. அப்புறமேட்டா இந்த புண்ணியத்துக்கு பலமாக, இப்ப ஜபம் பண்றது ஒரு புண்ணியம் தானே, இதுக்கு பலமாக உள்ளத்தை கொடுக்குறேன், ஆனா இது மெச்சூர் ஆகலையான்னு கேட்டேன். இது இது அபிநவசங்கர் இது வியாக்கியானம் பண்ணிருக்காரு. மெச்சூரிட்டி என்ன, நீங்க பிக்சட் டெபாசிட் 5 வருஷத்துக்கு போட்டேன்னா கியூமுலேட்டிவா போட்டாச்சுன்னா ஏதோ ஒன்னா அமௌண்ட் சேர்த்து தருவான். இப்ப போட்டேன்னு உடனே கொடுன்னா என்ன கொடுப்பான், ஒண்ணும் கொடுக்க மாட்டான், புடிச்சுட்டு 100 ரூபாய் அதைத்தான் கொடுப்பான். அதனால மெச்சூர் ஆகலையே, இது மெச்சூர் ஆகி பலிக்கணும் போலயோ அதிர்ஷ்டம் தான். அதுக்கு அவர் சொன்னாராம், ப்ரீமெச்சூரலாக வித்ட்ரா பண்ணலான்னு இருக்கு ஒரு ரூல் இருக்கு. இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அவனுக்கும் இருக்கணும். இப்போ வெளியூர்லேருந்து ஒரு செக் வருது, அந்த செக்கு ஃபாரின்லேருந்து இங்கே போயிட்டு வரதா இருந்தால் 15 நாள் ஆகும், அதுக்குள்ளே வாரத்தில் 10 நாள் காரியமாக ஆகிடும். அதனால என்ன பண்ணான்னா அந்த மேனேஜரை போய் பார்த்தான். அவர் என்ன பண்ணா, டிஸ்கவுண்ட் பண்ணி உடனே கொடுத்துட்டான். அதுபோல இதுக்கு ப்ரீமெச்சூரல் வேல்யூவில் கொடுங்கோ போகும், உடனே கொடுங்கோ டிஸ்கவுண்ட் பண்ணின்னு கேட்டானா, அப்படி கொடுத்தா எவ்வளோ வரும்னார். யதா ந சர்வமி ஜெகத யக்ஷ்வகம், அப்போ வேல்யூ வந்தால் எவ்வளோ வரும்னு பார்த்துங்க, அப்படி கொடுங்கோன்னு கேட்டார்னு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அப்போ தான் நாமெல்லாம் பிழைக்க முடியும். இப்போ பண்ணுற புண்ணியத்துக்கு எதாவது உடனே கொடுக்க ஆரம்பிச்சா தான் நமக்கு சரியாக வரும். பழைய பாபத்தில் பயின்றே இருந்தால் இது பல ஜென்மம் ஆகிடும். இதுக்கு ஒரு உதாரணம் எனக்கு தோணித்து, ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய கனகதாரா ஸ்தோத்திரத்தினுடைய கதை, இதனுடைய வியாக்கியானம். கனகதாரா ஸ்தோத்திரம் எப்போ பண்ணினார், ஒரு ஏழையினிடத்தில் துவாரசி இன்னைக்கு சின்னதாக நெல்லிக்கனியை வாங்கி அவர் ரொம்ப அழுதுண்டியாக இருக்கான்னு ஒன்று இவர் லக்ஷ்மியை பார்த்து கூப்பிட்டு, அங்கம் ஹரே புலக பூஷணம் ஆசிரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதி ரபாங்கலீல மாங்கல்ய தாஸ்து மமங்கல தேவதாயாக நிறைய ஸ்லோகங்கள் சொல்லிருக்கார். அந்த ஸ்லோகம் சொன்னே நேரம் லக்ஷ்மி வந்தார். லக்ஷ்மிக்கு இவருக்கும் ஒரு டைலாக் நடக்கிறது, என்ன பேசினான்னார், ஏம்மா எல்லாருக்கும் நீ கடாட்சம் பண்ணுற, இந்த அம்மா கடாட்சம் பண்ணக்கூடாதா, நீ இவர் கேட்டார். அவர் சொன்னால், பூர்வ ஜென்மாவில் எச்சக்கையால் கூட காக்கா ஓட்டின வழக்கம் இல்லை, 17 ஜென்மம் இவ ஒன்றுமே கொடுத்தது இல்லை, அதனால இப்படி கஷ்டப்பட்டுருக்கா, சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்க வேண்டியதான், நீங்கள் போட்ட சட்டம் தானேனாலாம், இவர் சட்டத்தை மாற்றுன்னு சொன்னால் அது கலியுகத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி ஆகிடும். சொல்லி வைக்கிறேன், உங்கள் ஊர் சொன்னால் கோச்சு பயிலங்கிறதுக்கு சட்டத்தை மாற்றலை. ஆமாம் ஆமாம், அது வாஸ்தவம் தான். இப்போ எனக்கு ஒரு வேதாத்தியனம் பண்ணுற பையனுக்கு துவாதசியில் நெல்லிக்காயை போட்டிருக்காரே, இந்த வேதாத்தியனம் பண்ணவனுக்கு ஒரு அன்னதானம் பண்ணினா ஒரு பலன் உண்டோ இல்லையோ அதை கொடுன்னாராம். அது அடுத்த ஜென்மாவில் தானே வரும், மெச்சூரிட்டி ஆகலையேன்னாராம். அவர் சொன்னாராம், ப்ரீ மெச்சூரலாக கொடுன்னாராம், உடனே தங்கக்கனி கொட்டித்து. இதுதான் அங்கே சூக்ஷ்மமான விஷயம். அதுக்கு தான் இந்த மந்திரம், யா சிவே நவச்சசா த்வாகிரிஷாச்சாவதாமசி அப்படிங்கிறதாக இவ்வளவு விஷயங்களை கேட்கறது. தம்போ ஜம்பேர தாமின்னு நமக்கு உபதிரவம் ஜாஸ்தியா போச்சுன்னா அதுக்காக சொல்லியிருக்கார். அதுனா அதே போல இந்த மந்திரங்களை அனுஷ்டானம் பண்ணாம ஜபத்தினால 66%ங்கிறதுக்கு இப்ப வந்துட்டு இருக்கேன். அபிச்சரக்சின்வீதா வஜ்ரோ வா ஆபஹ வஜ்ரமேவ பிராதுர்வே பிரஹரதி ஸ்ருணுதயேனம். இதுக்கப்புறம் என்னென்ன பலன் தெரியுமா சூரிய நமஸ்காரத்துக்கு, தேஜஸ்காமோ யசஸ்காம பிரம்மவர்ச்சச காம ஸ்வர்ககாமச்சின்வீதா. இவ்வளவுக்கும் இந்த சீருத்வத் இந்த சயனம் தான் என்ன தெரியுமோ இல்லையோ, ஒரு மேடை கட்டி அந்த மேடையில் பலவிதமான சொப்புக்கள்லையோ ஒரு பாத்திரங்கள்லையோ சோமரசத்தை வச்சு ஹோமம் பண்ணால் இது சோமயாகம். ஆருணகேதுக சயனத்தில் மண் சொப்பு சின்ன சின்னதாக வச்சு 3 வாக்கியம் 4 வாக்கியத்துக்கு கொடுத்துறோம். இந்த சொப்பில் ஜலத்தை விட்டு நேத்தி சொல்லும்போது கூட ஜலத்தினால மட்டும் இஷ்டகைங்க அபீஷ்டகா உபடதாதி இந்த சொப்பை வைக்கணும் தயாதி எவதையா. இப்போ பாருங்களேன், ஸ்மிருதி பிரத்யக்ஷமை திஹ்யம் அனுமானச்சதுஷ்டயம் ஏதேராதித்ய மண்டலம் சர்வைரேவிதாசியதே தயாதே எவதயாங்கிரஸ்வத்ருவாசிதான். ஒரு சின்ன மண் சொப்பில் ஜலத்தை எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும். எதை எங்க வைக்கணும்ல இருக்க அந்த கணக்கெல்லாம் பிரபஞ்சம். இது மாதிரி 4 வாக்கியத்தில் வைக்க வேண்டியது உண்டு. அது அனுஷ்டுப்பா இருந்தா காயத்ரியா இருந்தா 3 வாக்கியம் ஒன்னொன்னுக்கும் தயாதேபதையாங்கிற ஸ்வத்ருவாசிதா சொல்லி வைக்கணும். அபீஷ்டகா உபததாதி அப்படின்னு சொல்லிருக்க. இந்த இஷ்டகோபதானம் பண்றதுக்குள்ள ஒரு மேடை,
அந்த மேடைக்கு மேடையை அடுக்கக்கூடியதான ஆக்ஷனுக்கு சயனம்னு பேர். பலவிதமான சயனங்கள் இருக்கு, சாவித்ர சயனம், நாச்சிகேத சயனம், சாதுர்ஹோத்திர சயனம், வைஸ்வசஜாம் சயனம். சயனம் அப்படின்னா அது ஒரு விதமான யாகங்கள். அந்த யாகங்களை பண்ணவனுக்கு அங்கே என்ன இருக்கு, பிரஜாகாமஸ்சிந்தீதா, பிரஜாகாமனா இருக்கும் அந்த யாகத்தை பண்ணுன்னு இருக்கு. அப்புறம் பார்த்தா ஏவம் வேதா, இது இப்படி பண்ணினா வரதுங்கிற கர்மாவை தெரிஞ்சுண்டு அந்த அர்த்தத்தோடு இதை ஜபம் பண்ணுறவனுக்கும் அந்த பலன் சொல்லியிருக்கு. இந்த இடத்த விட்டுருங்க,

0: வேதத்தில் எவ்வுச்சேனம் ஏவம் வேதாங்கிறது ஒரு 100 இடத்துல வருது. இதை அனுஷ்டானம் பண்றவனுக்கு அந்த பலன் உண்டு. யார் ஒருவன் அண்ட் ஆல்சோ யார் ஒருவன் இந்த மாதிரி அனுஷ்டானத்தினால பலம் வரும்னு தெரிஞ்சுண்டு அனுஷ்டானம் பண்ண முடியாததுனால அந்த போர்ஷனை ஜபம் பண்றானோ அவனுக்கும் வரும். இந்த இடத்துல வித்யாரண்யர் கேட்டார், என்ன சார் பிளஃப் அடிக்கிறீங்க, சரடு விடுறதுன்னு பெருது சரட்யா, யாருக்கு அதை குத்துறேன்னார். அவர் சொன்னார், ஏன் என்ன சந்தேகம்னார், ஏன் சார் அஸ்வமேத யாகம் பண்ணவனுக்கும் அதே பலன் பாப நிவர்த்தி பிரம்மஹத்தி போகும், பாராயணம் பண்ணவனுக்கும் அதே நிவர்த்தினா பாராயணம் பண்ணவன் தான் கெட்டிக்காரம் மற்றவன்லாம் சும்பனாங்க, என்னமா வர முடியாது, நடக்கவே நடக்காதேன்னு கேள்வி கேட்டுண்டார். கேள்வி கேட்டு தத்தான என்ன சொல்றார் அவர் ஒரு தினசா சொல்றார், அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் நான் சொல்றேன். இப்போ ஒரு கர்மா பண்ணுறான்னு வச்சுங்களேன், இந்த கர்மா பண்ணுறச்சு 3 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உபயோகப்படுது. வாக்குனால மந்திரம் சொல்கிறார், மனசுனால நினச்சா தான் அந்த மந்திரம் வரும், இல்லைனா புஸ்தகம் பார்த்து படிக்கிறச்சு இந்த பக்கம் புஸ்தகம் கைண்டு போச்சுன்னா வேற மந்திரத்தை ஆரம்பிச்சிருவோம். அதனால மனசுனால உள்ள ஓடின்னு இருக்கு, காயேன வாச்சா மனசேந்திரியர்வா, இது எல்லாத்துக்கும் புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத், இதுதானே எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ காயத்தினால ஹோமம் பண்றதுங்கிறது தான் இப்ப மைனஸ் பாராயணம் பண்ணும்போது, 1 மைனஸ் இல்லையா, 3 தானே மொத்தம், மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் மாதிரி மனசுனால நினைக்கிறோம், வாயால சொல்றோம், கையால செய்யறோம். இப்ப படிக்கணும், இங்க கதைக்கு வந்து உட்காரணும்னு மனசுனால நினைச்சேள், நான் இங்க கதைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பினேள், நல்ல வேலையா இங்க வந்து உட்காந்து கேட்கிறேன், அது சொல்லிட்டு வேற இடத்துக்கு போனான்னு அது வேற விஷயம். அப்போ மனசு வாக்கு காயம்னு சொல்லக்கூடிய 3ல 1 மைனஸ் ஆகிடுறது பாராயணம் பண்ணும்போது, இந்தா இல்லையா, புஸ்தகம் பார்த்து பாராயணம் பண்ண மனசு நினைக்க வேண்டியதில்லை, மனசு ஒர்க் பண்ணுறது. அப்போ 3 2/3 ஆகிடுது இல்லையா, அப்போ நான் அதனால தான் 66%ன்னு சொன்னேன். இந்த கணக்குப்படி சொல்கிறேன், அவர் சொன்னார், அவர் அப்படி சொல்ல வித்யாரண்யர் பிரம்மஹத்தியும் 3 தினசுன்னார், அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறது, இது பல பேருக்கு சம்பாவிதம், கொண்டு போடுவோம் போடவா, இந்த மாதிரிலே கோவம் வந்தால் பிச்சு உதறி விடுவோம் முடியும், தோலை உரிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க குழந்தைகள், தோலை உரிச்சா பாபம் ஆச்சே நாம கேட்க மாட்டான், வாயினால் சொல்கிறது, அதுக்கப்புறம் கையால் பார்த்துக்க இல்லையா, கொசுவே ஒன்று அடிச்சு விடுவேன்னு சொல்கிறது இல்லை, பட்டாரம் அடிச்சு விடுறது, அதனால் இவன் அடிக்கிற சமாச்சாரம்லாம் கிடையாது. இப்போ ஒரு பேட் ஒன்று வச்சுருக்கான், இந்த கிரிக்கெட் விளையாடுற மாதிரி பேட்மிண்டன் பேட் மாதிரி, அது எலக்ட்ரிக்கில் சொறி அது பேட்டரியில் வந்து ஒரு புடப்படப்படப்படங்கிற புடப்படப்படப்படப்படன்னு வெடிக்கிறது, கடுகு வெடிக்கிற மாதிரி, அது ஒரு தினசம் ஒரு நாளைக்கு 1000 1500 கொசு சம்பாரம். இதனால தான் எத்ராத்ரியா பாபமகாரிஷம் மனசா வாச்சா ஹஸ்தாபியாம், ஹஸ்தாபியாம் 2 கையாலும் 2 பேட், என்ன அவ்வளோ கொசு மெட்ராஸில், என்ன பாபம் பண்ணுவோமோ நாங்களாம் மெட்ராஸில் இருக்கோம் சார், ரொம்ப சொல்கிறோம், இந்த ஊரில் இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது, இந்த குளிரில் வர்றதோ இல்லையா வேறு விஷயம், அந்த கொசுவை எதை பண்ணாலும் போக மாட்டேங்கிறது, குட் நைட்டுங்கிறான், பேட் நைட்டுங்கிறான், ஆல் அவுட்டுங்கிறான், இவன் தான் ஆல் அவுட்டு, இவன் கிளம்பி எங்கேயா போக மாட்டேன், ஆல் அவுட்டுனா என்னென்ன எனக்கு புரியல, அது ஒரு தினசம் அதுலேருந்து வர ஸ்மெல்லு வேற, நமக்கு உள்ளே போய் இந்த கொசு கடியை விட ஜாஸ்தி உபத்திரப்படுத்துறதுங்கிறான், இப்போ பரிகாரமே தெரியாமல் திண்டாடிட்டு இருக்கோம் நாங்களாம், இப்போ அனுபவிங்க, இப்போ ஒரு கிராமத்தில் கொசு கடையை முல்லக்குடி முல்லவாசல்லாம் போனால் ஹையாக இருக்குன்னு அதுவும் கிளம்பி நம்ம கூட வந்துடுத்து, நீங்கள் போகிற இடத்துக்கு வர வேண்டியதானே, இங்கே வெறும் வெறும் ஸ்பேஸியாக கிடைக்கும், அது எல்லாம் கிராமத்துலேருந்து கிளம்பி டவுனுக்கு கொடுத்து, இந்த மெட்ராஸ் கொசுவுக்கு என்னன்னு கேட்டால் ஆஞ்சநேயராலையும் கொல்ல முடியாது, ஏன்னா ஆஞ்சநேயர் ராட்சசாலாம் அடித்ததுக்கு கொசு அடிக்கிற மாதிரின்றார், மசகீகிருத ராட்சசம், இந்த கொசு ஆஞ்சநேயர் வந்தால் கூட அவரையும் கிடைக்கும் அவரால் சாக முடியும், இல்லாது மெட்ராஸ் கொசு அது லங்க கொசு மசகீகிருத ராட்சசம், நமக்கு உத்தரவங்கள் நமக்கு ஈதி மாதா. அப்போ இவர் என்ன பண்றார், மனசா வாச்சா ஹஸ்தாபியாம்னு பல கொலைகள் நம்ம பண்றோம், மனசினால பண்றதுங்கிறது பிரம்மஹத்தி ஒண்ணு, வாயால பிரம்மஹத்தி பண்றது ஒண்ணு, கையால பிரம்மஹத்தி பண்றது ஒண்ணு, 3 விதம் இருக்கும் இல்லையா, இந்த கையால பண்ண பிரம்மஹத்திக்கு பிரம்மஹத்தி அனுஷ்டானத்தினாலதான் போகும், அஸ்வமேத அனுஷ்டானத்தினாலதான் போகும், வாயால சொல்லி மனசினால நினைச்சிட்டு இருந்தா அந்த பாராயணத்தினால போயிடும், 2/3 அப்படிங்கிறார் அவர். அதனாலதான் வேதத்துல எல்லா இடத்துலையும் யோக்னிஹோத்ரஞ்சுஹோதி யவுச்சைனமேவம் வேதா, எல்லா இடத்துலையும் இருக்குது, யார் இதை யோக ஹோமம் பண்ணுறானோ, யார் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறானோ, 2 பேருக்கும் அந்த பலன் வரும்னு சொல்லியிருப்பார். அந்த பலன் சொன்னால் அதில் 2/3 வச்சுக்கணும். 2/3 ரெண்டு மூணு தரம் பண்ணிவிட்டது என்ன, 2/3 ரெண்டு மூணு தரம் பண்ணால் ஒன்றுக்கு மேலே ஆகிடும் இல்லையா, எங்க எனக்கு அது புரியல. அப்போது சிவேன வச்சசாத்வா கிரிஷா அச்சாவதாம்சி யசான சர்வமிஜகத் அயக்ஷம் சுமனாசத்துன்னு சொல்லியிருக்கு. இதற்கு மேலே இந்த சூரிய பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணும்போது ருத்ரம், ருத்ரங்கிறதான பரமேஸ்வரனும் அதே போல இந்த சூரியன்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று, சூரிய நாராயணன் சங்கர நாராயணன் ரெண்டும் சொல்கிறோம். அதில் நம்ம கர்மாக்களுக்கு அவசியம் பலன் உண்டுங்கிற, கர்மாக்களுக்கு பலன் உண்டுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்ம சாட்சியாக இருக்கிற சூரிய நமஸ்காரத்தில் அப்பா அந்யபாதகேஷா சஹ தத்ரதே அயோ நிஜாஜனாக பதம் பிரித்து அயோ நிஜா தத்ரதே யோ நிஜாஜனாக மிருத்வா புனர் மிருத்யுமா பத்யந்தே அத்யமானா ஸ்வகர்மபிஹி ஆஷாதிகா கிருமயைவ தேவா சவைஹி. அவவம் பண்ணதான வினைகளுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜென்மாவில் கை இல்லாமல் கால் இல்லாமல் கண் இல்லாமல் இதெல்லாம் வேற வருமா, அதுக்கப்புறம் மாதிரு கர்ப்பம் பிதர் கர்ப்பம்லாம் இல்லாமல் திடீர்னு இந்த சாணியிலேயே புழுத்து வந்துடும். அயோனிஜாக ஜனாக எப்படிலாம் பிறகுறா, மிருத்வா புனர் மிருத்யுமா பத்யந்தே. ஏன் சார் இப்படி பண்ணுறாருனார், அவர் கொஞ்சம் கூட கண் இல்லையான்னார். நீ பண்ண காரியம் அப்படி இருக்கு. இப்போ 20 பையன் பரீட்சை எழுதுகிறான், பஞ்சாயத்து சொல்கிறான்னா மார்க் ஒருத்தனுக்கு 0 போடுறார், ஒருத்தனுக்கு 100 போடுறார். பழைய காலத்தில் 100க்கு மேலே கொண்டு உண்டு மேத்தமேட்டிக்ஸுக்கு. 2/3 ஆஃப் த பேப்பர் கேரி ஃபுல் மார்க்னா, இவன் கெட்டிக்காரனாக இருந்தால் 2/3க்கு மேலே எழுதினான்னா அது மெரிட்டில் சேர்த்துப்பான். 100க்கு மேலே மார்க்குன்னா நான் பார்த்து பையனை ஒருத்தனை கேட்டேன், நீ எவ்வளோடா மார்க், 100க்கு மேலே மார்க்குனா என்னடாண்ணே, 20 போட்டு கீழே 100 போட்டிருக்கான், 100க்கு மேலே மார்க்கான். என்னடா அது உபத்திரம், மேலே மார்க்கு கீழே மார்க்குன்னா எனக்கு புரியவே இல்லையே. அந்த மடத்துக்கு மேலால் போனால் மடத்து மேலே ஏறப்பட்டா மேற்குன்னு அர்த்தங்க மேலே. அதனால் இந்த மாதிரி மார்க் போடுறாருன்னா இவர் பேரில் தப்பு இல்லைன்னா அவன் எழுதினதான பாயிண்ட்டுக்கு மார்க் கொடுத்துருக்காரு. அது மாதிரி அத்தியமானா ஸ்வகர்மபிஹி, இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவன் பண்ண வினைக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாரு. எது போல பிறக்கிறான்னார், இந்த பேனை நசுக்கிற மாதிரி பேனாவும் வரானார். பேன்னா தலையில் ஒன்று வருதோ இல்லையா, அத்தியமா ஆஷாதிகா கிருமையைவா ஆஷா ஆபாத்யே சாத்யந்தே நகாபியாமிது ஆஷாதிகாக சிரோ, சிரஸில் ஏற்படக்கூடிய பேன் அர்த்தம் பண்ணிருக்கேன். இது மாதிரிலாம் வருதுங்கிறதா சொல்லிவிட்டு இந்த மாதிரி பாபங்கள்லாம் பண்ணிவிட்டேன்னா இதனால் முதல்ல இது வரத்துக்கு முன்னாடி நரகத்தில் போய் வேற ஒரு அடி வாங்கலாம். நரகம் உண்டா இல்லையான்னு ஒரு பெரிய சந்தேகம், பயமுறுத்துறதுக்காக சொல்கிறேன் நினச்சிக்கக்கூடாது. நரகத்தை பற்றி பாகவதம் சொன்ன மாதிரி எங்கேயுமே சொல்ல, அது ஒரு பாகவத உபன்யாசக்காரனு சொல்கிறதில்லை. பல நரகங்கள்லாம் சொல்லியிருக்கேன், ஏன்னா இவாள்லாம் பயந்து விட போகிறாளேன்னு பயந்துண்டு. அதுக்கப்புறம் இந்த நரகங்கள்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய புண்ணியம் பண்ணினா அந்த புண்ணியத்தினால இது அடிபடும், புண்ணியத்தினால பாபம் அடிபடும், கிரெடிட் டெபிட் அக்கௌண்ட்டுன்னு நேற்றுக்கோ முந்தையனால சொல்லியாச்சு. அது வேறு விதமான உதாரணத்தை சொல்கிறதா இருந்தால், இந்த உள்ள ஏதோ ஒரு மூலையில் எலி செத்து கிடக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதுலேருந்து பேட் ஸ்மெல் வந்தது, இவனால் கண்டுபிடிக்க முடியல. இப்போதைக்கு என்ன பண்ணணும், பேட் ஸ்மெல்லுங்கிறது பாப்போம்னு வச்சுப்போம். புண்ணியகந்தாம் சுப்பிரசன்னாம் பிரசாதாபிமுகீம் சிவாம் சுரபல, புண்ணியத்தினால கந்தம் வந்தால் என்ன வரும். நாங்கள்லாம் பாப கந்தம் இருக்கிறதுனால மட்ராஸில் ஒரு நதி ஓடுறதுங்க, அது கரையில் உட்காந்துருக்கோம், கங்காயாம் கோஷா, இது பாபகந்தம். அதனால தான் கீதையில் பகவான் குட் ஃப்ராக்ரன்ஸ் நான் புண்ணியோகந்த பிருத்திவியான் நாத்தம் இவர் இல்லையா, ஏன் அது யாருன்னார், அது வேற ஆள். அவர் பகவான் ரொம்ப கெட்டிக்கார், அஸ்வத்த சர்வவருஷானாம்னார், முள்ளு மரம் நான் இந்தேன்ட்டார். ஆனால் நம்ம ருத்ரன் என்ன சொல்றது தெரியுமா இல்லையோ, யோ யோ யஃப் யோ அக்னோ யோ ருத்ரோ அக்னோ யோ அப்சு யோ ஓஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா புவனா தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. ஓஷதீஷுன்னு செடிகுடி எல்லாம் வரணுட்டார். ஆனால் கிருஷ்ணன் பார்த்தார், கிருஷ்ணன் கொஞ்சம் நாசூக்காக இருக்கிறவர், அகானம் பண்ணுவார். எல்லா மரங்கள்லையும் அஸ்வத்த மரம் நாம், ஏன் அக்னி பகவான் அதில் உட்காண்டிருந்தான் நேற்று கதை சொன்னாலும் இல்லையோன்னு. இவர் சர்வாத்மபாவத்தை காட்டுறது வேற, அவர் சர்வாத்மபாவத்தை காட்டுறது வேற. இதில் பல விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாமாக இருக்கிறது சிவன், எல்லாமாக இருக்கிறது விஷ்ணுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு நிரூபணம் வேணுமோ இல்லையோ. இந்த நிரூபணத்தை ப்ரூஃப் பண்ணி காட்டணும். வேதத்தை சொல்லிருக்கு, மந்திரம் சொல்லிருக்குன்னு அதெல்லாம் உத்தரம் நம்ப மாட்டான். இதனால் விஷ்ணுவனுடைய அவதாரத்தில் ஒரு தரம் சர்வாத்மபாவத்தை காட்டினார், சிவனுடைய அவதாரத்தில் எல்லா சர்வாத்மபாவத்தை காட்டுறார். இதை என்ன கவனிப்போம். இப்போ துர்வாசருடைய சரித்திரம், அதாவது அக்ஷய பாத்திர கதை தெரியும் உங்களுக்கு. துர்வாசர் வந்து பஞ்சபாண்டவாழ்கிட்ட காட்டில் இருக்கச்சு 10,000 சிஷ்யோட வந்தார். இவருக்கு என்ன, என்ன சார் நீங்கள் ஒரு ஆத்துக்கு போகிறது உங்களுக்கு என்ன கவலை, அவனுக்கு என்ன கவலை, ஏதாவது டிஃபன் போடணுமேனு, இங்கே ஒன்றும் கவலையே இல்லைங்க, அவன் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போது இவர் போனார். இந்த தர்மபுத்திரர் இருக்காரு, ரொம்ப தர்மபுத்திரர், டூ குட் டு லிவ். இந்த அசாமி என்ன எடுத்து 10,000 வந்து நான் மாமியை கேட்டு சொல்கிறேன்னு சொல்ல வேண்டாமோ, அன்றைக்கி சாப்பாடு எடுத்து அக்ஷய பாத்திரம் ஓம் தச்சது, சரி எல்லாரும் வாங்குவோன்ட்டார். சில மாமாவெல்லாம் அப்படி பண்ணிவிடுவா, பழைய காலத்து மாமியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவா, இப்போவா இருந்தால் கிளம்பி வெளியில் போக வேண்டியதான், என்ன நினச்சுன்னு கேள்விடுவான். திரௌபதிட்ட வந்தார் வரா, அதுக்கு என்ன பண்ணிவிடலாமே, என்ன பண்ணிவிடலாமே, என்ன வெறுங்கை முழம்போடுமான்னு. இவன் என்ன பண்ணா, கோவிந்தான்னு கூப்பிட்டாள். ஏற்கனவே புடவையினுடைய ப்ராப்ளம் வரும்போது கோவிந்தாவை கூப்பிட்டார், இப்போ கோவிந்தனை நினைச்சா கூப்பிடலையா, அந்த சுவாரஸ்யம் இருக்கு எங்க பாகவதத்தில். இதா கோவிந்தன் நினைச்சோன்னு வந்துட்டார். திரௌபதி என்ன வேணும், நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நினைச்சோ இல்லையோ போருமே, சில பேர் கூப்பிடாட்டாலும் கூப்பிட்டாளான்னு வந்துடுவான். இவன் அங்கே ஏதோ சம்திங் இருக்கும், அது ஆசலில் கோலம் போட்டால் சில பேர் நுழைஞ்சிருவேன். இங்கே கோவிந்த சாஸ்திரி வந்திருக்காரோ பார்க்க வந்தேன், ஏன்னா உட்காருங்கன்னு 10 ரூபா வாங்கிட்டு போகலாம் இல்லையா. இந்த மாதிரி ரெண்டாகட்டேன், இப்பெல்லாம் கூப்பிட்டா கூட வருதில்ல, ரொம்ப டிமாண்ட் வைத்திய காலக்கலாம். இது மழைய காலம் நான் சொல்லிட்டேன். இவர் பார்த்தார் என்ன வேணும், இந்த மாதிரி வந்திருக்கா, ஸ்நானத்துக்கு போயிருக்கா, 10,000 பேரும் ப்ளஸ் ஒன், ப்ளஸ் ஒன்னுனா 10,000 ப்ளஸ் ஒன்று, நமக்கெல்லாம் 10+1 தான் ப்ளஸ் ஒன்று, இங்கே 10,000 ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன், அஷ்டோத்திரம்னா 108 ப்ளஸ் 100 நமக்கு ஆரம்பம். இப்போ அல்பங்கள் ப்ளஸ் ஒன் படிக்கிறான்னா 11th அர்த்தம், 101 படிக்கிறான், ப்ளஸ் ஒன்னுன்னா ஏகோத்தரம்னு அர்த்தம், ப்ளஸ் டூன்னா த்வித்தரம்னு அர்த்தம், எதுக்கு மேலே உத்தரம்னா 100, 1000 என்னவா வச்சுக்கலாங்க. நீ ஏன் கவலைப்படுற, அந்த பாத்திரத்தில் ஏதாவது ஒட்டின்னு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு தரம் தான் வரும் அந்த அக்ஷய பாத்திரம், இல்லை எல்லாம் வகிச்சு போட்டாச்சு, ஏதோ ஒரு பறக்க இருக்கா பாருன்னா எடுத்தார், வாயில் போட்டுட்டார். யார் போட்டா, யார் போட்டார் வாயில, ஏ கதை கரெக்டாக கேட்டிருக்கேன், எதை வாயில் போட்டுட்டார், பருக்கே வாயில் போட்டுட்டார், போட்டா என்னாச்சு, உள்ளே போயிருத்தேன், நீ வடை கொடுத்து வாயில் போட்டுனா எங்கே போகும், ஏற்றுக்கொள்ள போச்சோ இல்லையோ. இவரே தான் எல்லாமா இருக்காருங்கிறதுக்காக நிரூபணம் என்னாச்சு, அங்கே ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு இருக்கா 10,000 ப்ளஸ் ஒன்றும், அவர்களுக்கெல்லாம் என்னவோ மூக்கப்படிக்க சாப்பிட்டா மாதிரி தணர்றது, 10,000 பேருக்கு வயிறு ரொம்பிடுச்சு. அப்போ இவர் ஒருத்தர் சாப்பிட்டா 10,000 பேருக்கு வயிறு ரொம்பினா, அந்த 10,000 பேரும் விஷ்ணு தான் கிருஷ்ணர் தான் நம்பிக்கை ஆகிட்டோ இல்லையோ. விட இதே இதே இந்த ருத்ரன் அஷடு என்ன பண்ணுறாருன்னு பாருங்க, இவர் ஒரு தினசா சர்வாத்மாவத்தை காட்டுறார், புற்றுக்கு மண் சுமந்தப்படலாம், புற்றுக்கு மண் சுமந்தப்படலாம்னு ஒன்று கேட்டிருக்கல இல்லையா. மதுரையில் வைகை ஆற்றுல ஜலம் உடச்சுன்னு கொடுத்தோம், ஒவ்வொரு ஆற்றுலேருந்து ஒரு ஆள் அனுப்பணும்னா ஒரு அம்மா ஆற்றுல ஒன்றும் இல்லை, அவள் போய் பரமேஸ்வரா நான் என்ன பண்ணுவேன், அனுப்பிச்சானும் ராஜா இல்லைன்னு பிச்சு விடுவேன்னா, சரின்னு ஒருத்தன் வாசலில் வந்தான், மா ஏதாவது வேலையாக இருந்தால் கொடுவோம்னா, இந்த பாருப்பா எனக்கு வேலை இருக்கே, நீ போய் அதை மண் வெட்டி போட்டு கொஞ்சம் அடைக்கணும், அவாவா போர்ஷனில் போனார், சரி போகிறேன்னா மண் வெட்டி எதோ ஏதோ எடுத்து கொடுத்தா வாங்கிட்டார். எனக்கு என்ன கூலி தர, என்ன என்கிட்ட பைசா எல்லாம் கிடையாதுப்பா, இன்றைக்கி ஏதோ புட்டு பண்ணியிருக்கேன், புட்டுன்னா தெரியுமில்ல உங்களுக்கெல்லாம், பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு விதமான விஷயம், அரிசியை வறுத்து எடுத்து போக்குவரத்து, 10 புட்டு 10 இல்லாத புட்டுன்னு, அது எங்கள் மாமியாவா வேக வச்சா மறுநாள் வச்சுக்கூடாதுக்கா, 10 இல்லாத புட்டு 10 உள்ள புட்டுன்னு 2 புட்டு, அது புட்டிங் உள்ளே போட்டுட்டே இருக்கணும், அக்கா புட்டுன்னு பேர், அது சத்தம் இல்லாமல் நான் சுக்கா போட்டுட்டே இருக்கலாம் கையில் வச்சுட்டு, அதனால புட்டுன்னு பேர். வாண்டி கிளம்பினார், அங்கே போனால் புட்டை நன்னா சாப்பிட்டார். இவருக்கு இந்த மாதிரி புட்டு கைலாசத்தில் கூட கிடையாது, சரித்தா அங்கெல்லாம் இந்த புட்டு கிடையாது, சில பேருக்கு சாப்பிட்டான் நன்னாவே பஃபையில் சாப்பிட்ட பசங்களுக்கு, நம்ம மாத்திரம் மோர் குழம்பு ஒத்த குழம்பு சாப்பிட்டா அவர் பிடி பிடிச்சிருவான், அதிசயம் இல்லையோ, அவள சாப்பிட்ட மாதிரி கிருஷ்ணர் அது பாட்ட சாப்பிட்டார். சாப்பிட்டா ஒன்று என்னாட்டமும் தூக்கம் வந்து கொடுத்து படுத்துருட்டேன், ஹாயா படுத்து தூங்குறார், அந்த பக்கம் உடச்சின்னு இருக்கு, அந்த பக்கம் மண்ணு போடவே இல்லை, ராஜா வந்தான், அர்றாதுன்னா புது ஆள் உத்தரவு வந்திருக்காரு சார், ஒரு மாட்டுக்கு ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்காரு, கூப்பிட்டான் ராஜா, என்னையாண்ணா இல்லை தூக்கம் வந்து தூங்கினேன், என்ன பண்ணேன், புட்டு சாப்பிட்டேன், பார் ஒன்னு ஒரு குச்சியால் ஒரு அடி அடித்தான், முதுகில் ஒரு அடி அடித்தான், அடித்த உடனே ராஜாவுக்கு ராஜா மனைவிக்கு அங்கே இருந்த வேலைக்காரனுக்கு ஊர் உலகம் போற அடி விழுந்து கொடுத்து, இதுதான் கதை. இவர் சாப்பிட்ட உடனே எல்லாருக்கும் வயர் ரொம்பதுங்கிறதாக இவர் காட்டுற வழி, அவர் என்ன காட்டினார், தனக்கு அடிபட்டோன்னே எல்லாருக்கும் அடிபட்டு, ராஜா உடனே கேட்டான் ஒரு கேள்வி, நீங்க புட்டு சாப்பிடும் போது எங்களுக்கு எல்லாம் வாய் திதிக்கல் ஏன்னா? இது அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். ஏன்னா இப்ப எல்லாம் பிரவச்சனங்கள்ல பல தினசான கருத்துக்கள்ல நல்லது வரும்போது கெடுதலும் ஷர். எதுக்காக சொல்லவரேன், அந்த பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணினோமே ஆனால் சகல க்ஷேமங்களும் வருதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதற்கப்புறம் லௌகிகமான விஷயத்தை பார்க்கும்போது சூரிய நமஸ்காரத்தில் சயின்டிஃபிக்காக என்ன இருக்குன்னு பார்ப்போம். அங்கே எதுக்கு ஆரம்பித்தேன், இந்த எல்லாம் வரும்பொழுது நரகம், நரகங்கிறதான இதை பிரார்த்தனை பண்ணுறது அந்த சூரிய நமஸ்காரம். வர நரகத்தை எனக்கு வராமல் இருக்கணும், தப்பு தட்டுக்கிட்டு பண்ணிவிட்டான். அதுக்காக அங்கே கேட்கறது, ஏன்னா ரொம்ப பேர் என்ன நினச்சிருந்துருக்கான், சொர்க்கம் நரகங்கள்லாம் மித்திய சார், வேதாந்தம் படிச்சுட்டு அதெல்லாம் கிடையாதுங்கண்ணா, அது ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் உண்டு. புண்ணியம் பண்ணா சொர்க்கம், பாவம் பண்ணா நரகம். இந்த நரகத்தை பத்தி வேதம் சூரிய நமஸ்காரம் என்ன சொல்றதுன்னா, திசி விசர்பி நர உத்தர பூர்வசிய திசி விசர்பி நரக தஸ்மான் நஃபரிபாஹி உத்தரா தட்சிண பூர்வசிய திசி விசர்பி நரக தஸ்மான் நஃபரிபாஹி தட்சிணாபரஸ்யாந்திஷவிசர்பி நரக தஸ்மான் நஃபரிபாஹி உத்தரபூர்வஸ்யாந்திஷி விஷாதி நரக தஸ்மான். அர்த்தம் தெரியும், தஸ்மாத் அந்த நரகத்திலிருந்து நகா எங்க எல்லோரையும் பரிபாகி நன்கு காப்பாத்து. உத்தராபரஸ்யாந்திஷவிஷாதி நரக தஸ்மான் நஃபரிபாஹின்னு இது சூரியனை பார்த்து பிரார்த்தனை. இந்த மந்திரங்களை சொல்லி நரகவதி இஷ்டகோபதானங்கிறாருங்க அனுஷ்டானம் அப்படி இருக்கட்டும். ஸ்ரீருத்ரங்கிறது அனுஷ்டானத்தில் பார்த்தீங்கன்னா யஜுர்வேதத்தில் சரமாயாமிஷ்டகா யாஞ்சு ஹோதி, இந்த கல்லெல்லாம் வச்சு இந்த ஈசான்ய திக்பாகத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு கல் மேலே ஆட்டுப்பால்னால அஜக்ஷீரேன யுகோதி நமஸ்தே ருத்ரமன்னோதோஷே நமஸ்தே பௌஜம்பேரதாமி சொல்லி அபிஷேகம் இதில் தான் உபயோகம் பண்ணியிருக்கார். ஆனால் பின்னாடி வந்த ரிஷிகள் எல்லாம் இதை வந்து தனியாக எடுத்து ருத்ர கப்பல் ருத்ர யாமலங்கள் எல்லாம் திரமடலாக சொல்லி ஒரு மந்திரங்களுக்கு ஒரு பெருமையெல்லாம் சொல்லியிருக்கார். அதுபோல இந்த நரகபதி இஷ்டகோபதானத்தில் தட்சிண பூர்வசாந்திசி விசர்பி நரக, நரகங்கள் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு கேட்டான். இந்த டைரக்ஷன்னாக்க இந்த நாலு விதமான கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு டைரக்ஷன் பேர். இந்த சைடு டைரக்ஷனுக்கு ஆக்னேயம் வாயவியம் நைருத்தம் வாயவியம் ஈசான்யம் இருக்கு. இந்த கோணல் டைரக்ஷன்ல இருக்கான். தட்சிண பூர்வசியாம்னா என்ன அர்த்தம், தென்கிழக்கு ஆக்னேயம். அதுல கீழே போனா ரசாதல தலாதலாதிகளுக்கு அண்ணண்ட ஒரு நரகம் இருக்கு. தட்சிண பூர்வசியாம் திசி விசர்பி நரகா, நாம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக விசர்பின்னா என்ன தெரியுமோ இல்லையோ, வேகமா ஓடுறான், அடிக்கிற அடியில் அடி தாங்காமல் ஓடுறானா எல்லாருங்க. இதைத்தான் பாகவதத்தில் பல தினசா சொல்றது, திசி விசர்பி நரகா, அடிக்கிற அடியில் ஓடுவான் இங்கே எங்கேயுமே. நம்ம பையங்களே ஏதாவது குச்சி எடுத்து ஒன்னா அடிக்க ஆரம்பிச்சு குறுக்க நடுக்க ஓட மாட்டோம், நீங்கள் ஓடனா தடிக்க வேல் பத்து நாளைக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அவங்க. திசி விசர்பி நரகான்னார். சரி, இது இதில் கூட்டம் ஜாஸ்தியாக போய் காப்பாத்துன்னார். இதுக்கு என்ன அர்த்தம்னு நாம நாம தான் யோசிக்கணும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு வேத சிவாகங்கள் போர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார்கள் திருச்சிற்றம்பலம்.
3: அனைத்து சிவனேய செல்வர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் திருவிடை முருகூர் திருத்தலத்திலே வசிக்கின்ற க சாம்பசிவ சிவாச்சாரியார் அப்பனார் சீர்காழி திருஞான சம்பந்தருடைய அவதார இல்லத்திலே முதல்வராக இருந்து ஒரு வேத சிவாகம திருமுறை பாடசாலையை நடத்தி வருகிறார். வேத சிவாகம பாடசாலையை நடத்தி வருகிறார், முதல்வராக இருந்து வருகிறார். அந்த பாடசாலையிலே ஆகம அத்தியாபகராக ஆகம வகுப்புகள் எடுக்கின்ற ஆசிரியராக இருந்து பணி செய்ய சிவனருள் வாய்த்துள்ளது. அதை செய்து வருகிறேன். எம்பெருமானுடைய திருவருளாலே நாம் சிவச்சிந்தனைகளை தொடர்ந்து செய்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்கின்ற வகையிலே அவருடைய அருளை பெற்று அவருடைய தாள்களை அனுதினமும் தொழுது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்ற மணிவாசகருடைய வாக்கினை மனதிலே தேக்கி இமைப்பொழுதும் சோராது இறைவனுடைய திருவடிகளை சிந்தித்து அருள் பெற்று உய்வோமாக. அற்புதமான நாள் என்று துவங்குவதற்கான வாய்ப்பை எம்பெருமான் அருள் செய்தார். நேற்று முதலாக இந்த வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற இந்த உரையானது நிகழ்ந்து வருகிறது. இன்றைய தினமும் அதனுடைய தொடர்ச்சியான சில பகுதிகளை நாம் கலந்து உரையாடுவோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. இடை பருதுரை எந்தாய் போற்றி, சடஜிடை கங்கை தரித்தாய் போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேதங்கள் நான்கு, வேதங்கள் நான்கும் கொண்டு விண்ணவர் பரவியேத்த பூதங்கள் பாடலாடல் உடையவன் புனிதன் எந்தை, பாதங்கள் பரவி நின்ற பக்தர்கள் தங்கள் மேலை ஏதங்கள் தீர நின்றார் இடைமருது இடங்கொண்டாரே என்பது திருந்தூருடைய திருமுறை. அப்படி திருந்திய நான்மறையோர் சேரால் ஏத்த இடைமருதனில் பொருந்திய கோயிலே கோயிலாக புக்கீரே என்பதும் திருமுறை ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்காக விளங்குகிறது. இந்த ஒரு நல்ல தருணத்திலே நேற்று சிந்தித்து வந்த வேத செய்திகளுடைய சில பகுதிகளை இறை திருவருளை மனதிலே தியானித்து தொடர்ந்து சிந்திப்போமாக. இதிலே நிறைகள் இருப்பும் அவற்றை ஏற்று குறைகள் இருப்பின் பொறுத்து அருளுமாறு சிவனேய செல்வர்களாகிய தாங்கள் வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து செய்வோம். யதாவதாத்மா ஸ்ரயவஸ்சு மந்திர சுவாயத்ர லிங்காதிஷு சோதிதேஷு சித்தாந்த மார்க்கஸ்திதசாதகானா யத்பூஜனம் நாத்ர விலோமதோஸ்து வாகர்த்தா இவ சம்பிரக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு. எம் பிரம்ம வேதாந்த விதோ வதந்தி பரம் பிரதானம் புருஷந்ததான்யே விஸ்வோத்கதே காரணமீஸ்வரம் வா தஸ்மை நமோ விக்ன விநாயகாய சிவாய நமஹ. வேதங்களை நான்கு என்றும் அவை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்றும் நாம் அறிவோம். வடமொழியிலே இல்லவே இல்லை, வேதங்கள் மூன்று தான் உள்ளன என்று இந்த வேதங்களை தமிழிலே இருந்தன என்று வாதிடுவோர்கள் கூற வருவதை கேட்டிருக்கிறோம். ஆனால் வேதங்கள் நான்கு தான் என்பதை வேதங்களே அறிவுறுத்துகின்றன. நேற்றே நாம் பார்த்தோம், வேதங்கள் நான்கு முகங்களிலிருந்து அருளி செய்யப்பட்டன என்பதற்கான யஜுர்வேதத்தினுடைய வேதவரிகள், அதாவது ரிஜாம் பிராச்சி மகதீதி குச்சதே, தட்சிணா மாகுர் யஜுஷாம பாராம், சாம்னாம் உதீச்சி மகதீதி குச்சதே, அதர்வனாம் அங்கிரசாம் பிரதீச்சி, இப்படியான நான்கு திசைகள் முகங்கள் தோறும் தற்புருஷாதி முகங்கள் தோறும் நான்கு வேதங்களும் தோன்றி இறைவனாலே அருளி செய்யப்பட்டன. அந்த வேதங்கள் இறைவனுடைய திருவாயினாலே தொடர்ந்து போதப்படுகின்றன. நாத பிரம்மத்தை உபாசிக்கின்ற யோக மார்க்கத்திலே நாம் நீண்ட நெடும் தவம் மேற்கொண்டு இறையருள் பெற முயற்சிக்கும் பொழுது நம்முடைய செவிகளிலே அந்த நாதம் நம் கேட்கும். அந்த நாதாந்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அந்த நாத வேத ஒளியானது நம்மால் கேட்கப்படும். அந்த வேத ஒளிகளை உள்ளடக்கியதுதான் நாம் சொல்லுகின்ற ரிக்யஜு சாம அதர்வணங்களாகும். அந்த நான்கு வேதங்களையும் வியாசர் தொகுத்து அளிக்கிறார். வியாசர்கள் தொகுத்து அளிப்பதற்கு முன்பாக இந்த வேதங்கள் அப்படியே இருக்கின்றன. அவற்றை கேட்டு பயன்பெற்ற முனிவர் ரிஷி முதலானவர்கள் அவற்றை அப்படியே உபயோகப்படுத்தி வந்தார்கள். அந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்கின்ற நான்கு முகங்களில் தோன்றிய வேதங்களை தனித்தனியாக பிரிக்காமல் வேத ஒளி, வேத வாட்சியம், ஸ்ருதி அதாவது காதால் கேட்டப்படுகிறது, கேள்வி அப்படின்னு அதை சொல்லுவோம் தமிழில். அந்த ஸ்ருதிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் வந்து கேள்வின்னு சொல்லணும், காதால் கேட்கப்படுவது அப்படின்னு அர்த்தம். நேற்றுக்கே நாம் இந்த நேற்றைய தினமே நாம் இதை பற்றின விஷயங்களை சிந்தித்தோம். ஸ்ருதம் அப்படிங்கிறதுக்கு கேட்கறதுன்னு பேர், ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லுவாங்க, செவிகளுக்கு ஸ்ரோத்ரம் என்று பெயர். அதனால் இந்த செவிகளாலே கேட்கப்படுதுனாலே அது ஸ்ருதம். அந்த கேட்கப்படுகின்ற பொருள் ஸ்ரவணம் என்று பக்தி வகைகளில் கூட இறைவனுடைய துதிகளை கேட்பது, பாடல்களை கேட்பதுக்கு ஸ்ரவணம்னு பேர். அப்படி ஒன்பது விதமான பக்தி விஷயங்கள் வைதிக விஷயங்களிலே பேசப்படுகின்றன. அந்த ஒன்பது நமது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற மார்க்கங்கள் போல ஒன்பது விதமான மார்க்கங்கள் வைதிக சமயத்திலே பேசப்படுகின்றன. அந்த ஒன்பது பக்திகளிலே ஸ்ரவணம் அப்படிங்கிறது ஒரு பக்தி. கீர்த்தனம், பாதசேவனம், வந்தனம், தாஸ்யம், அர்ச்சனம், சக்யம், ஆத்ம நிவேதனம், இப்படியாக ஒன்பது விதமான பக்தி வழிகள் சொல்லப்படுகின்றன. அந்த பக்தி வழிகள் நம்முடைய சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்குக்குள் அடக்கமாகும். இதுதான் அதனுடைய முடிவு. ஏன்னா வேதாந்தத்தினுடைய தெளிவே சித்தாந்தம் என்பது தான் நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. ஆகவே வேதாந்தத்தை விட்ட சித்தாந்தம் இல்லை. எஸ்ய நிஸ்வசிதம் வேதா வாசகோ சிவாகமாக, சுவாமியினுடைய நிஸ்வசிதமாக சுவாசமாக இருப்பது வேதமாகும், அவருடைய வாச்சியங்களாக அவருடைய வார்த்தையாக இருப்பது ஆகமங்கள் என்பது நம்முடைய சிவாகம துணிவாக இருக்கிறது. ஆகமங்கள் வேதத்தை பற்றி கூறும் பொழுது எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக வாக்ரூபாச்ச சிவாகமாக என்று சிவாகமங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அதனால் இறைவனுடைய வாக்கிய ரூபமாக இருப்பவைகள் ஆகமங்களாகும். அதனால் அது நமக்கு ரொம்ப நெருக்கமாகவும் அணுக்கமாகவும் இருக்கிறது. ஆகையினாலே தான் மணிவாசக பெருந்தகையும் அன்னிப்பான் என்று சொல்கிறார், ஆகமம் ஆகின்று அன்னிப்பான் என்று சொல்கிறார். இந்த வேதங்கள் எல்லாம் இறைவனை ஓங்கி பாடுகின்றன என்றும் சொல்கிறார்கள். அப்படி இருக்க வேதத்தை இறைவன் கூறினார் என்பதும், வேதத்தை இறைவன் கூறிக்கொண்டே இருக்கிறார், அவருடைய சுவாசமாகவே வேதம் இருக்கிறது என்பதையும் கூறும் பொழுது சிலது முரண் இருப்பதாக நமக்கு அந்த வேதமானது தெரிய வருகிறது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் குழப்பம் அடைகிறார்கள். இது என்ன இப்போ ஒரு குழப்பமாக இருக்கிறதே அப்படின்னா, வேதம் இறைவனால் சொல்லப்படுவது மட்டுமல்ல, இறைவனால் நம்மை போன்றவர்கள் துதிக்கப்படும் பொழுது திரும்ப கேட்கப்படுகிறது. அந்த வேத வடிவமாகவே அவரும் இருக்கிறார் என்பது தான் இதனுடைய தீர்வானமாகும். வேத ரூபமாக அவர் இருக்கிறார் என்பதை வேத வேதியர் வேதர் என்றே சொல்லப்படுகிறது. வைதீகர் என்றும் அவர் சிவபெருமான் சொல்லப்படுகிறார் திருமுறைகளிலே. இப்படியாக அந்த வேதமானது அங்கே கேட்கப்படும் பொழுது அந்த முகங்களிலே தோன்றிய பிறகு அது ஒளி பிரபஞ்சத்திலே கலந்து நிறைந்து விடுகிறது. அவ்வாறு நிறைந்த அந்த வேதங்கள் இந்த சத்த பிரபஞ்சமாகிய அந்த ஸ்போடகம் முழுவதும் அப்படியே பறந்து விரிந்து காணப்படுகிறது. அதிலிருந்து அருளாளர்களாலே தன்னுடைய தவ நோக்கிலே அவர்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் பொழுது அவர்களாலே கேட்கப்படுகிறது, உணரப்படுகிறது, அறியப்படுகிறது. அறியப்படுவதனாலே அதற்கு வேதம் என்று பெயர் என்று நேரத்தை பார்த்தோம். வித் அப்படின்னா அறிதல், அறிவு என்று பொருள், ஞானம் என்று பொருள். அதனால் வித்து என்கின்ற வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது தான் வேதம் என்பது உலகறிந்தது. ஆக அந்த அறியப்பட்டவைகளாகிய அந்த வேதங்கள் அவ்வாறே அவர்களாலே தொடர்ந்து பாடப்பெற்று இறையருள் பெறப்பட்டு வந்து கொண்டே இருந்தன. பகவான் வேதவியாசர் அவர் என்ன செய்கிறார்னா, இந்த தொடர்ந்து வந்த வேதங்களை இறைவன் அருளியவாறே அவற்றை ஒருங்கிணைத்து அந்தந்த ரூபங்களாக உள்ள பகுதிகளை தனித்தனியாக பிரித்து இறைவன் அருளியவாறே அவைகளுக்கு ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்பதாக பிரிக்கிறார். ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், காலந்தோறும் மனிதனுடைய ஆற்றலும் அறிவும் ஆயுளும் குறைந்து கொண்டே வருகிறது. இது நமக்கு பிரத்யக்ஷ பிரமாணமாக கண்ணுக்கு நேராக நடக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தே நாம் பார்த்தோமே ஆனால், நம்முடைய அறிவை பயன்படுத்துகின்ற அளவு குறைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய மூளையினுடைய நினைவு பகுதிகளை மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துதலை குறைத்து கொண்டே வருகிறான். இதுதான் காலத்தினுடைய நிலையாக இருக்கிறது. உதாரணமாக சில காலங்களுக்கு முன்பாக வீட்டிலே இருக்கக்கூடிய வீட்டு உபயோகமாக இருக்கக்கூடிய தொலைபேசிகளிலே அது நினைவில் கொண்ட எண்களை கொண்டு டயல் செய்து கொண்டிருந்தோம். அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்லைன் ஃபோனில் நாம் ஃபோன் பயணம் செய்யும் பொழுது அந்த தொலைபேசியை உபயோகப்படுத்தும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்னா பல எண்களை தொடர்ந்து நினைவிலேயே வைத்திருந்தோம். அவைகளை எல்லாம் உபயோகப்படுத்தி தான் நாம் வந்து ஒருவருக்கும் ஃபோன் செய்து கொண்டிருந்தோம். நமக்கு இந்த கைபேசி ஆகிய செல்ஃபோன் வந்தவுடன் அது தன்னுடைய நினைவிலே இவைகளை வைத்து கொள்ளும் என்பதனால் நாம் நம்முடைய இரண்டாவது எண்ணையே செல்ஃபோனை பார்த்து தான் சொல்ல வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். ஆக இந்த வேத விஷயங்களிலே இரண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நினைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நினைவாற்றல் அப்படிங்கிறது மெமரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நினைவாற்றல். இந்த நினைவாற்றல் இருந்தால் தான் வேதங்களை தொடர்ந்து சொல்ல முடியும். அதனால தான் அந்த வேதங்களை வந்து படித்து மனப்பாடம் செய்யக்கூடாது, அதை மனதிலேயே வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு. இப்போ வேதம் படிக்கின்ற மாணவனை ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நீங்கள் தொடங்கினீங்கன்னா அவன் எந்த நிலையில் எங்கே தூக்கி கொண்டு இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த நினைவுகளில் இருந்தாலும் அவனை அறியாமல் அவனுடைய வாக்கிலிருந்து அந்த ஒளியானது தானாகவே தொடங்கிவிடும். அதை கேட்டவுடனே அவனுக்கு வாயில் அந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் தொடர்ந்து வர ஆரம்பித்து விடும். நற்றவா உனை நாம் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே என்பார் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படி நம்மளே மறந்து தன்னை மறந்து இருந்தாலும் அந்த வார்த்தைகள் நம்மிடமிருந்து தானாக வெளிவந்துவிடும். அப்படி ஒரு நினைவாற்றலில் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த வேதத்தை. அதுதான் அதனுடைய முக்கியம். அவ்வாறு அந்த வேதத்தை சேர்த்து நாம் பயில்வதற்கு குறைந்தபட்சம் 7 முதல் 8 ஆண்டுகள் இந்த சம்ஹிதை முதலானவற்றை சாதாரண பாராயணம் செய்வதற்கே ஆகிறது. அதற்கு மேல் இந்த வேத பகுதிகள் மறக்காமலும் மாறுபடாமலும் குறைவு ஏற்படாமலும் பின்னப்படாமலும் இருப்பதற்காக பதம் கிரமம் ஜடை முதலானவைகளெல்லாம் அந்த வேதம் கற்பிக்கின்ற முறைகளிலே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அவர்கள் பரீட்சையாக செய்து அந்த வேதத்தை முழுவதுமாக கைவரப்பெற வேண்டும். அதுதான் அந்த வேதத்தினுடைய அத்தியயனம் செய்கின்ற முறை, வேத பயிற்சியின் முறை முயறை. அப்படி செய்யப்படுகின்ற அந்த வேதமானது நம்முடைய ஆண்டு கணக்கிலே மிக நீண்ட சந்தர்ப்பத்தை உடையதாக நீண்ட காலங்களை எடுத்துக்கொள்வதாக அமைகிறது. உதாரணமாக அருளாளர்கள் எல்லோரும் தங்களுடைய காலங்களிலே திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் பல திருத்தலங்களுக்கு யாத்திரை செய்து கொள்ளும் பொழுது அந்தந்த திருத்தலங்களிலே அற்புதமான பல பதிகங்களை அருளினார்கள். அப்படி அருளும் பொழுது அந்த பக்கத்திலே இருந்து அவற்றை விரைவாக படியெடுப்பவர்கள் இருந்தார்கள் என்று நாம் கேள்வியிருந்தோம். ஏக சந்தகிராகி என்பவர்கள் சிலர் ஒரு முறை ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டால் அவர்கள் அதை முழுவதுமாக மனப்பாடம் செய்து விடுவார்கள். அப்படி ஆற்றலை கைவரப்பட்டவர்கள், அதாவது தசாவதானி அஷ்டாவதானியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, சதாவதானி இப்படியெல்லாம் நாம் சொல்லுகின்றது மாதிரி நினைவாற்றலில் ரொம்ப பெரிய நினைவாற்றல் உடையவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்பவும் சிலர் இருக்கிறார்கள். அப்படி அந்த அதிகமான நினைவாற்றல் உடையவர்கள் என்ன செய்வார்கள்னா அது ஒரு தடவை அந்த திருமுறையை கேட்ட உடனே அப்படியே மனப்பாடமாக பண்ணிவிடுவாங்க, அப்படியே சொல்லி எழுதி சொல்லுவாங்க, படி எடுத்துருவாங்க. அதை பல படிகளாக எடுக்கப்பட்டு அப்படியே தொடர்ந்து வந்து இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. அது திருமுறை கண்ட வரலாறு, அது தனி ஒரு பகுதி. அப்படி நினைவாற்றல் அப்படிங்கிறது மனிதனுக்கு மிக அதிகமாக சில காலங்களுக்கு முன்பாக சாதாரணமாகவே இருந்தது. இந்த காலத்தினுடைய கோலமாக நினைவினுடைய ஆற்றலும் மனிதன் பயன்படுத்தாததும் ஒரு காரணம். நாம் உதாரணமாக இப்போ எண்களை நினைவு கொள்வது என்பது நமக்கு சாதாரணமான விஷயந்தான், ஆனால் அதை செய்வதற்கு நாம் விரும்புவதில்லை, அதுக்காக ஒரு சிரமப்படணுமா அப்படின்னு ஒரு போக்கிலே விட்டு விடுகிறோம். சில காலங்களுக்கு முன்பாக எல்லா பள்ளிகளிலும் இந்த வாய்ப்பாடு, இந்த டேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த வாய்ப்பாடுகளை நிச்சயமாக மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பது வைத்திருந்தார்கள். அதை படித்தவர்கள் எல்லோரும் இப்போக்கு கால்குலேட்டருங்கிற அந்த கணினி இல்லாமலே அனைத்து கணக்குகளையும் மிக எளிதாக போட்டு விடுவார்கள். இந்த சாதாரணமாக இருக்கிறத விட அந்த முக்கால் கால் அரை வாய்ப்பாடுகள் எல்லாம் இருந்தன அந்த காலத்தில். அவைகள்லாம் மனப்பாடம் பண்ணி அவர் கால் வாய்ப்பாடை வைத்து கொண்டே 25, 250, 2500, 2,50,000 வரைக்கும் உள்ள எல்லா கணக்குகளையும் அவங்க போட்டுருவாங்க. அதே மாதிரி முக்காலை வைத்து கொண்டே 750 பாகங்களை, 75 பாகங்களை முக்கால்லேருந்து ஆரம்பித்து அவங்க 7.5 ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் எளிதாக கணக்கு செய்து விடுவார்கள். அப்படி மனப்பயிற்சியோடு கணித பயிற்சி கொண்டவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். நாம் அவற்றையெல்லாம் இப்போ கருவிகள் இருக்கிறதுனால கருவிகள் நமக்கு கருவிகள் இந்த இயந்திரங்கள் எல்லாம் மனிதனுக்கு உதவி செய்வதற்காக இருக்கின்றன. இது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதுக்காகத்தான் அவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தினால நாம் என்ன பண்ணுறோம், இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து புறக்கணித்து நம்முடைய மூளையிலே ஏற்றி சிரமப்படாமல் எளிதாக பயன்படுத்துகிறோம் என்கின்ற பெயரில் மூளையினுடைய பகுதிகளை செலவு செய்யாமலே வைத்து விடுகிறோம். ஒரு புறம் இருக்க இந்த நினைவாற்றலை பற்றிய விஷயங்களுக்கு வரும். அவ்வாறு நினைவாற்றல் உள்ள அந்த பெருமக்கள் முற்காலங்களிலே முன் யுகங்களிலே வாழ்ந்தவர்கள் எல்லோரும் மிக்க அறிவாற்றலும் நீண்ட நினைவாற்றலும் உடையவர்களாக இருந்தார்கள். அப்படி நினைவாற்றல் உள்ளவர்களாலே நான்கு வேதங்களையும் எளிதாக மனதிலே வாங்கி கொள்ளவும் அவற்றை பயிலவும் அவற்றை திரும்ப ஓதவும் வாய்ப்பாக அமைந்தது. பின்னாளில் வரக்கூடிய நம்மை போன்ற எளியோர் மிக ஆழ்ந்த நினைவாற்றலில் உள்ளவர்களாக இருக்க மாட்டோம் என்பதை உணர்ந்த இறைவனுடைய திருவள்ளம் நமது வியாச பகவான் மூலமாக வேதவியாசர் மூலமாக இந்த வேதங்களை பகுத்து ஒரு வேதமாவது ஒருவர் முழுதாக படிக்க வேண்டும்னு நான்கு வேதங்களை தனித்தனியாக இந்த வேதம் பயில்பவர்களில் தனித்தனியாக ஒரு ஒரு சாக்கை அவர்கள் சொல்வார்கள். யஜுசாக்காத்தியாயி, ரிக்வேதாத்தியாயி, சாமவேதாத்தியாயி, அதர்வண வேதாத்தியாயி அப்படின்னு அவர்கள் அந்த அபிவாதனம் என்கின்ற வணக்கத்தை சொல்லும் பொழுது இந்த கோத்திரத்தை இந்த சூத்திரத்தை சேர்ந்த நான் இந்த வேதத்தை ஓதுகின்றவன், என்னுடைய திருநாமம் இது, நான் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வேத மரபில் அந்த வேத அத்தியனம் பண்ணுகின்ற மாணவர்கள் வணக்கம் செய்கின்ற முறையாக இன்றும் இருந்து வருகிறது. அதற்கு அபிவாதனம் அப்படின்னு பேர். அபிபாதஜே வைஸ்வாமித்ர ஆகமர்ஷண கௌசிக த்ரயாரிஷேஜ பிரவரான்விதா கௌசிக கோத்திரா போதாயன சூத்திர யஜுசாகாத்யாயி ஸ்ரீ சாம்பசிவ சர்மானாமஹம்மஸ்விபோஹோ அப்படின்னு என்னுடைய வணக்கத்தை இப்போ உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி வேத அத்தியனம் செய்பவர்கள் எல்லோரும் அவர்களுடைய கோத்திரம் சூத்திரம் முதலானவற்றையெல்லாம் சொல்லி அந்த வழியிலே வந்தவன் இந்த மாதிரியான வேத வழிபாடுகளையெல்லாம் இறைவனுடைய திருநினைப்பாலே பரம்பொருளாகிய சிவபெருமானை குறித்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வேத வரிகள் இங்கே அமைந்திருக்கின்றன. அத்தகைய அந்த வேதங்களில் நாளாக பிரித்து தனித்தனியாக வச்சுட்டாங்க. இதிலேயே கொஞ்சம் ஆற்றல் உடையவர்கள் இரண்டு வேதங்களை படித்து விடுவார்கள். அவ்வாறு படிப்பவர்களுக்கு த்விவேதி அப்படின்னு பேர். மூன்று வேதங்களை படிப்பவர்களுக்கு த்ரிவேதின்னு பேர். நான்கு வேதங்களை படிப்பவர்களுக்கு சதுர்வேதின்னு பேர். இப்போவும் குலப்பெயர்களில் சில பேர் வடநாடுகளில் இந்த திவேதி, த்ரிவேதி, சதுர்வேதி அப்படிங்கிற பெயர்களில் இருப்பதை நாம் அறிந்திருப்போம். அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். ஆகவே அந்த த்விவேதி அப்படிங்கிற இரண்டு வேதம் கற்ற மரபிலே வந்தவர்கள் அர்த்தம். இப்போ அவர்கள் இரண்டு வேதம் படித்தார்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா எப்படி பிராமணங்கிறது பிறப்பால் ஆகிவிட்டதோ அந்தனம் அப்படிங்கிற ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலே வர வேண்டிய விஷயம் பிறப்பால் ஆகிவிட்டது மாதிரி இந்த பேர்களும் பிறப்பால் ஆகிவிட்டன போலும் அப்படிங்கிறத நினைத்து கொண்டு திரும்ப இறைவனுடைய திருவுள்ளத்தால் திரும்ப பழையபடி நிலைகள் எல்லாம் ஏற்படும். இதுதான் எப்படின்னா ஒரு காலச்சக்கரம் தான் நான் சுழன்று கொண்டே இருக்கும். அந்த சக்கரம் கீழே சென்றது மேலே வரும், மேலே சென்றது கீழே செல்லும். இதுதான் காலச்சக்கரத்தினுடைய ஓட்டம். இந்த வகையில் திரும்ப அனைத்து விஷயங்களும் மேல் நோக்கி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. இவர் நம்முடைய காலத்திலேயே மிக விரைவிலேயே நல்ல நிலையை அடைந்து அன்பர்கள் அனைவரும் உயர்கதி அடைவார்கள், சிவனருட் செல்வர்களாக விளங்குவார்கள் என்பது சின்னம். எல்லளவும் சந்தேகமில்லை, இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படிங்கிற வாக்கை நாம் இப்போ நினைவிலே கொள்ள வேண்டும். அத்தகைய வகையிலே அந்த நினைவாற்றலை பெருக்கிக் கொண்டு மிக அற்புதமாக நல்ல நினைவாற்றலோடு கூட இருந்தவர்களுக்காக நான்கு வேதங்கள் அப்படியே இருந்தன. பின்னால் வரக்கூடியவர்கள் நினைவாற்றலே குறைந்திருப்பார்கள் என்ற காரணத்தினாலே தான் வேதங்களை வியாச பகவான் மூலமாக பகுக்கப்பட்டன. வியாசருக்கு இயற்பெயர் என்னவென்றால் கிருஷ்ணத்வயம் பாயனர் என்பதாகும். அவர் பராசர முனிவருடைய குமாரராவார். அவருடைய தாய் மச்சகந்தி என்கின்ற படகோட்டுகின்ற மீனப்பெண்ணாவாள். இவர்களுக்கு ஒரு தீவிலே பிறந்ததனால் த்வீபம் அப்படின்னு பேர். அந்த த்வீபத்தில் பிறந்தவர்னாலும் கருப்பு நிறமுடையவராக அவர் இருந்ததுனாலும் அவருக்கு கிருஷ்ணத்வயம் பாயனர் அப்படின்னு அவருக்கு பெயர். இப்பொழுது சிலர் சொல்கிறார்கள் இந்த வண்ணமான நிறத்தோடு வெள்ளை நிறத்தோடு இருப்பவர்கள் ஆரியர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆரிய அன்னர்கள் எல்லாம் நாம் புராண புருஷர்கள் கூட கருப்பு நீலமேக ஸ்நான வர்ணனாகத்தான் இருந்தார்கள், பச்சை நிறமுடையவர்களாகத்தான் இருந்தார்கள். அதாவது பச்சைங்கிறது அழகாக கவிஞர்களாலே சொல்லப்படுகின்ற வர்ணம். அவர்கள் கருப்பு நிறமுடையவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆக இந்த நிறம், இந்த இனம், இந்த விஷயங்களிலெல்லாம் நாம் சென்று சிக்கி கொண்டு அதனுடைய பேதங்களை கற்பவர்கள் போவர்கள் பால் அகப்பட்டு நம்முடைய நல்ல அருள் வாழ்க்கையை வீணடித்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி இப்போ தொடர்ந்து நம்முடைய விஷயத்திற்கு வருவோம். அப்படியாக அந்த வேதங்கள் வகுக்கப்பட்ட பொழுது நினைவாற்றலுக்காகவே தான் வியாசர் வகுத்தார். அதனால் வியாசம் அப்படிங்கிறதுக்கு வகுத்தவர் அப்படின்னு அர்த்தம். வேதவியாசர் அப்படின்னா வேதங்களை வகுத்தவர்னு பேரும். அவருடைய இயற்பெயரான கிருஷ்ணத்வயம்பாயனருங்கிற விஷயங்களே அது மறைந்து திரும்ப வியாச என்கின்ற பெயரே நிலைத்து விட்டது. இப்படியாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த வேத விஷயங்களிலே இருக்கிறது. இதிலே ருக்வேதம் 21 சாகைகளை பிரிவுகளை கொண்டதாக இருந்தது. யஜுர்வேதமானது 101 சாகைகளை உடையதாக இருக்கிறது. சாமவேதம் 1000 சாகைகளோடு உடையது. அதர்வனம் 9 விதமான சாகைகள் பிரிவுகளை உடையது. சாகைனா கிளைன்னு அர்த்தம், பிரான்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கிளைகள். இதில் ரிக்வேதத்தினுடைய 21 கிளைகளும், யஜுர்வேதத்தினுடைய 101 கிளைகளும், சாமத்தினுடைய 1000 கிளைகளும், அதர்வனத்தினுடைய 9 கிளைகளிலும் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. சில பகுதிகளில் நிறையாக இந்த பகுதிகளை ஓதுபவர்கள் இருக்கிறார்கள். நிறைந்த பகுதிகளை யஜுர்வேதத்தினுடைய பகுதிகளையும் ரிக்வேதத்தினுடைய பகுதிகளையும் வேத பாடசாலைகளிலே பயிற்றுவிக்கப்படுகின்றன. அவர்கள் ஏதாவது ஒரு சாகையை எடுத்துக்கொண்டு அவற்றை முழுமையாக அவர்களுக்கு பயிற்றுவிக்குவதை பழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலே நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலே சில சாகைகள் மிக சிறப்பாக விளங்குகின்றன. அதுபோல் இந்த யஜுர்வேதம் 2 பிரிவுகளை உடையதாக இருக்கிறது. ஒரு பிரிவுக்கு சுக்ல யஜுர்வேதம் என்று பெயர், இன்னொரு பிரிவுக்கு கிருஷ்ண யஜுர்வேதம். அதாவது இந்த 101 சாகைகளைத் தவிர 2 பிரிவு யஜுர்வேதத்துக்கு இருக்கிறது, கிருஷ்ண யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம் அப்படின்னு வேறு அவைகளை. இந்த வியாதவியாசரானவர் தன்னுடைய மாணவர்களுக்கு இவற்றை கொடுக்கும் பொழுது ரிக்வேதத்தை பைலர் என்கின்ற பைல மகரிஷிக்கும், யஜுர்வேதத்தினுடைய பகுதியை சுக்ல கிருஷ்ண யஜுர்வேதங்கள் இருக்கின்றனல்லவா, இதில் கிருஷ்ண யஜுர்வேதத்தை வைசம்பாயனர் என்கின்றவரிடம் கொடுக்குறார். இந்த வைசம்பாயனர் யார் அப்படின்னு கேட்டால், மகாபாரதத்தை ஜனமேஜயன் அப்படிங்கிற மன்னருக்கு சர்ப்பசாத்ரா என்கின்ற யாகம் செய்யும் பொழுது இதை சொல்லியவர். அவர் சொல்லுவதாகத்தான் இப்பொழுதும் அந்த பாரத கதையானது அமைந்திருக்கிறது. அதாவது சர்ப்பசாத்ரா என்கின்ற யாகம் நிகழும் பொழுது யாகத்தினுடைய பகுதியாக உபன்யாசங்கள் நிகழ வேண்டும், இறை சிந்தனைகள் சொல்லப்பட வேண்டும் அல்லவா. அதுபோல அங்கே யாகத்தினுடைய ஒரு பகுதியிலே யாகம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மன்னன் முதல்வர் கூடியிருக்க வியாசர் தன்னுடைய சிஷ்யராகிய வைசம்பாயனர் என்கின்ற யஜுர்வேத மாணவருக்கு உத்தரவிட்டு என்னுடைய இதிகாசங்களில் இந்த மகாபாரதத்தை இவனுக்கு சொல் அப்படின்னு சொல்லி அந்த ஜனமேஜயருக்கு அறிவுறுத்தி செய்கிறார். அந்த ஜனமேஜயன் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டால், அபிமன்யுவனுடைய பேரன், பரீட்சித்து மகாராஜா வந்து அவரோட பையன், பரீட்சி அதாவது அர்ஜுனனுடைய கொள்ளு பேரன். இவர்கள் தான் இந்த ஹஸ்தினாபுரத்தை, இந்த இருக்கக்கூடிய டெல்லியை ஆட்சி செய்து அவருடைய பாரத தேசத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இந்த சர்ப்பசாத்ரா என்கின்ற யாகத்தை செய்தார். இந்த சர்ப்பசாத்ரா யாகம் அப்படிங்கிற யாகத்தில் இந்த மகாபாரதம் அரங்கேறுகிறது. அங்கே தான் மகாபாரதத்தினுடைய வரலாற்றை, இவருடைய முன்னோர்களுடைய வரலாற்றை கேட்பதற்கு நம்மை போலவே விருப்பப்படுகின்ற வைசம் இந்த ஜனமேஜயன் வியாசரிடம் அவற்றை கேட்க விரும்ப, அவர் அனைவருக்கும் மூத்த பாட்டன் அல்லவா, அதனாலே அவர் தன்னுடைய சிஷ்யராகிய இந்த வைசம்பாயனரிடம் சொல்லி ஜனமேஜயனுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த வரலாற்றை கூறுமாறு கூறுகிறார். இப்படித்தான் மகாபாரதம் துவங்குகிறது. இது பாரதம் அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அந்த வைசம்பாயனருங்கிறவற்றை யஜுர்வேதமானது ஒப்படைக்கப்படுகிறது. ஜெய்மினி அப்படிங்கிறவர்கிட்ட சாமவேதமும், சுமந்துங்கிறவர்கிட்ட சுமந்து மகரிஷிட்ட அதர்வன வேதமும் ஒப்பிக்கப்படுகிறது. இவர்கள் வாயிலாக தொடர்ந்து பல்வேறு கிளைகளாக பறந்து விரிந்து இந்த வேதங்கள் இந்த பாரத தேசத்திலும் மற்ற உலகங்களும் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் பறந்து விரிந்து காணப்படுகிறது. பாரத தேசத்தில் தான் இருக்கு, வெளிநாட்டிலாம் இல்லை அப்படின்னு சொன்னால், இங்கிருந்து பல இடங்களுக்கு சென்று அங்கே வேதங்களை விரும்புவோர் இருக்க அவர்களுக்காக அங்கே ஜபம் முதலானவைகள் செய்யப்படுகின்றன. ஐரோப்பிய நாடுகளுடைய சபைகளிலும் அரசியல் அரங்கங்களிலும் இங்கே இந்த வேதத்தினுடைய பயன் தெரிந்த அவர்கள் இவற்றை இங்கே ஓதி இறை துதி செய்து எங்களுக்கு ஆசீர்வாதம் நல்க வேண்டும் என்று கூறுவார்கள். அவ்வாறு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே சில காணொலிகள் மூலமாக கூட நாம் அவற்றை கண்டிருக்கலாம். சில செய்தி பிரிவு உடைய தொலைக்காட்சிகளில் கூட அந்த காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. இது நாம் கண்டு காணிட்டிருப்பவர்கள் நம்மில் இருக்கலாம். ஆகவே அத்தகைய அந்த வேதங்கள் நமக்கு மூன்று பகுதிகளாக இருக்கிறது. அவை கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஆகமங்களுடைய பகுதி, நான்கு பகுதிகள் இருக்கு இல்லையா, சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பாதங்களை கிரியாபாதத்தை சொல்லும்பொழுது நாம் எப்படி சொல்லுவோம்னா, கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டாதி உற்சவாந்தம், உற்சவாதி பிராயச்சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த வேதத்தினுடைய பகுதிகள் மூன்றாக இருக்கிறது. அவை கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த வேதம் பொதுவாக எப்படி இருக்கிறது அப்படின்னா, சம்ஹிதை அப்படின்னு ஒன்று, சாக்கை அப்படின்னு ஒன்று, பிராமணம்னு ஒன்று, ஆரண்யம்னு ஒன்று, இப்படி நாலு பிரிவுகளாக இருக்கிறது. சம்ஹிதை, சம்ஹிதா, சாகா, பிராமண, ஆரண்யகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நான்கு விதமான பிரிவுகளாக இருக்கிறது. இதில் சம்ஹிதம்ங்கிறது வந்து, சம்ஹிதாங்கிறது முழுவதும் மந்திரங்கள் நிறைந்த பகுதிகளாகும். இது வந்து இறைவனை குறித்து சொல்லப்படுகின்ற துதிகள் முழுவதும் நிறைந்தது. சாகை என்பது அந்த மந்திரங்களுக்குள்ளே பிரிவுகள். பிராமணம் என்கிறது அறிவுறுத்தல்கள், என்னென்ன யாகங்களை எப்படி, பூஜைகளை செய்ய வேண்டும், யஜ்யங்களை எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த மந்திரங்களை எவ்வாறு ஓத வேண்டும், எந்த தேவர்களுக்கு எந்த மந்திரங்கள் உரியது முதலானவற்றையெல்லாம் சொல்லக்கூடியது பிராமணம்னு பேர். ஆரண்யகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஞான விஷயங்கள், ஞானகாண்டத்தினுடைய பகுதியாக, நம்முடைய ஞானபாதம் போல, சைவாகங்களுடைய ஞானபாதங்கள் போல இருப்பவைகள் ஆரண்யகம் என்பது. அவைகளே காட்டிலே இருந்து தனி தபஸ்விகளாக இருந்து ஞான வாழ்க்கை மேற்கொள்கின்ற அன்பர்கள் பயன்படுத்துவதற்காக உள்ளவைகளாக பயிலப்படுகிறது. இப்படியாக சம்ஹிதா, சாக, பிராமண, ஆரண்யகம் அப்படின்னு இருக்கு. இவைகள் அனைத்தும் பிராமணம், மந்திரம் அப்படிங்கிற ரெண்டுக்குள்ளே அடக்கி விடுகிறார்கள். அதாவது சம்ஹிதை, சாகை மந்திரமாகவும் பிராமண ஆரண்யம் பிராமணமாகவும் கொள்ளப்படுகிறது. அதனால் பிராமணம், ஆரண்யகம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்குள்ள இந்த வேதங்கள் அடைக்கப்பட்டு விடுகின்றன, நான்கு வேதங்களும். அதற்கு பிறகு வேதத்தினுடைய அங்கங்களாக உள்ளவைகள், அவைகள் சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் எனப்படும். இவைகளெல்லாம் பற்றி நம்ம இலக்கியங்களெல்லாம் பேசுகின்றன, தமிழ் இலக்கியங்கள்லாம் நிறைய இடங்களில் இவைகளை பற்றி பேசுகின்றன. இதில் வந்து சிக்ஷை அப்படிங்கிறது வந்து, சிக்ஷை யார்கிட்ட பண்ணேல் அப்படின்னு கேட்பாங்க இப்போ கூட. அதாவது சிக்ஷைங்கிறது வந்து சொல்லிக் கொடுக்குற முறை, அதை பற்றிய விஷயங்கள், வேதத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுமாதிரி வியாகரணம் அப்படிங்கிறது இலக்கணம், வடமொழி இலக்கணம், வேதத்திற்குரிய இலக்கணம், அதை செய்தவர் பாணினி. சந்தஸ் அப்படிங்கிறது யாப்பு, யாப்பிலக்கணம், அந்த யாப்பை செய்தவர் பிங்கள ரிஷி, பிங்கள மகரிஷி, பிங்களாச்சாரியர் என்று சொல்லுவார்கள். இதே மாதிரி இந்த பிங்களருங்கிற பேரில் நம்ம 18 ஆகமத்தினுடைய பத்ததிக்காரர்கள் 18 பேரில் பிங்களர்னு ஒரு பிரிவை சொல்லப்படுகிறார். 18 பேரை ரெண்டு விதமான 18 பேர்கள் சொல்லப்படுகிறார்கள். அதை இந்த ஆகமங்கள்ங்கிற விஷயங்களில் பார்க்கும்பொழுது அதை பார்ப்போம். இப்போ அதில் பிங்களர் அப்படிங்கிறவர் பிங்களாச்சாரியர் அப்படின்னு சந்தஸ் அப்படிங்கிறத பண்ணவர். யாசகர் அப்படிங்கிறவர் நிருத்தம் அப்படிங்கிறத சொல்கிறவர். நிருத்தம்ங்கிறது வந்து சொல் இலக்கணம், நம்ம திரு தொல்காப்பியத்தில் இருக்கலையா, யாப் இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம்லாம் இருக்கலையா, அதில் சொல் இலக்கணங்களை சொல்லக்கூடியது நிருத்தம் அப்படிங்கிறது. அப்புறம் ஜோதிஷம், கல்பம், இவை இரண்டையும் கர்க மகரிஷி அருள் செய்கிறார். இப்போ ஜோதிஷம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஜோதிடம் அப்படின்னு நாம் தமிழில் சொல்லுவோம். அந்த ஜோதிடம் என்கின்ற அந்த ஜோதிஷமானது எதை சொல்கிறது அப்படின்னா, நமக்கு தெரியும் அது வானவியல். இந்த வானவியல்ங்கிறது எதுக்காக வேதங்கள் மூலமாக பெறப்படுகிறது அப்படின்னா, வேத வேள்விகளையும் சடங்குகளையும் பூஜைகளையும் செய்வதற்கு காலம், நேரம் முதலானவைகள்லாம் தேவை. எந்தெந்த சமயங்களில் எந்தெந்த மாதிரியான வேள்விகளை செய்ய வேண்டும், அந்த வேள்விக்குரிய காலம் எது, இவைகளெல்லாம் கணிப்பதற்காகத்தான் ஜோதிடமானது. இது வேதாங்கமாக இருக்கிறது, இது வேதத்திலிருந்தே பெறப்பட்டது. அதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். வேதம்ங்கிற ஒரு வைரம் பலவிதமான பிரதிபலிப்புகளை செய்கிறது. அந்த பிரதிபலிப்புகள்லேருந்து ஒரு ஒரு பக்கத்துலேருந்து ஒருத்தர் தங்களுக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் கிரகித்து கொள்கிறார்கள். இதுதான் இதனுடைய அற்புதம். இதை வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, மறையாயின பல சொல்லி அப்படின்னு சம்பந்தருடைய முதல் திருமுறையில் சொல்கிறார். வேதங்கள் வெவ்வேறு தெரித்தவன் அப்படின்னு செய்தோம். செய்தவன் ஆண்மறையோர்கள் ஏத்தும் மறைகள் நான்கும் ஆனவன்கான், மறைகள் நான்கும்

0: தோன்றின அப்படிங்கிறதும் அதில் அழகாக சொல்லப்படுகிறது. வேதங்களிலிருந்து எப்படி கலைகள் தோன்றும், அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, இந்த வேத மூலம் தான் எல்லா கலைகளும் இருக்கின்றன, தர்மங்களும் இருக்கின்றன என்பதை நமது திருமந்திரமும் கூறுகிறது. அதே போல் வேதோவோ பகவான் மந்திரதந்திரம் அபாலயத்து ரிக்யஜு சாமாதர்வாணி புருஷாதி ஆனனோத்பவாகா அப்படின்னு ஆச்சாரியாபிஷேக விதியில் காமிகாகமத்தினுடைய உத்தரபாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இறைவனுடைய நான்கு ஆனனம்னா முகங்களுக்கு பேர், அதிலிருந்து ரிக்யஜு சாம அதர்வாணி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லுகிறது. இந்த வேதங்களை சொல்லி அதிலிருந்து தான் எல்லா கலைகளும் அதிலிருந்து தான் தோன்றுகின்றன அப்படிங்கிறதுக்கு, இந்த நிர்தம் சந்தஸ் முதலான அங்கங்களெல்லாம் இந்த வேதங்களோடு தான் தோன்றுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் அற்புதமாக நம்முடைய அருளாளர்கள் சமயாச்சாரிய பெருமக்கள் அழகாக சொல்கிறாங்க பல இடங்களில். வேதர் வேதமெல்லாம் முறையால் விரித்து ஓத நின்ற ஒருவனார் அப்படிங்கிறார். வேதமெல்லாம் அப்படின்னா பல வேதம்னு ஆயிடுறது. வேதங்கிறது நாலு வேதம், அதனால் சொல்கிறது மட்டும் இல்லை, வேதம் ஆயிரம் ஆரணம் ஆயிரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மாதிரி இந்த ஆயிரம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா, அப்போ ஆயிரம்னா எப்படி ஆயிரம் ஆகும் அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காதுன்னு அர்த்தம் அதுக்கு. வேதா அனந்தாகா, அனந்தா வேதாகா என்றெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது அந்தம் இல்லாத முடிவில்லாதது, ஏன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ தொடர்ந்து இறைவனுடைய சுவாசமாக எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அவருடைய சுவாசமாக அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து அவைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதே மாதிரி வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் அப்பர் சுவாமிகள் வந்து ஆறாம் திருமுறையில் அருள் செய்கிறார். இதில் வடமொழி தென் தமிழ்னு சொல்லி மறைகள் நான்குன்னு தனியாக சொல்கிறார். அப்போ தமிழ்லையும் இல்லை, அது வடமொழியும் இல்லைன்னு ஆயிடுற அர்த்தம் பண்ணிக்கிறது. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, வடமொழியும் அவர் சொன்னார், தென் தமிழும் சொன்னார், வேதங்களையும் சொன்னார் அப்படின்னா, இந்த மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒளிவடிவமாக இருக்கக்கூடிய வேதங்களையெல்லாம் சொன்னார், நான்கு வேதங்களையும் சொன்னார் அப்படின்னு ஆறுது. அதே மாதிரி அவர் எப்போ பார்த்தாலும் அவர் வேதத்தை சொல்லிகிட்டே இருக்காருங்கிறதுக்கு வேத நாவினர் அப்படின்னு ரெண்டாம் திருமுறையில் சம்பந்தர் சொல்கிறார். ஆளினின் கீழிருந்து ஆரணம் ஓதி அப்படின்னு அவர் ஓதின்னு இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஓத்துன்னு ஒரு பேர் உண்டு, ஆம்னாயம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு. ஓத்துனா எப்போ பார்த்தாலும் ஓதிண்டே இருக்கிறது. நம்ம படிக்கிறத கூட ஔவையார் சொல்லுவாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், தினம் படிக்கிறத நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேதத்துக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது, தினமும் வேதம் சொல்லிகிட்டே இருக்கணும். வேதம் போதி வெந்நீர் பூசி அப்படிங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருமுறையில் ஏழாம் திருமுறையில்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கி இருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: மதிமல்லி புரிசை மாட கூடல் பதி

0: ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டாரினை தாழ் போற்றி நாராண்டவல்லடியார்க்கு அருள் புரிந்த அருளந்தினத்தாள் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறையான சம்பந்தர் நிழல் தாழ் போற்றி தீராண்ட தில்லை நகர் உமாவதியார் சம்பதமத்திருத்தாள் போற்றி பொருந்தவா கையிலை புகுநெறிதுதான் போதராய் என்றருளாய். குருவர்களையும் திருவர்களையும் போற்றி பணிந்து இன்றைய சைவ சித்தாந்த வகுப்பை தொடங்குவோம். இன்று முதற்கொண்டு நாம் சிவஞான போதம் என்ற செழுந்தமிழ் சைவ சித்தாந்த சாத்திரத்தை சிந்திக்க இருக்கின்றோம். சிவஞான போதம் என்றால் அதனுடைய பொருளை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவமாகிய முதற் பொருளை உள்ளவாறு உணரும் அறிவு சிவரம்பொருள் தான் முழு முதற் பொருள். அந்த முழு முதற் பொருளை உள்ளவாறு உணர்கின்ற அறிவு, நாம் இப்ப அறிந்திருப்பதெல்லாம் உள்ளவாறு நாம் அறியவில்லை. சிவஞான போதம் தான் சிவபெருமானுடைய அளவற்ற தன்மையை நமக்கு உள்ளவாறு உணர்த்துகிறது. சிவபெருமான் எல்லா ஞானமும் உடையவன், எல்லா முதன்மையும் உடையவன், எல்லா அனுகிரகமும் உடையவன். அவனுடைய அருமையையும் பெருமையும் தெரிந்து கொள்வதற்கு நம்மால் ஆகாது. எனவே சிவபெருமானை தரிசனம் செய்த ஞானிகள் மெய்யை கண்டவர் மெய்கண்டார். அவர் சிவமாகிய முழு முதற் பொருளை உள்ளவாறு நமக்கு உணர்த்துகிறார். அதை நாம் இந்த நூலிலே பார்க்க இருக்கின்றோம். உள்ளவாறு உணரும் அறிவு அப்படின்னா அறிவிலே மூன்று வகை இருக்கிறது. அறிவு ஐயமாக நிகழலாம், அறிவு திரிபாக நிகழலாம், அறிவு மெய்யுணர்வாக திகழலாம். இந்த மூன்று வகையில இருக்கும். ஐயமாக நிகழ்வது நமக்கு சந்தேகத்தை தான், தெளிவான அறிவு உண்டு பண்ணால் அப்படி ஐயமாக உணரக்கூடாது. ஐயம் என்று சொல்லும் பொழுது அதற்கு உதாரணமாக நாம் சொன்னோமானால், மாலையிலே நாம் நடந்து போகின்ற பொழுது வளைந்து வளைந்து ஒரு பொருள் காணப்படுகிறது. மங்கிய இருளிலே அதை பார்த்துட்டு நம்ம பாம்பு என்று நினைக்கிறோம். ஆனால் நெருங்கி பார்த்த பிறகு, வெளிச்சம் வந்த பிறகு பார்த்தால் அது பாம்பு அல்ல, அந்த இடத்துல கயிறு வளைந்து கிடக்கிறது. அப்ப மங்கிய ஒளியில் பார்க்கும் பொழுது அந்த பொருள் உண்மையா நமக்கு தெரியாம அந்த பொருள் ஒரு பொருள் மாறு பொருளாக வேற பொருளாக நமக்கு தெரிகிறது. நம்ம மாலை நேரத்தில் அதை மயங்கி உணர்ந்தோம், இதுவா அதுவா அப்படின்னு அதை நம்ம சந்தேகப்பட்டு உணர்ந்தோம். அது ஐயம். அதனால வர்ற அறிவு நமக்கு தெளிவா இருக்காது. அது பாம்பா கயிறா அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்னொன்று, ஒன்றை மற்றொன்றாக காணுதல். முயலுக்கு கொம்பு கிடையாது, ஆனா அந்த முயலுக்கு காது காதை வந்து இப்படி நீட்டிட்டு இருக்கும். அது கொம்பா காதான்னு தெரியாம நம்ம மயங்கலாம். அதுக்கு திரிபுணர்ச்சின்னு பேர். ஒன்றை மற்றொன்றாக நினைத்தல். இப்படி ரெண்டு விதங்களாகவும் இல்லாமல் தெளிவாக நாம் உணர்ந்தோமானால் அது மெய்யறிவு. அந்த மெய்யறிவை தருகின்ற நூல், சிவபெருமானை பற்றிய மெய்யான அறிவை நமக்கு சொல்லுகின்ற நூல் சிவஞான போதம். சிவத்தை அறிகின்ற அறிவை நமக்கு போதிக்கிறது. போதனை, போதனை என்றால் அது நமக்கு உபதேசமாக சொல்லுகிறது. சிவபெருமானை அறிகின்ற அறிவை சொல்லுவதனாலே அதற்கு சிவஞான போதம் என்று இந்த நூலுக்கு பெயர். சிவஞான போதம் என்பது சிவபெருமானுடைய அந்த சிவபெருமானை அறிகின்ற அந்த ஞானத்தை இந்த நூலானது சொல்லி அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இதுதான் ஞானம் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே சிவபெருமானை பற்றிய சிறந்த நுண்பொருள்களை கேட்டு சிந்தித்து தெளிந்து திருவடி கூடுவதற்கான நுண்ணறிவாகிய ஞானத்தை இந்த நூல் போதிப்பதனாலே இதற்கு சிவஞான போதம் என்று பெயர் வந்துள்ளது. இது சிவ ஆகமங்களிலே இது ஞானவாத பொருளை திரட்டி தருகிறது. ஞானவாதத்துடைய சாரமான செய்திகளை எல்லாம் சொல்லுகிறது. ஆகமங்களிலே நான்கு பாதங்கள் இருக்கின்றன. சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம். இது ஞானபாதத்தினுடைய 28 ஆகமங்கள். அந்த 28 ஆகமங்களிலே இருக்கக்கூடிய ஞானபாத பொருள்கள் அனைத்தையும் திரட்டி சிவாகம சாரமாக இந்த சிவஞான போதம் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு பெரிய மலையினுடைய உருவத்தை ஒரு சிறு கண்ணாடி அடக்கி காட்டுவது போல எல்லாவற்றுக்கும் மேலான சிவரம்பொருளை இந்த 12 சூத்திரங்களால் ஆகிய சிவஞான போதம் தெளிவாக நமக்கு அந்த காட்டுகிறது. ஒரு மலையை கண்ணாடி காட்டுவது போல சிவபெருமானுடைய அளப்பெரும் தன்மையை இந்த சிவஞான போதமானது நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. இந்த சிவஞான போதம் நமக்கு பதி பசு பாச உண்மைகளை சொல்லுகிறது. இந்த நூல் ஒரு முழுமையான நூல். இந்த நூலில் அடங்காத செய்திகள் எதுவும் கிடையாது. சிவபிரகாசத்தில் ஒரு செய்தியில் சொல்கிறார், பல்கலை ஆகமம் வேதம் யாவினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல். எல்லா நூல்களையும் எடுத்துக்கொண்டு நாம் திரட்டி பார்த்தோமானால் அந்த நூல்களுடைய சாரமாக என்ன இருக்குன்னா பதி பசு பாசம். இந்த மூன்றுக்கும் அப்பால ஒரு பொருளும் கிடையாது உலகத்துல. இந்த மூன்று பொருள்களையும் சேர்த்து பேசுகின்ற நூல் நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரம். இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரத்துலதான் இறைவனை பற்றிய செய்திகளும் வருகிறது, உயிர்களை பற்றிய செய்திகளும் வருகிறது, உலகத்தை பற்றிய செய்திகளும் வருகிறது. ஆனால் மற்ற நூல்களில் பார்த்தீர்களானால் இதில் ஏதாவது ஒன்றை பற்றி ஒரு பகுதி தான் வரும். இப்போ நம்ம விஞ்ஞானம் என்று எடுத்துக்கொண்டால் அது பாபம் என்ற உலகத்தை பற்றி தான் சொல்லுகிறது. அது உலகமும் முழுதாக சொல்லலை பாபம் என்பதை பற்றி. நாம் வாடுகின்ற உலகம் இதில் இருக்கின்ற பொருள்களை பற்றி ஆராய்ச்சி தான் விஞ்ஞானம். அப்ப விஞ்ஞானம் என்பது பாசத்தினுடைய ஒரு மிகச்சிறிய கூறைத்தான் அது விளக்குகிறது. அப்போ இந்த மூன்றையும் சேர்த்து பார்த்தால்தான் முழுமையாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக ஆகும். ஆகவே நம்முடைய சாத்திரமானது இந்த சைவ சித்தாந்த சாத்திரத்தின் முதன்மையான நூலாக விளங்கக்கூடிய சிவஞான போதம் பதி, பசு, பாசம் என்ற மூன்று உண்மைகளை பற்றிய முழுமையான செய்திகளை சொல்வதனாலே இது ஒரு முழுமையான சாத்திரம். இந்த சாத்திரத்தை நாம் நன்றாக தெளிவாக உணர்ந்து விட்டால் வேறு சாத்திரங்களை கற்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இறைவனை அருளை பற்றியும், இறைவனை அடைகின்ற முறையை பற்றியும், அதில் வருகின்ற தடைகளை பற்றியும், உலகத்துக்கும் நமக்கு உள்ள தொடர்பை பற்றியும், உயிர்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றியும், நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய முறைகள், அதற்கு ஏற்படுகின்ற தடைகள், அந்த தடைகளை வெல்லக்கூடிய முறைகள், அந்த தடைகளை கடந்து நாம் சாதனத்தின் வாயிலாக அடையக்கூடிய பயன், எல்லாவற்றையும் முழுமையாக சொல்லக்கூடிய இந்த நூல் நம்முடைய சிவஞான போதம். இந்த சிவஞான போதம் என்ற ஒரு நூலை கற்றுவிட்டால் வேறு எந்த ஆசிரியரிடமும் சென்று எந்த விஷயத்தையும் நாம் கேட்க வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது. மற்ற சாத்திரங்கள் அனைத்தும் இந்த சாத்திரத்தினுடைய ஒரு கூற்றியை சொல்லுமே தவிர இந்த சாத்திரத்தை போல முழுமையாக எந்த செய்தியும் யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட முழுமையான ஒரு சாத்திரமாக இது விளங்குகிறது. இந்த சிவஞான போத நூல் அதை நன்றாக படித்து தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா, இது படித்து தெரிந்து கொள்கின்ற நூல் அல்ல, இது கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற நூல். கேட்காமல் இதுல உள்ள நுட்பங்கள் யாருக்கும் விளங்காது. அதை போன்ற அமைப்பிலே உள்ளது இந்த நூல். இந்த எல்லா சாத்திரங்களே நம்முடைய 14 சாத்திரங்களுமே கூட ஒரு குருமுகமாக ஒரு ஆசிரியர் மூலமாகத்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சாத்திரம் ஆணையிடுகிறது. நம்முடைய திருக்கழிச்சு படியார் என்ற சாத்திரத்துல ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஒருவனுக்கு தாகம் வந்து விட்டது. அப்படி தாகம் வந்தால் அந்த தாகத்தை தீர்ந்து கொள்வதற்கு நேர கடலுக்கு போய் அங்க இருக்கிற தண்ணியை மடவுடன் கண்ணு மண்டு குடித்தா அவனுக்கு அந்த தாகம் தீர்ந்து விடுமா? உப்பு தண்ணீரை குடித்தால் அப்படின்னா அவனுக்கு தாகம் தீராது. அந்த தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு குளிர்ந்த நல்ல நீர் அவனுக்கு தேவைப்படும். அதுபோல நம்முடைய ஆன்மீக தேட்டத்தை, ஆன்மீக தேடலை நிறைவு செய்வதற்கு சாத்திரங்களை நேரடியாக அந்த புத்தகத்தை படித்தால் நமக்கு அவைகள் அந்த உப்பு தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்த்து கொள்வது போலத்தான் அமையும். உண்மையாகவே அந்த சாத்திரத்தினுடைய நுட்பமான கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தகுந்த குருநாதர் மூலமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய திருக்கழிப்படியார் சொல்லுகிறது. சாத்திரத்தை ஓதினருக்கு சத்குருவின் தன் வசன மாத்திரத்தை வாய்க்கும் நலம் வந்து உருமோ? ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ? தென்னீர்மையாய் இதை செப்பு என்று அதை சொல்லுகிறார்கள். ஆகவே குருநாதர் மூலமாகத்தான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது படித்து தெரிந்து கொள்ளுகின்ற நூல் அல்ல, கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற, கேட்டு சிந்தித்து தெளிந்து அந்த தெளிந்த உண்மையிலே நிலை பெற்று நிட்டை கூடிய அனுபவப்படுத்துகின்ற ஒரு நூல் இந்த நூல். இந்த நூல் பதி, பசு, பாச உண்மைகளை நமக்கு சொல்லுகிறது. சொல்லுகின்ற பொழுது முதலே சொன்னது போல ஐயம் திரிவு இல்லாமல் இதை நமக்கு சொல்லுகிறது. முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லிட்டு பின்னாடி பேசிக்கிட்டே வரும் பொழுது அந்த கருத்துக்கு முரணான கருத்தை கூட சொல்லிவிடலாம். இந்த நூல்ல அது போல எதுவும் கிடையாது. முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் சொல்லுகிறது. தர்க்க நெறி பிறழாமல், லாஜிக்னு சொல்றாங்க இல்லையா ஆங்கிலத்துல, அந்த தர்க்க நூல் முறை பிறழாமல் இது அமைந்திருக்கிறது. நூலை படிக்கும்போது உங்களுக்கு அது நல்லா தெரியும். அப்புறம் தடை விடைமுறையில் ஒரு தடையை தானே எழுப்பிக் கொண்டு, உங்களுக்கெல்லாம் என்ன இந்த நூலை கேட்கின்றவர்களுக்கு என்ன சந்தேகம் வருமோ அந்த தடையை தானே எழுப்பிக் கொண்டு அதற்கு பதில் சொல்வது போல தர்க்க நெறிமுறை தவறாமல் அமைந்திருக்கிறது. தவறான கொள்கைகளை மறுத்து தனது கொள்கைகளை நிறுவுகிறது. அப்புறம் மேலும் இந்த நூல்ல வந்து அறிவியல் உண்மைகளுக்கும் அறிவியல் உண்மைகளுக்கு பொருந்துவதாக இந்த நூல் அமைந்துள்ளது. தற்கால அறிவியல் கூட இன்னும் கண்டுபிடிச்சா எத்தனை அறிவியல் உண்மைகள் கண்டுபிடிக்கலாமோ அதற்கு கூட ஈடுகொடுப்பது போல இந்த நூல் அறிவியல் உண்மைகளுக்கு ஈடுகொடுக்கின்ற வகையிலும், அதோடு கூட ஞானியர்கள் இந்த நூலிலே சொன்ன விஷயங்களை எல்லாம் தன்னுடைய அனுபவப்படுத்தி ஞான காட்சியிலே காணுவதற்குரியதாகவும், ஞானியுடைய அனுபவங்களுக்கு நலன்களுக்கு ஒத்ததாகவும், அதோடு கூட இந்த உலகின் நடைமுறைகளுக்கு ஒத்ததாகவும், இதை வந்து ஏதோ பெரிய ஞானிகள் மட்டும் படிக்கிற நூல், இது சாதாரண உலகில் மனிதர்கள் படிக்க முடியாது போல அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உலகில் நடைமுறைகளுக்கும் சிறிதும் முரண்படாமல் இந்த சிவஞான போதம் மிக மிக அழகாக, மிக சிறப்பாக இந்த உண்மைகளை நமக்கு சொல்லுகிறது. இந்த வீடு பற்றி தமிழிலேயே சொன்னதில்லை, திருக்குறள் கூட அந்த வீடு பற்றி சொல்லவில்லை, அறம்பொருள் இன்பம் மூன்றை தான் சொல்லியிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை தகர்த்தெறிந்து வீடு பேட்டை தமிழிலும் சொல்ல முடியும் என்பதை மிக சுருங்கிய அளவிலே 12 சூத்திரங்களிலே இதை சொல்ல முடியும் என்று நிரூபித்தது நம்முடைய சிவஞான போதம். இந்த சிவஞான போதத்தை நம்முடைய ஞானிகள் எல்லாம் வழி வழியாக வந்திருக்கிற அந்த அவருக்கு பிறகு தோன்றிய ஞானிகள் எல்லாம் இதை மிக சிறப்பாக அவரை பாராட்டி இந்த நூலை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். பொய் கண்டார் காணா புனிதம் என்னும் அத்விவித மெய்கண்டநாதன் அருள் மேவும் நாள் என்னாலோ. அந்த சிவாத்விதம் என்று சொல்லக்கூடிய சுத்தாத்விதம் என்று சொல்லக்கூடிய இறைவன் உயிர்களோடும் உலகோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறான் என்ற மிகச்சிறந்த உன்னதமான அத்வைத கொள்கைகளை சொல்லிய இந்த மெய்கண்டாருடைய திருவடிகளை என்று நான் சென்று சேரப்போகிறேன் என்று சுவாமிநாத சுவாமிகள் அவ்வளவு உருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது வீடு பேட்டை கூறுகின்ற நூல். இந்த நூலுடைய அமைப்பை முன்னாடி பார்க்கலாம். இந்த சிவஞான போதம் 12 சூத்திரங்களால் ஆகியிருக்கிறது. 12 சூத்திரங்கள், அதுல மொத்தமே இருக்கக்கூடிய வரிகள் எத்தனை? 40 வரிகள். 40 வரிதான், அது சின்ன சின்ன வரிகள் தான். அதெல்லாம் ஒரு வரியில வந்து 3 சொல் அல்லது 4 சொல்கள் தான் இருக்கும். சொற்கள் 216 சொற்கள். எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 624 எழுத்துக்கள் அதில் அமைந்திருக்கின்றன. இந்த நூல் புரிந்து கொள்வதற்கு வசதியாக அதிகரணங்கள் என்று, அதிகரணம் என்றால் நிலைக்களம் என்று, உண்மையை நிலைநாட்டுவதற்குரிய நிலைக்களம், அது 39 அதிகரணங்கள் இருக்கின்றன. அதிகரணங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றி விளக்கப்பட்டு சொல்றேன். மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு. ஒரு அதிகரணத்தை 3 பிரிச்சிருக்காங்க. 39 அதிகரணம் இருக்கிறது மொத்தமே 12 சூத்திரத்திற்கும். அப்புறம் எடுத்துக்காட்டு வெண்பாக்கள், இதுல 81 வெண்பாக்கள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டி சொல்லக்கூடியது அவையடக்க வெண்பா 1, எடுத்துக்காட்டு வெண்பா 81, அவையடக்க பாடல் 1, அதையும் சேர்த்து 82 வெண்பாக்கள் இருக்கின்றன. இந்த அதிகரணமாக அதை பிரித்து 39 அதிகரணமாக பிரித்திருத்தல், அந்த ஒவ்வொரு அதிகரணத்துக்குரிய மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு வெண்பா, இவை யாவும் மெய்கண்டார செய்திருக்கிறார். அந்த நூல் அமைந்த அமைப்பு ரொம்ப கடினமான சிந்தனைகளை, பொருத்தமான கொள்கைகளை மிகச் சிறப்பாக மிக சுருங்கிய அளவிலே சொன்னதுனால எதிர்கால சந்ததியினர் இதை உணர்ந்து கொள்வதற்கு வசதியாக அவரே அது வார்த்திகம் என்ற ஒரு பொழிப்புரையும் அவர் செய்திருக்கிறார். ஆகவே இப்படி சிறப்பாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூல்ல பேசப்படுகின்ற உண்மை நான் முதலே சொன்னது போல பதி பத்து பாசம். ஏதோ 12 நூற்றாண்டுல 13 நூற்றாண்டுல மெய்கண்டார் தோன்றி இந்த பதி பத்து பாசத்தை சொல்லி இருக்கிறாரா, இல்லது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இதை பற்றி பேசி இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்முடைய முன்னோர்களால் இது மொழியப்பட்டதுதான். திருஞான சம்பந்த சுவாமிகள் திருமுகுன்ற பதிகத்துல இந்த பதிபத்து பாசம் என்பவர்களை பற்றி மிக சிறந்த ஒரு ஒரே பாடல்ல இந்த பதிபத்து பாசம் என்ற செய்தியை மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். விளையாததோர் பரிசில் வரு பசு பாச ஒன் தலையாயின தவிரவருள் தலைவன்னது சார்பாம். ரெண்டே வரியில சைவ சித்தாந்தம் அனைத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். விளையாததோர் பரிசு, விளையாததோர் பரிசுன்னா யாராலும் விளைவிக்கப்படாமல், யாராலும் தோற்றுவிக்கப்படாத தன்மையில் ஒரு 5 பொருள்கள் இருக்கின்றன. என்னென்னது? பசு என்பது உயிர், பாசம் அனாமலம், உன் தலை, உன் தலை என்பது மாயை, உன் தலையாயின தவிரவருள் தலைவன்னது சார்பாம், அப்ப இறைவன் பதி என்று. இந்த விளையாததோர் பரிசில் வரு பசு பாச உன் தலையாயின தவிரவருள் தலைவன்னது சார்பாம், களையார்தரு கயிராயிரம் உடையாரவனோடு முளை மாமதி தவழும் உயர் முதுகுன்று அடைவோமே என்பது பாடல். இது 1வது திருமுறையில 12வது பதிகத்துல 3வது பாடலாக அமைந்துள்ளது. விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை, பசு பாச வேதனை அதான் விட்டு போயிரு, பசு பாச வேதனை, வேதனை என்பது கண்ணமலத்தை குறிக்கிறது. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, விளையாததோர் பரிசு, விளையாததோர் பரிசுனா யாராலும் தோற்றுவிக்கப்படாத, தானே தோன்றி, அனாதின்னு சொல்றாங்க இல்லையா, அனாதி என்றால் யாராலும் தோற்றுவிக்கப்படாது. யாராலும் தோற்றுவிக்கப்படாத பொருள்கள் 5 பொருள்கள் இருக்கின்றன. அது என்னன்னா பசு உயிர்கள், பாசம் வேதனை, வேதனை என்பது கர்மமலம், உன் தலை அது மாயை, தவிரவருள் தலைவன், தலைவன் என்பது பதியை பற்றி சொல்லுகிறது. ஆகவே இந்த 5 பொருள்களையும் பற்றி நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய நூல்களிலே அதை சொல்லியிருக்கிறார்கள். திருமந்திரத்திலேயே இந்த செய்தி வருகிறது. பதி பசு பாசம் எனப்பகர் 3 பதியினை போல் பசு பாசம் அனாதி. ஆக அங்கேயும் அந்த 3 பொருள்களும் குறிப்பிடப்படுகிறது. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நிலாவே என்பது திருடைய விரிவை பார்க்கலாம். அதே போல கந்த புராணமும் இந்த பதி பசு பாசம் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லுகிறது. சாந்தவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் 3 அதுல வந்து பதி பசு பாசம் என்பதை நம்ம வந்து 3 பிரித்து சொல்லுகிறோம். பாசத்துல என்னென்ன அடங்கி இருக்கிறது? ஆணவம் கர்மம் மாய இருக்கு. ஆனா 3 சேர்த்து நம்ம சொல்றது எப்படி சொல்லுவோம்? பாசம். அதனால இவர் என்ன சொல்றார்? சாண்டவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் 3 இருக்கிறது. மறையலாம் ஒழிய நின்றன, எல்லா மறைகளும் இந்த 3 பொருளை பற்றி சொல்லுகின்றன. ஆன்ற தொல்பதி, தொல்பதி பதி என்பது இறைவன், தொல்பதி இறை, அது ஒண்ணு சொல்றார். ஆறுயிர் தொகை, உயிர்கள் பல, ஆறுயிர் தொகை, உயிர் ஒன்று கிடையாது, உயிர் பல என்ற செய்தி. வான் தலை, நம்மை இந்த உயிரை கட்டுப்படுத்துகின்ற தலையாகிய பாசம், இந்த மூன்று என்னவே வகுப்பர் அன்னவே. ஆகவே கந்த புராணமும் இந்த மூன்று பொருள்கள் இருக்கின்றன என்று இதை சொல்லுகிறது. இந்த மூன்று பொருள்களும் தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் ஆராயக்கூடிய பொருள். இந்த மூன்று பொருள்ல பதி என்பது நிறைந்த பேரறிவு, நிறைந்த ஆற்றல், நிறைந்த அனுகிரகம், இந்த மூன்று உடையதுதான் பதி. பதியாகிய இறைவனுக்கு யாரும், அவன் சுதந்திர புருஷன், அவனுக்கு யாரும் எதையும் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானே முற்றும் உணர்ந்தவனாக அவன் இருக்கிறான். அவன் கருணையுடையவன், அவனுடைய அறிவின் காரணமாக அவனுக்கு எழுந்தது கருணை. அந்த கருணையினால் இந்த உலகத்தை எல்லாம் அவன் கருணையினாலே பரிபாலிக்கிறான். இதுதான் பதி. பசு என்பது உயிர்கள், அவைகள் எண்ணற்றவைகள், உயிர்கள் பலவாக இருக்கின்றன. பாசத்தால் கட்டுப்பட்டதுனால இதுக்கு பசு அப்படின்னு பிரிப்பாங்க. அப்படி பிரித்தால் பாசத்தினால் கட்டுப்பட்டது உயிர்கள், இவைகள் எண்ணற்றவையாக இருக்கின்றன. இந்த உயிர்கள் எல்லாம் சிற்றறிவு படைத்தவை, கடவுள் பேரறிவு படைத்தவர், இந்த உயிர்கள் சிற்றறிவு படைத்தவை. கடவுளை போய் பாசம் அணுகாது, உயிர்களை பாசம் அணுகும். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு யாரும் அறிவிக்க வேண்டியில்லை, உயிர்களுக்கு அறிவித்தால்தான் உயிர்கள் அறியும். இந்த தன்மை தான் அந்த இலக்கணம். இதை பற்றி எல்லாம் சைவ சித்தாந்தம் உயிர்களை பற்றி சொல்லுகிறது, கடவுளை பற்றி சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஆணவம். ஆணவம் என்பது ஒரு இரு பொருள், உயிருடைய குணம் அல்லது, அது ஒரு இருள் பொருள். அது உயிர் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே அந்த உயிருடன் அது இருந்தது. நெல்லிற்குமியும் நிகழ்த்தெல்வில் களிம்பும் என்று காத்திரம் அதை சொல்லுகிறது. யோகியான போதும் செம்பு தோன்றிய பொழுதே களிம்பு அதனோடு இருக்கிறது, நெல் தோன்றிய பொழுதே உமியும் அதனோட சேர்ந்திருக்கு. நெல்லிற்குமியும் நிகழ்த்தெம்பிற் களிம்பும், அதுபோல உயிர் தோன்றிய பொழுதே ஆணவம் என்ற அழுக்கு அதனிடம் இருக்கிறது. அந்த ஆணவமாகிய அழுக்கு உயிரை சார்ந்ததினாலே அந்த உயிருக்கு செயல்பாடுகள் இல்லாமல் அந்த உயிர் ஜடம் போல ஆகிவிட்டது. அப்படி இருக்கின்ற தன்மையிலிருந்து நீங்கி அதற்கு ஞானத்தை வழங்கி அதற்கு சிவமாம் தன்மை தர வேண்டும் என்ற சிவபெருமானுடைய சங்கல்பத்தினாலே அவன் என்ன செய்யறான்னா, அந்த ஆணவ மலம் அந்த உயிருக்கு மேலும் இரண்டு மலங்களை சார்க்கிறான், சேர்க்கிறான். மாயாமலத்தையும் கண்ணு மலத்தையும் அந்த உயிர்களுக்கு சேர்த்து அப்போ மும்மலங்களையும் இந்த உலகத்திலே அவன் கொண்டு வந்து விட்டு சகலர் வகை ஆன்மாக்களாக மாற்றி இந்த உயிர்களுக்கு ஞானத்தை வழங்குகின்ற அந்த செயல்முறை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே அந்த உயிர்களுக்கு அனுபவத்தின் மூலமாக ஞானத்தை ஏற்படுத்தி குருநாதனை வரை செய்து ஞானத்தை உணர்த்தி அந்த உயிரை சிவமாம் தன்மை அடையும்படியாக இறைவனே செய்கிறான். அப்படி சிவமாம் தன்மை அடைந்த பிறகு அந்த உயிரானது சார்ந்ததன் வண்ணமாக அது இறைவனுடைய திருவடி நிழலில் அடங்கி அவனுடைய வியாபகத்தில் அடங்கி அவன் தருகின்ற இன்பத்தை பெற்று அது எந்தும் சாஸ்வதமான பேரின்பத்தை அடைகிறது. சாரம் இந்த நடைமுறைகள் எல்லாம் இந்த சாத்திரம் மிக விரிவாக நமக்கு சொல்லுகிறது. ரொம்ப அற்புதமான சாத்திரம். சாத்திரத்தை படிக்க படிக்க அதுல இதுவரையிலும் நீங்க எல்லா சாத்திரமும் கற்றிருப்பதினாலே இந்த சாத்திரம் படிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த ஒரு ரசனையும் ஈடுபாடும், இதுல ஒரு ஆழ்ந்த தோய்வும் நமக்கு உண்டாகும். அது வாழ்க்கையில அது செயல்பாடாக உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாகிய இறை நிலை அடைதல், சிவமாம் தன்னை அடைதல் என்ற ஒரு மிகச்சிறந்த பேச்சினுக்கு நம்மை அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்கின்ற உன்னதமான இந்த சாத்திரத்தை இப்பொழுது நாம கற்க இருக்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு விநாயகர் தோத்திரம், தொடர்ச்சி. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இது ஒரு மாதிரி பாடம். இது எப்படின்னா, அருமறை ஆகமம் அங்கம் அருங்கலைகள் தெரிந்த அகத்தியனுக்கு ஒத்துரைக்கும் அருக்குருவாங்குருவை, திருமறைமா முனிவர் முனி தேவர்களும் தேவன் சிவனரும் சேர் திருமதலை தவநிலையோர் தெய்வம் புறுமறையார் கடல் வீரர் வீரங்கையில் பூநீர் கொண்டோவாது போற்றுமடியார்கள் கருமறையா வகையருளி கதிவழங்கும் கந்தன் களலினைகள் எம்ஜரத்தில் கருத்தில் வைப்பான். இந்த பாட்டு அது எப்படி சொல்றாருன்னா, முருகப்பெருமான் உபதேசம், அப்பாவுக்கே உபதேசம் பண்ணவர், அப்பாவுக்கே உபதேசம் பண்ணவர், அதனால அவருக்கு தகப்பன் சாமின்னு முருகனுக்கு தகப்பனுக்கு சாமி, தகப்பனுக்கு சுவாமி, சுவாமி நாதன்னு பேர். சுவாமிக்கு சுவாமின்னா சிவருமான், சுவாமிநாதன்னா சுவாமிக்கு உபசாரம். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இது செவிமீதிலும் பகர்ஷி குருநாதர். ஆகவே இப்படி முருகப்பெருமான் சிவருமானுக்கு உபதேசம் பண்ணார. அப்புறம் அகத்திய முனிவர் முனிவர்களிலே மிகச்சிறந்தவர் அகத்தியர், முனிவர்களிலே மிக்க உயர்ந்தவர் அகத்தியர். அதான் பதினாலு லோகத்து ஜனமும் யமயமலையில் இருந்துச்சு. ஒருத்தர் புதிய மலைக்கு போனார் சமம புருஷ், அகத்தியர் புதிய மலைக்கு போனார் சமம புருஷ். இதுக்கு அவர் குட்டை புரியுதா, ஒரு நாள் அங்கே போனார். அதுக்கு என்ன சொல்கிறாங்க கருத்து, சிவபெருமானுக்கு சமானமானவராக அகத்தியர். சிவனை நிகர் புதியவரை முனிவனாக மகிழ இரு சிவி குளிர இனிய தமிழ் மகள். ஏ நீங்கள் திருப்புகள்லாம் கேட்டிங்கன்னா எவ்வளவோ சரக்குது நிறைய திருப்புகள் கேட்டிங்கன்னா, நீங்கள் மாதம் ஒரு கச்சேரி வைக்கணும், வச்சு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும், வச்சு அனுபவிக்கணும். ஏன்னா அதிக நாளைக்கு இருக்க மாட்டோம்ல, இன்னொரு நூறு வருஷம் இருக்க மாட்டோம் நம்ம எல்லாம், அப்படியே நூறு வருஷம் இருப்போமா இருக்க மாட்டோம். அதனால இருக்கும்போதே அனுபவிக்கணும், இசையை அனுபவிக்கணும், பாடல்களை அனுபவிக்கணும், நூல்களை அனுபவிக்கணும். இப்படி அகத்திய முனிவர் எப்படிப்பட்டவர்னா, வேதம் தெரியுமா அகத்தியருக்கு, ஆகமம் தெரியுமா, வேதாங்கங்கள் தெரியுமா, அப்புறம் அறுபத்தி நாலு கலையும் தெரியும். யாருக்கு அகத்தியர்? வேதம், ஆகமம், வேதாங்கங்கள், அதுக்கு மேலே உபரண்டத முதலாகிய நூல்கள், அதுக்கு மேலே கலைகள் எல்லாம் தெரியும். இவ்வளவுதான் நூலே, அத்தனையும் தெரியவில்லை. எத்தனையும் அவருக்கு தெரியும், அவருக்கு ஒரு உபதேசம் பண்ணுவார். இதெல்லாம் புரியுதா? ஒன்றுமே தெரியாதவனுக்கு உபதேசம் பண்ணுறதுல பிரயோசனம் இல்லை. சுத்தமான மக்குக்கு உபதேசம் பண்ணி ஒன்று புடி ஆகாது, அது அது ஒரு புடியா. எல்லாம் தெரிஞ்சவனுக்கு உபதேசம் வேண்டியதில்லை, ஆனால் எல்லாம் தெரிஞ்சவனுக்கு உபதேசம் வேணும். உபதேசங்கிறது வேறு, கலைகள் தெரிஞ்சது வேறு. இது நான் கொஞ்சம் நல்லா சொல்கிறேன். இப்போ மாணிக்க வாசகருக்கு பதினாறு வயசில் அறுபத்தி நாலு கலையும் தெரியும். பார்வா என்னங்கிறையும் பதினாறு ஆண்டினு பயின்றார், பயின்றாரா, அவருக்கு எல்லா கலையும் தெரியும். பதினாறு வயசுக்குள்ளே எல்லா கலையும் தெரியும். அதனால தான் ஹரிவர்த்தன பாட்டியை கூப்பிட்டு முதலமைச்சர் பதவியை தந்தேன். அவர் எதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார், எப்போ குருநாதன் வருவான், எப்பொழுது உபதேசம் கிடைக்கும். வேதவாகம சென்னியில் விளைபொருள் அவேதம், வேதமாகிய பணக்கருத்து இருப்பினியை விழுத்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருவரன் வருவது எப்பொழுதான் என்றார். அதனால் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் கூட உபதேசம் பெறவில்லையானால் அவன் படிப்பினாலே பயனடைய மாட்டான், கடவுளை அடைய மாட்டான். அது குஞ்ஞான சம்பந்தர் சொன்னார் சிவோபசாரத்தில், ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்து, பாட்டை பார்த்தியா, ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்து பெருகுதவன் சித்தியெல்லாம் பெற்றாலும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சரணமாந்தன். நல்லா புரியுதா? நல்ல ஞாபகம் வச்சோங்க. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஆச்சாரியனுடைய உபதேசம் இல்லையானால் அவன் படித்த படிப்பினாலே பயனடைய முடியாது. ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்து பெருகுதவன் சித்தியெல்லாம் பெற்றாலும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர் சித்த சலன மாந்தர். அதே நம்ம திரு கழிச்சுபடியாரில் சொன்னார், சாத்திரத்தை ஓதினருக்கு சர்க்குருவின் தன்வசனம் மாத்திரத்தை வாய்க்கிறளவு வந்துருவே. சாத்திரங்கள் எல்லாம் கற்றவனுக்கு சர்க்குருவினுடைய உபதேசத்தினால கிடைக்கிற பலன் கிடைக்குமானார். அதுக்கு ஓம சொன்னார், ஓம ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தனிந்திடுமோ தென்னீர்மையாக நினைச்சிருக்கணும். கடல் தண்ணியை சாப்பிட்டவனுக்கு தாகம் தனியாது, சாப்பிடவும் முடியாது சாப்பிட்டாலும். அதுபோல சாஸ்திரங்களை நீ எவ்வளவு படிச்சாலும் கூட ஆச்சாரியனுடைய உபதேசம் இல்லையானால் உனக்கு ஞானம் வராது. அதனால கற்றவனுக்கு உபதேசம் வேணும். அதனாலதான் கல்லாலின் உடைய மருந்து நான் வரை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் அது அப்பே அப்படித்தான் உபதேசம் பண்ணாரு. நல்லா படிச்சாளுங்க கல்லாலின் உடைய மருந்து நான் வரை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்துபவர் தொடக்கை வெல்வாம் என்பது தட்சிணாமூர்த்தி தோத்திரம். அதனாலே கற்றவர்கள் கேட்டார்களே ஆனால், கற்றவர்கள் உபதேசம் பெற்றார்களே ஆனால் அது பலந்தரும், பலந்தரும். அவர்களால் இன்னும் மற்றவர்களுக்கு பலன் உண்டாகும். கல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணினா அவனும் உருப்படி ஆக மாட்டான், அவனுக்கு ஞானம் வராது. அதனால கற்றவனுக்கு தான் உபதேசம் பிடிச்சு. உபதேசம் என்பது வேறு, கற்பது வேறு. உபதேசம் என்பது வேறு, கற்பது நூல்களை கற்பது அபரஞானம், உபதேசத்தில் வருவது பரஞானம். நல்லா புரியுதா? நூல்களை கற்பதினாலே வருவது கீழான ஞானம் அபரஞானம், ஆச்சாரியனுடைய உபதேசத்தால் வருகின்ற ஞானம் பரஞானம். அதனாலே பரஞானம் வருவதற்கு ஆச்சாரியனுடைய உபதேசம் அப்படி அகத்தியர் எல்லாம் படிச்சிருந்தாரு, அவருக்கு உபதேசம் பண்ணினார் பண்ணினார. அதனாலே இவன் குருவாக இருக்கிறான். ஆறு முருகன் குரு ஆச்சாரியனாக இருக்கிறான். பெரிய முனிவருக்கு உபதேசம் பண்ணார், அதான் அவங்க அப்பனுக்கு உபதேசம் பண்ணாரு. அதனாலே முருகன் எப்படிப்பட்டவன், குருவுக்கெல்லாம் குரு, குருவுக்கெல்லாம் குரு. அதே அருமறை ஆகமம் அங்கம் அருங்கலைகள் தெரிந்த அகத்தியனுக்கு ஒத்துரைக்க அருக்குருவாம் குருவை, அருக்குருவாம் குருவை. எல்லா கலைகளையும் கற்றவனாகிய அகத்தியனுக்கு உபதேசம் பண்ணினபடியினாலே முருகன் குருவாக இருக்கிறான், குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறான், குருவுக்கெல்லாம் குருவாக. அருணகிரிநாதர் சிவபெருமான ஒரு இடத்துல சொல்லும் போது குருவியலாக வரும்பார். சிவபெருமானும் குரு இல்லை, சிவபெருமானுக்கு தான் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை குருவும் இல்லையே, ஆனால் எல்லாத்துக்கும் அவர் தான் குரு. பரமாச்சாரியர் யாரு, சிவபெருமான் பரமாச்சாரியர் சொல்றது. இப்போ நமக்கே குரு வந்து பரகுரு பராபரகுரு அபரகுருன்னு மூணு வகை, குரு பரகுரு பராபரகுரு அபரகுருன்னு மூணு வகை. பரகுரு சிவபெருமான், பராபரகுரு அவருக்கு கீழே நமக்கு உபதேசம் பண்ணி வச்சாருவாரு, அந்த குருவுக்கு உபதேசம் பண்ணி வச்சாரு, அது வரையிலும் பராபரகுரு. இப்ப நமக்கு உபதேசம் பண்ணின குரு இருக்கிறாரே அவர் அபரகுரு, அவருக்கு மேலே தட்சிணாமூர்த்தி கீழே இருக்கிற அத்துணை பேரும் பராபரகுருன்னு, நமக்கு உபதேசம் பண்ணி வச்சவர் அபரகுருன்னு பேரும், அவர் பரகுருன்னு, பரகுரு பராபரகுரு அபரகுரு, இப்படி மூணு உபதேசம் எங்க இருந்து வருது, அங்கிருந்து அவர். ஆகையினால இப்படி அகத்தியருக்கு உபதேசம் பண்ணின ஆச்சாரியனாக இருக்கிறான், குருவாக இருக்கிறான். இருக்கிறானா திருமறைமா முனிவர் முனி, முனிவர்கள் என்று சொல்லப்பட்ட அத்துணை பேருக்கும் இவன் முனிவனாக இருக்கிறான். முனிவன் என்கின்ற சொல்லுக்கு என்ன தெரியுமா, எல்லாவற்றையும் முனிந்தவர்களுக்கு முனிவன். அதை சினத்த நிந்தன செய்ய முனி வர்றதோட மகிழ்வோர். யார் முனிவை முனிகின்றான், முனி முனிவுன்னா புரியுதா, முனிவுனா கோபம், முனிவுனா கோபம். அதே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே. பல திருப்பூர்ல இருந்து மேற்கொள் சொல்லல, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய, முனியன்னா கோபித்தல், முனிகள் என்றால் கோபித்தல், அந்த கோபத்தை கோபித்தவர்களுக்கு முனிவர்கள். அதைத்தான் அங்க திருப்பரங்குன்றம் திருப்பூர்ல சினத்தை நிந்தனை செய்யும் முனி வரதோட மருவோம். சினத்தை நிந்தனை தினத்தினஞ்சதுமறை முனி முறையோடு புனச்சொறிந்தளர் புதிய வீண் அவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனி வரதோட மகிழ்வோனே. தினத்தனந்தன என வரி அழினர் எதிவிட்டகன் புடுவர் உயர் ஒளிதுகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாள். அதனாலே முனிவு என்கின்ற கோபத்தை முனிந்தவர்களுக்கு, கோபத்தை கோபித்தவர்களுக்கு முனிவர்கள். அதனால எல்லா அந்த மாதிரி முனிவர்கள் அத்துணை விதத்துக்கும் தலைவனா இருக்கிறான், இவனுக்கும் கோபம் வராதான், நல்லா விளக்கம் தான் இப்போ வருது. அந்த திருப்புகள்ல சோமநாதனோட திருப்புகள், அந்த திருப்புகள்ல மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாள். அறியாள்கிட்ட கோபிக்கவே மாட்டானா முருகன். அதனால முருகனுக்கு முனியுன்னு இருக்கு. அது அனுபூதியில் எப்படி சொல்றா தெரியுமா, முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருகொண்டு அறியார் அறியும் தரவும் என்பது கருத அனுபூதி. அதனாலே முருகன் குருவாக இருக்கிறான், அப்புறம் முனிவனாக, முனிவர்களுக்கு குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறானா, அப்புறம் முனிவர்களுக்கெல்லாம் முனிவனாக இருக்கிறான், முனிவனாக இருக்கிறானா, அப்புறம் தேவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, தேவர்கள் கீழே இங்க இருக்கிற தேவர்லிருந்து, இங்க இருக்கிற தேவர்லிருந்து மகாவிஷ்ணு வரை, மகாவிஷ்ணு தான் தேவர்கள முடிவு, அதுக்கு மேலே உருத்தர்கள் இருக்காங்க, ஆக அத்தனை பேருக்கும் தேவ வர்க்க அத்தனை பேருக்கும் இவன் தேவனாக இருக்கிறான், தேவ தேவன் தேவ. இப்ப குருவுக்கெல்லாம் குருவா இருக்கிற, முனிவர்களுக்கெல்லாம் முனிவனாக இருக்கிற, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறான். அதே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளை என்பார், தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளை. அதனால மகாதேவன் என்பது சிவருமானுக்கு தான் பெயர், அதே நாம முருகனும். அதனாலே தேவர்களுக்கெல்லாம் சிவபெருமானுடைய சந்தேகம் இல்லை. இப்ப நம்ம யாரும் உள்ள அத குமரகுரு சுவாமி ஒரு வகையா சிவபெருமானே கேட்டாரு ஒரு நாள், அதுக்கு பதிலே சொல்ல முடியல, சிவபெருமானே சொல்ல முடியல. குமரகுரு கேட்ட கேள்விக்கு சிவபெருமானே பதில் சொல்ல முடியல. என்னம்மா கேட்டார் தெரியுமா, பெருமானே இந்த சின்ன பையன் முருகன் இருக்கிறான் பாரு, அவனை நீ மடியில் தூக்கி வச்சுக்கிற, முத்தம் கொடுக்குற, அப்புறம் அவளுக்கிட்ட கொடுக்குற, அவன் முத்தம் கொடுக்குறான், அவன் முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் நீ வாங்கி முத்தம் கொடுக்குற, அப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அந்த சின்ன பையன் முத்தம் கொடுக்குறோம். கொடுக்குறீங்களா? சரி பரவாயில்ல, எங்களையே அப்படி தெருவில் விட்டுட்டேன். அவன் மாத்திரம் அவனுக்கு புள்ள, நாங்களாம் புள்ள விடலவா இல்லையுன்னு சொல்லி கொடு, நாங்கள் ஒன்றும் கேட்குறோம்.
4: நல்லா புரியுதா?
3: என்ன சமர்த்தம், அவனை மாத்திரம் மாற்றி மாற்றி முத்தம் கொடுக்குறது ரெண்டு பேரும், எங்களை இந்த மாதிரி திண்டாட விட்டுட்டி புள்ள விடலவா? கவிஞர் சமர்த்த பாருங்க. முத்தாடி மடித்தலத்தோர் இளஞ்சேயை உலகின்ற முதல்வியோடும், முத்தாடி மடித்தலத்தோர் இளஞ்சேயை உலகின்ற முதல்வியோடு வைத்தாடுவீர் புதுவில் நின்றாடு உமக்கு இந்த வாரம் என்னேன்.
4: அவரு சாமி எங்க ஆடுறாரு?
3: புதுவில் ஆடுறாரு. புதுவில் ஆடுறது எப்படி இருக்கணும்? பாரபட்சம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, ஒருத்தர் இன்னொரு பாஷம்.
4: அதை வைக்கிறாரு.
3: முத்தாடி மடித்தலத்தொருளஞ்சேய உலகின்ற முதல்வியோடு வைத்தாடுவீர் புதுவில் நின்றாடு உமக்கு இந்த வாரம் என்ன? குத்தாடு சடையுடும் ஆனந்த வனத்தே குறுந்தா நெடும்பூதத்தோடு ஒத்தாடுவீர் அடிகட்கு எல்லோமும் பிள்ளைகள் என்று உணர்ந்திடுகிறே.
5: காசி கிளம்பவர்,
3: காசி கிளம்பவர். அப்படி அதனால எல்லாம் நாங்கள் பிள்ளைன்னு தெரிஞ்சுங்க சாமி அப்படிங்கிறார். ஆகையினாலே இப்படி பிள்ளைகள் சிவபெருமான்பத்த பிள்ளைகள் நிறையா, அதில் இந்த பிள்ளைகள் ரொம்ப சிறப்பான பிள்ளைகள், அதில் முருகன் செல்ல பிள்ளை, முருகன் செல்ல பிள்ளை, சின்ன பிள்ளை செல்ல பிள்ளை. உலக வீட்லேயும் அப்படித்தான், சின்ன பிள்ளை செல்ல பிள்ளையாக இருக்கும் எல்லா வீட்லேயும், நல்ல விளங்குதா? அதனால இப்படி செல்ல பிள்ளை அதை எப்படி சொல்கிறாருன்னா, சிவன் அருள் சேர் திருமதலை, குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறான், அதற்கு மேலே முனிவர்களுக்கு முனிவனாக இருக்கிறான், தேவர்களுக்கு தேவனாக இருக்கிறான், குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தையாக இருக்கிறான்.
4: இப்போ முருகனுக்கு என்ன வயசு தெரியுமா? இப்போ என்ன வயசு முருகனுக்கு எவ்வளோ இருக்கும்?
3: அதே 5 வயசு, சம்புவேஸ்வரருக்கு 16 வயசு, அகிலாண்ட ஈஸ்வரருக்கு 12 வயசு,
4: அந்த சின்ன பயலுக்கு 5 வயசு. அது தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு சாதகமெல்லாம் என்ன இருக்குது? பிள்ளையா இருக்கு அந்த வயசு தான்,
3: ஏதோ 2 வயசு கூட்டிங்க மூத்த பிள்ளையாண்டு 5 வயசு 7 வயசு. அதனாலே ஒன்று போலேயே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ் உதவி என்றால், அவர்களுக்கு இந்த இரவு பகல் கிடையாது, அதனால வயசாகும். இரவு பகல் தெரியுமில்ல, பிரமஞானிகளுக்கு இரவு பகல் கிடையாது. திருவுருளை பெற்ற பிரமஞானிகளுக்கு எனனான் பதிரியின் பகல் இரவாவது மறியல் என்பது திருவாசம். அதனாலே பரமேஸ்வரனுக்கு இரவு கிடையாது, பகல் கிடையாது, அவனே ஒளி, அப்புறம் எங்கே இரவு இருக்கும்? இதில் புரியுதாவா? இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. அப்படின்னா காலம் இல்லை, காலம் இல்லை. அதனால காலம் கடந்தபடியினாலும் அவனுக்கு காலாதீதன் ஒரு பெயர், காலாதீதம், தத்துவத்தை கடந்தபடியெல்லாம் தத்துவாதீதன் என்றெல்லாம் பெயர். அதனாலே வயசாகும். அதனால இவன் என்ன பண்ணிருக்கான்னா, குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தையா இருக்கான். அருள்ஷேர் சிவன் அருள்ஷேர் திருமதலை, அப்புறம் தவநிலையோர் தெய்வம். தவநிலையோர் தெய்வம்னு சொன்னால், தவத்தில் இருக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இவன் தெய்வமாக இருக்கிறான். தவ நிலையில் நிற்பவர்கள் எல்லாம் இவனை துதித்து வணங்கி போற்றுகின்றபடியினாலே தவ நிலையில் இருப்பவர்களுக்கு கடவுளாக இருக்கிறார், குருவாக இருக்கிறான். நல்ல ஞாபகம் புரியுதா? குருவாக இருக்கிறான், அப்புறம் முனிவனாக இருக்கிறான், அப்புறம் தேவர்களுக்கு தேவனாக இருக்கிறான், அப்புறம் குழந்தைகளுக்கு குழந்தையாக இருக்கிறான், தெய்வங்களுக்கு தெய்வமாக இருக்கிறான், அப்புறம் பொறுமறையார் கடல் வீரர் உயிரும். அதனாலே வீரன் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்களோ உலகத்தில், தேவர்களிலும் சரி வேற எங்கேயும், வீரர்கள் என்று இருப்பவர்களுக்கெல்லாம் இவன் வீரனாகும். இவனுக்கு மேலே வீரன் கிடையாது, இவனுக்கு மேலே வீரன் கிடையாது. யாருக்கு மேலே? முருகனுக்கு மேலே வீரம். இதில் நீச்சல் பண்ணப்போது மாணிக்க வாசகர் சௌருமான வீரன்னு சொல்லுவார். வீரன் சௌருமான் தான், அது தெரியுமா உங்களுக்கு? வீரன் சௌருமான். அதனால தீரன் அவன் தான், வீரன் அவன் தான். அது தாரகை போலும் தலைத்தலை மாலை தளலரப்பூன் வீர எந்த விதி திருவாசம். அதனால வீரர்களுக்கெல்லாம் வீரனாக இருக்கும். அது அந்த சூரபனுடைய சண்டையை சொல்லும்போது அருணகிரிநாதர் படம் பிடிச்சாப்னு சொல்லுவார், அத்தனை கூடி அசுரர்களையும் சங்காரம் பண்ணுறதுக்கு அவன் முருகை என்ன பண்ணினான்னா, ஒன்றுமே பண்ணலையா, வேலை எடுத்துக்கிட்டு அப்படி நடந்தானா, எல்லாம் சங்காரம் பண்ண, பல ஆயுதங்களை விட்டுலாம் சங்காரம் பண்ணலையா, புரியுதா? வேலை எடுத்துக்கிட்டு அப்படி நடந்தான். மாலையிட்ட சிறங்கள் செவ்வேல் செவ்வேல் என,
4: வேலுச்சி தரும்பல் வெளியல் வெளியல் என வாக பெற்ற புயங்கள் கரையல் கரையல் என எதிர்வல் சூரன் அப்படி சூரன் அப்படி படம் பிடிச்சி கொடுக்குறாரு. மாலையிட்ட சிரங்கள் செவ்வேல் செவ்வேல் என செம்பட்டமயிரா, அப்புறம் சுற்றி இருக்கிற மாலை சிவப்பு மாலையை எத்தத்துக்கு வாரவன் சிவப்பு மாலையை சுற்றிருப்பான், சிவப்பு தானே அபாயம். மாலையிட்ட சிரங்கள் செவ்வேல் செவ்வேல் என வேலுச்சி தரும்பல் வெளியல் வெளியல் என ரெண்டு ரெண்டு வருதா, வாக பெற்ற புயங்கள் கரையல் கரையல் என எதிர்வல் சூரன், மார்பு முக்க நெறிந்து கரியில் கரியில் என பேய் குதிக்க நனங்கள் குழு குழு என வாய் உதைத்து விழுந்து ஐயோ ஐயோவன, அந்த அசுர கூட்டம் வாய் உதைத்து விழுந்து ஐயோ ஐயோவன உதரமாறாய், வேலை பற்றி வறண்டு சுரீல் சுரீல் என கடல்ல வேலை விட்டார்ல, வேலை பற்றி வறண்டு சுரீல் சுரீல் என மாலை பெற்று முடிந்து திடீர் திடீர் என மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என விஷயங்கள் கூற. இதுக்கெல்லாம் அவன் என்ன பண்ணான, முதல்ல அந்த அசுர கூட்டம்லாம் ஐயோ ஐயோன்னு விழுந்துச்சான், விழுந்த இந்த தேவர்களும் அடியார்களும் ஐயா ஐயாங்கிற பாட்டு புரியுத, மாலையிட்ட ஜனங்கள் செவ்வேல் செவ்வேல் என வேலெழுச்சி தரும்பல் வெளியில் வெளியில் என வாக பெற்ற புயங்கள் கரையில் கரையில் என எதிர்வல் சூரன், மார்முக்க நெறிந்து கரையில் கரையில் என பேய் குதிக்க நனங்கள் குழு குழு என வாய் நிறுத்து விழுந்து ஐயோ ஐயோ என உதிர மாறாய், வேலை வற்றி வறண்டு கடல் வற்றி போய் வேலை வற்றி வறண்டு சுரியில் சுரியில் என வரலை சொல்ல அமைக்க முடியுமா, வேலை வற்றி கடல் வற்றி போய் வேலை வற்றி எல்லாம் வேலாயுதம் சமுத்திரத்தை குடிச்சு முடிச்சு, வேலை பற்றி வறண்டு சுரீர் சுரீலன மாலை விருப்பம் முடிந்து கரவஞ்ச மலை நாலு விருப்பம் முடிந்து திடீர் திடீரென மேன்மை பெற்ற ஜனங்கள் மேன்மை பெற்ற ஜனங்களா ஐய பக்தர்களும் தேவர்கள் ஐயா ஐயா என விஷயங்கள்
3: வேலெடுத்த நடந்த திவாக ராஜல வேலெடுத்த நடந்த திவாக ராஜல வேடுவப்பன் மணந்த புயாஜலா தமிழ் வேத வெற்றியில் அமர்ந்த கிருபாகரா சிவகுமர வேலை
4: திருக்குழு கொண்டு திருக்கு என்ன பண்ணாரா அப்படி வேலை எடுத்துட்டு இதை பரஞ்சேரி முனி ஒரு பாடுவார் அஞ்சு வந்தா நேரமாக இதான் சரியாகட்டும் நாளை இப்படி கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறாருன்னா வீரர்களுக்கு வீரன் வீரர்களுக்கு வீரன் அப்படின்னு சொல்லி இப்போ எப்படி சொல்கிறாருன்னா குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறான், முனிவர்களுக்கு முனிவனாக இருக்கிறான், தேவர்களுக்கு தேவனாக இருக்கிறான், குழந்தைகளுக்கு குழந்தையாக இருக்கிறான், தெய்வ தவறலில் இருக்கிறதுக்கு தெய்வமாக இருக்கிறான், வீரர்களுக்கு வீரனாக இருக்கிறான் இப்படின்னு ஆறு விளக்கணங்களை சொல்லி அதற்கு மேலே இப்படிப்பட்ட அந்த சுவாமியே முருகப்பெருமானே கையிலே பூவும் நீரும் கொண்டு, முருகப்பெருமானே கையிலே பூவும் சலமும் கொண்டு, பூசைக்கு என்ன வேணும் பூஞ்சல் பூசைக்கு பூஞ்சல் பூசா என்கிற சொல்லிலேயே முதல்ல பூ இருக்குது அப்புறம் சாரு இருக்குதா, அதனாலே பூவும் சலமும் கொண்டு அவருடைய திருவடியிலே ஓவாது போற்று முடியார்கள், முருகப்பெருமானுடைய திருவடியிலே சலம் விட்டு பூ விட்டு சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், அதனால சலத்தினால அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பூக்களால அர்ச்சித்தல் பூக்களாலே அர்ச்சித்தல் சலத்தால அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் வந்து பல பல இருந்தாலும் முக்கியம் சலந்தானே பால் விட்டா தயிர் விட்டோம்னா அப்புறம் என்ன விடணும் கடைசியா சலந்த, அதனாலே அப்படி தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணி நல்ல மலர்களைனாலே அர்ச்சனை பண்ணுகின்ற அடியார்கள் பூநீர் கொண்டு ஓவாது, அது ஓவாது என்று சொன்னால் இது வந்து ஆயுள் வரையிலும் செய்கின்ற வழிபாடு, ஆயுள் வரையிலும் செய்கின்ற வழிபாடு. இப்போ நமக்கெல்லாம் வழிபாடு எப்படின்னா தினமும் ஒரு வழிபாடு, இப்போ சில பேருக்கு அயல் உலகத்தில் சீசன் ஜாதி எல்லாம் புரியுதா, ஒரு மாதமோ மூணு மாதமோ பதினஞ்சு நாளோ அப்புறம் கழட்டி விடுவான் அப்புறம் கழட்டி விடுவான், அதனால அப்படி இன்னும் சில சாமி இருக்கு பாருங்கோ வெட்டுக்காட்டுலாம் கிராமத்துலாம் அது ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு இருக்க கும்பிடுவான், கும்பிட்டாலும் வலுவாக போட்டு விட்ருவான், அதுக்கப்புறம் பசி எடுக்காது அப்புறம் நூறு வருஷத்துக்கு பசி எடுக்காது, எல்லாம் புரியுதா கேள்விப்பட்டிருக்கீங்களா, முப்பூசை பானா கோணா ஆணம் புரியுதா அப்படி போடுவான். நம்ம வழிபாடு அப்படி இல்லை, திறந்தோர் நிலை பெறுமாறு என்னுதியே நெஞ்சே நீவா நித்ததும் நெம்பிரானுடைய கோயில், அதனாலே தினந்தோறும் வழிபாடு தினந்தோறும் வழிபாடு, வழிபாடு இல்லாம நாளே இருக்கக்கூடாது, வழிபாடு இல்லாமே நாளே அப்படி வழிபாடு இல்லாத நாளுதான் இறந்த நாள் போகும் நாள் உணர் வழிய நாள் உயிர் போகும் நாள் உயிர் உயர் பாடவே காவு நாள் இவை என்றாலா கருதேன் கிளர் உணர் காவிரி பாவுதன் உணல் வந்திடி வரஞ்சோதி வரணும் பாண்டி கொடுமுடி நாவலா உன நான் மறக்கணும் சொல்லும் நான் அமைச்சு, அதனால வழிபாடு ஒழியாமல் இருக்கு, வழிபாடு ஒழியாமல் இருக்கு, அதனால இப்படிப்பட்ட வழிபாட்டை செய்கின்ற அடியார்கள் மறுபடி கருவிலே சென்று மறைய மாட்டார்களாம், கருவுக்குள்ளே புகுத மாட்டார்களாம், அதை சொல்றாரு பூநீர் கொண்டு ஓவாது போற்றும் அடியார்கள் கருமறையா வகையருளி கதி வழங்கும் கந்தன். அதனாலே மறுபடி கருவிலே போய் மறைந்து கருவாசம் பண்ணாதபடியே அவர்களுக்கு கதியை வழங்குகிறான், சிவகதியை கொடுக்கிறான். சிவகதியே அதே கதி வழங்கும் கந்தன், நல்ல வாக்கியம். கதி வழங்கும் கந்தன், கதி வழங்கும் கந்தன். அதனாலே இப்படி கருமறையா வகையருளி கதி வழங்கும் கந்தன் களல் இனைகள் திருவடியே எம் சிரத்தில் கருத்தில் இப்படி முருகப்பெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லி அந்த பெருமானுடைய திருவடியிலே செலவிட்டு உற்பத்தால் அரிச்சிக்கின்ற அடியார்கள் மறுபடி கருவிலே புகுதாதபடி தாய்வகத்திலே புகுதாதபடி மாதா உடசரித்தால் வல்வினையன் கால் செலுத்தேன் வேதாவும் கை செலுத்து விட்டானே நாதா இருப்பை ஒரு வாழ்வரே இன்னும் ஒரு அன்னை கருப்பையில் வாராமல் பதினத்தார். இப்ப பாட்டு புரியுத, மாதா உடல் செலுத்தாள் பித்து பித்து எத்தனையோ தாய் செலுத்து போனாலாம், வல்வினையன் கால் செலுத்தேன் வேதாவும் கை செலுத்து விட்டானே. வேதான்னா பரமா படைச்சு படைச்சு கொடுத்து கொடுத்து எல்லாம் உடச்சு விட்டு வரானா, போட்டு கொடுக்குற பாண்டத்தெல்லாம் உடச்சு விட்டு உடச்சு விட்டு திருப்பி திருப்பி அவன்கிட்ட போறானா, வெக்கம் இல்லாட்டா அவனுக்கு திருப்பி திருப்பி வர நல்லா புரியுது. அப்ப நான் சொல்றதா பரமா தானே படைச்சு கொடுக்குறவரு, சும்மா உடச்சு விட்டு உடச்சு விட்டு போனா. மாதா உடல் அளித்தால் வல்வினையன் கால் அளித்தேன் வேதாவும் கை செலுத்து விட்டானே நாதா இருப்பை ஒரு வாழ்வனே இன்னும் ஒரு அண்ணன் கருப்பையில் வராமக்கார். இன்னொரு பாட்டு, நெருப்பான மேனியர் செங்காட்டில் ஆத்தி நிழலருகே இருப்பார் திருவுளம் எப்படியோ இன்னும் என்னை அன்னை கருப்பாசய குளிக்கே தள்ளும் கண்ணன் காண்பரிய திருப்பாதமே தருமோ யாரும் அறியப்பட்டது தருவாட்டு. நெருப்பான மேனியர் செங்காட்டில் ஆத்தி நிழலருகே இருப்பார் திருவுளம் எப்படியோ இன்னும் என்னை அன்னை கருப்பாசய குளிக்கே தள்ளுமோ கண்ணன் காண்பரிய திருப்பாதமே தருமோ யாரும் அறியன் சிவஞ்சியிலே என்பது பட்டினத்தார் வாழ்ந்து காரியனால. இப்படி பரமேஸ்வருடைய திருவடியிலே பத்திர புஷ்பங்களை செலம் விட்டு பத்திர புஷ்பங்களாலே அர்ச்சனை பூஷைன்னு வச்சுங்கோ, கையால் முறையாக ஆகம விதிப்படி ஆச்சாரியத்திலே முறையாக தீட்சையை பெற்று திறந்தோறும் பூஷை பண்ணுகின்றவர்களுக்கு மறுபடி பிறப்பு வராது, பிறப்பு வராது. அதைத்தான் இங்கே அருமறை ஆகம அங்க அருங்கலை நூல் தெரிந்த அகத்தி எனக்கு ஒத்துரைக்கும் அருக்குருவான் குருவை திருமறைமா முனிவர்மணி தேவர்களும் தேவன் சிவனருஷியர் திருமதலை தவநிலையோர் தெய்வம் பொறுமறையார் கடல் வீரர் வீரங்கையில் பூநீர் கொண்டு ஓவாது போற்றும் அடியார்கள் கருமறையா வகையருளி கதி வழங்கும் கந்தன் கழலினைகள் என்றத்தில் கருத்தில் வைப்பான் என்று இந்த பாட்டை முருகப்பெருமான் தோத்திரம் பண்ணுகிறார் சிவஞான சித்தியாரிலே. ஆகையினால இப்படி எல்லாம் நமக்கு நல்ல தெய்வமும் கிடைச்சிருக்குது, நல்ல ஆச்சாரியர்களும் கிடைத்திருக்கிறார்கள், நல்ல நூல்களும் கிடைத்திருக்கிறது, நல்ல தேசம் கிடைத்திருக்கிறது, நல்ல ஊர் கிடைச்சிருக்கு. அதனால இப்படி எல்லாமே நல்லது நமக்கு என்ன கிடைச்சிருக்குது எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அது நினைச்சுங்கோ எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி. தேசமா 224 போனவுள்ள நம்ம பூலோகம் உயர்ந்தோம், பூலோகத்தில் தமிழ்நாடு உயர்ந்தது, தமிழ்நாட்டில் சோழ நாடு உயர்ந்தது. அப்படி உயர்ந்த நாடு, உயர்ந்த கடவுள், உயர்ந்த சமயம், உயர்ந்த நூல்கள், உயர்ந்த ஆச்சாரியம், இதை யாரும் மறுக்க முடியாது. நான் காஞ்சிபுரத்தில் பேசும்போது கூட சொன்னேன், எங்கள் நாடு எல்லா வகையிலும் உசந்ததுன்னு. நீங்கள் எதாவது மறுத்து சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாதுன்றாங்க. எல்லாம் புலவர்கள் தான் கேட்டாங்க, முன்னாடி பாலராவையெல்லாம் இருந்து கேட்டாங்க, அருணா பாலராவையெல்லாம் இருந்து கேட்டாங்க, எங்கள் நாடு உசந்தது உங்கள் நாட்டை விடும்போது தொண்டை நாடு எங்களுக்கு சோழ நாடு. ஆனால் அந்த நாடு கூட சோழனுடைய ஆட்சிக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஏன்னா இமயமலையில் போய் கொடி நாட்டிருக்காங்கள சோழன் இருக்கின்ற அரசர்கள்லாம் வந்து இமயமலையில் போய் புலி கொடியை நாட்டியிருக்காங்களவா, அதனால எல்லாமே சோழனுடைய ஆட்சி தான். சோழனுடைய சிற்றரசர்களால் ஆளப்பட்டது அந்த அரசர்களும் சோழனுடைய அதிகாரி சோழர் பேரரசுன்னு சொல்லி கேள்விப்படுகிற சோழ பேரரசு. அதனாலே சோழனுக்குள்ளே எல்லாம் அடக்கம். அதனாலே உங்கள் தொண்டை நாட்டை விட எங்கள் சோழ நாடு மிக உயர்ந்தது. என்ன தெரியுமா, தொண்டை நாட்டில் 32 தளம் தேவாரம் பாடல் பெற்று, சோழ நாட்டில் 100 தளம் எங்கள் நாட்டில் இருக்கு. யாராவது மறுக்க முடியுமான்னு, அதெல்லாம் மறுக்க முடியாது. அதனால எல்லா வகையிலும் நமக்கு சுவாமி உயர்ந்த பேற்று இலவசமாக கொடுத்துரு, இலவசமாக கொடுத்துரு. அதனால இதை பயன்படுத்தி திருவுருளை பெறுவது நம்முடைய கடமை. அதுக்கு அந்த அறிவையும் சுவாமி தருவார், அந்த புத்தியையும் சுவாமி நமக்கு தருவார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யும். இந்த வாரத்தில் மெய்கண்ட தேவர் துதி வரும், அவ்வளவுதான் தோத்திரங்கிறது, அவ்வளவுதான் வரும். மெத்தனுடைய ஆச்சாரியராகி மெய்கண்ட தேவருக்கு தோத்திரம் சொல்கிறார். அது சொல்லிட்டு அப்புறம் அது சுபக்கத்தில் செய்திக்கு வருவோம்.

பரந்ததுள்ளம் ஆகிடுவேனுடையடியேனும் அடைக்கலமே வழங்குகின்றாய்க்கும் அருளார முகத்தை வாரிக்கொண்டு விடு.

கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் அடைக்கலமேயில் வளாது வீக மலிவளம் கிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலால் உயிரில் வாழ்க நான்முறை அரங்கடோங்க மற்றவன் வெள்ளி மல்க மேன்மை உள் சைவநீதி விளங்குக உலகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மெய்ப்பொருள் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளை திறமேற்கொண்டு இப்பொழுது வழக்கமாக சிந்திப்பதில் மெய்ப்பொருள் நாயனாரை பற்றிய சிந்தனை. மெய்ப்பொருள் நாயனார் என்று இந்த மெய்ப்பொருள் நாயனார் சிந்தனையில் இன்று ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டால், திருக்கோவலூர் அவர் எப்பொழுதுமே நாங்கள் வந்து உணவருந்துகிறது மனோரஞ்சன் இவருக்கு தெரியும், திருவண்ணாமலையில் தான் உணவருந்துறது. இன்னைக்கு வந்த பேருந்து இடையிலேயே திருக்கோவலூருடைய உணவு இன்று எப்படியோ அது இயல்பா அது நம்ம மெய்ப்பொருள்ங்கிறது இப்பதான் நமக்கு தெரியுது. ஏன்னா இப்ப சென்ற முறை என்ன செய்யணுங்கிறது எங்க அவ்வளவு நினைவெல்லாம் வைத்துக் கொள்றோமா கிடையாது. அவனைக்கு வந்து கேட்டபோது நம்ம இவங்கதான் மனோரஞ்சன் தான் சொன்னாரே மெய்ப்பொருள் ஆரியான்னு. அது எப்படின்னா இன்றைய உணவு நண்பகல் உணவு திருக்கோவலூர் உணவு. இங்க என்னன்னு கேட்டா அருமையான ஒரு தொடர் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அறி அருமையான ஒருத்தர் வெல்லுமா மிக வல்ல வெல்ல வேண்டுமா அந்த வெல்வதில் மிக வல்லமை இருக்கணுமா. அது என்னது பொதுவாக இருக்கிற நீங்க மற்ற நம்முடைய பெரிய புராணம் நீங்களாக திருக்குறள் நீங்களாக இந்த இரண்டு நீங்களாக இந்த வெல்லுமா மிக வல்லங்கிறதுக்கு உரை சொல்ல வேண்டுமானால் என்னன்னு கேட்டா வெல்வதில் மிக வல்லமை என்று சொன்ன ஒருவன் ஒரு அறை கொடுத்தா பலான் அவன் கை கீழே போறதுக்குள்ள கொடுத்துடணும். அதுதான் வெல்லுதல் மிக வல்ல. எதற்கு திருக்குறள் பெரிய புராணம் தவிர வெல்லுமா மிக வல்ல. அது போல இவர் இவருடைய நாட்டை அவர் அடித்தார், அவர் இவர் நாட்டை அடித்தார், இவர் இந்த நாட்டிலிருந்து பொருள் எல்லாம் எடுத்து தேடி கொண்டு போனா அவர் தன்னுடைய நாட்டு பொருள். அதுதான் அந்த வெல்லுதல். வெல்லுதலின் மிக வல்லமைனா இவர்கள் என்ன செய்தார்களோ அதுக்கு மேல ஒரு படி மேல போய் செய்தார்கள், அது வெல்லுதலின் மிக வல்ல என்பது அவர்களுக்கெல்லாம் உரையாகின்றன. திருவள்ளுவனாருக்கும் அதை இந்த இடத்தில் மிக அருமையாக எடுத்து காட்டிய சுந்தர பெருமானுக்கும் அதை விரிவுரையாற்றுகின்றமுடைய சேக்கிரார் பெருமானுக்கும் இந்த வெல்லுதலில் மிக வல்லமை. அது என்ன வெல்லுதல், என்ன எதை யார் எதன் பொருட்டு எதனை வென்றார் அதுல என்ன மிக வல்லமை இருக்குது பெருவல்லமை இருக்குது என்பது ஒரு அருமையான தொடர். அதெல்லாம் பொறுத்திருந்து இப்ப பார்க்க போறோம். அதுக்காக தொடக்க வைக்கிறார் எப்படி பெண் வைக்கிறார் பாத்தீங்கன்னா ஒரு வரிதான் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன். ஒண்ணும் இல்லை, எல்லாம் எல்லாம் தெரிஞ்ச சொல்லாதான் இருக்குது. மெய்ப்பொருளுக்கடியேன் அது அடியார் வணக்கம். வெல்லுமா மிக வல்ல இந்த மூன்று சொல். அப்ப வென்றது மெய்ப்பொருளார், யாரை வென்றார் எப்படி வென்றார் அதில் என்ன வல்லமை காட்டினார் என்பதை பார்த்தா இந்த வரலாறு நிறைவாயிடும். இந்த அரிய தொடரை பெய்த நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் வல்லாற்றானும் வணங்குதற்குரியவர். இந்த போற்றுதற்குரியவர் சொல்லக்கூடாது, போற்றல் பாராட்டுதல் என்பதால் நம்மளோட ஒத்தவர்களுக்கு நம்மளோட பெரியவர்கள். அதனால போற்றுவது நம்ம நாம் யார், அதனால அவரெல்லாம் வணங்க தகுந்தவர்கள். அதனால அப்படி வணங்க தகுந்தவர்கள் ஆகிய பெரியவர்களுக்கு நம்ம எந்த மாதிரி வணங்க செய்ய தெரியும். ஆகவே வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள் என்று அருமையான ஒரு தொடரில் சொல்லியிருக்கிறார். இதை நாம் பார்க்க போறோம். அதுல மெய்ப்பொருளார் என்று சொல்லி ரொம்ப அருமையான பெயர் மெய்ப்பொருளார். இந்த பெயர்களை வைத்தே கூட நம்ம ஒரு எண்ணலாம் பாருங்க. இயற்பகையார் இங்கே மெய்ப்பொருளார், விரல் மிண்டர், எரிபத்தர். எரிபத்தர் அந்த எரிபத்தர் விரல் மிண்டர் என்று சொல்லும் போது என்னமோ ஒரு ஒரு குஸ்தி இருக்குது இருக்கிற மாதிரி இருக்கு, உண்மையிலேயே இருக்குது. சத்தியார் நாக்க அறிஞ்சிருவேன், சத்தியார் கோட்புலியார் இந்த பெயர்லாம் பாருங்க. இதை இந்த பெயர்ல பார்த்தாலே ஏதோ ஒரு வன்மை நிலை அங்கு அமையும் என்பது நல்லா தெரியும். இதுல மெய்ப்பொருளார் சொல் பார்த்தவனே சாந்தம், சாந்தம் மெய்ப்பொருளார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. திருவள்ளுவர் தான் அருமையா மெய்ப்பொருள் காண்பது என்று உண்மையான நிலையான பொருள் எதுவோ அது காண்பதுதான் அறிவு. அந்த பொருள் எந்த விதத்தில் நாம் சொல்லலாம் செம்பொருள் என்று சொன்னார் திருவள்ளுவர். மிக அற்புதமாக சொன்ன பெரியவர் ஆன்மீகத்தை அவர்தான் முதல் ஞானி. அதுல ஒண்ணு மாற்றம் நாடிக்கிட்ட ஐயா சொல்வது வெளியிலும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆன்மீகம் தழுவிய திருக்குறள் நெறியை பரப்புகின்ற பொழுது எங்களுக்கு மனமீதியாக அல்லனா ஒருவார் கோடல் ஒன்றை விடுத்து நாம் வஞ்சனை செய்கிறோம், இன்னொன்னு செய்கிறோம். ஆகவே அறநெறி எவ்வளவு அழகாக செய்திருக்கிறாரோ, சமுதாய அமைப்பை எவ்வளவு அழகாக நுண்ணிதாக எண்ணியிருக்கிறாரோ, அதுபோல நல்ல ஆன்மீக உள்ளமாக அறிந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது பாருங்க, மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொன்னார். அந்த மெய்ப்பொருள் எப்படி இருக்கும்? சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு. அது எப்ப காண முடியும்? பிறப்பென்னும் பேதமை நீங்க இந்த சனியன் தொலைஞ்சாதான் அதை காண முடியும். சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்றெல்லாம் சொன்னார். அது போல இங்கே மெய்ப்பொருள் என்ற சொல்லு அருமையான சாந்தமான சொல், மெய்ப்பொருளா என்று. இது வந்து உண்மையிலேயே அவருடைய இயற்பெயரா அல்லது வந்து காரண பெயரா, நமக்கு அதெல்லாம் ஒன்றும் விளங்கல். எவ்வாறாயினும் அந்த அவருடைய உண்மைத்தன்மையை உள்ளத்தன்மையை காட்டுகின்ற பொருளாக இல்லைங்களா மெய்ப்பொருளா. அவருடைய திருவடிகளை வணங்கி நாம் இப்ப உள்ளே செல்வோம். சேதிய நாட்டு நீடு திருக்கோவலூரில் மன்னி. இது ஒரு அருமையான அமைப்பு. என்ன பண்றது, பெரிய பிராண ஆசிரியர் சேர்க்கிறார், மாண்புமிகு அமைச்சர் இருந்தாலும் அவர் பாடிய நூல் சாதாரண அடியவர்களை பற்றி பாடியதுனால, அது ஒரு சமய சார்பாக அமைந்திருப்பதனால பலரும் அந்த பெருமேறியாமல் போறோம். இப்ப நம்முடைய நாடு நாட்டை பிரிக்கின்ற பொழுது மிகுதியாக தொல்காப்பியர் முதற்கொண்டு வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்புன்னு சொல்லி, மூவேந்தருடைய நாடு, சேர சோழ பாண்டிய நாடு, இதுதான் பெரும் பிரிவாக நாம் எங்கும் சொல்லுவோம். பெரும் பிரிவு தான் இல்லைங்களா. பிறகு பிறகு தொண்டை நாடு, நடுநாடு, சேதி நாடு, பொத்தப்பி நாடு என்றெல்லாம் பாகுபாடு செய்த பெருமை சேக்கிடார் பெருமானுக்கே உரியது. மறந்துடும். நாட்டினுடைய பாகுபாட்டை மூன்று பாகுபாடு சொன்னது பழங்காலம் முதல், தொல்காப்பியர் காலம் முதல். ஆனால் இந்த மூவகையான பெரும்பிரிவுடைய நாட்டில் சிறு பிரிவாக ஆங்காங் அமைந்த கொங்கு நாடு, மீகுங்கில் அணிகாஞ்சி வாய் பேரூரர் பெருமானி புலியோச்சிட்டம்பலத்து பெற்றாமந்தி சுந்தர தேவார், அது கொங்கு நாடு. அதுபோல இந்த மாதிரி மூவேந்த நாடு, பெரிய பிராணத்துல சேக்கிடாருடைய நுண்மா நுழைவளம் என்று ஒரு பெரிய ஆய்வு எழுதலாம். அதுல இந்த நாடு வகையில இவ்வளவெல்லாம் பிரிச்சார். அது பொத்தப்பி நாடுங்கிறது நம்ம எங்க இருக்குது, காலத்தி மலையைச் சேர்ந்த ஒரு 40 சுற்றுக்கள் தொலைவில் இருக்கிற நாடு. இவர் மாண்புமிகு அமைச்சராக இருந்து பெரும்பாலும் வந்து உறையூர்ல அரசர் இருக்கும் போது இருந்திருக்கார். வழிபாட்டுக்காக இருந்த இடம் வந்து திருநாகேஸ்வரத்தில் இருந்திருக்கார், வழிபாடு செய்த இடம். அதே மாதிரி கோயில் தனக்கு வேண்டும் என்று குன்றத்தூர்லையும் கட்டி அங்கேயும் வழிபாடு செய்திருந்திருக்கார். அவ்வளவுதான் இவருடைய வியாபகம் வந்து பெருமிகுதி சோழ நாட்டிலே, அதுவும் வேந்தரோடு சேர்ந்தது. அதுல இந்த பெருங்காப்பியம் பாட ஆரம்பிச்ச உடனே தில்லறி இருக்கும்படி ஆயிட்டது. எனவே தன்னுடைய ஒரு பகுதியில வந்து அரசியலும், இன்னொரு பகுதி ஆன்மீகமா இருந்து வளர்ந்த வளர்ச்சி இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய நூலையும் செய்யும்படியான பொறுப்பு இருந்திருக்குது. ஒரு கோவில் வேற கட்டிருக்கிறார். இவ்வளவு ஒரு அருமையான அமைப்பில் அந்த அமைச்சராக இருந்த போது இந்த நாட்டின் பிரிவெல்லாம் எப்படி பிரித்து எப்படி கண்டு கென்றிருக்கிறார் என்று சொன்னால், சேக்கலாருடைய அதான் அடிக்கடி நான் சொல்வது போல கூத்த பெருமானுடைய பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். நாமெல்லாம் சென்னையிலும் மற்ற காமராஜிலும் பயின்றவர்கள், அவர்கள் கூத்த பெருமான் பல்கலைக்கழகத்தில் பயின்ற ஒன்று. இரண்டாவது, தன்னுடைய நாட்டு வரலாறை முழுமையாக அறிந்திருந்த ஒரு அருமையான அந்த நிலை. ஆங்காங்கிருக்கிற கல்வெட்டுகள், தமக்கு முன்னே இருந்த நூல்கள், திருமுறைகள், இவற்றை எல்லாம் நன்கு எண்ணி அப்படியே வைத்திருந்ததுனால அது அப்படியே நமக்கு இதெல்லாம் காட்ட முடியும். அதனால இப்ப நம்ம இப்ப இந்த திருக்கோவலூர் என்ன நாடு, இப்ப அந்த நாடெல்லாம் சொல்ல முடியுமா? திருக்கோவலூர் தான் தெரியுது. ஆனா இவர் குறிக்கிறது, சேதி நாட்டு நீடு திருக்கோவலூரில் மன்னி, இதெல்லாம் தனித்தனியா காட்டும் நினைக்கிறேன். சேக்கிடார் காட்டிய நாடும் நகரமும் ஆய்வு முன்னரில் சிலதெல்லாம் சொல்லலாம். என்ன பண்றது, உரை முடிஞ்சு போச்சு. எழுதி இந்த ஆய்வு முன்னரை எழுதணும், என்னமோ எழுதலாம்னு என்னத்தை நம்ம எழுத போறோம், என்ன தெரியும் நமக்கு எழுத.

நகரத்தை பற்றி. எனவே பெரிய புராணத்தில் நாடு நகர சிறப்புகள் என்று எழுதினா என்று ஒருவன் தொடங்கினால் வெறும் முன்னால் இருக்கிற நாட்டு சிறப்பு நகர சிறப்பு அந்த ஒரே ஒரு அந்த பகுதியோடு நின்று பயனில்லை. எங்கெல்லாம் நாடு நகரம் சொல்லுகிறார், எந்தெந்த நாடகெல்லாம் சொல்லுகிறார். இயற்பக நாயனார்னா பூம்புகார நகரத்தில் சொல்லுகிறார், ஏன்னா அவர் தோன்றிய இடம். இவர் அப்ப திருக்கோவிலூர், கண்ணப்பரனா கொத்தப்பி நாட்டு காலத்தி மலை, சேரமான் பெருமாள்னா எங்க மலைநாடு கொடுங்கோளூர் அவரை பற்றி, நின்ற சீரெடுமாறன்னா பாண்டி நாடு. இப்படி பல்வேறு நாடுகள் பல்வேறு நகரங்களை பற்றிய எண்ணமும் எழுச்சியும் இருக்கு தேவையாய்ப்பது. அல்ல பெரிய புராணத்தில் நாடு நகரங்கள் சிறப்பு என்று ஒருத்தனா ஒவ்வொரு பகுதி மட்டும் படிச்சிருக்க கூடாது, 63 வரையும் படிச்சாதான் முழுமையாக அவரை காண முடியும். அத்தனை நாடுகள் அத்தனை நகரம், நிறைய வேலை செய்யணும், நிறைய வேலை செய்யணும். இந்த இலக்கியத்திற்கென்று எவ்வளவோ பணிகள் செய்தான் அல்லது என்ன பண்றது. சேரி நாட்டு திருக்கோவலூரில் மன்னி. அப்ப இந்த சேதி நாடுங்கிறது என்னன்னா சேதிராயர்களால் ஆண்ட நாடு சேதி நாடு. இன்னைக்கு ஒரு இனம் சேதிராயர் இருக்காங்க, அவர்களால் அப்பொழுது அந்த சிறு குறுநில மன்னராக இருந்து ஆண்ட ஒரு அமைப்பு. நம்ம திருவையாற்றுல தமிழ் கல்லூரியில சிவபிரகாஷ் சேதிராயர் ஒருத்திருந்தார். ஏன்னா எங்களுக்கு இந்த 10 தமிழ் கல்லூரி இருக்க தமிழ்நாட்டுல 10 தமிழ் கல்லூரி, தமிழ் கல்லூரி 10 இருப்பதனால வந்து எங்களுக்கு 10 தெரியும். ஏனென்றால் நாங்க ஒரு கல்லூரில இருந்தாலும் மற்ற கல்லூரி தான் தெரியும். நம்ம இந்த சிவசுமணியம், நம்ம பேரு சிவசுமணியம் மயிலத்துல இருந்தார். இவருக்கு முன்னெல்லாம் வந்து சிவலிங்கம் மற்ற பேர்லாம் இருந்திருக்காங்க வச்சுக்கலாம். அதெல்லாம் அது போல என்னுடைய திருவையாற்றுல சிவபிரகாஷ் சேதிரன் வந்தார், அந்த சேதிராயர் என்ற பட்டம். ஆனா அவர்கள் இன்னும் இந்த பக்கத்துல இருந்தவர்களுக்கு இருந்திருக்கு, ஆனா இவர்கள் பல இடங்களிலும் போய் வாழ்ந்திருக்கிறாங்க, அதனால சேதி நாடு என்று சொன்னார். அந்த சேதி நன்னாட்டு நீடு திருக்கோவலூர், நீடு திருக்கோவலாம் என்ன நீடுமோ என்று சொன்னால் திருக்கோவலூர் திருக்கோவலூர் தான், அதனுடைய நீலகலம் நீடுவதில்லை, அதனுடைய பெருமை நீடுகிறது. என்ன பெருமை நீடுகிறது? சங்க இலக்கியத்துக்கு போகணும். நிலைமே நீ நாடா இருந்தா என்ன, காடா இருந்தா என்ன, மேடா இருந்தா என்ன, பள்ளமா இருந்தா என்ன, உனக்கு என்னப்பா உனக்கு தனித்தகுதி? உன்னிடத்தில் வாழ்வார் யார் அவரால் தான் எனக்கு தகுதி என்று சங்க இலக்கியம் சொல்லுங்க. நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவளாக ஒன்றோ, இசையாக ஒன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாடிய நன்மை. எங்கெங்க நன்மக்கள் இருக்கிறாங்க அங்கெல்லாம் உனக்கு சிறப்பு, எங்க அதுக்கு மறுதலையா இருக்கிறாங்க அன்னைக்கெல்லாம் உனக்கு பிரயோஜனம். அப்ப நினைக்கன நன்மை இல்லை, வாழ்கின்ற மக்களால் தான் உனக்கு நலம் என்று சொன்னார். இங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுவான், எவ்வளி நல்லவர் ஆடவர்னு சொன்னாங்களே ஏன் பெண்டிட விட்டாங்க? இல்ல இப்பதான் வருது, அப்பொழுதெல்லாம் ஆடவர் ஆடவரோடு அடங்கி இருப்பார். அவர் சொன்னாரே பெண்கள் சொல்லியதாயிற்று. அப்படி இருந்து அப்படி இருந்த ஒரு அமைப்பு சமுதாயம் அப்படின்னு தனியாக பிரிந்து உண்டு. இப்ப ஏன் வந்து நம்ம பையங்கள்லாம் இப்ப இன்சியல் வந்து அப்பா பேரை போட்டுக்கிறான், அம்மா பேர் போட்டுறோம், புரட்சி பண்ணிட்டோம், நமக்கு வேணாம்னு சொல்லல. ஏன் போட்டுக்கிறாங்க சாமி? 10 வாசம் இருந்தது அம்மா வயிற்றுல தான், ஏன் அம்மா இன்சியல் போட்டுக்கிறது? இதெல்லாம் என்ன காரணம் என்றால் ஒரு கட்டுக்கோப்பு இருந்தது. ஒரு குடும்பம் என்றால் தலைவன், அவனோடு தொடர்ந்து. இன்னைக்கு ரேஷன் கார்டுலாம் யாரு பேர்ல இருக்கு? இவ்வளவு நீங்க பேசுறமே ரேஷன் கார்டு யாரு பேர்ல இருக்கு? இருக்குல்ல சந்திகள் சமானமாக. இந்த ஆண்டு வந்து ரேஷன் கார்டு நம்ம பேர்ல, அடுத்த ஆண்டு மணிய பேர்ல, அதுக்கு அடுத்த ஆண்டு என் பேர்ல பாத்தீங்களா? தொலைபேசி, தொலைபேசி யார் பேர்ல இருக்கு? அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அது அவர் வந்து என்னன்னா ஆடவர் ஆடவரோடு அடங்கி நின்றவர்களாக, அவரோடு உடந்து வாழ்ந்தவர்களாக. வாழ்க்கை துணை சொல்லே பாருங்க, யார் வாழ்க்கைக்கு? ஆடவருடைய வாழ்க்கைக்கு. யாரு வர்றா? இவங்க துணையா வர்றாங்க. எதற்கு துணையா வர்றாங்க? நன்மைக்கு துணையா வர்றாங்க. வாழ்க்கை துணை நலம் அருமையான மாதொரு பாகரன்பின் வடிவர அது மலாடர் கோமான். மலாடர்னா மலையமான் நாட்டிற்கு தலைவன் என்ற அர்த்தம். அது என்ன பண்ணிட்டோம், மலையமான் நாடு மலையமான் நாடுன்னு தான் தொடக்கத்தில் இருந்தது. நாம இந்த எதுவுமே பேசுகின்ற பொழுது விரைவு கருதி சுருக்கம் கருதி சுருக்கிறோம் மலாடுன்னு. மலையமான் நாடு இவன் வாயினால் என்ன ஆயிட்டுது? மலாடு. ஒரு காலத்துல மலாடுங்கிறது வந்து அந்த ஆகாரத்தை ஆணாவாக்கான மலடுன்னு ஆயிடும். இதெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டு, அதெல்லாம் மலையமான் நாடு என்று சொல்லி அந்த தான் மலாடர் கோமான். வேத நெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காதலால் ஈசக்கண்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார். ரொம்ப அருமை. அவர் பேர் நான் கேட்டி பேரை சொல்லாமல் மலையமான் நாட்டின் தலைவர், அது சேதி நாட்டில் ஒரு பகுதி. ரொம்ப இப்ப எழுவன்பால் அன்பு, அடியவர் பால் அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அடியவர் இருந்தார். இது ஒரு உத்தி நம்ம சேர்க்கிறா இருக்கு. பெயர் சொல்றதில்லை, இன்னார் இன்னார் இன்னார் இன்னார் என்று சொன்னோன்னு அவர் யார் அவர் யார் அவர் யார் அவரு பெயர் சொல்லுவார்.

0: இதெல்லாம் இப்ப உத்திங்கிறேன், உத்திங்கிறேன், இது எங்க ஜெயிக்கல, இப்ப இது மாதிரி சொல்றது இல்லை அந்த காலத்துல. இந்த உத்தி இருக்குது, எடுத்த உடனே மெய்ப்பொருளார் என்பவர் அப்படின்னு ஆரம்பிக்கல. ஒரே ஊர்ல ஊர்ல ஒரே ஒரு ராஜா, ஒண்ணு கூட உருப்படி இல்லைன்னு முடிச்சு விட்டீங்க. தீர்ந்து போயிச்சு வேலை, ஒன்பது பிள்ளை ஒன்னுலயே முடிச்சு விடுங்க. அப்படி இல்லாம உத்தி எப்படி வருதுங்களேன் பாருங்க. அடுத்த பாட்டிலையும் சொல்லல, அடுத்த பாட்டிலையும் சொல்லல. அரசியல் நெறியில் வந்த அற நெறி வளாமல் காத்து. சரி, நல்ல ஆண்டவனத்தில் அன்பும் அடியவனத்தில் அன்பும் இருப்பதனால தாம் ஏற்றுக்கொண்ட அரசியல் பொறுப்பு எப்படி இருந்தது? அது கண்ணும் கருப்புமா இருக்கணும் இல்ல. அதனால அறநெறி வளாமல் அறநெடுக்காது அல்லவை நீக்கி மரநெடுக்கா மானம் உடையது அரசு. அறநெடுக்காது அல்லவை நீக்கி மரநெடுக்காது மானம் உடையது அரசு. இனி ஒரு ஆள் இந்த அரசியல் சொல்லணுமே எங்க திருவள்ளுவர் சொன்ன பிறகு அதுக்கெல்லாம் பரிமேலகர் தவிர வேற ஒண்ணும் இல்லை. உட்கார்ந்து இருக்கிற மனுஷன் அறநெடுக்காது அல்லவை நீக்கி மரநெடுக்காது மானம் உடையது. ஒவ்வொரு எழுத்துக்கு சொல்லுக்கு சொல்லு அழகுது, நல்லா அருமையா இருக்கு விரிவுரை. அல்லவை நீக்கின்னு எழுதினாரு, நீங்களே நினைச்சு பாருங்க அல்லவை நீக்கிங்கிறதுக்கு என்ன எழுதுவோம், என்ன எழுதுவோம்? அல்லவை அரண்னும் சொன்னதுனால அல்லவைங்கிறது அரண் அல்லாதவை. பெரிய கொலம்பஸ் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பது நமக்கு, ஆமா இதுவே பெரிய காரியம் உனக்கு இல்லவே. அரண் அல்லாதவை அவ்வளோ சரி, அப்புறம் என்ன செய்வேன்? நீக்கி நீக்கி அவ்வளவுதானே எழுதுவேன், அவ்வளவுதான் எழுதுவேன். எந்த கிச்சடியும் கொண்டாடுவோம் பிகச்சடியும் என்ன எழுதுவேன்? அல்லவை நீக்கி அரண் அல்லாதவை நீக்கி அரண் அல்லாதவை தன் நாட்டின் கண்ணும் நிகழாதவாறு காத்தினர். அந்த உண்மை எதுக்கு? தன் நாட்டின் கண்ணும் நிகழாத உண்மை. என்ன போன் பண்ணாரா திருவள்ளுவர்? ஹலோ இந்த உண்மை போடுன்னு. நுண்மாநுழைபுலம், நுண்மாநுழைபுலம் அரண் அல்லாத ஒன்று தன் நாட்டினிடத்தும் வராமல் காத்தினார். என்ன அர்த்தம்? தன்பாலும் வாராமல் காத்து தன் நாட்டின் பாலும் வாராமல் காத்து என்பதற்கு. சிங்கம் அல்ல, சிங்கம் அல்ல, இல்லைன்னா எனக்கு பரிமையில சித்தப்பா, சித்தப்பா பெரியப்பா, இதுக்கு மேல என்ன நீங்க சிங்கம் போறீங்க தம்பி? யாரு சூரியமூர்த்திய உன்னால் முடியுங்கிறார, இதுக்கு மேல் உன்னால் என்ன முடியும்?
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

0: ஆகவே மணிவாசக பெருமான் சொல்லும் பொழுது பிறவிக்கடலில் இருந்து உய்வதற்கு ஒரே துணையாக விளங்குவது அஞ்செழுத்து என்றார்கள். நம்முடைய சிவஞான சுவாமிகள் சொல்லும் பொழுது அது இறைவனுடைய திருவடி என்று சொன்னார்கள். ஆகையினாலே இறைவனுடைய திருவடி என்பது திருவருள் தானே. ஆகவே திருவருளை சொல்ல இடத்திலே அஞ்செழுத்தை சொல்கின்றன தோத்திரங்கள் எல்லாம். இரண்டும் அவ்வளவு நெருங்கியவை என்பதை திருவாசகத்தின் தொடக்கத்தை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அஞ்செழுத்து அவனுடைய திருவடி பேற்றை வழங்கக்கூடியது. ஆகையினாலே இரண்டையும் இணைத்தே சொன்னார்கள். ஆகையினால்தான் அஞ்செழுத்தை அருள் என்று ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் என்பதை நாம் இவ்வாறு சிந்தித்து உணர்ந்தால் அது நலம் பயக்கும். முதற் குரட்பாவிலே சொல்கின்றார்கள், அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகின். தெரிய புகின் என்பதை நாம் முதலிலே வைத்துக் கொள்ளலாம். தெரிய புகின் ஆராய புகுந்தால் என்ன உண்மை விளங்கும்? அருள் நூலும், அதாவது அருட்சார்பு உடையவர்கள் அவர்களை சத்தினிபாதர்கள் என்பார்கள். அந்த சத்தினிபாதர்களுக்குரிய நூல் ஆகமங்கள், சிவாகமங்கள். அந்த சிவாகமங்களைத்தான் அருள் நூல் என்று குறிப்பிட்டார். ஆரணம், அடுத்தால் ஆரணமும் என்றார்கள். ஆரணம் என்பது வேதம், வேதமும் அல்லாதும். இந்த சிவாகமும் வேதமும் அல்லாத பிற நூல்களும் என்ன நூல்கள் என்று சொன்னால், ஐந்தின் பொருள் நூல், ஐந்தெழுத்தின் பொருளை சொல்லக்கூடிய நூல்கள் என்றார். தலைமை நூல்களாகிய வேத நூல், சைவ நூல் என்று இரண்டே நூல்கள் என்று சித்தியார் சொல்வது போல, தலைமைப்பாடு பொருந்திய ஈசனுடைய திருவாக்காகிய ரிக்காதி சதுர்வேதங்களும் காமியுகமாதி 28 சிவாகமங்களும் ஆகிய இந்த நூல்களாக இருந்தாலும் சரி, அல்லது இவற்றின் வழிவந்த நூல்களாக சார்பு நூல்களாக இருந்தாலும் சரி, இவை எல்லாமே எந்த கருத்தை சொல்லுகின்றன? அஞ்செழுத்தின் பொருளை விரித்து சொல்கின்றன. அப்ப நமக்கு தெரிகின்ற உண்மை என்ன? இந்த நூல் கருத்துக்கள் அனைத்தும் அஞ்செழுத்திலே திரண்டு விளங்குகின்றன. அதைத்தான் சிவஞான போத சிறப்பு பாயிரத்திற்கு விளக்கம் சொல்லும்பொழுது மாபாடியத்திலே பெரும்பெயர் கடவுள் என்று அந்த சிறப்பு பாயிரத்திலே வருகின்ற இடத்திலே பெரும்பெயர் என்பது மகா வாக்கியத்தை குறிக்கும், அஞ்செழுத்தையும் குறிக்கும் என்று நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அருள் செய்கின்றார். ஆகவே மகா வாக்கியம் என்பது வேத உபநிடதங்களிலே உள்ளது. அந்த மகா வாக்கியம் அஞ்செழுத்தின் பொருளையே சொல்கின்றது என்று சொன்னார். சொல்லி இந்த குரட்பாவினை மாபாடித்திலே அந்த இடத்திலே மேற்கோள் காட்டுகின்றார்கள். அருள்நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரியக்கூடும். இந்த குரட்பா சரியான இடத்திலே மேற்கோள் மிகச் சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது என்றால், பெரும்பெயர் என்று சொல்லும் பொழுது எல்லா ஞான நூல் கருத்துகளும் தன்பால் திரண்டு இருக்கின்ற பெயர், அதான் பெரும்பெயர். அதை மகா வாக்கியம் உன்னிடத்திலே மகா வாக்கியம், ஆகமத்திலே அஞ்செழுத்து. ஆகவே எல்லாம் அஞ்செழுத்தின் பொருளை விளக்கி கூறுபவைதான் என்பதை மிகச் சிறப்பாக அங்கே குறிப்பிட்டார்கள். இந்த கருத்தை தான் மெய்கண்ட நாயனாருடைய அருமை மாணாக்கராகிய, நேரடி மாணாக்கராகிய மனவாசகம் கடந்தாரும், அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும், அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும், அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும், யாவைக்கும் அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் என்று குறிப்பிட்டார்கள். ஆகையினாலே எல்லா மெய்நூல்களினுடைய கருத்துக்களும் அஞ்செழுத்தின் கருத்தையே விரித்துச் சொல்வதனால் எல்லா விஞ்ஞான நூல்களும் அஞ்செழுத்தில் அடங்கும் என்ற அரிய உண்மையினை இந்த குரட்பாவிலே இரண்டு அடிகளில், அங்கு 4 அடிகள் கொண்ட நேரிசை வெண்பாவாக உண்மை விளக்கம் கூறிய கருத்தை, 2 அடிகள் கொண்ட குரல் வெண்பாவாக, எல்லாம் அதுவும் வெண்பாதான் இதுவும் வெண்பாதான், உண்மை விளக்கம் 4 அடி வெண்பா, இது 2 அடி வெண்பா, இது 4 அடி கொண்ட வெண்பா, அது நேரிசை வெண்பா என்பார்கள், இது 2 அடிகளை கொண்ட குரல் வெண்பா. ஆக இவ்வாறு எல்லா நூற்பொருள்களும் அஞ்செழுத்தை தான் சொல்கின்றன என்று கூறிய ஆசிரியர், இன்னும் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் பரசமய நூல்கள் கூட இந்த சொல்கின்ற கருத்துக்கள் கூட இந்த அஞ்செழுத்தில் ஏதாவது ஒன்றில் அடங்கும், ஒரு பகுதியாக அடங்கும். இதில் இல்லாததை யாரும் சொல்லிட முடியாது, ஏன்னா இது அனைத்து பொருள்களையும் உட்கொண்டது அஞ்செழுத்து. இனி அடுத்த குரட்பாவிலே அருமையாக கூறுவார்கள், இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி உரநிற்கும் ஓங்காரத்துள் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஓங்காரத்துள் என்னெல்லாம் இருக்கின்றன? ஓங்காரம் என்று சொல்லப்படுது இந்த அஞ்செழுத்தை தான். நம்முடைய ஆதீன வித்வான் சிவத்திரு வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நகரம் முதலிய இந்த அஞ்செழுத்துகள் இருக்கின்றனவே, சிவ மூலமந்திரமாகிய அஞ்செழுத்திலே நகரம் மகரம் சிகரம் மகரம் எகரம் என்ற ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றனவே, இந்த ஐந்து எழுத்துக்கள் வேறு ஐந்து எழுத்துக்களை அவற்றிலிருந்து தோன்றியவை சூக்கமான ஐந்து எழுத்துக்கள் உள்ளன. அந்த சூக்கமான ஐந்து எழுத்துக்கள் எவென்றால் அகரம் உகரம் மகரம் விந்து நாதம். அது பிரணவம் தான் நாம் அறிவோம். சிவஞான போத உதாரணம் பார்க்கிறதே சொல்லப்பட்டுள்ளது இந்த செய்தி. அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்ற ஐந்தும் வந்து பிரணவம் என்ற உண்மை அங்கே கூறப்பட்டுள்ளது. நாதம் உளவடிவா நாடிற் பிரணவமாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அந்த ஐந்து அகரங்கள் அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்ற அந்த ஐந்து அகரங்கள் அந்த சூக்கும அகரங்கள் இருந்துதான் இந்த நகரம் மகரம் சிகரம் மகரம் எகரம் என்ற சொல்லக்கூடிய ஐந்து எழுத்து மந்திரமானது தோன்றியது என்று எந்த நூல்கள் சொல்கின்றன? பிராசாத தீபம் என்ற நூல் சொல்கின்றது. பத்ததிகளும் சொல்கின்றன என்ற கருத்தினை நம்முடைய ஆதின வித்வானவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆகவே இந்த குரட்பாவிலே அந்த ஐந்து எழுத்தானது பிரணவமாகிய அந்த பிரணவத்தில் வந்து ஓங்காரத்தில் இருப்பவை எவை என்றால் அகர உகர மகரம் என்று மட்டும் சிலர் சொல்வார்கள். ஆனால் விந்து நாதம் என்ற இரண்டையும் சேர்த்து நம்முடைய சிவஞான போதம் சொல்கின்றது. அவையெல்லாம் என்ன என்பதை விளக்கமாக அறிய வேண்டும் என்றால் அவற்றை குருமுகமாக அறிய வேண்டும் என்றுதான் உரையாசிரியர்கள் எல்லாம் தெரிவிக்கின்றார்கள். பிரணவப் பொருளை எல்லாம் குருமுகமாக அறிய வேண்டும். ஆகவே பிரணவம் மிக சூக்கமமானது, அதிலிருந்து அஞ்செழுத்து வருகின்றது. உண்மை விளக்கத்தை பார்த்தோம் என்றால் அந்த பிரணவத்துக்கும் அஞ்செழுத்துக்கும் உள்ள தொடர்பை சொல்லும் பொழுது நடராஜ திருமேனியிலே ஒவ்வொரு அவயவத்தை அஞ்செழுத்துகளிலே ஒவ்வொரு எழுத்தாக சொல்வார்கள். அதிலே உண்மை விளக்கத்திலே சொல்வார்கள் அல்லவா, ஆடும் படிகள் நல் அம்பலத்தான் ஐயனே என்று தொடங்கி நாடும் திருவடியிலே நகரம் என்று திருவடியில் நகரம் சொல்லி வந்து படிப்படியாக சொல்வார்கள். மகரம் உதரம் வளர்தோல் சிகரம் மகரும் முடியா மகரும் முடி என்று சொல்லி அதிலே அந்த பாடலை சொல்வார். ஆடும்படிகள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் வளர்தோல் சிகரம், அதாவது மகரம் உதரம் வளர்தோல் சிகரம் பகரும் முடி வா என்று சொல்லி சொல்வார்கள். அந்த பாடலை முழுமையாக பார்க்க வேண்டும். ஆடும்படிகள் என்று தொடங்கும் அந்த பாடலை பார்த்தால் நகாரம் முதல் தொடங்கக்கூடிய தூள பஞ்சாக்கர வடிவமாகவும் எம்பெருமான் இருக்கின்றார். அடுத்த பாடலை பார்த்தால் சிகாரம் முதல் தொடங்கக்கூடிய சூக்ம பஞ்சாக்கர வடிவமாகவும் எம்பெருமான் இருக்கின்றார். அந்த செய்தான் நமக்கு வேண்டும். அந்த முறைப்படி எம்பெருமானுடைய திருமேனி அஞ்செழுத்தால் அமைந்திருக்கின்றது என்ற உண்மை விளக்கத்திலே உணர்த்தப்படுகின்றது. அந்த நடராஜ பெருமானுக்கு சூழ்ந்துள்ள அவருக்கு பின்னால் அமைந்துள்ள அந்த திருவாசியானது ஓங்காரம் என்று அங்கே உண்மை விளக்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஓங்காரமே நல் திருவாசி என்ற உண்மை விளக்க பாடலே சொல்லப்பட்டுள்ளது. திருவாசியை ஓங்காரம் என்று சொல்லி அந்த திருவாசியினுடைய பின்னணியில் இருக்கின்ற சிவபெருமானுடைய திருமேனியை அஞ்செழுத்து என்று சொல்லும்பொழுது அந்த ஓங்காரமாகிய பிரணவத்திற்கும் அஞ்செழுத்திற்கும் உரிய அந்த நெருங்கிய சம்பந்தத்தை நாம் உணரலாம். எனவே இந்த இடத்திலே ஓங்காரம் என்றே அஞ்செழுத்து சொல்ல வேண்டிய இடத்திலே ஓங்காரம் என்றே சொல்லிவிட்டார்கள் திருவருட்பயன் ஆசிரியர். அதான் அவங்க உணர்ந்து பார்க்க வேண்டியது. அஞ்செழுத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் சொல்வார்கள், அதான் சிறப்பு. இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி ஐந்து சொல்லிவிட்டார். இறை என்பது சிவம், அது சிகாரமாகிய எழுத்தினாலே சிவம் குறிக்கப்படுகின்றது. அப்புறம் சக்தி, இது அருட்சக்தி, வகாரமாகிய எழுத்தினாலே அருட்சக்தி குறிக்கப்படுகின்றது. அப்புறம் எகரம் வருகின்றது, அது ஆன்மாவை குறிக்கணும், அதை பின்பு சொல்கின்றார்கள். அதற்கு முன்பு மகரத்தினாலே குறிக்கப்படுவது பாசமாகிய, பாசத்தில் மூலமான பாசம் எது? ஆணவ மலம் தானே, அதைத்தான் மகரம். அந்த மானா அஞ்சலத்தில் உள்ள மானா அந்த மகரம் ஆணவ மலத்தை ஆணவ பாசத்தை குறிக்கின்றது. அந்த நகாரம் நானா இருக்கின்றதே அஞ்சலத்தில் உள்ள நானா அந்த நகாரம், அது எழில் மாயை, அதாவது அழகுடைத்தாகிய மாயையை குறிக்கின்றது. அதாவது அது துரோதன சக்தியை தான் அவ்வாறு கூறியுள்ளார். ஏன்னா மாயையை வந்து தொழிற்படுத்துவது துரோதன சக்தி தான். திரோதன சக்தியினுடைய இலக்கணம் கூறவே கண்ம மாயைகளின் இலக்கணம் பெறப்படும் என்று ஐந்தாம் சூத்திரத்தில் எழுதுவார்கள் சிவஞான சுவாமிகள். ஆகையினாலே அந்த தொடர்பு பற்றி எழில் மாயை என்று திரோதன சக்தியை குறிப்பிடுகின்றார்கள். அந்த நானா என்று எழுத்தினாலே நகாரத்தினாலே திரோதன சக்தியை குறிப்பிடுகின்றார். ஆக இறை, சக்தி, பாசம், எழில் மாயை, ஆவி என்ற ஐந்து பொருள்களும் ஐந்து எழுத்துக்களிலே குறிப்பிடப்படுகின்றன. இப்போ ஒவ்வொரு எழுத்துமே ஒரு பொருளை தருகின்றது என்றால், ஒரு அது ஒரு எழுத்தாக இருந்தாலும் பொருளை தந்துவிட்டால், ஒரு அர்த்தத்தை தந்துவிட்டால், அது ஓர் எழுத்தாக இருந்தாலும் அது சொல் தான். அப்ப சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்தாக கூட இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட பல எழுத்துக்காக பல எழுத்துக்கள் இணைந்தும் இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு எழுத்து தனித்தும் இருக்கலாம். என்ன செய்ய வேண்டும்? பொருளை தர வேண்டும். பொருளை தந்துவிட்டால் அது சொல்லுதான், ஒரே ஒரு எழுத்தாக இருந்தாலும் சொல்தான். அதைத்தான் ஓரெழுத்து ஒரு மொழி என்பார்கள். அப்படி 40க்கும் மேற்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி தமிழ் மொழியிலே இருக்கின்றன. இந்த பஞ்சாக்கரத்திலே உள்ள ஒவ்வொரு அக்கரமும் ஒவ்வொரு எழுத்தும் பொருளை தருவதனாலே ஒவ்வொன்றும் ஒரு சொல். அதைத்தான் அஞ்சு எழுத்து என்று சொல்வது போல அஞ்சு பதம் என்று சொன்னார்கள் சுந்தரமூர்த்தி பெருமான். அந்தியும் நண்பர்களும் அஞ்சு பதஞ்சொல்லி என்று தம்முடைய தேவாரத்திலே குறிப்பிட்டார்கள். இந்த பிரணவம், இந்த பஞ்சாக்கரம், அஞ்செழுத்து, இவையெல்லாம் எந்த மொழி சொற்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், அப்பொழுதுதான் நம்முடைய ஆகமத்திலே தெளிவாக இருக்கின்றது அஞ்செழுத்து. அந்த ஆகமத்தின் வழி நின்றுதான் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் சொல்கின்றன. நமச்சிவாய வாழ்க, நாதன்றாள் வாழ்க என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று சொல்லியிருக்கின்றார். ஆனாலும் இக்காலத்திலே பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுவதனாலே அதனை திட்டவட்டமாக நாம் வரையறுக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். அது இந்த குறட்பா நமக்கு நன்கு துணை செய்கின்றது. ஏன்னா அஞ்செழுத்தை ஓங்காரம் என்றே சொல்லியிருக்கின்றார்கள். ஓங்காரத்துக்கும் அஞ்செழுத்துக்கும் உள்ள தொடர்பை நன்கு சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள். தோத்திர வழி நின்றுதான் திருவருட்பயில பல குறட்பாக்கள், தேவார சொல்லாட்சிகள், திருவாசக சொல்லாட்சிகள் வெளிப்படையாக அமைந்துள்ளன. திருமுறை வழிநின்றுதான் சொல்கின்றார்கள். இந்த குறட்பாவிலே ஓங்காரம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அஞ்செழுத்து. அப்போ இந்த ஓங்காரம் என்ற சொல் என்னவென்று நாம் பார்த்தாலே போதுமானது. அதாவது அந்த பிரணவத்தை ஓங்காரம் என்று சொல்கின்றோம். அந்த காரச்சாரியின்றி ஓம் என்றும் சொல்லி வருகின்றோம். ஓம் என்று மறைவையில் வார் என்று தேவாரம் சொல்கின்றது. போற்றியோ நமச்சிவாய, அதற்கு கூட விளக்கம் சொல்லும்பொழுது போற்றியோ நமச்சிவாய என்பது அங்கே குறைந்து போற்றியோ நமச்சிவாய என்று இருக்கின்றது என்று விளக்கம் கொடுப்பார். ஓங்காரத்தை சொல்லும்பொழுது உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று திருவாசகம் சொல்கின்றது. ஆகவே ஓம் என்று மறைவெல்வார் என்று தனியாகவும் பிரணவம் சொல்லப்பட்டுள்ளது. காரச்சாரியை சேர்த்து ஓங்காரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏன் இந்த ஓங்காரம், அந்த காரம் ஏன் சேர்க்கிறோம் என்றால், அந்த காரத்துக்கு தனியாக பொருள் கிடையாது. அப்போ அவர் சொல்லுக்கு வலிமை சேர்ப்பதற்காக சேர்த்து சொல்கின்றோம். தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் எழுத்துச்சாரியைகள் மூன்று உள்ளன. ஏன்னா எழுத்த தனியா சொல்வது வந்து கொஞ்சம் சொல்வதற்கு அவ்வளவு எளிதாகவும் ரொம்ப சொல்வதற்கு ரொம்ப வசதியாகவும் இருக்காது. ஆ க என்று இப்படி சொல்லிவிடுறது. அப்ப ஆன்னு சொல்ல வேண்டியது அகரம் அப்படின்னு சொன்னா சொல்வதற்கு ஈஸியா இருக்கும். அகரம்னா என்ன? ஆதான். இந்த காலத்தில் நாம் என்ன பேச்சு வழக்கில் ஆனா அப்படின்றது. ஆனா ஆனான்னு சொல்லி எழுத்து வழக்கில் எழுத மாட்டான். அந்த ஆன்னு சொல்றத வந்து நம்ம ஆனான்னு சொல்றவன் அதை நூல்கள் என்ன சொல்லி அகரம். அப்ப அந்த ஆ கூட கரம் என்ற ஒன்றை சேர்த்து விட்டார்கள், அகரம்னு ஆயிட்டது. அந்த கரம் என்பது என்ன? அந்த கரம் என்பதற்கு பொருள் கிடையாது. அதை சாரியை என்று சொல்வார்கள். அது எழுத்துக்களுக்கு, எழுத்துக்களை சொல்வதற்கு உதவியாக அதனை சேர்க்கின்றார்கள். எழுத்துக்களுக்கு வலிமை ஊட்டுவன என்று சொல்வார்கள். ஆகவே அகரம் பார், அந்த கரம் என்பது எழுத்துச்சாரியை. வள்ளுவ பெருமானை அகர முதல எழுத்தெல்லாம் ஆனாதான் எழுத்துக்கள்லாம் முதல்னு சொல்ல வரார். இப்ப ஆனான்னு நாம சொல்றோமே அந்த இடத்துல அகரம்னு சொன்னார். இந்த கரம் என்பது சாரியை, எழுத்துச்சாரியை. இப்படி எழுத்துச்சாரியை, இந்த கரம் என்பது மட்டுமல்ல, மூன்று எழுத்துச்சாரிகள் தமிழ் மொழி சொல்கின்றது, தொல்காப்பியம் சொல்கின்றது. எழுத்துச்சாரிகள் மூன்று, கரம், இன்னொன்று காரம், இன்னொன்று கான். அப்போ நாம அகரம்னு சொல்லலாம், அகாரம்னு சொல்லலாம். காரச்சாரியை சேர்த்தா ஆ கூட காரச்சாரி சேர்த்தா அகாரம், கரச்சாரி சேர்த்தா அகரம். வள்ளுவர் கரச்சாரி சேர்த்து அகரம்னு சொன்னார். நம்முடைய திருவருட்பயன் ஆசிரியரும் ஆனாவோட கரச்சாரி சேர்த்து அகர உயிர் போல் அகரன் தொடங்கினார். சிவஞான போத உதாரணம் அகார உகாரம், ஆ கூட காரச்சாரி சேர்த்து அகாரம்னு சொன்னது. கான் சாரியை அரிதா பார்க்கலாம், இலக்கண சூத்திரங்கள்ல பார்க்கலாம். நம்ம யக்கான் நக்கான் வரும். யக்கான் என்னது யானா, நக்கான் என்னது நானா, அந்த கான் என்பது என்ன? அது அது வந்து எழுத்துச்சாரி தான், கரம் காரம் போல அதுவும் எழுத்துச்சாரி. ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால், தமிழ் மொழியிலே கரம் என்ற சாரியையோ காரம் என்ற சாரியையோ வந்தால் எழுத்துக்களுக்குத்தான் வரும், சொற்களுக்கு வராது. சொற்களுக்கு கரச்சாரியையோ காரச்சாரியோ தமிழிலே சொல்லவில்லை. சொல்வது சரியாக இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஆகவே கரச்சாரியையோ காரச்சாரியையோ எழுத்துக்களுக்குத்தான் தொல்காப்பியம் முதலிய தலையாய தமிழ் இலக்கண நூலிலே சொல்லப்பட்டிருந்த சொற்களுக்கு சொல்லவில்லை. எழுத்துக்கும் சொல்லுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுத்து வந்து பொருளை தராது, அது எழுத்து மாத்திரமா தான் இருக்கும். சொல் என்பது என்ன? பொருளை தர வேண்டும், அர்த்தத்தை தந்தால் அது சொல். ஓர் எழுத்தாக கூட இருக்கலாம், அர்த்தத்தை தந்தால் சொல் என்று குறிப்பிட்டேன். இப்ப இ என்ற எழுத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த இ என்பது ஒரு எழுத்து, அது தமிழ் மொழியிலே உயிர் எழுத்துக்களிலே ஒன்று, அது நெடில் என்று சொல்லலாம். ஆனால் அது என்ன செய்யும்? பொருளையும் தரும். இ என்ற அந்த சிறு பூச்சியை அது குறிப்பிடும், பொருளையும் தரும். அப்போ நம்ம இடத்துக்கு ஏற்றபடி பொருள் கொள்ளும். இ என்பது ஒரு நெடில் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அது ஈங்கிற பூச்சியை குறிக்கல, அது அந்த எழுத்தை குறிக்கின்றது. இ என்பது ஒரு உயிர் எழுத்து அப்படின்னு போது அது எழுத்தைத்தான் குறிக்கின்றது, அது சொல்லாக இருந்து அங்க அந்த பூச்சியை உணர்த்தவில்லை. ஈ பறக்கிறது எழுதுனா ஒரு வாக்கியத்தை எழுதுனா அந்த இடத்துல அந்த ஈ வந்து நெடிலெழுத்தை குறிக்கவில்லை, அது ஈ ஆகி அந்த பூச்சியாக பொருளை தருகின்றது. அந்த வாக்கியத்தில் அது சொல்லாக விளங்குகின்றது. ஈ என்பது ஒரு உயிரெழுத்து என்ற வாக்கியத்திலே அந்த ஈ ஆனது எழுத்தாக மாத்திரம் விளங்குகின்றது. ஈ பறக்கிறதுன்னு சொல்லும் போது அந்த ஈ என்ற எழுத்தானது பொருளை தந்து சொல்லாக விளங்குகின்றது. இப்போ இது கூட காரச்சாரியை சேர்த்தீங்க, நெடில் கூட காரச்சாரியை தான் சேர்க்கலாம், கரச்சாரி சேர்க்கக்கூடாது. குறில் கூட கரமும் சேர்க்கலாம், காரம் அகரம் திருளாம் அகாரம் திருளாம். ஆனா ஆவண்ணா கூட காரச்சாரி தான் ஆகாரம் தான் ஆகாரம் சொல்லக்கூடாது, ஊகாரம் ஈகாரம். இப்ப இந்த ஈ என்ற எழுத்தோட நீங்க காரச்சாரியை சேர்த்து விட்டீர்கள் என்றால் ஈகாரம் அப்படின்னு ஆயிரும். இப்ப அது ஈகாரம் சொல்லிட்டீங்கன்னா அது எழுத்தைத்தான் குறிக்கும், ஈ அண்ணா என்ற எழுத்தைத்தான் குறிக்கும், அது சொல்லாக விளங்கி அந்த ஈங்கிற பூச்சியை குறிக்காது. அப்ப நாம என்ன சொல்ல முடியாது? ஈகாரம் பறக்கிறது சொல்ல முடியாது, ஈ பறக்கிறது சொல்லலாம், ஈகாரம் பறக்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காரச்சாரியை சேர்த்து விட்டால் அது அப்புறம் சொல்லாகாது, எழுத்தாகத்தான் விளங்கும். ஏனென்றால் காரச்சாரியை எழுத்துக்குத்தான் சேர்க்கப்படும், சொல்லுக்கு சேர்க்கப்படாது. இப்ப பிரணவத்தை பார்ப்போம், ஓம் என்ற பிரணவத்தை பார்ப்போம். ஓம் என்பது ஒரு மந்திரம் என்று எல்லா நூலும் சொல்லினா, அது நமக்கு வெளிப்படை, அது மந்திரம். மந்திரம் என்றாலே அது பொருளுடையது, பொருளை தருவது, பொருளை தந்தாலே அது சொல். ஆகவே அந்த பிரணவமாகிய அந்த ஓம் என்ற சொல்லுக்கு காரச்சாரியை சேர்கின்றது என்றால், தமிழிலே சொற்களுக்கு காரச்சாரியை சேர்க்கும் மரபு இலக்கண நூலிலே சொல்லப்படவில்லை. மிக வெளிப்படையாக காரச்சாரியை எழுத்துச்சாரியை என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சொற்களுக்கு காரச்சாரியை வழங்குவதில்லை, வழங்கினால் ஆம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாம ஆங்காரம் சொல்லுவோமா? ஒருத்தர் ஆம்னு பேச வேண்டிய இடத்துல ஆங்காரம்னு சொன்னீங்க, அவர் என்ன நினைப்பாரு? என்னையா ஆங்காரம் தான் நினைப்பாரு. உன்னை எப்படியா இதுக்கு இதா வழின்னா ஆம்னு சொல்லலாம், ஆங்காரம்னு சொன்னீங்க. ஏன்னா காரச்சாரியை சேர்த்து சொல்கின்ற வழக்கு தமிழிலே சொற்களுக்கு சேர்க்கின்ற வழக்கு இல்லை. ஆனால் இங்கே இந்த பிரணவத்தோடு காரச்சாரியை சேர்ந்துள்ளது என்பது பற்றியே அந்த பிரணவமானது வடமொழி என்பது நமக்கு தெளிவா. ஏன்னா இதுல வந்து நமக்கு எந்த மொழியா என்பது மிக முக்கியமானது அன்று, ஆனால் எது உண்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நாம் அந்த ஆகம நூல்களையோ அவை சார்ந்த மற்ற அந்த வடமொழி சைவத்தார்ந்த நூல்களையோ நாம் தள்ளிவிட முடியாது என்ற ஒரு காரணத்திற்காக நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நூல்களுக்கும் நம்முடைய தமிழ் திருமுறை மிகுந்த சாத்திரங்களும் நெருங்கிய ஒற்றுமை உடையவை, இரண்டும் ஒரே கருத்தைத்தான் சொல்கின்றன என்ற தெளிவை பெறுவதற்காகத்தான் இங்கே அடியன் அந்த உண்மையினை விளக்க வந்தேன். ஏனென்றால் பலரும் இலக்கண சான்றுகளோ இலக்கிய மேற்கோள்களோ எதுவும் காட்டாமல் இது இந்த மொழிச்சொல் அது அந்த மொழிச்சொல் என்று எழுதிச் செல்கின்றார்கள். ஆனால் எதனையும் நாம் ஆராய்ந்து துணிய வேண்டும் என்ற ஒரு செய்தியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஓங்காரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அஞ்செழுத்திலே ஐந்து பொருள்கள் சொல்லப்படுகின்றன, ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை தருகின்றது. ஆகவே அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்றால், அதன் உண்மையை இந்த இரண்டாவது உரட்பாவை நாம் பார்க்கின்றோம். எவையெல்லாம் இருக்கின்றன இந்த அஞ்செழுத்துகளிலே என்று பார்த்தோம் என்றால், சிவம் விளங்குகின்றது, அதுதான் சி என்ற எழுத்தினாலே குறிக்கப்படுகின்றது சிவம். வா என்ற எழுத்தானது அந்த சிவசக்தியினை அருட்சக்தியினை குறிக்கின்றது, அம்மையாரை குறிக்கின்றது வா என்ற எழுத்து. அப்புறம் மா என்ற எழுத்து இருக்கின்றதே அது ஆணவமலமாகிய பாசத்தை குறிக்கின்றது. ந என்ற எழுத்து திரோதான சக்தியை குறிப்பிடுகின்றது. அப்புறம் யா என்பது ஆன்மாவை குறிப்பிடுகிறது, அது கடைசியில் சொன்னார். ஆன்மா சிவம் அருள் இந்த வழியிலையும் நிற்கும், அப்புறம் ஆணவ மடம் திரோதன சக்தி இந்த வழியிலும் நிற்கும், ரெண்டு வழியிலும் நிற்கும். அதனால அதை தனியாக சொன்னார்கள். மேலும் அடுத்த வாழ்நிலை ஊன நடனம் ஞான நடனம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கு இயல்புபட இங்கே சொல்லி வைத்தார்கள் என்று நாம் கொள்ளலாம். அடுத்த பாடல் வரும்பொழுது நமக்கு ஏன் இந்த முறையிலே சொன்னார்கள் என்பது நன்கு விளங்கும். இப்போது நாம் பார்த்த கருத்து என்னவென்றால், இந்த ஆன்மாவானது ஆணவ மலத்தின் வழியிலும் திரோதான சக்தியினுடைய வழியிலும் இருந்ததென்றால் அதுதான் ஆன்மாவுக்கு பெத்த நிலை, கட்டுநிலை என்று சொல்வார்கள். வினைகளை பெருக்கி பிறவியிலே உழன்று வருகின்ற நிலை. அப்படி இல்லாமல் அருட்சக்தி வழியிலும் அதன் வாயிலாக சிவத்தின் வழியிலும் நின்றதென்றால் அது முத்தி நிலை. ஆகவே பெத்த நிலையில் உள்ள ஆன்மாவை முத்தி நிலைக்கு உயர்த்துவது, கரை சேர்ப்பது, அஞ்செழுத்து என்ற உண்மையினை இந்த இரண்டாவது குரட்பாவிலே மிக அழகாக வைத்துள்ளார்கள். ஆகவே அந்த அஞ்செழுத்திலே இறை, சக்தி, பாசம், எழில் மாயை ஆகிய திரோதான சக்தி, ஆன்மா, இந்த ஐந்தும் நிற்கின்றன. இதே கருத்து பல சாத்திரங்களில் சொல்லப்படுகின்றது. திருவெழுத்து அஞ்சில் ஆன்மா, திரோதம், மாசு, அருள், சிவம் என்று சொல்லி சிவபிரகாசம் கூறுகின்றது. இந்த அஞ்சு குறள்களும் திருவெழுத்து அஞ்சில் இருக்கின்றன என்று கூறுகின்றது. அதே ஆசிரியர் தான் இந்த நூலையும் அருள் செய்துள்ளார். இந்த நூலிலும் அந்த செய்தியினை சொல்கின்றார்கள். ஆனால் அந்த இடத்துல திருவெழுத்து அஞ்சுன்னு சொன்னார்கள் சிவபிரகாசத்தில். இங்க ஓங்காரம் சொல்லி ஓங்காரமும் அஞ்செழுத்தும் ஒன்றுதான் என்ற உண்மையினை பரவித்தார்கள். அதான் ஒரே கதை, அங்க சொன்னதுதானே இங்கேயும் சொல்லியிருக்கார். நம்ம சிவபிரகாசத்தில பாத்துட்டோமே அப்படின்னா ஒவ்வொரு நூலையும் நாம் ஏன் பார்க்க வேண்டும் என்றால், ஒன்றுல வந்து இளைமறை காய்மறையா உள்ள செய்தி, இன்னொன்றுல வெளிப்படையா இருக்கும். ஆகவே எல்லா நூல்களையும் நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள், இந்த அஞ்செழுத்திலே இரண்டு நடனங்கள் இருக்கின்றன சொல்றாங்க. அஞ்செழுத்து அந்த இரண்டு நடனங்களிலே எல்லாமே அடக்கம். அந்த இரண்டு நடனங்களும் அஞ்செழுத்தில் அடக்கம் பாரு. அந்த இரண்டு நடனங்கள் என்ன அப்படின்னா, ஊன நடனம் ஒருபால், ஒருபாலா ஞான நடம், தான் நடுவே நாடு. அஞ்செழுத்தின் ஒரு பக்கத்தில் ஊன நடனமா, அஞ்செழுத்தின் இன்னொரு பக்கத்தில் ஞான நடனம், நடுவுல ஆன்மாவாகி நாம இருக்கின்றோம். அதான் அங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய செய்தி. ஊன நடனம் ஞான நடனம் மட்டுமல்ல, ஒரு பக்கம் ஊன நடனம், இன்னொரு பக்கம் ஞான நடனம், நடுவுல ஆன்மா. விளக்கமாக பார்க்க வேண்டும். ஊன நடனம் ஒருபால், ஒருபாலா ஞான நடம், தான் நடுவே நாடு. ஊன நடனம் என்பது என்ன? எம்பெருமான், எம்பெருமானுடைய திருக்கூத்து தானே எல்லாமே. அந்த ஆனந்த தாண்டவம் வந்து அஞ்செழுத்துன்னு உண்மை விளக்கம் சொல்லியதே, அப்ப நமக்கு வந்து ஒரு செய்தியாக தான் நான் உணர்கின்றேன். உண்மை விளக்கம் சொல்கின்றது, ஆனந்த தாண்டவமானது அஞ்செழுத்துன்னு சொல்கின்றது. அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும் என்று சொல்லி வருகின்ற அந்த உண்மை விளக்க பாடலானது அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும். எம்பெருமானுடைய தாண்டவம் மிக விசேடமானது. நம்முடைய திருமடத்திலே ஆன்மார்த்த மூர்த்தியாக வழிபடு கடவுளாக விளங்கக்கூடிய மூர்த்தி நடராஜ பெருமான் தான், ஞான பெருங்கூத்தன் தான். ஆகவே இந்த திருக்கூத்தானது மிகச்சிறப்பானது. அந்த திருக்கூத்தும் அஞ்செழுத்தே என்று உண்மை விளக்கம் சொல்லும் பொழுது, சரி வேத கருத்தெல்லாம் உண்மை விளக்கு, வேத கருத்தெல்லாம் அஞ்செழுத்து, ஆகம கருத்தெல்லாம் அஞ்செழுத்து என்று உண்மை விளக்கம் சொல்லி வந்து, அதோடு சேர்த்து இந்த திருக்கூத்தும் அஞ்செழுத்து தான் என்று சொல்லும் பொழுது, அது எப்படி திருக்கூத்து எப்படி அஞ்செழுத்திலே உள்ளது என்று ஒரு ஐயப்பாடு, ஒரு வினா நமக்கு எழுகின்றது. அந்த திருக்கூத்து எப்படி அஞ்செழுத்திலே அடங்கியுள்ளது, அது அடங்கியுள்ள முறைமையைத்தான் அந்த மூன்றாவது குரட்பாவிலே காட்டுகின்றார். திருக்கூத்தையே இரண்டாக பிரிக்கின்றார், ஒன்று ஊன நடனம், இன்னொன்று ஞான நடனம். எம்பெருமான் இரண்டு விதமான நடனங்களை இயற்றுகின்றார், ஒன்று ஊன நடனம், இன்னொன்று ஞான நடனம். ஏன் இப்படி இரண்டு விதமான நடனங்களை இயற்றுகின்றார்? என்ன, ஆன்மாக்கள் இருவகையாக இருக்கின்றன. எப்படி இருவகையாக இருக்கின்றன? ஆன்மாக்களில் ஒரு சாரார் உலகப்பற்று கொண்டு, உலகமே போக பொருள், உலக அனுபவமே மெய்யான அனுபவம், அதை பெற வேண்டும், அதை அதுல வந்து நான் அந்த இன்பங்கள் வேண்டும், அதற்கு இறைவன் துணை செய்ய வேண்டும் என்ற அளவிலே இறை வழிபாட்டை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆன்மாக்கள் நம்முடைய மணிவாசக பெருமானுடைய திருவாக்கின்படி, வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும், வேண்டேன் பிறப்பிறப்பு, எதுவுமே வேண்டேன், சிவபெருமானுடைய அருள்தான் வேண்டும் என்று அவன் அருளையே வேண்டி நிற்கின்ற பக்குவ ஆன்மாக்கள் இருக்கின்றார்கள். பற்றற்றவர்கள், மற்ற பற்று எனக்கு இன்று நின்று பாதமே மனம் பாவித்தேன் என்று சுந்தரமூர்த்தி பெருமான் அவர்கள் அருள் செய்தது போல, மற்ற பற்றுகளை எல்லாம் விட்டுவிட்டு அவன் திருப்பாதத்தையே வேண்டி நிற்கின்றார்கள். ஆக இப்படி ஆன்மாக்கள் வந்து இரண்டு நிலைகளாக இப்படி விளங்குவதனாலே, உலகப்பற்றுடைய ஆன்மாக்களை உய்விக்கும் பொருட்டு ஊன நடனம் என்ற நடனத்தை ஏற்றுகின்றார். ஞானத்திற்கும் வீடு பெற்றிற்கும் உரிய நிலையில இருக்கின்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு அந்த வீடு பெற்றை அருளும் பொருட்டு ஞான நடனத்தினை ஏற்றுகின்றார் என்று இருவித நடனங்கள் உண்மை விளக்கத்திலும் அது விளக்கமாக பேசப்படுகின்றன. அந்த இருவித நடனங்களும் அஞ்சலத்திலே சொல்லப்படுகின்றன. ந ம என்பதிலே அந்த நகார மகாரங்கள் இருக்கின்றனவே ந ம அவை ஒரு பக்கம் இருக்கின்றன, இன்னொரு பக்கம் சி வா இருக்கின்றன. நடுவே என்ன இருக்கின்றது? யா என்ற அந்த எழுத்து இருக்கின்றது. யா தான் உயிரை குறிக்கின்றது. அஞ்சலத்திலே யா என்ற எழுத்தினாலே குறிப்பிடப்படுவது உயிர். ஒரு பக்கம் நாமா, இன்னொரு பக்கம் சீவா, நடுவுல யா என்ற உயிர். இந்த நாமா என்பதுதான் ஊன நடனத்தை குறிப்பிடுகின்றது, சீவா என்பது ஞான நடனத்தை குறிப்பிடுகின்றது. இரண்டையும் எய்தத்தக்க வகையிலே உயிரானது இரண்டிற்கும் பொதுவாக இருக்கின்றது என்ற அளவிலே சுருக்கமாக அறிந்து கொண்டு, இதிலே ஊன நடனம் என்பது என்ன, அது நாமா என்ற எழுத்துக்களால் எவ்வாறு பெறப்படுகின்றது, ஞான நடனம் என்பது என்ன, அது எப்படி சீவாங்கிற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகின்றது, உயிர் எப்படி இரண்டு நிலைகளையும் இரண்டு நடனங்களுக்கும் உட்படுகின்றது என்பதையெல்லாம் வருகின்ற வகுப்பிலே விரிவாக பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு, இந்த அளவிலே இந்த திருவருப்பையின் சித்தாந்த சாஸ்திர சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு, இன்றைய சைவ சித்தாந்த சாஸ்திர சிந்தனைக்கு குருவர்கள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்ப வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 14.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப்படுகின்றேன். நமது ஞான குருவாகிய நைகண்ட தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். உண்மை விளக்கம் எனும் நூலினூடாக தத்துவ விளக்கத்தை நமக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற திருவதிகை மனவாசகம் கடந்த தேவர் திருத்தாள்களை போற்றி மகிழ்கின்றோம். அந்நூலுக்கு உரை செய்து நமக்கு தத்துவ விளக்கம் பெறக்கூடிய ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு வழக்கமான தொகுப்பினை அருள்தேவர் செய்கிறார். இனி நூலுக்குள்ளே நுழைகிறோம். விட்ட இடத்தை நினைவூட்டி ஸ்ரீராம் அவர்கள் தொடரலாம்.
2: பாட்டு எல்லா பாட்டும் படிக்கிட்டு இருந்தா இல்ல வந்து நாலுல
1: பாட்டை வேணும்னா ஒரு தினம் படிச்சுட்டு போகாது, அதனால நஷ்டம் இல்லை, வேகமா படிக்கலாம் தானே.
2: சரி. காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற் தைங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம். பாடல் ஒன்று. பொய்காட்டி பொய் பொய்யகத்தி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டாம் ஐயா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். கேள்வி மாணவனின் கேள்வி. ஆறாறு வினையேது ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மத்திவத்தின் வேறாகா நானேது நீயேது நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. ஆசிரியர் விடை கூற புகுதல். உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. பாடல் 4. ஐம்பூதங்களின் வடிவு. நாற்கோணம் பூமி புனல் நண்ணு மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயமாம் இவற்றால் உற்று. பாடல் 5. பூதங்களின் நிறமும் எழுத்தும். பொன் பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார். எழுத்து ல வ ர ய அ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. பாடல் 6. பூதங்களின் அடையாளம். குறி குலிசம் கோகனதம் கொள்சுவத்தி குன்றா அறுபுள்ளி ஆரமுத விந்து எரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும். இதோட இருக்கிறோங்க, இந்த பாட்டு முடிச்சிட்டோம்.
1: நேற்று கேட்ட கல்வி இந்த குறியீடு அணுவடிவத்துக்கும் குறியீட்டுக்கும் ஏன் இந்த பேதம் என்பது பற்றி நேற்று முழுக்க சிந்தித்தேன். இன்னும் அதை சுருக்கமாக எனக்கு தெரிகிறது, சுருக்கமாக சொல்ல தெரியவில்லை. அது நான் தெரிகிற பொழுது சொல்லுகிறேன். நாங்கள் மேலே போவோம்.
2: பாடல் 7. அதிதெய்வங்களும் அவர்கள் தொழில்களும். பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம் ஓரோர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் பழுதரவே பண்ணுவர்கள் பார்.
1: அதிதெய்வம் என்பது அந்த நாங்கள் முன்னே பேசி இருக்கிறோம், திருக்குறளையும் பேசியிருக்கிறோம், இங்கேயும் பேசியிருக்கிறோம். அதிதெய்வம் என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளை அதுக்கிட்டு நிற்கின்ற தெய்வம். எல்லா பொருளுக்கும் அந்த பொருளினுடைய தன்மை திறக்கும்படியாக காப்பதற்கென்று ஒரு தெய்வத்தன்மை ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது என்பது நம்முடைய பெரியவர்களுடைய நம்பிக்கை. நம்பிக்கை என்ன? அவர்கள் அதை 100% நம்புகிறார்கள். அந்தந்த பொருளினுடைய சிறப்பு அந்தந்த தேவதைகளினாலே அல்லது அந்தந்த தேவர்களினாலே காப்பாற்றப்படுகிறது. ஆகவே அந்த தேவதையை வழிபடுவது என்பது மிக முக்கியம். ஒரு பொருளினுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டுமானால் அந்த அந்த தெய்வ அந்த பொருளுக்குரிய தெய்வத்தினுடைய தேவதையை வணங்கித்தான் நாம் அதை பெற வேண்டும். நான் முன்பு அங்கே வகுப்பிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய வித்தகர் ஐயா அவர்கள், எங்களுடைய யாழ்ப்பாணத்து சித்தாந்த புலவர் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனாரை சந்திக்க போன பொழுது அந்த காரியம் என்ன என்று கேட்க ஒன்றுமில்லை என்றவுடன் அவர் பேசாமலே இருந்து விட்டார். பிறகு அடுத்த முறை போகிற பொழுது ஒரு கேள்வியோடு தான் போனதாக ஐயா எனக்கு சொல்லியிருக்கிறார். என்ன கேள்வி என்று என்ன வந்தது என்ன என்ற உடனே ஒரு கேள்வி என்று சொல்லிட்டு சந்திரனிலே போய் மிதித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்களே, அப்படியானால் சிவனுடைய தலையிலே போய் சேர்ந்து மிதித்து விட்டார்களா என்ற கேள்வியை தான் கேட்டதாகவும் அதற்கு அவர் பதில் சொன்னதாகவும், சிவனுடைய தலையிலே இருக்கிற சந்திரன் என்பது சந்திரனுடைய அதிதேவதை, அந்த அதிதேவனுடைய ஆட்சிக்குட்பட்ட ஒரு கிரகம்தான் இந்த சந்திரன் என்ற கிரகம். ஆகவே சந்திரனிலே கால் வைப்பது என்பது சிவனுடைய தலையிலே கால் வைப்பது ஆகாது. இது சிவனை காப்பாற்றுவதற்கோ எதுக்கோ சொல்வதில்லை, இதுதான் நிஜம். ஆகவே அந்தந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிதேவதை உண்டு, அந்த அதிதேவதை என்று அவர் விளக்கம் சொன்னதாக எனக்கு ஐயா ஒரு முறை சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த அதிதேவதைகளையும் நாம் பூசிக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது இவர்கள் நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிற இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கீழிருந்து மேல் போய்க் கொண்டிருக்கிறோம். பஞ்சபூதங்கள் பற்றித்தான் முதல் சொல்லுகிறார். நம்முடைய பிரகிருதி மாயா தத்துவங்கள் மேலிருந்து கீழே வருகிற போது கடைசியாக வருவது பஞ்சபூதங்கள். அதனாலேதான் பஞ்சபூதங்களினுடைய அடையாளம் குறி நிறம் அதனை எல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் இப்பொழுது அந்த பஞ்சபூதங்களுக்கான அதிதேவதைகள் யார் யார் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இந்த பாட்டிலே மேலோட்டமாக சொல்லி அடுத்த பாட்டிலே விளக்கமாக சொல்ல போகிறார்.
2: பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம் ஓர் ஓர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் பழுதரவே பண்ணுவர்கள் பார். பதவுரை. பாராதி மண் முதலிய ஐந்துக்கும் ஐந்து பூதங்களுக்கும் பண்ணும் சிவாகமங்கள் சொல்லுகின்ற அதிதெய்வங்கள் அதிதெய்வம் ஆவார். ஆரார் யார் யார் என்றால் அயன் ஆதி பிரம்மன் முதலிய ஐவராம் ஐவரும் ஆவர். ஓரோர் தொழில் ஒவ்வொரு தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் அவர்களுக்கு சொல்லப்படும் அங்கனம் சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் படைத்தல் முதலிய தொழில்கள் ஐந்தினையும் பழுது அறவே குற்றமின்றி பண்ணுவர்கள் அவர்கள் செய்வார்கள் பார். இதனை அறிவாயாக.
1: பூதங்களுக்கான அதிதெய்வங்கள் ஐவர். அதிலே இவர் என்ன இந்த பாட்டு என்ன சொல்றார், பிரம்மன் ஆதி என்றால் பிரம்மன் முதலியவர்கள் என்று சொல்லி விடுகிறார். அப்போ தொகுத்து சொல்வது என்பது இதுதான். பிரம்மன் ஆதி என்று சொன்னாரே தவிர எந்தெந்த தெய்வங்கள் என்று வகுத்து சொல்லவில்லை. தொழில்களையும் அப்படித்தான் தொகுத்து சொல்லுகிறார். தோற்றம் முதலியவற்றை செய்வார்கள் என்று பொதுப்பட சொந்த பாடலிலே சொல்லி முடிக்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள்.
2: பொழிப்புரை. நிலம் முதலிய ஐம்பூதங்களுக்கும் உரிய அதிதெய்வங்களை ஆகமங்கள் குறிப்பிடும். பிரமன் முதலிய ஐவரே அந்த அதிதெய்வங்கள். அவர்கள் முறையே படைத்தல் முதலிய ஐந்தொழில்களை செய்வர். விளக்கம். இச்செய்யுளில் அதிதெய்வங்களையும் அவர்கள் தொழில்களையும் தொகுத்து கூறினார் ஆசிரியர். அடுத்த செய்யுளில் வகுத்து கூறுவார்.
1: நாங்கள் நேரம் அடுத்த தொழில் அதாவது ஐந்து ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து அதிதெய்வங்கள் இருக்கின்றன. அந்த ஐந்து அதிதெய்வங்களுக்கும் ஐந்து தொழில்கள் இருக்கின்றன. என்னென்ன தொழில்களை அவை செய்கின்றன என்பது பற்றி அடுத்த பாடலிலே தனித்தனியே வகுத்து சொல்ல போகிறார். இது தொகுத்து சொன்ன ஒரு செய்தி.
2: பாடல் 8. அதிதெய்வங்களின் தொழில்களை வகுத்து கூறுதல். படைப்பன் அயன் அழிப்பன் பங்கையக்கன் மாயன் துடைப்பன் ருத்திரனும் சொல்லில் திடப்பெறவே என்றும் திரோபவைப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுகிரகராம்.
1: ஐந்து தெய்வங்களினுடைய பெயர்களும் இதிலே வந்து அவரவர் செய்கின்ற தொழில்களும் தெளிவுபட சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் பொழிப்புரை படித்து முறைப்படி படித்துக் கொண்டு போவோம். அங்கங்கே விளங்க வேண்டியவற்றை விளங்குவோம்.
2: பதவுரை சொல்லில் முந்திய செய்யுளில் தொகுத்து கூறிய தொழில்களை இங்கு வகுத்து கூறினால் அயன் பிரமதேவன் படைப்பன் படைத்தல் தொழிலை செய்வான். தங்கையக்கண் மாயன் தாமரை போன்ற கண்களை உடைய மாயோன். அளிப்பன் காத்தல் தொழிலை செய்வான். ருத்திரனும் துடைப்பன் அழித்தலை செய்வான். திடம்பெறவே உயிர்கள்
1: ஒரு சின்ன இடையூறு. அளிப்பன் என்பது கொம்பளவெளியினா போட்டிருக்கிறபடியா அழித்தல் காத்தல். இதுல எங்களுக்கு ரொம்ப இதுல இந்த லீ உச்சரிப்பு மாறிச்சுன்னா வேற அர்த்தம் வந்துவிடும், அழித்தல் என்று வந்துவிடும். இந்திலே ஒன்று பெற்றான் அவன் நம்மை அழித்து காப்பான்,
2: அழித்துட்டால்
1: ஓ பாதுகாப்பான் என்பதுதான் பொருள். அது இரட்டிப்பாக சொல்லுகிற முறை. ஆகவே இங்க அதை கவனித்துக் கொள்ளுங்கள். கொம்பளவு வீணா போட்டிருக்கிறது அழித்தல் என்பது, இங்கே காத்தல்.
2: திடம்பெறவே உயிர்கள் உறுதி அடையும்படி ஈசர் மகேஸ்வரர் என்றும் எப்பொழுதும் திரோபவிப்பர் மறைத்தலை செய்வார். அன்றே மறைத்தல் தொழிலின் பயனாக பக்குவம் எய்திய உயிர்களுக்கு அப்பொழுதே சதாசிவரும் அனுக்கிரகராம் அருளும் தொழிலை செய்வார். பொழிப்புரை
1: ஐந்து தெய்வங்கள் பெயர்களும் வந்துவிட்டன. ஒன்று பிரம்மன், அடுத்தது திருமால், அடுத்தது
2: ருத்ரன்,
1: அடுத்தது மகேஸ்வரன், அடுத்தது சதாசிவன். இந்த ஐந்து பேரும் ஐந்து பூதங்களுக்குமான அதிதெய்வங்கள். இதை முதலிலே நாம் நன்றாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இனி இந்த ஐந்து தெய்வங்கள் அதிதெய்வங்களும் செய்கிற தொழில்கள் சொல்லப்படுகின்றன. பிரம்மன் படைப்பான், திருமால் காப்பான், ருத்ரன் அழிப்பான், மகேஸ்வரன் மறைப்பான், சதாசிவன் அருள்வான். படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று இந்த ஐந்து வகையிலும் நடக்கும். இந்த நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன், இந்த அழித்தல் மறைத்தல் என்ற ரெண்டு அந்த தொழில்களுக்கும் இடையிலே சில நேரத்திலே சாதாரண பார்வையிலே நமக்கு ஒரு குழப்பம் உண்டாகும். மறைத்தல் என்பதும் அழித்தல் தானே என்று நாங்கள் நினைக்கக்கூடும். அப்படி அல்ல. படைத்தல் என்பது என்னவென்று கேட்டால் புதிதாக ஒன்றை உருவாக்குவது இல்லை. ஊக்குமரூபமாக இருந்த ஒன்றை தூள ரூபத்துக்கு கொண்டு வருவதுதான் படைத்தல். பிரம்மன் செய்கிற வேலை என்னவாக இருக்கும் என்றால், தூக்கும வடிவாக இருந்த ஒன்றை அதனுடைய தூள ரூபத்துக்கு கொண்டு வருவான். அதற்குரிய வினைப்பயனுக்கேற்ற தூள ரூபம் கொடுக்கப்படும். இதுதான் படைத்தல். அதை இன்னும் தெளிவாக அவர் சொல்வார். காத்தல் என்பது என்னவென்றால் வினைப்பயன் அனுபவிக்க ஒரு வடிவம் கொண்டு வந்து ஒரு என்ன தனு கரண புவன போகங்களை பெற்று வந்த ஒரு உயிர் தனக்கு வகுத்த காலம் வரை அவ்வளவற்றையும் அனுபவிக்கும்படியாக அதை பாதுகாத்து கொடுப்பது திருமாலுடைய வேலை. அதாவது ஒரு காலமும் இடம் இதெல்லாம் கொண்டு வருகிறது அல்லவா ஒரு ஒரு ஆன்மா. அது கொண்டு வந்த அவ்வளவற்றையும் அனுபவிக்கும்படியாக அதை பாதுகாத்து அனுபவிக்க பண்ணுவதுதான் காத்தல். அழித்தல் என்பது பழையபடி தூள வடிவிலே இருந்து சூக்கும வடிவிலே கொண்டு போய் ஒடுக்குவது அழித்தல், இல்லாமல் செய்வது இல்லை. அதுகளெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். மறைத்தல் என்னவென்றால் அனுபவங்களை பெறுவதற்காகத்தான் ஒரு உயிர் உடலை பெற்று வருகிறது. ஏன் அனுபவங்கள் என்றால் அது வினை செய்திருக்கிறது. அந்த வினை பயனை அனுபவித்தால்தான் ஆணவத்தினுடைய வலி குன்றும். ஆகவே வினையினுடைய பயனை அனுபவிப்பதற்காக வினை தான் தான் செய்த வினையினுடைய ஒரு தொகுதியை கொண்டு ஒரு பிறவிக்கு வருகிறது. அந்த தொகுதியிலே வந்து அந்த கொண்டு வருகிற பொழுது அதை இன்பமும் துன்பமும் மாறி மாறி தாக்கும். அது அதனுடைய வினைப்பயனுக்கேற்ப அதுக்கான ஒரு செட்டப்பை கடவுள் பண்ணி வைப்பார். அதைத்தான் பிரார்த்துவம் என்கிறோம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி தாக்க தாக்க தாக்க தாக்க அனுபவப்பட்டு உயிர் ஆணவத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலே வரும். அது பல புறவிகளும் எடுக்கலாம், ஒரு புறவியிலேயும் நடக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலே வரும். அப்போ இன்ப துன்பம் தாக்க வேண்டுமானால் நான் அனுபவிப்பது இதுதான், என்ன எனக்கு இது போய் மாயை போய் என்று எல்லா உண்மைகளும் விளங்கிவிட்டால் அனுபவத்தினுடைய பாதிப்பு நமக்கு ஏற்படாது. ஒரு இன்பம் அடைக்கிற பொழுது அந்த இன்பத்துக்கு நான் முற்றாக ஆளாக வேண்டும். அப்பொழுதுதான் இன்பத்தினுடைய தாக்கம் என் உயிரிலே நிகழும். அதுபோல ஒரு துன்பம் தாக்குகிற பொழுது துன்பத்தினுடைய முழு தாக்கம் என்னிலே நிகழ வேணுமானால் நான் அதற்கு உள்ளே முழுமையாக அதை அனுபவிக்கிற ஒருவனாக இருக்க வேண்டும். இதற்கிடையிலே விளக்கங்கள் எல்லாம் ஏற்பட்டு இது மாய இது போய் இது துன்பம் என்று எல்லாம் விளக்கம் ஏற்பட்டுவிட்டால் இன்ப துன்பத்தினுடைய பாதிப்பு உயிரை பாதிக்காது. ஆகவே மகேஸ்வரனார் என்ன செய்வார் என்று கேட்டால், நாம் அனுபவிப்பது பொய்யானவைதான் என்பது நமக்கு தெரியாமல் அதை மறைத்து எம்மை பொய்யா பொய்யை மெய்யென்று நினைத்து அனுபவிக்க பண்ணுவார். இதுக்கு பெயர் தான் மறைத்த மாயை முதலியவற்றை பொய்யென்று நினைத்து விட்டோமானால் இன்ப துன்ப அனுபவங்கள் இல்லாமல் போய்விடும். ஆகவே அப்படி நினைக்காமல் அதிலே தோயும்படியாக இவையெல்லாம் உண்மை, தென்மனைவி உண்மை, கணவன் உண்மை, பிள்ளை உண்மை, சொத்து உண்மை என்று நினைக்கிற பொழுதுதான் தாக்கங்கள், அதனால வருகிற தாக்கங்கள் ஏற்படும். ஆகவே இவை உண்மை என்று பொய்யை மறைத்து உண்மை போல நம்மை உணர பண்ணி அதை அனுபவப்பட வைக்கிறவருக்கு பேர் மகேஸ்வரன். பிறகு இந்த அனுபவம் முற்றி முற்றி முற்றி முற்றி ஒரு எல்லைக்கு மேலே வருகிற பொழுது ஆன்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆணவத்தினுடைய வழி கட்டு கட்டு கட்டு வருகிற பொழுது நல்ல முதன்நிலை வருகிற பொழுது தன்னுடைய அருட்சக்தியினுடைய தொடர்பினாலே இறைவன் என்ன செய்வான், அந்த ஆன்மாவுக்கு முத்தியை கொடுப்பான். அப்படி முத்தியை கொடுக்கிற செயலுக்குத்தான் அருளல் என்று பெயர். அதை சதாசிவ ரூபமாக நின்று இறைவன் செய்வான். இதை இந்த ஐந்தொழிலையினுடைய விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும். படைத்தல், பிரமன், சூக்மத்திலிருந்து தூளம் தருதல், அப்படி தந்தவற்றை பாதுகாத்து நம்முடைய காடம்பரை அனுபவிக்க பண்ணுவது திருமாலுடைய வேலை. பிறகு சூக்குமத்திலே ஒடுக்குவது புத்திரனுடைய வேலை. பொய்யை உண்மை என்று நினைத்து அந்த அனுபவ பாதிப்புகளை உண்டாக்குவது மகேஸ்வரனுடைய வேலை. பக்குவப்பட்ட உடனே முத்தி தருவது சதாசிவருடைய வேலை. இந்த ஐந்தொழிலையும் செய்வார்கள். இதிலே ஒரு ஒரு நம்முடைய ராஜேந்திரன் ஐயாவுக்கு ஒரு பதில் இருக்கிறது. பின்னாலே திருமால் இருக்கிறார் என்று சொன்னாரே, அவரும் சைவர் தான் நமக்கு புரியும். நாங்கள் சைவ சைவத்திலே செய்யப்படுகிறதாகிய ஐந்தொழிலே ஐந்தொழில் செய்கிறதிலே திருமாலும் நம்முடைய சைவத்திலே காத்தல் கடவுளாக பதியப்பட்டிருக்கிறார். அப்போ வைஷ்ணவர்கள் சொல்லுகிற திருமால் என்ன என்று கேட்டால், அதை நாங்கள் முந்தியும் விளங்கும் பிறகும் விளங்கலாம், அது வேறு. பெரும்பொருளாக யாரை கொள்வது என்பதிலேதான் சமய பேதங்கள் வந்தது. திருமால் இல்லாத சைவம் இல்லை. திருமால் சைவத்தினுடைய மிக முக்கியமான காத்தல் தொழிலை செய்கிற ஒருவர். ஆகவே திருமாலை கும்பிடுகிறவர்கள் எல்லாரும் வைஷ்ணவர்களாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை என்ற தெளிவை நீங்கள் பெற்று உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இது பொதுவான ஒரு கருத்து. திருமாலை கும்பிட்டாலே அவன் வைஷ்ணவன் என்கிறார்கள். சைவ சமயத்திலே திருமால் மிக முக்கியமான கடவுள். அது பின்னாலே வரப்போறது. சிவனுக்கு நவவேதங்கள் என்று 9 வேதங்கள் இருக்கிறது, அதிலே 1 திருமால். இப்படி பல விஷயங்களை சொல்கிறார். அது மாதிரி சுத்த வித்தையிலே சிவத்துவங்களிலே சுத்த வித்தையிலே சிவன் பிரம்மனாகவும் திருமாலாகவும் ருத்ரனாகவும் தான் இருக்கிறான் என்பது நம்முடைய கருத்து. இன்னொரு மதத்தோடு நாம் நம்முடைய மதத்தை பொருத்தி பார்த்து வழிபட வேண்டும் என்று அவசியம் இல்லை. நம்முடைய மதம் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றினால் நிம்மதியாக கும்பிடலாம். இல்லாவிட்டால் தான் இந்த நிம்மதி கெடுகிற நிலைமை ஏற்படும். அது பெரிதா, இது பெரிதா, நான் உயர்ந்ததா என்று அந்த தேவையே இல்லை. எந்த கடவுளை கும்பிட்டாலும் நாம் ஒரு கடவுளைத்தான் கும்பிடுகிறோம். அதனாலேதான் சித்தாந்த சைவம் ரொம்ப மற்ற எந்த சமயமும் சொல்லாத ஒரு விஷயத்தை சித்தாந்த சைவம் சொல்லுது. இறைவனுக்கு சொரூபம் என்று ஒரு நிலை உண்டு. இறைவனுடைய நிலையை பிரிக்கிற பொழுது சொரூபம் தடத்தம் என்று 2 பிரிப்பார்கள். தடத்தத்திலே 3 நிலை இறைவனுக்கு, அருவம், அருவுருவம், உருவம். அப்போ அதை விட சொரூபம் என்று ஒரு நிலை இருக்கிறது என்றால் பல பேர் பெரிய பெரிய உரையாசிரியர்களே சொரூபத்தை அருவம் என்று நினைத்து உரை எழுதியிருக்கிறார்கள். அவர்களை குறை சொல்வதற்கல்ல, அந்த குழப்பம் எல்லாருக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். சுரூபம் என்பது வேறு, அருவம் என்பது வேறு. அருவம் என்பது வடிவம் இல்லா தன்மை. வடிவம் இல்லா தன்மையும் நம் புத்திக்கு அகப்படும். இந்த இந்த பொருளுக்கு வடிவம் இல்லை என்று ஒரு செய்தியை நான் சொன்னால் அந்த செய்தியை என் புத்தி உள்வாங்குகிறது. ஆகவே அந்த செய்தி என் புத்திக்கு அகப்படுகிற செய்தியாக இருக்கிறது. அப்ப வடிவம் இல்லாத இறைவன் என்கிற பொழுது, இறைவனுக்கு வடிவம் இல்லை என்கிற பொழுது என் புத்தியாலே அதை விளங்க முடிகிறது. சொரூபநிலை சிவன் யார் என்று கேட்டால் என் புத்தியாலே விளங்க முடியாத ஒருவன். புத்தியாலே விளங்க முடியாது என்றால் நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் அது உன் புத்திக்கு அகப்படாது. வடிவம் புறப்படுகிறது, வடிவம் வடிவமின்மை புறப்படுகிறது, எல்லாம் புலப்படும். சொரூபநிலை சிவன் என்றால் உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன், 36 தத்துவங்களையும் கடந்து நிற்கக்கூடியவனைத்தான் சொரூப சிவன் என்று நாங்கள் சொல்லுவோம். சைவ சித்தாந்த சைவன் தான் அப்படி ஒரு கடவுளுக்கான ஒரு நிலையை சொல்லுகிறது. சொரூபம் என்றால் மாணிக்கவாசகர் தன்னுடைய பாடலில் சொல்வார், சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காண்க என்று திரு அகவலிலே ஒரு ஒரு வரி வரும். சித்தமும் செல்லா என்றால் உங்களுடைய அதி உயர் அறிவுக்கூறாக இருக்கக்கூடிய சித்தம் கூட அதுக்கு கிட்டையும் போக முடியாது. அது எப்படிப்பட்டது, என்ன வடிவினது, என்ன நாமம், அது ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படியன் இந்நிறத்தன் இவன்னத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டொனாதே என்று சொன்னது சுரூப சிவத்தை. ஆகவே அந்த கடவுளை சொன்னால் அதுல என்ன ஒரு நன்மை வருகிறது என்று கேட்டால், அவனுக்கு என்ன பெயர் தெரியாது, என்ன வடிவம் தெரியாது என்றால், நீங்கள் பெயராலும் வடிவத்தாலும் எந்தெந்த சமயத்திலிருந்து எந்தெந்த கடவுளை சொன்னாலும் அவரை அங்கே நாம் பொருத்தி கொள்ளலாம். எங்கே சொரூப சிவத்திலே இயேசு என்று சொல்கிறாயா, அதுவும் சொரூப சிவத்துக்குள்ளே பொருந்தும். அதற்கு ஒரு வடிவம் பெயர் இருந்தால் பிறகு பொருத்த முடியாது. சொரூப சிவத்துக்குள்ளே அல்லாஹ் என்று சொல்லியும் பொருத்தி கொள்ளலாம், புத்தர் சொல்லுகிற ஞானம் என்று சொல்லியும் பொருத்தி கொள்ளலாம், எப்படியும் பொருத்த முடியும். இது சைவ சித்தாந்திகள் ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய உயர்நிலை. அது பின்னாலே வரும், அதை விவரமாக படிப்போம். இப்பொழுது நான் சொல்ல வந்தது திருமால் என்பதும் சைவத்தினுடைய ஒரு கூறு. அதனுடைய 5 அவர் இந்த 5 எதை செய்கிறார் என்பதை பற்றி இந்த பாடல் சொல்லுகிறது. இனி நூலாசிரியர் சொல்லுகிற செய்திகளை கேட்போம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் விகேபுரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: திருச்சிற்றம்பலம், நாம் நேற்றைய தினம் முதல் நூற்பாவை சிந்தித்து பதிவுண்மை பார்த்தோம். காணப்பட்ட உலகை கொண்டு காணப்படாத கடவுள் உண்டு என்றும், அவன் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணன் என்றும், அவனிடத்திலே இந்த உலகம் ஒடுங்கி ஆணவம் மலம் நீங்கான் மீளவும் உளதாகும் என்ப அந்த செய்தியை பார்த்தோம். இப்போ அதன் மேல் 2வது நூற்பாவிலே இந்த நிமித்த காரணன் அவன் பதி என்று உத்தேசமாய் கூறிய இறைவனுக்கு இளங்கூறு முகத்தான் அதிகரண இயைவும், அந்த இறை ஒடுங்கிய உன் மீள உளதாமாறு யாங்கனம் என்ற அவாய்நிலை பற்றி ஸ்திரையைவும், முதல் நூற்பாவிலே இறைவனை நிமித்த காரணன் என்றபடி அவனுக்கு முதல் கம் துணை காரணம் கூறாதபடி நிமித்த காரணனாதல் செல்லாது என்பது பற்றி அந்த ஓத்தியைவும் பெறப்படும் என்றும், இந்த முதல் நூற்பாவிலே அவையேயாய் தானேயாய் என்று 2வது நூற்பாவில் ஆரம்பிக்கிறார். அந்த அவையேயாய் தானேயாய் என்பது முதல் நூற்பாவில் தோற்றிய திதியே, முதல் நூற்பாவில் தோற்றிய திதியே என்பதன் உள்ளாக அமைக்கிறார். ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே என்பதை இங்கே இறைவன் அவையேயாய் தானேயாய் என்று கூறுகிறார். அடுத்து அங்க முதல் நூற்பாவில் எல்லதற்கு தோற்றமின்மையின் என்று அங்க சர்க்காரியவாதம் உரைத்தார். சனி மறுக்கும் முகமாக அங்க சர்க்காரியவாதம் உரைத்தார் முதல் நூற்பாவில் எல்லதற்கு தோற்றமின்மையின் என்று. அதனுடைய ஒழிவாக இங்க இரண்டாவது நூற்பாவில் இறிவின் என்ற சொல்ல வைத்தார். அதன் பின்னாலே இந்த ஒடுங்கி மலத்து

இரண்டு நுட்பாவின தொடர்பை சுவாமிகள் விளக்கிச் செல்கின்றார். எனவே இந்த உலகத்தை இறைவன் இந்த உயிர்களோடும் உலகத்தோடும், இங்க உயிரை தான் அவையே என்பது குறித்தாலும், அவன் உலகத்தோடும் எப்படி இருக்கான், அத்துவிதமாக நின்று கொண்டு அந்த இறைவன் சங்கற்பத்தினாலே இந்த உலகை படைக்கிறான். அது உபகாரம்னு பார்த்தோம். உபகாரம் வேறுபட நிகழ்வதற்கு என்ன காரணம் என்றால், அந்தந்த ஆன்மாக்களினுடைய பவம் வெவ்வேறாய் இருத்தல் பற்றி அந்த உபகாரமும் வெவ்வேறாய் மாறுபட்டது இல்லையா. அதனால அங்க ஆணையின் இருவினையின் இரண்டாவது பகுதி. ஏன்னா நாம் பார்த்த மாதிரி வினை என்பது அந்த அறிவினுடைய பக்குவத்தை காட்டுகின்ற அளவுகோல். எப்படி ஒருத்தர் முதியவர் இருப்பார், நல்ல காலை பருவத்து ஒரு பையன் இருப்பான், இளைய சின்ன குழந்தைகள் இருக்கும், அவர் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான உணவுகளை கொடுக்கிறாளோ, அதுபோல இந்த இறைவன் ஒவ்வொரு பக்குவமுடைய ஆன்மாவுக்கும் வெவ்வேறுமான அனுபவமும் அதற்கு தகுந்த உடலையும் அவன் படைக்கிறான். தனுகரண புவன போகங்கள்லாம் அவற்றுக்கு பக்குவத்திற்கு ஏற்ப அமைத்து கொடுக்கிறான் இல்லையா. எனவே அதை இரண்டாவது பகுதியில் சொல்கிறார். இந்த வினையின் வழி படைப்பதனாலே அவனுக்கு முதன்மை ஒன்றும் குறைந்து போவதில்லை. ஏன்னா அங்கே வினைக்கு முதன்மை இல்லை, அந்த வினை தானே உடலாக வந்தால் அங்கே வினைக்கு முதன்மை இருக்கிறது. ஆனால் இது எப்படி நடக்கிறது, இவனுடைய சங்கற்பத்தின் வழிதான் அந்த வினை உடலாக பரிணமிக்கிறது. எனவே அங்க இவனுக்கு தான் முதன்மை. அப்புறம் இந்த உபகாரத்தை எவ்வளவு நாள் செய்வான் அப்படின்னா, ஒரு ஒரு சான்ஸ் தான் கொடுப்பானா அப்படின்னா அப்படி இல்லை. என்ன செய்கிறான், ஆணவ மலம் நீங்க வரைக்கும் மீள மீள கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதுக்கு என்ன வேணும், பொறுமை. இப்போ நான் வந்து பாடம் நடத்துகிறேன், விளங்கிச்சா அப்படிங்கிறேன், நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே இருக்கீங்க. விளங்கலையோ அப்படின்னு இன்னொரு தடவை சொல்கிறேன், அப்புறம் இப்போ விளங்கிச்சா அப்படின்னு கேட்குறேன், அப்பவும் அதே மாதிரி, ஓஹோ இன்னும் விளங்கலையா அப்படின்னு இன்னொரு தடவை சொல்கிறது. அப்போ சொல்ல சொல்ல என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் ஏறிக்கிட்டே போகுது, பொறுமை குறைஞ்சிக்கிட்டே வருதா இல்லையா. அப்போ இது மாதிரி நமக்கு இந்த ரெண்டு மூணு தடவை சொல்வதுக்குள்ள அந்த பொறுமை இல்லைன்னா, அத்தனை உயிர்களுக்கு வெவ்வேறு விதமாக படைத்து கொடுக்கிறானே, அவனுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கணும், எவ்வளவு கருணை இருக்கணும் இல்லையா. அதனால அந்த இறுதி பகுதியில் நீக்கமின்றி நிற்பன், அந்த கருணையில் நீக்க கமில்லாம நிற்பான், அது இல்லைன்னா உயிர்கள் உய்ய முடியாது என்பதை அங்கே சொல்லி, அதை சொல்லும் பொழுது அந்த கருணை அவனுக்கு வேறா, அவனும் அதுவும் ஒன்றா வேறா என்ற வினா எழுப்புகிறார். எழுப்பி அது ஒன்றுமல்ல இரண்டுமல்ல என்று சொல்கிறார். அது எது போல, கதிரவனும் அதன் ஒளியும் போல என்று நமக்கு அதை காட்டுகிறார். அப்புறம் இந்த மூன்றாவது நுற்பா வரும்போது என்ன சொல்கிறார் என்றால், இங்கே முதல் நுற்பாவில் பதிவுண்மை கூறினார், இங்கே ரெண்டாவது நுற்பாவில் பாச உண்மை கூறுகிறார். பாச உண்மை எங்கே எப்படி கூறினார், என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, வேறாய் உடனே பாச உண்மை அது. இருவினையின் என்று துணைக்காரணத்தின் உண்மையும் ஆணையின் இருவினை ரெண்டும் துணைக்காரணம். போக்கு வரவு புரிய என்பது முதல் காரணம் இல்லையா, அப்படி சொல்ல தெரியணும், கேட்டா அப்படி சொல்ல தெரியணும். எனவே அங்கே நமக்கு பாச உண்மை பெறப்படுகிறது, இது முதல் காரணம், அது துணை காரணம் என்பதும் பெறப்படுகிறது. அப்புறம் இந்த மூன்றாவது நூற்பாவுக்கு வரும் பொழுது, இந்த முதல் நூற்பா ரெண்டாம் நூற்பாவில் சொன்னது போல பதிவுண்மை பாச உண்மை என்று கூறாது, ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று என்றார். ஆன்ம பிரகாசம் என்றார், பசு உண்மைன்னு தானே சொல்லணும்.

0: அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? ஆன்ம பிரகாசம் என்றார். பிரகாசம் என்ற சொல் விளக்கம், ஆன்மாவை பற்றிய விளக்கம். அது இந்த விளக்கம் என்பது பொருள் உண்மைக்கும் இலக்கணத்துக்கும் பொதுவான சொல், ரெண்டுக்கும் பொதுவான சொல். எனவே நாலா நூற்பாவிலையும் இதை பற்றி சொல்ல போறாரு. இந்த விளக்கம் அங்கே போய் தான் முடிய போகுது. அதனால பொருத்தமாக அந்த தலைப்பையும் வைத்து கொண்டார். விளங்குதா? எனவே அப்படி வைத்து கொண்டு இந்த மூன்றாம் நூற்பாவை செல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இங்க நமக்கு இரண்டாம் நூற்பாவில் அவை உடைமை ஆளாம் நாம் ஆங்கு என்று முடித்தார். அவை உடைமை, எவை உடைமை? எவை உடைமை? பாசம். பாசம் அவனுடைய உடைமை. பாசம்னா என்னது? மாயை கண்மம். மாயை கண்மமும் அவனுக்கு உடைமை, அவனுடைய பரிக்கிரக சக்தி இல்லையா. அவை உடைமை, உயிர்கள் அடிமை. ஆள், ஆள்னா என்னது? அடிமை. ஆளாம் நாம் ஆங்கு என்று சொல்லி முடித்தார். எங்க? இரண்டாவது நுற்பாவில இறுதியில. எனவே அவனுக்கு அடிமையான உயிர்கள் உண்டா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. அங்கே உயிர்னு ஒன்னை சொல்லவே இல்லையா, விளங்குதா என்ற அந்த ஆசங்கையை நீக்கும்போதுத்தான் அதிகரண ஏவு பெறப்படுகிறது. விளங்குதா? இப்ப சொல்றீங்களே, அந்த உயிர் இருக்கா இல்லையான்னு சொன்னாதானே. எனவே அந்த கேள்விக்கு பதிலாக மூன்றாவது நூற்பா அமைகிறது. அடுத்து இந்த இரண்டாவது நூற்பாவில் முதல் நூற்பாவில் மலத்து உளதாம் என்றார். மலத்து உளதாம் என்று ஒன்றாம் நூற்பாவிலையும் சூத்திரத்திலையும், இரண்டாவது சூத்திரத்தில் பதி உயிர்களோடு, பதி உயிர்களோடு அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் நிற்பான் இல்லையா. கலப்பினால் ஒன்றாயும் பொருள்தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் நிற்பான் என்று இந்த உயிர்களோடு இறைவன் அத்திவிதமாய் நிற்பான் என்று சொன்னார் முதல் அதிகரணத்தில். இரண்டாவது அதிகரணத்தில் இந்த உயிர்களின் வினைக்கு தகுந்தவாறு இந்த உயிர்களுக்கு போக்குவரவை தருவான் இல்லையா, உடல்களை தருவான் போக்குவரவை தருவான் என்று உயிர்கள் மேல் வைத்து சொன்னார் இல்லையா. அப்போ முதல் அதிகரணத்தில் இந்த உயிர்களோடு அவன் அத்திவிதமாய் நிற்பான் என்றார். இந்த உயிர்களுக்கு இரண்டாவது அதிகரணத்தில் இந்த உயிர்களுக்கு வினைக்கு தகுந்தவாறு உடலை தருவான் என்றார். மூன்றாவது அதிகரணத்தில் இந்த உயிர்களுக்கு மலம் நீங்கும் வரை பிறப்பிறப்பை கொடுப்பான் என்றார். நான்காவது அதிகரணத்தில் இந்த உயிர்களுக்கு புறப்பொருளை உணர்த்துகின்ற திரோதான சக்தியோடு, அதான் முக்கியம் இங்கே நல்லா கவனிக்கணும். என்ன சொல்றாரு? புறப்பொருளை உணர்த்துவதாகிய திரோதான சக்தியோடு பிரிப்பின்றி நிற்பான் என்றார் என்று இறைவனுடைய இலக்கணத்தை அங்கே உரைத்தார். எனவே இறைவனுடைய இலக்கணத்தை இந்த நான்கு அதிகரணனும் எதன் மேல் வைத்து உறுதி செய்தார்? உயிர் மேல் வைத்து இல்லையா. இந்த உயிர்களோடு அத்துவிதமாக நிற்பான் என்றும், இந்த உயிர்களுக்கு வினைக்கு தகுந்தாற் போல உடம்பை கொடுப்பான் என்றும், இந்த உயிர்களுக்கு மலம் நீங்கும் வரை போக்குவரவை தருவான் என்றும், இந்த உயிர்களுக்கு புறப்பொருளை உணர்த்துகின்ற திரோதான சக்தியோடு பிரிப்பின்றி நிற்பான் என்றும் இறைவனுடைய இலக்கணம் முழுவதும் உயிர் மேல் வைத்து நிறுவப்பட்டது. அவ்வாறு நிறுவப்படவே அந்த உயிர் இல்லை என்றால் இறைவனுடைய இலக்கணம் பொய்யாய்ப்போம். விளங்குதா? எனவே இந்த மூன்றாவது நூற்பா என்பது இறைவனுடைய இலக்கணத்தை உறுதி செய்கின்ற பசு உண்மை. விளங்குதா? மூணாம் நூற்பாவை எப்படி சொல்றாரு? வெறுமன பசு உண்மைன்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? இலக்கணத்தை, இறைவனுடைய இலக்கணத்தை உறுதி செய்கின்ற மூன்றாவது நூற்பா என்கிறார். எனவே அவருடைய நோக்கு பூரா எதன் மேல் வைத்து நோக்குது? இறைவனை மையமாக கொண்டுதான் அவர் சிந்தனையே நிகழ்கிறது என்பது விளங்கத்தக்கது. நம்முடைய சிந்தனைலாம் எப்படி இருக்கு? உலகை மையமாக. ஞானிகளுடைய சிந்தனைலாம் எப்படி இருக்கு? அவர் இறைவனை மையமாக வைத்து அவருடைய சிந்தனை நிகழ்கிறது. விளங்குதா? இதுக்கு விளக்கம் வேற மாதிரி கூட செய்யலாம், ஆனால் அவர் அப்படி சொல்லலை. எப்படி சொல்றாரு? இறைவன் மேல் வச்சு இறைவனுடைய இலக்கணத்தை உறுதி செய்வதாகிய மூன்றாம் நூற்பா அப்படின்னு சொல்றார். எனவே இந்த மூன்றாவது நூற்பா முதல் நூற்பாவில் பதிவுண்மையும் இரண்டாவது நூற்பாவில் பாச உண்மையும் கூறியிருப்பதனால இந்த மூன்றாவது நூற்பா எஞ்சி நின்ற பசு உண்மை கூறுவதாக அதனுடைய ஓத்தியை விபரப்படுகிறது. ஆக இந்த ஆளாம் நாங் ஆங்கு என்று சொன்னதனால அந்த உயிர்கள் உண்டா என்ற ஆசங்கை பற்றி அதிகரணையைவும் இல்லையா, இறைவனுடைய இலக்கணத்தை உறுதி செய்தல் பற்றி அந்த பாதையைவும் பாதை என்னென்ன சூத்திரைவு இல்லையா, அப்புறம் இந்த பசுபாசங்களுடைய உண்மை கூறி எஞ்சி நின்ற பசுவின் உண்மை இங்கே கூறுதனால ஓச்சியைவும் பெறப்படுகிறது. எனவே இந்த நூற்பாவில் பசு உண்டு என்று அதை நிறுவுகிறார். அப்போது இந்த நூற்பாவில் எட்டு பேர்கள் மொத்தம் இருக்கிறாங்க. அதில் ஏழு பேரை மூணாம் நூற்பாவில் மறுக்கிறாரு, எட்டாவது ஆளை நான்காவது நூற்பாவில் மறுக்கிறார். விளங்குதா? இந்த எட்டு பேர்கள காணப்படுகின்ற ஒற்றுமை என்னன்னா, எட்டு பேரும் என்ன சொல்கிறார்கள்னா, இந்த உயிர் என்பது உணர்வுடைய பொருள், உணர்வுடைய பொருள் என்பதில் எல்லாத்துக்கும் ஒத்த கருத்து. ஆனால் எதில் வேறுபடுகிறார்கள், அந்த உணர்வு எங்கே நிகழ்கிறது, அந்த உணர்வு எங்கே நிகழ்கிறதுங்கிறதுல கருத்து வேறுபாடு. எனவே அது ஒரு வழக்காடு மன்றம் போல் அமைகிறது, வழக்காடு மன்றம் போல் அமைகிறது. இதில் நடுவர் போல் இருப்பவர் யார், மெய்கண்டார். அதில் அந்த ஏழு பேர் நிற்கிறாங்க. அதில் முதல் நபர் சொல்கிறாரு, ஐயா இந்த உணர்வு உயிர் என்பது உணர்வுடைய பொருள் என்பது எனக்கும் உடன்பாடே, ஆனால் இந்த உணர்வு எங்கே நிகழ்கிறது என்று என் உடலின் அகத்தும் என் உடலின் புறத்து உலகிலையும் தேடினேன், ஆனால் அப்படி ஒன்றுமே காணவில்லை. எனவே இந்த உயிர் என்பது ஒன்று இல்லை, இந்த உயிர் என்பது ஒன்றே இல்லை என்பதே என்னுடைய முடிவு என்றார். விளங்குதா? உள்ள பார்த்தாச்சு வழியை பார்த்தாச்சு ஒரு பக்கமும் காணலை, அது இருந்தாலா புலப்படும், இல்லாத தேடிக்கிட்டு இருந்தா, விளங்குதா? எனவே அந்த உயிர் என்பது ஒன்று இல்லை என்றான். அதை நடுவராகிய இவர் எப்படி மறுத்தாரு, எது இல்லை என்று ஆராய்ந்து கூறியதோ, புறத்தும் அகத்தும் எது ஆராய்ந்ததோ அந்த ஆராய்ந்த பொருளே உயிராம் என்றார். இலதுன்னு எது சொல்லியதோ அதுவே உளது. அருமையான தர்க்கம், விளங்குதா? வேற அதிக சொல்லே கிடையாது, இலதுன்னு சொன்னதுதான் உளது. எனவே இந்த நூற்பாவிலே ஒரு மேற்கோள், ஆன்மா உளது என்றது ஒரு மேற்கோள், அதன் மேலே ஏழு ஏதுக்கள், ஏதுக்கள் ஏழு, மேற்கோள் ஒன்று. எனவே இரண்டாவது நபர் என்று சொன்னா, இந்த உணர்வு எங்கே நிகழ்கிறது என்றால் இந்த உடல்ல தானே தேடுனா, எனவே இந்த உடலே உயிர் என்றான், எனது உடலே உயிர் என்றான். எனது உடல் என்றதுனால அது என்னது, உடைமை பொருள், நீ உடையோன். எனது என்ற சொன்னே உயிராம் என்றார். எனதுன்னு எது சொல்லிச்சோ அதுதான் உயிர். எனவே எனது உடல் என்பதனால் அது உடைமை பொருள், உடையோனே உயிர், உடையோனே உயிர் என்று அவன் மறுக்கப்பட்டான் தேகான்மவாதி. அப்புறம் ஐயா இதெல்லாம் சரிதான், நம்ம கருவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஞான இந்திரியம்னு வச்சிருக்காங்க, ஞான இந்திரியம்னு வச்சிருக்காங்களா இல்லையா, அதுக்கு தான் என்ன பேர் வச்சிருக்காங்க, ஞானம்னு. அறிவுடையதானே உயிர்னு சொல்றீங்க, அப்போ அதுதான், அதுதான் உயிர் என்றான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிர் என்றான். அதை மறுத்தார் இல்லையா. எனவே இந்த இந்திரியங்கள் பொறிகள் உயிர் அல்ல. ஏன், ஐம்பொறி அறிதலின் என்றார். ஐம்பொறி ஒன்றொன்றையே அறிதலின், ஒவ்வொரு பொறி எதை அறிகிறது, ஒவ்வொரு விடயத்தை அறிகிறது. அறிவுனா எல்லாத்தையும் அறியணுமா இல்லையா, இல்லையா. அப்ப யார் ஒரு சேர் அறிகிறானோ அவன்தான் உயிர் என்று மறுக்கப்பட்டார்கள். அப்புறம் எல்லாருமே நனவை பேசிக்கிட்டு இருக்காங்க, நனவை பேசிக்கிட்டு இருக்காங்க. கனவுன்னு ஒன்று இருக்கு, அதுலேயும் எது இருக்குன்னு கேட்டால் இவங்க சொன்ன மூணுமே கனவுல வேலை செய்யாது. கனவுல வேலை செய்து எது சூக்கும சரீரம், அதுதான் முக்தி வரைக்கும் இருக்குங்கிறோம், அதுதான் உயிர் என்கிறான். அதுதான் உயிர் என்று அங்க சொல்கிறான். ஒடுக்கத்திலும் அறிதலின், ஒடுக்கத்திலும் அறிதலின். இங்க ஒடுக்கம் என்பது என்ன? ஒடுக்கம்னா இங்க சங்காரம் என்று பொதுவா சங்காரத்தை சொல்வோம். இங்க ஒடுக்கம் என்பது இங்க கனவை சொல்கிறார். எனவே அங்க ஒடுக்கம் அறிதலின் என்றான். இவர் ஒடுங்கி அறிதலின், அது உயிர் என்றார். ஒடுங்கி அறிதலின் எப்போ? சூக்கும சரீரம் தானா? சூக்கும சரீரம் நனவுல இருக்கு, கனவுல இருக்கு இல்லையா? இப்ப கனவுல நடந்தது நனவுல சரியா சொல்ல முடியல. அப்போ அதே தான் உயிர்னா, அது அதே உயிர் அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்குன்னா கரெக்டாக சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல முடியல? ஏன்னா அது உயிர் அல்ல. உயிர் இந்த சரீரத்தில் இன்னைக்கு பிறகு தூள சரீரத்துக்கு வருது, அதனால வேறுபடுகிறது. எனவே அது வேறு என்றார். விளங்குதா? ஒடுங்கி அறிதலின் அது வேறாம், ஒடுங்கி அறிதலின் அது வேறாம் என்றார். சரி, அப்போ உறக்கம் வரைக்கும் சொல்லியாச்சு இல்லையா? கனவு கனவு வரைக்கும் சொல்லியாச்சு. அப்புறம் உறக்கம், அதுக்கு அடுத்த நிலை என்னது? உறக்கம். கண்படின், கண்படின் உண்டியும் வினையும் இன்மையின். உண்டி வினைங்கிற உமை வருவிச்சுக்கணும். உண்டியும் இல்ல வினையும் இல்ல. உண்டினானது சாப்பாடா? அனுபவம், அனுபவம். வினை வினை அனுபவமும் இல்ல ஈட்டமும் இல்ல. வினை அனுபவமும் இல்ல ஈட்டமும் இல்லை. அது ரெண்டும் இல்லைனாலே அது உயிர் அல்ல. உயிர் இருக்குன்னா என்ன இருக்கணும்? வினை ஈட்டம் இருக்கணும், அனுபவம் இருக்கணும். அது இருந்தால் தான் உயிர் இல்லையா? எனவே அது ரெண்டும் இல்லாததுனாலே அது உயிர் அல்ல. எனவே உண்டி இணை இன்மையின் அந்த அது ரெண்டும் இல்லை, பிராணவாயு தான் இருக்கு. எனவே அந்த பிராணவாயு தான் உயிர் என்கிறான். அதை மறுத்தார். அப்போ அந்த பிராணவாயு எது? அப்போ அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? இந்த பிராணவாயு மெய்காப்பாளன் என்றார். யாரு? மெய்காப்பாளன். இப்போ ஒரு அரசன் போல உயிர்னா இது மெய்காப்பாளன். அப்ப மெய்காப்பாளன் எப்ப இருப்பான்? மெய்காப்பாளன் காக்கப்படுகிற பொருள் இருக்க வரைக்கும் இருப்பான். காக்கப்படுற பொருள் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான். விளங்குதா? எனவே மூச்சு இருக்கான்னு பார்க்கும் இல்லையா, அதனால அது உயிர் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. மெய்காப்பாளன் நிக்கானா? அப்போ உள்ள மந்திரி இருக்கிறாரு, செக்யூரிட்டி நிற்கிறோம்னா உள்ள மந்திரி இருக்காரு. அவர் வெளியே போயிட்டானா இவரும்? எனவே அப்போ இந்த மெய்காப்பாளனை கொண்டு உள்ள காக்கப்படுற பொருளை அறியப்படுவது பற்றி நாம் உலகத்தில் மூச்சை வச்சு சொல்றோம். அதனால அதுவே உயிர் அல்ல என்று மறுக்கப்பட்டது. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரசன் இருக்கான், அவனுடைய மெய்காப்பாளன் இருக்கான்னா அந்த அரசன் விழிப்பு நிலையில் இருக்கும்போது அவன் எப்படி இருப்பான்? கொஞ்சம் அசட்டையாக இருப்பான். அவர் தான் முழிச்சிட்டு இருக்காருன்னு. ராத்திரி எப்படி இருப்பான்? ரொம்ப உஷாராக இருப்பான். உஷாராக இருப்பான் இல்லை, அலர்ட்டாக இருப்பான் இல்லையா? நீ இப்போ இப்போ எப்படி மூச்சு விடுறீங்க? மூச்சு விடுறீங்களா? நீங்கள் ராத்திரி இங்கே வந்து பார்த்தங்க போனால் போதும், ஒரே சத்தக்காடு கரு உருன்னு பல விதமாக விளங்குதா? அப்போ ரொம்ப உஷார் உஷார் பராக் பராக்குங்க. விளங்குதா? எனவே அவன் தான் மெய்காப்பான வேலை. விளங்குதா? அதனால அவன் மெய்காப்பாளன் தான், அவனை போய் ராஜான்னு சொல்லக்கூடாது என்று மறுக்கப்பட்டான். அப்புறம் கடைசியில் பார்த்தான் எல்லா பேரும் தப்பு தப்பாக சொல்லுதான். எதை சொன்னாலும் இந்த பையன் என்ன செய்தான்? தப்புன்னு மறுத்துடுதான். கடவுள் தான் ஏன் உயிர் அப்படின்னா பிரம்மமே எப்படி மறுக்கான்னு பார்ப்போம். ரொம்ப சாமர்த்தியமா சொல்கிறார். விளங்குதா? பிரம்மமே ஆன்மா என்றான். அடா லூசுன்ட்டாரு. ஏன்? பிரம்மம்னா என்ன? பெரியது. எதுல? அறிவில. அறிவில பெரியதுதான் உயிர் என்று சொன்னால் இப்ப உயிர் எதுங்கிறதுனால மண்டை உடைச்சிட்டு இருக்கான் இல்லையா? தன்னையே அறியாமல் மயங்குகின்றது பிரம்மம் ஆகுமா? அவன் வேறு, மறந்து மறந்து அறிகின்ற நீ வேறு என்று அவன் மறுக்கப்பட்டான். விளங்குதா? இப்ப பிரம்மம்னா அந்த சந்தேகமும் வந்திருக்க கூடாது இல்லையா? இந்த வழக்காடு மன்றமே வச்சிருக்க கூடாது. எனவே அப்புறம் கடைசியில் பார்த்தான் எல்லாரும் தப்பு தப்பா சொல்றாங்க. இப்போ ஒரு சைக்கிள் எதுன்னா ஒருத்தன் என்ன சொல்றான்? ஹேண்ட் பார் தான். இன்னொருத்தன் பெடலுங்க, ஒருத்தன் கேரியருங்க, ஒருத்தன் மக்காடுங்க, எல்லாத்தையும் மாட்டுங்கப்பா அப்படின்னு. இப்போ பாருங்க, இதான் ஜெயிக்கிறது விளங்குதா? இவங்க இத்தனை பேர் சொன்னதையும் சேருங்க, அதான் உயிர். ஏ, அது பேர் உடலப்பா. இவங்க சொன்னதை அத்தனையும் கேட்டால் அது பேர் உடலு. அந்த சைக்கிள் இருந்து ஓட்டதான் பாருங்க, அவன் தான் ஏன் உயிர். அந்த இயந்திரத்தை ஏக்குதான் பாருங்க, அவன்தான் அப்படின்னு சொல்லி அவனையும் மறுத்தார். அங்கே அப்படி மறுக்கும் போது அதோடு என்ன சொல்கிறாருன்னா, இதை இயக்குவோம் தான் உயிர்னு சொன்னதோட, இதில் சொன்ன எதுக்குமே, இப்போ நம்ம ஏழு அதிகரணம் பார்த்தோமா இல்லையா, இதில் எதுக்குமே என்ன வரல, ஆன்மான்னு பேர் கிடையாது, எதுக்குமே ஆன்மான்னு பேர் கிடையாது என்று அது இரண்டாவது ஏதுவையும் அங்கே வைத்தார். அவைதான் வெவ்வேறு பெயர் பெற்று நிற்றலான் என்று அந்த இரண்டாவது மூணாவது நூற்பாவை மறுத்து உயிர் உண்டு என்பதை நிறுவினார். உயிர் இங்கே எங்கே நிறுவியிருக்காரு, உயிர் இவற்றின் வேறுனு சொல்லியிருக்காரு, இந்த ஏழு பொருளினுடைய வேறு, அதற்கு வேறாய் இருப்பது என்று சொன்னார். அடுத்து இந்த நான்காவது நூற்பா, அடுத்து நான்காவது நூற்பா இதன் தொடர்ச்சியாக வருகிறது, இதனுடைய தொடர்ச்சியாக வருகிறது இந்த மூணாம் நூற்பாவின் தொடர்ச்சி. அங்கே நமக்கு அந்தக்கரண ஆன்மவாதிகள், யாரு அந்தக்கரண ஆன்மவாதி, ஒருத்தன் மிச்சம் இருக்கான், அவனை எங்கே போய் சொல்லிட்டாரு, நாலாவது நூற்பாவுக்கு வர சொல்லிட்டாரு. எனவே இந்த நூற்பாவில் அந்த அந்தக்கரணமாய் ஆன்மவாதியை தனியாக வைத்து கொண்டு மறுக்கிறார். ஒருத்தனை மத்திரம்
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் 4. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: கிருஷ்ணம் வலம் ஒருவாய் ஐங்கரத்தன் ஆறு கருகோட்டு அபிழகரை வாசடையான் தருவொரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொழும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோ சிந்தை திருகு ஓட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. நம பார்வதீபதையே மகாதேவ என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருமணியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, சைவ மக்களெல்லாம் உயிர் கூட வேண்டும் என்பதற்காக சித்தாந்த சாஸ்திரத்தில் எட்டு ஞான நூல்களை தந்தருடைய கொட்டவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமியுடைய பொன்னார் திருமணியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற நிலையிலே நின்று, அனைவரும் சிவானுப இன்பம் எய்தும் முகமாக சைவம் .org ஏற்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பாளர்கள் அனைவருக்கும், அதிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ பிரியர்களே, நாம் சைவர்கள், சைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிவ மதத்தை பின்பற்றுபவர்களே சைவர்கள் ஆவார்கள். சைவத்தினுடைய முதல் கொள்கை, சிவபெருமான் ஒருவனே கடவுள், ஒருவனாகி அந்த கடவுளுக்கு பல சிறப்பு இலக்கணங்கள் உண்டு. அவருக்கு மூன்று தெருக்கண்கள், வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண். அப்பெருமானுடைய மூன்று திருக்கண்களுக்கு இணையாக மூன்று புராணங்களை நம்முடைய சைவத்தில் சொல்வது உண்டு. அந்த மூன்று புராணமும் சிவபெருமானுடைய மூன்று திருக்கண்களுக்கு சமம் என்றால் அது அவ்வளவு முக்கியமானது, கண்டிப்பாக சைவர்கள் படிக்க வேண்டும் என்று பொருள் வரும். பெருமானுடைய வலது கண் பெரிய புராணம், இடது கண் திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் கந்த புராணம். இதிலே இடதுகண் என்று போற்றப்படுகின்ற திருவிளையாடல் புராணத்திலே அந்த ஆசிரியராகிய பரஞ்சோதி முனிவர் நாட்டுப் படகத்திலே ஒரு அருமையான செய்தி சொல்லி காட்டுகிறார். பாண்டி நாட்டுக்கு சிறப்பு தாமிரபரணி நதி. இந்த தாமிரபரணி நதியினுடைய ஒரு நல்ல ஒரு இலக்கணம் என்னவென்றால், ஒரு நதிக்கு உரிய இலக்கணம் முழுதும் பொருந்தி இருக்கிறது. ஒரு நதிக்கு உள்ள இலக்கணம் என்ன? மலையிலே தோன்றி நிலத்தை அடைந்து நிலத்தை செழிக்க வைத்து அங்கே நிலங்களிலே நிறைந்து கடலில் சென்று கலத்தல் வேண்டும். எனவே ஒரு ஆறு என்பது கடலில் கலப்பதுதான் சிறப்பு. அதை சொல்லுகின்ற பொழுது பரஞ்சோதி முனிவர், பொருணையாகிய கன்னியானவள் தன் கணவனாகிய கடலிலே சென்று கலக்கின்றாள் என்று சொல்லி காட்டுகிறார். பொருணையாம் கண்ணி முன்னே தன் மகிழ் கிழவன் ஆகம் தழுவி கொண்டு கலந்தது அன்றி. எனவே நதியை கடலிலே கலத்தலை இந்த கன்னியாகிய பொருணை சிவத்தில் கலந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கே கன்னியை சொல்லக்கூடிய பெண் ஆன்மாக்களை குறிக்கும். நம்முடைய சைவத்தின் கண்ணை அகத்திரையிலே வைத்து பேசுகின்ற பொழுது பொதுவாக சிவத்தை தலைவனாகவும் உயிர்களை தலைவியாக பெண்ணாக வைத்து பேசப்படும். எனவே உயிர்கள் அனைத்தும் சிவத்தை சென்று அடைவதுதான் சிறப்பு. அதற்காகத்தான் இந்த உயிர்கள் அனைத்தும் சிவத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு சாதனமாக சாத்திரமும் தோத்திரமும் கிடைத்திருக்கிறது. இந்த சாத்திரம் தோத்திரம் என சொல்லுகின்ற பொழுது இந்த தோத்திரம் எனப்படுகின்ற இந்த திருமுறைகளை எப்படி ஓதுதல் வேண்டும் என்பது அழகாக மணிவாசக பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். ஞானசம்பந்தர் பெருமானும் திருக்கடைக்காப்பிலே குறிப்பிடுகிறார். அந்த பதிகங்களை அந்த திருப்பாடுகளை பொருள் அறிந்து ஓதுதல் வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சிவபுராணத்தில் வருகிறது. ஆக பொருள் அறிந்து நாம் ஓதுதல் வேண்டும். அதுதான் திருமுறை ஓதியினுடைய பலன் விரைவிலே நமக்கு கிடைக்கும். ஏன் பொருள் அறிந்து ஓதுதல் வேண்டும் என்றால், அந்த திருமுறையில் சொல்லப்பட்டிருப்பது நம்மை பற்றி, அதாவது முப்பொருள் உண்மையை பற்றி. திருமறை ஓதுதலினுடைய நோக்கத்தை 9 திருமுறையிலே கருவூர் தேவர் திருவிடை மருதூர் திருவிசைப்பாவிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த ஞான நூல்கள் எதற்கு? பந்தமும் பிரிவும் தெரிபொருள் பணுவல் பந்தமும். இந்த ஆன்மாக்கள் எப்படி ஆணமலத்தால் கட்டப்பட்டிருக்கிறது, பிரிவும் அது எப்படி ஆணவ மலத்தில் இருந்து விடுபடுகிறது, விடுபட்ட ஆன்மா எப்படி ஒரு பேரின்ப நிலையை அடைகிறது, இதையெல்லாம் தெரிவிப்பதுதான் பண்பல்கள். பந்தமும் பிரிவும் தெரிபொருள் பணுவல் படி வழி சென்று சென்று ஏறி பணுவல் படி வழி சென்று அதனை நூலினை அறிந்து உணர்ந்து சென்று. இரண்டாவது சென்று எது? அந்த நூலில் சொல்லப்பட்டதன்படி ஒழுகி ஏறி இந்த ஆன்மா பக்குவப்பட்டு மேல்நிலையடைந்து சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி தெரியினும் தெரிவுறா வண்ணம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே இந்த திருமுறைகளை நாம் ஓதுகின்ற பொழுது அதனுடைய உண்மை பொருள் அறிதல் வேண்டும். அப்படி அறிந்து ஓதினால்தான் அந்த திருமுறைகளை ஓதியதனுடைய பலன் கிடைக்கும் என்று நமக்கு அங்கே சொல்லப்பட்டு விட்டது. திருவாசகம் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஞான பொக்கிஷம். அந்த திருவாசகத்திலே முதல் தொடக்கமே நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறது. இந்த நமச்சிவாய வாழ்க என்று ஏன் தொடங்குகிறது என்பதற்கு விளக்கம் பின்னே சொல்கிறேன். அதே போன்று முடிவாகி அந்த 51 பதிகமாகிய அச்சுவ பதிகத்திலும் ஐந்திடத்தினுடைய பெருமையை சொல்லி காட்டுகிறார். இடையிலே சில பதிகங்களிலே ஐந்தெழுத்து பெருமை இருந்தாலும் தோற்றத்திலும் முடிவிலும் ஐந்தெழுத்து அங்கே மணிவாசகர் குறிப்பிட்டதை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். இதையெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறேன் என சொன்னால், ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது, அதனுடைய பெருமை என்ன என்று இன்று கொடுக்கவேறிய நான்காவது பாடலே வருகின்ற அந்த செய்திகளுக்கு இந்த மேற்கோள்களெல்லாம் கொஞ்சம் உதவியாக அமையும். நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கிய மணிவாசகர் குழந்தகை இறுதியிலே எப்படி முடிக்கிறார்? அந்த 51வது பதிகத்திலே வருகின்ற அருமையான ஒரு திருப்பாட்டு, தையலார் மையலிலே தாழ்ந்துவிட கடவேனை

உப்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆதருவார் அச்சோவே. நான் இப்படி மேலாம் தன்மையை அடைந்து சிவத்தை சென்றடைவதற்கு காரணம் அவர் என்ன செய்தார்? ஒய்யும் நெறியை காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருடை ஐயன் எனக்கு அருடைய வாழ். அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடியதனுடைய பொருளையும் ஓங்காரத்தினுடைய உட்பொருள் எது? அந்த உட்பொருளையும் ஐயன் எனக்கருடையவாறு ஆர்வருவார் அச்சோவே. எனவே இந்த ஓங்காரம் அந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு கதியினை கொடுக்கக்கூடியது. அதனாலேதான் முதலிலும் இறுதியிலும் அடிவாசக பெருந்தகை குறிப்பிட்டார். இதே கருத்தை இந்தனுடைய பொருளை எல்லா ஆன்மாக்களும் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பர் பெருமானும் ஏதும் ஒன்றும் அறிகிறராயினும் ஓதி ஐந்தெழுத்தும் உணர்வார்களுக்கு பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரரே. ஐந்தெழுத்து உண்மையை உணர்ந்து அதன் நெறி நின்றவர்களை அந்த ஆன்மாவிடம் சிவன் வந்து மகிழ்ந்து வைத்திருப்பார் என்று சொல்லி காட்ட. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மணிமாசகர திருவாக்கின்படி ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கருடையவாறு, இதனுடைய உட்பொருள் அந்த ஓங்காரம் ஐந்தெழுத்தினுடைய பொருளை அறிதல் வேண்டும், குரு மூலமாக அறிதல் வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த குரு மூலமாக அறிதல் வேண்டும் என்பதற்காக நான் ஏன் அந்த கருத்தை வலியுறுத்துகிறேன் என சொன்னால், இன்று வரக்கூடிய நான்காவது அந்த கொடிவெண்பா பாட்டிற்கு அடியேன் அதற்கு ஒரு பதவுரைதான் சொல்ல முடியுமே தவிர அந்தந்த ஐந்தெழுத்துக்கு உள்ள பொருளை அடியேன் கூற முடியாது, கூற இயலாது, கூறவும் கூடாது. உரையாசிரியர்மார்கள் எல்லாம் அதை குருமுகமாக கேட்டு அறிக என்றே விட்டு விட்டார்கள். ஆகையினாலே இந்த ஓங்காரம் ஐந்தெழுத்தினுடைய பொருள் அறிதல் வேண்டும். அத்தோடு மட்டும் அல்லாது குருவின் மூலமாக அறிதல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டு விட்டது. தனிகை புராணம் என்ற ஒரு புராணம் இருக்கிறது. தனிகை புராணத்திலே மாதவ சிவஞான சுவாமிகளுடைய மாணாக்கர் கச்சியப்ப முனிவர் ஒரு அருமையான செய்தி சொன்னார். சந்திராங்கலன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகரிஷியானவர் சிவத்தை நோக்கி தவம் செய்தார். அப்படி சிவத்தை நோக்கி தவம் செய்த பொழுது பெருமான் வெளிப்பட்டு என்ன வர வேண்டும் கேட்கிறார். அப்படி சுவாமி வெளிப்படுகின்ற பொழுது எப்படி வெளிப்படுகிறார் என சொன்னால், சோமாசந்த வடிவத்திலே வெளிப்படுகிறார். சுவாமி இருக்கிறார், அம்பாளும் இருக்கிறார், முருகப்பெருமானும் இடையே அமர்ந்திருக்கிறார். அப்ப சந்திராங்க மகரிஷியை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என கேட்கிறார். அதுக்கு சந்திராங்கர மகரிஷி கேட்டது, எனக்கு ஓங்காரத்தினுடைய உட்பொருளை நீரே எனக்கு உபதேசம் செய்தல் வேண்டும் கேட்டவர. என்ன பெருதற்கு அறியது? அந்த ஞான செல்வம் தான் இது தனிக புராணத்தில் வருகிறார். எனவே அந்த ஓங்காரத்து உட்பொருளை நீர் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என சொல்ல சந்திராங்கர மகரிஷிக்கு நம்முடைய பெருமானே அந்த ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருளினை உபதேசம் செய்தார். இந்த உபதேசம் செய்கின்ற பொழுது உபதேசம் செய்பவர் சிவபெரும்பொருள். அதை கேட்டது யார்? சந்திராங்கர மகரிஷிக்கு உபதேசம் செய்தாலும் அருகிலே இருக்கிற அம்மை கேட்கிறாள், முருகப்பெருமானும் கேட்கிறாள். ஆகையினாலே தான் பின்னாளிலே நம்முடைய பிரம்மதேவனுக்கு ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருள் தெரியாத போது வீழ்த்த பொழுது முருகப்பெருமான் பிரம்மனனுடைய தலையிலே குட்டி பிரம்மனை சிறையிட்ட பொழுது சிறையிலிருந்து விடுவிக்கும்படி சிவமே அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருள் இவன் அறியாதவன் பிரம்மன் இவன் இருக்கிறான் என்று கூறிய உடனே நீ அறிவாயோ என்கிறார். அப்பொழுது யாம் அறிவோம் அப்படின்னார். அப்ப எனக்கு கூறு என சொல்ல அப்பொழுது முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளினை கூறினார். எப்படி கூறினார்? சந்திராங்கர மகரிஷிக்கு கூறியதை கேட்டு அப்படியே சொன்னார். சொல்பவனும் அவனை கேட்பவனும் அவனை முருகன் வேறு சிவன் வேறு இல்லை, அது ஒரு விஷயம்.
அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வேண்டும் என சொன்னால், தந்தைக்கு உபதேசம் செய்தார் என்றால், இந்த இடத்துல தந்தைக்கு தெரியாததே உபதேசம் செய்யவில்லை, தந்தை அன்று உபதேசம் செய்ததை என்று கூறுகிறார். அப்போ அந்த கூறுகின்ற பொழுது உள்ள பாவனையை கவனிக்க வேண்டும். முருகப்பெருமானை தன் மடிமேல் அமர்த்தி வைக்கிறார், ஏன் உபதேசம் செய்வது குரு என்பதற்காக தன் அமர்ந்திருக்கிற அமர வைத்து சிஷ்ய பாவனையிலே நம்முடைய சிவபெருமான் அந்த உபதேசத்தை கேட்டார். அப்ப என்ன பொருள், சிஷ்ய அந்த குரு சிஷ்ய பாவனையில் இருந்துதான் இவைகளினுடைய பொருளினை உணர்தல் வேண்டும் என்று அங்கே உணர்த்தப்பட்டது. இப்போ இந்த ஓம் என்ற பிரணவம் என்றால் என்ன, ஐந்தெழுத்து என்றால் என்ன என்பதை நாம் முறையாக தெரிந்து மூலத்திற்கும் மூலமானது இதை நமக்கு உணர்த்துவதற்காக நடராஜ பெருமானுடைய ஒரு வடிவத்தை சொல்லுகின்ற பொழுது ஓம் என்ற அந்த பிரணவம்தான் திருவாட்சி. அந்த ஓம் என்ற எழுத்தினுடைய உள்ளெழுத்தாகிய ஐந்தெழுத்து தான் நடராஜனுடைய திருமேனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பிரணவம்தான் எல்லாம் என்று அங்கே சொல்லப்பட்டது. ஆகையினாலே இந்த ஓம் என்ற பிரணவம் தான் மூலம். இதை காட்டுவதற்காகத்தான் சைவத்திலே நாம் முதலிலே வணக்கம் செய்ய வேண்டும் என்ற சைவ மரபின்படி நம்முடைய விநாயக பெருமானுக்கு யானை முகம் இருப்பதனுடைய காரணம் யானையினுடைய அந்த முகம் ஓங்கார வடிவம். அந்த யானையினுடைய வடிவம் ஓங்கார வடிவம், அந்த யானையினுடைய பிழுற்று ஒளி அதுவும் ஓங்கார வடிவம். ஆகையினாலே தான் அங்கே ஞான முதல்வன் இதுவே முதல் என காட்டுவதற்கு அந்த ஓங்காரம் தான் முதல் பொருள் என்பதற்கு தான் விநாயகருடைய திருமுகம் அந்த ஓங்கார வடிவத்திலே இருக்கிறது. இந்த ஓங்கார சத்தம் எங்கு கேட்கும், அங்கே ஞான நிலையவர்களுக்கு பத்து விதமான ஒளி கேட்கும். அந்த பத்து விதமான ஒலியிலே இத்திருவாசகத்திலும் வருகிறது, மற்ற நூல்களிலும் வருகிறது. சேரமான் பெருமான் அந்த பத்து ஒலிகளில் ஒன்றாகி சிரம்போசையும் கண்டிருக்கிறார். பத்து ஒலியில் ஒன்றுதான் அந்த சிரம்போசை. அதிலே கடல் அலை அந்த ஒலி போதும் நம்முடைய வரம்புரி சங்கினுடைய சங்கை எடுத்து காதலே வைத்தால் அங்கே கேட்கின்ற ஒலி போதும் கேட்கும். இந்த கடலரை ஒளி சங்கு ஒளி அந்த யோகனிட்டை கூடியவர்களுக்கு கேட்பது அது ஓம் என்ற பிரணவம். அங்கே அவர் நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று. ஆகையினாலே இந்த ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவம் இருக்கிறதே அதுதான் எல்லாவற்றிற்கும் அது முதன்மையானது. இந்த ஓம் என்ற பிரணவத்தை முதலிலே எடுத்துக்கொண்டால் அது பிரணவம் மந்திரம் என்றும் அபர பிரணவம் என்றும் இரண்டாக பிரிக்கப்படும். அதே இதற்கு முன்பு குறிப்பிட்டிருக்கிறேன், ஆ சேர்த்தால் முந்தியபடி பிரணவ மந்திரத்தை என்னுடைய உபதேசம் கேட்பதற்கு பக்குவப்படுத்துவதற்கு அபர பிரணவம் என்ற உபதேசம் இருக்கிறது. இப்ப நம்ம பிரணவ மந்திரத்தை மட்டுமே நாம் எடுத்து மேலே செல்வோம். இந்த பிரணவ மந்திரம் என சொல்லக்கூடியது இறைவனது வடிவம், அது சச்சிதானந்த வடிவமாகிய சிவமே இன்பத்தை பெருக்குகிற தலைமையோடு பொருந்தியது என்பது. அந்த ஓங்காரத்தையே அவன் வடிவமாக எடுத்திருக்கிறான் என்று நக்கீரதேவ நாயனார் திரு ஈங்கோய் மலை எழுபதில் குறிப்பிட்டு காட்டுகிறார். அடியும் முடியும் அறியும் மயனும்

0: மலை. அந்த ஈமை மலையிலே இருக்கின்ற பெருமான் ஓங்கார வடிவத்திலே இருக்கின்றான். ஆக இறைவன் வடிவம் ஓங்கார வடிவம். இது அழகாக நம்ம எல்லா நூல்களிலும் பல இடத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓங்காரம் என சொல்லக்கூடியது அது சமட்டி என்றும் வியட்டி என்றும் பிரிக்கப்படும். சமட்டி என சொல்லக்கூடியது ஆ உ ம, அது வியட்டியாக விருந்து ஆ உ ம நாதம் விந்து என்று அது பிரியும். இந்த பிரணவம் சொல்லக்கூடியதுதான் ஆன்மாவுக்கு முக்கியம், இதுதான் உயிர்களை சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை முண்டகோ உபனிஷத் என்ற ஒரு உபனிஷத்திலே இரண்டாவது பிரிவிலே நாலாவது தொடரிலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரணவம் என்பது ஒரு வில், பொதுவாக ஒரு வில்லே அம்பை வைத்து எய்து ஒரு மரத்திலே தைக்கும்படியாக செய்து அந்த அம்பினை அசைவற்று நிற்கிவர். இதுதான் அந்த வில் ஏவலனுடைய ஒரு மேற்கோளாக சொல்லக்கூடிய சில செய்திகள். வில்லிலே அம்பை, வில்லின் மூலமாக அம்பை எய்தி ஒரு மரத்திலே சென்று பதிந்து அசையும்படியாக இல்லாத நிலை வரும்படியாக செய்தல். அந்த முண்டகோபனிஷத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பிரணவமாகிய வில்லின் மூலமாக ஆன்மாவாகிய அம்பு அங்கே எய்யப்பட்டு பிரம்மமாக குறியிலே சென்று பதிந்து அது அசைவற்று நிற்கிறது. ஒரு அருமையான உதாரணம் அந்த உபனிஷத்தில் சொல்லப்படுகிறார். ஆகையினாலே தான் இந்த பிரணவத்தினுடைய பொருள் அறிதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொன்னால் இந்த அதிலிருந்து அந்த ஓங்காரத்தினுடைய உள் ஒளி அந்த நமச்சிவாய என்று சொல்லுகிறதே, அதை சொல்லுகின்ற பொழுது நமச்சிவாய வாழ்க என்று நம்முடைய மணிவாசக பிறந்தகை திருவாய் மலர்ந்ததனுடைய நோக்கமே இந்த நமச்சிவாய மந்திரம் தான் உயிர்களை சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு சாதனம். சட்டாமிள்ளைங்கிறார் மறைந்து கொண்டிருக்கின்ற மாணாக்கனை ஆசிரியரிடத்தே, ஆசிரியர் இதை இதை செய்ய சொல்லியிருக்கிறார், இந்தந்த விட்டுப்பாடம் செய்ய சொல்லியிருக்கிறார் என்று மாணாக்கருக்கும் அறிவுறுத்தி அந்த மாணவனை பண்பு தேட்டி ஆசிரியர் முன்னே நிற்க செய்வோம். சட்டாம்பிள்ளை ஒரு காலத்தில் சட்டாம்பிள்ளைன்னு ஒன்று உண்டு. அந்த மாணவனானவன் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இணைப்பாக இருப்பான். இதே போல ஒன்றாக சிவத்திற்கும் பரவாகிய உயிர்களுக்கும் சட்டாம்பிள்ளையாக இருப்பது நமச்சிவாய மந்திரம். இதை சார்ந்த தண்டபாணி தேசிகர் தன்னுடைய குருகுரல் வழக்கம் என்று சொல்லக்கூடிய திருவாச வழக்கத்தில் இந்த செய்தியை சொல்றார். எனவே இந்த நமச்சிவாய மந்திரம் என சொல்லக்கூடியது உயிர்களை சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற சட்டாமிள்ளை மாத்திரம். ஆகையினாலே இந்த உயிர்கள் சிவத்தை அடைய வேண்டும் என்று நோக்கத்திலே இருக்கின்ற மணிவாசக பிறந்தகை அந்த உயிர்களை சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த நமச்சிவாய மந்திரம் நன்றாக துலங்கட்டும் என்றுதான் முதல் தோத்திர நமச்சிவாய வாழ்க. அதனுடைய நோக்கம் என்ன, இதுதான் உயிர்களுக்கு சிவத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அதைவிட மேலாக இந்த பிரணவ மந்திரம் என சொல்லக்கூடியதிலே இந்த பிரணவ மந்திரத்தில் இருந்து ஐந்தெழுத்து மந்திரம் வந்தது. ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய மந்திரமானது பிரணவ மந்திரத்தினுடைய இருந்து விரிந்ததுதான், அதுல மாற்றம் இல்லை. இதை நான் பின்னால வரும்போது உங்களுக்கு நான் அதை விளக்கத்தை சொல்றேன். எல்லா மந்திரங்களும் பீஜம், அதாவது பிரணவத்தை வைத்து சேர்த்து சொன்னால்தான் அது நன்றாக செயல்படும், தொழிற்படும். ஆனால் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு பீஜம் தேவையில்லை. எல்லாவிட்டாலும் சொன்னாலும் குற்றம் இல்லை, சொன்னால் பலன் அதிகம், சொல்லாவிட்டாலும் ஐந்தெழுத்து மந்திரம் அங்கே பலன் கொடுத்துக் கொண்டே இருக்கும் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது சிவபெருமானுக்கே வடிவம் என சொல்லப்பட்டதால் அது ஒரு நித்திய பொருள். இந்த ஐந்தெழுத்தினுடைய நித்திய பொருளாகிய ஓங்காரம், அந்த ஓங்காரத்தில் இருந்து நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய சிவாயனம் என சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து வந்தது, அதுவும் நித்திய பொருள். உலகிலே இருக்கின்ற எல்லா சொல்லும் தோன்றி நின்று அழியும். எனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன், ஒரு பொருளை ஒரு சொல்லால் குறிப்பிடுகிறோம் என சொன்னால் அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் சொல் இருக்கும். இப்போ உதாரணமா நான் கேட்கிறேன், திருவலி என்று ஒரு சொல்லை நம்ம பேரப்பிள்ளைகள்கிட்ட சொன்னா அப்படின்னா என்னன்னு கேட்பான். ஆனா பெரியவர்களுக்கு தெரியும், ஒரு காலத்திலே நம்முடைய வீட்டிலே உளுந்தை உடைப்பதற்கும் அரிசியை அங்கே திரிப்பதற்கும் வீட்டிலே திருவலி என்று ஒன்று வந்திருப்பார்கள். இப்போது திருவலிங்கிற சொல் போச்சு, ஏன் பொருளும் போய்விட்டது. இதே மாதிரி நம்மிடம் இருந்து உரல் போக போகிறது, உலக்கை போக போகிறது, அம்மியும் போக போகிறது, எல்லாம் கிரைண்டர் மிஷின் காலம் வந்து விட்டது. எனவே அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் சொல்லிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்தானது இந்த படமானது நித்தியம். ஏனெனில் இந்த ஐந்தெழுத்து குறிப்பது நித்திய பொருள்களை குறிக்கிறது. அது பின்னால பார்க்கிறோம். ஐந்தெழுத்து நித்திய பொருள்களை குறிக்கிறது. இது உண்மை விளக்கத்தில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. உற்ற குறியறியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது மற்ற அது கேள். ஈசன் அருள் ஆவி எழிலா திரோதம் மனம் ஆசில் ஐந்தெழுத்தின் அடைவாம் சொல்லி காட்டினார். இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது அது இறை அருள் உயிர் திரோதம் மரம் ஆகியவற்றை குறித்தது என சொல்லி காட்டுகிறார். இதிலே ஈசன் அருள் ஆகி எழிலார் திரோதம் மரம்ங்கிறார். இந்த எழிலார் திரோதம் மரம் என்பது எழிலார் திரோதம் என்று சொல்லக்கூடியதற்கு பின்னால் வரும்போது நான் விளக்கம் சொல்றேன். எனவே இந்த ஓம் என்ற பிரணவத்தில் வருகின்ற இந்த ஐந்தெழுத்தும் அதுவும் நித்திய பொருளாகவே இருக்கின்றது. இதிலே இந்த ஓம் என்று சொல்லக்கூடியது ஆ உ மா. இந்த ஆ உ மா என சொல்லக்கூடியது ஆ என்பது இறையையும் உ என்பது சக்தியையும் மா என்பது மலத்தையும் குறித்து விட்டது. இது இயற்கையாக வருகின்ற பொழுது ஆ உ மா நாதம் விந்து, அந்த நாதம் உயிரை குறிக்கும், விந்து மாயையை குறிக்கும். எனவே ஆகையினாலே இதிலே இந்த ஓம் என்ற பிரணவத்திலேயே நித்திய பொருள்கள் அனைத்தும் அங்கே வந்துவிட்டது. இதிலே நாதமும் விந்துவும் மிக மிக மிக மிக முக்கியமானது. நான் சுருக்கமான முறையில் சொல்றேன். இந்த நாதம் என சொல்லக்கூடியது அது அந்த நாதம் என சொல்லக்கூடியது அந்த எழுத்தானது கோடு வடிவத்திலே இருக்கும். விந்து என சொல்லக்கூடியது வட்ட வடிவத்திலே இருக்கும். இந்த இரண்டும் சேருகின்ற பொழுது வட்டமும் அந்த வரி வரி கோடும் அந்த இதும் சேருகின்ற பொழுது வட்டத்தை போட்டு கீழே கோடு போடுங்க ஊனா வரும். எனவே எல்லாவற்றிற்கும் மூலம் இந்த ஓங்காரம் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த நாதம் விந்து இரண்டையும் காட்டுவதற்கு வட்டமும் கீழே கோடு போட்டு இந்த பிள்ளையாசுரி என்பதை வைத்திருக்கிறோம். இந்த பிள்ளையாசுரியை நாராக பிரிப்பார்கள். படையெல்லாம் சொன்னா கொஞ்சம் குழப்பம் ஆயிடக்கூடாது, உங்களுக்கு இல்ல எனக்கு குழப்பம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சுருக்கமா சொல்றேன். எனவே இந்த நாதம் விந்து என்பது அங்கே வட்ட வடிவையும் வரிவடிவாகிய அந்த கோடையும் குறிக்கின்றது. ஆகையினாலே தான் எல்லாவற்றிற்கும் மூல ஓங்காரம் என்பதை நம்மையே அறியாமல் பிள்ளையாசுரியை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதில் இந்த ஐந்தெழுத்திலே இருந்து வந்தது, இந்த ஓங்காரத்திலிருந்து வந்ததுதான் ஐந்தெழுத்து. எப்படி ஓங்காரத்தில் இருந்து வந்தது ஐந்தெழுத்து என சொன்னா ஷி வ ய ன ம. எல்லாரும் இன்னைக்கு ஒரு தடவை கேட்டுருங்க, கேட்டுட்டு திரும்ப திரும்ப நீங்க போட்டு கேட்கும் போது உங்களுக்கு இந்த செய்தி எளிமையாக புரியும். இந்த ஷி வ ய ன ம என்பது எப்படி ஐந்தெழுத்திலே அடங்கும் என சொன்னால், இந்த ஷி என்பது சிவம், வா என்பது அருள், எப்பவுமே சிவத்துக்குள்ளே சக்தி அடைக்கும். நான் என சொல்லக்கூடியது இந்த சக்தி தான் திருவதான மனம். எனவே நான் என்று சொல்லக்கூடிய திருவதானமும் சொல்லக்கூடிய அருளும் உண்டே. எனவே ஷிவ ந சிவத்தினே சக்தி அடைக்கும், சக்தி தான் ஷிவ ந. இந்த மூன்றெழுத்தும் ஓங்காரத்தில் இருக்கிற ஆவில் அடங்கும். அந்த ஓங்காரத்தில் வருகின்ற ஊவில் யாவாகிய உயிர் அடங்கும். அந்த ஓங்காரத்தில் வருகின்ற மா, கடைசியிலே வருகின்ற அந்த மா, அதிலே மா என சொல்லக்கூடிய மடம் அடங்குகிறது. எனவே இப்படி ஷீவ ந என்பது ஆயிலும், யா என்பது ஊவிலும், மா என்பது மாயிலும் அடங்கும். எனவே தொடங்குகின்ற பொழுது ஆ உ என்பது ஓ என்ற ஓசையிலும், முடிவாக இருக்கின்ற மா என்பதை வாய் அங்கே மூடுகின்ற பொழுது இம்மென்ற ஓசை வருகின்ற காரணத்தினால் தொடக்கத்தை முடிவையும் சேர்த்து ஆவும் அந்த ஓம் என்ற ஓலி அதிலிருந்துதான் பிறக்கின்றது என்று இங்கே அழகாக சொல்லப்பட்டு விட்டது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: மாபாடியத்தில் தான் பல செய்திகளை நாம் எளிதாகவும் தெளிவாகவும் நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பிருக்கின்றது. அப்படிப்பட்ட செய்திகளில் ஒன்றுதான் உயிரின் பொது இயல்பு என்பது என்ன, உயிரின் சிறப்பு இயல்பு என்பது என்ன என்ற செய்தியாகும். என்னவென்றால், உயிருக்கு இரண்டு நிலைகள். அதாவது, உயிரானது ஏதேனும் ஒன்றை சார்ந்துதான் இருக்க முடியுமே ஒழிய தனித்து இருக்க முடியாது என்பது சைவ சித்தாந்த கருத்து. இந்த உயிர் பாசத்தை சார்ந்து இருக்கும் முதலில். அப்புறம் சிவபெருமானுடைய அருளாலே பாசத்தினின்றும் நீங்கி அந்த சிவத்தை சார்ந்திருக்கும். இப்போது பொதுவியல்பு என்றால் என்ன, பொதுவியல்பு என்பது என்னவென்றால் உயிர் பாசத்தை சார்ந்திருக்கும் நிலைதான் உயிருக்கு பொதுவியல்பு. பெத்த நிலைதான் உயிருக்கு பொதுவியல்பு. உயிருக்கு உண்மை இயல்பு அல்லது சிறப்பு இயல்பு என்பது என்னவென்றால் உயிர் சிவத்தை சார்ந்திருக்கின்ற முத்தி நிலை. அதான் தசகாரிய அனுபவத்திலே அந்த தசகாரியமாகிய அந்த 10 படிநிலைகளை ஏறி செல்லும் பொழுது உயிர் பெத்த நிலையினின்றும் நீங்கி முத்தி நிலையை அடைகிறது என்ற பொருளைத்தான் எப்படி சொல்கின்றார்கள், உயிரானது தன் பொது இயல்பிலிருந்து நீங்கப்பெற்று சிறப்பியல்பை அடைகிறது, பெத்தம் நீங்கி முத்தி அடைகின்றது, பாசத்தின் நீங்கி சிவத்தை அடைகின்றது, பாசஞான பசுஞானங்களை கடந்து சிவஞானத்தை பெறுகின்றது என்று இப்படி பலவிதமாக சொல்வதெல்லாம் ஒரே கருத்துத்தான். ஆகவே உயிரானது பாச பசுஞானங்களை கடந்து சிவஞானத்தை அடைவதைத்தான் இப்படி 10 படிநிலைகளாக வகுத்து வைத்துள்ளார்கள். அல்லது உயிரானது பொதுவியல்பாகிய பெத்தத்திலிருந்து நீங்கி சிறப்பியல்பாகிய முத்தி நிலையை அடைவதைத்தான் இவ்வாறு 10 படிநிலைகளாக வகுத்துள்ளார்கள் என்று கூறலாம். எனவே பொதுவியல்பு என்றால் என்ன, சிறப்பியல்பு என்றால் என்ன என்பதை இங்கே அருமையாக சிவஞான சுவாமிகள் அங்கே உரைநடையில் கூறினார்கள். மாபாடியத்திலே இங்கே பாட்டாக கூறுகின்றார்கள். பாட்டை அப்படியே மனனம் செய்து வைத்துக் கொண்டால் கருத்து உள்ளத்திலே பதிந்துவிடும். அதுதான் செயலாக சொல்வதனுடைய சிறப்பு. ஏற்கனவே நாம் சென்ற சிந்தனையிலே பார்த்தது போல மாவாடியத்திலும் சிற்றுரையிலும் சிவஞான சித்தியார் பொழிப்புரையிலும் மாதவ சிவஞான சுவாமிகள் உரைநடையில் வழங்கியுள்ள சித்தாந்த அருட்கொடைகள் எல்லாம் நம்முடைய பண்டார சாத்திரமாகிய செய்யுளினுடைய உரைநடை வடிவம்தான். அந்த சிவஞான சுவாமிகள் சைவ உலகத்திற்கு அருட்கொடை வழங்கியுள்ளார்கள் என்று சொல்கின்றார்கள். அந்த அருட்கொடையெல்லாம் பண்டார சாத்திரங்களாகிய கருவூலத்திலிருந்து எடுக்கப்பட்டவை என்பது நாம் இந்த பண்டார சாத்திரங்களுடைய பாடல்களை பார்க்கும் பொழுது உணர்ந்து வரக்கூடிய உண்மையாகும். ஆகவே சிவஞான சுவாமியுடைய கருத்து நமச்சிவாயமூர்த்திகளுடைய மரபிலே வந்த கருத்து. நமச்சிவாயமூர்த்திகளுக்கும் குருமூர்த்திகளாக இருப்பவர்கள் தான் மெய்கண்டார், அருளந்தி சிவம், உமாபதி சிவம் ஆகிய சந்தானக்குரவர்கள். ஆகவே நமச்சிவாயமூர்த்திகளுடைய சீடர்களாக வந்த அந்த சிவஞானிகள் செய்து வைத்த நூல்களை ஆதாரமாக கொண்டுதான் மேலே இருக்கின்ற அந்த குருமூர்த்திகள் சந்தானக்குரவர்கள் அருள் செய்த நூல்களுக்கு நம்முடைய சிவஞான சுவாமிகள் யாவரும் போற்றி புகழும் வண்ணம் உரை வரைந்துள்ளார்கள் என்ற உண்மை நம்மால் உணர முடிகின்றது. பொதுவியல்பு சிறப்பியல்பை வரையறுத்து கூறுகின்ற இந்த 24 பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம். இயல்பது இரண்டதாக இயம்புவர் எப்பொருட்கும், எப்பொருட்கும் எந்த ஒரு பொருளுக்கும் இயல்பது இரண்டதாக இயம்புவர், எந்த ஒரு பொருட்கும் இயல்பை இரண்டாக சொல்லுவார்கள், இயம்புவர் சொல்லுவார்கள். என்னெல்லாம் அவை இரண்டு இயல்புகள், என்ன இரண்டு இயல்புகள் அப்படின்னா, மயலது அந்நியத்தில் மண்ணிடல் பொதுவதாகும். ஒரு இயல்பு பொது இயல்பு. அந்த பொது இயல்பு என்பது என்ன, மயலது அந்நியத்தில் மண்ணிடல். மயல் என்பது இங்க பற்று. அந்த பற்று எதுல இருக்கு, அந்நியத்தில் மண்ணிடல். தனக்கு வேறான பொருளிடத்திலே, தன்னை விட்டு பிரிந்து தனக்கு வேறாக இருக்கின்ற பொருளிடத்திலே பற்று வைத்தல் பொதுவியல்பு. பற்று வைத்து அதை சார்ந்து அதன்மயமாகவே இருத்தல். ஆன்மா வந்து தன்னின் வேறான பாசத்தை சார்ந்து அந்த பாசமாகவே ஆன்மா விளங்குதல், அது பெத்த நிலை, அதுதான் பொதுவியல்பு. சரி, அடுத்தால என்ன இயல்பு இருக்கு, தன் இயல்பு என்றார்கள். அதான் சிறப்பு இயல்புக்கு மூணு பெயர் இருக்கின்றது. மூணு பெயர்கள் இருக்கின்றன தமிழிலே. சிறப்பியல்பு, உண்மை இயல்பு, தன் இயல்பு, மூன்றும் ஒரே பொருள் தான். சிறப்பியல்பு என்றும் சொல்லலாம், உண்மை இயல்பு என்றும் சொல்லலாம், தன் இயல்பு என்றும் சொல்லலாம், எல்லாம் ஒரே பொருள் தான். இந்த தமிழ்ல மட்டுமே இப்படி மூன்று பெயர்கள் இருக்கின்றன சிறப்பியல்பு. வடமொழியில சொரூபம் என்று சொல்வார்கள், சொரூப இயல்பு, சொரூப லட்சணம். சிறப்பியல்பை வடமொழியிலே சொரூப லட்சணம் என்று சொல்வார்கள். பொது இயல்பை என்ன சொல்வார்கள் என்று கேட்டால் தடஸ்த லட்சணம் என்று சொல்வார்கள். தடஸ்தம் அது தமிழிலே தடத்தம் என்று வழங்கப்படும். ஆகவே எப்பொருட்கும் இயல்பது இரண்டதாக இயம்புவர், ரெண்டு இயல்புகள் உண்டு என்று சொல்வார்கள். எப்பொருளுக்கும் எந்த பொருளா இருந்தாலும் சரி, உயிர் மட்டுமல்ல உயிருக்கும் ரெண்டு இயல்புகள் உண்டு. எப்பொருட்கும் சொன்னதுனால பாசத்துக்கும் பொது இயல்பு சிறப்பியல்பு உண்டு, பதிக்கும் பொது இயல்பு சிறப்பியல்பு உண்டு. ஆனா அங்க உயிருக்கு தான் சொல்லியிருக்கின்றார். என்ன தசகாரிய அனுபவங்கள் உயிரிடம்தான் நிகழ இருக்கின்றன, எனவே உயிருக்கு சொன்னார். பாசத்தின் பொது இயல்பு சிறப்பியல்பு என்ன என்பதையும் பதியின் பொது இயல்பு சிறப்பியல்பு என்ன என்பதையும் மெய்கண்ட சாஸ்திர சிந்தனையிலே நான் பார்க்க இருக்கின்றோம். இப்போது இந்த பண்டார சாஸ்திரம் தசகாரியம் ஆகையினாலே, தசகாரிய அனுபவங்களை பெறுவது உயிர் ஆகையினாலே, உயிருக்கு எது பொது இயல்பு, உயிருக்கு எது சிறப்பியல்பு என்று கூற வந்தவர், உயிருக்கு மட்டும்தான் இந்த இரு இயல்புகள் போலும் என்று நாம் கருதிவிட ஆகாது. ஆகையினால் எல்லா பொருளுக்கும் இந்த ரெண்டு இயல்புகள் உள்ளன. எல்லா பொருளும்னா மொத்தம் மூன்று பொருள்கள் தான். இந்த மூன்று பொருள்களுக்கும் இந்த இரண்டு இயல்புகளும் உள்ளன என்று கூறிக்கொண்டு அந்த இரண்டு இயல்புகளாகிய பொது இயல்பையும் உண்மை இயல்பையும் உயிருக்கு வைத்து விளக்குகின்றார். உயிரானது தனக்கு அந்நியமான பாசத்திடம் பற்று வைத்து அந்த பாசமாகவே விளங்குதல் உயிருக்கு பொது இயல்பு. மயலது அந்நியத்தில் மண்ணிடல் பொதுவதாகும் என்றார். சரி, உண்மை இயல்பு அந்த தன் இயல்பு என்பது என்ன என்றால் அயலதில் சார்தல் இன்றி. அப்போ அந்த அந்நியமாகிய பாசத்தோடு சாராமல், இப்ப முத்தி நிலைனால என்னது, பாசச்சார்பு நீங்கணும். முத்தி என்றாலே விடுபடுதல், வீடு என்று சொல்கின்றோம். எதிலிருந்து விடுபடுதல்? பாசத்திலிருந்து விடுபடுதல். பாசம் நீங்கினாதான் முத்தி. ஆகவே அதை சொல்லும் போது சொன்னார்கள், அயலதில் சார்தல் இன்றி, அதாவது அந்நியமாகிய பாசத்தில் சார்தல் இன்றி அடங்கல், சிவத்திடம் அடங்கி நிற்றல் முத்தி. அந்த முத்தி தான் என்னது, உயிருக்கு தன் இயல்பு, உண்மை இயல்பு, சிறப்பு இயல்பு ஆகும். முயலும் முப்பொருட்கும் தத்தம் முறைமையை பகுத்து சொல்வான் சொன்னார்கள். அதாவது முயல்கின்ற முப்பொருள், முப்பொருள் ஆவன பதி பசு பாசம், அவற்றை முயல்கின்ற முப்பொருள் என்று சொன்னார்கள். அதான் முயலும் முப்பொருளுக்கும், முயல்கின்ற முப்பொருளுக்கும், மூன்று பொருள்களுமே முயற்சி செய்கின்றன. ஆமா, பதியும் முயற்சி செய்கிறது, பசுவும் முயற்சி செய்கிறது, பாசமும் முயற்சி செய்கின்றது. ஆகவே மூன்று பொருள்களையும் முயற்சி செய்யும் முப்பொருள்கள். என்னென்ன முயற்சி செய்கின்றன என்பதை பின்னால் பார்க்க இருக்கின்றோம், இந்த பாட்டு விளக்கத்திலேயே பார்க்க இருக்கின்றோம். ஆகவே முயல்கின்ற முப்பொருள்களுக்கும் தத்தம் முறைமையை பகுத்து சொல்வான், மூன்று பொருள்களுக்குமே பொது இயல்பும் சிறப்பு இயல்பையும் பகுத்து சொல்வான் என்று இந்த நூலிலே சொல்ல இருக்கின்றார்கள். ஆனா தசகாரியங்களை பார்க்கும்போது உயிருக்கு சொன்னதாகத்தான் தெரிகின்றது. அதை வைத்துக் கொண்டு நாம் மேலும் ஆராய்ந்து இந்த நூலிலே பார்க்க வேண்டும். இறைவனுக்கும் அந்த பொது இயல்பு சிறப்பியல்பால் இருக்கின்றது என்பது அங்கே பெறப்படுகின்றன. ஆகவே அவ்வாறு சொன்னார்கள். அது சிவரூபம் வரும்பொழுதும் சிவ யோகம் வரும்பொழுதும் நாம சிவபெருமானுடைய பொது இயல்பு சிறப்பியல் அறியலாம், இங்கேயே அறியலாம். அது மாதிரி பாசத்துக்கும் பொது இயல்பு சிறப்பியல்பு அறியலாம். ஆகவே முயலும் முப்பொருட்கும் தத்தம் முறைமையை பகுத்து சொல்வான், முயலும் முப்பொருட்களுக்கும் தத்தம் பொது இயல்பையும் சிறப்பியல்பையும் பகுத்து கூற இருக்கின்றோம் என்று சொன்னார். முறைமைனா பொது இயல்பு சிறப்பியல்பு என்பதுதான். சரி, முயலும் முப்பொருள்கள் ஏன் சொன்னாங்க, முப்பொருள்களும் என்ன முயல்கின்றன? இந்த இடத்தில், இந்த இடத்திற்கு நம்முடைய ஆதீன மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் சிறப்பாக உரை கூறியுள்ளார்கள். முயலும் முப்பொருள், மூன்று பொருள்களுமே முயல்கின்றன. பதியும் முயல்கின்றது, பசுவும் முயல்கின்றது, பாசமும் முயல்கின்றது. பதி என்ன முயற்சி செய்கின்றது, என்ன பதி செய்கின்ற முயற்சி என்னவென்றால், பசுவை மலமானது தாக்காமல் அந்த பசுவாகிய ஆன்மாவை எடுத்து காக்க முயல்கின்றது பதிப்பொருள். சிவபெருமான் என்ன பெரிய முயற்சியா பண்ணணும் அவர் நினைச்சா உடனே முடிஞ்சாதா அப்படின்னா, உயிருக்கும் அதுல பக்குவம் வரணுமே. ஆகவே இந்த உயிருக்கு எப்படியாவது பக்குவம் வந்துடாதா என்று பல்வேறு பிறவிகளிலே அந்த உயிரை செலுத்தி அந்த உயிரை பக்குவப்படுத்தி வளர்த்து வருகின்றது என்றால் அதுக்கு முத்தி கொடுக்க சிவபெருமான் செய்கின்ற முயற்சி அதுதான். ஆகவே சிவமானது உயிரை பாசத்தினின்றும் நீக்கி அந்த உயிருக்கு முத்தி தர முயல்கின்றது. இதுதான் சிவம் செய்கின்ற முயற்சி. அது மாதிரி அந்த உயிரும், பக்குவப்பட்ட உயிரும் என்ன முயற்சி செய்கின்றது, இந்த பாசத்தினின்று கடந்து சிவத்தின் திருவடியை அடைவதற்கு பக்குவப்பட்ட உயிரும் முயற்சி செய்கின்றது. பாசம் என்ன முயற்சி செய்கின்றது, பாசம் சடப்பொருள், அதை என்ன முயற்சி செய்ய முடியும், எனவே பாசம் முயற்சி செய்கின்றது என்று நாம கொள்ள முடியுமா என்றால், நம்முடைய குருமூர்த்திகள் முயலும் முப்பொருள்னு சொல்லிட்டாங்க. முப்பொருளுமே முயல்கின்றன, முப்பொருளுமே முயற்சி செய்கின்றன சொல்லிட்டாங்க. அப்ப பாசம் முயற்சி செய்துன்னு சொல்லும் போது நாம அதுக்கு வந்து தகுந்தவாறு இங்க நம்ம பொருள் பண்ண வேண்டும். என்னவென்றால், செயப்பாட்டு வினை தெளிவாக கொள்ள வேண்டும். அதாவது பாசம் முயற்சி செய்யப்படுகின்றது. ஏன்னா பாசம் சடப்பொருள், அது

சொல்வது மாதிரி இங்க பாசமானது என்ன செய்யப்படுகின்றது? பாசமானது பசுக்களாலே நீக்குவதற்கு முயற்சிக்கப்படுகிறது. அந்த பாறையானது ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளுறாங்க, தள்ள முடியல அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்ப அந்த பாறையானது அகற்ற முயற்சிக்கப்படுகின்றது என்று சொல்லுவது போல இந்த பாசமானது நீக்க முயற்சிக்கப்படுகின்றது என்று கூறலாம். எனவே முயலும் முப்பொருள் என்ற அடையானது பாசத்திற்கு செல்லும் பொழுது பசுக்களால் நீக்க முயற்சிக்கப்படும் பாசப்பொருள் என்று செயற்பாட்டு வினையாக கொள்ள வேண்டும் என்று மகாவித்வான் தண்டவாணி தேசிக அவர்கள் அருமையாக விளக்கம் தருகின்றார்கள். ஆக இவ்வாறு முப்பொருள்களுக்கும் ஈரியல்புகள் உள்ளன. அதிலே அந்நிய பொருளை சார்ந்திருத்தல் பொது இயல்பு, அந்நியத்தில் நீங்கி தன்னிடம் அந்நியமின்றி கலந்திருக்கின்ற சிவத்தை சார்ந்திருத்தல். என்ன சிவத்தை சார்ந்திருத்தல் தானே சிறப்பு இயல்பு? இப்ப சிவமும் உயிர் வேறு, சிவம் வேறு தானே, வேறு வேறு பொருள் தானே என்றால் உயிருக்கு அந்நியமாக சிவம் இல்லை, உயிரோடு அனன்யமாக. அந்நியத்துக்கு எதிர்ப்பதும் அனன்யம். அந்நியம்னா பிரிந்திருத்தல், அனன்யம்னா ஒன்றாகவே இருத்தல். அனன்யத்தை தான் அத்துவிதம் சொல்கின்றார்கள். அனன்யம் என்பதைத்தான் அத்துவிதம் என்று சொல்கின்றார்கள். அனன்யம் என்றால் பிரிந்திருக்காமல் ஒன்றாகவே இருத்தல். அத்துவிதம் என்றால் என்ன? துவிதம்னா ரெண்டு, அத்துவிதம் இரண்டரை கலந்திருத்தல். ஆகவே ஒன்றாக இருத்தல்ங்கிறதும் இரண்டரை கலந்திருத்தல்ங்கிறதும் ஒன்றுதான். ஆகையினாலே இவ்வாறு இங்கே தன்னை தனக்கு அந்நியமாய் இருக்கின்ற பாசத்தை சாராமல் தன்னோடு அனன்யமாய் அத்துவிதமாய் இருக்கின்ற சிவத்தை சார்ந்த நிற்றல் தான் உண்மை இயல்பு, தன் இயல்பு என்று உயிருக்கே சொன்னார்கள். உயிருக்கு மட்டுமன்றி முப்பொருள்களுக்குமே பொதுவியல்பையும் சிறப்பு இயல்பையும் பகுத்து சொல்ல இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார்கள். ஆக இவ்வாறு கூறிய ஆசிரியர் அடுத்த பாடலிலே இந்த உயிருக்கும் பதிக்கும் பாசத்துக்கும் முயலும் முப்பொருளுக்கும் பொதுவியல்பு சிறப்பியல்பை சொல்கின்றோம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லப் போகின்றார்கள்? தசகாரியங்களை சொல்லப் போகின்றார்கள். தத்துவ ரூபம் தொடங்கி ஒவ்வொன்றாக சொல்லப் போகின்றார்கள். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்று தசகாரியங்களை ஒவ்வொன்றாக சொல்ல இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பாடலில் என்ன சொன்னார்கள்? தசகாரியங்களை ஒவ்வொன்றாக சொல்கின்றோம் என்று சொன்னார்களா? இல்லை. என்ன சொன்னார்கள்? மூன்று பொருள்களுக்கும் தத்தம் முறைமையை பகுத்து சொல்வான். முப்பொருட்கும் தத்தம் முறைமையை, தத்தம் முறைமைனா அந்த பொதுவியல்பு சிறப்பியல்பு, மூன்று பொருளுக்கும் பதி பசு பாசம் என்ற மூன்று பொருள்களுக்கும் தத்தம் முறைமைகளாகிய பொதுவியல்பு சிறப்பியல்புகளை பகுத்து சொல்கின்றோம் என்று சொல்லிவிட்டு எதை சொல்லப் போகின்றார்கள்? தசகாரியங்களை சொல்லப் போகின்றார்கள். அப்போ தசகாரியங்கள் என்றால் என்ன என்பதை நமக்கு நன்கு உணர்த்துகின்றார்கள். தசகாரியங்களிலே என்ன செய்தி அடங்கியிருக்கின்றது? தசகாரியங்களிலே மூன்று பொருள்களுடைய பொதுவியல்பும் அம்மூன்று பொருளுடைய சிறப்பியல்பும் அடங்கியிருக்கின்றது. எத்தனை செய்திகளை இங்கே சொல்கின்றார்கள்! இவ்வளவு விளக்கமாக தசகாரியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியுமா? மற்ற நூல பார்த்தா இவைதான் தசகாரியம், தத்துவ ரூபம்னா என்னது, தத்துவ தரிசனம்னா என்னது என்று சொல்லிக் கொண்டு போவார்களே ஒழிய பிற சித்தாந்த உண்மைகளோடு இயைத்து கூறுவதை நாம் இது மாதிரி பார்க்க முடியாது. முதல்ல பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் இவற்றையெல்லாம் வரையறுத்து கூறினார்கள். அப்போ என்ன நமக்கு புரியுது? தசகாரியத்தில் பாசஞானம் நீங்கி பசுஞானமும் கடந்து சிவஞானத்தை பெறுகின்றது உயிர் என்ற செய்தி அங்கே நமக்கு கிடைத்தது. அது மாதிரி இங்கே என்ன கூறுகின்றார்கள்? மூன்று பொருள்களுக்கும் பொதுவியல்பும் உண்டு, சிறப்பியல்பும் உண்டு என்று கூறினார்கள். அந்த பொதுவியல்பையும் சிறப்பியல்பையும் நாம் கூற புகுந்தால் தசகாரியங்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் தசகாரியங்களை அறியும் பொழுதுதான் முப்பொருள்களின் பொதுவியல்பையும் அறிகின்றோம், சிறப்பியல்பையும் அறிகின்றோம் என்ற உண்மையினை இந்த பாடலின் மூலமாக, இந்த 24ஆம் பாடலின் மூலமாக உணர்த்தினார்கள். ஏனென்றால் இந்த 24ஆம் பாடலிலே முப்பொருட்கும் தத்தம் முறைமையை பகுத்து சொல்வோம், அந்த முப்பொருள்களுக்கும் உரிய இரண்டு இயல்புகளையும் பகுத்து சொல்வோம்னு சொல்லிவிட்டு அடுத்த பாடலிருந்து தசகாரியம் சொல்வதனாலே தசகாரியங்களிலே முப்பொருள்களின் பொதுவியல்பும் சிறப்பியல்பும் அடங்கி இருக்கின்றன என்ற அரிய உண்மையினை நமக்கு அங்கையின் நெல்லிக்கனி போல தெளிவாக உணர்த்துகின்றார்கள். அதனோடு மட்டுமல்ல, தசகாரியங்களை சொல்லும் பொழுது நிம்மல ஐந்து அவத்தைகள் சொல்வார்களே, அதாவது நாம அடைஞ்சிட்டு வர்ற ஐந்து அவத்தைகள் அது நமக்கு தெரியும், நனவு, கனவு, உறக்கம். இந்த அவத்தை என்ன அப்படின்னா, நம்ம அறிவு குறைந்து குறைந்து அறியாமை மிகுகின்றது. நனவை விட கனவுல என்ன அறியாமை?

0: பொருத்தம் இல்லாம எதெல்லாமோ அறிவோம். கனவுல நனவுல கண்டவற்றை கனவுல சரியாக அது மாதிரி காண தெரியாது. கனவுல எப்படிதாமோ எனக்கு கனவு வந்தது, முரண்பாடாதான் வந்ததுன்னு சொல்றோம். ஏன்னா அறியாமை அதிகமாகின்றது கனவுல. கனவுலையாவது சரி, ஏதோ முரண்பாடா ஏதாவது அறிஞ்சா உறக்கம் வந்துட்டுனா ஓர் அறிவும் நிகழாது, முழுக்க அறியாமை தான். பேருக்கம் இன்னும் நல்ல அறியாமை மிகுதியாகின்றது, உயிர் படங்கள் இன்னும் அறியாமை மிகுதியாகின்றது. ஆகவே நாம அடைகின்ற அஞ்சவத்தைகள்ல அறிவு குறைந்து குறைந்து அறியாமை மிகுவதை பார்க்கின்றோம். இங்கு ஞானிகள் அடைவார்கள் அஞ்சவத்தை, அதாவது பெத்தத்திலிருந்து நீங்கி முத்தியை நோக்கி செல்கின்ற ஞானிகளும் ஐந்து அவத்தைகள் அடைந்து முத்தி அடைவார்கள். அந்த ஐந்து அவத்தைகளையும் அந்த ஐந்து அவத்தைகளும் இந்த தசகாரிய அனுபவங்களும் ஒன்றுதான். ஐந்தாக சொன்னதைத்தான் பத்தாக விரித்து சொல்கின்றார்கள். ஐந்தாக சொன்னா நின்மல ஐந்து அவத்தை, பத்தாக விரித்து சொன்னால் தசகாரியம் அவ்வளவுதான். ஆகவே இனி வருகின்ற பாடல்களிலே தசகாரியங்களை வரையறுப்பதோடு மட்டுமல்லாமல் எந்தெந்த தசகாரியத்தோடு எந்தெந்த நின்மல அவத்தை இயைவுடைத்தாக இருக்கின்றது என்பதையும் அவர்கள் இயைவு பற்றி ஆங்காங்கே காட்ட உள்ளார்கள். இப்ப தசகாரியத்தை பற்றி சொல்கின்ற மெய்கண்ட சாத்திரம் ஒன்று உள்ளது, அது உண்மை நெறி விளக்கம் என்பது. அதுல தசகாரியம்னா தசகாரிய வரையறை மட்டும்தான் பார்க்க முடியும். அதோடு நின்மல ஐந்தவத்தைகளை பொருத்தி சொல்லுதெல்லாம் அங்க பார்க்க முடியாது. ஒரு ஐந்தாறு பாடல்களிலே முடித்து விடுகின்றார் நூலையே. ஆனால் நம்முடைய குருமூர்த்திகள் இங்கு 55 பாடல்கள் அருள் செய்துள்ளார்கள். முன்னோர்கள் சுருக்கி சொன்ன அந்த பொருளையெல்லாம் நம் மீது வைத்த கருணையினாலே விரித்து சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய மூன்றாவது பட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக மூர்த்திகள். சைவ உலகத்திற்கு அவர்கள் வழங்கியுள்ள மிகப்பெரிய கொடை இது என்னவென்றால், இத்தனை செய்திகள் இங்கு இருக்கின்றன என்பதை தேடவும் முயற்சியின்றி அதனை கற்கும் ஊக்கமின்றி சைவ உலகம் உள்ளது. இதனை கற்று வருமேயானால் சைவ உலகத்திலே பல செய்திகள் பல சித்தாந்த உண்மைகள் இதுகாரும் சைவ அறிஞர்களே உணராமலும் உணர்த்தாமலும் இருக்கின்ற பல்வேறு உண்மைகளும் இங்கே புலப்பட்டு விளங்கி தோன்றுகின்றன. ஆகையினாலே இந்த தசகாரியமானது நமக்கு அரிய செய்திகளை அள்ளித்தருகின்றது. இந்த 10 தசகாரியங்கள் என்பவை 5 நிம்மல அவத்தினுடைய விரிவுதான் என்ற உண்மையை இங்கே பெற வைக்கின்றார்கள். இதற்கு அப்புறம் வந்த சாமிநாத தேசிகர்கள் அவர்கள் மூர்த்திகள் அவர்கள் செய்த தசகாரியத்திலே அவர்கள் விளக்கமாகவே சொல்லிவிட்டார்கள். வெளிப்படையாகவே தசகாரியம் என்ற இந்த 10 5 நின்மல அவத்தைகளின் விரிவுதான் என்று பாடலில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே அதை பெற வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு தசகாரியத்தை சொல்லும் பொழுது அதனோடு பொருத்தமுடைய நின்மல அவத்தையினை குறிப்பிடுகின்றார்கள். இந்த மூர்த்திகள் மூன்றாவது பட்டத்து குருமூர்த்திகள் இந்த நூல் செய்து மட்டுமல்லாமல் சிவஞான போதத்திற்கு சிந்தனை உரை என்ற ஒரு உரையும் செய்துள்ளார்கள். அதிலும் உண்மை அதிகாரத்து சூத்திரங்கள் 8, 9, 10 போன்ற சூத்திரங்கள் எல்லாம் வரும்பொழுது 7, 8, 9, 10, 11 சூத்திரங்கள் வரும்பொழுதும் தசகாரியங்களையும் அங்கே குறிப்பிட்டு அவற்றோடு பொருத்தமுடைய நின்மல அவத்தைகளையும் அங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அங்கே உரையிலே குறிப்பிடுகின்றார்கள், இங்கே பாடலிலே குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு பல செய்திகள் தசகாரியம் பற்றி சொல்ல இருக்கின்றன. அந்த 25வது பாடலுக்கு நாம் வந்தோம் என்றால் தசகாரியத்தை தொடங்குகின்றார்கள். முப்பொருள்களின் பொதுவியல்பும் சிறப்பியல்பும் சொல்கின்றோம் என்று சொல்லிவிட்டு இங்கே தசகாரிய வரையறையை தொடங்குகின்றார்கள். தத்துவம் அனைத்தும் நோக்கி தனித்தனி செயல்கள் காண்டல் ஒத்ததன் உருவமாகும். தத்துவ ரூபம் என்றால் என்ன என்று சொல்லிவிட்டார்கள். தத்துவம் அனைத்தும் நோக்கி தனித்தனி செயல்கள் காண்டல் வரையறை வந்த அடியை அப்படியே படிச்சிட்டோம்னா இதுதான் தத்துவ ரூபம்னு எங்கேயும் நாம தெளிவாக திட்டவட்டமாக எடுத்து சொல்லலாம். ஏன்னா தசகாரியங்கள் பெயர்கள் மாத்திரமாக அறிந்திருப்பார்கள். பெயர்கள் கூட அறிந்திராமல் தசகாரியம்னு ஒன்னு கூட கேள்விப்படாமல் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் அறியணுங்கிற ஊக்கம் எழுவது கடினம்தான். அவர் தசகாரியம் என்ற ஒரு கருத்து சைவத்தில் உள்ளது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த தசகாரியங்களின் பெயர்களை மாத்திரமாவது அறிந்திருந்தால் இன்னும் நன்று. அப்படி அறிந்திருப்பவர்கள் சொல்கின்றார்களே தத்துவ ரூபம் தொடங்கி சிவபோகம் வரை 10 சொல்கின்றார்கள், ஆனால் அவையெல்லாம் என்னவென்று நம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அவர்கள் வருந்தி வந்தார் என்றால் அவர்களுடைய வருத்தத்தை போக்கி இங்கே தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். தத்துவ ரூபம்னா என்ன? இதுதான் தத்துவ ரூபம். இதுகாரும் அப்படித்தான் சொல்லி வந்திருக்கின்றார்கள். பாசஞானம்னா என்ன? இதான் பாசஞானம், இதுதான் பசுஞானம், இதுதான் சிவஞானம், இதுதான் சத்தினிபாதம், இதுதான் நிம்மல நனவு என்பது என்று ஒவ்வொன்றையும் எப்படி திட்டவட்டமாக தெளிவாக நமக்கு உணர்த்தினார்கள். சைவ சித்தாந்தத்தில் சில கருத்துக்கள் வந்து அப்படி தெளிவில்லாம பெயர் மாத்திரமா அறிந்து வச்சிருப்போம், ஆனா என்னன்னு கேட்டா நாமளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் தடுமாற்றம் வராமல் திட்டவட்டமாக வரையறுத்து இதுதான் பாசஞானம், இதுதான் பசுஞானம், இதுதான் சிவஞானம், இதுதான் சத்தினிபாதம், இதுதான் இருவினை ஒப்பு என்று அப்படி வெளிப்படையாக வரையறுத்து சொல்லக்கூடிய பாடல்கள் அபலமான திசையில் தசகாரியத்தில் தான் நாம் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த நூல். அதுல பாருங்க, தத்துவ ரூபத்தை எவ்வளவு சிறப்பாக அவர்கள் சொல்கின்றார்கள். தத்துவம் அனைத்தும் நோக்கி தனித்தனி செயல்கள் காண்டல். முதல்ல தத்துவ ரூபம்னா என்ன என்றால், நமக்கு தத்துவ ரூபம் நிகழ்ந்திருக்கிறதா? இல்லை. யாருக்கு நிகழும்? சரியை கிரிய யோகங்களாகிய சிவபுண்ணியங்களை முற்றுவித்து சிவபெருமானே குருவாக எழுந்தருளப்பெற்று அந்த சிவபெருமானுடைய அந்த குருமூர்த்தியருடைய குருவருளால் திருவருள் வாய்க்கப்பெற்று அந்த திருவருள் ஞானம் பெற்றவன் தான் தான் வேறு தத்துவங்கள் வேறு என்று பிரித்தறிவான் அப்படின்னு பார்த்தோம். அப்படி தத்துவங்களை தன்னன் வேறாக பிரித்து அறிகின்றானே, அதுதான் அதுதான் தத்துவ ரூபம். அப்ப என்ன அறிகின்றான்? இந்த தத்துவங்களை எல்லாம் தன்னின் வேறாக காண்கின்றான் ஒன்று. அப்புறம் இரண்டாவது என்னவென்றால், அந்த தத்துவங்களை வேறாக காணும் போதுதான் அந்த தத்துவங்கள் என்னென்ன தொழில் செய்கின்றன என்பதை அறிகின்றன. இப்பவும் தத்துவங்கள் மூலமாகத்தான் நாம எல்லாம் அறிகிறோம் செய்கிறோம். ஆனா தத்துவம் வேறு நாம் வேறுனு பிரித்து அறியல. இந்த தத்துவங்களோடு தத்துவமாக இருந்து கொண்டே நம்ம நம்மளையும் தான் 36 தத்துவங்கள்ல சேர்த்து எண்ணிருந்தாங்களே. என்ன 36 தத்துவங்கள புருடன் என்று வருகின்றது. வித்யா தத்துவங்கள் 7 புருடன் வருகின்றது. அந்த புருடன் யாரு? தத்துவ கூட்டத்தோட கூட்டமா ஒன்னா கலந்து இருக்கோமே உயிர்களாகிய நாம் தான் அந்த புருடன். இப்படி தத்துவமயமாகவே இருக்கின்றோம் நம்ம. சிவ அந்த சரியாதிகளை முற்றுவித்தால் சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வந்து நமக்கு திருவருள் ஞானத்தை வழங்குவான். அந்த திருவருள் ஞானத்தின் துணை கொண்டு பார்க்கும் பொழுதுதான் நாம் இந்த புருடன்கள் நிலையெல்லாம் நீங்கி இந்த தத்துவங்களை நம்ம வேறாக அறிவோம். அப்போது நன்றாக அறிவோம் என்னென்ன தத்துவம் என்னென்ன தொழிலை செய்கின்றது. முன்னூர்ல படிக்கின்றோமே, சித்தியார்ல படிக்கின்றோமே, கலை இந்த தொழிலை செய்கின்றது, வித்தை அந்த தொழிலை செய்யுது, மனம் இந்த தொழிலை செய்யுது, புத்தி அந்த தொழிலை செய்யுதுன்னு சித்தியாரிலையும் சிவபிராசனையும் படிக்கின்றோமே. அந்த ஏட்டில் அறிந்த அந்த அறிவை அனுபவத்தில் எப்போது அறிவோம் என்றால், தத்துவ ரூபம் என்ற தசகாரியத்தின் அந்த முதல் நிலை, தசகாரியத்தின் தொடக்கம் தத்துவ ரூபம் தான். அந்த தத்துவ ரூபம் என்ற தொடக்க நிலையில்தான் தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அனுபவத்தில் வைத்து அறிவோம். ஆகவே தத்துவங்களை ஒவ்வொன்றாக நோக்கி, முதல் தத்துவம் நாத தத்துவம், 36 தத்துவம் நிலம், நாதத்திலிருந்து நிலம் வரை ஒவ்வொரு தத்துவமாக கண்டு வேறாக கண்டு ஒவ்வொரு தத்துவத்தின் தொழிலையும் அறிதல். வேறாக காண்பது மட்டுமல்ல, அவற்றை ஒவ்வொரு தத்துவத்தின் தொழிலையும் அறிதல். அதான் தனித்தனி செயல்கள் காண்டல். தனித்தனியா ஒவ்வொரு தத்துவமும் என்னென்ன செயல் செய்து என்னென்ன தொழில் செய்கின்றது என்று அறிதல், அதுவே தத்துவ ரூபமாகும். அதுதான் ஒத்ததன் உருவமாகும் என்று சொன்னார்கள். தன் என்றால் என்ன? பாட்டை தத்துவம்னு தொடங்கினாங்க. இப்ப தன் என்பது தத்துவத்தை தான் குறிக்கிறது. தன் உருவமாகும் என்றால் தத்துவ ரூபமாகும். ஒத்த, அதுவரை உயிரோடு ஒத்து விளங்கிய தத்துவங்கள், ஆகவே ஒத்ததன் என்று சொன்னார்கள். இதுவே தத்துவ உருவமாகும். உருவம் என்றாலும் ரூபம் என்றாலும் ஒன்றுதான். ரூபம் என்பது வடமொழி சொல், உருவம் என்பது அதற்கு இணையான தமிழ் சொல். ஆகவே எதிலிருந்து எது வந்தது என்ற ஆராய்ச்சியில் மெஞ்ஞான நிலையில போகும்போது அதுல நாம ரொம்ப போட்டு செலுத்த வேண்டாம். ரூபம் என்பது வடமொழி சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் உருவம். ஆகவே தத்துவ உருவம் என்று சொன்னால் தத்துவ ரூபத்தை குறிக்கின்றது என்று இவ்வாறு தத்துவ ரூபத்தை இங்கே வரையறுத்தார்கள். எனவே தத்துவ ரூபம் என்பது தத்துவம் அனைத்தும் நோக்கி, ஒரு தத்துவம் பாக்கி இல்லாம 36 தத்துவங்களையும் நோக்கி தன்னின் வேறாக கண்டு தனித்தனி செயல்கள் காண்டல், ஒவ்வொரு தத்துவத்தினுடைய தொழிற்பாட்டையும் அறிதல், அதுவே தத்துவ ரூபமாகும். சரி, தத்துவ ரூபம் முடிஞ்சு போச்சு. அடுத்தால தத்துவ தரிசனம் என்பது என்ன? தத்துவ தரிசனம் என்றால் என்ன என்பதை பார்க்கும் பொழுது கூறுகின்றார்கள், தொடர்ந்து அதை சொல்லிவிடுகின்றார்கள். இந்த ஒரு பாடல்ல தத்துவ ரூபத்தை சொல்லியிருக்கின்றார்கள், தத்துவ தரிசனம் சொல்கின்றார்கள், தத்துவ சுத்தியும் சொல்கின்றார்கள். தத்துவம் சம்பந்தமான அந்த ரூப தரிசன சுத்திகள் இந்த ஒரு பாடல் அருமையாக சொல்லிவிட்டார்கள். தத்துவ ரூபம் சொன்னார்கள், 36 தத்துவங்களையும் தனித்தனியே நோக்கி அவற்றின் செயல்களை காண்டல் தத்துவ ரூபம். தத்துவ தரிசனம் என்பது என்ன? அதை சொல்கின்றார்கள், ஒன்றை ஒன்று உணராது ஈது சத்தியம் சடமே என்ன தான் அறிந்திடுதல் காட்சி. காட்சி என்றாலும் தரிசனம் என்றாலும் ஒன்றுதான். ஆகவே காட்சின்னு சொன்னது தரிசனத்தை. எந்த தரிசனத்தை? தத்துவ தரிசனத்தை. தத்துவ தரிசனம் என்பது என்ன? தத்துவ ரூபத்தில் என்ன அறிந்தான்? தத்துவங்களின் தொழிற்பாட்டை அறிந்தான் இல்லையா. தத்துவ தரிசனத்தில் இன்னும் நன்றாக தெளிவாக அறிகின்றான். என்ன அறிகின்றான்? தத்துவங்களின் தொழிற்பாட்டை இன்னும் தெளிவாக அறிகிறானா? இல்ல இல்ல, தத்துவங்களின் தொழிற்பாட்டெல்லாம் தத்துவங்களின் செயல்களை எல்லாம் தத்துவ ரூபத்திலே நல்லா அறிஞ்சாச்சு. இப்ப தத்துவ தரிசனத்தில் மேலும் என்ன அறிகின்றான்? தத்துவ தரிசனத்தில் என்ன அறிகின்றான்? இவ்வாறு தத்துவங்கள் தொழிற்பட்டாலும் என்ன, கண்ணானது இது பார்த்தல் செயலை செய்கின்றது, காது கேட்டல் செயலை செய்கின்றது என்று ஒவ்வொரு தத்துவமாக சொல்லி, அப்ப வித்யா தத்துவம் கலை வந்து கிரியாசக்தியை எழுப்புகின்ற செயலை செய்கின்றது, வித்தை ஞான சக்தியை எழுப்புகின்ற செயலை செய்கின்றது, இப்படி ஒவ்வொரு தத்துவமும் தனித்தனியா ஒவ்வொரு செயலை செய்கின்றது என்று தத்துவ ரூபத்துல கண்டான் இல்லையா? 36 தத்துவங்களின் செயற்பாட்டினையும் தத்துவ ரூபத்துல பார்த்தான் இல்லையா? இப்ப தத்துவ தரிசனத்துல என்ன தெளிவா உணர்தான்னா, இவ்வாறு இந்த தத்துவங்கள் செயல்பட்டாலும் இந்த தத்துவங்கள் தாமாக செயற்படவில்லை, திருவருளால் தான் செயற்படுகின்றன, திருவருளால் தான் இந்த தத்துவங்கள் இயங்கி வருகின்றன, இந்த தத்துவங்கள் தாமாக செயல்படவில்லை என்ற உண்மையை உணரும் போது அதுதான் தத்துவ தரிசனம் சொல்லுவோம். அப்ப ரூபத்தை விட தரிசனம் நல்ல தெளிவா அறிதல், ரூபத்தில் அப்படி மேலெழுந்தவாறே தான் அறிஞ்சான். ஆமா, 36 தத்துவங்களும் செயல்படுகின்றன, அதுவும் பாருங்க ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுது அப்படின்லாம் அறிஞ்சான் தத்துவ ரூபத்தில். ஆனா தத்துவ தரிசனம்னு வரும்போதுதான் இவை செயல்பட்டாலும் இவை சடம், ஒன்றை ஒன்று அறியாது, இது ஒரு தத்துவம் இன்னொரு தத்துவத்தை அறியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தத்துவமும் சடம், சத்தியமே அது உண்மைதான், சத்தியம் சடமே, சத்தியமாக உண்மையாக இந்த 36 தத்துவங்களும் சடம், ஒன்றாக ஒரு தத்துவத்தை இன்னொரு தத்துவம் அறியாது, அதனால இவை தாமாக செயற்படவில்லை என்பது அங்கு பெறப்படுகின்றது. இந்த தத்துவங்கள் எல்லாம் சடம், ஒன்றை ஒன்று அறியாது, எனவே இவை தாமாக செயற்படவில்லை, திருவருள் தான் செயற்படுகின்றன என்பது குறிப்பட்சமா வரவழைத்து பெறணும். பாடல் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தத்துவங்கள் ஒன்றை ஒன்று உணரமாட்டா, இவை சத்தியமாக சடமே என்று அறிந்திடுதல் காட்சி, தத்துவ தரிசனம் சொல்லிட்டாங்க. அப்ப அதன் மூலம் என்ன நம்ம பெறப்படுது, இவை ஒன்றை ஒன்று அறிய மாட்டா இந்த தத்துவங்கள், இந்த தத்துவங்கள் சடம், ஆகவே இவையெல்லாம் செயற்பட்டதா அறிஞ்சோமே, இவை தாம சடப்பொருள் எப்படி தானா செயற்படும், ஆகவே இவை திருவருளால் தான் செயற்படுகின்றன என்று அறிந்து கொள்வது தத்துவ தரிசனமாகும், அதுதான் காட்சி என்றார்கள். அப்புறம் தத்துவ சுத்தி சொல்லணும், அதான் அந்த 4வது அடி, கடைசி அடி, ஒரு அடியில
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: சிவாய நமம். சைவம் டா தாரியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அதுல சொல்கிற போது சொன்னார், கையார் குடைந்து குடைந்து உன் கடல் வாடி, ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் தான், நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம், ஆறழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வ செல்மருந்து மையா தடங்கண் மடந்தை மனவாழ. அங்க ஏற்றம் என்னன்னா, மைபூச பெற்ற விசாலமான கண்ணை உடையவனுடைய மனவாழன் என்றெல்லாம் அந்த அம்மையை இணைத்து இணைத்து இணைத்து அருள் சக்தியோடு காணுகிற காட்சியை இளமைய போதிலேயே பாட சொல்லி பாடுக, கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று விடுக வேண்டும் என்றெல்லாம் பயிற்சியிருந்தார்கள். அது இந்த காஞ்சன மாலை இளைய வயதிலேயே பெற்ற பெயர். அது முற்பிறப்பிலே விட்டவாசு என்று சொல்லக்கூடியவனுடைய தேவசாதி இனனாக இருக்கக்கூடிய ஒருவனுடைய மகளாக இந்த விட்டாவதி என்ற பெண் தோன்றினாள். அந்த கதையை அகத்தியர் சொல்லுகிறார். ஏன் இந்த பேர் மலைத்துஜனுக்கு வந்ததுன்னா, அவருடைய அகமுடையால் பெற்ற பெருவளம், அவள் பெற்ற அருள் செல்வம், அது இவனுக்கு வந்து பொசிந்திருக்கிறது. அது எப்படி என்று கேட்கிறார்கள். அப்ப சொன்னா, அந்த விச்சாவதி கேட்கிறாள், சிறுவயது பெண்ணாக இருக்கிற போது மகன் மகளுக்கு உபதேசம் பண்ணுகிறான், நல்ல உபதேசம். அம்மையனுடைய உமாதேவியனுடைய மகாமந்திரத்தை அவளுடைய காது விட சொல்கிறது. என்ன என்ன முன்னம் தீசேர் மெழுகுப்பாய், இந்த நல்ல சொற்களை சொல்லுகிற போது மெழுகு போல உருகுற நெஞ்சவன், அது உணர்வு வயப்பட்டதா இருக்கும். அந்த உணர்வு குறைந்து அறிவு சுய நோக்கிலே செல்லுகிற அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நல்ல வாழ்க்கை முறை வளர வேண்டுமானால் பெண்களுக்கிலே இந்த ஆன்மீக உணர்வுகள் தலைக்கும்படியான பழைய மரபுகளை கொஞ்சம் கொஞ்சமாவது ஏற்றுக்கொள்கிற பாங்கு வீடுகளில் வேண்டும். அங்க அந்த விட்டாவதிக்கு உமாதேவியனுடைய மகாமந்திரத்தை சொன்ன உடனே அப்பாவை பார்த்து கேட்டான், இந்த மந்திரத்தை எந்த ஸ்தானத்தில் இருந்து எந்த இடத்துல இருந்து நான் உருவேற்றுவது. இப்போ திருவிளையாடு பணத்தை நான் வீட்டுல படிக்கலாம், ஒட்டாமர கடையில படிக்கலாம், பொழுதுபோக லைப்ரரியில கூட உட்கார்ந்து படிக்கலாம். இப்படிப்பட்ட நல்லவர்கள் முன்னிலையிலே திருவிளையாடு பணத்தை சிந்திக்கிறதுக்கு எவ்வளவு பேர் நினைக்க முடியுமா? அது எல்லாரும் திருவிளையாடுமான சின்னவர்கள் தான், பேராசிரியர்கள் பெருமக்கள், நல்ல உலகில் அருளியல் அறிவு மட்டுமல்ல உயர்ந்த சிந்தனை தெளிவுடையவர்கள். உங்கள் முன்னிலையில் சொல்லுவது என்று சொன்னால், ஒரு வாய்த்தது இது ஒரு பிறவி மதிக்கின்ற மழக்கை இழந்து பொற்கிண்ணம் என்று கருதுகிற கருத்து உள்ளத்தில் இருக்கும். அதன் சூழல், அந்த சூழல் இருக்கிறதே, அந்த சூழலிலே எந்த சூழலிலே எந்த இடத்திலே இருந்து இந்த உருவை ஏற்ற வேண்டும் என்று கேட்கிறேன் சொல்கிறேன். 64 சக்தி பீடங்கள், அதுல சிறந்த பீடம் மதுரை மீனாட்சி பீடம். அங்கே சென்று இந்த மனுவை நீ உருவேற்றுவாயினால் உயர்ந்த பயன் கிடைக்கும் என்று உடனே அந்த குழந்தை, சின்ன பெண் குழந்தை, தகப்பனை பிரிந்து தாயை பிரிந்து உற்றார் உறவின் பிரிந்து எடுத்த கருமங்கள் எல்லாம் திடத்தோடு பின்பற்றினாலன்றி வெற்றி வராது. நிலைத்த புத்தி ஒருவருக்கு வேணும், பலருக்கு நிலைத்த புத்தி இருக்கிறது கிடையாது, இங்கொன்று அங்கொன்றாக தாவி கொண்டிருப்பார்கள். அந்த பிள்ளை விடாப்புடியாக அங்கிருந்து புறப்பட்டு பல இடங்களை வழிபாடு செய்து கொண்டு வருகிற வழியிலே இருக்கக்கூடிய நல்ல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு மதுரைக்கு வந்தது. ஒற்றாமரையில நீராடித்து வந்த மாதம் தை மாதம். தை மாதத்துல அந்த நோன்பு தொடங்குது. ஓராண்டு எல்லாம் வைத்துக் கொண்டு, ஒரு தவம் என்றால் ஓராண்டு அல்லது ஒரு இரு 6 மாதம், 41 நாள் அல்லது 11 நாள், 3 நாள், 3 மணி நேரம் கூட நம்மால விரதம் இருக்க முடியாது. இந்த அம்மா இந்த குழந்தை ஒரு ஆண்டு அளவிலே அந்த நோன்பை மேற்கொள்ளுவதாக கருதுகிறது. அந்த நோன்பினுடைய பயனாக எதை விரும்புகிறது? அருளிப்பாட்டை மட்டும்தான் விரும்பு, வேற ஒன்றும் விரும்பவில்லை. இந்த உருவேற்றி அந்த உருவினுடைய பயனாக அருள் பெற வேண்டும். அந்த அருள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் இல்லை. இதை நோக்கி நான் வழிபாடு செய்கிறேன். ஒன்றை எதிர்பார்த்து செய்கிற வழிபாடாக அமையாமல், ஒன்றையும் விரும்பாத உனக்கு அன்பு செய்கின்ற நெஞ்சோடு உன்னுடைய அருள் பெறுகிற வேட்கையோடு நான் இருக்க வேண்டும் என்று விரும்பி செய்கிற அந்த நோன்பாக அமைகிற போது, அந்த நோன்பை மேற்கொள்ளுகிற போது தை மாசம், அங்க கொட்டாமரையில் நின்று ஆடி அந்த ஒரு மாதம் பகலிலே மட்டும் உணவு உண்டாள். அதுபோல மாசி மாசத்துல இரவில மட்டும், பங்குனி மாசத்துல உணவு யாராவது கொடுத்தால் சாப்பிடுவார். இட்டமுடன் என்பதைக்கு யாரேனும் கொடுப்பார்களானால் உண்பு, இல்லை என்றால் உண்ண மாட்டேன் என்று பட்டினத்தார் சொல்வர். அந்த பாங்கு இந்த பெண்ணிடத்தில் இருக்கிறார். புத்தர் தொடர்ந்த முனிவர் சொல்கிற அந்த சொல்லை வாழ்வின் கடைப்பிடியாக வைத்துக் கொண்டு பங்குனி மாதத்தில் யாரேனும் விரும்பி வந்து உணவு கொடுத்தால் உண்டார். அதுக்கு அடுத்த திங்களிலே இயை முதலியவற்றை கண்டமூலம் என்று சொல்வார்கள், அதை சாப்பிட்டாள். பிறகு அடுத்தபடியாக எள் என்று சொல்லக்கூடிய எள்ளினுடைய பொடி என்ன பதி தீட்டுவிடும். அதற்கு பிறகு சாந்திராயன விரதம் என்று வந்து இந்த வளர்ப்பதை இன்றைக்கு அம்மாவாசை என்று சொன்னா இன்றைக்கு வந்து சாப்பிடாம இருந்தது. நாளைக்கு ஒரு பிடி விரதமே, இரண்டாம் நாள் திருதியை ரெண்டு பிடி, ரெண்டு கவளம், ரெண்டு கவளம்னா இவ்வளவு பெரிய கவளமா, 60 கிலோ லட்டு மாதிரி எல்லாம் இல்ல, ஒரே லட்டு 60 கிலோ இருக்கும், பெரிய லட்டா இருக்கும். ரெண்டு கவளம்னா பெருசா பகாசுரன் கவளம் மாதிரி இல்ல, அது ரெண்டு கவளம் தன்னுடைய கைப்பிடியினாரே. இப்படி வளர்ப்புறையிலே 15 கவளம், பௌர்ணமியில இருந்து மறுபடியும் குறைந்து கொண்டே 15, 14, 15, இது சாந்திராயன விரதம் என்பது. இப்படி எல்லாம் இருந்து பாருங்க, ஒரு வேளை தான் சாப்பிடணும். இன்றைக்கு அமாவாசைன்னா கிடையாது, பௌர்ணமின்னா முழு நிறைவு. ஆக ரெண்டு நாளும் தவிர பாக்கி நாளிலே கூடுதலும் குறைவுமாக வருகிற கவளங்களை உண்டு இருந்தால், பிறகு வெறும் தண்ணீரை மட்டும் பருகின்றார். அப்புறம் அருகம்புள்ளினுடைய நுனியிலே இருக்கக்கூடிய பனி நீரை பருகி வாழ்ந்தால், அப்புறம் காற்றை மட்டும், பட்டினி முழு பட்டினியாக இருந்து காற்றை மட்டும். இப்படி 12 திங்களும் நோன்பு நோற்று, இந்த நோன்பின் இடைய பாடி பரவுகிற பணியும் செய்து வந்தார். ஏன்னா விசாரனுடைய மகள் தோளிலே வீணை இட்டுக் கொண்டு அந்த அருமையான வீணா வேணும் மிருதங்க வாத்திய ரசிகாம் என்று மீனாட்சி பஞ்சரத்தினர் சொல்வார். வீணை வேணும் மிருதங்கங்கள் எல்லாம் ரசிக்கக்கூடியவளாக இருக்கிறாளாம். அது பின்ன அவருடைய அரசாட்சியில பார்க்க போகிறோம். பரஞ்சோதி முனிவர் மிக அழகாக சொல்லுது, அந்த அம்மையின முன்னிலையே போய் நின்று அந்த குழந்தை அவளை மிகச்சிறந்த முறையிலே பாராட்டி பாடுகிறது, இசையோடு பாடுகிறது. அந்த பாட்டை கேட்டவுடனே அந்த பாட்டினுடைய பயனாக, அந்த பாட்டினுடைய பயனாக அம்மை வருகிறார். அந்த பாட்டினுடைய உள் கருத்து எப்படி இருக்கு, 3 பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு சொல்லுகிற கேளுங்க. வேதமுடிமேல் ஆனந்த உருவாய் நிறைந்து விளையாடு, வேதமுடிமேல் ஆனந்த உருவாய் நிறைந்து விளையாடு மாதர் அரசே. பெண்களுக்கெல்லாம் அரசியா இருக்கிறவளை, பெண்களுக்கு அரசியா வரப்போகிறா அவன் கூப்பிட்டா. மாதர் அரசே முத்து நகைமானே இமய மடமயிலேயே, மாதர் இமவான் தேவி மணி வடந்தோய் மாறும் தடந்தோழும் பாதமலர் சேப்புற விதித்து விளையாட்டு அயரும் பரிசு என்ன. அங்க விளையாடினாலாம் அதை நினைக்கிற இந்த பெண்ணு, சின்ன பொண்ணு கதையில கேட்டிருக்கா, பார்வதியாக குழந்தையாக வந்து அந்த மேனையினுடைய மடியில விதித்து ஏறி ஏறி அது சிவந்து போ, பாதம் சிவந்து போகும்படியாக அவளை அணைத்து அவளுடைய தோள்களை கட்டி பிடித்து விளையாடுகிற அந்த விளையாட்டை நினைக்கிறாள். மாதர் இமவான் தேவி மணி வடந்தோய் மாறும், அழகான முத்துமாலைகள் அணிந்திருக்கக்கூடிய அந்த மாறுவிலை புள்ளி தாய்க்கு பெரிய இன்பம். அது ஒரு பெண்ணுக்கு தெரிகிற இன்பம், ஆணுக்கு தெரியாத இன்பம். பெண் பெற்ற பேரு என்ன என்றால் குழந்தையை எடுத்து அணைத்து உச்சிமாந்து கொஞ்சுகிற அது அற்புதமான அனுபவம். எற்பு தொலை வரும் எத்தினை எத்தினை என்று மாணிக்கவாசகர் சொல்றார். ஆண்டவனுடைய அருளிப்பாடும் இந்த உடம்பிலே வரும், ஆண்டவனுடைய அருளால் வருகிற உறவு சுத்தம் குழந்தைகள் மேலே வருகிற தொடர்ச்சி இருக்கிறதே, இந்த உருதலாகிய இன்பம் இருக்கிறதே, அது மேனை அனுபவித்தாளாம். மணிவடம் தோய் மார்பும் தடம் தோளும் பாதம் அலர்ச்சே புற, தன்னுடைய சின்ன திருவடிகளால் அதை மிதித்து சிவந்து போகும்படியாக விளையாட்டு அயரும். அந்த அம்மாவோட நீ விளையாடினேன், அது என்ன பரிசு என்ன பாக்கியம் நினைக்கிறேன். இந்த நினைப்போடு வாழ்நாள்ல அந்த கதையை கற்றிருக்கிறாள். இறைவனை அப்படி நினைக்கிற, இறைவி அப்படி நினைக்கிறார். அம்மா உடனே குழந்தை வடிவத்தில் வருகிறார். இந்த குழந்தைய பத்தி நினைத்தா 3 பாட்டிலையும் குழந்தைய நினைக்கிறா, குழந்தை வடிவத்தை நினைக்கிறா. தெய்வமும் குழந்தையும் கொண்டாடுகிற இடம், இங்க தெய்வத்தை பாடுகிற போது குழந்தையாக நினைத்து பாடுகிறாள். பிள்ளைத்தம், மீனாட்சி பிள்ளைத்தம். அந்த அம்மை அந்த குழந்தையாக 3 வயது குழந்தையாக தெரிய வந்து வட்ட சூரியத்தோடு நல்ல திருவாபரணங்களோடு அழகிய ஆடை அணிகலங்களோடு வந்து எழுதியதற்கு ஆட்சி கொடுக்கிறான். இந்த வித்தாவதி அந்த அருமையான பெற்ற பேரை கேட்டு நான் பெற்ற பேர் என்று வணங்கி மழுகிறாள். அப்போ உனக்கு என்ன வேணும் கேட்கும், தெய்வம் வந்தா என்னன்னா என்ன வேணும்னு கேட்கும். நாம எல்லாம் தெய்வம் ஆகணும்னா வர்றவங்களுக்கு என்ன வேணும், நாம தெய்வம் ஆகணும்னா வர்றவங்களுடைய கருத்தை அறிந்து என்ன வேணும் என்று கருத்து அறிந்து முடிக்கிற அந்த ஆற்றல் இருக்குமானால் நான் தெய்வம் ஆகலாம். கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை எண்ணிய எண்ணியாங்கு கொடுக்கிற ஆற்றல் நமக்கு இருக்குமானால் நாம் தெய்வம். நாம எண்ணியதையே முடிக்க முடியாதவர்களா நம்ம எப்படி தெய்வமாக ஆவது? கடவுள் தன்மை என்ன என்றால் எதிரே வருகிறவர் உள்ள கருத்தறிந்து அவருடைய உவகை அடையும்படியாக தான் ஈதல் இசைபட வாழ்ந்தது அதுவல்லது ஊர்ந்து நிலையினர். ஈவவர் தங்களுக்கெல்லாம் அருள் வைத்தார், கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடுநரங்கள் வைத்தார். ஈவருக்கு அருளும் வைத்தார், ஈவருக்கு பொருளும் கொடுத்து ஈயச் செய்தார், ஈயச் செய்தவர்களுக்கு அருள் கொடுக்கிறார், கொடுத்த பொருளை மறைக்கிறவர்களுக்கு கடுநரகங்கள் வைத்தார் என்று பேசுவார். ஆகவே அம்மா இங்க 3 வயதுல வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். எனக்கு என்ன வேணும், உன்னை பார்த்துட்டேன், இந்த மாதிரி ஒரு அருமையான காட்சியை கண்டுவிட்டேன், இனிமேல் எனக்கு என்ன வேணும்? பழைய சங்க காலத்து பாடல் போல எனக்கு பொண்ணு பொருள் எல்லாம் தேவையில்லையா, அன்பு இருந்தா பொருள், அன்பு ஒன்றே அமையும், அமையும் அமையும் என்பார் திருநாவுக்கரசு. அறிகை கேள்வியில விரட்டான துறை அன்பே அமையும் அறிகை கேள்வி. இந்த சொற்றடர்கள் எல்லாம் எப்படி வாங்கி வச்சிட சாமி போருமே அப்படின்னு சொன்ன போது, இல்ல இல்ல கடுமையான நோன்பு நோட்டு இருக்கிறாய், உனக்கு ஏதேனும் கொடுத்தாகவனு கேள்னர். அம்மா இப்படி குழந்தையா வந்திருக்கியே, இந்த குழந்தை வடிவத்துல எனக்கு நீ மகவாக வரணும். பாருங்க, ஒரு பெண்ணுக்கு தாயாகிற விருப்பத்தை தான் தலைமையானதாக சொல்கிறாய். தாயே ஆகி வளர்த்தனை பொறுத்து தாயில் சிறந்த தயாவான தத்துவனை கடவுளை கூட தாயுமானவனாக ஆக்கி காட்டுவதுதான் நம்முடைய தந்தை என்று சொல்ல காட்டலாம். அம்மையே அப்பா மாதாபிதான் அப்படி சொல்றோம், அம்மையே அப்பா அது பிதாமணி, அது இறைவனை கூட தாய் வடிவிலே காட்டுகிறது. இங்க பெண்களும் தாய்மை உணர்வினாலே அவள் கேட்கிற கேள்வி முதல் வேண்டுதல், நீ எனக்கு மகவாக வர வேண்டும். ஆமா இந்த பிறப்புல முடியாது, அடுத்த பிறப்புல சோழனுடைய மகனாக பிறப்பாய், பாண்டியனை மணந்து கொள்வாய், நான் உனக்கு மகளாக வந்து தோன்றுவேன். இது அகத்திய கண்ணுடன் அப்படியா ஒரு பெண் பெற்ற பேச்சினாலே பாண்டிய மரபு 3 தெய்வங்களை அந்த மரபிலே உள்ள அரசர்களாக பெற்றது என்று சொன்னான். பாண்டி நாடு சிவன் உய்ய கொள்ளுகிற ஆறு, அதனால்தான் தென்னாடுடைய சிவனே அந்த மாணிக்கவாசகர் தென்னாடுடைய சிவனே என்று சொல்வதற்கு என்னன்னா, அவர் தென்னாட்டவர் என்பது வந்து கடவுளை தம்முடைய நாட்டு எல்லைக்குள்ளே அகப்படுத்திக் கொள்வது என்ற ஒரு பெண் பெற்ற பேரு வரம். அதன் காரணமாக அம்மை வந்தால், அம்மை வந்ததுனாலே அண்ணல் வந்தார், அண்ணல் வந்ததுனாலே அவருடைய பெரும்பேராக இருக்கக்கூடிய பெருமான் முருகனும் வந்தான். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அகத்திய சொல்ல கேட்டு அவர்கள் மகிழ்ந்திருக்கிற போது இந்த கவலையை விடுத்த மலையத்துவன் அந்த பிள்ளையை ஆண் பிள்ளைகளுக்குரிய நிலைகளிலே வளர்க்கிறான். ஒரு பிள்ளையை எப்படி வளர்ப்பது என்று தந்தையும் தாயும் கூடி எண்ணி செய்கிற ஒரு நிலை ஆதலினாலே தாய் உடம்பை வளர்ப்பாள், தந்தை நல்ல பயிற்சிகளை கொடுப்பார். எந்த வாழ்க்கை முறைக்கு அந்த பிள்ளையை ஆளாக்க வேண்டுமோ அதற்குரிய முறையிலே ஆளாக்குகிற தன்மையிலே மலைத்துவன் நல்ல தக்க பயிற்சிகளை தருகிறான். அந்த பெருமாட்டிக்கு தடாதை என்று பெயர் சூட்டுக என்று இறை அருளினாலே எழுந்தது வானொலி. தடாதகை என்ற சொல்றதுக்கு பாருங்க, ரொம்ப மிகப்பெரிய ஆய்வுக்குரிய பேராசிரியர்லாம் இருக்கிறாங்க. இந்த தகை தகை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அந்த தகை என்ற சொல்லு தகுதி தகு தடாதகை தடை இல்லாத தகுதி பாடுகள். சிலருக்கு தகுதியா இருக்கிறதுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கும், பல தடைகள்னால என்னால தகுதியா இருக்க முடியலன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சார் பண்றது, உண்மை பேச முடியலையே, பல தடைகள் இருக்கு, அன்பை செலுத்த முடியலையே, அன்பு செலுத்தினா எளிமையா கருதி விடுகிறார்களே, பிற உயிர்களுக்கு இறங்க முடியவில்லையே. ஏன்னா ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் நிலையில ஒரு வரவேற்று கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை முறையாக இந்த உலகில் இருப்பதனாலே. ஒரு துறவி போன கூட கருத்து எல்லாம் இருக்க முடியாது, இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு உபதேசம் பண்ணார். பாம்புக்கு உபதேசம், பாம்பும் கேட்டது பாருங்க, பாம்பும் கேட்டது இவர் நல்ல உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி யாரையும் சீராமலும் கடிக்காமல் இருந்தது பார்த்தார்கள். இது பாம்புக்குரிய குணம் அல்லவே என்று கம்பையும் கல்லையும் எடுத்து அடித்தார்கள். நொந்து போய் வந்து போய் உள்ளே கிடந்தது பொட்டுக்குள்ளே. திருப்பி வருகிற போது எங்கெங்க ஒரு பாம்பு இருந்தது என்று கேட்டார் அருளாளர்களுக்கு. உபதேசம் பெற்றவர்கள் கருணை உண்டே போகுமே, ஆனாலும் எங்கன்னு கேட்டார். நொந்து போய் சொன்னி சாமி நீங்க சொன்னதை கேட்டேன். என்ன கேட்டேன்? யாரையும் நீங்க கடிக்க கூடாதுன்னு சொன்னேன். கடிக்க கூடாதுன்னு சொன்னேன், சீரக்கூடாதுன்னு ஒண்ணு சொல்லலையே. நான் வந்து உன்னுடைய பாம்பினுடைய குணமாக சீத்தம் நீ காட்டுவாயானா எல்லாம் ஓடி போவாங்களே, நீ கடிக்க வேண்டாமே. நீ அது கூட காட்டவில்லையே, அது உண்டவரா? என்னுடைய உபதேசம் தவறானார். ஆகவே உபதேசம் என்பது கொடுக்கிறவனுடைய தகுதிப்பாடு மட்டுமல்ல, கேட்கிறவனுடைய தகுதிப்பாடும் இருக்கிறது. ஆனாலும் இங்கே மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய தடாதகை என்ற சொல் இருக்கிறது. தடைகள் வாராத கொடையினர், சிலருக்கு தகுதி கொடை, சிலருக்கு தகுதி தவம், சிலருக்கு தகுதி இனிமையாக இருப்பது, இயல்பாக இருப்பது, பல்வேறு தகுதிகள் உலகத்தில் இருக்கு. எல்லா தகுதிகளும் மிகைய தகையதுன்னா ஆறுயிருக்கு அன்பு செய்தல். ஆறு உயிர்களுக்கு அருமையான உயிர்களாம். இந்த உயிர்கள் என்று சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. புல்லு புழு பூச்சி எல்லாம் அருமையான உயிர்கள். ஒவ்வொரு காரியத்துக்காக பெருமான் அந்த உடம்பு தோறும் உயிர்களை கொண்டு வந்து வைத்து அவர்களை வாழ்வாங்கு வாழச் செய்து அவன் மேல கொண்டு வர வைத்து சின்ன வகுப்புல இருந்து மேல் வகுப்பு வரைக்கும் மனித தேவர் மனிதர் பத்தர் தமக்கு எளியவனையினர். ஆனால் தான் கருந்துரிக்கு கூட பெருமான் உபதேசம் பண்ண வருகிறான், நாரைக்கு முட்டி கொடுக்க வருகிறான், பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுக்க வருகிறான். சொன்னா அந்தந்த உயிர்கள் உடம்பு பெற்ற உயிர்களுக்கு தக பெருமானுடைய அருளிப்பாடு இருக்கிறது. ஆனாலே அப்படிப்பட்ட உயிர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு தெய்வ நினைப்பு. அது ஒவ்வொரு உயிர்களிலும் இருக்கும். ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். அந்த அன்புதான் ஒரு தகுதி. அன்புற்று அமைந்த வழக்கு என்ப வள்ளுவர் பெருமான் சொன்னார், அன்பே சிவம். அதுதான் தகுதி. உலகத்துல மிகப்பெரிய தகுதி என்ன என்றால் அன்புடையவராயிருக்கு. அம்மை போல அன்புடையவர் இந்த உலகத்துல யாரு? அந்த அன்பு அருளாக மாறி வருகிறது. அவருடைய அன்பு அருள். அந்த அன்பு என்றைக்கும் தடைபடாத உயிர்கள் மாட்டுக் கொண்ட பெரும் கருணை தாயவர். ஆனால்தான் அவள் சொல்லுகிற போது முன்னே அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன புரியாய். அவ தானா நினைந்து கொடுக்கிறவள், வால் நினைந்து ஊட்டும் தாயினும் தாழப்படி எந்த விதமான பயனையும் கருதி இந்த உயிர்களுக்கு அந்த கருணையை அவள் செய்வதில்லை. எப்படி நினைந்து ஊட்டுகிற தாயும் அதுபோல இறைவனுடைய சக்தியாக இருக்கிற அவள். அதனாலே தடாதக என்று பேரிட்டு வளர்க்கிறான். அந்த பெற்ற மகிழ்ச்சியினாலே என்ன செய்யணும்? ஒரு உடனே உத்தரவு போடணும். ஒரு மகிழ்ச்சி நடந்து விட்டுனா என்ன, சிறை விடுங்கள். சிறையில் இருக்கவங்க எல்லாம் வெளியில் தள்ளிட்டான். இனி சிறையே நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சிறையை இழுத்திடுங்கண்டான். இதை நினைக்கிற போது ஒரு பாட்டு மதுரை மாநகரத்துடைய சிறப்பை சொல்கிறப்ப அந்த பாட்டை விட்டுட்டேன். கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள் உரை நிறுத்திய வாழினால் பகையிருள் ஒதுக்கி முறை நிறுத்தியவாறு நாம் சொல்வோம் ஆரம்பிக்கிறார் பழஞ்சொல்லிங்க. அவர் அரசாட்சி செய்தார். இந்த பாண்டிய நாட்டில் சோமசுந்தர பாண்டியராக வந்து அவர் எப்படி ஆட்சி செய்தார்னா, கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள். அவர் அழகான கடவுள், சுந்தர கடவுள். கரையை நிறுத்தி அழகு பெற்றவன் அவன் நீலகண்டன். அணிநீலகண்டம் உடையார் போலும் அந்த கரை நிறுத்திய கந்தரம் கழுத்தை உடைய சுந்தர கடவுள் உரை நிறுத்திய வாழினாலே உடைவாளை எல்லா ஊர்லயும் சாமிக்கு உடைவாள் வைத்து அலங்காரம் பண்றது கிடையாது. ஞானம் பார்த்துங்க, பல ஊருக்கு போனீங்கன்னா பல சாமிக்கு ராஜா வேஷம் இருக்காது. அவருக்கு கையிலேயே மான் மழுவெல்லாம் வச்சிருக்கிறதுனால அங்கெல்லாம் உடைவாள் கிடையாது. ஆனால் தியாகராஜாவுக்கு மட்டும் உண்டு. அந்த வாழ்க்கு ஒரு சிறப்பான பேர் உண்டு. இங்கேயும் பெருமானுக்கு பாண்டியனாக வந்ததுனால இடையிலே ஒரு வாழ் சொருகி இருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா திருவிழா காலங்களில் எழுந்தருளுகிற திருநேனியில பாத்தீங்கன்னா அதுல ஒரு உரையோடு கூடிய வாழ் பெருமானுடைய இடையிலே கட்டப்பட்டிருந்தது. அந்த வாழிலே ஒன்று எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பரதேசி காவலன் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்முடைய பெருமக்கள் ஆபரணங்கள் ஆயுதங்கள் எல்லாம் செய்து சாத்துகிற போது ரொம்ப குறிப்போடு நம்ம மதுரை பணியிலே திருப்பணிகள் செய்திருக்கிறார். அங்க அந்த உரை நிறுத்திய வாழினால் எப்பவும் ஆயுதத்தை வெளியில காமிச்சாத்தான் பயப்படுவாங்க. ஆயுதத்தை பயன்படுத்தினாத்தான், ஆயுதத்தை பயன்படுத்தாமல் யாராவது ஆட்சி செய்தால் அவருடைய ஆட்சியை யாரும் ஆட்சி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பயப்பட மாட்டாங்க.
2: ஆட்சி என்றாலே அச்சம் தரக்கூடியது. அணுகுண்டு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, பயப்பட போட்டுதானே என்ன பண்றது. இப்படி ஆயுதங்கள், பல்வேறு ஆயுதங்கள், 10 கரங்களிலேயும் ஆயுதங்களை பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறான். 16-18 கையுடைய துர்க்கை பல ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா பிரகடனப்படுது, உடனே காப்பாற்றுவதற்கு என் இடத்துல இத்தனை வகையான ஆயுதங்கள் இருக்குன்னு காப்பாற்று. ஏன்னா நம்மளை காப்பாற்ற போகிற கடவுளுக்கு அந்த சக்தி இருக்கா, கடவுளுக்கு சக்தி இருக்கா இல்லையோ, அவருடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு சக்தி இருக்கான்னு. இந்த இடுப்புல ரிவால்வர் வைத்துக் கொண்டு வருகிறார்கள் போலீஸ் அதிகாரிகள். மேல் அதிகாரி வந்தாங்கன்னா முதல் ரிவால்வர் எடுத்து உள்ள தோட்டா இருக்கான்னு பாப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் நடந்ததுன்னா ஒருத்தர் தோட்டாய் எல்லாம் வச்சிருந்தாரு, வெறும் துப்பாக்கி வச்சு என்ன அப்படி வச்சு கேட்டாரு. உடனே அவருக்கு தண்டனை கொடுத்தாரு. என்ன என்ன காரணம்னா, ஆயுதங்களை பிரயோக நிலையில் வச்சு, சக்கரத்தை கூட பிரயோக சக்கரம் என்று வைப்பார் மாதிரி இப்படி வச்சிருந்தா நேரம் வீசுற மாதிரி வச்சு பிரயோக சக்கரம், சாதாரணம் இப்படி வச்சிருந்தா அது சாதாரண சக்கரம். ஆயத்த நிலையிலே இருக்க வேண்டும். ஆனாலே அந்த ஆயத்த நிலையிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களை பெருமான் வைத்திருந்தாலும் கூட அதை உரையிலிருந்து ஒருபோதும் சுந்தரபாண்டியராக வந்த பிறகு பயன்படுத்தி எடுத்ததே இல்லையா. உரை நிறுத்திய வாளினால் என்ன செய்தார், திரு நாமத்தை காட்டாலே பகை இருளை ஒதுக்கினார். இறைவனை எழுந்துள்ள இருக்கிறார். அவருடைய ஆற்றல் பெருமானுடைய பெரும்பெயரை காட்டவுடனே எல்லாரும் அடிபணிந்தார்களே தவிர, வாளெடுத்து போரிட்டு தன்னுடைய ஆற்றலை காட்டி யாரையும் அடிமையாக வைக்கவில்லை பெருமான். அருளினாலே அவன் அடிமையாக்கினானே தவிர, அதிகாரத்தினாலே அச்சம் ஊட்டி ஆயுதத்தினாலே அந்த பரம்பொருள் தன்னை உடையவன் என்று நிலைநாட்டிக் கொள்ளவில்லை. தன்னை உடையவன், எல்லாருக்கும் மேலானவன் என்று நிலைநாட்டிக் கொள்வதற்கு எப்பொழுதும் அவன் ஆயுதத்தை எடுத்ததில்லை. சூலப்படை உடையாதானே போலும் என்றெல்லாம் பேசுவார். ஆனாலும் கூட ஒரு காலத்திலேயும் அவர் ஆயுதங்களை உபயோகம் பண்ணதா இல்லை. அப்போ பெருமான் இங்கே வந்து உரை நிறுத்திய வாழினால் பகையுருள் ஒதுக்கிய நிலையை நினைத்து, இந்த பாண்டி மண்டலத்திலே மிகச்சிறந்தனாகிய வாழ்வியல் நலங்கள் இருந்தது, ஆனாலே அம்மை பிறந்தவுடனே தோன்றியவுடனே சிறை விடுங்கள், சிறைகள் எல்லாம் தேவையில்லை, குற்றவாளிகள் இருக்க மாட்டார்கள், சிறைகளை இடித்து விடுங்கள். அதற்கு அடுத்தபடியாக 7 ஆண்டுகள் பிற மன்னர்கள் தருகிற சிறைகளை வசூல் பண்ணாதீர்கள், யாரும் வரி வசூல் பண்ணக்கூடாது. அதுக்கு மேல சொன்னா சுங்கத்தொடைய எடுத்து விடுங்கன்றது. கட்டம் சிலதான் நிறைய வருவாய் வரும், அந்த சுங்கத்துறை வரி வேண்டவே வேண்டாங்க. அறநிலையங்களுக்கும் ஆலயங்களுக்கும் ஆவணம் செய்யுங்கள் என்று உத்தரவு போட்டான். ஒரு மகிழ்ச்சி தோன்றுகிற போது என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நியதியையும் கூட திருவிழையாடப்பானாது. இதெல்லாம் முடிவா சொல்ல வேணா. ஒரு மகிழ்ச்சி நம்முடைய வீட்டில் நிகழ்மானால் என்னென்ன செய்யலாம், எப்படி எல்லாம் செய்யலாம், நம்மால் இயன்றது. அவன் அரச திருவுடையவன், அவன் செஞ்சான். நாம் என்ன செய்யலாம், ரெண்டு பேருக்கு சாக்கலேட்டாவது வாங்கி கொடுக்கலாம். நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய நிலையை, அனுபவ நிலையை பிறருக்கு வெளிக்காட்டுவதற்காக கொடுக்க வேண்டும், இடர்பாடுகளை நீக்க வேண்டும் இயன்றவரை என்று பெருமான் அங்கே மலைத்தோஜன் மூலமாக நமக்கு வரஞ்சொன்று காட்டுகிறார். இங்கு இந்த அம்மா வளருகிறாள். வளருகிற போது ஒரு பெண் வளருகிற போது என்னன்னா பந்து விளையாடுகிறது. பந்தாறு விளை, பந்தாறு விரல் என்று திருப்பாவையில் சொல்றாரு. தெய்வத்துல பந்தனை நல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, வேள்விக்குடி திருமணஞ்சேரி பந்தன். அம்மாவும் பந்து விளையாட்டாங்க. அந்த பந்து போய் அணைந்த நல்லூர் பந்தனை நல்லூர், பெரிய நாட்டிய நேரில் தோன்றிய ஒரு ஊர். அம்மா பந்து விளையாடினதுனால அந்த ஆடல் பாடல் அங்க நிகழ்ந்திருக்குன்னு நான் கருதுகிறேன். அந்த பந்தனை நல்லூர் போல ஆண்டாளும் பந்தனை வரலையும் நீயும் அடியாருடைய பழங்குடியில் வரும் எழுந்துருகிற திருப்பதியிலே பேசுவார். பந்தார் விரலி என்ற ஆண்டாள் பேசுவார். கையில ஒரு பந்தை பிடிச்சிட்டாராம், ஒரு பக்கம் இறைவனை பிடிச்சிட்டாராம். வைஷ்ணவத்துல உரை நலம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தெய்வத்துக்கு கிடைக்கல. அது இன்னும் பல பிறவைகள் எடுத்தாலும் கூட நாம அந்த உரை நலம் பந்தார் விரலி. நீ அவன் கடை பகவான ஒரு கையில பிடிச்சிருந்த, விளையாடுகிற பந்த ஒரு கையில பிடிச்சிருந்த, இணைக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு தான் இல்லை. ஜீவர்களையும் இறைவனையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் நீ, இறை நிலை உடையவள். ஆகவே இப்படி சௌரியமாக சாதாரணமான முறையில பந்து நிலை வந்து உயிருடைய நிலை. அவன் பரமனையே கையில பற்றி கொண்டிருக்கிறாள். இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்கிற ஆற்றல் உனக்கு இருக்கமான ஆண்டாள் சொல்வதாக வியாகானந்தர் எழுதுவார். இதெல்லாம் ஏன் நினைப்புக்குவதுன்னு தெரியல, இதெல்லாம் வரக்கூடாது. ஆனாலும் கூட இங்க அம்மை பந்து அம்மனை இதெல்லாம் விளையாடுறான். விளையாடுறான்னா தோழிகள் பார்ப்பதற்காக, தோழிகள் பார்ப்பதற்காக சில காரியங்கள் சொல்லணும். சௌலபியம் அந்த காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னா, இந்த உடன் இருக்கிறவர்களுக்கு தங்களுடைய பாராட்டு சொல்றது, இப்படி வாசித்தேன், இப்படி எழுதுவேன், இப்படி ஓடுவேன், ஆடுவேன். அம்மையே அதை செய்யலாம். அப்போ ஊஞ்சல் என்ற ஒன்று இருக்கிறது, ரொம்ப அருமையான இது. மீனாட்சி பிள்ளை தமிழ்ல இந்த ஊசல் பருவம் இருக்கு பாருங்க, வர்ணனை எப்படி, அதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆனா ஒன்று, இங்க ஊசல் விளையாடுகிறான். இந்த ஊசல் எப்படி விளையாடுறாங்க, இந்த உயிர்கள் எல்லாம் மேலே கீழன்னு மாத்தி மாத்தி, அருகயிறு ஊசலானேன் அதிகை வீரட்டனாரே. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், ஊஞ்சல் உட்கார்ந்த உடனே ஆதாரம் இல்லாது இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். உலகத்துல நமக்கு ஒரு ஆதாரம், நிராதாரமாக இருக்கிறோம், நிராதாரம் ஆயோகின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நமக்கு இறைவனுடைய அருள்தான் ஆதாரமாக இருக்கிறது. தரை தாங்குவது போலே, தாய் தாங்குவது போலே, இறை அருள் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அது நாம் செய்த வினக்கீடாக ரெண்டு கயிறுகள் பூட்டி அந்த ஊஞ்சல்ல மேலும் கீழும் கொண்டு இருக்கோம். புண்ணிய பாவங்களுக்கு அசைந்து கொண்டிருக்கிறோம், ஆடிக்கொண்டிருக்கிறோம், அலமந்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்மை இந்த வினப்பிறவிக்கீடாக பல்பிறவிகளிலே செலுத்தி மேலும் கீழுமாக புண்ணிய பாவங்களுக்கு அனுபவிக்கிற அனுபவத்தை கொடுத்தாலும், அந்த வினைகள் அருந்தால் அருந்து விழுகிற போது தாங்குகிற தடையாகவும் அவள் தான் இருக்கிறாள். ஆடுகிற போதும் ஆதார சக்தியாக இருக்கிறவள் தான், அது அருந்து கீழே விழுகிற போது தாங்குகிற சக்தியாக இருக்கிறவளும் அதுதான். எல்லாம் சக்திமயம் என்று நினைக்கிற நினைப்பை ஊற்றுமா போல, தோழிகளுக்கு காட்டுமா போல இவள் ஊசலும் விளையாடி காட்டினாள். இந்த பாட்டெல்லாம் சொல்ற நேரம் இப்படி விளையாடினா இது பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய செயல். தந்தைக்கு விளையாடினா பிடிக்காது, தந்தைக்கு விளையாடினா பிடிக்காது. தந்தைக்கு பிடித்தமான நிலையிலே தாதைக்கு அகத்து வகை வாழ், இப்படி தன்னோடு பயில்கிற பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி தருமா போல, தாய்க்கு மகிழ்ச்சி தருமா போல தம்முடைய ஆடுகளை ஆடி காட்டினால், பந்து கரங்கு அம்மனை இதெல்லாம் விளையாடி காட்டினா தந்தைக்கு மகிழ்ச்சி தருவது போல அகத்து. தந்தை தன்னுடைய மகிழ்ச்சியை எப்பவும் வெளிப்படுத்தி காட்ட மாட்டான். தந்தை எவ்வளவு மார்க் வாங்கினாலும் இதெல்லாம் ஒரு மார்க்கா அப்படின்னு சொல்லிப்போம், எவ்வளவு படிப்படித்தாலும் இதெல்லாம் பத்தாதப்பா, உங்க அப்பா என்ன கஷ்டப்படுறாருன்னு உனக்கு தெரியுமா. அந்த மாதிரி உள்ளத்துக்குள்ளே மகிழ்கிற சுபாவம் பெற்றோர், தாய் தாய் வந்து வெளிப்படையா சில நேரங்கள் செல்வார், தந்தையை வெளிப்படுத்த மாட்டார் தன்னுடைய மகிழ்ச்சியை. மக்களுடைய பெருமையை தந்தை ஒருபோதும் வெளிக்காட்ட மாட்டான், காட்டினால் அவனை போல ஆழ் மட்டமான ஆள் இல்லை. இங்க இந்த மலையத்தோஜ வாழ்ந்தனுடைய அகத்திலே உபகை ஈவாழ்னான் கொடு, அவனுடைய உள்ளத்துக்குள்ளே மகிழ்ச்சி வர வேண்டும் என்றார். எல்லாம் ஈதல் உடைய பெருமாட்டிகள் வழங்குகிற வழக்கமுடையவள். அந்த மகிழ்ச்சியை வழங்குகிறாள் எப்படி, 64 எண்ணின் கலைகளும் கற்று தருகிறாள். இவளுக்கு போய் இவ யார், இவ காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து கலைமா செல்வர் தேடி வைத்த கடவுள் மணி. இவ போய் 8 8 64 கலைகளையும் கற்றுக்கொள்வது போல அந்த பயிற்சியை முடித்து நிறைக்கிற நிறைவை கொண்டு மலையத்தோஜன் மகிழ்வது போல ஒரு நாடகம் நடிக்கிறாள். அந்த 64 கலைகளையும் கற்பது போல இருக்கிறாள். அந்த நிலையிலே அம்மாவுக்கு முடி சூட்ட வேண்டிய நிலை வந்தது. அவன் இருக்கிற போதே பட்டம் சூட்டுகிறான் பாருங்க, ஏன்னா அசதி. அம்மாவை உயர்ந்த சிங்காதனத்தில் அமர்த்தி நல்ல தூய தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த சென்னியிலே ஆட்டி மாணிக்க மகுடம் அணிவித்து தன்னுடைய அரசையும் அழித்து தன்னுடைய மகள் பட்டத்திலே இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். உயர்ந்த இடத்துல தம்முடைய பிள்ளைகள் வீட்டிருக்கிறதை கண்டு மகிழ்கிற ஒரு நிலை தந்தைக்கும் தாய்க்கும். அந்த காட்சியை கண்டான், யானை மேலே ஏற்றி வீதி வலம் செய்தான். இதெல்லாம் மிக அருமையான பல பாடல்கள் வருகிறது. அங்க அரசு புரிகிறாளாம் அவர், அதிகாலையில சூரியன் வருவதற்கு 5 நாழிகைக்கு முன்னாடியே எழுந்துடுறான், செட்டில் போடுற பிறகு, கால திட்டங்கள் போடுற பிறகு, ஒரு நாளினுடைய ஒவ்வொரு மணி நேரத்திலையும் எப்படி செலவழித்தாள் என்று மணி வந்து இப்பவே. அதனால அங்க ரொம்ப உயர்ந்த முறையில அதிகாலையில் எழுந்து நீராடி நீராடி நீராடி நீராடி மன்னர்கள் செய்யக்கூடிய வழக்கம் சிவபூஜையினர் பூஜை பண்ணலாம். பூஜை பண்ண உடனே திருக்கோயில் வழிபாட்டுக்கு பிறகு வரலாம். அப்படி வந்து இறை வழிபாட்டை முடித்துக் கொண்டு வருகிற போது அந்த குறைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து அங்க அரசிற்கையில் அமர்ந்து மிகச்சிறந்ததாகிய நீதிமுறையிலே வலுவாது ஆட்சி செய்கிறாள். அப்பொழுது அறிஞர்கள் பெரியவர்கள் இவர்களெல்லாம் அந்த அவையில ஞானிகள் உயர்ந்த அறவர்கள் எல்லாரும் சூழ இருக்கிற அந்த அத்தானி மண்டபத்துல இருந்து நல்ல கலைகளை சேர்ந்தவர்கள் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, அது அப்படியே ஆனந்தமா கேட்கிறார். சுவை சேர்க்கிறவளாக இருக்கிறார். அந்த உத்தினாலே அனுமான பல பிரமாணங்களை காட்டி தங்களுடைய கல்வி அறிவினாலே தங்களுடைய வாத திறமைகளை காட்டுகிற ஆய்வு தொய்வுடைய பெருமக்களுடைய நல்ல சொல்லாடலை கேட்டுக்கொண்டு அழுந்திருக்கிறார். மதியத்திலே தபோதனர்கள் சைவ அடியார்கள் மாதவர்கள் இவர்களுக்கெல்லாம் பாகநூற்களை புலவர். இவங்களுக்கெல்லாம் அறுசுவை நடராஜன் பட்டம் கொடுக்கிற மாதிரி பாகநூற்களை புலவர், நல்ல சமையல்காரர்கள் புலவர்களாம். மத்தில் வளர் அட்டில் தொழில் செய்கின்ற புலவர் அரும்புலவர். அவர்கள் சமைத்து போடுகிற அன்னங்களை எல்லாரும் மகிழ்ந்து உண்ணும்படியாக அவர் ஏற்பாடு. அன்னதானம் அன்னம்பாலிப்பு நடக்கும். அது முடிந்த பிறகு ஆடல் பாடல ரொம்ப மகிழ்ச்சியோடு கேட்கிறார். இந்த ஆடல் பாடலை பற்றி வந்திக்கிற ஒரு பாட்டுல அந்த தெரிந்த புலவன் இயக்குகிற இயக்கம் போல அந்த மகளிர் ஆடுகிறார்கள், அந்த ஆடலுக்கு ஏற்ற பாடலை பாடுகிறார்கள். அதை துவைத்து இப்படி அரசாட்சி நினைக்கிற போது இந்த அரசாட்சியினுடைய ஒரு பெருமையை எல்லாம் பார்த்த மலையத்துவிடம் பெரும்பூரி படைந்து மகப்பட்ட அந்த மகோன்னதமான நிலையிலே அந்த புனிதமாகிய மறைவையும் பெறுகிறான். உடல் விட்டு அவன் அமரர் உலகம் போகிறார்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: குருகூல கூ என்றால் சித்தி தருவது என்று சொல்வார்கள். ரூ என்பது பயம் அல்லது பாபத்தை அழிப்பது. உயிர்களை காத்து அருள் செய்து அவர்களுடைய பாவங்களை அழித்து அவர்களுக்கு சித்தியை எது மோட்சத்தை கொடுப்பதனால இந்த நாமாவத்துக்கு முருகுன்னு பேர். மூன்னா உயிர்களுக்கு அருள் செய்வது, ரூன்னா அவர்களுடைய பாபத்தை போக்குவது, கூன்னு சொன்னா அவர்களுக்கு சித்தி தருவது. என்ன சித்தி? தன்னுடைய பதத்தை கொடுத்து தன்னுடைய தானாகவே மாற்றக்கூடிய தன்னை தன்னுடைய மோட்ச வீட்டை கொடுப்பதனாலே முருகு என்கின்ற நாமம் உண்டு. முக்தி நிலத்தை கொடுப்பதினாலே இந்த முருகு என்கின்ற நாமமும் உண்டு. அதனால தான் அருணகிரிநாதர் பாடும்போது பாடுவார், உருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்தாரா என்று பாடுவார். ஒரு

ரெண்டு அடுத்தடுத்து அப்படியே வரும். எருமாய் கருவா என்று சொல்லக்கூடிய திருவேலி மலரை திருப்புகள் சொல்லும் பொழுது ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா, உயிர்னா என்ன, என்னுடைய ஆத்மாவை உயிரடைய செய் என்று சொல்ல முருகா என்று ஒரு கால் முருகா என்று ஓத அருள்தாராய். முருகா என ஓர் தரம் ஓது அடியார் முடிமேல் இணை தாழ் அருள்வோனே. ஒரு முறை முருகான்னு சொன்னா போதும், ஏன் முருகா என்கின்ற நாமம் அகார உகார மகாரங்களை தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய ஓங்காரம் இது. உகாரமும் மகாரமும் அதிகமாக சேர்ந்து தன்னுடைய கருணை கருணை கருணையை தவிர வேற கிடையாதுன்னு மூன்று முறை நம்ம சொல்லுவோம். ஒரு தடவைக்கு 100 தடவை, ஒரு தடவைக்கு 3 தடவை சத்தியம் பண்ணும் பொழுது ஒரு முறை இல்லை மூன்று முறை சத்தியம் செய்வார்களாம். அதை போலத்தான் மூன்று முறை உகாரத்தை சேர்த்து முருகு என்று சொல்லும்படியாக தன்னுடைய கருணையை சேர்த்தான், கருணையை பெய்தான். எதுக்காக? மகாரமாக இருக்கப்பட்ட அடியவர்கள் உயிர்கள் உயிரடைய வேண்டும் என்பதற்காக. அதனால் தான் முருகா என ஒரு தரம் ஓது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று அவர்களுக்கு தன்னுடைய திருவடிகளை கொடுக்கின்றானாம். ஒரு முறை சொன்னாலும் போதும் என்றார். பரிபுற கமலம் அது அடியினை அடியவர் உளமதில் உற அருள் முருகேசா என்று திருத்தணி திருப்பொழியையும் பாடுவார். அடியணையை அடியவருடைய உளமதிலே சேர்க்கின்றான். எப்போ? ஒரு முறை முருகா என்று சொன்னாலும் போதும். முருகனே பத்தர் அருகனே முக்தி முதல்வனே பச்சை மயில் வீரா என்று இதையும் பாடுவார் அருணகிரிநாதர். முருகானின் பதமலர் உளத்தில் நாளும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே என்று வைரவனத்தில் பாடுவார். பரம பதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேலவர்ந்த பெருமாளே என்று பாடுவார். குமர சமர முருக பரம குரவு குளவு பழனி மலையோனே என்றும் பாடுவார். மையமுழுதாலும் ஐய மயில் வீர மல்ல முருகா முத்தமிழ் வேளா என்றும் பாடுவார். முருக சடாட்சர சரவணம் கார்

முருக ஷடாட்சர முருகாங்கிறதான் ஷடாட்சரமாக ஆகின்றது. முருக ஷடாட்சர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திபா என்று பாடி. அவன்தான் குரு. அந்த குருங்கிற குருவே அவனாக இருக்கிறான். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டறியார் அரியந்தரமோ. உருவன்று அருவன்று உளதன்று இனதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே என்று சொல்லும்படியாக இவனை அறியாதவர்கள் இருக்க முடியுமா? இதுதான் முருகப்பெருமானுடைய நாமந்தான் மிகச்சிறந்தது என்று அவனே குருவாக இருக்கிறான். கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார், அங்காரமும் அடங்கார் உடுங்கார் பரமானந்தத்தே தேங்கார் நினைப்பு மறப்பு மர திணைப்போதளவும் ஓங்காரத்து ஒளிக்குள்ளே முருவம் முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் யமதூதருக்கே என்று பாடுவார். ஓங்காரத்து ஒளிக்குள்ளே முருவன் உருவம் கண்டு என்று பாடுவார். ஓங்காரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மந்திரம் முருக மந்திரம். அது மட்டுமல்ல, திருமுருகாற்றுப்படையில சொல்லும் பொழுது ஒரு மொழியிலே இருக்கப்பட்ட உயர்வான பொருள் என்ன? அதனுடைய மந்திரங்கள் நாமங்கள். விண்பொருள் நெடுவரை குறிஞ்சி கிழவ பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெறன் மரபிற் பெரும் பெயர் முருக என்று பாடுவார். பெயரிலே பெரிய பெயர், மூணே மூணு எழுத்து தான், இது சின்ன பெயர் நினைக்க வேண்டாம். பெரும் பெயர் முருக என்று பாடுவார். இந்த முருகநாமம் என்பது இதனுடைய முடிவா என ஏராளமாக சொல்லிக்கொண்டு செல்லலாம். இதுல சில கருத்துக்களை மட்டும் இங்கே சொல்லுகிறேன், அவ்வளவுதான் சொல்லி இருக்கிறேன். இதுல சுருக்கமாக சொல்ல வேண்டியது, அடியவர்களான அடியவர்கள்னா நான் மட்டும் இல்லை, முருகனுடைய அடியவர்கள், இந்த உயிர்களாகின்ற ஜீவாத்மாக்கள், அது எந்த பிராணிகளாக இருந்தாலும் சரி, மடங்குடி மரஞ்செடி குடியாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, தேவ யக்ஷ கந்தர்வ யாராக இருந்தாலும் சரி, எல்லா ஆத்மாக்களுக்கும் உயிரடைய செய்வதற்காக தோன்றிய நாமம். அதனாலதான் முதல்ல ஆத்மாக்களை முன்வைத்து தன்னுடைய கருடையோடு வைத்து அவர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி ரூ என்ற எழுத்திலே போக்கி அவர்களுக்கு சித்தி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மோட்சபதத்தை அழிக்கிறான் முருகப்பெருமான், அவன் கொடுக்கிறான். அதனாலதான் முருகு என்று சொல்லக்கூடிய நாமம். அகார உகார மகாரங்கள் எப்படி இருக்குமோ அதுல அந்த முருகு என்று சொல்ல முடியாது. அகார உகார மகாரங்களை மூன்றையும் இந்த இடத்திலே பெய்து ஓங்கார சுரூபமாக முருகா என்கின்ற நாமம் இங்கே இருக்கிறது. அதனால்தான் திருப்போரூர் சந்நிதி முறையில சொல்லுவார், முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர் வி ஆதியடைந்தன் ஐயார் உருகாலமும் துன்பமெய்தார் பரகதி உற்றிடுவார் பொறுகாலன் நாடு புகார் சமராபரி புண்ணியனே என்று முருகா என உனை ஓதும் தவத்தினர் என்று பாடுவார். முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்றதுக்கு கூட தவம் செய்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நாமமாக இந்த முருக நாமம் இருக்கிறது. இதுக்கு ஒரு அருமையான சரித்திரம் உண்டு. சுப்பிரமணிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய நூலிலே முருகனுடைய அடியவர்களை பற்றி பலவிதமான சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இதே செய்தொண்டர் புராணம் என்று சொல்லியும் சொல்லியிருப்பார்கள். திண்ணனார் என்று பின்னாடி கண்ணப்ப நாயனார் இருக்கிறாரே, அவருடைய தந்தையும் இதிலே ஒன்றாக வந்திருப்பார். செந்தில்வாழ் அந்தனர்க்கும் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அந்த பாடலானது ஆரம்பிக்கும். அதுல ஒரு சரித்திரம் என்னன்னா, முருகம்மையார் என்று சொல்லக்கூடிய சரித்திரம். ஒரு பெண், எப்பொழுது பார்த்தாலும் முருகநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பெண், எப்பொழுது பார்த்தாலும் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா என்று அந்த முருகநாமத்தையே சொல்லி சொல்லி ஆனந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண். பருவம் வந்தது, அவளுக்கு மனம் செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் தீர்மானித்தார்கள், திருமணம் செய்து கொடுத்தார்கள். கணவனுக்கு அவ்வளவு முருகனுடைய நாமத்தினுடைய மகிமையும் தெரியாது, அவ்வளவு அவனுடைய அருளும் கிடையாது. அவள் சொன்னா சொல்லாதே சொல்லாதே சொல்லாதே, மாமியாரும் சொன்னா என்ன எப்ப பார்த்தாலும் என்னத்தையோ சொல்லி கொண்டிருக்கிறாயே, இதெல்லாம் அவசியம் இல்லை, வீட்டுக்கெல்லாம் ஆகாது, நம்ம வீட்டுல மேலே சொல்லிடுவோம், அதெல்லாம் ஆகாதுப்பா, சாமி அளவோட இருக்கணும், சாமியை கும்பிடுறதெல்லாம் அளவோட இருக்கணும், நமக்கெல்லாம் எதுக்கு. பெரியவங்கள சில பேர் இப்படி பெரியவங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சில பேர் உண்டு இல்லையா? ஆனா இறைவனை கும்பிடுவதற்கு அழகு என்று கிடையாது. ஏன், நம்மை காக்க இறைவன் உருவானால மட்டும்தான் முடியும். இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். இல்ல, இவ முடிந்த வரைக்கும் பார்த்தாலும் நான் அவளுடைய நாமத்திலே, நான் முருகனுடைய நாமத்திலே நாக்கு தோய்ந்த காரணத்தினால எப்பொழுது பார்த்தாலும் முருகா முருகா முருகா என்றே இருந்தது. இது நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். என்னன்னு கேட்டா, எல்லாம் பழக்கத்தாலே வருவது. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லாம கூட அப்படி 4 நாள் எந்திரிச்சா 5வது நாள் தானே எழுந்துடுறோம் இல்லையா? நம்முடைய உடலுக்குள்ளே மனத்துக்குள்ளே ஒரு அலாரம் மாதிரி இருக்கும்.
இப்ப பசிக்கணும் கரெக்டா 10 நாள், இத்தனை மணிக்கு சாப்பிட்டா 11வது நாள் அத்தனை மணிக்கு பசிக்கும். உடல் என்பது நாம் எப்படி வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதை போடி. அதே போலத்தான் மனமும் கூட. மனம் ஒரு பெரிய கருவி, பெரிய கருவி அது. இதெல்லாம் பழக்க வேண்டும். சொல்லி சொல்லி முடிக்கு துணை முருகாயன் நாமங்கள் என்று நம்முடைய வாக்கு அப்படியே முருகனுடைய நாமம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். பழக பழக கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், 10 நாள் கஷ்டமா இருக்கும், அவரை சொல்ல சொல்ல பழகிடும். எனக்கெல்லாம் இது பழக்கத்துக்கு காரணம் திருப்புகழ் சபையினர் தான். அல்சூர்ல இங்க போய் திருப்புகழ் சபையினர் முருகா முருகான்னு சொல்லி சொல்லி முருகாங்கிற நாமம் வரும். ஏதாவது இருந்தாலும் சரி, முருகாங்கிற நாமம் வருவதற்கு அவர்கள் தான் கற்றுக் கொடுத்தார்கள். இதெல்லாம் சச்சங்க மேலும் கிடையாது. இப்ப நாமத்தை சொல்லி சொல்லி பழகியாச்சுன்னா தழும்பு நாத்தெழும்பற என்று ஆழ்வார் பாடுவார், நாத்தெழும்பல நாரணா என்று பாடுவார். அது மாதிரி இன்னொன்னு சொல்லுவார், அப்பர் பெருமான் பாடும் பொழுது நகமெல்லாம் தேயே நாள் மலர் கொய்து என்று பாடுவார். நகம் கடுமையான ஒரு வலிமையான ஒரு பொருள். பூ பறிக்கணும்னா நகம் தேயாது, நல்லா கவனிக்கணும். பூ பறிக்கிறதுக்கு நகம் தேயாது, ஆனா பறிச்சு பறிச்சு நகம் தேயணும்னா எத்தனை ஆயிரம் மலர்கள் இவர் பறிச்சிருக்கணும் பாருங்க. நகமெல்லாம் தேய நாள் மலர் கொய்து என்று பாடுவார். அப்படி அந்த நகம் தேயிற அளவு போலவே நான் தேயணும், தேயாது, நான் தழும்பு ஏறணும். அப்படி நான் தழும்பு ஏவதை ஏடுவதை போலவே முருகராமன் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி எப்ப பார்த்தாலும் அந்த நாமம் வரணும், நல்ல வார்த்தையே வரணும் பாங்க. நல்ல வார்த்தையாக நம்முடைய வாக்கில ஏற வேண்டும், குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இதெல்லாம் எதுக்கோ ஐயோ அம்மான்னு சொல்லும் பொழுது வேடிக்கையா பல கதைகளா சொல்லுவார்கள். நமக்கு நேரமின்மையின் காரணத்தினால் அந்த வேடிக்கை கதையை விடுத்து விட்டு கருத்தோடு சென்று கொண்டிருக்கிறோம். நல்லது சொன்னால் போதும், முருக நாமம் நல்லதே செய்யக்கூடியது. அந்த நாமத்தை பழக்க வேண்டும், நாமும் பழக வேண்டும். 10 நாள் சொன்னா 11வது நாள் கட்டுப்பாடா 10 நாள் உட்காந்து 100 தடவை சொல்றேன், 1000 தடவைன்னு சொன்னா 11வது நாள் அந்த

அந்த மாமியாரும் கணவனும் எச்சரிக்கிறார்கள். இவள் பயப்படுகிறாள், என்னடாது இப்படி சொல்லிவிட்டோமே அப்படின்னு பயப்படுகிறாள். இன்னொரு முறை என்னாச்சு, காய்கறி நறுக்கி கொண்டிருக்கிறாள் அழுவாழ்மனையில. நறுக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காய்கறி திருத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி சமையறியாமல் முருகா என்று நினைத்து சொன்னாளாம். சொன்ன உடனே திருப்பி விளையாட்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பையன் வந்தான். மாமியாருக்கும் கணவனுக்கும் கோபம் வந்தது. கணவன் எடுத்தான், அந்த அருளாமனை எடுத்தான், மேல வீசி எறிந்தான். கையிலே பட்டது, கை துண்டானது. நடுங்குகிறார்கள் இந்த மூன்று பேரும். பக்கத்து வீட்டிலே ஐயோ நம்ம தெரிய விளையாட்டாக செய்து வினையாக போனதே என்று அவன் ஓட, கணவன் தான் தெரியாமல் இட்ட அந்த அருளாமனை கரத்தை துண்டித்ததே என்று நடுங்க, அவனுடைய அம்மையாரும் நடுங்க, இவள் தன்னை எறியாது மீண்டும் முருகா முருகா முருகா என்று துதிக்க, இறைவன் அருளாலே கரம் மீண்டும் வளர்ந்தது என்று முருகம்மையாருடைய சரித்திரத்தை சேத்துண்டர் புராணத்தை சொல்லுவார்கள். அதை போலத்தான் முருகா என்கின்ற நாமங்கள் எப்பொழுது எங்கிருந்தாலும் சரி, அங்கு இங்கிருந்தாலும் அங்கிருந்து அருள் செய்யக்கூடியது. செங்கோழெடுத்த செனவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த பன்னிருதோளும் பதுமமலர் செங்க அந்த கொங்கேலையும் செங்கோலை குமரனை எங்கே நினைப்பினும் அங்கே முன்வந்து எதிர் நிற்குமே என்று சொல்லுவாரே அருணகிரிநாதர். அது மாதிரி எங்கே நினைத்தாலும் கோலக்குரத்தியுடன் வருவான் என்று சொல்லும்படியாக, அவனை எங்கு வந்து நினைத்தாலும் முருகப்பெருமான் ஓடி வருவான். அவனுடைய நாமம் மிகச்சிறந்ததான இந்த முருகா என்கின்ற நாமம் இருக்கின்றது. அந்த நாமத்தை எல்லாரும் சொல்ல வேண்டும். சில விதமான கருத்தை சொல்லி மீண்டும் நம்முடைய கந்த புராணத்துல தொடர்கின்ற முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா. இது அக்டோபர் 2 அன்றைக்கு அல்சூர்ல திருப்புகழ் சபையினர் 24 மணி நேரம் அகண்ட பாராயணையாக செய்வார்கள். பெரிய விஷயம். இதெல்லாம் சொல்ல சொல்ல அதெல்லாம் மனசுல அப்படியே காதல ரீங்கரித்து கொண்டே இருக்கும். இந்த நாமம் ரீங்கரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஸ்காந்தத்திலே இல்லாமல் அருணகிரிநாதர் சில விதமான சரித்திரங்களை சொல்லுவார். சில சரித்திரங்கள் மற்ற புராணங்களிலேயும் சில இடங்களிலேயும் வருகின்றது. நம்ம எல்லாம் சொல்லும்படியாக முருகப்பெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் பழத்துல சண்டை வந்தது என்று சொல்லும்படியாக நம்ம சொல்லுவோம். ரெண்டு பேரும் யார் பூமியை முதலிலே வளம் பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பழம் வரும் என்று பரமேஸ்வரன் சொல்ல, நாரதர் கொண்டு வந்த பழத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ரெண்டு பேரும் போனார்கள். இதெல்லாம் வரும். இதே பழச்சண்டைய பழனியிலே இருக்கக்கூடிய திருப்பு உடல சொல்லுவார். படியூர் பெருமித தக உயர் செம்பர் கிரியை தனி வளம் வர அரண் அந்த பலனை கரிமுகன் வசம் அருளும் பொற்பதமே. அந்த கரிமுகனுக்கு அரண் அந்த பலனை கரிமுகன் வசம் அருளும் பொற்பதமேவ பரன் வெட்கித உள மிகவும் வெகுண்டு அக்கனியை தரவில்லை என அருள் செந்தி பழனி சிறுகிரி தனியுரை கந்த பெருமாளே என்று முருகப்பெருமான் பழனியிலே செந்தில் பழனி சிறுகிரி தனி சிவகிரி தனில் உரை பெருமாளை என்று பழனி சிவகிரி என்று சொல்லும்படியாக அங்கே சென்று அமர்ந்தார் என்று இது அருணகிரிநாதர் ஒரு சரித்திரத்தை சொல்லுவார். அதே போல இன்னொரு சரித்திரம் உண்டு. சுப்பிரமணிய பராக்கிரமத்தில் தேவசபையிலே எல்லாரும் அமர்ந்திருந்தார்களாம், ஔவையார் உட்பட. இதில் அது ஒன்று கவனிக்க வேண்டும். இந்திரன் அகஸ்தியர் சரஸ்வதி உமாதேவி முருகப்பெருமான் ஔவையார் எல்லாரும் இருந்து கொண்டிருந்தார்களாம். அப்போ இங்க பண்டிதர் யார் என்று சொல்லும்படியாக வித்வத் தாம்பூலம் கொண்டு வந்தார்களாம். கொண்டு வந்த பொழுது முருகப்பெருமான் எடுத்து எல்லாருக்கும் அந்த வித்வத் தாம்பூலத்தை தான் எடுத்துக் கொள்ள யாரும் ஆட்சேபிக்கவில்லை என்று சகலகலா வல்லபமூர்த்தி என்று சொல்லும்படியாக இதை சொல்லுவார்கள். இது ஒரு சரித்திரமானது சுப்பிரமணிய பராக்கிரமத்தில் வரும். அதே போல காவடி என்று சொல்லும்படியாக சூரனுடைய போர் ஆசிரியனாக இடும்பன் என்று இருந்தானா, அவன் பார்த்தான் இது இவனுக்கு சீடனுக்கு கத்து கொடுத்தாச்சு என்று சொல்லி, எனக்கு இது அவசியம் இல்லை போரெல்லாம் அவசியம் இல்லை என்று அகஸ்தியர் இடத்திலே சீடனாக செல்லுகின்றான். அவர் ஆணைப்படி சிவகிரி சக்திகிரி என்று சொல்லக்கூடிய இரண்டு கைலையிலே இருந்து இரண்டு மலைகளை இப்ப நம்ம பார்க்கிறோமே காவடி எடுத்து வருகின்றார்களே, அது போல ஒரு பெரிய தண்டுக்கு முன்பக்கமும் பின்பக்கம் வைத்து இடும்பன் தான் முதன் முதல்ல எடுத்துக்கொண்டு வந்தான். நான் காவடியாக சிவகிரி சக்திகிரி என்று பூஜைக்காக அகஸ்தியருக்காக பூஜைக்கு எடுத்துக்கொண்டு வந்தானா. திருவாவினன் குடி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வரும் பொழுது ஒரு குதிரை மீது அரசன் போல முருகப்பெருமான் வழிகாட்டி இந்த பக்கமா போ என்று சொல்லி

0: திருவாகனன்குடி பக்கமாக அனுப்பினாராம். அனுப்பி அவன் இழைப்பாரதற்காக அந்த நதிக்கரையிலே இரண்டு கிரிகளையும் சிவகிரி சக்திகிரியை வைக்க எடுக்க முடியவில்லை. அப்ப சிவகிரி மேல கோவனாண்டியாக முருகப்பெருமான் சின்ன சிறுவனாக இருக்க, இது என்னுடைய மலை, நீ எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது என்று இடும்பனிடத்திலே சொல்ல கோபம் வர இடும்பன் போர் செய்கின்றான். போர் செய்யும் பொழுது இடும்பன் கீழே விழ அவனுடைய மனைவி இடும்பியும் அகத்தியரும் வேண்டிய காரணத்தினாலே இடும்பனுக்கு உயிர் கொடுத்து நீ இங்கேயே காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் நியமித்தார் என்றும், அக்கறிக்காவடி, சர்க்கரைக்காவடி, பால்காவடி, பழக்காவடி, பல பன்னீர்காவடி என்றெல்லாம், பல புஷ்பக்காவடி என்றெல்லாம் பலவிதமாக காவடிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்களே, இதற்கு ஆரம்பமாக இடும்பனாலே எடுக்கப்பட்டது என்றெல்லாம் பலவிதமான சிறு சிறு கதைகள், இது பலவிதமான இடத்துல இருக்கும். ஸ்காந்தத்தை தவிர எத்தனையோ சரித்திரங்கள் முருகப்பெருமானை பற்றி பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சரித்திரங்கள் எல்லாம் இப்ப அடுத்தது நம்ம பெரிய சரித்திரத்துக்குள்ளே நம்ம புகப்போகிறோம். இவ்வளவு சரித்திரத்துக்கும் காரண நாயகனாக இருக்கப்பட்டது முருகன். அவனுடைய நாமா முருகா என்கின்ற நாமா நம்ம எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். அவனை அப்படி செய்தால் எப்படி திருப்போரூர் சன்னிதி முறையிலே சொல்லுவாரே, அது மாதிரி எல்லா விதமான பலனும் அடைந்து வியாதி இல்லாமல் நம்முடைய துன்பமெல்லாம் ஒழிந்து முருகப்பெருமானை அடைய முடியும். இது வால்மீகியினுடைய வாக்குல சொல்லணும்னு சொன்ன, ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் கங்கை கரையிலே முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை, பிறந்த சரித்திரத்தை சொல்லுகிறார் வால்மீகி. ராமாயணத்துல பாலகாண்டத்துல வரும். சொல்லும் பொழுது பக்தஸ்ய கார்த்திகேயே காகுத்த புவிமானவகா ஆயுஷ்மான் புத்திர புத்திரோஷ்ச ஸ்கந்த சாலோக்கியமாப்புனியாத் என்று சொல்லும்படியாக வால்மீகி ராமாயணத்துல பாலகாண்டத்துல பலஸ்ருதி சொல்லுவார். கக்குஸ்தனுடைய வம்சத்துல பிறந்தவன் ராமன், அதனால காக்குஸ்தன் பேரு. இந்த உலகத்துல கார்த்திகேயனிடத்திலே பக்தனான எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன் ஆயுஷ்மான் புத்திர பௌத்ரோஷ்ச நல்ல தீர்க்க ஆயுளோடும் புத்திர பௌத்திராதிகளோடும், அதாவது பிள்ளைகள் பேரக்குழந்தைகள் இவர்களோடும், ஸ்கந்த சாலோக்கியமாப்புனியாத் என்று ஸ்கந்தனோடு அவனிடத்திலே அந்த லோகத்திலே ஒப்பான இருக்கக்கூடிய சாலோக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்கந்த உலகத்தை அடைவான், மோட்ச உலகத்தை அடைவான் என்று சொல்லும்படியாக பலஸ்ருதியாக வால்மீகி முனிவர் பாடுவார். ஆக முருகப்பெருமானுடைய சரித்திரமானது சாலோக்கியம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய உலகத்திலேயே இருக்கக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்கும், முருகனுடைய அருளையும் வாரிக் கொடுக்கும் என்கின்ற காரணத்தினாலே, காலனது நா அறவ வாயிலிடு தேரையன காயமறு வாவி விழ அணுகாமும் காதலுடன் ஓடும் ஓதும் அடியார்களுடன் ஆடி ஒரு கால் முருகவேள் எனவும் அருள்தாராய் கோள் என்று அருணகிரிநாதர் பாடுவதைப் போலவே கடைசி நேரத்தில் பாட வேண்டாம், இப்பொழுதே முருகப்பெருமானுடைய நாமத்தை ஒரு கால் முருகவேள் எனவும் அருள்தாராய் என்று முருகா முருகா என்று பாடுவோம். இன்னொரு இடத்துல பாடுவார், தார் கடம்பு ஆடு கடல் பாதசன் தாமரைகள் தாள் பெரும் பாதை வழியே படிந்தே வருகு தாபம் விண்டே அமுத வாரி உண்டே பசிகள் தாபமும் தீர துகிர் போல் நிறங்காள் கொள் ஒரு சாரமும் சோதி முருகா எனும் காதல் கொடு தான் இருந்து ஓத இரு ஓர் அகம் பேரு உருக விஞ்சைதாரா என்று சொல்லும்படியாக, ரக்ஷை வாய்த்தொருள் முருக பன்னிரு கர குக வீரா என்று சொல்லும்படியாக, பரிபுற கமலம் அது அடியினை அடியவர் உளமதில் உற அருள் முருகோனே என்று நம்முடைய மனத்திலே முருகப்பெருமானுடைய நாமம் தங்கட்டும். ஜோதி முருகா ஜோதி முருகா ஆதி முருகா ஓம் முருகா என்று சொல்லும்படியாக அவனுடைய திருநாமங்களை நாம் பாடுவோம் என்று சொல்லி மீண்டும் அந்த ஸ்கந்தனுடைய சரித்திரத்தை தொடங்குகின்றோம். முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை, முருகப்பெருமானுடைய நாமங்களையெல்லாம் சிவபெருமான் சொன்னாராம். பரண சந்தோஷமாக கல்யாணி பிரியே என்று சொல்லப்பட்ட அந்த எம்பெருமாட்டை கேட்டு அந்த புறத்திலே ஆனந்தத்தோடு இருக்கிறார்கள். இங்கே இவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் சூரபத்மனாலே எடுக்கப்பட்ட தொல்லை துயர் தாங்காது கைலாயத்திற்கு வந்து வேண்டுகிறார்கள், நந்தியபெருமானிடத்திலே எங்களை அனுமதிக்க வேண்டும், அங்கே சென்று முருகப்பெருமான் தோன்றினாலும் சூரன் அழியவில்லையே சிவனிடத்திலே வேண்டும் என்று சொல்ல, இப்பொழுது உங்களுக்கு சமயம் வரவில்லை, நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும், தவம் செய்து கொண்டிருங்கள், சமயம் வரும் பொழுது நாம் அனுப்புவோம் என்று நந்தியபெருமான் சொல்ல, அங்கே கைலையங்கிரி சாரலே இருந்து முருகனை குறித்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார்களாம் தேவர்களெல்லாம். பல காலம் சென்றது, மீண்டும் தாங்க மாட்டாது அவர்கள் சொல்ல, நந்தியம்பெருமானும் காலம் உற்றது என்று சிவபெருமானிடத்திலே அனுப்புகின்றார். சிவனிடத்திலே ஓடி சென்று பணிந்து தாழ்ந்து அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், சீகர மரிகடல் சென்று நம்பிசேர் காகம் அது என்ன, உன் கையிலே அன்றியே ஏகவோர் இடமில்லை, எமக்கு நீயலால் சோகம் அது அகற்றிடும் துணைவர் இல்லையே. அங்கே சொல்லுகின்றார் பிரம்மாதி தேவர்கள் எல்லாம், எங்களுக்கு உன்னை தவிர இந்த கைலையை தவிர வேற இடம் கிடையாது. எப்படி தெரியுமா, ஒரு கப்பலானது கரையில இருந்தது, அங்கே ஒரு காக்கையானது கப்பல்ல போய் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்தது, தூங்கி போயிடுச்சு. நம்ம பல சமயம் இங்க உட்கார்ந்தாலும் தூங்கிடுறோம், அந்த காக்கமும் தூங்கிட்டது. நடுக்கடல்ல அந்த பாய் விரித்து படகானது சென்று விட்டது. நடுக்கடலையே செல்லும் பொழுது காக்கைக்கு முழிப்பு வந்தது. ஆஹா, நம்ம கரைக்கு போகணும் என்று நினைத்தால் நடுக்கடலிலே இருக்கின்றது, போக முடியல, மீண்டும் கப்பலுக்கே வந்து சேர்ந்துதான். சீக்கர மரி கடல் சென்று நவ்விசேர், நவ்விசேர்னா கப்பல் அர்த்தம், நவ்விசேர் காகம் அது என்ன, உன் கையிலே அன்றியே ஏகவோர் இடமில்லை, எனக்கு எந்த இடமும் கிடையாதப்பா, உங்க இடத்தை வந்திருக்கிறோம். ஏன்னர் எங்களுக்கு சூரபத்மனாலே இழைக்கக்கூடிய துன்பம் தாங்க முடியவில்லை, ஏற்றடு வன்னிமேல் இனிது துஞ்சலாம், நெருப்பு மேல நாங்கள் தூங்கலாம், தோற்றிய வெவ்விடம் எண்ணினும் துய்க்கலாம், கொடுமையான விஷம் இருந்தாலும் கூட சாற்றலாம், மாற்றலால் அழைத்திட வந்த வெந்துயர் ஆற்ற அரிது, ஆற்ற அரிது அவலம் இப்புண்மையே. விரோதிகளாலே அடிமைப்பட்டு, அதுவும் தயாதிகள், ஏன்னா எல்லாரும் தேவர்களும் அசுரர்களும் வேற வேற தாக்கி பிறந்தவர்கள், அவ்வளவுதான், வேணும்னு கிடையாது. காசியவருக்கு ரெண்டு மனைவிகள், தித்தி அதித்தி என்று, தித்திக்கு பிறந்தவர்கள் அதித்திக்கு பிறந்தவர்கள், அவ்வளவுதான். இந்த தைத்தியர்கள் என்று சொல்ல முடியாத திதிபுத்திரர்கள், வீரடு சேவகனே என்று பாடுவாரே, திதிபுத்திரர் வீரடு சேவகனே என்று இவர்கள் தைத்தியர்கள் என்று அசுரர்கள் பிறந்தவர்கள், இன்னொரு பக்கமும் தேவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். ஆக இவர்களாலே, அதுவும் சொந்தக்காரனாலே அடிபட்டு நாங்கள் இருப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்பா. மாற்றலர் அழைத்திட வந்த வெந்துயர் ஆற்ற அரிது, ஆற்ற அரிது அவலம் இப்புண்மையே என்று சொல்லும்படியாக விழுந்து வணங்கி கதறுகின்றார்களாம். முருகப்பெருமானை நினைத்தார் சிவபெருமான், கருணை கூர்ந்தார். அங்கிருந்து குமரகிரியிலிருந்து அழைத்து வருகின்றார், ஸ்கந்தகிரியிலிருந்து முருகப்பெருமானை அழைத்து வரச் செய்தார். குமரா, சரியான தருணம் வந்தது, இந்த உலகத்தை நலியை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூரபத்மனை, அவனுடைய சுற்றம், தம்பிமார், சம்பந்திமார், இந்த இடத்துல ஸ்காந்தத்துல ரொம்ப சிறப்பா வரும், ஒருத்தர் விடாம எல்லாரையும் அழித்து அமரர்களுக்கு அவருடைய அரசை மீட்டுக் கொடுத்து திரும்பி வருவாய் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் அணையிடுகிறார். பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் பருவரல் செய்து விண்ணவரம் ஊரினை முறுக்கி தீமையே இயற்றி உலப்புறா வன்மை கொண்டுற்ற சூரனை அவுணர் குழுவுடன் தடிந்து சுருதியின் நெறி நிதீயி மகவான் பேர் அரசடித்து சுரர் துயர் அகற்றி பெயர்தீ என்றனன் எந்த பெருமான் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானிடத்திலே அணையிடுகின்றார்களாம். எந்தையே நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்களோ அது அந்த கட்டளையை நாம் செய்வோம் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமான் விளங்கி நிற்கிறார். இதுல ஒரு கருத்து கவனிக்கணும், சூரர்களை அழிக்க வேண்டும் என்றால் அதுக்கு காரணம் என்னன்னா சுருதியின் நெறி நிரீயி, அதான் முக்கியமான வார்த்தை, வேத சம்ரக்ஷணம் தான் முக்கியமானது இவருக்கு. இங்கு முருகப்பெருமான் செய்தது என்னன்னா தர்ம சம்ரக்ஷணம், வேத சம்ரக்ஷணம். இவர் சும்மா போய் அசுரர்களை அழித்தார் தேவர்களை அழித்தார் கிடையாது, ஏன்னா இவர் எனக்கு வேண்டியவர், இவன் எல்லாரும் என்ன வந்து ஜாடரா போட்டிருந்தாங்க, அதனால இவனுக்காக நான் இன்னொருத்தனை அழிக்கிறேன் இவர் போகல, மனித குணம் அல்ல, இதுதான் தர்மம், இதைத்தான் செய்ய வேண்டும், அதை செய்யல. எது தர்மமோ எது வேத மார்க்கமோ அதை செய்யாத காரணத்தினாலே அசுரர்களை தடிந்து மீண்டும் தர்ம மார்க்கத்தை வேத மார்க்கத்தை நிலை நிறுத்துவதற்காக தோன்றிய அவதாரம் முருகப்பெருமானுடைய அவதாரம். அதைத்தான் சொன்னார், சூரனை அவுணர் குழுவடும் தடிந்து சுருதியின் நெறி நிறீயி மகவான் பேர் அரசடித்து சுரர் துயர் அகற்றி பெயர்தி. முக்கியமான விஷயம் அதுதான், சுருதியின் நெறி நிறீயி, ஸ்ருதி என்று சொல்லக்கூடிய வேதங்களினுடைய வழியிலே இந்த உலகத்தை நிறுத்த வேண்டும். அவதாரம் எப்பொழுது தோன்றுகின்றது என்றால் வேத மார்க்கத்திலே இருந்து தர்மத்திலே இருந்து நாம் பிறழும் பொழுது மீண்டும் நம்ம நம்மை தர்மத்திலே, தர்ம வழியிலே, தர்ம மார்க்கத்திலே கொண்டு வந்து செலுத்துவதற்காக முருகப்பெருமானுடைய அவதாரம் இங்கே அமைந்திருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கப் போகின்றது என்று பார்க்க.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் 2வதான ருத்ரசம்ஹிதை, அதிலே 2வதான சதீகண்டம், அத்தியாயம் 13. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, தட்ச பிரஜாபதி தனது ஆசிரமம் சென்றதும் எனது கட்டளைப்படி மன மகிழ்ச்சியோடு மனதினால் பலவாறான படைப்புகளை படைக்கத் தொடங்கினார். கதைகளின் படைப்பு பெருகாமல் இருப்பதைக் கண்ட தட்சன் தந்தையான என்னிடம் கூறலானான். தட்சன் கூறுகிறான், தந்தையே, பிரம்மதேவரே, மக்களின் தலைவரே, எனது படைப்புகள் பெருகவில்லையே. நான் படைத்தவர்கள் அனைத்தும் பெருகாமல் அப்படியே இருக்கின்றனவே. என்ன செய்வது? அந்த படைப்புகள் தானாகவே வளர்ந்து பெருகுவதற்கான ஒரு உபாயத்தை கூறுங்கள். அதன்படி நான் கதைகளை படைக்கிறேன். சந்தேகம் வேண்டாம். பிரம்மதேவர் கூறுகிறார், அன்பனே, தட்ச பிரஜாபதியே, நான் சொல்வதை கேட்டு அதன்படி செய். தேவ தேவரான சிவபெருமான் உனக்கு மங்களங்களை அருள்வார். பஞ்சஜனன், அதாவது வீரணன் என்பவனுடைய மகள் அழகியான அசிக்னி. பஞ்சஜனன் என்பவனுடைய மகள் அழகியான அசிக்னி. அவளை நீ மணந்துகொள். மனைவியான அவளுடன் கூடி இல்லற இன்பத்தில் மகிழ்ந்து திரும்பவும் படைப்பு தொழிலை பெருக்குவாயாக. அசிக்னியை போன்ற அழகிய மனைவியின் திருவயிற்றில் இருந்து நீ பல பல மக்கட்பேரை பெறலாம். அதன்பின் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு மக்களை படைக்க எண்ணிய தட்சன் என் கட்டளையை ஏற்று வீரனுடைய பெண்ணான அசிக்னியை மணந்து அவளது திரு உதரத்தில் 10,000 புத்திரர்களை படைத்தான். அவர்களே ஹரியஸ்வர்கள் என்று அழைக்கப்படுவர். அவர்கள் அனைவரும் நற்புத்திரர்களாக, தந்தையிடம் பக்தி கொண்டவர்களாக, வேத நெறி ஒழுகுபவர்களாக இருந்தனர். ஒரு சமயம் தட்சன் அவர்களிடம் மக்களை படைக்குமாறு வேண்டினான். தட்சனது புத்திரர்களான அவர்கள் பிரஜைகளை படைக்க எண்ணி தவம் செய்ய மேற்கு நோக்கி சென்று சிந்து சிந்து நதி கடலை சேரும் இடமான நாராயண சரஸ் என்னும் புண்ணிய ஸ்தலத்தை அடைந்தனர். அங்கு அந்த சரஸின் தண்ணீரை தொட்ட போதே அவர்கள் மனம் தூய்மைக்கு ஞானமும் தோன்றியது. மனதை குடியிருந்தமும் மலங்களும் அழிந்து ஒழிந்தன. அவர்கள் பரமஹம்சர்களது அறவழியான துறவரத்தில் மனம் கொண்டனர். இருந்தும் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அவர்கள் மனதை உறுதியாக்கிக் கொண்டு பிரஜைகளின் விருத்திக்காக அங்கேயே தவறத்தை மேற்கொண்டனர். அவர்களன்றோ சார்ந்தோர்கள் நாரதா, ஹரியஸ்வர்களான அவர்கள் அவ்வாறு மக்கள் படைப்பிற்காக தவம் மேற்கொண்டுள்ளதை அறிந்த நீ திருமகை கேள்வனான ஸ்ரீவன் நாராயணனது உத்தரத்தை எண்ணி அவர்களிடம் சென்று அன்போடு கூற தலைப்பட்டாய். தட்சனது திருக்குமாரர்களான ஹரியஸ்வர்களே, இப்பூமியின் முடிவை எண்ணாமலேயே படைப்பை தொடங்க எவ்வாறு தீர்மானித்தீர்கள்? ஹரியஸ்வர்கள் சோம்பலற்றவர்கள், பிறவி முதற் கொண்டே மூதறிவு பெற்றவர்கள். நீ கூறியதை கேட்ட அவர்கள் உடனே அதை பற்றி சிந்திக்க தொடங்கினர். உயர்ந்த சாஸ்திரங்களே வடிவான தந்தையின் துறவு நிலைக்கான கட்டளையை அறிய உண்ணாதவன் படைப்பு தொழிலை எவ்வாறு தொடங்க முடியும் என்று சிந்தித்த உயர்ந்த அறிவும் ஒருநிலைப்பட்ட மனதும் கொண்ட அவர்கள் நாரதரை வலம் வந்து வணங்கி, எங்கு சென்றால் யாரும் திரும்பி வருவதில்லையோ அந்த மார்க்கத்தில் செல்லலாகினர். நாரதா, நீ சிவபெருமானின் மனனே. நீ அனைத்து உலகங்களிலும் தனித்தே வரம் வருகிறாய். நீ சிவபெருமானது கருத்துப்படியே அனைத்து செயல்களையும் செய்வதால் உன் மனதில் வேறான எண்ணமில்லை. வெகுகாலம் கழித்துத்தான் என் மகனான தட்ச பிரஜாபதிக்கு நாரதனான உன் உபதேசப்படிதான் அவனது குமாரர்கள் துறவு நிலைக்கு சென்றார்கள். அதாவது தன்னை பிரிந்து தனித்து சென்று விட்டனர் என்று தெரிய வந்தது. அதனால் வருந்திய அவன், உயர்ந்த மக்களை பெற்ற தந்தையால் இருப்பது துன்பத்திற்கேயான இடமாகும். ஏனெனில் உத்தம புத்திரர்களின் பிறகு தந்தைக்கு மிகுந்த வேதனையே தரும் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டான். சிவபெருமானின் மாயைக்கு ஆட்பட்டு மயக்கமுற்றதால் தட்சன் மக்களின் பிரிவை தாங்க ஒண்ணா துன்பமுற்றான். அப்பொழுது நான் எனது அன்பு மகனான தட்சனுக்கு கருணையோடு தேற்றறிவு கூறினேன். தெய்வத்தின் செயல் திறன் கொண்டது, அதாவது விதியே வெளியது என்பது முதலான ஆறுதல் வார்த்தைகளை கூறி அவன் மனதை அமைதியுறச் செய்தேன். இவ்வாறு நான் அமைதிப்படுத்திய பிறகு தட்சன் பஞ்சஜனது மகளான அசிக்னியிடம் மறுபடியும் சபலாஸ்வர் என்று அழைக்கப்படும் 1000 புத்திரர்களை தோற்றுவித்தான். தந்தையின் சொற்படி அவர்களும் பிரஜையை படைக்க வேண்டும் என்கின்ற உறுதியுடன் தங்கள் தமையன்மார்களான ஹரியஸ்வர்கள் சித்தி பெற்ற அதே இடத்திற்கு சென்றனர். அங்கு நாராயண சரசின் தண்ணீரை தொட்டதும் அவர்களது பாவங்களெல்லாம் அழிந்து மனம் தூய்மை பெற்றது. உயர்ந்த விரதங்களை ஏற்று அதன்படி ஒழுகும் சபலாஸ்வர்கள் பிரம்மத்தை குறிக்கும் ஓம் என்னும் பிரணவத்தை ஜபித்த வண்ணம் கடுந்தவத்தை செயலாயினர். அவர்கள் பிரஜைகளை படைப்பதில் முயன்றுள்ளதை அறிந்த நாரதரான நீ முன்போலமே ஈஸ்வரனது செயலை நினைத்து அவர்களிடம் சென்று அவர்களது தமையன்மார்களிடம் கூறியதைப் போலவே உலகம் நிலையற்றது என்பதை கூறினாய். முனிவரே, உனது எண்ணம் வீணாக ஆகாதது. ஆகவே நீ அவர்களுக்கும் அவர்களது அண்ணன்கள் சென்ற வழியையே காட்டித் தந்தாய். ஆகவேதான் அவர்களும் தங்கள் தமையன்மார்கள் சென்ற வழியிலேயே சென்ற உயர்ந்த நிலையை அடைந்தனர். அப்பொழுது தட்ச பிரஜாபதிக்கு பல அபஜகுணங்கள் தோன்றின. இதனால் வியந்த தட்சன் மனவருத்தம் கொண்டான். முன்போல் உனது சுட்சியாலேயே தன் புத்திரர்கள் அழிந்தார்கள் என்பதை கேள்விழித்த தட்சன் வியந்ததோடு புத்திர சோகத்தில் ஆழ்ந்து மிகுந்த துன்பத்திற்கு ஆளானான். இதனால் கோபமுற்ற தட்சன் இந்த நாரதன் மிகவும் கொடியவன் என்றான். அச்சமயம் நீயும் எதிர்பாராத விதமாக தட்சனுக்கு அருள் புரிய அங்கு வந்து சேர்ந்தாய். உன்னை கண்டதும் சோகத்தில் ஆழ்ந்திருந்த தட்சனது உதடுகள் கோபத்தில் துடித்தன. உன்னை கண்டு சீ சீ என நிந்திக்கலானான். தட்சன் கூறுகிறான், நீச்சனே, நீ என்ன காரியம் செய்தாய்? ஒன்றுமறியாத சாதுக்களை ஏமாற்றினாயே. சாதுக்களான எனது குழந்தைகளுக்கு பிக்ஷுக்களின் புறவு வழியை காட்டிக் கொடுத்தாயே. இது என்ன அநியாயம்? நீ கருணையற்ற துஷ்டன். ரிஷிகளின் கடன், தேவர்களின் கடன், பிதர்களின் கடன் என்கின்ற 3 கடன்களையும் என் குமாரர்கள் இன்னும் தீர்க்கவில்லையே. பிரம்மச்சாரியாக இருந்து வேதங்களை கற்பதால் ரிஷிகளின் கடனையும், வேள்வி பூஜை முதலியவற்றால் தேவர்களின் கடனையும், புத்திரர்களை தோற்றுவிப்பதால் பித்தர்களின் கடனையும் தீர்க்கலாம். இதனால் இவர்களது இவ்வுலக உலக நலன்களை எல்லாம் கெடுத்தாயே. இம்3 கடன்களையும் தீர்க்காமல் மோட்சத்தில் விருப்பம் கொண்டு துறவி ஏற்று வீட்டிலிருந்து வெளியேறுபவன் கீழ்நிலையைத்தானே அடைவான்? அவனுக்கு பரலோகமான முக்தி ஏது? நீ வெட்கமற்ற கொடியவன். குழந்தைகள் மனதில் தவறான எண்ணத்தை உருவாக்கிய நீ உன் புகழை நீயாகவே கெடுத்துக் கொண்டாயே. முத்தானே, நீ விஷ்ணு பார்ஷதர்கள் மத்தியில் வீணாக திரிந்து வருகிறாய். அதமனே, நீ அடிக்கடி எனக்கு தீமைகளையே செய்து வருகிறாய். ஆகவே இன்று முதல் நீ எங்கும் நிலைத்து நிற்காமல் மூவுலகங்களிலும் சுற்றித் திரிந்து வருவாயாக. மூவுலகங்களிலும் உனக்கென்று ஒரு நிலையான இடம் கிடைக்காது. நாரதா, சாதுக்கள் உன்னை கொண்டாடினாலும் அச்சமயம் தட்சன் சோகத்திற்கு ஆட்பட்ட மாதிரியான சாபத்தை உனக்கு தந்தான். பகவானது விருப்பத்தை, அதாவது தீர்மானத்தை அவனால் அறிய முடியவில்லை. சிவபெருமானது மாயை அவனை அவ்வாறு மயங்கச் செய்தது. முனிவரே, நீயும் அவனது சாபத்தை பதிலென்றும் கூறாமல் மௌனமாக ஏற்றுக்கொண்டாய். அதனால் மனதில் எந்த ஒரு விகாரத்தையும் நீ அடையவில்லை. இதுவே பிரம்மத்தை அறிந்த நிலையாகும். தெய்வத்தன்னை பொருந்திய சான்றோர்கள் எந்த ஒரு சாபத்தையும் அடித்தொழிக்கும் திறன் பெற்றிருந்தாலும் அச்சாபத்தை இறைவன் திருவுள்ளமென நினைந்து ஏற்றுக்கொள்ளுகின்றனர். 14 பிரம்மதேவர் கூறுகிறார், தேவரிஷி நாரதா, தட்சணத்து செய்கையை அறிந்த நான் அங்கு வந்து அவனை அமைதியடை செய்ய அறிவுரைகள் கூறினேன். உனது மகிழ்ச்சியை ஊக்குவிக்க நான் அவனிடம் உனது உயர்ந்த அன்பின் பெருமையை எடுத்து கூறினேன். நீ என் மகன், முனிவர்களில் தலை சிறந்தவன், அனைத்து தேவர்களுக்கும் அன்பன். ஆகவே அன்போடு உன்னை சமாதானப்படுத்தி நான் என் ஆலயம் வந்து சேர்ந்தேன். நான் சமாதானம் செய்தவன் தட்சணம் தன் மனையாளான அசிக்னியிடம் அழகிய 60 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து சோம்பல் நின்றி அவர்களை தர்மதேவன் முதலியவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். முனிவரே, அன்போடு நான் அச்சரிதத்தை கூறுகிறேன் கேள். முனிவரே, தட்சன் 10 பெண்களை தர்மதேவனுக்கு முறைப்படி திருமணம் செய்து கொடுத்தான். 13 பெண்களை கஷ்யப முனிவருக்கு அளித்தான். 27 பெண்களை சந்திரனுக்கு திருமணம் முடித்தான். பல குழந்தைகளை உடைய அங்கீரசுக்கும் கிருஷாஸ்வருக்கும் 2 பெண்களை விவாகம் செய்தளித்தான். மற்ற 4 புத்திரிகளையும் அரிஷ்டமேனி என்கிற பார்க்ஷியனுக்கு அளித்தான். இவர்களது வம்ச பரம்பரையே இவ்வுலகங்களிலும் இம்மூவுலகங்களிலும் பரவியுள்ளன. விரிவஞ்சி அதை முழுவதுமாக விவரிக்கவில்லை. சிலர் சிவையான சதிதேவியே தட்சனது மூத்த மகள் என்கின்றனர். சிலர் நடுவை என்றும் சிலர் கடைக்குட்டி என்றும் கூறுகின்றனர். கற்பங்கள் வேறுபாட்டால் இம்மூன்றுமே உண்மைதான். குழந்தைகளை பெற்றெடுத்த பின் தட்சன் தன் மனைவியோடு மிகுந்த அன்போடு மனதார இறைவியை தியானிக்கலானான். உள்ளம் நெக்குறுக நாத்தழுதெடுக்க அம்பிகையை துதிக்கலானான். வணக்கமாக இரு கைகளையும் குப்பிய வண்ணம் தலை சாய்த்து பன்முறை வணங்கினான். இதனால் மகிழ்ந்த இறைவி முன்பு தான் அளித்த வரத்தின்படி வீரினியின் அதாவது அசிக்னியின் திருவயிற்றில் அவளது திருமகளாக தோன்ற மனம் கொண்டாள். இவ்வாறு நினைத்த அம்பிகை தட்சனின் இதயத்தில் புகுந்தாள். முனிவரே, இதனால் தட்சன் ஒளி மேலும் பெருகியது. உயர்ந்த நம் முகூர்த்தத்தில் தட்சன் தன் மனையாளிடம் மகிழ்ச்சியோடு கூடினான். கருணை வெள்ளமான அம்பிகை தட்சனது மனைவியின் இதயத்தில் புகுந்தாள். இதனால் கருவுற்றிருந்த அவளது திருமேனி மென்மேலும் அழகுற விளங்கிற்று. அவள் மகிழ்ச்சியின் எல்லையில் நின்றாள். அம்பிகை குடியேறியதால் வீரினி அனைத்து நலன்களையும் பெற்று விளங்கினாள். தட்சன் தன் குலவழக்கம் வேதனை மற்றும் மன உற்சாகம் ஆகியவற்றிற்கு ஏற்ப மிகுந்த மகிழ்ச்சியோடு பூம்சமனம் முதலிய உயர்ந்த வைதீக சடங்குகளை முறைப்படி செய்தான். அவற்றை அனுஷ்டிக்கையில் அது பெருவிழாவாகவே அமைந்தது. தட்ச பிரஜாபதி அந்தணர்களுக்கெல்லாம் அவர்கள் விருப்பம் போல் செல்வத்தை அளித்தான். வீரினியின் திருவயிற்றில் தேவி உதித்திருக்கிறாள் என்பதை அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் முதலிய அனைத்து தேவர்களும் மிகவும் மகிழ்ந்தனர். அவர்கள் அனைவரும் அங்கு வந்து அகில உலகங்களுக்கும் நலம் அருளும் தேவியை துதித்து வணங்கினர். மனமகிழ்ச்சி கொண்ட தேவர்கள் பிரஜாபதியான தட்சனையும் அவன் மனைவியான வீரினியையும் மிகவும் புகழ்ந்தவாறு தங்கள் தங்கள் இருப்பிடம் சென்றனர். நாரதா 9 மாதங்கள் முடிந்ததும் உலகியல் வழக்கப்படியான சடங்குகளை செய்தனர். 10 மாதங்கள் முடிந்ததும் சந்திரன் முதலிய கிரகங்கள் தாராபலன் நட்சத்திரங்கள் ஆகியன அனைத்தும் அனுகூலமான நிலையில் இருக்க உயர்ந்த நன் முகூர்த்தத்தில் அம்பிகை தன் தாயின் எதிரில் தோன்றினாள். பெருமகிழ்ச்சி கொண்ட தட்சன் அக்குழந்தையின் தெய்வீக ஒளியைக் கண்டு அம்பிகையே தனக்கு குழந்தையாக தோன்றியிருக்கிறாள் என்று நம்பிக்கை கொண்டான். அப்பொழுது விண்ணிலிருந்து மலர் மாறி பொழிந்தது. ஆகாயம் மழை பொழிந்தது. முனிவரே, சதீதேவி பிறந்த பொழுது என் திசைகள் எங்கும் அமைதி நிலவியது. விண்ணில் விண்ணவர்கள் மங்கள வாத்தியங்களை முழக்கினர். வெள்ளிச்சாலையில் அணைந்திருந்த ஹோமத்தை கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. எங்கும் மங்களமயமானது. தன் மனைவியான வீரினியின் திருவயிற்றில் அம்பிகை திருவவதாரம் செய்துள்ளதைக் கண்ட தட்சன் இரு கைகூப்பி வணங்கி பக்தியோடு துதித்தான். இவ்வாறு தட்சன் துதித்ததைக் கண்ட தேவி சிவை தட்சனிடம் கூறலுற்றாள். ஆனால் இதை தட்சன் மனைவியான வீரினி கேட்க முடியவில்லை. தேவி கூறுகிறாள், பிரஜாபதியே, முன்பு நீ என்னை மகவாக வேண்டி என்னை துதித்தாயல்லவா? இப்பொழுது அந்த உன் வேண்டுதல் நிறைவுற்றது. நீ அந்த தவத்தின் பயனை இப்பொழுது பெற்றுவிட்டாய். இவ்வாறு கூறிய தேவி தன் மாயையின் சக்தியால் சிறு குழந்தையாகி அழத் தொடங்கினாள். இதுவன்றோ குழந்தையின் தன்மை? குழந்தையின் அழுகுரலை கேட்ட பெண்களும் பணிப்பெண்களும் மகிழ்ச்சி பொங்க வேகமாக ஓடி வந்தனர். தெய்வீக ஒளியோடு விளங்கும் அசிக்னியின் குழந்தையைக் கண்டு அவர்கள் வியந்து மகிழ்ந்தனர். நகரத்தவர்கள் ஜெகஜிகையை போற்றி போற்றி என கோஷமிட்டனர். கீதவாத்தியங்கள் முழங்க கோலாகலமான ஓர் உற்சவமே நடந்தது. குழந்தையின் திருமுகத்தைக் கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர். குல வழக்கப்படி தட்சன் வைதீக சடங்குகள் அனைத்தையும் முறை தவறாது செய்தான். அந்தணர்களுக்கு தானமும் மற்றவர்களுக்கு செல்வமும் வழங்கினான். எங்கும் ஆடலும் பாடலும் தான். பலவாறான மங்கள கீதங்களை பாடினர். மங்கள வாத்தியங்களை இசைத்தனர். அப்பொழுது தட்சன் அனைத்து நற்குணங்களையும் ஒரு சேரப்பெற்ற தன் மகளுக்கு மகிழ்ச்சியோடு உமை என்று பெயர் சூட்டினான். அதன்பின் இவ்வுலக மக்களால் அவள் பல பல பெயரிட்டு அழைக்கப்பட்டாள். அத்திருநாமங்கள் அனைத்தும் அனைத்து நலன்களையும் அருள்வன, துன்பங்களை களைவன. வீரினியும் தட்சனும் தன் மகளை சீராட்டி பாலூட்டி வளர்த்தனர். அவளும் வளர்விரை சந்திரனைப் போல நாளொரு போதும் பொழுதொரு வண்ணமுமாக வளரலானாள். அந்தன பிறந்தகே, வளர்விரை சந்திரனில் மனங்கவர் நிலவு நாள் நாள் பெருகுவது போல குழவிப்பருவம் முதற்கொண்டே உயர்ந்த நற்குணங்கள் அனைத்தும் அவளிடம் பெருகலாகின. தட்சன் மகளான சதீதேவி தன் தோழிகளோடு இருக்கும் போதும் தனது முற்பிறவியின் இயற்கை குணத்தால் சிவபெருமானின் திருவுருவத்தை வரையலானாள். மங்களையான சதி தன் குழந்தை பருவத்திற்கேற்ப அழகுறப் பாடும் போதும் மன்மதனை தகைத்த சிவபெருமானது திருநாமங்களான தானு ஹரன் ருத்ரன் முதலிய திருநாமங்களை இட்டே பாடலானாள். 15 பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதனே, ஒரு சமயம் நீனும் நானும் தந்தையின் அருகில் நின்றிருக்கும் சதீதேவியை காணச் சென்றோம் அல்லவா? அப்பொழுது அந்த தேவி மூலக அழகும் ஒன்று திரண்டு நின்றார் போல் நின்றிருந்தாள். அவள் தந்தையான தட்சன் என்னை வணங்கிவிட்டு உன்னையும் உபசரித்தான். இதை கண்ட சதீதேவி உலக மரியாதையை நினைந்து உன்னையும் என்னையும் வணங்கினாள். அதன்பின் சதீதேவியை பார்த்து கொண்டிருந்த நாம் தட்சன் அளித்த இருக்கையில் அமர்ந்தோம். அப்பொழுது நான் நினையத்தோடு நிற்கும் அக்குழந்தையிடம், சதீதேவியே, எந்த பகவான் உன்னையே விரும்புகிறாரோ, உன் மனத்தில் எந்த ஒருவரை பற்றிய காதலே நிரம்பி வழிகிறதோ, ஜெகத்பதியான அந்த மகாதேவரையே நீ கணவராக அடைவாய். மங்களையே, எந்த சிவபெருமான் இதுவரை உன்னை தவிர வேறொரு பெண்ணை மனைவியாக கைப்பிடிக்கவில்லையோ, இப்பொழுதும் இனியும் மணந்து கொள்ள மாட்டாரோ, அந்த சிவபெருமானே உனது கணவராகட்டும். அவர் உனக்கே ஏற்றவர், மற்றாருக்கில்லை என்று கூறினேன். நாரதா, இவ்வாறு சதீதேவியிடம் கூறிய நான் தட்சனது திருமாளிகையில் வெகுநேரம் தங்கினேன். அதன் பின் தட்சனிடம் விடை கொண்ட நாம் இருவரும் நம்முடைய இருப்பிடத்துக்கு சென்றோம். நான் கூறியதை கேட்ட தட்சன் மனம் மகிழ்ந்தான். அவனது மனக்கவலை முற்றுமாக அகன்றது. தன் மகள் சாக்ஷாத் பரமேஸ்வரியே என்றெண்ணிய தட்சன் அவளை தன் மடியில் அமர்த்தி கொண்டான். அடியாருக்கு எளியவளான சதீதேவி இவ்வாறு குழவி பருவத்திற்கான திருவிளையாடல்களை செய்த வண்ணம் அப்பருவத்தை கடந்தாள். அவ்வம்பிகை தன்னிச்சையால் என்றோ மனித திருமேனி தாங்கி வந்துள்ளாள். குழவி பருவத்தை கடந்து இளமை பருவத்தை எட்டியுள்ள சதீதேவி அனைத்து அவயவங்களிலும் அழகும் சாந்தியும் பொழிந்து நிற்ப மனங்கவர் மேனியனாக இருந்தார். இளமை பருவத்து அடையாளங்கள் தன் மகளிடம் பொழிந்து நிற்பதை பிரஜாபதியான தட்சன் கண்டு, மகாதேவரான பரமேஸ்வரனோடு தன் மகளது திருமணம் இவ்வாறு நடக்குமோ என மனக்கவலை கொண்டான். சதீதேவியோ மகாதேவரையே பதியாக அடைய விரும்பி தினமும் தன் காதலை வளர்த்துக் கொண்டாள். தன் தந்தையின் மனக்கவலையை கண்ட சதீதேவி தன் தாயிடம் சென்றாள். பெருமனம் படைத்த சதீதேவியான பரமேஸ்வரி சிவை பரமசிவனை மகிழ்வித்து அவரையே கணவராக அடைய கடுந்தவம் இயற்ற நினைத்து தன் தாயான வீரனியிடம் அனுமதி வேண்டினாள். தாயும் அனுமதி அளித்தாள். உறுதியோடு விரதங்களை கடைபிடித்து ஒழுகும் சதீதேவி சிவனையே கணவராக அடைய வேண்டி தன் திருமாளிகையிலேயே அவரை பூஜிக்க தொடங்கினாள். ஆஸ்வின மாதமான ஐப்பசி மாதத்தில் நந்தா எனப்படும் பிரதமை, சட்டி மற்றும் ஏகாதசி திதிகளில் சதீதேவி சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் முதலியன படைத்து சிவனை பக்தியோடு பூஜித்து வணங்கி அதே நியமத்துடன் அம்மாதத்தை கழித்தாள். கார்த்திகை மாத சதுர்தசி திதியில் அப்பம் பாயசம் முதலியவற்றை நிவேதனம் செய்து சிவபெருமானை நினைந்த வண்ணமே இருந்தாள். மார்கழி மாதம் தேய்பிறை அட்டமை திதியில் எள், யவம், அரிசி ஆகியவற்றால் ஆகிய எழுச்சாதம், யவ பாயசம், அரிசி பொங்கல் ஆகியவற்றை படைத்து ஒளிபடைத்த தீபமேற்றி ஆரத்தி எடுத்து வழிபட்டு அம்மாதத்தை கழித்தார். தை மாத வளர்பிறை சப்தமி திதியில் இரவு முழுவதும் கண்விழித்திருந்து காலையில் பால் எழு கலந்த அன்னமான பொங்கலை நிவேதனம் செய்து பூஜித்தாள். மாசி மாத பௌர்ணமி திதியன்று இரவு முழுவதும் கண்விழித்திருந்து காலையில் நதியில் நீராடி ஈர உடையுடன் அந்நதிக்கரையிலேயே அமர்ந்து சிவனை பூஜித்தாள். பங்குனி மாத தேய்பிறை சதுர்தசி திதியில் இரவு தூங்காது விழித்திருந்து அவ்விரவில் நான்கு யாமங்களிலும் சிவனை நர்த்தனம் முதலியவற்றால் விசேஷமாக ஆராதித்தாள். சித்திரை மாத வளர்பிறை சதுர்தசி என்று இரவு பகல் என்று பாராமல் நாள் முழுவதும் சிவ சிந்தனையிலேயே இருந்து பலாச புஷ்பம், தவனம் அதாவது மறிக்கொழுந்து முதலான புஷ்பங்களால் சிவனை ஆராதித்தாள். வைகாசி மாத வளர்பிறை திருத்தியை திதியில் எள்ளெண்ணம், யவையெண்ணம் படைத்து பகவான் ஸ்ரீ ருத்ரனை பூஜித்த வண்ணம் அம்மாதத்தை கழித்தாள். ஆனி மாத பௌர்ணமி திதியில் நல்ல ஆடைகள் உடுத்தி கண்டங்கத்திரி பூக்களால் சிவனை அர்ச்சித்து உண்ணாவிரதமிருந்து அம்மாதத்தை கழித்தாள். ஆடி மாதத்திய வளர்விரை சதுர்தசியில் கருநீல உடையணிந்து கண்டங்கத்திரி பொஷ்பத்தால் ஸ்ரீருத்ரனை ஆராதித்தாள். ஆவணி மாதத்திய வளர்விரை அட்டமி மற்றும் சதுர்தசி திதிகளில் பூநூல் அணிந்து தர்பையாலான பவித்திரத்தை மோதரவிரலில் அணிந்து நல்லாடை அணிவித்து சிவனை பூஜித்தாள். புரட்டாசி மாத தேய்பிறை திரியோதசி திதியில் பல வகையான பூக்களாலும் பழங்களாலும் சிவனை அர்ச்சித்து சதுர்தசி திதியில் நீரை மட்டும் அருந்தி விரதமிருந்தாள். பல்வகையான பூக்கள், பழங்கள், அந்தந்த காலத்தில் பயிராகும் தானியங்கள் கொண்டு சமைக்கப்பட்ட அன்னம் ஆகியனவற்றால் சிவபெருமானை பூஜித்து மிதமான உணவு உட்கொண்டு சிவ ஜபத்திலேயே ஈடுபட்டிருந்தாள். எல்லா மாதங்களிலும் நாள் முழுவதும் சிவாராதனையிலேயே லயித்திருந்தாள். தன் விருப்பப்படி தானே மானிடச் சட்டை தாங்கி வந்த சதீதேவி உயர்ந்த விரதங்களை உறுதியோடு கடைபிடித்து வந்தாள். இவ்வாறு நந்தா விரதத்தை முழுவதுமாக முடித்த சதீதேவி வேறெந்த எண்ணமும் இன்றி ஒருநிலைப்பட்ட மனதோடு காதலாகி கசிந்துருகி சிவனையே தியானித்திருந்தாள். அந்த தியானமோ எவ்வித சலனமும் இன்றி ஒருநிலைப்பட்டதாக இருந்தது. முனிவரே, இச்சமயத்தில் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் ஸ்ரீமன் நாராயணனும் என்னையும் நின்றுக் கொண்டு சதீதேவியின் தவத்தை காணச் சென்றனர். அப்பொழுது என் வகை சித்திகளும் உருக்கொண்டு வந்ததோ என்ன மாறி இருந்தாள் சதீதேவி. சிவத்தியானத்தில் ஆழ்ந்திருந்த சதீதேவி சித்திகளின் முழுப்பயனையும் பெற்றவள் போல் இருந்தாள். தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருகை கூப்பி சதீதேவியை வணங்கினர். முனிவர்கள் தலைவணங்கினர். ஸ்ரீமன் நாராயணன் முதலியவர்கள் மனம் மகிழ்ந்தனர். ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய தேவர்களும் முனிவர்களும் மிக்க வியப்பெய்தி சதியின் தவத்தை போற்றி புகழ்ந்தனர். அவளை வணங்கி அவர்கள் சிவனுக்கு உகந்த கைலை மலையை சென்று அடைந்தனர். சாவித்ரி தேவியான சரஸ்வதி தேவியுடன் நானும், அதாவது பிரம்மாவும், திருமகளோடு ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் சிவபெருமானிடம் சென்று வணங்கி இரு கை கூப்பி வணக்கமாக பல பல துதிகளால் துதித்து முடிவில் இவ்வாறு வேண்டலானோம். தேவர்கள் வேண்டுகிறார்கள், இறைவா, சத்துவம் ராஜசம் தாமசம் என்னும் முக்குணங்களும் தங்களது திருச்சக்திகள். அவற்றின் அன்பு முதலியவற்றின் வேகம் தாங்குணாதது. மூன்று வேதங்களும் மூ உலகங்களும் தங்களது சுரூபமே. சரணம் பற்றியவர்களை காத்தொருள்பவர் தாங்கள். தங்கள் சக்தியோ எல்லையற்றது. அவ்வாறான தங்களுக்கு வணக்கம். துர்கையின் மணாளரே, புலன் அடக்கமற்றவன் தங்களை எவ்விதத்திலும் அடைய முடியாது. ஏனெனில் அவனது புலன்கள் தீய வழி செல்பவை. அடியார்களை மீட்பதே தங்களது பெருங்கருணை. தன் பெரு ஒளியை மறைத்து நிற்பவரே, தங்களுக்கு வணக்கம். தங்களது மாயையின் சக்திதானே நான் என்கிற முனைப்பு. அதனால் ஆன்மாவின் சுரூபம் மறைக்கப்பட்டுள்ளதால் அறிவற்றவனான ஜீவாத்மா தான் யார் என்கிற உண்மை சுரூபத்தை அறியாது தவிக்கிறான். தங்களது பெருமைகளின் எல்லையை காண்பது அரிதினும் அருகே. லோகநாயகரான தங்களை சிரந்தாழ்த்தி வணங்குகிறோம். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு பக்தியோடு துதித்த ஸ்ரீமன் நாராயணன் முதலிய அனைத்து தேவர்களும் சிவபெருமானின் எதிரில் சிரம் தாழ்த்தி வணங்கி மௌனமாக நின்றார்கள்.
4: ஓம் நம சிவாய. You're listening to shaivam.org radios, 24/7 spiritual channels from shaivam.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: வஜ்ராங்கித பாண்டிய சருக்கம். பாண்டிய வளநாடு. தோடு கமசந்தனவனத்திட துளைந்தே நீடு தமிழின் சுவையளைந்து நெடுநாளாய் ஆடுமயில் அன்னவர்கள் அன்ன நடை போலே வாடைமிசை தென்றல் புகும் வையை வளநாடு. வெவ்விருகணார் இடையை மின்னென மருண்டே செவ்வி பெரு கேதகை செறிந்தலரும் நாடு. நவ்வி அணையார் அழகம் நள்ளிருளதென்றே மவ்வலருகே அலரும் வையை வளநாடு. பாண்டியன் பெருமை. அந்த வளநாடர் பெருமான் அரசர் கோமான் இந்திரன் முடிக்கிடையெறிந்த வளை வீரன் நிந்தை அகல் தென் கையிலை நெற்றி விழி போலே முந்திய திசை கரிமுகத்தெழுதி வைத்தோன். பாண்டியன் பண்பு நலம்.

ார் இங்கிவர் கிணை யாவரும் இல்லையே. பாண்டியனின் முத்துவளம் பத்துவார் திசை மீதும் படர் புகழ் வித்துவாரி இறைக்கின்ற மென்மை போல் நத்து வாரியில் வாரினர் நல்கிய முத்துவாரி இறைத்திடும் முன்றிலான். பாண்டியன் புகழ் ஆடலர்ந்த அரசன் புகழ் கடற்கு ஓடுகின்ற கலம் கதிரோட்டுதேர் கூடு செக்கர் பவளக் கொடிகளே நீடுதிக்கினர் நீரின் மனிதரே. வஜ்ராங்கதன் எச்சர

ஒரு மன்னவன் பாண்டியன் கொடை படையில் தோற்ற அரசரை பல்சிறை இடையில் போட்டனன் என் கை வியப்பதோ கொடையில் தோற்றிடும் கொண்டலையும் சிறை இடையில் போட்டனன் என்றதிருக்கவே. வஜ்ராங்கதன் வேட்டையாட வடதிசைக்கு வந்தது. நாட்டு மவ்வரசன் ஒரு நாளிலே வேட்டையாட விரும்பி நன்னாகியே முட்டு சேனை கறி பறிமொய்த்திட ஒட்டினான் பறி உத்தர திக்கிலே. யானைகள் வெருண்டது. துங்க

என்னவே புலி கடம்பை வேட்டை வீருமம்புலியின் குல மென்மையான் வீருமம்புலியின் குலம் விட்டினான் ஆறில் ஒன்று கடமை கொண்டாள்பவன் ஆறில் ஒன்று கடமை கொன்றானாரோ. மானையும் கலைமானையும் வளைத்தது சேரமான் இனம் தன்னை சிதைத்தவன் சேரமான் இனம் தன்னை சிதைத்தனன் வாரமாய்கலை சங்கம் வளர்த்தவன் வாரமாய்கலை சங்கம் வளைத்திட்டான். புனுகு பூனையை தொடர்ந்தது சோனை போல் மத மாறி சொரிந்திடும் யானை தேர்ப்பறியாள் முதல்லாகிய தானை பின்னிடத்தான் தனிவாஜி மேல் காணனாவியைக் கண்டு தொடர்ந்தனன். புனுகு பூனை விழுந்தது அந்த நாவி அகன்றருணாச்சலத்து உந்தியே வலமாய் விரைந்தோடலும் முந்திவாஜி அதன் பின் முடுக்கினான் கந்த நாவி விழுந்தது கண்முனே. விழுந்த புனுகு பூனை தேவர் உடலோடு எழுந்தது பச்சை நாவி பருகினர் போல் விழுந்து அச்சனாவிதன் நாகம் விடுத்தெழில் பிச்சை வேந்தர் துதிக்க விமானம் மேல் இச்சை மேனி கொண்டேகி எழுந்ததே. குதிரையும் இறந்து புஷ்ப விமானத்தில் ஏறியது மேவும் அந்த அரசன் விழுந்திட மாவும் வீழ்ந்து வடிவு தனை துறந்து ஓவியர் கெழுதா உரு கொண்டொரு பூவிமானம் அதேறி பொலிந்ததே. வஜ்ராங்கதன் வருந்தியது கைவிலங்கனை ஆண்பறிக்காலின் வீழ்ந்து அவ்விலங்கை அரசனைப் போலவே செவ்விலங்கல் அடியினில் தேம்பினான் வெவ்விலங்குடன் ஓடின் விழார்களோ. காந்திசாலி கலாதரன் பாய்ந்த நாவி பறிப்பெயர் போய்ப்பழம் காந்திசாலி கலாதர பேர் வடைத்து ஆய்ந்த நண்போடு அருவியம் கண்ணரார் மொய்ந்தணைந்து மகிழ்ச்சியின் மூழ்கினார். அன்ன வீரர்கள் அவ்விடம் நின்றுழி ஒன்னலர்க்கும் உராத்துயர் உய்த்திடும் மன்னர் மன்னவன் மற்றது வந்த ஆறு என்ன என்ன என்றேங்கி இறங்கினான். விஞ்சையர் பாண்டியனிடம் கூறியவை விஞ்சை மன்னர் விமானத்தராகியே தஞ்சம் இல்லவன் தன் புடை சூழ்ந்து நீ அஞ்சல் அஞ்சல் என்றங்கை அமைத்தனர் பஞ்சவன் மகிழ்வோடும் பகருவான். நீவீர் யார் சொல்லும் நீதியாய் வரும் நீயவரித்துயர்க்கு ஆதி காரணம் யாது வருந்துயர் போதுமாறுது போதியும் என்றவன் ஓத ஓத கலாதரன் ஓதுவான். விஞ்சையர் விளம்பிய வரலாறு வாய்ந்த சாலி மதுரையின் மன்னனே எந்த விஞ்சையர் யாங்கள் இவன் பெயர் காந்திசாலி கலாதரன் என் பெயர் ஆய்ந்த நண்பினராய் விளையாடினோம். மேருமலையை அடைந்தது மாறவேளும் வசந்தனும் போலவே ஆறவே பிரியாதுரை நாளிலே சேர ஊழ்வினை சென்று தொடர்ந்திட மேருமால் வரை சாரலின் மேவினோம். துருவாசர் ஆசிரமம் மாச்சரியமிக்க துருவாசமுனி வாழும் ஆச்சிரமம் மேல் அருகில் அந்த முனி தானே நீர்ச்சொரிய நெஞ்சுருகி நின்ற மரமெல்லாம் புச்சொரியும் நந்தவன மீதி நிடைபுக்கே. துருவாசரின் கோபம் புக்கவன் அதிர்ச்சிறு புதர்களை மிதித்தான் மிக்கவினையேனும் அதன் மென்மலர் பறித்தேன் அக்கணமுணர்ந்து முனி அங்கி விழியாலே கக்க ஒளி மிக்க ஜடை கட்ட விழ வந்தான். முத்துமணியாம் என முகத்தினில் வியற்ப வித்துருமம்பைத்தனைய மெல்லிதழ் துடிப்ப உத்தரியம் வீழ்வதை அடிக்கடி உயர்த்தி சித்திர அழல் பொறிதெறிக்க இவை சொன்னான். செந்தபன

0: துர்வாசர் இட்ட சாபம், சேவினார்க்கினிய பூஜைக்கு அணிமலர் செலுத்தும் காவில் பாவிகாள் புகுந்தன் கோபக் கனலிடை பஞ்சதானீர் மேவிய துரங்கம் ஆகின்று இவர் குறைவிடத்தை இந்தான் நாவியாய் பிறப்பா என்றான் நாள் வளர் வரித்த என்னை. சாபம் தீரும் நாள் சொல்லியது, கோபமே தபமதாக பலித்திடும் கொடியோ நிட்ட சாபம் மேல் வரவே நாங்கள் இருவரும் தளர்ந்து ஞான தீபமே அருளே அன்பர் செல்வமே எனச் சென்றெத்தி பாபமேல் இடும் இச்சாபம் ஒழியும் நாள் பகதி என்றோம். முனிவது தவிர்ந்து சாப முனிவனும் மொழிவான் இந்த தனிவரும் சாபம் சோனா ஜலத்தினை வளம் செய்தால் போம். மனிதரும் சுரரும் போற்றும் மலைவலம் புரிகை தானும் இனிமயாம் பாண்டி நாட்டின் இறைவனால் எய்தும் என்றார். கனிக்காக வலம் வந்தோர் கதை. என்றொரு கதையும் சொல்வான் எரியழல் கிரியதாக நின்றயம் இறைவன் முன்னாள் நெடுவனக் கடவுள் இந்த மன்றல் சேர் கனியைத் தன் சேய் இருவரும் வருந்திக் கேட்க இன்றுலக அனைத்தும் சூழ்ந்தோர்க்கு அளிப்பமென்றிரையும் சொன்னான். கந்தனும் கணபதியும் வலம் வந்தது. கந்தனும் மயிலில்லேறிக் கடல் உலகனைத்தும் சூழ முந்தினான் கரிய யானை முகத்தவன் எழுந்தெல்லோர்க்கும் தந்தையாம் தனது தாதை தனைவலம் புரிந்தான் தந்தை மைந்தனைத் தழுவி வேண்டும் வரத்துடன் கனியும் நீந்தான். தம்மை வலம் செய்த கணபதிக்கு கனி. வேலினால் கடிது மேவி கனிதர வினவ நம்மை காலினால் வலமாயிந்த கரிமுகன் வந்தான் ஏழு தாளமே வலம் செய்தாலும் பலபல தபம் செய்தாலும் பாலகா நமைச்சூழ் தெய்வ பலத்தினுக்கிணையோ பார்க்கின். மலைவலம் வருதலின் உயர்வு. செம்மலை உருவாம் நம்மை தினம்பலம் புரிந்தோர் வேதன் தம்மிலும் அதிகம் மாயோன் தனக்கு மேல் அதிகம் பார்க்கில் உம்மிலும் அதிகறிந்த உமையினும் அதிகர் மைந்தா எம்மிலும் அதிகம் என்றான் எவர்க்கும் மேல் அதிகம் நானோன். மலைவலம் வருவோர் பெரும்பேறு. மாசிலா நமது மேனி வரைதனக் கமரர் தாமும் பூஜனை புரிய மாட்டார் அதை வலம் புரிந்த வேறுக்கு ஆசையாய் அளிக்கும் பூஜை நமக்கினிதளிக்கும் பூஜை கூசுமார் இழைத்த தீங்கு நமைச்சையும் கொடுமையாகும். மலைவலம் வந்தோம் பழைய கோலம் பெற்றோம் என்பது மொழிந்தானத்தன் எனச் சொல்லி முனிவன் போனான் பின்பதன் படியே நாவி புறவியாய்ப் பிறந்தோம் இன்று தென்புவி உடையாய் நின்னால் திருமலை வலமும் பெற்றோம் மின்பொலி பழைய கோலம் படைத்தெழில் விமானத்தானோம். குதிரை ஏறி வலம் வந்ததால் பாவம் வந்தது. எங்கள் தம் வரவிது உண்பால் இடுக்கண் வந்தடைந்ததிந்த வெம்கனல் வரையை மாவின் மிசைவலம் வருகையாலே பொங்கியததுவும் பூஜை புரிந்திடில் போம் என்றோதி தங்களூர் புகுந்தார் காந்தி சாலியும் தானுமாக. பாண்டியனின் பரிவாரம். வேழமும் பரியும் தேரும் வீரரும் சுவடு நாடி சூழமந்திரிகளோடும் சூழ்ந்தனர் துயரம் தீர்ந்தான் தாழையும் கமுகின் காடும் தவளவான் கதிரைத் தீண்டும் வாழையும் கரும்பின் சாற்றின் வளர்ந்திடும் வையை நாடன். மகனை அரசாளச் சொன்னது. அரதனாங்கதனாம் மைந்தன் தனைக்கடிதழைப்பித்தாதி பரதனாம் எனப் இப்பாறை புறையெனப் பகந்தான் சீல விரதனாங்கதனைக் கேளா அதன் முனம் விடைபெற்றானை இரதம் நான் மருங்கும் சூழப் பதிபுகுந்திரைமை செய்தான். மைந்தன் அனுப்பிய பொருளால் பூஜை திருப்பணி செய்தது. முறையினால் இறையின் வந்த கனகமும் முத்தும் தெவ்வர் திரையினால் அளந்த பொன்னும் தினந்தொறும் களிற்றின் மேலே இறைவனாம் தனது தாதைக்கு அளித்திட இறைவன் வேணி பிறையினார் இனிய பூஜை திருப்பணி பெரிதும் செய்தான். பர்ணசாலை அமைத்து மலைவலம் வந்தது. செய்தபின் தவமதாகி கௌதமாச்சிரமத்தோர்வால் எய்திய பன்னசாலை இயற்றினம் பாவம் தீர்க்கும் மைதவள் மிடற்றார் கண்பாய் மலைவலம் செய்யும் நாளந்த கைதவர்க்கெதிரே வந்தான் கைதவர்க்கெதிரே வாரான். ரிஷப வாகன காட்சி. அணிச்சிறு பிறையும் போதம் அருள் பொழி விழியும் நீல மணிக்கரை மிடரும் நாலு புயங்களும் மலர்கைமானும் கணிச்சியும் விடையின் மீதில் இருப்பதும் கண்டென் பாவ பிணிச்சிறை விடுப்பதென்றோ எனச் சொல்லிப் பெரிதும் தாழ்ந்தான். பாண்டியன் நாவாரப்பாடியது. அண்ணாமலை உடையாய் மழவிடையாய் அணிசடையே தண்ணாமலை உடையாய் எமை உடையாய் நுதல் தழுவும் கண்ணாமலை உடையார் வினை கடவார் அறிவறிதற்கு உண்ணாமலை உடையாய் உமை உண்ணாமுலை தலைவா. செய்யாதது செய்தேன் என்றானுக்கு அருள் தந்தார். மையாகிய வினையேன் உனை உருமாவினில் வளமாய் செய்யாதது செய்தேன் இது தீரென்றுரை செய்தான். பொய்யாதவன் மொழிகின்றது கண்டே அருள் பொழிவுற்று ஐயானனம் உடையான் மழவிடையான் இவை அருள்வான். மதியாமையாகிய பாவத்தைத் தீர்த்தான். மன்னா மகபதி நீயமை மதியாதொரு குலிசம் அன்னாள் விடல் உற்றாய் அதனாலே நரர் வடிவாய் இன்னாதன பெற்றாய் இனி இமையோரதிபதியாய் பொன்னாடனை அன்றே வரம் பொழிந்தே இறை மறைந்தார். அருணாபுரி நினைவோர் சிவன் வடிவாகுவர். அருணைப்பதி வளமிப்படி அருணாபுரி நினைவோர் மரணத்துகள் அடையார் சிவன் வடிவாகுவர் என்றான். கருணைக்கொரு கடலே பரகதி பெற்றனமென்றே சரணத்திடை பணிந்தான் நமன் தனைவாட்டிய தவத்தோன். இக்கதை கேட்ட பலன். இக்காதையின் பொருளானதோர் எழுத்தாகிலும் தெளிந்தோர் தக்காருடன் படித்தோர் சிவசாயுஜியம் பெறுவார். முக்காலமும் இது கற்றவர் வினவிப் பொருள் முடிப்பார் புக்கார் சிவகதி என்பது புதுமைப் பொருள் அன்றே.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஐயுரேல் என்றலும் அம்புயன் தாழ்ந்து எழுந்து நொய்யன கச்சியிட்டு வந்து உடனே போனதான். உமை கோன் வளர் கொய்கொழி பொன்னிய கோழியன் குணதிசை எய்து தன் பெயரினால் லிஜமொன்று இருத்தினான். போக்கரும் பிரம்மசீர்த்த பெயர் பொய்கை ஒன்று ஆக்கினான் அங்கு நீராடி நல்வினை முடித்து நல்வினைனா அனுஷ்டானங்களை தான் அங்கே செய்தார். நல்வினை முடித்து ஊக்கமார் அன்பினால் மலர் எழுத்து உடையவன் பூக்கமழை சேவடி பூசனை செய்தவின் அந்த மாதிரி நல்வினைகள் அனுஷ்டானங்களை தான் முடித்து மலர் எழுத்து அவருடைய சேவடியில் திருவடியில் பூசனை செய்து புறப்பட்டார். அப்படி பூஜை செய்யின்ற நேரத்தில் அவருக்கு யாகம் செய்யணும்னு ஒரு யோகம் ஒன்று ஒரு எண்ணம் பிரம்மாவுக்கு நாம் ஒரு யாகம் செய்யணும். அது சோமயாகம் என்ற அந்த சோமயாகத்தை செய்யணும் அது அவருக்கு ஒரு ஆசை உண்டு. உடனே தீயவிற்குழங்கையான் திருவுழங்கழிவர காயழற் சோமயாகம் செய்ய கருதினான் ஆய கருத்துணர்ந்து அன்றரும் முனிவரும் ஏயினார் ஆயிடை வெண்ணவரின் கோனடும். அவர் சோமயாகம் செய்யப்படாருன்னு தெரிஞ்ச உடனே தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் விண்ணவர்கள் மன்னவர்கள் எல்லாரும் அங்கே வர ஆரம்பித்தாங்களாம். ஏன்னா ஒரு விஷயம், யாகம் செய்கிற இடத்துல நாமளே போகணும், வாலண்டியராக போகணுமே தவிர என்னை கூப்பிடலைங்கிற யாகம் இருக்கிற இடத்துக்கு யாரும் கூப்பிட வேணும்னு அவசியம் இல்லை, நாமளாக போகணும். அதே மாதிரி சதாபிஷேகம் நடக்கிற இடத்துல கூப்பிடலை என்ன கூப்பிடலைன்னு நம்ம வீட்டில் அடுத்து வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது, தானாக வாலண்டியராகவே போகலான். சாப்பிட வேண்டாம் இவ்வளோ கை நினைக்க வேண்டாம் போரு நமஸ்காரம் ஐயா திருநீர் அந்த அனுப்பிட்டோம். சதாபிஷேகத்துக்கு மட்டும் கூப்பிடலைங்கிற வார்த்தையும் வரக்கூடாது, கூப்பிட்டு போகணுங்கிறது கூப்பிடாமலே போகணும். அதே மாதிரி தான் யாகம் நடக்கிற இடங்கள்ல கூப்பிடாமலே போகணும். அதேமாதிரி கும்பாபிஷேகம் நடக்கிற இடங்கள்லையும் கூப்பிடாமலே போகணும். கும்பாபிஷேகம் அஸ்வமேத யாகத்துக்கு பலன் சொல்லியிருக்கு, அதனால் இங்கெல்லாம் கூப்பிடாமலே போகணும். அப்படி கூப்பிடவே இல்லை. இவர் யாக போகிறார், யாகம் செய்ய போகிறான்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. அங்கே அங்கிருந்து கூடினார். அங் மருங்கிரல் தெருமொழி கிழத்தி வானத்தவர் தங்களின் நீங்கி நீர் சன்னகத் துற்றனள் பங்கையன் வேள்வியை பற்றும் அக்காலையில் துங்கமா சருக்களில் டொக்கனள் என்பவே. சரஸ்வதி மாத்திரம் கோந்துட்டு நம்ம கூப்பிடலை அதனொன்னே. அப்போ வந்த இங்கே வாகமன்ற இடத்துக்கு வந்துட்டு மரங்களில் வந்து அவர் சாநித்தியம் ஆகிட்டார். அதோட அதில் ஒரு லயமாயிட்டார். மரங்களில் போய் லயனம் ஆகிட்டார். எழில் வளர் நாமகள் என்றும் இவ்வுலகிலை முழவின் வீணையில் முழங்கு நீங்குரல் படும் குழலில் இசையனக் குலவு நின்றாள் என பழமுறை முழுவதும் பண்ணும் எம்மகையரோ. அந்த மரங்களில் லயமானதுனால என்னவோ மத்தளம் வீணை புல்லாங்குழல் இதிலெல்லாம் அவள் கலந்திருக்கிறனால்தான் இசை அதுலேருந்து வருவோருக்கு சொல்றார். மத்தளம் தட்டுனா ஓசை வரோடு, வீணை வாசித்தால் இசை வருகிறது, புல்லாங்குழலும் அது மாதிரி. இதெல்லாம் ஏன் எப்படி வந்ததுன்னு கேட்டால், அவள் ஒரு காலத்தில் மரங்களில் போய் லயமானதுனால அதனால தான் வருதோ அப்படின்னு சொல்லிக்கிறார் ஆசிரியர். ஆதலில் காண்கீழான் அயனும் சாவித்திரி வேதகாயத்ரி என்னும் இன்னாருடன் ஏதம் தீக்கையுற்று திருமகச் சாலையுள் போதலும் கலைமகள் கேட்டுடம் குழுங்கின. மனைவி இல்லாமல் யாகம் செய்யக்கூடார். யாகம் செய்கிறதுக்குன்னா கண்டிப்பாக மனைவி இருக்கணும். மனைவியோடு இருந்து தான் யாகம் செய்யணும். மனைவி இருக்கிறவன் தான் யாகம் செய்யணும். மனைவி இல்லாதவனை எதுக்குமே சேர்த்துக்கலை. அதாவது ஆண்மகனுக்கு வந்து மனைவியோடு இருந்தால் தான் அவனுக்கு கௌரவம். மனைவி இல்லாமல் இருந்தானா அவனுக்கு கௌரவம் கிடையாது. பொதுவாக சமுதாயத்திலே பாருங்க, அவனுக்கு கௌரவம் இருக்காது. வெள்ளைக்காரன் வச்சிருந்தான் எனக்கு எப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கும் நம்ம சிநேகம் வந்து பேசிகிட்டு இருப்பார். அவர் சொன்னார் அவருக்கு மனைவி கிடையாது, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வந்திருந்தார் ஊருக்கு. இப்போ எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு சொன்னார். மனைவி இல்லை அவன் வரமாட்டேன், மனைவி இல்லாத வீட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம். அவர் விதுரன் சேர்க்கையார் இங்கிலீஷ்காரன், இங்கிலீஷ்காரன் அப்படி வச்சுருக்கான் சம்பிரதாயம், மனைவி இல்லாத வீட்டுக்கு வரமாட்டேன். ஆனால் ஹைகோர்ட்டு கோர்ட்டில் அப்படி சம்பிரதாயம், இப்போ அப்படி இருக்காங்கிறது தெரியாது. அப்படி இருந்து ஏன் சொன்னேன்னா, மனைவியோடு இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. சஷ்டத்தை பூர்த்தி கழிச்சிக்கலாம், சதாசம் கழிச்சிக்கலாம், அது மனைவியோடு இருந்து கழிச்சா அதுக்கு கௌரவம் கூடு. அதுக்கு அந்த மாதிரி இவர் என்ன செய்யணும், தன்னுடைய மனைவி நாமகள் சரஸ்வதியை கூட்டிக்கணும்ல, அவள் வரல, அவள் இங்கே மரத்தில் போய் விழுந்துக்கிட்டாள். ஆமாம், அவள் வல்லையே அணுங்காக்க மாட்டோம், எப்படி மனைவி இல்லாமல் செய்யக்கூடாங்கிறது என்னன்னா, காயத்ரி சாவித்ரி அந்த ரெண்டு மனைவியரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். வச்சோடனே யாகம் செய்ய ஆரம்பித்தார். இதை கலைஞர்கள் பார்த்தாலும் சார் அவளுக்கு மனம் புழுங்குது. அதாவது நாம இல்லாமல் நாம தான் ஆதரைஸ் மனைவி, அதாவது கோச்சிக்கலாங்க மேடம், சொல்ல விதி சொல்லணுங்கிறக்காரு சார். ரெண்டு மனைவி இருந்தால் மூத்த மனைவிக்குத்தான் வைதிக காரியங்களே கலந்து கொள்வதற்கு உரிவேன். மூத்த மனைவி இல்லை என்றால் தான் ரெண்டாவது மனைவி, ரெண்டு பேரும் இருந்தால் முதல் மனைவி தான் கௌரவம். அதே மாதிரி முதல் மனைவி சரஸ்வதி இருக்கும் மாதிரி இவன் யாகம் செய்ய பொருட்டாரே, அவளுக்கு நாம இல்லாமல் இவன் யாகம் பண்ணுறான் அங்கிறான ஒரு புழுக்கம் வந்தது. என்ன செய்தான், நான் திருமகச் சாலையை பால்பழச் செய்வன் என்று இருவிசும் பூமி நாள் இழித்தன கொதித்தெழுந்து ஒரு நதி வடிவு கொண்டு உருகெழத் தோன்றினாள் கருநிலை உயிரதான் என்றொரு கரணி. கருவிற்கு ஏதுவாகிய உடம்புகளை தான் கொடுக்குறவள் இவதான் இல்லைன்னு தெரியும். இவனுக்கு கோந்தன் என்ன பண்ணான், திருமக சாலையை பாழ்கள செய்வன். இந்த யாகசாலை அழிக்கிறேனா இல்லையா பாரு. அவன் புரட்டான். இரு விசம்பு ஊடினால் இழித்ததன கொதித்தெழுந்த, இந்த உலகமே அழிப்புற மாதிரி அவர் கொதிச்செழுந்தான். ஒரு நதி வடிவு கொண்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமான நதி வடிவெடுத்து உருகழத் தோன்றினான் கருநிலை. இந்த யாகத்தை அழிப்பேன்னு சொல்லி பெரிய நரி பிரபாகம் எடுத்து வரான் யாகசாலையை நோக்கி. ஒரு சுனாமி வந்து நான் என்ன ஆகும், யாகசாலை போகிற இடம் தெரியாது, ஆடலாம் தட்சிண யாகம் பண்ணான் என்ன ஆச்சு, நம்ம எம்பெருமான் வந்து அவன் வேட்டி கணத்துண்ட கணன்னு ஓன்

அணியினம் உளர் மறைமது மலரவன் மகவினையை புரிவர இளம் உதவியதொரு புவியிரு எனவெகுழாது விதிபணம் அணிவிலை அறவிலை வெறுவர உடனெளிய அரிலறு கடல் நிலம் நுழைவதன் நகழ்வது குலநதியே. இந்த உலகத்தையே அழிக்கிற மாதிரி அவள் பிரம்மாண்டமாக புறப்பட்டு வர அந்த விதி பணம் மணிவிலை அறவினை அறுவரு நானும் பழம் ஆதிசேகன் பழம் எடுக்கிறார் மாணிக்கன் அதாவது அப்புறம் விஷம் உண்டவன் விடமும் உடைய ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷனும் பயப்பட முடியாத அளவுக்கு அவர் புரட்டு வரான். அப்படி வரும்போது விதவிய மறைவிதியுடைய ஓடி வரும் ஆமதுதனில் அவை உணவரும் இரு சுடரை இடைவழியினில் எதிர்குறுதலும் எழுபெகுழியினொடுகை பிடியன உடன் விதை ஒடுகொடு பெயர்வது உரையிறுகள் கடிகள் மலை மலர் பலகொடு கடுகிடு வது நிதியே. அந்த நதி வருகிற அழகத்தை சொல்லிக்கொண்டு போகிறார். அப்படி வரும்பொழுது என்ன வரணும் அயனிழை உறும் வெகுளியும் அணை பொழுகில் அணை விழியவை செந்தியல்வது புறையறி மருகுமலைகள் இழையிழை ஒளிர வெயரன உரை சிதறி முறைமிசை அணிகுகில் குளறு துயல் வரல் பொறுவரை ஒழுகிறை யுக வருவது நதியே. அப்படி சிவந்து வருகிறான் அந்த நதி. இந்த கோபத்தில் வருகிறது இல்லையா, அதனால் சிவந்து வருகிறது துயல் வரல் புறவரை எழுதுகிறை. அந்த கண் இமைக்கிற நேரத்தில் அந்த அளவு வேகமாக வந்து கொண்டிருக்கிறாராம். அப்படி வந்து கொண்டிருக்கும்போது இப்படி வர நாரதர் பார்க்கிறார். கண்டு செய் சடைகட்டபிழமொடி மூனிவன் குண்டரிகனை வணங்கியது நின்று புகழ்மான் அண்ட நாயகனே நின் வேடியை அழிக்க முனிவு கொண்டு வாணிதியாய் குறுங்குண்டோ. நேர பிரம்மாட்ட ஓடினாங்க. சுவாமி விவரம் தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கே, அங்கே வந்துட்டு இருக்க சரஸ்வதி நதி உருவத்தை வந்துட்டு இருக்க நான் யாகத்தெல்லாம் அழிக்க ஓடி வந்து கொண்டிருக்காய் நம்ம வேள்வி அழிக்க வந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அவர்கிட்ட போய் சொல்கிறாராம். கடிது நீ தடையற்றுதீ என இதுக்கு உடனே ஏதாவது அவளுக்கு தடை பண்ணணும், இல்லையே நம்ம யாகத்தை அப்புறம் அழிச்சிருவா, நீ அதுக்கு ஒரு தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். கடிது நீ தடையற்றுதீ என கழலனும் படியில் நான்முகன் உளத்தில் உமை பங்கர் இருசேபடி இருச்சின எல்லாம் கடைசி அங்கே தான் வர வேண்டியிருக்கு. என்ன பண்ணார் மனு நான்முகன் உள்ளத்தில் யாரே உமைகள் உமை பங்கர் இருசேபடி இருத்தியன் உமை பங்கன் சிவருமான மனசில் இருத்தினார் இருட்டி அறிந்தனர் அனைத்தும் இறைவர் நெடிய மாயனை விழித்து நிகழ்த்தலுருவோ. அப்படி அவர் பரமேஸ்வரன் நினைத்த உடனே அவர் என்ன பண்ணாராம் பெருமாளை கூப்பிட்டு அது என்ன போய் பார்த்துவா என்ன அவர் யாத்து அழிக்க போகிறாளா வந்துட்டுருக்கா இவர் வந்து சொல்லிகிட்ருக்கார் மனசை நினச்சி நம்ம கும்பிட்ட உடனே போய் உடனே என்ன கவனிச்சிட்டுவான்னு விஷ்ணு அனுப்புகிறார். வேள்வினி வரத ராஜ உயர் வேள்மீரைனான் வாழி அம்மகன் அழிவந்திவானி வரலான் காலரக் கடிது காத்திடுதி என்று கருதார் பாழி மும்மதில் அடித்தவர் பணித்தரளதும் மாழி அம்மகம் அழிப்ப நதி வாணி வரலால் அழிப்பதற்காக அந்த வாணி சரஸ்வதி வந்து கொண்டிருக்கா நீ பெய்வதனே அதை தடுத்து நிறுத்தணும். யார் சொல்றா பாழி மும்மதில் அழித்தவர் பணித்தல் திருமுற சம்ஹாரம் திருமுறனை அழித்த அந்த பெருமான் சொன்னார். உந்து வேள்வினை காப்ப மனம் ஊக்கி எதிர் சென்று ஐந்து யோசனையில் நாகனை விரித்த தன் விசைமைந்துள்ள நீலமலை போல் வழி மறுத்த மலரோன் தந்தை கண் மலர்கள் கண்டனள் கலைத்தவாழ்வி. அவர் போய் நேர பாம்பளை விரித்துட்டார மூன்று யோசனை அப்படி எப்படி போற பார்ப்போம் சொல்லி அப்படி அவர் விரித்த உடனே அவர் என்ன பண்ணானா இதை பார்க்கலாம் சரஸ்வதி நீ அப்படியா நினைக்கிற ஆன்னு சொல்லி இப்போ நான் போகிறோம் ஒரு நடிகை போடுறோம் இந்த வரம் தடுத்தாச்சுன்னா அப்படி பிச்சுக்கிட்டு போயிடும் அங்கே அணைச்சிக்கிறோம் இந்த வகரம் மிச்சிட்டு போயிடும் வேகத்தை தடுக்க முடியாது அதே மாதிரி தடுக்கிற பார்த்தாலாம்
உன்னால என்ன

0: சித்திரமடையான்னு சொல்லி இன்னொரு பக்கத்தை பிச்சுன்னு போகிறேன். ஏதாந்து சித்திரந்து கண்டு செய்கிடை அகன்று நரி கண்டு வடபால் மண்டி ஏக அடு நோக்கி அரி பாதி வழியன் மிண்டி நாப்பன் விழி துஞ்ச மலர் வாணி விலகி கொண்ட வேகம் ஒரு தென்சிசை புறக்குகின்ற தென்பக்கமாக பார்த்து பிச்சுன்னு போகிறாளாம். அப்போ என்ன பண்றார், பின்னும் அங்கவன் விடாறு பிணை கச்சி நகரந்தன்னில் அழைக்குலை என கிளை குழத்த வளமான் முன்னர் நோக்கி முடி சாய்த்து அனிமான் முதல அன்ன தன்சிசையில் நீண்டை அகன்று விலகி. உடனே அங்கே போய் படுத்துட்டார், பாம்பு படித்த மாதிரி இவரும் போய் படுத்துட்டார், வேறு வழியில்லைன்னு சொல்லி மறிக்கிறார். அப்போ சேர்வி செய்கள மதன் குணத் இசைக்கண் விரவி ஆடியில் செல நடந்தனள் அயன்றன் மனைவி தாழ்வின் சீந்தயன் உகந்தனன் மகிழ்ந்து தலைவன் சூழ்கணங்களோடு வாயன் எதிர் தோன்றி அழ்வான். அதுக்கு மேலே அவளால் ஒன்றும் பண்ண முடியல, அயர்ந்து போயிட்டா. அயர்ந்து போனால் அதுக்கப்புறம் மகிழ்ந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவர் செய்கிறார். யார், சூழ் கணங்களோடு மாயன் எதிர் தோன்றி அருள் செய்வான், அவனுடைய பரிவாரங்களோடு விஷ்ணு தோன்றி அவளுக்கு அனுகிரகம் செய்கிறான். அதனால் என்ன ஆச்சுன்னா, சொன்ன வண்ணம் செய்தனி சொன்ன வண்ணம் செய்தவன் என்ன என்றும் ஓங்குதி இத்திருப்பயர் திருப்பெருநரி மண்ணு வல்வி வினையலாம் வாட்டு வேகவரி என இந்நிலப்பினர் சிறந்த இன்ப வாழ்வழிக்கவே. சொன்னபடி நீ செய்த, அதனால் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த நதிக்கு வேகவதி என்றதான பெயர் சொன்னான். காஞ்சிபுரத்தில் ஒருவருக்கு வேகவதி என்றதான நதி நான் சொன்னேன். இரவிருட்கண் என்னது இப்பதிக்கண் எய்திடும் மரபு காண நீ ஒரு வாழ்விழக்கொழி என விரவினாய் விழக்கொழி விண்டுவண்ண மேவுகின்ற அருளினால் எந்த இம்முறை வேள்விகா தழித்தவும் என்ற மாதிரி அந்த நதியை தடுத்து என்னுடைய வேள்வியை காத்தருளினாயே என்று விஷ்ணு பிரார்த்திக்கிறார். அப்படி பார்க்கும்போது மீண்டு திசைமுகன் தன்பால் மேவிய வாணி மகிழ்ந்து அங்கு ஈண்டிய தன்னுரு கொண்டே எத்த துணவியுமாகி காண்டகு பாங்கத் இருப்ப காதலன் மேள்வி முடித்தான் ஆண்டை விதிமுறைக்கு எண்ணீர் ஆடினன் வல்வினை வென்றான். சரஸ்வதியும் சமாதானம் ஆனவுடனே அவளை வச்சு மீண்டும் திசைமகன் தன்பால் மேவிய வாணி சரஸ்வதியை மழ்ந்து தன் பக்கத்தில் வச்சுண்டு யாகத்தை செய்தார். அந்த யாகம் நல்ல முறையில் முடிஞ்சது. அது எப்படி முடிஞ்சது, காதலன் வேள்வி முடித்தான் ஆண்டை விதிமுறை தென்னீர் ஆடினன் வன்வினை வென்றான். அதாவது என்னன்னா, யாகங்கள்லாம் செய்து முடிஞ்ச உடனே அந்த யாகம் செய்தவர் பக்கத்தில் நதி இருந்தாலும் அங்கே போய் நீராடும். அது வந்து மூணு நாள் ஆனாலும் குளிக்கக்கூடாது, யாகத்தில் அப்படியே யாகம் செய்து கொண்டிருக்கணும். கடைசி நாள் தான் இந்த நதியில் போய் ஸ்நானம் பண்ணணும். அந்த போய் எங்கள் நதியில் போய் ஸ்நானம் பண்ண கடையை சாத்தான் ஆண்டாய் விதிமுறைத்து தென்னீர் ஆடினான் முறைப்புறே அங்கே போய் தீர்த்தவாரி சுவாமி அங்கே ஆடி நல்வினை வென்றான் ஆனு சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது அங்கன் லிங்கத்தின் முன்னர் அணைந்து மனைவியர் மூவர் துங்க பசிட்டன் முதலோர் சுராசுர சுண்டு துதிப்ப தங்கம் அவைக்கண் இருந்து சம்புவை உள்ள திருத்தி பொங்கிய அன்பில் தியானம் புரிந்து வழிபடும் போது. அதாவது ஆத்மார்த்த பூஜையில் காமிய பூஜைன்னு ஒன்று, அதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக செய்கிற பூஜைக்கு காமிய பூஜைன்னு. அந்த காரியம் முடிஞ்சவொடனே அந்த பூஜை அப்படி போயிடும். அது சொற்ப பலனை திறக்க அல்ப பலனை திறக்கக்கூடியது என்ற பெயர். இங்கே அதே மாதிரி சிவனை முன்னிட்டு செய்கிற பூஜை அது சிவதர்மம், அது நிறைய பலனை கொடுக்கக்கூடியது என்றும் கொடுக்கக்கூடியது. அதல்லாத வழிக்கு நாம் யாகங்கள் செய்கிற காமிய பூஜைகள்லாம் செய்தால் அல்ப பலனை கொடுக்கும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, யாகம்லாம் செய்தாச்சு ஸ்நானம்லாம் பண்ணியாச்சு, அதை முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னு ஈஸ்வரனை பிரார்த்திக்கணும் வரான். அங்கன் லிங்கத்தின் முன்னர் அணைந்து அவர் சாபிச்சிருக்காரு. அந்த லிங்கத்துக்கு முன்னால் வரார். மனைவியர் மூவர் துங்கவசிட்டன் முதலோர் சுராசுரன் சூண்டு சுரிப்ப மூன்று மனைவியர் அங்கே வந்து நிற்கிறார். சுவாமினார் அங்கே வசிஷ்டனார் மகரிஷிகள் தேவர்கள் எல்லாரும் அவரை போற்றுகிறார். போற்றும் பொழுது தங்கும் அவைக்கண் இருந்து சம்புவை உள்ள திருத்தி அந்த சனித்தனை சிவருமானன் தன் உள்ளத்தில் இருத்தி பொங்கிய அன்பில் தியானம் புரிந்து வழிபடும் போது அப்படியே தியானத்தில் உட்கார்ந்துடான் சிவருமானன் வச்சு. இப்போ சீசன் யோகம் யோகம் செய்து கொடுக்குறான். ஆமாம் தியான பயிற்சி அதெல்லாம் சீசன் ஏன்னா புதுசு ஒன்றும் இல்லை. புதுசாக வந்திருக்க மாதிரி நமக்கு படம் காட்டிகிட்டு இருக்காங்க. நம்முடைய நூல்களில் இல்லாத விஷயமே இல்லை. ஆமாம் தியான பயிற்சிங்கிறது முன்னாடி ஆகமங்கள் யோகபாரம்னு ஒன்று இருக்குது. யோகபாரத்தில் தியானம் எப்படி பண்ணணும் யோகம் எப்படி பண்ணணும் அதெல்லாம் இல்லை நிறைய இருக்குது. அதில் ஒரு துளி எடுத்துகிட்டு இங்கே வந்து ஆட்டம் போட்டுருக்காங்க இவங்கெல்லாம். ஒரு துளி அதை எடுத்துகிட்டு தான் இங்கே அதன் நிறைய கிடக்கும் இல்லை விஷயம் இல்லை. அந்த மாதிரி தியானத்தில் இவர் அமர்ந்திருந்தார் சுவருமான நோக்கி அப்படி வடியும் பொழுது வானையங்கள் கலிப்ப மலர் மழை அன்ற சூரிய ஊனமில் சாமரை ஏந்தி ருத்திர மாதர் இரட்ட பான்மையினார் கந்தர்வ பாடி விருத்தெடுத்தோத ஞானசன் ஞானசனந்தர் முதலோர் நன்னை இருகுடையேத்த மலர் மழை பொறிகிறார்கள் தேவர்கள்லாம். சாமரம் வீசிக்கொண்டு உத்தர்கள்லாம் சாமரம் வீசிக்கொண்டு வருகிறார்கள். கந்தர்வர்கள்லாம் பாடி மகிழ்ந்து கொண்டு வருகிறார்கள். சனந்தரன் முதல்வர்கள்லாம் இருபடி அப்படி அணைச்சி கொண்டு வரான் சுவாமியே. அப்படி வரும்போது என் திசையாளர் முடிகள் இணையடி தாங்கி நடப்ப என் திசையாளர் எட்டு திக்கின்னு இருக்கிற என் இருக்கிற அஷ்டதிக் பாலர்கள் அவரெல்லாம் என்ன பண்ண அவருடைய திருமுடி தாங்கி கொண்டு வருகிறான். வண்டுழர் கோரை உமையை மடித்தன மீதுரக் கொண்டு பண்டை மடவிடை ஏறி பண்ணபதம் பெருமானம் விண்டலம் ஏர்கொழ எய்தி விடை தரு காட்சி அழுத்தினார். ரிஷபானத்தில் ஏறினார். எப்படி உமையை தன் பக்கத்தில் வச்சுக்கொண்டு அப்படி ரிஷபானத்தில் ஏறிக்கொண்டு வந்து இங்கே வந்து காட்சி கொடுக்குறாரா தியானம் பண்ணுறாரா அவருக்கு. கண்டு விரிஞ்சன் எழுந்து கரையறு காது கைமிக்கு கொண்ட புலகங்கள் மல்க குவித்த கை சென்னையில் ஏற விண்ட மொழிகள் குளற இந்த வெள்ளத்திடை ஆடி மண்டனில் வீழ்ந்து வணங்கி மறைமொழி கொண்டு துரிப்ப சுவாமி. அப்படி ரிஷபானத்தை காட்சி கொடுத்தோடனே இவருக்கு தான் அந்த காட்சி வரா தாங்க முடியல. அப்படியே கண்ணில் ஜலம் வழிஞ்சுட்டே இருக்கு. கை உச்சி கோப்பு கிடை இறங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி தலைமையில் உச்சி வை கை வைத்து குழுபாடு வந்து சுவருமான உறவு தான் பண்ணணும். மற்ற தேவரை பண்ணாடாது. மற்றவர்களை தான் பண்ணணும். சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் தலைமையில் வெற்றி கொடுத்து வழங்கணும். இதற்கு ஒரு உதாரணம் என்னன்னா பரதநாட்டியம். பரதநாட்டியம் நடக்கும்போது ஒவ்வொரு தெய்வங்களை சொல்லும்போது ஒவ்வொரு அங்காசையும் சொல்கிறாங்க. சிவபெருமானை பற்றி அடி வருவது இப்படி வச்சு காட்டுவாங்க. அதை மாதிரி தான் இருக்காங்க. மற்றவர்கள் மற்றவர்கள் இப்படித்தான் அந்த பரத இலக்கியத்தில் அப்படி வச்சுருக்காங்க. அதே மாதிரி சிவபான் வந்தவொன்னு ரெண்டு கையும் குப்பி கண்ணீர் வர நிற்கிறாராம். இந்த மொழிகள் குளற வாய் உளறது இந்த வெள்ளத்திடை ஆடி மண் மண்டனில் வீழ்ந்த அப்படியே சரண் கிடந்தான். மறைமொழி கொண்டு துதிப்பான் வேதமந்திரங்கள்தான் சொல்லி அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறாராம். அப்படி பண்ணும்போது அழியவர் இழைத்த குற்றம் அனந்தம் பொறுப்பாய் போற்றி கொடியவரன் தம்மை செய்யும் குற்ற கண்டு உறுப்பாய் போற்று ஒடிவரு வணக்கம் உற்றும் கைக்குழம் உழையாய் போற்று முடிவிலா மொழிகற்கெல்லாம் ஆச்ச முதலே போற்று. மற்றடிதான் தெரியும் முடிவிலா மொழிகற்கெல்லாம் ஆச்ச முதலே போற்றினான். எல்லா மொழிகளுக்கும் வாசம் வாசகம் வாட்சியம். வாசகம்னா சுற்றொடர், வாட்சியம்னா அதற்கு உரியவன். எல்லா மொழிகளுக்கும் உரியவன் பரமேஸ்வரன் தான் சொல்லி அவனுக்கு முதலே போச்சு. அந்த சீதனில் உலகம் போற்றும் தேவர்க்கும் தேவே போற்றி, கோதர உண்மை காட்டும் குறவர்க்கும் குருவே போற்றி, ஊரநாயகனே போற்றி, உரீசர்க்கும் ஈசா போற்றி, பாதியில் உமையை வைத்த பசுபதி போற்றி போற்றி. சீதனில் உலகம் போற்றும் தேவர்க்கும் தேவே போற்றி, இந்த உலகம் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தினுடையவர்களாம் தேவர்களாம் போற்றுகின்ற தேவன் தேவதேவன் மகாதேவன் அவன் அல்லவா போற்றுகிறான். கோதர உண்மை காட்டும் குறவர்க்கும் குருவே போற்றி, கோதர உண்மை காட்டும் குறவர், குருன்னு உண்மையை தான் சொல்லணும், சமஸ்காரமெல்லாம் சொல்லக்கூடாது. என்னடா தெரியல சொல்லிட்டு போதாம் இதுவரை அது அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சமஸ்காரமாக ஏதாவது பயிற்சி அவனை ஒரு அறியாமையில் ஆழ்த்தக்கூடாது. அதனால் அப்படி கோதர உண்மையை சொல்கின்ற குறவருக்கும் குருவன் குருவன் போச்சு, அவனுக்கு தான் ஜெகத்குருன்னு பெயர். தட்சிணாமூர்த்தி சஹஸ்ரநாமத்தில் ஜெகத்குரவே நமக ஆனவர் ஜெகத்குரு அவன் தான், தட்சிணாமூர்த்தி தான். அந்த பூதநாயகனே போற்றி, புரீசர்க்கும் ஈசா போற்றி, பாதியில் உமையை வைத்த பசுபதி போற்றி போற்றி. உமையை பாதியில் வைத்த பசுக்களுக்கு தான் வதிவாகிய பசுபதியே போற்றி சொல்லி, இம்முறை பத்து நூறாயிரம் முறை உணர்தாய் போற்றி. இப்போ நான் சொல்கிற எத்தனை மடங்காலும் வச்சுக்கிடுங்கோ. மறுவரும் பொருளே போற்றி, மறுவலம் போற்றி போற்றி, இருள் நிறம் இழற்றாய் போ இருள் நிறம் இழற்றாய் போற்றி, என்று நாட்டழும்ப ஏற்றி திருமலர் கடவுள் போற்ற சிவபிரான் அருளி செய்யும். இப்படி திருமலர் கடவுள் என்ற பிரம்மாவானவர் இப்படி பலவிதமாக போற்றுகிறான் செய்யும்போது சிவபெருமான் அவருக்கு அனுகிரகம் பண்றார். எப்படி பண்றார்? வந்தனம் மறைபோய் ஒன்றன் புன் பத்தியன் உறுதி நோக்கி சிவந்தரும் எம்பால் நீ முன்வேட்டமாறு திருமாரொடும் பவந்தரும் உலகமெல்லாம் படைத்தியால் என்று நல்க தவந்திகள் வேலன் மற்றும் இதுகொள் காண்டு வேண்டும். நீ வேண்டனபடி செய்ப்பா, இனிமே அடுத்த யுகத்தில் நீ தான் எல்லாம். அதனால் அடுத்த யுகத்தில் நீ தான் விஷ்ணுவை படைக்க போகிற, ருத்ரனை படைக்க போகிற, உலகத்தையெல்லாம் நீ தான் படைத்து காத்து அழிக்க போகிற, அந்த போர்ட்போலியோ அவனை கொடுத்தாச்சு போ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சொல்லிட்டோன்னா அவர் என்ன பண்ணுறார் அப்படி சொல்ல, தவந்திகள் வேலன் மற்றும் இது ஒன்று தாண்டு வேண்டும். கடைசி கீழே இன்னும் ஒரு சமாச்சாரம் அதனை நான் எந்த ஆத்தானமாக யான் ஒரு இருக்கை தன்னை உற்றனன் ஆத்தானமாக கூடனான் கும்பர் ஏரே நன்றும் இத்தானம் என்றும் நவில் சிவத்தானம் பேரால் நின்றிட இங்கு நாளும் நீ இனிது உரைகள் வேண்டும். என்னுடைய ஆஸ்தானத்தில் உன்னை வச்சு பூஜை பண்ணிட்டேன் ஸ்தாபனம் பண்ணி, அதனால் இந்த இடத்துலே நீ இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யணும். அதனால் இந்த ஸ்தானத்தில் சிவாஸ்தானம் என்ன பெயர் வரும் வந்து புகழ் வரணும்னு சொல்கிறார். நின் அழுக்குரியேனாகி நின் பணி தலை நின்ற என்றானால் உன்னடி இணைக்கு பக்தி உலப்பொறாது அடியேன் என்றும் நன்னறி ஒழுகச் செய்யாய் நபி சிவாத்தான செய்தி என்னரே எனினும் என்னை ஏற்றினோன் உய்யக்கூடி. அதனால் இந்த சிவஸ்தானத்தினை உறைந்து வந்து எனக்கு எப்போதும் உண்மையில் பக்தி இருக்கும்படியாக நான் கிரகத்தை பண்ணணும். அதாவது சில வீடுகளிலெல்லாம் வயசானவங்க பட கஷ்டத்தை பார்க்குறேன். வயோதிகம் ஒரு தண்டனை. ஆமாம், நீங்கள் அப்போ சரியாக சொல்லுவோம், வயோதிகம் தான் நினைக்கிற நமக்கு ஒரு தண்டனை. அதாவது ஒரு காலம் ஆனவுடனே நாம் போயிடணும், போகலைன்னு நமக்கு இல்லையா இருக்கு இல்லை. அப்படி அளவுக்கு மீறி இருந்தால் மற்றவாழ் போஜாரம் சொல்லுவா, ஆஹா நீங்கள் மகா பெரியவாள், இப்படி யார் பார்க்க முடியும் இந்த வயசில் இந்த காலத்தில் அப்படின்னு அவா சொல்லுவா. ஆனால் நமக்கு அது தண்டனை. ஓரளவுக்கு மேலே ஆயில் இருந்துகிட்டே போனால் உலகத்தை கஷ்டம் தானே அப்படின் நான் அந்த கஷ்டங்கள்லாம் வரும்போது எனக்கு இப்போ என்ன தோன்றதுன்னா, பூஜையில் எனக்கு என்ன ஒன்றும் வேண்டாம்ப்பா, ஒன்றுமே வேண்டாம், என்ன எல்லாம் கொடுத்தாச்சு எனக்கு போகிறோம், அனாயாசேன மரணம் வீணா தைத்தியன ஜீவனம் தேகிமே கிரவையா சம்போ தொய்வத்தி மசந்தவர். அவன்ட்டு நான் தான் கேட்குறேன் அனாயாசம். இப்போ தானே பார்த்தேன், இப்போ தான் பேசிட்டு போனான் ஆன்னு சொல்லணும். கடந்து கட்டில் கடந்து விழுந்து இந்த காட்டு குழந்தைகள கம் சம்ரட்சிக்க முடியுமா நம்மால்? அவன் 7:30 போயிட்டு 9:30 வரான், என்ன முடியுமா? அதனால சுவாமி எனக்கு அனாயாசன மரணத்தை கொடு. ஈனா தைத்தியன ஜீனா இனிமே இனிமே ஒத்தண்டை போய் ஜெயகி நான் கை நிச்சய விடாது. இவ்வளோ வயசுக்கு அப்புறம் போய் ஒத்தண்டை போய் நான் ஜெயகின் என்ன என்ன வேண்டாலாம் பேசுவான், அந்த கிடம் கொடுத்துறாங்க. ஜெயகிமே கிருபையா சம்போ தொகி பக்தி மசந்த கதையை சிவரலாம் அச்சஞ்சலா சஞ்சலமே இல்லாத பக்தியை உன்னாடு திருவடி நான் நினச்சிட்டேன். என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கார் சென்னையில் மும்மல்டீஸ்வன், அவர் மாத்தவர் இல்லைண்ணா, இப்போ நடந்துகிட்டு இருந்தார், நடக்க முடியலேன்னு வீல் சேவில் போனார். இப்போ அதுவும் முடியல, உட்காந்துருக்கார் கட்டில், பேச்சும் நாக்கு பேச முடியல, அவ்வளவாங்கிறார். என்ன சொல்கிறானே தெரியல. சரி எழுதி காட்டுறியானா கையெங்கேயோ போகுது, எழுதவும் முடியல, என்ன கஷ்டமாக இருக்கும். அதங்க அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன், அங்கமான அருளானே சொன்னாங்கடா இப்படிலாம் வந்துடும் சொல்லித்தானே, இங்கே அப்போதே சொல்லி வச்சுட்டேன் உனக்கு. அது மாதிரி நாம் பிரார்த்தனை பண்ண வேண்டியது இப்படி தான் இனிமே. அதைத்தான் இங்கே அவர் சொல்கிறார், உன்னடி இணைக்கு பத்தி உலப்புறாது அடியேனென்று நன்னறி விடுக செய்யாய். அது ஒன்று போகிறோம்பா எனக்கு, நவி சிவத்தானத்து எய்தி என்னரேயனினும் நின்னை ஏற்றினோர் உய்யக்கூடி. உலகம் மனங்கர்கள் கூடலாம் நல்ல நிலையில் அவர் அடைய வேண்டும் சொல்லி, உவாமுத சிறந்த நாளின் உடகிரை பிரம்மதீர்த்தத்து அவாவுடன் ஆடி செய்யும் கடன் முடித்து அடிகே உன்னை தவாத ஸ்ரீ சிவாத்தானத்து வழிபடும் தகையோர் செல்வ குலாமோரும் நினிது வாழ்ந்து முத்தியில் கூட செய்யாய். ஆசையோடு உன்னுடைய உவாமுர சிறந்த நாளின் உடை சிறை பிரம்மதீர்த்தத்தை நல்ல சிறந்த நாள்களில் இந்த பிரம்மதீர்த்தத்தில் மூழ்கி ஆடி கடன் முடித்து அடிகள் கடன் முடித்தன அதுங்க, அதாவது புண்ணிய க்ஷேத்திரங்கள் புண்ணிய நதிக்கரை போனால் ரெண்டு விஷயம் இருக்குது. முதல்ல சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணணும், தடாறு மாடு போய் விழற மாதிரி விழப்படாத ஓடியோன்னு கரையில் நின்று ஆசமனம் பண்ணி சங்கல்பம் பண்ணி நம்முடைய பாவங்கள்லாம் போகிறதுக்காக சங்கல்பம் பண்ணி அந்த ஸ்நான சங்கல்பத்தில் என்னெல்லாம் வருதுன்னு வரும்போது நேற்றுக்கு ஒருவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும். மடாதிகார பரீட்சாதிகார இதெல்லாம் வரக்கூடாது, இந்த மதியெல்லாம் எனக்கு வர வேண்டாம். இந்த பதவியில்ன்னா பாவம்தான் செய்ய தூண்டும், அதனால் மடாதிகார அப்புறம் பரீட்சாதிகாரியாக போகக்கூடாது. என்னுடைய ஆசிரியரை ஒரு பரீட்சாதிகாரி வாங்குவோன்னு கொடுக்குற, நான் வரமாட்டேன். ஏன்னு போகிறோம், பரீட்சை அதிகாரியாக இருந்தெல்லாம் போகிறோம். ஏன்னு இந்த மாணவருடைய கொதிப்புக்கு நான் ஆளாகணும், சண்டாளன் அவனுக்கு சின்ன கேள்வியை கேட்டு நிறைய மார்க் போட்டு எனக்கு பெரிய கேள்வி கேட்டு சுழிச்சிட்டு போயிட்டான் பார்த்தியான்னு வைவான். இன்றைக்கு நாம் ஆளாகணுமா? என்ன பரீட்சாதிகாரும் பாவமாக்கும். ஆமாம், பரீட்சாதிகாரின் அதாவது பௌரு பரீட்சா பட்சபாதகன, பரீட்சை நான் பட்சபாதம் பண்ணியிருப்பேன், அந்த பாவம்லாம் போகணும் சொல்லி சாயந்தரம் ஒரு வழியும். அந்த மாதிரி சகல பாவம் போவதற்காக சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி பஞ்சபிரம்ம சடங்க மந்திரத்தினால புரோட்சணம் பண்ணி அதுக்கப்புறம் குளிக்கணும் கரியேறின்னு சொல்லியிருக்கு. அந்த முறையில் தான் போனோம். அதைத்தான் இங்கே ஆடி செய்யும் கடன் முடித்து அடிக்கேள் உன்னை தவாத ஸ்ரீ சிவானந்த தானத்து வழிபடும் தகையோர். அப்போ என்னென்ன செல்வக்குவாவோடு எனிக செல்வங்களோடு இருந்து முத்தியில் போய் சேரணும் அவன் ஆன்னு சொன்னான். ஒரு இடத்துல வயசான மாட்ட மாதிரி, அவருக்கு 80 வயசு ஆச்சு, அவளுக்கு 75 இருக்கும், சங்கல்பம் பண்ணுறோம் எல்லாம் சொல்லிட்டு சிவஜான துவாரா மோட்ச சாம்ராஜ்ய சித்தியார்த்தம்னு சொன்னேன். இது என்னைய தப்பு இருக்கு சொல்லுங்க, இனிமா மோட்சாவனா செத்து போகணும்னு சொல்லிடுற அவரை போய்க்க முட்டா பேலை, இனிமே அவருக்கு என்னடா வேணும், அவர் 85 வயதாயாச்சு இன்னும் அவருக்கு அது வேணும் இது வேணும் அவரால் அமைக்க முடியுமா? அவரால் அவருக்கு இன்னுமே என்ன தேவை? நல்ல முறையில் பரமேஸ்வருடைய திருவடியில் போய் அதுதான் சிவஜானத்வாரா சிவஜானத்தின் மூலமாக மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கட்டும் சொன்னால் என்ன அவருக்கு அதுதான்டா வேணும்? சதாசிவத்துக்கு தான் சொல்லுங்க, அதுதான் அவருக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் கொண்டாட்டி வேணும் குள்ள வேணும் என்னத்துக்கு அவருக்கு நம்ம இந்த பலபடிங்கிற சம்சாரத்தை மூங்கி மூங்கி கட்டப்படவா? வந்தாச்சு, நீ சிறடிச்சு ஓரளவு வந்தாச்சு, இன்னும் கடைசி அவருக்கு அதுதான் வேணும். அந்த மாதிரி அவருக்கு எனது வாழ்ந்த முத்தியை கூட செய்வாய், அவர் முத்தியை போய் சேர்த்து விரும்பினாய் என்று இறந்து ஏத்த எல்லாம் அறிபுரிந்து லிங்கத்து எங்கோன் ஒன்றினன் அஜனம் மாலை உலகுடும் விழுங்கி மீள தொன்றுபோல் முறையான் நல்கி துகளொரு சிவாத்தானத்தின் மன்றவன் அருளான் முன்னர் வைகினான் உவகை கூர்ந்து. அவர் சொன்னபடி அந்த ஸ்தானத்தில் பரமேஸ்வன் அண்ணனுடைய லிங்கத்தில் ஆவிர்வாயிருந்த அனுகிரகம் பண்ண புறட்டார். அதை பார்த்து அவன் அந்த இடத்திலே பிரம்மா வசிக்க ஆரம்பித்தார். முந்துர மனத்தை தோற்றினன் அரண்பால் முழங்கு காயத்ரி அதனில் சந்தைகள் அவற்றை சாமம் அச்சாமந்தன்னிலை எதிர்கள் அங்கவற்றின் மைந்துடை நெடுமால் அவனிடை பைங்குள் பயிர்களின் மதியம் அம்மதியன் உந்துரும் பசுக்கள் பசுக்களின் மகவான் உவனிடை உலகரான் தந்தான். அந்த அவர் என்ன பண்ணார்னா சாமகீதங்கள்லாம் பாடினார், எஜுர்வேதத்துன மந்திரங்கள் தான் சொன்னார். இதெல்லாம் எஜுர்வேதம் சொன்னான் நம்ம ஸ்ரீருத்திரம் தான் சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி சொல்லி எல்லா விஷயங்களும் சொல்லி அவர் தோத்திரம் பண்ணினார் சொன்னார். இம்முறை ஒருவர் ஒருவரை படைத்து செருக்குமற்றி மத்தியவர்களை பரமன் என்று உண்மையால் வினையான் மருளுனர் மல்க உண்மை நூல் உணர்ந்து அழுகூடன் செம்மையோரெல்லாம் விடமிழத் தலைக்கு தேவனை புறந்து உயர் குணங்கள் உண்மையும் கடந்த முதல்வனே எவர்க்கும் உத காரணம் நான் எனச் செழிவான். இவர் வந்து எல்லாம் செழியணும்னா ஒருவருக்கொருவர் படைத்து கொண்டிருக்கிறார். இவருக்கெல்லாம் மேலானவன் சிவருமான். ஆயனாலே அவனையே அந்த விடமிட்ட விடத்திலே கழுத்திலே கொண்ட அந்த சிவருமானை வணங்கி நாமெல்லாம் உய்வோமாக என்று சொல்லி இந்த படலத்தை முடிக்கிறார். இதில் மூவர்க்கும் மேலானவன் சிவருமான் நாலாவது வசனம். இதை மற்ற சமயத்தார் ஒத்துக்கொள்வதில்லை, ஆனால் உண்மையில் வேதங்கள் பூரா அப்படித்தான் சொல்லுது. மூவர்க்கும் நேரானவன் மூவர்க்கும் வேறானவன் என்று வேறுபடுத்தி சொல்கிறவன். அதைத்தான் இங்கே பொது நீக்கி வழிபடுதல் என்பது அவர்களையெல்லாம் நீக்கி சிவருமானே நாலாவது வஸ்து அவரே எல்லாம் சொல்லி வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த படலத்தினுடைய உண்மை. 24ஆம் தேதி சிவராத்திரி நமக்குரிய முக்கியமான ஒரு நாள். அந்த சிவராத்திரியில் பூஜை செய்தால் 100 மடங்கு 1000 மடங்கு பலன், ஜபம் செய்தால் அதே மாதிரி. அப்படி உபதேசம் பெறாதவர்கள் அந்த தீட்சை வருவதற்கு உரிய ஒரு நாள். அதனால் அந்த நாளில் நம்முடைய திருமணத்தில் தீட்சை கொடுத்து கொண்டிருக்கிறோம். சௌரியமுள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 9:30 எங்கள் மடத்துக்கு வந்துட்டால் 12 மணிக்குள்ளே புறப்பட்டு வந்துடலாம். அதனால் போன ஆண்டு சொன்னதுலேருந்து இந்த ஊர்லேருந்து ஒரு 10 பேர் வந்தாங்க. இந்த ஆண்டும் உனக்கு அனுப்பிவிடும், ஏன்னா எனக்கு தெரியாமல் போச்சேங்கிறாங்க, ஐயோ எனக்கு தெரியாமல் போச்சேங்கிறாங்க. அதற்காக இந்த ஆண்டும் சௌரியப்பட்டவர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் என்ன தெரியுமா? கிரகணம். கிரகண புண்ணிய காலம்னா சொல்லியிருக்கு, கிரகணோப புண்ணிய காலம்னு சொல்லியிருக்கு. இவங்க சில பேர் அதை பாடா பாடப்பட்டால் ஏதோ கெட்ட காலம் இரண்டு நேரம் சொல்லி கதவை அடைக்கிறதும் கூட்டதும் பண்ணுறாங்க. கிரகணோதய புண்ணிய காலம்னு ஆகமத்தை சொல்லியிருக்கு. அந்த கிரகணோதய புண்ணிய காலத்தில் ஜபம் பண்ணினாலோ பூஜை பண்ணினாலோ 1000 மடங்கு அது பலன். ஒரு தூரம் பஞ்சாட்சரம் சொன்னால் அதுக்கு 1000 சொன்னது பலன். அதனால் நாளை வந்து அஞ்சரை மணிக்கு புறப்படுறது 7 மணிக்கு முடியும். அதனால் அந்த காலங்களில் ஸ்நானம் பண்ணி சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி ஜபதமங்களையும் பூஜைகளையும் பண்ண பூஜை பண்ணலாமா என ஒருத்தர் கேட்டார். கிரகணோதய புண்ணியகால பூஜைன்னு கிரண அகரணாகமத்தை சொல்லிடு. கிரகண காலத்தில் பூஜை பண்ணலாம், ஆனால் என்ன விஷயம்னா கிரகணம் முடிஞ்ச உடனே திரும்ப ஸ்நானம் பண்ணி பழமுடியும் பூஜை பண்ணணும். அதுக்கு சோமதி வேலையில் வெறிய வச்சு வச்சுக்கிட்டு வேதம் பொட்டியில் மலைக்கு உள்ளவை. ஒருத்தர் பயணம் போய்கிட்டு இருந்தார், கடவு போயிட்டு பை ஏ கடவு போயிட்டு அவர் கவலைப்படாமல் நீங்கள் பண்ண பூஜை ஷோ பூஜை பொட்டி கடவு போச்சுப்பா இன்னும் பூஜை பண்ண வேண்டாம் நிம்மதியார் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ல. நான் என்ன செய்யறது பூஜை கடவு போயிட்டு நான் என்ன செய்யுது பூஜை கடவு போயிட்டு போயிட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கலாம்ல. அதை மாதிரி இந்த மாதிரி சமாச்சாரம் 7 வாரம் குளிக்கலாம் இந்த மாதிரி முடியாது. பண்ணி என்ன பண்ணி அடிக்கி கதையாக பேசுறிய அதெல்லாம் முடியாது சொன்னால் இருக்கும் அது ஆட்சியான இல்லை. ஆனால் கிரகணம் ஆரம்பியத்துக்கு முன்னால் குளிக்கணும், கிரகணம் விட்டதுக்கப்புறம் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கிரகணத்தையும் நீங்கள் எல்லோரும் அனுஷ்டானம் பண்ணி எல்லா நாளையும் பெருமாறு கேட்டுக்கொண்டு எந்தளவு எனது சிந்தையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆறிரு தடந்தோழி வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனி வேலி வாழ்க குக்குடம் வாழ்க செய்வே ஏரிய மஞ்சை வாழ்க யானிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுகள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் அல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் அல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் அல்லாம் நம பார்வதி பதயே நமஹேவ
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: என்னுடைய குருநாதர் என்ன அடிக்கடி வெளியூருக்குள்ள அழைச்சிட்டு போவாரு. அப்படி அழைச்சிட்டு போகும்போதே எனக்கு தேவையானதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சிலாதர் ஒரு ரிஷி, அவர்தான் நந்தியம்பெருமானுடைய தகப்பனார். அந்த ரிஷி வந்து திருவையாற்றிலே அருள் பெற்றார். அவரை ஆட்கொண்டவர் வசிஷ்ட மாமுனிவர். அந்த மாமுனிவருக்கு சீடராய் அவர் ஆனார். தன்னுடைய சீடனை அழைத்துக் கொண்டு அவர் என்ன பண்ணார், நல்லுலகங்கள் தீய உலகங்கள் எல்லாம் பார்க்கலாம் வாங்கன்னு அழைச்சிட்டு போறாரு. அப்படியே அவங்க பிக்னிக் தான் போறாங்க. நரகங்களையும் சொர்க்கங்களையும் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது புத்திரன் இல்லாத அந்த ஒரு மனிதன் இந்த நரகத்துக்கு வருவான்னு புத்துன்னு ஒரு நரகம் அது நடத்த காட்டுறார். புத்து என்ற நரகத்திற்கு பெயரு. புத்திரனுக்கு ஏன் புத்திரன் பெயர்னா, புத்திர நரகத்திலிருந்து நம்மை காப்பதனால புத்திரன் பேர். அந்த நரகத்துக்கு செல்லாமல் நம்மை காப்பவன் நம்முடைய மகன். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் பிறக்கும் பொழுது மூன்று கடன்களோடு பிறக்கின்றன. அதுல நம்மை நம்முடைய அம்மா அப்பா பெத்து வளர்த்துருக்காங்க இல்லையா, அப்ப நம்ம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அந்த கடனை எவ்வாறு கழிப்பது என்று சொன்னால், நாம் திருமணம் செய்து கொண்டு நம்மை நம்முடைய தாய் தந்தையர் பெற்றதை போல நல்மக்களை பெற வேண்டும். அவ்வாறு பெறுவதனால்தான் அந்த கடன் தீரும். இந்த குடும்பத்தை பெர்பெச்சுவேட் பண்றதுனால கடன் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த இல்லறத்தில் நுழைந்து புத்திரனை பெறாதவர்கள் இந்த நரகத்தை வந்து அடைகிறார்கள்னு சொன்னார். சொன்ன உடனே அப்படிப்பட்ட துன்பம் அடியேனுக்கும் வந்து சேருமோ என்று ஒரு கவலை ஏற்பட்டது. யாருக்கு, சிலாத ரிஷி என்ற அந்த இளைஞருக்கு. உடனே அவர் வாயை திறந்து சொல்லல, அவர் மனமறிந்து வசிட்டு சொன்னார், என் மகளை உனக்கு மனம் முடிக்கின்றேன். எப்படி பார்த்து பாருங்க, இப்படியே இப்படி அழைச்சிட்டு போய் ஊர் சுத்தி பார்க்கும் போதே எல்லா கல்வியும் வந்துருது, எல்லா பாக்கியங்களும் வந்துருது, கல்யாணம் ஆயிடுது, எல்லாமே ஆயிடுது. அதுக்குன்னு தனி எஃபர்ட்ஸ் கிடையாது. என்ன காரணம்னா, எஃபர்ட்லெஸ்ஸா நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற வேண்டியவற்றை பெற வேண்டும் என்றால் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் நமக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லா விஷயமே ஆன் தி ரோடு கிடைக்கும், எஃபர்ட்லெஸ்ஸா கிடைக்கும். அப்ப நம்ம குருநாதர் அழைச்சிட்டு போறார். அந்த திருப்பெருந்துறையில் இருக்கிற நந்தவனங்களுக்கு அழைச்சிட்டு போறார். கடவுள் வாதவூர் உரை இறைவர்தம் பெரிய மாயை போல் இருள் மாய்ந்து இருட்டு நீங்கியது. எதை போல் நீங்கியதுன்னா, ஆத்மநாத சுவாமியினால் ஆட்கொள்ளப்பட்ட போது வாதவூர் பெருமானுக்கு இருந்த மாயை என்ற இருள் எவ்வாறு நீங்கியதோ அதை போல புற இருள் நீங்கியது. பின் அவர்பால் போதமாக வந்து ஒரு சுடர் விளக்கம் போல வெய்யவன் புணரியில் தோன்ற இருளாகின்ற மாயாமலம் நீங்கிய உடனேயே பெருமானுடைய திருவடி ஞானம் என்கின்ற அறிவு சுடர் எவ்வாறு நம்முடைய வாதவர்களுடைய உள்ளத்திலே உதித்ததோ, நம்முடைய வாதவர்களுடைய உள்ளத்திலே அறிவு சுடர் உதித்ததை போல புற உலகிலே கிழக்கு கடலிலே சூரியன் வந்து தோன்றினான். கிழக்கு கடலிலே சூரியன் வந்து தோன்றினான் புனரியில் தோன்ற வேதநாத. இதுகளை விரோத ஓமைன்னு பேரு. அதாவது ஓமை என்பது அறிந்த ஒன்றை கொண்டு அறியாத ஒன்றை உணர்த்துவது, இது அறியாத ஒன்றை கொண்டு அறிந்த ஒன்றை உணர்த்துவது, இது விரோத ஓமை. நாம் அறிந்த ஒன்று என்ன, புற இருள் மாய்ந்து சூரியன் உதிப்பது நாம் அறிந்த ஒன்று. அதை விளக்குவதற்கு நாம் அறியாத ஒன்றை ஓமையா சொல்றார். அறியாத ஒன்று என்ன, வாதோரடிகளுடைய மனதிலே இருந்த மாயை என்ற இருள் நீங்கி திருவடி ஞானம் என்ற சூரியன் உதித்தது. அது நமக்கு தெரியாது. நாம் அறியாத ஒன்றை அறிந்த ஒன்றிற்கு உமையாக கொடுப்பது விரோத உமை. வேத நாதரதம் இருபதம் இறைஞ்சு மேன்மையாளரை வேறு கொண்டிருந்து. வேதங்களுக்கு தலைவன் சிவபெருமான், வேதங்களை மொழிந்தபிரான், வேதங்களின் உள்ளக்கடையாக இருப்பவன், வேதத்தையே தனக்கு துணைவியாக கொண்டிருப்பவன். வேதத்தின் பெருமையெல்லாம் சொல்லுவதற்கென்றே ஒரு திருவிழா நடத்தினார் சொக்கநாத பெருமான். இந்த வேதத்தினால் என்ன பலன், இந்த வேதத்தை சும்மா ஓதிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்காக நம்ம தண்டத்துக்கு சம்பளம் தரணும். ஆகவே வேதம் மட்டும் ஓதுகின்ற ஐயர்கள் உடம்பால உழைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பாண்டிய மன்னர் என்ன பண்ணாரு, இவங்களுக்கு எல்லாம் பென்ஷனை கட் பண்ணு, மானியத்தை கட் பண்ணிட்டார், சம்பளத்தை கட் பண்ணிட்டார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேதம் தான் தெரியும். அதனால என்ன பண்ணாங்க, சரி மதுரையில பழப்பு இல்லைன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வெளிநாடுனா சோழ நாடு. இப்ப மதுரையில மழை பெய்யாமல் போய்விட்டது, பட்டினி தலைவிரித்து ஆடியது. உடனே மன்னன் சொக்கநாத பெருமான்ட்ட போய் அழும்பொழுது சொக்கநாதர் சொன்னார், நீ எல்லா பரீட்சையும் பாஸ் பண்ணிட்ட, ஒரே ஒரு பரீட்சை ஃபெயில் ஆயிட்ட, முக்கியமான பரீட்சை. வேதத்தை மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் பெருமையை சொக்கநாதர் தன் திருவாயினாலே சொல்றார். வேதம் தான் நமக்கு ஆணையாக இருக்கின்றது, வேதம் நம் செங்கோலாக இருக்கின்றது, வேதம் நமக்கு பாதுகையாக இருக்கின்றது, வேதம் நமக்கு வாகனமாக இருக்கின்றது. வேதத்தில் தான் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை தெரிவித்திருக்கிறோம். ஆகவே வேதம் என்பது, வேதத்தை ஒருவன் வாளா கற்று ஓதிக்கொண்டிருந்தாலே போதும், வேதத்தை காப்பதற்கென்றே அவனுக்கு நீ காசு தரலாம், தப்பு கிடையாது. என்று பெருமான் உணர்த்தின பிறகு அந்த மன்னன் மாறினான், மனம் மாறினான் என்று. அந்த வேதத்திற்கு தலைவன் யார் என்றால் இறைவன், வேத நாயகன், வேதியர் நாயகன் என்று அப்பர் பெருமான் சொல்றார். வேத நாதரதம் இருபதம் இறைஞ்சி மேன்மையாளரை வேறு கொண்டிருந்து சாமி அவர் அப்படியே அண்ணன் அழிச்சிட்டு போறார். கோ அங்கு ஓதும் ஆகமத்து அறிவரும் பொருளை உரைக்கவே நினைந்தார், அறம் உரைத்தார். அங்கு ஏனைய 999 அடியார்கள் ஆகம பொருளை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம குருநாதர் சித்த 1000 அடியார்கள், ஏனையர்கள் முன்பே ஆட்கொள்ளப்பட்டவர்கள், பழைய அடியார்கள். நின் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் என்று அந்த காமரேட்ஸ பார்க்கணும்னு ஆசைப்படுறார். திருப்புரந்திரை விட்டு நீங்கி ஊர் ஊரா தில்லைக்கு வருகின்ற வழியில தன்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். செடியார் ஆக்கை திறமர வீசி சிவபுர நகர்புக்கு கடையார் ஜோதி கண்டு கொண்டு என் கண்ணினை கழிகூற படிதானில்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானி. நம்ம கூட பள்ளியில படிச்சவங்க, நம்ம சீனியர்ஸ், இவங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசை எப்பயாவது நமக்கு வரும். எப்படியாவது அவங்க டெலிபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியுமா, மீண்டும் இந்த நட்பினை மலர்த்த முடியுமான்னு நமக்கு தோணும். அதே போல நம்ம குருநாதர் விரும்பி இருக்கிறார். அந்த சீனியர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, ஆகம பொருளை உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஓதி கொண்டிருக்கிறார்கள். அதன சுருக்கி சாமி நம்ம குருநாதருக்கு சொல்றார். ஏன் சுருக்கி சொல்றாருன்னு கேட்டா, செக்குலார் பெருமான் சொல்லிருக்கிறார் பிரிய புராணத்துல, கடவுள் அருளிருக்கின்ற ஆகமங்களுக்கு எண்ணிக்கையே இல்லை, அவற்றிலே முக்கியமாக 28 பொறுக்கி எடுத்திருக்கிறார்கள். காரணம், காமிகம், ரௌரவம் போன்ற ஆகமங்கள் 28. அந்த 28 மூல ஆகமங்களுக்கு உப ஆகமங்கள் நூற்றுக்கணக்கிலே இருக்கின்றன. ஆகமங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய பாடி, பல ஆகமங்கள் லட்சக்கணக்கான கிரந்தங்கள், ஒரு கிரந்தம்னா 32 எழுத்து, அவ்வளவு எழுத்துக்கள் கொண்டதாக பாடல்கள் நீண்டா இருக்கு. அப்ப கிரியைகள் தான் முக்கியமா ஆகமத்தில் இருக்கு, ஞானபாதம் கொஞ்சம் இருக்கு. இதையெல்லாம் படித்து அறிவதற்கே ஒருவனுக்கு ஒரு வாழ்நாள் பத்தாது. படித்து அறிவதற்கே வாழ்நாள் பற்றாது என்று சொன்னால், அதனை பயிற்சிக்கு கொண்டு வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றது? இந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்குதுன்னு இந்த முதல் அட்டில இருந்து கடைசி அட்டை வரையும் படிச்சுட்டு தான் அந்த சொன்னபடி நம்ம நடக்க முடியும். அறகுறையா தெரிஞ்சு நடக்க முடியாது. ஒரு சமையல் குறிப்பு புத்தகம் அசோகா அல்வா எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கு. முழுக்க படிச்சுட்டு பண்ணுவீங்களா, பாதியிலேயே பண்ணுவீங்களா? ஒரு பொண்ணு சக்கரை பொங்கல் பண்ணாலாம், சக்கர பொங்கல் பண்ணி முடிக்கும் போது சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் சக்கர பொங்கல்னு கத்தினாலாம். ஆனா மாடியிலேருந்து மாமனார் மாமியார் ஓடி வந்துட்டாங்க, ஏண்டா கண்ணு இப்படி கத்துற? சக்கரை பொங்கல் சூடான உடனே அடுப்பு அணைச்சிட்டு கீழே இறக்கி வச்சு ஏலம் போடவும்னு போட்டு, அதான் சக்கரை பொங்கல்னு ஏலம் போட்டேன். பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படி முழுக்க படிச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அது ஏலம் போடுறதுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு நூலை உரியவரிடம் குருமுகமாக கற்று தெளிந்த பிறகுதான் நம்ம கடைபிடிக்க முடியும். கல்லாமல் கடைபிடிக்க முடியாது. வள்ளுவர் சொல்லிருக்காருல்ல, கற்க கசடர கற்பவை, கற்ற பின் நிற்க. கற்றுக்கொண்டிருக்கும் போதே நிற்பதற்கு யாருக்கும் வழிவகை தெரியாது. கசடர கற்க வேண்டும், அதுல கற்பவை கற்க வேண்டும். கற்க தேவையில்லாதவற்றை கற்றால் நம்முடைய நேரம் போயிடும், வாழ்நாள் போயிடும், வேஸ்ட் ஆயிடும். கற்க தேவையில்லாதவற்றை கற்பதனால கற்க வேண்டியவற்றை கற்பதற்கான நேரம் களவுபடும், திருடுபடும். களவுபடாததோர் காலம் காண்பான் கடைக்கண் நிற்கின்றேன். நம்முடைய நேரத்தை திருட்டு கொடுக்காம சாமியை கும்பிடணும். அப்படின்னா சாமியை மட்டுமே கும்பிட்டுட்டு இருந்தோம்னா நேரம் திருடு போகாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமிகிட்ட கடைசியில வரும்பொழுது, மார்கழி மாசம் 10 மணிக்கு உச்சிகாலம் ஆகி கதவை அடைச்சிட்டாங்க, நீங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதோன்றாங்க. ஏன், அந்த 5 நிமிஷம் தான் நம்ம வீதியில ஒருத்தரோட பேசிட்டு இருந்தோம், நம்ம நேரம் களவு போயிடுச்சு, அதனால இன்னைக்கு காட்சி போயிடுச்சு இல்லையா? இதை பிராக்டிக்கலா நம்ம பாக்குறோம். அப்ப கற்க வேண்டியவற்றை கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்பதனால, இந்த ஆகமங்களை ஒருவன் ஓதி உணர்ந்த பிறகு கடைபிடிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு இந்த பிறவியிலே சாத்தியம் இல்லை என்று ஒரு அப்செக்ஷன் வச்சாங்க அம்பாள். கைலாயத்துல சாமிட்டே ஒரு அப்செக்ஷன் சொல்றாங்க. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருளினார். அதுக்கு பதில் சொல்றாரு சாமி, எண்ணில்லாத ஆகமங்களை உரைச்சிருக்கிறேன், அதற்காக எல்லாரும் எல்லாத்தையும் படிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. சைவத்திலேயே நூத்துக்கணக்கான நூல்கள் இருக்கு, எல்லாத்தையும் படிக்கணுங்கிறது இல்ல. பல நூல்களிலும் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒரு சில நூல்களிலே வந்து விடுகின்றன. அப்படிப்பட்ட நூல்களை பார்க்கணும்னா திருமுறைகளிலே திருவாசகம், சிவஞான போதம், சாத்திரங்களிலே சிவஞான போதம். நேரம் இருந்தா அதை படித்து படித்து இதைத்தான் அது சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் ஆணுங்கிறது கிடையாது, அதெல்லாம் ரெப்பட்டிஷன் தான். சாரம் என்பது ஒரு சில நூல்களிலே வந்து விடுகின்றது, அதை அனுபவ ஞானிகள் வாயிலாக உணர வேண்டும். இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், நமக்கு நம்பிக்கை யார் தருவாங்களோ அவங்ககிட்ட சொல்லணும். என்னுடைய ஆசிரியர் எனக்கு என்ன சொன்னார்னா, நீ எத்தனை புத்தகம் படிச்சாலும் 2 தான் அதுல நீ அறிய வேண்டிய கொள்கை கருத்து என்ன அப்படின்னா, நீ புலன்களை அடக்கி வாழ வேண்டும், கடவுளையும் அடியார்களையும் வணங்கி வாழ வேண்டும். இதான் நீ கோடி புஸ்தகம் படி, இதுக்கு வெளியில ஒன்னும் வழி கிடையாது. எங்க ஆசிரியர் எனக்கு சொன்னார், மண்டையில அடிக்கிற மாதிரி புஸ்தகம் படிக்கிறது கூட நீ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். புத்தகம் படிக்கிறது கூட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கண்ணு இதை பார்க்கும், காது அதை கேட்கும், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத. நீ உனக்கு தலைவனா இருக்கணும். அப்புறம் நீ செய்ய வேண்டிய வேலைன்னா தொண்டு செய்யணும், கடவுளுக்கும் அடியார்களுக்கும். தானா முக்தியாகின்ற கரையிலே சென்று சேர்வாய். மற்றபடி படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா இதையே படிச்சு தெரிஞ்சுக்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் மிக்க ஒரு குருநாதன் கடவுளே வந்து சொல்வதை போல சொல்வார். அப்படி சாமி என்ன பண்றாரு, இந்த ஆகம பொருளை உரைப்பதற்காக தன்னுடைய சீடராகின்ற நம்முடைய குருநாதர் திருவாதிரையில அழைச்சிக்கிட்டு அப்படி போறார். 999 பேர் நீள நீளமா புத்தகம் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. சாமி என்ன பண்றாரு, அவங்க படிக்கிறதோட சாரத்தை உனக்கு சொல்றேன் அப்படின்னு அழைச்சிட்டு போறாரு. ஓதும் ஆகமத்து அறிவரும் பொருளை உரைக்கவே நினைந்தார் அறமுறைத்தார். முன்பு அறமுறைத்தார் எங்கு, கல்லால் நிழங்கிலிருந்து, கல்லால மரத்து நிழங்கிலிருந்து பிரம்மனுடைய மனதிலே தோன்றிய சனக்கர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார் என்ற நான்கு அனைத்தையும் ஓதி உணர்ந்த பேரறிஞர்களுக்கு அவர்கள் மனதிலே ஓதி உணர்ந்தது போதாது என்ற அனுபவ ஞானம் இல்லாத காரணத்தினாலே குறை இருந்தது. அந்த குறையை நீக்குவதற்காக தான் அறிந்ததை அவர்கள் அறியும் வண்ணம் அருள் செய்தார். அதான் அறமுறைத்தல். அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கு அறிய இயம்பேடி. அருந்தவருக்கு அறமுதல் நான் கண்டருளி செய்தினேல் திருந்தவருக்கு உலகேற்கே தெரியாகான் சடலோ. சாமி சொல்லித்தரலன்னா அவங்களா படிச்சு உருப்பிட மாட்டாங்க அப்படின்னு விடை. மெத்த படிச்சவருக்கு போய் கிளாஸ் எடுக்கிறாரே சாமி, உன்னையும் என்னைய மாதிரி படிக்காதவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாமேன்னு கேள்வி. மெத்த படிச்சவங்களுக்கு சாமி கிளாஸ் எடுக்கிறதுக்கானா படிப்பு பயன்படணுங்கிறதுக்காக, இல்லைன்னா படிப்பு படிக்கச்சே இருக்கும், டைஜஸ்ட் ஆகாம இருக்கும். நல்லா படிச்சவங்களுக்கே சாமி எடுக்கணும் கிளாஸ், அப்பதான் கற்ற கல்வியினுடைய உண்மை பொருளை அறிவார்கள். இல்லைன்னா அது என்ன ஆகும், சரிக்காமல் நிற்கும் அறிவில. அது சரிப்பதற்கு இறைவன் அருள் வேண்டும். ஆகவே அவர்களுக்கே பெருமான் வகுப்படுத்தார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தி அறிகின்ற தென்னன் பெருந்துரையான் நம்முடைய குருநாதரை அழைச்சிட்டு போறார். சொல்றாரு குருநாதர்ட்ட, சீடா உன்னுடைய வடிவம் எப்படிப்பட்டது தெரியுமா, அது இயல்பிலேயே செம்பு சும்மா விட்டாலே கழும்பு ஏறும். செம்ப வெண்ண விடுங்க, அது என்ன பண்ணும், காற்றில் இருக்கின்ற நீரினை எடுத்துக்கொண்டு பச்சை பிடித்துக் கொள்ளும். அது போல உயிரினை வாழா விட்டாலே பற்றி ஏறும். நம்ம எல்லாம் சும்மா விட்டாலே, அண்ட் ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஒரு திருமறை வகுப்புலேயோ பெருமானுடைய திருக்கோயில் வழிபாட்டிலேயோ இல்ல நாமே இறைவனை பூசிப்பதிலேயோ இந்த மனதை ஈடுபடுத்தவில்லை, சும்மா உட்கார்ந்துருக்கீங்கன்னா கட்டுப்படுவீங்க. இதான் விஷயம். இதை போல என்ன, பித்தளை பாத்திரத்தையோ செம்பு பாத்திரத்தையோ நல்லா கழுவி வச்சிருக்கிறோம், சும்மா வச்சிருந்தாலே அது பிச்சை ஏறும். அதை போன்றது உயிரின் தன்மை. ஆகவே உயிர் தன்னுடைய கீழே சார்பை கைவிட்டு மேலே சார்பை பிடித்துக் கொள்ள வேண்டும். தனக்கு களிம்பு ஏறாமல் பார்த்துக் கொள்வது ஒரு உயிருடைய கடமை. அது அதற்காகவே அந்த களிம்பு இனி ஏறாது என்ற முக்தி நிலையில் இருக்கின்ற அடியார்களோடு இணங்க வேண்டும். இனி இந்த பிறவியிலே இந்த செம்பிலே களிம்பு ஏறாது என்ற நிலைக்கு சென்று விட்ட சீரடியார்கள் மெய்யடியார்கள் அந்த அன்பர்கள் 63 போன்றவர்கள் பற்றடுத்தவர்கள் அவர்களோடு இணங்க வேண்டும், பழக வேண்டும். அப்பதான் இது என்ன பண்ணும், பாசம் பிடிக்காமல் இருக்கும். களிம்பு தோய்ந்த செம்பு என உனை மறுவும் கருமை கூர் மலம். மலம் என்ற ஆணவம் இருக்கின்றதே, கருமை கூறுவது என்றால் கூடுதல் அதிகரித்தல், அறியாமை தொடர்ந்து அதிகரிக்கின்ற தன்மை கொண்டது ஆணவ மலம். ஆணவ மலம் கொஞ்சம் தான் இருக்குன்னு சந்தோஷப்படக்கூடாது, அது வளர்கின்ற இயல்பு கொண்டது. அது தொடர்ந்து உன்னுடைய அறிவு கண்ணை மறைக்கின்ற ஆற்றல் கொண்டது. கொஞ்சமா ஒட்டகத்தை என்ன பண்ணானா, குளிர்காலத்துல அரேபியால ஒட்டகத்துக்கு என்ன மாதிரி ஒட்டகத்துக்கு சளி பிடிச்சு தும்மிக்கிட்டே இருக்குது. உடனே ஒட்டகத்தை அழைச்சிட்டு போறவர் என்ன பண்ணாரு, ஒட்டகத்துக்கு பாவம் இந்த ஐயாவுக்கு கஷாயம் வச்சு கொடுக்கறவங்க இருக்காங்க, ஒட்டகத்துக்கு யார் இருக்காங்க அப்படின்னு கருணையோட என்ன பண்ணாரு, தான் படுக்கிற கூடாரத்துக்குள்ள ஒட்டகத்தை சொன்னாரு, தலையில பனி விழுந்தா அவனுக்கு ஒத்துக்காது, அதனால நீ முகத்தை மட்டும் கூடாரத்துக்குள்ள நீட்டிக்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஒட்டகம் என்ன பண்ணது, முகத்தை மட்டும் கூடாரத்தில் நீட்டினது. அப்புறம் பார்த்தா இவருக்கே இடம் இல்ல கூடாரத்துல, விழிச்சு பார்த்தா ஒட்டகம் முழுக்க வந்துருச்சு, உள்ள வந்து இவரை தள்ளுது வெளியில. அது போல இந்த அறியாமைக்கு சிறிது இடம் கொடுத்தால் அறியாமை தன்னுடைய வளர்கின்ற இயல்பினாலே என்ன பண்ணும், நம்மை சிரமப்படுத்தும். அதான் கருணை கருமை கூர் மலம் என்று சொன்னார். கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன் தன்மை. பளிங்கு இருக்கே அதன் முன்னால் ஒரு பொருளை வைத்தால் அந்த பொருளுடைய நிறம் பளிங்கிலே ஏறும். ஒரு கருநீல சங்கு பூவை வச்சா கருமையாகும், ஒரு சிவந்த செம்பருத்தி பூவை வச்சா பளிங்குன்ன கிளாஸ் அல்லது கிறிஸ்டல் ஸ்படிகம். சாதாரண கண்ணாடிக்கும் ஸ்படிகத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா, கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு சுடர் வச்சா சுடர் பிரதிபிம்பிக்கும் கண்ணாடியில, சுடரே உள்ள தெரியும் கண்ணாடிக்குள்ள. பளிங்குள்ள ஒளி ஒளிமயமாயிடும். பளிங்கு சுடர் தெரியாது. அது பளிங்கா இருந்தா என்னாகும், ஸ்படிகமா இருந்தா என்னாகும், இந்த ஒளி உள்ளே போய் வியாபிக்கும். அதனால சுடருடைய இமேஜ் ஃபார்ம் ஆகாது, சுடராக சுடர் தெரியாது. கண்ணாடினா சுடர் சுடராக தெரியும் என்று பார்க்கின்றோம். அப்படி டெஸ்ட் பண்ணி நீங்க ஸ்படிகத்தை வாங்கலாம் என்று பார்க்கின்றோம். அப்ப பளிங்கு என்பது சார்ந்ததின் வண்ணம் பெறுவது, உயிர் பளிங்கு போன்றது. எதை சார்ந்து இருக்கிறோமோ அப்படி நம்ம ஆயிடுவோம். அப்ப நமக்கு கீழே சார்பு, கீழ்மக்கள் சார்பு, பற்றுகளை வளர்க்கின்ற சார்பு இருந்ததுனால் நம்ம பற்று பிடித்து அலைவோம். நமக்கு மேன்மக்கள் சார்பு, திருமுறை சார்பு, தெய்வ சார்பு, அடியார் சார்பு இருந்தால் நம்ம அதை உய்விக்கும், அதன் வண்ணமாக நம்ம மாறுவோம் என்று பார்க்கின்றோம். இந்த தத்துவத்தை விவேகானந்தர் சொல்றார். வாழ்க்கை என்பது என்ன, ரிலிஜன் என்பது என்னன்னு கேட்டாங்க. ரிலிஜன் தான் வாழ்க்கை. ரிலிஜன் இஸ் ரியலைசேஷன், லைஃப் இஸ் டீஹிப்னடைசேஷன். நம்ம மயங்கி இருக்கிறோம், மயக்கத்தை தெளிவித்துக் கொள்கின்ற முயற்சி தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் சமயம். சமயம் வேறு, வாழ்க்கை வேறு இல்ல. சமய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. சம்பாதி சாப்பிடுறதுங்கிறது செகண்டரி, அது உண்மை வாழ்வு இல்ல. உயிர் தன்னை உணர முயற்சிப்பது தான் உண்மையான வாழ்வு. அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. சமய வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை. கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன் தன்மை. அருகிலே வைத்திருக்கின்ற பொருளுடைய நிறமானது பளிங்கிற்குள்ளே சென்று கலக்கும். அப்படிப்பட்ட பளிங்கை போன்றது உன் தன்மை. நீ பாசத்தை சார்ந்திருந்தால் கட்டுப்பட்டு இருப்பாய், சிவத்தை சார்ந்திருந்தால் விடுபட்டு இருப்பாய். பெருமானுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், முக்தி நிலையிலே இருக்கிறோம். இந்த உயிர் முக்தி நிலையிலே இருக்குது. இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிகின்ற வரையிலும் நம்மை நாம் காத்துக்கொண்டு விட்டோம்னு சொன்ன, உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த பிறகு பொறுப்பு சங்கரராமலிங்கேஸ்வரருக்கு வந்துருது. அவன் பொறுப்பா இருந்தான் இல்லையா, இனிமே அவன் வசம் இல்ல. நாம நம்முடைய கடமை தவறினா அப்புறம் நாலு பேர் எப்படி திருமறை வகுப்புல நம்ம பத்தி தான் சொல்லிடுவாங்கன்னு சாமி ஜாக்கிரதையா இருக்கும். கடவுளுக்கு பொறுப்புணர்ச்சி வந்துவிடும். அவருடைய பொறுப்புணர்ச்சியின் காரணமா தான் நாம இப்ப அவரை பற்றி இருக்கிறோம். அவர் தன்னுடைய பொறுப்பை அறிந்தவர் தான். ஆகவே அனுபட்சம் ஒண்ணு உண்டு. அனுபட்சம் என்பது இந்த பிறவியிலே கடவுளை பற்றின உணர்வு நமக்கு கடவுள் அருளால் கிடைச்சிருக்கு. அதை கைவிடாது இருத்தல் அனுபட்சம். பெற்ற ஒரு கல்வியையோ தவத்தையோ நம்ம விட்டுறக்கூடாது, பெற்ற லாபத்தை இழக்கக்கூடாது. அனுபட்சம். அம்மலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உழன்றாய். மலத்தின் பற்றினால்னா மலத்தினால் விளைந்த பற்றினால். மலம் பற்றுகளை விளைவிக்கின்ற தன்மை கொண்டது. ஆணவ மலம் இருக்கே அதுதான் பற்றுகளை விளைவிக்கின்ற மலம். மாயாமலம் பற்றுகளை விளைவிப்பதில்லை. ஆனா உலகத்துல எல்லாரும் மயங்குவார்கள். மாயாமலம்னா பற்றினை விளைவிக்குதுன்னு சித்தாந்த வகுப்புல உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. மாயாமலம் என்பது என்னன்னா, உலகிலே இருக்கின்ற பொருள்களுக்கு கருவாக, பொருள் மூலமாக, ரா மெட்டீரியலாக இருப்பது மாயாமலம். இட்லிக்கு எது ரா மெட்டீரியல், அரிசியும் உளுந்தும். அது போல ரா மெட்டீரியலா உலகத்திற்கு, தனு கரண புவன போகங்களுக்கு ரா மெட்டீரியலா இருப்பது மாயாமலம். அதனால் பற்று விளையாது. ஆணவ மலத்தினால்தான் பற்று விளையும். பற்று இந்த பொருளை பற்றி விளையும். பற்று விளைவதற்கு அது இடம் கொடுக்குமே தவிர அது உண்மையிலே பற்றி விளைவிப்பதில்லை. எப்படின்னா, ஞானி கண் முன்னாலே அதை பார்த்தும் பற்றின்றி வாழ்கின்றான். இயற்பை நாயனார் வந்து கேட்டவன் கொடுத்துட்டாரு. சிறுத்தொழில் நாயனார் காலையில பள்ளிக்கு கொண்டு போய் விட்டுருக்கிறாரு. அந்த குழந்தைய மத்தியான ஆட்சியில வந்து கறி பண்ணி போட்டாரு. முடியுமா, பற்றோடு வாழ்ந்திருந்தால் முடியுமா? வெளியிலேருந்து பார்ப்பதற்கு பற்றோடு கூடிய இல்லறத்தை கடைபிடிப்பதை போல இருக்கும். ஆனா உண்மையிலே கடவுள் அருளிலேயே தங்களை அடக்கி ஒடுக்கி வாழ்கின்ற காரணத்தினாலே துறவிகள் வெளிப்படையாக பற்றினை அறுப்பதை போன்று காணப்படாமல் அவர்களை விட செம்மையாக அடியார்கள் பற்றினை அறுத்திருப்பார்கள். துறவிகளுடைய நடவடிக்கையெல்லாம் பற்றினை அறுப்பதற்கென்றே டிசைன்டு. அதனால வெளிப்படையா தெரியும் இவன் பற்றிருக்கின்றான்னு, வெளிப்படையா தெரியும். இல்லறத்தில் இருக்கின்ற அடியார்கள், அப்பூதடிகளோ, நமினேந்தி அடிகளோ, இயற்பகை நாயனாரோ, சிறுத்தன நாயனாரோ பார்ப்பதற்கு பற்றிருப்பதை போல காணப்பட மாட்டார்கள். ஆனால் ஆயிரம் துறவிகளை விட மேலானவர்கள். என்ன காரணம், கடவுள் அருளை பற்றி வாழ்கிறார்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. எந்த ஒரு பெரும்பற்றினை பற்றி கொண்டால் சிறு பற்றுகள் நம்மை விட்டு நீங்குமோ? மேலே சார்பினை பற்றி நின்றால் கீழே சார்புக்கு வலி இருக்காது. கடவுளை பற்றி இருப்பவன மாயை ஒண்ணு செய்யாது. ஆகவே மாயாமலம் பற்றினை விளைவிக்காது, ஆணவ மலம் தான் பற்றினை விளைவிக்கும். ஆணவ மலம் தான் என்ன பண்ணும், நம்மள கடவுள்கிட்ட அனுப்பாது. அப்ப கடவுளே நம்மளை பிடிச்சி இழுத்துக்கும் போது ஆணவ மலத்தினுடைய வலி குறையும். அப்ப ஆணவ மலம் காரணமாக தான் பற்றி விளைந்து, பற்றின் காரணமாக பல உடல்கள் விளைகின்றன, பல பிறவிகள் எடுக்கின்றோம் என்று சொன்னார். அம்மலத்தின் பற்றினால் நம்முடைய சித்தாந்த சாத்திரத்திலையும் நூல்களிலையும் மலம் என்று அடைமொழி இன்றி சொன்னால் அது ஆணவ மலத்தை குறிக்கும். இருள் என்று சொன்னாலும் ஆணவ மலத்தை குறிக்கும், இருண்மலம் என்று சொன்னாலும் ஆணவ மலத்தை குறிக்கும். மற்ற மலங்களை சொல்ல வேண்டும் என்றால் பெயரை சொல்ல வேண்டும். கண்ம மலம், மாயாமலம், மாயேய மலம், திரோதான மலம் என்று பெயர் சொல்ல வேண்டும். வாழா மலம் என்று சொன்னால் ஆணவ மலம். இது களிம்பு போன்றதுன்னு சொன்னார். ஆகவே உயிருக்கு சகஜம், சகஜம் என்றால் உடன் தோன்றியது, எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பது. எதை போல, நம்ம முதுகு போல. நம்ம பார்க்காட்டாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படாட்டாலும் நாம நம்ம கூட நம்ம முதுகு இருக்குது இல்ல, அதே போல நம்ம கூட இந்த மலம் இருக்குது என்று அறிய வேண்டும். வளங்குலாம் புவனம் தோறும் செய்யும் முன் வல் வினைப்பயன் வறுமுறை நெறிய அளந்து நாம் தர நுகர்ந்து மேல் நுகர்வுமாக்கியே திரிந்தனை மல அழுக்கால். இப்படி ஆணவ மல மறைப்பினாலே பற்றுக்கள் ஏற்பட அகப்புற பற்றுக்கள் காரணமாக மாயினால் உண்டாக்கப்பட்ட தனுக்கரண புவன போகங்களிலே நீ ஈடுபட்டு உடம்பெடுத்து திரிந்தாய். நீ அவ்வாறு திரியும் பொழுது வினை என்ற மனத்தை அதிகரித்துக் கொண்டே சென்றாய். அந்த வினையினுடைய பயனை நான் உனக்கு ஊட்டி ஊட்டி அந்த மனத்தின் வலியை குறைத்து கொண்டே வந்தேன். எதை போல, என்ன பிள்ளை தெருவுக்கு ஓடி ஓடி போகுது, அம்மா அடுப்பறையிலேருந்து ஓடி வராங்க, குளிரிலேருந்து ஓடி வராங்க, மாடியிலேருந்து ஓடி வராங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு விட்டுட்டு ஓடி வந்து இது ரோட்டில் அடிபட்டுடாம திரும்பி திரும்பி இழுத்துட்டு இழுத்துட்டு உள்ள வராங்க. அதுபோல நீ உன் அறியாமை காரணமாக உன்னுடைய இருவினைகளை அதிகரித்து கொண்டே செல்ல செல்ல நான் அந்த பயனை உனக்கு ஊட்டி ஊட்டி அதனுடைய வலியை குறைத்து கொண்டே உனக்கு ஆபத்து வராமல் பிறவிகள் தோறும் காத்து வந்தேன் என்று சாமி சொல்றார். செய்துள்ளோர் பெறும் வினைப்பயன் ஒருவர் சேர்க்க வேண்டுவதில்லெனில் இது மேல் எய்தும் மேல் இது நுகர்வது என்று அறிவதில்லை. இங்க வந்து புராண ஒரு தத்துவத்தை சொல்லுது, ஒருவன் செய்கின்ற வினையின் பயன் தானாகவே அவனை வந்து சேரும், இதற்கு அந்த வினைப்பயனை ஊட்டுகின்ற ஒரு கடவுள் தேவையில்லை என்று சிலர் கூறுகின்றார்கள். அவ்வாறு கூறினால் அந்த வினை என்னை இவன் செய்தான் என்று அறிவதில்லை, இதன் பயனை இந்த நேரத்திலே இவனுக்கு தருவோம் என்றும் அது முடிவு செய்வதில்லை. சில நேரங்களில் நம்ம பண்ற நல்லதுக்கு உடனே பலன் கிடைக்கல, நம்ம பண்ற கெட்டதுக்கும் உடனே பலன் கிடைக்கல. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா எத்தனையோ தப்பு பண்ணிட்டு நம்ம தப்பிச்சிருக்கிறோம், செய்யாத தப்புக்கு நம்ம அடி வாங்கியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்ப வினை முட்டாள் என்பதனால தவறி போய் பலன் அளிக்குதா? அப்படி கிடையாது. இந்த வினையின் பயனை இவன் இந்த நேரத்தில் நுகர வேண்டும் என்று முடிவு செய்கின்ற ஒரு மனிதன், ஒரு ஆள் இருக்கு, ஒரு ஆபீஸ் இருக்கு, ஒரு தலைவன் இருக்கிறான். ஆகவே கொடுப்பான் இன்றி வினை தன் பயனை கொடுக்காது. வினை என்பது அறிவற்ற பொருள், ஜடம். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள். இது சைவநெறி அல்லவற்றுக்கு இவ்வியல்பு இல்லை என்று சாக்கிய நாயனார் அறிந்து உணர்ந்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே வினை தானே வந்து பயனை தராது. நீங்க செஞ்ச நல்லதுக்கு நான் அனுபவிக்க மாட்டேன், நீங்க செஞ்ச கெட்டதுக்கும் நான் தண்டிக்கப்பட மாட்டேன். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். ஆனால் அந்த வினை பயனும் உடனேயே நுகரப்படுவதில்லை. சென்ற பிறவிலே செய்த நல்வினையின் பயனை இந்த பிறவிலே நீங்கள் அடையலாம் என்று பார்க்கின்றோம். சென்ற பிறவிலே செய்த தீவினை பயனை இந்த பிறவிலே நுகரலாம், இந்த பிறவிலே செய்த தீவினை பயனை நுகராது போகலாம், அது தள்ளி போடப்படலாம். ஆகவே இதையெல்லாம் முடிவு செய்கின்ற ஒரு கடவுள் இருக்கிறான். அவன் எப்படி முடிவு செய்கின்றான்? அவன் தன் இட்டப்படி முடிவு செய்வதில்லை. எந்த முடிவெடுத்தால் இந்த உயிருக்கு அது நன்மையாக விளையுமோ என்று கருதி, ஒரு அம்மா மாதிரி சமைச்சதெல்லாம் குழந்தைகளுக்காகத்தான், தீபாவளி பட்சணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த பிள்ளைக்காகத்தானா பண்ணினோங்கிறதுக்காக எல்லாத்தையும் பிள்ளை கையில கொடுக்குறாங்களா? அன்றாடம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கல. அதுபோல ஒரு தாயை போன்ற கருணை கொண்ட ஒரு கடவுள் வினைப்பயனை சிறுக சிறுக ஊட்டினால்தான் உயிர் வாழும், ஒரேடியாக ஊட்டினால் அது உயிர் வாழாது என்று தாயை போன்று அவன் செய்கின்றான். ஆகவே யாம் உண்டுன்னு சொல்றார் சாமி, நான் தான் இருக்கிறேன், என்னையே இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்றார். நான் உண்டு என்பதை கடவுள் நேரடியா நம்ம குருநாதர் வந்து சொன்னாருங்கிறது குருநாதர் சொல்றார். தன்னேர் இல்லோன் தானே ஆன தன்மை, எந்நேரனையோர் கேட்க வந்து எம்பி என்று சொன்னார். ஆகவே நாமே வினைப்பயனை ஊட்டுகின்றோம். வினையெனில் தடம் அறியாது, நான் சொன்னதான் சொல்றார். உய்தலாகிய நன்னறி உணரா உனையும் உன் வினை பயனையும் உணர்ந்து முன்னேறுகின்ற வழியை அறியாத உன்னையும் நீ ஈட்டி வைத்திருக்கின்ற வினையின் பயனையும் அறிந்து இந்த வினைப்பயனை இவன் வாழ்க்கையிலே என் நிலையில் ஊட்டினால் இவனுக்கு அது நல்லதை பயக்கும். அதாவது சாமி தீவினை பயனை ஊட்டினாலும் அதுக்கு நமக்கு நல்லதுதான் தரும், நல்வினை பயனை ஊட்டினாலும் அது நமக்கு நல்லதா தரும். நமக்கு தரக்கூடாத நேரத்தில் கையில காசை கொடுத்தா அது நம்ம கெடுக்கும், நமக்கு தர வேண்டிய நேரத்தில் ஒரு அடி கொடுத்தா அது நம்ம வாழ வைக்கும். ஆகவே கடவுள் எது செய்தாலும் கரெக்டா இருக்கும், நல்வினை பயனை கொடுத்தாலும் கரெக்டா இருக்கும். நல்வினை பயன் பண்ணு வச்சுக்கோங்க, நமக்கு தரக்கூடாத நேரத்தில் பணத்தை கொடுத்துட்டாருன்னா நம்ம கெடுத்துரும். இப்ப நல்வினை பயனையும் இவனுக்கு மேற்கொண்டு இவன் உய்வதற்கு தேவையான நேரத்தில் தான் கொடுப்பார் சுவாமி. தீவினை பயனை எப்ப கொடுப்பார்? அடிக்கு மேல் அடி கொடுக்க மாட்டார், ஒரு அடியில இவன் திரும்பி பார்ப்பான் சொல்லும் போது அடி கொடுப்பார். இப்ப தீவினை பயனை எப்போது ஊட்டுவார்? தீவினை பயனை ஊட்டும் போது கூட அவன் திருந்துவதற்கென்று ஊட்டுவார், நல்வினை பயனை ஊட்டும் போது கூட அவன் கெட்டு போகாமல் வாழ்வதற்கென்று ஊட்டுவார். நம்ம எத்தனையோ பார்த்திருக்கிறோம், ஒரு அடியார் வந்திருக்கிறாரு, நம்ம கையில காசு இல்ல, இவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரலாம்னு நினைக்கும் போது ஒரு 50 ரூபாய் நம்ம கைக்கு வரும். நேத்திக்கு வாங்கினேன் உங்கள்ட்ட, நாளைக்கு தரேன்னு சொன்னேன், இன்னைக்கே தந்துடுறேன் வாங்கிங்க அப்படின்னு கொடுப்பாரு. அவருக்கு ஒரு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துடலாம். ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு வரும்பொழுது, நீங்கள் ஒரு நல்வினை ஈட்டும் பொழுது உங்களுக்கு தர வேண்டிய காசை சாமியே கொடுக்கும், அப்ப வந்து கொடுக்கும். அப்ப அந்த கடவுள் ஒரு ஒன்று உண்டு அப்படிங்கிற உணர்ந்து மை தவாமல் மொழித்து அருளால் அருள் அகலா வாழ்வு நல்குவோம் யாமன மதிப்பாய். ஆகவே தவறாமல் அறியாமை உன்னை பற்றாமல் உனக்கு மெய்யுருள் வாழ்வு வாழ்வதற்கென்று நாம் உன்னுடைய வினைப்பெயர்களை ஊட்டி வந்திருக்கிறோம் என்று சாமி சொன்னார். எவர்க்கும் இம்மலம் சேர இங்கு ஒழியாதிருப்பதென்னின் இன்னல்கொள் பிறவி துவக்கெனும் தமது இருவினை பயனும் துளை புகும் பொருளென நிறை நிகர்த்தால் அவர்க்கு நம்பதம் கொடுத்து இடர் ஒழிப்போம். அது இல்லாதவர் அழுங்கி அவ்வளவும் பவ பெருங்கடல் வீழ்வர் தம் பருவம் பார்க்கும் எம்மையும் தம்மையும் பாரார். எல்லாரையும் செருகின்ற இந்த இருள்மலம் இருக்கின்றதே, இதனை பெருமானி நீ எல்லோருக்கும் ஒரு சேர ஒழித்தருளலாமே உன் கருணையினாரே என்று கேட்டால், நாம் எல்லோருக்கும் ஒரு சேர ஒழித்தருள வேண்டும் என்று விரும்பினாலும் அவரவர் நாம் ஊட்டுகின்ற உணவினை உண்பதற்கான பசி என்பது அவரவருடைய வினைப்பயனாலும் ஆணவ மலத்தினுடைய மறைப்பினுடைய இன்டென்சிட்டி வேறுபடுவதனாலையும் எல்லோருக்கும் ஒரே தகுதி இருப்பதில்லை. ஒரு பந்தியில தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு விரும்புறாரு காட்டுறாரு. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, காரத்தால டிஃபன் ஹெவியா போயிடுச்சு அதனால கடைசி பந்தியில உட்காந்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதே போல எல்லோரும் அருளுக்கு தகுதியானவர்கள் இல்லை. ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும்

0: சிறப்பான ஒரு பூசம். அது ஆண்டு ஒன்றுக்கு ஒருமுறை வருகின்ற இந்த தைப்பூசம் பற்றி இன்றைக்கு நாங்கள் எடுத்து பார்த்து கொண்டு இங்கே நிறையவே பல மிகவும் சுவராச்சியமான கேள்விகள் எங்களுக்கு வந்திருக்கின்றன. அதிலிருந்து தெரிகிறது நேயர்கள் எல்லோரும் நீங்கள் மிகுந்த ஆவலாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பற்றி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு உற்சாகமான எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே எங்களுடைய இந்த சமயம் அது ஒரு வாழ்க்கை நெறி. அது எவ்வாறு எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிகுந்த ஒரு முக்கியமான பகுதியை வகிக்கின்றது என்பதை இப்பொழுது நாங்கள் அறிய தலைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய இளம் சந்ததியினர் கூட இந்த ஆங்கிலத்திலே, அதுவும் இந்த ஆன்லைன் என்று சொல்லப்படுகின்ற வலைப்பதிவகங்களில் இருக்கின்ற இத்தினியும் விடயங்களை அவர்கள் பார்க்கக்கூடியதாக விஞ்ஞானம் முன்னேறியிருக்கிறது. எனவே இந்த வான வரிவகைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய தொன்மை பற்றியும் பெருமை பற்றியும் மற்றவர்களுக்கும் எடுத்துக் கூறுவதோடு நாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் பெற்றோராகிய நாங்கள் கோவிலுக்கு போவது, வழிபடுவது, ஒரு அர்ச்சனை செய்து விடுவது என்ற அந்த ஒரு வழக்கத்தை விடுத்து மேலதிகமாக இவ்வாறான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. அதை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு வழக்கம் போல இங்கே டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார் கலையத்துக்கு. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவாரி நேயர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் சிவனேசன் அவர்கள் கூறுகிற போல நடப்பு நாள் விசேஷங்களை பார்த்துக் கொண்டு அப்போது நமது ஆன்மீக உங்களுடைய ஆன்மீக கேள்விகளுக்கு எங்களுடைய ஞானிகள், அருளாளர்கள், எங்களுடைய வேத உபநிடதங்கள், ஆகமங்களில் உள்ள ஆதாரங்களுடன் கூடிய பதில்களுக்கு செல்லுவோம். நாளைய தினம் தைப்பூசம், விசேஷமான தினம். தை மாதத்திலே பூச நட்சத்திரம் கூடியதாக வருவது தைப்பூசம். தை மாசத்தை அதை சூரிய மாசம், சந்திர மாசம் என்று சொல்லுவார்கள். சோல மந்த் அந்த லூன மந்த், சூரியனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு சூரிய மாசம், அதுதான் மந்த் ஆஃப் தை என சொல்லுவார்கள். சூரியன் மகர ராசியிலே சஞ்சரிக்கின்ற மாசம், மகர ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற பொழுது தை மாதம் முதலாம் திகதி, அதுதான் தைப்பொங்கல். அதிலிருந்து அந்த ஒரு மாசம் வரைக்கும் சூரியன் மகர ராசியிலே சஞ்சரிப்பார். அந்த காலத்தை நாங்கள் தை மாதம் என்று தமிழிலே சொல்லுவோம். அதை மந்த் ஆஃப் மகர என்று சூரிய மாசமாக சொல்லுவார்கள். அதே மாதிரியாக சந்திர மாசம் என்று ஒன்று உண்டு. இந்த சந்திர மாசம் என்றால் என்னென்று கேட்டால் சந்திரனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுவது. இது வந்து அமாவாசைக்கு அடுத்த பிரதமை தொடக்கம், அடுத்த அமாவாசை வரும் வரைக்கும் இருக்கின்ற சஞ்சாரத்தை குறிப்பது இந்த சந்திர மாசம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த சந்திர மாசத்தின்படி இந்த தை மாசத்தை சொல்லுவார்கள் பூச அல்லது பௌஷ்ய என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் தேவ வரும் என்று கேட்டால் இந்த சிவராத்திரி அடுத்த மாசம் வருகிறது இல்லையா, அதிலே கிடக்கிட போன வருஷம் போல குழப்பம் வரும் எப்பொழுது சிவராத்திரி என்று. அது ஏன் என்று கேட்டால் இந்த தை மாதத்திலே சூரிய மாசத்தை அடிப்படையாக கொண்டு செய்வதா, சந்திர மாசத்தை அடிப்படையாக கொண்டு செய்வதா என்றுதான் அந்த தர்க்கம் வருகிறது. அது இந்த முறை இல்லை என்றாலும் அதை தெரிந்திருக்க வேண்டும் நாங்கள் அந்த விவரங்கள் ஏன் அப்படி என்று. அப்ப இந்த சந்திர மாசத்தினூடாக வருகின்ற பொழுது இந்த தை மாசத்துக்கு பெயர் பூஷ மாதம், பூஷ நட்சத்திரத்துக்குரிய மாதம். சில இடங்களிலே பார்த்தேன் ஆன்மீக புஸ்தகங்கள் கட்டுரைகளோடு எழுதியிருந்தார்கள் இந்த முறை தைப்பூசம் வேலை விசேஷமாக இருக்கும், தைப்பூசத்தோடு பௌர்ணமி வருகின்றது என்றெல்லாம். உண்மையாகவே ஒவ்வொரு மாசத்தின் பெயரும் அந்த பௌர்ணமியோடு சம்பந்தப்பட்டதை நட்சத்திரத்தோடு சேர்த்துதான் வரும். தை மாசத்திலே பௌர்ணமி பூச நட்சத்திரத்துடன் சம்பந்தப்பட்டு வரும், அந்த பூச நட்சத்திரத்தோடு வரும், அல்லது அது இருக்கின்ற பொழுது அது ஓவலப்பிங்காக சஞ்சாரம் இருக்கும். அப்ப அது வந்து பூச மாதம். மாசி மாசத்திலே மக நட்சத்திரத்தோடு வரும், பங்குனியிலே உத்தரத்தோடு வரும், சித்திரையிலே சித்திர நட்சத்திரத்தோடு வரும், வைகாசியிலே விசாக நட்சத்திரத்தோடு வரும். அப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்தந்த நட்சத்திரத்தோடு பௌர்ணமி தொடர்புடையதாக வரும். அதனால் தான் அதுக்கு அந்த பெயர். இது காரண பெயர், இது ஒரு வெறும் சும்மா எழுந்தமானமாக வைத்த பெயர் அல்ல. அதனால் கார்த்திகை மாதத்திலே அந்த

0: சூரிய நட்சத்திரத்தின் பௌர்ணமி நேரம், மாகலியிலே திருவாவிரியோடு பௌர்ணமி. அப்ப தை மாசத்திலே பூஷ நட்சத்திரத்தோடு ஒட்டியதாக பௌர்ணமி. கனடாவிலே பாக்கிய பஞ்சாங்க கணிப்பின்படி தைப்பூசம் நாளைய தினம் வர பௌர்ணமி தினம், அதற்கு அடுத்த நாள் வரும். ஆனா பௌர்ணமி வந்து அந்த அந்த பிடி வந்து முதல் நாளே ஸ்டார்ட் பண்ணிடும். சதுர்த்தசி வந்து 6:28 பின்னேற முடிய 6:28 இருந்து அங்க பௌர்ணமி ஸ்டார்ட் பண்ணிட்டு, அப்ப பூஷ நட்சத்திரம் வந்து ஓவலப் பண்ணதான் இதுல, அப்ப அந்த நட்சத்திரத்தோட வருகின்றது.
1: கோயில் அநேகமா டாக்டர் சாயங்காலம் தான் இந்த இதை
0: தைப்பூச தைச்சுடுவாங்க. அந்த எப்ப அந்த தை மாசத்துக்கு பூச மாதம் என்ற பெயருண்டு, சந்திர மாசத்தின்படி சூரிய மாசத்தின்படி மகர மாசம் என்று சொல்லுவோம். அதே இந்த தைப்பூசம் வந்து ஒரு சிறப்பு. அடுத்தது இந்த தைப்பூசத்துக்கு என்ன சிக்னிபிகன்ஸ், வாட் இஸ் த மித்தாலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் தைப்பூசம் என்றால், ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன.
1: கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க.
0: ஒன்று, சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் இருக்கின்ற மகாவிஷ்ணு பாட்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பொழுது அவரை தாங்கிக் கொண்டிருப்பவர் ஆதிசேஷன். ஆதிசேஷனுக்கு ஒரு முறை மிகுந்த கனமாக பாரமாக தோன்றியது. இது என்ன, இவ்வளவு காலமாக நான் இவரை தாங்கிக் கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு மன்றம் என்ன கனமாக இருக்கின்றது என்று இவர் யோசித்தார். பெருமாளையே கேட்டார் ஆதிசேஷன், மகாவிஷ்ணுவை கேட்கின்றார், பெருமாளே இன்றைக்கு மட்டும் என்ன இவ்வளவு கனதியாக இருக்கின்றது. பெருமாள் சொன்னார், என்னுடைய இதயத்திலே கூத்த பெருமானுடைய நடனத்தை கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். கூத்த பெருமானுடைய நடனத்தை தெரிவித்துக்கொண்டு, இது சிதம்பர ரகசியத்தில் உண்டு. சிதம்பர ரகசியத்திலே நாங்கள் வெளியிலே பார்க்கின்றோம். இதை சித்தம்பலம் என்று சொல்லுவோம். அம்பலம் என்றால் ஆகாசம். ஆகாசம் வந்து 5 எலிமெண்ட் பஞ்ச பூதங்களில் ஒன்று. 4 எலிமெண்ட்ஸ் உண்மையா இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத ஸ்பேஸைத்தான் நாங்கள் ஆகாசம் என்று சொல்லுகிறோம். எண்ணில் ஒன்றுமில்லாத வெளியே வெளிமுற பூதங்களாக விரிந்த அம்மே என்று அபிராமி என்றாலும் சொல்லுகின்றது. ஸ்பேஸ் என்றது ஒன்றுமில்லாத என்றாலும் ஸ்பேஸ் என்றது இருக்குத்தானே. இன்றைக்கு நாங்கள் வானொலியிலே இந்த நிகழ்ச்சியை இந்த நிலையத்திலே இருந்து செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த வானொலி எங்கே வருகின்றது, ஸ்பேஸ் தானே வருகின்றது. அப்ப ஸ்பேஸ் என்ற இல்லாத ஒரு இருப்பு இருக்கின்றது, அதுதான் ஆகாசம் என்று சொல்லுவோம். இது பெரிய ஆகாசம் வெளியில இருப்பது. சித்தம்பலம் என்றால் சிறிய ஆகாசம். அதுக்கு என்ன இருக்கு, சித்தம்பால் அறிவு. இந்த வெளியில இருக்கிற ஆகாசம் ஜட ஆகாசம், அது ஜஸ்ட் அன் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் அல்லது இன்அனிமேட் திங். ஆனால் இந்த சித்தம்பலம் என்றது, சித்த என்பது அறிவு பொருள். நீங்க பார்த்தோம், உறவனும் அறிவு பொருள், உயிர்களும் அறிவு பொருள். அப்ப இந்த சித்தம்பலம் என்றது அறிவுமயமான ஆகாசம். இந்த ஆகாசம் எங்கே இருக்குது சித்தம்பலம் என்றால், உண்மையிலே உங்கள் எல்லாருடைய ஆன்மாவை ஒரு இதய கமலமாக சொல்லுவார்கள். இந்த ஆன்மாவை சொல்லுவார்கள் இதய கமலம். இதைத்தான் விபுலானந்தர் சொல்லுவார், வெள்ளை நிற தூமல்ல வேறெந்த மலரும் அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இந்த உள்ள கமலம் இதய தாமரை என்று சொல்லுவோம். இந்த இதய தாமரை என்பது என்னுடைய ஆன்மா. இந்த ஆன்மாவுக்குள்ளே இது ஒரு மொட்டு போல மலராமல் இருக்கின்றது, இம்மெச்சுவர் சோல்ஸுக்கு. அதற்குள்ளே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, அதைத்தான் சொல்லுவார்கள் சித்தம்பலம், சிறிய ஸ்பேஸ், சிறிய அம்பலம். அதுடன் சித்தம்பலம் அறிவுமயமான ஸ்பேஸ், இந்த ஆன்மாவுடைய ஒரு பகுதியாக இருப்பதா அறிவுமயமான ஸ்பேஸ். அங்கே அந்த இறைவன், அங்கே சிவலிங்கம் இருக்கின்றது. இதைத்தான் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி என்று விநாயகர் அவல்ல அவையார் சொல்றார். சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, இந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த சிவலிங்கம் அங்கேதான் நடராஜருடைய நர்த்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்னுடைய ஆன்மாவுக்குள்ளே, என்னுடைய உள்ளத்தினுள்ளே, என்னுடைய சித்தத்தினுள்ளே, நெஞ்சினுள்ளே, இதைத்தால் ஒரு பொருள். நெஞ்சு, உள்ளம், சித்தம், ஆன்மா எல்லாம் ஒரு பொருள். இதெல்லாம் சில பேர் மைண்ட் என்றோ இன்டலெக்ட் என்றோ யோசிக்கப்படாது. அப்ப இந்த இதுக்குள்ளே வேலண்டைன் டே வருவது. இந்த ஹார்ட் என்னன்னு தெரியாது, கிடையாது அனட்டமிக்கல் ஹார்ட் பேசுறது, அதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர ஹார்ட் அல்ல. அந்த ஹார்ட் என்றது அந்த ஆன்மா, உயிருக்குயிராக நேசத்தைத்தான் அங்க அந்த வேலண்டைன் ஹார்ட் சொல்லுகிறது. அப்ப இந்த இதயத்தினுள்ளே பகுதியா இருக்கிற சித்தம்பலத்தில் இவருடைய சிதம்பர தரிசனத்தை காண வேண்டும், நடராஜ நர்த்தனத்தை அங்கே தரிசிக்க வேண்டும். ஒரு சிதம்பர ரகசியங்கள் உண்டு. அப்ப மகாவிஷ்ணு அதை தரிசித்த பொழுது இங்கே இருப்பதுதான் எங்கும் இருக்கின்றது. இந்த சித்தம்பலத்தில் இருக்கிற நாதர்தான் அங்கு அந்த பேரண்டத்திலும் இருக்கின்றார். அப்ப அந்த பேரண்டம் முழுக்க அவள் அடக்கம். அப்பொழுது கனம் வரும் தானே, பாரம் கூடும்தானே. அந்த தரிசனத்தை மகாவிஷ்ணு அனுபவ மூலமாக தரிசித்த பொழுது தன்னுடைய உரியத்திலே அவருடைய பாரம் கூடியது. அப்ப ஆதிசேஷன் அவை அப்ப அவர் சொன்ன உடனே ஆதிசேஷனுக்கு தானும் அந்த நடனத்தை காண வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அப்ப ஆதிசேஷன் பேரண்ட நடனத்தை காண ஆசைப்படுகின்றார். அப்ப அந்த நடனத்தை காண ஆசைப்பட இவர் விஷ்ணுவானவர் அவருக்கு விடை கொடுத்து அனுப்புகின்றார். அவர் வந்து பதஞ்சலியாக வந்து வளர்கின்றார். பதஞ்சலியாக பதஞ்சலி முனிவராக வந்து அவர் வந்து இந்த தில்லை வனத்தில் இருந்து வழிபாடாட்டி தகமையேற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரோடு புலிக்கால் முனிவர் வியாக்ரபாதம் வியாக்கிரமண்டா புலி பாதம் புலிக்கால் முனிவர் இருக்கின்றார். இன்றைக்கு சிதம்பரத்திலே போனால் அந்த மூலஸ்தானம் இருக்கின்றது, அங்கே சிவலிங்கம் இருக்கின்றது. பல பேர் அதை பார்த்ததில்லை, போய் வழிபட வேண்டும். அதுதான் உண்மையான ஆதி மூலலிங்கம். அந்த இடத்திலே அவர்கள் வழிபாடாட்டி வளர்ந்து கொண்டிருக்கிறார். வழிபாடாட்டி கொண்டிருக்கிற காலத்திலே இறைவன் இன்றைக்கு இருக்கிற சித்தம்பல மேடையிலே அவர்களுக்கு நடனத்தை ஆடி காட்டினான். இறைவன் வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலிக்கும் நடனத்தை ஆடி காட்டினான். இதுக்கு ஆதாரம் என்ன? அந்த திருமந்திரத்திலே திருமூலர் தன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் பற்றி சொல்லுகிறார். நந்தி அருள்பட்ட நந்தி என்பது அவருடைய விரு வந்தி. நாதரை நாடுதல் அதிபட்ட நந்தி நாதர்கள் யாரென்றால் நந்திகள் நாதர். அதுக்கு பிறகு நாலு நந்தினார் இருக்கணும். குரு நந்தி சிஷ்ய நந்திகள் நந்திகள் நால்வர் சிவயோக மாமணி சிவயோக மாமணிவர் என்று பிறந்தார். மன்று தொழுத பதஞ்சலி ஓ மன்று என்பது இந்த மேடை மந்தமண்டா மேடை. இந்த மேடையிலே இந்த இவனுடைய நடனத்தை கண்ட பதஞ்சலி வியாக்ரமர் ரெண்டு பேர் என்றுவர் என்னோடு என்னரு மாமே எட்டு பேர் கிளாஸ்மேட்ஸ் என்று சொல்றார் சமகாலத்தவர்கள். அவர்கள் அப்ப இந்த வியாகிரமருக்கும் வியாகிரவாத முனிவருக்கும் இந்த பதஞ்சலி முனிவருக்கும் இந்த மன்றிலே இந்த சித்தம்பலத்திலே இறைவன் நடனத்தை காட்டிய நாள் தைப்பூசம். இவனுடைய நர்த்தனுடைய தரிசனம் சில நாட்கள் விசேஷமானவை. தியானத்துக்கு மந்திர உபதேசத்துக்கு உச்சாரணத்துக்கு தை அமாவாசை எல்லா மாதங்களில் வர அமாவாசையும் மந்திர உச்சாரணத்துக்கு வெகு முக்கியம். மந்திர சித்தி கிடைக்கும். எத்தனையோ தரம் உருவேற்றிக் கொண்டு வர வர வர ஒரு நாளைக்கு சடாரண்டு அந்த ரியலைசேஷன் வரும். அப்ப தை அமாவாசை உபதேசத்துக்கு அப்படி ஜெபிப்பதற்கு அது முக்கியமானது. சந்திர பூஜை செய்பவர்கள் எல்லாம் இந்த அமாவாசை பௌர்ணமியிலே செய்வார்கள். மந்திர உச்சாரணம் செய்பவர்களும் இந்த அமாவாசை பௌர்ணமியிலே செய்வார்கள். அதே மாதிரி இந்த தைப்பூசமும் விசேஷமான ஒரு நாள். அதே மாதிரியாக முருகப்பெருமானுக்குரிய தொடர்பு என்ன என்று கேட்டால், முருகப்பெருமானுக்கு உமேதவியார் சக்தி ஆயுதம் அந்த வேல ஆயுதத்தை அவருக்கு கொடுத்த நாள் தைப்பூசம். தைப்பூசத்தன்று தான் அந்த உமாதேவியார் இந்த சக்தியை கொடுத்தார். சக்தி ஆயுதம் என்றுதான் சொல்வது வேல ஆயுதத்து, அதை கொடுத்த நாள் தைப்பூசம். அவருடைய இது முருகனுக்கும் சிறப்புடையதாக அமைகின்றது.
1: அநேகமா டாக்டர், இப்ப தைப்பூசம் என்றால் முருகனுக்கு ஆகிய திருவிழா என்றுதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கு நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு உண்மையை ஆச்சரியமா இருக்கிறது. இறைவனுடைய அந்த ஆடல் காட்சியை பார்த்த முனிவர்கள் நாளும் இதுவும் ஒரு
0: தைப்பூசத்திலே நிகழ்ந்திருக்கும் சிறப்பாக இருக்கின்றது. அத்தோடு ஒரு சிருஷ்டி காலத்திலே இத்தனை சிருஷ்டிகள் வந்திருக்கிற உலகம் அணிந்து ஒரு சிருஷ்டி காலத்திலே சிருஷ்டி தொடங்கியது தைப்பூசம். கல்ப காலத்தில் உலகம் எல்லாம் அழிந்து மீண்டும் சிருஷ்டி தொடங்குகின்றது இல்லையா, அதுல ஒரு சிருஷ்டி காலத்திலே சிருஷ்டி தொடங்கியனா தைப்பூசம் அதை சொல்லுகின்றார்கள். இப்படி இந்த தைப்பூசத்துக்கு பல விசேஷங்கள் உண்டு. முருகனடியாக பால் காவடி எடுத்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் தைப்பூசத்திலே. அத்தோடு புதிய காரியங்கள் தொடங்குவதற்கும் தைப்பூசம் உகந்த நாள் விஜயதசமியை போல. நவராத்திரியில் இருக்கின்ற விஜயதசமி மாதிரி இன்றைக்கு புதிய கலைகள் கற்பித்தல்கள் அதில் தொடங்குவதற்கும் உரிய நாள். இன்றைக்கு எங்களுடைய நிலையத்திலே கூட அந்த மெய்யகம் என்று பெயரிட்டுள்ள இந்த ஹவுஸ் ஆஃப் ட்ரூத் அங்கே நாளையிலிருந்து இந்த குழந்தைகளுக்கு வளமையாக நடக்கின்ற எங்களுடைய சைவ சமய இந்து கலாச்சார வகுப்புகள் தமிழ் மொழி பண்பாட்டு வகுப்புகள் யோகா பூஜை தியானம் போன்ற அந்த அதுகளை விட புறம்பாக தனிப்பட்ட ஆசிரியர்களை கொண்டு அவர்களுக்கு சங்கீதம் பன்னிசை பஜனை பாடல்கள் மட்டுமல்ல மேடைக்கு தொலைக்காட்சிக்கு தயார்படுத்துவதாக திரைப்பட பறவைகள் மெல்லிசை பறவைகள் பயிற்சிகள் கூட இருக்கின்றன. அந்த பயிற்சிகள் அத்தோடு வாத்திய கருவிகள் வீணை மிருதங்கம் போன்ற வாத்திய கருவிகளுடைய பயிற்சி மற்றது பரதநாட்டியம் அந்த பயிற்சிகள்
1: கவிங்கலைகள் எல்லாமே
0: எல்லாமே ஆரம்பம். இது மேற்குலக்க நோக்கம் ஏதோ போட்டிக்காக இன்னொன்று தொடங்குவது அல்ல, இது சௌகரியத்துக்காக. என்னுடைய தமிழ் வகுப்புக்கு சமய வகுப்புக்கு வருகின்ற மாணவர்களை பெற இப்படி பல்வேறு இடங்களுக்கு ஓடியாடி திரும்பி அலைச்சல் அடைகிற தன்மையான காணப்படுகிறது. அப்ப ஒரே கூரையின் கீழே பல ஆசிரியர்களிடம் பல கலைகளை பயிலுகின்ற வாய்ப்பு. அப்ப அதை நாங்கள் அவர்களது ஈவினிங் டைம் மாலை நேரங்களிலேயும் சனி ஞாயிறு தினங்களிலேயும் செய்யக்கூடியதாக இருக்கும். பெற்றோருக்கும் அது ஈஸியாக இருக்கும். அப்ப இந்த தேவை தொடங்குகின்ற அப்ப நாளைய தினம் தைப்பூசத்தன்று மாலை 6 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. வீடு துவக்க இருப்பவர்களும் அங்கு வந்து வீடு துவக்கிக் கொள்ளலாம். மற்றது சங்கீத பாடல்களை பயில்வர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். சங்கீதத்தை சொல்லித்தரப்பவர் சாந்தினி கிஷோன் என்பவர், சொன்னேன் அவர் புகழ்பெற்ற மிருதங்க சங்கீத வித்வான் தலைமுறையில் வந்தவர், 3வது தலைமுறையவர். சென்னை பல்கலைக்கழகத்திலே சங்கீதத்திலே பட்டம் பெற்றவர், இளந்தலைமுறை ஆசிரியர். ஏற்கனவே அவர் சமய வகுப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாடல்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் ரொம்ப விரும்பி கேட்கின்றார்கள். நாங்களுக்கு பாட்டு டைம் பாடாதன் பார்த்தால் இந்த பிள்ளைகள் எல்லாரும் இந்த கலைக்கு போகிறார்கள். ஈடுபாடு இருக்கிறது மிருதங்கம், வீணை, நாட்டியம், மற்றது கீபோர்டு, வாய்ப்பாட்டு எல்லா அவற்றிலையும் பெற்றோரும் தங்களுடைய பணத்தையும் செலவழித்து நேரத்தையும் செலவழித்து பிள்ளைகளையும் கொண்டு பழகுகின்றார்கள். எல்லாரும் பழகி முடிய ஒரு சிலர் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அரங்கேற்றம் வரைக்கும் போகின்றார்கள். ஆனால் இந்த ஹைஸ்கூல் முடிந்த பிறகு, அவர்களுக்கு 16-18 வயது முடிந்த பிறகு, அந்த சங்கீதத்தை தொடர்ந்து பாடுபவர்களோ, அந்த வாத்தியங்களை தொடர்ந்து வாசிப்பவர்களோ, அந்த நடனத்தை தொடர்ந்து பயிலுவர்களோ பயிட்டுபவர்களோ வந்து ஒரு வீதம் கூட இருக்காது.
1: ஒரு வீதம் கூட இல்லை.
0: இது என்னென்று கேட்டால் அவர்களை நாங்கள் புகுத்தி வலிந்து அதை செய்துகிட்டு களி என்பது உள்ளுக்கிருந்து வர இட்ஸ் சம்திங், ஒரு பிளசமிங், ஒரு பூ வந்து மலர்வது மாதிரி எல்லாருக்கும் உள்ளேயும் ஆத்மா இருக்கிறது மாதிரி கலையும் இருக்குது. அதை வெளிக்கொணர்வதுதான் கலையை இருக்கிறது என்ற ஆசை பண்ணுவாங்க. சில வேலை பேரண்டர் பிரஷர், பேரண்டருக்கு எக்ஸ்பெக்டேஷன், இந்த பிள்ளைக்கு வந்து அவளுக்கு படிப்பிக்க வேணும், இந்த குரூப் சங்கீதத்தில் உடனே பாஸ் பண்ண வேணும், இந்த வகுப்பு எல்லாம் கிரேட் எல்லாம் பாஸ் பண்ணுவார்கள், எல்லாம் முடிப்பார்கள். 18-18 வயதோட தூசு தூசு சட்டம் வரும் அவருடைய வாத்தியங்கள் அதுதான் அங்கே இருக்கும்போது கையை விட்டு அது ஆர்வமாக கொடுக்கின்ற விதத்திலே இருக்குது. இந்த போட்டி மனப்பான்மையோடு பரீட்சை தயார் பரீட்சையெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஆனா அதே நோக்கத்தோடு அதை வலிந்து முகத்துகின்ற பொழுது அந்த நாங்கள் அந்த பிள்ளைகளுக்குள்ள ஆர்வத்தை சாகரிக்கின்றோம். அவர்கள் எங்களுக்காகவே படிப்பார்கள், அதுக்கு பிறகு அவர்கள் அந்த பக்கம் போக மாட்டார்கள். அப்படி இல்லாமல் தாங்களை இந்த பிள்ளைகள் அந்த பாடல்களை பார்த்தீர்களா, அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் 15 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் வரைக்கும் பாட்டுக்களை பாடுகின்ற பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. அப்போ இந்த ஆசிரியர் கூட அந்த பிள்ளைகள் கேட்டாலும் உங்களுக்கு நேரம் 10 ஆகும் கூட.
1: உண்மையில டாக்டர், இப்ப நீங்கள் வந்து அநேகமாக ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டு வரும் பொழுது ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இவர்கள் சங்கீதம் கற்கிறாண்டு வைத்துக் கொள்வோம், வைத்துக் கொண்டால் உண்மையிலேயே அந்த பிள்ளைக்கு அதனுடைய முக்கியத்துவம் விளங்கினால் அதனுடைய அந்த ஒரு ஆத்ம துதித்திக்காக தன்னும் அவர்கள் தாங்களாவே அதை தொடர்ந்து செய்ய வேணும்.
0: எல்லா பிள்ளைகளுக்கும் அது இருக்கு, அதை கீழ் பண்ணப்படாது. நாங்கள் அந்த கிளே மோல்டு என்ற மாதிரி களிமண் பிசைகிற மாதிரி மோல்ட் பண்ணப்படாது. சில வருடங்களுக்கு முன்னாடி வாசகி ஜெயபாலன், உங்களுக்கு தெரியும் ஜெயபாலன் இந்த படத்திலே கூட அவருடைய பலர்களுக்கு உறவுகள் எல்லாம் கிடைத்தது இல்லையா, அவர் இந்த உறவுக்காரர் கூட இங்கே வந்திருந்த பொழுது ஒரு சின்ன பயிற்சி பட்டம் என்று வைத்தார் பாடல்களை பற்றி. சொன்னார் வாயுள்ளவர்கள் எல்லாரும் பாடலாம், கால் உள்ளவர்கள் எல்லாரும் ஆடலாம். அவருடைய நோர்வேயிலே தமிழ் மக்களுக்கு அல்ல, அங்கே இருக்கிற மற்ற நோர்வேஜியன்ஸுக்கு கர்நாடக சங்கீதத்தை படிப்பித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர் அவர். பல்கலைக்கழக மட்ட அங்கீகாரத்துக்கு கர்நாடக சங்கீதத்தை கொடுத்து சென்றவர் அவர். அவர் சொல்ல இதுவரையிலே தான் 10,000-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சங்கீதம் கற்பித்திருக்கிறேன். அப்ப முறைப்படி பயிற்சி ஒரு பக்கம் இருக்க, அந்த முதல் வகுப்பில் இருந்து அவர்கள் வாயிலிருந்து பாடுவதற்கும் பயிற்றுவிக்கிற நுட்பத்தை அவர் பயன்படுத்துகின்றார். அப்ப அவர்கள் என்ஜாய் பண்ணுகிறார்கள். சரிதம் ஸ்வரங்கள் பண்பை படிக்கின்ற அதே நேரத்திலேயே பரவலாக வாயிலிருந்து பாடுகின்ற பாட்டையும் கொடுத்து கொண்ட பொழுது அவர்கள் அதை சுவையாக இணைத்துக் கொண்டு போகின்ற வரலாற்றை காணப்படும் பண்பை காணக்கூடியதாக இருக்கின்ற அவருடைய கற்பித்தல் முறை ஒரு தனி. அந்த விதமான முறையிலே தான் இவர் இங்கே காந்தினி கிஷோனும் இதை அறிமுகப்படுத்துகின்றார். அத்தோடு எங்களுக்கு வானதி கௌரீஸ்வரனாக வீணை வகுப்புகளை நடத்துவதற்கு முன்வந்துள்ளார். அதே மாதிரியாக கணேதாசன் மகாதேவன் என்பவர் மிருதங்க வகுப்புகளை நடத்துவதற்கு முன்வந்துள்ளார். உபேந்திரன் ஆசிரியர் பரத வகுப்புகளை வகுப்பதற்கு முன்வந்துள்ளார். அப்ப இந்த நோக்கம் வந்து இது இன்னொரு போட்டி பள்ளிக்கூடம் அல்லது கல்வி வகுப்பதற்கு அல்ல, ஓரிடத்திலேயே ஒரு என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக, இட்ஸ் இமோஷன். பிரெஞ்சு இமோஷன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த பிரெஞ்சு லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற மாதிரி என்னுடைய தமிழ் சமய கலாச்சார கலைகளை ஒரு இமோஷன் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த உணர்வுகளை அவற்றை ஊட்டுவது. வெறுமனே அறிவையும் அல்லது இந்த கிரேட்ஸையும் கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய உணர்விலே ஒரு அர்த்தத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு மரபை ஊட்டி கொடுப்பதுதான் இந்த என்னுடைய நோக்கம்.
1: டாக்டர், இங்க இந்த நீங்கள் இந்த கலைகளை பற்றி சொன்னதன்படியா எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. இந்த சூப்பர் சிங்கர் 3 என்று ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் விஜய் டிவியில. உண்மையிலே நான் வந்து அநேகமாக எல்லா விதமான இந்த கலைகளை சிறிய அளவு ஈடுபாடு பாட தெரியாட்டி ஈடுபாடு, அந்த சினிமா பாடலை பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம், தவறான அபிப்பிராயம் இருந்தது. சினிமா பாடல் என்றால் சும்மா என்ன கூத்து, ஆரம் பாடலாம், சும்மா ஏதோ ஒரு இதுல பாடுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததின் பின்புதான்
0: அதற்குள் இருக்கின்ற சங்கீத நுட்பங்கள்
1: உண்மையிலே எனக்கு
0: அது அருமையான நிகழ்ச்சி. விஜய் டிவியுடைய தரமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்ட விஜய் டிவியினுடைய ஒரு முடி மணி முகடம் போன்ற நிகழ்ச்சி இந்த சூப்பர் சிங்கர். இந்த பாடகர் வந்து காந்தினி. இவர் இலங்கையிலே சூப்பர் சிங்கர் சக்தி தேவ சூப்பர் சிங்கருக்கு தயார்படுத்தி இருக்கின்றார். அதே மாதிரியாக இலங்கையிலே சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை சக்தி நிகழ்ச்சிக்கு ஜட்ஜாக போயிருக்கின்றார். அந்த பயிற்சியம் இருக்கின்றது மத்திய இருக்கின்றார். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றது அந்த குழந்தைகளை ஒரு என்ஜாய்மெண்ட் ஆகும்.
1: அந்த குழந்தைகள் சிறிய வயதில் இந்த மாதிரியான ஒரு கலைஞானத்தோட அவர்கள் பாடும்பொழுது பார்க்க பரவசமாயிருக்கும்.
0: இருந்தால் இந்த நிலைக்கு வருவதற்கு சங்கீதத்தின் ஒன்று நுட்பம் இருக்கின்றது. அது இந்த பண், ராகம், தாளம், மற்ற ரிதம் எல்லாம் அதெல்லாம் வந்து நோக்கம் எத்தனை வருடங்கள் எடுக்கும். ஆனால் அவ்வளவு வருடம் காத்திருந்துதான் பாட வேண்டும் என்று இல்லை. அது ரெண்டையும் கொம்பைன் பண்ணி குறித்து தகவல் பண்ணி கொடுக்கிறதுக்குள்ள ஒரு விதி ஷோர் பீரியடுக்குள்ள ஒரு நல்ல அழகான ஒரு படைப்பை
1: ஆசிரியர் அதிலும் ஒரு திறமையான இதுகள்
0: உண்மை.
1: மற்றது இடைக்கிடையே அந்த மத்தியஸ்தம் வகிப்பவர்கள் சொல்லுகின்ற குறிப்புகள் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தை
0: சினிமா ஒரு சினிமா பாடலுக்கு பின்னாலே எவ்வளவத்தை நாங்கள் அறியாமல்
1: இருந்திருக்கிறோம். உண்மையிலே அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அநேகமாக நான் நினைக்கிறேன் உலகளாவிய ஒரு நிகழ்ச்சியாக அது பரிணமித்து
0: வருகிறது.
1: கனடாவில் இருந்தும் குழந்தைகள் போய் பங்கு பெற்று இருக்கிறார்கள். அதுவும் ஒரு நல்ல இது. இப்ப நான் வருங்காலத்தில் இப்படியான ஒரு கலை வகுப்புகளை நீங்கள் நடத்தும் போது அந்த தரம் உயர்ந்து
0: அந்த விதமான நிகழ்வுக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்க வேண்டும்.
1: அது ஒரு உண்மையிலே ஒரு பாராட்ட தகுந்த நிகழ்ச்சி. விஜய் டிவிக்காக நாங்கள் வக்காலத்து வாங்குறதா நீங்கள் நினைக்கக்கூடாது.
0: இது ஒரு கலை. யார் நல்லதை செய்தாலும் சொல்ல வேண்டிய உற்சாக கொடுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது.
1: இங்க டாக்டர் எங்களுக்கு பல கேள்விகள் வந்திருக்கின்றன. நீங்கள் வேறு ஏதாவது குறிப்பாக வைத்திருந்தால் அதை பார்க்கலாம். அல்லது நான் கேள்விகளுக்கு போகலாமா?
0: கேள்விகளுக்கு போகலாம். அதுல ஒரு கேள்வி வந்திருக்கின்றது, ஞானிகளுக்கு தோஷம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள்.
1: ஓஹோ,
0: அது உண்மையா? ஒரு நேயர் கேட்டிருக்கின்றார், ஞானிகளுக்கு தோஷம் இல்லை சொல்லுவார்கள். ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கப்படாது. தமிழிலே ஒரு பழமொழி கூட இருக்கிறது, சொல்லுவார்கள் வந்து குறுக்கால் குற்றம் இல்லை என்று பொதுவான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது. இந்த ஹெட் பீஸ் பாசஸ்ட் என்ற வார்த்தை காணப்படுகின்றது. அது இந்த ஞானிகளுக்கு குற்றம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. இது ரெண்டு விதத்திலே அப்ளை பண்ணணும். முதலாவது யார் ஞானி என்று பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் செய்து போட்டு ஞான் ஞானி ஆன வழினாலே எனக்கு குற்றம் இல்லை என்று யாராவது வக்காலத்தை வாங்கினால் அது ஞானம் அல்ல. ஞானம் உள்ளவனுடைய செயல்களை அவன் மற்றவர்கள் தூட்டுவதை போட்டுவதை பற்றி அவன் அர்த்தப்படுவதில்லை. சிவஞான சித்தியாரிலே ஞானத்திலே பற்றி சொல்லுகிறார்கள். ஞான மதில் ஞான நிட்டையுடையோருக்கு, நிஷ்ட என்பதுதான் அந்த ஞானத்தின் உச்சம். நாங்கள் அப்படி பார்த்தோம், இந்த ஞானத்தின் படிநிலையாக வர வேண்டும். ஞானம் என்பது ஒரு நிலையிலே வந்துவிடாது. சில பேர் யோசிப்பார்கள், கண்ணை மூடி தியானம் செய்தால் ஞானம் வந்துவிடும் என்று சொல்லுவார்கள். அப்படி என்று அல்ல, அதன் படிப்படியாக வரும். எத்தனையோ பிறவிகளுக்கு கூடாகத்தான் இந்த ஞானம் வரும். எத்தனையோ பிறவிகளை செய்த தானம், தர்மம், பூஜை, யோகம், எத்தனையோ குருமாரை சந்தித்து நாங்கள் செய்த பயிற்சிகள், எத்தனையோ சமயங்களிலே பிறந்து பிறந்து அந்தந்த சமய வழியின் வந்து வழி நின்று ஒழுகிய புண்ணிய பலனாகத்தான் கடைசியிலே ஞானம் வரும். அதுதான் சிவஞான சித்தியார் சொல்லும், தானம், தானம் என்பது சரிட்டிஸ், யாகம், தீர்த்தம், பல தீர்த்தங்களிலே தீர்த்த ஆடுதல், ஆசிரமம், வர்ணாசிரம தர்மத்தினை பிறந்து பிரம்மச்சிரமம், பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் என்ற ரிட்டையர் லைஃப் சன்னியாசங்களில் ஆச்சரியகரம் என்று ஒழுகி பதங்கள் ஹொஸ்டரிஸ்டி பல செய்து சாந்தி சாந்தி கர்மங்கள் பல செய்து விரதம் விரதங்கள் பல இருந்து கர்ம யோகங்கள் சரித்தோல் பலவிதமான யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் தியான யோகம் விபூதி யோகம் என்றெல்லாம் பகவத்கீதையிலே பலவிதமான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சுவாமி விவேகானந்தர் ராஜயோகத்தை பற்றி சொல்லுகின்றார். பெற்றோருக்கு இந்த மகாவிஷ்ணு ஈஷா யோகம் என்று சொல்லுகின்றார். அப்படி பலவிதமான யோகங்கள் சரித்தோர் ஈரநிலா சுவர்க்கம் பெற்று அந்த பிறநாள் என்ன நடக்கின்றது, அவர்கள் மேலான உலக இன்பங்களை அனுபவித்து இந்த புறப்பட்ட பிறகு மேலான உலகங்களுக்கு போய் சுவர்க்க ஹெவன்லி பிளஷர்ஸ் அனுபவித்து இணைப்பளவில் நூல்கள் ஒரு இணைப்பளவில் திருப்பியும் வந்து பிறக்க வேண்டும். அதாவது இந்த தானம் பவம் இந்த ஆச்சரணம் யோகம் எல்லாம் ஞான விடுதலையை தராது, இது மேலான நிலைக்கு நிலைக்கு கொண்டு போகின்றது. பிறகு என்ன செய்யும், அப்படி வந்த பிறகு ஈசன் யோக கிரியா சரியையின் என்றோர், இந்த ஈசன் என்பது சிவம், சிவனை நினைத்து இறைவனை நினைத்து சரியகிரிய யோகம், அதான் சிவயோகம் சிவஞானம் என்று சொல்லுகிறோம் இல்லையா. யோகம் ஞானம் ஒன்று இருக்க அதுல சிவயோகம் சிவஞானம் என்று சொல்றது இருக்கு இல்லையா, அதான் அந்த சிறப்பானது. அந்த சரியகிரிய யோகம் ஞானத்திலே நின்றோர் ஊனமிலா முத்தி பதம் பெற்று அவர்களுக்கு கூட இன்டர்மீடியட் லிபரேஷன் தான் கிடைக்கும். பதமுத்திகள் சாலோக முத்தி இறைவனுடன் ஒரே உலகத்தில் வாசிக்கும் முத்தி, சாமீப முத்தி இறைவனுடன் அணுக்கத்தில் இருக்கும் அடையும் இருக்கும் முத்தி, சாரித முத்தி அதே உருவத்தை எடுக்கும் முத்தி, மற்றும் அந்த பதமுத்திகள் எல்லாம் எடுத்து உலகமெல்லாம் ஒடுங்கும் போது இந்த உலக மூலி காலத்தில் எல்லா உலகங்களும் இறைவனும் ஒடுங்கும் போது அரண்மும் நிலாது ஒளியில் அதாவது உறவனுக்கு முன்னால போக அந்த நேரத்தில் அவர்களுக்கு நேரடியாக அல்டிமேட் லிபரேஷன் கிடைக்கலாம். அப்படி கிடைக்காவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், மீண்டும் பிறப்பார்கள், உட்பவித்து மீண்டும் பிறந்து. ஆனா இங்க பிறக்கக்குள்ளவர்கள் ஞானத்துக்கு வெடியா பிறப்பார்கள். ஏனென்றால் முற்பிறப்பிலேயே தங்களுடைய தானம் தவம் எல்லாம் முடிச்சு சரியகிரிய யோகம் முடிச்சு பிறப்பார்கள். உறவை சொல்லுவார்கள் சாமுசித்தர்கள். இதுதான் சம்பந்தர் மூன்று வயது விவகாரம் பண்ணது.
1: உண்மையிலே அவருடைய முற்புறவியில செய்த இதுகள் தான்
0: மெய்கண்டார் ரெண்டு வயதுல ஞானம் அடைந்ததும் இல்லை, குமரகுருவர் ஐந்து வயதுல பாடினதும் இல்லை, இதெல்லாம் முற்புறத்துல முடிச்சுட்டோம்.
1: அதை விளங்காமல் தான் சிலர் பல மாதிரி
0: பேசிக்கொள்கிறார். அந்த உகமயிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். அவருக்கு திருமணத்தால் அம்மையார் கொடுத்த உடனே அவருக்கு ஞானம் எல்லாம் வந்துட்டது. என்ன வந்துட்டது, இந்த படித்து வருகின்ற ஞானம் அது சொல்லுவார்கள் அபர ஞானம். அதாவது நாங்கள் எல்லாம் புத்தகத்தில் ஒரு படிப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இப்படி படிப்பாளர் வருகின்ற ஞானம் எல்லாம் அபர ஞானம், அதான் சொல்றார் உவமயிலா கலைஞானம் உணர்வு. அதற்கு சொல்றார் உணர்வு அரிய மெஞ்ஞானம், உணர்வதற்கு அரிய மெஞ்ஞானம். அதான் சொல்றார் மாணிக்கவாசன நோக்கறிய நோக்கு முணுக்கரிய நுண்ணுணர்வு, நோக்கறிய நோக்கு முணுக்கரிய நுண்ணுணர்வு, கூர்த்தமெஞ்ஞானத்தால் கொண்டிருந்தார் தங்கருத்தின் நோக்கறிய நோக்கு, கூர்த்தமெஞ்ஞானத்தால் ஷாப்பின் விஷ்டம் கொண்டு உணர்வார் தங்கருத்தின் அதை ரியலைஸ் பண்ற ஆக்களுக்கு கூட நோக்கறிய நோக்கே அதை அறிவ நோக்குறதுக்கு அறிவு நுணுக்கரிய நுண்ணுணர்வு என்று சொன்னார். அப்படிப்பட்ட இந்த நுணுக்கரிய நோக்கில் அவர் சொல்றார் உணர்வறிய மெஞ்ஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம் என்று சொல்லுகின்றார்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: புஷ்பாணி ஞானானந்த சுதா மரந்தரஹரி சம்பித்தலவ்யுன்னதி அறிவு, பிரம்மத்தினுடைய அறிவு ஆனந்தம், இந்த ஆனந்தமும் அறிவோடு கூடியதான பழச்சார், நல்ல சாரோடு கூடியதான பழங்கள் இருக்க, அந்த பழங்கள்லாம் இந்த பார்க்கல இருக்கான், உங்க இதயம் எனக்கூடியதான பார்க்கல. ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த இதயத்துல பகவான தியானம் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார். அதுக்கப்புறம் பகவானே என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய ஏரியாக தியானம் பண்ணுவோம், ஏரியில இருந்தா என்னென்ன இருக்கும்? ஏரியில வெறும் காஞ்சி போய் தீர்த்தமே இல்லாதமான இருக்கு. ஏரின்னு சொல்வேடா, சம்ஸ்கிருதத்துல ஹரதம்னு பேரு ஏரிக்கு. இந்த நையாய்க்கால வந்து ஜலஹரதம்னு சொல்றான். ஜலஹரதம்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா ஏரியினால ஜலம் இருந்தா தான் அதுக்கு ஏரின்னு பேரு. விவகாரம் என்ன, அப்படி ஒரு நல்ல ஃபுல்லா இருக்கணும் ஜலம், அதோட ஜலஹரதம் இருக்கடா அங்க அந்த ஏரியில. என்ன சுவாமின், நல்ல மகர்ஷிகள்லாம் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுவா. கிராமாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியோ குளமோ இருந்தானா அங்கே வந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி அப்படி போவான். காவேரி கரையில் இருக்கிறவாள்லாம், காவேரி தீரம் தாமிரபரணி தீரம் அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் புத்திசாலிகள்னு சொல்கிறான். நான் சொல்லலை, புராணங்களே சொல்கிறத. என்ன காரணம் தெரியுமோ, நான் ஜனங்கள் அங்கேருந்து நல்லா காத்து அனுஷ்டானம் பண்ணுவா, மனசாந்தியோடு இருந்துட்டுருப்பா. ஆகையால் தீர்த்தம் இருக்கிற இடத்துல தான் சிவிலைசேஷன்லாம் அங்கே தான் டெவலப் ஆகுதுன்னு புத்தகத்தில் படித்தோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ரிவர் சிவிலைசேஷன் சொல்கிறோமே. காரணம் என்ன, அந்த பிரவகிக்கக்கூடியதான ஜலம் இருக்க அதை பருகினவாளுடைய புத்தி சக்தியானது ஜாஸ்தியாக இருக்கு. வெறுமனோடத்தில் தேங்கி இருக்கிறது இல்லாமல் ஓடக்கூடியதான ஜலம் இருக்க அது நிஜமாகவே க்ஷேமத்தை கொடுக்குமா. அப்படி ஒரு ஏரின்னு இருக்குமே ஆனால் அங்கே என்ன பண்ணுறா, ஏரி நல்ல தீர்த்தம் இருக்கு, சுத்தமான தீர்த்தமாக இருக்கு. அந்த தீர்த்தத்தோடு இல்லை அங்கே பார்த்தா நிறைய மகர்ஷிகள்லாம் வருவாளாம். தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு மாத்திலேயே ஜபம் பண்ணும் பொழுது, உட்கார்ந்து ஜபம் பண்ணும் பொழுது பஞ்சபாத்திரத்தில் பக்கத்தில் வச்சுக்கணும். வெறும் பாத்திரம் இல்லை, தீர்த்த பாத்திரம். தீர்த்த பாத்திரம் இருந்தால் அது ரொம்ப மடின்னு சொல்வா, நல்லதும்பா. ஏன் தெரியுமா, ஸ்ரத்தாவா ஆபஹா வேதம் சொல்றது. எங்கே தீர்த்தம் இருக்கோ அந்த இடத்துல ஸ்ரத்தா வளரும். அதனால தான் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னால் ஆசமனம் பண்ணுங்கோன்னு சொல்றது. மூணு தடவை தீர்த்தத்தை அச்சுதாயன் மகா, அனந்தாயன் மகா, கோவிந்தாயன் மகா அப்படின்னு பகவன் நாமாவை சொல்லி தீர்த்தம் மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டிராப் குடிச்சடையானால் மனசாந்தி அடையும். அதனால தான் ஆசமனமானது ரொம்ப முக்கியம்னு. எந்த பூஜை பண்ணுங்க, எந்த ஜபம் பண்ணுங்க, முதல்ல ஆசமனம் பண்ணுங்கிறல. ஸ்திரீகள் கூட ஆசமனம் பண்ணணும், என்ன அவளுக்கு என்ன கொம்பான்னா எல்லாரும் பண்ணணும். ஆசமனம் இல்லை, பிராணாயாமம் தான் சில சமயத்தில் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அவள் உண்டா இருக்கிற காலத்தில் அந்த சமயத்தில் பிராணாயாமம் பண்ணி அது ஏதாவது ட்ரபிள் ஆக போகிறதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கே தவிர எல்லாமே பண்ணலாம். ஜபாதிகள் பண்ணும்பொழுது தீர்த்தம் முதல்ல பக்கத்தில் இருக்கணும். ஏன், ஸ்ரத்தையை கொடுக்கறது உங்களுக்கு. ஆகையால் அந்த பகவான்களுடைய மகர்ஷிகள்லாம் இங்கே வந்து சேருவா. அதுக்கப்புறம் ஸ்வச்சமாக இருக்கும் தீர்த்தம். தீர்த்தமாக வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது. குருவிகள்லாம் வரும், பட்சிகள்லாம் வரும். பெரிய குளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குளத்தில் வாத்து இவைகள்லாம் இருக்கிறத விட பட்சிகள் அப்பப்போ வந்து தீர்த்தத்தை வருகும். அதே போலயே காட்டு பக்கத்தில் இருக்கவே, ஏன்னா அங்கேருந்து பிராணிகள்லாம் வந்து தீர்த்தத்தை சாப்பிடுமா. அது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். நம்ம மெட்ராஸில் எங்கே பார்க்க போகிறோம், நமக்கு தீர்த்தம் வருது குழா திறந்தா வரணும், அது பாதி சமயத்தில் காத்து வருது அவ்வளோதான். அப்ப என்ன விவகாரம், அந்த தீர்த்தம் நிறைய இருக்கிறத பார்த்தாலே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி. அப்படி பட்சிகள்லாம் வந்து சேரும். அதுல இருக்கக்கூடியதான ஸ்நானம் பண்ணி நிலையானால் அங்க இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடியதான அழுக்கு போகும். அதோட மட்டுமல்ல உள்ள அழுக்கும் போகும், மனசுல இருக்கக்கூடியதான காமக்ரோதாதிகள்லாம் போகும். தீர்த்தத்துல எப்படி ஸ்நானம் பண்ணணும், நதியில எப்படி ஸ்நானம் பண்ணணும்னே தெரியாது. இப்போ இருக்கிறவாளுக்கெல்லாம், மதராஸில் இருக்கிறவாளுக்கு, டவுனில் இருக்கிறவாளுக்கு ஸ்நானம் எப்படி பண்ணுறதுன்னே தெரியலையே. முதல்ல நதி எந்த பக்கம் பிரவகிக்கிறதே அதுக்கு எதிர் பக்கத்தில் நின்றுட்டு ஸ்நானம் பண்ணணும். அந்த பக்கத்தில் ஸ்நானம் பண்ணால் அடிச்சுன்னு போயிடும் கங்கா நதியில். முதல்ல எப்படி எந்த பக்கம் பிரவாகம் இருக்கோ அதுக்கு எதிர்க்க நின்றுண்டு முதல்ல ஆசமனம் பண்ணி பகவத் தியானத்தை பண்ணி எந்த நதியில் ஸ்நானம் பண்ணுறாலோ அந்த நதிக்கு அர்க்கியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பிராணாயம் பண்ணி சங்கல்பம் பண்ணி இந்த புண்ணிய தினத்தில் இந்த நதியில் நான் ஸ்நானம் பண்ணுறேன், பகவத் அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் மூக்கையும் காதையும் மூடிண்டு அப்புறம் மூணு முழுக்க வேகமாக போடணும். அதுக்கப்புறம் தான் சில பேர் கங்கையில் காலை வச்சதுன்னா ஓ ரொம்ப குளிராக இருக்குதான்னு வெளில வந்துடுவான். முதல்ல ஒரு முழுக்க போடுற வரைக்கும் தான் சிரமம், அதுக்கப்புறம் தானாக சரியாக போயிடும். ஜலம் இருக்கே அந்த ஜலமாகிறது நம்ம சரீரத்துக்கு ரொம்ப ஹிதத்தை கொடுக்கும், உள்ளே இருக்கக்கூடியதான காமக்ரோதாதிகளையும் போக்கும். ஆகையால் இந்த நதி ஸ்நானத்துக்கு அவ்வளோ ரொம்ப விசேஷம் இருக்கு. அப்படி கலுஷகிருத்து பாபத்தை போக்கக்கூடியது நதி. அதோட சத்வாசனாவிஷ்கிருதம் அழகான வாசனைகளை உண்டு பண்ணுமா. ஏன்னா இந்த தீர்த்தம் இருக்கிற இடத்துல மகான்கள் வருவா. இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான அசுத்திகள்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அங்கே வருவா. அவ வந்தாலே ஒரு நல்ல வாசனை மனசுல நல்ல எண்ணங்கள் தோடும். அதோட மட்டுமல்ல, ஏ இங்கேயும் அங்கேயும் போகாமல் அழகாக இப்படிப்பட்டதான பெரிய ஒரு குளம் வச்சுருக்க, மனசு எனக்குடையதான அன்னமே ராஜஹம்சமே இந்த குளத்துக்கு வாங்கா, வேற எங்கேயும் அங்கெங்கே இருக்கக்கூடியதான குட்டைகளுக்கு போக வேண்டாம்ங்கிறார் ஆச்சாரியாளுங்க. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், உங்களுக்கு ஒரு பெரிய குளத்தை தயார் பண்ணியிருக்கேன், குளம் நிறைய அழகான ஒரு தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்துக்கு பக்கத்தில் மகர்ஷிகள்லாம் தேவதைகள் வந்திருக்கா, மகர்ஷிகள்லாம் வந்து சேவித்து கொண்டிருக்கா, அந்த இடத்துல தீர்த்தமும் சுத்தமாக இருக்கு, பட்சிகள்லாம் வந்து சேவிக்கிறது, அதை ஸ்நானம் பண்ணுறவாளுக்கு அழுக்கெல்லாம் உள்ள இருக்கு, சரீரத்துக்கு அழுக்கு எல்லாம் போகிறது, நல்ல மனசில் வாசனைகளும் உண்டாகிறது, இப்படிப்பட்டதான சாஸ்வதமான அழியாததான நம்ம எரின்னு சொல்கிறோம், கொஞ்ச நாள் என்ன ரெண்டு மூணு மாதம்தான் ஜலம் இருக்குது, காவேரியிலே வந்து வச்சிருந்தோம், இப்போ ரீசன்டஸ்ட் இது போயிருது, காவேரிடியும் கொள்ளடமும் அவ்வளவு ஜலம் இருக்கு, மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு. இந்த நடுவில் ரங்கநாத சுவாமி இவத்தலா காவேரி அவத்தலம் கொள்ளடம் நடுவுனே ஸ்ரீரங்க ராஜபுரமும் அப்படின்னு சப்த பிராகார மத்திய ஏழு பிரகாரத்துக்கு நடுவில் ஒவ்வொரு நாளும் கொள்ளடத்துலேருந்து தீர்த்தம் வருதுன்னு நான் பகவானுக்கு அபிஷேகத்துக்கு பார்க்கலாமே, அந்த தீர்த்தம் வரதே ஒரு தங்க குடத்தில் தீர்த்தம் கொண்டு வரான்னு இன்னைக்கும் தங்கம் விற்கிறதுக்கு தீர்த்தம் தங்க குடத்தில் இருந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆனந்தமாக பார்க்கறதுக்கு என்ன அழகாக இருக்க, இது எங்கேயாவது பார்க்க முடியுவாருங்க, இந்த கொள்ளட சமீபத்திலிருந்து பகவானுடைய ஸ்வரூபம் அப்படி விசேஷமாக பார்க்குறோமா இல்லையோ, அதே விதம் ஸ்ரீராம் 360 நாளும் அங்கே தீர்த்தம் இருக்கான் சுவாமி, அப்படிப்பட்டதான ஒரு குளத்தை வச்சிருக்கேன் வாங்கோங்கிறது, ஏ அனாவசியமாக மனசே இந்த மனசு எனக்குடைய நான் அன்னப்பட்சிய குட்டைகளுக்கெல்லாம் போய் ஏன் அவஸ்தப்படுறேள், இவ்வளோ அழகான ஒரு குளம் இருக்கே அங்கே வாங்கல அப்படியே இந்த குளத்தில் அழகாக அனுபவிங்கும் அப்படின்னு மனசு எனக்குடையதான அன்னப்பட்சிய அட்ரஸ் பண்ணுறாரு. இங்கே எங்கேயோ குளம் இருக்குங்கிற எங்கே சார்னா மதுராந்தகை மேரியா இல்லை வேற எங்கேயாவது போகணுமா நமக்கு சந்தேகம் வருதோ இல்லையோ, அந்த ஏரியை பற்றி இங்கே சொல்கிறார். இப்போ நித்யானந்தர சாலயம் இந்த மனசுங்கிற இருக்கும் ஏரி இருக்கு, அது எப்படி இருக்கு, நித்யானந்தர சாலயம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கு, இந்த ஆனந்தம் எனக்குடைய மனசில் ஆனந்தத்தை நீங்கள் தான் வரவழைச்சுக்கணும், இங்கே கடையில் கிடைக்காது ஆனந்தம், நிம்மதிங்கிறது உங்க மனசுக்கு நீங்க வரவழைச்சுட்டா தானே வந்துடும், எப்படி நிம்மதி வரவழைச்சுக்கணும், இருக்கிறதோட போடு. இன்னைக்கு பகவான் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கார், நமக்கு வச்சுருக்கிறது பகவானோட போட்ட பிச்சை, அவர் இன்னைக்கு நமக்கு இதை கொடுத்துருக்கார், நாளைக்கு இன்னும் கொடுக்கட்டுமே, அவர் என்னைக்கு எதை இதை கொடுக்கிறாரோ அப்படி அனுபவிக்கிறோம், வராததை பத்தி இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம், எது நடந்தாலும் பகவான் உங்களுக்கு நல்லது நடக்கணும்ங்கிறதான் பண்ணி வச்சிருக்கார், அது பார்க்கணும் அவருடைய ஸ்வரூபம் என்ன, பக்தாளுக்கு நல்லதே கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. ஆகையால் இன்னைக்கு பகவான் நமக்கு இவ்வளவு போட்ட பிச்சை போட்டிருக்கார் அப்படின்னு நினைச்சு பாருங்க. நித்யானந்தர சாலயம் சரி, இந்த குளத்துல தீர்த்தம் இருக்குன்னு சொன்னேன், என்ன தீர்த்தம், ஆனந்தமான ஒரு தீர்த்தம், ஆனந்த ரசம், ரசோ வைசா ரசகேவாயம் லப்துவானந்தி பவதி, சைத்தாரி உபநிஷத்தை சொல்றது பதில ரசோ வைசா, அந்த பகவான் தான் ரசம்னே, அந்த ரசத்தை இவன் அனுபவித்து அனுபவித்து ஆனந்தமாக பூரிச்சுண்டு போறான் சார், அதை விட்டு விட்டு எனக்கு காசு வரலையே, புகழ் வரலையே, நல்ல வஸ்திரங்கள் வரலையே, அது வரலையே, இது வரலையே, அழுது என்ன பிரயோஜனம், அழறதுனால ஏதாவது வருமா, தலைவலித்தான் வரும், மனசுக்கு கவலைத்தான் வரும், இன்னைக்கு இது பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு எனக்குடையதான எண்ணத்தோட திருப்தியோட இருங்க மனசு சாந்தி அடையும். அப்படி நித்யானந்த ரசாலயம் சுரமுனி ஸ்வந்தம் புஜாதாஸ்ரயம் தேவதைகள், இங்க பகவத் தியானம் எங்கே இருக்கோ எந்த இதத்துல பகவானை பத்தி நினைக்கிறீளோ அந்த இதத்துல மற்ற எல்லா தேவதைகளும் வர, சுவாமி மகாவிஷ்ணு இருக்கார் ஜெயவிஜயால் முன்னால நிக்கிறா, எல்லா தேவதையும் வரிசையில் லைன்ல நிக்கிறாளா, எதற்காக பார்க்கணும், என்னைக்காவது ஒரு வழியில வரமாட்டாரா, பார்க்கலாமே அந்த பகவானுடைய தர்சனம் எனக்கு வரட்டுமே, அவருடைய கண் பார்வை என் மேல விழட்டுமே, அதுக்காக காத்துருக்கா தேவதைகள் என்ன மகர்ஷிகள் என்ன, அந்த ஒரு க்ஷணம் அந்த பகவானுடைய தர்சனம் நமக்கு வேணும்னு பார்த்துருக்கோம், அப்படி அந்த பகவானுடைய ஒரு தியானம் எனக்குடையதான ஒரு ஆனந்த பெருக்கு எனக்குடையதான ஒரு ஏரி இருக்குமே, ஆனால் அந்த ஏரிக்கு பக்கத்துல தேவதைகள் என்ன மகர்ஷிகளா நிக்கிறானா, சுரமுனி ஸ்வந்தம் புஜாதாஸ்ரயம், இந்த ஏரி பார்த்தீங்களோ தேவதைகள் என்ன மகர்ஷிகள் என்ன இவருடைய ஸ்வந்த அம்புஜ ஆஸ்ரயம், அவளுடைய இதயம் எனக்கூடியதான தாமரை, இதய தாமரை அது ஆசிரியமா இருக்கு. ஏன்னா ஏரி இருந்தா அது தாமரை இருக்கணும், அப்பதான் அந்த ஏரிக்கு ரொம்ப விசேஷம். இங்க என்ன தாமரைகள், தேவதைகள் மகர்ஷிகள் எனக்கூடியதான அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய மனது எனக்கூடியதான தாமரையோடு ஒட்டின் இருக்க. சுரமுனி சந்தம் புதையும் ஏரியில் ஜலம் எப்படி இருக்க ஸ்வச்சம். நம்ம வெறும்ன மனசு விட்டலையானால் அது என்ன ஆகும், யாரையோ பத்தி நினைக்கும். மனசு சும்மா இருக்காது, யாருடைய மனசும் சும்மா இருக்காதுன்னு அதனுடைய சுவாவம் அசைகிறது, யாரையோ பத்தி நினைக்கிறது. அப்ப என்ன பண்ணும், நமக்கு பிடிக்காத வாழ்டைய மனசை பத்தி நினைக்கும், நமக்கு ரொம்ப வேண்டிய வாழை பத்தி நினைக்கல. ஏதாவது வந்தானே அவன் பாரு என்ன அப்படி சொன்னானே, இப்படி சொன்னானே, அவன் அப்படி இருக்கானே, இப்படி இருக்கானே, அவன்லாம் சௌக்கியமா இருக்கான் சார், துன்பம் பண்றவன்லாம் கெட்டது பண்றவன்லாம் சௌக்கியமா இருக்கான் சார், உலகத்துல நிஜமாவே கலிக்காரம் எல்லாம் தப்பு தப்பா நடக்கும், இவனுக்கு எல்லாம் தப்பா தோன்றது, இப்படித்தான் நினைச்சுட்டு இருக்கான் சார் மனுஷன். ஆக விவகாரம் என்ன, வெறுமன மனசை விட்டலையானால் அந்த மனசனுடைய சுவாவமானது இன்னொத்தரை பத்தி தப்பா நினைச்சுட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, அதை பத்தி நினைக்காதீங்க, பகவானை பத்தி நினைங்க. பகவானுக்கு 1000 நாமாக்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டோமே, அதே போல சிவசஹஸ்ரநாமம் கேட்போமே, சிவநாம கல்பலத்தை ஆலவாலம் அப்படின்னு சிவசஹஸ்ரநாமத்துக்கு பாஸ்கர் ராயர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மகாபாரதத்துல 2 விதமான சஹஸ்ரநாமம் கிடைக்குது சிவசஹஸ்ரநாமம். இந்த சிவசஹஸ்ரநாமத்துக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் காமனா இருக்கக்கூடியதான நாமாக்கள்லாம் எடுத்து இதுல என்ன அர்த்தம், அதுல என்ன அர்த்தம், ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் எத்தனையோ கதைகள் இருக்கே, உபகதைகள்லாம் புராணம் நிறைய இருக்கே, அதை அனுபவிப்போமே, அந்த பகவன் நாம அவ கேட்டுக்கொண்டே இருப்போமே அப்படின்னு மனசுல எண்ணங்கள் தோன்றது பார்த்தா இதுதான் ஸ்வச்சமான தீர்த்தம். ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம், இதுக்கு முன்னால சத்விஜம்னா அழகான பட்சிகள்னால் சேவிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். குளம்னா எப்படி இருக்கடா, பட்சிகள்லாம் வருடா, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும், அங்கெங்கெல்லாம் வாத்துகள் இருக்கும், அன்ன பட்சிகள்லாம் இருக்கும், மற்ற குருவிகள்லாம் அங்க வந்து அப்பப்ப தீர்த்தத்தை சாப்பிட்டு போகும். இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் ஏரியே இல்லாதவா தீர்த்தம் இல்லாம திண்டாடுறது, தீர்த்தங்கள் ஏரி இருக்குமேனால அங்க வந்து சாப்பிடும் தீர்த்தத்தை. பசுமாடு இவைகள்லாம் பாருங்க அங்க வந்து தீர்த்தத்தை சாப்பிடும், இப்பெல்லாம் ரோட்ல அப்படியே கட்டப்படுறது, அது பாட்டுக்கு அந்த வரும் தீர்த்தத்தை சாப்பிடும், அது பாட்டு போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு அழகான ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம். த்விஜம்னு சொன்னா முன்னால பட்சிகள்னு சொன்னேன், பட்சிகளுக்கிடம் த்விஜம்னு பேர், அந்தனர்களுக்கும் த்விஜாள்னு பேர். என்ன சார், முதல்ல பிறக்கிறப்ப ஒரு பிறவியா, உபநயனமானப்புறம் இன்னொரு பிறவியா, பிறவி என்ன, ரெண்டு பிறவி, த்விஜன்மா. அம்மா வாயத்திலிருந்து ஒரு பிறவி கிடைச்சது, அது என்ன, சாதாரணமான ஒரு பிறவி, சூல சரீரம் உண்டாச்சு. ரெண்டாவது ஞானமயமான ஒரு பிறவி, அந்த காயத்ரி மந்திரம் இருக்கே, காயந்தம் திராயத்தேரி காயத்ரி, வெறும்னு சொன்னாலே போறோம் காயத்ரிக்கு அவ்வளவு பலம். அந்த காயத்ரிக்கு என்ன தத்த விதுன்னு என்ன வரைநியமனம் என்ன இதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டாம், தெரிஞ்சுண்டா உசத்தி அது இருக்கட்டும். அது தெரிஞ்சுக்காமலேயே அந்த மந்திரத்தை சொன்னாலே உயர்ந்ததான ஒரு நினைக்க நாளடவுல வந்துவிடுறான். நகாயத்ரே அப்பரோ மந்திர நமாதுர் தெய்வதம் பரம், காயத்ரியை விட உயர்ந்ததான மந்திரம் இல்ல, அம்பாளை விட உயர்ந்ததான தெய்வம் இல்ல, அப்படி விசேஷமாக சொல்லிட்டு இருக்க. அப்படிப்பட்டதான அந்த காயத்ரி மந்திரம் இருக்க பார்த்தீங்கள, அந்த காயத்ரி மந்திரத்தை சர்வதா சர்வகாலம் ஜபம் பண்ணணும், அந்த காயத்ரி மந்திரம் கிடைக்கிறது இருக்கே அது ரெண்டாவது பிறவி. அதே போலயே பட்சிகள்லாம் என்னன்னா, முதல்ல முட்டையா பிறந்தது, கொஞ்ச நாள் அப்புறம் முட்டையை உடச்சுன்னு வெளியில பட்சி வந்தது, அதுவும் ரெட்டை பிறவி, இவரும் ரெட்டை பிறவி. அதே போல உங்க வாயில இருக்கிற பல் இருக்கு பார்த்தீங்கள, அதுக்கும் த்விஜம்னு பேர். முதல்ல பிறக்கிறப்ப ஒரு பல் வந்தது, பால் பல்லும்பா, அது ஒரு 8 வயசு ஆயிடுதுன்னு வச்சுங்களா, ஒவ்வொரு பல்லா உதுந்து அப்படி வந்துடுறது. அந்த ரெண்டாவது பல் செட்டு வரப்ப டாக்டர்கிட்ட போய் அதுக்கப்புறம் கம்பி போட்டுண்டு அது நேராக வரணும்னு நினைச்சிட்டு என்னென்னமோ பண்ணுறா பார்த்தீங்களா, இப்போ லோக்கத்தில் தானாக வரும் சார், நீங்கள் பல்லால் அதை நோண்டாமல் இருந்தேன்னா நீட்டாக வரும், பகவான் எல்லாம் நீட்டாக தான் வச்சுட்டுருக்கார், நம்ம தான் அதை அழுக்கு பண்ணி அசக்கியாக பண்ணிட்டு இருக்கான். அப்படி விசேஷமாக அந்த பல்லுக்கும் திஜம்னு பேர். இங்க என்ன சொல்ற, அழகான பட்சிகள் வந்திருக்கு, அதோட இல்ல சத்பிராமணால் நல்லவர்கள் வந்து அங்க குளிச்சுண்டு இந்த அனுஷ்டானம் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு இருக்கா. நதியில ஸ்நானம் பண்ணும் பொழுதோ குளத்துல ஸ்நானம் பண்ணும் பொழுதோ, ஸ்நானம் பண்ணும் பொழுது நம்ம தெரிச்ச தீர்த்தமானது இன்னொருத்தருவால் தெரிக்கப்படாது. இங்க ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார், நம்ம போறோம் போயிட்டு வரும்பொழுது நம்ம சரீரத்திலிருந்தோ இல்ல வஸ்திரத்திலோ தீர்த்தம் அவ மேல தெரிச்சதுன்னா மறுபடியும் அவ ஸ்நானம் பண்ணும். ஆகிய நதியில ஸ்நானம் பண்றவ ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா. படிவெட்டு இறங்கி போறதா அங்க இருக்கிறவ மேல தீர்த்தம் படாமலோ எப்படி வருவா? ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணும்பொழுது சரீரம் தெரியாம ஸ்நானம், இப்ப எல்லாம் ஒண்ணுமே தெரியாதே வாழ்க்க. பாத்ரூம்ல தான் ஸ்நானம் பண்ணி வழக்கமே தவிர ஏரியிலயோ குளத்திலேயோ நதியிலயோ ஸ்நானம் பண்ண தெரியாது அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிற குழந்தைகளுக்கு. அப்படி பத்திரமா சுத்தமா நீட்டா ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தா. அதே போல சுரமுனிஸ்தேவிதம் என்ன பண்றதா கல்லுற்றாகிறது. இந்த இதயம் எனக்கூடியதான எரி சிவத்தியானம் இருக்கக்கூடியதான ஏரி இருக்கே, பகவத்யானம் இருக்கக்கூடியதான இந்த ஏரி இருக்கே, இதை என்ன பண்ற தெரியும், கல்லுற்றாகிறது. எல்லா பாபங்களையும் துன்பங்களையும் போக்கடிக்கிறது. எந்தனையோ ஜென்மாக்கள்ல பண்ணின பாபமெல்லாம் பகவத் தியானத்தினால ஓடி போறது. ஆயா கல்லுற்றாகிறது. சத்வாசதா விஷ்கிருதம், பாபத்தை போக்குறது மட்டும் இல்லாமல் சத்வாசனையே வரும்படி பண்ற எல்லா மனுஷியாளுக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கு சார். நம்ம எல்லாம் சௌக்கியமா இருக்கணும், மனசாந்தியோட இல்ல இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் என்ன எண்ணம் யாருக்கு இல்ல இருக்கு. ஆனா அத கீழே தள்ளி மேல் நோக்கி கெட்ட வாசனைகள் வந்துருச்சு. எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் ஜல சர்வேஜனா சுகினோ பவந்து சொல்றோம். காலம்பரடு காலை வருஷத்து பத்தின சத்தி பிரஜாபிய பரிபாலையந்தாம் நியாயேன மார்க்கேட மகிமகிதா சொல்றப்போ இல்லையோ. தேசோயம் க்ஷோபரஹிதா, இந்த தேசத்துல க்ஷோபமே வரப்படாது, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும். ஆனா பேப்பர்ல பார்த்தா க்ஷோபம் தான் இருக்கு. என்ன பண்றது, ரூபா வேல்யூ குறைஞ்சு போச்சு. இங்க இருந்து ஆரம்பிக்கிறான் சார். முதத்துல இருந்து ஒவ்வொரு பேஜ் திருப்பினாலும் நல்ல நல்ல நியூஸ். அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து பிராணனை விட்டா. ஏதாவது ஒரு பேஜ்லயாவது நல்ல நியூஸ் இருக்கா தேடி தேடி பார்த்தா எல்லா வேலும் நாலு பக்கத்துலயும் தேடினா நாலு பக்கத்துலயும் கெட்ட நியூஸா தான் இருக்கு. என்ன பண்றது, ஆனா அதை விட முடியலையே. அதுதானே பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்தா பரவாயில்ல, இதை பார்த்துட்டு டிவியில என்ன சொல்றான்னு ஒரு நியூஸை கேட்டு இந்த நியூஸை இன்னொரு சேனல எப்படி மாத்தி சொல்றான்னு அதை வேற கேட்டுன்னு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கா. சமயம் முழுக்க இதோட போறதே தவிர வேற ஏதாவது பார்க்கறதா பாருங்க. அப்படி இல்லையா, சத்வாசனாவிஷ்கிருதம் நல்ல இடங்கள் அதை மனுஷனுக்கு தோணிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது. சம்புத் இப்படிப்பட்டதான குளம் எங்கே சார் இருக்கு, எங்க இருக்கு? சம்புத்தியான சரோவரம் ரஜா. ஏ அன்னபட்சியே, மனசுங்கிற அன்னபட்சியே இங்கே அங்கேயும் போகாத சம்புத்தியான சரோவரம். சம்புத்தியானம் எனக்குடையதான ஏரி. அந்த ஏரியில ஜலம் எப்படி இருக்க, நித்யானந்த ரசாலயம், எப்பொழுதும் நித்தியமாகவும் ஆனந்தமா இருக்கக்கூடியதான தீர்த்தம். அந்த ஏரிக்கு பக்கத்துல யாரும் இருந்துட்டு இருக்கா, தேவதைகளும் மனுஷியர்களும் அங்கே இருந்துட்டு இருக்க, மகர்ஷிகளும் இருந்துட்டு இருக்கா. அவளுடைய மனசு எனக்கூடியதான தாமரைகள் அங்கே என்ன முளைச்சிருக்கு. சுத்த சுத்தமாக ஏரி இருக்கு, தீர்த்தம் இருக்கு. சத்விஜ சேவிதம், பட்சிகள்லாம் அங்கே இருக்குன்னு சொன்னேன். இங்கே திஜால்னா மகர்ஷிகள், மகர்ஷிகளும் மகான்களும் வந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க. கல்லுஷாகிறது எல்லா முன்னால் இருக்கக்கூடியதான அர்த்தத்தில் அழுக்க போக்குறது. இங்கே இருக்கிற ஏரியானதுன்னா பாபத்தை போக்குறது. கல்லுஷாகிறது சத்வாசனா விஷ்கிருதம், நல்ல வாசனையை கொடுத்ததான் முதல்ல சொன்ன ஏரி. ஏன் தாமரைகள்லாம் இருக்க நல்ல வாசனை வந்தது. இப்ப நான் சொன்ன சிவத்தியானம் எனக்கூடியதான ஏரி இருக்கு பார்த்தல, இது உங்க மனசுல நல்ல எண்ணத்தை உண்டு பண்றது. சத்வாசனாவிஷ்கிருதம் சம்புத்தியான சரோவரம் விரஜ மனோ ஹம்சாவதம் சத்திரம். ஏ மனசே, மனசு எனக்கூடியதான அன்னபட்சியே இங்கேயும் அங்கேயும் போகாது. விரஜா செலுங்க, செல்லுங்க அங்கே போங்க. இந்த பகவத்கீதையில முதல்ல ஆறு அத்தியாயத்தில் யஜான்னு சொன்னோம், யாகம் பண்ணுங்க யாகம் பண்ணுங்க. ரெண்டாவது ஆறு அத்தியாயத்தில் பஜா பஜான்னு சொல்லிட்டே வந்தார். கடைசியில் ஆறு அத்தியாயத்தில் விரஜான்ட்டார். எல்லாத்தையும் சர்வதர்மான் பரிச்சர்ஜ மாமேக்கம் சரணம் விரஜா. ஏன் சுவாமினர் பஜா யஜா தியஜா வியவாரங்க விரஜான்னா விட்டு, அது மாதிரி எல்லாத்தையும் விட்டு விட்டு இந்த லோகத்தில் இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம். அது என்ன, இது என்ன, அவருக்கு என்னாச்சு, இங்க என்னாச்சு, இது என்ன போனா உங்களுக்கு என்ன க்ஷேமா, இதயத்துக்குள்ள பொருங்க, சிவத்தியானத்தை பண்ணுங்க, பரமேஸ்வர தியானத்தை பண்ணுங்க, பக்தியா இருங்க. அவனால இதை விட்டுவிட விரஜ மனோஹம்ச அவதம் சஸ்திரம். ஏ ஹம்ச அவதம்சனே, ஹம்சங்களுக்குள்ள வசதியான ஹம்சமே. அன்னபட்சி என்ன பண்றது, தீர்த்தமும் பாலும் கலந்திருந்தா பிரிச்சு வைக்கிறது, பால பருகி தீர்த்தத்தை விட்டு விடுறது, அதான் அன்னபட்சியினுடைய விசேஷம். அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, நல்லதை எடுத்துங்க கெட்டதை விட்டுருங்க. ஏ ஹம்சாவதம்ச ஸ்திரம் ஆனந்தமா இங்கே இருங்கோ. இதை விட்டு விட்டு வேற எங்கேயும் அங்கேயும் எங்கேயும் ஓடாதீங்க. நக்கிம் ருத்ராசிரய பல்பல பிரமண சஞ்சாதசிரமம் பிராப்ஸ்யசி. ஏ என்ன அவசியமாக க்ஷுத்ர ஆசிரய பல்வல பிரமண, இந்த குட்டையிலிருந்து அந்த குட்டைக்கு போறது, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அங்கே அழுக்கா இருக்குங்கிறது, உடம்பெல்லாம் சீர பூசிக்கிறது, அதுலேருந்து இன்னொரு இடத்துல போய் ஸ்நானம் பண்றது, இந்த வம்பெல்லாம் எதுக்கு? வண்ண பட்சிய வேண்டாம். இந்த சுத்தமான அழகாக இருக்கக்கூடிய நன்ன ஆனந்தமான தீர்த்தம் இருக்க இங்கேயே இருந்துருங்களேன். ஸ்திரம் ஹம்சாவதம் சஸ்திரம் கிம் க்ஷுத்ராசிரய பல்வல பிரமண சஞ்சாதசிரமம் பிராப்ஸ்யசி. ஏறி குட்டையா இருக்கக்கூடிய இடங்கள்ல விழுந்து அங்கே போய் சுத்தி சுத்திட்டு அங்கே போயிட்டு வரக்கூடியதான சிரமமே உங்களுக்கு வேண்டாமே, இங்க ஆனந்தமாக இங்கே இருங்களே அப்படி. இந்த மனசு எனக்கூடியதான இந்த அன்னபட்சிய மனச அன்னபட்சியா வச்சு, இதயம் எனக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஏரியா வச்சு, அந்த ஏரியில ஆனந்தமான ஒரு தீர்த்தம் இருக்க, நித்தியானந்தமா இருக்கிற ரசயுக்தமான தீர்த்தம் இருக்கிறதாகவும், அந்த ஏரி கரையில மனுஷாலும் தேவதைகளும் இருந்துட்டு இருக்கா போலையும், அவளுடைய இதய தாமரை மலர்ந்து இருக்கா போலையும், தீர்த்தமானது ஸ்வச்சமா இருக்கா போலையும், அங்கே குருவிகள்லாம் வரா போல, மகர்ஷிகள்லாம் முனிகள்லாம் வந்து சேவை பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா போலையும், அந்த தீர்த்தமானது மனுஷியாளுடைய பாபத்தை போக்கக்கூடியதாகவும், நல்ல எண்ணங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியதான சம்புத்தியானம் அவரை நினைச்சாலே சம்பவத்தீதி சம்பவ ஆகையால் சம்புத்தியானம் எனக்கூடியதான ஒரு ஏரி இருக்க, என் மனம் எனக்கூடியதான அன்னபட்சிய இங்கேயும் எங்கேயும் அலைவானே இந்த ஏரியில. ஏன்னா அன்னபட்சிக்கு ஏரினா ரொம்ப இஷ்டம், அதே தாமரை இருக்கக்கூடியதான ஏரினா ரொம்ப இஷ்டம். அப்படிப்பட்ட தாமரைகளோடு கூடியதான ஏரி இருக்கேப்பா இங்க. இதை விட்டுவிட்டா அனாவசியமான குட்டைகளுக்கெல்லாம் போய் சமப்படுவானே. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அனுபவிச்சு அதனால மனசுக்கு துன்பம் தான் வருது. ஒரு அரை மணி நேரம் டிவி பார்த்தேன்ல, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் துன்பம் வருது. இவ அவளை வச்சா, அவ இவாளை வச்சா, மாமியார் மட்டும் பண்ண வச்சா, அதான் தெரிஞ்சிருக்க, வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கேன், மறுபடியும் ஏன் சொல்லணும்? ஒவ்வொரு விவகாரமும் ஏதோ அனுபவிச்சுட்டே இருக்கும், அதை பார்த்து துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும். வேண்டாமே, இந்த சிவத்தியானத்துக்கு வாங்கோ, பகவானுடைய ஸ்வரூபத்தை நனைங்க, மங்களமூர்த்திய நனைங்க. மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச, எவ்வளவு அழகான ஒரு ஸ்வரூபம், மனசுக்கு பரமசாந்தியை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம், இதை அனுபவிங்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை. நித்யானந்த ரசாலயம் சுரமுனி ஸ்வாந்தாம்புஜாத்தாஸ்ரயம் ஸ்வச்சம் சத்விஜசேவிதம் கலுஷஹ்ருத் சத்வாசனாவிஷ்டதம் சம்புத்தியார சரோவரம் ரஜ மனோஹம் சாவதம் சஸ்திரம் கிம் சுத்தாஸ்ரய பல்வல பிரமண சஞ்சாதசிரமம் பிராப்ஸ்யசி அப்படின்னு இந்த மனச ஒரு ஏரியாக வச்சு, இதயத்தை ஏரியாகவும் மனச அன்னபட்சியாகவும் வச்சு நமக்கு சொன்னார். அடுத்ததாக என்னன்னார், இந்த மனச இங்கேயும் அங்கேயும் போக வேண்டாம், ஒரு கொடியா வச்சு, அந்த கொடிக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு வேண்டியதான வசதி, கொடியா இருக்கணுமே, என்ன வேணும்? அதுக்கு ஒரு பாத்தி வேணும், அங்கிருந்து தானே வரும், அந்த பாத்தியில தீர்த்தம் இருக்கணும், ஜலம் இல்லாதவனா காஞ்சி போயிடும். அந்த கொடியானது அப்படி மேலே வரும்பொழுது ஒரு மரத்தை சுத்திண்டு வரணும், அதை ஒரு கொம்பை சுத்திண்டு வரணும். மேலே வந்த பிறகு என்னென்ன, அதுக்கு மேலே ஒரு பந்தல் போடுவான், அந்த பந்தல்லாம் படரி இருக்கும், அதுலேருந்து புட்பங்களும் காய்களும் நல்ல வாசனைகளும் வரும். அதோட புட்பங்கள் இருக்குமையானால் நல்ல இந்த வண்டுகள்லாம் இங்கே வரும். இத்தனையும் இருந்தால் தான் அதுக்கு ஒரு புட்ப கொடின்னு பேர், ஒரு மல்லி கொடியோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அவ்வளோ அழகாக நல்லா வாசனை இருக்கும், அந்த பிராந்தத்திலேயே வாசனை, அந்த புட்பங்கள் மேலே விழ. நீங்கள் வந்து அப்படி போனால் உங்கள் தலையிலையும் புட்பம் விழ. ஓஹோ, யாரோ போட்டான்னு மேலே பார்க்க, இங்கே யாரோ இருக்கலாம் நினைக்காதியோ, வம்ப அதோடு நிறுத்திக்கணும். அப்படி விவகாரமாக ஆனந்தமாக இருக்கக்கூடியதான அழகான ஒரு சுரூபம் இருக்கு இல்லையா, இப்படிப்பட்டதான ஒரு கொடியை நான் சொல்கிறேன். அந்த கொடி எப்படி இருக்கும், அந்த கொடியில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் என்ன, பாத்தி என்ன, அதில் இருக்கிற ஜலம் என்ன, அதை பிடிச்சிக்கக்கூடியதான கொம்பு என்ன, அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான பந்தல் என்ன, அந்த கொடியில் இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் என்ன, அந்த புஷ்பங்களுடைய வாசனை என்ன, அந்த வாசனைக்கு வந்ததான வண்டுகள் என்ன, இத்தனையும் சொல்ல போற. இப்படிப்பட்டதான அழகான கொடி இருக்கு, பந்தல் போடுறீங்க, இங்கே வந்து மனசே ஆனந்தமா இருன்னு. அடுத்ததா பக்தி கொடி, முக்தியை கொடுக்கக்கூடியதான பக்தி கொடியை பத்தி அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். இத நாளை
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய.
2: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் தத் உபகாரிணி சாரீரக சூத்ராதீனி ச அஸ்ய வேதாந்த பிரகரணத்வாத் ததீயைஹி ஏவ அனுபந்தைஹி தத் வத்தா சித்தேஹே நதே பிரதக் ஆலோசனியாஹ தத்ர அனுபந்தோ நாம அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனானி. வேதாந்தோ நாம 3வது பாகத்துல சொல்றாரு வேதாந்தோ நாம. இந்த வேதாந்தம் வேதாந்தம் வேதாந்த சாரம் வேதாந்த சாரம் வேதாந்த சாரம் தான் செய்ய போறோம், வேதாந்த சாரம் தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டே இருக்கீங்களே, என்னது இந்த வேதாந்த சாரம்? சாரம் அப்படிங்கிறது அதனுடைய எசன்ஸ், அதனுடைய தமிழ்லயும் சாரம்ங்கிற பிரயோகம் இருக்கு. சாரம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து இப்ப கைவல்லி நம்மளை தத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிச்சுனா, 300 குடங்களில் கடைந்து வைத்தார் குறவர்கள் மேலோர், கடந்தெடுத்து அழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை, கடந்து எடுத்து அழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த கடைஞ்சு எடுக்கிற அந்த வெண்ணெய் தான் நவநீதம் சொல்லப்படுறது. நவநீதம் அப்படின்னா வெண்ணெய். அந்த வெண்ணெயை நான் எப்படி கொடுக்குறேன், அந்த மாதிரி அந்த சாரத்தை வேதாந்த வேதத்துல சொல்லப்பட்டதோடைய சாரமானது வேதாந்தம், அந்த வேதாந்தத்துல சொல்லப்பட்ட சாரத்தை நான் எடுத்து கொடுக்குறேன், வேதாந்தத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா வேதாந்தத்துடைய சாரத்தை நான் கொடுக்குறேன், அதுலயும் முக்கியமானது இது, அந்த கிரமத்துல நான் கொடுக்கறேன் அப்படிங்கிறார். வேதாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா, வேதாந்தம் சித்தாந்தம் இதுல பெரிய கன்ஃபியூஷன், ஒவ்வொரு தடவை நான் இதை நான் தெளிவு பண்ணிட்டு அப்புறம் தான் போகணும். வேதாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம நிறைய பாட்டு கேட்டதுனால நமக்கு வேதாந்தம்னா என்ன சித்தாந்தம்னா என்னன்னு ரொம்ப தெளிவா தெரியும். தெளிவாய் புரிந்ததே வேதாந்தம், தெளிவின்றி தெளிவாய் தெரிந்தது சித்தாந்தம், தெளிவின்றி போனால் வேதாந்தம். முடிஞ்சு போச்சு கதை. அப்பா, தெளிவில்லாம இருக்கிறது தான் வேதாந்தம். இப்ப தெளிவில்லாத எதுக்கு படிக்கணும்? வேதாந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, வேதத்தின் அந்தம், வேதத்தின் முடிவு. வேதத்தின் முடிவு அப்படின்னு சொல்லி சொன்னா சாரம் அப்படின்னு எடுத்துக்கணும், வேதத்தினுடைய சாரம். வேதத்தினுடைய முடிவு அப்படின்னா வேதத்தினுடைய லாஸ்ட் பேஜ எடுத்து பார்த்தோம்னா வேதாந்தம் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. வேதம்னு சொல்லி சொன்னா என்ன, மந்திர பிராமணயோர் வேத நாமதேயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மந்திர பிராமணயோர் வேத நாமதேயம், மந்திர பாகத்துக்கும் பிராமண பாகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வேதம் அப்படின்னு பேரு. மந்திரம் பிளஸ் பிராமணம் ஈக்குவல் டு வேதம். மந்திரமான பாகம் சம்ஹிதா பாகம்னு சொல்றது, பிராமண பாகம் அதுக்கு விளக்கமான பாகம். பிராமண பாகம்ங்கிறது சம்ஹிதா பாகம்னு சொல்லப்படுற மந்திர பாகத்துக்கு விளக்கம். அப்படிப்பட்ட இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வேதம்னு சொல்றது. வேதம்ங்கிறது எத்தனை வகை அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பி அங்கேயும் பெரிய விசாரணை நடக்கும். வேதாவை அனந்தாகா, 4 வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். கேட்ட உடனே 4 வேதம் அப்படிமா, என்னடா வேதம் சொல்லுடா பாப்போம் அப்படின்னா, ரிக் வேதம், யஜுர் வேதம், அப்புறம் 3வது வேதம் என்னது, சரி அதர வேதம், அப்புறம் சாம வேதம். இப்போ ரிக் வேதம், எதிர்வேதமா இருக்கட்டும், எஜிர் வேதமா இருக்கட்டும், சாம வேதம், அசர வேதம், இந்த 4 வேதத்தை தான் இவன் தெரிஞ்சுட்டு இருக்கான். இந்த 4வது ரெண்டாவது எஜிர்வேதம்னு சொன்னதுல கூட கிருஷ்ண எஜிர்வேதம் சுக்ல எஜிர்வேதம் ரெண்டு பாகம் நமக்கு தெரிஞ்சே இருக்கு. இப்ப 5 எடுத்து வேதம். அதே மாதிரி ஒவ்வொரு வேதத்திலையும் ஷாக்கா பலது. எஜிர்வேதத்துல எடுத்துருங்க கடஷாக்கா அப்படிமா, இன்னொன்னு தைத்திரிய ஷாக்கா அப்படிமா. ஷாக்கா அப்படின்னா கிளை, கிளையானது பலது. அந்த வேதத்தினை உச்சாரம் பண்ற முறை பலது, வேத பாகமானது பலது. அப்படி வேதாவை அனந்தாகா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, வேதமானது பலது அப்படின்னு. இப்ப நமக்கு இன்னைக்கு இருக்கிறது பலதும் லுப்தமாயி லோபம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதர்ஷனம் லோபா நமக்கு தெரியும், லுப்தம்னா என்னன்னு தெரியும், மறைந்து போயாச்சு, பல விஷயங்கள் மறைஞ்சு போயாச்சு. மறைஞ்சு போயாச்சு அப்படின்னு தான் சொன்னேனே தவிர அழிஞ்சு போயாச்சுன்னு சொல்லல. ஞானமானது அழியவே முடியாது, ஞானம் இருக்கு, நமக்கு வெளிப்படையா தெரியல அவ்வளவுதான். தெரியாத ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா இதே வேதம் அடுத்த சிருஷ்டியில திருப்பி வர்றது. தாதா யதாபூர்வம் அகல்பயன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு, சிருஷ்டி பண்ற அந்த தாதா த்ருதாரணை யார் தாங்குவாரோ அவர் என்ன பண்ணாரு, யதாபூர்வம் முன்னாடி இருந்த மாதிரி, முன்னாடி இருந்த மாதிரினா போன சிருஷ்டியில எப்படி இருந்ததோ அதே மாதிரி அகல்பயன், அப்படியே அகல்பயத்து அகல்பயன் சிருஷ்டி பண்ணார், அதே மாதிரி பண்ணினார். எல்லா பாகத்தையும் அவருடைய மூச்சு காத்துலேருந்து ஒரு வேதம் எஜிர்வேதம் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றது. என்ன அர்த்தம், அனாவசியமா ஒரு அனாயாசமாக முயற்சியே இல்லாம தானாவே வர்றது அப்படிங்கிறது. அந்த மாதிரி இந்த வேதமானது அழிஞ்சிருந்ததுன்னா அவரால் வெளியில கொண்டு வர முடியாது, அந்த சிருஷ்டி கர்த்தாவனால வெளியில கொண்டு வர முடியாது. அதனால வேதம் அழியறது இல்ல, ஞானம் அழிய முடியாது. ஞானம் மறைஞ்சிருக்கலாம், மறைஞ்சிருக்கிற ஞானத்தை தான் நான் வந்து வெளியில கொண்டு வர முயற்சி பண்றேன். உங்க அன்னைக்கு அங்க பார்த்தோமே அப்படின்னா, அன்னைக்கு பார்த்தோமா பண்ணினோமா? பார்த்தோங்கிறது அனுபவம், அனுபவங்கிறது புத்தியில போய் ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும். பதிவு என்ன பதிவுன்னு சொல்றது, என்ன பதிவானது சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும். என்ன பதிவு? அனுபவமானது ஒரு எண்ண பதிவு உண்டு பண்ணும். அந்த எண்ண பதிவு, அந்த சம்ஸ்காரமானது ஞாபகத்துக்கு வரும், நினைவு கூறப்படுறது, ஸ்மிருதினு சொல்றது அது. யாயா ஸ்மிருதிஹி சாசா அனுபவ பூர்விகா அப்படிம்பாங்க. எதெல்லாம் நினைவு கூறுதல்னால உண்டாரதோ, நினைவு கூறப்படுறதோ, அது எல்லாம் அனுபவிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுனால

பாகவதத்துல இருக்கலாம், பிராமண பாகத்துல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த வேதாந்தம் அப்படிங்கறது, அந்த வேதாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஜீவ பிரம்மத்தை ஐக்கியம் சொல்றதான, ஐக்கியம் பண்றதான வாக்கியம் எதுவோ அது வேதாந்தம் சொல்லப்படுறது. ஜீவனும் பிரம்மமும் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற எது வாக்கியம், எந்த வாக்கியமா இருந்தாலும் அது வேதாந்த வாக்கியம் சொல்லலாம். அப்படிப்பட்ட வேதாந்த வாக்கியத்தை, ஜீவனும் பிரம்மமும் வேற இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற அந்த நிலையை உணர்த்துறதா இருக்கிற பாகத்துக்கு பேரு வேதாந்தம்னு சொல்லி. அதுலயும் மகா வாக்கியம் அவாந்தர வாக்கியம் ரெண்டு வாக்கியம் வந்துடும். மகா வாக்கியம்னு சொல்லி சொல்றது நேரடியாக ஜீவனும் பிரம்மனும் வேற இல்லை அப்படின்னு நேரடியாக உணர்த்துறதா இருக்கிற வாக்கியம், நீ அதுவாக இருக்கிறாய் தத்துவமசி, இதெல்லாம் நேரடியா உணர்த்துறது. அவாந்தர வாக்கியம்னு சொல்லி சொல்றது கிளை வாக்கியம், இரண்டாம் பட்சமான வாக்கியங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், வெறும் ஜீவனை பத்தியாவ் இல்லாட்டி வெறும் ஈஸ்வரனை பத்தியோ சொல்ற வாக்கியம், பரமாத்மா பத்தியோ சொல்ற வாக்கியம், அதுக்கு அவாந்தர வாக்கியம் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட இந்த வேதாந்த வாக்கியம்னு சொல்லப்படுற இந்த ஜீவ பிரம்மத்தை ஒற்றுமைய வேறுபடாத நிலைய உணர்த்தக்கூடியதான வாக்கியத்தை அகண்டார்த்த போதக வாக்கியம் மகா வாக்கியம் வாங்க. அந்த மகா வாக்கிய மூலியமா நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த வாக்கியம், இந்த வேத பாகமானது வேதாந்தம்னு சொல்லப்படுறது. அந்த வேதாந்தம் நாம உபனிஷத் பிரமாணம். அந்த வேதாந்தத்துக்கு பிரமாணம், வேதாந்தம் அப்படிங்கறது என்னது அப்படின்னா உபனிஷத் பிரமாணம். வேதாந்தம் உபனிஷத் பிரமாணம், உபனிஷத் மூலியமாக அறியப்படக்கூடியது அந்த உபனிஷத்து தான் வேதாந்தம்னு சொல்லப்படுறது. உபனிஷத்துங்கிற பிரமாணத்துக்கு பேரு வேதாந்தம். அப்படி தத் உபகாரிணி சாரீரிக சூத்திரம், அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது சாரீரிக சூத்ராதீனி அப்படின்னுட்டு. அப்போ வேதாந்தம்ங்கிறது என்னது, உபனிஷத் பிரமாணம். உபனிஷத்துன்னு சொல்லப்படுற பிரமாணமா இருக்கக்கூடிய அந்த கிரந்தத்துக்கு பேரு வேதாந்தம். அதுல சொல்லப்பட்டதான உபகாரிணி அப்படின்னா அதுக்கு உதவிகரமா இருக்கிறது சாரீரிக சூத்திரம் முதலிய மற்ற கிரந்தங்கள். வேதாந்தம்னா என்னது, பிரமாண கிரந்தம். எதுக்கு, ஞானத்தை அடையறதுக்கு. இப்ப வேதாந்தம்னா என்ன அப்படின்னா, வேதாந்தம்னா வித்யாவை அடையக்கூடிய ஒரு கிரந்தம். வேதாந்தம்னா வித்யா, அறிவு, ஞானம் அர்த்தம். தெளிவாய் புரிந்ததென்றால் சித்தாந்தம் அப்படிமா. தெளிவின்றி போனாலே வேதாந்தம். எப்படி இருக்க முடியும் தெளிவில்லாம அறிவு, உனக்கு பக்குவம் இல்லாததுனால தெளிவில்லாம இருக்கு. நீ பக்குவப்படும் போது தெளிவாகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, வேதாந்தம் சித்தாந்தமா ஆகிறது. வேதாந்தம் சித்தாந்தம், சித்த அந்தம், சித்த அப்படின்னா முடிவு, அந்தம்னா முடிவு, சித்தனா நிலைபாடு, நிலைபாடான முடிவு, சித்தாந்தம்னா நிலைபட்ட முடிவு அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நிலைபட்ட முடிவை அடையிறது வேதாந்தம். யாருக்கு வேதாந்தமானது சித்தாந்தமா இருக்கோ அவங்களுக்கு வேதாந்தம் தான் பிரமாணம். யாருக்கு சாக்த கிரந்தமானது சக்தியை சம்பந்தப்பட்டதா விஷயமானது சித்தாந்தமா இருக்கோ அவங்களுக்கு சாக்த சித்தாந்திகள்னு பேரு. யாருக்கு சிவனை சொல்லக்கூடிய, சிவனை பத்தி சொல்லக்கூடிய சைவ கிரந்தங்களானது சித்தாந்தமா இருக்கோ அவங்களுக்கு சைவ சித்தாந்திகள் அப்படின்னு பேரு. சித்தாந்தம்னு தமிழ்நாட்டுல போய் சொன்னா பொதுவாவே என்ன அர்த்தம் ஆயிடுறது, சைவ சித்தாந்திகளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சித்தாந்தம்னு சொல்லி சொன்னா சித்தாந்தத்தை என்ன சொல்றதுன்னா அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு, சைவ சித்தாந்தத்தை சொல்லிருக்க போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சித்தாந்தம்னா அப்படி இல்லை, சித்தாந்தம்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், முடிவு, நிலைப்பட்ட முடிவு. நாம எதை ஏத்துக்கிறோமோ இதுதான், இனிமேல இதுக்கு மேல வேற ஒன்னும் விஷயம் இல்ல, இதுதான் பிரமாணம், இதுக்கு மேல வேற ஒரு பிரமாணமும் இருக்க முடியாது அப்படின்னு எதை ஒரு முழுமையான பிரமாணமா ஏத்துக்கிறோமோ அதுதான் சித்தாந்தம். அப்படிப்பட்ட சித்தாந்தமான இந்த வேதாந்தம், அந்த வேதாந்தத்துக்கு எப்படிப்பட்டது, எது பிரமாணம், உபனிஷத் பிரமாணம். உபனிஷத் தான் பிரமாணம், அதுதான் உபனிஷத் பிரமாணத்தை தான் வேதாந்தம்னு சொல்லி சொல்றோம். அந்த வேதாந்தத்துக்கு உபகாரிணி, உதவிபரமாக இருக்கிறது, உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டா, சாரீரக சூத்ராதீனி. சாரீரக சூத்திரம், சாரீரக சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, சாரீரகம் ஷரீரே பவ, சாரீரகம் ஷரீரம் இவ, உடல் உள் இருப்பது உயிர், உயிர் பொருள், உயிர் அப்படிங்கறதோட உயிர் பொருள். அதனால்தான் திருமூலர் திருமந்திரத்தை சொன்னார், உடலை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆரம்பிக்கிறார் அவர். அப்படி உடலினுள் உயிர் பொருள் கண்டேன், உடலினுள் உருபொருள் கண்டேன், உருபொருள் கண்டதால் உடம்பை நின்று ஓம்புகின்றேனே, உடலினில் உருபொருள் கண்டதால் உடம்பை நின்று ஓம்புகின்றேனே அப்படிங்கிறார். உடம்பை நான் பாதுகாக்கிறேன், உடம்பை நான் போற்றுறேன், வணங்குறேன். எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, உருபொருளை கண்டேன் உடலில். உருபொருள், உருபொருள்னா அந்த ஆத்மா, அந்த ஆத்ம தத்துவம், தத்துவம், அந்த தத்துவத்தை நான் உடல்ல பார்த்தேன். ஆனால்தான் சாஸ்திரத்தின் சொல்றது என்னது, ஷரீரம் கழுவை தர்ம சாதனம் அப்படிங்கிறது. ஷரீரம் நிச்சயமாக தர்மத்திற்கு, தர்மத்தை அடைவதற்கு, மேன்மையை அடைவதற்கு

0: நன்மையை அடைவதற்கு சாதனம், ஒரு ஒரு பாதை, ஒரு வழி, அந்த கருவியா இருக்கு. அப்படிப்பட்ட கருவியான சரீரத்தை உபேட்சா புத்தினால நாம வந்து இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டு தூஷணம் பண்ணக்கூடாது, அதை வந்து அழிக்க கூடாது. அத எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதே மாதிரி அதுக்குன்னு சரீரத்துக்கு போட்டு ஆயில் மசாஜும் அதுவும் இதுவும் ஸ்பெஷலா எதுவும் கொடுத்துருக்கூடாது. இந்த குளிருக்கு பண்ணலாம், தப்பு இல்லை, ஸ்பெஷலா நான் சொல்றேன், அந்த மாதிரியான விசேஷமானது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி போற்றி பாதுகாக்கிறதுங்கிறது உடம்புடைய உடம்புல இருக்கக்கூடிய பற்ற இன்னும் அதிகமா வளர்க்கறதே தவிர உடம்பு பற்ற போக்குறது இல்ல. இந்த உடம்பு நான் இல்லை அப்படிங்கிற உடம்பு நான் அப்படிங்கறதான் அத்தியாசம், ஏற்றி பார்த்தல். இந்த உடம்பு நான் இல்லை அப்படிங்கறதுதான், உடம்பு மாத்திரம் இல்லை, எல்லாமே நான் தான், என்ன தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதான் ஞானம். இங்க ஞானத்துக்கு இந்த உடம்பே ஒரு பெரிய தடையா நிக்கும். அதனாலதான் பெரியவங்க என்ன பண்றாங்க, ஞானத்துல தடையா ஞானமானது முழுமையே அடைஞ்சாலும் கூட இந்த ஒரு சரீரம் ஒரு பிரிவா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த சரீரத்தை விடுறதுக்காக அவங்க பல பிரயத்தனம் பண்றாங்க. கங்கையில சரீரத்தை விடுறாங்க, நதியில சரீரத்தை விடுற பெரியவங்க இருக்காங்க, இல்ல ராவணன் மாதிரி ஆளுங்க இப்ப ஈஸ்வரன்ட்டி கேக்குறாங்க, என்னால இந்த பிரிவாற்றாமின்னு சொல்லுவான், என்னால இந்த பிரிவை தாங்க முடியாது, பிரிவை தாங்க முடியல, இதுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் வழி பண்ணிடுங்க, என்ன நீங்களே கொண்டுடுங்க அப்படிங்கிறான். ஈஸ்வரன் சொல்றாரு, என்னாலும் கூட அது முடியாது, நீ அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்க, இந்த சாமகானம் எல்லாம் பாடி என்ன போற்றி பாடி அவ்வளவு புண்ணியம் பண்ணிட்ட, இந்த புண்ணியமான கர்மத்தை அழிக்கக்கூடிய சக்தி எனக்கும் கூட இல்லை. எப்படி பாவமான கர்மத்தை அழிக்கக்கூடிய சக்தி இல்லையோ, புண்ணியமான சக்தியை அழிக்கக்கூடிய கர்ம தகுதி ஈஸ்வரனுக்கு இல்லை அப்படிங்கும்போது பாவமான கர்மத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்காது அப்படின்னு ஆயிடுறது. பாவமானது அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு அவரை பூஜை பண்ணணும், திருப்பி அங்க வர்றது, அதுக்கு வர நான் திருப்பி. இப்போ ஈஸ்வரன்ட்ட கேட்கும் போது ஈஸ்வரன் சொல்றாரு, அதுக்கு நீ உதவி புறமா இருக்கலாம், என்னது புண்ணியத்தை அழிக்க முடியாது என்னால, அப்ப என்ன பண்ண முடியும், பாவத்தினால புண்ணியமானது அழியும், புண்ணியமானது பாவத்தை எப்படி அழிக்குமோ அதே மாதிரி புண்ணியமானது பாவத்தினால அழியும். அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அடுத்த சிருஷ்டி அடுத்த நீ இந்த பகவானுடைய அவதாரம் அடுத்தது வர்றதுக்கு தயாரா இருக்கு, அந்த பகவத் அவதாரத்துக்கு உதவிபரமாகவும் இரு, அதே சமயத்துல பாவம் நீங்கிற மாதிரி செஞ்சு உன்னுடைய சரீரத்தையும் போக்கிக்கலாம் அப்படின்னுட்டு பகவான் கொடுக்கிற யுக்தியினால உதவிபரமாத்தான் அந்த சிருஷ்டிக்கு அந்த அவதாரத்துக்கு உதவிபரமாத்தான் அவர் என்ன பண்றாரு, ராவணன் மனைவியை கடத்தி வர்றார். அது பெரிய பெரும்பாதகம், மகாபாதகத்துல வர்ற பாதகமா வருது, ஒரு பெரிய பாவம் அது. அந்த மாதிரி பாவத்தை பண்ணி அதுக்கு மேலேயும் மேலேயும் மேலேயும் மேலேயும் பல தவறுகளை செய்யறதுனால அந்த புண்ணியமானது க்ஷீணமாறதுனால ஈஸ்வரன் கையாலேயே அழிப்படக்கூடிய ஒரு நிலையானது பக்குவமானது அவருக்கு உண்டாகுது. எதிர்ப்புனால இல்ல, வெறுப்புனால இல்ல, ஒவ்வொரு ஒரு பாத்திரத்தையும் பாத்தீங்கன்னா கம்சனா இருக்கட்டும், ஹிரண்யகசிபா இருக்கட்டும், அவங்கலாம் வெறுப்புனாலத்தான் எதிர்த்தாங்க ஈஸ்வரனை, ஆனா இங்க வெறுப்புனால எதிர்க்கவே இல்லை, அந்த மாதிரியான நிலை. இப்படி சரி, அதனால புண்ணியத்தை புண்ணியமானது அழிஞ்சு போச்சு, புண்ணியத்தை அழிச்சதுனால அவருக்கு ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரனால புண்ணியத்தையும் அழிக்க முடியாது, பாவத்தையும் அழிக்க முடியாதுன்னு ஈஸ்வரனால இப்ப என்ன பண்ண முடியும், ஈஸ்வரன் யார், ஈஸ்வரன் புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் ஏத்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடியவர், பலனை கொடுக்கக்கூடியவர். பலனை கொடுக்கும் போது இவன் நல்லவன், இவன் எனக்கு பிடிச்சவன், என்ன சாமி என்ன கும்பிடுறான் சாமின்னு, அதனால இவனுக்கு நான் நிறைய பலன் கொடுக்கறேன், இதே கர்மம் தான் அவனும் செஞ்சான், இதே கர்மம் தான் இவன் செஞ்சான், ஆனா இவனுக்கு நான் நிறைய பலன் கொடுக்கறேன், அவனுக்கு நான் பலன் கம்மியா கொடுக்கறேன், இல்ல அதுக்கு சொல்லியிருக்கிற பலன் கொடுக்கறேன் அப்படின்னு இந்த மாதிரி எந்த மாதிரியான கணக்க போட்டாலும் ஈஸ்வரன் ஈஸ்வரன் தடங்குக்காரன் ஆயிடுவான், தடக்கன் ஆயிடுவான். ஏன்னா வைஷம்யன் நிர்கிருண்ய தோஷம்னு சொல்லக்கூடிய தோஷம் ஈஸ்வரன்னால வந்துடுறது. வேறுபாடு பாக்குறான் ஒரு மேல ஒருத்தன் மேல, நைர்கிருண்யம்னு சொல்லி சொன்னா ஒரு மேல ஒருத்தன் மேல வெறுப்பு காட்டுறான். அப்படி வேறுபாடு பாக்குறவனும் வெறுப்பு காட்டுறவனும் ஈஸ்வரனா இருக்க முடியாது, ஈஸ்வரன் கிட்ட அந்த தோஷம் வந்துடும். அதனால என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரை வேண்டவங்களுக்கு அவங்களுடைய பக்குவம், அவங்களுடைய பிராரத்துக்கு அவங்க ஒரு புண்ணியத்தையும் ஒரு கூட்டமான பாவத்தையும் எடுத்துன்னு தான் வந்திருக்காங்க. அந்த புண்ணிய பாவத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அவனால. நமக்கு புண்ணியமானது கூட்டமா வந்து சேர்ந்ததுன்னா நல்ல பலன்களை வந்து சேரும், அந்த நல்ல பலன்கள் சித்தசுத்தியாகவும் சித்தசுத்தியினால ஈஸ்வர சாட்சாத்காரமும் ஞானமும் அடையறதுக்கு கருவியா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த மாதிரியான ரீக்ரூப்பிங் சொல்லக்கூடிய ஒரு அடைவை கொடுக்க முடியுமே தவிர ஈஸ்வரனால பலனை அதை மாத்தி கொடுக்க முடியாது. தலையெழுத்த மாத்துறது அப்படிங்கறது பகவானால கூட முடியாது. பகவான் நம்மளுடைய தலையெழுத்துக்கு ஏத்த மாதிரி, நம்மளுடைய இந்த நற்கர்மத்துக்கு ஏத்த மாதிரி கர்மங்களை கூட்டி அந்த கர்மங்களுடைய கூட்டை வந்து மாத்தி அமைக்கிறதுக்கு தகுதியுடையவர். அந்த மாதிரியாக பண்ண முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய கர்மத்தினால நமக்கு அடுத்த பிறவியை நாம தான் தீர்மானம் பண்றோம். நல்ல கர்மங்கள் அதிகமா பண்ணும்போது நல்ல கர்மங்களுடைய பலனான நல்ல பிரிவி அடையணும், நல்ல பிடவி அடையணும்னு சொல்லி சொன்னா அதுக்கேற்ற மாதிரியான கூட்டத்தை அவரு ஒருங்கு பண்ணணும். அந்த ஒழுங்கு பண்ணி அந்த ஒழுங்கு பண்ணி அதை நமக்கு பலனா கொடுக்கிறார். அப்படி அவருடைய முடியும். அதனால அவருடைய அஸ்தித்வம் தேவையல்லது தேவையல்லாதது அப்படின்ற ஆகிறது இல்ல. அப்படிப்பட்ட தது உபகாரிணி சாரீரக சூத்ராதீனி, அப்படி அதுக்கு உதவிகரமா இருக்கிறது சாரீரக சூத்ராணி. சாரீரக சூத்ராணி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, ஷரீரே பவ இதி, ஷரீரம் ஏவ சாரீரகம், தத்ர பவ இதி சாரீரகம் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை எடுத்துடலாம். ஷரீர ஏவ சாரீரகம் அப்படின்னுட்டு எப்படி எடுத்தனாலும் சரி, ஷரீரே பவ இதி சாரீரகம், ஷரீரத்துல இருக்கிறது அப்படிங்கறது சாரீரகம். ஷரீரத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது, உருபொருள். சரீரத்துல மாத்திரம்தான் இருக்கா, அப்ப உடல்ல மாத்திரம்தான் இருக்கா அப்படின்னா முதல்ல இங்கத்தான் பார்க்க முடியும். விசாரம் பண்றது முதல்ல என்னில தான் நான் தொடங்க முடியும். அப்போ எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நடு மையம் இருக்கணும். அந்த மையமா நான் என்னத்தான் வச்சுக்க முடியும். அந்த எண்ணில ஏதாவது ஒரு இடத்த நான் குறிக்கணும் அப்படிங்கறதான் நீ தியானம் பண்ணும் போது, நெத்தி புருவத்துல தியானம் பண்ணு, நீ தியானம் வரும்போது மூக்கு நுனியில தியானம் பண்ணு, நீ தியானம் பண்ணும் போது கழுத்து அந்த தொண்ட குழியில தியானம் பண்ணு, ஹிருதயத்தை தியானம் பண்ணி, இந்த மாதிரி ஒரு இடத்தையும் கொடுக்குறாங்க. இந்த இடத்தெல்லாம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, தியானத்துக்கான ஒரு மையமே தவிர, ஒரு கேந்திரமே தவிர, ஒரு முக ஒருமுகப்படுத்துறதுக்கு, மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு நிலையே தவிர, இடமே தவிர, அதுல ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லவே. உங்களுக்கு மூக்கு நுனியில தியானம் பண்ணுன்னு சொல்லி சொன்னா அப்படியே ஒன்றரை கண்ணை வச்சு அப்படியே மூக்கு நுனியே பார்த்துட்டு இருப்பான், அந்த மாதிரி கஷ்டப்படுத்துட்டு இருக்கான். தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா காதனுடைய மடல்ல தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உங்களுக்கு மனசை எங்க நிறுத்த முடியுமோ அந்த இடத்துல தியானம் பண்றதுக்கு தான் தியானம்னு சொல்றது. சிந்தாயாம், எங்க நீ மனச அந்த நிறுத்த முடியுமோ, அந்த சிந்தனை பண்ண முடியுமோ, ஒருமுகப்படுத்த முடியுமோ, அந்த இடம் தான் தியானத்துக்கான கேந்திரம். இதுதான் அதுல சொல்லியிருக்கு, அதுல இது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து இது மாதிரியானது. பொதுவா எல்லாருக்குமே இது உகந்த இடமா இருக்கு, இந்த புருவ மத்தியில இருக்கிறது அப்படிங்கறது பகவத்கீதையில சொல்லியிருக்கு. அப்படின்னா புருவ மத்தியில பொதுவாக எல்லாருக்கும் தியானம் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கறதுனால புருவ மத்தி. ஏன்னா பாக்குறது எப்பவுமே கண்ணு மூலியமே பார்த்து பார்த்து பழகி போயிட்டான். கண்ணை தியானம் பண்ணுன்னு சொல்லி சொன்னா முடியாது, கண்ணுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். அதனாலதான் புருவ மத்தி அப்படின்னு சொல்லி சொல்றது. பார்த்து பார்த்து பழகினதுனால புருவ மத்தின்னு சொன்னதே தவிர புருவ மத்தியில மாத்திரம் தான் தியானம் பண்ணணுங்கிறது இல்ல. அப்போ சரீரத்துல மாத்திரம்தான் ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சரீரத்துல மாத்திரம் ஆத்மா இல்ல, சரீரத்தில் உள்ளிலும் இருக்கிறது, சரீரத்தில் வெளியும் இருக்கிறது. உட்புறம் அப்படி உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடு இல்லாத எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறதா இருக்கிறது அந்த ஆத்மா. அதுக்கு மையமா நான் முதல்ல சரீரத்தை வச்சுண்டு அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதா பாக்குறேன். நான் முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம், இங்க இருக்கிற இடத்துல பார்ப்போம், மத்த இடத்துல மத்த அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சாரீரக சூத்ராதீனி தது உபகாரிணீச. அந்த வேதாந்தம் அப்படிங்கிற உபனிஷத் பிரமாணத்துக்கு சாரீரகம் சூத்திரம் முதலிய கிரந்தங்கள், சாரீரக சூத்திரம் முதலிய கிரந்தங்கள், வேதாந்த சூத்திரம் சொல்லி சொன்னா பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரம் முதலிய கிரந்தங்கள், பிரம்மசூத்திரத்தை தவிர இத்தியாதி ஆதினின்னு சொல்லியிருக்கு, முதலியவைன்னு சொல்லிருக்கு. முதலியவைன்னு சொல்லி சொன்னா உங்களோட பகவத்கீதை, இந்த கீதை, அந்த கீதை அப்படின்னு பல கீதை எழுதிருக்கேன். இந்த சிவகீதை, விஷ்ணு கீதை, கிருஷ்ண கீதை, இல்லாட்டி அதான் பகவத்கீதையில கிருஷ்ணகீதை வந்துருது, கணேச கீதை, திரிபு கீதை, இன்னும் பல கீதையில எல்லாமே வந்துடும் இத்தியாதினி அப்படிங்கறது. இது இந்த அந்த அது மாத்திரம் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த வேதாந்த சாரமும் அதுக்குள்ள வந்தாச்சு. அதனால அஸ்ய வேதாந்த பிரகணத்துவாது ததியை ஏவ அனுபந்தைஹி தத்வத்தா சித்தேஹே நதே பிரதக் ஆலோசனியா. அப்போ சாஸ்திரத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி அனுபந்தத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லி சொன்னேன். அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லி சொன்னா சாஸ்திரத்தை தொடங்கறதுக்கான அந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தி செய்யறதுக்கான ஆதாரங்கள், நாலு தூண் எப்படி சதுஷ்டயம் அப்படின்னு எதுக்கு வைக்கிறாங்கன்னா, நாலு தூண் எப்படி ஒரு ஒரு ஒரு மேல் கூரைக்கு ஆதாரமோ அந்த மாதிரி ஒரு கிரந்தத்துக்கு ஆதாரமான நாலு தூண்கள் இருக்கு. அந்த கிரந்தத்துக்கு ஆதாரமான அந்த நாலு தூண் என்னதுன்னு நீ சொல்லாம இங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, அப்படி வேண்டாம்ப்பா, அர்த்தம் என்ன அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சாஸ்திரம் என்னது, அஸ்ய வேதாந்த பிரகரணத்துவா, இதுவும் வேதாந்தத்தினுடைய ஒரு பிரகரண கிரந்தம். பிரகரண கிரந்தம், பிரகரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, ஒரு பாகத்தை வேதாந்தத்தினோட பல நிலைகள் இருக்கும் பொழுது அந்த வேதாந்தத்தினுடைய பல நிலைகள்ல ஒரு பாகத்தை எடுத்து அந்த ஒருமுகப்பட்டதான விசாரத்தை பண்றதுக்கு பேர் பிரகரணம். ஒரு பாகத்தை எடுத்து அதை ஒருமுகப்பட்டதாக விசாரம் பண்றதுக்கு பேரு பிரகரணம். அஸ்ய வேதாந்த பிரகரணத்துவா அஸ்ய கிரந்தஸ்ய, இந்த வேதாந்த சாரம், அஸ்ய வேதாந்த சாரஸ்ய, அஸ்ய கிரந்தஸ்ய, அஸ்ய வேதாந்த சார கிரந்தஸ்ய பிரகரணத்துவா, வேதாந்த பிரகரணத்துவா, வேதாந்த பிரகரணம் என்பதா இந்த வேதாந்த சாரமான கிரந்தமானது. அதுல என்ன விஷயம் அப்போ, எதுக்கு அதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அனுபந்த அதியேகி ஏவ அனுபந்தைஹி ததியகி ஏவ அனுபந்தகி வேதாந்த சாஸ்திரத்தை என்ன மாதிரியான அனுபந்தத்தை சொல்லியிருக்கோ அதே அனுபந்தம் தான் இங்க சொல்லப்படுறது, அங்கே அங்க அனுபந்தம் தான் இங்க ஏத்துக்கப்படுறது அப்படிங்கறதுனால ததுவத்தா சித்தே, அப்படிப்பட்டதான நிலையானது இங்கேயும் உண்டாகிறது அப்படிங்கறதுனால. ஏன்னா அப்படிப்பட்ட அதை அடையறதுக்கு என்னதானது, என்ன அனுபந்தம், அந்த சாஸ்திரத்துடைய அடைவுக்கு அந்த சாஸ்திரத்துடைய பிரவர்த்திக்கான அனுபந்தமானது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க என்ன சொல்லியிருக்கோ அதேதான். அதனாலேயே இங்க பிரவர்த்தியான ஒருத்தருக்கு உண்டாக முடியும் அப்படிங்கறதுனால நதே பிரசக் ஆலோசனையாக, அதை தனியா விசாரம் பண்றது அப்படிங்கிற ஆலோசனை பண்றது அப்படிங்கிற அவசியம் இல்லை. பிரசக் அப்படின்னா வேறு தனியாக, ஆலோசனையாக ஆலோசனம் அப்படின்னு சொல்லி சொன்னா விசாரம், சிந்தித்தல், சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, தனியா இங்க விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அனுபந்த சதுஷ்டயம் என்னது இந்த சாஸ்திரத்துக்கு அப்படிங்கறது, அதனால இங்க அதை பத்தி பேசல. சரி அங்கதான் என்ன சொல்லிருக்கு அதை சொல்லுங்களேன், இங்க ஏத்துக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. என்ன பொதுவா அப்படித்தானே சொல்லுவாங்க, அங்க அந்த ஊர்ல நடக்கிற மாதிரி தான் இந்த ஊர்லயும், அந்த ஊர்ல எப்படி நடக்கும், இந்த ஊர்ல நடக்கிற மாதிரி. அங்க அன்யோன்ய ஆசிரிய தோஷம், இங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு அர்த்தம், ஒரு சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அதுக்கு வேற ஒரு சொல்லு காரணமா கொடுக்குறான், அந்த சொல்லுக்கு அர்த்தமா எனக்கு தெரியாது. சைனா பாஷையிலயும் இல்ல பிரெஞ்சு பாஷையிலயும் ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்டா அப்படின்னு கேட்டா அந்த வார்த்தைக்கு, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுவாங்க, அதுக்கு என்னடா அர்த்தம், ஜிகு ஜிகு அப்படிமா, புகு புகு அப்படிமா, மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பான். எனக்கு முதல் வார்த்தைக்கே அர்த்தம் தெரியல, அடுத்த அடுத்த வார்த்தைக்கு நான் என்ன அர்த்தத்தை சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி சொல்லாம அதுதான் இது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இது என்னது அது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு, தத்ர அனுபந்த, அந்த இடத்துல, அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சாஸ்திரத்துல, அந்த சாஸ்திரத்துல சொல்லினா இதோ இந்த சாஸ்திரத்திலையும் அனுபந்தம்னு சொல்லப்பட்டது. இங்க அனுபந்தம், இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அனுபந்தம் என்னது, அனுபந்தம் நாம, அனுபந்தம் அப்படின்னா அனுபந்தம் என்பது, நாம அப்படின்னா என்பது அப்படின்னு அர்த்தம், அனுபந்தம் என்பது, அனுபந்தம் அப்படின்னா என்னதுங்க, அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனானி, அதிகாரி விஷயம் சம்பந்தம் பிரயோஜனம், இந்த நாலும் தான் அனுபந்தம்னு சொல்லப்படுறது. அதிகாரி விஷயம் சம்பந்தம் பிரயோஜனம், அதிகாரினா என்ன, விஷயம்னா என்ன, சம்பந்தம்னா என்ன, பிரயோஜனம்னா என்ன அப்படின்னா அங்க ஒரு ஒரு விஷயமும் ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒரு விஷயமானது இந்த சம்பந்த அதிகாரி, இந்த சம்பந்தம், இந்த விஷயம் எல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதிகாரி அப்படிங்கிறவர் தகுதி உடையவர், இவன் இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் விசாரம். அதிகாரி தகுதி உடையவன், இவனுக்கு தகுதியே இல்ல, எனக்கு தகுதியா இல்லாத விஷயத்த நாமே படிப்பனா, படிக்க மாட்டேன் விட்டுடுவேன். விஷயம், எனக்கு தகுதி இருக்கு ஆனா இந்த விஷயம் எனக்கு தேவையில்லை. விஷயம்னா சப்ஜெக்ட் மேட்டர், சாஸ்திரத்தினுடைய விஷயம், எதை பத்தி விசாரம் பண்றதோ, எனக்கு தகுதி இருக்கு ஆனா எனக்கு தேவையில்லையா, அப்போ என் மேல திணிக்க முடியாது, எனக்கு அதுல விருப்பம் இருக்காது, அதனால விஷயம். ரெண்டாவது சம்பந்தம், அந்த விஷயமும் நல்லா இருக்கு, எனக்கு தகுதியும் இருக்கு, ஆனா இதுல ஒரு சம்பந்தமும் எனக்கு உண்டாகலையே அப்படின்னு சொல்லி சொன்னா, சம்பந்தம்னா அந்த சாஸ்திரத்தினால உண்டாகக்கூடிய பலனுக்கும் சாஸ்திரத்துக்கும், சாஸ்திரத்துக்கும் எனக்கும், எனக்கும் பலனுக்கும் இப்படின்னு பல வகையான சம்பந்தத்தை நம்ம கற்பனை பண்ணலாம். சம்பந்தம்னு சொல்லி சொன்னா ரெண்டு விஷயத்தோட கூட்டு, சேர்க்கை. இந்த சேர்க்கையானது பல நிலையில இருக்கலாம், எனக்கும் இந்த கிரந்தத்துக்கும் சம்பந்தம், இந்த கிரந்தத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும், இந்த புத்தகத்தை சொல்லப்பட்ட விஷயமான வேதாந்தத்துக்கும், அந்த வேதாந்தத்துக்கும் பிரம்மத்துக்கும், அந்த பிரம்மத்துக்கும் எனக்கும், எனக்கும் வேதாந்தத்துக்கும், எனக்கும் புத்தகத்துக்கும், இப்படி பல வகையில சம்பந்தம் வந்துடும். அது அதுல ஒன்னு ஒண்ணுத்துக்கும் சம்பந்தம், புத்தகத்துக்கும் பிரம்மத்துக்கும், புத்தகத்துக்கும் எனக்கும், எனக்கும் பிரம்மத்துக்கும், எனக்கும் புத்தகத்துக்கும், பிரம்மத்துக்கும் எனக்கும், பிரம்மத்துக்கும் புத்தகத்துக்கும், மூணு மூணு ஒரு ஒரு அடியலும் நீங்க மாத்தி மாத்தி பாத்துக்கலாம். இப்படிப்பட்ட சம்பந்தமானது எனக்கும் அந்த சாஸ்திரத்துக்கும் இருக்கா அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கணும் பிரவர்த்தி செய்யறதுக்கு முன்னாடி. இல்லைன்னா பிரயோஜனமானது திஷ்யம் வந்தோபி பிரவர்த்தே, பிரயோஜனமானது சொல்லணும் நீங்க. அடுத்தது பிரயோஜனானி, பிரயோஜனமானது இந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சம்பந்தம் இருக்கிற அதிகாரியான நான் இந்த விஷயத்த படிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பலன் உண்டாகும், பிரயோஜனம்னா பலன், பிரயோஜனம் அனுதிஷ்ய ந மந்தோபி பிரவர்த்ததே அப்படிங்கிறது சாஸ்திரம். பிரயோஜனமானது எதிர்நோக்காமல், எதிர்பார்க்காமல், மந்த புத்தி உள்ளவனும் கூட முட்டாலும் கூட ஒரு விஷயத்துல ஈடுபடுறதில்ல அப்படிங்கறதுனால, புத்திசாலியா இருக்கிற நாம ஏன்னா வேதாந்த சாஸ்திரத்துக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு அந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிமா இங்கிலீஷ்ல, ஒரு சந்தேகத்தை அடிப்படையில நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னா, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: என்கின்ற படிமுறைகள் தான் தவம், அதுதான் ஞானத்தை கொடுக்கும். அப்ப அந்த சிவபுண்ணியங்களை செய்து, சிவபுண்ணியங்களை செய்தவன என்ன ஆகுது, இப்பதான் சிவபெருமான் என்ன பண்றாரு, சாப்ட்வேரை சேஞ்ச் பண்றார். இதுவரைக்கும் சாப்ட்வேர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், சாப்ட்வேர்ல இருக்கிறதா ஹார்ட்வேர்ல வரும். When Lord Shiva will change the software, very easy, like computer வந்ததுனால ஈஸியா சொல்ல முடியும். அந்த சிவபுண்ணியத்தை செய்து எதுவுமே என் செயல் இல்லை என்ற எண்ணம் அவனுக்கு வந்து அவன் என்ன பண்றான், அந்த படிப்படியாக சரியே கிரியை யோகம் ஞானம். அது முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு, பக்தியை சேர்க்கிற கவனிச்சுக்கணும். பக்தி என்பது வேறு, அதாவது பக்தி இங்க வர சொல்ல பார்த்தீங்களா, அவங்கதான் வேதாந்தம் என்ன சொன்னாங்க, பக்தி யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் சொன்னாங்க வேதாந்தத்துல. நான் சரிவா சொல்ல, பக்தி என்பது நால் வகை நிலையிலும் இருக்க வேண்டிய ஒரு நிலை. பக்தி இஸ் அ கேரக்டர், இட் இஸ் நாட் அ ஸ்டெப். புரியுதா உங்களுக்கு, பக்தி இஸ் அ கேரக்டர் தட் இஸ் டு பி தேர் இன் ஆல் த ஃபோர் ஸ்டேஜஸ். பக்தி இஸ் நாட் அ ஸ்டெப். சரியிலையும் பக்தி செலுத்தலாம், கிரியிலையும் பக்தி செலுத்தலாம், ஞானத்திலையும் செய்யலாம். அதனாலதான் நாம சைவிசித்தாந்தத்தில் பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகம்னு சொல்ல மாட்டோம். சரியை கிரியை யோகம் ஞானம், இட் இஸ் அ ஸ்டெப் நாட் அ வே. ஃபோர் வேஸ் சொல்லக்கூடாது, ஃபோர் ஸ்டெப்ஸ். வேன என்ன அர்த்தம், எந்த கேட்டவனையும் எப்படானு வரலான்னு அர்த்தம் ஆயிட்டு. ஸ்டெப்னா அப்படி இல்லை, இந்த ஸ்டெப்ல காலை வச்சுதான் அந்த ஸ்டெப்புக்கு போகணும். அது அருமையா சொன்ன தாய்மானவர், விரும்பும் சரியை முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனிவோர் அன்றோ பராபரமே. என்ன அருமையா, திடீர்னு ஒரு பழம் வருமா பொத்துன்னு விடுமா, அது எப்படி இருக்கணும், அரும்பாக இருந்து பூவாக இருந்து காயாக இருந்தானே பழம் வரும், பழம் தக்குன்னு பழம் பொத்துன்னு விடுமா.
4: விரும்பும் சரியை முதல்,
3: விரும்பும் சரியை முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய் கனிவோல் அன்றோ பராபரமே. அர நம பார்வதி பதை அர மகாதேவ. இங்கே ஒரு அற்புதமான கருத்தை சைவம் சொல்கிறது, பாவத்துக்கு மட்டும்தான் பிறப்பா இல்லை, புண்ணியத்துக்கும் பிறவு உண்டு. இதுதான் ஒரு பெரிய கான்செப்ட். நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி வந்து, கிறிஸ்தவர்கள் பாவ மன்னிப்பு என்று ஒரு பெரிய கொள்கையை சாட்டுறாங்க, பறைசாட்டுகிறாங்க பாவ மன்னிப்பு. நான் வந்து அவ்விடத்திலே கேட்கிற கேள்வி இதுதான், அதாவது பாவ மன்னிப்பு என்று ஒன்றை வைத்துக் கொண்டே ஒரு சமயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன், பாவத்தை கடவுள்கிட்ட கொடுத்துருவீங்க, புண்ணியத்தை என்ன செய்ய போறீங்க? ஆல்ரைட், பாவம் எல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்தாச்சு, நீங்க செய்து நல்லதும் நிறைய இருக்குல்ல, இந்த நல்லதெல்லாம் என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறது. இந்த கேள்வி யாராவது சிந்திக்கிறாங்களா, ஒரு கேள்வி வருது இல்லையா, புண்ணியத்தை ஏதாவது ரிசல்ட் சொல்லு, புண்ணியத்தை கடவுள் எடுத்துக்கிறாரா இல்ல நீயே வச்சுக்கிறியா, வாட் இஸ் யுவர் தியரி. ஆகவே என்னன்னு கேட்டாங்க, ஒரு அற்புதமான கருத்து, இந்த நல்வினை தீவினை ஆக இரண்டுமே என்ன பண்ணது, பிறவியை கொடுத்து கொண்டே இருக்கும். அதான் சைவம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நீங்க ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கும் போதுதான் அந்த கருத்து எவ்வளவு உண்மை, மற்ற சமயங்கள் வந்து எப்படி வேறுபடுகிற சமயம் என்பது நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆகவே பாவம் புண்ணியம் இரண்டுக்குமே பிறவி உண்டு. புண்ணியத்துக்கும் என்ன பண்றாரு, நல்ல பிறவிகளை கொடுக்கிறார். அதனால திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, இந்த கருத்தை திருவள்ளுவர் எப்படி சொன்னார்னு பார்க்கணும். திருவள்ளுவர் தான் நமக்கு எல்லாம், ஏன்னா திருவள்ளுவர் தான் எங்களுக்கு பரம அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் திருவள்ளுவரை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்றாங்க, மற்ற சமய அறிஞர்களை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் கேட்கிறேன் என்ன சொன்னாரு, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த குரல்ல ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு கரெக்டா. அவரு நாம் செய்வது நல்வினை இருக்கு தீவினை இருக்கு, எவ்வளவு கொடிய ஒரு சண்டாளனாக இருந்தாலும் அவனுக்கு நல்லது பண்ணத்தான் செய்யலாம். இருள் சேர் தீவினைன்னு தானே இருக்கணும், சிந்திக்கணும். இதுதான் திருக்குறள் இருக்கிறது ஒன்னே முக்கால் அடிதான். அந்த சிந்திக்கிற திருக்குறள் அப்படி சிந்திக்கணும், அப்பதான் நீங்க நுணுக்கமா திருக்குறளை படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப நியாயமா திருவள்ளுவர் அப்படி சொல்லலாமா? திருவள்ளுவர் இருளிலே நம்மை வந்து இருளிலேயே சேர்க்கக்கூடியது தீவினை தானே அப்படி சொன்னாரா? இருள் சேர் இருவினையும் சேரா,
4: ரெண்டு வினையும் பொங்குதான்.
3: அது இன்னொன்னு கேட்டா அது இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லாரு திருவள்ளுவர். இப்ப நல்வினை தீவினை இந்த ரெண்டுலையும் அடங்காத இன்னொன்னு இருக்கான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்ப நான் செய்தது நல்வினையிலையும் சேராது தீவினையிலையும் சேராது, நான் அலைன்டு, அப்படி ஒண்ணு நிக்கலாமா என்றால் அப்படி நிக்க முடியாது. எதுனாலும் ஒண்ணு நல்வினை தீவினை தான், இந்த ரெண்டு கேட்டகரியில தான் வரும். அதுல பெர்சன்டேஜ் மாறும் அவ்வளவுதானே ஒழிய, அதனால என்ன சொன்னாரா, அதனாலதான் உண்மை கொடுத்த தமிழ் அப்படி படிக்கணும். இருள் சேர் இருவினையும் சேரா, உண்மை ஏன் கொடுக்கிறாரு? இருள் சேர் இருவினை சேரான்னு சொன்னாலே போதுமே, உண்மை ஏன் கொடுக்கிறார் என்னும் பொழுது அவருடைய விஷயம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு எண்ணிட்டு வரும் பொழுது அதுக்கு அடுத்த ஒரு நம்பர் இல்லைன்னு சொன்னா உண்மை கொடுக்கணுங்கிற தமிழ் இலக்கணம். மூன்றாவது வினை இல்லைனால சொன்னாரு இருள் சேர் இருவினையும் சேரா, தமிழ் இலக்கணம். இணைத்தன அறிந்த சினை முதற் கிளவிக்கு வினைப்படு தொகையின் உண்மை வேண்டும், இலக்கணம். இப்ப பாருங்க, நான் ஒரு விரலால் செய்தேன், இரு விரலால் செய்தேன், மூன்று விரலால் செய்தேன், நான்கு விரலால் செய்தேன், ஐந்து விரலால் செய்தேன்னு சொல்லக்கூடாது. ஐந்து விரலாலும் செய்தேன், என ஆறாவது விரல் இல்லையா? அந்த திருக்குறள் எவ்வளவு நுட்பம் இருக்கு பாரு, இப்படி படிக்கணும் திருக்குறள். அதனாலதான் அந்த எதிரையுமே நீ செய்யக்கூடிய எந்த செயலும் நல்வினை தீவினையில சேராம மூணாவது ஒரு ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீ கரெக்டாதான் இருள் ஒரு உண்மையை கொடுத்தாரா, இருள் சேர் இருவினையும் சேரா. அதுக்கு எழுதினார் உரையாசிரியர், சொன்னார் பரிமேலர் எழுந்தார், நல்வினையும் பிறத்திற்கு ஏதுவாய காரணமா இருத்தலின் இருள் சேர் இருவினை என்றார். நீ செய்யற நல்வினையும் உனக்கு பிறப்பை கொடுக்கும், தெரிஞ்சுக்கோ. நல்வினையும் பிறத்திற்கு ஏதுவாய காரணமா இருத்தலின் இருள் சேர் இருவினை என்றார். கேட்கணும் திருக்குறளை, இப்படிதான் அந்த காலத்துல படிச்சாங்க. இப்ப சும்மா மேடையில கொட்டேஷன் பண்றதுக்கு திருக்குறளை வச்சிருக்காங்க அவ்வளவுதான். இப்படி ஒரு கேள்வி, அந்த அதுக்குள்ள எவ்வளவு இடம் அதுல இருக்கு பாரு. அதனால ரெண்டுமே பிறப்பை கொடுத்து விடும். அவர் என்ன பண்றாரு, இப்போ எப்போ வந்து இது வந்து எது வரைக்கும், ஞானம் வருகின்ற வரை, அல்லது இன்னொரு சைவ சித்தாந்தம் ஞானம் அப்படி சொல்லலாம். அந்த இடத்த என்ன சொல்லுச்சு, இறைவனுடைய அருள் சக்தி இந்த ஆன்மா மீது பதிகின்ற வரை. இப்ப இறைவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கா? இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, ஞானம் வருது சார் வச்சுக்கொள்வோம். இப்போ ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், ஞானம் வந்த பிறகுதான் கடவுள்கிட்ட போவோமா? இப்ப கடவுளுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப இருக்கிற சம்பந்தம் என்ன சம்பந்தம்? அடுத்த கேள்வி, இப்ப இருக்கிற சம்பந்தம் திரோதான சக்தி சம்பந்தம். திரோதான சக்தினா என்ன அர்த்தம்? இறைவன் மாயையின் வழியாக நம்மை தாங்கிக் கொள்ளுதல், அதான் திரோதான சக்தி. இறைவன் தானே தாங்குதல் வேற. இப்ப இறைவன் என்ன பண்றாரு, மாயை என்ற ஒன்றை கொடுத்து அந்த மாயை, அந்த மாயைங்கிறதுக்கு அது விளக்கம் வேற. சைவ சித்தாந்தம் சொல்கிற மாயைக்கு என்ன பொருள் என்பது இன்னொரு நாள் நான் விளக்குறேன். மாயை என்பது என்னதான் சித்தாந்தத்தில் எல்லாம் கிளியர் கட் டெபினிஷன். உடனே அடுத்த கேள்வி கேட்பேன், மாயைனா என்ன? இது நாம என்ன பண்ணோம், நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் மண்டையில் ஏச்சு. மாயைனா இல்லூஷன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுட்டு இருக்கோம் நம்ம. இல்லூஷன், டெலூஷன், ஹலூசினேஷன் இப்படிதான் எழுதியிருக்கிறாங்க மாயை. மாயை வளர்க்கறதுக்கு இந்த மூணு இங்கிலீஷ் வார்த்தையை தான் போட்டு எழுதியெல்லாம் குழப்பி வச்சிருக்காங்க. ஆனா மாயை அப்படி அர்த்தம் இல்லை. மாயா இஸ் அ திங், இட்ஸ் அ மேட்டர். அப்போ அங்க பார்க்கணும், அதுக்குதான் சிவஞான சித்தியார் படிக்கணுங்கிறது. மாயை என்றால் என்ன ஒரு கேள்வி கேட்டான்னா, எப்பயுமே ஒன்று சொன்ன உடனே உடனே அதை டிஃபெண்ட் பண்ணணும்ல, அப்பதான் நீ ஒழுங்கா படிச்சிருக்கேன்னு அர்த்தம். அதை விளக்கு. எங்கிட்ட வந்து கேட்டா பிற சமயத்துக்காரங்களாம் வந்து அதான் சொல்லுவேன் நான், நீங்க உருவ வழிபாடு வச்சிருக்கீங்க, நாங்க எங்க உருவ வழிபாடுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லையம்மா. நான் முதல்ல என்ன கேட்டேன், உருவம்னா என்ன, அருவம்னா என்ன, டிஃபைன் பண்ணும் முதல்ல வார்த்தையை சொன்னாலும் போதுமா, வாட் இஸ் உருவம், வாட் இஸ் அருவம், யூ டிஃபைன். அப்பதான் உங்களுக்கு உள்ள தெரியும், உருவம்னா கண்ணுக்கு தெரியறது, உருவம்னா கண்ணுக்கு தெரியாதுங்கிற அர்த்தத்திலேயே நீ போயிட்டு இருக்க. இட் இஸ் ராங். நிறைய விஷயத்த நம்ம என்ன பண்றோம், ஞானிகள் என்ன விளக்கம் கொடுக்காமனு பார்க்காமயே நாமளாம் ஒன்னு அசியம் பண்ணிக்கிறோம். அந்த மாயை என்ற சொல்லுக்கு சிவஞான சித்தியார் விளக்குவன், நித்தமாய் அருவமாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் தனிகரண புவன போகும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே. இப்ப சொன்னவன புரிஞ்சிருமா உங்களுக்கு? புரியாதுங்கிறே எனக்கு தெரியும். இப்படி சொன்னா உடனே கான்செப்ட் புரிஞ்சிருவீங்களா நீங்க? ஒன்னே ஒண்ணு புரியும், ஒன்னே ஒண்ணு புரியும், நான் பேசுறது தமிழ்னு புரியும். அதுக்கெல்லாம் நம்ம செயின்ஸ் என்ன விளக்கல இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்பதான் நம்ம அந்த நூலை படிக்கும் போதுதான் நாம என்ன தமிழ் படிச்சோம் அப்படிங்கிறது அப்பதான் புரியும். ஏதோ தமிழ் படிச்சா சொல்லிட்டு இருக்கமே நம்ம, என்ன நமக்கு புரிஞ்சிருக்கு அவ்வளவு சயின்டிபிக் என்ன டெபினிஷன். அதில் அந்த திரோதான சக்தி, அதுதான் திருப்பள்ளி எழுச்சிங்கிறது. திருப்பள்ளி எழுச்சின்னா என்ன தெரியுமா, இறைவன் தூங்கி கொண்டிருக்கிறார் எழுப்புறதுன்னு அர்த்தம் இல்லை இல்லையா. மார்கழி மாதம் திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம், திருப்பள்ளி எழுச்சியா நினைச்சுக்கிறோம், இதான் கடவுள் நம்மள மாதிரி தூங்கிட்டு இருக்காரு போல. வேக்கிங் ஹிம் அப். திருப்பள்ளிச்சுடைய கான்செப்ட் என்ன, இறைவனுடைய அருள் சக்தியை எழுப்புதல். அதுதான் இறைவனுடைய திரோதான சக்தி நம்ம இடத்த வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த அருள் சக்தியை நாம ஆக்டிவேட் பண்றது, அதுதான் பள்ளி எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன்னா கடவுளை எந்திரிக்க சொல்றதில்லை, கடவுளத்திலே இருக்கக்கூடிய அருள் சக்தியை ஃபங்க்ஷன் பண்ணுமாறு கேட்பது. அதனாலதான் சாஸ்திரம் படிச்சு விட்டு நம்ம பொருள் செய்யணும்னு சொல்றாரு. இதனால திருமுறைகளை வந்து அந்த கான்செப்ட் தெரியாம இப்ப வளரப்படாது. இப்போ அது பள்ளியறை பூஜைங்கிறது தவறான ஒரு சொல்லு, ஆகமத்துக்கு பேரு சிவ சம்யோஜனம்னு தான் பேரு. நாம என்ன பண்றோம்னா அந்த ஆகமத்துல வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நாமளா ஒரு தமிழ் ஈக்குவலண்ட கற்பிக்கிறோம். கோயில என்ன பண்றது, அவனும் பள்ளி அறையெல்லாம் போர்டு வைக்கிறான். உடனே என்ன பண்ற நம்ம ஆளு, காட் இஸ் ஆல்சோ கோயிங் டு தி பெட்ரூம். இவன் நம்ம குழந்தைகள் என்ன பண்றது, நம்ம எப்படி வாழ்றோமோ அதை வச்சுதான் திங்க் பண்ணும். அது எங்க ஒருத்தர் கேட்டார், நீங்க திருச்செந்தூர் எங்க தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்ற ஆலயம் திருச்செந்தூர் ஒரு ஆலயம், அருமையான ஒரு ஆலயம், கட்டாயமா நீங்க தமிழ்நாட்டில் திருச்செந்தூரை பார்க்கணும். அப்படி ஒரு அருமையான ஒரு சீனரி, நேச்சுரல் சீன் சொல்லக்கூடிய அருமையான ஒரு ஊர். இவ்வளவு பெரிய சுனாமி கடற்கரையில் எத்தனை ஆண்டு காலமா இருக்குது, பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த இடத்துல சுனாமி இப்படி வந்து இந்த மேசேவை அடிச்சது, சிலான் அடிச்சது, இந்த பக்கம் நாகப்பட்டினத்தை அடிச்சது, எல்லாம் பண்ணிச்சு. ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் என்ன பண்ணிச்சு தெரியுமா, கடல் வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள போயிருச்சு, எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. எல்லாருமே வந்து கடல் வந்து சுனாமியில வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள போயிருச்சு. அப்ப என்னன்னு கேட்டா, அது வந்து தெய்வம் மட்டும் இல்ல, அந்த காலத்துல அந்த கோயில அமைத்தவர்கள் ஏதோ ஒரு ஜியோகிராபிய ஸ்டடி பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. அதே போல கர்நாடக மாநிலத்துல ஒரு பெரிய பூகம்பம் வந்தது, அதாவது கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையில ஒரு பெரிய பூகம்பம் வந்தது, மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் பார்டர். அப்பொழுது பெரிய பெரிய பில்டிங்ஸ் இந்தியாவில் போகும் போது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அப்போ எல்லாம் நடந்தது. ஆனால் அந்த இடத்துல அவர் அந்த ஊருக்கு பேர் வந்து குல்பர்கா, குல்பர்கா. அந்த குல்பர்காங்கிற ஊரில் உள்ள சிவாலயத்தில் மட்டும் எந்த விதமான சேதமும் இல்லை. பெரிய பெரிய ஜியாலஜிஸ்ட்லாம் வந்து ஸ்டடி பண்ணாங்க எப்படி இது மட்டும் அஃபெக்ட் ஆகலன்ட்டு. தெய்வ சக்தின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த காலத்துல வந்து அந்த நிபுணர்கள் அந்த இடத்த லொகேட் பண்ணிருக்காங்க இல்லையா, அப்ப அது அது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும்னு தெரியுது. அதுபோல அந்த எதுக்காக சொல்ல வந்தேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த பாவம் புண்ணியம் அதை பத்தி நம்ம பேசுறோம். இப்ப ஒரு கேள்வி என்ன கேட்டா, பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, சொன்னேன் இல்லையா, பரிமையில விளக்குனா இல்லையா, ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு. அதே போல எங்களுடைய சிவஞான சுவாமிகள் சொன்னார், பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, மிக சுருங்கிய வார்த்தையில சொல்லணும். நிறைய நீட்டமா சொல்றது வேற, சுருக்கமா சொல்றது. நாங்க என்ன சொல்லணும்னா, விவி கே கேன்னு சொல்லக்கூடாதுமோ, வளவளா குளவளான்னு அர்த்தம். பாவம்க்கு எதுனாலே நூல் வழி நில்லாமை பாவம். பாவத்துக்கு என்ன சொன்னா, நூல் வழி நில்லாமை, அதான் அறநூல்கள் சொன்ன நெறியிலே நிக்காம இருக்கிறது பாவம். இப்ப புண்ணியத்துக்கு என்ன சொல்லிருக்கணும், அறநூல்கள் படி நிற்றிருந்தாலும் சொல்லிருக்கணும், அப்படி சொல்லல. நைசிக்கு பாவம், பாவம் நூல் வழி நில்லாமை. புண்ணியம் என்ன, நூல் வழி நின்று அருள் வழி நில்லாமை. என்ன ஒரு மூணே வார்த்தையில பாருங்க எப்படி அந்த கான்செப்ட் இருக்கிறார்கள். நூல் வழி நின்று அருள் வழி நில்லாமை புண்ணியம். நூல்ல சொன்னபடி நின்றுட்டீங்க, யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. வள்ளுவர் சொன்ன எத்தனையோ அறங்கள் இருக்கலையா, பிறன்மனை நோக்கா பேராண்மை, அத நிக்கிறீங்க. ஆனால் இறைவனை வணங்கல, அறத்துல நிக்கிறேன், கடவுளை வணங்கணுங்கிறது எனக்கு தோணல, அல்லது நான் விரும்பல அப்படின்னு சொல்லலாமே. ஒருத்தன் சொல்லலாம்ல, ரைட்ரிக்ல சொல்றதுக்கு. அதனால சொன்னாரு, அந்த நூல் வழியிலே அற வழியிலே நின்று அருள் வழியிலே நில்லாமல் இருக்கும் பொழுது அது புண்ணியம். அதனால என்ன பண்றாரு, அந்த பெரிய புராணத்துல சொல்லப்படுகின்ற கேரக்டர்ஸ், அந்த சிவபுண்ணியம் என்பது எப்ப வருதுன்னு கேட்டா, அவர்கள் பல்வேறு பிறவிகளிலே செய்த தவம், தவத்தினில் உணர்த்த. அப்போ அந்த சரியிலும் கிரியிலும் யோகத்திலும் வழிபட்டு மறுபடியும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவர்களை இறைவன் பிறக்க வைக்கும் போது அவர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பார்கள், அதுதான் பெரிய புராணம் காட்டு. நம்போன்றவருக்கு இல்லை, அவங்க சொல்லப்படைய கேரக்டர்லாம் என்ன அர்த்தம், அவங்க பேரு சாமுசித்தர்கள்னு பேரு, சாமுசித்தர்கள். அது சொல்லுவாரு, பண்டைன கவற்றா தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தாமே தூய கதியில் தொகுப்பர். எந்த நாயன்மாரும் போனாரு பள்ளிக்கூடத்துல படிச்சாருன்னு வரவே வராது. பள்ளிக்கூடம் போனதா ஒரு நாயன்மார் கூட வரல. என்னன்னு கேட்டா, அவர்கள் இறைவனை உள் நின்று உணர்த்தி அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த உலகத்தை ஞானம் பெற்ற பிறகு பார்க்கிற பார்வம் மாறிடும். அதான் வேற ஒண்ணு உண்டா, சின்ன உதாரணம், 5 வயசுல இதே வேர்ல்டுதான் நீங்க இருந்தீங்க, 5 வயசுல நீங்க இருந்து வேற வேர்ல்டா, இவளுக்கு ஒன்லி இன் திஸ் வேர்ல்ட். 15 வயசுல இங்க தான் இருந்தீங்க, 50 வயசுல இங்க தான் இருக்கிறீங்க. ஆனால் இந்த உலகத்தை பற்றி உங்களுடைய கான்செப்ட் மாறிடுதா இல்லையா, 5 வயதுல எதுல பிரியம் போச்சோ இப்ப அதுல போல, இப்ப பலூனு ஐஸ்கிரீமு பொம்மை இது மேல பிரியம் போச்சு 5 வயசுல. நம்ம அப்படித்தானே கேட்டுருக்கோம், நம்ம அம்மாட்டேன் பொம்மை வாங்கி கொடுன்னு கேட்டோம், ஐஸ் வாங்கி கொடுன்னு கேட்டோம். இப்ப எப்படி பாக்குறீங்க, ஐஸ் சாப்பிட்டா தொண்டைக்கு ஒத்துக்காது, கான்சியஸ் வரும், ஆஸ்மா வரும். இப்ப அதே கான்செப்ட் நீங்களே மாத்துறீங்க. இதே போலதான் ஒரு பிறவியிலேயே இந்த உலகத்தை பற்றி நம்முடைய கருத்து மாறிக்கிட்டே தானே வருது. அது மாறிக்கொண்டே வருவது தானே மனிதன். அது போலத்தான் அந்த பெரிய புராணம் என்பது என்னவென்றால், பூர்வ ஜென்மத்திலேயே சரியே கிரிய யோகத்தை முடித்தவர்கள் இந்த உலகத்திலே வந்து அவதாரம் செய்யும், இந்த உலகத்தை அவர்கள் பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்கும். நாம் அந்த உலகத்தை பார்க்கறதுக்கு அவங்க உலகத்தை பார்க்கறதுக்கு வேறுபாடு. அப்ப என்ன பண்றாரு, அப்படிப்பட்டவர்களை சிவபெருமான் அவர்கள் செயலையெல்லாம் தன் செயலாகவே ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு இன்னொரு விதிவிலக்கு என்ன சொன்னார்ன்னு கேட்டா, அதான் சிவ புண்ணியத்தை சொல்ல வரும் பொழுது அங்கே, அதாவது சிவ புண்ணியத்தை ஒரு ஆகமம் சொல்லுது. ஆகமத்துல வார்த்தை என்னன்னு கேட்டா, சிவ புண்ணியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த சிவ புண்ணியமே நோக்கமாக இருந்தால், இந்த உலக அறங்கள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த உலக அறங்களை வயலேட் பண்ணலாம். இஸ் நாட் அப்ளிகபிள் டு தட். இப்போ சிவில் லா வேற, மார்ஷியல் லா வேற. ஒரு சின்ன கதை சொன்னால் உங்களுக்கு புரியும். எங்கள் நாட்டில் நடந்த ஒரு கதை. ஒருத்தர் மிலிட்ரியில் இருந்தார். மிலிட்ரியில் அவருக்கு என்னன்னு கேட்டால், அவர் எப்போன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடக்கும்போது, இந்தியா சைனா வார் அப்போ ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது அங்கே சூயன் லா இருந்தார். சூயன் லா வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சைனா, நேரு வாஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்போ தான் அந்த சைனீஸ் வார் வந்தது. இதுக்காக சொல்ல வந்தீங்கன்னா, அப்போ வந்து அந்த வாரில் வந்து அவர் வந்து 20 சைனீஸை கொண்டார். 20 சைனீஸ் வேறு மர்டர் பை ஹிம். அதுக்காக வேண்டி அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, பரம்வீர் சக்கரை அவருக்கு என்ன, அது ஒரு மிலிட்ரி ஆனர், பரம்வீர் சக்கரைன்னு பேர். அந்த பரம்வீர் சக்கரைன்னு ஒரு விருது கொடுப்பாங்க மிலிட்ரியில். அந்த பரம்வீர் சக்கரைங்கிற விருது வாங்க, அதுக்காக இதுக்கு 20 சேனாக்காரனை கொண்டதுக்கு. அதே ஆளு மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்து ஊருக்கு வந்து செட்டில் ஆனார். சரி, நடந்த கதை. அப்போ என்ன ஆச்சுன்னா, பக்கத்து வயலுக்கு நிறைய லேண்டட் ப்ராப்பர்ட்டி இருந்தது வயல். அதனால இந்த பக்கத்து வயல்காரனுக்கும் இவருக்கும் தகராறு. அவனை நான் கொண்டுட்டேன். இட் வாஸ் ப்ரூவ்டு இஸ் மர்டர் தி நெய்பர். அதுக்கு அரசாங்கம் என்ன தண்ணி கொடுத்து, 7 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட். 20 பேரை கொண்டவருக்கு, 20 பேரை கொள்ளும்போது பரம்வீர் சக்கரம். ஒரு ஆளை கொண்டதுக்கு 7 வருஷம் ஜெயில். ஏன், the law is different. அங்க அப்ளை பண்ணது மார்ஷியல் லா, இங்க அப்ளை பண்ணது சிவில் லா. புரியுதுல? அதனாலதான் நாயன்மார்கள் செய்ததெல்லாம் எந்த லால வருது, ஆகமத்தில் சொன்ன சைவ நீதியில வருது. அதான் சைவ நீதி, மேன்மை பொருள் சைவ நீதி. அந்த சைவ நீதிங்கிறதுக்கு என்ன பொருள், அன்னைக்கு சொன்னேன், மேன்மை பொருள் சைவ நீதி விளங்குகிற உலகம் எல்லாம். அந்த சைவ நீதிங்கிறத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும், வெஜிடேரியன் ஜஸ்டிஸ். அதுதான் அதுதான் சைவம் படிக்கணும். அங்கே என்ன சொல்லணும், இட் இஸ் அ ஜஸ்டிஸ் ஆஸ் என்ஷ்ரைன்ட் இன் தி சிவாகமாஸ். சிவாகமங்களில் விதிக்கப்பட்ட நீதி. இட் கேன் வயலேட். அப்ப நாயன்மார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக உலக புண்ணியம் இருக்குல்ல, உலக அறங்கள், அதை வயலேட் தான் பண்ணுறாங்க. தே ஆர் வயலேட்டிங். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டால், இவர் சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக தான் உலக அறத்தை மீறினார்னு கோர்ட் நிர்ணயம் பண்ண முடியாது. ஒன்லி லா சிவா கேன் டிசைட். அங்கே தான் புள்ளி வச்சாங்க. அப்போ தான் நீங்கள் சொல்லலாமே, ஒரு தவறை பண்ணி நான் சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக செய்தேன் இல்லையா கேட்பாவே. அதனால தான் என்னன்னு கேட்டால், தேட் வில் பி டிசைடட் பை லார்ட் ஒன்லி. அவர் என்ன பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ண முடியல, ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, அதுக்காக தான் பண்ணார். அதுதான் அது என்ன பண்றாரு, லார்ட் சிவா ஹஸ் அக்செப்டட் இட் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் கண்ணப்பா கண்ணை பிடிங்கி வச்சாரு, கண்ணை தண்ணி ரத்தம் கொட்டிச்சு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு அவருக்காக. உடனே என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த உடம்பு மறுபடியும் அதே போல பொன்போன்னு இடத்தில் பெருகிறது. சிறுத்தொண்ட நாயனார் கடி சமைத்தவரும் சீராளா வாழணும்னு எந்திரிச்சு வர்றான். மணிச்சோழனுடைய கதையில பாருங்க, அந்த இறந்த கன்றும் இல்லையா, இறந்த கன்றும் அந்த அந்த தற்கொலை செய்து கொண்ட மந்திரியும் எல்லாரும் உயிர்ப்பிச்சு அந்நிலையே உயிர் பிரிந்த ஆண்கன்றும் அவ்வரசன் தனி உரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் என்ன வரிசானான் என்று அறிந்திரன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே உன்னின்றார் முடியாத பொருள் உடதோ. எப்படி பிரசன் பண்றார். அதனால லார்ட் சிவா ஹஸ் அக்செப்டட் that he has violated the world ethics only to establish the Siva Dharma. அப்படிங்கிறது டிக்ளைன் பண்றேன், டிக்ளேர் பண்றேன்.
5: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம்

0: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அடியார் பெருமக்களையெல்லாம் வணங்கி இந்த அரிய வாய்ப்பினை அடியனுக்கு பிடித்த செம்பெருமான் அப்பருடைய வாழ்வினுடைய முற்பகுதியை துணி செய்து நாயனார் நம்பர் அருளாமையினாலே சமண சமயம் புகுந்தார் என்று ஆசிரியர் உணர்த்த உணர்ந்தோம். தமக்கையாருடைய வேண்டுதலினாலே சூழல் நோயினாலே துன்புறுகின்ற நாயனார் சைவ சமயத்தில் கழுவியிருந்தும் அந்த திருப்பாடல்களிலே சில பாடல்களை மீண்டும் நினைவு கொண்டு திருச்சரிதத்தை தொடர்வது நலம் பேசும் என கருதி அவனமே உயிரிழந்தேன். இறைக்கடில வீரத்தானத்திருந்த செங்கனக பாடல்கள் 69. வரைக்கிளையார் பெருங்கோவில் தொழுது கோவில் தொழுது ஆலயம் தானும் அரணென தொழுமே என்பது ஞான சாத்திரம். ஆகவே கோவில் தொழுது என்றார். பின் வளங்கொண்டு இறங்கி இந்த நாம் எல்லாம் பெரும்பாலும் பெருமாளை வழிபட்ட பிறகுதான் வளம் வருகின்றோம். ஆனால் பெரிய புராணத்திலே மூவர் முதலிகள் ஆங்காங்கு பெருமானை வழிபட முற்படும் போதெல்லாம் ஒரு செய்தியை தவறாது சேர்க்கிறார் சொல்லி செல்லுதலை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாம் திருக்கோவிலை வளம் வந்த பிறகுதான் பெருமானை வழிபடுகின்றார்கள், வழிபட்ட பிறகு மீண்டும் ஒரு முறை வளம் வருகின்றார்கள் என்பதை ஆசிரியர் உணர்த்துகின்றார். ஆகவே இந்த திருக்கோவில் வழிபாட்டு முறையை கைக்கொள்ளுதல் நலப்பயன். ஆகவே வளங்கொண்டிரை பெருங்கோவில் தொழுது பெருங்கோவில் வளங்கொண்டு பெருங்கோவில் இறங்கி என்று எல்லா வகையிலும் கூட்டி உரைக்க அந்த பெருங்கோவில் என்பது முதல் நிலை தீபகமாக முன்னாலே வைக்கப்பட்டது. பெருங்கோவில் தொழுது பெருங்கோவில் வளங்கொண்டு பெருங்கோவில் இறங்கி தரைத்தலத்தின் மிகை வீழ்ந்து பூமியில விழற பூமியில விழறதுக்கு காரணம் நோயினுடைய தாக்கம் பாட உட்பட போகின்றார். பாடும்படியாக இவருக்கு உணர்வை கொடுத்தது யார்? தம்பிரான் திருவருளால். தம்பிரான் திருவருளால் பாடப்போகின்றார். உரை தமிழ் மாலைகள், தமிழினாலே தொடுக்கப்பட்ட மாலை என்பது பொருள். தமிழ் சொற்களாலே புனையப்பட்ட மாலை என்பது பொருள். தம்பிரான் திருவருளினால் பாடினார் என்பதற்கு அகச்சான்றாக மூன்று இடங்களிலே அப்பமூர்த்திகளே அருளி செய்வதை நாம் உணர்தல் வேண்டும். திரு புள்ளிருக்கு திருவேளூர், திரு முதுகுன்றம், திரு செங்காட்டங்குடி, இந்த மூன்று ஊர்களுக்குரிய திருத்தாண்டகங்களிலே அப்பமூர்த்திகள் இந்த உண்மையை அருளி செய்கின்றனர். இறைவருடைய அருளினாலே தான் நான் பாடினேன். இது எல்லா ஆசிரியருமே சொல்றாங்க. மணிவாசக சுவாமிகளும் நாயேரி தன்னடிகள் பாடுவித்த நாயர். சின்னானந்த சுவாமியும் சொல்றார் எனதுரை தனதுரையார். ஆகவே இவருடைய இதனால இப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்க முற்றிலும் உணர்ந்த ஞான பெருநிலையில இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஆனமையினாலே எந்த செயலும் இறையருள் இன்றி நிகழா என்பதை நன்கு உணர்ந்திருக்கின்றார். அந்த ஞான நிலையினுடைய உச்சியை அவர் அறிந்திருப்பதனாலே தான் எல்லாவற்றுக்கும் காரண ஈசன் என்ற உணர்வு அவரிடத்தில் நிரம்ப ததும்பி நிற்பதை நாம் பார்க்கிறோம். இனி அப்பமூர்த்திகளுடைய வாக்கை பார்ப்போம். திரு முதுகுன்றம் எத்திதையும் மாணவர்கள் தொடர்ந்தானே ஏவுந்த பெம்மானே பத்தனாய் பணிந்த அடியேந்தல்லை பன்னாய் பாமாலை பாட பயில் வித்தாரே. பத்தனாய் பணிந்த அடியேன் பன்னாய் பாமாலை பாட பயில் வித்தான் என்று சொல்லி இனி உள்ளிருக்கு வேலு தேவாரத்தில் பார்த்தோம். பச்சிமையால் பணிந்த அடியேந்தன்னை முதலே சொல்றார் பன்னாள் பாமாலை பாட பயில் வித்தானே என்கின்றார். இனி திருச்செங்காட்டங்குடி தேவாரம் பார்த்தோம். கந்தமலர் கொன்றையடி தடையான் தன்னை எல்லாமே திருத்தாண்டவன் தான். இப்படி தொடங்கி பின்னால சொல்ற பந்த மறுத்து ஆளாக்கி பணிகொண்டு அங்கே பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து உப்பமா ஒரு செய்தி சொல்ற. தமிழ் மாலை பாடு, தமிழ் மாலை பாடுறீங்களே பாடினா என்ன பாட்டுக்கு என்ன அவ்வளவு பெருமை, நீ அறிதல் வேண்டும் அல்லவா? அது அவரே சொல்றார். அப்பறே
2: பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து எல் சிந்தை மயக்க அறுத்த திருவருளினானே.
1: சிந்தை மயக்கம் அருணும் அப்படின்னாக்க பாடணும்னு தெரியும். ரொம்ப நுட்பமான ஒரு செய்தியா இருக்கு பாருங்க. பெருமானுக்கு நாம் புரிகின்ற தொண்டுகளிலே தலை சிறந்த தொண்டு பாடுகின்ற தொண்டு என்பது மீண்டும் மீண்டும் திருமுறைகளிலே ஆங்காங்கு வலியுறுத்த பெறுதலை நாம் உணர்தல். திருச்சரத்தில் நாம் 100 பாடல்கள் பாடினார் அடிகள் எல்லாம் அந்தாதி தொடையில கட்டளை கழித்துறை பாட்டிலே கட்டளை கழித்துற பாடுறது ரொம்ப கடினம். 5 சீர்களை 5 சீர்களை உடைய அடிகளை உடையதா இருக்கணும், 4 அடிகளை உடையதா இருக்கணும், அதுல வெண்டலை விரைவி வர வேண்டும், எழுத்து எண்ணி பாடணும். நேரத்தையிலே தொடங்கினால் 16 எழுத்துக்களும், நிறையத்தையிலே தொடங்கினால் 17 எழுத்துக்களுமா வர வேண்டும். இது பழங்காலத்துல கட்டளை கழித்துறைன்னு சொல்றது இல்ல, விருத்தம் தான் சொல்றாங்க. அப்பருடைய திருவிருத்தம் முழுக்கவுமே கட்டளை கழித்துற, அப்பருடைய திருவிருத்தம் முழுக்க கட்டளை கழித்துற. 11 திருமுறையில நம்பியாண்ட நம்பி பாடியிருக்கார் கோவில் திருப்பள்ளியர் விருத்தம். அந்த விருத்தம் என்பது கட்டளை கழித்துறதான். பாடலை 100 பாட்டு திருச்சத நிறைவு என்ன செய்யறது பாருங்க.
2: பாட வேண்டும் நான் போற்றி
1: மேல் வர கேட்டாங்க என்ன கேக்குறாங்க, அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருந்து நான் பாடவேன். இந்த பாட்டுகள் முக்கியம் அப்படின்னு தெரியும். ஏன்னா அதுல மந்திர சொல்றது நம்மளா எழுதி பாடலாமா? நமக்கு கவிதை வருது, சில பேர் கவிதை ஆற்றல் பெற்றவர்களா இருக்கக்கூடும், அவங்களா எழுதலாமா? இல்ல வேற ஏதாவது சரி சினிமா பாட்டுல திரைப்படங்கள்ல காணி பாட்டு வருது அதை பாடலாமா அப்படின்னா, இவர்கள் பாட்டுக்கும் ஏறியவர் பாட்டுக்கும் அடிப்படையில் ஒரு பெரும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, ரொம்ப முக்கியமான வித்தியாசம். ஏறியோர் பாடல்கள் எல்லாம் பசுக்கரணம் நிரம்பினவர்களால் பாடப்பட்ட பாடல். பசுக்கரணம் உடம்பு சிவமயமா மாறாம ஜீவன் மட்டும் உயிர் மட்டும் இருக்கு. இவருடைய கரணங்களோ என்றால் அதிகரணமா மாறியவர்கள் முற்றிலும். அதனாலதான் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத பேர் அற்புதங்களை எல்லாம் எளிதில செய்கிறாங்க. கடல்ல மிதக்கிற கப்பல் கூட மூழ்கக்கூடும், ஆனா மூழ்கின்ற கல்லை தெப்பமாக கொண்டு மிதந்தவர் திருநாவுக்கர். கூட விந்தை பார்த்து மிதக்கிற தோணி கவிழுது, ஆனா மூழ்க வேண்டிய கல் இவருடைய அருளாளர் மிதக்கிறது. எங்க பார்த்திருக்கோம் அந்த கோலம்? இப்ப என்ன காரணம்? இவர் சதிகரணம் நிரம்ப பெற்ற பரமாச்சாரியார்கள். ஆகவே ஏனையோர் பாடல்களை தங்களுடைய கரணங்கள் பதிகரணங்களாக மாறிய பரமாச்சாரியார்கள் பாடலோடு ஒப்பிடுதல் எங்கு கூடாது. அது பெரும் குருக்ரோ, அதை நம்ம உணரணும். சினிமா பாட்டு இருக்கேன், யாரும் சினிமா பாட்டு நல்ல பாட்டதுன்னு இருக்கு, இருக்கலாம், சொல்லு இருக்கலாம், சொல்லுல அழகு இருக்கலாம், பொருள் இவமும் இருக்கலாம், ஆனா அதுல மந்திராற்றம் செய்யணும். மந்திராற்று இதான் உணர்வு. ஆகவே இந்த உணர்வோடு இவருடைய தமிழ் மாலைகளுடைய பெருமை சிறந்த பின்னால விளக்கமா சொல்ல போறார். உரைத்தமிழ் மாலைகள் சாத்து பாருங்க, நல்லா அழகா சொல்றாரு. மாலை என்பதற்கேற்ப சொல்ல வைக்கிறார் கேட்கிறார். சாத்துதல் மாலை தானே சாத்துவோம். ஆகவே தமிழ் மாலை சாத்தினாராம், தமிழ் மாலை பாடினார்னு சொல்லாம மாலை என்பதற்கேற்ப சாத்தினார்னு சொல்ல வைக்கிறார். உணர்வு பெற உணர்ந்துரைப்பார். எடுத்தே அழகான ஒரு சொல்லல்
2: இருக்காரு.
1: இந்த கூற்று ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க, தெரியும் தெரியும் சொன்னதுதான். இந்த கூற்று கூற்றுவது யமன், யமன் போலம் இந்த சூழல் நோய் தீர் என்பது ஒரு பொருள். கூற்றுகத்துக்கு பேச்சுன்னு அர்த்தம், அவன் கூற்று என்ன அப்படிங்கிறோம். இலக்கண புத்தகத்துல பார்ப்போம், நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்று அப்படின்னு படிக்கும். கூற்று பேச்சு கூற்றாய விளக்குகள் என்ன பேச்சை மாற்றுன்னு அர்த்தம் வருது. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா, இவருடைய பழைய விதத்தினுடைய நிலையை உணர்ந்து இவர் இப்படி பாடியிருக்காருன்னு உணர கிடைக்கும். இவரை பற்றி ஒரு வரலாறு கர்ண பரம்பரையாக வழங்கி வருது. இதுக்கு பெரியவனுக்கு ஆதரவு இல்லை, ஆனா மறைமுகமா ஆதரவு இருக்கு.
3: முன்னமே முனியாதி அணை அடைய தவம் முயன்றான்
1: சொல்ற. இப்ப சேகர் என்ன சொல்ல போறா? இப்பதான் சேகர் அவருடைய பெரிய ஒரு கடமை. அந்த படியத்துல எங்கேயுமே அவர் சூரியனை தீர்ந்தத சொல்லல, பத்து பாட்டு வரைக்கும் சொல்லல. இவர் சொல்றாரு அதே சந்தம் அதே யாப்பு.
2: நீற்றால் நீரை அன்பொரு சிந்தைகள்

அறுத்திடுவார் கூற்றாயினவர் விளக்குகளில் என பாருங்க. இந்த திருப்பதிக்கு ரெண்டு அடைப்பெறார். நீதிய கோதில் நீதிய திருப்பதியும் கோதில் திருப்பதியும் கோது குற்றம் குற்றத்தை இல்லை என்று செய்யும்படியான திருப்பதியும் நம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்குகின்ற திருப்பதிகம் என்பது பொருள். அப்ப திருப்பதிகம் பாடினா நம்ம குற்றம் நீங்கும். அதுதான் முன்னால சொன்னார், சிந்தை மயக்கருத்த திருவருளினா என்று சொன்னார். பாருங்க அடுத்தபடி சொல்றார், யாருடைய சிந்தை இருள் நீங்கும்? ஏழு உலகத்துல வாழ்றவங்களுக்கும், ஏதோ இந்த திருச்சினாப்பள்ளியில வாழ்ற சில பேருக்கு மட்டுமல்ல, இது ரொம்ப நுட்பமான இடம். ஏன் இப்படி சொன்னார் என்பதை நாம் அறிய வேண்டும். போற்றால் இங்க கூட இன்னொரு நுட்பம் சொல்றார், இவர் பாடினது தம்முடைய நோயை தீர்த்துக்கிறதுக்கு இல்ல, உலக துன்பம் தீர்த்துக்கீர்றதுக்காக. உலகேனின் வரும் துயரும் போமாறு, இப்ப ஏழு உலகத்தினுடைய துன்பம் நீங்கிறதுக்காகத்தான் பாடினாரே அன்றி, தம்முடைய உடற்பிணியை தீர்த்துக் கொள்வதற்காக பாடினார் அல்லர் என்ற கருத்தை செய்கிறார்கள். ஏழு உலகத்தினுடைய துயரம் எப்படி நீங்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். பேச்சுக்காக உயர்வினியே கையாண்டு சும்மா அப்படி சொல்றாங்களா அப்படின்னு நினைக்க கூடாது. உட்பொருள் என்ன அப்படின்னா, ஏழு உலகத்துல இப்ப நாம வாடுறது நாலாவது உலகம், நமக்கு கீழே மூணு இருக்கு மேல மூணு இருக்கு. அந்த உலகங்கள்ல வாழ்றவங்களும் மேல் உலகங்கள்ல வாழ்றவங்க இன்பங்களை சிரிப்பார்கள், கீழ் உலகங்கள்ல வாழ்றவங்க துன்பங்களை அனுபவிப்பார்கள். அவர்கள் கூட மானுட பிறப்பு எடுத்து திருநாவுக்கரத திருப்பதிகங்களை ஓதித்தான் நற்கதி பெற முடியும் என்பதை உணர்த்தவே உலகு ஏழின் வரும் துயரம், துயரம் போறதுக்கு வழி ஏழுலகத்துல வாழ்றவங்களுக்கும். இப்ப இந்திரன் இருக்கார் மேல்லோகத்துல, சந்திரன் இருக்கிறார், குபேரன் இருக்கிறார், வாயு வருணன், இப்படி ஏகப்பட்ட தேவன் இருக்கு. அவங்களுடைய துயரம் நீக்கணும்னா கூட அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த மண்ணுலகிலே ஒரு மானுட யாக்கை பெற்று தேவாரங்களை பகிர்ந்து பாடினால்தான் அவர்கள் துயர் நீங்கும். இப்போ அவங்கெல்லாம் காத்து தவம் இருக்கிற அந்த தேவாரத்தை எளிதா நாம பெறுகின்றோமே போது நம்ம வாழ்வினுடைய பெருமை நினைச்சு பாருங்க. வாய்த்தது நந்தமுக்கு ஈடோர் கிரவி மதிப்பிடுமின் அவரே கோவில் கூட மதிக்க வேண்டும் இந்த பிறப்பன்னு. ஏன்னா இப்ப இந்த உலக பிறப்பு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், சித்து போடுறாங்க, நான் என்ன ஆகும், நான் நரகத்துக்கு போலாம் சொர்க்கத்துக்கு போலாம், அது எனக்கு தெரியாது. இப்ப அங்க போன உடனே அடிக்கிறான், துன்பப்படுத்துறான் எம தூதர்கள். அப்ப ஐயோ எமக்கு துன்பப்படுத்துவாங்கிறது தேவாலயத்துல நல்லா தெரியுது. தருமனார் தமசைக்கு இடும்போது தேவாரம் சொல்லுது, ஒண்ணு உண்டு என்பது தேவாரத்தினால பெறப்படுது. அப்ப இந்த நரக துன்பத்தை நம்ம ஆளும் போது எனக்கு விடுபடணும்னு ஆசை வரும்போது அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஐயா நீ தமிழ்நாட்டுல பிறந்த சித்தினா பிள்ளை, நீ எளிய வழி ஒண்ணுக்கு ஒண்ணு இருந்து தேவாரம் பாடி இருக்கலாமே, நீ ஏன் அந்த ஒரு நல்ல வாய்ப்பு நீ நடுவ விட்டுட்டு இப்படி இப்படி துன்பத்துக்கு ஆளாயிருக்கு, இது எனக்கு தெரியாம போயிட்டே சாமி, யாரும் எடுத்து சொல்வாரு இல்ல, இப்படி நான் பண்ணிட்டேன், எனக்கு மீண்டும் ஒரு பிறப்பு கொடுங்கலன்னா உனக்கு இன்னும் பிறப்பு கிடைக்காது, ரொம்ப நாளாகும், நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல நிக்கிற, காத்திருப்போர் பட்டியல வைக்கப்பட்டிருக்க, இன்னும் உனக்கு முந்தி 12 கோடி 75 லட்சம் உயிர்கள் காத்திருக்கு பிறப்புக்காக, அதெல்லாம் பிறந்த பிறகுதான் உனக்கு அப்ப கூட மனித பிரிவு கிடைக்காது, தாவரமா உள்ளாய் கூடாய் உருவாய் பல் திருகமாய் பறவையாய் பாம்பாய் அதெல்லாம் அடைஞ்ச பிறகு செல்லின்ற எப்படி கொடுக்குறாரு, செல்லின்ற தாவர தங்கம், தாவரம்னா அசையாது இருப்பது, சங்கமம்னா அசைவது, ஆக அசையாது இருக்கக்கூடிய உயிர் அசையக்கூடிய உயிர் இத்தனையும் பிறந்த பிறகுதான் நீ மஞ்சள் திருப்பிடும். கடினமா மஞ்சள் திருப்பு நீ உணர்லையா, கிருஷ்ணாபள்ளி தாய்மான சுவாமி கோயிலுக்கு கும்பிடலையே தெரிஞ்சுக்கிடலையா அத அப்படின்னு கேட்கறேன். இது அனுப்பி பாருங்க, ஏழு உலக துயர நீங்கணும்னா எம்புருமா நாவுக்கிறதுல விட்டா கதி இல்லைன்னு தெரியும். பின்னால இன்னும் வலியுறுத்தி சொல்லப்படுறார் சேர்க்கிறார், நாலு பாடம் தள்ளி அங்கேயே பார்ப்போம். மண்ணும் பதேகமும் அது திருப்பி அதை வலியுறுத்தா, இது பேர் அனுமதித்தல் சொல்லுவார்கள், மீண்டும் அதே சொல்றது, மண்ணும் நிலைபெற்று இருக்கும் அர்த்தம். இப்ப சில பேர் இதை பத்தி ஒரு ஆட்சேபனை எழுப்புறாங்க, தேவாரங்கள் அவங்க காலத்துல பலன் கொடுத்தது உண்மைதான், ஏன் இப்ப பலன் கொடுக்குமா, இப்ப நிச்சயமா பலனை கொடுக்கும், நிச்சயமா பலனை கொடுக்கும், அதுக்குரிய மந்திர உச்சாரணம் நமக்கு இருக்கணும். இப்ப நாவுக்கரசு இருக்கிற ஒரு உரைப்பு நம்ம இடத்துல இருக்கு, நிச்சயமா இல்லையே. அப்ப இல்லாத போது பரியத்தினுடைய பலன் வர கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதுக்கு நாம பொறுத்து இருக்க தயாரா இருக்கணும். சிவனேசர் 5 ஆண்டுகள் காத்திருந்தார் விஞ்ஞான சம்பந்தருடைய வரவுக்கார், நாம காத்திருக்க தயாரா இருக்கும்.
அதனால்தான் மண்ணும் பதியும். காலையில கும்பிட்டு சாயந்தரம் பலனை எதிர்பார்க்க கூடாது. அது அடியாருக்குள்ள ஒரு இலக்கணமே இல்லை. அப்படி இருந்தா அவர் அடியார் இல்லன்னு சொல்லிடலாம். ஒரு ரெண்டு நாள் பழகிறது கூப்பிடுறது திடீர்னு விட்டுட்டு ஓடுறது அது அடியாரே இல்லை. அதனாலதான் அம்மை இலக்கணம் இருக்காங்க. இடர் கலையாரேனும்

நிலைபெற்ற அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பெருமான் சோதிப்பான், சோதனை முடிவில்தான் வெற்றி, எல்லா இடத்துலையும் சோதனை முடிவில்தான் வெற்றி. ஆகவே மண்ணும் பரிகமது பாடிய பின்னர் வயிற்றொடு சூளை மர பிணிதான், மரப்பிணி கொடிய பிணி சாமியாக அருளப்பட்டதுதான். இருந்தாலும் அவர் ரொம்ப துன்புறுத்தி ஆனதுனாலே மரப்பிணி என்றார். அந்நின்ற நிலைக்கண் அகன்றிடலும், இதனுடைய அருள் விருது. அங்க உட்கார்ந்த யாரு, திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள், 16 பட்டைய ஜொலிப்பார் சுவார், அவர் நெய்யாடிய பெருமான், அவருக்கு நெய்ய விஷயம் ரொம்ப சிறப்பு, அடிய விரட்ட பெருமானுக்கு பெரிய மூர்த்தி. ஆகவே அந்நின்ற நிலைக்கண் அதை பெருமானோட அருளால் அப்படி உள்ள போயிடு சாமி தேவை அப்படி ஐக்கியமாயிடு. சொல்ற எவ்வளவு அனுகிரகம் சாமி, என்ன உயிரையும் கொடுத்த, உயிரை கொடுத்ததோடு நிக்காம எனக்கு அருளையும் கொடுத்து சைவ சமயத்தை வரும்படியா செய்தார். அடியே உயிரோடு அருள் தந்தது, உயிரையும் விட்டு கொடுத்து அருளையும் நிரம்ப கொடுத்தாரே இந்த அதிக வீரத்தை சொல்ற அப்படின்னு நினைக்கிறார். சென்னின்ற பரம்பொருள் ஆனவர்தம் திருவார் அருள் பெற்ற சிறப்புடையோ, முன்னின்ற தெருச்சி மருட்சியினால் முதல்வன் கருணை கடல் மூழ்கினரே மூழ்கினரே. அங்க வியப்பு தேற்றம், இந்த ஏகாரம் வியப்ப குறிக்கிறது. இப்ப பாருங்க, இதுல ஒரு நயம் காற்றார் சேர்க்கிறார். இதுக்கு முந்தையும் ஒரு கடல்ல மூழ்கினார், அது துன்பக்கடல், சூளையினால் எழுந்த துன்பக்கடல். இப்பயும் ஒரு கடல்ல மூழ்கிறார், இது முதல்வனுடைய கருணை கடல். துன்பக்கடலிலே மூழ்கியவர் இப்ப கருணை கடலிலே மூழ்கின்றார் என்றார். இனி அங்கங்கள் அடங்க ரோமமெல்லாம் அடைய உலகங்கள் முகித்தளர், உடம்பெல்லாம் ரோம புலகினம். இது உணர்வு ரொம்ப சிறந்திருக்கிறவங்களுக்கு தான் வரும், ரொம்ப உணர்ந்து மேல்நிலையில் இருக்கக்கூடிய மெய்யடியாருடைய உடம்புல அப்படியே மயிர் புலகம் இது குத்திட்டு இருக்கும் மயிர்கால்கள் எல்லாம். ஆகவே அதை சொன்னார், ரோமம் எல்லாம் அடைய அடையன முழுவதும் பொங்கும் புனல் கண்கள் பொழிந்திடிய, கண்கள் சார சாரையா நீர் பெருக்க சொல்லி, அதுவும் அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய மிகுதிப்பாடு. புவி மீது விழுந்து புரண்டாயிருவார், முன்னையே விழுந்து புரண்டார் அது துன்பத்தினால, இப்பயே விழுந்து புரடுறார் இது இன்பத்தினால், இது ஆனந்தத்தினால விழுந்து புரடுறார். இங்கு என் செயலுற்ற பிழைப்பதனால் ஏறாத பெரும் திடர் ஏறிடரின் தங்கும் கருணை பெருவெள்ளமிட தகுமோ என இன்னதாம் மொழிவார். ஒரு அரிய ஒரு கருத்தை சொல்றார் சீக்கிரம். இவர் ஆள் குழியில இருக்கிறார், ஒரு பள்ளத்துல இவர் எழுப்பணும். சாமி என்ன செய்யறாராம், கருண வெள்ளத்தை அந்த பள்ளத்துல நிரப்புறான், அந்த வெள்ள நீர்மட்டம் உயர உயர வீழ்ந்திருக்கிற அப்புறம் உயர்ந்து கரையில வர்றான். சாமி இதுக்கு ஒரு நூல் கொடுத்தோ ஒரு ஏரி கொடுத்தோ ஏற்றல, அருள் வெள்ளத்தை பாய்ச்சி அந்த வெள்ளம் எழ எழ அந்த வெள்ளத்தின் மேல்மட்டத்தின் மீது அப்பர் பெருமானம் விழும்படியாக செய்தார் என்று முடிவு. பொய்வாய்மை பெருக்கிய, இப்ப நினைக்கிற இப்ப நல்ல ஞானம் முழுதும் பெற்று விட்டார் அல்லவா, உணர்வு நல்ல சிறந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த சூழல் நோயே வந்து எல்லாம் உணர்ந்துட்டார். ஆஹா, பெருமானுடைய என்ன பெரும் கருணை இது, சூளை நமக்கு கொடுத்து இப்படி ஆட்கொண்ட அணை நினைக்கிறார். சூளைக்கு நன்றி சொல்ற, எனக்கு வந்த துன்பத்துக்கு நன்றி சொல்றாரு பாருங்க, இது ரொம்ப நுட்பமாக ஒரு இடம். இப்ப நமக்கு ஞானம் வேணும், சாமியுடைய அருள் வேணும்னா சில சோதனைகளுக்கு நாம உட்பட்டால்தான் அந்த அருளை பெற முடியும். அந்த சோதனை கண்டு துபடாது, அந்த சோதனைய பெருமானுடைய அருளாக பார்க்க பழகிக்கணும். முதல்ல முடியாது, யாருக்கும் முடியாது, பழகிக்கணும். பழக பழக பெருமானுடைய அருள் நமக்கு நல்லா தெரியாது. எதுவுமே பெருமானுடைய அருளால தான் நடக்குது. வரலாறு பாருங்க, நாயன்மார்கள் 63 வரலாறுதையும் ஒத்தர மாதிரி ஒத்தர் இல்ல. சாமியுடைய செயலெல்லாம் பார்த்தா கொடுஞ்செயல்கள் போல இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருநீலகண்ட பேவனாருடைய குருபூசை திருநாள், அதுல ஒன்னு சொல்றார் சாமி, சேக்கிரார் சொல்றார், சாமி ரொம்ப கொடுமையா பேசுற மாதிரி பேசுறான். இவர் சொல்றார் திருநீலகண்ட பேவனார், வளத்தினா மிக்கவோடு ஒவ்வீரே நல்லேன் உள்ளை உளத்தினும் களவிலாமைக்கு எந்த உரையும், களத்து நஞ்சு ஒழித்து நின்றான் காதலும் மகனை பற்றி குளத்தினில் மூழ்கிப்போ என்று அருளினான். கொடுமை இல்லான், கொடுமை இல்லாத என்ன காரணத்தினால் சோதிக்கிறார், நீக்கிட்டு ஒரு ஆட்கொள்ள கூடாதான ஒரு கேள்வி எழும். இது இன்றைமையான கேள்விதான், பேராற்றல் பெற்றவராயிற்றே, நம்முடைய வினையை நொடிப்பொழுதிலே எரித்து விடலாமே, நம்மை ஆட்கொள்ளலாமே என்று கேட்டார். வினை உள்ளவருக்கும் எந்த சிக்கலும் இல்லாம ஆட்கொள்ளல், வினை இல்லாதவருக்கும் உடனே ஆட்கொள்ளலாம். பெருமானுடைய தர்ம பரிபாலனத்துல குறைவருது. நல்லாயின பையனுக்கும் 100 மார்க்கு, பரீட்சைக்கே வராத பையனுக்கும் 100 மார்க்குன்னா அந்த தர்ம பரிபாலனை இல்லையே. நம்முடைய வினையை ஊட்டித்தான் தீரணும். அந்த வினையை ஊட்டும்போது நம்ம என்ன பண்ணணும், பெருமானை விட்டு அகலப்படாது, அது ஒரு குற்றம். வினை கண்டு ஓடிடக்கூடாது.

0: ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் ஒரு பின்னால சொல்லப்படாது. ஈண்டு வரும் உயிருளவோ ஈசன் அடியார் பின்னால வரும். இந்த ரெண்டு பழமொழிகளும் இது அப்படியே நம்ம நெஞ்சில வச்சுக்கிறோம். ஆகவே இங்க ஒரு சூழ்நிலையை பார்த்து வணங்கறத நம்ம பார்க்கணும். பொய்வாய்மை பெருக்கிய புன்சமய பொறியில் சமநீத புறத்துறையாம் அவ்வாழ்குழியின் கண் விழுந்து எழுமாறு அறியாது மயங்கி அவன் புரிவே மைவாக நறுங்குழல் மாமலையாள் மணவாளன் மலர்கடல் வந்தடையும் இவ்வாழ்வு பெறத்தகு சூலையினுக்கு எதிர்த்தை குறை என் கொல் எனத் தொழுதார் வணங்குறார். இப்ப ஆகாயத்திலிருந்து விசும்புலி அசிரிலி என்று வடமொழியிலே சொல்வார். சரீரம்னா உடம்பு, அசரீரம்னா உடம்பு இன்மை, அசரீரம்னா உடம்பு இன்மை வர்ற ஒரு பேச்சு. எங்கேயுமே பேசுறவங்க யாருன்னு தெரியாது, குரல் மட்டும் கேட்கும். அந்த விசும்புலின் தமிழ வழங்கலாம். மே உற்ற இவ்வேளையில் நீடிய சீ வீரத்தம் அமர்ந்த பிரான் அருளா. அமர்தல்ங்கிறது தமிழ்ல ஒரு அருமையான சொல். விரும்பி இருத்தல் பொருள் அமர்தல் தான். இப்போ தில்லை தேவாரத்தை கூட வரும், அஞ்சோலால் காண அமர்ந்து காண அழகனி ஆடுமாறே. அங்க அமர்தல் விரும்புதல் விரும்பி பார்க்கிற அம்பாள், அம்பாள் பார்க்க விரும்பி பார்க்க பெருமான் ஆடுறான். அமர்தல் என்பது விரும்புதல். இங்க அமர்ந்த பிரான் அருளா, இந்த இடத்துல எழுந்திரல் இருத்தல்னு பொருள் சொன்னா பொருந்திருக்கும். எப்படி வேணா பொருள் சொல்லலாம். இப்ப சொல்ல போறாரு முக்கியமான கருத்தை சொல்றார். சாமி எழு பேர் வைக்கிறார், தீட்சா நாம சொல்றாரு. அப்பா அம்மா வச்ச பேர் மருணிக்கியார், சமணர்கள் வச்ச பேர் தர்மசேனர், சாமி வச்ச பேர் நாவுக்கரசர். நாவுக்கரசர் சாமி வச்சார், அத பிரிவாக்கி திருநாவுக்கரசர் சொன்னார் அப்பூதியார். விஞ்ஞான சம்பந்தர் அப்பரே என்ன, இனி இளைஞர் இரு பார்த்தா அப்பருங்கிற பேர் தான் நிலவு. அதுதான் பெரும்பான்மை. ஏன்னா அவர் திருக்குமார சிவகுமாரரால் சூட்டப்பட்ட திருநாமம், சிவகுமாரர் திஞ்ஞான சம்பந்தரால் சூட்டப்பட்ட நாமம் தான் இன்னைக்கு பெரும்பான்மை வழக்கில் காணப்படுகிறது. அப்பரடிகள் என்பதே பெருவழக்கு. பா உற்றலர் செந்தமிழி சொல் வள பதிக தொடை பாடிய பான்மையினால் காரணமும் சொல்ற. பேர் சொல்றதுக்கு என்ன காரணம், பான்மையினா காரணம் நியதி ஊழ் என்றெல்லாம் பொருள். என்ன பாடினார், பா உற்று அலர், அதாவது பாட்டாக மலர்ந்த என்று பொருள். பா உற்று அலர், பாட்டாக மலர்ந்த. செந்தமிழ் தொடை, சாதாரண தமிழ் அல்ல, செந்தமிழ் செம்மையை தரவல்ல. திருநின்று செம்மையே செம்மையா கொண்டு வாழ வைப்பது செந்தமிழ் இன்சொல். அந்த சொற்கள் இனிய சொற்கள் தான். அப்பருடைய தேவத்துல கடுஞ்சொற்கள் கையாள பெறவே இல்லை. ஆகவே இன்சொல் என்றார். வளம் அது வளர்த்த தரும். என்ன வளர்த்த, முக்தி திருவாகிய வளர்த்த கொடுக்கும். ஆகவே வளம்னார் பதிகத்தொடை, பத்து பாடல் பத்து பாடல்களா பாடி அதை தொடுத்து சாமிக்கு சூட்டினார். ஆகவே பதிகத்தொடையினர் எவ்வளவு விரிவு தராது பாருங்க. வா உற்று அலர் செம் தமிழின் சொல் வள பதிக தொடை பாடிய பான்மையினான். இந்த பாடின காரணத்தினால இவருக்கு பேர் நாவுக்கு அரசு. நாவுக்கு அரசுனா என்ன பொருள், இங்க ஒரு இடர்பாடு. நாவுக்கு அரசுனா நாக்குங்கிற பேச்சு குறிக்கும், ஆகு பெயரா. நாக்குங்கிற கரு நாவு எனும் கருவியை குறிக்காது. நாவு எனும் கருவியால் கையாளப்படுகின்ற பேச்சை அது குறிக்கும், ஆகு பெயர். நாக்குக்கு ரெண்டு இருக்கு, பேச்சு ஒண்ணு இருக்கு, சாப்பிடுற சுவைப்பது ஒண்ணு இருக்கு. இப்ப நாவுக்கு அரசுங்கிறது ரெண்டாவது அர்த்தம் வரும் அல்லவா இல்லையா, நாவுக்கு அரசா சாப்பிடறாருன்னு ஒரு பொருள் வரும் அல்லவா. ஆக அந்த இடர்பாடை தீக்க சேர்க்கிறார் அடுத்த பாட்டுல விரிவு செய்கிறார். அதை பார்ப்போம். நாவுக்கரசு என்று உலகே அழினும், இங்க திருப்பி சொல்ற பாருங்க, ஏழு உலகம். இப்ப ஏழு உலகில வாழறவங்களும் அவர்கள் முனிவராயினும் சரி, கிண்ணரராயினும் சரி, சாரணராயினும் சரி, நரகராயினும் சரி, தேவராயினும் சரி, மனிதராயினும் சரி, எழு பிறப்பை அடையக்கூடியவராயினும் சரி, எம்பெருமான் திருநாவுக்கரசருடைய திருப்பதிகத்தை ஓதி எம்பெருமான் திருநாவுக்கரசருடைய திருநாமத்தை பயின்றுதான் பெறல் வேண்டும் என்பதை வலியுறுத்தார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் சிவாய நம. Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது
2: தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு விளையும் சிவானந்த. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: இன்று நாம் 15வது பாடலுக்கு செல்ல வேண்டும். 14வது பாடலில் என்னையும் தன்னையும் வேறா உள்ளத்து எண்ணாத வண்ணம் இரண்டர நிற்கச் சொன்னதுமோ ஒரு சொல்லே, அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன் என்று சொன்னார். அதாவது பரபிரம்மத்தையும் தன்னையும் வேறாக அறியாத வண்ணம் நீ அதுவாக இருக்கின்றாய் என்ற ஒரு சொல்லை சொன்னார். அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன் என்று சொன்னார். அந்த சொல்லை கேட்டு அதனால் வந்த ஆனந்தத்தை, நான் அடைந்த சுகத்தை எப்படி எடுத்து சொல்வேன்? சாதாரணமாக ஒரு இனிப்பை சுவைத்தாலே அந்த சுவையினால் வருகின்ற இன்பத்தை சொல்ல முடியாது. இப்பொழுது அந்த பிரம்மத்தை நான் என்று தெரிந்து கொண்டதனால் வந்த சுகத்தை நான் எப்படி சொல்வேன் என்று சொன்னார். இனி அந்த சுகத்தை அடுத்த 15வது செய்யுளில் விளக்குகின்றார். இப்பொழுது நாம் 15வது பாடலுக்கு செல்லலாம். விளையும் சிவானந்த பூமி அந்த வெட்டவெளி நன்னி துஷ்ட இருள் ஆம் கலையை களைந்து பின் பார்த்தேன் ஐயன் கலையன்றி வேறொன்றும் கண்டிலேன் தோழி. அழகான பாடல். விளையும் சிவானந்த பூமி. முதலில் இதனுடைய பொழிப்புரையை பார்ப்போம். இதனுடைய அர்த்தத்தை பார்த்துவிட்டு பிறகு நாம் விளக்கத்திற்கு வரலாம். மீண்டும் மீண்டும் நாம் ஞாபகப்படுத்துகின்ற கருத்து என்னவென்றால், இந்த பாடல்களை நாம் மையமாக வைத்துக் கொண்டு வேதாந்த கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அப்படி இதனுடைய பொருள் என்ன? விளையும் சிவானந்த பூமி. இங்கு ஆசிரியர் என்ன செய்கின்றார்? பூமியை பிரம்மத்திற்கு கற்பனை செய்கின்றார். விளையும் பூமியை பிரம்மத்திற்கு ஒரு கற்பனை செய்கின்றார். கீதையில் பகவான் க்ஷேத்திரம் என்று ஷரீரத்திற்கு கற்பனை செய்தார். ஷரீரம் உடல் என்பது ஒரு விளைகின்ற பூமியைப் போல கற்பனை செய்தார். இந்த இடத்தில் தாயுமானவர் பூமியை பிரம்மத்திற்கு கற்பனை செய்கின்றார். பிறகு அந்த பூமியிலிருந்து என்ன விளைகின்றது? பயிர்கள் வருகின்றது. இங்கு வந்து விளைகின்ற பூமி, தரிசு நலம் அல்ல, விளைகின்ற பூமி, பயிர் விளைகின்ற நெல் போன்ற பயிர்கள் விளைகின்ற பூமி. அந்த பூமி பிரம்மஸ்வரூபம், பிரம்மன் என்றால் அந்த பிரம்மனிடமிருந்து வருவது என்ன, அந்த பூமியிடமிருந்து வருவது என்ன, அதை இங்கு பிரம்மானந்தம் அல்லது ஆனந்தம் அல்லது மோக்ஷம். இப்ப பயிரை எதற்கு உதாரணமாக சொல்கின்றார்? விளைகின்ற பயிருக்கு உதாரணம் வந்து மோக்ஷானந்தம் அல்லது பிரம்மானந்தம். இப்ப பிரம்மனிடமிருந்து, பிரம்மன் என்கின்ற பூமியிலிருந்து விளைந்து வருவது ஆனந்தம். எப்படி நிலத்திலிருந்து பயிர்கள் விளைவது போல பிரம்மத்திடமிருந்து விளைவது ஆனந்தம், அதைத்தான் பிரம்மானந்தம் என்று சொல்கின்றோம். நாம் விதைக்கின்றோம், அந்த விதை பயிராக வருவதற்கு முயற்சி செய்கின்றோம். ஆனால் முயற்சி இல்லாமல் என்ன வருகின்றது? களைகள் எல்லாம் வருகின்றது. பிறகு என்ன செய்ய வேண்டும்? அந்த களைகளை நீக்க வேண்டும். களைகளை நீக்கினால்தான் பயிர் வரும். நம்ம களைகளை நீக்காம இருந்து விட்டால், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும், களை எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை, அடிக்கடி அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி எடுக்காமல் இருந்தால் அந்த பயிர் வந்து வராது, அந்த பயிரை களைகள் மூடிவிடும். அப்படி இங்கு களைகள் என்ன என்றால் அறியாமை என்று சொல்கின்றார். இப்படி இந்த மூன்று கற்பனை இங்கு செய்கின்றார். பரப்பொருள் பரபிரம்மன் என்பது விளைகின்ற பூமி. அந்த பரபிரம்மன் என்கின்ற விளைகின்ற பூமியில் வருவது பிரம்மானந்தம், சுகம், ஆனந்தம் என்பது. அந்த ஆனந்தத்துக்கு தடையாக இருப்பது களைகள். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? பூமியில், பிரம்மன் என்கின்ற பூமியில் களைகளை நான் களைந்தேன். இங்கு களையாக இருப்பது அறியாமை. அந்த அறியாமை மூடி ஆனந்தத்தை மறைக்கின்றது. பிறகு அந்த களைகளை களைந்து பின் பார்த்ததற்கு பிறகு என்ன பயிர் வந்தது? ஆனந்தம் என்கின்ற பயிர் வந்தது. இதுதான் இங்கு தாயுமானவர் இந்த பாடலில் செய்கின்ற கற்பனை. அது கவி நயத்தில் இருக்கிறதுனால எதற்கு எதனுடன் ஒப்பிடுகிறார்ங்கிறது தெளிவாக தெரியவில்லை. உன்னிப்பாக பார்த்தால் நமக்கு இவைகள் புரியும். இப்போ பூமி வந்து பிரம்மத்திற்கு உதாரணம் ஒன்று. இரண்டாவது வந்து பூமியிலிருந்து விளைகின்ற பயிர்கள் பிரம்மானந்தத்துக்கு உதாரணம். பிரம்மானந்தம்னா என்னன்னு நம்ம விளக்கத்துல பார்க்க போகின்றோம். பிறகு களைகள், அது வந்து அறியாமை. இப்ப களைகளை நாம் களைந்து விட்டால் பூமியிலிருந்து பயிர்களை நன்கு எடுப்பது போல பிரம்மனிடமிருந்து ஆனந்தத்தை எடுக்க வேண்டும் என்றால் அறியாமையை களைய வேண்டும். என்ன பிரம்மனிடம் இருக்கு ஆனந்தம் முழுமையாக பிரம்மங்கிட்ட இருக்கு, ஆனா அது தெரியவில்லையே, அந்த ஆனந்தத்தை நான் பிரம்மங்கிட்ட இருந்து எடுக்க முடியவில்லையே என்றால் அது அறியாமை என்ற களைகளெல்லாம் மூடி இருக்கின்றது. அந்த களையை களைந்து விட்டால் கவிநயத்துடன் கூறுகின்றார், அவன் களையன்றி வேறொன்றும் கண்டிலேன்னு சொல்றார். இதுதான் இந்த பாடல்ல இவர் சொல்ல வருகின்ற கருத்து. இனி நம்ம பார்த்தோம்னா இதனுடைய பொழிப்புரை நன்கு நமக்கு புரியும். விளையும் சிவானந்த பூமி. விளையும் என்றால் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், சுகம் விளையும், சுகத்தை கொடுக்கும் சிவானந்த பூமி. இந்த பூமியே சிவானந்தம் அப்படின்னு சொல்றார். சிவானந்தம் என்று பூமியை இவர் சொல்வது இங்கு பிரம்மத்தை குறிக்கின்றது. அந்த பிரம்மமே ஆனந்த சுரூபமாக சிவானந்தம். ஆனந்தம்னா சுகம், சிவம்னா எப்பொழுதும் மங்களம், மங்களமான சுகத்தை கொடுக்கின்ற ரூபமான பூமி. அது எப்படிப்பட்ட பூமி என்றால் விளையும், விளைகின்ற. அது எதை விளைவிக்கின்ற என்றால் சுகத்தை. இப்போ சுகத்தை விளைவிக்கும் விளையும் சிவானந்த பூமி. இப்ப என்ன செய்கின்றார், அந்த வெட்ட வெளி நன்னி துஷ்ட இருளாம். நன்னி என்றால் அடைவதற்கு என்று பொருள். அடைவதற்கு நன்னி என்றால் அடைவதற்கு. அந்த வெட்டவெளி நன்னி என்றால் இங்கு இந்த வெட்டவெளி என்றால் சிதாகாசம் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் பிரம்மத்தை தான். சிதாகாசத்தை அடைய, சிதாகாசம்னா பிளவுபடாத ஆனந்தத்தை அடைய அந்த வெட்டவெளி நன்னி இவர் என்ன செய்ய வேண்டுமாம். அதாவது பூமியே ஆனந்த ரூபமான பிரம்மன், அதிலிருந்து விளைகின்ற வெட்டவெளி என்றால் பிளவுபடாத அந்த பிரம்மத்தை அடைய, அதாவது பிரம்மானந்தத்தை அடைய, துஷ்ட இருளாம் களையை களைந்து பின் பார்த்தேன். துஷ்டம் என்றால் மிக மோசமான இருள். இந்த இடத்துல இருள் என்பது அறியாமையை குறிக்கின்றது. துஷ்டமான இருளை இருளாம். அப்ப இருளை எதற்கு உதாரணமாக சொல்கின்றார், இருள் என்கின்ற களையை. இங்கு களையை வந்து தெளிவா சொல்கின்றார், இருள்னு அறியாமை. அறியாமை என்கின்ற களையை களைந்து பின் பார்த்தேன், அதை களைந்து பார்த்தேன், நீக்கி பார்த்தேன். களையை களைந்து பார்த்தேன் சொன்னா களையை நீக்கி பார்த்தேன். வெட்ட வெளி நன்னி என்றால் அந்த வெட்ட வெளியை அடைய. சிவானந்த பூமி, ஆனந்தத்தை விளைவிக்கின்ற சிவானந்த ரூபமான பூமியில் அந்த சிவானந்தமான ஆனந்தத்தை அடைய, வெட்ட வெளியை அடைய. வெட்டவெளி என்றால் பூர்ணமான பிரம்மஸ்வரூபத்தை ஆனந்தத்தை அடைய. துஷ்ட இருளாம், துஷ்ட இருளாக இருக்கின்ற இருளுக்கு இங்க துஷ்டம் சொல்ற, ஏன்னா அது சம்சாரத்தை துயரத்தை கொடுப்பதனால் அதை கொடுக்கின்ற களையை களைந்து பின் பார்த்தேன். அப்படி வந்து களையை களைந்து பின் பிறகு என்னதான் தெரிந்ததாம், ஐயன் களையன்றி வேறொன்றும் கண்டிலேன் தோழி. ஐயன் என்றால் இங்கு பரமாத்மா, பரமாத்மாவினுடைய களையன்றி. இந்த இடத்துல களை என்றால் சொரூபம் என்று பொருள். ஐயன் களையன்றின்னு நாலாவது வரியில் இருக்கிற களை என்றால் ஐயனுடைய தன்மையை தவிர. இங்க ஐயனுடைய தன்மை என்ன, ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார் சிவானந்தம் சொல்லி. அந்த ஆனந்தத்தை தவிர வேறு ஒன்றும் கண்டிலேன், ஆனந்தத்தை தவிர வேற ஒன்னையும் நான் பார்க்கவில்லை. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு பாடினார் அல்லவா, அப்படி ஆனந்தத்தை தவிர சுகத்தை தவிர வேறு ஒன்றையும் நான் பார்க்கவில்லை. அப்படி இங்கு கவிநயத்துடன் தாயுமானவர் நமக்கு இங்கு பாடலை கொடுத்துள்ளார். விளையும் சிவானந்த பூமி, சுகத்தை விளைவிக்கின்ற சிவானந்த ரூபமாக இருப்பது பூமி, அதாவது பிரம்மன். அந்த வெட்ட வெளி என்றால் அப்படிப்பட்ட பிரம்மத்தை, அந்த பிரம்மத்திலிருந்து கிடைக்கின்ற ஆனந்தத்தை நன்னி அடைவதற்கு. துஷ்ட இருளாம், மோசமான இருளாகிய அறியாமையை, அறியாமை என்கின்ற கலையை களைந்து பின் பார்த்தேன். இந்த இடத்துல மூணு கலை கலைன்னு வருது. முதல் கலை என்பது அறியாமையை குறிப்பது, அது வந்து மற்ற செடிகள். பிறகு களைந்து பார்த்தல் என்பது நீக்குதல், நீக்கி பார்த்தேன். ஐயன் களையன்றி, ஐயன் களையன்றினா ஐயனுடைய ஆனந்த சுரூபத்தை தவிர, களைனா இந்த இரண்டு கடைசி வரியில களைங்கிறது அழகுன்னு அர்த்தம். ஒரே களையா இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா என்ன, இன்னைக்கு என்ன ஒரே களையா இருக்கு அப்படின்னா ஆனந்தமா இருக்கு, அழகா இருக்குன்னு அர்த்தம். ஐயன் களையன்றி என்றால் ஐயனுடைய தன்மையை தவிர, இங்க ஐயனுடைய தன்மை என்ன, ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை தவிர வேறொன்றும் கண்டிலேன் தோழி, வேற ஒன்றையும் நான் பார்க்கவில்லை, நான் ஆனந்தத்தை தான் பார்க்கின்றேன் என்று சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன்னு சொன்னார் சென்ற பாடல்ல. அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை இவர் இவ்விதம் விளக்கி இருக்கின்றார். அப்படி சென்ற பாடலினுடைய கடைசி வரியினுடைய விளக்கம் தான் இந்த பாடல். அந்த சொல்லால் விளைந்த சுகம் வந்து பிரம்மானந்தம். அப்படி பிரம்மானந்தத்தை நான் அடைந்தேன். இப்ப இதுல இந்த மூன்று விதமான கற்பனை, அதை நம்ம பார்த்துட்டோம். பூமியை பிரம்மத்திற்காகவும், பிறகு கலைகளை அறியாமையுடனும், அதிலிருந்து வருகின்ற பயிரை பிரம்மானந்தமாகவும் இவர் இங்கு கற்பனை செய்துள்ளார். இது இதனுடைய பொழிப்புரை. இனி நம்ம விளக்கத்திற்கு வரலாம். இப்ப இங்கு என்ன, இந்த பாடலிலிருந்து நம்ம வேதாந்த கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தால், நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை புருஷார்த்தம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. புருஷார்த்தம்னு சொன்னா நம்முடைய லட்சியம், நம்ம எதை நாடுகின்றோம். ஒருவரிடம் சென்று நீங்கள் எதை நாடுகிறீர்கள்னா விதவிதமான பொருள்களை சொல்வார்கள். நம்ம கொஞ்சம் அலசி பார்த்தா எல்லாத்திலையும் நம்ம நாடுவது சுகம் அல்லது ஆனந்தம். ஆனந்தத்தை தான் நம்ம நாடுறோம். இல்லையே நான் மோட்டர் சைக்கிளை நாடுறேன்னு சொன்னா அதுல அவன் என்ன கேட்பான், அதுல எனக்கு சுகம் கிடைக்கின்றது. இல்லை நான் வந்து படிப்பை நாடுகிறேன்னா அதனால எனக்கு சுகம் கிடைக்கும். எனக்கு வீட்டை நாடுகின்றேன்னா அதனால எனக்கு சுகம் கிடைக்கும். டெலிவிஷனை நாடுகின்றேன்னா அதனால சுகம் கிடைக்கும். ஒரு கால் அதை நம்ம நாடுனதற்கு பிறகு அது நமக்கு துக்கத்தையே கொடுத்து கொண்டிருந்தா என்ன செய்வோம், ஒரு காலத்துல நாடிய நாம் அதை நாம் விற்று விடுவோம். அப்படி எதை நாடினாலும் அதுல நம்ம சுகத்தை தான் நாடுகின்றோம். இது வந்து முதல் கருத்து, நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. நம்ம எந்த பொருளை நாடினாலும் அதுல உண்மையான நாட்டம் வந்து இன்பம், சுகம், அதுதான் நம்முடைய புருஷார்த்தம். இப்ப இந்த சுகத்தை சாஸ்திரம் இரண்டாக பிரிக்கின்றது. நம்ம நாடுவது சுகம்னு சொன்னா இந்த ஆனந்தம் அல்லது சுகத்தை இரண்டாக பிரிக்கின்றது. ஒன்று விஷயானந்தம், இனி ஒன்று பிரம்மானந்தம் என்று சுகம், நம்மால் நாடப்படுகின்ற சுகம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. விஷயானந்தம், இனி ஒன்று பிரம்மானந்தம். இந்த ரெண்டு என்ன என்று பார்த்தால், விஷயானந்தம் என்பது நாம் ஒரு பொருள்களோடு சேர்க்கை வருவதனால், சேர்க்கை வைப்பதனால் வருகின்ற சுகம். விஷய நிமித்த ஆனந்தம், விஷயானந்தம்னா ஒரு விஷயத்தின் நிமித்தமாக வருகின்ற ஆனந்தம் விஷயானந்தம். விஷயத்துடன் சேர்க்கையினால் வருகின்ற ஆனந்தம். ஒரு வீடு வாங்குறோம், அந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சுகம் கிடைக்கிறது. ஒரு மற்ற மனிதர் இருக்கிறார், அவரிடத்தில் பேசும் பொழுதோ இருக்கும் பொழுதோ கிடைக்கின்ற ஆனந்தம். அல்லது ஒரு உணவை நாம் சுவைக்கின்றோம், அதனோடு நாம் சம்பந்தம் வைக்கும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தம், இது வந்து விஷயானந்தம். இப்ப விஷயானந்தம்னா ஒரு விஷயத்தை, இங்க விஷயம்னா பொருள், ஒரு பொருளை நாம் அந்த பொருள் நிமித்தமாக நமக்கு கிடைக்கின்ற ஆனந்தம். இப்ப இந்த விஷயானந்தத்தினுடைய தன்மை என்னன்னு பார்த்தா, அந்த பொருள் நிமித்தமாகத்தான அந்த ஆனந்தம் கிடைக்கின்றது. அப்பொழுது அந்த பொருள் இல்லை என்றால், அந்த நிமித்தம் இல்லாமல் போகும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்னு ஆனந்தம் கிடைக்காது, இல்ல துக்கம் கிடைக்கலாம். என்ன, அந்த பொருள் நிமித்தமா எனக்கு ஆனந்தம் வந்ததுனால, அந்த பொருள் இல்லை என்றால் அந்த ஆனந்தம் எனக்கு இல்லை. ஆகவே இந்த விஷயானந்தம் வந்து அந்த பொருளை சார்ந்து உள்ள ஆனந்தம். அந்த பொருளை சார்ந்துதான் இந்த ஆனந்தம் இருக்கு. நம்ம வந்து ஒருவருக்கு ஆனந்தத்தை நீக்கணும்னு சொன்னா அவர் எதை சார்ந்து இருக்காரோ அதைத்தான் நம்ம நீக்குவோம். நேரடியா அவர் மனசுக்குள்ள போய் ஆனந்தத்தை எல்லாம் நீக்கிறது இல்லை. நம்ம ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னா என்ன செய்வோம், அவர் எதுல இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரோ அதை நம்ம பறிப்போம். குழந்தைகள் வந்து டெலிவிஷனை பார்த்துட்டு ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, சீரியலை எல்லாம் பார்த்துட்டு. குழந்தைகள் மட்டுமல்ல, எல்லாமே தான். அவருக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கணும்னு என்ன பண்ணுவோம்? ஏன்னா ஒருவர் வந்து வீட்டுல ரெண்டு பேருக்கு எப்படி சண்டை வருதுன்னா, யார் நல்ல விரும்பி சீரியல் பார்க்கிறாங்களோ அந்த நேரத்துல போய் இனி ஒருத்தர் ஆஃப் பண்ணிட்டு வர்றது, அல்லது வந்து பிளக்க பிடிங்கி வச்சிடுறது. அப்ப என்னம்னா உடனே ஒரு துக்கம் வந்துருது. அப்ப அந்த ஆனந்தம் கிடைப்பதில்லை. காரணம் என்ன? அந்த நிமித்தமாக அனுபவிக்கின்ற ஆனந்தம் அதை சார்ந்துள்ளது, டிபெண்டன்ட் ஆனந்தம், ஒன்றை சார்ந்து இருக்கின்ற ஆனந்தம். இது வந்து விஷயானந்தம்னு சொல்றது. பிறகு சில சமயங்கள்ல அந்த விஷயத்துல ஆனந்த அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த விஷயத்துக்கே நம்ம அடிமையாக இருக்கின்றோம். அப்படி இந்த விஷயானந்தம் வந்து நம்மை அடிமைப்படுத்துகின்ற ஆனந்தம், அதை சார்ந்திருப்பது. பிறகு இதுல இனியொரு விசேஷமும் இருக்கின்றது, இந்த விஷயத்தை சூக்ஷ்மமாக்க ஆனந்தம் அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ ஒரு பதார்த்தம் எனக்கு பிடிக்குதுன்னு சொன்னா அதை விட கொஞ்சம் நல்ல டேஸ்டா செய்தா இனியும் அதிகமா பிடிக்கும். அப்படி அந்த விஷயானந்தத்தை அதிகரிக்க அதிகரிக்க சூக்ஷ்மமாக ஆக ஆனந்தமும் அதிகரிக்கும், அதனுடைய தன்மை குறைய குறைய ஆனந்தமும் குறையும். இதெல்லாம் விஷயானந்தம்னு சொல்றது. இதத்தான் நம்ம சாதாரணமா அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். இனி ஒரு ஆனந்தம் இருக்கின்றது, அத வந்து பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்றோம். இதத்தான் மோக்ஷம், பேரின்பம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வார்த்தைகள்லாம் நீங்க கேள்விப்பட்ட வார்த்தை தான். சிற்றின்பம்ங்கிறது விஷயானந்தம்னு சொல்றோம், பேரின்பம் மேலான ஆனந்தம், பிரம்மானந்தம். சில பேர் ஏதாவது சாப்பிட்டு பிரம்மானந்தமா இருந்ததுன்னு சொல்லுவார்கள். அதாவது அவ்வளவு சுவையா இருந்ததுன்னு சொல்றதுக்கு உடனே எதற்கு உதாரணமா எடுத்துக்குவார்கள்? பிரம்மத்தையே கொண்டு வந்து விடுவார்கள். பிரம்மானந்தமா இருந்தது இந்த லட்டுன்னு சொல்லுவார்கள். அப்படி பேரின்பம் அது இனி ஒன்று. இந்த விஷயானந்தம் ஒரு விஷயத்தை சார்ந்திருந்ததுன்னு சொன்னோம், அது விஷயானந்தத்தினுடைய சொரூபம் தன்மை. இந்த பிரம்மானந்தம் எதை சார்ந்திருக்கின்றது? ரொம்ப சுலபமா நீங்க சொல்லிடலாம், விஷயானந்தம் விஷயத்தை சார்ந்திருக்குன்னா பிரம்மானந்த எதை சார்ந்திருக்கு? எப்படி சொல்லணும்? பிரம்மத்தை சார்ந்திருக்கின்றது. ஒரு பொருள் விஷயானந்தம்னா விஷயத்தை சார்ந்த அந்த ஆனந்தம் இருக்கு, அது விஷயானந்தம். பிரம்மானந்தம்னா பிரம்மத்தை சார்ந்து அந்த ஆனந்தம் இருக்கின்றது. அப்ப பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்ற ஆனந்தம். இப்போ இந்த ஆனந்தத்தை அழிக்கணும் என்றால் எதை என்ன பண்ணணும்? விஷயானந்தத்துக்கு என்ன பண்ணும்? ஒரு பொருளை சார்ந்து நான் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன்னா அந்த சுகத்தை எனக்கு கிடைக்காம பண்ணணும்னா அந்த பொருளை அழிச்சிடணும், அந்த பொருளை என்னிடத்திலிருந்து பிரிச்சிடணும். அப்ப வந்து அந்த விஷயானந்தம் எனக்கு கிடைக்காது. பிரம்மானந்தத்தை ஒரு கால் நான் அனுபவித்துக் கொண்டிருந்தால், ஒரு கால் தான், ஒரு கால் நான் ஒருவேளை இந்த பிரம்மானந்தத்தை நான் அடைந்து விட்டால் இந்த பிரம்மானந்தம் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு சொன்ன என்ன பண்ணி ஆகணும்? அந்த பிரம்மத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சாகணும், அல்லது பிரம்மத்தை அழிச்சாகணும். அது முடியுமா அப்படின்னு சொன்னா அது முடியாது. இந்த பிரம்மானந்த விஷயத்துக்கு வந்தோம்னா அந்த ஆனந்தத்தை எனக்கு கிடைக்காம பண்ணணும்னு சொன்னா அந்த பிரம்மத்தை என்னிடத்திலிருந்து நீக்கணும், அல்லது அந்த பிரம்மத்தை அழிச்சிடணும். விஷயானந்தத்துக்கு என்ன பண்ணும்? அந்த ஆனந்தம் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு ஒருவருக்கு பொறாம வந்ததுன்னு என்ன பண்ணுவார்? எப்படியாவது அதை எனக்கு கிடைக்காம பண்ணிடுவார். உடனே நமக்கு அந்த ஆனந்தம் போயிடும். இப்போ ஒருத்தர் பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார், அவரை பார்த்து பொறாம வந்தாச்சு, அப்ப என்ன செய்யணும்னா பிரம்மத்தை அழிச்சுதான் ஆகணும். அது முடியுமான்னு சொன்னா அந்த பிரம்ம வந்து நித்தியம் அப்படின்னு சொல்லப்படுது, அழிக்க முடியாதது. சரி, பிரம்மத்தை அழிக்க முடியாது, அதை இவரிடம் இருந்து பிரிச்சு வச்சுட்டோம்னா அதை போய் அழிக்கணான்னா முடியாது. இவரிடம் இருந்து பிரிச்சு எங்காவது கொண்டு போய் வைத்து விட்டால் அப்படின்னு சொன்னா அதுவும் முடியாது. இவர் தெரிஞ்சிட்ட பிரம்மன் வந்து இதற்கு முன்னாடி சொன்னாரு, என்னையும் தன்னையும் வேறாக உள்ளத்து எண்ணாத வண்ணம். இவர் புரிஞ்சிட்ட பிரம்மன் வந்து இவராகவே இருக்கின்றார். இப்போ என்னிடத்திலிருந்து ஒரு பொருளை பறிக்க முடியும், எங்கிட்ட என்னென்னலாம் பொருள் இருக்கோ அதை யாரு வேணாலும் பறிச்சிடலாம், என்னை எப்படி பறிக்க முடியும்? என்னை எங்காவது பறிக்க முடியுமான்னா என்னிடத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் பறித்து கொண்டு போய் என்ன செய்யலாம்? ஒரு ஜெயில போட்டு பூட்டி வைக்கலாம். ஆனா யாரோட பூட்டி வைக்கிறார்கள்? என்னை பறிக்க முடியாது. அப்ப என்னை அங்க வைக்கிறார்கள் அல்லவா? அப்படி பிரம்மானந்தத்தை அனுபவிச்சவனே ஒரு ஜெயில போய் பூட்டி ஒரு பொருளும் இல்லாமல் வச்சா மீண்டும் எதோட அவனை வச்சிருக்கோம், பிரம்மத்தோட தான் அவனை பூட்டி வச்சிருக்கோம். அப்ப பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறவன் நித்திய ஆனந்த ஸ்வரூபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே இது நித்யானந்தம் என்று சொல்வது. நித்யானந்தம்னா என்றுமே இருக்கின்ற ஆனந்தம், இண்டிபெண்டன்ட் ஹாப்பினஸ், சாராத ஆனந்தம். காரணம் என்ன, இந்த ஆனந்தத்திற்கு நிமித்தம் பிரம்ம. இப்ப இங்க அந்த ஆனந்தத்தை தான் சொல்லியிருக்கார். இங்க வந்து இந்த சொல்லினால் எனக்கு கிடைத்த ஆனந்தம் பிரம்மானந்தம், பிரம்ம நிமித்த ஆனந்தம். இப்ப இந்த ஆனந்தத்தினுடைய தன்மை என்ன என்றால், விஷயானந்தத்தோடையே ஒப்பிட்டு பார்த்தால், விஷயத்தை சார்ந்து இருக்கிறது விஷயானந்தம், பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது பிரம்மானந்தம். அந்த பிரம்மன் நானாக இருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்லலாம், எதையும் சாராத ஆனந்தம். பிறகு வந்து இந்த விஷயானந்தத்துல ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கலாம், விஷயங்களை கொஞ்சம் குறைக்கலாம். ஆனா இந்த பிரம்மானந்தத்துல ஏற்ற தாழ்வுகள் இல்லை. இந்த பிரம்மத்தை பூர்ணம்னு சொல்றோம், ஏற்கனவே நிறைந்த சொரூபந்தான் இந்த பிரம்மன். ஆகவே இங்க வந்து ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் கிடையாது. இந்த ஆனந்தத்தை அனுபவிப்பவர்களுக்கு பொறாமை எல்லாம் வராது. இந்த விஷயானந்தத்தை அனுபவிச்சா பொறாம வந்துடும். ஏன்னா நான் வந்து 300,000 ரூபாய் இருக்கிற காரை அனுபவிக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. பிறகு என்னுடன் சேர்ந்து வந்தவர் என்ன பண்றார், 600,000 ரூபாய் கார் அனுபவிக்கும் பொழுது ஒரு பொறாம வந்துருது, அவருக்கு அதிக சுகம் கிடைக்குதே. ஆனா இந்த பிரம்மானந்தத்துல அந்த ஞானி வந்து பெரிய பிரம்மத்தை அனுபவிக்கிறான், நான் சின்ன பிரம்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்படி இந்த பொறாம வராதது, பிறகு நிறைவான இந்த ஆனந்தம். இப்ப நம்ம வந்து எது விஷயானந்தம் எது பிரம்மானந்தம்னு பார்த்தோம். இனி அடுத்த கருத்து வந்து இந்த விஷயானந்தத்துக்கு உபாயம் என்ன, பிரம்மானந்தத்துக்கு என்ன உபாயம்னு இப்பொழுது பார்க்கலாம். அதாவது என்ன கிடைச்சா நமக்கு எதன் மூலமாக விஷயானந்தத்தை அனுபவிக்க முடியும், எதன் மூலமாக பிரம்மானந்தத்தை அடைய முடியும். இப்படி சொன்ன உடனே நமக்கு என்ன ஆசை வரும், எனக்கு விஷயானந்தம் எல்லாம் வேண்டாம், பிரம்மானந்தம் தான் வேணும்னு ஆசை வரும். அப்ப பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு மார்க்கம் என்ன? சில பேர்த்துக்கு இந்த பிரம்மானந்தம் எல்லாம் ரொம்ப தூரமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு விஷயானந்தம் தான் வேணும்னு அவங்களுக்கு என்ன பண்றது, அப்ப அவங்களுக்கு என்ன உபாயம்? இப்ப நம்ம எந்த கருத்துக்கு போறோம், விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு மார்க்கம் என்ன, மீன்ஸ் உபாயம் என்ன, பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு உபாயம் என்ன, அந்த கருத்துக்கு சென்றால், இதுல நான் ஒரு உபாயத்தை சொன்னா இனி ஒரு உபாயத்தை நீங்களே சொல்லிவிடலாம். அதாவது விஷயானந்தத்துக்கு உபாயம் வந்து புண்ணியம் அப்படின்னு சொல்றோம். விஷயானந்தத்தை நம்ம அனுபவிக்கணும்னா நமக்கு புண்ணியம்தான் உபாயம். நமக்கு புண்ணியம் இருந்தாதான் இந்த லௌகிக சுகத்தை எல்லாம் அனுபவிக்க முடியும். புண்ணியம் இல்லை என்றால் விஷயானந்தத்தை அனுபவிக்க முடியாது. இத வந்து நம்ம வாழ்க்கையில நல்லா பார்க்கலாம், நீங்க எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பீர்கள். ஒருவன் வந்து ரொம்ப ஏழையா இருப்பான், ஆனா பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு தூங்கிட்டு நல்லா இருப்பான், நல்லா தூங்கிட்டு இருக்கிறத சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பான். ஒருவருக்கு ரொம்ப செல்வம் இருக்கும், ஆனா உடல்ல எல்லா நோயையும் பகவான் கொடுத்திருப்பார். பிறகு அந்த செல்வத்தை யார் அனுபவிப்பான்னா, அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன் அல்லது அவர் வளர்க்கிற நாய், அதுதான் அனுபவிக்கும். அந்த நாய்க்கு எவ்வளவு வேணா கொடுத்து பிஸ்கட் வாங்குறாரோ அதை இவர் சாப்பிட முடியாது, ஏன்னா அதை விட மோசமான பிஸ்கட் தான் இவர் சாப்பிட்டு ஆகணும். அப்படி உடல்ல நோய் வந்துடும். காரணம் என்னன்னா, விஷயங்கள் இருந்தாலும் விஷயத்தோட சம்பந்தம் வச்சு நமக்கு சுகத்தை கொடுக்கணும்னா அதிர்ஷ்டம்ங்கிற புண்ணிய நம்ம கிட்ட இருந்தா தான் சுகத்தை அனுபவிக்க முடியும். அப்போ எவ்வளவு விஷயானந்தத்தை நம்ம அனுபவிக்கிறோம்ங்கிறது புண்ணியத்தின் அடிப்படையில். இப்ப செய்த புண்ணியம் அல்ல, எப்பவோ செய்த புண்ணியம். அதனாலதான் சில பேர் அதர்மத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுதுமே சிலது சுகமா இருப்பார்கள். நமக்கு அதை பார்த்த உடனே மனசு ஒரு மாதிரியா இருக்கும், அவன் இவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்கானே ஏன் சுகமா இருக்கான்னா, அது ஏற்கனவே செஞ்சு வச்ச புண்ணியம் இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கு, இப்ப பண்றதுக்கு அவரு பின்னாடி அதை அனுபவிப்பார். அந்த கால்குலேஷன்ல நமக்கு தெரியாதனாலதான் குழப்பம் வருது. அப்படி ஒருவன் ஒரு நேரத்துல சுகத்தை அனுபவிக்கிறான்னா அது புண்ணிய நிமித்தமாகத்தான் விஷயானந்தத்தை அனுபவிக்க முடியும். இந்த புண்ணியத்தை நம்ம கரன்சி போல புரிஞ்சுக்கலாம், பணம் போல. பணம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், பொருள்களை வாங்குவோம். பணம் தீர்ந்துட்டா பொருளை வாங்க மாட்டோம். இந்த மாச சம்பளம் வாங்குறவங்க ஒரு 20 நாள் பாருங்க, இப்பெல்லாம் 20 நாள் இல்ல, ஏதோ 10-15 நாள் அப்படியே பொருள்களா குவியும். அதற்கு பிறகு அப்படியே ஒடுங்கி இருப்பார்கள் அடுத்த சம்பளம் வாங்குற வரைக்கும். காரணம் என்ன? அந்த பணம் தீர்ந்து விட்டால் பொருள் வராது. அதே போலதான் புண்ணியம், புண்ணியம் இருக்கிற வரைக்கும் விஷயானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம். புண்ணியம் தீர்ந்த உடனே விஷயானந்தத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு லட்டு எடுத்துக்கிறோம், லட்டு எடுத்துட்டு பெரிய லட்டுன்னு வச்சுக்குவோமே, திருப்பதி லட்டுன்னு வச்சுக்குவோமே, ரொம்ப பெருசா இருக்கே, அதுல வந்து சாப்பிட்டு முடிச்சதற்கு பிறகு சாப்பிடுறோம். ஒரே எல்லா லட்டையும் சாப்பிடணும்னு ஆசை வருது. நம்ம ஒரு 10 or 15 லட்டு சாப்பிடுற வரைக்கும் தான் நமக்கு புண்ணியம். அதற்கு மேல என்ன புண்ணியம் கிடையாது. அதுக்கு மேல சாப்பிட முடியாது, ஏதோ மண்ணை சாப்பிடுற மாதிரி தான் உள்ள போயிட்டு இருக்கும். அதுக்கு மேல சுகம் வரலையேன்னா அந்த நேரத்துல புண்ணியம் ஓவர்னு அர்த்தம். அப்படி புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் சுகம். புண்ணியம் தீர்ந்து விட்டால் உடனே பாவம் வந்ததுன்னா உடனே துக்கம் வந்துடும். எந்த பொருள் நிமித்தமா சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோமோ அதே பொருள் நிமித்தமா துக்கத்தையும் அனுபவிப்போம். எப்பன்னா நமக்கு பாவம் வந்தால், பாவத்தினுடைய பலனை அனுபவிக்கணும்னா துக்கத்தை அனுபவிப்போம், புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிப்போம் வேண்டும் என்றால் சுகத்தை அனுபவிப்போம். அப்போ உபாயம் விஷயானந்தம் உங்களுக்கு வேண்டும்னு விரும்பினா புண்ணியத்தை தான் சேகரிக்க வேண்டும். இத முடிச்சுட்டு நம்ம பிரம்மானந்தத்துக்கு வருவோம். சரி, புண்ணியத்தை எப்படி சேகரிக்கிறது, புண்ணியத்துக்கு என்ன உபாயம்? இப்ப எனக்கு விஷயானந்தம் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன், பிரம்மானந்தம் பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னாச்சு. சரி, அது வேணும்னா புண்ணியம் வேணும். புண்ணியம் வேணும் என்றால் என்ன செய்வது? அதான் சாஸ்திரம் வந்து தர்மத்தை நமக்கு போதிக்கின்றது. தர்மப்படி வாழ்க்கை வாழ்ந்தால், தர்மமான கர்மத்தில் ஈடுபட்டால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் வேணும்னா தர்மம், புண்ணியத்திற்கான உபாயம் வந்து தர்மம் அல்லது கர்ம, வைதிக கர்ம, வேதத்துல சொன்ன கர்மங்கள், நம்மளுடைய கடமைகளை செய்வது, தர்ம நெறிப்படி வாழ்தல். எப்பவாவது ஒருவன் தர்ம நெறிப்படி வாழ்ந்து, அவனை அறியாமையாவது வாழ்ந்து, புண்ணியத்தை சேகரித்து அந்த புண்ணியத்தின் பலனாக இந்த லௌகிக சுகத்தை அனுபவிக்கின்றார்கள். இது வந்து விஷயானந்தத்தை குறித்த கருத்து. இனி நம்ம பிரம்மானந்தத்துக்கு போவோம், அடுத்த வகுப்பில் செல்லலாம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്. 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம் சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கலையா உடலோடு என தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை, பாடல் தானினை முன் படைத்தான், பாடியிருப்பவர் கருவூர் ஜெகந்நாதன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: சிவாயரவ சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: நடுநாட்டு பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்றான திருநெல்வெண்ணெய் என்ற திருத்தலத்தை நாம் இன்று தரிசனம் செய்கிறோம். தற்காலத்தில் நீவெணை என்று இந்த திருத்தலம் வழங்கப்படுகின்றது. உளுந்தூர்பேட்டையிலிருந்து திருக்கோவலூர் செல்லும் வழியில் எலவானாசூர் கோட்டை வழியாக சென்றால் எறையூர் என்ற இடத்தை அடைந்து அங்கிருந்து வடகுரும்பூர் வழியாக செல்லும் பாதையில் 4 கிலோமீட்டர் தொலைவில் பயணம் செய்தால் நீவெணையை வந்து அடையலாம். எறையூரிலிருந்து நீவெணைக்கு நகரப்பேருந்து செல்கின்றது. இந்த தலத்து இறைவனுடைய திருப்பெயர் சுவர்ணகடேஸ்வரர் என்பது பொக்குடம் அருளி செய்ததாக ஒரு வரலாறு இங்கு வழங்கப்படுகின்றது. வெண்ணையப்பர் என்ற பெயரும் நெல்வெண்ணெய் நாதர் என்ற பெயரும் தமிழில் வழங்கப்படுகின்றன. அம்பிகை பிரகன்நாயகி என்றும் நீலமலர் கண்ணி என்றும் வழங்கப்படுகின்றாள். புன்னை மரம் தலவருஷமாக கருதப்படுகிறது. பெண்ணையாறு இத்தலத்தினுடைய தீர்த்தமாக அமையப்பெற்றுள்ளது. சனகாதி முனிவர்கள் 4 இந்த தலத்து பெருமானை வழிபட்டிருக்கிறார்கள். கல்வெட்டுக்கள் அமைந்துள்ள பழமையான சிறிய திருக்கோயில் இது. மூவர் முதலிகளுள் சுந்தரர் நடன காட்சியோடு காட்சியளிப்பதாக அமைந்துள்ள திருத்தலம் இது. அவரது 2 புறங்களிலும் ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் உள்ளார்கள். ஞானசம்பந்த பெருமான் கையில் தாளமின்றி கை ஊப்பிய வண்ணமும் சுந்தரர் நடன சுந்தரராகவும் அபூர்வ காட்சி அளிக்கின்றார்கள். முதல் குலோத்துங்க சோழனும் விக்ரம சோழனும் கோப்பெரும் சிங்கனும் அருளிய கொடைகள், அக்காலத்து கல்வெட்டுக்கள் ஆகியவற்றை இந்த தலத்தில் காண்கின்றோம். இந்த தலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த ஒரு திருப்பதியும் மட்டுமே கிடைத்துள்ளது. அதில் இந்த பெருமானை வழிபடுபவர்கள் வினை நீக்கம் பெறுவார்கள், புகழ் பெறுவார்கள். அந்த பெருமானை இசையோடு பரவ வல்லவர்கள் பழிகளெல்லாம் நீங்க பெறுவார்கள், அவர்களே பாக்கியசாலிகள் என்றெல்லாம் குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிகத்தில். நல் வண்ணை விழுது பெய்து ஆடுதிர் நாள்தோறும்

நிச்சலும் அடியவர் கைது நிச்சலும் அடியவர் தொழுது எழு நெல்வண்ணை கச்சிட அரவு அசைத்தீரே கச்சிட அரவு அசைத்தீர் உம்மை காண்பவர்.

அரைவிரி கோவணத்தீரே, அரைவிரி கோவணத்தீர் உம்மை அலர்கொடு உரைவெறி போர் உயர்ந்தோரேயே, நீர்மல்கு தொல்புகழ் நெல்வண்ணை மேவிய ஊர் மல்கி உரைய வல்லீரே, ஊர் மல்கி உரைய வல்லீர் உமை உழுகுதல் பார் மல்கு புகழவர் பண்பே, நீரிடம் பொழிலணி நல்வண்ணை மேவிய ஆடிடம் பாப்பசைத்தீரேயே, ஆடிடம் பாப்பசைத்தீர் உம்மை அன்போடு பாடுள்ளம் உடையவர் பண்பேயே.

வெண்ணெய் மீதிய நரை கரையணி மிடறு உடையீரே, கரையணி மிடறு உடையீர் உம்மை காண்பவர் உறைவதும் அடிக்கு நெருக்கிய பொழிலணி நெல்வண்ணை மேவி அன்று அரக்கனை அசைவு செய்தீரே, அரக்கனை அசைவு செய்தீர் உம்மை அன்பு செய்து இருக்க வல்லார் இடரிலரே. நிறைவிரி சடை முடிநல் வண்ணை மேவி அன்று இருவரை இடர்கள் செய்தீரே, இருவரை இடர்கள் செய்தீர் உம்மை இசைவோடு பரவ வல்லார் பழியிலரே. நீக்கிய புனலணி வெண் நெல்வண்ணை மேவிய சாக்கிய சமன் கெடுத்தீரே, சாக்கிய சமன் கெடுத்தீர் உமை சார்வது பாக்கியம் உடையவர் பண்பே.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் இயற்பகை நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? இயற்பகை நாயனார் வரலாறு. நாயனார் பேர் என்ன? இயற்பகை நாயனார். சரியா, இவங்க ரொம்ப சிறப்பான ஒரு அடியார். சரியா, இவங்க சிறப்பான நாயன்மார். இவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுங்கிறது தான் இன்னைக்கு கதை. சரியா, இவங்க ஊர் என்ன தெரியுமா? புகார் நகரம். சரியா, அது என்ன புகார் நகரம்? இப்ப நம்ம பூம்புகார்னு சொல்றோம் இல்லையா, அவத்தான் புகார்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அந்த காலத்துல இந்த ஊருக்கு பேரு காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு இருந்துச்சு. காவிரி கடலோட போய் சேருது இல்லையா, அந்த இடத்துல ஒரு துறைமுகம், பெரிய துறைமுகம் அந்த காலத்துல இருந்துச்சு. பெரிய துறைமுகமா இருந்தது. அந்த காலத்துல ஒரு பெரிய வாணிக நகரமா இந்த ஊர் இருந்திருக்கு. எல்லா ஊர்கள்ல இருந்தும் கப்பல்ல, அரேபியால இருந்தெல்லாம் கப்பல்ல குதிரையெல்லாம் வரும் இந்த ஊருக்கு. அது மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற, நம்ம இந்தியாவில கிடைக்கிற செல்வங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட வேற ஊர்களுக்கு, வேற நாடுகளுக்கு வாணிபம் செஞ்சிருக்காங்க, கப்பல்ல ஏற்றி அனுப்பியிருக்காங்க. அப்படி ஒரு பெரிய துறைமுக நகரம் இருந்திருக்கு. அந்த ஊர் வந்து அந்த காலத்திலேயே ரொம்ப திட்டமிட்ட ஒரு நகரமா இருந்திருக்கு. அகலமான தெருக்கள் அப்படிலாம் இருந்திருக்கு. எல்லா நாடுகளிலும் இருந்து வர்றவங்க எல்லாம் அவங்கவுங்க பொருளை கொண்டு வந்து அவங்க வாணிகம் செஞ்சிருக்காங்க. சரியா, சுங்க வரி இருந்திருக்கு. அப்புறம் நிறைய கடைகள்லாம் இருந்திருக்கு. அங்க இருந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய வாணிகர்களா இருந்திருக்காங்க. நிறைய செல்வம் உள்ளவங்களா இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நகரமா காவிரி பூம்பட்டினம் ஒரு காலத்துல இருந்துச்சு. சரியா, நம்ம சிலப்பதிகாரத்துல கண்ணகி கோவலன் இருக்காங்க இல்லையா, அந்த அவங்க எல்லாம் கூட இந்த ஊர்லதான் வாழ்ந்தவங்க. அப்படி ஒரு சிறப்பான நகரம். என்ன ஆச்சுன்னா, ஏதோ 1500 வருடம் முன்னாடியே, 1500-1600 வருடங்களுக்கு முன்னாடியே என்ன இருந்திருக்குன்னா, ஏதோ கடல் கோள் வந்திருக்கு. சுனாமி மாதிரி ஏதோ பெரிய சுனாமி ஏதோ வந்திருந்திருக்கு. வந்தது ஆழி பேரலைன்னு சொல்லுவோம் நம்ம. சுனாமியை தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஆழி பேரலை, கடல் கோள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஏதோ ஒண்ணு வந்து அந்த துறைமுக நகரமே மண்ணில மூடிடுச்சு. இப்ப அங்க உண்மையில மணல் மூடிடுச்சு, பூரா மணல் மூடிடுச்சு. துறைமுகமும் அழிஞ்சு போயிடுச்சு, அந்த ஊரும் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த ஊர்ல மணலுக்குள்ள இருந்து சில சில இதுகளை தேடி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஊருக்கு பூம்புகார்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ அங்க பெருசா ஒண்ணும் இல்லை. அங்க சில மீனவ குடிமக்கள் தான் இப்ப இருக்காங்க. அந்த பழைய நகரத்துடைய அழகு அதெல்லாம் இப்ப இங்க அதிகமா இல்லை. இப்போ ஒரு அது ஒரு தூங்கி போன நகரம் போல ஆயிப்போச்சு. சரியா, இப்ப இது ஒரு வரலாற்று செய்தி, இதை குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கதைக்கு போகலாம். சரியா, இந்த புகார் நகரத்துல வணிகர் குடியில நம்ம இயற்பகையார் இருந்தார். சரிங்களா, இவங்க இயற்பகையார் என்ன செய்வாங்கன்னா, சிவனடியார்கள் வந்து எது கேட்டா கொடுத்துருவாங்க. இயற்பகையார்கிட்ட நிறைய செல்வமும் இருந்துச்சு, நிறைய வளமை இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு. ஆனா இது எல்லாரும் கொடுக்க மனசு வராது. எத்தனை பேர் கொடுப்போம் இல்லையா, நம்ம கிட்ட இருந்தாலும் கொடுக்க மனசு வராது. ஆனா நம்ம இயற்பகையார் அப்படி கிடையாது. இயற்பகையார் என்ன பண்ணுவாங்க, நம்ம சிவனடியார்கள் வந்து கேட்டாங்கன்னா இல்லைன்னே சொல்லவே மாட்டாங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சரியா, தனக்கு இருக்க எல்லாத்தையும் அது சந்தோஷமா கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய சிறப்பு. சரியா, இவங்களுடைய சிறப்பு எப்படிப்பட்டதுன்னு உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி நினைச்சிருவார். அப்ப என்ன பண்ணுவார் தெரியுமா, நம்ம சாமி தூர்த்த வேடத்துல வருவார். தூர்த்த வேடம்னா என்ன? ஒரு காமுகன் வேடம்னு அர்த்தம். சரியா, அப்படியே ஒரு இளமையான ஒரு தோற்றத்துல, அப்படியே கண்ணில எல்லாம் ஒரு ஆசையும் இதுவும் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு வேடத்துல நம்ம சாமி வருவார். நெத்தி நிறைய திருநீர் பூச்சிருப்பாரு, ஆனா காமுக வேடத்துல வருவார். அந்தவர் என்ன பண்ணுவாரு, இயற்பகையார் வீட்டு வாசல்ல வந்து நிற்பார். அப்ப இயற்பகையார் என்ன பண்ணுவாங்க, சிவனடியாருலயே வந்திருக்கிறவங்க இல்லையா, நெத்தி நிறைய திருநீர் எல்லாம் பூச்சிருக்காங்கல்ல, அதனால என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் எதிர்கொண்டு அழைச்சு வரவேற்று அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்களை பணிவிடையெல்லாம் செஞ்சு, என்ன சாமி நீங்க வந்தது நான் செஞ்சு தவம் சாமி அப்படின்னு வாழ்த்தி வணங்கி என்ன பண்ணுவாங்க, சாமி நீங்க என்ன என்ன வேணும்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லும்போது
4: அங்க வந்திருக்கிற நம்ம சிவனடியார் என்ன பண்ணுவாரு, தூக்க வேடத்துல வந்திருக்காரு இல்லையா, அந்த சிவனடியார் எழுதுமா சொல்லுவாரு, நீ எல்லாருக்கும் கேக்குறதெல்லாம் சந்தோஷமா கொடுப்பியாமே, அதை கேள்விப்பட்டுதான் நான் வந்தேன், எனக்கு ஒரு பொருள் வேணும், அத நான் கேட்பேன், அதை உன்னால கொடுக்க முடியும்னா நான் சொல்றேன் அப்படின்பா. என்ன சொல்றாரு, உன்னால அந்த பொருளை கொடுக்க முடியும்னா நான் சொல்றேன் அப்படின்பார். அப்ப நம்ம இயற்பாயர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சாமி என்னோட இருக்கிற பொருள் எல்லாமே சிவனடியார்களுக்கு உரிமையுடையது, என்னோட பொருள்னு எதுவுமே இல்லை சாமி, என்னோட இருக்கிற எல்லாமே சிவனடியார்களுக்கு உரிமையுடையது, அதனால நீங்க கேட்கறத கேளுங்க சாமி நான் தரேன், ஐயம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சாமி இயற்பகையார் வணங்கி நிற்பாங்க. அப்போ அவர் என்ன நம்ம சொல்வாரு, சரி உங்க வீட்டில் நீயும் மனைவியும் இருக்கீங்களா, சரி மனைவி எனக்கு தானமாக கொடுத்துரு அப்படின்பார். உங்க வீட்டில் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள எனக்கு தானமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். இப்போ இப்போ நம்மள என்ன சொல்லுவோம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது தான் தானம் கேட்டால் கொடுப்போமா, நம்ம வீட்டில் வந்து யாராவது உங்கள் குழந்தைய தானமாக கொடு, உங்கள் மனைவியை தானமாக கொடு, உங்கள் அம்மாவை தானமாக கொடு, அப்பாவை தானமாக கொடுன்னா கொடுப்போமா, எவ்வளோ பெரிய சண்டைக்கு போயிடுவோம் இல்லை, தானம்னு கேட்டால் ஏதோ காசு பணம் கொடுப்போம், துணி மணி கொடுப்போம் இல்லையா, யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸை தானமாக கொடுப்போமா, மாட்டோம்ல. ஆனால் இப்போ வந்திருக்கிற நம்ம சாமி ஃபேமிலி மெம்பரை தானமாக கேட்டார், உங்கள் வீட்டில் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள எனக்கு தானமாக கொடு, அந்த பெண்ணை எனக்கு தானமாக கொடு அப்படின்னு கேட்டுருவாரு. அப்போ நம்மளாண்ட சண்டைக்கு போயிடுவோம், ஆனால் ஏற்பாடுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ஏன்னா சாமி நல்ல வேலை சாமி என்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை, எனக்கு உரிமையான ஒரு பொருளை நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதனால சந்தோஷம் சொல்லிட்டு அவர் இன்னும் மகிழ்ந்து போயிடுவார். ஆச்சரியமா இருக்குல்ல, நம்மளா இருந்தால் எவ்வளோ பெரிய சண்டைக்கு போவோம், அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார், அப்படி ஒரு கேரக்டராக இருந்திருக்கார் அவர். என்ன பண்ணுவார், வீட்டுக்குள்ளே போய் மனைவி கிட்ட என்ன சொல்லுவாங்க, உன்னை வந்து நான் இப்போ வந்திருக்கிற அந்த வேதியருக்கு அந்த சிவனடியாருக்கு உன்னை நான் தானமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு மனைவி கிட்ட போய் சொல்லுவார். அப்போ மனைவிக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு இருக்கும், ஆனாலும் கணவன் என்ன செஞ்சாலும் அவன் செய்கிற எல்லா சிவத்தொண்டுக்கும் இத்தனை காலமும் அவங்க துணையாக நின்றுருக்காங்க இல்லையா, அந்த மனைவி துணையாக இருந்திருக்காங்க, கணவன் சொன்னதை அப்படியே செய்வதுதான் அவங்களோட வழக்கம், அப்படி இருக்கும்போது அவர் சொன்னதை தட்டுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு நினச்சி அவங்களும் மனசு தெளிஞ்சு சரின்னு என்ன பண்ணிடுவாங்க, வந்து வணங்கி அந்த சிவனடியார் காலில் விழுந்து வணங்கி எழுந்து நிற்பாங்க. ஏன்னா அப்போ அந்த சிவனடியார் என்ன சொல்லுவார், சரி நீ என்னமோ இந்த பெண்ணை தானமாக கொடுத்துட்ட, சரி இந்த பெண்ணை நான் கூட்டிகிட்டு போனேன்னா இந்த பெண்ணோட உறவினர்கள் ஊர்க்காரங்க உன்னோட உறவினர்கள் எல்லாம் சண்டைக்கு வர மாட்டாங்களா, அப்போ நீ என்ன பண்ண எங்களுக்கு துணையாவா அப்படின்னு சொல்லுவார். அப்போது நம்ம இயற்பகையார் நினைப்பார், ஆமாம் இல்லை நான் இதை முதல்லையே செஞ்சுருக்கணும் சாமி, பாருங்க எனக்கு அது கூட எனக்கு தோணலை, பாருங்க நான் செஞ்சுருக்கணும் இதை முதலையே, இந்த குற்றைய வேலை நான் செஞ்சுருக்கணும், இருங்க இருங்க நான் செஞ்ச பிள்ளையை மன்னிச்சுக்கோங்க நான் இப்போ ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், வீட்டுக்குள்ளே ஓடி போய் நல்ல கத்தி கேடையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு போர் வீரனை போல கிளம்பிடுவார், போர் வீரனை போல கிளம்பி கத்தி கேடையமெல்லாம் எடுத்துக்கிட்டு கூட வருவார், துணைக்கு வருவார். இப்போ அந்த சிவனடியார் என்ன பண்ணுறாரு, இந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு போறாரு, இவர் துணைக்கு கூட போறார், போகிறவங்க இது இதுக்குள்ளே இந்த விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சிடும், அவங்க சுற்றுப்பார்க்கெல்லாம் தெரிஞ்சிடும், எல்லாரும் இந்த இயற்பகைக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சு, யாராவது பெண்ணை வீட்டில் இருக்கிற மனைவியை தானமாக கொடுப்பாங்களா, இவன் என்ன இப்படி பண்ணிட்டான், இவன் தான் இப்படி பண்ணாலும் நம்மளும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லா ஊர்க்காரங்க சுற்றுப்பார்கள் எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க, எல்லாம் அள்ளி விடி போட வந்துடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவார், இயற்பகையர் என்ன பண்ணுவார், அவ்வளோ தெரியும் எங்க பாருங்க உயிரோடு இருக்கணும்னா இந்த இடத்த விட்டு போயிடுங்க, இல்லை என் கையால் தொட்டு போயிடுவீங்க, எல்லாரும் இவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க, இந்த சிவனடியாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம இவங்களுக்கு வழி விடுங்க, நீங்க யாராவது கொடுக்க வந்தீங்க நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு எல்லா சுற்றத்தார்கள்லாம் அவர் வந்து சொல்லுவார். ஆனாலும் சுற்றத்தாரெல்லாம் வந்து சண்டை போடுவாங்க, அப்ப என்ன பண்ணுவாரு, அவ்வளவு வெறி வெட்டி போட்டுருவாரு, எதுக்கு வந்து தொந்தரவு கொடுக்க வந்தவங்க அத்தனை வெறியும் வெட்டி போட்டுருவாரு, கையில கத்தியும் இது வாழும் வச்சிருக்காரு இல்லையா, வாழும் கிடையும் வச்சிருக்காருன்னா அவ்வளவு வெறி வெட்டி போட்டுருவாரு, வெட்டி போட்டுட்டு அவங்கள பத்திரமா கொண்டு போய் ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவார். ஊர் எல்லை வரைக்கும் போனோடனே நம்ம சிவனடியார வந்திருக்கிறது யாரு, நம்ம சாமி இல்லையா, அவர் என்ன சொல்லுவாரு, சரி இயற்பையாரு இனிமே நீங்க போங்க, நான் ஊர் எல்லைக்கு வந்துட்டேன் அதனால நீங்க இனிமே போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுவாரு, இயற்பையார் என்ன பண்ணுவாரு, அப்படியே அந்த சிவனடியார் திருவடியில விழுந்து பணிஞ்சு வணங்கிட்டு தன் மனைவியை திரும்பி கூட பார்க்காம அப்படியே வந்துடுவார். நம்மளா இருந்தா யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கிற ஏதோ ஒருத்தங்களை நம்ம வந்து ட்ரெயின்ல ஏற்றி விட்டா கூட, ஊருக்கு பக்கத்து ஊருக்கு அனுப்பினா கூட ட்ரெயின்ல ஏற்றி விட்டா கூட என்ன பண்றோம், அப்படியே அவங்க கண்ணு மறைகிற வரைக்கும் கையை காட்டுறோம் இல்லையா, அவங்களை விட்டு பிரிய நமக்கு மனசு இல்லை, அதனால கையை காட்டிட்டே நின்றுட்டு இருப்போம் ரயில்வே ஸ்டேஷன்ல இல்லையா. ஆனா நம்ம இயற்பகையார் அப்படி இல்லை, தானம் கொடுத்தாச்சு இப்போ தானம் கொடுத்துட்டா அந்த பெண்ணை நம்ம திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு என்ன பண்ணுவாரு, திரும்பி கூட பார்க்காம அப்படியே வந்துடுவார். அது வந்தவரை அந்த சிவனடியார் திருவடியில விழுந்து வணங்கிட்டு வராரு. அப்படின்னா அவரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்குல்ல, நம்மளால முடியுமா அது, அப்படி ஒரு சிறப்பான அடியார அவரு திரும்பி கூட பார்க்காம வந்துடுறாரா. நம்ம சாமி அவரோட அந்த அந்த அன்புக்கு அந்த வள்ளல் தன்மைக்கு அப்படியே வணங்கி என்ன பண்றாரு தெரியுமா, கொஞ்ச தூரம் நம்ம ஏற்பனையார் வந்து கொஞ்ச தூரம் வந்த பிறகு என்ன பண்ணுவாரு, ஏற்பனை முனிவா ஓலம், ஏற்பனை முனிவா ஓலம் அப்படின்னு கத்துவாரு. அப்போ இவர் ஏற்பனையார் காதல் அது விழுந்தோடனே, அடடா இன்னும் வேற யாரோ தொந்தரவு பண்ண வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஓடி வருவாரு. கத்தி கையில வச்சிருக்காரு இல்ல, வாழ் வச்சிருக்காரு இல்லையா, அதை எடுத்து இன்னும் வேகமா ஓடி வருவார். ஐயோ யாரோ வந்துட்டாங்க போலயே தொந்தரவு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாரு. வந்து பார்த்தா நம்ம சாமி அங்க மறைஞ்சிருவாரு. மறைஞ்சிட்டு அங்க அவங்க மனைவி மட்டும் நிற்பாங்க. அப்போ நம்ம சாமி வந்து அப்படியே அப்படியே விலை மேல் அம்மையப்பரா காட்சி கொடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா, நீயும் உன் மனைவியும் இந்த சிவலோகத்துக்கு வந்து இப்போதும் இந்த சிவலோகத்துல நீங்க பேரின்பத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரியா, அதனால இப்போ நம்ம இயற்பகையார் வந்து இவ்வளவு சிறப்பானவர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இது போக என்னாச்சு, அவங்க நிறைய பேரை வெட்டி போட்டாரு இல்லையா, அவங்க உறவினர்களை எல்லாம் வெட்டி வெட்டி போட்டுட்டாரு இல்லையா, அவ்வளவு வெட்டி விட்டு விட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கூட பிறவாமை அப்படிங்கிற ஒரு பெரிய அருள் செய்து நம்ம சாமி சிவலோகத்துல அவங்க உறவினர்கள் எல்லாத்துக்கும் கூட பேரின்பம் கொடுப்பார். அவங்க எல்லாம் நம்ம இயற்பகையார் கையால வெட்டுப்பட்டு பெற்றாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு பிறவாமைங்கிற ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு. உலகத்திலேயே பெரிய அருள் என்ன தெரியுமா, நம்ம சாமி நமக்கு எல்லாம் கொடுக்குற அருள்லயே பெரிய அருள், பெரிய கிஃப்ட் எது தெரியுமா, பிறவாமை அப்படிங்கிறத கொடுக்கறதுதான் பெரிய கிஃப்ட். நம்ம எப்போதும் மறுபடி பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து வேற வேற பிறவிகள்ல விழுந்து ஒவ்வொரு பிறவிலையும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு நம்ம சஃபர் பண்றோம் இல்லையா, அந்த சஃபரிங்ல இருந்து வெளியில ஒரு உயிரை எடுக்கிறது தான் பெருமான் நமக்கு செய்கிற பெரிய உபகாரம். சரியா, அந்த உபகாரத்தை அன்னைக்கு வெட்டுப்பட்டு செத்து போன அத்தனை பேருக்கும் நம்ம சாமி கொடுத்தாரு. சரியா, நம்ம இயற்பகையாருக்கும் அவங்க மனைவியாருக்கும் கூட அதே மாதிரி எல்லா சிவலோகத்துல எப்போதும் இன்பமா நீங்க இருப்பீங்க அப்படின்னு அருள் செஞ்சிருவாங்க. சரியா, அப்படியே வானத்துல இருந்து பூ மாறி பொழியும் நம்ம சாமி அப்படியே விடை மேல் அம்மையப்பரா காட்சி கொடுத்து இப்படி ஒரு அருள் செஞ்சு நம்ம சாமி இயற்பகையாருடைய அந்த சிவனடியார்களுக்காக அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு இல்லையா, அதை வந்து உலகத்துக்கு காமிச்சாரு நம்ம சாமி. சரியா, இப்ப இயல்புக்கு பகையா இருந்தார் இல்லையா, நார்மலி நம்ம மனுஷங்க வந்து யாரும் ஃபேமிலி மெம்பர்ஸை தாராளமா கொடுக்க மாட்டோம், அப்படியே கொடுத்தாலும் இப்படி திரும்பி கூட பார்க்காம வர்ற அளவுக்கு ஒரு நிமிஷத்துல மறந்துடுவோமா, மாட்டான் இல்லையா. ஆனா அந்த இயல்புக்கு பகையா நம்ம இயற்பகையார் வாழ்ந்தார், அதனாலதான் அவர் பேர் இயற்பகை நாயனார் ஆச்சு. சரிங்களா, சரி இப்போ நாளை பார்க்கலாம். திருச்சி செம்பலம்.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: இடம் அரிமர்த்தன பாண்டிய மன்னன் அரசவை. இதோ அவை துவங்குகின்றது. தென் திருஆலவா ஈசரடி போற்றி, சோமசுந்தர கடவுளாம் சுந்தரபாண்டியரும் உக்கிர பெருவழுதியும் ஆட்சி புரிந்த வழி வழியே வந்து செங்கோல் ஆட்சி புரியும் பாண்டிய மாமன்னர் அரிமருத்தன பாண்டியர். வாழ்க வாழ்க.
7: திருவாதவூரரே, தாங்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின் நம் நாடு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றது. குடிநில மன்னர்கள் தவறாது வரி செலுத்துகின்றனர். நம் ஆட்சிக்கு உட்பட்ட பரப்பளவு அதிகரித்துள்ளது. வாதவூரரே, நம் நாட்டிற்கு கண்ணும் கவசமுமாக தாங்கள் விளங்குகின்றீர்கள்.
8: ஆம் மன்னா, மிகவும் சரியாக சொன்னீர்கள். தமிழ் வளர்க்கும் வேந்தே, எல்லாம் வல்ல சோமசுந்தர கடவுளின் திருவருளும் தங்களின் ஆணையுமே என்னை வழிநடத்துகிறது.
9: பாண்டிய மாமன்னா, தங்களை வணங்குகின்றேன். தங்களை காண குதிரைகளை பராமரிக்கும் சேவகர் வந்துள்ளார்.
10: அவரை அழைத்து வாருங்கள்.
8: பாண்டிய பேரரசே, நின் புகழ் வாழ்க. அரசே, நம்முடைய குதிரை லாயத்தில் பல குதிரைகள் இறந்துவிட்டன. எஞ்சிய யாவும் நோய் கொண்டதாகவும் முதுமை உடையதாகவும் உள்ளன. தாங்கள் இதற்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
10: அப்படியா? நம்முடைய படைகளில் குதிரைப்படை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதில் எந்த குறையும் வராது பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாகும். உயர்ந்தரக குதிரைகளை வாங்கி இதனை ஈடு செய்ய வேண்டும். முதலமைச்சரை
8: கூறுங்கள் மன்னா.
10: நம்முடைய கருவூர் அறையிலிருந்து தேவையான செல்வங்களை எடுத்துச் சென்று உயர்ந்தரக குதிரைகளை வாங்கி வாருங்கள். மிக முக்கியமான இந்த பணியை தங்களைத் தவிர வேறு யாராலும் சிறப்பாக செய்ய இயலாது.
8: தங்கள் உத்தரவு மன்னா. இப்பொழுதே சென்று நம் நாட்டிற்கு தேவையான உயர்ந்தரக குதிரைகளை வாங்கி வருகிறேன்.
10: மிக்க மகிழ்ச்சி. சென்று வாருங்கள்.
8: பாண்டிய மாமன்னர்
11: வாழ்க வாழ்க.
12: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radio's 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: கமலை ஞான பிரகாசர் சுவாமிகள் அருளி செய்த புட்ப விதி மாலை. விளக்க உரை வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
13: முதலில் விநாயகர் காப்பு செய்து அருள்கிறார். இந்த விநாயகர் காப்பு செய்கின்ற பொழுது மலர்களை எந்தெந்த இடத்திலெல்லாம் வைத்து சொல்ல முடியுமோ மாலை மாலை மாலை என்று சொல்லி காட்டுவார். எனவே அந்த மாலை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த புஷ்பமாலை சொல்ல வருகின்ற காரணத்தினாலே அந்த மாலையை மலர்களை பற்றி மாலையே சொல்லுவார். எப்படி பாருங்கள், அந்த விநாயகர் காப்பிலே கமலை ஞான பிரகாஷ் அவர்கள், பாமாலை சூடும் பரமர்க்கு நாயடியேன் பூமாலை பாடி, அந்த மாலை பூ மாலை, பாமாலை சூடும் பரமர்க்கு நாயடியேன் பூமாலை பாடி புனைகின்றேன். எப்படி மாமாது வேத தலைவர் அவருள் வேடத்தின் பாதமலர் போத தலைமேல் புனைந்து. உமையம்மைக்கு நாயகரும் அனைகளுக்கு முதல்வருமாகிய சிவபெருமான் ஈந்தருடைய வேடமுக கடவுளின் திருவடி மலர்களை நன்கு தலைமேல் நான் சூட்டிக்கொண்டு பாமாலையை விரும்பி சூடுகின்ற சிவபெருமானுக்கு நாயடியேனாகிய யான் புஷ்ப விதி மாலை என்னும் நூலை பாடி பணிகின்றேன் புனைகின்றேன் என்று அந்த பொருள்படி எழுதுகிறார். பாமாலை சூடும் பரமர்க்கு நாயடியேன். இந்த நாயடியேன் என்று மேலான கதியடைந்தவர்கள் தன்னை குறிப்பிடுவார்கள். அதனுடைய பொருள் நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். சிவத்தை ஒப்பிடுகின்ற பொழுது மேலுக்கும் மேலான ஒரு பொருள். ஆனால் சிவத்தோடு தன்னை ஒப்பிடுகின்ற பொழுது தான் கீழுக்கும் கீழானவன் என்று தன்னை தாழ்த்திக் கொள்ளுதல். வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வென்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் உள்வரலர். எனவே சிவஞானிகள் எல்லாம் அருளாளர்கள் எல்லாம் தன்னை தாழ்த்தியே பேசுவர். ஆனால் உட்பொருள் வேற உண்டு. மணிவாசக சுவாமிகள் பல இடத்திலே நாய் நாய் என்று தன்னை குறிப்பிட்டாலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பொருள் உண்டு. இப்ப இந்த இடத்திலே பாமாலை சூடு பரமருக்கு நாயடியேன் என்று தன்னை நாய் என்று கமலை ஞான பிரகாசத்தை குறிப்பிடுவதனுடைய நோக்கம், இந்த நாய் என்பது எப்பொழுதுமே அது எஜமானனுக்கு அடிமை. நமக்கு உணர்த்துகிறார், உயிர்கள் சிவத்துக்கு அடிமை. ஆயிரம் பேர்கள் கூடியிருந்தாலும் இந்த நாயானது தன்னுடைய எஜமானை சரியாக அடையாளம் கொள்ளும். இதே போன்று எத்தனை தேவர்கள் எத்தனை கடவுளர்கள் இருந்தாலும் சிவமானி அந்த பரம்பொருளை நன்றாக அறிந்தவர் தான் நாய். அடுத்தால் போன்று இந்த நாய் என்று சொன்ன உடனே அது நன்றி கடப்பாடு உடையது. நாய் இட்டவனை அறியும், பூனை இட்ட இடத்தை அறியும். இந்த இடத்திலே நாய்க்கும் பூனைக்கும் பால் விடுதேன்னா, இந்த பால் குடித்த நாய் என்னை தெருவிலே கண்டாலும் வாழையாட்டும், ஏன்னா இட்டவனை அறியும். ஆனால் இந்த இடத்திலே நான் ஊற்றிய பாலினை பூனை குடித்ததென்றால், நான் தெருவிலே வருகின்ற பொழுது அந்த பூனை அதற்கு நம்மிடம் எந்த ஒரு செயலும் காட்டாது, எந்த ஒரு அசையும் இருக்காது. ஆனா பால் கிடைத்த இந்த இடத்தை தான் மறுநாள் நாடி வரும். அதான் இட்டது இடம் அறியும் பூனை, இட்டவனை அறியும் நாய். ஆகையினாலே தமக்கு எல்லாம் கொடுக்கின்ற அந்த பெருமானை அடைகின்ற அந்த ஆற்றல் காரணத்தினாலேயே நாய் இப்படி பல பொருள்கள் இருக்கிறது. ஆகையினாலே தான் பாமாலை சூடும் பரமற்கு நாயடியேன், பூமா ஆலை பாடி புனைகிறேன். பூமாலை என்பது இங்கே புட்ப விதி மாலையை குறிக்கிறது. மாமாது வேத தலைவர் அருள் வேடத்தின் பாதமலர் போத தலைமேல் புனைந்து. எனவே விநாயக பெருமானுடைய திருவடி தாமரையை நான் புனைந்து கொண்டு நான் என்ன செய்கிறேன், புஷ்பவிதி மாலையை நான் இறைவனுக்கு நான் சாத்துகிறேன் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்தார் போன்று சிவபெருமானை துதிக்கிறார். ஏனெனில் சிவனை சாத்துவதற்கு, சிவபெருமானுக்கு சாத்துவதற்குத்தானே மலர்கள். எப்பொழுதுமே ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவனுக்கு சாத்துவதற்கென்றே ஒரு நந்தவனம் இருக்கிறது. உயிர்களுக்கு பயன்படுத்துவதற்காக இருப்பது தோட்டம், பூந்தோட்டம்னு பேர் அதுக்கு. இறைவனுக்கு உரிய நந்தவனத்திற்கு உரிய மலர்கள் எக்காரணத்தை கொண்டும் மானுடர்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்படி செய்தால் அது களவிற்கு சமம், சிவன் சத்தை களவு செய்ததற்கு சமம். சிவாலயத்தில் இருக்கிற நந்தவனத்திலே இருக்கிற மலர்களை பறித்து மாலையாக்கி அந்த பெருமானுக்கு தான் சாத்தும்படி கொடுத்தல் வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தான் உபயோகப்படுத்துதல் கூடாது. ஆகையினாலே தான் இது சிவனுக்கு உரியது என்பதை காட்டுவதற்காக சிவத்துக்கு ஒரு துதி செய்கிறான். துதி செய்கின்ற பொழுது இந்த சிவன் துதியிலே இறைவனை துதிக்கின்ற பொழுது அத்தனையும் மலர்களை வைத்தே துதிக்கிறார். அதான் இந்த திருப்பாடலினுடைய ஒரு இது. எப்படி என்றால், சடாமகுடத்திலே ஒன்றை அணிந்திருப்பவரும் அருகு வெள்ளருக்கும் அணிந்திருப்பவனும் ஆகிய பெருமான் இடப்பாகத்திலே உமையவளிலே இருக்கிறார். அந்த உமையவளுக்கு கூடை மலர் போன்ற கண்களும் குமிழ் மலர் போன்ற காதுகளையும் செங்காந்தல் போன்ற கைகளையும் முல்லைப்பூ போன்ற வரிசையான பற்களையும் செவ்வாம்பல் போன்ற உதடுகளையும் உடைய அந்த அம்மையை இடப்பாகத்தில் கொண்டிருக்கின்றார். அதனாலே தாமரை போன்ற, சிவபெருமானுடைய தாமரை போன்ற முகத்திலே முல்லை போன்ற குறுநகை தெரிகிறது. திருமாலும் திருமாலனுடைய நாபியில் இருந்து வளர்ந்த தாமரை பூவில் இருக்கின்ற பிரமனும் துதிக்கின்ற சிதம்பர கனகசபையிலே நடனம் புரிகின்ற ஆடல் வல்லானுடைய திருவடி தாமரையே எனக்கு சரணம். மலர்கள் மலர்கள் என்று நம்முடைய பெருமானுடைய திருமேனியை வர்ணித்து சொல்லி காட்டுகின்றார். பொன்போத்த நர இதழி புரிஷடை மேல் புனைந்து புனல் அருகு வெள்ளருக்கம் பூச்சூடி நளினமின் பூத்த கருங்குவளை பசுங்குமிழ் செங்காந்தள் வெண்முகில் அரக்கு ஆம்பல் இடப்பாகம் பூத்து முன்பூத்த புண்டரிகம் வெண்தரளம் இரண்டு முகம் மலர இமையவர்கள் அகம்மலர முகுந்தன் தன் பூத்த திருவுந்தி அயன்பரவ கனகசபை இடைமிடும் கனகசபையில் நடம் இடு கடவுள் சரணமலர் சரணம். அத்தனை மலர்கள் மலர்கள் மலர்கள் என்றே வருகிறது. இந்த மலர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்திலே இந்த மலர் என்பதை அடிக்கடி சொல்வது இது சேக்கலாரை பின்பற்றுவது போல் இருக்கிறது. சேக்கலார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்திலே பறவை நாச்சியார், பறவை நாச்சியாரை சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கணுற்றார். அந்த பறவை நாச்சியாரை நினைந்து கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கிறார். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே இருக்கின்ற பொழுது அவர் எந்த நிலையிலே இருக்கின்றார் என்பதை பறவையா நினைவிலேயே இருக்கிறார் என்பதை அங்கே காட்டுவதற்காக பறவையை பறவையை பறவையை என்கின்ற சொல்லையே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பயன்படுத்துவார் நம்முடைய சேக்கலார் பெருமான். பேர்பறவை பெரும் பெண்மையினில் பெரும்பறவை விரும்புவால் கூழ் ஆர்பறவை அநீதிகளும் மணிமுருவல் அரும்பறவை சீர்பறவை ஆயினர் திருவூரின் மென்சாயல் ஏற்பறவை இடைப்பட்ட என்னாசை எழுபறவை. இந்த இடத்திலே அழகாக சொல்லி காட்டுகிறார் சிவன் துதியிலே பொன்புத்த நரையிலே புரிஷடைமே புனைந்து புனல் அருகு வெள்ளெருக்கம். நம்முடைய பெருமானுடைய திருச்சடையிலே எதெல்லாம் இருக்கிறதா? கொன்றை இருக்கிறது, அத்தோடு மட்டுமல்லாது வெள்ளெருக்கு இருக்கிறது, ஊமத்தை இருக்கிறது, அருகும் இருக்கிறது. இந்த வெள்ளெருக்கும் அருகும் இருக்கிறது வேண்டுதல் வேண்டாமை இலா, அந்த உண்மையை காட்டுகிறது. வேண்டுதல் வேண்டாம இலா, ஏன்னா வெள்ளெருக்கை யாரும் விரும்புவது இல்லை, ஊமத்தை யாரும் விரும்புவது இல்லை. இந்த ஊமத்தை என சொல்லக்கூடியதனுடைய ஒரு தத்துவம், ஊமத்தை பற்றி செய்தி பின்னே வருகிறது. ஊமத்தையினுடைய தத்துவம் உயிர்கள் நாம், இந்த ஊமத்தை என சொல்லக்கூடியது அதை உண்டவர்களை அவர்களுடைய உண்மை புத்தியை அழித்து ஒரு பித்து புதித்த கோட்டி புத்தின்னு சொல்லுவாங்க, அந்த புத்தியை கொடுத்துடும். ஆக தன் புத்தியை அழித்து வேறு புத்தியை கொடுக்கும். இதே போல உயிர்களுக்கு பசுபோதத்தை கெடுத்து சிவபோதத்தை கொடுப்பவன். இதை பணிவாசக சுவாமிகள் மத்தோன் என்னை மத்தன் ஆக்கி என்று சொல்லி காட்டுவார். ஆகையினால ஒவ்வொரு அணிவும் அங்கே ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறது. இறைவனது திருச்சடையிலே அருக இருக்கிறது, அருகம்புள்ளனுடைய பெருமை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருகு என சொல்லக்கூடியது சைவத்தில் பூஜையில் முக்கியமான அங்கம். அருகு இல்லா பூஜை அரை பூஜை. நாம் செய்யக்கூடிய பூஜையிலும் கண்டிப்பாக அருகம்புல் இருத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விநாயகர் பெருமானுக்கு விசேஷமாக சாத்துதல் வேண்டும், ஆனால் நம்முடைய பெருமானுக்கு அருகம்புல் ரொம்ப விசேஷம். எத்தனை மலர்கள் இருந்தாலும் அருகம்புல்லைத்தான் ரொம்ப விரும்புவார் என்று நம்முடைய பட்டினத்தார் அழகாக தன்னுடைய நூல்களிலே சொல்லி காட்டுகிறார். பட்டினத்து சுவாமிகள் திருவிடை மருதூர் மும்மணிக்கோவை என்கின்ற நூலிலே அழகாக இறைவனுக்கு எப்படி அருகம்புல் இனிமையாக பிடிக்கும் என்பதை அழகாக தன்னுடைய நூல்களிலே அங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், இறைவனுக்கு அங்கே திருக்கல்யாணம் நடக்கிறது, சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம். அப்படி சுவாமி அம்பாளுக்கு அங்கே திருக்கல்யாணம் நடக்கின்ற பொழுது அந்த இடத்திலே எண்ணற்ற தேவர்கள் வந்து அங்கே இறைவனிடம் வந்து என்னுடைய பெயரையும் நின்னடும் புத்தகத்தில் எழுத வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார்களாம். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா மொய், மொய் புஸ்தகம். இந்த மொய் புஸ்தகத்தில் என்னுடைய பெயரையும் எழுது என்று தேவர்கள் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி தேவர்கள் கேட்டதாக அங்கே சொல்லப்படுகின்ற பொழுது எப்படி சொல்லுகின்றார், அப்போ மொய் இன்னைக்கு பணம் போடுதம் இல்லையா, இந்த மொய் பணம் இன்றைக்கு போடுவதை போல அன்றைக்கு தேவர்கள் வந்து இறைவனிடம் நின்னடும் புத்தகத்து என் பெயர் எழுதுக என்று எதை கொடுத்தார்கள் என்றால், அந்த தேவர்கள் அனைவரையும் அனைவரும் இறைவனுக்கு அருகம்புல்லை கொண்டு வந்து கொடுத்து என் பெயரை நின்னடும் புத்தகத்தில் எழுதுக என்று விண்ணப்பம் செய்ததாக பட்டினத்து சுவாமிகள் கோயில் நான்மணி மாலையில சொல்லி காட்டுறார். இந்த அருகையோட விஷயம் பாருங்க, இன்னைக்கு இந்த மொய் புஸ்தம் வந்ததை முதல்ல தொடங்கி வைத்தது நம்முடைய பெருமானுடைய திருக்கல்யாணத்துலதான். ஆனா இன்னைக்கு பரிசு என்ற பொருளிலே பீரோக்கட்டில் டிவியில இருந்து எல்லாம் வருகிறது. ஆனால் நம்முடைய பெருமானுக்கு எதை கொடுத்தார்கள் என சொன்னால், அழகாக சொல்லி காட்டுகிறார், திருமண பந்தருள் அமனர் முன்புகுந்து அருகு சாத்தி நின் தமர் வெளி பெயர் எழுதிய வரிநடும் புத்தகத்து என்னையும் எழுத வேண்டுவன் நின் அருள் ஆணை வைப்பில். ஆகையினாலே உன்னுடைய நெடும்புத்தகத்தில் உன்னுடைய உறவினர்கள் இருக்கின்ற அடங்கிய புத்தகத்தில் என்னுடைய பெயரை எழுது என்று அருகம்புள்ளை வைத்தார்கள். ஆக இந்த அருகம்புல் என்பது நம்முடைய சைவத்தில் இவ்வளவு ஒரு முக்கியமான செய்தி, அதையும் உணர்த்தி காட்டிவிட்டார் நம்முடைய கமலை ஞான பிரகாச சாமிகள். இப்படி செய்த பின்பு இந்த பூக்கள் எல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால், இந்த பூக்கள் நமக்கு சேகரிக்கின்ற விதத்திலே நான்கு விதமாக நான்கு இடத்திலிருந்து கிடைக்கிறது. ஒன்று மரம், கொம்பு, கிளைகள், அவைகளில் இருந்து அந்த செடி மரத்திற்கு மேலாக பூமிக்கு மேலே இருக்கின்ற கொப்பு கிளைகளிலிருந்து வரக்கூடிய கோட்டு பூ. அடுத்து கொடியாக வளருகின்ற சிறிய செடிகள் என்று சொல்லக்கூடிய செடி கொடிகளிலே வரக்கூடிய கொடிப்பூ. அடுத்து நீர்நிலைகளிலே இருந்து கிடைக்கின்ற பூக்கள். அடுத்து தரையிலே படர்ந்து கிடக்கின்ற நிலப்பூ. எனவே கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ என்று நான்கு வகையாக பிரித்து இந்த நான்கு மலர்கள் நமக்கு எதவைகள் என்று சொல்லி காட்டுகிறார். கோட்டுப்பூ வகைகள் வன்னி, பலா, எலுமிச்சை, நாரத்தை, கோங்கு, மந்தாரை, ஊமத்தை, மாயிலங்கை, நொச்சி, பண்ணிய அகில், சந்துமகிழ், மாது

வகையான பூக்களும் பத்திரங்களையும் நமக்கு அருளி செய்கிறார். இவர்களையெல்லாம் அடையாளம் பண்ணி நாம் சாத்துதல் வேண்டும். இந்த பத்திரம் என்றால் இலைன்னு அர்த்தம், அதை நம்ம புரிஞ்சு விடணும். ஏன் இதை புரிஞ்சு விடணும் சொன்னா, பலிபீடத்திற்கு பேரு பத்திரலிங்கம்னு பேரு. ஏன் அதுக்கு பத்திரலிங்கம்னா, இந்த பலிபீடத்துக்கு கீழே பார்த்தேன்னா அந்த இலை இதழ் மலருடைய இதழ் போன்று அந்த பலிபீடத்துக்கு கீழே அங்கே செதுக்கப்பட்டிருக்கும். எனவே இலைகள் கீழே இருந்து அதுக்கு மேல பலிபீடம் இருக்கிற காரணத்தால் அதுக்கு பத்திரலிங்கம் என்று பெயர். எனவே இப்படி 40 வகையான கோட்டுப்பூ. அடுத்து கொடிப்பூ. கொடிப்பூ இவைகள்னா, மறுவாரும் காந்தள், காட்டு மல்லிகை, முல்லை, மவ்வல், மவ்வல்ல மல்லிகை, மவ்வல், முல்லை, கருவார் வெற்றிலையே, தாழி, கருமுகை, கருங்காக்கொன்றை, முருகாரும் வெண்காக்கொன்றை, குறுக்கத்தி முதலா உள்ள இருவாட்சி, கொகுடி பிச்சு, இவையெல்லாம் கொடிப்பூவாமே என்று 11 வகையான அந்த மலர்களையும் சொல்லுகிறார். இதுல வெற்றிலையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன் அதற்கு வெற்றிலை என்று பெயர்? அந்த கொடியிலே வெறும் இலை மட்டும் வரும். இந்த வெற்றிலை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன முக்கியம் சொன்னா, இந்த வெற்றிலை வந்து எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தலாம். இறைவனுக்கு அங்கே நாம் அர்ச்சனை செய்கின்ற பொழுதும், அங்கே இறைவனுக்கு அங்கே ஒன்று வைக்கின்ற பொழுதும் இந்த வெற்றிலையை பயன்படுத்தலாம். இன்னும் சொன்னா, ஒன்றும் கிடைக்காவிட்டால் வெற்றிலை வைத்து பூஜை முடித்து விடலாம் என்று ஆண்டவர்கள் சொல்லி விடுவார்கள். எனவே இந்த வெற்றிலை வந்து அவ்வளவு விசேடமான ஒன்று. இது பின்னொரு சமயத்திலே இந்த வெற்றிலையினுடைய ஒரு சிறப்பை நான் கூறுகிறேன். ஆகையினாலே இந்த மலர்களிலே வெற்றிலையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நீர்ப்பூ, அதாவது குளங்கள் முதலானவற்றில், தடாக முதலானவற்றில் கிடைப்பது. செய்யதாமரை சேர்ந்த பொற்றாமரை, துய்யதாமரை சொல் இரண்டுற்பலம், அதாவது பசும்புவளை கரும்புவளை இரண்டும் ரெண்டு உற்பலம். ஐய செம்மைய வெண்மயவாகிய நெய்தல் மற்றவை நீரின் மலர்களே. எனவே செந்தாமரை, பொற்றாமரை, வெண்தாமரை, செங்குவளை, கரும்பு மலை, செம்மையாகிய ஆம்பல், வெண்மையாகிய வெள்ளாம்பல் ஆகிய 7 நீர்ப்பூக்கள் இருக்கிறது. அடுத்து நிலப்பூ. நிலப்பூ என்பது தரையிலே படர்ந்து தானாக முளைக்கின்ற வகை. நாமளும் அதை வளர்த்தால் உசிதம். இவைகள் எல்லாம் பட்டி, பச்சலை. இந்த பச்சலை வச்சு பூஜை பண்ணா அந்த வீடு பூரா முடக்கும், தொட்ட கையும் முடக்கும். இறைவன் ரொம்ப உதுப்பார். பச்சை, நாயுருவி, பூளை, இவைகளெல்லாம் இருக்கின்றது. இதையெல்லாம் பொங்கல் நேரங்கள்ல நமக்கு உபயோகத்துக்கு வரும். இந்த நாயுருவி ரொம்ப விசேடமானது. யாகசாலையில நாயுருவி இல்லாமல் யாகசாலை நடக்காது. அது ரொம்ப முக்கியம். யாகசாலையில அந்த நாயுருவி சொல்லக்கூடிய அவருடைய இது, பேய்களையெல்லாம் ஓட்டக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதுக்கு. பட்டி, நாயுருவி, பூளை, கண்பூளை செடி, பச்சை, பச்சை இங்கே துளா செடியை பிடிக்கிறது, துளா செடி, வந்தி, தும்பை, வெட்டிவேர், மறுக்கொழுந்து, மறுகொழுந்து, மறுனா வாசம் அர்த்தம், மறுக்கொழுந்து, கரந்தையே, விஷ்ணு கிரந்தி, மட்டவிழ் துளாய், செங்கீரை, மத்தை, செம்பரத்தை, அங்கம் இட்ட கொக்கிறகு, அனிச்சம், வலம் புரிவை நிலப்பு. எனவே பச்சை, மறிக்கொழுந்து, துடாய், இந்த பத்திரங்களோடு பட்டிப்பூ, நாயருவி, பூளை, தும்பை, வெட்டிவேர், செவ்வந்தி, சிவகரந்தை, விஷ்ணுகரந்தை, ஊமத்தை, கத்திரி, கொக்கு, மந்தாரை, வலம்புரி என சொல்லக்கூடிய நந்தியாவர்த்தை, நந்தியாவர்த்தி சாத்தலாம், செங்கீரை, அனிச்சம், செம்பரத்தை ஆகிய 18 வகையான பூக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு புராணத்துல அம்மைக்கு உபதேசம் செய்ததாக ஒரு பகுதி வருகிறது. அதிலே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார், எனக்கு மிகவும் பிடித்தது துளவமும் வில்வமும் அப்படிங்கிறார். எல்லா மலரை காட்டிலும் எனக்கு மிகவும் பிடித்தது துளவமும் வில்வமும். இந்த துளவமும் வில்வமும் முறையாக எடுத்தல் வேண்டும். எப்படின்னா, எந்தெந்த நேரங்களில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா, செய்ய வேண்டியதை செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, செய்யக்கூடாததை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல துளவம் எடுக்கலாகாத நாளையும் வில்வம் எடுக்க

0: கூடாத நாளையும் குறிப்பிட்டு காட்டுகிறார் நம்முடைய கமலை ஞான பிரகாசன். எந்தெந்த நாள்களிலே துளசி எடுக்கப்படாதான்? செவ்வாய் வெள்ளி நாளிலும், அட்டமி திசி, துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளிலும், அத்தோடு மட்டுமல்லாது திருவோணம் நட்சத்திரத்திலும், விதிவாத யோகத்திலும், மாதப்பிறப்பு நாளன்றும், சூரியன் உதிக்கின்ற காலத்திலும், சூரியன் மறைகின்ற காலத்திலும், இரவு நேரத்திலும் துளசியை பறித்தல் கூடாது. அப்படி துளசியை படித்தால், துளசியை நன்றாக விரும்புகின்ற திருமாலினுடைய தலையினை கொய்த பாபம் கிடைக்கும் என்று சொல்லிக்காட்டுகிறார். இரவோடு காலை மாலை இரவியே வெள்ளி செவ்வாய் பரவும் அட்டமி ஈராறு பதினான்கு பருவம் ஓணம் விரவிய மாதத்து ஆதி விதிபாதம் அபராணம் அபராதன உச்சி உச்சிகாலமும் மருவிய தொழபம் கொயில் மாசிரம் கொய்தல் ஓக்கும். இல்ல, தொழபத்தை காலையிலே படிக்கக்கூடாது, மத்தியானமும் படிக்கக்கூடாது, சாயந்தரமும் படிக்கக்கூடாதுன்னு இருக்கும். அப்ப எப்ப படிக்கணும்? சூரியன் உதித்த காலத்திற்கு பின்பு. சூரியன் உதித்து ஒரு ஒன்பது நாளிகைக்கு மேலே பின்னும் உச்ச காலத்திற்கு முன்பும் படித்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி விரும்பம் எப்பவும் படிக்கக்கூடாது. சோமவாரத்தன்றும், சதுர்த்தசி அன்றும், அட்டமி அன்றும், நவமி அன்றும், சதுர்த்தசி அன்றும், பௌர்ணமி அன்றும், அமாவாசை திதிகளும் விண்பத்தை கொய்தல் கூடாது. தவமுரு மாதம் முன் சதுர்த்தி அட்டமி நவமியே சதுர்த்தசி நவீன்ற நல் உவா உவான்னு அமாவாசை பௌர்ணமி பிடிக்கும். அவமரு சோமவாரத்து அன்பர்கள் சிவன் அருச்சனை செய்யும் செல்வம் வில்வம் தீண்டிடார். எனவே சோமவாரத்தன்றும், சதுர்த்தி அட்டமி நவமி சதுர்த்தசி பௌர்ணமி அமாவாசை திதிகளில் தொடக்கூடாது. ஏன்னா பல நாட்கள் இது தொடக்கூடாது தொடக்கூடாதுன்னு அன்னைக்கு எப்படி சிவபூஜை பண்றது என்றால், இதையெல்லாம் முன்கூட்டியே எடுத்து வைத்துக் கொள்ளலாம். மற்ற மலர்களெல்லாம் அப்பொழுது எடுத்து அந்த தேன் வற்றுவதற்குள்ள, இதழ் வாடுவதற்குள்ள வைக்கணும். ஆனால் மேலே சொன்னவைகள் நாம் வைத்து சாத்தலாம் என்று இருக்கிறது. ஆகையினால இன்னொரு இடத்துல எடுக்கக்கூடாது, மலைந்து விடக்கூடாது. இதையெல்லாம் வைத்து சாத்தலாம். எப்ப வில்வத்தை எடுத்து ஆறு மாதங்கள் வரை வைத்து உபயோகப்படுத்தலாம். அது வில்வத்தில் இன்னொரு சிறப்பு இருக்கு, அடுத்த பாடல சொல்லுவார். இந்த வில்வத்தை வைத்துக் கொண்டு தலையாத்திரை போறார்கள், பூஜை முடித்து வந்துடுறார்கள். ஏன் ஆறு மாசம் வைத்திருந்து சாத்தலாம்? பின்னே வருகிறது வருகிறீ, அதே வில்வத்தை பூஜை பண்மையை கொண்டு அதை நிர்மாலியம் என எடுக்காது மீடம் கழுவியும் உபயோகப்படுத்தலாம். ஆகையினாலே வில்வம் துளசியும், வில்வத்தை ஆறு மாசமும், வெண்துளசியை ஓரு வருடம் வரை வைத்துக் கொள்ளலாம். அது தோஷம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூறும் நாளில் எடுத்திடும் கூவிடம், அந்த வில்வம் என்ன சொல்லக்கூடியது, ஆறு மாதம் வைத்து அர்ச்சனை செய்யலாம். நாரும் வெள்ளி நிறத்த நறும் துளாய் வெண்துளசி ஏறும் ஏர்மா அர்ச்சனை ஈராறு திங்களே. எனவே ஈராறு பன்னிரண்டு மாதம் ஒரு வருடம் வரை வைத்திருக்கலாம் என்று அங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செல்வத்திற்கும் இந்த வில்வத்துக்கும் தொழபத்துக்கும் இன்னொரு செய்தியும் சொல்லி காட்டுகிறார். இந்த வில்வத்திலே குழுக்கடிப்பட்டிருந்தாலும் அது தோஷம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கணும், குழுக்கடி மட்டும் இருக்கப்படாது, மற்ற தோஷங்கள் இருந்தால் பரவாயில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துளசியானது ரெண்டு இலை கீழேக்கு இருக்கின்ற அந்த துளசியை எல்லா நாளுமே எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு விளக்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரிலை கீழே இருந்து பூத்திடும் சீரிய துளாய்மலர் தினமும் கொய்யலாம், எப்ப வேணாலும் கொய்து கொள்ளலாம். ஊரிடும் புழுக்கடி ஒன்றும் மேயலார் பாலினில் அவையெல்லாம் பழுதியில் வில்வமே. எனவே வில்வத்திலே புழுக்கடி ஒரு குற்றத்தை தவிர மற்ற குற்றங்கள் இருந்தாலும் எடுத்து இருக்கலாம். புழுக்கடி மட்டும் இருக்கக்கூடாது. மற்ற குற்றங்கள் என்னங்கிறது பின்னே வரும். மற்ற குற்றங்கள் என்னன்னா, அதை செலக்தி பட்டது, அது பல இதுகள் இருக்கிறது, அது பின்னே வருகிறது. பிறகு எவைகள் எல்லாம் நிர்மாலியம் ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் இப்போ தலையாத்திர போகின்ற பொழுது இதைகளெல்லாம் திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம். எதை என்றால், துளசி வில்வம் ஊமத்தம்பூ நீரோர் பல மலர் இந்த நாளையும் நான் பூஜை செய்த பின்பும் அதை பத்திரப்படுத்தி வைத்து மீனவு நீரிலே நனைத்து சுவாமிக்கு சாத்தலாம், இவைகள் நிர்வாலியம் ஆகாது. செடித்திலும் துளபமும் சிறந்த வில்வமும் வழுத்து பொன்மத்தமும் மலரும் நீலமும் அழுத்து செம்பொன் மலரதனை போலவே கழித்த நிர்மாலியம் கழித்து கழுவி சாத்தலாம். அழகான செய்தி. துளசி வில்வம் ஊமத்தமும் நீர்ப்பம் இவளெல்லாம் கழுவி கழுவி சாத்தலாம் என்று இருக்கிறது. இதுல நீல இதுல ஊமத்தம்பூ என்னதான் நம்ம பிரயாசம் எடுத்தாலும் அது இந்த சிறிது நேரத்தில் அது வாடி அழுக ஆரம்பித்து விடும். அதனால அது கொஞ்சம் வச்சிருந்து சாத்துறது கொஞ்சம் சிரமப்படும். ஆனால் சாத்துறது அழுகாமல் இருந்தால் சாத்தலாம் என்று இருக்கிறது. நீலோற்பட மலரும் அதே போன்றுதான் பாட தொடங்கிடும். ஆனால் துளசியும் வில்வமும் அப்படியே இருக்கும். எனவேதான் தலையாக்கரை செல்பவர்கள் வில்வத்தையும் துளசியையும் அதிகமாக கட்டி கொண்டு செல்வார்கள். பிறகு என்னென்ன மலர்களை எத்தனை நாள் வைத்திருந்து சாத்தலாம்? நாம் செல்கின்ற பொழுது அந்த மலரை எடுத்து அந்த மலரிலே இருக்கின்ற தேன் வற்றுவதற்குள்ளாகவும் அந்த இலை வாடுவதற்குள்ளாகவும் அங்கே மலர் சாத்தணும் இருக்கு. ஆனால் சில மலர்களை வைத்திருந்து சாத்தலாம். தாமரையை 7 நாள் வரை வைத்து சாத்தலாம். அரளி 3 நாள் வரை வைத்து சாத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்புயம் 7 நாள், அலறி 3 நாள், வம்பவில் குடலையில் வைத்து சாத்தலாம். அவைகளெல்லாம் அந்த பூக்குடலிலே வைத்து பத்திரப்படுத்தி சாத்தலாம். நம்பிடும் நறுமலர் நன்னிடாவிடில் தம் பழுப்பு அரும்பிலை தளிரும் சாத்தலாம். அப்படி கிடைக்காவிட்ட இதுவும் கிடைக்காவிட்டால் மலர்கள் கிடைக்காவிட்டால் மலர்கள் வருகின்ற செடிகொடிகளிலே இருக்கின்ற அந்த இலைகளை வைத்து சாத்தலாம். அதான் போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் என்று சொல்லி காட்டுகிறார். அழகாக நம்முடைய பட்டினத்து சுவாமிகள் போதும் பெறாவிடில் திருக்கழுமல மும்மணி கோவையில் சொல்லி காட்டுகிறார். போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும். ஆகையினாலே சில இடங்கள் மலர் கிடைக்காவிட்டால் அந்த மலர்கள் இருக்கின்ற அந்த செடியிலே இருக்கின்ற இலைகளை எடுத்து சாத்தலாம். போதும் பெறாவிடில் பச்சிலை உண்டு புனல் உண்டு எங்கும் ஏதும் பெறாவிடில் நெஞ்சுண்டு அப்படிம்பார். அடுத்து எந்தெந்த மலர்களை நந்தவனத்திலிருந்து எடுப்பது நல்லது என்றால், பூஜை செய்பவர்கள் தமது நந்தவனத்தில் இருந்து பூக்களை சேகரிப்பது உத்தமம், காற்றிலிருந்து பெறுவது மத்தியமம், பிறருக்கு சொந்தமான நந்தவனத்தில் இருந்து எடுப்பது அது அடமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இதை உத்தம மலர்கள் மத்திய மலர் அதம மலர் என்று 12 திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். 2வது எந்தெந்த மலர்கள் ஆகாது என்று ஒரு பட்டியல் போடுகிறார். எந்தெந்த மலர்கள் ஆகாது என்றால் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எடுத்து வைத்தே அலர்ந்த மலர், நாம் வைத்த பின்பு அது உலர்ந்து போய்விட்டால் வாடிவிட்டால் அழுகிவிட்டால் அந்த அதில் இருக்கின்ற தேன் வற்றிவிட்டால், எடுத்து வைத்தே அலர்ந்த மலர், ஆனால் வில்வம் தாமரைகளுக்கு அது கிடையாது. ஆகையினாலே தான் அங்கே விளக்கு. எப்பொழுதுமே நம்முடைய சைவத்தினுடைய சிறப்பு விதியும் உண்டு அங்கே விளக்கும் இருக்கிறது. எடுத்து வைத்தே அலர்ந்த மலர் பழம்பூக்கள் பழைய பூக்கள் அது பொலி இறந்து விட்டால் அது மற்ற எருக்கிளை ஆமணக்கு இலையினில் பொதிந்த பூக்கள் நாம் பூ சேகரிக்க குடல் கொண்ட பட்டனை அங்க இருக்கிற எருக்கிற ஆமணக்கு இலையை விரிச்சு அதுல வைத்துக் கொண்டு வருவார்கள். அது ஆகாது. அதில் பட்டு விட்டால் அது விஷத்திற்கு சமம். உடுத்த உடவையில் தாம் உடுத்தி இருக்கின்ற ஆடையிலே அந்த பூக்களை சேகரித்து பிடித்துக்கிட்டு வரக்கூடாது. ஆக உடுத்த உடவையில் கரத்தினில் அமைதரும் நரும்புக்கள் இப்படி கையிலே ஏந்தி கொண்டு வரக்கூடாது, குடலையும் சேர்த்த வேண்டும். உதிர்ந்திடுபு மரத்திலிருந்து உதிர்ந்த பூ ஆகாது. வரையின் கீழுற்ற விரைபூக்கள் வர இதுதான் ரொம்ப முக்கியம். இறைவனுக்கு நாம் கொண்டு செல்கின்ற மலர்கள் ஆனாலும் சரி மாலை ஆனாலும் சரி இறைவனுக்கு கொண்டு செல்கின்ற நிவேதனமானாலும் சரி அவனுக்கு சாத்துகின்ற வஸ்திரமானாலும் சரி நம் கைகளிலே ஏந்தி செல்ல வேண்டுமே அன்றி இடுப்புக்கு கீழே போயிடக்கூடாது. இடுப்புக்கு கீழே சென்றால் அது மலத்திற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே தான் எரிபத்து நாயனார் புராணத்திலே சிவகாமி ஆண்டார் பூக்குடலை இப்படி தோளிலே போட்டு கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பூக்குடலை என்ன செய்தார், இப்படி தோளிலே போட்டு தொங்க போட்டு அப்படி வந்தார். அதைத்தான் யானை பிடித்து இழுத்தது. ஆகையினாலே திரு அறைக்கு கூட பூக்களை கொண்டு செல்லுதல் கூடாது. ஆகையினால அறையின் கீழுற்ற விரைபூக்கள் அடுத்த புழுக்கடி எச்சம், எது புழுக்கடித்தது? காக்கை முதலானவர்கள் எச்சம் போட்டது. சிலந்தி, சிலந்தி மயில் இருத்தல், மானுடர்கள் மற்ற மிருகங்களுடைய மயில் உறுதல், அங்கையில் வைத்து அங்கைக்கு வித்திடுதல். இப்படி இரு கைகளுக்கு இடையே இப்படி பொத்திக் கொண்டு வருதல், இதுவும் கூடாது என்று சொல்லப்படுகிறது. அங்கையில் வைத்து அங்கையில் வைத்து அங்கம் குவித்திடுதல், கங்குள்ளனிலே இரவு நேரங்களிலே எடுத்தல் ஆகாது. ரொம்ப முக்கியம். இரவுன்னா நம்ம 4:30 முன்பாக, அதிகாலை 4 மணிக்கு முன்பாக, அந்த 4 மணிக்கு மேலே அது புலர்கின்ற காலம் என்று வந்துவிடும். ஆக கங்குள்ளனிலே எடுத்த மலர், நீர் அமிழ்தல், தண்ணீருக்குள்ளேயே மூழ்கி கிடந்த பூக்கள், ஏன்னா அது எடுத்து சிறிது நேரத்தில் அது அழுகிவிடும். புறங்காற்றில் எடுத்தல், ஆகாத நிலம், சுடுகாடு, சாக்கடை நீர் வாய்ந்தது, பலர் சென்று சிறுநீர் கழிக்கின்ற இடம், பலர் சென்று துப்புகின்ற இடம், இது போன்ற அந்த கடை ஒதுக்கப்பட்ட அந்த புறங்காட்டிலே எடுத்ததே ஆகாது. எச்சில், எச்சில் என்றால் அங்கே ஆசோசத்துடன் அங்கே குளியாவிந்து எடுத்தல், எச்சில் குளியாதி எடுத்தல், இழுவெனுமாம் ஆகமமே. ஆக இவைகளெல்லாம் இழுவு என்று அங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அகையினாலே சாத்த வேண்டிய பூக்களை நாம் விருப்பப்பட்டாலும் இந்த குற்றங்கள் இருத்தல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் நல்ல மலர்களை நாம் இனம் கண்டு முன்கூட்டியை சேகரித்து வைத்து போடுதல் வேண்டும். இன்னும் நாளை ஒரு செய்தி சொல்கிறேன், 1000 மலர்களை நாம் இறைவனுக்கு சாத்துவதை விட அந்த வேத ஆகமத்திற்கு புறம்பாக இல்லாத எந்த செயலும் செய்யாது 2 மலர்களையே அன்போடு சாத்தினாலே போதும் என்று அழகாக நம்முடைய 11 திருமலையில வருகிறது. அதை நாளை வருகின்ற பொழுது ஏற்பட்டு சொல்கிறேன். எனவே இந்த புஷ்பங்களை எல்லாம் நம் கூடிய மட்டும் இந்த விதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் யாழ்ப்பாணத்தினால் ஒரு ஆறுமுகநாவலர் 2வது பாலபாடத்திலும் அதே கருத்துக்களை சைவ வினாவிடலையும் நமக்கு அதை தந்திருக்கின்றார். எனவே புஷ்ப விதிகளை நாம் அறிந்து நாம் சாத்துவோம் என சொன்னால் நமக்கு பலன் விரைந்து கிடைக்கும் என்பதை தெரிவித்து மற்ற சிந்தனையை நாளை தொடர்வோம் என்று தெரிவித்து இந்த அளவிலே அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டபுரம். வான் முயல்வளாது வேய மலிவளம் யுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிட்டம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு நீலநக்க நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: ஆதிரை நாளில் நட்சத்திரங்கள்ல திருவாதிர நட்சத்திரம் மிக விசேஷமானது. 27 நட்சத்திரம் இருக்குது அல்லவா, அந்த 27 2 நட்சத்திரத்துக்கு இந்த திருங்கிற அடைமொழி வரும். திருவாதிர, இன்னொன்னு திருவோணம். திருவோணம் விஷ்ணுடையது, திருவாதிர சிவனுக்கு உகந்த நாள். அதனாலே சிவனுக்கு ஆதிரையான ஒரு பெயர். அப்படிப்பட்ட அந்த திருவாதிர நட்சத்திரத்துல சிவ வழிபாடு ரொம்ப விசேடம் அதிகமான. அப்படிப்பட்ட அந்த ஆதிரைய நாளிலே வீட்டிலே செய்கின்ற ஆன்மார்த்த பூஜையை முறையாக நன்றாக செய்தார் கண்ணப்ப நாயனார் குரு. அன்னைக்கு ஆன்மார்த்த பூஜைன்னு நடக்கும், மண்டபத்தில் நடக்கும் இல்ல, பூஜை கல்ல சிவ பூஜை உண்டு இல்ல, கல்ல சிவ பூஜை நடக்கும். ஒரு 60-70 பேர் செய்வாங்கன்னு நம்புறேன், செய்வாங்களா? அந்த பூஜையை கண்ணால பார்க்கிறவர்களுக்கு சிவலோகம். சிவ பூஜையை கண்ணால பார்க்கிறவர்களுக்கு சிவலோகம். சிவலோகம்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, இந்த லோகத்து போல எல்லாமே சிவலோகம்னு ஆறு கண்டா நீங்க சிவலோகம் சிவலோகம் இப்பவே சிவலோகம் இல்லைங்க. அதனால கண்ணால பாக்குறவங்களுக்கு யோகம் அப்படி சொல்லணும், கண்ணால பாக்குறவங்களுக்கு யோகம் அப்படி சொன்னா கூட வராம போனாலும் போனாலும் அதனால காந்தின்றவர்களுக்கு யோகம், சிவியால கேட்பவர்களுக்கு யோகம். சிவபூசையா என்ன அதுக்கு மேல இல்ல, பூசை அதுக்கு மேல இல்ல. இப்ப மார்க்கண்டையர் வந்து யமன எதனால வந்தாரு? சிவபூசைனால தான். இப்ப ராமர் பாவம் போக, ராவணனை கொன்ற பாவம் போக என்ன பண்ணினாரு? சிவபூசை. இந்திரன் பழி தீர என்ன பண்ண? சிவபூசை. எல்லாமே சிவபூசை. இயக்கர் கண்ணரது யமனோடு வருணது ஏந்து தீ வழி ஞாயிறு சிங்கள் மயக்கமில் புலி வானர நாகம் மதுக்கள் வாரவர் தானவர் எல்லாம் அயற்பொன் திண்டினும் திருவடி எதனே அச்சித்தாதொரு ஆரருள் கேட்டு திகைப்பொன் திண்டினும் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புருகுள்ளாரே என்பது சுந்தரதேவர். எல்லாம் சிவபூசை. விநாயகர் சிவபூசை பண்றாருப்பா. விநாயகர் இருந்தார்ல பெரிய சாமி, பெரிய பெரிய சாமி. அது ஒரு புலவர் பண்ணாரு, மேருமலையை பார்த்தா கூட பேக்க முடியாத பெரியப்பா விநாயகர் இருந்தார், பேக்க முடியாத பெரியப்பா விநாயகர். அவ்வளவு பெரிய சாமிப்பா. எல்லாம் வந்து தோப்பு கண்ணம் போடுவான் ஆறுல விநாயகர். எல்லாம் யாரு எல்லாம்னா ஆறு நம்ம இல்ல பிரம்ம விஷ்ணுக்கள். பிரம்மா வந்து குட்டிக்கு வாரு, குட்டிக்கு வாரு. விஷ்ணு வந்து குட்டிக்கு வாரு. எவ்வளவு பெரிய சாமி மகாவிஷ்ணு பரமாதான். எல்லாம் வந்து தோப்பு கண்ணம் போடுவாங்க. குற்றத்தோட இல்லை மாத்திர அது பார்க்க ஒரு அதிசயம். எல்லா ஜாமியும் கும்போட கூட சரிப்பா. விநாயகர் மாத்திரம் தலையில குட்டிக்கணும், அதுக்கு மேல அப்புறம் கும்பிடணும், அப்புறம் கீழே கொடுத்து கும்பிடணும். இத்தனை இருக்குது அவருக்கு. அவ்வளவு பெரிய சாமி பிரம்மன் விஷ்ணுக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய தோப்பு கண்ணம் போட அவர் பேசாம உட்காந்துருக்கும். தோப்பு கண்ணம் போட்டுக்கிட்டப்பா ஒன்னும் சொல்ல மாட்டார். அவ்வளவு பெரிய சாமி அப்படின்னா ஒருத்தரையும் வணங்கப்படாது இல்ல, வணங்கப்படாது. அவ்வளவு பெரிய அவங்க அப்பா அம்மாவை தினமும் பூசை பண்றாருப்பா விநாயகர். அவங்க அப்பா அம்மா பூசை பண்றதுதான் கலசம் வச்சிருக்காரா, கலசத்துல தண்ணி வச்சிருக்காருல்ல, துதிக்கையில ஒரு கலசம் இருக்குது பாரு. அது என்ன தீர்த்தல் எதுக்குன்னா அப்பா திருவடியில அம்மா திருவடியில தீர்த்தத்தை விட்டு பூசை பண்றதுக்காக அப்படின்னு கஜி பூமி வந்து பாரு. அதனால எல்லாரும் சிவபெருமானை பூசை பண்ணுவாரு. சிவபெருமான் தான் ஒருத்தரையும் பூசை பண்ண மாட்டாரு. பார்வதி பூசை பண்ணுவா. அவங்க பண்ண கோயில் பல கோயில். பார்வதி சிவபெருமான பூசை பண்ணுவாங்க. விநாயகர் பூசை பண்ணியது, அதுக்கு மேல சுப்பிரமணிய சுவாமி பூசை பண்ணது, பிரம்மா பூஷை பண்ணியது, விஷ்ணு பூஷை பண்ணியது, இந்திரன் பூஷை பண்ணியது, சந்திரன் பூஷித்தது, சூரியன் பூஷித்தது, வருணன் பூஷித்தது, வாயு பூஷித்தது, அக்னி பூஷித்தது. அரே அப்பா அதுக்கு கீழே எறும்பு வரையிலும் பூஷை பண்ணியது. எறும்பு கடை யானை முதல் ஈசனை பூஷித்தும் பெருந்தறி கண்டும் தேரார் பேய்கள் என்பது முதுமுடி நிர்வகிப்புங்கிற நூல். அதனால இப்படி கடவுளிலிருந்து யானை எறும்பு பாம்பு குரங்கு எல்லாம் பூஷை பண்ணியிருக்கிறேன். குரங்கு பூசை பண்ண பூசை தெரியுமா? குரங்காடு குறை, குரங்காடு குறைன்னு இருக்குதுப்பா. வாலி பூசித்தான், சுக்ரீவர் பூசித்தான் அப்படின்னு. ஆகையினால இப்படி அந்த பூசையை திறந்தோறும் இவர் நயமமாக நயமம்னு சொல்றது, நியமம் நயமம்னு சொல்றது. அது செய்யாம சாப்பிடறது இல்லை, பூசை பண்ணாம. அப்படிப்பட்ட பூசையை ஆன்மார்த்த பூசையை செய்தாரு. அப்படி செய்துவிட்டு வீட்டுல தூய தொண்டரா திருவாதிரன சேத்திரத்தை அன்னைக்கு பூய தொண்டானா தொல்லை நீடு அயவந்தி அமர்ந்த நயனாரையும் அரிச்சனை புரிந்திட நயந்தார். அப்படி வீட்டுல பூஜை பண்ணிட்டு அது போல திருவாரண நட்சத்திரம் அன்னைக்கு கோயிலுக்கு போய் சுவாமியை பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு சென்றார். அந்த கோயிலுக்கு அயவந்தின்னு வேறு, திருச்சாத்தமங்கல இருக்கிற கோயிலுக்கு அயவந்தின்னு வேறு. இப்ப குளித்தல அங்க இருக்கிற கோயிலுக்கு என்ன வேறு? கடம்பத்து. அது போல அந்த ஊருக்கு பேரு சாத்தமங்க, கோயிலுக்கு அயவந்தின்னு வேறு. அந்த கோயிலுக்கு பூசைக்க வேண்டிய பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டார். உறையுளாய மனநின்று ஒருமை அன்புற்ற முறமையால் ஒரு பூசனைக்கும் மற்ற வேண்டுவன முற்ற வேண்டுவன குறை வரக்கொண்டு கோயிலுக்கு வேண்டிய பால் பணம் தூப தீபதம் அரிசி தேங்காய் பழம் மற்ற மலர்கள் இது முதலான எல்லா பொருளையும் கோயிலுக்கு பூசிக்க வேண்டியதில் இருக்கு. மனைவியார் தன்னோடு கூட அந்த பொருள் கொண்டு ஒருவரை இருவரும் கோயிலுக்கு சென்றார். ரெண்டு பேரும் சேர்ந்து கணவனும் மனைவியுமா சேர்ந்து கோயிலுக்கு போனாலும் நல்லது, சேர்ந்து சினிமாவுக்கு போனாலும் நல்லது, அதை பத்தி பரவாயில்ல. சேர்ந்து நீ சினிமாவுக்கு போ, நான் கோயிலுக்கு போறேன் போவாமே, அப்படி ஒத்த கருத்தா இருவருக்கும் தலைமணினா ரொம்ப விசேஷம். இப்ப ஞானசம்பந்தர் புராணம் அடுத்தாப்புல வரும் பாருங்க, ஞானசம்பந்தர் புராணம் அதுல அவர் அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் பரம்பரையா சைவ பரம்பரையில வந்தவர்கள், ரெண்டு பேரும் வழிபாடுடையவர்கள் அப்படின்னு. அதனாலதான் ஒரு நல்ல உள்ள பிறந்துச்சு. என்ன உள்ள ஞான சம்பந்தம் ஒரு பிள்ளையினாலே உலகத்துக்கு எவ்வளவு தெரியும். ஞான சம்பந்தர் வந்து மூணு வயசுலயே பெரிய ஆளாயிட்டார், மூணு வயசுலயே பெரிய ஆளாயிட்டார். அதையினாலே அப்படி மனைவியாரோடு பூசைக்கு வேண்டிய திரவியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இறைவர் கோயில் வந்து ஈனர் எல்லையில் தவத்தோர் அப்படி அயவந்தி என்கின்ற திருக்கோயிலுக்கு கணவன் மனைவி இருவரும் சென்றார்கள். சென்று அணைய வந்து அயவந்தி அணையவந்துவுக்கு அயவந்தி நேவிய அமுதின் துணை மலக்கடல் தொழுது பூசனை செய்ய தொடங்கி இணைய நின்றங்கு வேண்டுவ மனைவியார் எந்த உணர்வின் மிக்கவர் உயர்ந்த அர்ச்சனை முறை வைத்தார். பூசைக்கு வேண்டிய உதவி உபகாரங்கள் எல்லாம் மனைவி செய்ய சுவாமியே பூஜை பண்ணினார். சிவலிங்கத்தை பூஜை பண்ணார். பூஜைங்கிறது அபிஷேகம் செய்யறது, பால் முதலானவர்கள் அபிஷேகம் செய்யறது, அப்புறம் சந்தன முதலானது காத்துவது, மலர் காத்துவது, வஸ்திரம் சாத்துவது, தூப தீபம் காட்டுவது, அப்புறம் நிவேதனம் பொங்கல் முதலான நிவேதனம் வைப்பது, அதுக்கு மேல அர்ச்சனை பண்ணுவோம். சிவாயனம் மகேஸ்வராயனம் சம்பகீரமா பராயணம் சசிகரன் மகதேவாயனம் உருவாச்சனை அர்ச்சனை பண்றது, அப்புறம் தோத்திரம் பண்றது, சுத்தி வாரது, இந்த மாதிரி அப்படிப்பட்ட பூஜைய நிரம்ப செய்தார். அதற்கு உதவி மனைவி செய்தார். உணர்வின் மிக்கவர் உயர்ந்த அர்ச்சனை முறை வைத்தார். அப்படி பூஜையை சுவாமிக்கு செய்து நீடு பூசனை நிரம்பிய அன்பி நாகரம்பார். பூசை முடிஞ்சிருச்சு, அன்பு முடியவில்லை. பூசை முடிஞ்சிருச்சு, அன்பு முடியும். அன்பு முடியவில்லை. சாமியை விட்டு பிரிய மனசு இல்லாம முன்னால வந்து உட்கார்ந்துகிட்டு கொடி மரத்துக்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். பஞ்சாட்சர ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். மாடு சூழ் உடை வளங்கொண்டு வணங்கி உள்ள பிரகாரத்துல வள வந்தாரு. முன்படுத்தி தேடு மாமரை பொருளினை தெளிவுற நோக்கி, அந்த கோயில பூசித்த அந்த மூர்த்தியே தெளிவுற நோக்குதல் மனத்திலே வைத்து தியானம் பண்றது. அந்த உள்ள மூல தரத்தை பார்த்தம் பாரு சிவலிங்கத்தை அலங்காரம் பண்ணி அப்படியே அந்த சிவலிங்கத்தை மனசுல இருந்து தியானம் பண்றது. கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்றது அகப்பூசைன்னு. அப்படி தியானம் பண்றது அகப்பூசை. அப்படி அந்த அகப்பூசையெல்லாம் ஒருத்தனுக்கு நல்லபடியா நிலைச்சிருச்சுன்னா அவை ஊகி ஆயிடுவான் ஞானி. நமக்கு எல்லாம் நிலைக்காது. என்னென்ன என்ன நிறைய நமக்கு வேலை இருக்கிற காரணத்தினால பெண் ஜாதி உள்ள உருவாது, இன்னும் பல தொல்லைகளை அனுபவிக்க விடும் இல்லவா. அதனாலே அந்த மாதிரி எல்லாம் சீக்கிரமா யோகம் வராது. சீக்கிரமா யோகம் வராது. கண்ணை மூடுனா என்னென்னமோ வரும், அது வராது. அதனாலே இவரெல்லாம் நல்ல திறமை உடையவர். இதுல அந்த தியானத்திலே திறமை உடையவர், தியானத்திலே உறுதி உடையவர். தியானத்தில் தியானம் உண்டு உள்ளே பூசித்த சாமியை வெளியில கண்ட சாமியை உள்ளே காணுது. அதுக்கு தியானம் அதுல ஒண்ணு இல்லாதெல்லாம் தியானம் தியானம்னு சொல்லி போய் உட்கார்ந்து இருக்கிறது கண்ண முடிஞ்சிட்டு என்னத்த தியானம் பண்ணான்னா அது நம்ம என்னத்தை கண்டா உள்ள என்னத்த பண்ணுச்சுன்னு யாருக்கு என்ன தெரியும். இது முறை எப்படின்னா இந்த மூர்த்திய தியானம் பண்ணு, அதுக்கு இன்ன மந்திரம் இன்ன வடிவம் அதுக்கு இன்ன மாதிரி சாதனை இப்படி தியானம் பண்ணுதுன்னா நம்முடைய சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகையோட மூட மட்டி அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுற. அந்த மாதிரி தியானம் பண்றது கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரமா தியானம் பண்ணி பழகும். நேரம் கிடைச்சப்போ தொந்தரவு இல்லாதப்போ மனசு உடம்பெல்லாம் சௌகரியமா இருக்கப்போ தியானம் இல்லை. எப்ப வேண்டாம் தியானம் பண்ணா அதுக்கு காலம் இல்லை, நேரம் இல்லை. எப்ப நேரம் கொடுதோ அது நல்ல நேரம். அந்த நேரத்துல தியானம் பண்றது சுவாமியை எப்படி தியானம் பண்ற நடராஜர தியானம் பண்றது, விநாயகரை தியானம் பண்றது, சுப்பிரமணிய சுவாமியை தியானம் பண்றது, அந்த மாதிரி சிவலிங்கத்தை தியானம் பண்றது, அது எது நமக்கு ஒத்து வருதோ அந்த மூர்த்தியே அப்படி தியானம் பண்றது. எல்லாம் ஒண்ணுதான் வச்சுங்களே அந்த மூர்த்தியே தியானம் அப்படி உள்ள பூசித்தார் சாமியே. அலங்காரம் பண்ணினாரு, தோத்திரம் பண்ணினாரு, அப்புறம் வெளியில உட்கார்ந்து தெளிவுரம் ஓக்கினார். மனத்திலே தியானம் பண்ணினார். தெளிவுரம் நோக்கி நாடு அஞ்செழுத்து உணர்வுற இருந்து தெளிவுற நோக்கினார். அந்த பொருளை தெளிவுற நோக்கினாரு. அஞ்செழுத்த உணர்வுறன்னு வந்தார். அஞ்செழுத்த உணர்வுறன்னு வந்தார். நம்மளும் நமஜி வாயமும் சொல்றோம்னா அது வேற, உணர்வோடு சொல்லுவாங்க. உணர்வோடு காதலாகி கசிந்து கண்ணீர் வலி ஊதுவாதவன் அன்னறிப்பு இப்போது வேதனானது வைப்பூடாது நாளனாம் நமச்சிவாயவே என்பது கற்பனை வேதா உணர்வோடு சொல்லுவோம். அப்படி உணர்வோடு அஞ்செழுத்த ஜெபம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணி வலை வந்து நமஸ்காரம் பண்ணி அப்புறம் அந்த குடிமரத்துக்கு முன்னாலும் வழிபடுத்துக்கு முன்னாலும் உட்கார்ந்து சுவாமிய மனத்துல தியானித்து அஞ்செழுத்த ஜெபம் பண்ணும். தொலைவில் செய்த அவர் கொண்டானார் சுருதியே முதலாம் கலையின் உண்மையாய் எடுத்தஞ்சும் கணிக்கின்றார். ரொம்ப அழகா சொல்றார், பல கருத்துக்களை நல்லா சொல்றார்.
4: அப்பத்த சுவாமி மேலும் ஒரு சிறந்தி பூச்சி விழுந்துருச்சு. அப்படி விழுந்துருச்சுன்னு சொல்லி உடனே அந்த அம்மையார் போய் அவருடைய மனைவி போய் ஊதித்தார். இந்த பூச்சி போகக்கூடிய சூழ்நிலை ஊதித்தார். ஊதினதுனால ஓடி போச்சு. அவ என்ன காரணத்துல ஊதினா, அந்த மாதிரி பூச்சி விழுந்துச்சுன்னா சுவாமிக்கு ஏதாவது விடுதல் இருக்கு, பல வகையில ஒரு அனுஷிதமா இருக்கு. அனுஷிதம் சொல்றது அனுஷிதம்னா அதனுடைய இதுகளை சில இதுபடக்கூடாது என்பதற்காக ஊறினார்.
3: அதே இந்த நாயனார் பார்த்துட்டார், மனைவி ஓடி சாமி மேல விழுந்த பூச்சியை ஊதுனாங்க. சாமி ஊதுனாங்க. பொழிந்த அன்பினால் ஊதி மேல் துவிந்தனர் போ பதைத்த செய்கையால் மனைவியார் முச்சைய பந்தம் சிதைக்கும் மாதவ திருமறையவர். இப்படி ஊதுனா இந்த வாயில இருக்கிற எச்சி பறக்கும், எச்சில் பறக்கும் இல்லையா? சில பேர் பேசும்போது பறக்கும், ரொம்ப பறக்கும், பயமா இருக்கும். அது போல ஊதுன சில பேர் சாப்பாடு போடும்போது பேசிட்டே ஓடுவாங்க. அது மாதிரிலாம் நீங்க இருக்கு பாத்தீங்க. அதனால சாப்பாடு போடும்போது சில பேர் பேசிட்டே ஓடுவாங்க, பயமா இருக்கும். சாப்பாடு போடும்போது பேசவே விடாது, சில பேர் நிறைய பேசிக்கிட்டே ஓடுவாங்க. என்ன மாதிரி அவங்களுக்கு தெரியாம போச்சு. இத பார்த்தார் அந்த நாயனார், பதைத்த செய்கையால் மனைவியார் விழுந்துச்சே அந்த பூச்சியினால சுவாமிக்கு ஏதோ தொந்தரவா இருக்குமே அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி எதையும் யோசனை பண்ணாமே ஊதப்படாதே, ஊதராய்ச்சி பிறக்கவே, ஆதாரம் போறவே, அதாச்சாரமே, அனுஷிதமே அப்படின்னு சொல்லி நினைக்கல. நிலவையில பூச்சி விழுந்தா எப்படி ஊதுவாடா மாதிரி ஊதித்தான். மனைவியார் முடிச்சைய பந்தம் சிதைக்கும் மாதவன் திருமறையனும் கருத்து. பந்தத்தை சிதைப்பவர், பந்தத்தை சிதைப்பவர், பந்தம்னா தொடர்ந்து உலகத்தில மனைவி மக்களோடு இருந்தே தொடர்ந்து இல்லாம இருந்திருக்கும் அப்படி பந்தம் சிதைக்குமாறு. தங்கள் புதைப்பு ஊதனத்தை பார்த்த உடனே ஒரு கண்டபடித்தார். சிவசிவா சிவசிவா சாமி வச்சு பார்க்கிறாங்க, ஊதித்தாளே அப்படின்னு கண்டபடித்தார். சிதைக்கும் மாதவர் திருமறையவர் கண்டு தங்கள் புதைத்து மற்றது செய்ததன் போதியில அறிவில்லாதவரே என்ன சிதை சிலம்பி மேல் விட ஊதி துணிந்தனர் என்றார். சாமி மேல பூச்சி விழுந்துருச்சுங்க, அதுக்காக ஊதினே அப்படின்னா அவ மேல இவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துச்சுக்கோ. சாமி மேல இப்படி ஊதறார். மனைவியார் செய்த அன்பினை மனத்தினு கொள்ளார். மனைவி என்னமா செய்த அன்பினாலே சுவாமி வேலை வைத்திருக்கிற அன்பினாலே அந்த அன்பு என்கின்றதுல இந்த ஆதாரம் மறந்து போச்சு. அன்பிலே இந்த ஆதாரம் சுத்தம் அது மறந்து போச்சு. அந்த மனைவி செய்த அன்பினாலே செய்தாள் என்று சொல்லி இவர் நினைக்கல. மனத்தினை கொள்ளார். புனையும் நூறு மணி மார்வர்தம் பூசனை தரத்தில் இணைய செய்கை இங்கு அனுஷிதவா என எண்ணும் நினைவினார் அவர் தம்மை விட்டு அகன்றிட நீப்பார். எதனால இப்படி சுவாமி எவ்வளவு ஆசாரமா நம்ம சுத்தமா பூஜை பண்ணினோம், அப்படி பூஜை பண்ணி பிறகு இந்த மாதிரி சுவாமி மேல இப்படி வச்சு வரக்கிறாப்பு ஊதிட்டாளே அப்படின்னு சொல்லி இவள இந்த மாதிரி வீட்டுக்கு ஊடிட்டு போக கூடாது அப்படின்னு தீர்மானம். மனைவி என்ன குத்தம் பண்ணிவிட்டா, ஒண்ணும் இல்ல. அந்த அளவுக்கு இவர் சாமி மேல அன்பு, அவளுக்கு அதை விட அன்பு. இப்படி இப்படி ரெண்டுமே அன்புதான், சரியான அன்பு ஒரு அது மேல வச்சு வரக்கிறாப்பு ஊதுறாவா அப்படின்னு இவருக்கு அன்பு. அவளுக்கு பூச்சி விழுந்தா சாமிக்கு ஏதாவது அரிப்பு உண்டாக்கும், அரிக்க போகுது ஏதாவது விடுதல் இருக்கு போய் சொல்லி அவள் அன்புனாலே ஊதித்தான். ரெண்டு பேரும் அன்புதான். அதனால என்ன பண்ண அப்படி துடைக்கிறது விட்டுட்டு ஏதாவது ஒரு பத்திரம் உப்பம் ஒரு தூய்மையான உள்ளாரே அப்படி நீக்குவது விட்டுட்டு வாயில ஊதலாமா? அது எடுக்கிறதுக்குள்ள இவனுக்கு தாங்கல, இது வேறொரு பொருள் எடுக்கிறதுக்குள்ள உடனே தள்ளி விடணும்னு நினைச்சான். இவன் சொல்றது நியாயம் இல்ல, அதை எடுத்து கொண்டு போய் துடைக்கிறதுக்குள்ள சாமிக்கு ஏதாவது தொந்தரவான அப்படி என்பது அவனது. அதனாலே நீ வேறொரு பரிசீலால் தவிர்ப்பது தவிர முன் அடைந்து வந்து ஊதி வாய் நிற்பட முயன்றாய், வாய் நிற்பட முயன்றாய், உன்னை யானி நீ துறந்தானன் இங்கனோ இன்னமேல் நீ எனக்கு மனைவி அல்ல. எவ்வளவு சண்டை போடுறவள மனைவி வச்சுட்டு சுற்றாவது ரொம்ப துறக்க முடியுத அப்படின்னு அப்படின்ற அந்த அம்மா உன்னும் சண்டை போடல. அந்தம்மா ஒண்ணு நான் செய்தது தப்புத்தானோ அவன் நினைச்சது அப்புறம் நான் செய்த தவறா இருக்கணும், நாம் செய்த தவறுதான் என்று அவள் உணர்ந்து என்ன பண்ணினார் குறைத்தார். மற்ற வேளையில் கதிரவன் மலை விசை மறைந்தான், மாலைவர் கதிரவன் மலை விசை அத்தமனகிரியிலே போய் சேர்ந்தான். உற்ற ஏவலின் மனைவியார் ஒரு வழி நிற்க முற்ற வேண்டுவ பழுதே பூஷணை முடித்து மறுபடி முன்யாசனம் பண்ணி பூச வந்தான். இந்த மாதிரி எச்சுகள் கூட பண்ணிட்டு ஆளுவர் சிவகோசியார் பண்ற மாதிரி இவர் தினந்தோறும் வந்து அசுத்தம் பண்ணிட்டு போடுறாரா? கலந்து வச்சு புண்ணியாவாசனம் பண்ணி அப்புறம் பூஜை பண்றது ஆறு அது சிவகோதரியா இருக்கு. அடுத்தாப்புல வந்து அசுத்தம் பண்ணி போயிருக்கு கடவுளுக்கு. என்ன சொல்றதுப்பா, மலை விதை மறைந்தான், அந்த குற்ற நீங்கும்படியாக பூசனை செய்தாரு, தொண்டரும் கடிவனை புகுந்தார். அப்படி பூஜையை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. யாரு அந்த நிலநக்கனாயனார் அஞ்சு உள்ளமோட அவர் மருங்க அணை உடமாட்டார், நஞ்ச உண்டவர் கோயிலின் நங்கையார் இருந்தார். அந்த அம்மா வீட்டுக்கு போகாம கோயிலும் இருந்தாலும் பரவாயில்ல போ, சேவைகளை ஊதினா என்ன மோசமா போச்சு, இதுக்கு போய் என்னைய வந்து இங்க இருந்து அங்க அடிவேன். சாமி விலை ஊந்துருச்சுன்னு ஒரு பிரியத்துல ஊதிப்பிட்டேன், அதுக்கென்னா அவர் பூஜை பண்ணிவிட்டா போகுது கழிவுட்டா போகுதுன்னா பெருசா பேசுற அப்படின்னு அந்த அம்மா சொல்லல. கடவுளே இந்த வாரம் தெரியாம இருந்திருக்கிறா பாருவ. செஞ்சொல் நன்மறை திருநீலக்கராம் இரவு பஞ்சின் வில்லனை பள்ளியில் பள்ளி உள்ளிருந்தார். நாயனார் வீட்டுக்கு சென்றாரு, வீட்டுக்கு சென்று ஐயானே அங்கே வீட்டுக்கு சென்று செய்ய வேண்டிய இடங்களை செய்து விட்டு பள்ளி உண்டார். பள்ளி உண்டார் முடியுதா குறைங்க அப்படி கொண்டாரு. அப்படி கொண்ட போது கொஞ்ச நேரம் ஆன உடனே தூக்கம் வந்துச்சு. தூக்கம் வந்த உடனே கனவு வந்து தூக்கத்துல என்ன வரும் கனவுல சுவாமி கனவுலே சாமி பள்ளிகுள் பொழுது அயவந்தி பரவர்தாம் கனவில் வெள்ள நீர்ச்சடையோடு நின்று மேனியை காட்டி செடையில தண்ணி ஒழுகுதான். இந்த கங்கை இருக்குது இல்ல செடை அதுல தண்ணி ஒழுகுதான். வெள்ள நீர்ச்சடையோடு நின்று தம் மேனியை காட்டி நாயனார்த்த உடம்ப காட்டினார். நாயனார்த்த உடம்ப காட்டி உள்ளம் வைத்து எமை ஊதி துவிந்தா பால் ஒழிய உள்ளம் வைத்து உள்ள வைத்துன்னு மனத்திலே அன்பு நிறைந்த அன்பு வைத்து அதன் மூலமாக வீட்டுக்காரி இப்படி ஊதுனாவாரு அந்த ஊதனா இடம் போக மத்த இடமெல்லாம் சிறந்து கொப்பளம் ஊட்டிக்கு பாட்டு காட்டுறாராம். இந்த ஊதன இடத்துல கொப்பளம் இல்ல மத்த இடத்துல கொப்பளம் ஊட்டிக்கு பாரு. என்ன சொல்றது இந்த அன்பையும் அவர் அருளை அவர் அருள் அன்புக்கு உள்ளம் வைத்தவை ஊதி முன் துணிந்தவால் ஒளிய கொள்ளு இப்புறம் சிலம்பியின் கொப்புள் இருந்தது கண்டாப்பெரும் கனவினை நரவரக்கரு. கண்ட உடனே சொன்ன உடனே விழித்துக் கொண்டார். நனவாகவே கருகினார். நனவு நானே இது நடந்ததை அப்படியே வந்து சொல்றார். கொண்ட அச்சமோடு அஞ்சலி குவித்துடன் விழித்து தொண்டனார் தொழுது ஆடினார் பாடினார் துணித்தார் அண்டர் நாயகர் கருணையில் போற்றி நின்று அழுதார். சாமி இப்படிக்கு நடந்து வேலை வச்சிருக்கிறாரே நம் அழகினார், பாடினார், அழுதார். போது போய் இருள் புலந்திட போய் இன்னொரு கோயிலே இருந்திருக்கிறாங்க. காலை வேளை நேரத்திலே சென்றாரு ஆதிநாயகர். அயவந்தி அவர்ந்த அங்கனர்தம் பாதமூலங்கள் பணிந்து வீழ்ந்து எழுந்து முன்பரவி மாதாராரையும் கொண்டு தன் மனை மீண்டடைந்தார். மனையில் மீண்டடைந்தார். கோயிலுக்கு சென்று சாமியை வணங்கி மனைவிடத்திலே இந்த நிகழ்ந்த கனவை சொல்லி அவர் மனைவி சந்தோஷம் ஒத்து கடைச்சிட்டு. பின்பு முன்னையில் பெருகிய மகிழ்ச்சியா செய்த இன்புறும் தரத்து எல்லையில் பூஜனை ஏற்றி அதன் பிறகு சாமியை பூஜை பண்ண எப்படி இருக்கும்? இன்னும் அதிக ஆகமா நமக்கெல்லாம் கனவுல ஒரு நாளைக்கு பகுதி வந்து சொல்லணும். நமக்கு இருக்க குறை நீங்கிறாப்புல ஒரு நாளைக்கு கனவுல எப்படி சொல்லணும். இயற்றி அன்பு மேம்பாடு அடியவர் மிக அறைவாருக்கு முன்பு போல ஒரு வேண்டும் விருப்புடன் முடிப்பார். அன்னதன்மையில் அமர்ந்தினி உழுக அன்னாளில் மண்ணு பூந்தராய் வருமறை பிள்ளையார் பெருமை பள்ளி பண்ணி வையகம் போட்டிட மற்றவர் பாதம் சென்னி வைத்துடன் சேர் உரு உறுப்பினர் சிறந்தார். அதற்கு மேல ஞான சம்பந்தருடைய பெருமையை கேள்விப்பட்டு அவர் மேல ரொம்ப பக்தியா இருந்தார். ஞான சம்பந்த மேலே அதிகமான அன்புடையவராக இருந்தார். பண்பு மேம்பாடு நிலைமையார் பயிலும் அப்பருவ மண்பருந்தவ பயன்பெற மறுவுற மறுவுணற்பதிகள் பின்பரங்கு நீர் வேணியார் அமைத்துடு அனைவார் சண்பை மன்னரும் சாத்தமங்கையில் வந்து சார்ந்தார். அப்படி அந்த ஞான சம்பந்தரும் பல தலங்களை எல்லாம் வணங்கி கொண்டு திருச்சாத்தமங்கைக்கு வந்தார். அவரோடு பகவாட்டியம் ஆசிக்கிறவராகிய திருநிலவண்ட பெரும்பாளர் இருந்தார். திருநிலவண்ட யாழ்ப்பாளர் அவருடைய மனைவியோடு அவர் வர கோலியர் குருமான் கோயிலுக்கு சென்றாரு, வாழ்த்தினாரு, வணங்கினாரு. அதற்கு மேலே கோயில் இருந்து இவருடைய வீடு வரையிலும் பந்தல் போட்டாரா ஞானசம்பந்தர் வரவேற்கு. அப்படியே பந்தல் போட்டு பல வகையான மங்களப்பொருளோடு சென்று ஞானசம்பந்தரை எதிர்கொண்டு வணங்கி அந்த திருஞான சம்பந்தரோடு வந்த கூட்டத்தை அழைத்துக் கொண்டு வந்தார். அன்றி ஆடியும் பாடியும் தொழுதலும் அடைவார் பொன்ற அயங்கு நீள் மனையிடை உடன் உடுப்புகுந்தார். அப்படி ஞானசம்பந்தரை வரவேற்று அந்த ஞானசம்பந்தரோட வந்த கூட்டங்களை எல்லாம் வரவேற்று தன்னுடைய மனையிலே இருக்க செய்து அவர்களுக்கு மாகேஸ்வர பண்ணினார். திருஞான சம்பந்தர் கூட்டத்துக்கு மாகேஸ்வர பண்ணினார். யாரு? இந்த திருநிலவரசனார். அப்படி மாகேஸ்வர பூஜை பண்ணினாரு. மறுநாள் இமயமங்கிடம் திருமூலை அமுகுண்டார். இரவும் தமது சீர் மனை தங்கிட வேண்டுவத வைத்தார். ஞானசம்பந்தர் இருப்பதற்கு சைனிப்பதற்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி வைத்தாரு. சீலமை திருத்தொண்டரோடு அமுது செய்து ஒளி ஞானமுக்கிட நாயகியுடன் நம்பர் நன்னும் காலம் வர காலம் உட்பெற அழுத அழுதவர் அழைத்திட கடிது நீலநக்கனார் அழுதவர் அழைத்திட கடிது நீலநக்கனார் வந்து அடிமுடிந்து விழுந்தார். திருநீலக்கநாயனார் கூப்பிட்டாரு. அப்படியே கூப்பிட்ட உடனே வந்து வணங்கினாரு. இப்படி வணங்கிய போது இந்த திருநீலகண்டா பெரும்பாளர் யாழ்ப்பாளர் அவர் தங்கி பள்ளி உள்ள இடம் தயார் பண்ணி கொடுத்தார். அவர் இந்த யாழ்ப்பாளர்னா அந்த தாழ்ந்த குலத்தவர்கள். இவர் அக்னிகாரியம் என்ற பிராமணர். அதனாலே அவர் தங்குவதற்கு பொருத்தமான இடமா கூடுவோம்னு இவர் சொன்னார். அப்படி சொன்ன உடனே அவர் உள்ள அழைச்சிட்டு போனாரு. அக்னிகாரியம் என்ற அந்த குண்டர் இருந்துவாரு, அதுக்கு பக்கத்துல இடம் கொடுத்தார். அக்னிகாரியம் என்ற இடத்துல பக்கத்துல திருநிகண்ட யாழ்ப்பாளர் மனைவி தங்கி இருப்பதற்கு இடம் கொடுத்தார். நடுமனை நன்று இன்புற்று நடுமனை வேதி என்பாங்க சென்று மற்றவருக்கு இடம் கொடுத்தனர் திருமறையோர். ஆங்கு வேதியில் அறாத சிந்தி வளஞ்சுழிவுற்று ஓங்கி முன்னையில் ஒருபடி தந்தியே. இந்த அக்னி மாத்திரம் நித்யா அக்னின்னு சொல்றது. அந்த அக்னி வந்து முட்டுப்படாத அக்னின்னு சொல்ற. அக்னி எப்போது இருந்து கொண்டிருக்கோம் நம்ம எல்லாம் அப்படி பண்ண முடியல. அக்னி இருந்துகிட்டே இருக்கிறதுப்பா. அக்னி இரவும் பகலமா இருந்துகிட்டே இருக்கு. அப்படி அந்த மாதிரி இவர் போய் அந்த அக்னிக்கு அந்த குண்டத்துக்கு பக்கத்துல படுத்த உடனே அந்த அக்னியானது வளம் குளித்து ஒசந்து இருக்கிறான். யார் துணையில உண்ட யாழ்ப்பாணம் உயர்ன பக்கத்துல படுத்த உடனே அப்படி வளஞ்சுழி குற்று இருந்தது. அதற்கு மேலே திருநிலநக்கனாரே பாடி திருநிலநக்கநாயனாருடைய சிறப்பை எல்லாம் சொல்லி திருப்பதிகம் பாடினார். அயவந்தியில் இருக்கிற சிவபெருமானை பதிக நான் மலர் கொண்டு நம்பிரான் கடல் வரவி அதிக நண்பரை நீலநக்கத்துக்கு அளித்தருளி எதிர்கொழும்படி எழுந்தருளினார் என்றும் பதிய புதிய செந்தமிழ் பலவரை முடிந்த பூசணம் புதிய செந்தமிழ் பலவரை முடிந்த புதிய செந்தமிழ் பலவரை முடிந்த பூசுரனார் பிள்ளையார் எழுந்தருளார் தொண்டர்தாம் பின்பு தள்ளு அன்புடன் கேள்மையும் தவிர்க்கலை எனினும் வள்ளலார் திருவருளினை வலிய மாட்டாமை உள்ள உள்ள அங்குடன் மூக்கி மந்தூருவாக இருந்தார். அதனாலே அதன் பிறகு பல பலிகளையும் வழங்க ஞான சம்பந்தர் சென்றார். இவரை தம்முடைய நீங்கள் உங்கள் துணைக்கு எழுந்து கொண்டிருந்து இவருக்கு விட தந்தாரு. அதற்கு மேல வழக்கம் போல ஆன்மார்த்த புஷ பரார்த்த புஷ மிக்க சிறப்பாகவும் அதிக பிரியமாகவும். இப்ப நமக்கெல்லாம் ஒரு அதிசயம் பண்ணாருன்னு வச்சுருவோம், என்னமா இருக்கு இன்னும் பூஜை இன்னும் ரொம்ப சிறப்பா செய்யும் இல்ல. உனக்கு என்ன வேணும், பணம் வேணுமா, நாளைக்கு காலையில வாரு தாண்ட கொண்டப்போ உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு உடனே கொடுப்பாருன்னு சொன்னாலும் வச்சிருக்க போனா அவரும் அந்த மாதிரி ராஜ்ய கடவுளை வந்தாருங்க சாமி, உங்களுக்கு பணம் 10 லட்சம் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி கொடுத்தாருன்னு வச்சுக்க, என்னமா பூஜை பண்ணுவோம் சாமி தெரியுமா உண்டா இல்லையா? இதெல்லாம் செய்ய தலையுப்படி அது பிறகு அன்பு அதிகமா இப்படி உணர்வுடும் பயின்றார் செம்பையாளியார் தாமடும் அருள் எப்படியும் நன்கு மேம்பட நாளிடை செலவிட்டு நின்று ஞான சம்பந்தர் அப்புறம் ஏதாவது பக்கமா வருகின்ற பதிகளுக்கு சென்று ஞான சம்பந்தரோடு இருந்து கலந்து கும்பிடுவார். வன்பெரும் புகழ் அவருடன் பயின்று வந்துரைந்தார். தின்பெரும் தொண்டர் ஆகிய திருநிலநக்கர் பிறகு காதலிப்பின் நெடுநாள் முறை பிறங்க வருவருந்தவ மறையவர் வாழி சீகாழி ஒருவர் தது ஒருவர் தந்திரு கல்லியானத்தினில் உடனே திருமணத்திறன் சேவித்து நம்பர்தான் சேர்ந்தார். அப்படி பல நாள் ஞான சம்பந்தரே தியானித்து வணங்கி அதன் பிறகு திருஞானசம்பந்தருடைய கல்யாணத்துக்கு சென்றிருந்தார். சிவலோகம் சென்றது திருஞான சம்பந்தர் கல்யாணத்திலே வந்தவர்களுக்கு எல்லாம் சிவதோகம்னா அப்படி அந்த கூட்டத்துல இவரும் சேர்ந்து ஞான சம்பந்தரோடு சிவசூரியிலே கலந்தவர் இந்த ஆச்சாபுரத்துல திருப்பெருமணன் வந்து சிதம்பரத்து பக்கத்துல இருக்கிற ஆச்சாபுரத்துல இந்த நிகழ்ச்சி நடந்தது. அங்கே கல்யாணத்துக்கு சென்றவர் சிவலோகத்துக்கு சென்றார். தருதுளில் திருமறையவர் சாத்த மங்கையினில் வரும் உதப்பெரும் திருநீலக்கரால் வணங்கி அப்படிப்பட்ட திருநீலக்கநாயனுடைய திருவடியை வணங்கி இருபரப்புடைய அந்தனர் ஏறுயர்த்தவர்வால் உரிமை உறுப்பினர் நமினந்தியார் துளிர் உரைப்பார். அதற்கு மேல நமினந்தியடிகளுடைய துளிரை சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார் சேர்க்கிறார் நடைபெறும் நமினந்தி அடிகள் நாயனார். ஆகையினால இப்படி சிவனிடத்திலே அன்பு மனைவிக்கும் இருந்தது கணவனுக்கு இருந்தது, கணவனுக்கு இருந்த அன்பு 99 மனைவிக்கு இருந்த அன்பு 100
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

ராமாயணத்தில் உள்ள சகோதரன் மாதிரி இருக்கணும். ராமன் வந்து பரதனுக்காக ராட்ட குடுன்னா நான் பேஷா கொடுப்பேனே தானேங்கிறார். பரதன் வாங்கி வச்ச இதை அண்ணா சொத்தை நான் திருடுவேனாங்கிறான். இப்ப என்னடானா ஒத்தனுக்கொத்தும் அஞ்சு பீஸா தாய விபாகத்தில் குறைஞ்சா கோர்ட்டுக்கு போய் 500,000 ரூபா செலவழிக்கிறான். இதுதான் இந்த சகோதரத்துவம். இதெல்லாம் பத்தி அங்க இருக்க அயஷ்மம் சுமனாசத்து எதுனா சர்வமி ஜெகத் பிரார்த்தனை என்னது இல்லையோ. இந்தியா மட்டும் இல்ல, ஃபாரின் ஏரின் எல்லாம், சைனா, லங்கே, இங்கே எல்லாமே ஜெகத்து பூரா ஸ்தாவர ஜங்கமங்கள்லாம் சௌக்கியமா இருக்கணும்னா எதுனால என்னார். நான் வந்து இப்ப ருத்ர ஜபம் பண்றேன் இல்லையோ, எப்படி இருக்கு பத்து இல்லையா. சிவே நவச்சசா துவா, மங்களகரமான வேத மந்திரங்கள்னால துவா உன்னை கிரிஷா வேத மந்திரங்களில் படுத்து உறங்குபவனே. கிரிஷு கீர்ஷு சேதே இது கிரிஷா, வேத சப்தங்கள்ல பரமாத்மா படுத்துருக்கார. ஹே கிரிஷா அச்சாவதாமசி, ஹிந்திக்காரன் அச்சா எங்களுக்கு எங்க பாஷைங்கிறான். இங்க வேதத்துல அச்சான்னு நிறைய இடத்துல இருக்கு. அச்சா அச்சால் எடுக்கா அங்க வேற அர்த்தம். இங்க அச்சானா என்ன அர்த்தம், தெளிவாக ஸ்வச்சமாக இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அச்சானா நேருக்கு நேர் பார்த்து கொண்டு, இவ்வளவு நேர பார்க்கிறோமோ இல்லையோ. ஆபிமுக்கேனு அர்த்தம், சிவலிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணி விஷ்ணுவை வச்சு சொல்லி புருஷசூக்தம் சொல்றார். அச்சாவதாமசி, உங்களை நாங்கள் எதிர்பார்த்துண்டு இந்த மந்திரார்த்தங்கள் மூலமாக நேர அந்த அச்சாவதாரத்தையும் பார்த்துண்டு அச்சாவதாரத்தை எதிர்நோக்கி கொண்டோம்னு அர்த்தம். அச்சாவுக்கு அர்த்தம் ஆபிமுக்கேன. நாங்கள்லாம் சொல்றோம், என்ன சொல்றேன், சிவேன வச்சசா, மங்களகரமான வார்த்தையினால உங்களை ஸ்தோத்திரம் பண்றோம். வேத பாராயண மீட்சல் பலம் கொடுக்கும்னு சொல்லுகோல் ஏவம் வேதாக்கா வரேன். அப்ப இந்த புண்ணியத்துக்காக நீங்க எல்லாத்தையும் கொடுங்கோன்னு. அவர் பார்த்தார், ஏயா இத்தனை நாளா பாபம் பண்ணி அதனுடைய இட்டம்னா ஓடின்னு இருக்கு. இப்போ பாபத்தை பண்ணதுனால தானே நமக்கு கஷ்டம் வருது. அது குறுக்க நான் பேசிந்தே இருக்கச்சே, இன்னொருத்தர் மைக்கில் பேச முடியுமோ, இதை விட்டு அத்தனை பேச முடியும். பிராரப்த கர்மான்னு பேரு. உடனே சிவன் கேட்டாரா, இந்த பிராரப்த கர்மா இருக்கேன், இதற்கு இதுக்கு நடுப்புற நான் எப்படி இந்த புண்ணியத்துக்கு பலம் கொடுக்க முடியும்னார். இவர் சொன்னாராம், பாப பலன்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைங்கோ. இப்போ நான் பண்ற ஒரு புண்ணியம் இருக்கு பார்த்தீங்களா, என்னது, இந்த ருத்ர ஜபம். இதனுடைய இந்த ருத்ர ஜபத்தில் சொல்லும்போது சாமவேதத்தினுடைய பெருமையும் ஒன்று சொல்லப்பேன். சட்ட ஞாபகம் வந்தது, என்ன சொல்றேன்னு பார்த்துக்கோ. ஏச்சாக்கா பர்தினேச்சாக்கு முன்னாடி.

ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அதுல சாமகாணத்துல நமக்கு 27 விஞ்ஞாதி இல்ல. இந்த மாதிரி சில நாமாக்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுல கபர்தினேச்சான்னு பதம், இதுக்கு இதனுடைய பேருமே கங்காவதாரத்தை ஞாபகப்படுத்த அன்னைக்கே சொல்லிட்டேன். ஆனால் சாமவேதத்தில் அந்த ஸ்வரத்துக்காக எங்கே எப்படி நிறுத்த சொல்கிறாரோ, எப்படி பதம் பறிச்சிருக்க சொல்கிறாரோ, இதுக்கு ஸ்பெஷல் லைசன்ஸு. அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை கவனிக்க முடியாது. நேற்றுக்கே நம்ம ஸ்வரத்துக்கு யஜுர்வேதத்துக்கே சொன்னேன், சிவா யனமஹ சிவலிங்கா யனமஹ ஆத்மா யனமஹ. யனமஹான்னு பதம் உண்டு எங்கேயாவது? ஆத்மான்னு அங்கே கொஞ்சம் பாஸ் கொடுத்தா தான் யனமஹ கீழே இறங்குறது. ஆத்மாயா நமஹான்னு ஸ்வரம் போடுவீங்க. ஸ்வரங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸ்வரங்கிறது உயிர், வேத மந்திரங்கிறது உடம்பு. உடம்புல உயிர் இல்லைன்னு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் நாலு பேரை தூக்க வேண்டிதான். அதனால எல்லாரும் என்னவோ என்கிட்ட புஸ்தகம் கொடுங்க நான் படிக்கிறேங்கிறான், இது பெரிய ஆபத்து. இந்த மாதிரி வேத பிரச்சாரம் பண்ணவே வேண்டியதில்லை. அதை ஸ்வரத்தோட சொன்னாத்தான் சொல்லணும். ஸ்வரத்தோட சொல்லாட்டா ஆபத்து வரும். இதை நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாங்கள் எல்லாரும் படிக்கிறோம் சார், வேதத்தை பிரச்சாரம் பண்ணுவோம், எல்லாருக்கும் சொல்லிவிடுவோம்னா 18 ஜாதிக்கும் இதெல்லாம் சரிப்படாது. அது ரொம்ப ரெண்டுகட்டான விஷயம். இங்க எதுக்காக சொல்ல வந்து இந்த பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணச்சே யச்சா கபர்தினேச்சான்னு இருக்கு. யச்சகா பர்தினேச்சான்னு பண்ணணும்னு வச்சிருக்கான். நீலகண்ட தீட்சர் வாழ் என்ன பண்ணாலும் பாலாமடைங்கிற திருநெல்வேலி ஜில்லா ஊர்ல போய் ரொம்ப ஏகாந்தமா பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். இந்த நடந்த கதை அப்பய தீட்சருடைய உறவர் பெரியவர். அவர் பண்ணிட்டே இருக்கிச்சு. ஒரு நாளைக்கு அவருக்கு திடீர்னு என்னவோ நம்ம எல்லாம் இப்படி பண்ணப்படாதுன்னு காட்டுறதுக்காக அவருக்கு புத்தி தோணுது. என்ன பண்ணிட்டுனார், என்னடா அது நாம சாமவேதமா இருக்கும், யச்சகான்னு சொல்லுவானே, யச்சா கபர்தினேச்சான்னு கானம் பண்ணாராம். இந்த பையன் ஒன்னே நாளைக்கு அப்படி ஆரம்பிக்க முடியாது. என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். அப்புறம் பண்ண ஒன்னே என்னாச்சு, இந்த ஜாதியிலேருந்து பாலபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார், பற்று நின்று ஊச்சுப்பார். விழவே இல்லை என்ன, தர்ப்பை எடுத்து குத்தினார், ஊசி எடுத்து குத்தினார், எல்லாம் குத்தினா குத்தினா ஊசி உள்ள போறது, பால் வெளியில வரல, பற்று நின்று போச்சு. அடாடாடா என்னடா அது, இந்த கோட்டை வழியா பால் விழலையேன்னு நினைச்சுண்டு தப்பு பண்ணிட்டோமோ நினைச்சுன்னு எழுந்திருந்து கன்னத்துல போட்டு நான் வேதத்தினுடைய சம்பிரதாயமான பதச்சேதத்தை மாத்தினத்தினால இருக்கும்னு தோணி பர்தினேச்சான்னு காணம் பண்ணாரோ உடனே கொட்டித்தான் பார். இது நடந்ததா சொல்ற, அதனால ஸ்வரத்துக்கு முக்கியத்துவங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இப்ப பரமேஸ்வரனே அச்சாவதாம்சி மந்திரங்கள்னால நாங்க இவ்வளவு தூரம் சொன்னோம் இந்த பலன் வரணும்னா, இப்ப பிராபகர்மான ஓடின்னு இருக்கு. நடுப்புற நான் எப்படி எது கொடுப்பேன்னா அதை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு இதை கொடுங்கன்னு. அப்புறமேட்டா இந்த புண்ணியத்துக்கு பலமாக இப்போ ஜபம் பண்ணுறது ஒரு புண்ணியம் தானே, இதுக்கு பலமாக உள்ளத்தை கொடுக்குறேன். ஆனால் இது மெச்சூர் ஆகலையான்னு கேட்டேன். இது அபிநவசங்கர் இது வியாக்கியானம் பண்ணிருக்காரு. மெச்சூரிட்டி என்ன, நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் 5 வருஷத்துக்கு போட்டேன்னா கியூமுலேட்டிவாக போட்டாச்சுன்னா ஏதோ ஒன்று அமௌண்ட் சேர்த்து தருவான். இப்போ போட்டேனே உடனே கொடுன்னா என்ன கொடுப்பான் தெரியுமே, ஒன்றும் கொடுக்க மாட்டான், பிடிச்சின்னு 100 ரூபாய் அதைத்தான் கொடுப்பான். அதனால மெச்சூர் ஆகலையே, இது மெச்சூர் ஆகி பலிக்கணும் போலயோ அதிர்ஷ்டம் தான். அதுக்கு அவர் சொன்னாராம், ப்ரீமெச்சூரலாக வித்ட்ரா பண்ணலான்னு இருக்கு ஒரு ரூல் இருக்கு. இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இவனுக்கும் இருக்கணும். இப்போ வெளியூர்லேருந்து ஒரு செக் வருது, அந்த செக்கு ஃபாரின்லேருந்து இங்கே போயிட்டு வரதா இருந்தால் 15 நாள் ஆகும், அதுக்குள்ளே வாரத்தில் 10 நாள் காரியமும் ஆகிடும். அதனால என்ன பண்ணான்னா அந்த மேனேஜரை போய் பார்த்தான். அவர் என்ன பண்ணா, டிஸ்கவுண்ட் பண்ணி உடனே கொடுத்துட்டான். அதுபோல இதுக்கு ப்ரீமெச்சூரல் வேல்யூவில் கொடுங்கோ போரும், உடனே கொடுங்கோ டிஸ்கவுண்ட் பண்ணின்னு கேட்டானா. அப்படி கொடுத்தா எவ்வளோ வரும்னார், யதா ந சர்வமி ஜெகத யக்ஷ்வகம், அப்போ வேல்யூ வந்தால் எவ்வளோ வரும்னு பார்த்துங்க, அப்படி கொடுங்கோன்னு கேட்டார்னு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அப்போ தான் நாமெல்லாம் பிழைக்க முடியும். இப்போ பண்ணுற புண்ணியத்துக்கு எதாவது உடனே கொடுக்க ஆரம்பிச்சா தான் நமக்கு சரியாக வரும். பழைய பாபத்தில் பயந்தே இருந்தால் இது பல ஜென்மம் ஆகிடும். இதுக்கு ஒரு உதாரணம் எனக்கு தோணித்து, ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய கனகதாரா ஸ்தோத்திரத்தினுடைய கதை, இதனுடைய வியாக்கியானம். கனகதாரா ஸ்தோத்திரம் எப்போ பண்ணினார், ஒரு ஏழையினிடத்தில் துவாரசி இன்னைக்கு சின்னதாக நெல்லிக்கனியை வாங்கி அவர் ரொம்ப அழுதண்டியாக இருக்கான்னு ஒன்று இவர் லக்ஷ்மியை பார்த்து கூப்பிட்டு, அங்கம் ஹரே புலகபூஷணம் ஆசிரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதி ரபாங்கலீல மாங்கல்ய தாஸ்து மமங்கல தேவதாயாக நிறைய ஸ்லோகங்கள் சொல்கிறார். அந்த ஸ்லோகம் சொன்னே நேரம் லக்ஷ்மி வந்தார். லக்ஷ்மிக்கு இவருக்கும் ஒரு டைலாக் நடக்கிறது, என்ன பேசினான்னார், ஏம்மா எல்லாருக்கும் நீ கடாட்சம் பண்ணுற, இந்த அம்மா கடாட்சம் பண்ணப்படாதா, நீ இவர் கேட்டார். அவர் சொன்னால், பூர்வ ஜென்மாவில் எச்சக்கையால் கூட காக்கா ஓட்டின வழக்கம் இல்லை, 17 ஜென்மா இவ ஒன்றுமே கொடுத்ததில்லை, அதனால இப்படி கஷ்டப்பட்டுருக்கா, சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்க வேண்டியதான், நீங்கள் போட்ட சட்டம் தானே என்னாலாம்,
இவர் சட்டத்தை மாற்றுன்னு சொன்னால் அது கலியுகத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி ஆகிடும். சொல்லி வைக்கிறேன், உங்கள் ஊர் சொன்னால் கோச்சு பயிலங்கிறதுக்க சட்டத்தை மாற்றலை. ஆமாம் ஆமாம், அது வாஸ்தவம்தான். இப்போ எனக்கு ஒரு வேதாத்தியனம் பண்ணுற பையனுக்கு துவாதசியில் நெல்லிக்காயை போட்டிருக்காரே, இந்த வேதாத்தியனம் பண்ணவனுக்கு ஒரு அன்னதானம் பண்ணினா ஒரு பலன் உண்டோ இல்லையோ அதை கொடுன்னாராம். அது அடுத்த ஜென்மாவில் தானே வரும், மெச்சூரிட்டி ஆகலையேன்னாராம். அவர் சொன்னாராம் ப்ரீ மெச்சூரலாக கொடுன்னாராம். உடனே தங்கக்கனி கொட்டுது. இதுதான் அங்கே சூக்ஷ்மமான விஷயம். அதுக்கு தான் இந்த மந்திரம், யாத் சிவே நவசசா த்வாகிரிஷாச்சாவதாமசி யதான சர்வமி ஜகத யக்ஷ்மகும் சுமனா அசத் அப்படிங்கிறதாக இவ்வளோ விஷயங்களை கேட்கறது. தம்போஜும்பேர தாமின்னு நமக்கு உபதிரவம் ஜாஸ்தியாக போச்சுன்னா அதுக்காக சொல்லியிருக்கார். அதுனா அதே போல இந்த மந்திரங்களை அனுஷ்டானம் பண்ணாமல் ஜபத்தினால 66%ங்கிறதுக்கு இப்போ வந்துட்டுருக்கேன். அபிச்சரக்கின்வீதா வஜ்ரோ வா ஆபஹா வஜ்ரமேவ ப்ராதுர்வேப்ய ப்ரஹரதி ஸ்ருணுதயேனம். இதுக்கப்புறம் என்னென்ன பலன் தெரியுமா? சூரிய நமஸ்காரத்துக்கு தேஜஸ்காமோ யசஸ்காமஹ பிரம்மவர்ச்சச காம ஸ்வர்ககாமஸ்சின்வீதா. இவ்வளவுக்கும் இந்த சயனம்னா என்ன தெரியுமோ இல்லையோ.

ఏతేనాదిత్యమండలం సర్వైరే విధా ఆస్యతే తయా దేవతయాంగిరస్వధ్రువాసీదాను. ஒரு சின்ன மண் சொப்புல ஜலத்தெடுத்து ஒரு இடத்துல வைக்கணும். எதை எங்க வைக்கணும்ல இருக்கு அந்த கணக்கெல்லாம் பிரபஞ்சம். இது மாதிரி நாலு வாக்கியத்துல வைக்க வேண்டியது உண்டு. அது அனுஷ்டுப்பா இருந்தா காயத்ரியா இருந்தா மூணு வாக்கியம் ஒன்னொன்னுக்கும் தயா தேவதையாங்கிரஸ்வத்ருவாசிதா சொல்லி வைக்கணும். அபீஷ்டகா உபதசாதி அப்படின்னு சொல்லிருக்கார். இந்த இஷ்டகோபதானம் பண்றதுக்குள்ள ஒரு மேடை, அந்த மேடைக்கு மேடையை அடுக்கக்கூடியதான ஆக்ஷனுக்கு சயனம்னு பேர். பலவிதமான சயனங்கள் இருக்கு. சாவித்ர சயனம், நாச்சிகேத சயனம், சாதுர்ஹோத்திர சயனம், வைஸ்வசஜாம் சயனம். சயனம் அப்படின்னா அது ஒரு விதமான யாகங்கள். அந்த யாகங்களை பண்ணவனுக்கு அங்கே என்ன இருக்கு? பிரஜாகாமஸ்சிந்தீதா. பிரஜாகாமனா இருக்கும் அந்த யாகத்தை பண்ணுன்னு இருக்கு. அப்புறம் பார்த்தா ஏவம் வேதா, இது இப்படி பண்ணினா வரதுங்கிற கர்மாவை தெரிஞ்சுண்டு அந்த அர்த்தத்தோடு இதை ஜபம் பண்ணுறவனுக்கும் அந்த பலன் சொல்லியிருக்கு. இந்த இடத்த விட்டுருங்க. சர்வம் பாப்மானம் தரதி தரதி பிரம்ம ஹத்யாயோஸ்வமேதே நகஜதே யவுச்சைனமேவம் வேதா. வேதத்தில் யவுச்சைனமேவம் வேதாங்கிறது ஒரு நூறு இடத்துல வருது. இதை அனுஷ்டானம் பண்ணுறவனுக்கு அந்த பலன் உண்டு. யார் ஒருவன் அண்ட் ஆல்சோ யார் ஒருவன் இந்த மாதிரி அனுஷ்டானத்தினால பலம் வரும்னு தெரிஞ்சுண்டு அனுஷ்டானம் பண்ண முடியாததுனால அந்த போர்ஷனை ஜபம் பண்ணுறானோ அவனுக்கும் வரும். இந்த இடத்துல வித்யாரிணர் கேட்டார், என்ன சார் பிளஃப் அடிக்கிறீங்க? சரடு விடுறதுன்னு பேருது. சரட்டவாஸ்யா யார் காத குத்துறேன்னார். அவர் சொன்னார், ஏன் என்ன சந்தேகம்னார், ஏன் சார் அஸ்வமேத யாகம் பண்ணவனுக்கும் அதே பலன் பாப நிவர்த்தி பிரம்மஹத்தி போகும், பாராயணம் பண்ணவனுக்கு அதே விடுத்தேன்னா பாராயணம் பண்ணுறவன் தான் கெட்டிக்காரன் மற்றவன்லாம் சும்பனாங்க, என்னமா வர முடியாது, நடக்கவே நடக்காதேன்னு கேள்வி கேட்டுண்டார். கேள்வி கேட்டு தத்தான என்ன சொல்கிறார் அவர் ஒரு தினசா சொல்கிறார். அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு கர்மா பண்ணுறான்னு வச்சுங்களேன். அந்த கர்மா பண்ணுறச்சு மூணு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உபயோகப்படுது. வாக்குனால மந்திரம் சொல்கிறார், மனசுனால நினைச்சா தான் அந்த மந்திரம் வரும், இல்லைன்னா புஸ்தகம் பார்த்து படிக்கிறச்சு இந்த பக்கம் புஸ்தகம் கைண்டு போச்சுன்னா வேற மந்திரத்தை ஆரம்பிச்சிருவோம். அதனால மனசுனால உள்ள ஓடின்னு இருக்கு. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா, இது எல்லாத்துக்கும் புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாது, இதுதானே எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ காயத்தினால ஹோமம் பண்றதுங்கிறது தான் இப்போ மைனஸ். பாராயணம் பண்ணும்போது ஒன்று மைனஸ் இல்லையா, மூணு தானே மொத்தம். மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் மாதிரி மனசுனால நினைக்கிறோம், வாயால் சொல்கிறோம், கையால் செய்கிறோம். இப்போ படிக்கணும், இங்கே கதைக்கு வந்து உட்காரணும்னு மனசுனால் நினைச்சேள், நான் இங்கே கதைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பினேள், நல்ல வேலையாக இங்கே வந்து உட்காந்து கேட்குறேன், அது சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போனான்னு அது வேறு விஷயம். அப்போ மனசு வாக்கு காயம்னு சொல்லக்கூடிய மூணில் ஒன்று மைனஸ் ஆகிடுறது பாராயணம் பண்ணும்போது உண்டா இல்லையா. புஸ்தகம் பார்த்து பாராயணம் பண்ண மனசு நினைக்க வேண்டியதில்லை, மனசு ஒர்க் பண்ணுறது. அப்போ 3 2/3 ஆயிடுச்சு இல்லையா. அப்போ நான் அதனால தான் 66%ன்னு சொன்னேன். இந்த கணக்கு படி சொல்கிறேன். அவர் சொன்னார், அவர் அப்படி சொல்ல வித்யாரிஞர், பிரம்மஹத்தி மூணு தினசுன்னார். அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறது இது பல பேருக்கு சம்பாவிதம். கொண்டு போடுவோம் போடவா, இந்த மாதிரி கோவம் வந்து பிச்சு உதறிவிடுவோம் முடியும், தோலை உரிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைகளை தோலை உரிச்சோ பாபம் ஆச்சோ நான் கேட்க மாட்டேன், வாயினால் சொல்கிறது. அதுக்கப்புறம் கையால் பார்த்துக்க இல்லையா, கொசுவே ஒன்று அடிச்சு விடுவேன்னு சொல்கிறது இல்லை, பட்டாரம் அடிச்சு விடுறது. அதனால் இவன் அடிக்கிற சமாச்சாரம்லாம் கிடையாது. இப்போ ஒரு பேட் ஒன்று வச்சுருக்கான், கிரிக்கெட் விளையாடுற மாதிரி பேட்மிண்டன் பேட் மாதிரி, அது எலக்ட்ரிக்கில் சொறி அது பேட்டரியில் வந்து ஒரு புடப்படப்படப்படாங்கிற புடப்படப்படப்படப்படன்னு வெடிக்கிறது, கடுகு வெடிக்கிற மாதிரி. அது ஒரு தினசம் ஒரு நாளைக்கு 1000 1500 கொசு சம்பாரம். இதனால தான் எத்ராத்ரியா பாபமகாரிஷம் மனசா வாச்சா ஹஸ்தாபியாம் ஹஸ்தாபியாம், ரெண்டு கையால ரெண்டு பேட்டு, ஏன்னா அவ்வளோ கொசு மெட்ராஸில். என்ன பாபம் பண்ணுவோமோ நாங்களாம் மெட்ராஸில் இருக்கோம் சார், ரொம்ப சொல்கிறோம். இந்த ஊரில் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, இந்த குளிரில் வர்றதோ இல்லையா வேறு விஷயம். அந்த கொசுவை எதை பண்ணாலும் போக மாட்டேங்கிறது. குட் நைட்டுங்கிறான், பேட் நைட்டுங்கிறான், ஆல் அவுட்டுங்கிறான், இவன் தான் ஆல் அவுட்டு, இவன் கிளம்பி எங்கேயா போக மாட்டேன். ஆல் அவுட்டுனா என்னென்ன எனக்கு புரியல. அது ஒரு தினசம் அதுலேருந்து வர ஸ்மெல்லு வேறு, நமக்கு உள்ளே போய் இந்த கொசு கடியை விட ஜாஸ்தி உபத்திரப்படுத்துறதுங்கிறான். இப்போ பரிகாரமே தெரியாமல் திண்டாடிட்டு இருக்கோம் நாங்களாம். இப்போ
அனுபவிங்க. இப்போ ஒரு கிராமத்துல கொசு கிடையாது, முல்லை குடி முல்லை வாசல் எல்லாம் போனா ஹையா இருக்கு.

0: அதுவும் கிளம்பி நம்ம கூட வந்துடுத்து, நீங்க போற இடத்துக்கு வர வேண்டியதுன்னு வெறும் வெறும் ஸ்பேசியா கிடைக்கும். அது எல்லாம் கிராமத்திலேருந்து கிளம்பி டவுனுக்கு கொடுத்து. இந்த மெட்ராஸ் கொசுவுக்கு என்னன்னு கேட்டா ஆஞ்சநேயராலையும் கொல்ல முடியாது. ஏன்னா ஆஞ்சநேயர் ராட்சசாலாம் அடிச்சது கொசு அடிக்கிற மாதிரி மசகீகிருத ராட்சசம். இந்த கொசு ஆஞ்சநேயர் வந்தா கூட அவரையும் கிடைக்கும், அவரால் சாக முடியாது. மெட்ராஸ் கொசு அது லங்க கொசு மசகீகிருத ராட்சசம். நமக்கு உத்தரவங்கள் நமக்கு ஈதி மாதா. அப்போ இவர் என்ன பண்றார், மனசாவாச்சா ஹஸ்தாபியாம்னு பல கொலைகள் நம்ம பண்றோம். மனசினால பண்றதுங்கிறது பிரம்மஹத்தியம் ஒண்ணு, வாயால பிரம்மஹத்தியம் பண்றது ஒண்ணு, கையால பிரம்மஹத்தியம் பண்றது ஒண்ணு, மூணு விதம் இருக்கும் இல்லையா. இந்த கையால பண்ண பிரம்மஹத்திக்கு பிரம்மஹத்திய அனுஷ்டானத்தினாலதான் போகும், அஸ்வமேத அனுஷ்டானத்தினாலதான் போகும். வாயால சொல்லி மனசினால நினைச்சிட்டு இருந்தா அந்த பாராயணத்தினால போயிடும், 2/3 அப்படிங்கிறார் அவர். அதனாலதான் வேதத்துல எல்லா இடத்துலையும் யோக்மிஹோத்ரஞ்சுஹோதி யவுச்சைனமேவம் வேதா, எல்லா இடத்துலையும் இருக்குது. யார் இதை யோக ஹோமம் பண்ணுறானோ, யார் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறானோ, ரெண்டு பேருக்கும் அந்த பலன் வரும்னு சொல்லியிருப்பார். அந்த பலன் சொன்னால் அதில் 2/3 வச்சுக்கணும். 2/3 ரெண்டு மூணு தரம் பண்ணிவிட்டது என்ன, 2/3 ரெண்டு மூணு தரம் பண்ணால் ஒன்றுக்கு மேலே ஆகிடும் இல்லையா, எங்க எனக்கு அது புரியல. அப்போது சிவேன வச்சசாத்வா கிரிஷா அச்சாவதாமசி யசான சர்வமிஜகத் அயக்ஷம் சுமனாசத்துன்னு சொல்லியிருக்கு. இதற்கு மேலே இந்த சூரிய பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணும்போது ருத்ரம், ருத்ரங்கிறதான பரமேஸ்வரனும் அதே போல இந்த சூரியன்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்று, சூரியநாராயணன் சங்கரநாராயணன் ரெண்டும் சொல்கிறோம். அதில் நம்ம கர்மாக்களுக்கு அவசியம் பலன் உண்டுங்கிற, கர்மாக்களுக்கு பலன் உண்டுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்ம சாட்சியாக இருக்கிற சூரிய நமஸ்காரத்தில் அபாண்யபாதகேஷாசா தத்ரதே அயோ நிஜாஜனாஹ, பதம் பிரிச்சு அயோ நிஜா தத்ரதே யோ நிஜாஜனாஹ மிருத்வா புனர் மிருத்யுமா பத்யந்தே அத்யமானா ஸ்வகர்மபிஹி ஆஷாதிகா கர்மயைவ தேவாசவைஹி. அவவம் பண்ணதான வினைகளுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜென்மாவில் கை இல்லாமல் கால் இல்லாமல் கண் இல்லாமல் இதெல்லாம் வேற வருமா, அதுக்கப்புறம் மாதிரு கர்ப்பம் பிதர் கர்ப்பம்லாம் இல்லாமல் திடீர்னு இந்த சாணியிலேயே புழுத்து வந்துடும். அயோனிஜாக ஜனாக எப்படிலாம் பிறகுறா, மிருத்வா புனர் மிருத்யுமா பத்யந்தே. ஏன் சார் இப்படி பண்ணுறாருனார், அவர் கொஞ்சம் கூட கண் இல்லையான்னு. நீ பண்ண காரியம் அப்படி இருக்கு, இப்போ 20 பையன் பரீட்சை எழுதுறான், பஞ்சாயத்து சொல்கிறான்னா மார்க் ஒருத்தனுக்கு 0 போடுறார், ஒருத்தனுக்கு 100 போடுறார். பழைய காலத்தில் 100 மேலே கொண்டு உண்டு மேத்தமேட்டிக்ஸுக்கு, 2/3 ஆஃப் த பேப்பர் கேரி ஃபுல் மார்க்னா, இவன் கெட்டிக்காரனாக இருந்தால் 2/3 மேலே எழுதினான்னா அது மெரிட்டில் சேர்த்துப்பான், 100 மேலே மார்க்குன்னா. நம்ம பார்த்து பையனை ஒருத்தனை கேட்டேன், நீ எவ்வளோடா மார்க், 100 மேலே மார்க்குனா என்னடான்னு, 20 போட்டு கீழே 100 போட்டிருக்கான், 100 மேலே மார்க்கான். என்னடா அது உபத்திரம், மேலே மார்க்கு கீழே மார்க்குன்னா எனக்கு புரியவே இல்லையே. அந்த மடத்துக்கு மேலால் போனால் மடத்து மேலே ஏறப்பட்டா மேற்குன்னு அர்த்தங்க மேலே. அதனால் இந்த மாதிரி மார்க் போடுறாருன்னா இவர் பேரில் தப்பு இல்லைன்னா அவன் எழுதினதான பாயிண்ட்டுக்கு மார்க் கொடுத்துருக்காரு. அது மாதிரி அத்தியமானா ஸ்வகர்மபிஹி, இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவன் பண்ண வினைக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாரு. எது போல பிறக்கிறான்னார், இந்த பேனை நசுக்கிற மாதிரி பேனாவும் வரானார். பேன்னா தலையில் ஒன்று வருதோ இல்லையா, அத்தியமா ஆஷாதிகா கிருமையைவா ஆஷா ஆபாத்யே சாத்யந்தே நகாபியாமிது ஆஷாதிகாக சிரோ, சிரசில் ஏற்படக்கூடிய பேன் அர்த்தம் பண்ணிருக்கேன். இது மாதிரிலாம் வருதுங்கிறதா சொல்லிவிட்டு இந்த மாதிரி பாபங்கள்லாம் பண்ணிவிட்டேன்னா இதனால் முதல்ல இது வரத்துக்கு முன்னாடி நரகத்தில் போய் வேற ஒரு அடி வாங்கலாம். நரகம் உண்டா இல்லையான்னு ஒரு பெரிய சந்தேகம், பயமுறுத்துறதுக்காக சொல்கிறேன் நினச்சிக்கக்கூடாது. நரகத்தை பற்றி பாகவதம் சொன்ன மாதிரி எங்கேயுமே சொல்ல, அது ஒரு பாகவத உபன்யாசக்காரனு சொல்கிறதில்லை. பல நரகங்கள்லாம் சொல்லியிருக்கேன், ஏன்னா இவாள்லாம் பயந்து விட போகிறாளேன்னு பயந்துண்டு. அதுக்கப்புறம் இந்த நரகங்கள்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய புண்ணியம் பண்ணினா அந்த புண்ணியத்தினால இது அடிபடும், புண்ணியத்தினால பாபம் அடிபடும், கிரெடிட் டெபிட் அக்கௌண்ட்டுன்னு நேற்றுக்கோ முந்தையனால சொல்லியாச்சு. அது வேறு விதமான உதாரணத்தை சொல்கிறதா இருந்தால், இந்த உள்ள ஏதோ ஒரு மூலையில் எலி செத்து கிடக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதுலேருந்து பேக் ஸ்மெல் வந்தது, இவனால் கண்டுபிடிக்க முடியல. இப்போதைக்கு என்ன பண்ணணும், பேக் ஸ்மெல்லுங்கிறது பாப்போம்னு வச்சுப்போம். புண்ணியகந்தாம் சுப்பிரசன்னாம் பிரசாதாபிமுகீம் சிவாம் சுரபல, புண்ணியத்தினால கந்தம் வந்தால் என்ன வரும். நாங்கள்லாம் பாப கந்தம் இருக்கிறதுனால மெட்ராஸில் ஒரு நதி ஓடுறது அங்கே, அது கரையில் உட்காந்துருக்கோம், கங்காயாம் கோஷா, இது பாபகந்தம். அதனாலதான் கீதையில பகவான் குட் ஃபிராக்ரன்ஸ் நான்கார், புண்ணியோகந்த பிருத்திவியாஞ்ச நாத்தம் இவர் இல்லையா, ஏன் அது யாருன்னார், அது வேற ஆள். அவர் பகவான் ரொம்ப கெட்டிக்கார், அஸ்வத்த சர்வவருஷான முள்ளு மரம் நான் இந்தேன்ட்டார். ஆனா நம்ம ருத்ர என்ன சொல்றது தெரியுமா இல்லையோ, யோ யோ யஃப் யோ அக்னோ யோ ருத்ரோ அக்னோ யோ அப்சு யோ ஓஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா புவனா தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. ஓஷதீஷுன்னு செடிகொடி எல்லாம் அவர் விட்டார். ஆனா கிருஷ்ணன் பார்த்தார், கிருஷ்ணன் கொஞ்சம் நாசூக்கா இருக்கிறவர், அகானம் பண்ணுவார், எல்லா மரங்கள்லையும் அஸ்வத்த மரம் நாம், ஏன் அக்னி பகவான் அதில் உட்காண்டிருந்தான் நேற்று கதை சொன்னாள் ஓல்யோன்னார். இவர் சர்வாத்மபாவத்தை காட்டுறது வேற, அவர் சர்வாத்மபாவத்தை காட்டுறது வேற. இதுல பல விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாமாக இருக்கிறது சிவன், எல்லாமா இருக்கிறது விஷ்ணுன்னு சொன்னா இதுக்கு ஒரு நிரூபணம் வேணுமோ இல்லையோ, இந்த நிரூபணத்தை ப்ரூஃப் பண்ணி காட்டணும். வேதத்தை சொல்றதுக்கு மந்திரம் சொல்றதுக்குன்னு அதெல்லாம் உத்தரம் நம்ப மாட்டான். இதனால விஷ்ணுவனுடைய அவதாரத்துல ஒரு தரம் சர்வாத்மபாவத்தை காட்டினார், சிவனுடைய அவதாரத்துல எல்லா சர்வாத்மபாவத்தை காட்டுறார். இதை நல்லா கவனிப்போம். இப்போ துர்வாசருடைய சரித்திர, அதாவது அக்ஷய பாத்திர கதை தெரியும் உங்களுக்கு. துர்வாசர் வந்து பஞ்சபாண்டவாள்கிட்ட காட்டில் இருக்கச்சு 10,000 சிஷ்யோட வந்தாரன். இவருக்கு என்ன, ஏன் சார் நீங்கள் ஒரு ஆத்துக்கு போகிறது உங்களுக்கு என்ன கவலை, அவனுக்கு என்ன கவலை, ஏதாவது டிஃபன் போடணுமேனு, இங்கே ஒன்றும் கவலையே இல்லைங்க, அவன் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போது இவர் போனார். இந்த தர்மபுத்திரர் இருக்காரு, ரொம்ப தர்மபுத்திரர், டூ குட் டு லிவ். இந்த அசாமி என்ன எடுத்து 10,000 வந்து நான் மாமியை கேட்டு சொல்கிறேன்னு சொல்ல வேண்டாமோ, அன்னைக்கு சாப்பாடு எடுத்து அக்ஷய பாத்திரம் ஓம் தச்சது, சரி எல்லாரும் வாங்குவோன்ட்டார். சில மாமாவெல்லாம் அப்படி பண்ணிவிடுவா, பழைய காலத்து மாமியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவா, இப்போவா இருந்தால் கிளம்பி வெளியில் போக வேண்டியதான், என்ன நினச்சுன்னு கேள்விடுவான். திரௌபதிட்ட வந்தார் வர, அதுக்கு என்ன பண்ணிவிடலாமே, என்ன பண்ணிவிடலாமே, என்ன வெறுங்கை முழம்போடுமான்னு. இவன் என்ன பண்ணா கோவிந்தான்னு கூப்பிட்டாள். ஏற்கனவே புடவையினுடைய ப்ராப்ளம் வரும்போது கோவிந்தாவை கூப்பிட்டார், இப்போ கோவிந்தனை நினைச்சா கூப்பிடலையா, அந்த சுவாரஸ்யம் இருக்கு எங்க பாகவதத்தில். இதா கோவிந்தன் நினைச்சோன்னு வந்துட்டார். திரௌபதி என்ன வேணும், நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நினைச்சோ இல்லையோ போருமே, சில பேர் கூப்பிடாட்டாலும் கூப்பிட்டாளான்னு வந்துருவான். இவன் அங்கே ஏதோ சம்திங் இருக்கும், அது வாசலில் கோலம் போட்டால் சில பேர் நுழைஞ்சிருவான். இங்கே கோவிந்த சாஸ்திரி வந்திருக்காரோ பார்க்க வந்தேன், ஏன்னா உட்காருங்கன்னு 10 ரூபா வாங்கிட்டு போலாம் இல்லையா, இந்த மாதிரி ரெண்டாகட்டான். இப்பெல்லாம் கூப்பிட்டா கூட வருதில்ல, ரொம்ப டிமாண்ட் வைத்திய காலுக்கலாம், அது மழைய காலம் நான் சொல்லிட்டு. இவர் பார்த்தார் என்ன வேணும், இந்த மாதிரி வந்திருக்கா, ஸ்நானத்துக்கு போயிருக்கா, 10,000 பேரும் +1 +1 +1, நமக்குலாம் 10+1 தான் +1, இங்கே 10,000 +1 +1 அஷ்டோத்திரம்னா 108 +100 நமக்கு ஆரம்பம். இப்போ அல்பங்கள் +1 படிக்கிறான்னா 11th அர்த்தம், 101 படிக்கிறான், +1 ஏகோத்தரம்னு அர்த்தம், +2 த்வித்தரம்னு அர்த்தம், எதுக்கு மேலே உத்தரம்னா 100 1000 என்ன வேணா வச்சுக்கலாங்க. 10,000 நீ ஏன் கவலைப்படுற, அந்த பாத்திரத்தில் ஏதாவது ஒட்டின்னு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு தரம் தான் வரும் அந்த அக்ஷய பாத்திரம், இல்லை எல்லாம் வகிச்சு போட்டாச்சு, ஏதோ ஒரு பறக்க இருக்கா பாருன்னா எடுத்தார், வாயில் போட்டுட்டார். யார் போட்டுண்டா, யார் போட்டுட்டார் வாயில, ஏ கதை கரெக்டாக கேட்டிருக்கேன், எதை வாயில் போட்டுண்டார், பறக்கே வாயில் போட்டுட்டார், போட்டா என்னாச்சே உள்ளே போயிருத்தேன், நீ வடை கொடுத்து வாயில் போட்டுண்ட, எங்கே போகும், ஏற்றுக்குள்ள போச்சோ இல்லையோ, இவரே தான் எல்லாமா இருக்காருங்கிறதுக்காக நிரூபணம் என்னாச்சு, அங்கே ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு இருக்கா 10,000 +1, அவங்களுக்கெல்லாம் என்னவோ மூக்கை பிடிக்க சாப்பிட்டா மாதிரி தணர்றது, 10,000 பேருக்கு வயிறு ரொம்ப விடுத்து. அப்போ இவர் ஒருத்தர் சாப்பிட்டா 10,000 பேருக்கு வயிறு ரொம்பினா, அந்த 10,000 பேரும் விஷ்ணு தான் கிருஷ்ணர் தான் நம்பிக்கை ஆகிட்டோ இல்லையோ. விட இதே இதே இந்த ருத்ரன் அஷடு என்ன பண்ணுறாருன்னு பாருங்க, இவர் ஒரு தினசா சர்வாத்மபாவத்தை காட்டுறார், புற்றுக்கு மண் சுமந்தப்படலாம், புற்றுக்கு மண் சுமந்தப்படலாம்னு ஒன்று கேட்டிருக்கல இல்லையா, மதுரையில் வைகை ஆற்றுல ஜலம் உடச்சுன்னு கொடுத்தோம், ஒவ்வொரு ஆற்றுலேருந்து ஒரு ஆள் அனுப்பணும்னா ஒரு அம்மா ஆற்றுல ஒன்றும் இல்லை, அவள் போய் பரமேஸ்வரா நான் என்ன பண்ணுவேன், அனுப்பிச்சானும் ராஜா இல்லைன்னு பிச்சு விடுவேன், சரின்னு ஒருத்தன் வாசலில் வந்தான், அம்மா ஏதாவது வேலையாக இருந்தால் கொடுவோம்னா, இந்த பாருப்பா எனக்கு வேலை இருக்கே, நீ போய் அதை மண் வெட்டி போட்டு கொஞ்சம் அடைக்கணும் அவாவா போர்ஷனில் போனார், சரி போகிறேன்னா மண் வெட்டி எதோ ஏதோ எடுத்து கொடுத்தா வாங்கிட்டார். எனக்கு என்ன கூலி தர, என்ன என்கிட்ட பைசா எல்லாம் கிடையாதுப்பா, இன்றைக்கி ஏதோ புட்டு பண்ணியிருக்கேன், புட்டுன்னு தெரியுமில்ல உங்களுக்கெல்லாம், பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பெரிய ஒரு விதமான விஷயம், அரிசியை வறுத்து எடுத்து போக்குவரத்து, 10 உள்ள புட்டு 10 இல்லாத புட்டுன்னு, அது எங்கள் மாமியல்லவா, வேக வச்சா மறுநாள் வச்சுக்கூடாதுக்கா, 10 இல்லாத புட்டு 10 உள்ள புட்டுன்னு 2 புட்டு, அது புட்டிங் உள்ள போட்டுட்டே இருக்கணும். அதுக்காக புட்டுன்னு பேர். அது சத்தம் இல்லாம நான் சுக்கா போட்டுட்டே இருக்கலாம் கையில வச்சுட்டு, அதனால புட்டுன்னு பேர். வாண்டி கிளம்பினார். அங்க போனா புட்டை நன்னா சாப்பிட்டார். இவருக்கு இந்த மாதிரி புட்டு கைலாசத்துல கூட கிடையாது. சரிதான், அங்கெல்லாம் இந்த புட்டு கிடையாது. சில பேருக்கு சாப்பிட்டான் நன்னாவே பஃபையில சாப்பிட்ட பசங்களுக்கு நம்ம மாத்துல மோர் குழம்பு ஒத்த குழம்பு சாப்பிட்டா அவர் பிடி பிடிச்சிருவான். அதிசயம் மூலியம் அவள சாப்பிட்ட மாதிரி கிருஷ்ணர் அது ஆட்ட சாப்பிட்டார். சாப்பிட்டா ஒண்ணு என்னட்டமா தூக்கம் வந்து கொடுத்து படுத்துருட்டான். ஹாயா படுத்து தூங்குறார். அந்த பக்கம் உடச்சின்னு இருக்கு, அந்த பக்கம் மண்ணு போடவில்லை. ராஜா வந்தான். அர்ராஜன்னா புது ஆள் உத்தரவு வந்திருக்காரு சார். ஒரு மட்டும் ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. கூப்பிட்டான் ராஜா. என்னையாண்ணா தூக்கம் வந்து தூங்கினேன், என்ன பண்ணேன், புட்டு சாப்பிட்டேன். பாரு ஒன்னு ஒரு குச்சியால் ஒரு அடி அடித்தான், முதுகில் ஒரு அடி அடித்தான். அடித்த உடனே ராஜாவுக்கு, ராஜா மனைவிக்கு, அங்கே இருந்த வேலைக்காரனுக்கு, ஊர் உலகம் போற அடி விழுந்து கொடுத்து. இதுதான் கதை. இவர் சாப்பிட்ட உடனே எல்லாருக்கும் வயர் ரொம்பதுங்கிறதாக இவர் காட்டுற வழி. அவர் என்ன காட்டினான்னா, தனக்கு அடிபட்டோன்னே எல்லாருக்கும் அடிபட்டு. ராஜா உடனே கேட்டான் ஒரு கேள்வி, நீங்க புட்டு சாப்பிடும் போது எங்களுக்கெல்லாம் வாய் திதிக்கல் ஏன்னா? இது அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். ஏன்னா இப்ப எல்லாம் பிரவச்சனங்கள்ல பல தினசான கருத்துக்கள்ல நல்லது வரும்போது கெடுதலும் ஷர். எதுக்காக சொல்லவரேன், அந்த பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணினோமே ஆனால் சகல க்ஷேமங்களும் வருதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதற்கப்புறம் லௌகிகமான விஷயத்தை பார்க்கும்போது சூரிய நமஸ்காரத்தில் சயின்டிஃபிக்காக என்ன இருக்குன்னு பார்ப்போம். அங்கே எதுக்கு ஆரம்பித்தேன், இந்த எல்லாம் வரும்பொழுது நரகம், நரகங்கிறதான இதை பிரார்த்தனை பண்ணுறது அந்த சூரிய நமஸ்காரம். வர நரகத்தை எனக்கு வராமல் இருக்கணும். தப்பு தட்டுக்கிட்டு பண்ணிவிட்டான். அதுக்காக அங்கே கேட்கறது, ஏன்னா ரொம்ப பேர் என்ன நினச்சிருக்கான், சொர்க்கம் நரகங்கள்லாம் மித்திய சார், வேதாந்தம் படிச்சுட்டு அதெல்லாம் கிடையாதுங்கிறான். அது ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் உண்டு. புண்ணியம் பண்ணா சொர்க்கம், பாவம் பண்ணா நரகம். இந்த நரகத்தை பத்தி வேதம் சூரிய நமஸ்காரம் என்ன சொல்றதுன்னா, திசி விசர்பி நரக உத்தர பூர்வஸ்ய திசி விசர்பி நரக தஸ்மான் நஃபரிபாஹி உத்தரா தட்சிண பூர்வஸ்ய திசி விசர்பி நரக தஸ்மான் நஃபரிபாஹி தட்சிணாபரஸ்யாந்திஷவிசர்பி நரக தஸ்மான் நஃபரிபாஹி உத்தரபூர்வஸ்யாந்திஷி விஷாதி நரக தஸ்மான். அர்த்தம் தெரியணும், தஸ்மாத் அந்த நரகத்திலிருந்து நகா எங்க எல்லோரையும் பரிபாகி நன்கு காப்பாத்து. உத்தராபரஸ்யாந்திஷவிஷாதி நரக தஸ்மான் நஃபரிபாஹின்னு இது சூரியனை பார்த்து பிரார்த்தனை. இந்த மந்திரங்களை சொல்லி நரகவதி இஷ்டகோபதானங்கிறாருங்க அனுஷ்டானம். அப்படி இருக்கட்டும். ஸ்ரீருத்ரங்கிறது அனுஷ்டானத்தில் பார்த்தீங்கன்னா யஜுர்வேதத்தில் சரமாயாமிஷ்டகா யாஞ்சு ஹோதி, இந்த கல்லெல்லாம் வச்சு இந்த ஈசான்ய திக்பாகத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு கல் மேலே ஆட்டுப்பால்னால அஜக்ஷீரேன யுகோதி நமஸ்தே ருத்ரமன்வோதோஷே நமஸ்தே பாம்பௌஜம்பேரதாமி சொல்லி அபிஷேகம். இதில் தான் உபயோகம் பண்ணியிருக்கார். ஆனால் பின்னாடி வந்த ரிஷிகள் எல்லாம் இதை வந்து தனியாக எடுத்து ருத்ர கப்பல் ருத்ர யாமலங்கள் எல்லாம் திரமடலாக சொல்லி ஒரு மந்திரங்களுக்கு ஒரு பெருமையெல்லாம் சொல்லியிருக்கார். அதுபோல இந்த நரகபதி இஷ்டகோபதானத்தில் தட்சிண பூர்வசாந்திசி விசர்பி நரக, நரகங்கள் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு கேட்டான். இந்த டைரக்ஷன்னாக்க இந்த நாலு விதமான கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு டைரக்ஷன்னு பேர். இந்த சைடு டைரக்ஷனுக்கு ஆக்னேயம் வாயவியம், நைருத்தம் வாயவியம், ஈசான்யம் இருக்குது. இந்த கோணல் டைரக்ஷன்ல இருக்கான். தட்சிண பூர்வசியாம்னா என்ன அர்த்தம், தென்கிழக்கு ஆக்னேயம். அதுல கீழே போனா ரசாதல தலாதலாதிகளுக்கு அண்ணண்ட ஒரு நரகம் இருக்கு. தட்சிண பூர்வசியாம் திசி விசர்பி நரகா. நாம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக விசர்பின்னா என்ன தெரியுமோ இல்லையோ, வேகமா ஓடுறான், அடிக்கிற அடியில் அடி தாங்க ஓடுறான் எல்லாருங்க. இதைத்தான் பாகவதத்துல பல தினசா சொல்றது, திசி விசர்பி நரகா, அடிக்கிற அடியில் ஓடுவான். இங்கே எங்கேயுமே நம்ம பையங்களே ஏதாவது குச்சி எடுத்து ஒன்னா அடிக்க ஆரம்பிச்சு குறுக்கு நடுக்கு ஓட மாட்டோம். நீங்கள் ஒன்றா தடிக்க வேல் பத்து நாளைக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அவங்க. திசி விசர்பீன ரகான்னார். சரி, இது இதில் கூட்டம் ஜாஸ்தியாக போச்சு, காப்பாத்துன்னார். இதுக்கு என்ன அர்த்தம்னு நாம நாம தான் யோசிக்கணும்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் போர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார்கள், திருச்சிற்றம்பலம்.
3: அனைத்து சிவனேய செல்வர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் திருவிடைமருதூர் திருத்தலத்திலே வசிக்கின்ற க சாம்பசிவ சிவாச்சாரியார் தகப்பனார் சீர்காழி திருஞான சம்பந்தருடைய அவதார இல்லத்திலே முதல்வராக இருந்து ஒரு வேத சிவாகம திருமுறை பாடசாலையை நடத்தி வருகிறார். வேத சிவாகம பாடசாலையை நடத்தி வருகிறார், முதல்வராக இருந்து வருகிறார். அந்த பாடசாலையிலே ஆகம அத்தியாபகராக, ஆகம வகுப்புகள் எடுக்கின்ற ஆசிரியராக இருந்து பணி செய்ய சிவனருள் வாய்த்துள்ளது. அதை செய்து வருகிறேன். எம்பெருமானுடைய திருவருளாலே நாம் சிவச்சிந்தனைகளை தொடர்ந்து செய்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்கின்ற வகையிலே அவருடைய அருளை பெற்று அவருடைய தாள்களை அனுதினமும் தொழுது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்ற மணிவாசகருடைய வாக்கினை மனதிலே தேக்கி இமைப்பொழுதும் சோராது இறைவனுடைய திருவடிகளை சிந்தித்து அருள் பெற்று ஓய்வோமாக. அற்புதமான நாள் என்று துவங்குவதற்கான வாய்ப்பை எம்பெருமான் அருள் செய்தார். நேற்று முதலாக இந்த வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற இந்த உரையானது நிகழ்ந்து வருகிறது. இன்றைய தினமும் அதனுடைய தொடர்ச்சியான சில பகுதிகளை நாம் கலந்து உரையாடுவோம் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. இடையை பருதுரை எந்தாய் போற்றி, சடஜிடை கங்கை தரித்தாய் போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேதங்கள் நான்கு, வேதங்கள் நான்கும் கொண்டு விண்ணவர் பரவியேத்த பூதங்கள் பாடலாடல் உடையவன் புனிதன் எந்தை, பாதங்கள் பரவி நின்ற பக்தர்கள் தங்கள் மேலை ஏதங்கள் தீர நின்றார் இடைமருது இடங்கொண்டாரே என்பது திருந்தூருடைய திருமுறை. அப்படி திருந்திய நான்மறையோர் சேரால் ஏத்த இடைமருதனில் பொருந்திய கோயிலே கோயிலாக புக்கீரே என்பதும் திருமுறை ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்காக விளங்குகிறது. இந்த ஒரு நல்ல தருணத்திலே நேற்று சிந்தித்து வந்த வேத செய்திகளுடைய சில பகுதிகளை இறை திருவருளை மனதிலே தியானித்து தொடர்ந்து சிந்திப்போமாக. இதிலே நிறைகள் இருப்பும் அவற்றை ஏற்று, குறைகள் இருப்பின் பொறுத்து அருளுமாறு சிவனேய செல்வர்களாகிய தாங்கள் வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து செய்வோம். யதாவதாத்மா ஸ்ரயவஸ்சு மந்திர ஸ்வாயத்ர லிங்காதிஷு சோதிதேஷு சித்தாந்த மார்க்க ஸ்திரசாதகானா யத் பூஜனம் நாத்ர விலோமதோஸ்து வாகர்த்தா இவ சம்பிரக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு. எம் பிரம்ம வேதாந்த விதோ வதந்தி பரம் பிரதானம் புருஷந்ததான்யே விஸ்வோத்கதே காரணமீஸ்வரம் வா தஸ்மை நமோ விக்ன விநாயகாய சிவாய நமஹ. வேதங்களை நான்கு என்றும் அவை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்றும் நாம் அறிவோம். வடமொழியிலே இல்லவே இல்லை, வேதங்கள் மூன்று தான் உள்ளன என்று, இந்த வேதங்களை தமிழிலே இருந்தன என்று வாதிடுவோர்கள் கூற வருவதை கேட்டிருக்கிறோம். ஆனால் வேதங்கள் நான்கு தான் என்பதை வேதங்களே அறிவுறுத்துகின்றன. நேற்றே நாம் பார்த்தோம், வேதங்கள் நான்கு முகங்களிலிருந்து அருளி செய்யப்பட்டன என்பதற்கான யஜுர்வேதத்தினுடைய வேதவரிகள். அதாவது ரிச்சாம் பிராச்சி மகதீதி குச்சதே, தட்சிணா மாகுர் யஜுஷாம பாராம், சாம்னாம் உதீச்சி மகதீதி குச்சதே, அதர்வனாம் அங்கிரசாம் பிரதீச்சி, இப்படியான நான்கு திசைகள் முகங்கள் தோறும், தற்புருஷாதி முகங்கள் தோறும் நான்கு வேதங்களும் தோன்றி இறைவனாலே அருளி செய்யப்பட்டன. அந்த வேதங்கள் இறைவனுடைய திருவாயினாலே தொடர்ந்து ஓதப்படுகின்றன. நாதபிரம்மத்தை உபாசிக்கின்ற யோக மார்க்கத்திலே நாம் நீண்ட நெடும் தவம் மேற்கொண்டு இறையருள் பெற முயற்சிக்கும் பொழுது நம்முடைய செவிகளிலே அந்த நாதம் நம் கேட்கும். அந்த நாதாந்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அந்த நாத வேத ஒளியானது நம்மால் கேட்கப்படும். அந்த வேத ஒளிகளை உள்ளடக்கியதுதான் நாம் சொல்லுகின்ற ரிக்யஜு சாம அதர்வணங்களாகும். அந்த நான்கு வேதங்களையும் வியாசர் தொகுத்து அளிக்கிறார். வியாசர்கள் தொகுத்து அளிப்பதற்கு முன்பாக இந்த வேதங்கள் அப்படியே இருக்கின்றன. அவற்றை கேட்டு பயன்பெற்ற முனிவர் ரிஷி முதலானவர்கள் அவற்றை அப்படியே உபயோகப்படுத்தி வந்தார்கள். அந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்கின்ற நான்கு முகங்களில் தோன்றிய வேதங்களை தனித்தனியாக பிரிக்காமல் வேத ஒளி, வேத வாட்சியம், ஸ்ருதி அதாவது காதால் கேட்டப்படுகிறது, கேள்வி அப்படின்னு அதை சொல்லுவோம் தமிழில். அந்த ஸ்ருதிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் வந்து கேள்வின்னு சொல்லணும், காதால் கேட்கப்படுவது அப்படின்னு அர்த்தம். நேற்றுக்கே நாம் இந்த நேற்றைய தினமே நாம் இதை பற்றின விஷயங்களை சிந்தித்தோம். ஸ்ருதம் அப்படிங்கிறதுக்கு கேட்கறதுன்னு பேர், ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லுவாங்க, செவிகளுக்கு ஸ்ரோத்ரம் என்று பெயர். அதனால் இந்த செவிகளாலே கேட்கப்படுதுனாலே அது ஸ்ருதம். அந்த கேட்கப்படுகின்ற பொருள் சிரவணம் என்று பக்தி வகைகளில் கூட இறைவனுடைய துதிகளை கேட்பது, பாடல்களை கேட்பதுக்கு சிரவணம்னு பேர். அப்படி ஒன்பது விதமான பக்தி விஷயங்கள் வைதிக விஷயங்களிலே பேசப்படுகின்றன. அந்த ஒன்பது நமது சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற மார்க்கங்கள் போல ஒன்பது விதமான மார்க்கங்கள் வைதிக சமயத்திலே பேசப்படுகின்றன. அந்த ஒன்பது பக்திகளிலே சிரவணம் அப்படிங்கிறது ஒரு பக்தி. கீர்த்தனம், பாதசேவனம், வந்தனம், தாஸ்யம், அர்ச்சனம், சக்யம், ஆத்ம நிவேதனம், இப்படியாக ஒன்பது விதமான பக்தி வழிகள் சொல்லப்படுகின்றன. அந்த பக்தி வழிகள் நம்முடைய சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்குக்குள் அடக்கமாகும். இதுதான் அதனுடைய முடிவு. ஏன்னா வேதாந்தத்தினுடைய தெளிவே சித்தாந்தம் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. ஆகவே வேதாந்தத்தை விட்ட சித்தாந்தம் இல்லை. எஸ்ய நிஸ்வசிதம் வேதா வாசகோ சிவாகமாக, சுவாமியினுடைய நிஸ்வசிதமாக சுவாசமாக இருப்பது வேதமாகும், அவருடைய வாச்சியங்களாக அவருடைய வார்த்தையாக இருப்பது ஆகமங்கள் என்பது நம்முடைய சிவாகம துணிவாக இருக்கிறது. ஆகமங்கள் வேதத்தை பற்றி கூறும் பொழுது எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக வாக்ரூபாச்ச சிவாகமாக என்று சிவாகமங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அதனால் இறைவனுடைய வாக்கிய ரூபமாக இருப்பவைகள் ஆகமங்களாகும். அதனால் அது நமக்கு ரொம்ப நெருக்கமாகவும் அணுக்கமாகவும் இருக்கிறது. ஆகையினாலே தான் மணிவாசக பெருந்தகையும் அன்னிப்பான் என்று சொல்கிறார், ஆகமம் ஆகின்று அன்னிப்பான் என்று சொல்கிறார். இந்த வேதங்கள் எல்லாம் இறைவனை ஓங்கி பாடுகின்றன என்றும் சொல்கிறார்கள். அப்படி இருக்க வேதத்தை இறைவன் கூறினார் என்பதும், வேதத்தை இறைவன் கூறிக்கொண்டே இருக்கிறார், அவருடைய சுவாசமாகவே வேதம் இருக்கிறது என்பதையும் கூறும் பொழுது சிலது முரண் இருப்பதாக நமக்கு அந்த வேதமானது தெரிய வருகிறது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் குழப்பம் அடைகிறார்கள். இது என்ன இப்போ ஒரு குழப்பமாக இருக்கிறதே அப்படின்னா, வேதம் இறைவனால் சொல்லப்படுவது மட்டுமல்ல, இறைவனால் நம்மை போன்றவர்கள் துதிக்கப்படும் பொழுது திரும்ப கேட்கப்படுகிறது. அந்த வேத வடிவமாகவே அவரும் இருக்கிறார் என்பது தான் இதனுடைய தீர்வானமாகும். வேத ரூபமாக அவர் இருக்கிறார் என்பதை வேத வேதியர் வேதர் என்றே சொல்லப்படுகிறது. வைதீகர் என்றும் அவர் சிவபெருமான் சொல்லப்படுகிறார் திருமுறைகளிலே. இப்படியாக அந்த வேதமானது அங்கே கேட்கப்படும் பொழுது அந்த முகங்களிலே தோன்றிய பிறகு அது ஒளி பிரபஞ்சத்திலே கலந்து நிறைந்து விடுகிறது. அவ்வாறு நிறைந்த அந்த வேதங்கள் இந்த சத்த பிரபஞ்சமாகிய அந்த ஸ்போடகம் முழுவதும் அப்படியே பறந்து விரிந்து காணப்படுகிறது. அதிலிருந்து அருளாளர்களாலே தன்னுடைய தவ நோக்கிலே அவர்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் பொழுது அவர்களாலே கேட்கப்படுகிறது, உணரப்படுகிறது, அறியப்படுகிறது. அறியப்படுவதனாலே அதற்கு வேதம் என்று பெயர் என்று நேரத்தை பார்த்தோம். வித் அப்படின்னா அறிதல், அறிவு என்று பொருள், ஞானம் என்று பொருள். அதனால் வித்து என்கின்ற வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது தான் வேதம் என்பது உலகறிந்தது. ஆக அந்த அறியப்பட்டவைகளாகிய அந்த வேதங்கள் அவ்வாறே அவர்களாலே தொடர்ந்து பாடப்பெற்று இறையருள் பெறப்பட்டு வந்து கொண்டே இருந்தன. பகவான் வேதவியாசர் அவர் என்ன செய்கிறார்னா, இந்த தொடர்ந்து வந்த வேதங்களை இறைவன் அருளியவாறே அவற்றை ஒருங்கிணைத்து அந்தந்த ரூபங்களாக உள்ள பகுதிகளை தனித்தனியாக பிரித்து இறைவன் அருளியவாறே அவைகளுக்கு யஜுர் சாமம் அதர்வணம் என்பதாக பிரிக்கிறார். ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், காலந்தோறும் மனிதனுடைய ஆற்றலும் அறிவும் ஆயுளும் குறைந்து கொண்டே வருகிறது. இது நமக்கு பிரத்யக்ஷ பிரமாணமாக கண்ணுக்கு நேராக நடக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் பார்த்தோமேயானால் நம்முடைய அறிவை பயன்படுத்துகின்ற அளவு குறைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய மூளையினுடைய நினைவு பகுதிகளை மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துதலை குறைத்து கொண்டே வருகிறான். இதுதான் காலத்தினுடைய நிலையாக இருக்கிறது. உதாரணமாக சில காலங்களுக்கு முன்பாக வீட்டிலே இருக்கக்கூடிய வீட்டு உபயோகமாக இருக்கக்கூடிய தொலைபேசிகளிலே அது நினைவில் கொண்ட எண்களை கொண்டு டயல் செய்து கொண்டிருந்தோம். அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்லைன் ஃபோனில் நாம் ஃபோன் செய்யும் பொழுது, அந்த தொலைபேசியை உபயோகப்படுத்தும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்னா, பல எண்களை தொடர்ந்து நினைவிலேயே வைத்திருந்தோம். அவைகளை எல்லாம் உபயோகப்படுத்தி தான் நாம் வந்து ஒருவருக்கும் ஃபோன் செய்து கொண்டிருந்தோம். நமக்கு இந்த கைபேசி ஆகிய செல்ஃபோன் வந்தவுடன் அது தன்னுடைய நினைவிலே இவைகளை வைத்து கொள்ளும் என்பதனால், நாம் நம்முடைய இரண்டாவது எண்ணையே செல்ஃபோனை பார்த்து தான் சொல்ல வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். ஆக இந்த வேத விஷயங்களிலே இரண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நினைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நினைவாற்றல் அப்படிங்கிறது, மெமரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நினைவாற்றல். இந்த நினைவாற்றல் இருந்தால் தான் வேதங்களை தொடர்ந்து சொல்ல முடியும். அதனால தான் அந்த வேதங்களை வந்து படித்து மனப்பாடம் செய்யக்கூடாது, அதை மனதிலேயே வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு. இப்போ வேதம் படிக்கின்ற மாணவனை ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நீங்கள் தொடங்கினீங்கன்னா, அவன் எந்த நிலையில் எங்கே தூக்கி கொண்டு இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த நினைவுகளில் இருந்தாலும், அவனை அறியாமல் அவனுடைய வாக்கிலிருந்து அந்த ஒளியானது தானாகவே தொடங்கிவிடும். அதை கேட்டவுடனே அவனுக்கு வாயில் அந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் தொடர்ந்து வர ஆரம்பித்து விடும். நற்றவா உனை நா மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே என்பார் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படி நம்மளே மறந்து தன்னை மறந்து இருந்தாலும் அந்த வார்த்தைகள் நம்மிடமிருந்து தானாக வெளிவந்துவிடும். அப்படி ஒரு நினைவாற்றலில் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த வேதத்தை. அதுதான் அதனுடைய முக்கியம். அவ்வாறு அந்த வேதத்தை சேர்த்து நாம் பயில்வதற்கு குறைந்தபட்சம் 7 முதல் 8 ஆண்டுகள், இந்த சம்ஹிதை முதலானவற்றை சாதாரண பாராயணம் செய்வதற்கே ஆகிறது. அதற்கு பேல் இந்த வேத பகுதிகள் மறக்காமலும் மாறுபடாமலும் குறைவு ஏற்படாமலும் பின்னப்படாமலும் இருப்பதற்காக பதம், கிரமம், ஜடை முதலானவைகளெல்லாம் அந்த வேதம் கற்பிக்கின்ற முறைகளிலே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அவர்கள் பரீட்சையாக செய்து அந்த வேதத்தை முழுவதுமாக கைவரப்பெற வேண்டும். அதுதான் அந்த வேதத்தினுடைய அத்தியயனம் செய்கின்ற முறை, வேத பயிற்சியின் முறை, முயறை. அப்படி செய்யப்படுகின்ற அந்த வேதமானது நம்முடைய ஆண்டு கணக்கிலே மிக நீண்ட சந்தர்ப்பத்தை உடையதாக, நீண்ட காலங்களை எடுத்துக்கொள்வதாக அமைகிறது. உதாரணமாக அருளாளர்கள் எல்லோரும் தங்களுடைய காலங்களிலே திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் பல திருத்தலங்களுக்கு யாத்திரை செய்து கொள்ளும் பொழுது அந்தந்த திருத்தலங்களிலே அற்புதமான பல பதிகங்களை அருளினார்கள். அப்படி அருளும் பொழுது அந்த பக்கத்திலே இருந்து அவற்றை விரைவாக படி எடுப்பவர்கள் இருந்தார்கள் என்று நாம் கேள்வியிருந்தோம். ஏக சந்தகிராகி என்பவர்கள் சிலர் ஒரு முறை ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டால் அவர்கள் அதை முழுவதுமாக மனப்பாடம் செய்து விடுவார்கள். அப்படி ஆற்றலை கைவரப்பட்டவர்கள், அதாவது தசாவதானி, அஷ்டாவதானியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, சதாவதானி இப்படியெல்லாம் நாம் சொல்லுகின்றது மாதிரி நினைவாற்றலில் ரொம்ப பெரிய நினைவாற்றல் உடையவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்பவும் சிலர் இருக்கிறார்கள். அப்படி அந்த அதிகமான நினைவாற்றல் உடையவர்கள் என்ன செய்வார்கள்னா, அது ஒரு தடவை அந்த திருமுறையை கேட்ட உடனே அப்படியே மனப்பாடமாக பண்ணிவிடுவாங்க, அப்படியே சொல்லி எழுதி சொல்லுவாங்க, படி எடுத்துருவாங்க. அதை பல படிகளாக எடுக்கப்பட்டு அப்படியே தொடர்ந்து வந்து இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. அது திருமுறை கண்ட வரலாறு, அது தனி ஒரு பகுதி. அப்படி நினைவாற்றல் அப்படிங்கிறது மனிதனுக்கு மிக அதிகமாக சில காலங்களுக்கு முன்பாக சாதாரணமாகவே இருந்தது. இந்த காலத்தினுடைய கோலமாக நினைவினுடைய ஆற்றலும் மனிதன் பயன்படுத்தாததும் ஒரு காரணம். நாம் உதாரணமாக இப்போ எண்களை நினைவு கொள்வது என்பது நமக்கு சாதாரணமான விஷயம்தான், ஆனால் அதை செய்வதற்கு நாம் விரும்புவதில்லை, அதுக்காக ஒரு சிரமப்படணுமா அப்படின்னு ஒரு போக்கிலே விட்டு விடுகிறோம். சில காலங்களுக்கு முன்பாக எல்லா பள்ளிகளிலும் இந்த வாய்ப்பாடு, இந்த டேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த வாய்ப்பாடுகளை நிச்சயமாக மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பது வைத்திருந்தார்கள். அதை படித்தவர்கள் எல்லோரும் இப்போக்கு கால்குலேட்டருங்கிற அந்த கணினி இல்லாமலே அனைத்து கணக்குகளையும் மிக எளிதாக போட்டு விடுவார்கள். இந்த சாதாரணமாக இருக்கிறத விட அந்த முக்கால் கால் அரை வாய்ப்பாடுகள் எல்லாம் இருந்தன அந்த காலத்தில். அவைகள்லாம் மனப்பாடம் பண்ணி அவர் கால் வாய்ப்பாடை வைத்து கொண்டே 25, 280, 2500, 2,50,000 வரைக்கும் உள்ள எல்லா கணக்குகளையும் அவங்க போட்டுருவாங்க. அதே மாதிரி முக்காலை வைத்து கொண்டே 750 பாகங்களை, 75 பாகங்களை முக்கால்லேருந்து ஆரம்பித்து அவங்க 7.5 ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் எளிதாக கணக்கு செய்து விடுவார்கள். அப்படி மனப்பயிற்சியோடு கணித பயிற்சி கொண்டவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். நாம் அவற்றையெல்லாம் இப்போ கருவிகள் இருக்கிறதுனால கருவிகள் நமக்கு கருவிகள் இந்த இயந்திரங்கள் எல்லாம் மனிதனுக்கு உதவி செய்வதற்காக இருக்கின்றன. இது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதுக்காகத்தான் அவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தினால நாம் என்ன பண்ணுறோம், இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து புறக்கணித்து நம்முடைய மூளையில் ஏற்றி சிரமப்படாமல் எளிதாக பயன்படுத்துகிறோம் என்கின்ற பெயரில் மூளையினுடைய பகுதிகளை செலவு செய்யாமலே வைத்து விடுகிறோம். ஒரு புறம் இருக்க இந்த நினைவாற்றலை பற்றிய விஷயங்களுக்கு வரும். அவ்வாறு நினைவாற்றல் உள்ள அந்த பெருமக்கள் முற்காலங்களிலே முன் யுகங்களிலே வாழ்ந்தவர்கள் எல்லோரும் மிக்க அறிவாற்றலும் நீண்ட நினைவாற்றலும் உடையவர்களாக இருந்தார்கள். அப்படி நினைவாற்றல் உள்ளவர்களாலே 4 வேதங்களையும் எளிதாக மனதிலே வாங்கி கொள்ளவும் அவற்றை பயிலவும் அவற்றை திரும்ப ஓதவும் வாய்ப்பாக அமைந்தது. பின்னாளில் வரக்கூடிய நம்மை போன்ற எளியோர் மிக ஆழ்ந்த நினைவாற்றலில் உள்ளவர்களாக இருக்க மாட்டோம் என்பதை உணர்ந்த இறைவனுடைய திருவள்ளம் நமது வியாச பகவான் மூலமாக, வேதவியாசர் மூலமாக இந்த வேதங்களை பகுத்து ஒரு வேதமாவது ஒருவர் முழுதாக படிக்க வேண்டும்னு 4 வேதங்களை தனித்தனியாக, இந்த வேதம் பயில்பவர்களில் தனித்தனியாக ஒரு ஒரு சாக்கை அவர்கள் சொல்லுவார்கள். யஜுசாக்காத்யாயி, ரிக்வேதாத்யாயி, சாமவேதாத்யாயி, அதர்வண வேதாத்யாயி அப்படின்னு அவர்கள் அந்த அபிவாதனம் என்கின்ற வணக்கத்தை சொல்லும் பொழுது, இந்த கோத்திரத்தை இந்த சூத்திரத்தை சேர்ந்த நான், இந்த வேதத்தை ஓதுகின்றவன், என்னுடைய திருநாமம் இது, நான் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வேத மரபில் அந்த வேத அத்தியனம் பண்ணுகின்ற மாணவர்கள் வணக்கம் செய்கின்ற முறையாக இன்றும் இருந்து வருகிறது. அதற்கு அபிவாதனம் அப்படின்னு பேர். அபிபாதஜே வைஸ்வாமித்ர ஆகமர்ஷண கௌசிக த்ரயாரிஷேஜ பிரவரான்விதா கௌசிக கோத்திரா போதாயன சூத்திர யஜுசாகாத்யாயி ஸ்ரீ சாம்பசிவ சர்மானாமஹம்மஸ்விபோஹோ அப்படின்னு என்னுடைய வணக்கத்தை இப்போ உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி வேத அத்தியனம் செய்பவர்கள் எல்லோரும் அவர்களுடைய கோத்திரம் சூத்திரம் முதலானவற்றையெல்லாம் சொல்லி அந்த வழியிலே வந்தவன் இந்த மாதிரியான வேத வழிபாடுகளையெல்லாம் இறைவனுடைய திருநைப்பாலே பரம்பொருளாகிய சிவபெருமானை குறித்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வேத வரிகள் இங்கே அமைந்திருக்கின்றன. அத்தகைய அந்த வேதங்களில் 4 பிரித்து தனித்தனியாக வச்சுட்டாங்க. இதிலேயே கொஞ்சம் ஆற்றல் உடையவர்கள் 2 வேதங்களை படித்து விடுவார்கள். அவ்வாறு படிப்பவர்களுக்கு த்விவேதி அப்படின்னு பேர். 3 வேதங்களை படிப்பவர்களுக்கு த்ரிவேதின்னு பேர். 4 வேதங்களை படிப்பவர்களுக்கு சதுர்வேதின்னு பேர். இப்போவும் குலப்பெயர்களில் சில பேர் வடநாடுகளில் இந்த த்விவேதி, த்ரிவேதி, சதுர்வேதி அப்படிங்கிற பெயர்களில் இருப்பதை நாம் அறிந்திருப்போம். அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். ஆகவே அந்த த்விவேதி அப்படிங்கிற 2 வேதம் கற்ற மரபிலே வந்தவர்கள் அர்த்தம். இப்போ அவர்கள் 2 வேதம் படித்தார்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா எப்படி பிராமணங்கிறது பிறப்பால் ஆகிவிட்டதோ, அந்தனம் அப்படிங்கிற ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலே வர வேண்டிய விஷயம் பிறப்பால் ஆகிவிட்டது மாதிரி இந்த பேர்களும் பிறப்பால் ஆகிவிட்டன போலும் அப்படிங்கிறத நினைத்து கொண்டு திரும்ப இறைவனுடைய திருவுள்ளத்தால் திரும்ப பழையபடி நிலைகள் எல்லாம் ஏற்படும். இதுதான் எப்படின்னா ஒரு காலச்சக்கரம் தான் நான் சுழன்று கொண்டே இருக்கும். அந்த சக்கரம் கீழே சென்றது மேலே வரும், மேலே சென்றது கீழே செல்லும். இதுதான் காலச்சக்கரத்தினுடைய ஓட்டம். இந்த வகையிலே திரும்ப அனைத்து விஷயங்களும் மேல் நோக்கி இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. இவர் நம்முடைய காலத்திலேயே மிக விரைவிலேயே நல்ல நிலையை அடைந்து அன்பர்கள் அனைவரும் உயர்கதி அடைவார்கள், சிவனருட் செல்வர்களாக விளங்குவார்கள் என்பது திண்ணம், எல்லளவும் சந்தேகமில்லை. இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படிங்கிற வாக்கை நாம் இப்போ நினைவிலே கொள்ள வேண்டும். அத்தகைய வகையிலே அந்த நினைவாற்றலை பெருக்கிக் கொண்டு மிக அற்புதமாக நல்ல நினைவாற்றலோடு கூட இருந்தவர்களுக்காக நான்கு வேதங்கள் அப்படியே இருந்தன. பின்னால் வரக்கூடியவர்கள் நினைவாற்றலே குறைந்திருப்பார்கள் என்ற காரணத்தினாலே தான் வேதங்களை வியாச பகவான் மூலமாக பகுக்கப்பட்டன. வியாசருக்கு இயற்பெயர் என்னவென்றால் கிருஷ்ணத்வயம் பாயனர் என்பதாகும். அவர் பராசர முனிவருடைய குமாரராவார். அவருடைய தாய் மச்சகந்தி என்கின்ற படகோட்டுகின்ற மீனப்பெண்ணாவாள். இவர்களுக்கு ஒரு தீவிலே பிறந்ததனால் துவீபம் அப்படின்னு பேர். அந்த துவீபத்தில் பிறந்தவர்னாலும் கருப்பு நிறமுடையவராக அவர் இருந்ததுனாலும் அவருக்கு கிருஷ்ணத்வயம் பாயனர் அப்படின்னு அவருக்கு பெயர். இப்பொழுது சிலர் சொல்கிறார்கள் இந்த வண்ணமான நிறத்தோடு வெள்ளை நிறத்தோடு இருப்பவர்கள் ஆரியர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆரிய அன்னர்கள் எல்லாம் நாம் புராண புருஷர்கள் கூட கருப்பு நீலமேக ஸ்நான வர்ணனாகத்தான் இருந்தார்கள். பச்சை நிறமுடையவர்களாகத்தான் இருந்தார்கள். அதாவது பச்சைங்கிறது அழகாக கவிஞர்களாலே சொல்லப்படுகின்ற வர்ணம். அவர்கள் கருப்பு நிறமுடையவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆக இந்த நிறம், இந்த இனம், இந்த விஷயங்களிலெல்லாம் நாம் சென்று சிக்கிக்கொண்டு அதனுடைய பேதங்களை கற்பவர்கள் பால் அகப்பட்டு நம்முடைய நல்ல அருள் வாழ்க்கையை வீணடித்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி இப்போ தொடர்ந்து நம்முடைய விஷயத்திற்கு வருவோம். அப்படியாக அந்த வேதங்கள் வகுக்கப்பட்ட பொழுது நினைவாற்றலுக்காகவே தான் வியாசர் வகுத்தார். அதனால் வியாசம் அப்படிங்கிறதுக்கு வகுத்தவர் அப்படின்னு அர்த்தம். வேதவியாசர் அப்படின்னா வேதங்களை வகுத்தவர்னு பேரும். அவருடைய இயற்பெயரான கிருஷ்ணத்வயம் பாயனருங்கிற விஷயங்களே அது மறைந்து திரும்ப வியாச என்கின்ற பெயரே நிலைத்து விட்டது. இப்படியாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த வேத விஷயங்களிலே இருக்கிறது. இதிலே ரிக்வேதம் 21 சாகைகளை பிரிவுகளை கொண்டதாக இருந்தது. யஜுர்வேதமானது 101 சாகைகளை உடையதாக இருக்கிறது. சாமவேதம் 1000 சாகைகளோடு உடையது. அதர்வனம் 9 விதமான சாகைகள் பிரிவுகளை உடையது. சாகைனா கிளைன்னு அர்த்தம், பிரான்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கிளைகள். இதில் ரிக்வேதத்தினுடைய 21 கிளைகளும், யஜுர்வேதத்தினுடைய 101 கிளைகளும், சாமத்தினுடைய 1000 கிளைகளும், அதர்வனத்தினுடைய 9 கிளைகளிலும் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. சில பகுதிகளில் நிறையாக இந்த பகுதிகளை ஓதுபவர்கள் இருக்கிறார்கள். நிறைந்த பகுதிகளை யஜுர்வேதத்தினுடைய பகுதிகளையும் ரிக்வேதத்தினுடைய பகுதிகளையும் வேத பாடசாலைகளிலே பயிற்றுவிக்கப்படுகின்றன. அவர்கள் ஏதாவது ஒரு சாகையை எடுத்துக்கொண்டு அவற்றை முழுமையாக அவர்களுக்கு பயிற்றுவிக்குவதை பழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலே நம்முடைய பாரத தேசத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலே சில சாகைகள் மிக சிறப்பாக விளங்குகின்றன. அதுபோல் இந்த யஜுர்வேதம் 2 பிரிவுகளை உடையதாக இருக்கிறது. ஒரு பிரிவுக்கு சுக்ல யஜுர்வேதம் என்று பெயர், இன்னொரு பிரிவுக்கு கிருஷ்ண யஜுர்வேதம். அதாவது இந்த 101 சாகைகளைத் தவிர 2 பிரிவு யஜுர்வேதத்துக்கு இருக்கிறது, கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் அப்படின்னு வேறு அவைகளை. இந்த வியாதவியாசரானவர் தன்னுடைய மாணவர்களுக்கு இவற்றை கொடுக்கும் பொழுது ரிக்வேதத்தை பைலர் என்கின்ற பைல மகரிஷிக்கும், யஜுர்வேதத்தினுடைய பகுதியை சுக்ல கிருஷ்ண யஜுர்வேதங்கள் இருக்கின்றனல்லவா, இதில் கிருஷ்ண யஜுர்வேதத்தை வைசம்பாயனர் என்கின்றவரிடம் கொடுக்குறார். இந்த வைசம்பாயனர் யார் அப்படின்னு கேட்டால், மகாபாரதத்தை ஜனமேஜயன் அப்படிங்கிற மன்னருக்கு சர்ப்பசாத்ரா என்கின்ற யாகம் செய்யும் பொழுது இதை சொல்லியவர். அவர் சொல்லுவதாகத்தான் இப்பொழுதும் அந்த பாரத கதையானது அமைந்திருக்கிறது. அதாவது சர்ப்பசாத்ரா என்கின்ற யாகம் நிகழும் பொழுது யாகத்தினுடைய பகுதியாக உபன்யாசங்கள் நிகழ வேண்டும், இறை சிந்தனைகள் சொல்லப்பட வேண்டும் அல்லவா. அதுபோல அங்கே யாகத்தினுடைய ஒரு பகுதியிலே யாகம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மன்னன் முதல்வர் கூடியிருக்க வியாசர் தன்னுடைய சிஷ்யராகிய வைசம்பாயனர் என்கின்ற யஜுர்வேத மாணவருக்கு உத்தரவிட்டு என்னுடைய இதிகாசங்களில் இந்த மகாபாரதத்தை இவனுக்கு சொல் அப்படின்னு சொல்லி அந்த ஜனமேஜயருக்கு அறிவுறுத்தி செய்கிறார். அந்த ஜனமேஜயன் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டால், அபிமன்யுவனுடைய பேரன், பரீட்சித்து மகாராஜா வந்து அவரோட பையன். பரீட்சி அதாவது அர்ஜுனனுடைய கொள்ளு பேரன். இவர்கள் தான் இந்த ஹஸ்தினாபுரத்தை, இந்த இருக்கக்கூடிய டெல்லியை ஆட்சி செய்து அவருடைய பாரத தேசத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இந்த சர்ப்பசாத்ரா என்கின்ற யாகத்தை செய்தார். இந்த சர்ப்பசாத்ரா யாகம் அப்படிங்கிற யாகத்தில் இந்த மகாபாரதம் அரங்கேறுகிறது. அங்கே தான் மகாபாரதத்தினுடைய வரலாற்றை, இவருடைய முன்னோர்களுடைய வரலாற்றை கேட்பதற்கு நம்மை போலவே விருப்பப்படுகின்ற வைசம் இந்த ஜனமேஜயன் வியாசரிடம் அவற்றை கேட்க விரும்ப, அவர் அனைவருக்கும் மூத்த பாட்டன் அல்லவா, அதனாலே அவர் தன்னுடைய சிஷ்யராகிய இந்த வைசம்பாயனரிடம் சொல்லி ஜனமேஜயனுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த வரலாற்றை கூறுமாறு கூறுகிறார். இப்படித்தான் மகாபாரதம் துவங்குகிறது. இது பாரதம் அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அந்த வைசம்பாயனருங்கிறவற்றை யஜுர்வேதமானது ஒப்படைக்கப்படுகிறது. ஜெய்மினி அப்படிங்கிறவர்கிட்ட சாம வேதமும், சுமந்துங்கிறவர்கிட்ட சுமந்து மகரிஷிட்ட அதர்வண வேதமும் ஒப்பிக்கப்படுகிறது. இவர்கள் வாயிலாக தொடர்ந்து பல்வேறு கிளைகளாக பறந்து விரிந்து இந்த வேதங்கள் இந்த பாரத தேசத்திலும் மற்ற உலகங்களும் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் பறந்து விரிந்து காணப்படுகிறது. இது பாரத தேசத்தில் தான் இருக்கு, வெளிநாட்டிலாம் இல்லை அப்படின்னு சொன்னால், இங்கிருந்து பல இடங்களுக்கு சென்று அங்கே வேதங்களை விரும்புவோர் இருக்க அவர்களுக்காக அங்கே ஜபம் முதலானவைகள் செய்யப்படுகின்றன. ஐரோப்பிய நாடுகளுடைய சபைகளிலும் அரசியல் அரங்கங்களிலும் இங்கே இந்த வேதத்தினுடைய பயன் தெரிந்த அவர்கள் இவற்றை இங்கே ஓதி இறை துதி செய்து எங்களுக்கு ஆசீர்வாதம் நல்க வேண்டும் என்று கூறுவார்கள். அவ்வாறு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே சில காணொலிகள் மூலமாக கூட நாம் அவற்றை கண்டிருக்கலாம். சில செய்தி பிரிவு உடைய தொலைக்காட்சிகளில் கூட அந்த காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. இது நாம் கண்டு காணிட்டிருப்பவர்கள் நம்மில் இருக்கலாம். ஆகவே அத்தகைய அந்த வேதங்கள் நமக்கு மூன்று பகுதிகளாக இருக்கிறது. அவை கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஆகமங்களுடைய பகுதி நான்கு பகுதிகள் இருக்கு இல்லையா, சர்யாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பாதங்களை கிரியாபாதத்தை சொல்லும் பொழுது நாம் எப்படி சொல்லுவோம்னா, கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டாதி உற்சவாந்தம், உற்சவாதி பிராயச்சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த வேதத்தினுடைய பகுதிகள் மூன்றாக இருக்கிறது. அவை கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த வேதம் பொதுவாக எப்படி இருக்கிறது அப்படின்னா, சம்ஹிதை அப்படின்னு ஒன்று, சாக்கை அப்படின்னு ஒன்று, பிராமணம்னு ஒன்று, ஆரண்யம்னு ஒன்று, இப்படி நாலு பிரிவுகளாக இருக்கிறது. சம்ஹிதை, சம்ஹிதா, சாகா, பிராமண, ஆரண்யகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நான்கு விதமான பிரிவுகளாக இருக்கிறது. இதில் சம்ஹிதம்ங்கிறது வந்து, சம்ஹிதாங்கிறது முழுவதும் மந்திரங்கள் நிறைந்த பகுதிகளாகும். இது வந்து இறைவனை குறித்து சொல்லப்படுகின்ற துதிகள் முழுவதும் நிறைந்தது. சாகை என்பது அந்த மந்திரங்களுக்குள்ளே பிரிவுகள். பிராமணம் என்கிறது அறிவுறுத்தல்கள், என்னென்ன யாகங்களை எப்படி, பூஜைகளை செய்ய வேண்டும், யஜ்யங்களை எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த மந்திரங்களை எவ்வாறு ஓத வேண்டும், எந்த தேவர்களுக்கு எந்த மந்திரங்கள் உரியது முதலானவற்றையெல்லாம் சொல்லக்கூடியது பிராமணம்னு பேர். ஆரண்யகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஞான விஷயங்கள், ஞானகாண்டத்தினுடைய பகுதியாக நம்முடைய ஞானபாதம் போல, சைவாகமங்களுடைய ஞானபாதங்கள் போல இருப்பவைகள் ஆரண்யகம் என்பது. அவைகளே காட்டிலே இருந்து தனி தபஸ்விகளாக இருந்து ஞான வாழ்க்கை மேற்கொள்கின்ற அன்பர்கள் பயன்படுத்துவதற்காக உள்ளவைகளாக பயிலப்படுகிறது. இப்படியாக சம்ஹிதா, சாக, பிராமண, ஆரண்யகம் அப்படின்னு இருக்கு. இவைகள் அனைத்தும் பிராமணம், மந்திரம் அப்படிங்கிற ரெண்டுக்குள்ளே அடக்கி விடுகிறார்கள். அதாவது சம்ஹிதை, சாகை மந்திரமாகவும் பிராமண ஆரண்யம் பிராமணமாகவும் கொள்ளப்படுகிறது. அதனால் பிராமணம், ஆரண்யகம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்குள்ள இந்த வேதங்கள் அடைக்கப்பட்டு விடுகின்றன, நான்கு வேதங்களும். அதற்கு பிறகு வேதத்தினுடைய அங்கங்களாக உள்ளவைகள், அவைகள் சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் எனப்படும். இவைகளெல்லாம் பற்றி நம்ம இலக்கியங்களெல்லாம் பேசுகின்றன, தமிழ் இலக்கியங்கள்லாம் நிறைய இடங்களில் இவைகளை பற்றி பேசுகின்றன. இதில் வந்து சிக்ஷை அப்படிங்கிறது வந்து, சிக்ஷை யார்கிட்ட பண்ணேல் அப்படின்னு கேட்பாங்க இப்போ கூட. அதாவது சிக்ஷைங்கிறது வந்து சொல்லிக் கொடுக்குற முறை, அதை பற்றிய விஷயங்கள், வேதத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் வியாகரணம் அப்படிங்கிறது இலக்கணம், வடமொழி இலக்கணம், வேதத்திற்குரிய இலக்கணம், அதை செய்தவர் பாணினி. சந்தஸ் அப்படிங்கிறது யாப்பு, யாப்பிலக்கணம், அந்த யாப்பை செய்தவர் பிங்கள ரிஷி, பிங்கள மகரிஷி, பிங்களாச்சாரியர் என்று சொல்லுவார்கள். இதே மாதிரி இந்த பிங்களருங்கிற பேரில் நம்ம 18 ஆகமத்தினுடைய பத்ததிக்காரர்கள் 18 பேரில் பிங்களர்னு ஒரு பிரிவை சொல்லப்படுகிறார். 18 பேரை ரெண்டு விதமான 18 பேர்கள் சொல்லப்படுகிறார்கள். அதை இந்த ஆகமங்கள்ங்கிற விஷயங்களில் பார்க்கும்பொழுது அதை பார்ப்போம். இப்போ அதில் பிங்களர் அப்படிங்கிறவர் பிங்களாச்சாரியர் அப்படின்னு சந்தஸ் அப்படிங்கிறத பண்ணவர். யாசகர் அப்படிங்கிறவர் நிருத்தம் அப்படிங்கிறத சொல்கிறவர். நிருத்தம்ங்கிறது வந்து சொல் இலக்கணம், நம்ம திரு தொல்காப்பியத்தில் இருக்கலையா, யாப் இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம்லாம் இருக்கலையா, அதில் சொல் இலக்கணங்களை சொல்லக்கூடியது நிருத்தம் அப்படிங்கிறது. அப்புறம் ஜோதிஷம், கல்பம், இவை இரண்டையும் கர்க மகரிஷி அருள் செய்கிறார். இப்போ ஜோதிஷம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஜோதிடம் அப்படின்னு நாம் தமிழில் சொல்லுவோம். அந்த ஜோதிடம் என்கின்ற அந்த ஜோதிஷமானது எதை சொல்கிறது அப்படின்னா, நமக்கு தெரியும் அது வானவியல். இந்த வானவியல்ங்கிறது எதுக்காக வேதங்கள் மூலமாக பெறப்படுகிறது அப்படின்னா, வேத வேள்விகளையும் சடங்குகளையும் பூஜைகளையும் செய்வதற்கு காலம் நேரம் முதலானவைகள்லாம் தேவை. எந்தெந்த சமயங்களில் எந்தெந்த மாதிரியான வேள்விகளை செய்ய வேண்டும், அந்த வேள்விக்குரிய காலம் எது, இவைகளெல்லாம் கணிப்பதற்காகத்தான் ஜோதிடமானது இந்த வேதாங்கமாக இருக்கிறது. இது வேதத்திலிருந்தே பெறப்பட்டது, அதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். வேதம்ங்கிற ஒரு வைரம் பலவிதமான பிரதிபலிப்புகளை செய்கிறது. அந்த பிரதிபலிப்புகள்லேருந்து ஒரு ஒரு பக்கத்துலேருந்து ஒருத்தொருத்தர் தங்களுக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் கிரகித்து கொள்கிறார்கள். இதுதான் இதனுடைய அற்புதம். இதை வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, மறையாயின பல சொல்லி அப்படின்னு சம்பந்தருடைய முதல் திருமுறையில் சொல்கிறார். வேதங்கள் வெவ்வேறு தெரித்தவன் அப்படின்னு செய்தோம். செய்தவன் ஆண்மறையோர்கள் ஏத்தும் மறைகள் நான்கும் ஆனவன்கான், மறைகள் நான்கும் விரித்துகந்தீர் அப்படிங்கிற விஷயங்களில் இந்த நான்கு மறை அப்படிங்கிறது மட்டும் வருதுன்னு நாம் நினைக்கிறோம். அதில் விரித்துகந்தார் அப்படின்னா அந்த வதையினுடைய அங்கமானவற்றையும் அவற்றிலிருந்து பெறப்படுகிறது அப்படிங்கிறது இதிலிருந்து பெறப்படுகிறது. அதுபோல் மேலும் பார்த்தேன்னா, பல வகையான வேத செய்திகள் வேதங்களிலிருந்து தான் இந்த கலைகளெல்லாம் தோன்றின அப்படிங்கிறதும் அதில் அழகாக சொல்லப்படுகிறது. வேதங்களிலிருந்து எப்படி கலைகள் தோன்றும், அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, இந்த வேத மூலம்தான் எல்லா கலைகளும் இருக்கின்றன, தர்மங்களும் இருக்கின்றன என்பதை நமது திருமந்திரமும் கூறுகிறது. அதே போல் வேதோவோ பகவான் மந்திர தந்திரம் அபாலயத்து ரிக்யஜு சாமாதர்வாணி புருஷாதி ஆனனோத்பவாகா அப்படின்னு ஆச்சாரியாபிஷேக விதியில் காமிகாகமத்தினுடைய உத்தரபாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இறைவனுடைய நான்கு ஆனனம்னா முகங்களுக்கு பேர், அதிலிருந்து ரிக்யஜு சாம அதர்வாணி சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லுகிறது. இந்த வேதங்களை சொல்லி அதிலிருந்து தான் எல்லா கலைகளும் அதிலிருந்து தான் தோன்றுகின்றன அப்படிங்கிறதுக்கு, இந்த நிர்தம் சந்தஸ் முதலான அங்கங்களெல்லாம் இந்த வேதங்களோடு தான் தோன்றுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் அற்புதமாக நம்முடைய அருளாளர்கள் சமயாச்சாரிய பெருமக்கள் அழகாக சொல்கிறாங்க பல இடங்களில். வேதர் வேதமெல்லாம் முறையால் விரித்து ஓத நின்ற ஒருவனார் அப்படிங்கிறார். வேதமெல்லாம் அப்படின்னா பல வேதம்னு ஆயிடுறது. வேதங்கிறது நாலு வேதம், அதனால் சொல்கிறது மட்டும் இல்லை. வேதம் ஆயிரம், ஆரணம் ஆயிரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மாதிரி இந்த ஆயிரம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா, அப்போ ஆயிரம்னா எப்படி ஆயிரம் ஆகும் அப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காதுன்னு அர்த்தம் அதுக்கு. வேதா அனந்தாகா, அனந்தா வேதாகா என்றெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது. அதாவது அந்தமில்லாத, முடிவில்லாதது, ஏன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ தொடர்ந்து இறைவனுடைய சுவாசமாக எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா அப்படின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அவருடைய சுவாசமாக அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து அவைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதே மாதிரி வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் அப்பர் சுவாமிகள் வந்து ஆறாம் திருமுறையில் அருள் செய்கிறார். இதில் வடமொழி தென் தமிழ்னு சொல்லி மறைகள் நான்குன்னு தனியாக சொல்கிறார். அப்போ தமிழ்லையும் இல்லை, அது வடமொழியும் இல்லைன்னு ஆயிடுற அர்த்தம் பண்ணிக்கிறதா, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, வடமொழியும் அவர் சொன்னார், தென் தமிழும் சொன்னார், வேதங்களையும் சொன்னார் அப்படின்னா, இந்த மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒளிவடிவமாக இருக்கக்கூடிய வேதங்களையெல்லாம் சொன்னார், நான்கு வேதங்களையும் சொன்னார் அப்படின்னு ஆறுது. அதே மாதிரி அவர் எப்போ பார்த்தாலும் அவர் வேதத்தை சொல்லிகிட்டே இருக்காருங்கிறதுக்கு வேத நாவினர் அப்படின்னு ரெண்டாம் திருமுறையில் சம்பந்தர் சொல்கிறார். ஆளினின் கீழிருந்து ஆரணம் ஓதி அப்படின்னு அவர் ஓதின்னு இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அது ஓத்துன்னு ஒரு பேர் உண்டு, ஆம்நாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஓத்துனா எப்போ பார்த்தாலும் ஓதிண்டே இருக்கிறது. அவன் படிக்கிறத கூட ஔவையார் சொல்லுவாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், தினம் படிக்கிறத நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேதத்துக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது, தினமும் வேதம் சொல்லிகிட்டே இருக்கணும். வேதம் போதி வெந்நீர் பூசி அப்படிங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய திருமுறையில் ஏழாம் திருமுறையில்.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
5: திருச்சிற்றம்பலம். சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
6: மதிமல்லிபுரி செய்ட கூடல் பதி

கண்டாரினை தாழ் போற்றி நாராண்டவல்லடியார்க்கு அருள் புரிந்தார் உணர்ந்தினற்றாள் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறையான சம்பந்தர் நிழல் தாழ் போற்றி தீராண்டதில்லை நகர் உமாவதியார் சம்பதமத்திருத்தாள் போற்றி பொருந்தவா கையிலை புகுநெறிதுதான் போதரா என்றருளாய். குருவர்களையும் திருவர்களையும் போற்றி பணிந்து இன்றைய சைவ சித்தாந்த வகுப்பை தொடங்குவோம். இன்று முதற்கொண்டு நாம் சிவஞான போதம் என்ற செழுந்தமிழ் சைவ சித்தாந்த சாத்திரத்தை சிந்திக்க இருக்கின்றோம். சிவஞான போதம் என்றால் அதனுடைய பொருளை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவமாகிய முதற் பொருளை உள்ளவாறு உணரும் அறிவு சிவபெரும்பொருளுடைய சிவபெரும்பொருள் தான் முழு முதற் பொருள். அந்த முழு முதற் பொருளை உள்ளவாறு உணர்கின்ற அறிவு நாம் இப்ப அறிந்திருப்பதெல்லாம் உள்ளவாறு நாம் அறியவில்லை. சிவஞான போதம் தான் சிவபெருமானுடைய அளவற்ற தன்மையை நமக்கு உள்ளவாறு உணர்த்துகிறது. சிவபெருமான் எல்லா ஞானமும் உடையவன், எல்லா முதன்மையும் உடையவன், எல்லா அனுகிரகமும் உடையவன். அவனுடைய அருமையையும் பெருமையும் தெரிந்து கொள்வதற்கு நம்மால் ஆகாது. எனவே சிவபெருமானை தரிசனம் செய்த ஞானிகள் மெய்யை கண்டவர் மெய்கண்டார். அவர் சிவமாகிய முழு முதற் பொருளை உள்ளவாறு நமக்கு உணர்த்துகிறார். அதை நாம் இந்த நூலிலே பார்க்க இருக்கின்றோம். உள்ளவாறு உணரும் அறிவு அப்படின்னா அறிவிலே மூன்று வகை இருக்கிறது. அறிவு ஐயமாக நிகழலாம், அறிவு திரிபாக நிகழலாம், அறிவு மெய்யுணர்வாக திகழலாம். இந்த மூன்று வகையில இருக்கும். ஐயமாக நிகழ்வது நமக்கு சந்தேகத்தை தான் தெளிவான அறிவு உண்டு பண்ணால் அப்படி ஐயமாக உணரக்கூடாது. ஐயம் என்று சொல்லும் பொழுது அதற்கு உதாரணமாக நாம் சொன்னோம்னால் மாலையிலே நாம் நடந்து போகின்ற பொழுது வளைந்து வளைந்து ஒரு பொருள் காணப்படுகிறது. மங்கிய இருளிலே அதை பார்த்துட்டு நம்ம பாம்பு என்று நினைக்கிறோம். ஆனால் நெருங்கி பார்த்த பிறகு வெளிச்சம் வந்த பிறகு பார்த்தால் அது பாம்பு அல்ல, அந்த இடத்துல கயிறு வளைந்து கிடக்கிறது. அப்போ மங்கிய ஒளியில் பார்க்கும் பொழுது அந்த பொருள் உண்மையாக நமக்கு தெரியாம அந்த பொருள் ஒரு பொருள் மாறு பொருளாக வேற பொருளாக நமக்கு தெரிகிறது. நம்ம மாலை நேரத்தில் அதை மயங்கி உணர்ந்தோம், இதுவா அதுவா அப்படின்னு அதை நம்ம சந்தேகப்பட்டு உணர்ந்தோம். அது ஐயம். அதனால வர்ற அறிவு நமக்கு தெளிவா இருக்காது. அது பாம்பா கயிறா அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்னொன்று ஒன்றை மற்றொன்றாக காணுதல். முயலுக்கு கொம்பு கிடையாது, ஆனா அந்த முயலுக்கு காது காதை வந்து நீட்டிட்டு இருக்கும். அது கொம்பா காதான்னு தெரியாம நம்ம மயங்கலாம். அதுக்கு திரிபுணர்ச்சின்னு பேர். ஒன்றை மற்றொன்றாக நினைத்தல். இப்படி ரெண்டு விதங்களாகவும் இல்லாமல் தெளிவாக நாம் உணர்ந்தோமானால் அது மெய்யறிவு. அந்த மெய்யறிவை தருகின்ற நூல் சிவபெருமானை பற்றிய மெய்யான அறிவை நமக்கு சொல்லுகின்ற நூல் சிவஞான போதம். சிவத்தை அறிகின்ற அறிவை நமக்கு போதிக்கிறது. போதனை போதனை என்றால் அது நமக்கு உபதேசமாக சொல்லுகிறது. சிவபெருமானை அறிகின்ற அறிவை சொல்லுவதனாலே அதற்கு சிவஞான போதம் என்று இந்த நூலுக்கு பெயர். சிவஞான போதம் என்பது சிவபெருமானுடைய அந்த சிவபெருமானை அறிகின்ற அந்த ஞானத்தை இந்த நூலானது சொல்லி அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இதுதான் ஞானம் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே சிவபெருமானை பற்றிய சிறந்த நுண்பொருள்களை கேட்டு சிந்தித்து தெளிந்து திருவடி கூடுவதற்கான நுண்ணறிவாகிய ஞானத்தை இந்த நூல் போதிப்பதனாலே இதற்கு சிவஞான போதம் என்று பெயர் வந்துள்ளது. இது சிவ ஆகமங்களிலே இது ஞானவாத பொருளை திரட்டி தருகிறது. ஞானவாதத்துடைய காரமான செய்திகளை எல்லாம் சொல்லுகிறது. ஆகமங்களிலே நான்கு பாதங்கள் இருக்கின்றன. சரியாபாதம், கிரியாபாதம்,

இந்த நூல் ஒரு முழுமையான நூல். இந்த நூலில் அடங்காத செய்திகள் எதுவும் கிடையாது. சிவபிரகாசத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார், பல்கலை ஆகமம் வேதம் யாவினும் கருத்து பதிப்பது பாசம் தெரித்தல். எல்லா நூல்களையும் எடுத்துக்கொண்டு நாம் திரட்டி பார்த்தோமானால் அந்த நூல்களுடைய சாரமாக என்ன இருக்குன்னா, பதி பசு பாசம். இந்த மூன்றுக்கும் அப்பால ஒரு பொருளும் கிடையாது உலகத்துல. இந்த மூன்று பொருள்களையும் சேர்த்து பேசுகின்ற நூல் நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரம். இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரத்துலதான் இறைவனை பற்றிய செய்திகளும் வருகிறது, உயிர்களை பற்றிய செய்திகளும் வருகிறது, உலகத்தை பற்றிய செய்திகளும் வருகிறது. ஆனால் மற்ற நூல்களில் பார்த்தீர்கள், இதுல ஏதாவது ஒன்றை பற்றி ஒரு பகுதி தான் வரும். இப்ப நம்ம விஞ்ஞானம் என்று எடுத்துக்கொண்டால் அது பாபம் என்ற உலகத்தை பற்றி தான் சொல்லுகிறது. அது உலகமும் முழுசா சொல்லல பாபம் என்பதை பற்றி. நாம் வாடுகின்ற உலகம் இதில் இருக்கின்ற பொருள்களை பற்றி ஆராய்ச்சி தான் விஞ்ஞானம். அப்ப விஞ்ஞானம் என்பது பாசத்தினுடைய ஒரு மிகச்சிறிய கூரை தான் அது விளக்குகிறது. அப்போ இந்த மூன்றையும் சேர்த்து பார்த்தால்தான் முழுமையாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக ஆகும். ஆகவே நம்முடைய சாத்திரமானது இந்த சைவ சித்தாந்த சாத்திரத்தின் முதன்மையான நூலாக விளங்கக்கூடிய சிவஞான போதம் பதி பசு பாசம் என்ற மூன்று உண்மைகளை பற்றிய முழுமையான செய்திகளை சொல்லுவதனாலே இது ஒரு முழுமையான சாத்திரம். இந்த சாத்திரத்தை நாம் நன்றாக தெளிவாக உணர்ந்து விட்டால் வேறு சாத்திரங்களை கற்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இறைவனை அருளை பற்றியும், இறைவனை அடைகின்ற முறையை பற்றியும், அதில் வருகின்ற தடைகளை பற்றியும், உலகத்துக்கும் நமக்கு உள்ள தொடர்பை பற்றியும், உயிர்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றியும், நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய முறைகள், அதற்கு ஏற்படுகின்ற தடைகள், அந்த தடைகளை வெல்லக்கூடிய முறைகள், அந்த தடைகளை கடந்து நாம் சாதனத்தின் வாயிலாக அடையக்கூடிய பயன், எல்லாவற்றையும் முழுமையாக சொல்லக்கூடிய இந்த நூல் நம்முடைய சிவஞான போதம். இந்த சிவஞான போதம் என்ற ஒரு நூலை கற்றுவிட்டால் வேறு எந்த ஆசிரியரிடமும் சென்று எந்த விஷயத்தையும் நாம் கேட்க வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது. மற்ற சாத்திரங்கள் அனைத்தும் இந்த சாத்திரத்தினுடைய ஒரு கூற்றியை சொல்லுமே தவிர இந்த சாத்திரத்தை போல முழுமையாக எந்த செய்தியும் யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட முழுமையான ஒரு சாத்திரமாக இது விளங்குகிறது. இந்த சிவஞான போத நூல் அதை நன்றாக படித்து தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா, இது படித்து தெரிந்து கொள்கின்ற நூல் அல்ல, இது கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற நூல். கேட்காமல் இதுல உள்ள நுட்பங்கள் யாருக்கும் விளங்காது. அதை போன்ற அமைப்பிலே உள்ளது இந்த நூல். இந்த எல்லா சாத்திரங்களே, நம்முடைய 14 சாத்திரங்களுமே கூட ஒரு குருமுகமாக ஒரு ஆசிரியர் மூலமாகத்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சாத்திரம் ஆணையிடுகிறது. நம்முடைய திருக்கழிற்று படியார் என்ற சாத்திரத்துல ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, ஒருவனுக்கு தாகம் வந்து விட்டது. அப்படி தாகம் வந்தால் அந்த தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு நேர கடலுக்கு போய் அங்க இருக்கிற தண்ணியை மடவனு கண்ணு மண்டு குடித்தா அவனுக்கு அந்த தாகம் தீர்ந்து விடுமா? உப்பு தண்ணீரை குடித்தால் அப்படின்னா அவனுக்கு தாகம் தீராது. அந்த தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு குளிர்ந்த நல்ல நீர் அவனுக்கு தேவைப்படும். அதுபோல நம்முடைய ஆன்மீக தேட்டத்தை, ஆன்மீக தேடலை நிறைவு செய்வதற்கு சாத்திரங்களை நேரடியாக அந்த புத்தகத்தை படித்தால் நமக்கு அவைகள் அந்த உப்பு தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்த்து கொள்வது போலத்தான் அமையும். உண்மையாகவே அந்த சாத்திரத்தினுடைய நுட்பமான கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தகுந்த குருநாதர் மூலமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய திருக்கழிக்குப்படியார் சொல்லுகிறது. சாத்திரத்தை ஓதினருக்கு சத்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்க்கும் நலம் வந்து உருமோ, ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ, தென்னீர்மையாய் இதை செப்பு என்று அதை சொல்லுகிறார்கள். ஆகவே குருநாதர் மூலமாகத்தான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது படித்து தெரிந்து கொள்ளுகின்ற நூல் அல்ல, கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற, கேட்டு சிந்தித்து தெளிந்து அந்த தெளிந்த உண்மையிலே நிலை பெற்று நிட்டை கூடிய அனுபவப்படுத்துகின்ற ஒரு நூல் இந்த நூல். இந்த நூல் பதி பசு பாச உண்மைகளை நமக்கு சொல்லுகிறது. சொல்லுகின்ற பொழுது முதலே சொன்னது போல ஐயம் தெரிவு இல்லாமல் இதை நமக்கு சொல்லுகிறது. முன்னுக்கு பின் முரண் இல்லாமல், ஒரு கருத்தை சொல்லிட்டு பின்னாடி பேசிக்கிட்டே வரும்பொழுது அந்த கருத்துக்கு முரணான கருத்தை கூட சொல்லிவிடலாம். இந்த நூல் அது போல எதுவும் கிடையாது. முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் சொல்லுகிறது. தர்க்க நெறி பிறழாமல், லாஜிக்னு சொல்றாங்க இல்லையா ஆங்கிலத்துல, அந்த தர்க்க நூல் முறை பிறழாமல் இது அமைந்திருக்கிறது. நூலை படிக்கும்பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் தடை விடை முறையில் ஒரு தடையை தானே எழுப்பி கொண்டு, உங்களுக்கு எல்லாம் என்ன இந்த நூலை கேட்கின்றவர்களுக்கு என்ன சந்தேகம் வருமோ அந்த தடையை தானே எழுப்பி கொண்டு அதற்கு பதில் சொல்வது போல தர்க்க நெறிமுறை தவறாமல் அமைந்திருக்கிறது. தவறான கொள்கைகளை மறுத்து தனது கொள்கைகளை நிறுவுகிறது. அப்புறம் மேலும் இந்த நூல்ல வந்து அறிவியல் உண்மைகளுக்கும் அறிவியல் உண்மைகளுக்கு பொருந்துவதாக இந்த நூல் அமைந்துள்ளது. தற்கால அறிவியல் கூட இன்னும் கண்டுபிடிச்சா எத்தனை அறிவியல் உண்மைகள் கண்டுபிடிக்கலாமோ அதற்கு கூட ஈடுகொடுப்பது போல இந்த நூல் அறிவியல் உண்மைகளுக்கு ஈடுகொடுக்கின்ற வகையிலும், அதோடு கூட ஞானியர்கள் இந்த நூலிலே சொன்ன விஷயங்களை எல்லாம் தன்னுடைய அனுபவப்படுத்தி ஞான காட்சியிலே காணுவதற்குரியதாகவும், ஞானியுடைய அனுபவங்களுக்கு நலன்களுக்கு ஒத்ததாகவும், அதோடு கூட இந்த உலகின் நடைமுறைகளுக்கு ஒத்ததாகவும், இதை வந்து ஏதோ பெரிய

0: மட்டும் படிக்கிற நூல், இது சாதாரண உலகில் மனிதர்கள் படிக்க முடியாது போல அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உலகில் நடைமுறைகளுக்கும் சிறிதும் முரண்படாமல் இந்த சிவஞான போதம் மிக மிக அழகாக மிக சிறப்பாக இந்த உண்மைகளை நமக்கு சொல்லுகிறது. இந்த வீடு பற்றி தமிழிலேயே சொன்னதில்லை, திருக்குறள் கூட அந்த வீடு பற்றி சொல்லவில்லை, அறம்பொருள் இன்பம் மூன்றை தான் சொல்லியிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை தகர்த்தெறிந்து வீடு பேட்டை தமிழிலும் சொல்ல முடியும் என்பதை மிக சுருங்கிய அளவிலே 12 சூத்திரங்களிலே இதை சொல்ல முடியும் என்று நிரூபித்தது நம்முடைய சிவஞான போதம். இந்த சிவஞான போதத்தை நம்முடைய ஞானிகள் எல்லாம் வழி வழியாக வந்திருக்கிற அந்த அவருக்கு பிறகு தோன்றிய ஞானிகள் எல்லாம் இதை மிக சிறப்பாக அவரை பாராட்டி இந்த நூலை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். பொய்கண்டார் காணா புனிதம் என்னும் அத்விவித மெய்கண்டநாதன் அருள் மேவும் நாள் என்னாலோ. அந்த சிவாத்விதம் என்று சொல்லக்கூடிய சுத்தாத்விதம் என்று சொல்லக்கூடிய இறைவன் உயிர்களோடும் உலகோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறான் என்ற மிகச்சிறந்த உன்னதமான அத்வைத கொள்கைகளை சொல்லிய இந்த மெய்கண்டாருடைய திருவடிகளை என்று நான் சென்று சேரப்போகிறேன் என்று சுவாமிநாத சுவாமிகள் அவ்வளவு உருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது வீடு பேட்டை கூறுகின்ற நூல். இந்த நூலுடைய அமைப்பை முன்னாடி பார்க்கலாம். இந்த சிவஞான போதம் 12 சூத்திரங்களால் ஆகியிருக்கிறது. 12 சூத்திரங்கள், அதுல மொத்தமே இருக்கக்கூடிய வரிகள் எத்தனை? 40 வரிகள். 40 வரிதான், அது சின்ன சின்ன வரிகள் தான். அதெல்லாம் ஒரு வரியில வந்து 3 சொல் அல்லது 4 சொல்கள் தான் இருக்கும். சொற்கள் 216 சொற்கள். எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 624 எழுத்துக்கள் அதில் அமைந்திருக்கின்றன. இந்த நூல் புரிந்து கொள்வதற்கு வசதியாக அதிகரணங்கள் என்று, அதிகரணம் என்றால் நிலைக்களம் என்று, உண்மையை நிலைநாட்டுவதற்குரிய நிலைக்களம், அது 39 அதிகரணங்கள் இருக்கின்றன. அதிகரணங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றி விளக்கப்பட்டு சொல்றேன். மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு. ஒரு அதிகரணத்தை 3 பிரிச்சிருக்காங்க. 39 அதிகரணம் இருக்கிறது மொத்தமே 12 சூத்திரத்திற்கும். அப்புறம் எடுத்துக்காட்டு வெண்பாக்கள், இதுல 81 வெண்பாக்கள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டி சொல்லக்கூடியது அவையடக்க வெண்பா 1, எடுத்துக்காட்டு வெண்பா 81, அவையடக்க பாடல் 1, அதையும் சேர்த்து 82 வெண்பாக்கள் இருக்கின்றன. இந்த அதிகரணமாக அதை பிரித்து 39 அதிகரணமாக பிரித்திருத்தல், அந்த ஒவ்வொரு அதிகரணத்துக்குரிய மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு வெண்பா, இவை யாவும் மெய்கண்டார செய்திருக்கிறார். அந்த நூல் அமைந்த அமைப்பு ரொம்ப கடினமான சிந்தனைகளை, பொருத்தமான கொள்கைகளை மிக சிறப்பாக மிக சுருங்கிய அளவிலே சொன்னதுனால எதிர்கால சந்ததியினர் இதை உணர்ந்து கொள்வதற்கு வசதியாக அவரே அது வார்த்திகம் என்ற ஒரு பொழிப்புரையும் அவர் செய்திருக்கிறார். ஆகவே இப்படி சிறப்பாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூல்ல பேசப்படுகின்ற உண்மை நான் முதலே சொன்னது போல பதி பத்து பாசம். ஏதோ 12 நூற்றாண்டுல 13 நூற்றாண்டுல மெய்கண்டார் தோன்றி இந்த பதி பத்து பாசத்தை சொல்லி இருக்கிறாரா, இல்லது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இதை பற்றி பேசி இருக்கிறார்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்முடைய முன்னோர்களால் இது மொழியப்பட்டதுதான். சரிஞான சம்பந்த சுவாமிகள் திருமுகின்ற பதிகத்துல இந்த பதிபத்து பாசம் என்பவர்களை பற்றி மிக சிறந்த ஒரு ஒரே பாடல்ல இந்த பதிபத்து பாசம் என்ற செய்தியை மிக அற்புதமாக சொல்லி இருக்கிறார். விளையாததோர் பரிசில் வரு பசு பாச ஒன் தலையாயின தவிரவருள் தலைவன்னது சார்பாம். ரெண்டே வரியில சைவ சித்தாந்தம் அனைத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார். விளையாததோர் பரிசு, விளையாததோர் பரிசுனா யாராலும் விளைவிக்கப்படாமல், யாராலும் தோற்றுவிக்கப்படாத தன்மையில் ஒரு 5 பொருள்கள் இருக்கின்றன. என்னென்னது? பசு, பசு என்பது உயிர். பாசம், அனாமலம். உன் தலை, உன் தலை என்பது மாயை. உன் தலையாயின தவிரவருள் தலைவன்னது சார்பாம், அப்ப இறைவன் பதி என்று. இந்த விளையாததோர் பரிசில் வரு பசு பாச உன் தலையாயின தவிரவருள் தலைவன்னது சார்பாம், களையார்தரு கயிராயிரம் உடையாரவனோடு முளை மாமதி தவழும் உயர் முதுகுன்று அடைவோமே என்பது பாடல். இது 1வது திருமுறையில 12வது பதிகத்துல 3வது பாடலாக அமைந்துள்ளது. விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை, பசு பாச வேதனை அதான் விட்டுப்பேர். பசு பாச வேதனை, வேதனை என்பது கண்ணமலத்தை குறிக்கிறது. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, விளையாததோர் பரிசு, விளையாததோர் பரிசுனா யாராலும் தோற்றுவிக்கப்படாத, தானே தோன்றி. அனாதின்னு சொல்றாங்க இல்லையா, அனாதி என்றால் யாராலும் தோற்றுவிக்கப்படாது. யாராலும் தோற்றுவிக்கப்படாத பொருள்கள் 5 பொருள்கள் இருக்கின்றன. அது என்னன்னா பசு உயிர்கள், பாசம் வேதனை, வேதனை என்பது கண்மமலம், உன் தலை அது மாயை, தவிரவருள் தலைவன், தலைவன் என்பது பதியை பற்றி சொல்லுகிறது. ஆகவே இந்த 5 பொருள்களையும் பற்றி நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய நூல்களிலே அதை சொல்லி இருக்கிறார்கள். திருமந்திரத்திலேயே இந்த செய்தி வருகிறது. பதி பசு பாசம் எனப்பகர் 3 பதியினை போல் பசு பாசம் அனாதி. ஆக அங்கேயும் அந்த 3 பொருள்களும் குறிப்பிடப்படுகிறது. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நிலாவே என்பது திருடி நம்ம அந்த அதனுடைய விரிவை பார்க்கலாம். அதே போல கந்த புராணமும் இந்த பதி பசுபாசம் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லுகிறது. தாண்டவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்று உல. அதுல வந்து பதி பசு பாசம் என்பதை நம்ம வந்து மூன்றாக பிரித்து சொல்கிறோம். பாசத்துல என்னென்ன அடங்கி இருக்கிறது? ஆணவம் கர்மம் மாயிருக்கு. ஆனா மூணையும் சேர்த்து நம்ம சொல்றது எப்படி சொல்லுவோம்? பாசம். அதனால இவர் என்ன சொல்றார்? தாண்டவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்று உல, மூன்றே மூன்று இருக்கிறது. மறையலாம் ஒழிய நின்றன, எல்லா மறைகளும் இந்த மூன்று பொருளை பற்றி சொல்லுகின்றன. ஆன்ற தொல்பதி, தொல்பதி பதி என்பது இறைவன், தொல்பதி இறை, அது ஒண்ணு சொல்றார். ஆறுயிர் தொகை, உயிர்கள் பல. ஆறுயிர் தொகை, உயிர் ஒன்று கிடையாது, உயிர் பல என்ற செய்தி. வான் தலை, நம்மை இந்த உயிரை கட்டுப்படுத்துகின்ற தலை ஆகிய பாசம். இந்த மூன்று என்னவே வகுப்பர் அன்னவே. ஆகவே கந்தபுராணமும் இந்த மூன்று பொருள்கள் இருக்கின்றன என்று இதை சொல்லுகிறது. இந்த மூன்று பொருள்களும் தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் ஆராயக்கூடிய பொருள். இந்த மூன்று பொருள்ல பதி என்பது நிறைந்த பேரறிவு, நிறைந்த ஆற்றல், நிறைந்த அனுகிரகம். இந்த மூன்று உடையதுதான் பதி. பதியாகிய இறைவனுக்கு யாரும், அவன் சுதந்திர புருஷன், அவனுக்கு யாரும் எதையும் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானே முற்றும் உணர்ந்தவனாக அவன் இருக்கிறான். அவன் கருணை உடையவன். அவனுடைய அறிவின் காரணமாக அவனுக்கு எழுந்தது கருணை. அந்த கருணையினால் இந்த உலகத்தை எல்லாம் அவன் கருணையினாலே பரிபாலிக்கிறான். இதுதான் பதி. பசு என்பது உயிர்கள், அவைகள் எண்ணற்றவைகள், உயிர்கள் பலவாக இருக்கின்றன. பாசத்தால் கட்டுப்பட்டதுனால இதுக்கு பசு அப்படின்னு பிரிப்பாங்க. அப்படி பிரித்தால் பாசத்தினால் கட்டுப்பட்டது உயிர்கள், இவைகள் எண்ணற்றவையாக இருக்கின்றன. இந்த உயிர்கள் எல்லாம் சிற்றறிவு படைத்தவை. கடவுள் பேரறிவு படைத்தவர், இந்த உயிர்கள் சிற்றறிவு படைத்தவை. கடவுளை போய் பாசம் அணுகாது, உயிர்களை பாசம் அணுகும். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு யாரும் அறிவிக்க வேண்டியில்லை, உயிர்களுக்கு அறிவித்தால்தான் உயிர்கள் அறியும். இந்த தன்மை தான் அதனுடைய இலக்கணம். இதை பற்றியெல்லாம் சைவ சித்தாந்தம் உயிர்களை பற்றி சொல்லுகிறது, கடவுளை பற்றி சொல்லுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக ஆணவம். ஆணவம் என்பது ஒரு இரு பொருள், உயிருடைய குணம் அல்ல அது, அது ஒரு இருள் பொருள். அது உயிர் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே அந்த உயிருடன் அது இருந்தது. நெல்லிற்குமியும் நிகழ்தென்வில் களிம்பும் என்று காத்திரம் அதை சொல்லுகிறது. யோகியான போதும் செம்பு தோன்றிய பொழுதே களிம்பு அதனோடு இருக்கிறது, நெல் தோன்றிய பொழுதே உமியும் அதனோட சேர்ந்திருக்கு. நெல்லிற்குமியும் நிகழ்தென்வில் களிம்பும், அதுபோல உயிர் தோன்றிய பொழுதே ஆணவம் என்ற அழுக்கு அதனிடம் இருக்கிறது. அந்த ஆணவமாகிய அழுக்கு உயிரை சார்ந்ததினாலே அந்த உயிருக்கு செயல்பாடுகள் இல்லாமல் அந்த உயிர் ஜலம் போல ஆகிவிட்டது. அப்படி இருக்கின்ற தன்மையிலிருந்து நீங்கி அதற்கு ஞானத்தை வழங்கி அதற்கு சிவமாம் தன்மை தர வேண்டும் என்ற சிவபெருமானுடைய சங்கல்பத்தினாலே அவன் என்ன செய்யறான்னா, அந்த ஆணவ மலம் அந்த உயிருக்கு மேலும் இரண்டு மலங்களை சார்க்கிறான், சேர்க்கிறான். மாயாமலத்தையும் கண்ணு மலத்தையும் அந்த உயிர்களுக்கு சேர்த்து அப்போ மும்மலங்களையும் இந்த உலகத்திலே அவன் கொண்டு வந்து விட்டு சகலர் வகை ஆன்மாக்களாக மாற்றி இந்த உயிர்களுக்கு ஞானத்தை வழங்குகின்ற அந்த செயல்முறை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே அந்த உயிர்களுக்கு அனுபவத்தின் மூலமாக ஞானத்தை ஏற்படுத்தி குருநாதனை வரை செய்து ஞானத்தை உணர்த்தி அந்த உயிரை சிவமாம் தன்மை அடையும்படியாக இறைவனே செய்கிறான். அப்படி சிவமாம் தன்மை அடைந்த பிறகு அந்த உயிரானது சார்ந்ததன் வண்ணமாக அது இறைவனுடைய திருவடி நிழலில் அடங்கி அவனுடைய வியாபகத்தில் அடங்கி அவன் தருகின்ற இன்பத்தை பெற்று அது எந்தும் சாஸ்வதமான பேரின்பத்தை அடைகிறது. சாரம் இந்த நடைமுறைகள் எல்லாம் இந்த சாத்திரம் மிக விரிவாக நமக்கு சொல்லுகிறது. ரொம்ப அற்புதமான சாத்திரம். சாத்திரத்தை படிக்க படிக்க அதுல இதுவரையிலும் நீங்க எல்லா சாத்திரமும் கற்றிருப்பதினாலே இந்த சாத்திரம் படிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த ஒரு ரசனையும் ஈடுபாடும், இதுல ஒரு ஆழ்ந்த தோய்வும் நமக்கு உண்டாகும். அது வாழ்க்கையில அது செயல்பாடாக உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாகிய இறை நிலை அடைதல், சிவமாம் தன்னை அடைதல் என்ற ஒரு மிகச்சிறந்த பேச்சினுக்கு நம்மை அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்லுகின்ற உன்னதமான இந்த சாத்திரத்தை இப்பொழுது நாம கற்க இருக்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி ஒன்று, தலைப்பு விநாயகர் தோத்திரம். தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இது ஒரு மாதிரி பாடம். இது எப்படின்னா, அருமறை ஆகமம் அங்கம் அருங்கலைகள் தெரிந்த அகத்தியனுக்கு ஒத்துரைக்கு அருக்குருவாங்குருவை திருமறைமா முனிவர் முனி தேவர்களும் தேவன் சிவனருஷேர் திருமதலை தவநிலையோர் தெய்வம் புருமறையார் கடல் வீரர் வீரங்கையின் பூநீர் கொண்டோவாது போற்றுமடியார்கள் கருமறையா வகையருளி கதிவழங்கும் கந்தன் களலினைகள் எம்ஜரத்தில் கருத்தில் வைப்பார். இந்த பாட்டு அது எப்படி சொல்றாருன்னா, முருகப்பெருமான் உபதேசம் அப்பாவுக்கே உபதேசம் பண்ணவர், அப்பாவுக்கே உபதேசம் பண்ணவர், அதனால அவருக்கு தகப்பன் சாமின்னு பேர். முருகனுக்கு தகப்பனுக்கு சாமி, தகப்பனுக்கு சாமி, சுவாமிநாதன் பேர். சுவாமிக்கு சுவாமின்னா சிவருமான், சுவாமிநாதன்னா சுவாமிக்கு உபசாரம். சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இது செவிமீதியிலும் பகர்ஷி குருநாதன். ஆகவே இப்படி முருகப்பெருமான் சிவருமானுக்கு உபதேசம் பண்ணார. அப்புறம் அகத்திய முனிவர் உபதேசம், முனிவர்களிலே மிகச்சிறந்தவர் அகத்தியர், முனிவர்களிலே மிக்க உயர்ந்தவர் அகத்தியர். அதான் இப்போ 14 லோகத்து ஜனமும் யமயமலையில் இருந்துச்சு. ஒருத்தர் புதிய மலைக்கு போனார் சமமபுருஷ், அகத்தியர் புதிய மலைக்கு போனார் சமமபுருஷ். இதுக்கு அவர் குட்டை புரியுதா, ஒரு நாள் அங்கே போனார். அதுக்கு என்ன சொல்கிறாங்க கருத்து, சிவபெருமானுக்கு சமானமானவராக அகத்தியர். சிவனை நீகர் புதியவரை முனிவனாக மகிழ இரு சிவி குளிர இனிய தமிழ் மகர்வு. ஏ நீங்கள் திருப்புகள்லாம் கேட்டீங்கன்னா எவ்வளவோ சரக்குது நிறைய திருப்புகள் கேட்டீங்கன்னா, நீ மாசம் ஒரு கச்சேரி வைக்கணும், வச்சு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும், வச்சு அனுபவிக்கணும். ஏன்னா அதிக நாளைக்கு இருக்க மாட்டோம்ல, இன்னொரு 100 வருஷம் இருக்க மாட்டோம் நம்ம எல்லாம், அப்படியே 100 வருஷம் இருப்போமா, இருக்க மாட்டோம். அதனால இருக்கும்போதே அனுபவிக்கணும், இசையை அனுபவிக்கணும், பாடல்களை அனுபவிக்கணும், நூல்களை அனுபவிக்கணும். இப்படி அகத்திய முனிவர் எப்படிப்பட்டவர்னா, வேதம் தெரியுமா அகத்தியருக்கு, ஆகமம் தெரியுமா, வேதாங்கங்கள் தெரியுமா, அப்புறம் 64 கலையும் தெரியுமா. அகத்திய வேதம் ஆகமம் வேதாங்கங்கள் அதுக்கு மேலே உபரண்டத முதலாகிய நூல்கள் அதுக்கு மேலே கலைகள் எல்லாம் தெரியும். இவ்வளவுதான் நூலே, அத்தனையும் தெரியவில்லை, அத்தனையும் அவருக்கு தெரியும். அவருக்கு ஒரு உபதேசம் பண்ணுவார், எல்லாம் புரியுதா, ஒன்றுமே தெரியாதவனுக்கு உபதேசம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. சுத்தமான மக்குக்கு உபதேசம் பண்ணி 100 குடி ஆகாது, அது விளக்குதா. எல்லாம் தெரிஞ்சவனுக்கும் உபதேசம் வேண்டியதில்லை, ஆனால் எல்லாம் தெரிஞ்சவனுக்கும் உபதேசம் வேணும். உபதேசங்கிறது வேறு, கலைகள் தெரிஞ்சது வேறு. இது நான் கொஞ்சம் நல்லா சொல்கிறேன். இப்போ மாணிக்க வாசகருக்கு 16 வயசில் 64 கலையும் தெரியும். பார்வா எண்ணன்களையும் 16 ஆண்டினி பயின்றார் பயின்றாரா, அவருக்கு எல்லா கலையும் தெரியும். 16 வயசுக்குள்ளே எல்லா கலையும் தெரியும். அதனால தான் அறிவர்த்தன பாட்டியும் கூப்பிட்டு முதலமைச்சர் பதவியை தந்தேன். அவர் எதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார், எப்போ குருநாதன் வருவான், எப்பொழுது உபதேசம் கிடையாது. வேதவாகம சென்னியில் விளைபொருள் அவேதம் வேதமாகிய பணக்கருத்து இருப்பினியை விழுத்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருவரன் வருவது எப்பொழுதாம் என்றார். அதனால எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் கூட உபதேசம் பெறவில்லையானால் அவன் படிப்பினாலே பயனடைய மாட்டான், கடவுளை அடைய மாட்டான். அது குஞ்ஞான சம்பந்தர் சொன்னார் சிவபகசாரத்தில், ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்து, பாட்டை பார்த்தியா, ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்து பெருகுதவன் சித்தியெல்லாம் பெற்றாலும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தது சித்த சரணமாந்தது. இதெல்லாம் புரியுதா, நல்ல ஞாபகம் வச்சோங்க. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஆச்சாரியனுடைய உபதேசம் இல்லையானால் அவன் படித்த படிப்பினாலே பயனடைய முடியாது. குரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்து பெருகுதவன் சித்தியெல்லாம் பெற்றாலும் குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர் சித்த சலன மாந்தர். அதே நம்ம திரு கழிச்சுபடியாரில் சொன்னாரு, சாத்திரத்தை ஓதினருக்கு சர்க்குருவின் தன்வசனம் மாத்திரத்தை வாய்க்கிறவங்க வந்துருவே. சாத்திரங்கள் எல்லாம் கற்றவனுக்கு சர்க்குருவினுடைய உபதேசத்தினால கிடைக்கிற பலன் கிடைக்குமானார். அதுக்கு ஓம சொன்னாரு, ஓம ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தனிந்திடும் தென்னீர் மையாக நினைச்சிருக்கணும். கடல் தண்ணியை சாப்பிட்டவங்க தாகம் தனியாது, சாப்பிடவும் முடியாது சாப்பிட்டாலும். அதுபோல சாஸ்திரங்களை நீ எவ்வளவு படிச்சாலும் கூட ஆச்சாரியனுடைய உபதேசம் இல்லையானால் உனக்கு ஞானம் வராது. அதனால கற்றவனுக்கு உபதேசம் வேணும். அதனாலதான் கல்லாலின் உடைய மருந்து நான் வரை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் அங்க அப்பே அப்படித்தான் உபதேசம் பண்ணாரு. நல்லா படிச்சாளுங்க கல்லாலின் உடைய மருந்து நான் வரை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து போவ தொடக்கை வெல்வாம் என்பது தட்சிணாமூர்த்தி தோத்திரம். அதனாலே கற்றவர்கள் கேட்டார்களே ஆனால், கற்றவர்கள் உபதேசம் பெற்றார்களே ஆனால் அது பலந்தரும், பலந்தரும். அவர்களால் இன்னும் மற்றவர்களுக்கு பலன் உண்டா. கல்லாதவனுக்கு உபதேசம் பண்ணினா அவனும் உருப்படி ஆக மாட்டான், அவனுக்கு ஞானம் வராது. அதனால கற்றவனுக்கு தான் உபதேசம் புரிச்சு. உபதேசம் என்பது வேறு, கற்பது வேறு. உபதேசம் என்பது வேறு, கற்பது வேறு. நூல்களை கற்பது அபரஞானம், உபதேசத்தில் வருவது பரஞானம். அதனால புரியுதா? நூல்களை கற்பதினாலே வருவது கீழான ஞானம் அபரஞானம், ஆச்சாரியனுடைய உபதேசத்தால் வருகின்ற ஞானம் பரஞானம். அதனாலே பரஞானம் வருவதற்கு ஆச்சாரியுடைய உபதேசம். அப்படி அகத்தியர் எல்லாம் படிச்சிருந்தாரு, அவருக்கு உபதேசம் பண்ணினார் பண்ணினார. அதனாலே இவன் குருவாக இருக்கிறான். ஆறு முருகன் குரு ஆச்சாரியனாக இருக்கிறான். பெரிய முனிவருக்கு உபதேசம் பண்ணார், அதான் அவங்க அப்பனுக்கே உபதேசம் பண்ணாரு. அதனாலே முருகன் எப்படிப்பட்டவன்? குருவுக்கெல்லாம் குரு, குருவுக்கெல்லாம் குரு. அதே அருமறை ஆகமம் அங்கம் அருங்கலைகள் தெரிந்த அகத்தியனுக்கு ஒத்துரைக்கும் அருக்குருவாம் குருவை, அருக்குருவாம் குருவை. எல்லா கலைகளையும் கற்றவனாகிய அகத்தியனுக்கு உபதேசம் பண்ணினபடியினாலே முருகன் குருவாக இருக்கிறான். குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறான், குருவுக்கெல்லாம் குருவாக. அருணகிரிநாதர் சிவபெருமான ஒரு இடத்துல சொல்லும்போது குருவியலாக விரும்பார். சிவபெருமானுக்கு குரு இல்லை, சிவபெருமானுக்கு தான் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை குருவும் இல்லையே, ஆனால் எல்லாத்துக்கும் அவர் தான் குரு. பரமாச்சாரியர் யார்? சிவபெருமான். பரமாச்சாரியர் சொல்வது இப்போ நமக்கே குரு வந்து பரகுரு பராபரகுரு அபரகுருன்னு மூணு வகை. குரு பரகுரு பராபரகுரு அபரகுருன்னு மூணு வகை. பரகுரு சிவபெருமான், பராபரகுரு அவருக்கு கீழே நமக்கு உபதேசம் பண்ணி வச்சாருவார். அந்த குருவுக்கு உபதேசம் பண்ணி வச்சார், அது வரையிலும் பராபரகுரு. இப்போ நமக்கு உபதேசம் பண்ணின குரு இருக்கிறாரே அவர் அபரகுரு. அவருக்கு மேலே தட்சிணாமூர்த்தி கீழே இருக்கிற அத்துணை பேரும் பராபரகுருன்னு, நமக்கு உபதேசம் பண்ணி வச்சவர் அபரகுருன்னு பேரும், அவர் பரகுருன்னு பேர். பரகுரு பராபரகுரு அபரகுரு இப்படி மூணு. உபதேசம் எங்கேருந்து வருது? அங்கிருந்து அவர். ஆகையினால இப்படி அகத்தியருக்கு உபதேசம் பண்ணின ஆச்சாரியனாக இருக்கிறான், குருவாக இருக்கிறான். இருக்கிறானா திருமறைமா முனிவர் முனி, முனிவர்கள் என்று சொல்லப்பட்ட அத்துணை பேருக்கும் இவன் முனிவனாக இருக்கிறான். முனிவன் என்கின்ற சொல்லுக்கு என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் முனிந்தவர்களுக்கு முனிவன் முடியும். அதை சினத்தை நிந்தன செய்ய முனி வர்றதோட மகிழ்வோர். யார் முனிவை முனிகின்றான்? முனிவுன்னா புரியுதா? முனிவுன்னா கோபம், முனிவுன்னா கோபம். அதே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே. பல திருப்பூர்ல இருந்து மேற்கொள் சொல்லல, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய, முனியன்னா கோபித்தல், முனிதல் என்றால் கோபித்தல். அந்த கோபத்தை கோபித்தவர்களுக்கு முனிவர்கள். அதைத்தான் இங்க திருச்சி திருப்பரங்குன்ற திருப்பூர்ல சினத்தை நிந்தனை செய்யும் முனி வர்றதோட மகிழ்வோம். சினத்தை நிந்தனை தினத்தினஞ்சதுமறை முனி முறையோடு புனச்சொரிந்தளர் புதிய வீண் அவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனி வர்றதோட மகிழ்வோனே. ஜனத்தனந்தன எனவரி அழினர் எது விட்டகன் புடுவர் உயர் ஒளிதுகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாள். அதனாலே முனிவு என்கின்ற கோபத்தை முனிந்தவர்களுக்கு, கோபத்தை கோபித்தவர்களுக்கு முனிவர்கள். அதனால எல்லா அந்த மாதிரி முனிவர்கள் அத்துணை விதத்துக்கும் தலைவனா இருக்கிறானா, இவனுக்கும் கோபம் வராதான். நல்ல விளக்கம் தான் இப்போ வருது. அந்த திருப்புகள்ல சோமநாதனோட திருப்புகள், அந்த திருப்புகள்ல மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவன் பெருமாள். அறியாள்கிட்ட கோபிக்கவே மாட்டானா முருகன். அதனால முருகனுக்கு முனியும் இருக்கு. அது அனுபூதியில் எப்படி சொல்றாரு தெரியுமா? முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அரு கொண்டு அறியார் அறியும் தரவும் என்பது கதை அனுபவம். அதனாலே முருகன் குருவாக இருக்கிறான், அப்புறம் முனிவனாக, முனிவர்களுக்கு குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறானா, அப்புறம் முனிவர்களுக்கெல்லாம் முனிவனாக இருக்கிறான், முனிவனாக இருக்கிறானா, அப்புறம் தேவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, தேவர்கள் கீழே இங்கே இருக்கிற தேவர்லேருந்து, இங்கே இருக்கிற தேவர்லேருந்து மகாவிஷ்ணு வரையில், மகாவிஷ்ணு தான் தேவர்களில் முடிவு. அதுக்கு மேலே உருத்தர்கள் இருக்காக, ஆக அத்தனை பேருக்கும் தேவ வர்க்க அத்தனை பேருக்கும் இவன் தேவனாக இருக்கிறான். தேவ தேவன் தேவ. இப்போ குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிற, முனிவர்களுக்கெல்லாம் முனிவனாக இருக்கிற, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறான். அதே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளை என்பார். தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளை. அதனால மகாதேவன் என்பது சிவருமானுக்கு தான் பேர். அதே நாம முருகனும். அதனாலே தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவன் தேவ சேனாபதி, தேவ சேனாபதி தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கிறானா, அதற்கு மேல அடுத்தத பாருங்க. உலகத்துல எல்லா பிள்ளைகளும் சிவபெருமானுடைய பிள்ளைகள் தான், எல்லா பிள்ளைகளும் சிவபெருமானுடைய பிள்ளைகள் தான், அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. இப்ப நம்ம எல்லாரும் உள்ள அதே குமரகுரு சாமி ஒரு வகையா சிவபெருமானே கேட்டாரு ஒரு நாள், அதுக்கு பதிலே சொல்ல முடியல, சிவபெருமானே சொல்ல முடியல. குமரகுரு கேட்ட கேள்விக்கு சிவபெருமானே பதில் சொல்ல முடியல. என்னவா கேட்டார் தெரியுமா? பெருமானே, இந்த சின்ன பையன் முருகன் இருக்கிறான் பாரு, அவனை நீ மடியில் தூக்கி வச்சுக்கிற, முத்தம் கொடுக்குற, அப்புறம் அவளுக்கிட்ட கொடுக்குற, அவன் முத்தம் கொடுக்குறான், அவன் முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் நீ வாங்கி முத்தம் கொடுக்குற, அப்படி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அந்த சின்ன பையல முத்தம் கொடுக்குறீங்களா? சரி பரவாயில்ல, எங்களையே அப்படி தெருவில் விட்டுட்டேன், அவன் மாத்திரம் அவளுக்கு புள்ள, நாங்களாம் புள்ளை விடலவா இல்லையுன்னு சொல்லி கொடு, நாங்கள் ஒன்றும் கேட்குறோம். நல்லா புரியுதா? என்ன சமர்த்து, அவனை மாத்திரம் மாற்றி மாற்றி முத்தம் கொடுக்குறது ரெண்டு பேரும், எங்களும் இந்த மாதிரி திண்டாட விட்டுட்டி புள்ள விடலவா? கவிஞர் சமர்த்த பாருங்க, முத்த

0: அவர் சாமி எங்க ஆடுறாரு? பொதுவில் ஆடுறாரு. பொதுவில் ஆடுறவங்க எப்படி இருக்கணும்? பாரபட்சம் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, ஒருத்தர் இன்னொரு பாஷம். அதை வைக்கிறாரு.
1: முத்தாடி மடித்தளத்தொருளஞ்சேய உலகின்ற முதல்வியோடு வைத்தாடுவீர். பொதுவில் நின்றாடு உமக்கு இந்த வாரம் என்னே? கொத்தாடு சடையுடும் ஆனந்த வனத்தே குறுந்தா நெடும்பூதத்தோடு ஒத்தாடுவீர். அடிகட்கு எல்லோமும் பிள்ளைகள் என்று உணர்ந்திடுகிறே.
0: காசி கிளம்ப, காசி கிளம்ப. அப்படி அதனால எல்லாம் நாங்க பிள்ளைன்னு தெரிஞ்சுங்க சாமி அப்படிங்கிறார். அதனாலே இப்படி பிள்ளைகள் சௌரமான்பத்த பிள்ளைகள் நிறையா. அதில் இந்த பிள்ளக ரொம்ப சிறப்பான பிள்ளக. அதில் முருகன் செல்ல பிள்ளை, முருகன் செல்ல பிள்ளை, சின்ன பிள்ளை செல்ல பிள்ளை. உலக வீட்லேயும் அப்படி தான், சின்ன பிள்ளை செல்ல பிள்ளையாக இருக்கும் எல்லா வீட்லேயும். நல்லா விளங்குதா? அதனால இப்படி செல்ல பிள்ளை அதை எப்படி சொல்கிறாருன்னா, சிவனருள் சேர் திருமதலை, குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறான், அதற்கு மேலே முனிவர்களுக்கு முனிவனாக இருக்கிறான், தேவர்களுக்கு தேவனாக இருக்கிறான், குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தையாக இருக்கிறான். இப்போ முருகனுக்கு என்ன வயசு தெரியுமா? இப்போ என்ன வயசு முருகனுக்கு எவ்வளோ இருக்கும்? அதே வயசு, 5 வயசு. சம்புவேஸ்வரருக்கு 16 வயசு, அகிலாண்டி சரிக்கு 12 வயசு, அந்த சின்ன பையலுக்கு 5 வயசு. தெரியுமா உங்களுக்கு? அவங்க சாதாரணமாக என்கிட்ட இருக்குது பிள்ளையா இருக்கு. அந்த வயசு தான் ஏதோ 2 வயசு கூட்டிங்க, மூத்த பிள்ளையா இருந்தது 5 வயசு 7 வயசு. அதனாலே ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ் உதவி என்றால், அவர்களுக்கு இந்த இரவு பகல் கிடையாது, அதனால வயசாகும். இரவு பகல் தெரியுமில்ல, பரமஞானிகளுக்கே இரவு பகல் கிடையாது. திருவுருளை பெற்ற பரமஞானிகளுக்கு எனதான் என்பதறியின் பகல் இரவாவது மறியன் என்பது திருவாசம். அதனாலே பரமேஸ்வரனுக்கு இரவு கிடையாது, பகல் கிடையாது. அவனே ஒளிய அப்புறம் எங்கே இரவு இருக்கும்? நல்ல புரியுதாவா? இரவும் கிடையாது, பகல் கிடையாது. அப்படின்னா காலம் இல்லை, காலம் இல்லை. அதனால காலம் கடந்தபடியினாலும் அது காலாதீதன் ஒரு பெயர். காலாதீதம், தத்துவத்தை கடந்தபடியெல்லாம் தத்துவாதீதம் என்றெல்லாம் பெயர். அதனாலே வயசாகும். அதனால இவன் என்னப்பா இருக்கான்னா, குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தையா இருக்கான். அருள்ஷேர், சிவன் அருள்ஷேர் திருமதலை. அப்புறம் தவநிலையோர் தெய்வம். தவநிலையோர் தெய்வம்னு சொன்னால், தவத்தில இருக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இவன் தெய்வமாக இருக்கிறான். தவநிலையில் நிற்பவர்கள் எல்லாம் இவனை துதித்து வணங்கி போற்றுகின்றபடியினாலே தவ நிலையில் இருப்பவர்களுக்கு கடவுளாக இருக்கிறான், குருவாக இருக்கிறான். இல்லை, ஞாபகம் புரியுதா? குருவாக இருக்கிறான், அப்புறம் முனிவனாக இருக்கிறான், அப்புறம் தேவர்களுக்கு தேவனாக இருக்கிறான், அப்புறம் குழந்தைகளுக்கு குழந்தையாக இருக்கிறான், தெய்வங்களுக்கு தெய்வமாக இருக்கிறான். அப்புறம் பொறுமறையார் களல் வீரர் வீரன். அதனாலே வீரன் என்று சொல்லுகின்றவர் இருக்கிறார்களோ உலகத்தில், தேவர்களிலும் சரி வேற எங்கேயும், வீரர்கள் என்று இருப்பவர்களுக்கெல்லாம் இவன் வீரனாகும். இவனுக்கு மேலே வீரம் கிடையாது, இவனுக்கு மேலே வீரம் கிடையாது. யாருக்கு மேலே? முருகனுக்கு மேலே வீரம். இதில் நீச்சல் பண்ண போது மாணிக்கவாசகர் சௌரமான வீரன்னு சொல்லுவார். வீரன் சௌரமான் தான், தெரியுமா உங்களுக்கு? வீரன் சௌரமான். அதனால தீரன் அவன் தான், வீரன் அவன் தான். அது தாரகை போலும் தலைத்தலை மாலை தளலரப்பும் வீர என்றே விதி திருவாசன். அதனால வீரர்களுக்கெல்லாம் வீரனாக இருக்கும். அது அந்த அந்த சூரபன்முடைய சண்டையை சொல்லும்போது அருணகிரிநாதர் படம் பிடிச்சாப்புன்னு சொல்லுவார். அத்தனை கூடிய அசுரர்களையும் சங்காரம் பண்ணுறதுக்கு அவன் முருகன் என்ன பண்ணனான்னா, ஒன்றுமே பண்ணலையா, வேலை எடுத்துகிட்டு இப்படி நடந்தானா, எல்லாம் சங்காரம் பண்ண, பல ஆயுதங்களை விட்டுலாம் சங்காரம் பண்ணலையா, புரியுதா? வேலை எடுத்துகிட்டு அப்படி நடந்தானான். மாலையிட்ட சிறங்கள் செவ்வேல் செவ்வேல் என, வேலுச்சு தரும்பல் வெளையல் வெளையல் என, பாக பெற்ற புயங்கள் கரையல் கரையல் என, எதிர்கொள் சூரன் அப்படி சூரன் அப்படியே படம் பிடிச்சி கொடுக்குறாரு. மாலையிட்ட சிறங்கள் செவ்வேல் செவ்வேல் என, செம்பட்டமயிரா, அப்புறம் சுற்றி இருக்கிற மாலை சிவப்பு மாலையை யுத்தத்துக்கு வரவே, சிவப்பு மாலையை சுற்றி இருப்பான, சிவப்பு தானே அபாயம். மாலையிட்ட சிறங்கள் செவ்வேல் செவ்வேல் என, வேலுச்சு தரும்பல் வெளையல் வெளையல் என, ரெண்டு ரெண்டு வருதா? பாக பெற்ற புயங்கள் கரையல் கரையல் என, எதிர்கொள் சூரன் மார்பு முக்க நெறிந்து கரியில் கரியில் என, பேய் குதிக்க நனங்கள் குழு குழு என, வாய் உதைத்து விழுந்து ஐயோ ஐயோவன, அந்த அசுர கூட்டான், வாய் உதைத்து விழுந்து ஐயோ ஐயோவன உதரமாறாய், வேலை பற்றி வறண்டு சுரீல் சுரீல் என, கடல்ல வேலை விட்டார்ல, வேலை பற்றி வறண்டு சுரீல் சுரீல் என, மாலவிற்கு முடிந்து திடீர் திடீர் என, மேலும் பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என விஷயங்கள் கூற. இதுக்கெல்லாம் அவன் என்ன பண்ணான? முதல்ல அந்த அசுர கூட்டம்லாம் ஐயோ ஐயோன்னு விழுந்துச்சான். விழுந்த இந்த தேவர்களும் அடியார்களும் ஐயா ஐயாங்கிற பாட்டு புரியுத, மாலையிட்ட ஜனங்கள் செவ்வியல் செவையல் என வேலழிச்சு தரும்பல் வெளியில் வெளியில் என வாகப்பெற்ற புயங்கள் கரையில் கரையில் என எதிர்கொள் சூரன் மார்மூக்க நெறிந்த கரையில் கரையில் என பேய் குதிக்க நனங்கள் குழு குழுவென வாய்ந்திட்டு விழுந்து ஐயோ ஐயோ என உதிர மாறாய் வேலை வற்றி வறண்டு கடல் வற்றி போய் வேலை வற்றி வறண்டு சுரியில் சுரியில் இந்த மாதிரி சொல்ல அமைக்க முடியுமா? வேலை வற்றி கடல் வற்றி போய் வேலை வற்றி எல்லாம் வேலை சமுத்திரத்தை குடிச்சு முடிச்சு வேலை வற்றி வறண்டு சுரீர் சுரீரென மாலை விருப்பம் முடிந்து கரவஞ்ச மலை நாலு விருப்பம் முடிந்து திடீர் திடீரென மேன்மை பெற்ற ஜனங்கள் மேன்மை பெற்ற ஜனங்களா ஐயா பக்தர்களும் தேவர்கள் ஐயா ஐயா என
1: விசைகள் வேலெடுத்த நடந்த திவாகராஜல வேடுவப்பன் மணந்த புயாஜலா தமிழ் வேத வெற்றியில் அமர்ந்த கிருபாகரா சிவகுமர வேலை
0: திருக்குள் கொண்டு திருப்பு சரிக்கு அவன் என்ன பண்ணானா அப்படி வேலை எடுத்துட்டு இதை பரஞ்சேரி மணி ஒரு பாடுவார் லஞ்சம் வந்தா நேரமாக இதான் சரியாகட்டும் நாளே இப்படி அது எப்படி சொல்கிறாருன்னா வீரர்களுக்கு வீரன் வீரர்களுக்கு வீரன் அப்படின்னு சொல்லி இப்போ எப்படி சொல்கிறாருன்னா குருக்கெல்லாம் குருவாக இருக்கிறான் முனிவர்களுக்கு முனிவனாக இருக்கிறான் தேவர்களுக்கு தேவனாக இருக்கிறான் குழந்தைகளுக்கு குழந்தையாக இருக்கிறான் தெய்வ தவறில் இருக்கிறவங்க தெய்வமாக இருக்கிறான் வீரர்களுக்கு வீரனாக இருக்கிறான் இப்படின்னு ஆறு இலக்கணங்களை சொல்லி அதற்கு மேலே இப்படிப்பட்ட அந்த சுவாமியே முருகப்பெருமானே கையிலே பூவும் நீரும் கொண்டு முருகப்பெருமானே கையிலே பூவும் சலமும் கொண்டு பூசைக்கு என்ன வேணும் பூ உஞ்சரம் பூசைக்கு பூ உஞ்சரம் பூசா என்கிற சொல்லலையே முதல்ல பூ இருக்குது அப்புறம் சாகு இருக்குதா அதனாலே பூவும் சலமும் கொண்டு அவருடைய திருவடியிலே ஓவாது போற்றும்படியார்கள் முருகப்பெருமானுடைய திருவடியிலே சலம் விட்டு பூ விட்டு சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் அதனாலே சலத்தினால அபிஷேகம் பண்ணி பூக்களால் அர்ச்சித்தல் சலத்தால் அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் வந்து பல இருந்தாலும் முக்கியம் சலந்தானே பால் விட்டோம் தயிர் விட்டோம்னா அப்புறம் என்ன விடணும் கடைசியாக சலந்தேன் அதனால அப்படி தீர்த்தத்தினால் அபிஷேகம் பண்ணி நல்ல மலர்களைனாலே அர்ச்சனை பண்ணுகின்ற அடியார்கள் பூநீர் கொண்டு ஓவாது அது ஓவாது என்று சொன்னால் இது வந்து ஆயுள் வரையிலும் செய்கின்ற வழிபாடு ஆயுள் வரையிலும் செய்கின்ற வழிபாடு இப்போ நமக்கெல்லாம் வழிபாடு எப்படின்னா தினமும் ஒரு வழிபாடு இப்போ சில பேருக்கு அயல் உலகத்தில் சீசன் ஜாதி எல்லாம் புரியுதா ஒரு மாதமோ மூணு மாதமோ பதினஞ்சு நாளோ அப்புறம் கழட்டி விடுவான் அதனால அப்படி இன்னும் சில சாமி இருக்கு பாருங்க வெட்டிக்காட்டிலாம் கிராமத்திலாம் அது ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு ஒரு கும்பிடுவான் கும்பிட்டாலும் வலுவாக போட்டு விட்ருவான் அதுக்கப்புறம் பசி எடுக்காது அப்புறம் நூறு வருஷத்துக்கு பசி எடுக்காது எல்லாம் புரியுதா கேள்விப்பட்டிருக்கீங்களா முப்பூசை பானா கோணா ஆனா புரியுதா அப்படி விடுவான் நம்ம வழிபாடு அப்படி இல்லை தினந்தோறு நிலை பெறுமா என்னுதியேல் நெஞ்சே நீவா நித்தரும் நெம்பிரானுடைய கோயில் அதனாலே தினந்தோறும் வழிபாடு தினந்தோறும் வழிபாடு வழிபாடு இல்லாம நாளே இருக்கப்படாது வழிபாடு இல்லாம நாளே அப்படி வழிபாடு இல்லாத நாள் தான் இறந்த போகும் நாள் உணர் வழியினால் உயிர் போகும் நாள் உயர் பாடமே காவு நாள் இவை என்றாலார் கருதேன் கிளர் உணர் காவிரி பாவுதன் குணல் வந்திடி வரஞ்சோதி பரம் பாண்டி கொடுமுடி நாவலா உன்னை நான் மறக்கணும் சொல்லும் நான் அமைச்சு அதனால வழிபாடு ஒழியாமல் இருக்கு அதனால இப்படிப்பட்ட வழிபாட்டை செய்கின்ற அடியார்கள் மறுபடி கருவிலே சென்று மறைய மாட்டார்களாம் கருவுக்குள்ளே புகுத மாட்டார்களாம் அதை சொல்றாரு பூநீர் கொண்டு ஓவாது போற்றும் அடியார்கள் கருமறையா வகையருளி கதி வழங்கும் கந்தன் அதனாலே மறுபடி கருவிலே போய் மறைந்து கருவாசம் பண்ணாதபடியே அவர்களுக்கு கதியை வழங்குகிறான் சிவகதியை கொடுக்கிறார் சிவகதியே அது கதி வழங்கும் கந்தன் நல்ல வாக்கியம் கதி வழங்கும் கந்தன் கதி வழங்கும் கந்தன் அதனாலே இப்படி கருமறையா வகையருளி கதி வழங்கும் கந்தன் களல் இனைகள் திருவடியே எம் சிரத்தில் கருத்தில் இப்படி முருகப்பெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லி அந்த பெருமானுடைய திருவடியிலே செலவிட்டு உற்பத்தால் அரிச்சிக்கின்ற அடியார்கள் மறுபடி கருவிலே புகுதாதபடி தாய்வகத்திலே புகுதாதபடி மாதா உட சிரித்தால் வல்வினையன் கால் செலுத்தேன் வேதாவும் கை செலுத்து விட்டானே நாதா இருப்பை ஒரு வாழ்சவரே இன்னும் ஒரு அன்னை கருப்பையில் வாராமல் பதினத்தார் இப்ப பாட்டு புரியுத மாதா உடல் செலுத்தால் பித்து பித்து எத்தனையோ தாய் செலுத்து போனாலாம் வல்வினையன் கால் செலுத்தேன் வேதாவும் கை சரித்து விட்டானே. வேதான்னா பிரம்மா படைச்சு படைச்சு கொடுத்து கொடுத்து எல்லாம் உடச்சு விட்டு வரானா, போட்டு கொடுக்குற பாண்டத்தில் உடச்சு விட்டு உடச்சு விட்டு திருப்பி திருப்பி அவன்கிட்ட போறானா, வெக்கம் இல்லாட்டா அவனுக்கு திருப்பி திருப்பி வர இல்லை. புரியுதப்ப நான் சொல்றதா, பிரம்மா வேதான படைச்சு கொடுக்குற ஒரு சும்மா உடச்சு விட்டு உடச்சு விட்டு போனான். மாதா உடல் எரித்தால் வல்வினையன் கால் எரித்தேன், வேதாவும் கைகழித்து விட்டானே, நாதா இருப்பை ஒரு வாழ்வனே இன்னும் ஒரு அண்ணன் கருப்பையில் வராமக்கார். இன்னொரு பாட்டு, நெருப்பான மேனியர் செங்காட்டில் ஆத்தி நடலருகே இருப்பார் திருவுளம் எப்படியோ, இன்னும் என்னை அன்னை கருப்பாசய குளிக்க தள்ளும் கண்ணன் காண்பறிய திருப்பாதமே தருமோ, யாரும் அறியஞ்சவன் எப்படி தருவாட்டு. நெருப்பான மேனியர் செங்காட்டில் ஆத்தி நடலருகே இருப்பார் திருவுளம் எப்படியோ, இன்னும் என்னை அன்னை கருப்பாசய குளிக்க தள்ளுமோ, கண்ணன் காண்பறிய திருப்பாதமே தருமோ, யாரும் அறியஞ்சுவன் ஏலே என்பது பட்டினத்தார் வாழ்ந்து. அதனால இப்படி பரமேஸ்வருடைய திருவடியிலே பத்திர புஷ்பங்களை சலம் விட்டு பத்திர புஷ்பங்களாலே அர்ச்சனை பூஷைன்னு வச்சுங்கோ, கையால் முறையாக ஆகமவதிப்படி ஆச்சாரியத்திலே முறையாக தீட்சையை பெற்று தினந்தோறும் பூஷை பண்ணுகின்றவர்களுக்கு மறுபடி பிறப்பு வாராது, பிறப்பு வராது. அதைத்தான் இங்கே அருமறை ஆகம அங்க அருங்கலை நூல் தெரிந்த அகத்தி எனக்கு ஒத்துரைக்கும் அருக்குருவான் குருவை திருமறைமார் முனிவர்மணி தேவர்களிடம் தேவன் சிவன ருஷியர் திருமதலை தவநிலையோர் தெய்வம் பொறுமறையார் கடல் வீரர் வீரங்கையில் பூநீர் கொண்டு ஓவாது போற்றும் அடியார்கள் கருமறையா வகையருளி கதிவழங்கும் கந்தன் கடலினைகள் என்றத்தில் கருத்தில் வைப்பான் என்று இந்த பாட்டு முருகப்பெருமான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் சிவஞான சித்தியார்களே. ஆகையினால இப்படி எல்லாம் நமக்கு நல்ல தெய்வமும் கிடைச்சிருக்குது, நல்ல ஆச்சாரியர்களும் கிடைத்திருக்கிறார்கள், நல்ல நூல்களும் கிடைத்திருக்கிறது, நல்ல தேசம் கிடைத்திருக்கிறது, நல்ல ஊர் கிடைச்சிருக்கு. அதனால இப்படி எல்லாமே நல்லது நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அது நினைச்சுக்கோ, எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி. தேசமா 224 போனம் உள்ள நம்ம பூலோகம் உயர்ந்தோம். பூலோகத்தில் தமிழ்நாடு உயர்ந்தது, தமிழ்நாட்டில் சோழ நாடு உயர்ந்தது. அப்படி உயர்ந்த நாடு, உயர்ந்த கடவுள், உயர்ந்த சமயம், உயர்ந்த நூல்கள், உயர்ந்த ஆச்சாரியம், இதை யாரும் மறுக்க முடியாது. நான் காஞ்சிபுரத்தில் பேசும்போது கூட சொன்னேன், எங்கள் நாடு எல்லா வகையிலும் உசந்ததுன்னு. நீங்கள் எதாவது மறுத்து சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாதுன்றாங்க. எல்லாம் புலவர்கள் தான் கேட்டாங்க, முன்னாடி பாலராமையெல்லாம் இருந்து கேட்டாங்க, அருண பாலராமையெல்லாம் இருந்து கேட்டாங்க, எங்கள் நாடு உசந்தது உங்கள் நாட்டை விட உங்களுக்கு தொண்டை நாடு, எங்களுக்கு சோழ நாடு. ஆனால் அந்த நாடு கூட சோழனுடைய ஆட்சிக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஏன்னா இமயமலையில் போய் கொடி நாட்டிருக்காங்களே சோழம், இருக்கின்ற அரசர்கள்லாம் வந்து இமயமலையில் போய் புலி கொடியை நாட்டியிருக்காங்களவா, அதனால எல்லாமே சோழனுடைய ஆட்சி தான், சோழனுடைய சிற்றரசர்களால் ஆளப்பட்டது. அந்த அரசர்களும் சோழனுடைய அதிகாரி, சோழ பேரரசுன்னு சொல்லி கேள்விப்படல, சோழ பேரரசு. அதனாலே சோழனுக்குள்ளே எல்லாம் நடக்கும். அதனாலே உங்கள் தொண்டை நாட்டை விட எங்கள் சோழ நாடு மிக உயர்ந்தது. என்ன தெரியுமா, தொண்டை நாட்டில் 32 தளம் தேவாரம் பாடல் பெற்று, சோழ நாட்டில் 190 தளம் எங்கள் நாட்டில் இருக்கு. யாராவது மறுக்க முடியுமான்னு, அதெல்லாம் மறுக்க முடியாது. அதனால எல்லா வகையிலும் நமக்கு சுவாமி உயர்ந்த பேற்று இலவசமாக கொடுத்துரும், இலவசமாக கொடுத்துரும். அதனால இதை பயன்படுத்தி திருவுருளை பெறுவது நம்முடைய கடமை. அதுக்கு அந்த அறிவையும் சுவாமி தருவார், அந்த புத்தியையும் சுவாமி நமக்கு தருவார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையே நிறைவு செய்யும். இந்த வாரத்தில் மெய்கண்ட தேவருதி வரும், அவ்வளவுதான் தோத்திரங்கிறது, அவ்வளவுதான் வரும். தன்னுடைய ஆச்சாரியராகி மெய்கண்ட தேவருக்கு தோத்திரம் சொல்கிறார் அது சொல்லிட்டு, அப்புறம் அது சுபக்கத்தில் செய்திக்கு வருவோம்.
1: மாவடு வகிரன்

ஒருவர் தம்புயர் கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேனும் அடைக்கலமேயில் வளாது வீக மலிவளம் கிழக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது இருள் வாழ்க நான்முறை அரங்கடோங்க மற்றவன் வெள்ளி மல்க மேன்மை உள் சைவநீதி விளங்குக உலகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மெய்ப்பொருள் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளை திறமையற்கொண்டு இப்பொழுது வழக்கமாக சிந்திப்பதில் மெய்ப்பொருள் நாயனாரை பற்றிய சிந்தனை. மெய்ப்பொருள் நாயனார் என்று இந்த மெய்ப்பொருள் நாயனார் சிந்தனையில் இன்று ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டால், திருக்கோவலூர் அவர் எப்பொழுதுமே நாங்கள் வந்து உணவருந்துகிறது மனோரஞ்சன் இவருக்கு தெரியும், திருவண்ணாமலையில் தான் உணவருந்துறது. இன்னைக்கு வந்த பேருந்து இடையிலேயே திருக்கோவலூருடைய உணவு என்று எப்படியோ அது இயல்பா, அது நம்ம மெய்ப்பொருள்ங்கிறது இப்பதான் நமக்கு தெரியுது. ஏன்னா இப்ப சென்ற முறை என்ன செய்யணுங்கிறது எங்க அவ்வளவு நினைவெல்லாம் வைத்துக் கொள்றோமா கிடையாது. அவர் இன்னைக்கு வந்து கேட்டபோது நம்ம இவங்கதான் மனோரஞ்சன் தான் சொன்னாரே மெய்ப்பொருள் ஆரியான்னு. அது எப்படின்னா இன்றைய உணவு நண்பகல் உணவு திருக்கோவலூர் உணவு. இங்க என்னன்னு கேட்டா அருமையான ஒரு தொடர் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடி அருமையான ஒருத்தர் வெல்லுமா மிக வல்ல வெல்ல வேண்டுமா, அந்த வெல்வதில் மிக வல்லமை இருக்கணுமா. அது என்னது? பொதுவாக இருக்கிற நீங்க மற்ற நம்முடைய பெரிய புராணம் நீங்களாக, திருக்குறள் நீங்களாக, இந்த இரண்டு நீங்களாக இந்த வெல்லுமா மிக வல்லங்கிறதுக்கு உரை சொல்ல வேண்டுமானால் என்னன்னு கேட்டா வெல்வதில் மிக வல்லமை என்று சொன்ன ஒருவன் ஒரு அறை கொடுத்தானா பல அவன் கை கீழே போறதுக்குள்ள கொடுத்துடணும். அதுதான் வெல்லுதல் மிக வல்ல. எதற்கு? திருக்குறள் பெரிய புராணம் தவிர வெல்லுமா மிக வல்ல. அது போல இவர் இவருடைய நாட்டை அவர் அடித்தார், அவர் இவர் நாட்டை அடித்தார், இவர் இந்த நாட்டில இருந்து பொருள் எல்லாம் எடுத்து தேடி கொண்டு போனா அவர் தன்னுடைய நாட்டு பொருள். அதுதான் அந்த வெல்லுதல். வெல்லுதலின் மிக வல்லமைனா இவர்கள் என்ன செய்தார்களோ அதுக்கு மேல ஒரு படி மேல போய் செய்தார்கள், அது வெல்லுதலின் மிக வல்ல என்பது அவர்களுக்கெல்லாம் உரையாகின்றனர். திருவள்ளுவனாருக்கும் அதை இந்த இடத்தில் மிக அருமையாக எடுத்து காட்டிய சுந்தர பெருமானுக்கும் அதை விரிவுரையாற்றுகின்றமுடைய சேக்கிரார் பெருமானுக்கும் இந்த வெல்லுதலில் மிக வல்லமை. அது என்ன வெல்லுதல்? என்ன எதை யார் எதன் பொருட்டு எதனை வென்றார் அதுல என்ன மிக வல்லமை இருக்குது, பெருவல்லமை இருக்குது என்பது ஒரு அருமையான தொடர். அதெல்லாம் பொறுத்திருந்து இப்ப பார்க்க போறோம். தொடக்க வைக்கிறார் எப்படி பண்ணிக்கிறார் ஒரு வழிதான் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன். ஒண்ணும் இல்லை, எல்லாம் தெரிஞ்ச சொல்லாதான் இருக்குது. மெய்ப்பொருளுக்கடியேன் அது அடியார் வணக்கம். வெல்லுமா மிக வல்ல இந்த மூன்று சொல். அப்ப வென்றது மெய்ப்பொருளார், யாரை வென்றார், எப்படி வென்றார், அதில் என்ன வல்லமை காட்டினார் என்பதை பார்த்தா இந்த வரலாறு நிறைவாயிடும். இந்த அரிய தொடரை பெய்த நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் பல்லாற்றானும் வணங்குதற்குரியவர். இந்த போற்றுதற்குரியவர் சொல்லக்கூடாது, போற்றல் பாராட்டுதல் என்பதெல்லாம் நம்முடைய ஒத்தவர்களுக்கு, நம்மளோட பெரியவர்கள், அதனால போற்றுவது நம்ம நாம் யார், அதனால அவரெல்லாம் வணங்க தகுந்தவர்கள். அதனால அப்படி வணங்க தகுந்தவர்கள் ஆகிய பெரியவர்களுக்கு நம்ம எந்த மாதிரி வணங்க செய்ய தெரியும். ஆகவே வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள் என்று அருமையான ஒரு தொடரில் சொல்லியிருக்கிறார். இதை நாம் பார்க்க போறோம். அதுல மெய்ப்பொருளார் என்று சொல்ல ரொம்ப அருமையான பெயர் மெய்ப்பொருளார். இந்த பெயர்களை வைத்தே கூட நம்ம ஒரு எண்ணலாம் பாருங்க. இயற்பகையார் இங்கே மெய்ப்பொருளார், விரல் மிண்டர், எரிபத்தர். எரிபத்தர் இந்த எரிபத்தர் விரல் மிண்டர் என்று சொல்லும் போது என்னமோ ஒரு ஒரு குஸ்தி இருக்குது, இருக்கிற மாதிரி இருக்கு, உண்மையிலேயே இருக்குது. சத்தியார் நாக்க அறிஞ்சிருவேன், சத்தியார் கோட்புலியார் இந்த பெயர்லாம் பாருங்க. இதை இந்த பெயர்ல பார்த்தாலே ஏதோ ஒரு வன்மை நிலை அங்கு அமையும் என்பது நல்லா தெரியும். இதுல மெய்ப்பொருளார் சொல் பார்த்தவனே சாந்தம், சாந்தம் மெய்ப்பொருளார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. திருவள்ளுவர் தான் அருமையா மெய்ப்பொருள் காண்பது என்று, உண்மையான நிலையான பொருள் எதுவோ அது காண்பதுதான் அறிவு. அந்த பொருள் எந்த விதத்தில் நாம் சொல்லலாம்? செம்பொருள் என்று சொன்னார் திருவள்ளுவர். மிக அற்புதமாக சொன்ன பெரியவர், ஆன்மீகத்தை அவர்தான் முதல் ஞானி. அதுல ஒண்ணு மாற்றம் நான் கிட்ட ஐயா சொல்வது வெளியிலும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆன்மீகம் தழுவிய திருக்குறள் நெறியை பரப்புகின்ற பொழுது எங்களுக்கு மனமீதியாக இல்லைன்னா ஒருவார் போடணும், ஒன்றை விடுத்து நாம் வஞ்சனை செய்கிறோம், இன்னொன்று செய்கிறோம். ஆகவே அறநெறி எவ்வளவு அழகாக செய்திருக்கிறாரோ, சமுதாய அமைப்பை எவ்வளவு அழகாக நுண்ணிதாக எண்ணியிருக்கிறாரோ, அதுபோல நல்ல ஆன்மீக உள்ளமாக அறிந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது பாருங்க, மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொன்னார். அந்த மெய்ப்பொருள் எப்படி இருக்கும்? சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு. அது எப்ப காண முடியும்? பிறப்பென்னும் வேதமை நீங்க இந்த சனியன் தொலைஞ்சாதான் அதை பாண முடியும். சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்றெல்லாம் சொன்னார். அது போல இங்கே மெய்ப்பொருள் என்ற சொல்லு ஒரு அருமையான சாந்தமான சொல், மெய்ப்பொருளா என்பது. இது வந்து உண்மையிலேயே அவருடைய இயற்பெயரா அல்லது வந்து காரண பெயரா, நமக்கு அதெல்லாம் ஒன்றும் விளங்க. எவ்வாறாயினும் அந்த அவருடைய உண்மைத்தன்மையை உள்ளத்தன்மையை காட்டுகின்ற பொருளாக இல்லைங்களா மெய்ப்பொருளா என்று அவருடைய திருவடிகளை வணங்கி நாம் இப்ப உள்ளே செல்வோம். சேதிய நாட்டு நீடு திருக்கோவலூரில் மன்னி. இது ஒரு அருமையான அமைப்பு. என்ன பண்றது, பெரிய பிராண ஆசிரியர் சேர்க்கிறார், மாண்புமிகு அமைச்சர் இருந்தாலும் அவர் பாடிய நூல் சாதாரண அடியவர்களை பற்றி பாடியதுனால, அது ஒரு சமய சார்பாக அமைந்திருப்பதனால பலரும் அந்த பெருமேறியாமல் போறோம். இப்ப நம்முடைய நாடு நாட்டை பிரிக்கின்ற பொழுது மிகுதியாக தொல்காப்பியர் முதற்கொண்டு வன்புகள் மூவர் தொன்பு தன்பொழில் வரைப்புன்னு சொல்லி, மூவேந்தருடைய நாடு, சேர சோழ பாண்டிய நாடு, இதுதான் பெரும்பிரிவாக நாம் எங்கும் சொல்லுவோம். பெரும்பிரிவு தான் இல்லைங்களா. பிறகு பிறகு தோண்டிய நாடு நடுநாடு சேதி நாடு பொத்தப்பி நாடு என்றெல்லாம் பாகுபாடு செய்த பெருமை சேக்கிடார் பெருமானுக்கே உரியது. மறந்துடும். நாட்டினுடைய பாகுபாட்டை மூன்று பாகுபாடு சொன்னது பழங்காலம் முதல், தொழிலாபியர் காலம் முதல். ஆனால் இந்த மூவகையான பெரும்பிரிவுடைய நாட்டில் சிறு பிரிவாக ஆங்காங்க அமைந்த கொங்கு நாடு, மீகுங்கில் அணிகாஞ்சி வாய் பேரூரர் பெருமானி பொலிவோச்சிட்டம்பலத்து பெற்றாமந்தி சுந்தர தேவார், அது கொங்கு நாடு. அதுபோல இந்த மாதிரி மூவேந்த நாடு, பெரிய புராணத்துல சேக்கிடாருடைய நுண்மா நுழைவளம் என்று ஒரு பெரிய ஆய்வு எழுதலாம். அதுல இந்த நாடு வகையில இவ்வளவெல்லாம் பிரிச்சார். அது பொத்தப்பி நாடுங்கிறது நம்ம எங்க இருக்குது, காலத்தி மலையைச் சேர்ந்த ஒரு 40 சுற்றுக்கள் தொலைவில் இருக்கிற நாடு. இவர் மாண்புமிகு அமைச்சராக இருந்து பெரும்பாலும் வந்து உறையூர்ல அரசர் இருக்கும் போது இருந்திருக்கார். வழிபாட்டுக்காக இருந்த இடம் வந்து திருநாகேஸ்வரத்தில் இருந்திருக்கார், வழிபாடு செய்த இடம். அதே மாதிரி கோயில் தனக்கு வேண்டும் என்று குன்றத்தூர்லையும் கட்டி அங்கேயும் வழிபாடு செய்திருந்திருக்கார். அவ்வளவுதான் இவருடைய வியாபகம் வந்து பெருமிகுதி சோழ நாட்டிலே, அதுவும் வேந்தரோடு சேர்ந்தது. அதுல இந்த பெருங்காப்பியம் பாட ஆரம்பிச்ச உடனே தில்லலியே இருக்கும்படி ஆயிட்டது. எனவே தன்னுடைய ஒரு பகுதியில வந்து அரசியலும் இன்னொரு பகுதி ஆன்மீகமா இருந்து வளர்ந்த வளர்ச்சி இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய நூலையும் செய்ய முடியாத பொறுப்பு இருந்திருக்குது, ஒரு கோவில் வேற கட்டிருக்கிறார். இவ்வளவு ஒரு அருமையான அமைப்பில் அந்த அமைச்சராக இருந்த போது இந்த நாட்டின் பிரிவெல்லாம் எப்படி பிரித்து எப்படி கண்டு கென்றிருக்கிறார் என்று சொன்னால், சேக்கலாருடைய அதான் அடிக்கடி நான் சொல்வது போல கூத்த பெருமானுடைய பல்கலைக்கழகத்தில் பயின்றவர். நாமெல்லாம் சென்னையிலும் மற்ற காமராஜிலும் பயின்றவர்கள், அவர்கள் கூத்த பெருமான் பல்கலைக்கழகத்தில் பயின்ற ஒன்று. இரண்டாவது, தன்னுடைய நாட்டு வரலாறை முழுமையாக அறிந்திருந்த ஒரு அருமையான அந்த நிலை. ஆங்காங்கிருக்கிற கல்வெட்டுகள், தமக்கு முன்னே இருந்த நூல்கள், திருமுறைகள் இவற்றை எல்லாம் நன்கு எண்ணி அப்படியே வைத்திருந்ததுனால அது அப்படியே நமக்கு இதெல்லாம் காட்ட முடியும். அதனால இப்ப நம்ம இப்ப இந்த திருக்கோவலூர் என்ன நாடு, இப்ப அந்த நாடெல்லாம் சொல்ல முடியுமா? திருக்கோவலூர் தான் தெரியுது. ஆனா இவர் குறிக்கிறது சேதி நாட்டு நீடு திருக்கோவலூரில் மன்னி. இதெல்லாம் தனித்தனியா காட்டும்னு நினைக்கிறேன். சேக்கிடார் காட்டிய நாடும் நகரமும் ஆய்வு முன்னரில் சிலதெல்லாம் சொல்லலாம். என்ன பண்றது, உரை முடிஞ்சு போச்சு. எழுதி இந்த ஆய்வு முன்னரை எழுதணும், என்னமோ எழுதலாம்னு என்னத்தை நம்ம எழுத போறோம், என்ன தெரியும் நமக்கு எழுத, ஏதோ சமயத்தில் சமயத்தில் வருது வருது. அது என்ன, நாடும் நகரமும் இந்த ஒரு தலைப்புல சேக்கிடாருடைய பெரிய புராணத்தால் அறிய தகுந்த தமிழக அந்த நாடும் நகரமும். அதனால இவருக்கு ஒரு பெரிய இன்னொரு பலு ஏற்பட்டு போச்சு, பலு ஏற்பட்டு போச்சு. அது இந்த நூல் ஒன்றுக்குத்தான் உண்டு, வேற எந்த நூலும் கிடையாது. இப்ப எஞ்சிய நூல்கள் எல்லாம் நாடு நகர சிறப்பு, காப்பிய தலைவன் இருக்கிற நாடு நாடு, காப்பிய தலைவன் இருக்கிற நகரம் நகரமா போச்சு, ஒரே நிலை. இவருக்கு அப்படி இல்ல, இவருக்கு அப்படி இல்ல. இப்படி அறிவுள்ள ஆங்காங்கெல்லாம் பறந்தும் விரிந்திருந்ததுனால அந்தந்த புராணத்திலையும் நாட்டை பற்றி நகரத்தை பற்றி. எனவே பெரிய புராணத்தில் நாடு நகர சிறப்புகள் என்று எழுதினா என்று ஒருவன் தொடங்கினால் வெறும் முன்னால் இருக்கிற நாட்டு சிறப்பு நகர சிறப்பு என்ற ஒரே ஒரு அந்த பகுதியோடு நின்று பயனில்லை. எங்கெல்லாம் நாடு நகரம் சொல்கிறார், எந்தெந்த நாடகம் எல்லாம் சொல்லுகிறார், இயற்பக நாயனார்னா பூம்புகார் நகரத்தில் சொல்லுகிறார், ஏன்னா அவர் தோன்றிய இடம். இவர்னா இப்ப திருக்கோவலூர், கண்ணப்பரனா கொத்தப்பி நாட்டு காலத்தி மலை, சேரமான் பெருமாள்னா எங்க மலைநாடு கொடுங்கோளூர் அவரை பற்றி, நின்ற சீரெடுமாறன்னா பாண்டி நாடு. இப்படி பல்வேறு நாடுகள் பல்வேறு நகரங்களை பற்றிய எண்ணமும் எழுச்சியும் இருக்கு தேவையாய்ப்பது. அதனால பெரிய புராணத்தில் நாடு நகரங்கள் சிறப்பு என்று ஒருத்தனா ஒவ்வொரு பகுதி மட்டும் படிச்சது கூடாது, 63 படிச்சாதான் முழுமையாக அவரை காண முடியும். அத்தனை நாடுகள் அத்தனை நகரங்கள் நிறைய வேலை செய்யணும், நிறைய வேலை செய்யணும். இந்த இலக்கியத்திற்கென்று எவ்வளவோ பணிகள் செய்தான் அது. என்ன பண்றது, சேதி நாட்டு திருக்கோவலூரில் மன்னி. அப்ப இந்த சேதி நாடுங்கிறது என்னன்னா சேதிராயர்களால் ஆண்ட நாடு சேதிராயர். இன்னைக்கு ஒரு இனம் சேதிராயர் இருக்காங்க, அவர்களால் அப்பொழுது அந்த சிறு குறுநில மன்னராக இருந்து ஆண்ட ஒரு அமைப்பு. நம்ம திருவையாற்றுல தமிழ்க் கல்லூரியில சிவப்பிரகாஷ் சேதிராயரும் ஒருத்தருந்தார். ஏன்னா எங்களுக்கு இந்த 10 தமிழ்க் கல்லூரி இருக்க, தமிழ்நாட்டில் 10 தமிழ்க் கல்லூரி 10 இருப்பதுனால வந்து எங்களுக்கு 10 தெரியும். ஏனென்றால் நாங்கள் ஒரு கல்லூரியில் இருந்தாலும் மற்ற கல்லூரி தான் தெரியும். நம்ம இந்த சிவசுமணியம், நம்ம பேர் வே சிவசுமணியம் மயிலத்தில் இருந்தார். இவருக்கு முன்னெல்லாம் வந்து சிவலிங்கம் மற்ற பேர்லாம் இருந்திருக்காங்க வச்சுக்கிறேன். அதெல்லாம் அது போல என்னுடைய திருவையாற்றில் சிவபிரகாஷ் சேதிரன் வந்தார், அந்த சேதிராயர் என்ற பட்டம். ஆனால் அவர்கள் இன்னும் இந்த பக்கத்தில் இருந்தவர்களுக்கு இருந்திருக்கு, ஆனால் இவர்கள் பல இடங்களிலும் போய் வாழ்ந்திருக்கிறாங்க, அதனால சேதி நாடு என்று சொன்னார். அந்த சேதி நன்னாட்டு நீடு திருக்கோவலூர், நீடு திருக்கோவலாம் என்ன நீடுமோ என்று சொன்னால் திருக்கோவலூர் திருக்கோவலூர் தான். அதனுடைய நீலகலம் நீடுவதில்லை, அதனுடைய பெருமை நீடுகிறது. என்ன பெருமை நீடுகிறது, சங்க இலக்கியத்துக்கு போகணும். நிலைமே நீ நாடா இருந்தா என்ன, காடா இருந்தா என்ன, மேடா இருந்தா என்ன, பள்ளமா இருந்தா என்ன, உனக்கு என்னப்பா உனக்கு தனித்தகுதி, உன்னிடத்தில் வாழ்வார் யார் அவரால் தான் எனக்கு தகுதி என்று சங்கரிக்கும் சொன்னார். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ விசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நன்மை. எங்கெங்க நண்பர்கள் இருக்கிறாங்க அங்கெல்லாம் உனக்கு சிறப்பு, எங்க அதுக்கு மறுதலையா இருக்கிறாங்க அன்னைக்கெல்லாம் உனக்கு பிரயோஜனம். அப்ப நினைக்கன நன்மை இல்லை, வாழ்கின்ற மக்களால் தான் உனக்கு நலம் என்று சொன்னார். இங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுவான், எவ்வளி நல்லவர் ஆடவர்னு சொன்னாங்களே ஏன் பெண்டிட விட்டாங்க, இல்ல இப்பதான் வருது. அப்பொழுதெல்லாம் ஆடவர் ஆடவரோடு அடங்கி இருப்பார். அவர் சொன்னாரே பெண்கள் சொல்லியதாயிற்று. அப்படி இருந்து அப்படி இருந்த ஒரு அமைப்பு சமுதாயம் அப்படி தனியாக பிரிந்து ஒன்று. இப்ப ஏன் வந்து நம்ம பையங்கள்லாம் இப்ப இன்சியல் வந்து அப்பா பேரை போட்டுக்கிறான், அம்மா பேர் போட்டுறோம், புரட்சி பண்ணிட்டோம், நமக்கு வேணாம்னு சொல்லல. ஏன் போட்டுக்கிறாங்க சாமி, 10 வாசம் இருந்தது அம்மா வயிற்றுல தான், ஏன் அம்மா இன்சியல் போட்டுக்கிறது? இதெல்லாம் என்ன காரணம் என்றால் ஒரு கட்டுக்கோப்பு இருந்தது. ஒரு குடும்பம் என்றால் தலைவன், அவனோடு தொடர்ந்து. இன்னைக்கு ரேஷன் கார்டுலாம் யார் பேர்ல இருக்கு, இவ்வளவு நீங்க பேசுறமே ரேஷன் கார்டு யார் பேர்ல இருக்கு, இருக்குல்ல சரணிகள் சமானமாக. இந்த ஆண்டு வந்து ரேஷன் கார்டு நம்ம பேர்ல, அடுத்த ஆண்டு மனைவி பேர்ல, அதுக்கு அடுத்த ஆண்டு என் பேர்ல மாத்திக்கலாமா, தொலைபேசி யார் பேர்ல இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அதுக்கு அவர்கள் வந்து என்னன்னா ஆடவர் ஆடவரோடு அடங்கி நின்றவர்களாக அவரோடு உணர்ந்து வாழ்ந்தவர்களாக. வாழ்க்கை துணிலம்ங்கிற சொல்லே பாருங்க, யார் வாழ்க்கைக்கு, ஆடவருடைய வாழ்க்கைக்கு யாரு வர்றா, இவங்க துணையா வர்றாங்க. எதற்கு துணையா வர்றாங்க, நன்மைக்கு துணையா வர்றாங்க. வாழ்க்கை துணை நலம் அருமையான மாதொரு பாகரன்பின் வழிவர அது மலாடர் கோமான். மலாடர்னா மலையமான் நாட்டிற்கு தலைவன் என்ற அர்த்தம். அது என்ன பண்ணிட்டோம், மலையமான் நாடு மலையமான் நாடுன்னு தான் தொடக்கத்தில் இருந்தது. நாம இந்த எதுவுமே பேசுகின்ற பொழுது விரைவு கருதி சுருக்கம் கருதி சுருக்கிறோம், மலாடுன்னு மலையமான் நாடு. இவன் வாயினால் என்ன ஆயிட்டுது, மலாடு. ஒரு காலத்துல மலாடுங்கிறது வந்து அந்த ஆகாரத்தை ஆணாவாக்கான மலடுன்னு ஆயிடும். இதெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டு, அதெல்லாம் மலையமான் நாடு என்று சொல்லி அந்ததான் மலாடர் கோமான். வேத நெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காதலால் ஈசற்கண்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார். ரொம்ப அருமை. அவர் பேர் என்ன கேட்டி, பேரை சொல்லாமல் மலையமான் நாட்டின் தலைவர், அது சேதி நாட்டின் ஒரு பகுதி. ரொம்ப பெயர்பால் அன்பு, அடியவர் பால் அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அடியவர் இருந்தார். இது ஒரு உத்தி நம்ம சேர்க்கிறா இருக்கு, பெயர் சொல்றதில்லை, இன்னார் இன்னார் இன்னார் இன்னார் என்று சொன்னோன்னு அவர் யார் அவர் யார் அவர் யார் அவரை பெயர் சொல்லுவார். இதெல்லாம் இப்ப உத்திங்கிறான், உத்திங்கிறான். இது எங்க தேகல சொல்றது இல்லை, அந்த காலத்துல இந்த உத்தி இருக்குது. எடுத்த உடனே மெய்ப்பொருளார் என்பவர் அப்படின்னு ஆரம்பிக்கல, ஒரே ஊர்ல ஒரே ஒரு ராஜா, ஒன்னு கூட உருப்படி இல்லைன்னு முடிச்சுட்டீங்க, தீர்ந்து போயிச்சு வேலை, 9 பிள்ளை ஒன்னுலயும் முடிச்சு. அப்படி இல்லாம உத்தி எப்படி வருதுங்க, பாருங்க அடுத்த பாட்டிலையும் சொல்லல, அடுத்த பாட்டிலையும் சொல்லல. அரசியல் நெறியில் வந்த அறநெறி வாழாமல் காத்து. சரி, நல்ல ஆண்டவனத்தில் அன்பும் அடியோடத்தில் அன்பும் இருப்பதனால தாம் ஏற்றுக்கொண்ட அரசியல் பொறுப்பு எப்படி இருந்தது? அது கண்ணும் கருத்துமா இருக்கணும். அதனால அறநெறி வாழாமல் அறநெடுக்காது அல்லவை நீக்கி மரநெடுக்கா மானம் உடையது அரசு. அறநெடுக்காது அல்லவை நீக்கி மரநெடுக்காது மானம் உடையது அரசு. இனி ஒரு ஆள் இந்த அரசியல் சொல்லணுமே எங்க திருவள்ளுவர் சொன்ன பிறகு அதுக்கெல்லாம் பரிமேலகர் தவிர வேற ஒன்றும் உட்கார்ந்து இருக்கிறான் மனுஷன். அறநெடுக்காது அல்லவை நீக்கி மரநெடுக்காது மானம் உடையது. ஒவ்வொரு எழுத்துக்கு சொல்லுக்கு சொல்லு அழகுது, நல்ல அருமையா இருக்கு விரிவுரை. அல்லவை நீக்கின்னு எழுதினாரு, நீங்களே நினைச்சு பாருங்க அல்லவை நீக்கிங்கிறதுக்கு என்ன எழுதும், என்ன எழுதுவோம்? அல்லவை அரண்னு சொன்னதுனால அல்லவைங்கிறது அரண் அல்லாதவை. பெரிய குழம்பஸ் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு நமக்கு, ஆமா இதுவே பெரிய காரியம் உனக்கு இல்லவே. அரண் அல்லாதவை அவ்வளோ. சரி, அப்புறம் என்ன செய்வேன்? நீக்கி நீக்கி அவ்வளவுதானே எழுதுவேன், அவ்வளவுதான் எழுதுவேன். எந்த கிச்சரியும் கொண்டாடுவோம் பீகச்சரியும் என்ன எழுதுவேன்? அல்லவை நீக்கி அரண் அல்லாதவை நீக்கி அரண் அல்லாதவை தன் நாட்டின் கண்ணும் நிகழாதவாறு காத்தினர். அந்த உண்மை எதுக்கு? தன் நாட்டின் கண்ணும் நிகழாத உண்மை. என்ன போன் பண்ணாரா திருவள்ளுவர்? ஹலோ, இந்த உண்மை போடுன்னு. நுண்மாநுழைபுலம், நுண்மாநுழைபுலம். அரண் அல்லாத ஒன்று தன் நாட்டினிடத்தும் வராமல் காத்தினர். என்ன அர்த்தம்? தன்பாலும் வாராமல் காத்து தன் நாட்டின் பாலும் வாராமல் காத்து என்பதற்கு சிங்கம் அல்ல, சிங்கம் அல்ல. இல்லைன்னா எனக்கு பரிமையில சித்தப்பா, சித்தப்பா பெரியப்பா. இதுக்கு மேல என்ன நீங்க செய்ய போறீங்க தம்பி? தம்பி என்ன, அவர் யாரு? சூரியமூர்த்திய உன்னால் முடியுங்கிறார. இதுக்கு மேல உன்னால் என்ன முடியும்?
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

ஆகவே மணிவாசக பெருமான் சொல்லும் பொழுது பிறவி கடலிலிருந்து உய்வதற்கு ஒரே துணையாக விளங்குவது அஞ்செழுத்து என்றார்கள். நம்முடைய சிவஞான சுவாமிகள் சொல்லும் பொழுது அது இறைவனுடைய திருவடி என்று சொன்னார்கள். ஆகையினாலே இறைவனுடைய திருவடி என்பது திருவருள் தானே. ஆகவே திருவருளை சொல்ல இடத்திலே அஞ்செழுத்தை சொல்கின்றன தோத்திரங்கள் எல்லாம். இரண்டும் அவ்வளவு நெருங்கியவை என்பதை திருவாசகத்தின் தொடக்கத்தை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அஞ்செழுத்து அவனுடைய திருவடி பேற்றை வழங்கக்கூடியது. ஆகையினாலே இரண்டையும் இணைத்தே சொன்னார்கள். ஆகையினால்தான் அஞ்செழுத்து அருள் என்று ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் என்பதை நாம் இவ்வாறு சிந்தித்து உணர்ந்தால் அது நலம் பயக்கும். முதற் குரற்பாவிலே சொல்கின்றார்கள், அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகின். தெரிய புகின் என்பதை நாம் முதலிலே வைத்துக் கொள்ளலாம். தெரிய புகின் ஆராய புகுந்தால் என்ன உண்மை விளங்கும்? அருள் நூலும்

என்று சித்தியார் சொல்வது போல தலைமைப்பாடு பொருந்திய ஈசனுடைய திருவாக்காகிய ரிக்காதி சதுர்வேதங்களும் காமியுகமாதி 28 சிவாகமங்களும் ஆகிய இந்த நூல்களாக இருந்தாலும் சரி, அல்லது இவற்றின் வழிவந்த நூல்களாக சார்பு நூல்களாக இருந்தாலும் சரி, இவை எல்லாமே எந்த கருத்தை சொல்லுகின்றன? அஞ்செழுத்தின் பொருளை விரித்து சொல்கின்றன. அப்ப நமக்கு தெரிகின்ற உண்மை என்ன? இந்த நூல் கருத்துக்கள் அனைத்தும் அஞ்செழுத்திலே திரண்டு விளங்குகின்றன. அதைத்தான் சிவஞான போத சிறப்பு பாயிரத்திற்கு விளக்கம் சொல்லும்பொழுது மாபாடியத்திலே பெரும்பெயர் கடவுள் என்று அந்த சிறப்பு பாயிரத்திலே வருகின்ற இடத்திலே பெரும்பெயர் என்பது மகா வாக்கியத்தை குறிக்கும், அஞ்செழுத்தையும் குறிக்கும் என்று நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அருள் செய்கின்றார். ஆகவே மகா வாக்கியம் என்பது வேத உபநிடதங்களிலே உள்ளது. அந்த மகா வாக்கியம் அஞ்செழுத்தின் பொருளையே சொல்கின்றது என்று சொன்னார்கள். சொல்லி இந்த குரட்பாவினை மாபாடியத்திலே அந்த இடத்திலே மேற்கோள் காட்டுகின்றார்கள். அறுநூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரியக்கூடிய இந்த குரட்பா சரியான இடத்துல மேற்கொள்ளும் மிகச்சிறப்பாக காட்டப்பட்டுள்ளது என்றால், பெரும்பெயர் என்று சொல்லும்பொழுது எல்லா ஞான நூல் கருத்துகளும் தன்பால் திரண்டு இருக்கின்ற பெயர், அதான் பெரும்பெயர். அதை மகா வாக்கியம் உன்னிடத்திலே மகா வாக்கியம் ஆகமத்திலே அஞ்செழுத்து. ஆகவே எல்லாம் அஞ்செழுத்தின் பொருளை விளக்கி கூறுபவைதான் என்பதை மிகச்சிறப்பாக அங்கே குறிப்பிட்டார்கள். இந்த கருத்தை தான் மெய்கண்ட நாயனாருடைய அருமை மாணாக்கராகிய நேரடி மாணாக்கராகிய மனவாசகம் கடந்தாரும், அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும், அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும், அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும், யாவைக்கும் அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் என்று குறிப்பிட்டார். ஆகையினாலே எல்லா மெய்நூல்களினுடைய கருத்துக்களும் அஞ்செழுத்தின் கருத்தையே விரித்துச் சொல்வதனால் எல்லா மெய்ஞான நூல்களும் அஞ்செழுத்தில் அடங்கும் என்ற அரிய உண்மையினை இந்த குரட்பாவிலே 2 அடிகளில் அங்கு 4 அடிகள் கொண்ட நேரிசை வெண்பாவாக உண்மை விளக்கம் கூறிய கருத்தை, 2 அடிகள் கொண்ட குரல் வெண்பாவாக, எல்லாம் அதுவும் வெண்பாதான் இதுவும் வெண்பாதான், உண்மை விளக்கம் 4 அடி வெண்பா, இது 2 அடி வெண்பா, 4 அடி கொண்ட வெண்பா, அது நேரிசை வெண்பா என்பார்கள், இது 2 அடிகளை கொண்ட குரல் வெண்பா. ஆக இவ்வாறு எல்லா நூற்பொருள்களும் அஞ்செழுத்தை தான் சொல்கின்றன என்று கூறிய ஆசிரியர், இன்னும் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் பரசமய நூல்கள் கூட இந்த சொல்கின்ற கருத்துக்கள் கூட இந்த அஞ்செழுத்தில் ஏதாவது ஒன்றில் அடங்கும், ஒரு பகுதியாக அடங்கும். இதில் இல்லாததை யாரும் சொல்லிட முடியாது, ஏன்னா இது அனைத்து பொருள்களையும் உட்கொண்டது அஞ்செழுத்து. இனி அடுத்த குரட்பாவிலே அருமையாக கூறுவார்கள், இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி உரநிற்கும் ஓங்காரத்துள் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஓங்காரத்துள் என்னெல்லாம் இருக்கின்றன, ஓங்காரம் என்று சொல்லப்படுது இந்த அஞ்செழுத்தை தான். நம்முடைய ஆதீன வித்வான் சிவத்திரு வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நகரம் முதலிய இந்த அஞ்செழுத்துகள் இருக்கின்றனவே சிவ மூலமந்திரமாகிய அஞ்செழுத்திலே நகரம் மகரம் சிகரம் மகரம் எகரம் என்ற 5 எழுத்துக்கள் இருக்கின்றனவே, இந்த 5 எழுத்துக்கள் வேறு 5 எழுத்துக்களை அவற்றிலிருந்து தோன்றியவை, சூக்கமான 5 எழுத்துகள் உள்ளன. அந்த சூக்கமான 5 எழுத்துகள் எவென்றால் அகரம் உகரம் மகரம் விந்து நாதம், அது பிரணவம் தான் நாம் அறிவோம். சிவஞான போத உதாரணம் பார்க்கவே சொல்லப்பட்டுள்ளது இந்த செய்தி, அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்ற 5 வந்து பிரணவம் என்ற உண்மை அங்கே கூறப்பட்டுள்ளது. நாதம் உடவடிவா நாடில் பிரணவமாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அந்த 5 அகரங்கள் அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் என்ற அந்த 5 அகரங்கள் அந்த சூக்கும அக்கரங்கள் இருந்துதான் இந்த நகரம் மகரம் சிகரம் மகரம் எகரம் என்ற சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரமானது தோன்றியது என்று எந்த நூல்கள் சொல்கின்றன? பிராசாத தீபம் என்ற நூல் சொல்கின்றது, பத்ததிகளும் சொல்கின்றன என்ற கருத்தினை நம்முடைய ஆதீன வித்வான் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஆகவே இந்த குரட்பாவிலே அந்த 5 எழுத்தானது பிரணவமாகிய அந்த பிரணவத்தில் வந்து ஓங்காரத்தில் இருப்பவை எவை என்றால் அகர உகர மகரம் என்று மட்டும் சிலர் சொல்வார்கள், ஆனால் விந்து நாதம் என்ற 2 சேர்த்து நம்முடைய சிவஞான போதம் சொல்கின்றது.

0: எல்லாம் என்ன என்பதை விளக்கமாக அறிய வேண்டும் என்றால் அவற்றை குருமுகமாக அறிய வேண்டும் என்றுதான் உரையாசிரியர்கள் எல்லாம் தெரிவிக்கின்றார்கள். பிரணவ பொருளை எல்லாம் குருமுகமாக அறிய வேண்டும். ஆகவே பிரணவம் மிக சூக்மமானது, அதிலிருந்து அஞ்செழுத்து வருகின்றது. உண்மை விளக்கத்தை பார்த்தோம் என்றால் அந்த பிரணவத்துக்கும் அஞ்செழுத்துக்கும் உள்ள தொடர்பை சொல்லும் பொழுது நடராஜ திருமேனியிலே ஒவ்வொரு அவயவத்தை அஞ்செழுத்துகளிலே ஒவ்வொரு எழுத்தாக சொல்வார்கள். அதிலே உண்மை விளக்கத்திலே சொல்வார்கள் அல்லவா, ஆடும் படிகள் நல் அம்பலத்தான் ஐயனே என்று தொடங்கி நாடும் திருவடியிலே நகரம் என்று திருவடியில் நகரம் சொல்லி வந்து படிப்படியாக சொல்வார்கள். மகரம் உதரம் வளர்தோல் சிகரம் மகரும் முடியா மகரும் முடி என்று சொல்லி அதிலே அந்த பாடலை சொல்வார். ஆடும்படிகள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் வளர்தோல் சிகரம், அதாவது மகரம் உதரம் வளர்தோல் சிகரம் மகரும் முடி வா என்று சொல்லி சொல்வார்கள். அந்த பாடலை முழுமையாக பார்க்க வேண்டும். ஆடும்படிகள் என்று தொடங்கும் அந்த பாடலை பார்த்தால் நகாரம் முதல் தொடங்கக்கூடிய தூள பஞ்சாக்கர வடிவமாகவும் எம்பெருமான் இருக்கின்றார். அடுத்த பாடலை பார்த்தால் சிகாரம் முதல் தொடங்கக்கூடிய சூக்ம பஞ்சாக்கர வடிவமாகவும் எம்பெருமான் இருக்கின்றார். அந்த செய்தான் நமக்கு வேண்டும். அந்த முறைப்படி எம்பெருமானுடைய திருமேனி அஞ்செழுத்தால் அமைந்திருக்கின்றது என்ற உண்மை விளக்கத்திலே உணர்த்தப்படுகின்றது. அந்த நடராஜ பெருமானுக்கு சூழ்ந்துள்ள அவருக்கு பின்னால் அமைந்துள்ள அந்த திருவாசியானது ஓங்காரம் என்று அங்கே உண்மை விளக்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஓங்காரமே நல் திருவாசி என்ற உண்மை விளக்க பாடலே சொல்லப்பட்டுள்ளது. அந்த திருவாசியை ஓங்காரம் என்று சொல்லி அந்த திருவாசியினுடைய பின்னணியில் இருக்கின்ற சிவபெருமானுடைய திருமேனியை அஞ்செழுத்து என்று சொல்லும்பொழுது அந்த ஓங்காரமாகிய பிரணவத்திற்கும் அஞ்செழுத்துக்கும் உரிய அந்த நெருங்கிய சம்பந்தத்தை நாம் உணரலாம். எனவே இந்த இடத்திலே ஓங்காரம் என்றே அஞ்செழுத்து சொல்ல வேண்டிய இடத்திலே ஓங்காரம் என்றே சொல்லிவிட்டார்கள் திருவருட்பயன் ஆசிரியர். அதான் அவங்க உணர்ந்து பார்க்க வேண்டியது. அஞ்செழுத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் சொல்வார்கள், அதான் சிறப்பு. இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி ஐந்து சொல்லிவிட்டார். இறை என்பது சிவம், அது சிகாரமாகிய எழுத்தினாலே சிவம் குறிக்கப்படுகின்றது. அப்புறம் சக்தி, இது அருட்சக்தி, வகாரமாகிய எழுத்தினாலே அருட்சக்தி குறிக்கப்படுகின்றது. அப்புறம் யகரம் வருகின்றது, அது ஆன்மாவை குறிக்கணும், அதை பின்பு சொல்கின்றார்கள். அதற்கு முன்பு மகரத்தினாலே குறிக்கப்படுவது பாசமாகிய, பாசத்தில் மூலமான பாசம் எது? ஆணவ மலம் தானே, அதைத்தான் மகரம். அந்த மானா அஞ்சலத்தில் உள்ள மானா அந்த மகரம் ஆணவ மலத்தை ஆணவ பாசத்தை குறிக்கின்றது. அந்த நகாரம் நானா இருக்கின்றதே அஞ்சலத்தில் உள்ள நானா அந்த நகாரம், அது எழில் மாயை, அதாவது அழகுடைத்தாகிய மாயையை குறிக்கின்றது. அதாவது அது துரோதன சக்தியை தான் அவ்வாறு கூறியுள்ளார். ஏன்னா மாயையை வந்து தொழிற்படுத்துவது துரோதன சக்தி தான். துரோதன சக்தியினுடைய இலக்கணம் கூறவே கண்ம மாயைகளின் இலக்கணம் பெறப்படும் என்று ஐந்தாம் சூத்திரத்தில் எழுதுவார்கள் சிவஞான சுவாமிகள். ஆகையினாலே அந்த தொடர்பு பற்றி எழில் மாயை என்று துரோதன சக்தியை குறிப்பிடுகின்றார்கள். அந்த நானா என்று எழுத்தினாலே நகாரத்தினாலே துரோதன சக்தியை குறிப்பிடுகின்றார். ஆக இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி என்ற ஐந்து பொருள்களும் ஐந்து எழுத்துக்களிலே குறிப்பிடப்படுகின்றன. இப்போ ஒவ்வொரு எழுத்துமே ஒரு பொருளை தருகின்றது என்றால், ஒரு அது ஒரு எழுத்தாக இருந்தாலும் பொருளை தந்துவிட்டால், ஒரு அர்த்தத்தை தந்துவிட்டால், அது ஓர் எழுத்தாக இருந்தாலும் அது சொல் தான். அப்ப சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்தாக கூட இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட பல எழுத்துகள் இணைந்தும் இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு எழுத்து தனித்தும் இருக்கலாம். என்ன செய்ய வேண்டும்? பொருளை தர வேண்டும். பொருளை தந்துவிட்டால் அது சொல்லுதான், ஒரே ஒரு எழுத்தாக இருந்தாலும் சொல்லுதான். அதைத்தான் ஓரெழுத்து ஒரு மொழி என்பார்கள். அப்படி 40க்கும் மேற்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி தமிழ் மொழியிலே இருக்கின்றன. இந்த பஞ்சாக்கரத்திலே உள்ள ஒவ்வொரு அக்கரமும் ஒவ்வொரு எழுத்தும் பொருளை தருவதனாலே ஒவ்வொன்றும் ஒரு சொல். அதைத்தான் அஞ்சு எழுத்து என்று சொல்வது போல அஞ்சு பதம் என்று சொன்னார்கள் சுந்தரமூர்த்தி பெருமான். அந்தியும் நண்பர்களும் அஞ்சு பதஞ்சொல்லி என்று தம்முடைய தேவாரத்திலே குறிப்பிட்டார்கள். இந்த பிரணவம், இந்த பஞ்சாக்கரம், அஞ்செழுத்து, இவையெல்லாம் எந்த மொழி சொற்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், அப்பொழுதுதான் நம்முடைய ஆகமத்திலே தெளிவாக இருக்கின்றது அஞ்செழுத்து. அந்த ஆகமத்தின் வழி நின்றுதான் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் சொல்கின்றன. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இக்காலத்திலே பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுவதனாலே அதனை திட்டவட்டமாக நாம் வரையறுக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். அது இந்த குறட்பா நமக்கு நன்கு துணை செய்கின்றது. ஏன்னா அஞ்செழுத்தை ஓங்காரம் என்றே சொல்லியிருக்கின்றார்கள். ஓங்காரத்துக்கும் அஞ்செழுத்துக்கும் உள்ள தொடர்பை நன்கு சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள். தோத்திர வழி நின்றுதான் திருவருட்பயில பல குறட்பாக்கள், தேவார சொல்லாட்சிகள், திருவாசக சொல்லாட்சிகள் வெளிப்படையாக அமைந்துள்ளன. திருமுறை வழிநின்றுதான் சொல்கின்றார்கள். இந்த குறட்பாவிலே ஓங்காரம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அஞ்செழுத்தை. அப்போ இந்த ஓங்காரம் என்ற சொல் என்னவென்று நாம் பார்த்தாலே போதுமானது. அதாவது அந்த பிரணவத்தை ஓங்காரம் என்று சொல்கின்றோம். அந்த காரச்சாரியின்றி ஓம் என்றும் சொல்லி வருகின்றோம். ஓம் என்று மறைவையில் வார் என்று தேவாரம் சொல்கின்றது. போற்றியோ நமச்சிவாய, அதற்கு கூட விளக்கம் சொல்லும்பொழுது போற்றியோ நமச்சிவாய என்பது அங்கே குறைந்து போற்றியோ நமச்சிவாய என்று இருக்கின்றது என்று விளக்கம் கொடுப்பார். ஓங்காரத்தை சொல்லும்பொழுது உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்று திருவாசகம் சொல்கின்றது. ஆகவே ஓம் என்று மறைவெல்வார் என்று தனியாகவும் பிரணவம் சொல்லப்பட்டுள்ளது. காரச்சாரியை சேர்த்து ஓங்காரம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஏன் இந்த ஓங்காரம் அந்த காரம் ஏன் சேர்க்கிறோம் என்றால் அந்த காரத்துக்கு தனியாக பொருள் கிடையாது. அப்போ அவர் சொல்லுக்கு வலிமை சேர்ப்பதற்காக சேர்த்து சொல்கின்றோம். தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் எழுத்துச்சாரியைகள் மூன்று உள்ளன. ஏன்னா எழுத்த தனியாக சொல்வது வந்து கொஞ்சம் சொல்வதற்கு அவ்வளவு எளிதாகவும் ரொம்ப சொல்வதற்கு ரொம்ப வசதியாகவும் இருக்காது. ஆ க என்று இப்படி சொல்லிவிடுறது. அப்ப ஆன்னு சொல்ல வேண்டியது அகரம் அப்படின்னு சொன்னா சொல்வதற்கு ஈஸியா இருக்கும். அகரம்னா என்ன? ஆதான். இந்த காலத்தில் நாம் என்ன பேச்சு வழக்கில் ஆனா அப்படின்றது. ஆனா ஆனான்னு சொல்லி எழுத்து வழக்கில் எழுத மாட்டான். அந்த ஆன்னு சொல்றத வந்து நாம ஆனான்னு சொல்றோமே அதை நூல்கள் என்ன சொல்லி அகரம். அப்ப அந்த ஆ கூட கரம் என்ற ஒன்றை சேர்த்து விட்டார்கள், அகரம்னு ஆயிட்டது. அந்த கரம் என்பது என்ன? அந்த கரம் என்பதற்கு பொருள் கிடையாது. அதை சாரியை என்று சொல்வார்கள். அது எழுத்துக்களுக்கு, எழுத்துக்களை சொல்வதற்கு உதவியாக அதனை சேர்க்கின்றார்கள். எழுத்துக்களுக்கு வலிமை ஊட்டுவன என்று சொல்வார்கள். ஆகவே அகரம்பார் அந்த கரம் என்பது எழுத்துச்சாரியை. வள்ளுவ பெருமானே அகர முதல எழுத்தெல்லாம் ஆனாதான் எழுத்துக்களுக்கெல்லாம் முதல்னு சொல்ல வரார். இப்ப ஆனான்னு நாம சொல்றோமே அந்த இடத்துல அகரம்னு சொன்னார். இந்த கரம் என்பது சாரியை, எழுத்துச்சாரியை. இப்படி எழுத்துச்சாரியை இந்த கரம் என்பது மட்டுமல்ல மூன்று எழுத்துச்சாரிகள் தமிழ் மொழி சொல்கின்றது, தொல்காப்பியம் சொல்கின்றது. எழுத்துச்சாரிகள் மூன்று, கரம், இன்னொன்று காரம், இன்னொன்று கான். அப்போ நாம அகரம்னு சொல்லலாம், அகாரம்னு சொல்லலாம். காரச்சாரியை சேர்த்தா ஆ கூட காரச்சாரி சேர்த்தா அகாரம். கரச்சாரி சேர்த்தா அகரம். வள்ளுவர் கரச்சாரி சேர்த்து அகரம்னு சொன்னார். நம்முடைய திருவருட்பயன் ஆசிரியரும் ஆனாவோட கரச்சாரி சேர்த்து அகர உயிர் போல் அகரன் தொடங்கினார். சிவஞான போத உதாரணம் அகார உகாரம் ஆக கூட காரச்சாரி சேர்த்து அகாரம்னு சொன்னது. கான் சாரியை அரிதா பார்க்கலாம், இலக்கண சூத்திரங்கள்ல பார்க்கலாம். நம்ம யக்கான் நக்கான் வரும். யக்கான் என்னது? யானா. நக்கான் என்னது? நானா. அந்த கான் என்பது என்ன? அது அது வந்து எழுத்துச்சாரியை தான். கரம் காரம் போல அதுவும் எழுத்துச்சாரி. ஆகவே எதற்காக சொல்கின்றேன் என்றால் தமிழ் மொழியிலே கரம் என்ற சாரியையோ காரம் என்ற சாரியையோ வந்தால் எழுத்துக்களுக்குத்தான் வரும், சொற்களுக்கு வராது. சொற்களுக்கு கரச்சாரியையோ காரச்சாரியோ தமிழிலே சொல்லவில்லை. சொல்வது சரியாக இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஆகவே கரச்சாரியையோ காரச்சாரியையோ எழுத்துக்களுக்குத்தான் தொல்காப்பியம் முதலிய தலையாய தமிழ் இலக்கண நூல்களை சொல்லப்பட்டுள்ள சொற்களுக்கு சொல்லவில்லை. எழுத்துக்கும் சொல்லுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத்து வந்து பொருளை தராது, அது எழுத்து மாத்திரமா தான் இருக்கும். சொல் என்பது என்ன? பொருளை தர வேண்டும், அர்த்தத்தை தந்தால் அது சொல். ஓர் எழுத்தாக கூட இருக்கலாம், அர்த்தத்தை தந்தால் சொல் என்று குறிப்பிட்டேன். இப்ப ஈ என்ற எழுத்தை எடுத்துக்கொள்வோம். ஈ ஈகா ஈ என்ன? அந்த ஈ என்பது ஒரு எழுத்து, அது தமிழ் மொழியிலே உயிர் எழுத்துக்களிலே ஒன்று, அது நெடில் என்று சொல்லலாம். ஆனால் அது என்ன செய்யும்? பொருளையும் தரும். ஈ என்ற அந்த சிறு பூச்சியை அது குறிப்பிடும், பொருளையும் தரும். அப்போ நம்ம இடத்துக்கு ஏற்றபடி பொருள் கொள்ளும். ஈ என்பது ஒரு நெடில் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அது ஈங்கிற பூச்சியை குறிக்கல, அது எந்த எழுத்தை குறிக்கின்றது. ஈ என்பது ஒரு உயிர் எழுத்து அப்படின்னு போது அது எழுத்தைத்தான் குறிக்கின்றது, அது சொல்லாக இருந்து அங்க அந்த பூச்சியை உணர்த்தவில்லை. ஈ பறக்கிறதுன்னு எழுதுனா ஒரு வாக்கியத்தை எழுதுனா அந்த இடத்துல அந்த ஈ வந்து நெடிநெழுத்தை குறிக்கவில்லை, அது ஈ ஆகி அந்த பூச்சியாகி பொருளை தருகின்றது. அந்த வாக்கியத்தில் அது சொல்லாக விளங்குகின்றது. ஈ என்பது ஒரு உயிரெழுத்து என்ற வாக்கியத்திலே அந்த ஈ ஆனது எழுத்தாக மாத்திரம் விளங்குகின்றது. ஈ பறக்கிறதுன்னு சொல்லும் போது அந்த ஈ என்ற எழுத்தானது பொருளை தந்து சொல்லாக விளங்குகின்றது. இப்போ இது கூட காரச்சாரியை சேர்த்தீங்க, நெடில் கூட காரச்சாரியை தான் சேர்க்கலாம், கரச்சாரி சேர்க்கக்கூடாது. குறில் கூட கரமும் சேர்க்கலாம், காரம் அகரம் திருடலாம், அகாரம் திருடலாம். ஆனா ஆவண்ணா கூட காரச்சாரி தான் ஆகாரம் தான் ஆகாரம் சொல்லக்கூடாது, ஊகாரம் ஈகாரம். இப்ப இந்த ஈ என்ற எழுத்தோட நீங்க காரச்சாரியை சேர்த்து விட்டீர்கள் என்றால் ஈகாரம் அப்படின்னு ஆயுதம். இப்ப அது எது ஈகாரம் சொல்லிட்டீங்கன்னா அது எழுத்தைத்தான் குறிக்கும், ஈ என்ன என்ற எழுத்தைத்தான் குறிக்கும், அது சொல்லாக விளங்கி அந்த ஈங்கிற பூச்சியை குறிக்காது. அப்ப நாம என்ன சொல்ல முடியாது, ஈகாரம் பறக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஈ பறக்கிறது சொல்லலாம், ஈகாரம் பறக்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காரச்சாரியை சேர்த்து விட்டால் அது அப்புறம் சொல்லாகாது, எழுத்தாகத்தான் விளங்கும். ஏனென்றால் காரச்சாரியை எழுத்துக்குத்தான் சேர்க்கப்படும், சொல்லுக்கு சேர்க்கப்படாது. இப்ப பிரணவத்தை பார்ப்போம், ஓம் என்ற பிரணவத்தை பார்ப்போம். ஓம் என்பது ஒரு மந்திரம் என்று எல்லா நூலும் சொல்கிறேன், அது நமக்கு வெளிப்படை, அது மந்திரம். மந்திரம் என்றாலே அது பொருளுடையது, பொருளை தருவது, பொருளை தந்தாலே அது சொல். ஆகவே அந்த பிரணவமாகிய அந்த ஓம் என்ற சொல்லுக்கு காரச்சாரியை சேர்கின்றது என்றால் தமிழிலே சொற்களுக்கு காரச்சாரியை சேர்க்கும் மரபு இலக்கண நூலிலே சொல்லப்படவில்லை. மிக வெளிப்படையாக காரச்சாரியை எழுத்துச்சாரியை என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சொற்களுக்கு காரச்சாரியை வழங்குவதில்லை, வழங்கினால் ஆம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாம ஆங்காரம் சொல்லுவோமா? ஒருத்தர் ஆம்னு பேச வேண்டிய இடத்துல ஆங்காரம்னு சொன்னீங்க, அவர் என்ன நினைப்பாரு? என்னையா ஆங்காரம் தான் நினைப்பாரு. உன்னை இப்படியா இதுக்குதான் வழின்னா ஆம்னு சொல்லலாம், ஆங்காரம்னு சொன்னீங்கன்னா. ஏன்னா காரச்சாரியை சேர்த்து சொல்லுகின்ற வழக்கு தமிழிலே சொற்களுக்கு சேர்க்கின்ற வழக்கு இல்லை. ஆனால் இங்கே இந்த பிரணவத்தோடு காரச்சாரியை சேர்ந்துள்ளது என்பது பற்றியே அந்த பிரணவமானது வடமொழி என்பது நமக்கு தெளிவா. ஏன்னா இதுல வந்து நமக்கு எந்த மொழியா என்பது மிக முக்கியமானது அன்று, ஆனால் எது உண்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நாம் அந்த ஆகம நூல்களையோ அவை சார்ந்த மற்ற அந்த வடமொழி சைவத்தார்ந்த நூல்களையோ நாம் தள்ளிவிட முடியாது என்ற ஒரு காரணத்திற்காக நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நூல்களுக்கும் நம்முடைய தமிழ் திருமுறை மெய்கண்ட சாத்திரங்களும் நெருங்கிய ஒற்றுமை உடையவை, இரண்டும் ஒரே கருத்தைத்தான் சொல்கின்றன என்ற தெளிவை பெறுவதற்காகத்தான் இங்கே அடியன் அந்த உண்மையினை விளக்க வந்தேன். ஏனென்றால் பலரும் இலக்கண சான்றுகளோ இலக்கிய மேற்கோள்களோ எதுவும் காட்டாமல் இது இந்த மொழிச்சொல் அது அந்த மொழிச்சொல் என்று எழுதிச் செல்கின்றார்கள். ஆனால் எதனையும் நாம் ஆராய்ந்து துணிய வேண்டும் என்ற ஒரு செய்தியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஓங்காரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அஞ்செழுத்திலே ஐந்து பொருள்கள் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை தருகின்றது. ஆகவே அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்றால் அதன் உண்மையை இந்த இரண்டாவது உரட்பாவை நாம் பார்க்கின்றோம். எவையெல்லாம் இருக்கின்றன இந்த அஞ்செழுத்துகளிலே என்று பார்த்தோம் என்றால் சிவம் விளங்குகின்றது, அதுதான் சி என்ற எழுத்தினாலே குறிக்கப்படுகின்றது. சிவம் வா என்ற எழுத்தானது அந்த சிவசக்தியினை அருட்சக்தியினை குறிக்கின்றது, அம்மையாரை குறிக்கின்றது வா என்ற எழுத்து. அப்புறம் மா என்ற எழுத்து இருக்கின்றதே அது ஆணவமலமாகிய பாசத்தை குறிக்கின்றது. ந என்ற எழுத்து திரோதான சக்தியை குறிப்பிடுகின்றது. அப்புறம் யா என்பது ஆன்மாவை குறிப்பிடுகிறது. அது கடைசியில் சொன்னார், அந்த ஆன்மா சிவம் அருள் இந்த வழியிலையும் நிற்கும், அப்புறம் ஆணவமலம் திரோதான சக்தி இந்த வழியிலையும் நிற்கும், ரெண்டு வழியிலையும் நிற்கும். அதனால் அதை தனியாக சொன்னார்கள். மேலும் அடுத்த வாரத்திலே ஊன நடனம் ஞான நடனம் என்று சொல்லியிருக்கின்றார்கள், அதற்கு இயல்புபட இங்கே சொல்லி வைத்தார்கள் என்று நாம் கொள்ளலாம். அடுத்த பாடல் வரும்பொழுது நமக்கு ஏன் இந்த முறையிலே சொன்னார்கள் என்பது நன்கு விளங்கும். இப்போது நாம் பார்த்த கருத்து என்னவென்றால் இந்த ஆன்மாவானது ஆணவமலத்தின் வழியிலும் திரோதான சக்தியினுடைய வழியிலும் இருந்ததென்றால் அதுதான் ஆன்மாவுக்கு பெத்த நிலை, கட்டுநிலை என்று சொல்வார்கள். வினைகளை பெருக்கி பிறவியிலே உழன்று வருகின்ற நிலை. அப்படி இல்லாமல் அருட்சக்தி வழியிலும் அதன் வாயிலாக சிவத்தின் வழியிலும் நின்றதென்றால் அது முத்தி நிலை. ஆகவே பெத்த நிலையில் உள்ள ஆன்மாவை முத்தி நிலைக்கு உயர்த்துவது, கரை சேர்ப்பது அஞ்செழுத்து என்ற உண்மையினை இந்த இரண்டாவது குரட்பாவிலே மிக அழகாக வைத்துள்ளார்கள். ஆகவே அந்த அஞ்செழுத்திலே இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆகிய திரோதான சக்தி ஆன்மா இந்த ஐந்தும் நிற்கின்றன. இதே கருத்து பல சாத்திரங்களில் சொல்லப்படுகின்றது. திருவெழுத்து அஞ்சில் ஆன்மா திரோதம் மாசு அருள் சிவம் என்று சொல்லி சிவபிரகாசம் கூறுகின்றது. இந்த அஞ்சு பொருள்களும் திருவெழுத்து அஞ்சில் இருக்கின்றன என்று கூறுகின்றது. அதே ஆசிரியர் தான் இந்த நூலையும் அருள் செய்துள்ளார், இந்த நூலிலும் அந்த செய்தியினை சொல்கின்றார்கள். ஆனால் அந்த இடத்துல திருவெழுத்து அஞ்சுன்னு சொன்னார்கள் சிவபிரகாசத்தில், இங்க ஓங்காரம் சொல்லி ஓங்காரமும் அஞ்செழுத்தும் ஒன்றுதான் என்ற உண்மையினை பரவித்தார்கள். அதான் ஒரே கதை. அங்க சொன்னதுதானே இங்கே சொல்லியிருக்கா, நம்ம சிவபிரகாசத்துல பாத்துட்டோமே அப்படின்னா ஒவ்வொரு நூலையும் நாம் ஏன் பார்க்க வேண்டும் என்றால், ஒன்றுல வந்து இளைமறை காய்மறையா உள்ள செய்தி, இன்னொன்று வெளிப்படையா இருக்கும். ஆகவே எல்லா நூல்களையும் நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள், இந்த அஞ்செழுத்திலே இரண்டு நடனங்கள் இருக்கின்றன சொல்றாங்க. அஞ்செழுத்து அந்த இரண்டு நடனங்களிலே எல்லாமே அடக்கம். அந்த இரண்டு நடனங்களும் அஞ்செழுத்தில் அடக்கம் பாருங்க. அந்த இரண்டு நடனங்கள் என்ன அப்படின்னா, ஊன நடனம் ஒருபால், ஒருபாலா ஞான நடம், தான் நடுவே நாடு. அஞ்செழுத்தின் ஒரு பக்கத்தில் ஊன நடனமா, அஞ்செழுத்தின் இன்னொரு பக்கத்தில் ஞான நடனம், நடுவுல ஆன்மாவாகி நாம இருக்கின்றோம். அதான் அங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய செய்தி. ஊன நடனம் ஞான நடனம் மட்டுமல்ல, ஒரு பக்கம் ஊன நடனம், இன்னொரு பக்கம் ஞான நடனம், நடுவுல ஆன்மா. விளக்கமாக பார்க்க வேண்டும். ஊன நடனம் ஒருபால், ஒருபாலா ஞான நடம், தான் நடுவே நாடு. ஊன நடனம் என்பது என்ன? எம்பெருமான், எம்பெருமானுடைய திருக்கூத்து தானே எல்லாமே. அந்த ஆனந்த தாண்டவம் வந்து அஞ்செழுத்துன்னு உண்மை விளக்கம் சொல்லியதே, அப்ப நமக்கு வந்து ஒரு செய்தியாக தான் நான் உணர்கின்றேன். உண்மை விளக்கம் சொல்கின்றது, ஆனந்த தாண்டவமானது அஞ்செழுத்துன்னு சொல்கின்றது. அஞ்செழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும் என்று சொல்லி வருகின்ற அந்த உண்மை விளக்க பாடலானது அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும். எம்பெருமானுடைய தாண்டவம் மிக விசேடமானது. நம்முடைய திருமணத்திலே ஆன்மார்த்த மூர்த்தியாக வழிபடு கடவுளாக விளங்கக்கூடிய மூர்த்தி நடராஜ பெருமான் தான், ஞான பெருங்கூத்தன் தான். ஆகவே இந்த திருக்கூத்தானது மிகச்சிறப்பானது. அந்த திருக்கூத்தும் அஞ்செழுத்தே என்று உண்மை விளக்கம் சொல்லும் பொழுது, வேத கருத்தெல்லாம் உண்மை விளக்கு, வேத கருத்தெல்லாம் அஞ்செழுத்து, ஆகம கருத்தெல்லாம் அஞ்செழுத்து என்று உண்மை விளக்கம் சொல்லி வந்து, அதோடு சேர்த்து இந்த திருக்கூத்தும் அஞ்செழுத்துதான் என்று சொல்லும் பொழுது, அது எப்படி திருக்கூத்து எப்படி அஞ்செழுத்திலே உள்ளது என்று ஒரு ஐயப்பாடு, ஒரு வினா நமக்கு எழுகின்றது. அந்த திருக்கூத்து எப்படி அஞ்செழுத்திலே அடங்கியுள்ளது, அது அடங்கியுள்ள முறைமையைத்தான் அந்த மூன்றாவது குரட்பாவிலே காட்டுகின்றார். திருக்கூத்தையே இரண்டாக பிரிக்கின்றார், ஒன்று ஊன நடனம், இன்னொன்று ஞான நடனம். எம்பெருமான் இரண்டு விதமான நடனங்களை இயற்றுகின்றார், ஒன்று ஊன நடனம், இன்னொன்று ஞான நடனம். ஏன் இப்படி இரண்டு விதமான நடனங்களை இயற்றுகின்றார்? ஏன்னா ஆன்மாக்கள் இருவகையாக இருக்கின்றன. எப்படி இருவகையாக இருக்கின்றன? ஆன்மாக்களில் ஒரு சாரார் உலகப்பற்று கொண்டு, உலகமே போக பொருள், உலக அனுபவமே மெய்யான அனுபவம், அதை பெற வேண்டும், அதை அதில் வந்து நான் அந்த இன்பங்கள் வேண்டும், அதற்கு இறைவன் துணை செய்ய வேண்டும் என்ற அளவிலே இறை வழிபாட்டை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆன்மாக்கள் நம்முடைய மணிவாசக பெருமானுடைய திருவாக்கின்படி, வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும், வேண்டேன் பிறப்பிறப்பு, எதுவுமே வேண்டேன், சிவபெருமானுடைய அருள்தான் வேண்டும் என்று அவன் அருளையே வேண்டி நிற்கின்ற பக்குவ ஆன்மாக்கள் இருக்கின்றார்கள். பற்றற்றவர்கள், மற்ற பற்று எனக்கு இன்று நின்று பாதமே மனம் பாவித்தேன் என்று சுந்தரமூர்த்தி பெருமான் அவர்கள் அருள் செய்தது போல, மற்ற பற்றுகளையெல்லாம் விட்டுவிட்டு அவன் திருப்பாதத்தையே வேண்டி நிற்கின்றார்கள். ஆக இப்படி ஆன்மாக்கள் வந்து இரண்டு நிலைகளாக இப்படி விளங்குவதனாலே, உலகப்பற்றுடைய ஆன்மாக்களை உய்விக்கும் பொருட்டு ஊன நடனம் என்ற நடனத்தை ஏற்றுகின்றார். ஞானத்திற்கும் வீடு பெற்றிற்கும் உரிய நிலையில இருக்கின்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு அந்த வீடு பெற்றை அருளும் பொருட்டு ஞான நடனத்தினை ஏற்றுகின்றார் என்று இருவித நடனங்கள் உண்மை விளக்கத்திலும் அது விளக்கமாக பேசப்படுகின்றன. அந்த இருவித நடனங்களும் அஞ்செழுத்திலே சொல்லப்படுகின்றன. ந ம என்பதிலே அந்த நகார மகாரங்கள் இருக்கின்றனவே, ந ம அவை ஒரு பக்கம் இருக்கின்றன, இன்னொரு பக்கம் சி வ இருக்கின்றன. நடுவே என்ன இருக்கின்றது? யா என்ற எழுத்து இருக்கின்றது. யா தான் உயிரை குறிக்கின்றது. அஞ்செழுத்திலே யா என்ற எழுத்தினாலே குறிப்பிடப்படுவது உயிர். ஒரு பக்கம் நாமா, இன்னொரு பக்கம் சீவா, நடுவுல யா என்ற உயிர். இந்த நாமா என்பதுதான் ஊன நடனத்தை குறிப்பிடுகின்றது, சீவா என்பது ஞான நடனத்தை குறிப்பிடுகின்றது. இரண்டையும் எழுதத்தக்க வகையிலே உயிரானது இரண்டிற்கும் பொதுவாக இருக்கின்றது என்ற அளவிலே சுருக்கமாக அறிந்து கொண்டு, இதிலே ஊன நடனம் என்பது என்ன, அது ந ம என்ற எழுத்துக்களால் எவ்வாறு பெறப்படுகின்றது, ஞான நடனம் என்பது என்ன, அது எப்படி சி வாங்கிற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகின்றது, உயிர் எப்படி இரண்டு நிலைகளையும் இரண்டு நடனங்களுக்கும் உட்படுகின்றது என்பதையெல்லாம் வருகின்ற வகுப்பிலே விரிவாக பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு, இந்த அளவிலே இந்த திருவருப்பையின் சித்தாந்த சாத்திர சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு, இன்றைய சைவ சித்தாந்த சாத்திர சிந்தனைக்கு குருவர்கள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்ப வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 14.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப்படுகின்றேன். நமது ஞான குருவாகிய நைகண்ட தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கம். உண்மை விளக்கம் எனும் நூலினூடாக தத்துவ விளக்கத்தை நமக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற திருவதிகை மனவாசகம் கடந்த தேவர் திருத்தாள்களை போற்றி மகிழ்கின்றோம். அந்நூலுக்கு உரை செய்து நமக்கு தத்துவ விளக்கம் பெறக்கூடிய ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு வழக்கமான தொகுப்பினை அருள் தேவர் செய்கிறார். இனி நூலுக்குள்ளே நுழைகிறோம். விட்ட இடத்தை நினைவூட்டி ஸ்ரீராம் அவர்கள் தொடரலாம்.
2: பாட்டு எல்லா பாட்டும் படிக்கிட்டு இருந்தா இல்ல வந்து நாலுல
1: பாட்டை வேணும்னா ஒரு தினம் படிச்சுட்டு போகாது, அதனால நஷ்டம் இல்லை, வேகமா படிக்கலாம் தானே.
2: சரிங்க. காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற் தைங்கரனை வந்தமர புந்தியுள் வைப்பாம். பாடல் ஒன்று. பொய்காட்டி பொய் பொய்யகத்தி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டாம் ஐயா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். கேள்வி மாணவனின் கேள்வி. ஆறாறு வினையேது ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மத்திவத்தின் வேறாகா நானேது நீயேது நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. ஆசிரியர் விடை கூற புகுதல். உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனுக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. பாடல் 4. ஐம்பூதங்களின் வடிவு. நாற்கோணம் பூமி புனல் நண்ணு மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயமாம் இவற்றால் உற்று. பாடல் 5. பூதங்களின் நிறமும் எழுத்தும். பொன் பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார். எழுத்து ல வ ர ய அ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. பாடல் 6. பூதங்களின் அடையாளம். குறி குலிசம் கோகனதம் கொள்சுவத்தி குன்றா அறுபுள்ளி ஆரமுத விந்து. எரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும். இதோட இருக்கிறோங்க, இந்த பாட்டு முடிச்சிட்டோம்.
1: நேற்று கேட்ட கல்வி இந்த குறியீடு அணுவடிவத்துக்கும் குறியீட்டுக்கும் ஏன் இந்த பேதம் என்பதை பற்றி நேற்று முழுக்க சிந்தித்தேன். இன்னும் அதை சுருக்கமாக எனக்கு தெரிகிறது, சுருக்கமாக சொல்ல தெரியவில்லை. அது நான் தெரிகிற பொழுது சொல்லுகிறேன். நாங்கள் மேலே போவோம்.
2: பாடல் 7. அதிதெய்வங்களும் அவர்கள் தொழில்களும். பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம். ஓரோர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் பழுதரவே பண்ணுவர்கள் பார்.
1: அதிதெய்வம் என்பது அந்த நாங்கள் முன்னே பேசி இருக்கிறோம், திருக்குறளையும் பேசியிருக்கிறோம், இங்கேயும் பேசியிருக்கிறோம். அதிதெய்வம் என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளை அதுக்கிட்டு நிற்கின்ற தெய்வம். எல்லா பொருளுக்கும் அந்த பொருளினுடைய தன்மை சிறக்கும்படியாக காப்பதற்கென்று ஒரு தெய்வத்தன்மை ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது என்பது நம்முடைய பெரியவர்களுடைய நம்பிக்கை. என்ன அவர்கள் அதை 100% நம்புகிறார்கள். அந்தந்த பொருளினுடைய சிறப்பு அந்தந்த தேவதைகளினாலே அல்லது அந்தந்த தேவர்களினாலே காப்பாற்றப்படுகிறது. ஆகவே அந்த தேவதையை வழிபடுவது என்பது மிக முக்கியம். ஒரு பொருளினுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டுமானால் அந்த அந்த தெய்வ அந்த பொருளுக்குரிய தெய்வத்தினுடைய தேவதையை வணங்கித்தான் நாம் அதை பெற வேண்டும். நான் முன்பு அங்கே வகுப்பிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய வித்தகர் ஐயா அவர்கள், எங்களுடைய யாழ்ப்பாணத்து சித்தாந்த புலவர் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனாரை சந்திக்க போன பொழுது அந்த காரியம் என்ன என்று கேட்க ஒன்றுமில்லை என்றவுடன் அவர் பேசாமலே இருந்து விட்டார். பிறகு அடுத்த முறை போகிற பொழுது ஒரு கேள்வியோடு தான் போனதாக ஐயா எனக்கு சொல்லியிருக்கிறார். என்ன கேள்வி என்று என்ன வந்தது என்ன என்ற உடனே ஒரு கேள்வி என்று சொல்லிட்டு சந்திரனிலே போய் மிதித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்களே, அப்படியானால் சிவனுடைய தலையிலே போய் சேர்ந்து மிதித்து விட்டார்களா என்ற கேள்வியை தான் கேட்டதாகவும் அதற்கு அவர் பதில் சொன்னதாகவும், சிவனுடைய தலையிலே இருக்கிற சந்திரன் என்பது சந்திரனுடைய அதிதேவதை, அந்த அதிதேவனுடைய ஆட்சிக்குட்பட்ட ஒரு கிரகம்தான் இந்த சந்திரன் என்ற கிரகம். ஆகவே சந்திரனிலே கால் வைப்பது என்பது சிவனுடைய தலையிலே கால் வைப்பதாகாது. இது சிவனை காப்பாற்றுவதற்கோ எதுக்கோ சொல்வதில்லை, இதுதான் நிஜம். ஆகவே அந்தந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிதேவதை உண்டு, அந்த அதிதேவதை என்று அவர் விளக்கம் சொன்னதாக எனக்கு ஐயா ஒரு முறை சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த அதிதேவதைகளையும் நாம் பூசிக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது இவர்கள் நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிற இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கீழிருந்து மேல் போய்க் கொண்டிருக்கிறோம். பஞ்சபூதங்கள் பற்றித்தான் முதல் சொல்லுகிறார். நம்முடைய பிரகிருதி மாயா தத்துவங்கள் மேலிருந்து கீழே வருகிற போது கடைசியாக வருவது பஞ்சபூதங்கள். அதனாலே தான் பஞ்சபூதங்களினுடைய அடையாளம் குறி நிறம் அதனை எல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் இப்பொழுது அந்த பஞ்சபூதங்களுக்கான அதிதேவதைகள் யார் யார் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இந்த பாட்டிலே மேலோட்டமாக சொல்லி அடுத்த பாட்டிலே பாட்டிலே விளக்கமாக சொல்ல போகிறார்.
2: பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம் ஓர் ஓர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் பழுதரவே பண்ணுவர்கள் பார். பதவுரை பாராதி மண் முதலிய ஐந்துக்கும் ஐந்து பூதங்களுக்கும் பண்ணும் சிவாகமங்கள் சொல்லுகின்ற அதிதெய்வங்கள் அதிதெய்வம் ஆவார். ஆறார் யார் யார் என்றால் அயன் ஆதி பிரம்மன் முதலிய ஐவராம் ஐவரும் ஆவர். ஓரோர் தொழில் ஒவ்வொரு தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் அவர்களுக்கு சொல்லப்படும் அங்கனம் சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் படைத்தல் முதலிய தொழில்கள் ஐந்தினையும் பழுது அறவே குற்றமின்றி பண்ணுவர்கள் அவர்கள் செய்வார்கள் பார். இதனை அறிவாயாக.
1: பூதங்களுக்கான அதிதெய்வங்கள் ஐவர். அதிலே இவர் என்ன இந்த பாட்டு என்ன சொல்றார், பிரம்மன் ஆதி என்றால் பிரம்மன் முதலியவர்கள் என்று சொல்லி விடுகிறார். அப்போ தொகுத்து சொல்வது என்பது இதுதான். பிரம்மனாதி என்று சொன்னாரே தவிர எந்தெந்த தெய்வங்கள் என்று வகுத்து சொல்லவில்லை. தொழில்களையும் அப்படித்தான் தொகுத்து சொல்லுகிறார். தோற்றம் முதலியவற்றை செய்வார்கள் என்று பொதுப்பட சொந்த பாடலிலே சொல்லி முடிக்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள்.
2: பொழிப்புரை நிலம் முதலிய ஐம்பூதங்களுக்கும் உரிய அதிதெய்வங்களை ஆகமங்கள் குறிப்பிடும். பிரமன் முதலிய ஐவரே அந்த அதிதெய்வங்கள். அவர்கள் முறையே படைத்தல் முதலிய ஐந்தொழில்களை செய்வர். விளக்கம். இச்செய்யுளில் அதிதெய்வங்களையும் அவர்கள் தொழில்களையும் தொகுத்து கூறினார் ஆசிரியர். அடுத்த செய்யுளில் வகுத்து கூறுவார்.
1: நாங்கள் நேரம் அடுத்த அதாவது ஐந்து ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து அதிதெய்வங்கள் இருக்கின்றன. அந்த ஐந்து அதிதெய்வங்களுக்கும் ஐந்து தொழில்கள் இருக்கின்றன. என்னென்ன தொழில்களை அவை செய்கின்றன என்பது பற்றி அடுத்த பாடலிலே தனித்தனியே வகுத்து சொல்ல போகிறார். இது தொகுத்து சொன்ன ஒரு செய்தி.
2: பாடல் எட்டு அதிதெய்வங்களின் தொழில்களை வகுத்து கூறுதல். படைப்பன் அயன் அழிப்பன் பங்கையக்கன் மாயன் துடைப்பன் ருத்திரனும் சொல்லில் திடப்பெறவே என்றும் திரோபவைப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுகிரகராம்.
1: ஐந்து தெய்வங்களினுடைய பெயர்களும் இதிலே வந்து அவரவர் செய்கின்ற தொழில்களும் தெளிவுபட சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் பொழிப்புரை படித்து முறைப்படி படித்துக் கொண்டு போவோம். அங்கங்கே விளங்க வேண்டியவற்றை விளங்குவோம்.
2: பதவுரை சொல்லில் முந்திய செய்யுளில் தொகுத்து கூறிய தொழில்களை இங்கு வகுத்து கூறினால் அயன் பிரமதேவன் படைப்பன் படைத்தல் தொழிலை செய்வான். தங்கையக்கண் மாயன் தாமரை போன்ற கண்களை உடைய மாயோன். அளிப்பன் காத்தல் தொழிலை செய்வான். ருத்திரனும் துடைப்பன் அழித்தலை செய்வான். திடம்பெறவே உயிர்கள்
1: ஒரு சின்ன இடையூறு. அளிப்பன் என்பது கொம்பளவெளியினா போட்டிருக்கிறபடியா அழித்தல் காத்தல். இதுல எங்களுக்கு ரொம்ப இதுல இந்த லீ உச்சரிப்பு மாறிச்சுன்னா வேற அர்த்தம் வந்துவிடும். அழித்தல் என்று வந்துவிடும். இந்திலே ஒன்று பெற்றான் அவன் நம்மை அழித்து காப்பான்.
2: அழித்துட்டால்
1: ஓ பாதுகாப்பான் என்பதுதான் பொருள். அது இரட்டிப்பாக சொல்லுகிற முறை. ஆகவே இங்க அதை கவனித்துக் கொள்ளுங்கள். கொம்பளவு வீணா போட்டிருக்கிறது அழித்தல் என்பது. இங்கே காத்தல்.
2: திடம்பெறவே உயிர்கள் உறுதி அடையும்படி ஈசர் மகேஸ்வரர் என்றும் எப்பொழுதும் திரோபவிப்பர் மறைத்தலை செய்வார். அன்றே மறைத்தல் தொழிலின் பயனாக பக்குவம் எய்திய உயிர்களுக்கு அப்பொழுதே சதாசிவரும் அனுக்கிரகராம் அருளும் தொழிலை செய்வார். பொழிப்புரை
1: ஐந்து தெய்வங்கள் பெயர்களும் வந்துவிட்டன. ஒன்று பிரம்மன், அடுத்தது திருமால், அடுத்தது
2: ருத்ரன்,
1: அடுத்தது மகேஸ்வரன், அடுத்தது சதாசிவன். இந்த ஐந்து பேரும் ஐந்து பூதங்களுக்குமான அதிதெய்வங்கள். இதை முதலிலே நாம் நன்றாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இனி இந்த ஐந்து தெய்வங்கள் அதிதெய்வங்களும் செய்கிற தொழில்கள் சொல்லப்படுகின்றன. பிரம்மன் படைப்பான், திருமால் காப்பான், ருத்ரன் அழிப்பான், மகேஸ்வரன் மறைப்பான், சதாசிவன் அருள்வான். படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று இந்த ஐந்து வகையிலும் நடக்கும். இந்த நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன், இந்த அழித்தல் மறைத்தல் என்ற ரெண்டு அந்த தொழில்களுக்கும் இடையிலே சில நேரத்திலே சாதாரண பார்வையிலே நமக்கு ஒரு குழப்பம் உண்டாகும். மறைத்தல் என்பதும் அழித்தல் தானே என்று நாங்கள் நினைக்கக்கூடும். அப்படி அல்ல. படைத்தல் என்பது என்னவென்று கேட்டால் புதிதாக ஒன்றை உருவாக்குவது இல்லை. ஊக்குமரூபமாக இருந்த ஒன்றை தூள ரூபத்துக்கு கொண்டு வருவதுதான் படைத்தல். பிரம்மன் செய்கிற வேலை என்னவாக இருக்கும் என்றால் தூக்கும வடிவாக இருந்த ஒன்றை அதனுடைய தூள ரூபத்துக்கு கொண்டு வருவான். அதற்குரிய வினைப்பயனுக்கு ஏற்ற தூள ரூபம் கொடுக்கப்படும். இதுதான் படைத்தல். அது இன்னும் தெளிவாக அவர் சொல்வார். காத்தல் என்பது என்னவென்றால் வினைப்பயன் அனுபவிக்க ஒரு வடிவம் கொண்டு வந்து ஒரு என்ன தனு கரண புவன போகங்களை பெற்று வந்த ஒரு உயிர் தனக்கு வகுத்த காலம் வரை அவ்வளவற்றையும் அனுபவிக்கும்படியாக அதை பாதுகாத்து கொடுப்பது திருமாலுடைய வேலை. அதாவது ஒரு காலமும் இடம் இதெல்லாம் கொண்டு வருகிறது அல்லவா ஒரு ஒரு ஆன்மா. அது கொண்டு வந்த அவ்வளவற்றையும் அனுபவிக்கும்படியாக அதை பாதுகாத்து அனுபவிக்க பண்ணுவதுதான் காத்தல். அழித்தல் என்பது பழையபடி தூள வடிவிலே இருந்து சூக்கும வடிவிலே கொண்டு போய் ஒடுக்குவது அழித்தல். இல்லாமல் செய்வது இல்லை. அதுகளெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். மறைத்தல் என்னவென்றால் அனுபவங்களை பெறுவதற்காகத்தான் ஒரு உயிர் உடலை பெற்று வருகிறது. ஏன் அனுபவங்கள் என்றால் அது வினை செய்திருக்கிறது. அந்த வினை பயனை அனுபவித்தால்தான் ஆணவத்தினுடைய வலி குன்றும். ஆகவே வினையினுடைய பயனை அனுபவிப்பதற்காக வினை தான் தான் செய்த வினையினுடைய ஒரு தொகுதியை கொண்டு ஒரு பிறவிக்கு வருகிறது. அந்த தொகுதியிலே வந்து அந்த கொண்டு வருகிற பொழுது அதை இன்பமும் துன்பமும் மாறி மாறி தாக்கும். அது அதனுடைய வினைப்பயனுக்கேற்ப அதற்கான ஒரு செட்டப்பை கடவுள் பண்ணி வைப்பார். அதைத்தான் பிரார்த்துவம் என்கிறோம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி தாக்க தாக்க தாக்க தாக்க அனுபவப்பட்டு உயிர் ஆணவத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலே வரும். அது பல புறவிகளும் எடுக்கலாம், ஒரு புறவியிலேயும் நடக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலே வரும். அப்போ இன்ப துன்பம் தாக்க வேண்டுமானால் நான் அனுபவிப்பது இதுதான் என்ன எனக்கு இது போய் மாயை போய் என்று எல்லா உண்மைகளும் விளங்கிவிட்டால் அனுபவத்தினுடைய பாதிப்பு நமக்கு ஏற்படாது. ஒரு இன்பம் அடைக்கிற பொழுது அந்த இன்பத்துக்கு நான் முற்றாக ஆளாக வேண்டும். அப்பொழுதுதான் இன்பத்தினுடைய தாக்கம் என் உயிரிலே நிகழும். அதுபோல ஒரு துன்பம் தாக்குகிற பொழுது துன்பத்தினுடைய முழு தாக்கம் என்னிலே நிகழ வேணுமானால் நான் அதற்கு உள்ளே முழுமையாக அதை அனுபவிக்கிற ஒருவனாக இருக்க வேண்டும். இதற்கிடையிலே விளக்கங்கள் எல்லாம் ஏற்பட்டு இது மாய இது போய் இது துன்பம் என்று எல்லாம் விளக்கம் ஏற்பட்டுவிட்டால் இன்ப துன்பத்தினுடைய பாதிப்பு உயிரை பாதிக்காது. ஆகவே மகேஸ்வரனார் என்ன செய்வார் என்று கேட்டால், நாம் அனுபவிப்பது பொய்யானவைதான் என்பது நமக்கு தெரியாமல் அதை மறைத்து எம்மை பொய்யா பொய்யை மெய்யென்று நினைத்து அனுபவிக்க பண்ணுவார். இதுக்கு பெயர் தான் மறைத்த மாயை முதலியவற்றை பொய்யென்று நினைத்து விட்டோமானால் இன்ப துன்ப அனுபவங்கள் இல்லாமல் போய்விடும். ஆகவே அப்படி நினைக்காமல் அதிலே தோயும்படியாக இவையெல்லாம் உண்மை, என்மனைவி உண்மை, கணவன் உண்மை, பிள்ளை உண்மை, சொத்து உண்மை என்று நினைக்கிற பொழுதுதான் தாக்கங்கள், அதனால் வருகிற தாக்கங்கள் ஏற்படும். ஆகவே இவை உண்மை என்று பொய்யை மறைத்து உண்மை போல நம்மை உணர பண்ணி அதை அனுபவப்பட வைக்கிறவருக்கு பெயர் மகேஸ்வரன். பிறகு இந்த அனுபவம் முற்றி முற்றி முற்றி முற்றி ஒரு எல்லைக்கு மேலே வருகிற பொழுது ஆன்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆணவத்தினுடைய வழி கட்டு கட்டு கட்டு வருகிற பொழுது நல்ல முதன்நிலை வருகிற பொழுது தன்னுடைய அருட்சக்தியினுடைய தொடர்பினாலே இறைவன் என்ன செய்வான், அந்த ஆன்மாவுக்கு முத்தியை கொடுப்பான். அப்படி முத்தியை கொடுக்கிற செயலுக்குத்தான் அருளல் என்று பெயர். அதை சதாசிவ ரூபமாக நின்று இறைவன் செய்வான். இதை இந்த ஐந்தொழிலையினுடைய விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும். படைத்தல், பிரம்மன், சூக்மத்திலிருந்து தூளம் தருதல், அப்படி தந்தவற்றை பாதுகாத்து நம்முடைய காடம்பரை அனுபவிக்க பண்ணுவது திருமாலுடைய வேலை. பிறகு சூக்குமத்திலே ஒடுக்குவது மித்திரனுடைய வேலை. பொய்யை உண்மை என்று நினைத்து அந்த அனுபவ பாதிப்புகளை உண்டாக்குவது மகேஸ்வரனுடைய வேலை. பக்குவப்பட்ட உடனே முத்தி தருவது சதாசிவருடைய வேலை. இந்த ஐந்தொழிலையும் செய்வார்கள். இதிலே ஒரு ஒரு நம்முடைய ராஜேந்திரன் ஐயாவுக்கு ஒரு பதில் இருக்கிறது. பின்னாலே திருமால் இருக்கிறார் என்று சொன்னாரே, அவரும் சைவர் தான் நமக்கு புரியும். நாங்கள் சைவ சைவத்திலே செய்யப்படுகிறதாகிய ஐந்தொழிலே ஐந்தொழில் செய்கிறதிலே திருமாலும் நம்முடைய சைவத்திலே காத்தல் கடவுளாக பதியப்பட்டிருக்கிறார். அப்போ வைஷ்ணவர்கள் சொல்லுகிற திருமால் என்ன என்று கேட்டால், அதை நாங்கள் முந்தியும் விளங்கும் பிறகும் விளங்கலாம், அது வேறு. பெரும்பொருளாக யாரை கொள்வது என்பதிலேதான் சமய பேதங்கள் வந்தது. திருமால் இல்லாத சைவம் இல்லை. திருமால் சைவத்தினுடைய மிக முக்கியமான காத்தல் தொழிலை செய்கிற ஒருவர். ஆகவே திருமாலை கும்பிடுகிறவர்கள் எல்லாரும் வைஷ்ணவர்களாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை என்ற தெளிவை நீங்கள் பெற்று உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இது பொதுவான ஒரு கருத்து. திருமாலை கும்பிட்டாலே அவன் வைஷ்ணவன் என்கிறார்கள். சைவ சமயத்திலே திருமால் மிக முக்கியமான கடவுள். அது பின்னாலே வரப்போறது. சிவனுக்கு நவவேதங்கள் என்று 9 வேதங்கள் இருக்கிறது, அதிலே 1 திருமால். இப்படி பல விஷயங்களை சொல்கிறார். அது மாதிரி சுத்த வித்தையிலே சிவத்துவங்களிலே சுத்த வித்தையிலே சிவன் பிரம்மனாகவும் திருமாலாகவும் ருத்ரனாகவும் தான் இருக்கிறான் என்பது நம்முடைய கருத்து. இன்னொரு மதத்தோடு நாம் நம்முடைய மதத்தை பொருத்தி பார்த்து வழிபட வேண்டும் என்று அவசியம் இல்லை. நம்முடைய மதம் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றினால் நிம்மதியாக கும்பிடலாம். இல்லாவிட்டால் தான் இந்த நிம்மதி கெடுகிற நிலைமை ஏற்படும். அது பெரிதா, இது பெரிதா, நான் உயர்ந்ததா என்று அந்த தேவையே இல்லை. எந்த கடவுளை கும்பிட்டாலும் நாம் ஒரு கடவுளைத்தான் கும்பிடுகிறோம். அதனாலேதான் சித்தாந்த சைவம் மற்ற எந்த சமயமும் சொல்லாத ஒரு விஷயத்தை சித்தாந்த சைவம் சொல்லுது. இறைவனுக்கு சொரூபம் என்று ஒரு நிலை உண்டு. இறைவனுடைய நிலையை பிரிக்கிற பொழுது சொரூபம் தடத்தம் என்று 2 பிரிப்பார்கள். தடத்தத்திலே 3 நிலை இறைவனுக்கு, அருவம், அருவுருவம், உருவம். அப்போ அதை விட சொரூபம் என்று ஒரு நிலை இருக்கிறது என்றால் பல பேர் பெரிய பெரிய உரையாசிரியர்களே சொரூபத்தை அருவம் என்று நினைத்து உரை எழுதியிருக்கிறார்கள். அவர்களை குறை சொல்வதற்கல்ல, அந்த குழப்பம் எல்லாருக்கும் வரும் என்பதற்காக சொல்லுகிறேன். சுரூபம் என்பது வேறு, அருவம் என்பது வேறு. அருவம் என்பது வடிவம் இல்லா தன்மை. வடிவம் இல்லா தன்மையும் நம் புத்திக்கு அகப்படும். இந்த இந்த பொருளுக்கு வடிவம் இல்லை என்று ஒரு செய்தியை நான் சொன்னால் அந்த செய்தியை என் புத்தி உள்வாங்குகிறது. ஆகவே அந்த செய்தி என் புத்திக்கு அகப்படுகிற செய்தியாக இருக்கிறது. அப்ப வடிவம் இல்லாத இறைவன் என்கிற பொழுது, இறைவனுக்கு வடிவம் இல்லை என்கிற பொழுது என் புத்தியாலே அதை விளங்க முடிகிறது. சொரூபநிலை சிவன் யார் என்று கேட்டால் என் புத்தியாலே விளங்க முடியாத ஒருவன். புத்தியாலே விளங்க முடியாது என்றால் நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் அது உன் புத்திக்கே அகப்படாது. வடிவம் புறப்படுகிறது, வடிவம் வடிவமின்மை புறப்படுகிறது, எல்லாம் புலப்படும். சொரூபநிலை சிவன் என்றால் உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன், 36 தத்துவங்களையும் கடந்து நிற்கக்கூடியவனைத்தான் சொரூப சிவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். சைவ சித்தாந்த சைவன் தான் அப்படி ஒரு கடவுளுக்கான ஒரு நிலையை சொல்லுகிறது. சொரூபம் என்றால் மாணிக்கவாசகர் தன்னுடைய பாடலில் சொல்வார், சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காண்க என்று திரு அகவலிலே ஒரு ஒரு வரி வரும். சித்தமும் செல்லா என்றால் உங்களுடைய அதி உயர் அறிவுக்கூறாக இருக்கக்கூடிய சித்தம் கூட அதுக்கு கிட்டையும் போக முடியாது. அது எப்படிப்பட்டது, என்ன வடிவினது, என்ன நாமம், அது ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படியன் இந்நிறத்தன் இவன்னத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டொனாதே என்று சொன்னது சுரூப சிவத்தை. ஆகவே அந்த கடவுளை சொன்னால் அதுல என்ன ஒரு நன்மை வருகிறது என்று கேட்டால், அவனுக்கு என்ன பெயர் தெரியாது, என்ன வடிவம் தெரியாது என்றால், நீங்கள் பெயராலும் வடிவத்தாலும் எந்தெந்த சமயத்திலிருந்து எந்தெந்த கடவுளை சொன்னாலும் அவரை அங்கே நாம் பொருத்தி கொள்ளலாம். எங்கே சுரூப சிவத்திலே இயேசு என்று சொல்கிறாயா, அதுவும் சொரூப சிவத்துக்குள்ளே பொருந்தும். அதற்கு ஒரு வடிவம் பெயர் இருந்தால் பிறகு பொருத்த முடியாது. சொரூப சிவத்துக்குள்ளே அல்லாஹ் என்று சொல்லியும் பொருத்தி கொள்ளலாம், புத்தர் சொல்லுகிற ஞானம் என்று சொல்லியும் பொருத்தி கொள்ளலாம், எப்படியும் பொருத்த முடியும். இது சைவ சித்தாந்திகள் ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய உயர்நிலை. அது பின்னாலே வரும், அதை விவரமாக படிப்போம். இப்பொழுது நான் சொல்ல வந்தது திருமால் என்பதும் சைவத்தினுடைய ஒரு கூறு. அதனுடைய 5 அவர் இந்த 5 எதை செய்கிறார் என்பதை பற்றி இந்த பாடல் சொல்லுகிறது. இனி நூலாசிரியர் சொல்லுகிற செய்திகளை கேட்போம்.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் விகேபுரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: திருச்சிற்றம்பலம், நாம் நேற்றைய தினம் முதல் நூற்பாவை சிந்தித்து பதிவுண்மை பார்த்தோம். காணப்பட்ட உலகை கொண்டு காணப்படாத கடவுள் உண்டு என்றும், அவன் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணன் என்றும், அவனிடத்திலே இந்த உலகம் ஒடுங்கி ஆணவம் பலம் நீங்கான் மீளவும் உளதாகும் என்ப அந்த செய்தியை பார்த்தோம். இப்போ அதன் மேல் 2வது நூற்பாவிலே எந்த நிமித்த காரணன் அவன் பதி என்று உத்தேசமாய் கூறிய இறைவனுக்கு இளங்கூறு முகத்தான் அதிகரணை எய்வும், அந்த இறை ஒடுங்கிய உன் மீழ உளதாமாறு யாங்கனம் என்ற அவாய்நிலை பற்றி சுத்திரை எய்வும். முதல் நூற்பாவிலே இறைவனை நிமித்த காரணன் என்றபடி அவனுக்கு முதல் கம் துணை காரணம் கூறாத வழி நிமித்த காரணனாதல் செல்லாது என்பது பற்றி அந்த ஓத்தியைவும் பெறப்படும் என்றும், இந்த முதல் நூற்பாவிலே அவையேயாய் தானேயாய் என்று 2வது நூற்பாவில் ஆரம்பிக்கிறார். அந்த அவையேயாய் தானேயாய் என்பது முதல் நூற்பாவில் தோற்றிய திதியே, முதல் நூற்பாவில் தோற்றிய திதியே என்பதன் உள்ளாக அமைக்கிறார். ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருளே என்பதை இங்கே இறைவன் அவையேயாய் தானேயாய் என்று கூறுகிறார். அடுத்து அங்க முதல் நூற்பாவில எல்லதற்கு தோற்றமின்மையின் என்று அங்க சர்க்காரியவாதம் உரைத்தார். சனி மறுக்கும் முகமாக அங்கு சர்க்காரியவாதம் உரைத்தார் முதல் நூற்பாவில எல்லதற்கு தோற்றமின்மையின் என்று. அதனுடைய ஒழிவாக இங்க இரண்டாவது நூற்பாவில இறிவின் என்ற சொல்ல வைத்தார். அதன் பின்னாலே இந்த ஒடுங்கி மலத்து உளதாம் என்ற அறிவு சொல்லை இங்கே இந்த இரண்டாவது நூற்பாவில போக்கு வரவு புரிய என்று அமைத்தார். அப்புறம் கடைசியில போய் அப்படின்னா அந்தமாதி என்பதை ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்று அமைத்து கொண்டார். அப்போ அங்க சொல்லுக்கு சொல் இரண்டு நுட்பாவின தொடர்பை சுவாமிகள் விளக்கி செல்கின்றார். எனவே இந்த உலகத்தை இறைவன் இந்த உயிர்களோடும் உலகத்தோடும், இங்க உயிரை தான் அவையே என்பது குறித்தாலும் அவன் உலகத்தோடும் எப்படி இருக்கான், அத்துவிதமாக நின்று கொண்டு அந்த இறைவன் சங்கற்பத்தினாலே இந்த உலகை படைக்கிறான். அது உபகாரம்னு பார்த்தோம். உபகாரம் வேறுபட நிகழ்வதற்கு என்ன காரணம் என்றால் அந்தந்த ஆன்மாக்களினுடைய பவம் வெவ்வேறாய் இருத்தல் பற்றி அந்த உபகாரமும் வெவ்வேறாய் மாறுபட்டது இல்லையா. அதனால அங்க ஆணையின் இருவினையின் இரண்டாவது பகுதி. ஏன்னா நாம் பார்த்த மாதிரி வினை என்பது அந்த அறிவினுடைய பக்குவத்தை காட்டுகின்ற அளவுகோல். எப்படி ஒருத்தர் முதியவர் இருப்பார், நல்ல காலை பருவத்து ஒரு பையன் இருப்பான், இளைய சின்ன குழந்தைகள் இருக்கும், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான உணவுகளை கொடுக்கிறாளோ அதுபோல இந்த இறைவன் ஒவ்வொரு பக்குவமுடைய ஆன்மாவுக்கும் வெவ்வேறுமான அனுபவமும் அதற்கு தகுந்த உடலையும் அவன் படைக்கிறான். தனுகரண புவன போகங்கள்லாம் அவற்றுக்கு பக்குவத்திற்கு ஏற்ப அமைத்து கொடுக்கிறான் இல்லையா. எனவே அதை இரண்டாவது பகுதியில் சொல்கிறார். இந்த வினையின் வழி படைப்பதனாலே அவனுக்கு முதன்மை ஒன்றும் குறைந்து போவதில்லை. ஏன்னா அங்கே வினைக்கு முதன்மை இல்லை, அந்த வினை தானே உடலாக வந்தால் அங்கே வினைக்கு முதன்மை இருக்கிறது. ஆனால் இது எப்படி நடக்கிறது, இவனுடைய சங்கற்பத்தின் வழிதான் அந்த வினை உடலாக பரிணமிக்கிறது. எனவே அங்க இவனுக்கு தான் முதன்மை. அப்புறம் இந்த உபகாரத்தை எவ்வளவு நாள் செய்வான் அப்படின்னா ஒரு சான்ஸ் தான் கொடுப்பானா அப்படின்னா அப்படி இல்லை. என்ன செய்யறான், ஆணவ மலம் நீங்க வரைக்கும் மீள மீள கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதுக்கு என்ன வேணும், பொறுமை. இப்போ நான் வந்து பாடம் நடத்துகிறேன், விளங்கிச்சா அப்படிங்கிறேன், நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே இருக்கீங்க. விளங்கலையோ அப்படின்னு இன்னொரு தடவை சொல்கிறேன், அப்புறம் இப்போ விளங்கிச்சா அப்படின்னு கேட்குறேன், அப்பவும் அதே மாதிரி, ஓஹோ இன்னும் விளங்கலையா அப்படின்னு இன்னொரு தடவை சொல்கிறது. அப்போ சொல்ல சொல்ல என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் ஏறிக்கிட்டே போகுது, பொறுமை குறைஞ்சிக்கிட்டே வருதா இல்லையா. அப்போ இது மாதிரி நமக்கு இந்த ரெண்டு மூணு தடவை சொல்வதுக்குள்ள அந்த பொறுமை இல்லைன்னா அத்தனை உயிர்களுக்கு வெவ்வேறு விதமாக படைத்து கொடுக்கிறானே அவனுக்கு எவ்வளவு பொறுமை இருக்கணும், எவ்வளவு கருணை இருக்கணும் இல்லையா. அதனால அந்த இறுதி பகுதியில் நீக்கமின்றி நிற்பன், அந்த கருணையில் நீக்க மில்லாமல் நிற்பான், அது இல்லைன்னா உயிர்கள் உய முடியாது என்பதை அங்கே சொல்லி, அதை சொல்லும் பொழுது அந்த கருணை அவனுக்கு வேறா, அவனும் அதுவும் ஒன்றா வேறா என்ற வினா எழுப்புகிறார். எழுப்பி அது ஒன்றுமல்ல இரண்டுமல்ல என்று சொல்கிறார். அது எது போல, கதிரவனும் அதன் ஒழியும் போல என்று நமக்கு அதை காட்டுகிறார். அப்புறம் இந்த மூன்றாவது நூற்பா வரும்போது என்ன சொல்கிறார் என்றால், இங்கே முதல் நூற்பாவில் பதி உண்மை கூறினார், இங்கே ரெண்டாவது நூற்பாவில் பாச உண்மை கூறுகிறார். பாச உண்மை எங்கே எப்படி கூறினார், என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய, வேறாய் உடனான பாச உண்மை அது. ஆ, இருவினையின் என்று துணை காரணத்தின் உண்மையும் ஆணையின் இருவினை ரெண்டும் துணை காரணம். போக்கு வரவு புரிய என்பது முதல் காரணம் இல்லையா? அப்படி சொல்ல தெரியணும். கேட்டா அப்படி சொல்ல தெரியணும். எனவே அங்கே நமக்கு பாச உண்மை பெறப்படுகிறது. இது முதல் காரணம், அது துணை காரணம் என்பதும் பெறப்படுகிறது. அப்புறம் இந்த மூன்றாவது நூற்பாவுக்கு வரும் பொழுது, இந்த முதல் நூற்பா ரெண்டாம் நூற்பாவில் சொன்னது போல பதிவுண்மை பாச உண்மை என்று கூறாது, ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று என்றார். ஆன்ம பிரகாசம் என்றார். பசு உண்மைன்னு தானே சொல்லணும், அப்படி சொல்லலை. என்ன சொல்றாரு? ஆன்ம பிரகாசம் என்றார். பிரகாசம் என்ற சொல் விளக்கம், ஆன்மாவை பற்றிய விளக்கம். அது இந்த விளக்கம் என்பது பொருள் உண்மைக்கும் இலக்கணத்துக்கும் பொதுவான சொல், ரெண்டுக்கும் பொதுவான சொல். எனவே நாலா நூற்பாவிலையும் இதை பற்றி சொல்ல போறாரு. இந்த விளக்கம் அங்கே போய் தான் முடிய போகுது. அதனால பொருத்தமாக அந்த தலைப்பையும் வைத்து கொண்டார். விளங்குதா? எனவே அப்படி வைத்து கொண்டு இந்த மூன்றாம் நூற்பாவை செல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இங்க நமக்கு இரண்டாம் நூற்பாவில் அவை உடைமை ஆளாம் நாம் ஆங்கு என்று முடித்தார். அவை உடைமை, எவை உடைமை? எவை உடைமை? பாசம். பாசம் அவனுடைய உடைமை. பாசம்னா என்னது? மாய கண்மம். மாய கண்மமும் அவனுக்கு உடைமை, அவனுடைய பரிக்கிரக சக்தி இல்லையா? அவை உடைமை, உயிர்கள் அடிமை. ஆள், ஆள்னானது அடிமை. ஆளாம் நாம் ஆங்கு என்று சொல்லி முடித்தார். இங்க இரண்டாவது நூற்பாவில் இறுதியில். எனவே அவனுக்கு அடிமையான உயிர்கள் உண்டா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. அங்கே உயிர்னு ஒன்னை சொல்லவே இல்லையா? விளங்குதா? என்ற அந்த ஆசங்கையை நீக்கும்போதுத்தான் அதிகரண ஏவு பெறப்படுகிறது. விளங்குதா? இப்ப சொல்றீங்களே, அந்த உயிர் இருக்கா இல்லையான்னு சொன்னாதானே. எனவே அந்த கேள்விக்கு பதிலாக மூன்றாவது நூற்பா அமைகிறது. அடுத்து இந்த இரண்டாவது நூற்பாவில் முதல் நூற்பாவில் மலத்து உளதாம் என்றார். மலத்து உளதாம் என்று ஒன்றாம் நூற்பாவிலையும் சூத்திரத்திலையும், இரண்டாவது சூத்திரத்தில் பதி உயிர்களோடு அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் நிற்பான் இல்லையா? கலப்பினால் ஒன்றாயும் பொருள்தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் நிற்பான் என்று இந்த உயிர்களோடு இறைவன் அத்திவிதமாய் நிற்பான் என்று சொன்னார் முதல் அதிகரணத்தில். இரண்டாவது அதிகரணத்தில் இந்த உயிர்களின் வினைக்கு தகுந்தவாறு இந்த உயிர்களுக்கு போக்குவரவை தருவான் இல்லையா? உடல்களை தருவான், போக்குவரவை தருவான் என்று உயிர்கள் மேல் வைத்து சொன்னார் இல்லையா? அப்போ முதல் அதிகரணத்தில் இந்த உயிர்களோடு அவன் அத்திவிதமாய் நிற்பான் என்றார். இந்த உயிர்களுக்கு இரண்டாவது அதிகரணத்தில் இந்த உயிர்களுக்கு வினைக்கு தகுந்தவாறு உடலை தருவான் என்றார். மூன்றாவது அதிகரணத்தில் இந்த உயிர்களுக்கு மலம் நீங்கும் வரை பிறப்பிறப்பை கொடுப்பான் என்றார். நான்காவது அதிகரணத்தில் இந்த உயிர்களுக்கு புறப்பொருளை உணர்த்துகின்ற திரோதான சக்தியோடு, அதான் முக்கியம் இங்கே நல்லா கவனிக்கணும். என்ன சொல்றாரு? புறப்பொருளை உணர்த்துவதாகிய திரோதான சக்தியோடு பிரிப்பின்றி நிற்பான் என்றார் என்று இறைவனுடைய இலக்கணத்தை அங்கே உரைத்தார். எனவே இறைவனுடைய இலக்கணத்தை இந்த நான்கு அதிகரணனும் எதன் மேல் வைத்து உறுதி செய்தார்? உயிர் மேல் வைத்து இல்லையா? இந்த உயிர்களோடு அத்துவிதமாக நிற்பான் என்றும், இந்த உயிர்களுக்கு வினைக்கு தகுந்தாற் போல உடம்பை கொடுப்பான் என்றும், இந்த உயிர்களுக்கு மலம் நீங்கும் வரை போக்குவரவை தருவான் என்றும், இந்த உயிர்களுக்கு புறப்பொருளை உணர்த்துகின்ற திரோதான சக்தியோடு பிரிப்பின்றி நிற்பான் என்றும் இறைவனுடைய இலக்கணம் முழுவதும் உயிர் மேல் வைத்து நிறுவப்பட்டது. அவ்வாறு நிறுவப்படவே அந்த உயிர் இல்லை என்றால் இறைவனுடைய இலக்கணம் பொய்யாய்ப்போம்.

எதன் மேல் வைத்து நோக்குது? இறைவனை மையமாக கொண்டுதான் அவர் சிந்தனையே நிகழ்கிறது என்பது விளங்கத்தக்கது. நம்முடைய சிந்தனைலாம் எப்படி இருக்கு? உலகை மையமாக. ஞானிகளுடைய சிந்தனைலாம் எப்படி இருக்கு? அவர் இறைவனை மையமாக வைத்து அவருடைய சிந்தனை நிகழ்கிறது. விளங்குதா? இதுக்கு விளக்கம் வேற மாதிரி கூட செய்யலாம், ஆனால் அவர் அப்படி சொல்லலை. எப்படி சொல்றாரு? இறைவன் மேல் வச்சு இறைவனுடைய இலக்கணத்தை உறுதி செய்வதாகிய மூன்றாம் நூற்பா அப்படின்னு சொல்றார். எனவே இந்த மூன்றாவது நூற்பா முதல் நூற்பாவில் பதிவுண்மையும் இரண்டாவது நூற்பாவில் பாச உண்மையும் கூறியிருப்பதனால இந்த மூன்றாவது நூற்பா எஞ்சி நின்ற பசு உண்மை கூறுவதாக அதனுடைய ஓத்தியை விபரப்படுகிறது. ஆக இந்த ஆளாம் நாங் ஆங்கு என்று சொன்னதனால அந்த உயிர்கள் உண்டா என்ற ஆசங்கை பற்றி அதிகரணையைவும் இல்லையா, இறைவனுடைய இலக்கணத்தை உறுதி செய்தல் பற்றி அந்த பாதையைவும், பாதை சூத்திரைவு இல்லையா, அப்புறம் இந்த பசுபாசங்களுடைய உண்மை கூறி எஞ்சி நின்ற பசுவின் உண்மை இங்கே கூறுதனால ஓச்சியைவும் பெறப்படுகிறது. எனவே இந்த நூற்பாவில் பசு உண்டு என்று அதை நிறுவுகிறார். அப்போது இந்த நூற்பாவில் எட்டு பேர்கள் மொத்தம் இருக்கிறாங்க. அதில் ஏழு பேரை மூணாம் நூற்பாவில் மறுக்கிறாரு, எட்டாவது ஆளை நான்காவது நூற்பாவில் மறுக்கிறார். விளங்குதா? இந்த எட்டு பேர்கள காணப்படுகின்ற ஒற்றுமை என்னன்னா, எட்டு பேரும் என்ன சொல்கிறார்கள்னா, இந்த உயிர் என்பது உணர்வுடைய பொருள், உணர்வுடைய பொருள் என்பதில் எல்லாத்துக்கும் ஒத்த கருத்து. ஆனால் எதில் வேறுபடுகிறார்கள்? அந்த உணர்வு எங்கே நிகழ்கிறது, அந்த உணர்வு எங்கே நிகழ்கிறதுங்கிறதுல கருத்து வேறுபாடு. எனவே அது ஒரு வழக்காடு மன்றம் போல் அமைகிறது, வழக்காடு மன்றம் போல் அமைகிறது. இதில் நடுவர் போல் இருப்பவர் யார்? மெய்கண்டார். அதில் அந்த ஏழு பேர் நிற்கிறாங்க. அதில் முதல் நபர் சொல்கிறாரு, ஐயா இந்த உணர்வு உயிர் என்பது உணர்வுடைய பொருள் என்பது எனக்கும் உடன்பாடே, ஆனால் இந்த உணர்வு எங்கே நிகழ்கிறது என்று என் உடலின் அகத்தும் என் உடலின் புறத்து உலகிலையும் தேடினேன், ஆனால் அப்படி ஒன்றுமே காணவில்லை. எனவே இந்த உயிர் என்பது ஒன்று இல்லை, இந்த உயிர் என்பது ஒன்றே இல்லை என்பதே என்னுடைய முடிவு என்றார். விளங்குதா? உள்ள பார்த்தாச்சு வழியை பார்த்தாச்சு ஒரு பக்கமும் காணலை, அது இருந்தாலா புலப்படும், இல்லாத தேடிக்கிட்டு இருந்தா. விளங்குதா? எனவே அந்த உயிர் என்பது ஒன்று இல்லை என்றான். அதை நடுவராகிய இவர் எப்படி மறுத்தாரு? எது இல்லை என்று ஆராய்ந்து கூறியதோ, புறத்தும் அகத்தும் எது ஆராய்ந்ததோ அந்த ஆராய்ந்த பொருளே உயிராம் என்றார். இலது என்று எது சொல்லியதோ அதுவே உளது. அருமையான தர்க்கம். விளங்குதா? வேற அதிக சொல்லே கிடையாது, இலதுன்னு சொன்னதுதான் உளது. எனவே இந்த நூற்பாவிலே ஒரு மேற்கோள், ஆன்மா உளது என்றது ஒரு மேற்கோள், அதன் மேலே ஏழு ஏதுக்கள், ஏதுக்கள் ஏழு, மேற்கோள் ஒன்று. எனவே இரண்டாவது நபர் என்று சொன்னா, இந்த உணர்வு எங்கே நிகழ்கிறது என்றால் இந்த உடல்ல தானே தேடனா, எனவே இந்த உடலே உயிர் என்றான், எனது உடலே உயிர் என்றான். எனது உடல் என்றதுனால அது என்னது? உடைமை பொருள். நீ உடையோன், எனது என்ற சொன்னே உயிராம் என்றார். எனதுன்னு எது சொல்லிச்சோ அதுதான் உயிர். எனவே எனது உடல் என்பதனால் அது உடைமை பொருள், உடையோனே உயிர், உடையோனே உயிர் என்று அவன் மறுக்கப்பட்டான் தேகான்மவாதி. அப்புறம் ஐயா இதெல்லாம் சரிதான், நம்ம கருவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஞான இந்திரியம்னு வச்சிருக்காங்க? ஞான இந்திரியம்னு வச்சிருக்காங்களா இல்லையா? அதுக்கு தான் என்ன பேர் வச்சிருக்காங்க? ஞானம்னு. அறிவுடையதானே உயிர்னு சொல்றீங்க, அப்போ அதுதான், அதுதான் உயிர் என்றான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிர் என்றான். அதை மறுத்தார் இல்லையா? எனவே இந்த இந்திரியங்கள் பொறிகள் உயிர் அல்ல. ஏன்? ஐம்பொறி அறிதலின் என்றார். ஐம்பொறி ஒன்றொன்றையே அறிதலின்,
ஒவ்வொரு பொறி எதாக இருக்கிறது,

0: ஒவ்வொரு விடயத்தை அறிகிறது. அறிவுனா எல்லாத்தையும் அறியணுமா இல்லையா? இல்லையா? அப்ப யார் ஒரு சேர் அறிகிறானோ அவன்தான் உயிர் என்று மறுக்கப்பட்டார்கள். அப்புறம் எல்லாருமே நனவை பேசிக்கிட்டு இருக்காங்க, நனவை பேசிக்கிட்டு இருக்காங்க. கனவுன்னு ஒன்று இருக்கு, அதுலேயும் எது இருக்குன்னு கேட்டால் இவங்க சொன்ன மூணுமே கனவுல வேலை செய்யாது. கனவுல வேலை செய்து எது? சூக்கும சரீரம். அதுதான் முக்தி வரைக்கும் இருக்குங்கிறோம், அதுதான் உயிர் என்கிறான், அதுதான் உயிர் என்று அங்கே சொல்கிறான். ஒடுக்கத்திலும் அறிதலின், ஒடுக்கத்திலும் அறிதலின். இங்கே ஒடுக்கம் என்பது என்ன? ஒடுக்கம்னா இங்கே சங்காரம் என்று பொதுவாக சங்காரத்தை சொல்லுவோம். இங்கே ஒடுக்கம் என்பது இங்கே கனவை சொல்கிறார். எனவே அங்கே ஒடுக்கம் அறிதலின் என்றான். இவர் ஒடுங்கி அறிதலின், அது உயிரன்று என்றார். ஒடுங்கி அறிதலின். எப்போ சூக்கும சரீரம் தான்னா, சூக்கும சரீரம் நனவுலையும் இருக்குது கனவுலையும் இருக்குது இல்லையா? இப்போ கனவுல நடந்தது நனவுல சரியாக சொல்ல முடியலை. அப்போ அதே தான் உயிர்னா, அது அதே உயிர் அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குன்னு கரெக்டாக சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல முடியல? ஏன்னா அது உயிர் அல்ல. உயிர் இந்த சரீரத்தில் இன்றைக்கி பிறகு தூள சரீரத்துக்கு வருது, அதனால் வேறுபடுகிறது. எனவே அது வேறு என்றார். விளங்குதா? ஒடுங்கி அறிதலின் அது வேறாம், ஒடுங்கி அறிதலின் அது வேறாம் என்றார். சரி, அப்போ உறக்கம் வரைக்கும் சொல்லியாச்சு இல்லையா? கனவு, கனவு வரைக்கும் சொல்லியாச்சு. அப்புறம் உறக்கம், அதுக்கு அடுத்த நிலை என்னது? உறக்கம். கண்படின், கண்படின் உண்டியும் வினையும் இன்மையின். உண்டி வினைங்கிற உமை வருவிச்சுக்கணும். உண்டியும் இல்லை வினையும் இல்லை. உண்டினானது சாப்பாடா? அனுபவம், அனுபவம். வினை, வினை அனுபவமும் இல்லை ஈட்டமும் இல்லை. வினை அனுபவமும் இல்லை ஈட்டமும் இல்லை. அது ரெண்டும் இல்லைனாலே அது உயிர் அல்ல. உயிர் இருக்குன்னா என்ன இருக்கணும்? வினை ஈட்டம் இருக்கணும், அனுபவம் இருக்கணும். அது இருந்தால் தான் உயிர் இல்லையா? எனவே அது ரெண்டும் இல்லாததுனாலே அது உயிர் அல்ல. எனவே உண்டி இணை இன்மையின் அந்த அது ரெண்டும் இல்லை, பிராணவாயு தான் இருக்கு. எனவே அந்த பிராணவாயு தான் உயிர் என்கிறான். அதை மறுத்தார். அப்போ அந்த பிராணவாயு எது? அப்போ அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு? இந்த பிராணவாயு மெய்காப்பாளன் என்றார். யாரு? மெய்காப்பாளன். இப்போ ஒரு அரசன் போல உயிர்னா இது மெய்காப்பாளன். அப்போ மெய்காப்பாளன் எப்போ இருப்பான்? மெய்காப்பாளன் காக்கப்படுகிற பொருள் இருக்க வரைக்கும் இருப்பான். காக்கப்படுற பொருள் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான். விளங்குதா? எனவே மூச்சு இருக்கான்னு பார்க்கும் இல்லையா, அதனால் அது உயிர் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. மெய்காப்பாளன் நிற்கானா? அப்போ உள்ள மந்திரி இருக்கிறாரு, செக்யூரிட்டி நிற்கிறாம்னா உள்ள மந்திரி இருக்காரு. அவர் வெளியே போயிட்டானா இவரும்? எனவே அப்போ இந்த மெய்காப்பாளனை கொண்டு உள்ள காக்கப்படுற பொருளை அறியப்படுவது பற்றி நாம் உலகத்தில் மூச்சை வச்சு சொல்கிறோம். அதனால் அதுவே உயிர் அல்ல என்று மறுக்கப்பட்டது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு அரசன் இருக்கான், அவனுடைய மெய்காப்பாளன் இருக்கான்னா, அந்த அரசன் விழிப்பு நிலையில் இருக்கும்போது அவன் எப்படி இருப்பான்? கொஞ்சம் அசட்டையாக இருப்பான். அவர் தான் முழிச்சிக்கிட்டு இருக்காருன்னு. ராத்திரி எப்படி இருப்பான்? ரொம்ப உஷாராக இருப்பான். உஷாராக இருப்பான் இல்லை, அலர்ட்டாக இருப்பான் இல்லையா? நீ இப்போ இப்போ எப்படி மூச்சு விட்றீங்க? மூச்சு விட்றீங்களா? நீங்கள் ராத்திரி இங்கே வந்து பார்த்தங்க போனால் போதும், ஒரே சத்தக்காடு கரு உருன்னு பல விதமாக விளங்குதா? அப்போ ரொம்ப உஷார் உஷார் பராக் பராக்குங்க, விளங்குதா? எனவே அவன் தான் மெய்காப்பான வேலை, விளங்குதா? அதனால அவன் மெய்காப்பானதான், அவனை போய் ராஜான்னு சொல்ல கூடாது என்று மறுக்கப்பட்டான். அப்புறம் கடைசியில் பார்த்தான் எல்லா பேரும் தப்பு தப்பாக சொல்லுதான். எதை சொன்னாலும் இந்த பையன் என்ன செய்தான்? தப்புன்னு மறுத்துடுதான். கடவுள் தான் உயிர் அப்படின்னா பிரம்மமே எப்படி மறுக்கான்னு பார்ப்போம். ரொம்ப சாமர்த்தியமாக சொல்கிறார், விளங்குதா? பிரம்மமே ஆன்மா என்றான். அடா லூசுன்ட்டார். ஏன் பிரம்மம்னா என்ன? பெரியது. எதில்? அறிவில. அறிவில பெரியதுதான் உயிர் என்று சொன்னால், இப்ப உயிர் எதுங்கிறதுனால மண்டை உடைச்சிக்கிட்டு இருக்கான் இல்லையா? தன்னையே அறியாமல் மயங்குகின்றது பிரம்மம் ஆகுமா? அவன் வேறு, மறந்து மறந்து அறிகின்ற நீ வேறு என்று அவன் மறுக்கப்பட்டான். விளங்குதா? இப்ப பிரம்மம்னா அந்த சந்தேகமும் வந்திருக்க கூடாதே இல்லையா? இந்த வழக்காடு மன்றமே வச்சிருக்க கூடாது. எனவே அப்புறம் கடைசியில் பார்த்தான், எல்லாரும் தப்பு தப்பா சொல்றாங்க. இப்போ ஒரு சைக்கிள் எதுன்னா ஒருத்தன் என்ன சொல்றான், ஹேண்ட் பார் தான்ங்க, இன்னொருத்தன் பெடலுங்க, ஒருத்தன் கேரியருங்க, ஒருத்தன் மக்காடுங்க, எல்லாத்தையும் மாட்டுங்கப்பா அப்படின்னு. இப்ப பாருங்க இதுதான் சைக்கிள். விளங்குதா? இவங்க இத்தனை பேர் சொன்னதையும் சேருங்க, அதான் உயிர். ஏ அது பேர் உடலப்பா, இவங்க சொன்னது அத்தனையும் சேட்டா, அது பேர் உடலு. அந்த சைக்கிள் இருந்து ஓட்டதான் பாருங்க, அவன் தான் ஏன் உயிர். அந்த இயந்திரத்தை ஏக்குதான் பாருங்க, அவன்தான் அப்படின்னு சொல்லி அவனையும் மறுத்தார். அங்க அப்படி மறுக்கும் போது அதோட என்ன சொல்றாருன்னா, இதை இயக்குவோம்னா உயிர்னு சொன்னதோட இதுல சொன்ன எதுக்குமே, இப்ப நம்ம ஏழு அதிகரணம் பார்த்தோமா இல்லையா, இதுல எதுக்குமே என்ன வரல, ஆன்மான்னு பேரு கிடையாது, எதுக்குமே ஆன்மான்னு பேரு கிடையாது என்று அது இரண்டாவது ஏதுவும் இவங்கே வைத்தார். அவைதான் வெவ்வேறு பெயர் பெற்று நிற்றலான் என்று அந்த இரண்டாவது மூணாவது நுற்பாவை மறுத்து உயிர் உண்டு என்பதை நிறுவினார். உயிர் இங்க எங்க நிறுவியிருக்காரு, உயிர் இவற்றின் வேறுனு சொல்லியிருக்காரு, இந்த ஏழு பொருளினுடைய வேறு, அதற்கு வேறாய் இருப்பது என்று சொன்னார். அடுத்து இந்த நான்காவது நுட்பா, அடுத்து நான்காவது நுட்பா இதன் தொடர்ச்சியாக வருகிறது, இதனுடைய தொடர்ச்சியாக வருகிறது இந்த மூணாம் நுட்பாவின் தொடர்ச்சி. அங்க நமக்கு அந்தக்கரண ஆன்மவாதிகள், யாரு அந்தக்கரண ஆன்மவாதி? ஒருத்தன் மிச்சம் இருக்கான், அவனை எங்க போய் சொல்லிட்டாரு, நாலாவது நூற்பாவுக்கு வர சொல்லிட்டாரு. எனவே இந்த நூற்பாவில் அந்த அந்தக்கரணமாய் ஆன்மவாதியை தனியாக வைத்து கொண்டு மறுக்கிறார். ஒருத்தனை மத்திரம்
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் 4. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: கிருஷ்ணம் வலம் ஒரு ஹோட்டன் இரியன் உம்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறுதரு போட்டு அபிழ்தரையிலி வாசடையான் தருவரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொழும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோ சிந்தை திருகு ஓட்டும் அயன் திருமால் ஜில்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. நம பார்வதி பதையே மகாதேவ என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்தியம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னாதிருமியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு சைவ மக்களெல்லாம் உயிர் கூட வேண்டும் என்பதற்காக சித்தாந்த சாஸ்திரத்தில் எட்டு ஞான நூல்களை தந்தருடைய கொட்டவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமியுடைய பொன்னார் திருவடியை அணியின் போற்றி வணங்கிக் கொண்டு எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற நிலையிலே நின்று அனைவரும் சிவானுப இன்பம் எய்தும் முகமாக சைவம் .org ஏற்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பாளர்கள் அனைவருக்கும், அதிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவப்பிரியர்களே, நாம் சைவர்கள், சைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிவ மதத்தை பின்பற்றுபவர்களே சைவர்கள் ஆவார்கள். சைவத்தினுடைய முதல் கொள்கை சிவபெருமான் ஒருவனே கடவுள், ஒருவனாகி அந்த கடவுளுக்கு பல சிறப்பு இலக்கணங்கள் உண்டு. அவருக்கு மூன்று தெருக்கண்கள், வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண். அப்பெருமானுடைய மூன்று திருக்கண்களுக்கு இணையாக மூன்று புராணங்களை நம்முடைய சைவத்தில் சொல்வது அந்த மூன்று புராணமும் சிவபெருமானுடைய மூன்று திருக்கண்களுக்கு சமம் என்றால் அது அவ்வளவு முக்கியமானது, கண்டிப்பாக சைவர்கள் படிக்க வேண்டும் என்று பொருள் வரும். பெருமானுடைய வலது கண் பெரிய புராணம், இடது கண் திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் கந்த புராணம். இதிலே இடது கண் என்று போற்றப்படுகின்ற திருவிளையாடல் புராணத்திலே அந்த ஆசிரியராகிய பரஞ்சோதி முனிவர் நாட்டுப் படகத்திலே ஒரு அருமையான செய்தி சொல்லி காட்டுகிறார். பாண்டி நாட்டுக்கு சிறப்பு தாமிரபரணி நதி. இந்த தாமிரபரணி நதியினுடைய ஒரு நல்ல ஒரு இலக்கணம் என்னவென்றால், ஒரு நதிக்கு உரிய இலக்கணம் முழுதும் பொருந்தி இருக்கிறது. ஒரு நதிக்கு உள்ள இலக்கணம் என்ன? மலையிலே தோன்றி நிலத்தை அடைந்து நிலத்தை செழிக்க வைத்து அங்கே நிலங்களிலே நிறைந்து கடலில் சென்று கலத்தல் வேண்டும். எனவே ஒரு ஆறு என்பது கடலில் கலப்பதுதான் சிறப்பு. அதை சொல்லுகின்ற பொழுது பரஞ்சோதி முனிவர், பொருணையாகிய கன்னியானவள் தன் கணவனாகிய கடலிலே சென்று கலக்கின்றாள் என்று சொல்லி காட்டுகிறார். பொருணையாம் கண்ணி முன்னே தன் மகிழ் கிழவன் ஆகம் தழுவி கொண்டு கலந்தது அன்றி. எனவே நதி கடலிலே கலத்தலை இந்த கன்னியாகிய பொருணை சிவத்தில் கலந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கே கன்னியை சொல்லக்கூடிய பெண் ஆன்மாக்களை குறிக்கும். நம்முடைய சைவத்தின் கண்ணை அகத்திரையிலே வைத்து பேசுகின்ற பொழுது பொதுவாக சிவத்தை தலைவனாகவும் உயிர்களை தலைவியாக பெண்ணாக வைத்து பேசப்படும். எனவே உயிர்கள் அனைத்தும் சிவத்தை சென்று அடைவதுதான் சிறப்பு. அதற்காகத்தான் இந்த உயிர்கள் அனைத்தும் சிவத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு சாதனமாக சாத்திரமும் தோத்திரமும் கிடைத்திருக்கிறது. இந்த சாத்திரம் தோத்திரம் என சொல்லுகின்ற பொழுது இந்த தோத்திரம் எனப்படுகின்ற இந்த திருமுறைகளை எப்படி ஓதுதல் வேண்டும் என்பது அழகாக மணிவாசக பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். ஞானசம்பந்தர் பெருமானும் திருக்கடைக்காப்பில் குறிப்பிடுகிறார். அந்த பதிகங்களை அந்த திருப்பாடுகளை பொருள் அறிந்து ஓதுதல் வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சிவபுராணத்திலே வருகிறது. ஆக பொருள் அறிந்து நாம் ஓதுதல் வேண்டும். அதுதான் திருமுறை ஓதியினுடைய பலன் விரைவிலே நமக்கு கிடைக்கும். ஏன் பொருளறிந்து ஓதுதல் வேண்டும் என்றால், அந்த திருமுறையில் சொல்லப்பட்டிருப்பது நம்மை பற்றி, அதாவது முப்பொருள் உண்மையை பற்றி. திருமறை ஓதுதலினுடைய நோக்கத்தை 9 திருமுறையிலே கருவூர் தேவர் திருவிடையின் மருந்தூர் திருவிசைப்பாவிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த ஞான நூல்கள் எதற்கு? பந்தமும் பிரிவும் தெரிபொருள் பணுவல் பந்தமும். இந்த ஆன்மாக்கள் எப்படி ஆணமலத்தால் கட்டப்பட்டிருக்கிறது, பிரிவும் அது எப்படி ஆணவமலத்தில் இருந்து விடுபடுகிறது, விடுபட்ட ஆன்மா எப்படி ஒரு பேரின்ப நிலையை அடைகிறது, இதையெல்லாம் தெரிவிப்பதுதான் பண்பல்கள். பந்தமும் பிரிவும் தெரிபொருள் பணுவல் படி வழி சென்று சென்று ஏறி பணுவல் படி வழி சென்று அதனை நூலினை அறிந்து உணர்ந்து சென்று. இரண்டாவது சென்று எது? அந்த நூலில் சொல்லப்பட்டதன்படி ஒழுகி ஏறி இந்த ஆன்மா பக்குவப்பட்டு மேல்நிலை அடைந்து சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி தெரியினும் தெரிவுறா வண்ணம் என்று குறிப்பிட்டு காட்டுறார். எனவே இந்த திருமுறைகளை நாம் ஓதுகின்ற பொழுது அதனுடைய உண்மை பொருள் அறிதல் வேண்டும். அப்படி அறிந்து ஓதினால்தான் அந்த திருமுறைகளை ஓதியதனுடைய பலன் கிடைக்கும் என்று நமக்கு அங்கே சொல்லப்பட்டு விட்டது. திருவாசகம் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஞான பொக்கிஷம். அந்த திருவாசகத்திலே முதலினது முதலில் தொடக்கமே நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறார். இந்த நமச்சிவாய வாழ்க்கை என்று ஏன் தொடங்குகிறது என்பதற்கு விளக்கம் பின்னே சொல்கிறேன். அதே போன்று முடிவாகி அந்த 51வது பரியமாகி அச்சோபனிகத்திலும் ஐந்திடத்தினுடைய பெருமையை சொல்லி காட்டுகிறார். இடையிலே சில பரியங்களிலே ஐந்தெழுத்து பெருமை இருந்தாலும் தோற்றத்திலும் முடிவிலும் ஐந்தெழுத்து அங்கே மணிவாசகர் குறிப்பிட்டதை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். இதையெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறேன் என சொன்னால், ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது, அதனுடைய பெருமை என்ன என்று இன்று கொடிக்கவேலி 4வது பாடலே வருகின்ற அந்த செய்திகளுக்கு இந்த மேற்கோள்களெல்லாம் கொஞ்சம் உதவியாக அமையும். நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கிய மணிவாசகர் பிறந்தகை இறுதியிலே எப்படி முடிக்கிறார்? அந்த 51வது பதிகத்தில் வருகின்ற அருமையான ஒரு திருப்பாட்டு, தையலார் மையலிலே தாழ்ந்துவிட கடவேனை

உப்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வார் அச்சோவே. நான் இப்படி மேலாம் தன்மையை அடைந்து சிவத்தை சென்றடைவதற்கு காரணம் அவர் என்ன செய்தார்? ஒய்யும் நெறி காட்டு வித்துட்டு ஓங்காரத்து உட்பொருடை ஐயன் எனக்கு அருளிய வாழ். அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடியதனுடைய பொருளையும் ஓங்காரத்தினுடைய உட்பொருள் எது? ஷிவ ய ந ஐங்கெழுத்து. அந்த உட்பொருளையும் ஐயன் எனக்கருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே. எனவே இந்த ஓங்காரம் அந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு கதியினை கொடுக்கக்கூடியது. அதனாலே தான் முதலிலும் இறுதியிலும் மணிவாசக பெருந்தகை குறிப்பிட்டார். இதே கருத்தை இந்தனுடைய பொருளை எல்லா ஆன்மாக்களும் அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பர் பெருமானும் ஏதும் ஒன்றும் அறிகிறராயினும் ஓதி ஐந்தெழுத்தும்

ஐந்தெழுத்து உண்மையை உணர்ந்து அது நெறி நின்ற வேளையில் அந்த ஆன்மாவிடம் சிவன் வந்து மகிழ்ந்து வைத்திருப்பார் என்று சொல்லி காட்டப்பட்டார். அதனால இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, மணிமாசகர திருவாக்கின்படி ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கருடையவாறு, இதனுடைய உட்பொருள் அந்த ஓங்காரம் ஐந்தெழுத்தினுடைய பொருளறிதல் வேண்டும், குரு மூலமாக அறிதல் வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த குரு மூலமாக அறிதல் வேண்டும் என்பதற்காக நான் ஏன் அந்த கருத்தை வலியுறுத்துகிறேன் என சொன்னால், இன்று வரக்கூடிய நான்காவது அந்த கொடிவெண்பா பாட்டிற்கு அடியேன் அதற்கு ஒரு பரவுரைதான் சொல்ல முடியுமே தவிர அந்தந்த ஐந்தெழுத்துக்கு உள்ள பொருளை அடியேன் கூற முடியாது, கூற இயலாது, கூறவும் கூடாது. உரையாசிரியர்மார்கள் எல்லாம் அதை குருமுகமாக கேட்டு அறிக என்றே விட்டு விட்டார்கள். ஆகையினாலே இந்த ஓங்காரம் ஐந்தெழுத்தினுடைய பொருள் அறிதல் வேண்டும், அத்தோடு மட்டுமல்லாது குருவின் மூலமாக அறிதல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டு விட்டது. தனிகை புராணம் என்ற ஒரு புராணம் இருக்கிறது. அந்த தனிகை புராணத்திலே மாதவ சிவஞான சுவாமிகளுடைய மாணாக்கர் கச்சியப்ப முனிவர் ஒரு அருமையான செய்தி சொன்னார். சந்திராங்கலன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகரிஷியானவர் சிவத்தை நோக்கி தவம் செய்தார். அப்படி சிவத்தை நோக்கி தவம் செய்த பொழுது பெருமான் வெளிப்பட்டு என்ன வர வேண்டும் கேட்கிறார். அப்படி சுவாமி வெளிப்படுகின்ற பொழுது எப்படி வெளிப்படுகிறார் என சொன்னால், சோமாசந்த வடிவத்திலே வெளிப்படுகிறார். சுவாமி இருக்கிறார், அம்பாளும் இருக்கிறார், முருகப்பெருமானும் இடையே அமர்ந்திருக்கிறார். அப்படி சந்திராங்க மகரிஷியை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என கேட்கிறார். அதுக்கு சந்திராங்கர மகரிஷி கேட்டது, எனக்கு ஓங்காரத்தினுடைய உட்பொருளை நீரே எனக்கு உபதேசம் செய்தல் வேண்டும் கேட்டவரா. என்ன பெருதற்கு அறியது, அந்த ஞான செல்வம் தான் இது தனிக புராணத்தில் வருகிறார். எனவே அந்த ஓங்காரத்து உட்பொருளை நீர் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என சொல்ல சந்திராங்கர மகரிஷிக்கு நம்முடைய பெருமானே அந்த ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருளினை உபதேசம் செய்தார். இந்த உபதேசம் செய்கின்ற பொழுது உபதேசம் செய்பவர் சிவபெரும்பொருள், அதை கேட்டது யார்? சந்திராங்கர மகரிஷிக்கு உபதேசம் செய்தாலும் அருகிலே இருக்கிற அம்மை கேட்கிறாள், முருகப்பெருமானும் கேட்கிறாள். ஆகையினாலே தான் பின்னாளிலே நம்முடைய பிரம்மதேவனுக்கு ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருள் தெரியாத போது விழித்த பொழுது முருகப்பெருமான் பிரம்மனனுடைய தலையிலே குட்டி பிரம்மனை சிறையிட்ட பொழுது சிறையிலிருந்து விடுவிக்கும்படி சிவமே அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருள் இவன் அறியாதவன் பிரம்மன் இவன் இருக்கிறான் என்று கூறிய உடனே நீ அறிவாயோ என்கிறார். அப்பொழுது யாம் அறிவோம் அப்படின்னார். அப்போ எனக்கு கூறு என சொல்ல அப்பொழுது முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளினை கூறினார். எப்படி கூறினார்? சந்திராங்கர மகரிஷிக்கு கூறியதை கேட்டு அப்படியே சொன்னார். சொல்பவனும் அவனே, கேட்பவனும் அவனே. முருகன் வேறு சிவன் வேறு இல்லை, அது ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வேண்டும் என சொன்னால், தந்தைக்கு உபதேசம் செய்தல் என்றால் இந்த இடத்துல தந்தைக்கு தெரியாததை உபதேசம் செய்யவில்லை, தந்தை அன்று உபதேசம் செய்ததை என்று கூறுகிறார். அப்போ அந்த கூறுகின்ற பொழுது உள்ள பாவனையை கவனிக்க வேண்டும். முருகப்பெருமானை தன் மடிமேல் அமர்த்தி வைக்கிறார். ஏன் உபதேசம் செய்வது? குரு என்பதற்காக தன் அமர்ந்திருக்கிற அமர வைத்து சிஷ்ய பாவனையிலே நம்முடைய சிவபெருமான் அந்த உபதேசத்தை கேட்டார். அப்ப என்ன பொருள்? சிஷ்ய அந்த குரு சிஷ்ய பாவனையில் இருந்துதான் இவைகளினுடைய பொருளினை உணர்தல் வேண்டும் என்று அங்கே உணர்த்தப்பட்டது. இப்போ இந்த ஓம் என்ற பிரணவம் என்றால் என்ன, ஐந்தெழுத்து என்றால் என்ன என்பதை நாம் முறையாக தெரிந்திருக்கும். மூலத்திற்கும் மூலமானது இதை நமக்கு உணர்த்துவதற்காக நடராஜ பெருமானுடைய ஒரு வடிவத்தை சொல்லுகின்ற பொழுது ஓம் என்ற அந்த பிரணவம்தான் திருவாட்சி. அந்த ஓம் என்ற எழுத்தினுடைய உள்ளெழுத்தாகிய ஐந்தெழுத்து தான் நடராஜனுடைய திருமேனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பிரணவம்தான் எல்லாம் என்று அங்கே சொல்லப்பட்டது.
ஆகையினாலே இந்த ஓம் என்ற பிரணவம் தான் மூலம். இதை காட்டுவதற்காகத்தான் சைவத்திலே நாம் முதலிலே வணக்கம் செய்ய வேண்டும் என்ற சைவ மரபின்படி நம்முடைய விநாயக பெருமானுக்கு யானை முகம் இருப்பதனுடைய காரணம் யானையினுடைய அந்த முகம் ஓங்கார வடிவம். அந்த யானையினுடைய வடிவம் ஓங்கார வடிவம், அந்த யானையினுடைய பிழுற்று ஒளி அதுவும் ஓங்கார வடிவம். ஆகையினாலே தான் அங்கே ஞான முதல்வன் இதுவே முதல் என காட்டுவதற்கு அந்த ஓங்காரம் தான் முதல் பொருள் என்பதற்குத்தான் விநாயகருடைய திருமுகம் அந்த ஓங்கார வடிவத்திலே இருக்கிறது. இந்த ஓங்கார சத்தம் எங்கு கேட்கும்? அங்கே ஞான நிலையவர்களுக்கு பத்து விதமான ஒலி கேட்கும். அந்த பத்து விதமான ஒலியிலே இத்திருவாசகத்திலும் வருகிறது, மற்ற நூல்களிலும் வருகிறது. சேரமான் பெருமான் அந்த பத்து ஒலிகளில் ஒன்றாகி சிரம்போசையும் கண்டிருக்கிறார். பத்து ஒலியில் ஒன்றுதான் அந்த சிரம்போசை. அதிலே கடல் அலை அந்த ஒலி போதும் நம்முடைய வரம்புரி சங்கினுடைய சங்கை எடுத்து காதலே வைத்தால் அங்கே கேட்கின்ற ஒலி போதும் கேட்கும். இந்த கடலரை ஒளி சங்கு ஒளி அந்த யோகனிட்டை கூடியவர்களுக்கு கேட்பது அது ஓம் என்ற பிரணவம். அங்கே அவர் நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று கூறுவார். ஆகையினாலே இந்த ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவம் இருக்கிறதே அதுதான் எல்லாவற்றிற்கும் அது முதன்மையானது. இந்த ஓம் என்ற பிரணவத்தை முதலிலே எடுத்துக்கொண்டால் அது பிரம மந்திரம் என்றும் அபர பிரணவம் என்றும் இரண்டாக பிரிக்கப்படும். அதே இதற்கு முன்பு குறிப்பிட்டிருக்கிறேன், ஆ சேர்த்தால் முந்தியபடி பிரணவ மந்திரத்தை என்னுடைய உபதேசம் கேட்பதற்கு பக்குவப்படுத்துவதற்கு அபர பிரணவம் என்ற உபதேசம் இருக்கிறது. இப்ப நம்ம பிரணவ மந்திரத்தை மட்டுமே நாம் எடுத்து மேலே செல்வோம். இந்த பிரணவ மந்திரம் என சொல்லக்கூடியது இறைவனது வடிவம். அது சச்சிதானந்த வடிவமாகிய சிவமே இன்பத்தை பெருக்குகிற தலைமையோடு பொருந்தியது என்பது அந்த ஓங்காரத்தையே அவன் வடிவமாக எடுத்திருக்கிறான் என்று நக்கீர தேவ நாயனார் திரு ஈங்கோய் மலை எழுபதில் குறிப்பிட்டு காட்டுகிறார். அடியும் முடியும் அறியும் மயனும் படியும்

0: மலை, அந்த ஈமை மலையிலே இருக்கின்ற பெருமான் ஓங்கார வடிவத்திலே இருக்கின்றான். ஆக இறைவன் வடிவம் ஓங்கார வடிவம். இதை அழகாக நம்ம எல்லா நூல்களிலும் பல இடத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓங்காரம் என சொல்லக்கூடியது அது சமட்டி என்றும் வியட்டி என்றும் பிரிக்கப்படும். சமட்டி என சொல்லக்கூடியது ஆ ஊ ம, அது வியட்டியாக விருந்து ஆ ஊ ம நாதம் விந்து என்று அது பிரியும். இந்த பிரணவம் சொல்லக்கூடியதுதான் ஆன்மாவுக்கு முக்கியம், இதுதான் உயிர்களை சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை முண்டகோ உபனிஷத் என்ற ஒரு உபனிஷத்திலே இரண்டாவது பிரிவிலே நாலாவது தொடரிலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரணவம் என்பது ஒரு வில், பொதுவாக ஒரு வில்லே அம்பை வைத்து எய்து ஒரு மரத்திலே தைக்கும்படியாக செய்து அந்த அம்பினை அசைவற்று நிற்கிவர். இதுதான் அந்த வில் எய்வதனுடைய ஒரு மேற்கோளாக சொல்லக்கூடிய சில செய்திகள். வில்லிலே அம்பை, வில்லின் மூலமாக அம்பை எய்தி ஒரு மரத்திலே சென்று பதிந்து அசையும்படியாக இல்லாது நிலை வரும்படியாக செய்தல். அந்த முண்டகோபனிஷத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பிரணவமாகிய வில்லின் மூலமாக ஆன்மாவாகிய அம்பு அங்கே எய்யப்பட்டு பிரம்மமாக குறியிலே சென்று பதிந்து அது அசைவற்று நிற்கிறது. ஒரு அருமையான உதாரணம் அந்த உபனிஷத்திலே சொல்லப்படுகிறது. ஆகையினாலே தான் இந்த பிரணவத்தினுடைய பொருள் அறிதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொன்னால் இந்த அதிலிருந்து அந்த ஓங்காரத்தினுடைய உள் ஒளி அந்த நமச்சிவாய என்று சொல்லுகிறதே, அதை சொல்லுகின்ற பொழுது நமச்சிவாய வாழ்க என்று நம்முடைய மணிவாசக பிறந்த திருவாய் மலர்ந்ததனுடைய நோக்கமே இந்த நமச்சிவாய மந்திரம்தான் உயிர்களை சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு சாதனம். சட்டாமுள்ளைங்கிறார் மறைந்து கொண்டிருக்கின்ற மாணாக்கனை ஆசிரியரிடத்தே ஆசிரியர் இதை இதை செய்ய சொல்லியிருக்கிறார், இந்த விட்டுப்பாடம் செய்ய சொல்லியிருக்கிறார் என்று மாணாக்கருக்கும் அறிவுறுத்தி அந்த மாணவனை பண்பு தேட்டி ஆசிரியர் முன்னே நிற்க செய்வோம். சட்டாம்பிள்ளை அந்த ஒரு காலத்தில் சட்டாம்பிள்ளைன்னு ஒன்று உண்டு. அந்த மாணவனானவன் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இணைப்பாக இருப்பான். இதே போல ஒன்றாக சிவத்திற்கும் பரவாகிய உயிர்களுக்கும் சட்டாம்பிள்ளையாக இருப்பது நமச்சிவாய மந்திரம். இதை சான தண்டபாணி தேசிகர் தன்னுடைய குருவுரன் வழக்கம் என்று சொல்லக்கூடிய திருவாச வழக்கத்தில் இந்த செய்தியை சொல்றார். எனவே இந்த நமச்சிவாய மந்திரம் என சொல்லக்கூடியது உயிர்களை சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற சட்டாமுள்ளன் மாத்திரம். ஆகையினாலே இந்த உயிர்கள் சிவத்தை அடைய வேண்டும் என்று நோக்கத்திலே இருக்கின்ற மணிவாசக பிறந்தவை அந்த உயிர்களை சிவத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த நமச்சிவாய மந்திரம் நன்றாக துலங்கட்டும் என்றுதான் முதல் தோத்திர நமச்சிவாய வாழ்க. அதனுடைய நோக்கம் என்ன, இதுதான் உயிர்களுக்கு சிவத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அதைவிட மேலாக இந்த பிரணவ மந்திரம் என சொல்லக்கூடியதிலே இந்த பிரணவ மந்திரத்தில் இருந்து ஐந்தெழுத்து மந்திரம் வந்தது. ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய மந்திரமானது பிரணவ மந்திரத்தினுடைய இருந்து விரிந்ததுதான், அதுல மாற்றம் இல்லை. இதை நான் பின்னால வரும்போது உங்களுக்கு நான் அதை விளக்கத்தை சொல்றேன். எல்லா மந்திரங்களும் பீஜம், அதாவது பிரணவத்தை வைத்து சேர்த்து சொன்னால்தான் அது நன்றாக செயல்படும், தொழிற்படும். ஆனால் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு பீஜம் தேவையில்லை. எல்லாவிட்டாலும் சொன்னாலும் குற்றம் இல்லை, சொன்னால் பலன் அதிகம், சொல்லாவிட்டாலும் ஐந்தெழுத்து மந்திரம் அங்கே பலன் கொடுத்துக் கொண்டே இருக்கும் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது சிவபெருமானுக்கே வடிவம் என சொல்லப்பட்டதால் அது ஒரு நித்திய பொருள். இந்த ஐந்தெழுத்தினுடைய நித்திய பொருளாகிய ஓங்காரம், அந்த ஓங்காரத்தில் இருந்து நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய சிவாயம் என சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து வந்தது, அதுவும் நித்திய பொருள். உலகிலே இருக்கின்ற எல்லா சொல்லும் தோன்றி நின்று அழியும். எனவே நான் குறிப்பிட்டிருக்கிறேன், ஒரு பொருளை ஒரு சொல்லால் குறிப்பிடுகிறோம் என சொன்னால் அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் சொல் இருக்கும். இப்போ உதாரணமா நான் கேட்கிறேன், திருவலி என்று ஒரு சொல்லை நம்ம பேரப்பிள்ளைகள்கிட்ட சொன்னா அப்படின்னு என்னன்னு கேட்பான். ஆனா பெரியவர்களுக்கு தெரியும், ஒரு காலத்திலே நம்முடைய வீட்டிலே உளுந்தை உடைப்பதற்கும் அரிசியை அங்கே திரிப்பதற்கும் வீட்டிலே திருவலி என்று ஒன்று வந்திருப்பார்கள். இப்போது திருவலிங்கிற சொல் போச்சு, ஏன் பொருளும் போய்விட்டது. இதே மாதிரி நம்மிடம் இருந்து உரல் போக போகிறது, உலக்கை போக போகிறது, அம்மியும் போக போகிறது, எல்லாம் கிரைண்டர் மிஷின் காலம் வந்து விட்டது. எனவே அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் சொல்லிருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்தானது இந்த படமானது நித்தியம். ஏனெனில் இந்த ஐந்தெழுத்து குறிப்பது நித்திய பொருளை குறிக்கிறது. அது பின்னால பார்க்கிறோம். ஐந்தெழுத்து நித்திய பொருளை குறிக்கிறது. இது உண்மை விளக்கத்தில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. உற்ற குறியறியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சரியாது மற்ற அது கேள். ஈசன் அருள் ஆவி எழிலா திரோதம் மனம் ஆசில் ஐந்தெழுத்தின் அடைவாம் சொல்லி காட்டினார். இந்த ஐந்தெழுத்து என சொல்லக்கூடியது அது இறை அருள் உயிர் திரோதம் மரம் ஆகியவற்றை குறித்தது என சொல்லி காட்டுகிறார். இதிலே ஈசன் அருள் ஆகி எழிலார் திரோதம் மரம்ங்கிறார். இந்த எழிலார் திரோதம் மரம் என்பது எழிலார் திரோதம் என்று சொல்லக்கூடியதற்கு பின்னால் வரும்போது நான் விளக்கம் சொல்றேன். எனவே இந்த ஓம் என்ற பிரணவத்திலிருந்து வருகின்ற இந்த ஐந்தெழுத்தும் அதுவும் நித்திய பொருளாகவே இருக்கின்றது. இதிலே இந்த ஓம் என்று சொல்லக்கூடியது ஆ உ மா. இந்த ஆ உ மா என சொல்லக்கூடியது ஆ என்பது இறையையும் உ என்பது சக்தியையும் மா என்பது மலத்தையும் குறித்து விட்டது. இது இயற்கையாக வருகின்ற பொழுது ஆ உ மா நாதம் விந்து, அந்த நாதம் உயிரை குறிக்கும், விந்து மாயையை குறிக்கும். எனவே ஆகையினாலே இதிலே இந்த ஓம் என்ற பிரணவத்திலேயே நித்திய பொருள்கள் அனைத்தும் அங்கே வந்துவிட்டது. இதிலே நாதமும் விந்துவும் மிக மிக மிக மிக முக்கியமானது. நான் சுருக்கமான முறையில் சொல்றேன். இந்த நாதம் என சொல்லக்கூடியது அது அந்த நாதம் என சொல்லக்கூடியது அந்த எழுத்தானது கோடு வடிவத்திலே இருக்கும். விந்து என சொல்லக்கூடியது வட்ட வடிவத்திலே இருக்கும். இந்த இரண்டும் சேருகின்ற பொழுது வட்டமும் அந்த வரி வரி கோடும் அந்த இதும் சேருகின்ற பொழுது வட்டத்தை போட்டு கீழே கோடு போடுங்க ஊனா வரும். எனவே எல்லாவற்றிற்கும் மூலம் இந்த ஓங்காரம் என்று காட்டுவதற்காகத்தான் இந்த நாதம் விந்து இரண்டையும் காட்டுவதற்கு வட்டமும் கீழே கோடு போட்டு இந்த பிள்ளையாசுரி என்பதை வைத்திருக்கிறோம். இந்த பிள்ளையாசுரியை நாராக பிரிப்பார்கள். அதையெல்லாம் சொன்னா கொஞ்சம் குழப்பம் ஆயிடக்கூடாது, உங்களுக்கு இல்லை எனக்கு குழப்பம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சுருக்கமா சொல்றேன். எனவே இந்த நாதம் விந்து என்பது அங்கே வட்ட வடிவையும் வரிவடிவாகிய அந்த கோடையும் குறிக்கின்றது. ஆகையினாலே தான் எல்லாவற்றிற்கும் மூல ஓங்காரம் என்பதை நம்மையே அறியாமல் பிள்ளையார் சுழியை போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இதிலே இந்த ஐந்தெழுத்திலே இருந்து வந்தது, இந்த ஓங்காரத்திலிருந்து வந்ததுதான் ஐந்தெழுத்து. எப்படி ஓங்காரத்தில் இருந்து வந்தது ஐந்தெழுத்து என சொன்னா ஷீ வ ய ந ம. எல்லாரும் இன்னைக்கு ஒரு தடவை கேட்டுருங்க, கேட்டுட்டு திரும்ப திரும்ப நீங்க போட்டு கேட்கும் போது உங்களுக்கு இந்த செய்தி எளிமையாக புரியும். இந்த ஷீ வ ய ந ம என்பது எப்படி ஐந்தெழுத்திலே அடங்கும் என சொன்னால், இந்த ஷீ என்பது சிவம், வா என்பது அருள், எப்பவுமே சிவத்துக்குள்ளே சக்தி அடைக்கும். நா என சொல்லக்கூடியது இந்த சக்தி தான் திருவதான மனம். எனவே நா என்று சொல்லக்கூடிய திருவதானமும் வா சொல்லக்கூடிய அருளும் உண்டே. எனவே ஷீ வ ந சிவத்தினே சக்தி அடைக்கும், சக்தி தான் ந. ஆக ஷீ வ ந இந்த மூன்றெழுத்தும் ஓங்காரத்தில் இருக்கிற ஆவில் அடங்கும். அந்த ஓங்காரத்தில் வருகின்ற ஊவில் யாவாகிய உயிர் அடங்கும். அந்த ஓங்காரத்தில் வருகின்ற மா, கடைசியிலே வருகின்ற அந்த மா, அதிலே மா என சொல்லக்கூடிய மரம் அடங்குகிறது. எனவே இப்படி ஷீவ ந என்பது ஆயிலும், யா என்பது ஊவிலும், மா என்பது மாயும் அடங்கும். எனவே தொடங்குகின்ற பொழுது ஆ ஊ என்பது ஓ என்ற ஓசையிலும், முடிவாக இருக்கின்ற மா என்பதை வாய் அங்கே மூடுகின்ற பொழுது இம்மென்ற ஓசை வருகின்ற காரணத்தினால் தொடக்கத்தை முடிவையும் சேர்த்து ஆவும் அந்த ஓம் என்ற ஒலி அதிலிருந்துதான் பிறக்கின்றது என்று இங்கே அழகாக சொல்லப்பட்டு விட்டது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: மாபாடியத்தில் தான் பல செய்திகளை நாம் எளிதாகவும் தெளிவாகவும் நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பிருக்கின்றது. அப்படிப்பட்ட செய்திகளில் ஒன்றுதான் உயிரின் பொது இயல்பு என்பது என்ன, உயிரின் சிறப்பு இயல்பு என்பது என்ன என்ற செய்தியாகும். என்னவென்றால், உயிருக்கு இரண்டு நிலைகள். அதாவது, உயிரானது ஏதேனும் ஒன்றை சார்ந்துதான் இருக்க முடியுமே ஒழிய தனித்து இருக்க முடியாது என்பது சைவ சித்தாந்த கருத்து. இந்த உயிர் பாசத்தை சார்ந்து இருக்கும் முதலில், அப்புறம் சிவபெருமானுடைய அருளாலே பாசத்தினின்றும் நீங்கி அந்த சிவத்தை சார்ந்திருக்கும். இப்போது பொதுவியல்பு என்றால் என்ன, பொதுவியல்பு என்பது என்னவென்றால் உயிர் பாசத்தை சார்ந்திருக்கும் நிலைதான் உயிருக்கு பொதுவியல்பு. பெத்த நிலைதான், இந்த பெத்த நிலைதான் உயிருக்கு பொதுவியல்பு. உயிருக்கு உண்மை இயல்பு அல்லது சிறப்பு இயல்பு என்பது என்னவென்றால் உயிர் சிவத்தை சார்ந்திருக்கின்ற முத்தி நிலை. அதான் தசகாரிய அனுபவத்திலே அந்த தசகாரியமாகிய அந்த 10 படிநிலைகளை ஏறி செல்லும் பொழுது உயிர் பெத்த நிலையினின்றும் நீங்கி முத்தி நிலையை அடைகிறது என்ற பொருளைத்தான் எப்படி சொல்கின்றார்கள், உயிரானது தன் பொது இயல்பிலிருந்து நீங்கப்பெற்று சிறப்பு இயல்பை அடைகிறது, பெத்தம் நீங்கி முத்தி அடைகின்றது, பாசத்தை நீங்கி சிவத்தை அடைகின்றது, பாசஞான பசுஞானங்களை கடந்து சிவஞானத்தை பெறுகின்றது என்று இப்படி பலவிதமாக சொல்வதெல்லாம் ஒரே கருத்துத்தான். ஆகவே உயிரானது பாச பசுஞானங்களை கடந்து சிவஞானத்தை அடைவதைத்தான் இப்படி 10 படிநிலைகளாக வகுத்து வைத்துள்ளார்கள். அல்லது உயிரானது பொதுவியல்பாகிய பெத்தத்திலிருந்து நீங்கி சிறப்பியல்பாகிய முத்தி நிலையை அடைவதைத்தான் இவ்வாறு 10 படிநிலைகளாக வகுத்துள்ளார்கள் என்று கூறலாம். எனவே பொதுவியல்பு என்றால் என்ன, சிறப்பியல்பு என்றால் என்ன என்பதை இங்கே அருமையாக சிவஞான சுவாமிகள் அங்கே உரைநடையில் கூறினார்கள். மாபாடியத்திலே இங்கே பாட்டாக கூறுகின்றார்கள். பாட்டை அப்படியே மனனம் செய்து வைத்துக் கொண்டால் கருத்து உள்ளத்திலே பதிந்துவிடும். அதுதான் செயலாக சொல்வதனுடைய சிறப்பு. ஏற்கனவே நாம் சென்ற சிந்தனையிலே பார்த்தது போல மாவாடியத்திலும் சிற்றுரையிலும் சிவஞான சித்தியார் பொழிப்புரையிலும் மாதவ சிவஞான சுவாமிகள் உரைநடையில் வழங்கியுள்ள சித்தாந்த அருட்கொடைகள் எல்லாம் நம்முடைய பண்டார சாஸ்திரமாகிய செய்யுளினுடைய உரைநடை வடிவம்தான். அந்த சிவஞான சுவாமிகள் சைவ உலகத்திற்கு அருட்கொடை வழங்கியுள்ளார்கள் என்று சொல்கின்றார்கள். அந்த அருட்கொடையெல்லாம் பண்டார சாஸ்திரங்களாகிய கருவூலத்திலிருந்து எடுக்கப்பட்டவை என்பது நாம் இந்த பண்டார சாஸ்திரங்களுடைய பாடல்களை பார்க்கும் பொழுது உணர்ந்து வரக்கூடிய உண்மையாகும். ஆகவே சிவஞான சுவாமியுடைய கருத்து நமச்சிவாயமூர்த்திகளுடைய மரபிலே வந்த கருத்து. நமச்சிவாயமூர்த்திகளுக்கும் குருமூர்த்திகளாக இருப்பவர்கள்தான் மெய்கண்டார், அருளந்தி சிவம், உமாபதி சிவம் ஆகிய சந்தானக்குறவர்கள். ஆகவே நமச்சிவாயமூர்த்திகளுடைய சீடர்களாக வந்த அந்த சிவஞானிகள் செய்து வைத்த நூல்களை ஆதாரமாக கொண்டுதான் மேலே இருக்கின்ற அந்த குருமூர்த்திகள் சந்தானக்குறவர்கள் அருள் செய்த நூல்களுக்கு நம்முடைய சிவஞான சுவாமிகள் யாவரும் போற்றி புகழும் வண்ணம் உரை வரைந்துள்ளார்கள் என்ற உண்மை நம்மால் உணர முடிகின்றது. பொதுவியல்பு சிறப்பியல்பை வரையறுத்துக் கூறுகின்ற இந்த 24 பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம். இயல்பது இரண்டதாக இயம்புவர் எப்பொருட்கும், எப்பொருட்கும் எந்த ஒரு பொருளுக்கும் இயல்பது இரண்டதாக இயம்புவர், எந்த ஒரு பொருட்கும் இயல்பை இரண்டாக சொல்லுவார்கள், இயம்புவர் சொல்லுவார்கள். என்னெல்லாம் அவை இரண்டு இயல்புகள், என்ன இரண்டு இயல்புகள் அப்படின்னா, மயலது அந்நியத்தில் மண்ணிடல் பொதுவதாகும். ஒரு இயல்பு பொது இயல்பு. அந்த பொது இயல்பு என்பது என்ன, மயலது அந்நியத்தில் மண்ணிடல். மயல் என்பது இங்க பற்று. அந்த பற்று எதுல இருக்கு, அந்நியத்தில் மண்ணிடல். தனக்கு வேறான பொருளிடத்திலே, தன்னை விட்டு பிரிந்து தனக்கு வேறாக இருக்கின்ற பொருளிடத்திலே பற்று வைத்தல் பொதுவியல்பு. பற்று வைத்து அதை சார்ந்து அதன்மயமாகவே இருத்தல், ஆன்மா வந்து தன்னின் வேறான பாசத்தை சார்ந்து அந்த பாசமாகவே ஆன்மா விளங்குதல், அது பெத்த நிலை, அதுதான் பொதுவியல்பு. சரி, அடுத்தால என்ன இயல்பு இருக்கு, தன் இயல்பு என்றார்கள். அதான் சிறப்பு இயல்புக்கு மூணு பெயர் இருக்கின்றது, மூணு பெயர்கள் இருக்கின்றன தமிழிலே. சிறப்பியல்பு, உண்மை இயல்பு, தன் இயல்பு, மூன்றும் ஒரே பொருள் தான். சிறப்பியல்பு என்றும் சொல்லலாம், உண்மை இயல்பு என்றும் சொல்லலாம், தன் இயல்பு என்றும் சொல்லலாம், எல்லாம் ஒரே பொருள் தான். இந்த தமிழ்ல மட்டுமே இப்படி மூன்று பெயர்கள் இருக்கின்றன சிறப்பியல்பு. வடமொழியில ஸ்வரூபம் என்று சொல்வார்கள், ஸ்வரூப இயல்பு, ஸ்வரூப லட்சணம். சிறப்பியல்பை வடமொழியிலே ஸ்வரூப லட்சணம் என்று சொல்வார்கள். பொதுவியல்பை என்ன சொல்வார்கள் என்று கேட்டால் தடஸ்த லட்சணம் என்று சொல்வார்கள். தடஸ்தம் அது தமிழிலே தடத்தம் என்று வழங்கப்படும். ஆகவே எப்பொருட்கும் இயல்பது இரண்டதாக இயம்புவர், ரெண்டு இயல்புகள் உண்டு என்று சொல்வார்கள். எப்பொருளுக்கும் எந்த பொருளா இருந்தாலும் சரி, உயிர் மட்டுமல்ல, உயிருக்கும் ரெண்டு இயல்புகள் உண்டு. எப்பொருட்கும் சொன்னதுனால பாசத்துக்கும் பொதுவியல்பு சிறப்பியல்பு உண்டு, பதிக்கும் பொதுவியல்பு சிறப்பியல்பு உண்டு. ஆனா அங்க உயிருக்கு தான் சொல்லியிருக்கின்றார். என்ன தசகாரிய அனுபவங்கள் உயிரிடம்தான் நிகழ இருக்கின்றன, எனவே உயிருக்கு சொன்னார். பாசத்தின் பொதுவியல்பு சிறப்பியல்பு என்ன என்பதையும் பதியின் பொதுவியல்பு சிறப்பியல்பு என்ன என்பதையும் மெய்கண்ட சாஸ்திர சிந்தனையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது இந்த பண்டார சாஸ்திரம் தசகாரியமாகினாலே, தசகாரிய அனுபவங்களை பெறுவது உயிர் ஆகையினாலே, உயிருக்கு எது பொதுவியல்பு, உயிருக்கு எது சிறப்பியல்பு என்று கூற வந்தவர், உயிருக்கு மட்டும்தான் இந்த இரு இயல்புகள் போலும் என்று நாம் கருதிவிடல் ஆகாது. ஆகையினால் எல்லா பொருளுக்கும் இந்த ரெண்டு இயல்புகள் உள்ளன. எல்லா பொருளும்னா மொத்தம் மூன்று பொருள்கள் தான். இந்த மூன்று பொருள்களுக்கும் இந்த இரண்டு இயல்புகளும் உள்ளன என்று கூறிக்கொண்டு அந்த இரண்டு இயல்புகளாகிய பொதுவியல்பையும் உண்மை இயல்பையும் உயிருக்கு வைத்து விளக்குகின்றார். உயிரானது தனக்கு அந்நியமான பாசத்திடம் பற்று வைத்து அந்த பாசமாகவே விளங்குதல் உயிருக்கு பொதுவியல்பு. மயலது அந்நியத்தில் மண்ணிடல் பொதுவதாகும் என்றார். சரி, உண்மை இயல்பு அந்த தன் இயல்பு என்பது என்ன என்றால் அயலதில் சாறுதல் இன்றி. அப்போ அந்த அந்நியமாகிய பாசத்தோடு சாராமல், இப்ப முத்தி நிலைனாலே என்னது, பாசச்சார்பு நீங்கணும். முத்தி என்றாலே விடுபடுதல், வீடு என்று சொல்கின்றோம். எதிலிருந்து விடுபடுதல்? பாசத்திலிருந்து விடுபடுதல். பாசம் நீங்கினாதான் முத்தி. ஆகவே அதை சொல்லும் போது சொன்னார்கள், அயலதில் சாறுதல் இன்றி, அதாவது அந்நியமாகிய பாசத்தில் சாறுதல் இன்றி அடங்கல், சிவத்திடம் அடங்கி நிற்றல் முத்தி. அந்த முத்தி தான் என்னது, உயிருக்கு தன் இயல்பு, உண்மை இயல்பு, சிறப்பியல்பு ஆகும். முயலும் முப்பொருட்கும் தத்தம் உரைமையை பகுத்து சொல்வான் சொன்னார்கள். அதாவது முயல்கின்ற முப்பொருள், முப்பொருள் ஆவன பதி பசு பாசம், அவற்றை முயல்கின்ற முப்பொருள் என்று சொன்னார்கள். அதான் முயலும் முப்பொருளுக்கும், முயல்கின்ற முப்பொருளுக்கும், மூன்று பொருள்களுமே முயற்சி செய்கின்றன. ஆமா, பதியும் முயற்சி செய்கிறது, பசுவும் முயற்சி செய்கிறது, பாசமும் முயற்சி செய்கின்றது. ஆகவே மூன்று பொருள்களையும் முயற்சி செய்யும் முப்பொருள்கள். என்னென்ன முயற்சி செய்கின்றன என்பதை பின்னால் பார்க்க இருக்கின்றோம், இந்த பாட்டு விளக்கத்திலேயே பார்க்க இருக்கின்றோம். ஆகவே முயல்கின்ற முப்பொருள்களுக்கும் தத்தம் முறைமையை பகுத்து சொல்வான், மூன்று பொருள்களுக்குமே பொதுவியல்பையும் சிறப்பியல்பையும் பகுத்து சொல்வான் என்று இந்த நூலிலே சொல்ல இருக்கின்றார்கள். ஆனா தசகாரியங்களை பார்க்கும்போது உயிருக்கு சொன்னதாகத்தான் தெரிகின்றது. அதை வைத்துக் கொண்டு நாம் மேலும் ஆராய்ந்து இந்த நூலிலே பார்க்க வேண்டும். இறைவனுக்கும் அந்த பொதுவியல்பு சிறப்பியல்பு எவ்வாறு இருக்கின்றது என்பது அங்கே பெறப்படுகின்றன. ஆகவே அவ்வாறு சொன்னார்கள். அது சிவரூபம் வரும்பொழுதும் சிவ யோகம் வரும்பொழுதும் நாம சிவபெருமானுடைய பொதுவியல்பு சிறப்பை அறியலாம், இங்கேயே அறியலாம். அது மாதிரி பாசத்துக்கும் பொதுவியல் சிறப்பியல்பு அறியலாம். ஆகவே முயலும் முப்பொருட்கும் தத்தம் உரைமையை பகுத்து சொல்வான், முயலும் முப்பொருட்களுக்கும் தத்தம் பொதுவியல்பையும் சிறப்பியல்பையும் பகுத்து கூற இருக்கின்றோம் என்று சொன்னார். முறைமைனா பொதுவியல்பு சிறப்பியல்பு என்பதுதான். சரி, முயலும் முப்பொருள்கள் ஏன் சொன்னாங்க, முப்பொருள்களும் என்ன முயல்கின்றன? இந்த இடத்திலே, இந்த இடத்திற்கு நம்முடைய ஆதீன மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் அவர்கள் சிறப்பாக உரை கூறியுள்ளார்கள். முயலும் முப்பொருள், மூன்று பொருள்களுமே முயல்கின்றன. பதியும் முயல்கின்றது, பசுவும் முயல்கின்றது, பாசமும் முயல்கின்றது. பதி என்ன முயற்சி செய்கின்றது, என்ன பதி செய்கின்ற முயற்சி என்னவென்றால், பசுவை மலமானது தாக்காமல் அந்த பசுவாகிய ஆன்மாவை எடுத்து காக்க முயல்கின்றது பதிப்பொருள். சிவபெருமான் என்ன பெரிய முயற்சியா பண்ணணும், அவர் நினைச்சா உடனே முடியாதா அப்படின்னா, உயிருக்கும் அதுல பக்குவம் வரணுமே. ஆகவே இந்த உயிருக்கு எப்படியாவது பக்குவம் வந்துடாதா என்று பல்வேறு பிறவிகளிலே அந்த உயிரை செலுத்தி அந்த உயிரை பக்குவப்படுத்தி வளர்த்து வருகின்றது என்றால் அதுக்கு முத்தி கொடுக்க சிவபெருமான் செய்கின்ற முயற்சி அதுதான். ஆகவே சிவமானது உயிரை பாசத்தினின்றும் நீக்கி அந்த உயிருக்கு முத்தி தர முயல்கின்றது. இதுதான் சிவம் செய்கின்ற முயற்சி. அது மாதிரி அந்த உயிரும், பக்குவப்பட்ட உயிரும் என்ன முயற்சி செய்கின்றது, இந்த பாசத்தினின்று கடந்து சிவத்தின் திருவடியை அடைவதற்கு பக்குவப்பட்ட உயிரும் முயற்சி செய்கின்றது. பாசம் என்ன முயற்சி செய்கின்றது, பாசம் சடப்பொருள், அது என்ன முயற்சி செய்ய முடியும், எனவே பாசம் முயற்சி செய்கின்றது என்று நாம கொள்ள முடியுமா என்றால், நம்முடைய குருமூர்த்திகள் முயலும் முப்பொருள்னு சொல்லிட்டாங்க. முப்பொருளுமே முயல்கின்றன, முப்பொருளுமே முயற்சி செய்கின்றன சொல்லிட்டாங்க. அப்ப பாசம் முயற்சி செய்யுதுன்னு சொல்லும் போது நாம அதுக்கு வந்து தகுந்தவாறு இங்க நம்ம பொருள் பண்ண வேண்டும். என்னவென்றால், செயப்பாட்டு வினை தெளிவாக கொள்ள வேண்டும். அதாவது பாசம் முயற்சி செய்யப்படுகின்றது. ஏன்னா பாசம் சடப்பொருள், அது ஒரு முயற்சியும் செய்யாது. அப்ப பாசம் முயற்சி செய்யப்படுகின்றது. அதாவது என்ன சொன்னார்கள், பாசத்தை வந்து நீக்கிக் கொள்வதற்கு, பசுக்களால் நீக்கிக் கொள்வதற்கு பாசம் முயற்சிக்கப்படுகின்றது. அதாவது ஒரு பெரிய பாறையை வந்து ஒரு நாலஞ்சு பேர் தள்ளுறாங்க அப்படின்னா, தள்ளி அகற்றணும்னு நினைக்காங்க அப்படின்னா, அந்த பாறையானது தள்ளப்படுகின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. அந்த பாறை தள்ளப்படுகின்றது அப்படின்னு சொல்வது மாதிரி இங்க பாசமானது என்ன செய்யப்படுகின்றது, பாசமானது பசுக்களாலே நீக்குவதற்கு முயற்சிக்கப்படுகிறது. அது பாறையானது ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளுறாங்க, தள்ள முடியல அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்ப அந்த பாறையானது அகற்ற முயற்சிக்கப்படுகின்றது என்று சொல்லுவது போல, இந்த பாசமானது நீக்க முயற்சிக்கப்படுகின்றது என்று கூறலாம். எனவே முயலும் முப்பொருள் என்ற அடையானது பாசத்திற்கு செல்லும் பொழுது பசுக்களால் நீக்க முயற்சிக்கப்படும் பாசப்பொருள் என்று செயற்பாட்டு வினையாக கொள்ள வேண்டும் என்று மகாவித்வான் தண்டவாணி தேசிக அவர்கள் அருமையாக விளக்கம் தருகின்றார்கள். ஆக இவ்வாறு முப்பொருள்களுக்கும் ஈரியல்புகள் உள்ளன. அதிலே அந்நிய பொருளை சார்ந்திருத்தல் பொது இயல்பு, அந்நியத்தில் நீங்கி தன்னிடம் அந்நியமின்றி கலந்திருக்கின்ற சிவத்தை சார்ந்திருத்தல். ஏன்னா சிவத்தை சார்ந்திருத்தல் தானே சிறப்பியல்பு. இப்ப சிவமும் உயிர் வேறு, சிவம் வேறு தானே, வேறு வேறு பொருள்கள் தானே என்றால், உயிருக்கு அந்நியமாக சிவம் இல்லை, உயிரோடு அனன்யமாக. அந்நியத்துக்கு எதிர்ப்பதான் அனன்யம். அந்நியம்னா பிரிந்திருத்தல், அனன்யம்னா ஒன்றாகவே இருத்தல். அனன்யத்தை தான் அத்துவிதம் சொல்கின்றார்கள். அனன்யம் என்பதைத்தான் அத்துவிதம் என்று சொல்கின்றார்கள். அனன்யம் என்றால் பிரிந்திருக்காமல் ஒன்றாகவே இருத்தல். அத்துவிதம் என்றால் என்ன, துவிதம்னா ரெண்டு, அத்துவிதம் இரண்டர கலந்திருத்தல். ஆகவே ஒன்றாக இருத்தல் இரண்டர கலந்திருத்தல் ஒன்றுதான். ஆகையினாலே இவ்வாறு இங்கே தன்னை தனக்கு அந்நியமாய் இருக்கின்ற பாசத்தை சாராமல் தன்னோடு அனன்யமாய் அத்துவிதமாய் இருக்கின்ற சிவத்தை சார்ந்த நிற்றல் தான் உண்மை இயல்பு, தன்னியல்பு என்று உயிருக்கே சொன்னார்கள். உயிருக்கு மட்டுமன்றி முப்பொருள்களுக்குமே பொது இயல்பையும் சிறப்பு இயல்பையும் பகுத்து சொல்ல இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார்கள். ஆக இவ்வாறு கூறிய ஆசிரியர் அடுத்த பாடலிலே இந்த உயிருக்கும் பதிக்கும் பாசத்துக்கும், முயலும் முப்பொருளுக்கும் பொதுவியல்பு சிறப்பியல்பை சொல்கின்றோம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லப் போகின்றார்கள், தசகாரியங்களை சொல்லப் போகின்றார்கள். தத்துவ ரூபம் தொடங்கி ஒவ்வொன்றாக சொல்லப் போகின்றார்கள். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்று தசகாரியங்களை ஒவ்வொன்றாக சொல்ல இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பாடலில் என்ன சொன்னார்கள், தசகாரியங்களை ஒவ்வொன்றாக சொல்கின்றோம் என்று சொன்னார்களா, இல்லை. என்ன சொன்னார்கள், மூன்று பொருள்களுக்கும் தத்தம் முறைமையை பகுத்து சொல்வான். முப்பொருட்கும் தத்தம் முறைமையை, தத்தம் முறைமைன்னா அந்த பொது இயல்பு சிறப்பு இயல்பு. மூன்று பொருளுக்கும், பதி, பசு, பாசம் என்ற மூன்று பொருள்களுக்கும் தத்தம் முறைமைகளாகிய பொது இயல்பு சிறப்பு இயல்புகளை பகுத்து சொல்கின்றோம் என்று சொல்லிவிட்டு எதை சொல்லப் போகின்றார்கள், தசகாரியங்களை சொல்லப் போகின்றார்கள். அப்போ தசகாரியங்கள் என்றால் என்ன என்பதை நமக்கு நன்கு உணர்த்துகின்றார்கள். தசகாரியங்களிலே என்ன செய்தி அடங்கியிருக்கின்றது, தசகாரியங்களிலே மூன்று பொருள்களுடைய பொதுவியல்பும் அம்மூன்று பொருளுடைய சிறப்பியல்பும் அடங்கியிருக்கின்றது. எத்தனை செய்திகளை இங்கே சொல்கின்றார்கள். இவ்வளவு விளக்கமாக தசகாரியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியுமா? மற்ற நூல பார்த்தா இவைதான் தசகாரியம், தத்துவ ரூபம்னா என்னது, தத்துவ தரிசனம்னா என்னது என்று சொல்லிக் கொண்டு போவார்களே ஒழிய பிற சித்தாந்த உண்மைகளோடு இயைத்து கூறுவதை நாம் இது மாதிரி பார்க்க முடியாது. முதல்ல பாசஞானம், பசுஞானம், சிவஞானம் இவற்றையெல்லாம் வரையறுத்து கூறினார்கள். அப்ப என்ன நமக்கு புரியுது, தசகாரியத்தில் பாசஞானம் நீங்கி பசுஞானமும் கடந்து சிவஞானத்தை பெறுகின்றது உயிர் என்ற செய்தி அங்கே நமக்கு கிடைத்தது. அது மாதிரி இங்கே என்ன கூறுகின்றார்கள், மூன்று பொருள்களுக்கும் பொதுவியல்பும் உண்டு, சிறப்பியல்பும் உண்டு என்று கூறினார்கள். அந்த பொதுவியல்பையும் சிறப்பியல்பையும் நாம் கூற புகுந்தால் தசகாரியங்களை சொல்ல வேண்டும். ஏனென்றால் தசகாரியங்களை அறியும் பொழுதுதான் முப்பொருள்களின் பொதுவியல்பையும் அறிகின்றோம், சிறப்பியல்பையும் அறிகின்றோம் என்ற உண்மையினை இந்த பாடலின் மூலமாக, இந்த 24 பாடலின் மூலமாக உணர்த்தினார்கள். ஏனென்றால் இந்த 24 பாடலிலே முப்பொருட்கும் தத்தம் முறைமையை பகுத்து சொல்வோம், அந்த முப்பொருள்களுக்கும் உரிய இரண்டு இயல்புகளையும் பகுத்து சொல்வோம்னு சொல்லிவிட்டு அடுத்த பாடலிருந்து தசகாரியம் சொல்வதனாலே தசகாரியங்களிலே முப்பொருள்களின் பொதுவியல்பும் சிறப்பியல்பும் அடங்கி இருக்கின்றன என்ற அரிய உண்மையினை நமக்கு அங்கையின் நெல்லிக்கனி போல தெளிவாக உணர்த்துகின்றார்கள். அதனோடு மட்டுமல்ல, தசகாரியங்களை சொல்லும் பொழுது நிம்மல 5 அவத்தைகள் சொல்வார்களே, அதாவது நாம அடைஞ்சிட்டு வர்ற 5 அவத்தைகள், அது நமக்கு தெரியும், நனவு, கனவு, உறக்கம். இந்த அவத்தை என்ன அப்படின்னா, நம்ம அறிவு குறைந்து குறைந்து அறியாமை மிகுகின்றது. நனவை விட கனவுல என்ன அறியாமை அதிகம், பொருத்தம் இல்லாம எதுவும் அறிவோம் கனவுல, நனவுல கண்டவற்றை கனவுல சரியாக அது மாதிரி காண தெரியாது. கனவுல எப்படிதாமோ எனக்கு கனவு வந்தது, முரண்பாடாதான் வந்ததுன்னு சொல்றோம். ஏன்னா அறியாமை அதிகமாகின்றது கனவுல. கனவுலையாவது சரி, ஏதோ முரண்பாடா ஏதாவது அறிஞ்சா, உறக்கம் வந்துட்டுனா ஒரு அறிவும் நிகழாது, முழுக்க அறியாமை தான். பேர்பக்கம் இன்னும் நல்ல அறியாமை மிகுதியாகின்றது, உயிர் படங்கள் இன்னும் அறியாமை மிகுதியாகின்றது. ஆகவே நாம அடைகின்ற 5 அவத்தைகள்ல அறிவு குறைந்து குறைந்து அறியாமை மிகுவதை பார்க்கின்றோம். இங்கு ஞானிகள் அடைவார்கள் 5 அவத்தை, அதாவது பெத்தத்திலிருந்து நீங்கி முத்தியை நோக்கி செல்கின்ற ஞானிகளும் 5 அவத்தைகள் அடைந்து முத்தி அடைவார்கள். அந்த 5 அவத்தைகளையும் அந்த 5 அவத்தைகளும் இந்த தசகாரிய அனுபவங்களும் ஒன்றுதான். 5 சொன்னதைத்தான் 10 விரித்து சொல்கின்றார்கள். 5 சொன்னா நின்மல 5 அவத்தை, 10 விரித்து சொன்னால் தசகாரியம், அவ்வளவுதான். ஆகவே இனி வருகின்ற பாடல்களிலே தசகாரியங்களை வரையறுப்பதோடு மட்டுமல்லாமல் எந்தெந்த தசகாரியத்தோடு எந்தெந்த நின்மல அவத்தை இயைபுடைத்தாக இருக்கின்றது என்பதையும் அவர்கள் இயைபு பற்றி ஆங்காங்கே காட்ட உள்ளார்கள். இப்ப தசகாரியத்தை பற்றி சொல்கின்ற மெய்கண்ட சாத்திரம் ஒன்று உள்ளது, அது உண்மை நெறி விளக்கம் என்பது. அதுல தசகாரியம்னா தசகாரிய வரையறை மட்டும்தான் பார்க்க முடியும், அதோடு நின்மல 5 அவத்தைகளை பொருத்தி சொல்லுதெல்லாம் அங்க பார்க்க முடியாது. ஒரு 5-6 பாடல்களிலே முடித்து விடுகின்றார் நூலையே. ஆனால் நம்முடைய குருமூர்த்திகள் இங்கு 55 பாடல்கள் அருள் செய்துள்ளார்கள். முன்னோர்கள் சுருக்கி சொன்ன அந்த பொருளையெல்லாம் நம் மீது வைத்த கருணையினாலே விரித்து சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய 3வது பட்டத்து அருள் திரு அம்பலவான தேசிக மூர்த்திகள். சைவ உலகத்திற்கு அவர்கள் வழங்கியுள்ள மிகப்பெரிய கொடை இது என்னவென்றால், இத்தனை செய்திகள் இங்கு இருக்கின்றன என்பதை தேடவும் முயற்சியின்றி, அதனை கற்கும் ஊக்கமின்றி சைவ உலகம் உள்ளது. இதனை கற்று வருமே ஆனால் சைவ உலகத்திலே பல செய்திகள், பல சித்தாந்த உண்மைகள் இதுகாரும் சைவ அறிஞர்களே உணராமலும் உணர்த்தாமலும் இருக்கின்ற பல்வேறு உண்மைகளும் இங்கே புலப்பட்டு விளங்கி தோன்றுகின்றன. ஆகையினாலே இந்த தசகாரியமானது நமக்கு அரிய செய்திகளை அள்ளித்தருகின்றது. இந்த 10 தசகாரியங்கள் என்பவை 5 நிம்மல அவத்தினுடைய விரிவுதான் என்ற உண்மையை இங்கே பெற வைக்கின்றார்கள். இதற்கு அப்புறம் வந்த சாமிநாத தேசிகர்கள் அவர்கள் மூர்த்திகள் அவர்கள் செய்த தசகாரியத்திலே அவர்கள் விளக்கமாகவே சொல்லிவிட்டார்கள். வெளிப்படையாகவே தசகாரியம் என்ற இந்த 10 5 நின்மல அவத்தைகளின் விரிவுதான் என்று பாடலில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே அதை பெற வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு தசகாரியத்தை சொல்லும் பொழுது அதனோடு பொருத்தமுடைய நின்மல அவத்தையினை குறிப்பிடுகின்றார்கள். இந்த மூர்த்திகள் 3வது பட்டத்து குருமூர்த்திகள் இந்த நூல் செய்து மட்டுமல்லாமல் சிவஞான போதத்திற்கு சிந்தனை உரை என்ற ஒரு உரையும் செய்துள்ளார்கள். அதிலும் உண்மை அதிகாரத்து சூத்திரங்கள் 8, 9, 10 போன்ற சூத்திரங்கள் எல்லாம் வரும்பொழுது, 7, 8, 9, 10, 11 சூத்திரங்கள் வரும்பொழுதும் தசகாரியங்களையும் அங்கே குறிப்பிட்டு அவற்றோடு பொருத்தமுடைய நின்மல அவத்தைகளையும் அங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அங்கே உரையிலே குறிப்பிடுகின்றார்கள், இங்கே பாடலிலே குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு பல செய்திகள் தசகாரியம் பற்றி சொல்ல இருக்கின்றன. அந்த 25வது பாடலுக்கு நாம் வந்தோம் என்றால் தசகாரியத்தை தொடங்குகின்றார்கள். முப்பொருள்களின் பொதுவியல்பும் சிறப்பியல்பும் சொல்கின்றோம் என்று சொல்லிவிட்டு இங்கே தசகாரிய வரையறையை தொடங்குகின்றார்கள். தத்துவம் அனைத்தும் நோக்கி தனித்தனி செயல்கள் காண்டல் ஒத்ததன் உருவமாகும். தத்துவ ரூபம் என்றால் என்ன என்று சொல்லிவிட்டார்கள். தத்துவம் அனைத்தும் நோக்கி தனித்தனி செயல்கள் காண்டல் வரையறை. இந்த வந்த அடி அப்படி படிச்சிட்டோம்னா இதுதான் தத்துவ ரூபம்னு எங்கேயும் நாம தெளிவாக திட்டவட்டமாக எடுத்து சொல்லலாம். ஏன்னா தசகாரியங்கள் பெயர்கள் மாத்திரமாக அறிந்திருப்பார்கள், பெயர்கள் கூட அறிந்து

இதுகாரும் அப்படித்தான் சொல்லி வந்திருக்கின்றார்கள். பாசஞானம்னா என்ன? இதான் ஏன் பாசஞானம்? இதுதான் பசுஞானம், இதுதான் சிவஞானம், இதுதான் சத்தினிபாதம், இதுதான் நின்மல நனவு என்பது என்று ஒவ்வொன்றையும் எப்படி திட்டவட்டமாக தெளிவாக நமக்கு உணர்த்தினார்கள். சைவ சித்தாந்தத்தில் சில கருத்துக்கள் வந்து அப்படி தெளிவில்லாம பெயர் மாத்திரமா அறிந்து வச்சிருப்போம். ஆனா என்னன்னு கேட்டா நாமளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் தடுமாற்றம் வராமல் திட்டவட்டமாக வரையறுத்து இதுதான் பாசஞானம், இதுதான் பசுஞானம், இதுதான் சிவஞானம், இதுதான் சத்தினிபாதம், இதுதான் இருவினை ஒப்பு என்று அப்படி வெளிப்படையாக வரையறுத்து சொல்லக்கூடிய பாடல்கள் அம்பலமான திசையில் தசகாரியத்தில் தான் நான் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த நூல். அதுல பாருங்க, தத்துவ ரூபத்தை எவ்வளவு சிறப்பாக அவர்கள் சொல்கின்றார்கள். தத்துவம் அனைத்தும் நோக்கி தனித்தனி செயல்கள் காண்டல். முதல்ல தத்துவ ரூபம்னா என்ன என்றால், நமக்கு தத்துவ ரூபம் நிகழ்ந்திருக்கிறதா? இல்லை. யாருக்கு நிகழும்? சரிய கிரிய யோகங்களாகிய சிவபுண்ணியங்களை முற்றுவித்து சிவபெருமானே குருவாக எழுந்தருளப்பெற்று அந்த சிவபெருமானுடைய அந்த குருமூர்த்தியருடைய குருவருளால் திருவருள் வாய்க்கப்பெற்று அந்த திருவருள் ஞானம் பெற்றவன் தான் தான் வேறு தத்துவங்கள் வேறு என்று பிரித்தறிவான் அப்படின்னு பார்த்தோம். அப்படி தத்துவங்களை தன்னன் வேறாக பிரித்து அறிகின்றானே, அதுதான் அதுதான் தத்துவ ரூபம். அப்ப என்ன அறிகின்றான்? இந்த தத்துவங்களை எல்லாம் தன்னின் வேறாக காண்கின்றான் ஒன்று. அப்புறம் இரண்டாவது என்னவென்றால், அந்த தத்துவங்களை வேறாக காணும் போதுதான் அந்த தத்துவங்கள் என்னென்ன தொழில் செய்கின்றன என்பதை அறிகின்றன. இப்பவும் தத்துவங்கள் மூலமாகத்தான் நாம எல்லாம் அறிகிறோம் செய்கிறோம். ஆனா தத்துவம் வேறு நாம் வேறுனு பிரித்து அறியல. இந்த தத்துவங்களோடு தத்துவமாக இருந்து கொண்டே நம்ம நம்மளையும் தான் 36 தத்துவங்கள சேர்த்து எண்ணிருந்தாங்களே. என்ன 36 தத்துவங்கள புருடன் என்று வருகின்றது. வித்யா தத்துவங்கள் 7 புருடன் வருகின்றது. அந்த புருடன் யாரு? தத்துவ கூட்டத்தோட கூட்டமா ஒன்னா கலந்து இருக்கோமே உயிர்களாகிய நாம் தான் அந்த புருடன். இப்படி தத்துவ மயமாகவே இருக்கின்றோம் நம்ம. சிவ அந்த சரியாதிகளை முற்றுவித்தால் சிவபெருமான் குருவாக எழுந்தருளி வந்து நமக்கு திருவருள் ஞானத்தை வழங்குவான். அந்த திருவருள் ஞானத்தின் துணை கொண்டு பார்க்கும் பொழுதுதான் நாம் இந்த புருடன்கிற நிலையெல்லாம் நீங்கி இந்த தத்துவங்களை நம்ம வேறாக அறிவோம். அப்போது நன்றாக அறிவோம் என்னென்ன தத்துவம் என்னென்ன தொழிலை செய்கின்றது. முன்னூர்ல படிக்கின்றோமே, சித்தியார்ல படிக்கின்றோமே, கலை இந்த தொழிலை செய்கின்றது, வித்தை அந்த தொழிலை செய்யுது, மனம் இந்த தொழிலை செய்யுது, புத்தி அந்த தொழிலை செய்யுதுன்னு சித்தியாரிலையும் சிவபிராசனையும் படிக்கின்றோமே. அந்த ஏட்டில் அறிந்த அந்த அறிவை அனுபவத்தில் எப்போது அறிவோம் என்றால், தத்துவ ரூபம் என்ற தசகாரியத்தின் அந்த முதல் நிலை, தசகாரியத்தின் தொடக்கம் தத்துவ ரூபம் தான். அந்த தத்துவ ரூபம் என்ற தொடக்க நிலையில்தான் தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அனுபவத்தில் வைத்து அறிவோம். ஆகவே தத்துவங்களை ஒவ்வொன்றாக நோக்கி, முதல் தத்துவம் நாத தத்துவம், 36 தத்துவம் நிலம், நாதத்திலிருந்து நிலம் வரை ஒவ்வொரு தத்துவமாக கண்டு வேறாக கண்டு ஒவ்வொரு தத்துவத்தின் தொழிலையும் அறிதல். வேறாக காண்பது மட்டுமல்ல, அவற்று ஒவ்வொரு தத்துவத்தின் தொழிலையும் அறிதல். அதான் தனித்தனி செயல்கள் காண்டல். தனித்தனியா ஒவ்வொரு தத்துவமும் என்னென்ன செயல் செய்து என்னென்ன தொழில் செய்கின்றது என்று அறிதல், அதுவே தத்துவ ரூபமாகும். அதுதான் ஒத்ததன் உருவமாகும் என்று சொன்னார்கள். தன் என்றால் என்ன? பாட்டை தத்துவம்னு தொடங்கினாங்க. இப்ப தன் என்பது தத்துவத்தை தான் குறிக்கிறது. தன் உருவமாகும் என்றால் தத்துவ ரூபமாகும். ஒத்த அதுவரை உயிரோடு ஒத்து விளங்கிய தத்துவங்கள், ஆகவே ஒத்ததன் என்று சொன்னார்கள். இதுவே தத்துவ உருவமாகும். உருவம் என்றாலும் ரூபம் என்றாலும் ஒன்றுதான். ரூபம் என்பது வடமொழி சொல், உருவம் என்பது அதற்கு இணையான தமிழ் சொல். ஆகவே எதிலிருந்து எது வந்தது என்ற ஆராய்ச்சியும் விஞ்ஞான நிலையில போகும்போது அதுல நாம ரொம்ப போட்டு செலுத்த வேண்டாம். ரூபம் என்பது வடமொழி சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் உருவம். ஆகவே தத்துவ உருவம் என்று சொன்னால் தத்துவ ரூபத்தை குறிக்கின்றது என்று இவ்வாறு தத்துவ ரூபத்தை இங்கே வரையறுத்தார்கள். எனவே தத்துவ ரூபம் என்பது தத்துவம் அனைத்தும் நோக்கி, ஒரு தத்துவம் பாக்கி இல்லாம 36 தத்துவங்களையும் நோக்கி தன்னின் வேறாக கண்டு தனித்தனி செயல்கள் காண்டல், ஒவ்வொரு தத்துவத்தினுடைய தொழிற்பாட்டையும் அறிதல், அதுவே தத்துவ ரூபமாகும். சரி, தத்துவ ரூபம் முடிஞ்சு போச்சு. அடுத்தால தத்துவ தரிசனம் என்பது என்ன? தத்துவ தரிசனம் என்றால் என்ன என்பதை பார்க்கும் பொழுது கூறுகின்றார்கள், தொடர்ந்து அதை சொல்லிவிடுகின்றார்கள். இந்த ஒரு பாடல்ல தத்துவ ரூபத்தை சொல்லியிருக்கின்றார்கள், தத்துவ தரிசனம் சொல்கின்றார்கள், தத்துவ சுத்தியும் சொல்கின்றார்கள். தத்துவம் சம்பந்தமான அந்த ரூப தரிசன சுத்திகள் இந்த ஒரு பாடல் அருமையாக சொல்லிவிட்டார்கள். இப்ப தத்துவ ரூபம் சொன்னார்கள், 36 தத்துவங்களையும் தனித்தனியே நோக்கி அவற்றின் செயல்களை காண்டல் தத்துவ ரூபம். தத்துவ தரிசனம் என்பது என்ன? அதை சொல்கின்றார்கள், ஒன்றை ஒன்று உணராது ஈது, சத்தியம் சடமே என்ன தான் அறிந்திடுதல் காட்சி. காட்சி என்றாலும் தரிசனம்

0: விட்டுலாம். ஆகவே காட்சின்னு சொன்னது தரிசனத்தை. எந்த தரிசனத்தை? தத்துவ தரிசனத்தை. தத்துவ தரிசனம் என்பது என்ன? தத்துவ ரூபத்தில் என்ன அறிந்தான்? தத்துவங்களின் தொழிற்பாட்டை அறிந்தான் இல்லையா. தத்துவ தரிசனத்தில் இன்னும் நன்றாக தெளிவாக அறிகின்றான். என்ன அறிகின்றான்? தத்துவங்களின் தொழிற்பாட்டை இன்னும் தெளிவாக அறிகிறானா? இல்ல இல்ல, தத்துவங்களின் தொழிற்பாட்டெல்லாம் தத்துவங்களின் செயல்களை எல்லாம் தத்துவ ரூபத்திலே நல்லா அறிஞ்சாச்சு. இப்ப தத்துவ தரிசனத்தில் மேலும் என்ன அறிகின்றான்? தத்துவ தரிசனத்தில் என்ன அறிகின்றான்னா, இவ்வாறு தத்துவங்கள் தொழிற்பட்டாலும் என்ன, கண்ணானது இது பார்த்தல் செயலை செய்கின்றது, காது கேட்டல் செயலை செய்கின்றது என்று ஒவ்வொரு தத்துவமாக சொல்லி, அப்ப வித்யா தத்துவம் கலை வந்து கிரியாசக்தியை எழுப்புகின்ற செயலை செய்கின்றது, வித்தை ஞானசக்தியை எழுப்புகின்ற செயலை செய்கின்றது, இப்படி ஒவ்வொரு தத்துவமும் தனித்தனியா ஒவ்வொரு செயலை செய்கின்றது என்று தத்துவ ரூபத்தில் கண்டான் இல்லையா. 36 தத்துவங்களின் செயற்பாட்டினையும் தத்துவ ரூபத்தில் பார்த்தான் இல்லையா. இப்ப தத்துவ தரிசனத்தில் என்ன தெளிவா உணர்தான்னா, இவ்வாறு இந்த தத்துவங்கள் செயல்பட்டாலும் இந்த தத்துவங்கள் தாமாக செயற்படவில்லை, திருவருளால் தான் செயற்படுகின்றன. திருவருளால் தான் இந்த தத்துவங்கள் இயங்கி வருகின்றன. இந்த தத்துவங்கள் தாமாக செயல்படவில்லை என்ற உண்மையை உணரும் போது அதுதான் தத்துவ தரிசனம் சொல்லுவோம். அப்ப ரூபத்தை விட தரிசனம் நல்ல தெளிவா அறிதான். ரூபத்தில் அப்படி மேலிழந்தவாறே தான் அறிஞ்சான். ஆமா, 36 தத்துவங்களும் செயல்படுகின்றன. அதுவும் பாருங்க, ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுது அப்படின்லாம் அறிஞ்சான் தத்துவ ரூபத்தில். ஆனா தத்துவ தரிசனம்னு வரும்போதுதான், இவை செயல்பட்டாலும் இவை சடம், ஒன்றை ஒன்று அறியாது. இது ஒரு தத்துவம் இன்னொரு தத்துவத்தை அறியாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு தத்துவமும் சடம், சத்தியமே அது உண்மைதான். சத்தியம் சடமே, சத்தியமாக உண்மையாக இந்த 36 தத்துவங்களும் சடம், ஒன்றாக ஒரு தத்துவத்தை இன்னொரு தத்துவம் அறியாது. அதனால இவை தாமாக செயற்படவில்லை என்பது அங்கு பெறப்படுகின்றது. இந்த தத்துவங்கள் எல்லாம் சடம், ஒன்றை ஒன்று அறியாது, எனவே இவை தாமாக செயற்படவில்லை, திருவருள் தான் செயற்படுகின்றன என்பது குறிப்பட்சமா வரவழைத்து பெறணும். பாடல் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தத்துவங்கள் ஒன்றை ஒன்று உணரமாட்டா, இவை சத்தியமாக சடமே என்று அறிந்திடுதல் காட்சி தத்துவ தரிசனம் சொல்லிட்டாங்க. அப்ப அதன் மூலம் என்ன நம்ம பெறப்படுது, இவை ஒன்றை ஒன்று அறிய மாட்டா இந்த தத்துவங்கள், இந்த தத்துவங்கள் சடம், ஆகவே இவையெல்லாம் செயற்பட்டதா அறிஞ்சோமே, இவை தாம சடப்பொருள் எப்படி தானா செயற்படும், ஆகவே இவை திருவருளால் தான் செயற்படுகின்றன என்று அறிந்து கொள்வது தத்துவ தரிசனமாகும். அதுதான் காட்சி என்றார்கள். அப்புறம் தத்துவ சுத்தி சொல்லணும், அது அந்த 4வது அடி, கடைசி அடி, ஒரு அடியில.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: சிவாய நமம். சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
1: அதுல சொல்கிற போது சொன்னார், கையார் குடைந்து குடைந்து உன் கடல் வாடி, ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் தான், நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம், ஆறழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வ செல்மருங்கள் மையா தடங்கண் மடந்தை மனவாளா. அங்க ஏற்றம் என்னன்னா, மைபூச பெற்ற விசாலமான கண்ணை உடையவனுடைய மனவாளன் என்றெல்லாம் அந்த அம்மையை இணைத்து இணைத்து இணைத்து அருள் சக்தியோடு காணுகிற காட்சியை இளமைய போரிலேயே பாட சொல்லி பாடுக, கண்ணுக்கு ஞானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று விடுக வேண்டும் என்றெல்லாம் பயிற்சி இருந்தார்கள். அது இந்த காஞ்சன மாலை இளைய வயதிலேயே பெற்ற பெயர். அது முன்பிறப்பிலே விட்டவாசு என்று சொல்லக்கூடியவனுடைய தேவசாதி இனனாக இருக்கக்கூடிய ஒருவனுடைய மகளாக இந்த விட்டாவதி என்ற பெண் தோன்றினாள். அந்த கதையை அழுத்தியர் சொல்லுகிறது. ஏன் இந்த பேர் மலைத்துஜனுக்கு வந்ததுன்னா, அவருடைய அகமுடையால் பெற்ற பெருவளம், அவள் பெற்ற அருள் செல்வம், அது இவனுக்கும் வந்து பொசிந்திருக்கிறது. அது எப்படி என்று கேட்கிறார்கள். அப்ப சொன்னா, அந்த விச்சாவதி கேட்கிறாள், சிறுவயது பெண்ணாக இருக்கிற போது மகன் மகளுக்கு உபதேசம் பண்ணுகிறார், நல்ல உபதேசம். அம்மையனுடைய உமாதேவியனுடைய மகாமந்திரத்தை அவருடைய காது விட சொல்கிறது. என்ன என்ன முன்னம் தீசேர் மெழுகுப்பாய், இந்த நல்ல சொற்களை சொல்லுகிற போது மெழுகு போல உருகுற நெஞ்சமான, அது உணர்வு வயப்பட்டதாக இருக்கும். அந்த உணர்வு குறைந்து அறிவு சுய நோக்கிலே செல்லுகிற அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நல்ல வாழ்க்கை முறை வளர வேண்டுமானால் பெண்களுக்கிலே இந்த ஆன்மீக உணர்வுகள் கிடைக்கும்படியான பழைய மரபுகளை கொஞ்சம் கொஞ்சமாவது ஏற்றுக்கொள்கிற பாங்கு வீடுகளில் வேண்டும். அங்க அந்த விட்டாவதிக்கு உமாதேவியினுடைய மகாமந்திரத்தை சொன்ன உடனே அப்பாவை பார்த்து கேட்டான், இந்த மந்திரத்தை எந்த ஸ்தானத்தில் இருந்தினர், எந்த இடத்துல இருந்து நான் உருவேற்றுவது. இப்போ திருவிழா பணத்தை நான் வீட்டில் படிக்கலாம், ஒட்டாமர கடையில படிக்கலாம், பொழுதுபோக லைப்ரரியில் கூட உட்கார்ந்து படிக்கலாம். இப்படிப்பட்ட நல்லவர்கள் முன்னிலையில திருவிழா பணத்தை சிந்திக்கிறதுக்கு எவ்வளவு பேர் நினைக்க முடியுமா? அது எல்லாரும் திருவிழாறுமான சென்றவர்கள் தான், பேராசிரியர்கள் பெருமக்கள், நல்ல உலகில் அருளியல் அறிவு மட்டுமல்ல உயர்ந்த சிந்தனை தெளிவு உடையவர்கள். உங்கள் முன்னிலையில் சொல்லுவது என்று சொன்னால், ஒரு வாய்த்தது இது ஒரு பிறவி மதிக்கின்ற மழக்கை இழந்து பொற்கிண்ணம் என்று கருதுகிற கருத்து உள்ளத்தில் இருக்கும். அது அந்த சூழல், அந்த சூழல் இருக்கிறதே, அந்த சூழலிலே எந்த சூழலிலே எந்த இடத்திலே இருந்து இந்த உருவை ஏற்ற வேண்டும் என்று கேட்கிற சொல்கிறேன். 64 சக்தி பீடங்கள், அதுல சிறந்த பீடம் மதுரை மீனாட்சி பீடம். அங்கே சென்று இந்த மனுவை நீ உருவேற்றுவாயினால் உயர்ந்த பயன் கிடைக்கும் என்று உடனே அந்த குழந்தை, சின்ன பெண் குழந்தை, தகப்பனை பிரிஞ்சு தாயை பிரிஞ்சு உற்றார் உறவின் பிரிஞ்சு எடுத்த கர்மங்கள் எல்லாம் திடத்தோடு பின்பற்றினாலன்றி வெற்றி வராது. நிலைத்த புத்தி ஒருவருக்கு வேணும், பலருக்கு நிலைத்த புத்தி இருக்கிறது கிடையாது, இங்கு ஒன்று அங்கொன்றாக தாவி கொண்டிருப்பார்கள். அந்த பிள்ளை விடாப்பிடியாக அங்கிருந்து புறப்பட்டு பல இடங்களை வழிபாடு செய்து கொண்டு வருகிற வழியிலே இருக்கக்கூடிய நல்ல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு மதுரைக்கு வந்தது. ஒற்றாமரையில நீராடித்து வந்த மாதம் தை மாதம், தை மாதத்துல அந்த நோன்பு தொடங்குது. ஓராண்டு எல்லாம் வைத்துக்கொண்டு, ஒரு தவம் என்றால் ஓராண்டு அல்லது ஒரு இரு 6 மாதம், 41 நாள் அல்லது 11 நாள், 3 நாள், இப்ப 3 மணி நேரம் கூட நம்மால விரதம் இருக்க முடியாது. இந்த அம்மா இந்த குழந்தை ஒரு ஆண்டு அளவிலே அந்த நோன்பை மேற்கொள்ளுவதாக கருதுகிறது. அந்த நோன்பினுடைய பயனாக எதை விரும்புகிறது? அருளிப்பாட்டை மட்டும்தான் விரும்பு, வேற ஒன்றும் விரும்பவில்லை. இந்த உருவேற்றி அந்த உருவினுடைய பயனாக அருள் பெற வேண்டும், அந்த அருள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் இல்லை. இதை நோக்கி நான் வழிபாடு செய்கிறேன். ஒன்றை எதிர்பார்த்து செய்கிற வழிபாடாக அமையாமல், ஒன்றையும் விரும்பாத உனக்கு அன்பு செய்த நெஞ்சோடு உன்னுடைய அருள் பெறுகிற வேட்கையோடு நான் இருக்க வேண்டும் என்று விரும்பி செய்கிற அந்த நோன்பாக அமைகிற போது, அந்த நோன்பை மேற்கொள்ளுகிற போது தை மாசம், அங்க கொட்டாமரையில் நின்று ஆடி அந்த ஒரு மாதம் பகலிலே மட்டும் உணவு உண்டாள். அதுபோல மாசி மாசத்துல இரவில மட்டும், பங்குனி மாசத்துல உணவு யாராவது கொடுத்தால் சாப்பிடுவார். இட்டமுடன் என்பதைக்கு யாரேனும் கொடுப்பார்களானால் உண்பு, இல்லை என்றால் உண்ண மாட்டேன் என்று பட்டினத்தார் சொல்வார். அந்த பாங்கு இந்த பெண்ணிடத்தில் இருக்கிறார். முட்ட தொடர்ந்த முனிவர் சொல்கிற அந்த சொல்லை வாழ்வின் கடைப்பிடியாக வைத்துக் கொண்டு பங்குனி மாதத்தில் யாரேனும் விரும்பி வந்து உணவு கொடுத்தால் உண்டார். அதுக்கு அடுத்த திங்களிலே இறை முதலியவற்றை கண்டமூலம் என்று சொல்வார்கள், அதை சாப்பிட்டாள். பிறகு அடுத்தபடியாக எள் என்று சொல்லக்கூடிய எள்ளினுடைய பொடி என்ன பசி தீர்த்துவிடும். அதற்கு பிறகு சாந்திராயண விரதம் என்று ஒன்று, இந்த வளர்ப்பதை இன்றைக்கு அம்மாவாசை என்று சொன்னா இன்றைக்கு வந்து சாப்பிடாம சொல்வது, நாளைக்கு ஒரு பிடி விரதமே, இரண்டாம் நாள் திருதியை ரெண்டு பிடி, ரெண்டு கவளம், ரெண்டு கவளம்னா இவ்வளவு பெரிய கவளமா 60 கிலோ லட்டு மாதிரி எல்லாம் இல்ல, ஒரே லட்டு 60 கிலோ வைக்கும், பெரிய லட்டா ரெண்டு கவளம்னா பெருசா பகாசுரன் கவளம் மாதிரி இல்ல, அது ரெண்டு கவளம் தன்னுடைய கைப்பிடினாரு. இப்படி வளர்புறையிலே 15 கவளம், பௌர்ணமியிலிருந்து மறுபடியும் குறைந்து கொண்டே 15, 14, 15, இது சாந்திராயண விரதம் என்பது. இப்படி எல்லாம் இருந்து பார்க்க ஒரு வேளை தான் சாப்பிடணும். இன்றைக்கு அமாவாசைன்னா கிடையாது, பௌர்ணமின்னா முழு நிறைவு. ஆக ரெண்டு நாளும் தவிர பாக்கி நாளிலே கூடுதலும் குறைவுமாக வருகிற கவளங்களை உண்டு இருந்தால், பிறகு வெறும் தண்ணீரை மட்டும் பருகின்றால், அப்புறம் அருகம்புள்ளினுடைய நுனியிலே இருக்கக்கூடிய பனி நீரை பருகி வாழ்ந்தால், அப்புறம் காற்றை மட்டும், பட்டினி முழு பட்டினியாக இருந்து காற்றை மட்டும், இப்படி 12 திங்களும் நோன்பு நோற்று, இந்த நோன்பின் இடையே பாடி பரவுகிற பணியும் செய்துள்ளார். ஏன்னா விசாரனுடைய மகள் தோளிலே வீணை இட்டுக் கொண்டு அந்த அருமையான வீணா வேணும் மிருதங்க வாத்திய ரசிகாம் என்று மீனாட்சி பஞ்சரத்தின் சொல்வார். வீணை வேணும் மிருதங்கங்கள் எல்லாம் ரசிக்கக்கூடியவளாக இருக்கிறாளாம். அது பின்ன அவருடைய அரசாட்சியில பார்க்க போகிறோம். கரஞ்சோதி முனிவர் மிக அழகாக சொல்லுகிறார், அந்த அம்மையினுடைய முன்னிலையே போய் நின்று அந்த குழந்தை அவளை மிகச்சிறந்த முறையிலே பாராட்டி பாடுகிறது, இசையோடு பாடுகிறது. அந்த பாட்டை கேட்டவுடனே அந்த பாட்டினுடைய பயனாக, அந்த பாட்டினுடைய பயனாக அம்மை வருகிறார். அந்த பாட்டினுடைய உள்கருத்து எப்படி இருக்கு, 3 பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு சொல்லுகிற கேளுங்க. வேதமுடிமேல் ஆனந்த உருவாய் நிறைந்து விளையாடு, வேதமுடிமேல் ஆனந்த உருவாய் நிறைந்து விளையாடு மாதர் அரசே. பெண்களுக்கெல்லாம் அரசியா இருக்கிறவளை, பெண்களுக்கு அரசியா வரப்போகிறா அவன் கூப்பிட்டா. மாதர் அரசே முத்து நகைமானே இமயமடமயிலே, மாதர் இமவான் தேவி மணி வடந்தோய் மாறும் தடந்தோழும் பாதமலர் சேப்புற மிதித்து விளையாட்டு அயரும் பரிசு என்ன. அங்க விளையாடினான் அதை நினைக்கிற இந்த பெண், சின்ன பொண்ணு கதையில கேட்டிருக்கா, பார்வதியாக குழந்தையாக வந்து அந்த மேனையினுடைய மடியில மிதித்து ஏறி ஏறி அது சிவந்து போ, பாதம் சிவந்து போகும்படியாக அவளை அணைத்து அவளுடைய தோள்களை கட்டி பிடித்து விளையாடுகிற அந்த விளையாட்டை நினைக்கிறாள். மாதர் இமவான் தேவி மணி வடந்தோய் மாறும், அழகான முத்துமாறுகள் அணிந்திருக்கக்கூடிய அந்த மாறுவிலே புல்கி, தாய்க்கு பெரிய இன்பம் அது, ஒரு பெண்ணுக்கு தெரிகிற இன்பம், ஆணுக்கு தெரியாத இன்பம். பெண் பெற்ற பேர் என்ன என்றால் குழந்தையை எடுத்து அணைத்து உச்சிமோந்து கொஞ்சுகிற அது அற்புதமான அனுபவம். எற்பு தொலை வரும் எத்தினை எத்தினை என்று மாணிக்கவாசகர் சொல்றார். ஆண்டவனுடைய அருளிப்பாடும் இந்த உடம்பிலே வரும், ஆண்டவனுடைய அருளால் வருகிற உறவு சுத்தம் குழந்தைகள் வருகிற தொடர்ச்சி இருக்கிறதே, இந்த உறுதல் ஆகிய இன்பம் இருக்கிறதே, அது மேனை அனுபவித்தாளாம். மணிவடம் தோய் மார்பும் தடம் தோளும் பாதம் அலர்ச்சே புற, தன்னுடைய சின்ன திருவடிகளால் அதை மிதித்து சிவந்து போகும்படியாக விளையாட்டு அயரும். அந்த அம்மாவுடன் விளையாடினேன், அது என்ன பரிசு என்ன பாக்கியம் நினைக்கிறேன். இந்த நினைப்போடு பாடினாள், அந்த கதையை கற்றிருக்கிறாள், இறைவன் அப்படி நினைக்கிறார், இறைவி அப்படி நினைக்கிறார். அம்மா உடனே குழந்தை வடிவத்தில் இந்த குழந்தையை பத்தி நினைத்தா 3 பாட்டையும் குழந்தைய நினைக்கிறா, குழந்தையை வடிவத்தை நினைக்கிறா. தெய்வமும் குழந்தையும் கொண்டாடுகிற இடம், இங்க தெய்வத்தை பாடுகிற போது குழந்தையாக நினைத்து பாடுகிறாள், பிள்ளைத்தம் மீனாட்சி பிள்ளைத்தம். அந்த அம்மை அந்த குழந்தையாக 3 வயது குழந்தையாக நிறைய வந்து வட்டச்சூரியத்தோடு நல்ல திருவாபரணங்களோடு அழகிய ஆடை அணிகலங்களோடு வந்து எழுதி காட்சி கொடுக்கிறான். இந்த வித்தாவதி அந்த அருமையான பெத்த பேரை கேட்டு நான் பெத்த பேர் என்று வணங்கி மழுகிறாள். அப்ப உனக்கு என்ன வேணும் கேட்கும், தெய்வம் வந்தா என்னன்னா என்ன வேணும்னு கேட்கும். நாம எல்லாம் தெய்வம் ஆகணும்னா வர்றவங்களுக்கு என்ன வேணும், நாம தெய்வம் ஆகணும்னா வர்றவங்களுடைய கருத்து அறிந்து என்ன வேணும் என்று கருத்து அறிந்து முடிக்கிற அந்த ஆற்றல் இருக்குமானா நான் தெய்வம் ஆகலாம். கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை எண்ணிய எண்ணியாங்கு கொடுக்கிற ஆற்றல் நமக்கு இருக்குமானால் நாம் தெய்வம். நாம எண்ணியதையே முடிக்க முடியாதவர்களா நம்ம எப்படி தெய்வமாக ஆவது? கடவுள் தன்மை என்ன என்றால் எதிரே வருகிறவர் உள்ள கருத்தறிந்து அவருடைய உவகை அடையும்படியாக தான் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊர்ந்து நிலையினர். ஈபவர் தங்களுக்கெல்லாம் அருள் வைத்தார், கரப்பவர் தங்களுக்கெல்லாம் கடுநரங்கள் வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார், ஈவதற்கு பொருளும் கொடுத்து ஈய செய்தார், ஈய செய்தவர்களுக்கு அருள் கொடுக்கிறார், கொடுத்த பொருளை மறைக்கிறவர்களுக்கு கடுநரகங்கள் வைத்தார் என்று பேசுவார். ஆகவே அம்மா இங்க 3 வயதுல வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறா, எனக்கு என்ன வேணும், உன்னை பார்த்துட்டேன், இந்த மாதிரி ஒரு அருமையான காட்சியை கண்டுவிட்டேன், இனிமேல் எனக்கு என்ன வேணும், பழைய சங்க காலத்து பாடல் போல எனக்கு பொன்று பொருள் எல்லாம் தேவையில்லையா, அன்பு இருந்தா போற எனக்கு அன்பு ஒன்றே அமையும், அமையும் அமையும் என்பார் திருநாவுக்கரசர். அருகே கேள்வியில விரட்டான துறை அன்பே அமையும் அருகே கேள்வி. இந்த சொற்றவர்களை எல்லாம் எப்படி வாங்கி வச்சிட சாமி போருமே அப்படின்னு சொன்ன போது, இல்ல இல்ல கடுமையான நோன்பு நோட்டு இருக்கிறாய், உனக்கு ஏதேனும் கொடுத்தாகவனும் கேள்னர். அம்மா இப்படி குழந்தையா வந்திருக்கியே, இந்த குழந்தை வடிவத்துல எனக்கு நீ மகவாக வரணும். பாருங்க, ஒரு பெண்ணுக்கு தாயாகிற விருப்பத்தை தான் தலைமையானதாக சொல்கிறாய், தாயே ஆகி வளர்த்தனை பொறுத்து தாயில் சிறந்த தயாவான தத்துவனை கடவுளை கூட தாய்மானவனாக ஆக்கி காட்டுவது தான் நம்முடைய தந்தை என்று சொல்ல காட்டும். அம்மையே அப்பா மாதாபிதா சொல்றோம், அம்மையே அப்பா ருப்பிதா மணி அது இறைவனை கூட தாய் வடிவிலே காட்டுகிறது. இங்க பெண்களும் தாய்மை உணர்வினாலே அவள் கேட்கிற கேள்வி முதல் வேண்டுதல், நீ எனக்கு மகவாக வர வேண்டும், இந்த பிறப்புல முடியாது, அடுத்த பிறப்புல சோழனுடைய மகனாக பிறப்பாய், பாண்டியனை மணந்து கொள்வாய், நான் உனக்கு மகளாக வந்து தோன்றிய இது அகற்றிய பெண்ணுடன் அப்படியா ஒரு பெண் பெற்ற பேச்சினாலே பாண்டிய மரபு 3 தெய்வங்களை அந்த மரபிலே உள்ள அரசர்களாக பெற்றது என்று சொன்னான். பாண்டி நாடு சிவன் உய்ய கொள்ளுகிற ஆறு, அதனால்தான் தென்னாடுடைய சிவனே. அந்த மாணிக்கவாசகர் தென்னாடுடைய சிவனே என்று சொல்வதற்கு என்னன்னா, அவர் தென்னாட்டவர் என்பது வந்து கடவுளை தம்முடைய நாட்டு எல்லைக்குள்ளே அகப்படுத்திக் கொள்வது என்பது ஒரு பெண் பெற்ற பேரு வரம். அதன் காரணமாக அம்மை வந்தால், அம்மை வந்ததுனாலே அண்ணல் வந்தார், அண்ணல் வந்ததுனாலே அவருடைய பெரும்பேராக இருக்கக்கூடிய பெருமான் முருகனும் வந்தான். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அகத்திய சொல்ல கேட்டு அவர் மகிழ்ந்திருக்கிற போது இந்த கவலையை விடுத்த மலையத்துவன் அந்த பிள்ளையை ஆண் பிள்ளைகளுக்குரிய நிலைகளிலே வளர்க்கிறான். ஒரு பிள்ளையை எப்படி வளர்ப்பது என்று தந்தையும் தாயும் கூடி எண்ணி செய்கிற ஒரு நிலை ஆதலினாலே, தாய் உடம்பை வளர்ப்பாள், தந்தை நல்ல பயிற்சிகளை கொடுப்பாள். எந்த வாழ்க்கை முறைக்கு அந்த பிள்ளையை ஆளாக்க வேண்டுமோ அதற்குரிய முறையிலே ஆளாக்குகிற தன்மையிலே மலைத்துவன் நல்ல தக்க பயிற்சிகளை தருகிறான். அந்த பெருமாட்டிக்கு தடாதை என்று பெயர் சூட்டுக என்று இறை அருளினாலே எழுந்தது வான்ஒலி. தடாதக என்று சொல்றது பாருங்க, ரொம்ப மிகப்பெரிய ஆய்வுக்குரிய பேராசிரியர்லாம் இருக்கிறாங்க. இந்த தகை தகை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அந்த தகை என்ற சொல்லு தகுதி தகு தடாதகை தடை இல்லாத தகுதி பாடு. சிலருக்கு தகுதியா இருக்கிறதுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கும், பல தடைகள்னால என்னால தகுதியா இருக்க முடியலன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சார் பண்றது, உண்மை பேச முடியலையே, பல தடைகள் இருக்கு, அன்பை செலுத்த முடியலையே, அன்பு செலுத்தினா எளிமையா கருதி விடுகிறார்களே, பிற உயிர்களுக்கு இறங்க முடியவில்லையே. ஏன்னா ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் நிலையில ஒரு வரையறுத்துக் கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை முறையாக இந்த உலகில் இருப்பதனாலே. ஒரு துறவி போன கூட கருத்து எல்லாம் இருக்க முடியாது, இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு உபதேசம் பண்ணார். பாம்புக்கு உபதேசம், பாம்பும் கேட்டது பாருங்க, பாம்பும் கேட்டது இவர் நல்ல உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி யாரையும் சீராமலும் கடிக்காமல் இருந்தது பார்த்தார்கள். இது பாம்புக்குரிய குணம் அல்லவே என்று கம்பையும் கல்லையும் எடுத்து அடித்தார்கள். நொந்து போய் வந்து போய் உள்ளே கிடந்தது பொத்துக்குள்ளே. திருப்பி வருகிற போது எங்கெங்க ஒரு பாம்பு இருந்தது என்று கேட்டார் அருளாளர்களுக்கு. உபதேசம் பெற்றவர்களிடத்துல கருணை ஒன்றே போகுமே, ஆனாலும் எங்கன்னு கேட்டார். நொந்து போய் சொன்னி சாமி நீங்க சொன்னதை கேட்டேன். என்ன கேட்டேன்? யாரையும் நீங்க கடிக்க கூடாதுன்னு சொன்னேன். கடிக்க கூடாதுன்னு சொன்னேன், சீரக்கூடாதுன்னு ஒன்னு சொல்லலையே. நான் வந்து உன்னுடைய பாம்பினுடைய குணமாக சீத்தம் நீ காட்டுவாயானா எல்லாம் ஓடி போவாங்கள, நீ கடிக்க வேண்டாமே. நீ அது கூட காட்டவில்லையே, அது உண்டவரா என்னுடைய உபதேசம் தவறானார். ஆகவே உபதேசம் என்பது கொடுக்கிறவருடைய தகுதிப்பாடு மட்டுமல்ல கேட்கிறவருடைய தகுதிப்பாடும் இருக்கிறது. ஆனாலும் இங்கே மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய தடாதகை என்ற சொல் இருக்கிறதே, தடைகள் வாராத கொடையினர். சிலருக்கு தகுதி கொடை, சிலருக்கு தகுதி தவம், சிலருக்கு தகுதி இனிமையாக இருப்பது, இயல்பாக இருப்பது, பல்வேறு தகுதிகள் உலகத்தில் இருக்கு. எல்லா தகுதிகளும் மிகைய தகையதுன்னா ஆறுயிருக்கு அன்பு செய்தல். ஆறு உயிர்களுக்கு அருமையான உயிர்களா, இந்த உயிர்கள் என்று சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. புல்லு புழு பூச்சி எல்லாம் அருமையான உயிர்கள். ஒவ்வொரு காரியத்துக்காக பெருமான் அந்த உடம்பு தோறும் உயிர்களை கொண்டு வந்து வைத்து அவர்களை வாழ்வாங்கு வாழச் செய்து அவன் மேல கொண்டு வர வைத்து சின்ன வகுப்புல இருந்து மேல் வகுப்பு வரைக்கும் மனித தேவர் மனிதர் பத்தர் தமக்கு எளியவனையினர். ஆனால் தான் கருங்குடிக்கு கூட பெருமான் உபதேசம் பண்ண வருகிறார், நாரைக்கு முட்டி கொடுக்க வருகிறான், பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுக்க வருகிறார். சொன்னா அந்தந்த உயிர்கள் உடம்பு பெற்ற உயிர்களுக்கு தக பெருமானுடைய அருளிப்பாடு இருக்கிறது. ஆனாலே அப்படிப்பட்ட உயிர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு தெய்வ நினைப்பு. அது ஒவ்வொரு உயிரினும் இருக்கும். ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். அந்த அன்புதான் ஒரு தகுதி. அன்புற்று அமைந்த வழக்கு என்ப வள்ளுவர் பெருமான் சொன்னார், அன்பே சிவம். அதுதான் தகுதி. உலகத்துல மிகப்பெரிய தகுதி என்ன என்றால் அன்புடையவராயிருக்கு. அம்மை போல அன்புடையவர் இந்த உலகத்துல யாரு? அந்த அன்பு அருளாக மாறி வருகிறது. அவருடைய அன்பு அருள். அந்த அன்பு என்றைக்கும் தடைபடாத உயிர்கள் மாட்டுக்கொண்ட பெரும் கருணை தாயவள். ஆனால்தான் அவள் சொல்லுகிற போது முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய். அவ தானா நினைந்து கொடுக்கிறவள், வால் நினைந்து ஊட்டும் தாயினும் தாழப்படி எந்த விதமான பயனையும் கருதி இந்த உயிர்களுக்கு அந்த கருணையை அவள் செய்வதில்லை. இப்படி நினைந்து ஊட்டுகிற தாயும் அதுபோல இறைவனுடைய சக்தியாக இருக்கிற அவள். அதனாலே தடாதக என்று பேதிட்டு வளர்க்கிறான். அந்த பெற்ற மகிழ்ச்சியினாலே என்ன செய்யணும், ஒரு உடனே உத்தரவு போடணும். ஒரு மகிழ்ச்சி நடந்து விட்டுனா என்னன்னா சிறை விடுங்கள். சிறையில் இருக்கவள் எல்லாம் வெளியில் தள்ளிட்டான். இனி சிறையே நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சிறையை இழுத்திடுங்கண்டான். இதை நினைக்கிற போது ஒரு பாட்டு மதுரை மாநகரத்துடைய சிறப்பு சொல்கிறது, அந்த பாட்டை விட்டுட்டேன். கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள் உரை நிறுத்திய வாழினால் பகையிருள் ஒதுக்கி முறை நிறுத்தியவாறு நாம் சொல்வோம் ஆரம்பிக்கிறார் கவிஞர். அவர் அரசாட்சி செய்தார் இந்த பாண்டிய நாட்டில். சோமசுந்தர பாண்டியராக வந்து அவர் எப்படி ஆட்சி செய்தார்னா கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள். அவர் அழகான கடவுள், சுந்தர கடவுள். கரையை நிறுத்தி அழகு பெற்றவன் அவன். நீலகண்டன் அணிநீலகண்டம் உடையார் போலும். அந்த கரை நிறுத்திய கந்தரம் கழுத்தை உடைய சுந்தர கடவுள் உரை நிறுத்திய வாழினாலே உடைவாளை எல்லா ஊர்லயும் சாமிக்கு உடைவாள் வைத்து அலங்காரம் பண்றது கிடையாது. பல ஊருக்கு போனீங்கன்னா பல சாமிக்கு ராஜா வேஷம் இருக்காது. அவர் கையிலேயே மான் முழுவதும் வச்சிருக்கிறதுனால அங்கெல்லாம் உடைவாள் கிடையாது. ஆனால் தியாகராஜாவுக்கு மட்டும் உண்டு. அந்த வாளுக்கு ஒரு சிறப்பான பேர் உண்டு. இங்கேயும் பெருமானுக்கு பாண்டியனாக வந்ததுனால இடையிலே ஒரு வாள் சொருகி இருப்பார்கள். நீங்க பாத்தீங்கன்னா திருவிழா காலங்களில் எழுந்தருளுகிற திருநேனியை பாத்தீங்கன்னா அதுல ஒரு உரையோடு கூடிய வாள் பெருமானுடைய இடையிலே கட்டப்பட்டிருக்கு. அந்த வாளிலே ஒன்று எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா பரதேசி காவலன் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்முடைய பெருமக்கள் ஆபரணங்கள் ஆயுதங்கள் எல்லாம் செய்து சாத்துகிற போது ரொம்ப குறிப்போடு நம்ம மதுரை பகுதியிலே திருப்பணிகள் செய்திருக்கிறார். அங்க அந்த உரை நிறுத்திய வாளினால் எப்பவும் ஆயுதத்தை வெளியில காமிச்சாத்தான் பயப்படுவாங்க. ஆயுதத்தை பயன்படுத்தினாத்தான், ஆயுதத்தை பயன்படுத்தாமல் யாராவது ஆட்சி செய்தால் அவருடைய ஆட்சியை யாரும் ஆட்சி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பயப்பட மாட்டாங்க.
2: ஆட்சி என்றாலே அச்சம் தரக்கூடியது. அணுகுண்டு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, பயப்படத்தான என்ன பண்றது. இப்படி ஆயுதங்கள், பல்வேறு ஆயுதங்கள், 10 கரங்களிலேயும் ஆயுதங்களை பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறான். 16-18 கையுடைய துர்க்கை பல ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன பிரகடன படுத்து உடனே காப்பாற்றுவதற்கு என்ன இத்தனை வகையான ஆயுதங்கள் இருக்குன்னு காப்பாற்று. ஏன்னா நம்மளை காப்பாற்ற போகிற கடவுளுக்கு அந்த சக்தி இருக்கா? கடவுளுக்கு சக்தி இருக்கா இல்லையோ, அவருடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு சக்தி இருக்கான். இந்த இடுப்புல ரிவால்வர் வைத்துக் கொண்டு வருகிறார்கள் போலீஸ் அதிகாரிகள். மேலதிகாரி வந்தாங்கன்னா முதல் ரிவால்வர் எடுத்து உள்ள தோட்டா இருக்கான்னு பாப்பாங்க. ஒருத்தர் தோட்டா எல்லாம் வச்சிருந்தாரு, வெறும் துப்பாக்கி வச்சு என்ன அப்படி வச்சு கேட்டார். உடனே அவருக்கு தண்டனை கொடுத்தார். என்ன என்ன காரணம்னா, ஆயுதங்களை பிரயோக நிலையில் வச்சு, சக்கரத்தை கூட பிரயோக சக்கரம் என்று வைப்பார் பெருமாள். இப்படி வச்சிருந்தா நேரம் இப்படி வீசுற மாதிரி வச்சு பிரயோக சக்கரம், சாதாரண இப்படி வச்சிருந்தா அது சாதாரண சக்கரம். ஆயத்த நிலையிலே இருக்க வேண்டும். ஆனாலே அந்த ஆயத்த நிலையிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களை பெருமான் வைத்திருந்தாலும் கூட அதை உரையிலிருந்து ஒருபோதும் சுந்தரபாண்டியராக வந்த பிறகு பயன்படுத்தி எடுத்ததே இல்லையா? உரை நிறுத்திய வாளினால் என்ன செய்தார்? திரு நாமத்தை காட்டாலே பகை இருளை ஒதுக்கினார். இறைவனை எழுந்துள்ள இருக்கிறார். அவருடைய ஆற்றல் பெருமானுடைய பெரும்பெயரை காட்டவுடனே எல்லாரும் அடிபணிந்தார்களே தவிர, வாளெடுத்து போரிட்டு தன்னுடைய ஆற்றலை காட்டி யாரையும் அடிமையாக வைக்கவில்லை பெருமான். அருளினாலே அவன் அடிமையாக்கினானே தவிர, அதிகாரத்தினாலே அச்சம் ஊட்டி ஆயுதத்தினாலே அந்த பரம்பொருள் தன்னை உடையவன் என்று நிலைநாட்டிக் கொள்ளவில்லை. தன்னை உடையவன், எல்லாருக்கும் மேலானவன் என்று நிலைநாட்டிக் கொள்வதற்கு எப்பொழுதும் அவன் ஆயுதத்தை எடுத்ததில்லை. சூலப்படை உடையாதானே போலும் என்றெல்லாம் பேசுவார். ஆனால் கூட ஒரு காலத்திலேயும் அவர் ஆயுதங்களை உபயோகம் பண்ணதா இல்லை. அப்போ பெருமான் இங்கே வந்து உரை நிறுத்திய வாழினால் பகையுள் ஒதுக்கிய நிலையை நினைத்து, இந்த பாண்டி மண்டலத்திலே மிகச்சிறந்தனாகிய வாழ்வியல் நலங்கள் இருந்தது, ஆனாலே அம்மை பிறந்தவுடனே தோன்றியவுடனே சிறை விடுங்கள், சிறைகள் எல்லாம் தேவையில்லை, குற்றவாளிகள் இருக்க மாட்டார்கள், சிறைகளை இழுத்து விடுங்கள். அதற்கு அடுத்தபடியாக 7 ஆண்டுகள் பிற மன்னர்கள் தருகிற சிறைகளை வசூல் பண்ணாதீர்கள், யாரும் வரி வசூல் பண்ணக்கூடாது. அதுக்கு மேல சொன்னா சுங்கத்தொடையை எடுத்து விடுங்க. கட்டம் சிலதான் நிறைய வருவாய் வரும், அந்த சுங்கத்தொடை வரி வேண்டவே வேண்டாம். அறநிலையங்களுக்கும் ஆலயங்களுக்கும் ஆவணம் செய்யுங்கள் என்று உத்தரவு போட்டான். ஒரு மகிழ்ச்சி தோன்றுகிற போது என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நியதியையும் கூட திருவிழையாடப்பான. இதெல்லாம் முடிவா சொல்ல வேணாம். ஒரு மகிழ்ச்சி நம்முடைய வீட்டிலே நிகழுமானால் என்னென்ன செய்யலாம், எப்படி எல்லாம் செய்யலாம், நம்மால் இயன்றது. அவன் அரச திருவுடையவன், அவன் செஞ்சான். நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய நிலையை, அனுபவ நிலையை பிறருக்கு வெளிக்காட்டுவதற்காக கொடுக்க வேண்டும், இடர்பாடுகளை நீக்க வேண்டும் இயன்றவரை என்று பெருமான் அங்கே மலைத்தோஜன் மூலமாக நமக்கு பரஞ்சோதனை காட்டுகிறார். இங்கு இந்த அம்மா வளருகிறாள். வளருகிற போது ஒரு பெண் வளருகிற போது என்னன்னா பந்து விளையாடுகிறது. பந்தாறு விளையாடு, பந்தாறு பெருளி என்று திருப்பாவையில சொல்றாரு. தெய்வத்துல பந்தனை நல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, வேள்விக்குடி திருமணஞ்சேரி பந்தன். அம்மாவும் பந்து விளையாட்டாங்க. அந்த பந்து போய் அணைந்த நல்லூர் பந்தனை நல்லூர், பெரிய நாட்டிய நேரில் தோன்றிய ஒரு ஊர். அம்மா பந்து விளையாடினதுனால அந்த ஆடல் பாடல் அங்க நிகழ்ந்திருக்குன்னு நான் கருதுகிறேன். அந்த பந்தனை நல்லூர் போல ஆண்டாளும் பந்தனை வெளியும் நீயும் அடியாருடைய பழங்குடியில் வரும் எழுந்துருகிற திருப்பதியிலே பேசுவார். பந்தாறு வேலி என்று ஆண்டாள் பேசுவார். கையில ஒரு பந்த பிடிச்சிட்டாராம், ஒரு பக்கம் இறைவனை பிடிச்சிட்டாராம். வைஷ்ணவத்துல உரை நலம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தெய்வத்துக்கு கிடைக்கல. அது இன்னும் பல பதவிகள் இருந்தாலும் கூட நாம அந்த உரை நலம் பந்தாறு வேலி. நீ அவன் கடை பகவான ஒரு கையில பிடிச்சிருந்த, விளையாடுகிற பந்த ஒரு கையில பிடிச்சிருந்த, இணைக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு தான் இருக்கு. ஜீவர்களையும் இறைவனையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் நீ, இறை நிலை உடையவள். ஆக இப்படி சௌரியமாக சாதாரணமான முறையில பந்து நிலை வந்து உயிருடைய நிலை. அவன் பரமனையே கையில பற்றி கொண்டிருக்கிறாள். இந்த ரெண்டையும் சேர்த்து வைக்கிற ஆற்றல் உனக்கு இருக்கமான்னு ஆண்டாள் சொல்வதாக வியாக்கியானத்தில் எழுதுவார். இதெல்லாம் ஏன் நினைப்புக்குவதுன்னு தெரியல, இதெல்லாம் வரக்கூடாது. ஆனாலும் கூட இங்க அம்மை பந்து அம்மனை இதெல்லாம் விளையாடுறான். விளையாடுறான தோழிகள் பார்ப்பதற்காக, தோழிகள் பார்ப்பதற்காக சில காரியங்கள் செய்வாங்க. சௌலபியம் அந்த காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னா, இந்த உடன் இருக்கிறவர்களுக்கு தங்களுடைய பாராட்டு சொல்றது, இப்படி வாசிப்பேன், இப்படி எழுதுவேன், இப்படி ஓடுவேன், ஆடுவேன். அம்மையே அதை செய்யலாம். அப்போ ஊஞ்சல் எந்த ஒன்று இருக்கிறது ரொம்ப அருமையான இது. மீனாட்சி பிள்ளை தமிழ்ல இந்த ஊசல் பருவம் பாருங்க, வர்ணனை எப்படி, அதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஆனா ஒன்று, இங்க ஊசல் விளையாடுகிறான். இந்த ஊசல் எப்படி விளையாடுறா, இந்த உயிர்கள் எல்லாம் மேலே கீழே மாத்தி மாத்தி, அருகயிறு ஊசலானேன் அதிகை வீரட்டனாரேயே. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், ஊஞ்சல் உட்கார்ந்த உடனே ஆதாரம் இல்லாது இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். உலகத்துல நமக்கு ஒரு ஆதாரம், நிராதாரமாக இருக்கிறோம், நிராதாரம் ஆயோகின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நமக்கு இறைவனுடைய அருள்தான் ஆதாரமாக இருக்கிறது. தரை தாங்குவது போலேனர், தாய் தாங்குவது போலேனர், இறை அருள் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அது நாம் செய்த வினைக்கீடாக ரெண்டு கயிறுகள் பூட்டி அந்த ஊஞ்சல்ல மேலும் கீழும் போயிட்டு இருக்கோம். புண்ணிய பாவங்களுக்கு அசைந்து கொண்டிருக்கிறோம், ஆடிக்கொண்டிருக்கிறோம், அலமந்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்மை இந்த வினைப்பிறவிக்கீடாக பல்பிறவிகளிலே செலுத்தி மேலும் கீழுமாக புண்ணிய பாவங்களுக்கு அனுபவிக்கிற அனுபவத்தை கொடுத்தாலும், அந்த வினைகள் அருந்தால் அருந்து விழுகிற போது தாங்குகிற தடையாகவும் அவள் தான் இருக்கிறாள். ஆடுகிற போதும் ஆதார சக்தியாக இருக்கிறவள் தான், அது அருந்து கீழே விழுகிற போது தாங்குகிற சக்தியாக இருக்கிறவளும் அவள்தான். எல்லாம் சக்திமயம் என்று நினைக்கிற நினைப்பை ஊற்றுமா போல, தோழிகளுக்கு காட்டுமா போல இவள் ஊசலும் விளையாடி காட்டினாள். இந்த பாட்டெல்லாம் சொல்ற நேரம் இப்படி விளையாடினா இது பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய செயல். தந்தைக்கு விளையாடினா பிடிக்காது, தந்தைக்கு விளையாடினா பிடிக்காது. தந்தைக்கு பிடித்தமான நிலையிலே தாதைக்கு அகத்து உவகை வாழ். இப்படி தன்னோடு பயில்கிற பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி தருமா போல, தாய்க்கு மகிழ்ச்சி தருமா போல தம்முடைய ஆடுகளை ஆடி காட்டினால், பந்து கரங்கு அம்மனை இதெல்லாம் விளையாடி காட்டினா தந்தைக்கு மகிழ்ச்சி தருவது போலே அகத்து. தந்தை தன்னுடைய மகிழ்ச்சியை எப்பவும் வெளிப்படுத்தி காட்ட மாட்டான். தந்தை எவ்வளவு மார்க் வாங்கினாலும் இதெல்லாம் ஒரு மார்க்கா அனுப்பிச்சிருப்போம், எவ்வளவு படிப்பு படித்தாலும் இதெல்லாம் பத்தாதுப்பா, உங்க அப்பா என்ன கஷ்டப்படுறாருன்னு உனக்கு தெரியுமா. அந்த மாதிரி உள்ளத்துக்குள்ளே மகிழ்கிற சுபாவம் பெற்ற தாய் தாய் வந்து வெளிப்படையா சில நேரங்கள் சொல்றார், தந்தையை வெளிப்படுத்த மாட்டார் தன்னுடைய மகிழ்ச்சியை. மக்களுடைய பெருமையை தந்தை ஒருபோதும் வழிகாட்ட மாட்டான், காட்டினார் அவனை போல ஆழ் மட்டமான ஆள் இல்லை. இங்க இந்த மலையத்தோஜ வாழ்ந்தனுடைய அகத்திலே உபகை அவனுடைய உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி வர வேண்டும் என்றார். எல்லாம் ஈதல் உடைய பெருமாட்டிகள் வழங்குகிற வழக்கமுடையவள். அந்த மகிழ்ச்சியை வழங்குகிறாள் எப்படி, 64 எண்ணின் கலைகளும் கற்றுச் செல்கிறாள். இவளுக்கு போய் இவ யார், இவ காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து கலைமா செல்வர் தேடிவிட்ட கடவுள் மணி. இவ போய் 8 8 64 கலைகளையும் கற்றுக்கொள்வது போல அந்த பயிற்சியை முடித்து நடக்கிற நிறைவை கொண்டு மலையத்தியன் மகிழ்வது போல ஒரு நாடகம் நடிக்கிறார். அந்த 64 கலைகளையும் கற்பது போல இருக்கிறார். அந்த நிலையிலே அம்மாவுக்கு முடிசூட்ட வேண்டிய நிலை வந்தது. அவன் இருக்கிற போதே பட்டம் சூட்டுகிறான் பாருங்க, ஏன்னா அசதி. அம்மாவை உயர்ந்த சிங்காதனத்தில் அமர்த்தி நல்ல தூய தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த சென்னியிலே ஆட்டி மாணிக்க மகுடம் அணிவித்து தன்னுடைய அரசையும் அழித்து தன்னுடைய மகள் பட்டத்திலே இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சியடைந்தார். உயர்ந்த இடத்துல தம்முடைய பிள்ளைகள் வீட்டிருக்கிறதை கண்டு மகிழ்கிற ஒரு நிலை தந்தைக்கும் தாய்க்கும். அந்த காட்சியை கண்டான், யானை மேலே ஏற்றி வீதி வளம் செய்தான். இதெல்லாம் மிக அருமையான பல பாடல்கள் வர்ணிக்கிறது. அங்க அரசு புரிகிறாளாம் அவர். அதிகாலையில சூரியன் வருவதற்கு 5 நாழிகைக்கு முன்னாடியே எழுந்துடுறார், செட்டில் போடுறார் பாருங்க, கால திட்டங்கள் போடுறார் பாருங்க. ஒரு நாளினுடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் எப்படி செலவழித்தாள் என்று மணி வந்து இப்பவே ஏற. அதனால அங்க ரொம்ப உயர்ந்த முறையில அதிகாலையில் எழுந்து நீராடி நீராடி நீராடி நீராடி மன்னர்கள் செய்யக்கூடிய வழக்கம் சிவபூஜையினர். பூஜை பண்ணலாம், பூஜை பண்ண உடனே திருக்கோயில் வழிபாட்டுக்கு வரந்து வரலாம். அப்படி வந்து இறை வழிபாட்டை முடித்துக் கொண்டு வருகிற போது அந்த குறைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து அங்க அரசிற்கையில் அமர்ந்து மிகச்சிறந்ததாகிய நீதி முறையிலே வழிபாடு ஆட்சி செய்கிறாள். அப்பொழுது அறிஞர்கள் பெரியவர்கள் இவர்களெல்லாம் அந்த அவையில ஞானிகள் உயர்ந்த அறவர்கள் எல்லாரும் சூழ இருக்கிற அந்த அத்தானி மண்டபத்துல இருந்து நல்ல கலைகளை சேர்ந்தவர்கள் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, அது அப்படியே ஆனந்தமா கேட்கிறார். சுவை தேடுகிறவளாக இருக்கிறார். அனுமான பல பிரமாணங்களை காட்டி தங்களுடைய கல்வி அறிவினாலே தங்களுடைய வாத திறமைகளை காட்டுகிற ஆய்வு தொய்வுடைய பெருமக்களுடைய நல்ல சொல்லாடலை கேட்டுக்கொண்டு அழுந்திருக்கிறார். மதியத்திலே தபோதனர்கள் சைவ அடியார்கள் மாதவர்கள் இவர்களுக்கெல்லாம் பாக நூற்களை புலவர். இவங்களுக்கெல்லாம் அறுசுவை நடராஜன் பட்டம் கொடுக்கிற மாதிரி பாக நூற்களை புலவர், நல்ல சமையல்காரர்கள் புலவர்களாம். மத்தில் வளர் அட்டில் தொழில் செய்கின்ற புலவர், அரும்புலவர். அவர்கள் சமைத்து போடுகிற அன்னங்களை எல்லாரும் மகிழ்ந்து உண்ணும்படியாக அவர் ஏற்பாடு. அன்னதானம் அன்னம்பாலிப்பு நடக்கும். அது முடிந்த பிறகு ஆடல் பாடல ரொம்ப மகிழ்ச்சியோடு கேட்கிறார். இந்த ஆடல் பாடலை பற்றி வந்திக்கிற ஒரு பாட்டுல, அந்த தெரிந்த புலவன் இயக்குகிற இயக்கம் போல அந்த மகளிர் ஆடுகிறார்கள், அந்த ஆடலுக்கு ஏற்ற பாடலை பாடுகிறார்கள். அதை துவைத்து இப்படி அரசாட்சி நினைக்கிற போது இந்த அரசாட்சியினுடைய ஒரு பெருமையை எல்லாம் பார்த்த மலையத்துவிடம் பெரும்பூரி படைந்து மகப்பட்ட அந்த மகோன்னதமான நிலையிலே அந்த புனிதமாகிய மறைவையும் பெறுகிறான். உடல் விட்டு அவன் அமரர் உலகம் போகிறார்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: குருகூல கூ என்றால் சித்தி தருவது என்று சொல்வார்கள். ரூ என்பது பயம் அல்லது பாபத்தை அழிப்பது. உயிர்களை காத்து அருள் செய்து அவர்களுடைய பாவங்களை அழித்து அவர்களுக்கு சித்தியை எது மோட்சத்தை கொடுப்பதனால இந்த நாமாவத்துக்கு முருகுன்னு பேர். மூன்னா உயிர்களுக்கு அருள் செய்வது, ரூன்னா அவர்களுடைய பாபத்தை போக்குவது, கூன்னு சொன்னா அவர்களுக்கு சித்தி தருவது. என்ன சித்தி? தன்னுடைய பதத்தை கொடுத்து தன்னுடைய தானாகவே மாற்றக்கூடிய தன்னை தன்னுடைய மோட்ச வீட்டை கொடுப்பதினாலே முருகு என்கின்ற நாமம் உண்டு. முக்தி நிலத்தை கொடுப்பதினாலே இந்த முருகு என்கின்ற நாமம் உண்டு. அதனாலதான் அருணகிரிநாதர் பாடும்போது பாடுவார், உருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்தாரா என்று பாடுவார். ஒரு

ரெண்டு அடுத்தடுத்து அப்படியே வரும். எருவாய் கருவாய் என்று சொல்லக்கூடிய திருவேலி மலலை திருப்புகள் சொல்லும் பொழுது ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா, உயிர்னா என்ன, என்னுடைய ஆத்மாவை உயிரடைய செய் என்று சொல்ல முருகா என்று ஒரு கால் முருகா என்று ஓத அருள்தாராய். முருகா என ஓர் தரம் ஓது அடியார் முடிமேல் இணை தாழ் அருள்வோனே. ஒரு முறை முருகான்னு சொன்னா போதும், ஏன் முருகா என்கின்ற நாமம் அகார உகாரம் அகாரங்களை தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய ஓங்காரம் இது. உகாரமும் மகாரமும் அதிகமாக சேர்ந்து தன்னுடைய கருணை கருணை கருணையை தவிர வேற கிடையாதுன்னு மூன்று முறை நம்ம சொல்லுவோம். ஒரு தடவைக்கு 100 தடவை, ஒரு தடவைக்கு 3 தடவை சத்தியம் பண்ணும் பொழுது ஒரு முறை இல்லை, 3 முறை சத்தியம் செய்வார்களாம். அதை போலத்தான் 3 முறை உகாரத்தை சேர்த்து முருகு என்று சொல்லும்படியாக தன்னுடைய கருணையை சேர்த்தான், கருணையை பெய்தான். எதுக்காக? மகாரமாக இருக்கப்பட்ட அடியவர்கள் உயிர்கள் உயிரடைய வேண்டும் என்பதற்காக. அதனால் தான் முருகா என ஓர் தரம் ஓது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று அவர்களுக்கு தன்னுடைய திருவடிகளை கொடுக்கின்றான். ஒரு முறை சொன்னாலும் போதும் என்றார். பரிபுற கமலம் அது அடியினை அடியவர் உளமதில் உற அருள் முருகேசா என்று திருத்தணி திருப்பொழியும் பாடுவார். அடியணையை அடியவருடைய உளமதிலே சேர்க்கின்றான். எப்போ? ஒரு முறை முருகா என்று சொன்னாலும் போதும். முருகனே பத்தர் அருகனே முக்தி முதல்வனே பச்சை மயில் வீரா என்று இதையும் பாடுவார் அருணகிரிநாதர். முருகானின் பதமலர் உளத்தில் நாளும் நினைவுறு கருத்தர் தாள்கள் பணியவும் எனக்கு ஞானம் அருள்வாயே என்று வைரவனத்தில் பாடுவார். பரம பதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேலவர்ந்த பெருமாளே என்று பாடுவார். குமர சமர முருக பரம குரவு குளவு பழனி மலையோனே என்றும் பாடுவார். வையமுழுதாலும் ஐய மயில் வீர மல்ல முருகா முத்தமிழ் வேளா என்றும் பாடுவார். முருக சடாட்சர சரவணம் கார்

முருக ஷடாட்சர முருகாங்கிறதா ஷடாட்சரமாக ஆகின்றது. முருக ஷடாட்சர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திபா என்று பாடி. அவன்தான் குரு, அந்த குருங்கிற குருவே அவனாக இருக்கிறான். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டறியார் அரியந்தரமோ. உருவன்று அருவன்று உலதன்று இனதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே என்று சொல்லும்படியாக இவனை அறியாதவர்கள் இருக்க முடியுமா? இதுதான் முருகப்பெருமானுடைய நாமந்தான் மிகச்சிறந்தது என்று அவனே குருவாக இருக்கிறான். கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார், அங்காரமும் அடங்கார் உடுங்கார் பரமானந்தத்தே தேங்கார் நினைப்பு மரப்பு மர திணைப்போதளவும் ஓங்காரத்து ஒளிக்குள்ளே உருவம் முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் யமதூதருக்கே என்று பாடுவார். ஓங்காரத்து ஒளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு என்று பாடுவார். ஓங்காரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மந்திரம் முருக மந்திரம். அது மட்டுமல்ல, திருமுருகாற்றுப்படையில சொல்லும் பொழுது ஒரு மொழியிலே இருக்கப்பட்ட உயர்வான பொருள் என்ன? அதனுடைய மந்திரங்கள் நாமங்கள். விண்பொருள் நெடுவரை குறிஞ்சி கிழவ பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெறன் மரவிற் பெரும் பெயர் முருக என்று பாடுவார். பெயரிலே பெரிய பெயர், மூணே மூணு எழுத்து தான், இது சின்ன பெயர் நினைக்க வேண்டாம், பெரும் பெயர் முருக என்று பாடுவார். இந்த முருகநாமம் என்பது இதனுடைய முடிவா என ஏராளமாக சொல்லிக் கொண்டு செல்லலாம். இதுல சில கருத்துக்களை மட்டும் இங்கே சொல்லுகிறேன், அவ்வளவுதான் சொல்லி இருக்கிறேன். இதுல சுருக்கமாக சொல்ல வேண்டியது, அடியவர்களான அடியவர்கள் நான் மட்டும் இல்லை, முருகனுடைய அடியவர்கள் இந்த உயிர்களாகின்ற ஜீவாத்மாக்கள், அது எந்த பிராணிகளாக இருந்தாலும் சரி, மடங்குடி மரஞ்செடி குடியாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, தேவ யக்ஷ கந்தர்வ யாராக இருந்தாலும் சரி, எல்லா ஆத்மாக்களுக்கும் உயிரடைய செய்வதற்காக தோன்றிய நாமம். அதனாலதான் முதல்ல ஆத்மாக்களை முன்வைத்து தன்னுடைய கருடையோடு வைத்து அவர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி ரூ என்ற எழுத்திலே போக்கி அவர்களுக்கு சித்தி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மோட்சபதத்தை அழிக்கிறான் முருகப்பெருமான், அவன் கொடுக்கிறான். அதனால்தான் முருகு என்று சொல்லக்கூடிய நாமம். அகார உகார மகாரங்கள் எப்படி இருக்குமோ அதுல அந்த முருகு என்று சொல்ல முடியாத அகார உகார மகாரங்களை மூன்றையும் இந்த இடத்திலே பெய்து ஓங்கார சுரூபமாக முருகா என்கின்ற நாமம் இங்கே இருக்கிறது. அதனால்தான் திருப்போரூர் சந்நிதி முறையில சொல்லுவார், முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர் வி ஆதியடைந்தன் ஐயார் உருகாலமும் துன்பமெய்தார் பரகதி உற்றிடுவார் பொறுகாலன் நாடு புகார் சமராபரி புண்ணியனே என்று முருகா என உனை ஓதும் தவத்தினர் என்று பாடுவார். முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்றதுக்கு கூட தவம் செய்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நாமமாக இந்த முருகநாமம் இருக்கிறது. இதுக்கு ஒரு அருமையான சரித்திரம் உண்டு. சுப்பிரமணிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய நூலிலே முருகனுடைய அடியவர்களை பற்றி பலவிதமான சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இதே செய்தொண்டர் புராணம் என்று சொல்லியும் சொல்லியிருப்பார்கள். திண்ணனார் என்று பின்னாடி கண்ணப்ப நாயனார் இருக்கிறாரே, அவருடைய தந்தையும் இதிலே ஒன்றாக வந்திருப்பார். செந்தில்வாழ் அந்தனருக்கும் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அந்த பாடலானது ஆரம்பிக்கும். அதுல ஒரு சரித்திரம் என்னன்னா, முருகம்மையார் என்று சொல்லக்கூடிய சரித்திரம். ஒரு பெண் எப்பொழுது பார்த்தாலும் முருகநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பெண், எப்பொழுது பார்த்தாலும் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா என்று அந்த முருகநாமத்தையே சொல்லி சொல்லி ஆனந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண். பருவம் வந்தது, அவளுக்கு மனம் செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் தீர்மானித்தார்கள், திருமணம் செய்து கொடுத்தார்கள். கணவனுக்கு அவ்வளவு முருகனுடைய நாமத்தினுடைய மகிமையும் தெரியாது, அவ்வளவு அவனுடைய அருளும் கிடையாது. அவ சொன்னா சொல்லாதே சொல்லாதே சொல்லாதே, மாமியாரும் சொன்னா என்ன எப்ப பார்த்தாலும் என்னத்தையோ சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, இதெல்லாம் அவசியம் இல்லை, வீட்டுக்கெல்லாம் ஆகாது, நம்ம வீட்டுல அது மேலே சொல்லிடுவாங்க, அதெல்லாம் ஆகாதுப்பா, சாமி அளவோடு இருக்கணும், சாமியை கும்பிடுறதெல்லாம் அளவோடு இருக்கணும், நமக்கெல்லாம் எதுக்கு? பெரியவங்கள சில பேர் இப்படி பெரியவங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சில பேர் உண்டு இல்லையா? ஆனா இறைவனை கும்பிடுவதற்கு அளவு என்று கிடையாது. ஏன், நம்மை காக்க இறைவன் ஒருவனால மட்டும்தான் முடியும், இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். இல்ல இவ முடிந்த வரைக்கும் பார்த்தாலும் நான் அவளுடைய நாமத்திலே முருகனுடைய நாமத்திலே நாக்கு தோய்ந்த காரணத்தினால எப்பொழுது பார்த்தாலும் முருகா முருகா முருகா என்றே இருந்தது. இது நம்ம குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். என்னன்னு கேட்டா எல்லாம் பழக்கத்தாலே வருவது. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லாம குழந்தை அப்படி 4 நாள் எந்திரிச்சா 5வது நாள் தானே எழுந்துடுறோம் இல்லையா? நம்முடைய உடலுக்குள்ளே மனத்துக்குள்ளே ஒரு அலாரம் மாதிரி இருக்கும்.
இப்ப பசிக்கணும், கரெக்டா 10 நாள் இத்தனை மணிக்கு சாப்பிட்டா 16வது நாள் அத்தனை மணிக்கு பசிக்கும். உடல் என்பது நாம் எப்படி வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதை போய், அதே போலத்தான் மனமும் கூட. மனம் ஒரு பெரிய கருவி, பெரிய கருவி அது. இதெல்லாம் பழக்க வேண்டும். சொல்லி சொல்லி முடிக்கு துணை முருகாயன் நாமங்கள் என்று நம்முடைய வாக்கு அப்படியே முருகனுடைய நாமம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். பழக பழக கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், 10 நாள் கஷ்டமா இருக்கும், அப்புறம் சொல்ல சொல்ல பழகிடும். எனக்கெல்லாம் இது பழக்கத்துக்கு காரணம் திருப்புகழ் சபையினர் தான். அல்சூர்ல இங்க போய் திருப்புகழ் சபையினர் முருகா முருகான்னு சொல்லி சொல்லி முருகாங்கிற நாமம் வரும். ஏதாவது இருந்தாலும் சரி, முருகாங்கிற நாமம் வருவதற்கு அவர்கள் தான் கற்றுக் கொடுத்தார்கள். இதெல்லாம் சத்சங்கம் வேறணும் கிடையாது. இப்ப நாமத்தை சொல்லி சொல்லி பழகியாச்சுன்னா தழும்பு நாத்தெழும்பற என்று ஆழ்வார் பாடுவார், நாத்தெழும்பள நாரணா என்று பாடுவார். அது மாதிரி இன்னொன்னு சொல்லுவார், அப்பர் பெருமான் பாடும் பொழுது நகமெல்லாம் தேயே நாள் மலர் கொய்து என்று பாடுவார். நகம் கடுமையான ஒரு வலிமையான ஒரு பொருள். பூ பறிக்கணும்னா நகம் தேயாது, நல்லா கவனிக்கணும், பூ பறிக்கிறதுக்கு நகம் தேயாது. ஆனா பறிச்சு பறிச்சு நகம் தேயணும்னா எத்தனை ஆயிரம் மலர்கள் இவர் பறிச்சிருக்கணும் பாருங்க. நகமெல்லாம் தேய நாள் மலர் கொய்து என்று பாடுவார். அப்படி அந்த நகம் தேயிற அளவு போலவே நான் தேயணும், தேயாது, நான் தழும்பு ஏறணும். அப்படி நான் தழும்பு ஏவதை ஏடுவதை போலவே முருகராமன் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி எப்ப பார்த்தாலும் அந்த நாமம் வரணும், நல்ல வார்த்தையே வரணும் பாங்க. நல்ல வார்த்தையாக நம்முடைய வாக்கில ஏற வேண்டும், குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இதெல்லாம் எதுக்கும் ஐயோ அம்மானு சொல்லும் பொழுது வேடிக்கையா பல கதைகள்லாம் சொல்லுவார்கள். நமக்கு நேரமின்மையின் காரணத்தினால் அந்த வேடிக்கை கதையை விடுத்து விட்டு கருத்தோடு சென்று கொண்டிருக்கிறோம். நல்லது சொன்னால் போதும், முருக நாமம் நல்லதே செய்யக்கூடியது. அந்த நாமத்தை பழக்க வேண்டும், நாமும் பழக வேண்டும். 10 நாள் சொன்னா 16வது நாள் கட்டுப்பாடா 10 நாள் உட்காந்து 100 தடவை சொல்றேன், 1000 தடவைன்னு சொன்னா 16வது நாள் அந்த வாக்கில் அது ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லாம் பழக்கம் தான் காரணம். இந்த அம்மையாருக்கும் இந்த பழக்கம் இருந்தது. சில சமயம் வாயை விட்டு வந்துடும், மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருப்பது வாயை விட்டு வந்துடும். இவருக்கு சோதனையா பக்கத்து வீட்டில் ஒரு முருகன் என்கின்ற இளைஞன் இருந்தான். இவரோ சிறிய பெண், இப்பொழுதுதான் திருமணமாகி வந்திருக்கக்கூடியவர். பக்கத்து வீட்டில் ஒரு இளைஞனும், முருகா என்கின்ற இளைஞனும், முருகன் என்று சொல்லக்கூடிய இளைஞனும் வந்தான். இவருக்கு சோதனையா இருந்தது. இவர் ஒரு முறை, இவர்கள் பல முறை இவருடைய கணவனும் மாமியாரும் சொல்லி சொல்லி கேட்கல. ஒரு முறை தன்னை அறியாமல் முருகா என்று சொல்ல வேடிக்கையாக அந்த பையன் வந்து என்னமா குட்டியா என்ன என்று கேட்கிறான். மாமியாருக்கு பட்டுக்கோவும், இன்னொரு முறை சொன்னேன்னா என்ன நடக்குமோ தெரியாது, பார்த்துக்கோன்னு அந்த மாமியாரும் கணவனும் எச்சரிக்கிறார்கள். இவள் பயப்படுகிறாள், என்னடாது இப்படி சொல்லிவிட்டோமே அப்படின்னு பயப்படுகிறாள். இன்னொரு முறை என்னாச்சு, காய்கறி நறுக்கி கொண்டிருக்கிறாள் அழுவாழ்மனையில். நறுக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காய்கறி திருத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி தன்னை அறியாமல் முருகா என்று நினைத்து சொன்னாலாம். சொன்ன உடனே திருப்பியும் விளையாட்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பையன் வந்தான். மாமியாருக்கும் கணவனுக்கும் கோபம் வந்தது. கணவன் எடுத்தான், அந்த அருளாமனை எடுத்தான், மேல வீசி எறிந்தான். கையிலே பட்டது கை துண்டானது. நடுங்குகிறார்கள் இந்த 3 பேரும். பக்கத்து வீட்டிலே ஐயோ நம்ம தெரிய விளையாட்டாக செய்து வினையாக போனதே என்று அவன் ஓட, கணவன் தான் தெரியாமல் இட்ட அந்த அருளாமனை கரத்தை துண்டித்ததே என்று நடுங்க, அவனுடைய அம்மையாரும் நடுங்க, இவள் தன்னை எறியாது மீண்டும் முருகா முருகா முருகா என்று துதிக்க, இறைவன் அருளாலே கரம் மீண்டும் வளர்ந்தது என்று முருகம்மையாருடைய சரித்திரத்தை சைத்தொண்ட புராணத்தை சொல்லுவார்கள். அதை போலத்தான் முருகா என்கின்ற நாமங்கள் எப்பொழுது எங்கிருந்தாலும் சரி, அங்கு இங்கிருந்தாலும் அங்கிருந்து அருள் செய்யக்கூடியது. செங்கோலெடுத்த செனவிடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த பன்னிருதோளும் பதுமமலர் செங்க அந்த கொங்கேலையும் செங்கோலை குமரனை எங்கே நினைப்பினும் அங்கே முன்வந்து எதிர் நிற்குமே என்று சொல்லுவாரே அருணகிரிநாதர். அது மாதிரி எங்கே நினைத்தாலும் கோலக்குரத்தியுடன் வருவான் என்று சொல்லும்படியாக அவனை எங்கு வந்து நினைத்தாலும் முருகப்பெருமான் ஓடி வருவான். அவனுடைய நாமம் மிகச்சிறந்ததான இந்த முருகா என்கின்ற நாமம் இருக்கின்றது. அந்த நாமத்தை எல்லாரும் சொல்ல வேண்டும். சில விதமான கருத்தை சொல்லி மீண்டும் நம்முடைய கந்தபுராணத்துல தொடர்கின்ற முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா. இது அக்டோபர் 2 அன்றைக்கு
அல்சூர்ல திருப்புகழ் சபையினர் 24 மணி நேரம் அகண்ட பாராயணையாக செய்வார்கள். பெரிய விஷயம். இதெல்லாம் சொல்ல சொல்ல அதெல்லாம் மனசுல அப்படியே காதல ரீங்கரித்து கொண்டே இருக்கும். இந்த நாமம் ரீங்கரித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஸ்காந்தத்திலே இல்லாமல் அருணகிரிநாதர் சில விதமான சரித்திரங்களை சொல்லுவார். சில சரித்திரங்கள் மற்ற புராணங்களிலேயும் சில இடங்களிலேயும் வருகின்றது. நம்ம எல்லாம் சொல்லும்படியாக முருகப்பெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் பழத்துல சண்டை வந்தது என்று சொல்லும்படியாக நம்ம சொல்லுவோம். ரெண்டு பேரும் யார் பூமியை முதலிலே வலம் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பழம் வரும் என்று பரமேஸ்வரன் சொல்ல நாரதர் கொண்டு வந்த பழத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ரெண்டு பேரும் போனார்கள். இதெல்லாம் வரும். இதே பழச்சண்டைய பழனியிலே இருக்கக்கூடிய திருப்புவிடல சொல்லுவார். படியூர் பெருமித தக உயர் செம்ப கிரியை தனி வலம் வர அரண் அந்த பலனை கரிமுகன் வசம் அருளும் பதமே. அந்த கரிமுகனுக்கு அரண் அந்த பலனை கரிமுகன் வசம் அருளும் பொற்பதமேவ பரன் வெட்கித உள மிகவும் வெகுண்டு அக்கனியை தரவில்லை என அருள் செந்தி பழனி சிறுகிரி தனியுரை கந்த பெருமாளே என்று முருகப்பெருமான் பழனியிலே செந்தில் பழனி சிறுகிரி தனி சிவகிரி தனில் உரை பெருமாளை என்று பழனி சிவகிரி என்று சொல்லும்படியாக அங்கே சென்று அமர்ந்தார் என்று இது அருணகிரிநாதர் ஒரு சரித்திரத்தை சொல்லுவார். அதே போல இன்னொரு சரித்திரம் உண்டு. சுப்பிரமணிய பராக்கிரமத்தில் தேவசபையிலே எல்லாரும் அமர்ந்திருந்தார்களாம். ஔவையார் உட்பட இதில் அது ஒன்று கவனிக்க வேண்டும். இந்திரன் அகஸ்தியர் சரஸ்வதி உமாதேவி முருகப்பெருமான் ஔவையார் எல்லாரும் இருந்து கொண்டிருந்தார்களாம். அப்போ இங்க பண்டிதர் யார் என்று சொல்லும்படியாக வித்வத் தாம்பூலம் கொண்டு வந்தார்களாம். கொண்டு வந்த பொழுது முருகப்பெருமான் எடுத்து எல்லாருக்கும் அந்த வித்வத் தாம்பூலத்தை தான் எடுத்துக் கொள்ள யாரும் ஆட்சேபிக்கவில்லை என்று சகலகலா வல்லபமூர்த்தி என்று சொல்லும்படியாக இதை சொல்லுவார்கள். இது ஒரு சரித்திரமானது சுப்பிரமணிய பராக்கிரமத்தில் வரும். அதே போல காவடி என்று சொல்லும்படியாக சூரனுடைய போர் ஆசிரியனாக இடும்பன் என்றிருந்தானா அவன் பார்த்தான் இது இவனுக்கு சீடனுக்கு கத்து கொடுத்தாச்சு என்று சொல்லி எனக்கு இது அவசியம் இல்லை போரெல்லாம் அவசியம் இல்லை என்று அகஸ்தியரிடத்தில் சீடனாக செல்லுகின்றான். அவர் ஆணைப்படி சிவகிரி சக்திகிரி என்று சொல்லக்கூடிய இரண்டு கைலையிலே இருந்து இரண்டு மலைகளை இப்ப நம்ம பார்க்கிறோமே காவடி எடுத்து வருகின்றார்களே அது போல ஒரு பெரிய தண்டுக்கு முன்பக்கமும் பின்பக்கம் வைத்து இடும்பன் தான் முதன் முதல்ல எடுத்துக்கொண்டு வந்தான். காவடியாக சிவகிரி சக்திகிரி என்று பூஜைக்காக அகஸ்தியருக்காக பூஜைக்கு எடுத்துக்கொண்டு வந்தானா. திருவாவினன் குடி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வரும் பொழுது ஒரு குதிரை மீது அரசன் போல முருகப்பெருமான் வழிகாட்டி இந்த பக்கமா போ என்று சொல்லி திருவாவினன் குடி பக்கமாக அனுப்பினாராம். அனுப்பி அவன் இழைப்பாடுவதற்காக அந்த நதிக்கரையிலே இரண்டு கிரிகளையும் சிவகிரி சக்திகிரியை வைக்க எடுக்க முடியவில்லை. அப்ப சிவகிரி மேல கோவனாண்டியாக முருகப்பெருமான் சின்ன சிறுவனாக இருக்க இது என்னுடைய மலை நீ எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது என்று இடும்பனிடத்திலே சொல்ல கோபம் வர இடும்பன் போர் செய்கின்றான். போர் செய்யும் பொழுது இடும்பன் கீழே விழ அவனுடைய மனைவி இடும்பியும் அகத்தியரும் வேண்டிய காரணத்தினாலே இடும்பனுக்கு உயிர் கொடுத்து நீ இங்கேயே காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று முருகப்பெருமான் நியமித்தார் என்றும் அக்கறிக்காவடி சர்க்கரைக்காவடி பால்காவடி பழக்காவடி பல பன்னீர்காவடி என்றெல்லாம் பல புஷ்பக்காவடி என்றெல்லாம் பலவிதமாக காவடிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்களே இதற்கு ஆரம்பமாக இடும்பனாலே எடுக்கப்பட்டது என்றெல்லாம் பலவிதமான சிறு சிறு கதைகள் இது பலவிதமான இடத்துல இருக்கும். ஸ்காந்தத்தை தவிர எத்தனையோ சரித்திரங்கள் முருகப்பெருமானை பற்றி பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சரித்திரங்கள் எல்லாம் இப்ப அடுத்தது நம்ம பெரிய சரித்திரத்துக்குள்ளே நம்ம புகப்போகிறோம். இவ்வளவு சரித்திரத்துக்கும் காரண நாயகனாக இருக்கப்பட்டது முருகன். அவனுடைய நாமா முருகா என்கின்ற நாமா நாம எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். அவனை அப்படி செய்தால் எப்படி திருப்போரூர் சன்னிதி முறையிலே சொல்லுவாரே அது மாதிரி எல்லா விதமான பலனும் அடைந்து வியாதி இல்லாமல் நம்முடைய துன்பமெல்லாம் ஒழிந்து முருகப்பெருமானை அடைய முடியும். இது வால்மீகியினுடைய வாக்குல சொல்லணும்னு சொன்ன ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் கங்கை கரையிலே முருகப்பெருமானுடைய சரித்திரத்தை பிறந்த சரித்திரத்தை சொல்லுகிறார் வால்மீகி. ராமாயணத்துல பாலகாண்டத்துல வரும். சொல்லும் பொழுது பக்தஸ்ய கார்த்திகேயே காகுத்த புவிமானவகா ஆயுஷ்மான் புத்திர புத்திரோச்ச ஸ்கந்த சாலோக்கியமாப்புனியாத் என்று சொல்லும்படியாக வால்மீகி ராமாயணத்துல பாலகாண்டத்துல பலஸ்ருதி சொல்லுவார். காகுஸ்தா காகுஸ்தனுடைய வம்சத்துல பிறந்தவன் ராமன் அதனால காகுஸ்தன் பேரு. இந்த உலகத்துல கார்த்திகேயனிடத்திலே பக்தனான எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன் ஆயுஷ்மான் புத்திர பௌத்ரோஸ்ச
நல்ல தீர்க்க ஆயுளோடும் புத்திர பௌத்திராதிகளோடும், அதாவது பிள்ளைகள் பேரக்குழந்தைகள் இவர்களோடும் ஸ்கந்த சாலோக்கிய மாப்புனியாத் என்று ஸ்கந்தனோடு அவனிடத்தில் அந்த லோகத்திலே ஒப்பான இருக்கக்கூடிய சாலோக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்கந்த உலகத்தை அடைவான், மோட்ச உலகத்தை அடைவான் என்று சொல்லும்படியாக பலஸ்ருதியாக வால்மீகி முனிவர் பாடுவார். ஆக முருகப்பெருமானுடைய சரித்திரமானது சாலோக்கியம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய உலகத்திலேயே இருக்கக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்கும், முருகனுடைய அருளையும் வாரி கொடுக்கும் என்கின்ற காரணத்தினாலே காலனது நா அறவ வாயிலிடு தேரையன காயமறு வாவிவிட அணுகாமும் காதலுடன் ஓடும் ஓதும் அடியார்களுடன் ஆடி ஒரு கால் முருகவேள் எனவும் அருள்தாராய் கோள் என்று அருணகிரிநாதர் பாடுவதை போலவே கடைசி நேரத்தில் பாட வேண்டாம், இப்பொழுதே முருகப்பெருமானுடைய நாமத்தை ஒரு கால் முருகவேள் எனவும் அருள்தாரா என்று முருகா முருகா என்று பாடுவோம். இன்னொரு இடத்துல பாடுவார், தார் கடம்பு ஆடு கடல் பாதசன் தாமரைகள் தாழ் பெரும் பாதை வழியே படிந்தே வருக தாபம் விண்டே அமுத வாரி உண்டே பசிகள் தாபமும் தீர துகிர் போல் நிறங் காள் கொள் உரு சாரமும் சோதி முருகா எனும் காதல் கொடு தான் இருந்து ஓத இரு ஓர் அகம் பேரு உருக விஞ்சைதாரா என்று சொல்லும்படியாக ரக்ஷ வாய் ரக்ஷை வாய்த்தொருள் முருக பன்னிரு கர குக வீரா என்று சொல்லும்படியாக

வந்து வேண்டுகிறார்கள். நந்தியபெருமானிடத்தில் எங்களை அனுமதிக்க வேண்டும், ஒரு அங்கே சென்று முருகப்பெருமான் தோன்றினாலும் சூரன் அழியவில்லையே, சிவனிடத்திலே வேண்டும் என்று சொல்ல, இப்பொழுது உங்களுக்கு சமயம் வரவில்லை, நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும், தவம் செய்து கொண்டிருங்கள், சமயம் வரும் பொழுது நாம் அனுப்புவோம் என்று நந்தியபெருமான் சொல்ல, அங்கே கைலையங்கிரி சாரலிலே இருந்து முருகனை குறித்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார்களாம் தேவர்களெல்லாம். பல காலம் சென்றது, மீண்டும் தாங்க மாட்டாது அவர்கள் சொல்ல, நந்தியம்பெருமான் காலம் உற்றது என்று சிவபெருமானிடத்திலே அனுப்புகின்றார். சிவனிடத்திலே ஓடி சென்று பணிந்து தாழ்ந்து அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள், சீகர மரிகடல் சென்று நம்பிசேர் காகம் அது என்ன, உன் கையிலே அன்றியே ஏகவோர் இடமில்லை, எமக்கு நீயலால் சோகம் அது அகற்றிடும் துணைவர் இல்லையே. அங்கே சொல்லுகின்றார் பிரம்மாதி தேவர்களெல்லாம், எங்களுக்கு உன்னை தவிர இந்த கைலையை தவிர வேற இடம் கிடையாது. எப்படி தெரியுமா, ஒரு கப்பலானது கரையில இருந்தது, அங்கே ஒரு காக்கையானது கப்பல்ல போய் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்தது, தூங்கி போயிடுச்சு. நம்ம பல சமயம் இங்கே உட்காந்தாலும் தூங்கிடுறோம், அந்த காக்கமும் தூங்கிட்டது. நடுக்கடலிலே அந்த பாய் விரித்து படகானது சென்று விட்டது. நடுக்கடலிலே செல்லும் பொழுது காக்கைக்கு முழிப்பு வந்தது. ஆஹா, நம்ம கரைக்கு போகணும் என்று நினைத்தால் நடுக்கடலிலே இருக்கின்றது, போக முடியல, மீண்டும் கப்பலுக்கே வந்து சேர்ந்துதான். சீக்கர மரி கடல் சென்று நவ்விசேர், நவ்விசேர்னா கப்பல் அர்த்தம், நவ்விசேர் காகம் அது என்ன, உன் கையிலே அன்றியே ஏகவோர் இடமில்லை, எனக்கு எந்த இடமும் கிடையாதப்பா, உங்க இடத்தை வந்திருக்கிறோம், ஏன்னர் எங்களுக்கு சூரபத்மனாலே இழைக்கக்கூடிய துன்பம் தாங்க முடியவில்லை, ஏற்றடு வன்னிமேல் இனிது துஞ்சலாம், நெருப்பு மேல நாங்கள் தூங்கலாம், தோற்றிய வெவ்விடம் எண்ணினும் துய்க்கலாம், கொடுமையான விஷம் இருந்தாலும் கூட சாற்றலாம், மாற்றலால் அழைத்திட வந்த வெந்துயர் ஆற்ற அரிது, ஆற்ற அரிது அவலம் இப்புண்மையே. விரோதிகளாலே அடிமைப்பட்டு, அதுவும் தயாதிகள், ஏன்னா எல்லாரும் தேவர்களும் அசுரர்களும் வேற வேற தாக்கி பிறந்தவர்கள், அவ்வளவுதான், வேணும் கிடையாது. காசியவருக்கு ரெண்டு மனைவிகள் தித்தி அதித்தி என்று, தித்திக்கு பிறந்தவர்கள் அதித்திக்கு பிறந்தவர்கள், அவ்வளவுதான். இந்த தைத்தியர்கள் என்று சொல்ல முடியாது, திதிபுத்திரர்கள், வீரடு சேவகனே என்று பாடுவாரே, திதிபுத்திரர் வீரடு சேவகனே என்று இவர்கள் தைத்தியர்கள் என்று அசுரர்கள் பிறந்தவர்கள். இன்னொரு பக்கமும் தேவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். ஆக இவர்களாலே, அதுவும் சொந்தக்காரனாலே அடிபட்டு நாங்கள் இருப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்பா, மாற்றலர் அழைத்திட வந்த வெந்துயர் ஆற்ற அரிது, ஆற்ற அரிது அவலம் இப்புன்னையே என்று சொல்லும்படியாக விழுந்து வணங்கி கதறுகின்றார்களாம். முருகப்பெருமானை நினைத்தார் சிவபெருமான், கருணை கூர்ந்தார். அங்கிருந்து குமரகிரியிலிருந்து அழைத்து வருகின்றார், ஸ்கந்தகிரியிலிருந்து முருகப்பெருமானை அழைத்து வரச் செய்தார். குமரா, சரியான தருணம் வந்தது, இந்த உலகத்தை நலியை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூரபத்மனை, அவனுடைய சுற்றம், தம்பிமார், சம்பந்திமார், இந்த இடத்துல ஸ்காந்தத்துல ரொம்ப சிறப்பாக வரும், ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் அழித்து அமரர்களுக்கு அவருடைய அரசை மீட்டுக் கொடுத்து திரும்பி வருவாய் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் அணையிடுகிறார். பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் பருவரல் செய்து விண்ணவரம் ஊரினை முறுக்கி தீமையே இயற்றி உலப்புறா வன்மை கொண்டுற்ற சூரனை அவுணர் கொழுவடும் தடிந்து சுருதியின் நெறி நிறீயி மகவான் பேர் அரசடித்து சுரர் துயர் அகற்றி பெயர்தீ என்றனன் எந்த பெருமான் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானிடத்திலே அணையிடுகின்றார்களாம். எந்தையே நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்களோ அது அந்த கட்டளையை நாம் செய்வோம் என்று சொல்லும்படியாக முருகப்பெருமான் விளங்கி நிற்கிறார். இதுல ஒரு கருத்து கவனிக்கணும், சூரர்களை அழிக்க வேண்டும் என்றால் அதுக்கு காரணம் என்னன்னா, சுருதியின் நெறி நிறீயி, அதான் முக்கியமான வார்த்தை, வேத சம்ரக்ஷணம் தான் முக்கியமானது இவருக்கு. இங்க முருகப்பெருமான் செய்தது என்னன்னா தர்ம சம்ரக்ஷணம், வேத சம்ரக்ஷணம். இவர் சும்மா போய் அசுரர்களை அழித்தார் தேவர்களை அழித்தார் கிடையாது, ஏன்னா இவர் எனக்கு வேண்டியவர், இவர் எல்லாரும் என்ன வந்து ஜாப்ரா போட்டிருந்தாங்க, அதனால இவனுக்காக நான் இன்னொருத்தனை அழிக்கிறேன் இவர் போகல, மனித குணம் அல்ல, இதுதான் தர்மம், இதைத்தான் செய்ய வேண்டும், அதை செய்யல. எது தர்மமோ எது வேத மார்க்கமோ அதை செய்யாத காரணத்தினாலே அசுரர்களை தடிந்து மீண்டும் தர்ம மார்க்கத்தை வேத மார்க்கத்தை நிலை நிறுத்துவதற்காக தோன்றிய அவதாரம் முருகப்பெருமானுடைய அவதாரம். அதைத்தான் சொன்னார், சூரனை அவுணர் குழுவடும் தடிந்து சுருதியின் நெறி நிறீயி மகவான் பேர் அரசடித்து சுரர் துயர் அகற்றி பெயர்தி. முக்கியமான விஷயம் தான் சுருதியின் நெறி நிறீயி, ஸ்ருதி

0: என்று சொல்லக்கூடிய வேதங்களினுடைய வழியிலே இந்த உலகத்தை நிறுத்த வேண்டும். அவதாரம் எப்பொழுது தோன்றுகின்றது என்றால், வேத மார்க்கத்திலே இருந்து தர்மத்திலே இருந்து நாம் பிறழும் பொழுது மீண்டும் நம்மை தர்மத்திலே, தர்ம வழியிலே, தர்ம மார்க்கத்திலே கொண்டு வந்து செலுத்துவதற்காக முருகப்பெருமானுடைய அவதாரம் இங்கே அமைந்திருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கப் போகின்றது என்று பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் 2வதான ருத்ரசம்ஹிதை, அதிலே 2வதான சதீகண்டம், 13. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, தட்ச பிரஜாபதி தனது ஆசிரமம் சென்றதும் எனது கட்டளைப்படி மனமகிழ்ச்சியோடு மனதினால் பலவாறான படைப்புகளை படைக்கத் தொடங்கினார். கதைகளின் படைப்பு பெருகாமல் இருப்பதைக் கண்ட தட்சன் தந்தையான என்னிடம் கூறலானான். தட்சன் கூறுகிறான், தந்தையே, பிரம்மதேவரே, மக்களின் தலைவரே, எனது படைப்புகள் பெருகவில்லையே. நான் படைத்தவர்கள் அனைத்தும் பெருகாமல் அப்படியே இருக்கின்றனவே. என்ன செய்வது? அந்த படைப்புகள் தானாகவே வளர்ந்து பெருகுவதற்கான ஒரு உபாயத்தை கூறுங்கள். அதன்படி நான் கதைகளை படைக்கிறேன். சந்தேகம் வேண்டாம். பிரம்மதேவர் கூறுகிறார், அன்பனே, தட்ச பிரஜாபதியே, நான் சொல்வதை கேட்டு அதன்படி செய். தேவ தேவரான சிவபெருமான் உனக்கு மங்களங்களை அருள்வார். பஞ்சஜனன், அதாவது வீரணன் என்பவனுடைய மகள் அழகியான அசிக்னி. பஞ்சஜனன் என்பவனுடைய மகள் அழகியான அசிக்னி. அவளை நீ மணந்துகொள். மனைவியான அவளுடன் கூடி இல்லற இன்பத்தில் மகிழ்ந்து திரும்பவும் படைப்பு தொழிலை பெருக்குவாயாக. அசிக்னியை போன்ற அழகிய மனைவியின் திருவயிற்றில் இருந்து நீ பல பல மக்கட்பேரை பெறலாம். அதன் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு மக்களை படைக்க எண்ணிய தட்சன் என் கட்டளையை ஏற்று வீரடனுடைய பெண்ணான அசிக்னியை மணந்து அவளது திரு உதரத்தில் 10,000 புத்திரர்களை படைத்தான். அவர்களே ஹரியஸ்வர்கள் என்று அழைக்கப்படுவர். அவர்கள் அனைவரும் நற்புத்திரர்களாக, தந்தையிடம் பக்தி கொண்டவர்களாக, வேத நெறி ஒழுகுபவர்களாக இருந்தனர். ஒரு சமயம் தட்சன் அவர்களிடம் மக்களை படைக்குமாறு வேண்டினான். தட்சனது புத்திரர்களான அவர்கள் பிரஜைகளை படைக்க எண்ணி தவம் செய்ய மேற்கு நோக்கி சென்று சிந்து நதி கடலை சேரும் இடமான நாராயண சரஸ் என்னும் புண்ணிய தலத்தை அடைந்தனர். அங்கு அந்த சரஸின் தண்ணீரை தொட்ட போதே அவர்கள் மனம் தூய்மையற்று ஞானமும் தோன்றியது. மனதில் குடியிருந்தமும் மனங்களும் அழிந்து ஒழிந்தன. அவர்கள் பரமஹம்சர்களது அறவழியான துறவரத்தில் மனம் கொண்டனர். இருந்தும் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அவர்கள் மனதை உறுதியாக்கிக் கொண்டு பிரஜைகளின் விருத்திக்காக அங்கேயே தவறத்தை மேற்கொண்டனர். அவர்களன்றோ சார்ந்தோர்கள் நாரதா, ஹரியஸ்வர்களான அவர்கள் அவ்வாறு மக்கள் படிப்பிற்காக தவம் மேற்கொண்டுள்ளதை அறிந்த நீ திருமகை கேள்வனான ஸ்ரீவன் நாராயணனது உத்தரத்தை எண்ணி அவர்களிடம் சென்று அன்போடு கூற தலைப்பட்டாய். தட்சனது திருக்குமாரர்களான ஹரியஸ்வர்களே, இப்பூமியின் முடிவை எண்ணாமலேயே படைப்பை தொடங்க எவ்வாறு தீர்மானித்தீர்கள்? ஹரியஸ்வர்கள் சோம்பலற்றவர்கள், பிறவி முதற்கொண்டே மூதறிவு பெற்றவர்கள். நீ கூறியதை கேட்ட அவர்கள் உடனே அதை பற்றி சிந்திக்க தொடங்கினர். உயர்ந்த சாஸ்திரங்களே வடிவான தந்தையின் துறவு நிலைக்கான கட்டளையை அறிய உண்ணாதவன் படைப்பு தொழிலை எவ்வாறு தொடங்க முடியும் என்று சிந்தித்த உயர்ந்த அறிவும் ஒருநிலைப்பட்ட மனதும் கொண்ட அவர்கள் நாரதரை வலம் வந்து வணங்கி, எங்கு சென்றால் யாரும் திரும்பி வருவதில்லையோ அந்த மார்க்கத்தில் செல்லலாகினர். நாரதா, நீ சிவபெருமானின் மனனே. நீ அனைத்து உலகங்களிலும் தனித்தே வரம் வருகிறாய். நீ சிவபெருமானது கருத்துப்படியே அனைத்து செயல்களையும் செய்வதால் உன் மனதில் வேறான எண்ணமில்லை. வெகுகாலம் கழித்துத்தான் என் மகனான தட்ச பிரஜாபதிக்கு நாரதனான உன் உபதேசப்படிதான் அவரது குமாரர்கள் துறவு நிலைக்கு சென்றார்கள். அதாவது தன்னை பிரிந்து தனித்து சென்று விட்டனர் என்று தெரிய வந்தது. அதனால் வருந்தி அவன் உயர்ந்த மக்களை பெற்ற தந்தையால் இருப்பது துன்பத்திற்கேயான இடமாகும். ஏனெனில் உத்தம புத்திரர்களின் பிறகு தந்தைக்கு மிகுந்த வேதனையே தரும் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டார். சிவபெருமானின் மாயைக்கு ஆட்பட்டு மயக்கமுற்றதால் தட்சன் மக்களின் பிரிவை தாங்கவும்னா துன்பமுற்றான். அப்பொழுது நான் எனது அன்பு மகனான தட்சனுக்கு கருணையோடு தேற்றறிவு கூறினேன். தெய்வத்தின் செயல் திறன் கொண்டது, அதாவது விதியே வலியது என்பது முதலான அருளர் வார்த்தைகளை கூறி அவன் மனதை அமைதியுறச் செய்தேன். இவ்வாறு நான் அமைதிப்படுத்திய பிறகு தட்சன் பஞ்சஜனது மகளான அசிக்னியிடம் மறுபடியும் சபலாஸ்வர் என்று அழைக்கப்படும் 1000 புத்திரர்களை தோற்றுவித்தான். தந்தையின் சொற்படி அவர்களும் பிரஜையை படைக்க வேண்டும் என்கின்ற உறுதியுடன் தங்கள் தமையன்மார்களான ஹரியஸ்வர்கள் சித்தி பெற்ற அதே இடத்திற்கு சென்றனர். அங்கு நாராயண சரசின் தண்ணீரை தொட்டதும் அவர்களது பாவங்களெல்லாம் கழிந்து மனம் தூய்மை பெற்றது. உயர்ந்த விரதங்களை ஏற்று அதன்படி ஒழுகும் சபலாஸ்வர்கள் பிரம்மத்தை குறிக்கும் ஓம் என்னும் பிரணவத்தை ஜபித்த வண்ணம் கடுந்தவத்தை செயலாயினர். அவர்கள் பிரஜைகளை படைப்பதில் முயன்றுள்ளதை அறிந்த நாரகரான நீ முன்போலமே ஈஸ்வரனது செயலை நினைத்து அவர்களிடம் சென்று அவர்களது தமையன்மார்களிடம் கூறியதைப் போலவே உலகம் நிலையற்றது என்பதை கூறினாய். முனிவரே, உனது எண்ணம் வீணாக ஆகாதது. ஆகவே நீ அவர்களுக்கும் அவர்களது அண்ணன்கள் சென்ற வழியையே காட்டி தந்தாய். ஆகவேதான் அவர்களும் தங்கள் தமையன்மார்கள் சென்ற வழியிலேயே சென்ற உயர்ந்த நிலையை அடைந்தனர். அப்பொழுது தட்ச பிரஜாபதிக்கு பல அபசகுணங்கள் தோன்றின. இதனால் வியந்த தட்சன் மனவருத்தம் கொண்டான். முன்போல் உனது சுட்சியாலேயே தன் புத்திரர்கள் அழிந்தார்கள் என்பதை கேள்வியுற்ற தட்சன் வியந்ததோடு புத்திர சோகத்தில் ஆழ்ந்து மிகுந்த துன்பத்திற்கு ஆளானான். இதனால் கோபமுற்ற தட்சன் இந்த நாரதன் மிகவும் கொடியவன் என்றான். அச்சமயம் நீயும் எதிர்பாராத விதமாக தட்சனுக்கு அருள் புரிய அங்கு வந்து சேர்ந்தாய். உன்னை கண்டதும் சோகத்தில் ஆழ்ந்திருந்த தட்சனது உதடுகள் கோபத்தில் துடித்தன. உன்னை கண்டு சீ சீ என நிந்திக்கலானான். தட்சன் கூறுகிறான், நீச்சனே, நீ என்ன காரியம் செய்தாய்? ஒன்றுமறியாத சாதுக்களை ஏமாற்றினாயே. சாதுக்களான எனது குழந்தைகளுக்கு பிக்ஷுக்களின் துறவு வழியை காட்டி கொடுத்தாயே. இது என்ன அநியாயம்? நீ கருணையற்ற துஷ்டன். ரிஷிகளின் கடன், தேவர்களின் கடன், பிதர்களின் கடன் என்கின்ற 3 கடன்களையும் என் குமாரர்கள் இன்னும் தீர்க்கவில்லையே. பிரம்மச்சாரியாக இருந்து வேதங்களை கற்பதால் ரிஷிகளின் கடனையும், வேள்வி பூஜை முதலியவற்றால் தேவர்களின் கடனையும், புத்திரர்களை தோற்றுவிப்பதால் பித்தர்களின் கடனையும் தீர்க்கலாம். இதனால் இவர்களது இவ்வுலக உலக நலன்களை எல்லாம் கெடுத்தாயே. இம்3 கடன்களையும் தீர்க்காமல் மோட்சத்தில் விருப்பம் கொண்டு துறவி ஏற்று வீட்டில் இருந்து வெளியேறுபவன் கீழ்நிலையைத்தானே அடைவான்? அவனுக்கு பரலோகமான முக்தி ஏது? நீ வெட்கமற்ற கொடியவன். குழந்தைகள் மனதில் தவறான எண்ணத்தை உருவாக்கிய நீ உன் புகழை நீயாகவே கெடுத்துக் கொண்டாயே. முக்தானே, நீ விஷ்ணு பார்ஷதர்கள் மத்தியில் வீணாக திரிந்து வருகிறாய். அதமனே, நீ அடிக்கடி எனக்கு தீமைகளையே செய்து வருகிறாய். ஆகவே இன்று முதல் நீ எங்கும் நிலைத்து நிற்காமல் 3 உலகங்களிலும் சுற்றி திரிந்து வருவாயாக. 3 உலகங்களிலும் உனக்கென்று ஒரு நிலையான இடம் கிடைக்காது. நாரதா, சாதுக்கள் உன்னை கொண்டாடினாலும் அச்சமயம் தட்சன் சோகத்திற்கு ஆட்பட்டு அம்மாதிரியான சாபத்தை உனக்கு தந்தான். பகவானது விருப்பத்தை, அதாவது தீர்மானத்தை அவனால் அறிய முடியவில்லை. சிவபெருமானது மாயை அவனை அவ்வாறு மயங்கச் செய்தது. முனிவரே, நீயும் அவனது சாபத்தை பதிலென்றும் கூறாமல் மௌனமாக ஏற்றுக்கொண்டாய். அதனால் மனதில் எந்த ஒரு விகாரத்தையும் நீ அடையவில்லை. இதுவே பிரம்மத்தை அறிந்த நிலையாகும். தெய்வத்தன்னை பொருந்திய சான்றோர்கள் எந்த ஒரு சாபத்தையும் அடித்தொழிக்கும் திறன் பெற்றிருந்தாலும் அச்சாபத்தை இறைவன் திருவுள்ளமென நினைந்து ஏற்றுக்கொள்ளுகின்றனர். 14 பிரம்மதேவர் கூறுகிறார், தேவரிஷி நாரதா, தட்சணத்து செய்கையை அறிந்த நான் அங்கு வந்து அவனை அமைதியடைச் செய்ய அறிவுரைகள் கூறினேன். உனது மகிழ்ச்சியை ஊக்குவிக்க நான் அவனிடம் உனது உயர்ந்த அன்பின் பெருமையை எடுத்து கூறினேன். நீ என் மகன், முனிவர்களில் தலை சிறந்தவன், அனைத்து தேவர்களுக்கும் அன்பன். ஆகவே அன்போடு உன்னை சமாதானப்படுத்தி நான் என் ஆலயம் வந்து சேர்ந்தேன். நான் சமாதானம் செய்தவன் தட்சணம் தன் மனையாளான அசிக்னியிடம் அழகிய 60 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து சோம்பல் இன்றி அவர்களை தர்மதேவன் முதலியவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். முனிவரே, அன்போடு நான் அச்சரிதத்தை கூறுகிறேன் கேள். முனிவரே, தட்சன் 10 பெண்களை தர்மதேவனுக்கு முறைப்படி திருமணம் செய்து கொடுத்தான். 13 பெண்களை கஷ்யப முனிவருக்கு அளித்தான். 27 பெண்களை சந்திரனுக்கு திருமணம் முடித்தான். பல குழந்தைகளை உடைய அங்கீரசுக்கும் கிருஷாஸ்வருக்கும் 2 பெண்களை விவாகம் செய்தளித்தான். மற்ற 4 புத்திரிகளையும் அரிஷ்டமீனி என்கிற பாக்ஷியனுக்கு அளித்தான். இவர்களது வம்ச பரம்பரையே இவ்வுலகங்களிலும் இம்மூ உலகங்களிலும் பரவியுள்ளன. விரிவஞ்சி அதை முழுவதுமாக விவரிக்கவில்லை. சிலர் சிவையான சதிதேவியே தட்சணது மூத்த மகள் என்கின்றனர். சிலர் நடுவை என்றும் சிலர் கடைக்குட்டி என்றும் கூறுகின்றனர். கற்பங்கள் வேறுபாட்டால் இம்மூன்றுமே உண்மைதான். குழந்தைகளை பெற்றெடுத்த பின் தட்சன் தன் மனைவியோடு மிகுந்த அன்போடு மனதான இறைவியை தியானிக்கலானான். உள்ளம் நெக்குறுக நாத்தழுதெடுக்க அம்பிகையை துதிக்கலானான். வணக்கமாக இரு கைகளையும் குப்பிய வண்ணம் தலை சாய்த்து பன்முறை வணங்கினான். இதனால் மகிழ்ந்த இறைவி முன்பு தான் அளித்த வரத்தின்படி வீரினியின் அதாவது அசிக்னியின் திருவயிற்றில் அவளது திருமகனாக தோன்ற மனம் கொண்டாள். இவ்வாறு நினைத்த அம்பிகை தட்சனின் இதயத்தில் புகுந்தாள். முனிவரே, இதனால் தட்சன் ஒளி மேலும் பெருகியது. உயர்ந்த நன் முகூர்த்தத்தில் தட்சன் தன் மனையாளிடம் மகிழ்ச்சியோடு கூடினான். கருணை வெள்ளமான அம்பிகை தட்சனது மனைவியின் இதயத்தில் புகுந்தாள். இதனால் கருவுற்றிருந்த அவளது திருமேனி மேன்மேலும் அழகுற விளங்கிற்று. அவள் மகிழ்ச்சியின் எல்லையில் நின்றாள். அம்பிகை குடியேறியதால் வீரினி அனைத்து நலன்களையும் பெற்று விளங்கினாள். தட்சன் தன் குலவழக்கம் வேதனை மற்றும் மன உற்சாகம் ஆகியவற்றிற்கு ஏற்ப மிகுந்த மகிழ்ச்சியோடு பூம்சமனம் முதலிய உயர்ந்த வைதிக சடங்குகளை முறைப்படி செய்தான். அவற்றை அனுஷ்டிக்கையில் அது பெருவிழாவாகவே அமைந்தது. தட்ச பிரஜாபதி அந்தணர்களுக்கெல்லாம் அவர்கள் விருப்பம் போல் செல்வத்தை அளித்தான். வீரினியின் திருவயிற்றில் தேவி உதித்திருக்கிறாள் என்பதை அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் முதலிய அனைத்து தேவர்களும் மிகவும் மகிழ்ந்தனர். அவர்கள் அனைவரும் அங்கு வந்து அகில உலகங்களுக்கும் நலம் அருளும் தேவியை துதித்து வணங்கினர். மனமகிழ்ச்சி கொண்ட தேவர்கள் பிரஜாபதியான தட்சனையும் அவன் மனைவியான வீரினியையும் மிகவும் புகழ்ந்தவாறு தங்கள் தங்கள் இருப்பிடம் சென்றனர். நாரதா 9 மாதங்கள் முடிந்ததும் உலகியல் வழக்கப்படியான சடங்குகளை செய்தனர். 10 மாதங்கள் முடிந்ததும் சந்திரன் முதலிய கிரகங்கள் தாராபலன் நட்சத்திரங்கள் ஆகியன அனைத்தும் அனுகூலமான நிலையில் இருக்க உயர்ந்த நன் முகூர்த்தத்தில் அம்பிகை தன் தாயின் எதிரில் தோன்றினாள். பெருமகிழ்ச்சி கொண்ட தட்சன் அக்குழந்தையின் தெய்வீக ஒளியைக் கண்டு அம்பிகையே தனக்கு குழந்தையாக தோன்றியிருக்கிறாள் என்று நம்பிக்கை கொண்டான். அப்பொழுது விண்ணிலிருந்து மலர் மாறி பொழிந்தது. ஆகாயம் மழை பொழிந்தது. முனிவரே, சதி தேவி பிறந்த பொழுது என் திசைகள் எங்கும் அமைதி நிலவியது. விண்ணில் விண்ணவர்கள் மங்கள வாத்தியங்களை முழக்கினர். வெள்ளிச்சாலையில் அணைந்திருந்த ஹோமத்தை கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. எங்கும் மங்களமயமானது. தன் மனைவியான வீரினியின் திருவயிற்றில் அம்பிகை திருவவதாரம் செய்துள்ளதைக் கண்ட தட்சன் இரு கைகூப்பி வணங்கி பக்தியோடு துதித்தான். இவ்வாறு தட்சன் துதித்ததைக் கண்ட தேவி சிவை தட்சனிடம் கூறலுற்றாள். ஆனால் இதை தட்சன் மனைவியான வீரினி கேட்க முடியவில்லை. தேவி கூறுகிறாள், பிரஜாபதியே, முன்பு நீ என்னை மகவாக வேண்டி என்னை துதித்தாயல்லவா? இப்பொழுது அந்த உன் வேண்டுதல் நிறைவுற்றது. நீ அந்த தவத்தின் பயனை இப்பொழுது பெற்றுவிட்டாய். இவ்வாறு கூறிய தேவி தன் மாயையின் சக்தியால் சிறு குழந்தையாகி அழத் தொடங்கினாள். இதுவன்றோ குழந்தையின் தன்மை? குழந்தையின் அழுகுரலை கேட்ட பெண்களும் பணிப்பெண்களும் மகிழ்ச்சி பொங்க வேகமாக ஓடிவந்தனர். தெய்வீக ஒளியோடு விளங்கும் அசிக்னியின் குழந்தையைக் கண்டு அவர்கள் வியந்து மகிழ்ந்தனர். நகரத்தவர்கள் ஜெகஜிகே போற்றி போற்றி என கோஷமிட்டனர். கீதவாத்தியங்கள் முழங்க கோலாகலமான ஓர் உற்சவமே நடந்தது. குழந்தையின் திருமுகத்தைக் கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர். குல வழக்கப்படி தட்சன் வைதீக சடங்குகள் அனைத்தையும் முறை தவறாது செய்தான். அந்தணர்களுக்கு தானமும் மற்றவர்களுக்கு செல்வமும் வழங்கினான். எங்கும் ஆடலும் பாடலும் தான். பலவாறான மங்கள கீதங்களை பாடினர். மங்கள வாத்தியங்களை இசைத்தனர். அப்பொழுது தட்சன் அனைத்து நற்குணங்களையும் ஒரு சேரப்பெற்ற தன் மகளுக்கு மகிழ்ச்சியோடு உமை என்று பெயர் சூட்டினான். அதன்பின் இவ்வுலக மக்களால் அவள் பல பல பெயரிட்டு அழைக்கப்பட்டாள். அத்திருநாமங்கள் அனைத்தும் அனைத்து நலன்களையும் அருள்வன, துன்பங்களை களைவன. வீரினியும் தட்சனும் தன் மகளை சீராட்டி பாலூட்டி வளர்த்தனர். அவளும் வளர்விரை சந்திரனைப் போல நாளொரு போதும் பொழுதொரு வண்ணமுமாக வளரலானாள். அந்தன பிறந்தகே, வளர்விரை சந்திரனில் மனங்கவர் நிலவு நாள் நாள் பெருகுவது போல குழவிப்பருவம் முதற்கொண்டே உயர்ந்த நற்குணங்கள் அனைத்தும் அவளிடம் பெருகலாகின. தட்சன் மகளான சதி தேவி தன் தோழிகளோடு இருக்கும் போதும் தனது முற்பிறவியின் இயற்கை குணத்தால் சிவபெருமானின் திரு உருவத்தை வரையலானாள். மங்களையான சதி தன் குழந்தை பருவத்திற்கேற்ப அழகுறப் பாடும் போதும் மன்மதனை தகைத்த சிவபெருமானது திருநாமங்களான தானு ஹரன் ருத்ரன் முதலிய திருநாமங்களை இட்டே பாடலானாள். 15 பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதனே, ஒரு சமயம் நீனும் நானும் தந்தையின் அருகில் நின்றிருக்கும் சதீ தேவியை காணச் சென்றோம் அல்லவா? அப்பொழுது அந்த தேவி மூலக அழகும் ஒன்று திரண்டு நின்றார் போல் நின்றிருந்தாள். அவள் தந்தையான தட்சன் என்னை வணங்கிவிட்டு உன்னையும் உபசரித்தான். இதை கண்ட சதீ தேவி உலக மரியாதையை நினைந்து உன்னையும் என்னையும் வணங்கினாள். அதன்பின் சதீ தேவியை பார்த்து கொண்டிருந்த நாம் தட்சன் அளித்த இருக்கையில் அமர்ந்தோம். அப்பொழுது நான் நினையத்தோடு நிற்கும் அக்குழந்தையிடம், சதீ தேவியே, எந்த பகவான் உன்னையே விரும்புகிறாரோ, உன் மனத்தில் எந்த ஒருவரை பற்றிய காதலே நிரம்பி வழிகிறதோ, ஜெகத்பதியான அந்த மகாதேவரையே நீ கணவராக அடைவாய். மங்களையே, எந்த சிவபெருமான் இதுவரை உன்னைத் தவிர வேறொரு பெண்ணை மனைவியாக கைப்பிடிக்கவில்லையோ, இப்பொழுதும் இனியும் மணந்து கொள்ள மாட்டாரோ, அந்த சிவபெருமானே உனது கணவராகட்டும். அவர் உனக்கே ஏற்றவர், மற்றாருக்கில்லை என்று கூறினேன். நாரதா, இவ்வாறு சதீ தேவியிடம் கூறிய நான் தட்சனது திருமாளிகையில் வெகுநேரம் தங்கினேன். அதன்பின் தட்சனிடம் விடை கொண்ட நாம் இருவரும் நம்முடைய இருப்பிடத்துக்கு சென்றோம். நான் கூறியதை கேட்ட தட்சன் மனம் மகிழ்ந்தான். அவனது மனக்கவலை ஒற்றுமாக அகன்றது. தன் மகள் சாக்ஷாத் பரமேஸ்வரியே என்றெண்ணிய தட்சன் அவளை தன் மடியில் அமர்த்தி கொண்டான். அடியார்க்கு எளியவளான சதீ தேவி இவ்வாறு குழவி பருவத்திற்கான திருவிளையாடல்களை செய்த வண்ணம் அப்பருவத்தை கடந்தாள். அவ்வொன்றிகை தன்னிச்சையால் என்றோ மனித திருமேனி தாங்கி வந்துள்ளாள். குழவி பருவத்தை கடந்து இளமை பருவத்தை எட்டியுள்ள சதீ தேவி அனைத்து அவயவங்களிலும் அழகும் சாந்தியும் பொழிந்து நிற்ப மனங்கவர் மேனியாளாக இருந்தாள். இளமை பருவத்து அடையாளங்கள் தன் மகளிடம் பொழிந்து நிற்பதை பிரஜாபதியான தட்சன் கண்டு, மகாதேவரான பரமேஸ்வரனோடு தன் மகளது திருமணம் இவ்வாறு நடக்குமோ என மணக்கவனை கொண்டான். சதீ தேவியோ மகாதேவரையே பதியாக அடைய விரும்பி தினமும் தன் காதலை வளர்த்து கொண்டாள். தன் தந்தையின் மணக்கவலையைக் கண்ட சதீ தேவி தன் தாயிடம் சென்றாள். பெருமனம் படைத்த சதீ தேவியான பரமேஸ்வரி சிவை பரமசிவனை மகிழ்வித்து அவரையே கணவராக அடைய கடும் தவம் இயற்ற நினைத்து தன் தாயான வீரனியிடம் அனுமதி வேண்டினாள். தாயும் அனுமதி அளித்தாள். உறுதியோடு விரதங்களை கடைபிடித்து ஒழுகும் சதீ தேவி சிவனையே கணவராக அடைய வேண்டி தன் திருமாளிகையிலேயே அவரை பூஜிக்க தொடங்கினாள். ஆஸ்வின மாதமான ஐப்பசி மாதத்தில் நந்தா எனப்படும் பிரதமை, சஷ்டி மற்றும் ஏகாதசி திதிகளில் சதீ தேவி சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் முதலியன படைத்து சிவனை பக்தியோடு பூஜித்து வணங்கி அதே நியமத்துடன் அம்மாதத்தை கழித்தாள். கார்த்திகை மாத சதுர்தசி திதியில் அப்பம் பாயசம் முதலியவற்றை நிவேதனம் செய்து சிவபெருமானை நினைந்த வண்ணமே இருந்தாள். மார்கழி மாதம் தேய்பிறை அட்டமை திதியில் எள், யவம், அரிசி ஆகியவற்றால் ஆகிய எழுச்சாதம், யவ பாயசம், அரிசி பொங்கல் ஆகியவற்றை படைத்து ஒளிபடைத்த தீபமேற்றி ஆரத்தி எடுத்து வழிபட்டு அம்மாதத்தை கழித்தாள். தை மாத வளர்பிறை சப்தமி திதியில் இரவு முழுவதும் கண்விழித்திருந்து காலையில் பால் எள் கலந்த அன்னமான பொங்கலை நிவேதனம் செய்து பூஜித்தாள். மாசி மாத பௌர்ணமி திதியன்று இரவு முழுவதும் கண்விழித்திருந்து காலையில் நதியில் நீராடி ஈர உடையுடன் அந்நதிக்கரையிலேயே அமர்ந்து சிவனை பூஜித்தாள். பங்குனி மாத தேய்பிறை சதுர்தசி திதியில் இரவு தூங்காது விழித்திருந்து அவ்விரவில் நான்கு யாமங்களிலும் சிவனை நர்த்தனம் முதலியவற்றால் விசேஷமாக ஆராதித்தாள். சித்திரை மாத வளர்விறை சதுர்தசி என்று இரவு பகல் என்று பாராமல் நாள் முழுவதும் சிவ சிந்தனையிலேயே இருந்து பலாச புஷ்பம், தவனம் அதாவது மறிக்கொழுந்து முதலான புஷ்பங்களால் சிவனை ஆராதித்தாள். வைகாசி மாத வளர்விறை திருத்தியை திதியில் எள்ளெண்ணம், யவ எண்ணம் படைத்து பகவான் ஸ்ரீ ருத்ரனை பூஜித்த வண்ணம் அம்மாதத்தை கழித்தாள். ஆனி மாத பௌர்ணமி திதியில் நல்ல ஆடைகள் உடுத்தி கண்டங்கத்திரி பூக்களால் சிவனை அர்ச்சித்து உண்ணாவிரதமிருந்து அம்மாதத்தை கழித்தாள். ஆடி மாதத்திய வளர்விறை சதுர்தசியில் கருநீல உடையணிந்து கண்டங்கத்திரி புஷ்பத்தால் ஸ்ரீருத்ரனை ஆராதித்தார். ஆவணி மாதத்திய வளர்விறை அட்டமி மற்றும் சதுர்தசி திதிகளில் பூநூல் அணிந்து தர்பையாலான பவித்திரத்தை மோதரவிரலில் அணிந்து நல்லாடை அணிவித்து சிவனை பூஜித்தாள். புரட்டாசி மாத தேய்பிறை திரியோதசி திதியில் பலவகையான பூக்களாலும் பழங்களாலும் சிவனை அர்ச்சித்து சதுர்தசி திதியில் நீரை மட்டும் அருந்தி விரதம் இருந்தாள். பல்வகையான பூக்கள், பழங்கள், அந்தந்த காலத்தில் பயிராகும் தானியங்கள் கொண்டு சமைக்கப்பட்ட அன்னம் ஆகியனவற்றால் சிவபெருமானை பூஜித்து மிதமான உணவு உட்கொண்டு சிவ ஜபத்திலேயே ஈடுபட்டிருந்தாள். எல்லா மாதங்களிலும் நாள் முழுவதும் சிவாராதனையிலேயே லயித்திருந்தாள். தன் விருப்பப்படி தானே மானிடச் சட்டை தாங்கி வந்த சதீ தேவி உயர்ந்த விரதங்களை உறுதியோடு கடைபிடித்து வந்தாள். இவ்வாறு நந்தா விரதத்தை முழுவதுமாக முடித்த சதீ தேவி வேறெந்த எண்ணமும் இன்றி ஒருநிலைப்பட்ட மனதோடு காதலாகி கசிந்துருகி சிவனையே தியானித்திருந்தாள். அந்த தியானமோ எவ்வித சலனமும் இன்றி ஒருநிலைப்பட்டதாக இருந்தது. முனிவரே, இச்சமயத்தில் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் ஸ்ரீமன் நாராயணனும் என்னையும் நீட்டுக் கொண்டு சதீ தேவியின் தவத்தை காணச் சென்றனர். அப்பொழுது எண்ணகை சித்திகளும் உருக்கொண்டு வந்ததோ என்னுமாறு இருந்தாள் சதீ தேவி. சிவத்தியானத்தில் ஆழ்ந்திருந்த சதீ தேவி சித்திகளின் முழுப்பயனையும் பெற்றவள் போல் இருந்தாள். தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருகை கூட்டி சதீ தேவியை வணங்கினர். முனிவர்கள் தலைவணங்கினர். ஸ்ரீமன் நாராயணன் முதலியவர்கள் மனம் மகிழ்ந்தனர். ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய தேவர்களும் முனிவர்களும் மிக்க வியப்பெய்தி சதியின் தவத்தை போற்றி புகழ்ந்தனர். அவளை வணங்கி அவர்கள் சிவனுக்குகந்த கைலை மலையைச் சென்று அடைந்தனர். சாவித்ரி தேவியான சரஸ்வதி தேவியுடன் நானும், அதாவது பிரம்மாவும், திருமகனோடு ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் சிவபெருமானிடம் சென்று வணங்கி இரு கைகூப்பி வணக்கமாக பல பல துதிகளால் துதித்து முடிவில் இவ்வாறு வேண்டலானோம். தேவர்கள் வேண்டுகிறார்கள், இறைவா, சத்துவம் ராஜசம் தாமசம் என்னும் முக்குணங்களும் தங்களது திருச்சக்திகள். அவற்றின் அன்பு முதலியவற்றின் வேகம் தாங்குணாதது. மூன்று வேதங்களும் மூ உலகங்களும் தங்களது சுரூபமே. சரணம் பற்றியவர்களை காத்தொருள்பவர் தாங்கள். தங்கள் சக்தியோ எல்லையற்றது. அவ்வாறான தங்களுக்கு வணக்கம். துர்கையின் மணாளரே, புலன் அடக்கமற்றவன் தங்களை எவ்விதத்திலும் அடைய முடியாது. ஏனெனில் அதனது புலன்கள் தீய வழி செல்பவை. அடியார்களை மீட்பதே தங்களது பெருங்கருணை. தன் பெருவொளியை மறைத்து நிற்பவரே, தங்களுக்கு வணக்கம். தங்களது மாயையின் சக்திதானே நான் என்கிற முனைப்பு. அதனால் ஆன்மாவின் சுரூபம் மறைக்கப்பட்டுள்ளதால் அறிவற்றவனான ஜீவாத்மா தான் யார் என்கிற உண்மை சுரூபத்தை அறியாது தவிக்கிறார். தங்களது பெருமைகளின் எல்லையை காண்பது அரிதினும் அருகே. லோகநாயகரான தங்களை சிரந்தாழ்த்தி வணங்குகிறோம். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு பக்தியோடு துதித்த ஸ்ரீமன் நாராயணன் முதலிய அனைத்து தேவர்களும் சிவபெருமானின் எதிரில் சிரம் தாழ்த்தி வணங்கி மௌனமாக நின்றார்கள்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: வஜ்ராங்கித பாண்டிய சருக்கம். பாண்டிய வளநாடு. தோடு கமசந்தனவனத்திட துளைந்தே நீடு தமிழின் சுவையளைந்து நெடுநாளாய் ஆடுமயில் அன்னவர்கள் அன்ன நடை போலே வாடைமிசை தென்றல் புகும் வையை வளநாடு. வெவ்விருகணார் இடையை மின்னென மருண்டே செவ்வி பெரு கேதகை செறிந்தலரும் நாடு. நவ்வி அணையார் அழகம் நள்ளிருளதென்றே மவ்வலருகே அலரும் வையை வளநாடு. பாண்டியன் பெருமை. அந்த வளநாடர் பெருமான் அரசர் கோமான் இந்திரன் முடி கிடையெறிந்த வளை வீரன் நிந்தை அகல் தென் கையிலை நெற்றி விழி போலே முந்திய திசை கரிமுகத்தெழுதி வைத்தோன். பாண்டியன் பண்பு நலம்.

கண்ணிதன் கானகத்துளியாமனை காப்பவன் தங்கள் நாயகனை தலை சூடிய எங்கள் நாதர் அடித்தலை ஏத்தினான் பொங்கு நன்றி அறிந்தது போற்றுவார் இங்கிவர்கிணை யாவரும் இல்லையே. பாண்டியனின் முத்துவளம் பத்துவார் திசை மீதும் படர் புகழ் வித்துவாரி இறைக்கின்ற மென்மை போல் நத்து வாரியில் வாரினர் நல்கிய முத்துவாரி இறைத்திடும் முன்றிலான். பாண்டியன் புகழ் ஆடலர்ந்த அரசன் புகழ் கடற்கு ஓடுகின்ற கலம் கதிரோட்டு தேர் கூடு செக்கர் பவள கொடிகளே நீடுதிக்கினர் நீரின் மனிதரே. வஜ்ராங்கதன் எச்சராச்சர முங்களி பெய்தவே நச்சரா உலகாளும் நலத்தினான் கச்சராவு கழல் பொலி காலினான் வஜ்ராங்கதன் என்றொரு மன்னவன். பாண்டியன் கொடை படையில் தோற்ற அரசரை பல்சிறை இடையில் போட்டனன் என் கை வியப்பதோ கொடையில் தோற்றிடும் கொண்டலையும் சிறை இடையில் போட்டனன் என்றதிருக்கவே. வஜ்ராங்கதன் வேட்டையாட வடதிசைக்கு வந்தது. நாட்டு மவ்வரசன் ஒரு நாளிலே வேட்டையாட விரும்பி நன்னாகியே முட்டு சேனை கறி பறி மொய்த்திட ஒட்டினான் பறி உத்தர திக்கிலே. யானைகள் வெருண்டது. துங்க

என்னவே புலி கடம்பை வேட்டை வீருமம்புலியின் குலமென்மையான் வீருமம்புலியின் குலம் விட்டினான் ஆறில் ஒன்று கடமை கொண்டாள்பவன் ஆறில் ஒன்று கடமை கொன்றானாரோ. மானையும் கலைமானையும் வளைத்தது சேரமானினம் தன்னை சிதைத்தவன் சேரமானினம் தன்னை சிதைத்தனன் வாரமாய்கலை சங்கம் வளர்த்தவன் வாரமாய்கலை சங்கம் வளைத்திட்டான். புனுகு பூனையைத் தொடர்ந்தது சோனை போல் மத மாறி சொரிந்திடும் யானை தேர்ப்பறியாள் முதல்லாகிய தானை பின்னிடத்தான் தனிவாஜி மேல் காணனாவியைக் கண்டு தொடர்ந்தனன். புனுகு பூனை விழுந்தது அந்த நாவி அகன்றருணாச்சலத்து உந்தியே வலமாய் விரைந்தோடலும் முந்திவாஜி அதன் பின் முடுக்கினான் கந்த நாவி விழுந்தது கண்முனே. விழுந்த புனுகு பூனை தேவர் உடலோடு எழுந்தது பச்சை நாவி பருகினர் போல் விழுந்து அச்சனாவிதன் நாகம் விடுத்தெழில் விச்சை வேந்தர் துதிக்க விமானம் மேல் இச்சை மேனி கொண்டேகி எழுந்ததே. குதிரையும் இறந்து புஷ்ப விமானத்தில் ஏறியது மேவும் அந்த அரசன் விழுந்திட மாவும் வீழ்ந்து வடிவு தனை துறந்து ஓவியர் கெழுதா உரு கொண்டொரு பூவிமானம் அதேறி பொலிந்ததே. வஜ்ராங்கதன் வருந்தியது கைவிலங்கனை ஆண்பறிக்காலின் வீழ்ந்து அவ்விலங்கை அரசனைப் போலவே செவ்விலங்கல் அடியினில் தேம்பினான் வெவ்விலங்குடன் ஓடின் விழார்களோ. காந்திசாலி கலாதரன் பாய்ந்த நாவி பறிப்பெயர் போய்ப்பழம் காந்திசாலி கலாதர பேர் வடைத்து ஆய்ந்த நண்போடு அருவியம் கண்ணரார் மொய்ந்தணைந்து மகிழ்ச்சியின் மூழ்கினார். அன்ன வீரர்கள் அவ்விடம் நின்றுழி ஒன்னலர்க்கும் உராத்துயர் உய்த்திடும் மன்னர் மன்னவன் மற்றது வந்த ஆறு என்ன என்ன என்றேங்கி இறங்கினான். விஞ்சையர் பாண்டியனிடம் கூறியவை விஞ்சை மன்னர் விமானத்தராகியே தஞ்சமில்லவன் தன் புடை சூழ்ந்து நீ அஞ்சல் அஞ்சல் என்றங்கை அமைத்தனர் பஞ்சவன் மகிழ் ஓடும் பகருவான். நீவீர் யார் சொல்லும் நீதியாய் வரும் நீயவரித்துயர்க்கு ஆதி காரணம் யாது வருந்துயர் போதுமாறுது போதியும் என்றவன் ஓத ஓத கலாதரன் ஓதுவான். விஞ்சையர் விளம்பிய வரலாறு வாய்ந்த சாலி மதுரையின் மன்னனே எந்த விஞ்சையர் யாங்கள் இவன் பெயர் காந்திசாலி கலாதரன் என் பெயர் ஆய்ந்த நண்பினராய் விளையாடினோம். மேருமலையை அடைந்தது மாறவேளும் வசந்தனும் போலவே ஆறவே பிரியாதுரை நாளிலே சேர ஊழ்வினை சென்று தொடர்ந்திட மேருமால் வரை சாரலின் மேவினோம். துருவாசர் ஆசிரமம் மாச்சரியமிக்க துருவாசமுனி வாழும் ஆச்சிரமம் மேல் அருகில் அந்த முனி தானே நீர்ச்சொரிய நெஞ்சுருகி நின்ற மரமெல்லாம் புச்சொரியும் நந்தவன மீதி நிடைபுக்கே. துருவாசரின் கோபம் புக்கவன் அதிர்ச்சிறு புதர்களை மிதித்தான் மிக்கவினையேனும் அதன் மென் மலர் பறித்தேன் அக்கணம் உணர்ந்து முனி அங்கி விழியாலே கக்க ஒளி மிக்க ஜடை கட்ட விழ வந்தான். முத்துமணியாம் என முகத்தினில் வியற்ப வித்துருமம் வைத்தனைய மெல்லிதழ் துடிப்ப உத்தரியம் விழ்வதை அடிக்கடி உயர்த்தி சித்திர அழல் பொறிதெறிக்க இவை சொன்னான். செந்தபனர் தம் கதிர் உராது சிறுகாலும் நந்து மறுகாலும் ஒரு காலும் இதை நன்னா முந்திலை உதிர்ந்து புலராது முடிவெய்தாதிந்தவன மீதொருவர் எய்த எளிதாமோ. துர்வாசர் இட்ட சாபம் சேவினார்கினிய பூஜைக்கு அணிமலர் செலுத்தும் காவில் பாவிகாள் புகுந்தன் கோபக் கனலிடை பஞ்சதானீர் மேவிய துரங்கம் ஆகின்று இவர் குறைவிடத்தெய்ந்தான் நாவியாய்ப் பிறப்பா என்றான் நாள் வளர் வரித்த என்னை. சாபம் தீரும் நாள் சொல்லியது கோபமே தபமதாக பலித்திடும் கொடியோனிட்ட சாபம் மேல் வரவே நாங்கள் இருவரும் தளர்ந்து ஞான தீபமே அருளே அன்பர் செல்வமே.

0: மொழிவானிந்த தனிவரும் சாபம் சோணாச்சலத்தினை வலம் செய்தால் போம். மனிதரும் சுரரும் போற்றும் மலைவலம் புரிகை தானும் இனிமயாம் பாண்டி நாட்டின் இறைவனால் எய்தும் என்றார். கனிக்காக வலம் வந்தோர் கதை. என்றொரு கதையும் சொல்வான் எரியழல் கிரியதாக நின்றயம் இறைவன் முன்னாள் நெடுவனக் கடவுள் இந்த மன்றசேர் கனியைத் தன் சேய் இருவரும் வருந்திக் கேட்க இன்றுலக அனைத்தும் சூழ்ந்தோர்க்கு அளிப்பமென்றிரையும் சொன்னான். கந்தனும் கணபதியும் வலம் வந்தது. கந்தனும் மயிலில்லேறி கடல் உலகனைத்தும் சூழ முந்தினான் கரிய யானை முகத்தவன் எழுந்தெல்லோர்க்கும் தந்தையாம் தனது தாதை தனைவலம் புரிந்தான் தந்தை மைந்தனைத் தழுவி வேண்டும் வரத்துடன் கனியும் நீந்தான். தம்மை வலம் செய்த கணபதிக்கு கனி. வேலினால் கடிது மேவி கனிதர வினவ நம்மை காலினால் வலமாயிந்த கரிமுகன் வந்தான் ஏழு தாளமே வலம் செய்தாலும் பலபல தபம் செய்தாலும் பாலகா நமைச்சூழ் தெய்வ பலத்தினுக்கிணையோ பார்க்கின். மலைவலம் வருதலின் உயர்வு. செம்மலை உருவாம் நம்மை தினம்பலம் புரிந்தோர் வேதன் தம்மிலும் அதிகம் மாயோன் தனக்கு மேல் அதிகம் பார்க்கில் உம்மிலும் அதிகறிந்த உமையினும் அதிகர் மைந்தா எம்மிலும் அதிகம் என்றான் எவர்க்கும் மேல் அதிகம் நானோன். மலைவலம் வருவோர் பெரும்பேறு. மாசிலா நமது மேனி வரைதனக் கமரர் தாமும் பூஜனை புரிய மாட்டார் அதை வலம் புரிந்த வேறுக்கு ஆசையாய் அளிக்கும் பூஜை நமக்கினிதளிக்கும் பூஜை கூசுமார் இழைத்த தீங்கு நமைச்சையும் கொடுமையாகும். மலைவலம் வந்தோம் பழைய கோலம் பெற்றோம். என்பது மொழிந்தானத்தன் எனச் சொல்லி முனிவன் போனான் பின்பதன் படியே நாவி புறவியாய் பிறந்தோம் இன்று தென்புவி உடையாய் நின்னால் திருமலை வலமும் பெற்றோம் மின்பொலி பழைய கோலம் படைத்தெழில் விமானத்தானோம். குதிரை ஏறி வலம் வந்ததால் பாவம் வந்தது. எங்கள் தம் வரவிது உண்பால் இடுக்கண் வந்தடைந்ததிந்த வெம்கனல் வரையை மாவின் மிசை வலம் வருகையாலே பொங்கியதுவும் பூஜை புரிந்திடில் போம் என்றோதி தங்களூர் புகுந்தார் காந்தி சாலியும் தானுமாக. பாண்டியனின் பரிவாரம். வேழமும் பரியும் தேரும் வீரரும் சுவடு நாடி சூழமந்திரிகளோடும் சூழ்ந்தனர் துயரம் தீர்ந்தான் தாழையும் கமுகின் காடும் தவளவான் கதிரைத் தீண்டும் வாழையும் கரும்பின் சாற்றின் வளர்ந்திடும் வையை நாடன். மகனை அரசாளச் சொன்னது. அரதனாங்கதனாம் மைந்தன் தனைக்கடிதழைப்பித்தாதி பரதனாம் எனப் இப்பாறை புறையெனப் பகந்தான் சீல விரதனாங்கதனைக் கேளா அதன் முனம் விடைபெற்றானை இரதம் நான் மருங்கும் சூழப் பதிபுகுந்திரைமை செய்தான். மைந்தன் அனுப்பிய பொருளால் பூஜை திருப்பணி செய்தது. முறையினால் இறையின் வந்த கனகமும் முத்தும் தெவ்வர் திரையினால் அளந்த பொன்னும் தினந்தொறும் களிற்றின் மேலே இறைவனாம் தனது தாதைக்கு அளித்திட இறைவன் வேணி பிறையினார் இனிய பூஜை திருப்பணி பெரிதும் செய்தான். பர்ணசாலை அமைத்து மலைவலம் வந்தது. செய்தபின் தவமதாகி கௌதமாச்சிரமத்தோர்வால் எய்திய பன்னசாலை இயற்றினம் பாவம் தீர்க்கும் மைதவழ்மிடற்றார் கண்பாய் மலைவலம் செய்யும் நாளந்த கைதவர்க்கெதிரே வந்தான் கைதவர்க்கெதிரே வாரான். ரிஷபவாகனக் காட்சி. அணிச்சிறு பிறையும் போதம் அருள் பொழி விழியும் நீல மணிக்கரை மிடரும் நாலு புயங்களும் மலர்க்கைமானும் கணிச்சியும் விடையின் மீதில் இருப்பதும் கண்டென் பாவ பிணிச்சிறை விடுப்பதென்றோ எனச் சொல்லிப் பெரிதும் தாழ்ந்தான். பாண்டியன் நாவாரப் பாடியது. அண்ணாமலை உடையாய் மழவிடையாய் அணிசடைசேர் தண்ணாமலை உடையாய் எமை உடையாய் நுதல் தழுவும் கண்ணாமலை உடையார் வினை கடவார் அறிவர் இதற்கு உண்ணாமலை உடையாய் உமை உண்ணாமுலை தலைவா. செய்யாதது செய்தேன் என்றானுக்கு அருள் தந்தார். மையாகிய வினையேன் உனை உருமாவினில் வளமாய் செய்யாதது செய்தேன் இது தீரென்றுரை செய்தான். பொய்யாதவன் மொழிகின்றது கண்டே அருள் பொழிவுற்று ஐயானனம் உடையான் மழவிடையான் இவை அருள்வான். மதியாமையாகிய பாவத்தை தீர்த்தான். மன்னா மகபதி நீயமை மதியாதொரு குலிசம் அன்னாள் விடல் உற்றாய் அதனாலே நரர் வடிவாய் இன்னாதன பெற்றாய் இனி இமையோரதிபதியாய் பொன்னாடனை அன்றே வரம் பொழிந்தே இறை மறைந்தார். அருணாபுரி நினைவோர் சிவன் வடிவாகுவர். அருணைப்பதிவளமிப்படி அருணாபுரி நினைவோர் மரணத்துகள் அடையார் சிவன் வடிவாகுவர் என்றான். கருணைக்கொரு கடலே பரகதி பெற்றனமென்றே சரணத்திடை பணிந்தான் நமன் தனைவாட்டிய தவத்தோன். இக்கதை கேட்ட பலன் இக்காதையின் பொருளானதோர் எழுத்தாகிலும் தெளிந்தோர் தக்காருடன் படித்தோர் சிவசாயுஜியம் பெறுவார். முக்காலமும் இது கற்றவர் வினவிப் பொருள் முடிப்பார் புக்கார் சிவகதி என்பது புதுமைப் பொருள் அன்றே.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Ayyurel endralam ampuyan taandu elundu நொய்யன கச்சியிட்டு வந்து உடனே போனதா உமை கோன் வளர் கொய்கொழி பொன்னிய கோழியன் குணதிசை எய்து தன் பெயரினால் லிஜமுன் இருத்தினான் போக்கரும் பிரம்மசீட்ட பெயர் பொய்கை ஒன்று ஆக்கினான் அங்கு நீராடி நல்வினை முடித்து
3: நல்வினா அனுஷ்டானங்களை தான் அங்கே செய்தார்.
2: நல்வினை முடித்து ஊக்கமார் அன்பினால் மலர் எழுத்து உடையவன் பூக்கமழை சேவடி பூசனை செய்தவின்
3: அந்த மாதிரி நல்வினைகள் அனுஷ்டானங்களை தான் உடைத்து மலர் எழுத்து அவருடைய சேவடியில் திருவடியில் பூசனை செய்து புறப்பட்டார். அப்படி பூஜை செய்யின்ற நேரத்தில் அவருக்கு யாகம் செய்யணும்னு ஒரு யோகம் ஒன்று ஒரு எண்ணம் பிரம்மாவுக்கு நாம் ஒரு யாகம் செய்யணும். அது சோமயாகம் என்றான சோமயாகத்தை செய்யணும் அதுதான் அவருக்கு ஒரு ஆசை வந்தது. உடனே
2: தீயவிற்குடங்கையான் திருவுளங்கழிவர காயலர் சோமயாகம் செய்ய கருகினான் ஆய கருத்துணர்ந்து அன்றரும் முனிவரும் ஏயினார் ஆயிடை வெண்ணவரின் கோனடும்.
3: அவர் சோமயாகம் செய்யப்படாருன்னு தெரிஞ்சவுடனே தேவலோகத்தில் இருக்க தேவர்கள் விண்ணவர்கள் மன்னவர்கள் எல்லாரும் அங்கே வர ஆரம்பித்தாங்களாம். ஏன்னா ஒரு விஷயம் யாகம் செய்கிற இடத்துல நாமளே போனோம் வாலண்டியராக போகணுமே தவிர என்னை கூப்பிடலைங்கிற யாகம் இருக்கிற இடத்துக்கு யாரும் கூப்பிட வேணும் அவசியம் இல்லை நாமளாக போனோம். அதே மாதிரி சதாபிஷேகம் நடக்கிற இடத்துல கூப்பிடலை என்ன கூப்பிடலைன்னு நம்ம வீட்டில் அழைச்சி விட்டு உட்காந்துருக்கக்கூடாது தானாக வாலண்டியராகவே போகலான் சாப்பிட வேண்டாம் விளையாட கை நினைக்க வேண்டாம் போரு நமஸ்காரம் ஐயா திருநீர் அந்த அனுப்பிட்டோம். சதாபிஷேகத்துக்கு மட்டும் கூப்பிடலைங்கிற வார்த்தையும் வரக்கூடாது கூப்பிட்டு போகணுங்கிறது கூப்பிடாமலே போகணும். அதே மாதிரி தான் யாகம் நடக்கிற இடங்களில் கூப்பிடாமலே போகணும். அதேமாரி கும்பாபிஷேகம் நடக்கிற இடங்களையும் கூப்பிடாமலே போகணும். கும்பாபிஷேகம் அஸ்வமேத யாகத்துக்கு பலன் சொல்லியிருக்கு அதனால் இங்கெல்லாம் கூப்பிடாமலே போகணும். அப்படி கூப்பிடவே இல்லை இவர் யாக போகிறார் யாகம் செய்ய போகிறான்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்துட்டாங்க அங்கே அங்கேருந்து கூடினார்.
2: அங் மருங்கிரல் தெருமொழி கிழத்தி வானத்தவர் தங்களின் நீங்கி நீசன்னகத் துற்றனள் பங்கையன் வேள்வியை பற்றும் அக்காலையில் துங்கமா சருக்களில் டொக்கனல் என்பவே.
3: சரஸ்வதி மாத்திரம் கோந்துட்டு நம்ம கூப்பிடலை அதனொன்னே அப்போ வந்தா இங்கே வாகமன்ற இடத்துக்கு வந்துட்டு மரங்களில் வந்து அவர் சாணித்தியம் ஆகிட்டார். அதோட அதில் ஒரு லயமாயிட்டார். மரங்களில் போய் லயனம் ஆகிட்டார். எழில் வளர் நாமகள் என்றும் இவ்வுலகிலை முழவின் வீணையில் முழங்கு நீங்குரல் படும் குழலில் இசையனக் குலவு நின்றாள் என பழமுறை முழுவதும் பண்ணும் எம்மகையரோ. அந்த மரங்களில் லயமானதுனால என்னவோ மத்தளம் வீணை புல்லாங்குழல் இதிலெல்லாம் அவள் கலந்திருக்கிறனால தான் இசை அதுலேருந்து வருவோலுக்கு சொல்றார். மத்தளம் தட்டுனா ஓசை வருவது, வீணை வாசித்தால் இசை வருகிறது, புல்லாங்குழலும் அது மாதிரி. இதெல்லாம் ஏன் எப்படி வந்ததுன்னு கேட்டால் அவள் ஒரு காலத்தில் மரங்களில் போய் லயமானதுனால அதனால தான் வருதோ ன்னு சொல்லிக்கிறார் ஆசிரியர். ஆதலில் காண்கீழான் அயனும் சாவித்திரி வேதகாயத்திரி என்னும் இன்னாருடன் ஏதமின் தீக்கையுற்று திருமகச் சாலையுள் போதலும் கலைமகள் கேட்டுடம் குழுங்கின. மனைவி இல்லாமல் யாகம் செய்யக்கூடாது. யாகம் செய்கிறதுக்குன்னா கண்டிப்பாக மனைவி இருக்கணும். மனைவியோடு இருந்துதான் யாகம் செய்யணும். மனைவி இருக்கிறவன் தான் யாகம் செய்யணும். மனைவி இல்லாதவனை எதுக்குமே சேர்த்துக்கலை. அதாவது ஆண்மகனுக்கு வந்து மனைவியோடு இருந்தால் தான் அவனுக்கு கௌரவம். மனைவி இல்லாமல் இருந்தானா அவனுக்கு கௌரவம் கிடையாது. பொதுவாக சமுதாயத்திலே பாருங்கள், அவனுக்கு கௌரவம் இருக்காது. வெள்ளைக்காரன் வச்சிருந்தான் எனக்கு எப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கும் நம்ம பஸ் நேரம் வந்து பேசிகிட்ருப்பார். அவர் சொன்னார் அவருக்கு மனைவி கிடையாது, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வந்திருந்தார் ஊருக்கு. இப்போ எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு சொன்னார். மனைவி இல்லை அவன் வரமாட்டேன், மனைவி இல்லாத வீட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம். அவர் விதுரன் சேர்க்கைக்கார், இங்கிலீஷ்காரன், இங்கிலீஷ்காரன் அப்படி வச்சுருக்கான் சம்பிரதாயம், மனைவி இல்லாத வீட்டுக்கு வரமாட்டேன். ஆனால் ஹைகோர்ட்டு கோர்ட்டில் அப்படி சம்பிரதாயம், இப்போ அப்படி இருக்காங்கிறது தெரியாது. அப்படி இருந்து ஏன் சொன்னேன்னா, மனைவியோடு இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. சஷ்டத்தை பூர்த்தி கழிச்சிக்கலாம், சதாசம் கழிச்சிக்கலாம், அது மனைவியோடு இருந்து கழிச்சா அதுக்கு கௌரவம் கூடு. அதுக்கு அந்த மாதிரி இவர் என்ன செய்யணும், தன்னுடைய மனைவி நாமகள் சரஸ்வதியை கூட்டிக்கணும்ல, அவள் வரல, அவள் இங்கே மரத்தில் போய் விழுந்துக்கிட்டாள். ஆமாம், அவள் வல்லையே அணுங்காக்க மாட்டோம், எப்படி மனைவி இல்லாமல் செய்யக்கூடாது. என்னன்னா, காயத்ரி சாவித்ரி அந்த ரெண்டு மனைவியரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். வச்சோடனே யாகம் செய்ய ஆரம்பித்தார். இல்லை கலைமைகள் பார்த்தாலும் சார் அவளுக்கு மனம் புழுங்குது. அதாவது நாம இல்லாமல் நாம தான் ஆதரைஸ் மனைவி, அதாவது கோச்சிக்கலாங்க மேடம், சொல்ல விதி சொல்லணுங்கிறக்கார் சார். ரெண்டு மனைவி இருந்தால் மூத்த மனைவிக்குத்தான் வைதிக காரியங்களே கலந்து கொள்வதற்கு உரிமை. மூத்த மனைவி இல்லை என்றால் தான் ரெண்டாவது மனைவி. ரெண்டு பேரும் இருந்தால் முதல் மனைவி தான் கௌரவம். அதே மாதிரி முதல் மனைவி சரஸ்வதி இருக்கும் மாதிரி இவன் யாகம் செய்ய பொருட்டாரே, அவளுக்கு நாம இல்லாமல் இவன் யாகம் பண்ணுறாங்கிறான ஒரு புழுக்கம் வந்தது. என்ன செய்தான் நான், திருமகச் சாலையை பால்பழச் செய்வன் என்று இருவிசும் பூமி நாள் இடித்தன கொதித்தெழுந்து ஒரு நதி வடிவு கொண்டு உருகெழத் தோன்றினாள் கருநிலை உயிரதான் என்றொரு கரணி. கருவிற்கு ஏதுவாகிய உடம்புகளை தான் கொடுக்கிறவள் இவதான் இல்லை தெரியும். இவனுக்கு கோந்தன் என்ன பண்ணான்னா, திருமகச் சாலையை பால்வளர் செய்வன் இந்த யாகசாலை அழிக்கிறேனா இல்லையா பாரு, அதான் புரட்டா இரு விசம்பு ஊடினால் இழித்ததன கொதித்தெழுந்த, இந்த உலகமே அழிப்புற மாதிரி அவள் கொதிச்செழுந்தான். ஒரு நதி வடிவு கொண்டு ஒரு பெரிய பிரம்மாண்டமான நகை வடிவெடுத்து நதி வடிவெடுத்து உருகழத் தோன்றினான் கருநிலை, இந்த யாகத்தை அழிப்பேன்னு சொல்லி பெரிய நதி பிரவாகம் எடுத்து வரான் யாகசாலையை நோக்கி. ஒரு சுனாமி வந்து நான் என்ன ஆகும், யாகசாலை போராடம் தெரியாது ஆள்லாம். தட்சன் யாகம் பண்ணான், என்னாச்சு, நம்ம எம்பெருமான் வந்து அவன் வேட்டிக்கான துண்டக்கானன்னு ஓடினான் கேட்டேன். அதே மாதிரி சரஸ்வதி நான் அந்த அடிக்கிறம்பா சொல்லி அப்படியே சுனாமியாக புரட்டு வந்தாளான்.
2: மலர் மிசை மறு திசைமுகன் உயர் மகவினை புரிஜிடனே அழகவன் உரை உலகளும் உடன் வழிவு செய்டல் எழல் போல் பலமிகிழிகள் அலை திரைமுறை பயில் உற அகல்கனத் தலமிசை நிமிர்விசை எடுவரும் தகையது குலநதியே.
3: சத்யலோகமே அழிஞ்சிரும்போதுக்கு அந்த மாதிரி அவள் புரட்டு வருகிறானா, அந்த மாதிரி
2: அப்படி வரும்போது வரி அணியினம் உணர் மறைமது மலரவன் மகவினையை புரிவர இடம் உதவியதொரு புவியில் எனவே குழாது விதிபணம் அணிவிடை அறவிலை வெறுவர உடனெளிய அரிலறு கடல் நிலம் நுழைவதன் நகழ்வது குலநதியே.
3: இந்த உலகத்தையே அழிக்கிற மாதிரி அவள் பிரம்மாண்டமாக புறப்பட்டு வர அந்த விதிப்பணம் மணிவிட அறவினை அறுவரு நானும் பழம் ஆதிசேஷன் பழம் எடுக்கிறார்
2: மாணிக்கன்
3: அதாவது அப்புறம் விஷம் உண்டவன் விடமும் உடைய ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷனும் பயப்பட முடியாத அளவுக்கு அவர் புரட்டு வரலான்.
2: அப்படி வரும்போது விதவிய மறைவிதியுடைய ஓடி வரும் ஆமதுதனில் அவை உணவரும் இரு சுடரை இடைவழியினில் எதிர்குறுதலும் எழுபெகுழியின் ஒடுகை பிடியன உடன் விதை ஒடுகொடு பெயர்வது உரையிறுகள் கடிகள் மலைமலர் பலகொடு கடுகிடு வருநிதியே.
3: அந்த நதி வருகிற அழகத்தை சொல்லிக்கொண்டு போகிறார். அப்படி வரும்பொழுது என்ன இருந்தா
2: அயனிடை உறும் வெகுளியும் அணை பொழுகில் அணை விழியவை செந்தியல்வது புறையறி மருகுவலைகள் இழையிழை ஒளிர வெயரன உரை சிதறி முறைமிசை அணிசுகில் குளறு துயல் வரல் பொறுவரை ஒழுதிரை யுக வருவது நதியே.
3: அப்படி சிவந்து வருகிறான் அந்த நதி, இந்த கோபத்தில் வருகிற இல்லையா, அதனால் சிவந்து வருகிறது.
2: துயல் வரல் புறவரை எழுதுகிறை அந்த கண் இமைக்கிற நேரத்தில் அந்த அளவு வேகமாக வந்து கொண்டிருக்கிறாராம்.
3: அப்படி வந்து கொண்டிருக்கும்போது இப்படி வர நாரதர் பார்க்கிறார்.
2: கண்டு செய் சடைகட்டபிழமொடி மூனிவன் குண்டரிகனை வணங்கியது நின்று புகழ்மான் அண்ட நாயகனே நின் வேடியை அழிக்க முனிவு கொண்டு வாணிதியாய் குறுங்குண்டோ.
3: நேர பிரம்மாட்ட போனான். சுவாமி விவரந்தியா உட்காந்துட்டு இருக்கே, அங்கே வந்துட்டு இருக்க சரஸ்வதி நதி உருவத்தை வந்துட்டு இருக்கா, நான் யாகத்தெல்லாம் அழிக்க ஓடி வந்து கொண்டிருக்காய், நம்ம வேள்வி அழிக்க வந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அவர்கிட்ட போய் சொல்கிறாரான்.
2: கடிது நீ தடையற்று தீயன,
3: இதுக்கு உடனே ஏதாவது அவளுக்கு தடை பண்ணணும், இல்லைன்னா அவன் யாகத்தை அப்புறம் அழிச்சிருவா, நீ அதுக்கு ஒரு தடை செய்யணும் சொல்றார்.
2: கடிது நீ தடையற்று தீயன கழலனும் படியில் நான்முகன் உளத்தில் உமை பங்கர் இருசேபடி இருச்சின
3: எல்லாம் கடைசி அங்கே தான் வர வேண்டியிருக்கு. என்ன பண்ணார் மனு நான்முகன் உள்ளத்தில் யாரே ஏற்றினா
2: உமைகள் உமை பங்கர் இரு சேவடி இருத்தியன்
3: உமை பங்கன் சிவருமான மனசில் இருத்தினார
2: இருத்தி அறிந்தனர் அனைத்தும் இறைவர் நெடிய மாயனை விழித்து நிகழ்த்தலுருவ.
3: அப்படி அவர் பரமேஸ்வரன் நினைத்த உடனே அவர் என்ன பண்ணாராம், பெருமாளை கூப்பிட்டு அது என்ன போய் பார்த்துவா, என்ன அவர் யாத்தை அழிக்க போறாளா வந்துட்டு இருக்கா, இவர் வந்து சொல்லிட்டு இருக்கார் மனசில் நினச்சி நம்ம கும்பிட்டு போய் உடனே என்ன கவனிச்சிருவான் விஷ்ணு அனுப்புறார்.
2: வேள்வினி வரதராஜ உயர் வேள்மீரைனான் வாழி அம்மகன் அழிவந்திவானி வரலான் காலரக் கடிது காத்திடுதி என்று கருதார் பாழி மும்மதில் அழித்தவர் பணித்தரளதும். மாழி அம்மகன் அழிப்ப நதிவாணி வரலால்
3: அழிப்பதற்காக அந்த வாணி சரஸ்வதி வந்து கொண்டிருக்கா, நீ போய் உடனே அதை தடுத்து நிறுத்தணும். யார் சொல்றா,
2: பாழி மும்மதில் அழித்தவர் பணித்தல்
3: திருமுறை சன்ஹாரம் திருமுறனை அழித்த அந்த பெருமான் சொன்னார்.
2: உந்து வேள்வினை காப்ப மனம் ஊக்கி எதிர் சென்று ஐந்து யோசனையில் நாகனை விரித்த தன் விசைமயந்துள்ள நீலமலை போல் வழி மறுத்த
3: மலரோன் தந்தை கண் மலர்கள் கண்டனள் கலைத்தவாயே.
4: அவர் போய் நேர பாம்பனை விரிச்சுட்டாராங்க. மூன்று ரோஜான அப்படி எப்படி போற பார்ப்போம் சொல்லி
3: அப்படி அவர் விரித்த உடனே அவர் என்ன பண்ணானா, இதை பார்த்தான் சரசி நீ அப்படியா நினைக்கிற ஆன்னு சொல்லி, இப்போ நான் போகிறோம் ஒரு நடிகை போடுறோம்,
4: இந்த வரம் தடுத்தாச்சுன்னா அப்படி பிச்சுக்கிட்டு போயிடும், அங்கே அனுச்சிக்கிறோம் இந்த வரம் மிச்சுட்டு போயிடும்,
3: வேகத்தை தடுக்க முடியாது. அதே மாதிரி தடுக்கிற பார்த்தாலும் உன்னால் என்ன தடுத்துட முடியாதுன்னு சொல்லி இன்னொரு பக்கத்தை பிச்சுன்னு போகிறேன். ஏதாவது பிச்சுண்டு
4: கண்டு செய்கிடை அகன்று நரி கண்டு வடபால் மண்டி ஏக அரு நோக்கி அரி பாதி வழியின் மிண்டி நாப்பன் விழி துஞ்ச மலர் வாணி விலகி கொண்ட வேகம் ஒரு தென்சிசை புறக்குகின்ற. தென்பக்கமாக பார்த்து பிச்சுன்னு போறாளாம்.
3: அப்போ என்ன பண்ணுறார், பின்னும் அங்கவன் விடாறு பிணை கச்சி நகரந்தன்னில் அழைக்குலை என கிளை குளத்த வளமான் முன்னர் நோக்கி முடி சாய்த்து நனிமான் முதல அன்ன தென்சிசையில் நீண்டை அகன்று விலகி.
4: உடனே அங்கே போய் படுத்துட்டார், பாம்பு படித்த மாதிரி இவரும் போய் படுத்துட்டார், வேறு வழி இல்லைன்னு சொல்லி மறிக்கிறார்.
3: அப்போ சேர்வி செய்களம் அதன் குண திசைக்கண் விரவி ஆடியில் செல நடந்தனள் அயன்றன் மனைவி தாழ்வின் சீந்தயன் உகந்தனன் மகிழ்ந்து தலைவன் சூழ்கணங்களோடு மாயன் எது தோன்றி அழ்வான்.
4: அதுக்கு மேலே அவளால் ஒன்றும் பண்ண முடியல, அயர்ந்து போயிட்டா. அயர்ந்து போனால் அதுக்கப்புறம் மகிழ்ந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவர் செய்கிறார். யாரு சூழ் கணங்களோடு மாயன் எதிர் தோன்றி அருள் செய்வான், அவனுடைய பரிவாரங்களோடு விஷ்ணு தோன்றி அவளுக்கு அனுகிரகம் செய்கிறான். அதனால் என்ன ஆச்சுன்னா,
3: சொன்ன வண்ணம் செய்த நீ சொன்ன வண்ணம் செய்தவன் என்ன என்றும் ஓங்குதி இத்திருப்பயிர் திருப்பெரு நரி மண்ணு வல்வி வினையலாம் வாட்டு வேகபரி என இந்நிலப்பினர் சிறந்த இன்ப வாழ்வழிக்கவே.
4: சொன்னபடி நீ செய்த, அதனால் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த நதிக்கு வேகபதி என்றதான பெயர் சொன்னான். காஞ்சிபுரத்தில் ஒருவருக்கு வேகபதி என்றதான நதி நான் சொன்னேன்.
3: இரவிருட்கண் என் நதி இப்பதிக்கண் எய்திடும் மரபு காண நீ ஒரு வாழ்விழக்கொழி என விரவினாய் விழக்கொழி விண்டுவண்ண மேவுகின்ற அருளினால் எந்தை இம்முறை வெள்விகாத்தளித்தவும்.
4: இந்த மாதிரி அந்த நதியை தடுத்து என்னுடைய வேள்வியை காத்தருளினாயே அப்படின்னு விஷ்ணு பிரார்த்திக்கிறார். அப்படி பார்க்கும்போது
3: மீண்டு திசைமுகன் தன்பால் மேம்பிய வாணி மகிழ்ந்து அங்கு ஈண்டிய தன்னுரு கொண்டே எத்த துணவியுமாகி காண்டகு பாங்கற் இருப்ப காதலன் மேள்வி முடித்தான் ஆண்டை விதிமுறைக்கு எண்ணீர் ஆடினன் வல்வினை வென்றான்.
4: சரஸ்வதியும் சமாதானம் ஆனவுடனே அவளை வச்சு மீண்டும் திசைமகன் தன்பால் மேவிய வாணி சரஸ்வதியை மழ்ந்து தன் பக்கத்தில் வச்சுண்டு யாகத்தை செய்தார். அந்த யாகம் நல்ல முறையில் முடிஞ்சது. அது எப்படி முடிஞ்சது,
3: காதலன் வேள்வி முடித்தான் ஆண்டை விதிமுறை தென்னீர் ஆடினன் வன்வினை வென்றான்.
4: அதாவது என்னன்னா, யாகங்கள்லாம் செய்து முடிஞ்ச உடனே அந்த யாகம் செய்தவர் பக்கத்தில் நதி இருந்தாலும் அங்கே போய் நீராடும். அது வரும் மூணு நாள் ஆனாலும் குளிக்கக்கூடாது, யாகத்தில் அப்படியே இருந்து யாகம் செய்து கொண்டே இருக்கணும். கடைசி நாள் தான் இந்த நதியில் போய் ஸ்நானம் பண்ணணும். அந்த போய் எங்கள் நதியில் போய் ஸ்நானம் பண்ண கடைசாச்சும் ஆண்டாய் விதிமுறைத்து தென்னீர் ஆடுகிறான் மொழிப்பறை.

அதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக செய்கிற பூஜை காமிய பூஜை. அந்த காரியம் முடிஞ்சவொடனே அந்த பூஜை அப்படி போயிடும். அது சொற்ப பலனை திறக்க அல்ப பலனை திறக்கக்கூடியது என்ற பெயர். இங்கே அதே மாதிரி சிவனை முன்னிட்டு செய்கிற பூஜை, அது சிவதர்மம், அது நிறைய பலனை கொடுக்கக்கூடியது என்றும் கொடுக்கக்கூடியது. அதல்லாத வழிக்கு நாம் யாகங்கள் செய்கிற காமிய பூஜைகள்லாம் செய்தால் அல்ப பலனை கொடுக்கும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, யாகம்லாம் செய்தாச்சு, ஸ்நானம்லாம் பண்ணியாச்சு, அதை முடிஞ்சதுக்கப்புறம் நானும் ஈஸ்வரனை பிரார்த்திக்கணும் ஆன்னு வரார். அங்கன் லிங்கத்தின் முன்னர் அணைந்து, அவர் ஸ்தாபிச்சிருக்கார அந்த லிங்கத்துக்கு முன்னால் வரார். மனைவியன் மூவர் துங்கவசிட்டன் முதலோர் சுராசுரன் சூண்டு சுரிப்ப, மூன்று மனைவிகள் அங்கே வந்து நிற்கிறார் சுவாமினால். அங்கே வசிஷ்டனர் மகரிஷிகள் தேவர்கள் எல்லாரும் அவரை போற்றுகிறார். போற்றும் பொழுது தங்கும் அவைக்கண் இருந்து சம்புவை உள்ள திருத்தி, அந்த சைத்தன்ய சூர்மானை தன் உள்ளத்தில் இருத்தி பொங்கிய அன்பில் தியானம் புரிந்து வழிபடும் போது அப்படியே தியானத்தில் காண்பிடான் சூர்மானை நோக்கி. இப்போ சீசன் யோகம், யோகம் செய்து கொடுக்குறான். ஆமாம், தியான பயிற்சி அதெல்லாம் சீசன். ஏன்னா புதுசு ஒன்றும் இல்லை, புதுசாக வந்திருக்க மாதிரி நமக்கு படம் காட்டிகிட்டு இருக்காங்க. நம்முடைய நூல்களில் இல்லாத விஷயமே இல்லை. ஆமாம், தியான பயிற்சிங்கிறது முன்னாடியே ஆகமங்கள் யோகபாரம்னு ஒன்று இருக்குது. யோகபாரத்தில் தியானம் எப்படி பண்ணணும், யோகம் எப்படி பண்ணணும், அதெல்லாம் இல்லை நிறைய இருக்குது. அதில் ஒரு துளி எடுத்துகிட்டா இங்கே வந்து ஆட்டம் போட்டுருக்காங்க இவங்கெல்லாம். ஒரு துளி அதை எடுத்துகிட்டு தான் இங்கே அதன் நிறைய கிடக்கும் இல்லை விஷயம் இல்லை. அந்த மாதிரி தியானத்தில் இவர் அமர்ந்திருந்தார் சூரியமானை நோக்கி. அப்படி வடியும் பொழுது வானையங்கள் கலிப்ப மலர் மழை அன்ற சூரிய ஊனமில் சாமரை ஏந்தி ருத்திர மாதர் இரட்ட பான்மையினார் கந்தர்வ பாடி விருத்தெடுத்தோத ஞானசன் ஞானசனந்தர் முதலோர் நன்னை இருகுடை ஏத்த. மலர் மழை பொறிகிறார்கள் தேவர்கள்லாம், சாமரம் வீசிக்கொண்டு உத்தர்கள்லாம் சாமரம் வீசிக்கொண்டு வருகிறார்கள், கந்தர்வர்கள்லாம் பாடி மகிழ்ந்து கொண்டு வருகிறார்கள், சனந்தரன் முதல்வர்கள்லாம் இருபடி அப்படி அணைச்சி கொண்டு வரான் சுவாமியே. அப்படி வரும்போது என் திசையாளர் முடிகள் இணையடி தாங்கி நடப்ப, என் திசையாளர் எட்டு திக்கின்னு இருக்கிற என் இருக்கிற அஷ்டதிக் பாலர்கள் அவர்களெல்லாம் என்ன பண்ண அவருடைய திருமுடியை தாங்கி கொண்டு வருகிறான். மண்டுடர் கோரை உமையை மடித்தன மீதுரக் கொண்டு பண்டை மடவிடை ஏறி பண்ணபதம் பெருமானம் விண்டலம் ஏறுகொழ எய்தி விடை தரு காட்சி அழுத்தினார். ரிஷபானத்தை ஏறினார். எப்படி உமையை தன் பக்கத்தில் வச்சுக்கொண்டு அப்படி ரிஷபானத்தை ஏறிக்கொண்டு வந்து இங்கே வந்து காட்சி கொடுக்குறாரா, தியானம் பண்ணுறாரா அவருக்கு. கண்டு விரிஞ்சன் எழுந்து கரையறு காது கைமிக்கு கொண்ட புலகங்கள் மல்க குவித்த கை சென்னையில் ஏற விண்ட மொழிகள் குளர இந்த வெள்ளத்திடை ஆடி மண்டனில் வீழ்ந்து வணங்கி மறைமொழி கொண்டு துரிப்ப. சுவாமி அப்படி ரிஷபானத்தை காட்சி கொடுத்தோடனே இவருக்கு தான் அந்த காட்சி வரா தாங்க முடியல, அப்படியே கண்ணில் ஜலம் வழிஞ்சுட்டே இருக்கு. கை உச்சி கோப்பு கிடை இறங்கவே மாட்டேங்குது. அந்த மாதிரி தலைமையில் உச்சி வை கை வைத்து குழுபாடு வந்து சூரியமான உறவு தான் பண்ணணும். மற்ற தேவரை பண்ணாடுவாங்க, மற்றவர்களை இப்படி தான் பண்ணணும். சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் தலைமையில் வச்சு கொடுத்து வழங்கணும். இதற்கு ஒரு உதாரணம் என்னன்னா, பரதநாட்டியம், பரதநாட்டியம் நடக்கும்போது ஒவ்வொரு தெய்வங்களை சொல்லும்போது ஒவ்வொரு அங்காசையும் சொல்லுவாங்க. சிவபெருமானை பற்றி அடி வருவது இப்படி வச்சு காட்டுவாங்க, அதை மாத்திரம் தான் இருக்காங்க. மற்றவர்கள் மற்றவர்கள் இப்படித்தான் அந்த பரத இலக்கியத்தில் அப்படி வச்சுருக்காங்க. அதே மாதிரி சிவபான் மன்றவன் ரெண்டு கையும் கூப்பி கண்ணீர் வர நிற்கிறாராம். இந்த மொழிகள் குளர வாய் உளறது இந்த வெள்ளத்திடை ஆடி மண் மண்டனில் வீழ்ந்த அப்படியே சரண் கிளவிழந்தான். மறைமொழி கொண்டு துதிப்பான் வேதமந்தங்கள்தான் சொல்லி அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறாராம். அப்படி பண்ணும்போது அடியவர் இழைத்த குற்றம் அனந்தம் பொறுப்பாய் போற்றி கொடியவரன் தம்மை

0: செய்யும் குற்ற கண்டு உறுப்பாய் ஓற்று ஓடிவரு வணக்கம் உற்றும் கைக்குழம் உழையாய் போற்று முடிவிலா மொழிகற்கெல்லாம் ஆச்ச முதலே போற்று. மற்றடி தான் தெரியும், முடிவிலா மொழிகற்கெல்லாம் ஆச்ச முதலே போற்று. நான் எல்லா மொழிகளுக்கும் வாசம் வாசகம் வாட்சியம், வாசகம்னா சுற்றொடர், வாட்சியம்னா அதற்கு உரியவன். எல்லா மொழிகளுக்கும் உரியவன் பரமேஸ்வரன் தான் சொல்லி அவனுக்கு முதலே போற்றி அந்த சீதனில் உலகம் போற்றும் தேவர்க்கும் தேவே போற்றி கோடர உண்மை காட்டும் குறவர்க்கும் குருவே போற்றி ஊரநாயகனே போற்றி உரீசர்க்கும் ஈசா போற்றி பாதியில் உமையை வைத்த பசுபதி போற்றி போற்றி. சீதனில் உலகம் போற்றும் தேவர்க்கும் தேவே போற்றி. இந்த உலகம் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் உள்ளவர்களாம் தேவர்களாம் போற்றுகின்ற தேவன் தேவதேவன் மகாதேவன் அவன் அல்லவா போற்றுகிறான். கோதர உண்மை காட்டும் குறவர்க்கும் குருவே போற்றி. கோதர உண்மை காட்டும் குறவர், குருன்னு என்ன உண்மையை தான் சொல்லணும், சமஸ்காரமாலாம் சொல்லக்கூடாது. என்னடா தெரியல சொல்லிட்டு போகலாம், இதுவரை அது அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சமஸ்காரமாக ஏதாவது பயிற்சியில் அவனை ஒரு அறியாமையில் ஆழ்த்தக்கூடாது. அதனால் அப்படி கோதர உண்மையை சொல்கின்ற குறவருக்கும் குருவன் குருவன் போச்சு. அவனுக்கு தான் ஜெகத்குருன்னு பெயர். தட்சிணாமூர்த்தி சஹஸ்ரநாமத்தில் ஜெகத்குரவே நமக ஆனவர் ஜெகத்குரு அவன் தான், தட்சிணாமூர்த்தி தான். பூதநாயகனே போச்சு புரீசர்க்கும் ஈசா போச்சு பாதியில் உமையை வைத்த பசுபதி போற்றி போற்றி. உமையை பாதியில் வைத்த பசுக்களுக்கு தான் அறிவாகிய பசுபதியே போற்றி சொல்லி இம்முறை பத்து நூறாயிரம் முறை உணர்தாய் போற்றி. இப்போ நான் சொல்கிற எத்தனை மடங்காலும் வச்சுக்கிடுங்கோ. மறுவரும் பொருளே போற்றி மறுவலம் போற்றி போற்றி இருள் நிறம் இழற்றாய் போ இருள் நிறம் இழற்றாய் போற்றி என்று நாட்டழும்ப ஏற்றி திருமலர் கடவுள் போற்ற சிவபிரான் அருளி செய்யும். இப்படி திருமலர் கடவுள் என்ற பிரம்மாவானவர் இப்படி பலவிதமாக போற்றுகிறார் செய்கிறபோது சிவபெருமான் அவருக்கு அனுகிரகம் பண்றார். எப்படி பண்றார்? வந்தனம் மறைபோய் ஒன்றன் புன் பத்தியின் உறுதி நோக்கி சிவந்தரும் எம்பால் நீ முன் வெட்டமாறு திருமாரொடும் பவந்தரும் உலகமெல்லாம் படைத்தியால் என்று நல்க தவந்திகள் வேரன் மற்றும் இது ஒன்று வேண்டும். நீ வேண்டனபடி செய்ப்பா, இனிமே அடுத்த யுகத்தில் நீ தான் எல்லாம். அதனால் அடுத்த யுகத்தில் நீ தான் விஷ்ணுவை படைக்க போகிற, ருத்ரனை படைக்க போகிற, உலகத்தையெல்லாம் நீ தான் படைத்து காத்து அழிக்க போகிற, அந்த போர்ட்போலியோ அவனை கொடுத்தாச்சு போ ஆன்னு சொல்லி முடிக்கிறார். சொல்லிட்டோன்னா அவர் என்ன பண்ணுறார் அப்படி சொல்ல, தபன்சிகள் வேறன் மற்றும் இது ஒன்று தாழ்ந்து வேண்டும். கடைசி கீழே இன்னும் ஒரு சமாச்சாரம் அது நான் எந்த ஆத்தானமாக யான் ஒரு இருக்கை தன்னை உற்றனன் ஆத்தானமாக கூடனான் கும்பர் ஏரே நன்றும் இத்தானம் என்றும் நவில் சிவத்தான பேரால் நின்றிட இங்கு நாளும் நீ எனது உரைகள் வேண்டும். என்னுடைய ஆஸ்தானத்தில் உன்னை வச்சு பூஜை பண்ணிட்டேன் ஸ்தாபனம் பண்ணி, அதனால் இந்த இடத்துலே நீ இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யணும். அதனால் இந்த ஸ்தானத்தில் சிவாஸ்தானம் என்ன பெயர் வரும் வந்து புகழ் வரணும்னு சொல்கிறார். நின் அழுக்குரியேனாகி நின் பணி தலை நின்ற என்றானால் உன்னடி இணைக்கு பக்தி உலப்பொறாத அடியேன் என்றும் நன்னறி ஒழுகச் செய்யாய் நபி சிவாத்தான செய்தி என்னரேயனினும் என்னை ஏற்றினோன் உய்யக்கூடி. அதனால இந்த சிவஸ்தானத்தினை உறைந்து வந்து எனக்கு எப்போதும் உண்மையில் பக்தி இருக்க முடியாது அனுகிரகத்தை பண்ணணும். அதாவது சில வீடுகளிலெல்லாம் வயசானவங்க பட கஷ்டத்தை பார்க்குறேன். வயோதிகம் ஒரு தண்டனை. ஆமாம், நீங்கள் அப்போ சொல்லுவேன் வயோதிகம் தான் நினைக்கிறார். நமக்கு ஒரு தண்டனை. அதாவது ஒரு காலம் ஆனவுடனே நாம் போயிடணும், போகலைன்னு நமக்கு இல்லையா இருக்கு இல்லை. அப்படி அளவுக்கு மீறி இருந்தால் மற்றவாழ் போஜாரான்னு சொல்லுவா, வாகாதுங்க மகா பெரியவாள் இப்படி யார் பார்க்க முடியும் இந்த வயசில் இந்த காலத்தில் அப்படின்னு அவா சொல்லுவா. ஆனால் நமக்கு அது தண்டனை. ஓரளவுக்கு மேல் ஆயில் இருந்துகிட்டே போனால் உலகத்த கஷ்டம் தானே. அப்படின் நான் அந்த கஷ்டங்கள்லாம் வரும்போது எனக்கு இப்போ என்ன தோன்றதுன்னா, பூஜையில் எனக்கு என்ன ஒன்றும் வேண்டாம்ப்பா, ஒன்றுமே வேண்டாம், என்ன எல்லாம் கொடுத்தாச்சு எனக்கு போகிறோம். அநாயாசேன மரணம் வீணா தைத்தேன ஜீவனம் தெய்கிமே குறவையா சம்போ தொய்வத்தி மதங்கள். அவன்கிட்ட நான் தான் கேட்குறேன் அநாயாசம். இப்போ தானே பார்த்தேன், இப்போ தான் பேசிட்டு போனேன் ஆன்னு சொல்லணும். அது கடந்து கட்டில் கடந்து விழுது இந்த காலத்து குழந்தைகளை கம் சம்ரட்சிக்க முடியுமா நம்மால்? அவன் 7:30 போய்ட்டு 9:30 வரான், என்ன முடியுமா? அதனால் சுவாமி எனக்கு அநாயாசன மரணத்தை கொடு. ஈனா தைத்தியன ஜீனா இனிமே இனிமே ஒத்தண்ட போய் ஜெயகி நான் கை மிச்ச விடாது. இவ்வளோ வயசுக்கு அப்புறம் போய் ஒத்தண்ட போய் நான் ஜெயகின் இல்லைன்னா வேண்டாலாம் பேசுவான், அந்த கிடம் கொடுத்துறாங்க. ஜெய்கினே கிருபையா சம்போ தொழில் பக்தி அசந்த கடையை சிவலாம் அச்சந்தலா சஞ்சலமே இல்லாத பக்தி ஒன்று திருவடி நான் நினச்சிட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் சென்னையில், மும்மடீஸ்வன், அவர் மாத்தவர் இல்லைண்ணா, இப்போ நடந்துகிட்டு இருந்தார், நடக்க முடியலேன்னு வீல் சேவில் போனார். இப்போ அதுவும் முடியல, உட்காந்துருக்கார் கட்டில், பேச்சும் நாக்கு பேச முடியல, அவ்வளவாங்கிறார். என்ன சொல்கிறானே தெரியல, சரி எழுதி காட்டுமையானா கையெங்கேயோ போகுது, எழுதவும் முடியல, என்ன கஷ்டமாக இருக்கு. அதங்க அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன், அங்கமான அருளானே சொன்னாங்கடா இப்படிலாம் வந்துடும் சொல்லித்தானே, இதுக்காக அப்போதே சொல்லி வச்சுட்டேன் உனக்கு. அது மாதிரி நாம் பிரார்த்தனை பண்ண வேண்டியது இப்படி தான் இனிமே. அதைத்தான் இங்கே அவர் சொன்னார், ஏன் உன்னடி இணைக்கு பற்றி உழப்புறாத அடியேனென்று நன்னறி ஒழுக செய்யாய். அது ஒன்று போகிறோம்பா எனக்கு, நவில் சிவத்தானத்து எய்தி என்னரேயனினும் நின்னை ஏற்றினோர் உய்யக்கூடும். உலகம் மனங்கர்கள் கூடலாம் நல்ல நிலையில் அவர் அடைய வேண்டும் சொல்லி, உவாவுட சிறந்த நாளின் உலகிரை பிரம்மதீர்த்தத்து அவாவுடன் ஆடி செய்யும் கடன் முடித்து அடிகே உன்னை தவாத ஸ்ரீ சிவாத்தானத்து வழிபடும் தகையோர் செல்வ குலாமோடும் நினிது வாழ்ந்து முத்தியில் கூட செய்யாய். ஆசையோடு உன்னுடைய உவாமுர சிறந்த நாளின் உடைசிறை பிரம்மதீர்த்தத்து நல்ல சிறந்த நாள்களில் இந்த பிரம்மதீர்த்தத்தில் மூழ்கி ஆடி கடன் முடித்து அடிகள் கடன் முடித்தன அதுங்க, அதாவது புண்ணிய க்ஷேத்திரங்கள் புண்ணிய நதிக்கரை போனால் ரெண்டு விஷயம் இருக்குது. முதல்ல சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணணும், தடாறு மாடு போய் விழற மாதிரி விழப்படாத மொழியான்னு கரையில் நின்று ஆசமனம் பண்ணி சங்கல்பம் பண்ணி நம்முடைய பாவங்கள்லாம் போகிறதுக்காக சங்கல்பம் பண்ணி அந்த ஸ்நான சங்கல்பத்தில் என்னெல்லாம் வருதுன்னு வரும்போது நேச்சுக்கு ஒருவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும். மடாதிகார பரீட்சாதிகார இதெல்லாம் வரக்கூடாது, இந்த பதவியெல்லாம் எனக்கு வர வேண்டாம் வேண்டாம், இந்த பதவியில்ன்னா பாவம்தான் செய்ய தூண்டும், அதனால் மடாதிகார அப்புறம் பரீட்சாதிகாரியாக போகக்கூடாது. என்னுடைய ஆசிரியரை ஒரு பரீட்சாதிகாரி வாங்கன்னு கொடுக்குறேன், நான் வரமாட்டேன். ஏன்னு போகிறோம், பரீட்சை அதிகாரியாக இருந்ததெல்லாம் போகிறோம். ஏன்னு இந்த மாணவருடைய கொதிப்புக்கு நான் ஆளாகணும், சண்டாளன் அவனுக்கு சின்ன கேள்வியை கேட்டு நிறைய மார்க்கு போட்டு எனக்கு பெரிய கேள்வி கேட்டு சுழிச்சிட்டு போயிட்டான் பார்த்தியான்னு வைவான். இன்றைக்கு நான் ஆளாகணுமா? என்ன பரீட்சாதிகாரும் பாவமாக்கும். ஆமாம், பரீட்சாதிகாரின் அதாவது பௌரு பரீட்சா பட்சபாதகன, பரீட்சை நான் பட்சபாதம் பண்ணியிருப்பேன், அந்த பாவம்லாம் போகணும் சொல்லி சாயந்தரம் ஒரு வழியும். அந்த மாதிரி சகல பாவம் போவதற்காக சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி பஞ்சபிரம்ம சடங்க மந்திரத்தினால புரோட்சணம் பண்ணி அதுக்கப்புறம் குளிக்கணும் கரியேறின்னு சொல்லியிருக்கு. அந்த முறையில் தான் போகணும். அதைத்தான் இங்கே ஆடி செய்யும் கடன் முடித்து அடிக்கேள் உன்னை தவாத ஸ்ரீ சிவானந்த தானத்து வழிபடும் தகையோர் அவர் நான் செல்வ குவாவோடு எனிக செல்வங்களோடு இருந்து மூர்த்தியில் போய் சேரணும் அவன் ஆனு சொன்னான். ஒரு இடத்துல வயசான மாட்ட மாதிரி அவருக்கு 80 வயசு ஆச்சு, அவளுக்கு 75 இருக்கும். சங்கல்பம் பண்ணுறது எல்லாம் சொல்லிட்டு சிவஜானத்வாரா மோட்ச சாம்ராஜ்ய சித்தியார்த்தம்னு சொன்னேன். இது என்னைய தப்பு இருக்கு சண்டை இன்னுமா மோட்ச ஆகுனா செத்து போகணும்னு சொல்லிடல அவரை போய் முட்டா பேல இனிமே அவருக்கு என்னடா வேணும், அவர் 85 வயசு ஆயாச்சு இன்னும் அவருக்கு அது வேணும் இது வேணும் அவரால் அமைக்க முடியுமா? அவரால் அவருக்கு இனிமேல் என்ன தேவை? நல்ல முறையில் பரமேஸ்வருடைய திருவடியில் போய் அதுதான் சிவஜானத்வாரா சிவஜானத்வாரா சிவஜானத்தின் மூலமாக மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கட்டும்னு சொன்னேன். என்ன அவருக்கு அதுதான்டா வேணும்? சதாசிவத்துக்கு தான் சொன்னேன், அதுதான் அவருக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் கொண்டாட்டி வேணும் குள்ள வேணும் என்னத்துக்கு அவருக்கு நம்ம இந்த பரவடிந்த சம்சாரத்தை மூங்கி மூங்கி கட்டப்படவா? வந்தாச்சு நீ திரடிச்சு ஓரளவு வந்தாச்சு, இதுதான் கடைசியாக அவருக்கு அதுதான் வேணும். அந்த மாதிரி அவருக்கு எனது வாழ்ந்த முத்தியை கூட செய்வாய், அவர் முத்தியை போய் சேர்த்து விரும்பினாய் என்று இறந்து ஏத்த எல்லாம் அறிபுரிந்து லிங்கத்து எங்கோன் ஒன்றினன் அஜனம் மாலை உலகுடும் விழுங்கி மீள தொன்றுபோல் முறையான் நல்கி துகளரு சிவாத்தானத்தின் மன்றவன் அருளான் முன்னர் வைகினான் உவகை கூர்ந்து. அவர் சொன்னபடி அந்த ஸ்தானத்தில் பரமேஸ்வரன் அண்ணனுடைய லிங்கத்தில் ஆவிர்வாகம் ஆகியிருந்தால் அனுகிரகம் பண்ண புறட்டார். அதை பார்த்து அவன் அந்த இடத்திலே பிரம்மா வசிக்க ஆரம்பித்தார். முந்துர மனத்தை தோற்றினன் அரண்பால் முழங்கு காயத்ரி அதனில் சந்தைகள் அவற்று சாமம் அச்சாமந்தன்னிலை எதிர்கள் அங்கவற்றின் மைந்துடை நெடுமால் அவனிடை பைங்குள் பயிர்களின் மதியம் அம்மதியன் உந்துரும் பசுக்கள் பசுக்களின் மகவான் உவனிடை உலகதான் தந்தான். அந்த அவர் என்ன பண்ணார்னா சாமகீதங்கள்லாம் பாடினார், யஜுர்வேதத்துன மந்திரங்கள் தான் சொன்னார். இதெல்லாம் யஜுர்வேதம் சொன்னால் ஸ்ரீருத்திரம் தான் சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி சொல்லி எல்லா விஷயங்களும் சொல்லி அவர் தோத்திரம் பண்ணினார் சொன்னார். இம்முறை ஒருவர் ஒருவரை படைத்து செருக்குமற்றி மற்றவர்களை பரமன் என்று உண்மையால் வினையான் மருளுனர் மல்க உண்மை நூல் உணர்ந்து அழுகூடன் செம்மையோரெல்லாம் விடமிழத் தலைக்கு தேவனை புரந்து உயர் குணங்கள் உண்மையும் கடந்த முதல்வனே எவர்க்கும் உதகாரணம் நான் எனச் செழிவான். இவரென்று எல்லாம் செழியணும்னா ஒருவருக்கொருவர் படைத்து கொண்டிருக்கிறார். இவருக்கெல்லாம் மேலானவன் சிவருமான். ஆயனாலே அவனையே அந்த விடமிட்ட விடத்திலே கழுத்திலே கொண்ட அந்த சிவருமானை வணங்கி நாமெல்லாம் உய்வோமாக என்று சொல்லி இந்த படலத்தை முடிக்கிறார். இதில் மூவர்க்கும் மேலானவன் சிவருமான் 4வது வசனம். இதை மற்ற சமயத்தார் ஒத்துக்கொள்வது இல்லை. ஆனால் உண்மையில் வேதங்கள் பூரா அப்படித்தான் சொல்லுது. மூவர்க்கும் நேரானவன் மூவர்க்கும் வேறானவன் என்று வேறுபடுத்தி சொல்கிறான். அதைத்தான் இங்கே பொது நீக்கி வழிபடுதல் என்பது அவர்களையெல்லாம் நீக்கி சிவருமானே 4வது வஸ்து அவரே எல்லாம் சொல்லி வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த படலத்தினுடைய உண்மை. 24ஆம் தேதி சிவராத்திரி நமக்குரிய முக்கியமான ஒரு நாள். அந்த சிவராத்திரியில் பூஜை செய்தால் 100 மடங்கு 1000 மடங்கு பலன், ஜபம் செய்தால் அதே மாதிரி. அப்படி உபதேசம் பெறாதவர்கள் அந்த தீட்சை வருவதற்கு உரிய ஒரு நாள். அதனால் அந்த நாளில் நம்முடைய திருமணத்தில் தீட்சை கொடுத்து கொண்டிருக்கிறோம். சௌரியம் உள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 9:30 எங்கள் மடத்துக்கு வந்துட்டால் 12 மணிக்குள்ளே புறப்பட்டு வந்துடலாம். அதனால் போன ஆண்டு சொன்னதுலேருந்து இந்த ஊர்லேருந்து ஒரு 10 பேர் வந்தாங்க. இந்த ஆண்டும் உனக்கு அனுப்பிவிடும், ஏன்னா எனக்கு தெரியாமல் போச்சேங்கிறாங்க, ஐயோ எனக்கு தெரியாமல் போச்சேங்கிறாங்க. அதற்காக இந்த ஆண்டும் சௌரியப்பட்டவர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள், என்ன தெரியுமா? கிரகணம். கிரகண புண்ணிய காலம்னா சொல்லியிருக்கு, கிரகணோப புண்ணிய காலம்னு சொல்லியிருக்கு. இவங்க சில பேர் அதை பாடா பாடப்பட்டா ஏதோ கெட்ட காலம், இருண்ட நேரம் சொல்லி கதவை அடைக்கிறதும் கூட்டுறதும் பண்ணுறாங்க. கிரகணோதய புண்ணிய காலம்னா ஆகமத்தை சொல்லியிருக்கு. அந்த கிரகணோதய புண்ணிய காலத்தில் ஜபம் பண்ணினாலோ பூஜை பண்ணினாலோ 1000 மடங்கு அது பலன். ஒரு தூரம் பஞ்சாட்சரம் சொன்னால் அதுக்கு 1000 சொன்னது பலன். அதனால் நாளை வந்து 5:30 புறப்படும், 7 முடியறும். அதனால் அந்த காலங்களில் ஸ்நானம் பண்ணி, சங்கல்பம் பண்ணி, ஸ்நானம் பண்ணி, ஜபதமங்களையும் பூஜைகளையும் பண்ண, பூஜை பண்ணலாமா என்று ஒருத்தர் கேட்டார். கிரகணோதய புண்ணிகால பூஜைன்னு கிரண அகரணாகமத்தை சொல்லிடு. கிரகண காலத்தில் பூஜை பண்ணலாம். ஆனால் என்ன விஷயம்னா, கிரகணம் முடிஞ்ச உடனே திரும்ப ஸ்நானம் பண்ணி பழமுடியும் பூஜை பண்ணணும். அதுக்கு சோமதி வேலையில் வெறிய வச்சு வச்சுக்கிட்டு வேதம் பொட்டியில் மடைக்கு உள்ளவை. ஒருத்தர் பயணம் போய்கிட்டு இருந்தார், கடவு போயிட்டு பை இது கடவு போயிட்டு அவர் கவலைப்படாமல் நீங்கள் பண்ண பூஜை பொட்டி கடவு போச்சுப்பா, இன்னும் பூஜை பண்ண வேண்டாம் நிம்மதியார் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லை. நான் என்ன செய்யுது பூஜை கடவு போயிட்டு, நான் என்ன செய்யுது பூஜை கதவு வீட்டு வீட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கலாம் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி சமாச்சாரம் 8 தரம் குளிக்கலாம் இந்த மாதிரி முடியாது. பனி என்ன பண்ணி அடிக்கி கதையாக பேசுறியே அதெல்லாம் முடியாது சொன்னால் இருக்கும், அது ஆச்சனை இல்லை. ஆனால் கிரகணம் ஆரம்பியத்துக்கு முன்னால் குளிக்கணும், கிரகணம் விட்டதுக்கப்புறம் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கிரகணத்தையும் நீங்கள் எல்லோரும் அனுஷ்டானம் பண்ணி எல்லா நாளையும் பெருமாறு கேட்டுக்கொண்டு எந்தளவு எனது சிந்தையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆறிரு தடந்தோழி வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனி வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செய்வே ஏரிய மங்கை வாழ்க, யானிதன் நனங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுகள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் எழுதி மல்க, மேன்மைகள் செய்ப நீதி விளங்குக உலகம் அல்லாம், மேன்மைகள் செய்ப நீதி விளங்குக உலகம் அல்லாம், மேன்மைகள் செய்ப நீதி விளங்குக உலகம். நம பார்வதி பதயேரமஹாதேவ.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: என்னுடைய குருநாதர் என்ன அடிக்கடி வெளியூருக்கு அழைச்சிட்டு போவாரு. அப்படி அழைச்சிட்டு போகும்போதே எனக்கு தேவையானதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சிலாதர் என்று ஒரு ரிஷி, அவர் தான் நந்தியம்பெருமானுடைய தகப்பனார். அந்த ரிஷி வந்து திருவையாற்றிலே அருள் பெற்றார். அவரை ஆட்கொண்டவர் வசிட்ட மாமுனிவர். அந்த மாமுனிவருக்கு சீடராய்வர் ஆனார். தன்னுடைய சீடனை அழைத்துக் கொண்டு அவர் என்ன பண்ணார், நல்லுலகங்கள் தீய உலகங்கள் எல்லாம் பார்க்கலாம் வாங்கன்னு அழைச்சிட்டு போறாரு. அப்படியே அவங்க பிக்னிக் தான் போறாங்க. நரகங்களையும் சொர்க்கங்களையும் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது புத்திரன் இல்லாத அந்த ஒரு மனிதன் இந்த நரகத்துக்கு வருவான்னு புத்துன்னு ஒரு நரகம் அந்த நரகத்தை காட்டுறார். புத்து என்ற நரகத்திற்கு பெயரு. புத்திரனுக்கு ஏன் புத்திரன் பெயர்னா, புத்திர நரகத்திலிருந்து நம்மை காப்பதனால புத்திரன்னு பேர். அந்த நரகத்துக்கு செல்லாமல் நம்மை காப்பவன் நம்முடைய மகன். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் பிறக்கும் பொழுது மூன்று கடன்களோடு பிறக்கின்றன. அதுல நம்மை நம்முடைய அம்மா அப்பா பெத்து வளர்த்துருக்காங்க இல்லையா, அப்ப நம்ம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அந்த கடனை எவ்வாறு கழிப்பது என்று சொன்னால், நாம் திருமணம் செய்து கொண்டு நம்மை நம்முடைய தாய் தந்தையர் பெற்றதை போல நல்மக்களை பெற வேண்டும். அவ்வாறு பெறுவதனால்தான் அந்த கடன் தீரும். இந்த குடும்பத்தை பெர்பெச்சுவேட் பண்றதுனால கடன் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த இல்லறத்தில் நுழைந்து புத்திரனை பெறாதவர்கள் இந்த நரகத்தில் அடைகிறார்கள் சொன்னார். சொன்ன உடனே அப்படிப்பட்ட துன்பம் அடியேனுக்கும் வந்து சேருமோ என்று ஒரு கவலை ஏற்பட்டது. யாருக்கு, சிலாத ரிஷி என்ற அந்த இளைஞருக்கு. உடனே அவர் வாயை திறந்து சொல்லல, அவர் மனமறிந்து வசித்து சொன்னார், என் மகளை உனக்கு மனம் முடிக்கின்றேன். எப்படி பார்த்து பாருங்க, இப்படியே இப்படி அழைச்சிட்டு போய் ஊர் சுத்தி பார்க்கும் போதே எல்லா கல்வியும் வந்துருது, எல்லா பாக்கியங்களும் வந்துருது, கல்யாணம் ஆயிடுது, எல்லாமே ஆயிடுது. அதுக்குன்னு தனி எஃபர்ட்ஸ் கிடையாது. என்ன காரணம்னா, எஃபர்ட்லெஸ்ஸா நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற வேண்டியவற்றை பெற வேண்டும் என்றால் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் நமக்கு இருந்துன்னு வச்சுங்களேன், எல்லா விஷயமே ஆன் தி ரோடு கிடைக்கும், எஃபர்ட்லெஸ்ஸா கிடைக்கும். அப்ப நம்ம குருநாதர் அழைச்சிட்டு போறார். அந்த திருப்பெருந்துறையில் இருக்கிற நந்தவனங்களுக்கு அழைச்சிட்டு போறார் கடவுள். வாதவூர் உரை இறைவர்தம் பெரிய மாயை போல் இருள் மாய்ந்து இருட்டு நீங்கியது. எதை போல் நீங்கியதுன்னா, ஆத்மநாத சுவாமியினால் ஆட்கொள்ளப்பட்ட போது வாதவூர் பெருமானுக்கு இருந்த மாயை என்ற இருள் எவ்வாறு நீங்கியதோ அதை போல புற இருள் நீங்கியது. பின் அவர்பால் போதமாக வந்து ஒரு சுடர் விளக்கம் போல வெய்யவன் புணரியில் தோன்ற இருளாகின்ற மாயாமலம் நீங்கிய உடனேயே பெருமானுடைய திருவடி ஞானம் என்கின்ற அறிவு சுடர் எவ்வாறு நம்முடைய வாதவர்களுடைய உள்ளத்திலே உதித்ததோ, நம்முடைய வாதவர்களுடைய உள்ளத்திலே அறிவு சுடர் உதித்ததை போல புற உலகிலே கிழக்கு கடலிலே சூரியன் வந்து தோன்றினான். கிழக்கு கடலிலே சூரியன் வந்து தோன்றினான் புணரியில் தோன்ற வேதநாத. இதுக்கு விரோத ஓமைன்னு பேரு. அதாவது ஓமை என்பது அறிந்த ஒன்றை கொண்டு அறியாத ஒன்றை உணர்த்துவது. இது அறியாத ஒன்றை கொண்டு அறிந்த ஒன்றை உணர்த்துவது. இது விரோத ஓமை. நாம் அறிந்த ஒன்று என்ன, புற இருள் மாய்ந்து சூரியன் உதிப்பது நாம் அறிந்த ஒன்று. அதை விளக்குவதற்கு நாம் அறியாத ஒன்றை உமையா சொல்றார். அறியாத ஒன்று என்ன, வாதவர்களுடைய மனதிலே இருந்த மாயை என்ற இருள் நீங்கி திருவடி ஞானம் என்ற சூரியன் உதித்தது. அது நமக்கு தெரியாது. நாம் அறியாத ஒன்றை அறிந்த ஒன்றிற்கு உமையா கொடுப்பது விரோத உமை. வேத நாதரதம் இருபதம் இறைஞ்சு மேன்மையாளரை வேறு கொண்டிருந்து. வேதங்களுக்கு தலைவன் சிவபெருமான், வேதங்களை மொழிந்தபிரான், வேதங்களின் உள்ளக்கடையாக இருப்பவன், வேதத்தையே தனக்கு துணைவியாக கொண்டிருப்பவன். வேதத்தின் பெருமையெல்லாம் சொல்லுவதற்கென்றே ஒரு திருவிழா நடத்தினார் சொக்கநாத பெருமான். இந்த வேதத்தினால் என்ன பலன், இந்த வேதத்தை சும்மா ஓதிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்காக நம்ம தண்டத்துக்கு சம்பளம் தரணும். ஆகவே வேதம் மட்டும் ஓதுகின்ற ஐயர்கள் உடம்பால உழைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பாண்டிய மன்னர் என்ன பண்ணாரு, இவங்களுக்கு எல்லாம் பென்ஷனை கட் பண்ணு, மானியத்தை கட் பண்ணிட்டு, சம்பளத்தை கட் பண்ணிட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேதம் தான் தெரியும். அதனால என்ன பண்ணாங்க, சரி மதுரையில பழப்பு இல்லைன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வெளிநாடுனா சோழ நாடு. இப்ப மதுரையில மழை பெய்யாமல் போய்விட்டது, பட்டினி தலை விரித்து ஆடியது. உடனே மன்னன் சொக்கநாத பெருமான்கிட்ட போய் அழும்பொழுது சொக்கநாதர் சொன்னார், நீ எல்லா பரீட்சையும் பாஸ் பண்ணிட்ட, ஒரே ஒரு பரீட்சை ஃபெயில் ஆயிட்ட, முக்கியமான பரீட்சை. வேதத்தை மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் பெருமையை சொக்கநாதர் தன் திருவாயினாலே சொல்றார். வேதம் தான் நமக்கு ஆணையாக இருக்கின்றது, வேதம் நம் செங்கோலாக இருக்கின்றது, வேதம் நமக்கு பாதுகையாக இருக்கின்றது, வேதம் நமக்கு வாகனமாக இருக்கின்றது. வேதத்தில் தான் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை தெரிவித்திருக்கிறோம். ஆகவே வேதம் என்பது, வேதத்தை ஒருவன் வாழா கற்று ஓதிக்கொண்டிருந்தாலே போதும், வேதத்தை காப்பதற்கென்றே அவனுக்கு நீ காசு தரலாம், தப்பு கிடையாது. என்று பெருமான் உணர்த்தின பிறகு அந்த மன்னன் மாறினான், மனம் மாறினான் என்று. அந்த வேதத்திற்கு தலைவன் யார் என்றால் இறைவன், வேத நாயகன், வேதியர் நாயகன் என்று அப்பர் பெருமான் சொல்றார். வேத நாதரதம் இருபதம் இறைஞ்சி மேன்மையாளரை வேறு கொண்டிருந்து சாமி அவர் அப்படியே அனண்டழிச்சிட்டு போறார். கோ அங்கு ஓதும் ஆகமத்து அறிவரும் பொருளை உரைக்கவே நினைந்தார் அறம் உரைத்தார். அங்கு ஏனைய 999 அடியார்கள் ஆகம பொருளை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம குருநாதர் சித்த 1000 அடியார்கள், ஏனையர்கள் முன்பே ஆட்கொள்ளப்பட்டவர்கள், பழைய அடியார்கள். நின் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் என்று அந்த காம்ரேட்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். திருப்புரந்திரியை விட்டு நீங்கி ஊர் ஊரா தில்லைக்கு வருகின்ற வழியில தன்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். செடியா ராக்கை திறமர வீசி சிவபுர நகர்புக்கு கடையார் ஜோதி கண்டு கொண்டு என் கண்ணினை கழிகூற படிதானில்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. நம்ம கூட பள்ளியில படிச்சவங்க, நம்ம சீனியர்ஸ், இவங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசை எப்பயாவது நமக்கு வரும். எப்படியாவது அவங்க டெலிபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியுமா, மீண்டும் இந்த நட்பினையை மலர்த்த முடியுமான்னு நமக்கு தோணும். அதே போல நம்ம குருநாதர் விரும்பி இருக்கிறார். அந்த சீனியர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஆகம பொருளை உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அதனை சுருக்கி சாமி நம்ம குருநாதருக்கு சொல்றார். ஏன் சுருக்கி சொல்றாருன்னு கேட்டா, செக்குலார் பெருமான் சொல்லிருக்கிறார் பிரிய புராணத்துல, கடவுள் அருளிருக்கின்ற ஆகமங்களுக்கு எண்ணிக்கையே இல்லை, அவற்றிலே முக்கியமாக 28 பொறுக்கி எடுத்திருக்கிறார்கள். காரணம், காமிகம், ரௌரவம் போன்ற ஆகமங்கள் 28. அந்த 28 மூல ஆகமங்களுக்கு உப ஆகமங்கள் நூற்றுக்கணக்கிலே இருக்கின்றன. ஆகமங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய பாடி, பல ஆகமங்கள் லட்சக்கணக்கான கிரந்தங்கள், ஒரு கிரந்தம்னா 32 எழுத்து, அவ்வளவு எழுத்துக்கள் கொண்டதாக பாடல்கள் நீண்டா இருக்கு. அப்ப கிரியைகள் தான் முக்கியமா ஆகமத்துல இருக்கு, ஞானபாதம் கொஞ்சம் இருக்கு. இதையெல்லாம் படித்து அறிவதற்கே ஒருவனுக்கு ஒரு வாழ்நாள் பத்தாது. படித்தறிவதற்கே வாழ்நாள் பற்றாது என்று சொன்னால் அதனை பயிற்சிக்கு கொண்டு வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றது? இந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்குதுன்னு இந்த முதல் அட்டையில இருந்து கடைசி அட்டை வரையும் படிச்சுட்டு தான் அந்த சொன்னபடி நம்ம நடக்க முடியும். அறகுறையா தெரிஞ்சு நடக்க முடியாது. ஒரு சமையல் குறிப்பு புத்தகம் அசோகா அல்வா எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கு, முழுக்க படிச்சுட்டு பண்ணுவீங்களா, பாதியிலே பண்ணுவீங்களா? ஒரு பொண்ணு சக்கர பொங்கல் பண்ணாலா, சக்கர பொங்கல் பண்ணி முடிக்கும் போது சக்கர பொங்கல் சக்கர பொங்கல் சக்கர பொங்கல் கத்தினாலா? ஏன்னா மாடியில இருந்து மாமனார் மாமியார் ஓடி வந்துட்டாங்க, ஏண்டா கண்ணு இப்படி கத்துற, சக்கர பொங்கல் சூடான உடனே அடுப்பு அணைச்சிட்டு கீழே இறக்கி வச்சு ஏலம் போடவும்னு போட்டு, அதான் சக்கர பொங்கல்னு ஏலம் போட்டேன். பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படி முழுக்க படிச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அது ஏலம் போடுறதுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு நூலை உரியவரிடம் குருமுகமாக கற்று தெளிந்த பிறகுதான் நம்ம கடைபிடிக்க முடியும். கல்லாமல் கடைபிடிக்க முடியாது. வள்ளுவர் சொல்லிருக்காருல்ல, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க. கற்றுக்கொண்டிருக்கும் போதே நிற்பதற்கு யாருக்கும் வழிவகை தெரியாது. கசடர கற்க வேண்டும், அதுல கற்பவை கற்க வேண்டும். கற்க தேவையில்லாதவற்றை கற்றால் நம்முடைய நேரம் போயிடும், வாழ்நாள் போயிடும், வேஸ்ட் ஆயிடும். கற்க தேவையில்லாதவற்றை கற்பதனால கற்க வேண்டியவற்றை கற்பதற்கான நேரம் களவுபடும், திருடுபடும். களவுபடாததோர் காலம் காண்பான் கடைக்கண் நிற்கின்றேன். நம்முடைய நேரத்தை திருட்டு கொடுக்காம சாமியை கும்பிடணும். அப்படின்னா சாமியை மட்டுமே கும்பிட்டு இருந்தோம்னா நேரம் திருடு போகாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமிகிட்ட கடைசியில வரும்பொழுது, மார்கழி மாசம் 10 மணிக்கு உச்சிகாலம் ஆகி கதை அடைச்சிட்டாங்க, இங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதோன்றோம். ஏன், அந்த 5 நிமிஷம் தான் நம்ம வீதியில ஒருத்தரோட பேசிட்டு இருந்தோம், நம்ம நேரம் களவு போயிடுச்சு, அதனால இன்னைக்கு காட்சி போயிடுச்சு இல்லையா? இதோ பிராக்டிக்கலா நம்ம பாக்குறோம். அப்ப கற்க வேண்டியவற்றை கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்பதனால இந்த ஆகமங்களை ஒருவன் ஓதி உணர்ந்த பிறகு கடைபிடிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு இந்த பிறவியிலே சாத்தியம் இல்லை என்று ஒரு அப்ஜெக்ஷன் வச்சாங்க அம்பாள். கைலாயத்துல சாமிட்டே ஒரு அப்ஜெக்ஷன் சொல்றாங்க. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருளினார். அதுக்கு பதில் சொல்றார் சாமி, எண்ணில்லாத ஆகமங்களை உரைச்சிருக்கிறேன், அதற்காக எல்லாரும் எல்லாத்தையும் படிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. சைவத்திலேயே நூத்துக்கணக்கான நூல்கள் இருக்கு, எல்லாத்தையும் படிக்கணுங்கிறது இல்ல, பல நூல்களிலும் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒரு சில நூல்களிலே வந்து விடுகின்றன. அப்படிப்பட்ட நூல்களை பார்க்கணும்னா திருமுறைகளிலே திருவாசகம், சிவஞான போதம், சாத்திரங்களிலே சிவஞான போதம். நேரம் இருந்தா அதை படித்து இதைத்தான் அது சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் ஆணுங்கிறது கிடையாது, அதெல்லாம் ரெப்படிஷன் தான். சாரம் என்பது ஒரு சில நூல்களிலே வந்து விடுகின்றது, அதை அனுபவ ஞானிகள் வாயிலாக உணர வேண்டும். இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், நமக்கு நம்பிக்கை யார் தருவாங்களோ அவங்ககிட்ட சொல்லணும். என்னுடைய ஆசிரியர் எனக்கு என்ன சொன்னார்னா, நீ எத்தனை புத்தகம் படிச்சாலும் 2 தான் அதுல நீ அறிய வேண்டிய கொள்கை, கருத்து என்ன அப்படின்னா, நீ புலன்களை அடக்கி வாழ வேண்டும், கடவுளையும் அடியார்களையும் வணங்கி வாழ வேண்டும். இதான் நீ கோடி புஸ்தகம் படி, இதுக்கு வெளியில ஒன்னும் வழி கிடையாது. எங்க ஆசிரியர் எனக்கு சொன்னார், மண்டையில அடிக்கிற மாதிரி புஸ்தகம் படிக்கிறது கூட நீ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். புத்தகம் படிக்கிறது கூட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கண்ணு இதை பார்க்கும், காது அதை கேட்கும், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத. நீ உனக்கு தலைவனா இருக்கணும். அப்புறம் நீ செய்ய வேண்டிய வேலைன்னா தொண்டு செய்யணும், கடவுளுக்கும் அடியார்களுக்கும். தானா முக்தியாகின்ற கரையிலே சென்று சேர்வாய். மற்றபடி படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா இதையே படிச்சு தெரிஞ்சுக்க, அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் மிக்க ஒரு குருநாதன் கடவுளே வந்து சொல்வதை போல சொல்வார். அப்படி சாமி என்ன பண்றாரு, இந்த ஆகம பொருளை உரைப்பதற்காக தன்னுடைய சீடராகின்ற நம்முடைய குருநாதர் திருவாதிரையில அழைச்சுக்கிட்டு அப்படி போறார். 999 பேர் நீள நீளமா புத்தகம் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. சாமி என்ன பண்றாரு, அவங்க படிக்கிறது ஒரு சாரத்தை உனக்கு சொல்றேன். ஓதும் ஆகமத்து அறிவரும் பொருளை உரைக்கவே நினைந்தார் அறம் உரைத்தார். முன்பு அறம் உரைத்தார் எங்கு, கல்லால் நிழலின்கீழ் இருந்து, கல்லால் அமர்த்த நிழலின்கீழ் இருந்து பிரம்மனுடைய மனதிலே தோன்றிய சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார் என்ற நான்கு அனைத்தையும் ஓதி உணர்ந்த பேரறிஞர்களுக்கு அவர்கள் மனதிலே ஓதி உணர்ந்தது போதாது என்ற அனுபவ ஞானம் இல்லாத காரணத்தினாலே குறை இருந்தது. அந்த குறையை நீக்குவதற்காக தான் அறிந்ததை அவர்கள் அறியும் வண்ணம் அருள் செய்தார். அதான் அறமுறைத்தல். அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கு அறிய இயம்பேடி. அருந்தவருக்கு அறமுதல் நான் கண்டருளி செய்தினேல் திருந்தவருக்கு உலகேற்கே தெரியாகான் சடலோ. சாமி சொல்லித்தரலன்னா அவங்களா படிச்சு உருப்பிட மாட்டாங்க அப்படின்னு விடை. மெத்த படிச்சவனுக்கு போய் கிளாஸ் எடுக்கிறாரே சாமி, உன்னையும் என்னைய மாதிரி படிக்காதவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாமேனு கேள்வி. மெத்த படிச்சவங்களுக்கு சாமி கிளாஸ் எடுக்கிறதுக்கான படிப்பு பயன்படணுங்கிறதுக்காக, இல்லைன்னா படிப்பு படிக்கச்சே இருக்கும், டைஜஸ்ட் ஆகாம இருக்கும். நல்லா படிச்சவங்களுக்கே சாமி எடுக்கணும் கிளாஸ், அப்பதான் கற்ற கல்வியினுடைய உண்மை பொருளை அறிவார்கள். இல்லைன்னா அது என்ன ஆகும், சரிக்காமல் நிற்கும் அறிவில. அது சரிப்பதற்கு இறைவன் அருள் வேண்டும். ஆகவே அவர்களுக்கே பெருமான் வகுப்பெடுத்தார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தி அருகின்ற தென்னன் பெருந்துரையான் நம்முடைய குருநாதரை அழைச்சிட்டு போறார். சொல்றாரு குருநாதர்ட்ட, சீடா உன்னுடைய வடிவம் எப்படிப்பட்டது தெரியுமா, அது இயல்பிலேயே செம்பு சும்மா விட்டாலே களிம்பு ஏறும். செம்ப வெண்ண விடுங்க, அது என்ன பண்ணும், காற்றில் இருக்கின்ற நீரினை எடுத்துக்கொண்டு பச்சை பிடித்து கொள்ளும். அது போல உயிரினை வாழா விட்டாலே பற்றி ஏறும். நம்ம எல்லாம் சும்மா விட்டாலே, அண்ட் ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஒரு திருமுறை வகுப்புலேயோ பெருமானுடைய திருக்கோயில் வழிபாட்டிலேயோ இல்லை நாமே இறைவனை பூசிப்பதிலேயோ இந்த மனதை ஈடுபடுத்தவில்லை, சும்மா உட்கார்ந்துருக்கீங்கன்னா கட்டுப்படுவீங்க. இதான் விஷயம். இதை போல என்ன, பித்தளை பாத்திரத்தையோ செம்பு பாத்திரத்தையோ நல்லா கழுவி வச்சிருக்கிறோம், சும்மா வச்சிருந்தாலே அது பிச்சை ஏறும். அதை போன்றது உயிரின் தன்மை. ஆகவே உயிர் தன்னுடைய கீழே சார்பை கைவிட்டு மேலே சார்பை பிடித்துக் கொள்ள வேண்டும். தனக்கு களிம்பு ஏறாமல் பார்த்து கொள்வது ஒரு உயிருடைய கடமை. அது அதற்காகவே அந்த களிம்பு இனி ஏறாது என்ற முக்தி நிலையில் இருக்கின்ற அடியார்களோடு இணங்க வேண்டும். இனி இந்த பிறவியிலே இந்த செம்பிலே களிம்பு ஏறாது என்ற நிலைக்கு சென்று விட்ட சீரடியார்கள் மெய்யடியார்கள் அந்த அன்பர்கள் 63 போன்றவர்கள் பற்றடுத்தவர்கள் அவர்களோடு இணங்க வேண்டும், பழக வேண்டும். அப்பதான் இது என்ன பண்ணும், பாசம் பிடிக்காமல் இருக்கும். களிம்பு தோய்ந்த செம்பு என உனை மருவும் கருமை கூர் மலம். மலம் என்ற ஆணவம் இருக்கின்றதே, கருமை கூறுவது என்றால் கூடுதல் அதிகரித்தல், அறியாமை தொடர்ந்து அதிகரிக்கின்ற தன்மை கொண்டது ஆணவ மலம். ஆணவ மலம் கொஞ்சம் தான் இருக்குன்னு சந்தோஷப்படக்கூடாது, அது வளர்கின்ற இயல்பு கொண்டது. அது தொடர்ந்து உன்னுடைய அறிவு கண்ணை மறைக்கின்ற ஆற்றல் கொண்டது. கொஞ்சமா ஒட்டகத்தை என்ன பண்ணானா, குளிர்காலத்துல அரேபியால ஒட்டகத்துக்கு என்ன மாதிரி ஒட்டகத்துக்கு சளி பிடிச்சு தும்மிக்கிட்டே இருக்குது. உடனே ஒட்டகத்தை அழைச்சிட்டு போறவர் என்ன பண்ணாரு, ஒட்டகத்துக்கு பாவம் இந்த ஐயாவுக்கு கஷாயம் வச்சு கொடுக்குறவங்க இருக்காங்க, ஒட்டகத்துக்கு யார் இருக்காங்க அப்படின்னு கருணையோட என்ன பண்ணாரு, தான் படுக்கிற கூடாரத்துக்குள்ள ஒட்டகத்தை சொன்னாரு, தலையில பனி விழுந்தா உனக்கு ஒத்துக்காது, அதனால நீ முகத்தை மட்டும் கூடாரத்துக்குள்ள நீட்டிக்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஒட்டகம் என்ன பண்ணது, முகத்தை மட்டும் கூடாரத்தில் நீட்டினது. அப்புறம் பார்த்தா இவருக்கே இடம் இல்ல குடாரத்துல, விழிச்சு பார்த்தா ஒட்டகம் முழுக்க வந்துருச்சு உள்ள, வந்து இவரை தள்ளுது வெளியில. அது போல இந்த அறியாமைக்கு சிறிது இடம் கொடுத்தால் அறியாமை தன்னுடைய வளர்கின்ற இயல்பினாலே என்ன பண்ணும், நம்மை சிரமப்படுத்தும். அதான் கருணை கருமை கூர் மலம் என்று சொன்னார். கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன் தன்மை. பளிங்கு இருக்கே அதன் முன்னால் ஒரு பொருளை வைத்தால் அந்த பொருளுடைய நிறம் பளிங்கிலே ஏறும். ஒரு கருணியில சங்கு பூ வச்சா கருமையாகும், ஒரு சிவந்த செம்பருத்தி பூ வச்சா பளிங்குன்னா கிளாஸ் அல்லது கிறிஸ்டல் ஸ்படிகம். சாதாரண கண்ணாடிக்கும் ஸ்படிகத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா, கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு சுடர் வச்சா சுடர் பிரதிபிம்பிக்கும் கண்ணாடியில, சுடரே உள்ள தெரியும் கண்ணாடிக்குள்ள. பளிங்குள்ள ஒளி ஒளிமயமா ஆயிடும். பளிங்கு சுடர் தெரியாது. அது பளிங்கா இருந்தா என்னாகும், ஸ்படிகமா இருந்தா என்னாகும், இந்த ஒளி உள்ளே போய் வியாபிக்கும். அதனால சுடருடைய இமேஜ் ஃபார்ம் ஆகாது. சுடராக சுடர் தெரியாது. கண்ணாடினா சுடர் சுடராக தெரியும் என்று பார்க்கின்றோம். அப்படி டெஸ்ட் பண்ணி நீங்க ஸ்படிகத்தை வாங்கலாம் என்று பார்க்கின்றோம். அப்ப பளிங்கு என்பது சார்ந்ததின் வண்ணம் பெறுவது, உயிர் பளிங்கு போன்றது. எதை சார்ந்து இருக்கிறோமோ அப்படி நம்ம ஆயிடுவோம். அப்ப நமக்கு கீழே சார்பு, கீழ்மக்கள் சார்பு, பற்றுகளை வளர்க்கின்ற சார்பு இருந்ததுனால் நம்ம பற்று பிடித்து அலைவோம். நமக்கு மேன்மக்கள் சார்பு, திருமுறை சார்பு, தெய்வ சார்பு, அடியார் சார்பு இருந்தால் நம்ம அதை உய்விக்கும், அதன் வண்ணமாக நம்ம மாறுவோம் என்று பார்க்கின்றோம். இந்த தத்துவத்தை விவேகானந்தர் சொல்றார். வாழ்க்கை என்பது என்ன, ரிலிஜன் என்பது என்னன்னு கேட்டாங்க. ரிலிஜன், ரிலிஜன் தான் வாழ்க்கை. ரிலிஜன் இஸ் ரியலைசேஷன், லைஃப் இஸ் டீஹிப்னடைசேஷன். நம்ம மயங்கி இருக்கிறோம், மயக்கத்தை தெளிவித்துக் கொள்கின்ற முயற்சி தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் சமயம். சமயம் வேறு, வாழ்க்கை வேறு இல்ல. சமய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. சம்பாதி சாப்பிடுறதுங்கிறது செகண்டரி, அது உண்மை வாழ்வு இல்ல. உயிர் தன்னை உணர முயற்சிப்பது தான் உண்மையான வாழ்வு. அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. சமய வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை. கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன் தன்மை. அருகிலே வைத்திருக்கின்ற பொருளுடைய நிறமானது பளிங்கிற்குள்ளே சென்று கலக்கும். அப்படிப்பட்ட பளிங்கை போன்றது உன் தன்மை. நீ பாசத்தை சார்ந்திருந்தால் கட்டுப்பட்டு இருப்பாய், சிவத்தை சார்ந்திருந்தால் விடுபட்டு இருப்பாய். பெருமானுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், முக்தி நிலையிலே இருக்கிறோம். இந்த உயிர் முக்தி நிலையிலே இருக்குது. இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிகின்ற வரையிலும் நம்மை நாம் காத்துக்கொண்டு விட்டோம்னு சொன்ன, உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த பிறகு பொறுப்பு சங்கரராம லிங்கேஸ்வரருக்கு வந்துடுது. அவன் பொறுப்பா இருந்தான் இல்லையா, இனிமே அவன் வசம் இல்ல. நாம நம்முடைய கடமை தவறினா அப்புறம் நாலு பேர் எப்படி திருமறை வகுப்புல நம்ம பத்தி தான் சொல்லிடுவாங்கன்னு சாமி ஜாக்கிரதை இருப்பார். கடவுளுக்கு பொறுப்புணர்ச்சி வந்துவிடும். அவருடைய பொறுப்புணர்ச்சியின் காரணமா தான் நாம இப்ப அவரை பத்தி இருக்கிறோம். அவர் தன்னுடைய பொறுப்பை அறிந்தவர் தான். ஆகவே அனுபட்சம் ஒண்ணு உண்டு. அனுபட்சம் என்பது இந்த பிறவியிலே கடவுளை பற்றின உணர்வு நமக்கு கடவுள் அருளால் கிடைச்சிருக்கு. அதை கைவிடாது இருத்தல் அனுபட்சம். பெற்ற ஒரு கல்வியையோ தவத்தையோ நம்ம விட்டுறக்கூடாது. பெற்ற லாபத்தை இழக்கக்கூடாது. அனுபட்சம். அம்மலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உழன்றாய். மலத்தின் பற்றினால்னா மலத்தினால் விளைந்த பற்றினால். மலம் பற்றுகளை விளைவிக்கின்ற தன்மை கொண்டது. ஆணவ மலம் இருக்க அதுதான் பற்றுகளை விளைவிக்கின்ற மலம். மாயாமலம் பற்றுகளை விளைவிப்பதில்லை. ஆனா உலகத்துல எல்லாரும் மயங்குவார்கள். மாயாமலம்னா பற்றினை விளைவிக்குதுன்னு சித்தாந்த வகுப்புல உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. மாயாமலம் என்பது என்னன்னா, உலகிலே இருக்கின்ற பொருள்களுக்கு கருவாக, பொருள் மூலமாக, ரா மெட்டீரியலாக இருப்பது மாயாமலம். இட்லிக்கு எது ரா மெட்டீரியல், அரிசியும் உளுந்தும். அது போல ரா மெட்டீரியலா உலகத்திற்கு தனு கரண புவன போகங்களுக்கு ரா மெட்டீரியலா இருப்பது மாயாமலம். அதனால் பற்று விளையாது. ஆணவ மலத்தினால்தான் பற்று விளையும். பற்று இந்த பொருளை பற்றி விளையும். பற்று விளைவதற்கு அது இடம் கொடுக்குமே தவிர அது உண்மையிலே பற்றி விளைவிப்பதில்லை. எப்படின்னா, ஞானி கண் முன்னாலே அதை பார்த்தும் பற்றின்றி வாழ்கின்றான். இயற்பை நாயனார் வந்து கேட்டவன் கொடுத்துட்டாரு. சிறுத்தொண்டு நாயனார் காலையில பள்ளிக்கு கொண்டு போய் விட்டுருக்கிறாரு. அந்த குழந்தைய மத்தியானம் அழிச்சிட்டு வந்து கறி பண்ணி போட்டாரு. முடியுமா? பற்றோடு வாழ்ந்திருந்தால் முடியுமா? வெளியிலேருந்து பார்ப்பதற்கு பற்றோடு கூடிய இல்லறத்தை கடைபிடிப்பதை போல இருக்கும். ஆனா உண்மையிலே கடவுள் அருளிலேயே தங்களை அடக்கி ஒடுக்கி வாழ்கின்ற காரணத்தினாலே துறவிகள் வெளிப்படையாக பற்றினை அறுப்பதை போன்று காணப்படாமல் அவர்களை விட செம்மையாக அடியார்கள் பற்றினை அறுத்திருப்பார்கள். துறவிகளுடைய நடவடிக்கையெல்லாம் பற்றினை அறுப்பதற்கென்றே டிசைன்டு. அதனால வெளிப்படையா தெரியும் இவன் பற்றிருக்கின்றான்னு வெளிப்படையா தெரியும். இல்லறத்தில் இருக்கின்ற அடியார்கள், அப்பூதடிகளோ, நமினேந்தி அடிகளோ, இயற்பகை நாயனாரோ, சிறுத்தன நாயனாரோ பார்ப்பதற்கு பற்றிருப்பதை போல காணப்பட மாட்டார்கள். ஆனால் ஆயிரம் துறவிகளை விட மேலானவர்கள். என்ன காரணம்? கடவுள் அருளை பற்றி வாழ்கிறார்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. எந்த ஒரு பெரும்பற்றினை பற்றி கொண்டால் சிறு பற்றுகள் நம்மை விட்டு நீங்குமோ? மேலே சார்பினை பற்றி நின்றால் கீழே சார்புக்கு வலி இருக்காது. கடவுளை பற்றி இருப்பவன மாயை ஒன்னு செய்யாது. ஆகவே மாயாமலம் பற்றினை விளைவிக்காது. ஆணவ மலம் தான் பற்றினை விளைவிக்கும். ஆணவ மலம் தான் என்ன பண்ணும், நம்மள கடவுள்கிட்ட அனுப்பாது. அப்ப கடவுளே நம்மளை பிடிச்சி இழுத்துக்கும் போது ஆணவ மலத்தினுடைய வலி குறையும். அப்ப ஆணவ மலம் காரணமாக தான் பற்றி விளைந்து, பற்றின் காரணமாக பல உடல்கள் விளைகின்றன, பல பிறவிகள் எடுக்கின்றோம் என்று சொன்னார். அம்மலத்தின் பற்றினால் நம்முடைய சித்தாந்த சாத்திரத்திலையும் நூல்களிலையும் மலம் என்று அடைமொழி இன்றி சொன்னால் அது ஆணவ மலத்தை குறிக்கும். இருள் என்று சொன்னாலும் ஆணவ மலத்தை குறிக்கும், இருண்மலம் என்று சொன்னாலும் ஆணவ மலத்தை குறிக்கும். மற்ற மலங்களை சொல்ல வேண்டும் என்றால் பெயரை சொல்ல வேண்டும். கண்ம மலம், மாயாமலம், மாயேய மலம், திரோதான மலம் என்று பெயர் சொல்ல வேண்டும். வாழா மலம் என்று சொன்னால் ஆணவ மலம். இது களிம்பு போன்றதுன்னு சொன்னார். ஆகவே உயிருக்கு சகஜம், சகஜம் என்றால் உடன் தோன்றியது, எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பது. எதை போல, நம்ம முதுகு போல. நம்ம பார்க்காட்டாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படாட்டாலும் நாம நம்ம கூட நம்ம முதுகு இருக்குது இல்ல, அதே போல நம்ம கூட இந்த மலம் இருக்குது என்று அறிய வேண்டும். வளங்குலாம் புவனம் தோறும் செய்யும் முன் வல் வினைப்பயன் வறுமுறை நெறிய அளந்து நாம் தர நுகர்ந்து மேல் நுகர்வுமாக்கியே திரிந்தனை மல அழுக்கால். இப்படி ஆணவ மல மறைப்பினாலே பற்றுக்கள் ஏற்பட அகப்புற பற்றுகள் காரணமாக மாயினால் உண்டாக்கப்பட்ட தனுக்கரண புவன போகங்களிலே நீ ஈடுபட்டு உடம்பெடுத்து திரிந்தாய். நீ அவ்வாறு திரியும் பொழுது வினை என்ற மலத்தை அதிகரித்துக் கொண்டே சென்றாய். அந்த வினையினுடைய பயனை நான் உனக்கு ஊட்டி ஊட்டி அந்த மலத்தின் வலியை குறைத்து கொண்டே வந்தேன். எதை போல, என்ன பிள்ளை தெருவுக்கு ஓடி ஓடி போகுது, அம்மா அடுப்பறையிலேருந்து ஓடி வராங்க, குளிரிலேருந்து ஓடி வராங்க, மாடியிலேருந்து ஓடி வராங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு விட்டுட்டு ஓடி வந்து இது ரோட்டில் அடிபட்டுடாம திரும்பி திரும்பி இழுத்துட்டு இழுத்துட்டு உள்ள வராங்க. அதுபோல நீ உன் அறியாமை காரணமாக உன்னுடைய இருவினைகளை அதிகரித்து கொண்டே செல்ல செல்ல நான் அந்த பயனை உனக்கு ஊட்டி ஊட்டி அதனுடைய வலியை குறைத்து கொண்டே உனக்கு ஆபத்து வராமல் பிறவிகள் தோறும் காத்து வந்தேன் என்று சாமி சொல்றார். செய்துள்ளோர் பெறும் வினைப்பயன் ஒருவர் சேர்க்க வேண்டுவதில்லெனில் இது மேல் எய்தும் மேல் இது நுகர்வது என்று அறிவதில்லை. இங்க வந்து புராண ஒரு தத்துவத்தை சொல்லுது, ஒருவன் செய்கின்ற வினையின் பயன் தானாகவே அவனை வந்து சேரும், இதற்கு அந்த வினைப்பயனை ஊட்டுகின்ற ஒரு கடவுள் தேவையில்லை என்று சிலர் கூறுகின்றார்கள். அவ்வாறு கூறினால் அந்த வினை என்னை இவன் செய்தான் என்று அறிவதில்லை, இதன் பயனை இந்த நேரத்திலே இவனுக்கு தருவோம் என்றும் அது முடிவு செய்வதில்லை. சில நேரங்களில் நம்ம பண்ற நல்லதுக்கு உடனே பலன் கிடைக்கல, நம்ம பண்ற கெட்டதுக்கும் உடனே பலன் கிடைக்கல. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா எத்தனையோ தப்பு பண்ணிட்டு நம்ம தப்பிச்சிருக்கிறோம், செய்யாத தப்புக்கு நம்ம அடி வாங்கியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்ப வினை முட்டாள் என்பதனால தவறி போய் பலன் அளிக்குதா? அப்படி கிடையாது. இந்த வினையின் பயனை இவன் இந்த நேரத்தில் நுகர வேண்டும் என்று முடிவு செய்கின்ற ஒரு மனிதர், ஒரு ஆள் இருக்கு, ஒரு ஆபீஸ் இருக்கு, ஒரு தலைவன் இருக்கிறான். ஆகவே கொடுப்பான் இன்றி வினை தன் பயனை கொடுக்காது. வினை என்பது அறிவற்ற பொருள், ஜடம். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள். இது சைவநெறி அல்லவற்றுக்கு இவ்வியல்பு இல்லை என்று சாக்கிய நாயனார் அறிந்து உணர்ந்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே வினை தானே வந்து பயனை தராது. நீங்க செஞ்ச நல்லதுக்கு நான் அனுபவிக்க மாட்டேன், நீங்க செஞ்ச கெட்டதுக்கும் நான் தண்டிக்கப்பட மாட்டேன். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். ஆனால் அந்த வினை பயனும் உடனேயே நுகரப்படுவதில்லை. சென்ற பிறவிலே செய்த நல்வினையின் பயனை இந்த பிறவிலே நீங்கள் அடையலாம் என்று பார்க்கின்றோம். சென்ற பிறவிலே செய்த தீவினை பயனை இந்த பிறவிலே நுகரலாம், இந்த பிறவிலே செய்த தீவினை பயனை நுகராது போகலாம், அது தள்ளி போடப்படலாம். ஆகவே இதையெல்லாம் முடிவு செய்கின்ற ஒரு கடவுள் இருக்கிறான். அவன் எப்படி முடிவு செய்கின்றான்? அவன் தன் இட்டப்படி முடிவு செய்வதில்லை. எந்த முடிவெடுத்தால் இந்த உயிருக்கு அது நன்மையாக விளையுமோ என்று கருதி, ஒரு அம்மா மாதிரி சமைச்சதெல்லாம் குழந்தைகளுக்காக தான், தீபாவளி பட்சணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த பிள்ளைக்காக தானே பண்ணினோங்கிறதுக்காக எல்லாத்தையும் பிள்ளை கையில கொடுக்குறாங்களா? அன்றாடம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கல. அதுபோல ஒரு தாயை போன்ற கருணை கொண்ட ஒரு கடவுள் வினைப்பயனை சிறுக சிறுக ஊட்டினால் தான் உயிர் வாழும், ஒரேடியாக ஊட்டினால் அது உயிர் வாழாது என்று தாயை போன்று அவன் செய்கின்றான். ஆகவே யாம் உண்டுன்னு சொல்றார் சாமி, நான் தான் இருக்கிறேன், என்னையே இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்றார். நான் உண்டு என்பதை கடவுள் நேரடியா நம்ம குருநாதர் வந்து சொன்னாருங்கிறத குருநாதர் சொல்றார். தன்னேர் இல்லோன் தானே ஆன தன்மை, எந்நேரனையோர் கேட்க வந்து எம்பி என்று சொன்ன. ஆகவே நாமே வினைப்பயனை ஊட்டுகின்றோம். வினையெனில் தடம் அறியாது, நான் சொன்னதான் சொல்றார். உய்தனாகிய நன்னறி உணரா உனையும் உன் வினை பயனையும் உணர்ந்து முன்னேறுகின்ற வழியை அறியாத உன்னையும் நீ இட்டி வைத்திருக்கின்ற வினையின் பயனையும் அறிந்து இந்த வினைப்பயனை இவன் வாழ்க்கையிலே என் நிலையில் ஊட்டினால் இவனுக்கு அது நல்லதை பயக்கும். அதாவது சாமி தீவினை பயனை ஊட்டினாலும் அதுக்கு நமக்கு நல்லதுதான் தரும், நல்வினை பயனை ஊட்டினாலும் அது நமக்கு நல்லதா தரும். நமக்கு தரக்கூடாத நேரத்துல கையில காசை கொடுத்தா அது நம்ம கெடுக்கும், நமக்கு தர வேண்டிய நேரத்துல ஒரு அடி கொடுத்தா அது நம்ம வாழ வைக்கும். ஆகவே கடவுள் எது செய்தாலும் கரெக்டா இருக்கும். நல்வினை பயனை கொடுத்தாலும் கரெக்டா இருக்கும். நல்வினை பயன் பண்ணனு வச்சுக்கோங்க, நமக்கு தரக்கூடாத நேரத்தில் பணத்தை கொடுத்துட்டாருன்னா நம்ம கெடுத்துரும். இப்ப நல்வினை பயனையும் இவனுக்கு மேற்கொண்டு இவன் உய்வதற்கு தேவையான நேரத்தில் தான் கொடுப்பார் சுவாமி. தீவினை பயனை எப்ப கொடுப்பார்? அடிக்கு மேல் அடி கொடுக்க மாட்டார், ஒரு அடியில இவன் திரும்பி பார்ப்பான் சொல்லும் போது அடி கொடுப்பார். இப்ப தீவினை பயனை எப்போது ஊட்டுவார்? தீவினை பயனை ஊட்டும் போது கூட அவன் திருந்துவதற்கென்று ஊட்டுவார், நல்வினை பயனை ஊட்டும் போது கூட அவன் கெட்டு போகாமல் வாழ்வதற்கென்று ஊட்டுவார். நம்ம எத்தனையோ பார்த்திருக்கிறோம், ஒரு அடியார் வந்திருக்கிறாரு, நம்ம கையில காசு இல்ல, இவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரலாம்னு நினைக்கும் போது ஒரு 50 ரூபாய் நம்ம கைக்கு வரும். நேத்திக்கு வாங்கினேன் உங்கள்ட்ட, நாளைக்கு தரேன்னு சொன்னேன், இன்னைக்கே தந்துடுறேன் வாங்கிங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுப்பாரு, அவருக்கு ஒரு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துடலாம். ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு வரும்பொழுது, நீங்கள் ஒரு நல்வினை ஈட்டும் பொழுது உங்களுக்கு தர வேண்டிய காசை சாமியே கொடுக்கும், அப்ப வந்து கொடுக்கும். அப்ப அந்த கடவுள் ஒருவன் உண்டு அப்படிங்கிற உணர்ந்து மை தவாமல் மொழித்து அருளால் அருள் அகலா வாழ்வு நல்குவோம் யாமன மதிப்பாய். ஆகவே தவறாமல் அறியாமை உன்னை பற்றாமல் உனக்கு மெய்யுருள் வாழ்வு வாழ்வதற்கென்று நாம் உன்னுடைய வினைப்பெயர்களை ஊட்டி வந்திருக்கிறோம் என்று சாமி சொன்னார். எவர்க்கும் இம்மலம் சேர இங்கு ஒழியாதிருப்பதென்னின் இன்னல்கள் பிறவி துவக்கெனும் தமது இருவினை பயனும் துளை புகும் பொருளென நிறை நிகர்த்தால் அவர்க்கு நம்பதம் கொடுத்து இடர் ஒழிப்போம். அது இல்லாதவர் அழுங்கி அவ்வளவும் பவப்பெருங்கடல் வீழ்வர் தம் பருவம் பார்க்கும் எம்மையும் தம்மையும் பாரார். எல்லாரையும் செருகின்ற இந்த இருள்மலம் இருக்கின்றதே, இதனை பெருமானே நீ எல்லோருக்கும் ஒரு சேர ஒழித்தருளலாமே உன் கருணையினாலே என்று கேட்டால், நாம் எல்லோருக்கும் ஒரு சேர ஒழித்துருள வேண்டும் என்று விரும்பினாலும் அவரவர் நாம் ஊட்டுகின்ற உணவினை உண்பதற்கான பசி என்பது அவரவருடைய வினைப்பயனாலும் ஆன்மமலத்தினுடைய மறைப்பினுடைய இன்டென்சிட்டி வேறுபடுவதனாலையும் எல்லோருக்கும் ஒரே தகுதி இருப்பதில்லை. ஒரு பந்தியில தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு விரும்புறாரு காட்டுறாரு. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, காரத்தால டிஃபன் ஹெவியா போயிடுச்சு அதனால கடைசி பந்தியில உட்காந்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதே போல எல்லோரும் அருளுக்கு தகுதியானவர்கள் இல்லை, ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் அருள் செய்வது என்பது முடியாது என்று சாமி சொல்றார். அவர் அவருடைய பசிக்கு ஏற்ப தான் அருள் செய்ய முடியும். அருளுக்கென்று ஒரு பசி இருக்க வேண்டும், அந்த பசிக்கு ஏற்ப அருளானது நிகழும். அவ்வாறு அருள் நிகழும் போது எப்படி நிகழும் சொல்றார்? அருள் நிகழும் போது நல்வினை பயனை ஈட்டுவதில் நாட்டமோ தீவினை பயனை தவிர்ப்பதில் நாட்டமோ இல்லாது இருவினை ஒப்பு ஏற்படும். நல்வினை பயனை அதிகரித்துக் கொள்வதிலே நாட்டம் இருக்காது, தீவினை பயனை தவிர்ப்பதில் நாட்டம் இருக்காது. கஷ்டப்படாம இருப்போம், அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்க மாட்டாங்க. வினை பயனை அனுபவித்து தீர்க்கலாம், கஷ்டப்பட்டா தப்பு இல்லைன்னு இருப்பாங்க. அதான் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு இரண்டு விதத்தில் நிகழும். ஒருவர் செய்த புண்ணிய பாவங்கள் துளையில் இட்டது போல் சமமாகவும் இருக்கும், அல்லது இரு வினைகளை சமமாக பாவிக்கின்ற நிலையும் வரும். அந்த இருவினை ஒப்பு வந்தவுடனே நாம் என்ன செய்வோம்? நாம் அவர்களுக்கு குருநாதனாக எழுந்தருளி நம் திருவடியை காட்டி அவருடைய பிறவியாகின்ற இடரினை ஒழிப்போம். அதுவரையிலும் இந்த உயிர்கள் பிறவி கடலிலே விழுந்து பல உருவங்களை எடுத்துக்கொண்டு பிறப்புகளை எடுப்பார்கள் என்று குருநாதர் சொல்லிக்கிட்டே வராரு. நம்ம அந்த அளவில் இன்றைய வகுப்பை நம்ம நிறுத்திக் கொள்வோம்.
2: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வழக்கம் போல இங்கு பல விடயங்களை நாங்கள் ஆராய இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் சென்ற வாரம் நைனை நாகபூஷணி அம்மன் ஆலய வரலாறு, அதனுடைய தொன்மை பெருமை பற்றியெல்லாம் டாக்டர் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து தந்திருக்கிறார். எங்களுடைய ஈழ நாட்டிலே இருக்கின்ற தலங்களினுடைய மகிமைகளை நாங்கள் உண்மையிலேயே அறியாமல் பல இடங்களிலும் பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இந்த தலங்களினுடைய உண்மையிலே அவை மிகவும் தொன்மையான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலங்கள். அவற்றை பற்றியெல்லாம் இடைக்கிடை இவ்வாறு விளக்கமான விவரங்களை நாங்கள் எடுத்து வருவதற்கு எண்ணியிருக்கிறோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் அதை பற்றியெல்லாம் உங்களோடு கலந்துரையாட இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து முருகனுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக இந்த தைப்பூசம், அதுவும் இந்த ஆரம்ப காலத்திலே வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. அவர் எவ்வாறு ஒரு முக்கியத்துவம் பெற்ற கடவுளாக எங்களால் வழிபடு கொண்டிருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் அதிலே தை மாசத்திலே வருகின்ற பூசம் ஒரு சிறப்பான ஒரு பூசம். அது ஆண்டு ஒன்றுக்கு ஒரு முறை வருகின்ற இந்த தைப்பூசம் பற்றி இன்றைக்கு நாங்கள் எடுத்து பார்த்து கொண்டு இங்கே நிறையவே பல மிகவும் சுவராச்சியமான கேள்விகள் எங்களுக்கு வந்திருக்கின்றன. அதிலிருந்து தெரிகிறது, நேயர்கள் எல்லோரும் நீங்கள் மிகுந்த ஆவலாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பற்றி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு உற்சாகமான, எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே எங்களுடைய இந்த சமயம் அது ஒரு வாழ்க்கை நெறி. அது எவ்வாறு எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிகுந்த ஒரு முக்கியமான பகுதியை வகிக்கின்றது என்பதை இப்பொழுது நாங்கள் அறிய தலைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய இளம் சந்ததியினர் கூட இந்த ஆங்கிலத்திலே, அதுவும் இந்த ஆன்லைன் என்று சொல்லப்படுகின்ற வலைப்பதிவகங்களிலே இருக்கின்ற இத்தனையும் விடயங்களை அவர்கள் பார்க்கக்கூடியதாக விஞ்ஞானம் முன்னேறியிருக்கிறது. எனவே இந்த வான வரி வகைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய தொன்மை பற்றியும் பெருமை பற்றியும் மற்றவர்களுக்கும் எடுத்துக் கூறுவதோடு நாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் பெற்றோராகிய நாங்கள் கோவிலுக்கு போவது, வழிபடுவது, ஒரு அர்ச்சனை செய்து விடுவது என்ற அந்த ஒரு வழக்கத்தை விடுத்து மேலதிகமாக இவ்வாறான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது, அதை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு வழக்கம் போல இங்கே டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார் கலையத்துக்கு. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் ஆசிரியர் சிவநேசன் அவர்களே. வணக்கம் கீதவாரி நேயர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் சிவநேசன் அவர்கள் கூறுகிற போல நடப்பு நாள் விசேஷங்களை பார்த்துக்கொண்டு அப்போது நமது ஆன்மீக கேள்விகளுக்கு எங்களுடைய ஞானிகள், அருளாளர்கள், எங்களுடைய வேத உபநிடதங்கள், அகமங்களில் உள்ள ஆதாரங்களுடன் கூடிய பதில்களுக்கு செல்லுவோம். நாளைய தினம் தைப்பூசம், விசேஷமான தினம். தை மாதத்திலே பூச நட்சத்திரம் கூடியதாக வருவது தைப்பூசம். தை மாசத்தை அதை சூரிய மாசம், சந்திர மாசம் என்று சொல்லுவார்கள். சோல மந்த் அந்த லூன மந்த், சூரியனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு சூரிய மாசம், அதுதான் மந்த் ஆஃப் தை. அதை சொல்லுவார்கள் சூரியன் மகர ராசியிலே சஞ்சரிக்கின்ற மாசம். மகர ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற பொழுது தை மாதம் முதலாம் திகதி, அதுதான் தைப்பொங்கல். அதிலிருந்து அந்த ஒரு மாசம் வரைக்கும் சூரியன் மகர ராசியிலே சஞ்சரிப்பார். அந்த காலத்தை நாங்கள் தை மாதம் என்று தமிழிலே சொல்லுவோம். அதை மந்த் ஆஃப் மகர என்று சூரிய மாசமாக சொல்லுவார்கள். அதே மாதிரியாக சந்திர மாசம் என்று ஒன்று உண்டு. இந்த சந்திர மாசம் என்றால் என்னென்று கேட்டால் சந்திரனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுவது. இது வந்து அமாவாசைக்கு அடுத்த பிரதமை தொடக்கம், அடுத்த அமாவாசை வரும் வரைக்கும் இருக்கின்ற சஞ்சாரத்தை குறிப்பது இந்த சந்திர மாசம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த சந்திர மாசத்தின்படி இந்த தை மாசத்தை சொல்லுவார்கள் பூச அல்லது பௌஷ்ய என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் தேவை வரும் என்று கேட்டால், இந்த சிவராத்திரி அடுத்த மாசம் வருகிறது இல்லையா, அதிலே கிடக்கிட போன வருஷம் போல குழப்பம் வரும் எப்பொழுது சிவராத்திரி என்று. அது ஏன் என்று கேட்டால், இந்த தை மாதத்திலே சூரிய மாசத்தை அடிப்படையாக கொண்டு செய்வதா சந்திர மாசத்தை அடிப்படையாக கொண்டு செய்வதா என்றுதான் அந்த தர்க்கம் வருகிறது. அது இந்த முறை இல்லை என்றாலும் தெரிந்திருக்க வேண்டும் நாங்கள் அந்த விவரங்களில் அப்படி என்று. அப்ப இந்த சந்திர மாசத்தினூடாக வருகின்ற பொழுது இந்த தை மாசத்துக்கு பெயர் பூஷ மாதம், பூஷ நட்சத்திரத்துக்குரிய மாதம். சில இடங்களில் பார்த்தேன், ஆன்மீக புஸ்தகங்கள் கட்டுரைகளோடு எழுதியிருந்தார்கள், இந்த முறை தைப்பூசம் வேலை விசேஷமாக இருக்கும், தைப்பூசத்தோடு பௌர்ணமி வருகின்றது என்றெல்லாம். உண்மையாகவே ஒவ்வொரு மாசத்தின் பெயரும் அந்த பௌர்ணமியோடு சம்பந்தப்பட்டது நட்சத்திரத்தோடு சேர்த்துதான் வரும். தை மாசத்திலே பௌர்ணமி பூச நட்சத்திரத்துடன் சம்பந்தப்பட்டு வரும், அந்த பூச நட்சத்திரத்தோடு வரும், அல்லது அது இருக்கின்ற பொழுது அது ஓவலப்பிங்காக சஞ்சாரம் இருக்கும்.
2: ஒரு நாள் முன்னாள்
1: அப்ப அது வந்து பூச மாதம். மாசி மாசத்திலே மக நட்சத்திரத்தோடு வரும், பங்குனியிலே உத்தரத்தோடு வரும், சித்திரையிலே சித்திர நட்சத்திரத்தோடு வரும், வைகாசியிலே விசாக நட்சத்திரத்தோடு வரும். அப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்தந்த நட்சத்திரத்தோடு பௌர்ணமி தொடர்புடையதாக வரும். அதனால தான் அதுக்கு அந்த பெயர். இது காரண பெயர், இது ஒரு வெறும் சும்மா எழுந்தமானமாக வைத்த பெயர் அல்ல. அதனால கார்த்திகை மாதத்திலே அந்த கார்த்திகை நட்சத்திரத்தண்டு பௌர்ணமி நேரம், மார்கழியிலே திருவாதிரையோடு பௌர்ணமி, அப்ப தை மாசத்திலே பூஷ நட்சத்திரத்தோடு ஒட்டியதாக பௌர்ணமி. கனடாவிலே வாக்கிய பஞ்சாங்க கணிப்பின்படி தைப்பூசம் நாளைய தினம் வர பௌர்ணமி தினம் அதற்கு அடுத்த நாள் வரும். ஆனா பௌர்ணமி வந்து அந்த பிடி வந்து முதல் நாளே ஸ்டார்ட் பண்ணிடும், சதுர்த்தசி வந்து 6:28 பின்னேறம் முடிய 6:28 இருந்து அங்க பௌர்ணமி ஸ்டார்ட் பண்ணிட்டு, அப்ப பூஷ நட்சத்திரம் அது ஓவல பண்ணதான் இதுல, அப்ப அந்த நட்சத்திரத்தோட வருகின்றது.
2: கோயில் அநேகமா டாக்டர் சாயங்காலம் தான் இந்த இதை
1: தைப்பூசத்தை சொல்லுவாங்க. அந்த எப்ப நாங்கள் அந்த தை மாசத்துக்கு பூச மாதம் என்ற பெயருண்டு, சந்திர மாசத்தின்படி சூரிய மாசத்தின்படி மகர மாசம் என்று சொல்லுவோம். அதே இந்த தைப்பூசம் வந்து ஒரு சிறப்பு. அடுத்தது இந்த தைப்பூசத்துக்கு என்ன சிக்னிபிகன்ஸ், வாட் இஸ் த

என்ன இவ்வளவு காலமாக நான் இவரை தாங்கிக் கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு மன்றம் என்ன கனமாக இருக்கின்றது என்று இவர் யோசித்தார். பெருமாளையே கேட்டார். ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவே கேட்கின்றார், பெருமாளே இன்றைக்கு மட்டும் என்ன இவ்வளவு கனதியாக இருக்கின்றது? பெருமாள் சொன்னார், என்னுடைய இதயத்திலே கூத்த பெருமாளுடைய நடனத்தை கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். கூத்த பெருமாளுடைய நடனத்தை கண்டு தரிசனம். இது சிதம்பர ரகசியத்தில் உண்டு. சிதம்பர ரகசியத்திலே நாங்கள் வெளியிலே பார்க்கின்றோம். இதை சித்தம்பலம் என்று சொல்லுவோம். அம்பலம் என்றால் ஆகாசம். ஆகாசம் வந்து அஞ்சு எலிமெண்ட்ஸ், ஃபைவ் எலிமெண்ட், பஞ்ச பூதங்களில் ஒன்று. நான்கு எலிமெண்ட்ஸ் உண்மையா இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத ஸ்பேஸைத்தான் நாங்கள் ஆகாசம் என்று சொல்லுகிறோம். எண்ணில் ஒன்றுமில்லாத வெளியே வெளிமுதற் பூதங்களாக விரிந்த அம்மே என்று அபிராமி அந்தாவி சொல்லுகின்றது. ஸ்பேஸ் என்றது ஒன்றுமில்லாத என்றாலும் ஸ்பேஸ் என்றது இருக்குத்தானே. இன்றைக்கு நாங்கள் வானொலியிலே இந்த நிகழ்ச்சியை இந்த நிலையத்திலே இருந்து செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த வானொலி எங்கே வருகின்றது? ஸ்பேஸ் என்றால்தானே வருகின்றது. அப்ப ஸ்பேஸ் என்ற இல்லாத ஒரு இருப்பு இருக்கின்றது, அதுதான் ஆகாசம் என்று சொல்லுவோம். இது பெரிய ஆகாசம், வெளியில இருப்பது. சித்தம்பலம் என்றால் சிறிய ஆகாசம். அதுக்கு என்ன இருக்கு? சித்தம்பால் அறிவு. இந்த வெளியில இருக்கிற ஆகாசம் ஜட ஆகாசம். அது ஜஸ்ட் அன் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் அல்லது இன்அனிமேட்டிங். ஆனால் இந்த சித்தம்பலம் என்றது சித்த என்பது அறிவு பொருள். இன்னைக்கு பார்த்தோம், உறவனும் அறிவு பொருள், உயிர்களும் அறிவு பொருள். அப்ப இந்த சித்தம்பலம் என்றது அறிவுமயமான ஆகாசம். இந்த ஆகாசம் எங்கே இருக்குது சித்தம்பலம் என்றால், உண்மையிலே உங்கள் எல்லாருடைய ஆன்மாவை ஒரு இதய கமலமாக சொல்லுவார்கள். இந்த ஆன்மாவை சொல்லுவார்கள் இதய கமலம். இதைத்தான் விபுலானந்தர் சொல்லுவார், வெள்ளை நிற தூமல்ல, வேறெந்த மலரும் அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இந்த உள்ள கமலம் இதய தாமரை என்று சொல்லுவோம். இந்த இதய தாமரை என்பது உங்களுடைய ஆன்மா. இந்த ஆன்மாவுக்குள்ளே இது ஒரு மொட்டு போல மலராமல் இருக்கின்றது, இம்மெச்சுவர் சோல்ஸுக்கு. அதற்குள்ளே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, அதைத்தான் சொல்லுவார்கள் சித்தம்பலம், சிறிய ஸ்பேஸ், சிறிய அம்பலம். அதேதான் சித்தம்பலம், அறிவுமயமான ஸ்பேஸ். இந்த ஆன்மாவுடைய ஒரு பகுதியாக இருப்பதா அறிவுமயமான ஸ்பேஸ். அங்கே அந்த இறைவன், அங்கே சிவலிங்கம் இருக்கின்றது. இதைத்தான் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி என்று விநாயகர் அவல்லே அவ்வியார் சொல்றார். சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, இந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த சிவலிங்கம், அங்கேதான் நடராஜருடைய நர்த்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்னுடைய ஆன்மாவுக்குள்ளே, என்னுடைய உள்ளத்தினுள்ளே, என்னுடைய சித்தத்தினுள்ளே, நெஞ்சினுள்ளே, இதைத்தான் ஒரு பொருள். நெஞ்சு, உள்ளம், சித்தம், ஆன்மா எல்லாம் ஒரு பொருள். இதெல்லாம் சில பேர் மைண்ட் என்றோ இன்டலெக்ட் என்றோ யோசிக்கப்படாது. அப்ப இந்த இதுக்குள்ளே வேலண்டைன் டே வருவது. இந்த ஹார்ட் என்னன்னு தெரியாது, கிடையாது அனாட்டமிக்கல் ஹார்ட் என்று, அதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர ஹார்ட் அல்ல. அந்த ஹார்ட் என்பது அந்த ஆன்மா, உயிருக்குயிராக நேசத்துத்தான் அங்க அந்த வேலண்டைன் ஹார்ட் சொல்லுகிறது. அப்ப இந்த இதயத்தின் உள்ளே பகுதியா இருக்கிற சித்தம்பலத்தில் இவரவனுடைய சிதம்பர தரிசனத்தை காண வேண்டும். நடராஜ நர்த்தனத்தை அங்கே தரிசிக்க வேண்டும். ஒரு சிதம்பர ரகசியங்கள் உண்டு. அப்ப மகாவிஷ்ணு அதை தரிசித்த பொழுது இங்கே இருப்பதுதான் எங்கும் இருக்கின்றது. இந்த சித்தம்பலத்தில் இருக்கிற நாதர்தான் அங்கு அந்த பேரண்டத்திலும் இருக்கின்றார். அப்ப அந்த பேரண்டம் முழுக்க அவர் அடக்க அப்பொழுது கணம் தருந்தானே, பாரம் கூறும் தானே. அந்த தரிசனத்தை மகாவிஷ்ணு அனுபவ மூலமாக தரிசித்த பொழுது தன்னுடைய உரியத்திலே அவருடைய பாரம் கூடியது. அப்ப ஆதிசேஷன் அதை, அப்ப அவர் சொன்ன உடனே ஆதிசேஷனுக்கு தானும் அந்த நடனத்தை காண வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அப்ப ஆதிசேஷன் பேரண்ட நடனத்தை காண ஆசைப்படுகின்றார். அப்ப அந்த நடனத்தை காண ஆசைப்பட இவர் விஷ்ணுவானவர் அவருக்கு விடை கொடுத்து அனுப்புகின்றார். அவர் வந்து பதஞ்சலியாக வந்து வளர்கின்றார். பதஞ்சலியாக பதஞ்சலி முனிவராக வந்து அவர் வந்து இந்த தில்லை வனத்திலே இருந்து வழிபாடாட்டி தகனியற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரோடு புலிக்கால் முனிவர், வியாக்ர பாதம், வியாக்கிரம் என்றா புலி பாதம், புலிக்கால் முனிவர் இருக்கின்றார். இன்றைக்கு சிதம்பரத்திலே போனால் அந்த மூலஸ்தானம் இருக்கின்றது, அங்கே சிவலிங்கம் இருக்கின்றது. பல பேர் அதை பார்த்ததில்லை, போய் வழிபட வேண்டும். அதுதான் உண்மையான ஆதி மூல லிங்கம். அந்த இடத்திலே அவர்கள் வழிபாடாட்டி வளர்ந்து கொண்டிருக்கிறார். வழிபாடாட்டி கொண்டிருக்கிற காலத்திலே இறைவன் இன்றைக்கு இருக்கிற சித்தம்பல மேடையிலே அவர்களுக்கு நடனத்தை ஆடி காட்டினான். இறைவன் வியாக்கிர பாதருக்கும் பதஞ்சலிக்கும் நடனத்தை ஆடி காட்டினான். இதுக்கு ஆதாரம் என்ன? நம்ம திருமந்திரத்திலே திருமூலர் தன்னுடைய கிளாஸ்மேட்ஸை பற்றி சொல்லுகிறார். நந்தி அருள்பட்ட, நந்தி என்பது அவருடைய விரு வந்தி, நாதரை நாடுதல்

0: நம்பிகள் நாயர். அதுக்கு பிறகு நாலு நம்பினார் இருக்கணும். இந்த குரு நம்பி பிரவசிஷ்ய நம்பிகள் நம்பிகள் நாயர். சிவயோக மாமுனி, சிவயோக மாமுனி பிறந்தார். மன்று தொழுத பதஞ்சலி, ஓ மன்று என்பது இந்த மேடை, மண்டமண்டா மேடை. இந்த மேடையிலே இந்த இவருடைய நடனத்தை கண்ட பதஞ்சலி வியாக்கிரமர் ரெண்டு பேர், ஒன்றுவர் என்னோடு என்னொரு மாமே, எட்டு பேர் கிளாஸ்மேட்ஸ் என்று சொல்றார் சமகாலத்தவர்கள். அவர்கள் அப்ப இந்த வியாகிரமருக்கும் வியாகிரவாத முனிவருக்கும் இந்த பதஞ்சலி முனிவருக்கும் இந்த மன்றிலே இந்த திட்டந்தலத்திலே இவன் நடனத்தை காட்டிய நாள் தைப்பூசம். இவனுடைய நர்த்தனுடைய தரிசனம் சில நாட்கள் விசேஷமானவை. தியானத்துக்கு, மந்திர உபதேசத்துக்கு, உச்சாரணத்துக்கு, தை அமாவாசை, எல்லா மாதங்களில் வர்ற அமாவாசையும் மந்திர உச்சாரணத்துக்கு ரொம்ப முக்கியம். மந்திர சித்தி கிடைக்கும். எத்தனையோ தரம் உருவேற்றி கொண்டு வர வர வர ஒரு நாளைக்கு சாதாரண்டு அந்த ரியலைசேஷன் வரும். அப்ப தை அமாவாசை உபதேசத்துக்கு ஜபிப்பதற்கு அது முக்கியமானது. சந்திர பூஜை செய்பவர்கள் எல்லாம் இந்த அமாவாசை பௌர்ணமியிலே செய்வார்கள். மந்திர உச்சாரணம் செய்பவர்களும் இந்த அமாவாசை பௌர்ணமியிலே செய்வார்கள். அதே மாதிரி இந்த தைப்பூசமும் விசேஷமான ஒரு நாள். அதே மாதிரியாக முருகப்பெருமானுக்குரிய தொடர்பு என்று கேட்டால், முருகப்பெருமானுக்கு உமேதவியார் சக்தி ஆயுதம் என்ற வேலாயுதத்தை அவருக்கு கொடுத்த நாள் தைப்பூசம். தைப்பூசத்தன்றுதான் இந்த உமாதேவியார் இந்த சக்தியை கொடுத்தார். சக்தி ஆயுதம் என்றுதான் சொல்வது வேலாயுதத்து, அதை கொடுத்த நாள் தைப்பூசம். அதனுடைய இது முருகனுக்கும் சிறப்புரியதாக அமைகின்றது.
1: அநேகமா டாக்டர், இப்ப தைப்பூசம் என்றால் முருகனுக்கு ஆகிய திருவிழா என்றுதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கு நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு உண்மையை ஆச்சரியமா இருக்கிறது. இறைவனுடைய அந்த ஆடல் காட்சியை பார்த்த முனிவர்கள் நாளும் இதுவும் ஒரு
0: தைப்பூசத்திலே சிறப்பாக இருக்கின்றது. அத்தோடு ஒரு சிருஷ்டி காலத்திலே இத்தனை சிருஷ்டிகள் வந்திருக்கின்ற உலகம் அணிந்து ஒரு சிருஷ்டி காலத்திலே சிருஷ்டி தொடங்கியது தைப்பூசம். கல்ப காலத்திலே உலகம் எல்லாம் அழிந்து மீண்டும் சிருஷ்டி தொடங்குகின்றது இல்லையா, அதுடங்கவோ ஒரு சிருஷ்டி காலத்திலே சிருஷ்டி தொடங்கியனால் தைப்பூசம் அதை சொல்லுகின்றார்கள். இப்படி இந்த தைப்பூசத்துக்கு பல விசேஷங்கள் உண்டு. முருகனடியாக பால் காவடி எடுத்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிவருவார்கள் தைப்பூசத்திலே. அத்தோடு புதிய காரியங்கள் தொடங்குவதற்கும் தைப்பூசம் உகந்தனால் விஜயதசமியை போல நவராத்திரியில் இருக்கின்ற விஜயதசமி மாதிரி இன்றைக்கு புதிய கலைகள் கற்பித்தல்கள் அதில் தொடங்குவதற்கும் உரிய நாள். இன்றைக்கு எங்களுடைய நிலையத்திலே கூட அந்த மெய்யகம் என்று பெயரிட்டுள்ள இந்த ஹவுஸ் ஆஃப் ட்ரூத் அங்கே நாளையிலிருந்து இந்த குழந்தைகளுக்கு வளமையாக நடக்கின்ற எங்களுடைய சைவ சமய இந்து கலாச்சார வகுப்புகள், தமிழ் மொழி பண்பாட்டு வகுப்புகள், யோகா பூஜை தியானம் போன்ற அந்த அதுகளை விட புறம்பாக தனிப்பட்ட ஆசிரியர்களை கொண்டு அவர்களுக்கு சங்கீதம், பன்னிசை, பஜனை பாடல்கள், பஜனை பாடல்கள் மட்டுமல்ல மேடைக்கு தொலைக்காட்சிக்கு தயார்படுத்துவதாக திரைப்பட பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் பயிற்சிகள் இருக்கின்றன அந்த பயிற்சிகள். அத்தோடு வாத்திய கருவிகள் வீணை மிருதங்கம் போன்ற வாத்திய கருவிகளுடைய பயிற்சி, மற்றது பரதநாட்டியம் அந்த
1: பயிற்சிகள்
0: எல்லாமே ஆரம்பம். இதன் மேற்குலக்க நோக்கம் ஏதோ போட்டிக்காக இன்னொன்று தொடங்குவது அல்ல, இது சௌகரியத்துக்காக. என்னுடைய தமிழ் வகுப்புக்கு சமய வகுப்புக்கு வருகின்ற மாணவர்களை பெற இப்படி பல்வேறு இடங்களுக்கு ஓடியாடி திரிந்து அலைச்சல் அடைவர் தமிழ் காணப்படுகிறது. அப்ப ஒரே கூரையின் கீழே பல ஆசிரியர்களிடம் பல கலைகளை பயிலுகின்ற வாய்ப்பு. அப்ப அதை நாங்கள் அவர்களது ஈவினிங் டைம் மாலை நேரங்களிலேயும் சனி ஞாயிறு தினங்களிலும் செய்யக்கூடியதாக இருக்கும். பெற்றோருக்கும் அது ஈஸியாக இருக்கும். அப்ப இந்த தேவை தொடங்குகின்ற அப்ப நாளைய தினம் தைப்பூசத்தன்று மாலை 6 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. வீடு துவக்க இருப்பவர்களும் அங்கு வந்து வீடு துவக்கிக் கொள்ளலாம். மற்றது சங்கீத பாடல்களை பயிலுவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். சங்கீதத்தை சொல்லித்தரப்பவர் சாந்தினி கிஷோன் என்பவர் சொன்னார். அவர் புகழ்பெற்ற மிருதங்க சங்கீத வித்வான் தலைமுறையில் வந்தவர், 3வது தலைமுறை அவர். சென்னை பல்கலைக்கழகத்திலே சங்கீதத்திலே பட்டம் பெற்றவர், இளந்தலைமுறை ஆசிரியர். ஏற்கனவே அவர் சமய வகுப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாடல்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் ரொம்பவும் விரும்பி கேட்கின்றார்கள். பொன்னமர சொன்னாலும் நம்மளுக்கு பாட்டு டைம் பாடாதன் பார்த்தால் இந்த பிள்ளைகள் எல்லாரும் இந்த கலைக்கு போகிறார்கள். ஈடுபாடு இருக்கிறது மிருதங்கம், வீணை, நாட்டியம், மற்றது கீபோர்டு, வாய்ப்பாட்டு எல்லாவற்றிலையும் பெற்றோரும் தங்களுடைய பணத்தையும் செலவழித்து நேரத்தையும் செலவழித்து பிள்ளைகளையும் கொண்டு பழகுகின்றார்கள். எல்லாரும் பழகி முடிய ஒரு சிலர் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அரங்கேற்றம் வரைக்கும் போகின்றார்கள். ஆனால் இந்த ஹை ஸ்கூல் முடிந்த பிறகு அவர்களுக்கு 16-18 வயது முடிந்த பிறகு அந்த சங்கீதத்தை தொடர்ந்து பாடுபவர்களோ அந்த வாத்தியங்களை தொடர்ந்து வாசிப்பவர்களோ அந்த நடனத்தை தொடர்ந்து பயிர்வர்களோ பயிற்றுவர்களோ வந்து ஒரு வீதம் கூட இருக்காது.
1: ஒரு வீதம் கூட இல்லை.
0: இது என்னென்று கேட்டால் அவர்களை நாங்கள் புகுத்தி வலிந்து அதை செய்திருக்கிற களி என்பது உள்ளுக்கிருந்து வர
1: வேண்டும்.
0: இட் சம்திங், ஒரு பிளஸமிங், ஒரு பூ வந்து மலர்வது மாதிரி எல்லாருக்கும் உள்ளேயும் ஆத்மா இருக்கிறது மாதிரி கலையும் இருக்குது. அதை வெளிக்கொணர்வதுதான் கலையை இருக்கிறது என்ற ஆசை பண்ணுவாங்க. சில வேலை பேரண்ட் பிள்ளை, பேரண்ட்க்கு எக்ஸ்பெக்டேஷன், இந்த பிள்ளைக்கு வந்து அவளுக்கு படிப்பிக்க வேணும், இந்த குரூப் சங்கீதத்தில் உடனே பாஸ் பண்ண வேணும், இந்த வகுப்பு எல்லாம் கிரேட் எல்லாம் பாஸ் பண்ணுவார்கள், எல்லாம் முடிப்பார்கள், 18-14 வயதோட தூசு வேலை தூசு சட்ட உடனே அவருடைய வாத்தியங்கள் அதான் அங்கே இருக்கின்றது. கையை விட்டு அது ஆர்வமாக கொடுக்கின்ற விதத்திலே இருக்குது. இந்த போட்டி மனப்பான்மையோடு பரீட்சை தயார் பரீட்சையெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஆனால் அதே நோக்கத்தோடு அதை வலிந்து முகத்துகின்ற பொழுது அந்த நாங்கள் அந்த பிள்ளைகளுக்குள்ள ஆர்வத்தை சாகடிக்கின்றோம். அவர்கள் எங்களுக்காகவே படித்தார்கள், அதுக்கு பிறகு அவர்கள் அந்த பக்கம் போக மாட்டார்கள். அப்படி இல்லாமல் அந்த தாங்களை இந்த பிள்ளைகள் அந்த பாடல்களை பார்த்தீர்களா, அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் 15 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் வரைக்கும் பாட்டுக்களை பாடுகின்ற பயிற்சி வழங்கப்படுகின்றது. அப்போ இந்த ஆசிரியர் கூட அந்த பிள்ளைகள் கேட்டாலும் உங்களுக்கு நேரம் பத்தாது.
1: உண்மையிலே டாக்டர், இப்ப நீங்கள் வந்து அநேகமாக ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டு வரும் பொழுது ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இவர்கள் சங்கீதம் கேட்கிறாண்டு வைத்துக் கொள்வோம், வைத்துக் கொண்டால் உண்மையிலேயே அந்த பிள்ளைக்கு அதனுடைய முக்கியத்துவம் விளங்கினால் அதனுடைய அந்த ஒரு ஆத்ம துதித்திக்காக தன்னும் அவர்கள் தாங்களாவே அதை தொடர்ந்து செய்ய வேணும்.
0: எல்லா பிள்ளைகளுக்கு அது இருக்கு, அதை கீழ் பண்ணப்படாது. நாங்கள் அந்த கிளே மோல்டு என்ற மாதிரி களிமண் பிசைகிற மாதிரி மோல்ட் பண்ணப்படாது. சில வருடங்களுக்கு முன்னால் வாசகி ஜெயபாலன், உங்களுக்கு தெரியும் ஜெயபாலன் இந்த படத்திலே கூட அவருடைய பலர்களுக்கு விரதுகள் எல்லாம் கிடைத்தது இல்லையா, அவர் இந்த உறவுக்காரர் கூட இங்கே வந்திருந்த பொழுது ஒரு சின்ன பயிற்சி பட்டம் வைத்தார் பாடல்களை பற்றி. சொன்னார் வாயுள்ளவர்கள் எல்லாரும் பாடலாம், கால் உள்ளவர்கள் எல்லாரும் ஆடலாம், அவருடைய நோர்வேயிலே தமிழ் மக்களுக்கு அல்ல அங்கே இருக்கிற மற்ற நோர்வேஜியன்ஸுக்கு கர்நாடக சங்கீதத்தை படிப்பித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர் அவர்.
1: உண்மையிலே அது
0: பல்கலைக்கழக மட்ட அங்கீகாரத்துக்கு கர்நாடக சங்கீதத்தை கொடுத்து சென்றவர் அவர். அவர் சொல்ல இதுவரையிலே தான் 10,000-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சங்கீதம் கற்பித்திருக்கிறேன். அப்ப முறைப்படி பயிற்சி ஒரு பக்கம் இருக்க அந்த முதல் வகுப்பில் இருந்து அவர்கள் வாயிலிருந்து பாடுவதற்கும் பயிற்றுவிக்கிற நுட்பத்தை அவர் பயன்படுத்துகின்றனர். அப்ப அவர்கள் என்ஜாய் பண்ணுகிறார்கள். சரிதமதன ஸ்வரங்கள் பண்பை படிக்கின்ற அதே நேரத்திலேயே பரவலாக வாயிலிருந்து பாடுகின்ற பாட்டையும் கொடுத்து கொண்ட பொழுது அவர்கள் அதை சுவையாக இணைத்துக் கொண்டு போகின்ற வரலாற்றை காணப்படும் பண்பை காணக்கூடியதாக இருக்கின்ற அவருடைய கற்பித்தல் முறை ஒரு தனி அந்த விதமான முறையிலே தான் இவர் இங்கே காந்தினி கிஷோன் அதை அறிமுகப்படுத்துகின்றார். அத்தோடு எங்களுக்கு வானதி கௌரீஸ்வரன் அவர்கள் வீணை வகுப்புகளை நடத்துவதற்கு முன்வந்துள்ளார். அதே மாதிரியாக கணேதாசன் மகாதேவன் என்பவர் மிருதங்க வகுப்புகளை நடத்துவதற்கு முன்வந்துள்ளார். உபேந்திரன் ஆசிரியர் பரத வகுப்புகளை வகுப்பதற்கு முன்வந்துள்ளார். அப்ப இந்த நோக்கம் வந்து இது இன்னொரு போட்டி பள்ளிக்கூடம் அல்லது வைப்பதற்கல்ல, ஓரிடத்திலேயே ஒரு என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இட்ஸ் இமோஷன். பிரெஞ்சு இமோஷன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, இந்த பிரெஞ்சு லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற மாதிரி என்னுடைய தமிழ் சமய கலாச்சார கலைகளை ஒரு இமோஷன் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த உணர்வுகளை அவற்றை ஊட்டுவது, வெறுமனே அறிவையும் அல்லது இந்த கிரேட்ஸையும் கொடுப்பது மட்டுமல்ல அவருடைய உணர்விலே ஒரு அர்த்தத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு மரபை ஊட்டி கொடுப்பதுதான் இந்த என்னுடைய நோக்கம்.
1: நீங்கள் இந்த கலைகளை பற்றி சொன்னதன்படியா எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. இந்த சூப்பர் சிங்கர் 3 என்று ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் விஜய் டிவியில. உண்மையிலே நான் வந்து அநேகமாக எல்லா விதமான இந்த கலைகளை சிறிய அளவு ஈடுபாடு பாட தெரியாட்டி ஈடுபாடு அந்த சினிமா பாடலை பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் தவறான அபிப்பிராயம் இருந்தது. சினிமா பாடல் என்றால் சும்மா
0: என்ன
1: ஆரம் பாடலாம், சும்மா ஏதோ ஒரு இதுல பாடுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததின் பின்பு
0: அதற்குள் இருக்கின்ற சங்கீத நுட்பங்கள்
1: உண்மையில எனக்கு
0: அது அருமையான நிகழ்ச்சி. விஜய் டிவியினுடைய தரமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்ட விஜய் டிவியினுடைய ஒரு முடி மணி முகடம் போன்ற நிகழ்ச்சி இந்த சூப்பர் சிங்கர். இந்த பாடகர் வந்து காந்தினி. இவர் இலங்கையிலே சூப்பர் சிங்கர் சக்தி தேவ சூப்பர் சிங்கருக்கு தயார்படுத்தி இருக்கின்றார். அதே மாதிரியாக இலங்கையிலே சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை சக்தி நிகழ்ச்சிக்கு ஜட்ஜாக போயிருக்கின்றார். அந்த பயிற்சியம் இருக்கின்றது மத்திய இருக்கின்றார். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றது அந்த குழந்தைகளை ஒரு என்ஜாய்மெண்ட்
1: ஆகும். அந்த குழந்தைகள் சிறிய வயதில் இந்த மாதிரியான ஒரு கலைஞானத்தோட அவர்கள் பாடும் பொழுது பார்க்க பரவசமாயிருக்கும்.
0: இருந்தால் இந்த நிலைக்கு வருவதற்கு சங்கீதத்தின் ஒன்று நுட்பம் இருக்கின்றது. அது இந்த பண், ராகம், தாளம், மற்றது ரிதம் எல்லாம் அதெல்லாம் வந்து நோக்கம் எத்தனை வருடங்கள் எடுக்கும். ஆனால் அவ்வளவு வருடம் காத்திருந்துதான் பாட வேண்டும் என்று இல்லை. அது ரெண்டையும் கொம்பைன் பண்ணி கொடுத்து தகவல் பண்ணி கொடுக்கிறதுக்குள்ள ஒரு விதி ஷோர் பீரியடுக்குள்ள ஒரு நல்ல அழகான ஒரு படைப்பை இவர்கள்
1: ஆசிரியர் அதிலும் ஒரு திறமையான இதுகள். மற்றது இடைக்கிடை அந்த மத்தியஸ்தம் வகிப்பவர்கள் சொல்லுகின்ற குறிப்புகள் அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தை
0: சினிமா ஒரு சினிமா பாடலுக்கு பின்னாலே எவ்வளவத்தை நாங்கள் அறியாமல் இருந்திருக்கிறோம்.
1: உண்மையிலே அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அநேகமாக நான் நினைக்கிறேன் உலகளாவிய ஒரு நிகழ்ச்சியாக அது பரிணமித்து
0: வருகின்றது.
1: கனடாவில் இருந்தும் குழந்தைகள் போய் பங்கு பெற்று இருக்கிறார்கள். அதுவும் ஒரு நல்ல இது. இப்ப நான் வருங்காலத்தில் இப்படியான ஒரு கலை வகுப்புகளை நீங்கள் நடத்தும் போது அந்த தரம் உயர்ந்து
0: அந்த விதமான நிகழ்வுக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்க வேண்டும்.
1: அது ஒரு உண்மையிலே ஒரு பாராட்ட தகுந்த நிகழ்ச்சி. விஜய் டிவிக்காக நாங்கள் வக்காலத்து வாங்குறதா நீங்கள் நினைக்கக்கூடாது.
0: இது ஒரு கலை. யார் நல்லதை செய்தாலும் சொல்ல வேண்டிய உற்சாக கொடுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது.
1: இங்கே டாக்டர் எங்களுக்கு பல கேள்விகள் வந்திருக்கின்றன. நீங்கள் வேறு ஏதாவது குறிப்பாக வைத்திருந்தால் அதை பார்க்கலாம். அல்லது நான் கேள்விகளுக்கு போகலாமா?
0: கேள்விகளுக்கு போகலாம். அதுல ஒரு கேள்வி வந்திருக்கின்றது, ஞானிகளுக்கு தோஷம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள்.
1: ஓஹோ,
0: அது உண்மையா? ஒரு நேயர் கேட்டிருக்கின்றார், ஞானிகளுக்கு தோஷம் இல்லை சொல்லுவார்கள். ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கப்படாது. தமிழிலே ஒரு பழமொழி கூட இருக்கிறது, சொல்லுவார்கள் வந்து குறுக்கால் குற்றம் இல்லை என்று பொதுவான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது. இந்த ஹெட் பீஸ் பாசஸ்ட் என்ற வார்த்தை காணப்படுகிறது. அது ஞானிகளுக்கு குற்றம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. இது ரெண்டு விதத்திலே அப்ளை பண்ணணும். முதலாவது யார் ஞானி என்று பார்க்க
1: வேண்டும்.
0: எல்லாவற்றையும் செய்து போட்டு ஞான் ஞானி ஆண்டு வழினாலே எனக்கு குற்றம் இல்லை என்று யாராலும் வக்காலத்தை வாங்கினால் அது ஞானம் அல்ல. ஞானம் உள்ளவனுடைய செயல்களை அவன் மற்றவர்கள் தூட்டுவதை போட்டுவதை பற்றி அவன் அச்சப்படுவதில்லை. சிவஞான சித்தியாரிலே ஞானத்திலே பற்றி சொல்லுகிறார்கள். ஞான மதில் ஞான நிட்டையுடையோருக்கு நிஷ்ட என்பதுதான் அந்த ஞானத்தின் உச்சம். நாங்கள் வந்து பார்த்தோம் இந்த ஞானத்தின் படிநிலையாக வர வேண்டும். ஞானம் என்பது ஒரு நிலையிலே வந்துவிடாது. சில பேர் யோசிப்பார்கள், கண்ணை மூடி தியானம் செய்தால் ஞானம் வந்துவிடும் என்று சொல்லுவார்கள். அப்படி என்று அல்ல, அதன் படிப்படியாக வரும். எத்தனையோ பிறவிகளுக்கு கூடாகத்தான் இந்த ஞானம் வரும். எத்தனையோ பிறவிகளை செய்த தானம், தர்மம், பூஜை, யோகம், எத்தனையோ குருமாரை சந்தித்து நாங்கள் செய்த பயிற்சிகள், எத்தனையோ சமயங்களிலே பிறந்து பிறந்து அந்தந்த சமய வழியின் வந்து வழி நின்று ஒழுகிய புண்ணிய பலனாகத்தான் கடைசியிலே ஞானம் வரும். அதுதான் சிவஞான சித்தியார் சொல்லும், தானம் தானம் என்பது சரிட்டிஸ், யாகம் ரிச்சுவல்ஸ், தீர்த்தம் பல தீர்த்தங்களிலே தீர்த்த ஆடுதல், ஆசிரமம் வர்ணாச்சிரம தர்மத்தனை திறந்து பிரம்மச்சிரமம், பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் என்ற ரிட்டையர் லைஃப், சன்னியாசங்களில் ஆச்சிரம தர்மங்கள் ஒழுகி தவங்கள் ஒஸ்டரிஸ்டீஸ் பல செய்து சாந்தி சாந்தி கர்மங்கள் பல செய்து விரதம் விரதங்கள் பல இருந்து கர்ம யோகங்கள் சரித்தோல் பலவிதமான யோகம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், தியான யோகம், விபூதி யோகம் என்றெல்லாம் பகவத்கீதையிலே பலவிதமான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சுவாமி விவேகானந்தர் ராஜயோகத்தை பற்றி சொல்லுகின்றார். பெற்றோருக்கு இந்த மகாவிஷ்ணு ஈஷா யோகம் என்று சொல்லுகின்றார். ஓ, அப்படி பலவிதமான யோகங்கள் சரித்தோர் ஈரநிலா சுவர்க்கம் பெற்று அந்த பிறநாள் என்ன நடக்கின்றது? அவர்கள் மேலான உலக இன்பங்களை அனுபவித்து இந்த புறப்பட்ட பிறகு மேலான உலகங்களுக்கு போய் சுவர்க்க ஹெவன்லி பிளஷர்ஸ் அனுபவித்து இணைப்பளவில் நூல்கள் ஒரு இணைப்பளவில் திருப்பியும் வந்து பிறக்க வேண்டும். அதாவது இந்த தானம் பவம் இந்த ஆச்சரணம் யோகம் எல்லாம் ஞான விடுதலையை தராது. இது மேலான நிலைக்கு நிலைக்கு கொண்டு போகின்ற புஷ் பண்ணி, ஆனா இட் டசன்ட் லீட் த லிபரேஷன் ஸ்ட்ரைட்டே. பிறகு என்ன செய்யும்? அப்படி வந்த பிறகு ஈசன் யோக கிரியா சரியையின் என்றோர், இந்த ஈசன் என்பது சிவம், சிவனை இணைத்து இறைவனை இணைத்து சரியகிரிய யோகம், அதான் சிவயோகம் சிவஞானம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? யோகம் ஞானம் ஒன்று இருக்க, அதுல சிவயோகம் சிவஞானம் என்று சொல்றது இருக்கு இல்லையா? அதான் அந்த சிறப்பானது. அந்த சரியகிரிய யோகம் ஞானத்திலே நின்றோர் ஊனமிலா முத்தி பதம் பெற்று அவர்களுக்கு கூட இன்டர்மீடியட் லிபரேஷன் தான் கிடைக்கும். பதமுத்திகள் சாலோக முத்தி, இறைவனுடன் ஒரே உலகத்தில் வாசிக்கும் முத்தி. சாமீப முத்தி, இறைவனுடன் அணுக்கத்தில் இருக்கும் அடையும் இருக்கும் முத்தி. சாரித முத்தி, அதே உருவத்தை எடுக்கும் முத்தி. மற்றும் அந்த பதமுத்திகள் எல்லாம் எடுத்து உலகமெல்லாம் ஒடுங்கும் போது, இந்த உலகம் ஒளிக்காலத்தில் எல்லா உலகங்களும் இறைவனும் ஒடுங்கும் போது, அரண்மும் நிலாது ஒளியில், அதாவது இறைவனுக்கு முன்னால் போக அந்த நேரத்தில் அவர்களுக்கு நேரடியாக அல்டிமேட் லிபரேஷன் கிடைக்கலாம். அப்படி கிடைக்காவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? மீண்டும் பிறப்பார்கள், உட்பவித்து மீண்டும் பிறந்து. ஆனா இங்க பிறக்கக்குள்ளவர்கள் ஞானத்துக்கு வெடியா பிறப்பார்கள். ஏனென்றால் முற்பிறப்பிலேயே தங்களுடைய தானம் தவம் எல்லாம் முடிச்சு சரியகிரிய யோகம் முடிச்சு பிறப்பார்கள். இவர்கள் சொல்லுவார்கள் சாமுசித்தர்கள். இதுதான் சம்பந்தர் மூன்று வயது ஆரம்பானது.
1: உண்மையிலே அவருடைய முற்பிறவியில செய்த இதுகள் தான்
0: மெய்கண்டார் ரெண்டு வயதுல ஞானம் அடைந்ததும் இல்ல, குமரகுருவர் அஞ்சு வயதுல வாழ்ந்ததும் இல்ல, இதெல்லாம் முற்பிறப்பில முடிச்சுட்டனும்.
1: அதை விளங்காமல் தான் சிலர் பல மாதிரி
0: பேசிக்கொள்கிறார்கள். உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அவருக்கு திருமணத்தால் அம்மையார் கொடுத்த உடனே உடனே அவருக்கு ஞானம் எல்லாம் வந்துட்டது. என்ன வந்துட்டது? இந்த படித்து வருகின்ற ஞானம் அது சொல்லுவார்கள் அபர ஞானம். அதாவது நாங்கள் எல்லாம் புத்தகத்தில் ஒரு படித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. படிப்பாளர் வருகின்ற ஞானம் எல்லாம் அபர ஞானம். அதான் சொல்றார் உவமையிலா கலைஞானம் உணர்வு. அதற்கு போகிறார் உணர்வு அரிய மெஞ்ஞானம். உணர்வு அதுக்கு அரிய மெஞ்ஞானம். அதாவது வேறு மாணிக்கவாசன நோக்கறிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு. நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு. கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டிருந்தார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கு. கூர்த்த மெஞ்ஞானத்தால் ஷாப்பின் விஷ்டம் கொண்டு உணர்வார் தங்கருத்தின். அதை ரியலைஸ் பண்ற ஆக்களுக்கு கூட நோக்கரிய நோக்கே அதை அறிவ நோக்குறதுக்கு அறிவு நுணுக்கரிய நுண்ணுணர்வு என்று சொன்னார். அப்படிப்பட்ட இந்த நுணுக்கரிய நோக்கில் அவர் சொல்றார் உணர்வறிய மெஞ்ஞானம். உணர்வறிய மெஞ்ஞானம் என்று சொல்லுகின்றார்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: புஷ்பாணி ஞானானந்த சுதா மரந்தர ஹரி சம்பித்தலபியுன்னதி. அறிவு பிரம்மத்தினுடைய அறிவு ஆனந்தம். இந்த ஆனந்தமும் அறிவோடு கூடியதான பழச்சார், நல்ல சாரோடு கூடியதான பழங்கள் இருக்க, அந்த பழங்கள்லாம் இந்த பார்க்கல இருக்கான். உங்க இதயம் எனக்கூடியதான பார்க்கல. ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த இதயத்துல பகவான தியானம் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார். அதுக்கப்புறம் பகவானே என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய ஏரியாக தியானம் பண்ணுவோம். ஏரியில இருந்தா என்னென்ன இருக்கும்? ஏரியில வெறும் காஞ்சி போய் தீர்த்தமே இல்லாத மாதிரி இருக்கு ஏரின்னு சொல்வேடா. சம்ஸ்கிருதத்தில் ஹரதம்னு பேர் ஏரிக்கு. இந்த நையாய்க்கால் வந்து ஜலஹரதம்னு சொல்கிறான். ஜலஹரதம்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா ஏரினாலே ஜலம் இருந்தால் தான் அதுக்கு ஏரின்னு பேர். விவகாரம் என்னன்னா, அப்படி ஒரு நல்ல ஃபுல்லாக இருக்கணும் ஜலம், அதோட ஜலஹரதம் இருக்கணும். அங்கே அந்த ஏரியில என்ன சுவாமின்னர், நல்ல மகர்ஷிகள்லாம் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுவாள். கிராமாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியோ குளமோ இருந்தானா அங்கே வந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி அப்படி போவாள். காவேரி கரையில் இருக்கிறவாள்லாம் காவேரி தீரம் தாமிரபரணி தீரம் அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் புத்திசாலிகள்னு சொல்கிறாள். நான் சொல்லலை, புராணங்களே சொல்கிறத. என்ன காரணம் தெரியுமோ, நான் ஜனங்கள் அங்கேருந்து நல்லா காத்து அனுஷ்டானம் பண்ணுவா, மனசாந்தியோடு இருந்துட்டுருப்பா. ஆகையால் தீர்த்தம் இருக்கிற இடத்துல தான் சிவிலைசேஷன்லாம் அங்கே தான் டெவலப் ஆகுதுன்னு புத்தகத்தில் படித்தோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ரிவர் சிவிலைசேஷன் சொல்றமே. காரணம் என்ன, அந்த பிரவகிக்க கூடியதான ஜலம் இருக்க, அதை பருகினவாளுடைய புத்தி சக்தியானது ஜாஸ்தியா இருக்கு. வெறுமனோடத்துல தேங்கி இருக்கிறது இல்லாம ஓடக்கூடியதான ஜலம் இருக்க, அது நிஜமாகவே க்ஷேமத்தை கொடுக்குமா. அப்படி ஒரு ஏரின்னு இருக்குமே ஆனால் அங்க என்ன பண்றா, ஏரி நல்ல தீர்த்தம் இருக்கு, சுத்தமான தீர்த்தமா இருக்க அந்த தீர்த்தத்தோட எல்லாம் அங்கே பாருங்க நிறைய மகர்ஷிகள்லாம் வருவாளாம். தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு மாத்திலேயே ஜபம் பண்ணும் பொழுது உட்கார்ந்து ஜபம் பண்ணும் பொழுது பஞ்சபாத்திரத்தில் பக்கத்தில் வச்சுக்கணும், வெறும் பாத்திரம் இல்லை தீர்த்த பாத்திரம். தீர்த்த பாத்திரம் இருந்தால் அது ரொம்ப மடின்னு சொல்வா நல்லதும்பா. ஏன் தெரியுமா, ஸ்ரத்தாவா ஆபஹா வேதம் சொல்றது. எங்கே தீர்த்தம் இருக்கோ அந்த இடத்துல ஸ்ரத்த வளரும். அதனால தான் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னால் ஆச்சமனம் பண்ணுங்கோன்னு சொல்றது. மூணு தடவை தீர்த்தத்தை அச்சுதாயன்மா அனந்தாயன்மா கோவிந்தாயன்மா அப்படின்னு பகவன் நாமாவை சொல்லி தீர்த்தம் மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டிராப் குடிச்சிடையானால் மனசாந்தி அடையும். அதனால தான் ஆச்சமனமானது ரொம்ப முக்கியம்னு. எந்த பூஜை பண்ணுங்கோ எந்த ஜபம் பண்ணுங்க முதல்ல ஆச்சமனம் பண்ணுங்கிறல. ஸ்திரீகள் கூட ஆச்சமனம் பண்ணணும். என்ன அவளுக்கு என்ன கொம்பாண்ணா எல்லாரும் பண்ணணும். ஆச்சமனம் இல்லை பிராணாயாமம் தான் சில சமயத்தில் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அவ உண்டா இருக்கிற காலத்தில் அந்த சமயத்தில் பிராணாயாமம் பண்ணி அது ஏதாவது ட்ரபிள் ஆக போகிறதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கே தவிர எல்லாமே பண்ணலாம். ஜபாதிகள் பண்ணும்பொழுது தீர்த்தம் முதல்ல பக்கத்தில் இருக்கணும். ஏன், ஸ்ரத்தையை கொடுக்கறது உங்களுக்கு. ஆகையால் அந்த பகவான்களுடைய மகர்ஷிகள்லாம் இங்கே வந்து சேருவா. அதுக்கப்புறம் ஸ்வச்சமாக இருக்கும் தீர்த்தம். தீர்த்தமாக இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது. குருவிகள்லாம் வரும், பட்சிகள்லாம் வரும். பெரிய குளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குளத்தில் வாத்து இவைகள்லாம் இருக்கிறத விட பட்சிகள் அப்பப்போ வந்து தீர்த்தத்தை வருகும். அதே போலயே காட்டு பக்கத்தில் இருக்கவையானால் அங்கேருந்து பிராணிகள்லாம் வந்து தீர்த்தத்தை சாப்பிடுமா. அது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். நம்ம மெட்ராஸில் எங்கே பார்க்க போகிறோம், நமக்கு தீர்த்தம் வருது குழா திறந்தா வரணும், அது பாதி சமயத்தில் காத்து வருது அவ்வளோதான். அப்ப என்ன விவகாரம், அந்த தீர்த்தம் நிறைய இருக்கிறத பார்த்தாலே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி. அப்படி பட்சிகள்லாம் வந்து சேரும். அதுல இருக்கக்கூடியதான ஸ்நானம் பண்ணி நிலையானால் அங்க இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடியதான அழுக்கு போகும். அதோட மட்டுமல்ல உள்ள அழுக்கும் போகும். மனசுல இருக்கக்கூடியதான காமக்ரோதாதிகள்லாம் போகும். தீர்த்தத்துல எப்படி ஸ்நானம் பண்ணணும், நதியில எப்படி ஸ்நானம் பண்ணணும்னே தெரியாது. இப்ப இருக்கிறவாளுக்கெல்லாம் மதராஸில் இருக்கிறவாளுக்கு டவுன்ல இருக்கிறவாளுக்கு ஸ்நானம் எப்படி பண்றதுன்னே தெரியலையே. முதல்ல நதி எந்த பக்கம் பிரவகிக்கிறதே அதுக்கு எதிர் பக்கத்துல நின்றுட்டு ஸ்நானம் பண்ணணும். அந்த பக்கத்துல ஸ்நானம் பண்ணா அடிச்சுன்னு போயிடும் கங்கா நதியில. முதல்ல எப்படி எந்த பக்கம் பிரவாகம் இருக்கோ அதுக்கு எதிர்க்க நின்றுண்டு முதல்ல ஆசமனம் பண்ணி பகவத் தியானத்தை பண்ணி எந்த நதியில ஸ்நானம் பண்றாலோ அந்த நதிக்கு அர்க்கியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பிராணாயம் பண்ணி சங்கல்பம் பண்ணி இந்த புண்ணிய தினத்துல இந்த நதியில நான் ஸ்நானம் பண்றேன் பகவத் அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் மூக்கையும் காதையும் மூடிண்டு அப்புறம் மூணு முழுக்க வேகமா போடணும். அதுக்கப்புறம் தான் சில பேர் கங்கையில காலை வச்சதுன்னா ஓ ரொம்ப குளிரா இருக்குதான் வெளில வந்துருவான். முதல்ல ஒரு முழுக்க போடுற வரைக்கும் தான் சிரமம், அதுக்கப்புறம் தானா சரியா போயிடும். ஜலம் இருக்கே அந்த ஜலமாறது நம்ம சரீரத்துக்கு ரொம்ப ஹிதத்தை கொடுக்கும். உள்ள இருக்கக்கூடியதான காமக்ரோதாதிகளையும் போக்கும். ஆகையால் இந்த நதி ஸ்நானத்துக்கு அவ்வளவு ரொம்ப விசேஷம் இருக்கு. அப்படி கலு சகரத்து பாபத்தை போக்கக்கூடியது நதி. அதோட சத்வாசனாவிஷ்கிருதம் அழகான வாசனைகளை உண்டு பண்ணுமா. ஏன்னா இந்த தீர்த்தம் இருக்கிற இடத்துல மகான்கள் வருவா. இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான அசுத்திகள்லாம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக அங்க வருவா. அவ வந்தாலே போதும் நல்ல வாசனை மனசுல நல்ல எண்ணங்கள் தோடும். அதோட மட்டுமல்ல ஏ இங்கேயும் அங்கேயும் போகாமல் அழகாக இப்படிப்பட்டதான பெரிய ஒரு குளம் வச்சுட்டுருக்க மனசு எனக்குடையதான அன்னமே ராஜஹம்சமே இந்த குளத்துக்கு வாங்கா, வேற எங்கேயும் அங்கெங்கே இருக்கக்கூடியதான குட்டைகளுக்கு போக வேண்டாம்ங்கிறார் ஆச்சாரியாளுங்க. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், உங்களுக்கு ஒரு பெரிய குளத்தை தயார் பண்ணியிருக்கேன், குளம் நிறைய அழகான ஒரு தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்துக்கு பக்கத்தில் மகர்ஷிகள்லாம் தேவதைகள் வந்திருக்கா மகர்ஷிகள்லாம் வந்து சேவித்து கொண்டிருக்கா, அந்த இடத்துல தீர்த்தமும் சுத்தமாக இருக்கு, பட்சிகள்லாம் வந்து சேவிக்கிறது, அதை ஸ்நானம் பண்ணுறவாளுக்கு அழுக்கெல்லாம் உள்ள இருக்கு சரீரத்துக்கு அழுக்கு எல்லாம் போகிறது, நல்ல மனசில் வாசனைகளும் உண்டாகிறது, இப்படிப்பட்டதான சாஸ்வதமான அழியாததான நம்ம எரின்னு சொல்றோம். கொஞ்ச நாள் என்ன ரெண்டு மூணு மாசம் தான் ஜலம் இருக்குது, காவேரியிலே வந்து வச்சிருந்தோம். இப்ப ரீசெண்டஸ்ட் இது போயிருது, காவேரியடியும் கொள்ளடமும் அவ்வளவு ஜலம் இருக்கு, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த நடுவுல ரங்கநாத சுவாமி இவத்தலா காவேரி அவத்தலம் கொள்ளடம் நடுவுனே ஸ்ரீரங்க ராஜபுரமும் அப்படின்னு சப்த பிராகார மத்திய ஏழு பிரகாரத்துக்கு நடுவுல ஒவ்வொரு நாளும் கொள்ளடத்துல இருந்து தீர்த்தம் வருதுன்னு பகவானுக்கு அபிஷேகத்துக்கு பார்க்கலாமே. அந்த தீர்த்தம் வரதே ஒரு தங்க குடத்துல தீர்த்தம் கொண்டு வரான்னு இன்னைக்கும் தங்கம் விளக்கை விற்கிறதுக்கு தீர்த்தம் தங்க குடத்துல இருந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆனந்தமா பாக்குறதுக்கு என்ன அழகா இருக்கு. இது எங்கேயாவது பார்க்க முடியுவாருங்க. இந்த கொள்ளட சமீபத்திலிருந்து பகவானுடைய ஸ்வரூபம் அப்படி விசேஷமாக பார்க்கிறோமா இல்லையோ? அதே விதம் ஸ்ரீராம் 360 நாளும் அங்கே தீர்த்தம் இருக்கான் சுவாமி. அப்படிப்பட்டதான ஒரு குளத்தை வச்சிருக்கேன் வாங்கோங்கிறது ஏ அனாவசியமாக மனசே. இந்த மனசு எனக்குடைய நான் அன்னப்பட்சிய குட்டைகளுக்கெல்லாம் போய் ஏன் அவஸ்தப்படுறேள்? இவ்வளோ அழகான ஒரு குளம் இருக்கே அங்கே வாங்கல அப்படியே இந்த குளத்தில் அழகாக அனுபவிங்கும் அப்படின்னு மனசு எனக்குடைய நான் அன்னப்பட்சிய அட்ரஸ் பண்ணுறாரு. இங்கே எங்கேயோ குளம் இருக்குங்கிற எங்கே சார்னா மதுராந்தகை மேரியா இல்லை வேற எங்கேயாவது போகணுமா நமக்கு சந்தேகம் வருதோ இல்லையோ? அந்த ஏரியை பற்றி இங்கே சொல்கிறார். இப்போ நித்யானந்தர சாலயம் இந்த மனசுங்கிற இருக்கும் ஏரி இருக்கு. அது எப்படி இருக்கு? நித்யானந்த ரசாலயம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கு. இந்த ஆனந்தம் எனக்குடைய மனசுல ஆனந்தத்தை நீங்க தான் வரவழைச்சுக்கணும். இங்க கடையில கிடைக்காத ஆனந்தம் நிம்மதிங்கிறது உங்க மனசுக்கு நீங்க வரவழைச்சுட்டா தானே வந்துடும். எப்படி நிம்மதி வரவழைச்சுக்கணும்? இருக்கிறதோட போடு. இன்னைக்கு பகவான் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கார். நமக்கு வச்சுருக்கிறது பகவானோட போட்ட பிச்சை. அவர் இன்னைக்கு நமக்கு இதை கொடுத்துருக்கார். நாளைக்கு இன்னும் கொடுக்கட்டுப்பே. அவர் என்னன்னைக்கு எதை எது கொடுக்கிறாரோ அப்படி அனுபவிக்கிறோம். வராததை பத்தி இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம். எது நடந்தாலும் பகவான் உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதான் பண்ணி வச்சிருக்க. அது பார்க்கணும் அவருடைய ஸ்வரூபம் என்ன. பக்தாளுக்கு நல்லதே கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. ஆகையால் இன்னைக்கு பகவான் நமக்கு இவ்வளவு போட்ட பிச்சை போட்டிருக்கார் அப்படின்னு நினைச்சு பாருங்க. நித்யானந்தர சாலயம் சரி. இந்த குளத்துல தீர்த்தம் இருக்குன்னு சொன்னேன். என்ன தீர்த்தம்? ஆனந்தமான ஒரு தீர்த்தம். ஆனந்த ரசம் ரசோ வைசஹ ரசகேவாயம் லப்த்வானந்தி பவதி. தைத்தேரிய உபநிஷத் சொல்றது பதில ரசோ வைசஹ. அந்த பகவான் தான் ரசம்னே. அந்த ரசத்தை இவன் அனுபவித்து அனுபவித்து ஆனந்தமாக பூரிச்சுண்டு போறான் சார். அதை விட்டு விட்டு எனக்கு காசு வரலையே, புகழ் வரலையே, நல்ல வஸ்திரங்கள் வரலையே, அது வரலையே, இது வரலையே, அழுது என்ன பிரயோஜனம்? அழறதுனால ஏதாவது வருமா? தலைவலித்தான் வரும், மனசுக்கு கவலைத்தான் வரும். இன்னைக்கு இது பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு எனக்குடையதான எண்ணத்தோட திருப்தியோட இருங்க, மனசு சாந்தி அடையும். அப்படி நித்யானந்த ரசாலயம் சுரமுனி ஸ்வந்தம் புஜாதாஸ்ரயம் தேவதைகள். இங்க பகவத் தியானம் எங்கே இருக்கோ எந்த இதத்துல பகவான் பத்தி நினைக்கிறீளோ அந்த இதத்துல மற்ற எல்லா தேவதைகளும் வர. சுவாமி மகாவிஷ்ணு இருக்கார், தேவதியால் முன்னால நிக்கிறா, எல்லா தேவதையும் வரிசையா லைன்ல நிக்கிறாளா? எதற்காக பார்க்கணும்? என்னைக்காவது வழியில வரமாட்டாரா? பார்க்கலாமே. அந்த பகவானுடைய தர்சனம் எனக்கு வரட்டுமே, அவருடைய கண் பார்வை என் மேல விழட்டுமே, அதுக்காக காத்துட்டு இருக்கா தேவதைகள் என்ன மகர்ஷிகள் என்ன. அந்த ஒரு க்ஷணம் அந்த பகவானுடைய தர்சனம் நமக்கு வேணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி அந்த பகவானுடைய ஒரு தியானம் எனக்குடையதான ஒரு ஆனந்த பெருக்கு எனக்குடையதான ஒரு ஏரி இருக்குமே. ஆனால் அந்த ஏரிக்கு பக்கத்துல தேவதைகள் என்ன மகர்ஷிகளா நிக்கிறானா? சுரமுனி ஸ்வந்தம் புஜாதாஸ்ரயம். இந்த ஏரி பார்த்தீங்களோ தேவதைகள் என்ன மகர்ஷிகள் என்ன இவளுடைய ஸ்வந்த அம்புஜ ஆஸ்ரயம். அவளுடைய இதயம் எனக்குடையதான தாமரை, இதய தாமரை அது ஆஸ்ரயமா இருக்கு. ஏன்னா ஏரி இருந்தா அது தாமரை இருக்கணும், அப்பதான் அந்த ஏரிக்கு ரொம்ப விசேஷம். இங்க என்ன தாமரைகள்? தேவதைகள் மகர்ஷிகள் எனக்குடையதான அவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய மனது எனக்குடையதான தாமரையோடு ஒட்டின் இருக்க. சுரமுனி ஸ்வந்தம் புஜாதாஸ்ரயம் ஏரியில் ஜலம் எப்படி இருக்கு? ஸ்வச்சம். நம்ம வெறும்ன மனது விட்டலையானால் அது என்ன ஆகும்? யாரையோ பத்தி நினைக்கும். மனசு சும்மா இருக்காது. யாருடைய மனசும் சும்மா இருக்காதுன்னு அதனுடைய சுவாவம் அசைகிறது, யாரையோ பத்தி நினைக்கிறது. அப்ப என்ன பண்ணும்? நமக்கு பிடிக்காத வாழ்டைய மனசை பத்தி நினைக்கும். நமக்கு ரொம்ப வேண்டிய வாழை பத்தி நினைக்கல. ஏதாவது வந்தானே அவன் பாரு என்ன அப்படி சொன்னானே, இப்படி சொன்னானே, அவன் அப்படி இருக்கானே, இப்படி இருக்கானே, அவன்லாம் சௌக்கியமா இருக்கான் சார். துன்பம் பண்றவன்லாம் கெட்டது பண்றவன்லாம் சௌக்கியமா இருக்கான் சார். உலகத்துல நிஜமாவே கலிக்காலம் எல்லாம் தப்பு தப்பா நடக்கும், இவனுக்கு எல்லாம் தப்பா தோன்றது. இப்படித்தான் நினைச்சுட்டு இருக்கான் சார் மனுஷன். ஆக விவகாரம் என்ன? வெறுமன மனசை விட்டலையானால் அந்த மனசனுடைய சுவாவமானது இன்னொத்தரை பத்தி தப்பா நினைச்சுட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? அதை பத்தி நினைக்காதீங்க, பகவானை பத்தி நினைங்க. பகவானுக்கு 1000 நாமாக்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டோமே, அதே போல சிவசஹஸ்ரநாமம் கேட்போமே. சிவநாம கல்பலத்தை ஆலவாலம் அப்படின்னு சிவசஹஸ்ரநாமத்துக்கு பாஸ்கர் ராயர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மகாபாரதத்துல ரெண்டு விதமான சஹஸ்நாமம் கிடைக்குது. சிவசஹஸ்நாமம், இந்த சிவசஹஸ்நாமத்துக்கும் விஷ்ணு சஹஸ்நாமத்துக்கும் காமனா இருக்கக்கூடியதான நாமாக்கள்லாம் எடுத்து இதுல என்ன அர்த்தம் அதுல என்ன அர்த்தம், ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் எத்தனையோ கதைகள் இருக்கே, உபகதைகள்லாம் புராணம் நிறைய இருக்கே, அதை அனுபவிப்போமே, அந்த பகவன் நாம அவ கேட்டுக்கொண்டே இருப்போமே அப்படின்னு மனசுல எண்ணங்கள் தோன்றது பார்த்தா இதுதான் ஸ்வச்சமான தீர்த்தம். ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம், இதுக்கு முன்னால சத்விஜம்னா அழகான பட்சிகள்னால் சேவிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். குளம்னா எப்படி இருக்கடா, பட்சிகள்லாம் வருடா, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும், அங்கெங்கெல்லாம் வாத்துகள் இருக்கோ, அன்ன பட்சிகள்லாம் இருக்கோ, மற்ற குருவிகள்லாம் அங்க வந்து அப்பப்ப தீர்த்தத்தை சாப்பிட்டு போகும். இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் ஏரியே இல்லாதவா தீர்த்தம் இல்லாம திண்டாடுறது, தீர்த்தங்கள் ஏரி இருக்குமேனால இங்க வந்து சாப்பிடும் தீர்த்தத்தை. பசுமாடு இவைகள்லாம் பாருங்க அங்க வந்து தீர்த்தத்தை சாப்பிடும். இப்பெல்லாம் ரோட்ல அப்படியே கட்டப்படுறது, அது பாட்டுக்கு அந்த வரும் தீர்த்தத்தை சாப்பிடும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு அழகான ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம். த்விஜம்னு சொன்னா முன்னால பட்சிகள்னு சொன்னேன், பட்சிகளுக்கிடம் த்விஜம்னு பேர், அன்னனர்களுக்கும் த்விஜாள்னு பேர். என்ன சார்னர், முதல்ல பிறக்கிறப்ப ஒரு பிறவியா, உபநயனமானப்புறம் இன்னொரு பிறவியம், பிறவி என்ன ரெண்டு பிறவி, த்விஜன்மா. அம்மா வாயத்திலிருந்து ஒரு பிறவி கிடைச்சது, அது என்ன சாதாரணமான ஒரு பிறவி, சூல சரீரம் உண்டாச்சு. ரெண்டாவது ஞானமயமான ஒரு பிறவி, அந்த காயத்ரி மந்திரம் இருக்கே, காயந்தம் திராயதேதி காயத்ரி, வெறும்னு சொன்னாலே போறும் காயத்ரிக்கு அவ்வளவு பலம். அந்த காயத்ரிக்கு என்ன தத்த விதுன்னு என்ன வரைண்யம் என்ன இதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டாம், தெரிஞ்சுண்டா வசதி அது இருக்கட்டும். அது தெரிஞ்சுக்காமலேயே அந்த மந்திரத்தை சொன்னாலே உயர்ந்ததான ஒரு நினைக்க நாளடவுல வந்துவிடுறான். ந காயத்ரே அப்பரோ மந்திர நமாதுர் தெய்வதம் பரம், காயத்ரியோட உயர்ந்ததான மந்திரம் இல்ல, அம்பாளோட உயர்ந்ததான தெய்வம் இல்ல, அப்படி விசேஷமாக சொல்லிட்டு இருக்க. அப்படிப்பட்டதான அந்த காயத்ரி மந்திரம் இருக்க பார்த்தீங்கள, அந்த காயத்ரி மந்திரத்தை சர்வதா சர்வகாலம் ஜபம் பண்ணணும். அந்த காயத்ரி மந்திரம் கிடைக்கிறது இருக்கே அது ரெண்டாவது பிறவி. அதே போலயே பட்சிகள்லாம் என்னன்னா, முதல்ல முட்டையா பிறந்தது, கொஞ்ச நாள் அப்புறம் முட்டையை உடச்சுன்னு வெளியில பட்சி வந்தது, அதுவும் ரெட்டை பிறவி, இவரும் ரெட்டை பிறவி. அதே போல உங்க வாயில இருக்கிற பல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் த்விஜம்னு பேர். முதல்ல பிறக்கிறப்ப ஒரு பல் வந்தது, பால் பல்லும்பா, அது ஒரு 8 வயசு ஆயிடுதுன்னு வச்சுங்களா, ஒவ்வொரு பல்லா உதுந்து அப்படி வந்துடுறது. அந்த ரெண்டாவது பல் செட்டு வரப்ப டாக்டர்கிட்ட போய் அதுக்கெல்லாம் கம்பி போட்டுண்டு அது நேரா வரணும்னு நினைச்சிட்டு என்னென்னமோ பண்ற பார்த்தீங்களா, இப்ப லோக்கத்துல தானா வரும் சார், நீங்க பல்லால அதை நோண்டாம இருந்தேன்னா நீட்டா வரும், பகவான் எல்லாம் நீட்டா தான் வச்சுட்டு இருக்கார், நம்மத்தான் அதை அழுக்கு பண்ணி அசக்கியாக பண்ணிட்டு இருக்கான். அப்படி விசேஷமாக அந்த பல்லுக்கும் திஜம்னு பேர். இங்க என்ன சொல்ற, அழகான பட்சிகள் வந்திருக்கு, அதோட இல்ல சத்பிராமணால் நல்லவர்கள் வந்து அங்க குளிச்சுண்டு இந்த அனுஷ்டானம் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு இருக்கா. நதியில ஸ்நானம் பண்ணும்பொழுதோ குளத்துல ஸ்நானம் பண்ணும்பொழுதோ, ஸ்நானம் பண்ணும்பொழுதோ நம்ம தெரிச்ச தீர்த்தமானது இன்னொருத்தரவால் தெரிக்கப்படாது. இங்க ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார், நம்ம போறோம் போயிட்டு வரும்பொழுது நம்ம சரீரத்திலிருந்தோ இல்ல வஸ்திரத்திலோ தீர்த்தம் அவன் மேல தெரிச்சதுன்னா மறுபடியும் அவ ஸ்நானம் பண்ணும். ஆகையால் நதியில ஸ்நானம் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா, படி வெட்டி இறங்கி போறதா அங்க இருக்கிறவா மேல தீர்த்தம் படாமலோ எப்படி வருவா. ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணும்பொழுது சரீரம் தெரியாம ஸ்நானம், இப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாதே வாழ்க்க, பாத்ரூம்ல தான் ஸ்நானம் பண்ணி வழக்கமே தவிர ஏரியிலயோ குளத்திலேயோ நதியிலயோ ஸ்நானம் பண்ண தெரியாது அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிற குழந்தைகளுக்கு. அப்படி பத்திரமா சுத்தமா நீட்டா ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தா. அதே போல சுரமுனிஸ்தேவிதம் என்ன பண்றதான் டாலுட்டாகிறது, இந்த இதயம் எனக்கூடியதான ஏரி, சிவத்தியானம் இருக்கக்கூடியதான ஏரி இருக்கே, பகவத்யானம் இருக்கக்கூடியதான இந்த ஏரி இருக்கே, இதை என்ன பண்ற தெரியும், கால்லூற்றாகிறது, எல்லா பாபங்களையும் துன்பங்களையும் போக்கடிக்கிறது. எந்தனையோ ஜென்மாக்கள்ல பண்ணின பாபமெல்லாம் பகவத்யானத்தினால ஓடி போறது. ஆயா கால்லூற்றாகிறது சத்வாசிருதம், பாபத்தை போக்குறது மட்டும் இல்லாமல் சத்வாசனையே வரும்படி பண்ற எல்லா மனுஷியாளுக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கு சார். நம்ம எல்லாம் சௌக்கியமா இருக்கணும், மனசாந்தியோட இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் என்ன எண்ணம் யாருக்கு இல்ல இருக்கு, ஆனா அத கீழே தள்ளி மேல் நோக்கி கெட்ட வாசனைகள் வந்துருச்சு. எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் ஜல்ல சர்வேஜனா சுகினோபவத்து சொல்றோம் காலம்பரையிடுது, காலை வருஷத்து பார்த்தீங்க சத்தி பிரஜாபிய பரிபாலையந்தாம் நியாயேன மார்க்கேட மகிம்மகிதா சொல்றப்போ இல்லையோ, தேசோயம் சோபரகிதா, இந்த தேசத்துல சோபமே வரப்படாது, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும். ஆனா பேப்பர்ல பார்த்தா க்ஷோபம் தான் இருக்கு. என்ன பண்றது, ரூபா வேல்யூ குறைஞ்சு போச்சு. இங்க இருந்து ஆரம்பிக்கிறான் சார் மொத்தத்துல இருந்து. ஒவ்வொரு பேஜ் திருப்பினாலும் நல்ல நல்ல நியூஸ். அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து பிராணனை விட்டா. ஏதாவது ஒரு பேஜ்லயாவது நல்ல நியூஸ் இருக்கா தேடி தேடி பார்த்தா எல்லா வேலையும் நாலு பக்கத்துலயும் தேடினா நாலு பக்கத்துலயும் கெட்ட நியூஸா தான் இருக்கு. என்ன பண்றது, ஆனா அதை விட முடியலையே. அதுதானே பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்தா பரவாயில்ல, இதை பார்த்துட்டு டிவியில என்ன சொல்றான்னு ஒரு நியூஸை கேட்டு இந்த நியூஸை இன்னொரு சேனலை எப்படி மாத்தி சொல்றான் அதை வேற கேட்டுன்னு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கா. சமயம் முழுக்க இதோட போறதே தவிர வேற ஏதாவது பாக்கிறதா பாருங்க. அப்படி இல்லையா, சத்வாசனாவிஷ்கிருதம், நல்ல இடங்கள் அதை மனுஷனுக்கு தோணிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது. சம்புத்தி, இப்படிப்பட்டதான குளம் எங்கே சார் இருக்கு, எங்க இருக்கு? சம்புத்தியான சரோவரம் ரஜா. ஏ அன்னப்பட்சியே, மனசுங்கிற அன்னப்பட்சியே இங்கே அங்கேயும் போகாத சம்புத்தியான சரோவரம். சம்புத்தியானம் எனக்குடையதான ஏரி. அந்த ஏரியில ஜலம் எப்படி இருக்க, நித்யானந்த ரசாலயம், எப்பொழுதும் நித்தியமாகவும் ஆனந்தமா இருக்கக்கூடியதான தீர்த்தம். அந்த ஏரிக்கு பக்கத்துல யாரும் இருந்துட்டு இருக்கா, தேவதைகளும் மனுஷர்களும் அங்கே இருந்துட்டு இருக்க, மகர்ஷிகளும் இருந்துட்டு இருக்கா. அவளுடைய மனசு எனக்குடையதான தாமரைகள் அங்கே என்ன முளைச்சிருக்கு, சுத்த சுத்தமாக ஏறி இருக்கு, தீர்த்தம் இருக்கு. சத்விஜ சேவிதம், பட்சிகள்லாம் அங்கே இருக்குன்னு சொன்னேன். இங்கே திஜால்னா மகர்ஷிகள், மகர்ஷிகளும் மகான்களும் வந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்க. கலுஷகிறது எல்லா முன்னால் இருக்கக்கூடியதான அர்த்தத்தில் அழுக்க போக்குறது. இங்க இருக்கிற ஏரியானதுன்னா பாபத்தை போக்குறது. கலுஷகிறது சத்வாசனா விஷ்கிருதம், நல்ல வாசனையை கொடுத்ததான் முதல்ல சொன்ன ஏரி. ஏன் தாமரைகள்லாம் இருக்க நல்ல வாசனை வந்தது. இப்ப நான் சொன்ன சிவஞானம் எனக்குடையதான ஏரி இருக்கு பார்த்தல, இது உங்க மனசுல நல்ல எண்ணத்தை உண்டு பண்றது. சத்வாசனா விஷ்கிருதம் சம்புத்தியான சரோவரம் விரஜ மனோ ஹம்சாவதம் சத்திரம். ஏ மனசே, மனசு எனக்குடையதான அன்னப்பட்சியே இங்கேயும் அங்கேயும் போகாத விரஜா செலுங்க, செல்லுங்க அங்க போங்க. இந்த பகவத்கீதையில முதல்ல ஆறு அத்தியாயத்துல யஜான்னு சொன்னோம், யாகம் பண்ணுங்க யாகம் பண்ணுங்க. ரெண்டாவது ஆறு அத்தியாயத்துல பஜா பஜான்னு சொல்லிட்டே வந்தார். கடைசியில் ஆறு அத்தியாயத்துல விரஜான்ட்டார். எல்லாத்தையும் சர்வ தர்மான் பரிச்சர்ஜ மாமேகம் சரணம் விரஜா. ஏன் சுவாமினர் பஜா யஜா தியஜா வியவாரம் விரஜான்னா விட்டு, அது மாதிரி எல்லாத்தையும் விட்டு விட்டு இந்த லோகத்தில் இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம். அது என்ன, இது என்ன, அவருக்கு என்னாச்சு, இங்க என்னாச்சு, இது என்ன போனா உங்களுக்கு என்ன க்ஷேமா, இதயத்துக்குள்ள பொருங்க, சிவத்தியானத்தை பண்ணுங்க, பரமேஸ்வர தியானத்தை பண்ணுங்க, பக்தியா இருங்க. அவனால இதை விட்டுவிட விரஜ மனோ ஹம்ச அவதம் சஸ்திரம். ஏ ஹம்ச அவதம்சனே, ஹம்சங்களுக்குள்ள வசதியான ஹம்சமே. அன்னபட்சம் என்ன பண்றது, தீர்த்தமும் பாலும் கலந்திருந்தா பிரிச்சு வைக்கிறது, பால பருகி தீர்த்தத்தை விட்டு விடுறது, அதான் அன்னபட்சியினுடைய விசேஷம். அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, நல்லதை எடுத்துங்க கெட்டதை விட்டுருங்க. ஏ ஹம்சா அவதம்ச ஸ்திரம், ஆனந்தமா இங்கே இருங்க. இதை விட்டு விட்டு வேற எங்கேயும் அங்கேயும் எங்கேயும் ஓடாதீங்க. நக்கிம் க்ஷுத்ரஸ்ய பல்பல பிரமண சஞ்சாத ஸ்ரமம் பிராப்ஸ்யசி. ஏ என்ன அவசியமாக க்ஷுத்ர ஆசிரய பல்வல பிரமண, இந்த குட்டையில இருந்து அந்த குட்டைக்கு போறது, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அங்கே அழுக்கா இருக்குங்கிறது, உடம்பெல்லாம் சீர பூசிக்கிறது, அதுல இருந்து இன்னொரு இடத்துல போய் ஸ்நானம் பண்றது, இந்த வம்பெல்லாம் எதுக்கு, வண்ண பட்சிய வேண்டாம். இந்த சுத்தமான அழகாக இருக்கக்கூடியதான நல்ல ஆனந்தமான தீர்த்தம் இருக்க இங்கேயே இருந்துருங்களேன். ஸ்திரம் ஹம்சாவதம் சஸ்திரம் கிம் க்ஷுத்ராஸ்ரய பல்வல பிரமண சஞ்சார ஸ்ரவம் பிராப்ஸ்யசி. ஏரி குட்டையா இருக்கக்கூடியதான இடங்கள்ல விழுந்து அங்கே போய் சுத்தி சுத்திட்டு அங்கே போயிட்டு வரக்கூடியதான சிரமமே உங்களுக்கு வேண்டாமே, இங்கே ஆனந்தமாக இங்கே இருங்களே அப்படின்னு மனசு எனக்கூடியதான இந்த அன்னபட்சிய மனசை அன்னபட்சியா வச்சு இதயம் எனக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஏரியா வச்சு அந்த ஏரியில ஆனந்தமான ஒரு தீர்த்தம் இருக்க, நித்தியானந்தமாக இருக்கிற ரசயுக்தமான தீர்த்தம் இருக்கிறதாகவும், அந்த ஏரி கரையில மனுஷாலும் தேவதைகளும் இருந்துட்டு இருக்கா போலையும், அவளுடைய இதய தாமரை மலர்ந்து இருக்கா போலையும், தீர்த்தமானது ஸ்வச்சமா இருக்கா போலையும், அங்கே குருவிகள்லாம் வரா போல, மகர்ஷிகள்லாம் முனிகள்லாம் வந்து சேவை பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா போலையும், அந்த தீர்த்தமானது மனுஷியாளுடைய பாபத்தை போக்கக்கூடியதாகவும், நல்ல எண்ணங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியதான சம்புத்தியானம் அவரை நினைச்சாலே சம்பவத்தீதி சம்போ ஆகையால் சம்புத்தியானம் எனக்கூடியதான ஒரு ஏறி இருக்க என் மனம் எனக்கூடியதான அன்ன பற்றியே இங்கேயும் எங்கேயும் அலைவானே இந்த ஏரியில் ஏன்னா அன்னப்பட்சிக்கு ஏரினா ரொம்ப இஷ்டம் அதே தாமரை இருக்கக்கூடியதான ஏரினா ரொம்ப இஷ்டம் அப்படிப்பட்ட தாமரைகளோடு கூடியதான ஏரி இருக்கேப்பா இங்க இதை விட்டுவிட்டா அனாவசியமான குட்டைகளுக்கெல்லாம் போய் சமப்படுவானே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அனுபவிச்சா அதனால மனசுக்கு துன்பம் தான் வருது ஒரு அரை மணி நேரம் டிவி பார்த்தேன்ல அதுக்கப்புறம் 10 நிமிஷம் துன்பம் வருது இவ அவளை வச்சா அவ இவாளை வச்சா மாமியார் மட்டும் பண்ண வச்சா அதான் தெரிஞ்சிருக்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கேன் மறுபடியும் ஏன் சொல்லணும் ஒவ்வொரு விவகாரமும் ஏதோ அனுபவிச்சுட்டே இருக்கும் அதை பார்த்து துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும் வேண்டாவே இந்த சிவத்தியானத்துக்கு வாங்கோ பகவானுடைய ஸ்வரூபத்தை நனைங்க மங்களமூர்த்திய நனைங்க மங்களானஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச எவ்வளவு அழகான ஒரு ஸ்வரூபம் மனசுக்கு பரமசாந்தியை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் இதை அனுபவிங்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நித்யானந்த ரசாலயம் சுரமுனி ஸ்வந்தாம்புஜாத்தாஸ்ரயம் ஸ்வச்சம் சத்விஜசேவிதம் கலுஷஹ்ருத் சத்வாசனாவிஷ்டதம் சம்புத்யார சரோவரம் ரஜமனோஹம் சாவதம் சஸ்திரம் கிம் சுத்தாஸ்ரய பல்வல பிரமண சஞ்சாதஸ்ரமம் பிராப்தியசி அப்படின்னு இந்த மனச ஒரு ஏரியாக வச்சு இதயத்தை ஏரியாகவும் மனச அன்னபட்சியாகவும் வச்சு நமக்கு சொன்னார் அடுத்ததாக என்னன்னார் இந்த மனச இங்கேயும் அங்கேயும் போக வேண்டாம் ஒரு கொடியா வச்சு அந்த கொடிக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு வேண்டியதான வசதி கொடியா இருக்கணுமேனா என்ன வேணும் அதுக்கு ஒரு பாத்தி வேணும் அங்கிருந்து தானே வரும் அந்த பாத்தியில தீர்த்தம் இருக்கணும் ஜலம் இல்லாதவனா காஞ்சி போயிடும் அந்த கொடியானது அப்படி மேல வரும்பொழுது ஒரு மரத்தை சுத்திண்டு வரணும் அதை ஒரு கொம்பை சுத்திண்டு வரணும் மேல வந்த பிறகு என்னன்னா அதுக்கு மேல ஒரு பந்தல் போடுவான் அந்த பந்தல்லாம் படரி இருக்கும் அதுல இருந்து புட்பங்களும் காய்களும் நல்ல வாசனைகளும் வரும் அதோட புட்பங்கள் இருக்குமையானால் நல்ல இந்த வண்டுகள்லாம் இங்கே வரும் இத்தனையும் இருந்தால் தான் அதுக்கு ஒரு புட்ப கொடின்னு பேர் ஒரு மல்லிக்கொடியோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அவ்வளோ அழகாக நல்லா வாசனை இருக்கும் அந்த பிராந்தத்திலேயே வாசனை அந்த புட்பங்கள் மேலே விழ நீங்கள் வந்து அப்படி போனால் உங்கள் தலையிலையும் புட்பம் விழ ஓஹோ யாரோ போட்டான்னு மேலே பார்க்க இங்கே யாரோ இருக்கலாம் நினைக்காதியோ வம்ப அதோடு நிறுத்திக்கணும் அப்படி விவகாரமா ஆனந்தமா இருக்கக்கூடியதான அழகான ஒரு சொரூபம் இருக்கு இல்லையா இப்படிப்பட்டதான ஒரு கொடியை நான் சொல்றேன் அந்த கொடி எப்படி இருக்கும் அந்த கொடியில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் என்ன பாத்தி என்ன அதுல இருக்கிற ஜலம் என்ன அதை புடிச்சுக்கக்கூடியதான கொம்பு என்ன அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பந்தல் என்ன அந்த கொடியில் இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் என்ன அந்த புஷ்பங்களுடைய வாசனை என்ன அந்த வாசனைக்கு வந்ததான வண்டுகள் என்ன இத்தனையும் சொல்ல போறேன் இப்படிப்பட்டதான அழகான கொடி இருக்க பந்தல் போடுறீங்க இங்க வந்து மனசே ஆனந்தமா இருன்னு அடுத்ததா பக்தி கொடி முக்தியை கொடுக்கக்கூடியதான பக்தி கொடியை பத்தி அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார் இத நாளைக்கு
4: ஓம் நம சிவாய யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org ஓம் நம சிவாய
5: ஓம் நம சிவாய shaivam.org இன் அன்பான நேயர்களே அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள் தலைப்பு வேதாந்தா வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஓம் சிவாய நம
6: வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் தத் உபகாரிணி சாரீரக சூத்ராதீனி ச அஸ்ய வேதாந்த பிரகரணத்வாத் ததீயைஹி ஏவ அனுபந்தைஹி தத் வத்தா சித்தேஹே நதே பிரதக் ஆலோசனியாஹ தத்ர அனுபந்தோ நாம அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனானி வேதாந்தோ நாம 3வது பாகத்துல சொல்றாரு வேதாந்தோ நாம இந்த வேதாந்தம் வேதாந்தம் வேதாந்த சாரம் வேதாந்த சாரம் வேதாந்த சாரம் தான் செய்ய போறோம் வேதாந்த சாரம் தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டே இருக்கீங்களே என்னது இந்த வேதாந்த சாரம் சாரம் அப்படிங்கிறது அதனுடைய எசன்ஸ் அதனுடைய தமிழ்லயும் சாரம்ங்கிற பிரயோகம் இருக்கு சாரம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து இப்ப கைவல்லி நம்மளை தத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிச்சுனா 300 குடங்களில் கடைந்து வைத்தார் குறவர்கள் மேலோர் கடந்தெடுத்து அழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை கடந்து எடுத்து அழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அப்படிங்கிறாருங்க அப்படி அந்த கடைஞ்சி எடுக்கிற அந்த வெண்ணெய் தான் நவநீதம் சொல்லப்படுறது. நவநீதம் அப்படின்னா வெண்ணெய். அந்த வெண்ணெய நான் எப்படி கொடுக்குறேன், அந்த மாதிரி அந்த சாரத்தை வேதாந்த வேதத்துல சொல்லப்பட்டதோடைய சாரமானது வேதாந்தம், அந்த வேதாந்தத்துல சொல்லப்பட்ட சாரத்தை நான் எடுத்து கொடுக்குறேன், வேதாந்தத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா வேதாந்தத்துடைய சாரத்தை நான் கொடுக்கறேன், அதுலயும் முக்கியமானது இது, அந்த கிரமத்துல நான் கொடுக்கறேன் அப்படிங்கிறார். வேதாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா, வேதாந்தம் சித்தாந்தம் இதுல பெரிய கன்ஃபியூஷன், ஒவ்வொரு தடவை நான் இதை நான் தெளிவு பண்ணிட்டு அப்புறம் தான் போகணும். வேதாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம நிறைய பாட்டு கேட்டதுனால நமக்கு வேதாந்தம்னா என்ன சித்தாந்தம்னா என்னன்னு ரொம்ப தெளிவா தெரியும். தெளிவாய் புரிந்ததே வேதாந்தம், தெளிவின்றி தெளிவாய் தெரிந்தது சித்தாந்தம், தெளிவின்றி போனால் வேதாந்தம். முடிஞ்சு போச்சு கதை. அப்பா தெளிவில்லாம இருக்கிறது தான் வேதாந்தம். இப்ப இந்த தெளிவில்லாத எதுக்கு படிக்கணும். வேதாந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, வேதத்தின் அந்தம், வேதத்தின் முடிவு. வேதத்தின் முடிவு அப்படின்னு சொல்லி சொன்னா சாரம் அப்படின்னு எடுத்துக்கணும். வேதத்தினுடைய சாரம், வேதத்தினுடைய முடிவு அப்படின்னா வேதத்தினுடைய லாஸ்ட் பேஜ எடுத்து பார்த்தோம்னா வேதாந்தம் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. வேதம்னு சொல்லி சொன்னா என்ன, மந்திர பிராமணயோர் வேத நாமதேயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மந்திர பிராமணயோர் வேத நாமதேயம், மந்திர பாகத்துக்கும் பிராமண பாகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வேதம் அப்படின்னு பேரு. மந்திரம் பிளஸ் பிராமணம் ஈக்குவல் டு வேதம். மந்திரமான பாகம் சம்ஹிதா பாகம்னு சொல்றது, பிராமண பாகம் அதுக்கு விளக்கமான பாகம். பிராமண பாகம்ங்கிறது சம்ஹிதா பாகம்னு சொல்லப்படுற மந்திர பாகத்துக்கு விளக்கம். அப்படிப்பட்ட இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வேதம்னு சொல்றது. வேதம்ங்கிறது எத்தனை வகை அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பி அங்கேயும் பெரிய விசாரணை நடக்கும். வேதாவை அனந்தாகா, நாலு வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். கேட்ட உடனே நாலு வேதம் அப்படிமா, என்னடா வேதம் சொல்லிடா பாப்போம் அப்படின்னா, ரிக் வேதம், மிஜர் வேதம், அப்புறம் மூணாவது வேதம் என்னது, சரி அதர வேதம், அப்புறம் சாம வேதம். இப்போ ரிக் வேதம், எதிர்வேதமா இருக்கட்டும், எஜிர் வேதமா இருக்கட்டும், சாம வேதம், அதர வேதம், இந்த நாலு வேதத்தை தான் இவன் தெரிஞ்சுட்டு இருக்கான். இந்த நாலாவது ரெண்டாவது எஜிர்வேதம் சொன்னதுல கூட கிருஷ்ண எஜிர்வேதம் சுக்ல எஜிர்வேதம் ரெண்டு பாகம் நமக்கு தெரிஞ்சே இருக்கு. இப்ப அஞ்சா எடுத்து வேதம். அதே மாதிரி ஒவ்வொரு வேதத்திலையும் ஷாக்கா பலது. எஜிர்வேதத்துல எடுத்துருங்க கடஷாக்கா அப்படிமா, இன்னொன்னு தைத்திரிய சாக்கா அப்படிமா. சாக்கா அப்படின்னா கிளை, கிளையானது பலது. அந்த வேதத்தினை உச்சாரம் பண்ற முறை பலது, வேத பாகமானது பலது. அப்படி வேதாவை அனந்தாகா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, வேதமானது பலது அப்படின்னு. நமக்கு இன்னைக்கு இருக்கிறது பலதும் லுப்தமாயி லோபம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதர்ஷனம் லோபா நமக்கு தெரியும், லுப்தம்னா என்னன்னு தெரியும், மறைந்து போயாச்சு, பல விஷயங்கள் மறைஞ்சு போயாச்சு. மறைஞ்சு போயாச்சு அப்படின்னு தான் சொன்னேனே தவிர அழிஞ்சு போயாச்சுன்னு சொல்லல. ஞானமானது அழியவே முடியாது, ஞானம் இருக்கு, நமக்கு வெளிப்படையா தெரியல, அவ்வளவுதான். தெரியாத ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா இதே வேதம் அடுத்த சிருஷ்டியில திருப்பியும் வர்றது. தாதா யதாபூர்வம் அகல்பயன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு, சிருஷ்டி பண்ற அந்த தாதா திருதாரணை யார் தாங்குவாரோ அவர் என்ன பண்ணாரு, யதாபூர்வம் முன்னாடி இருந்த மாதிரி, முன்னாடி இருந்த மாதிரினா போன சிருஷ்டியில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அகல்பயன், அப்படியே அகல்பியத்து அகல்பயன் சிருஷ்டி பண்ணார், அதே மாதிரி பண்ணினார். எல்லா பாகத்தையும் அவருடைய மூச்சு காத்துலேருந்து ஒரு வேதம் எஜிர்வேதம் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றது. என்ன அர்த்தம், அனாவசியமா ஒரு அனாயாசமாக முயற்சியே இல்லாம தானாவே வர்றது அப்படிங்கிறது. அந்த மாதிரி இந்த வேதமானது அழிஞ்சிருந்ததுன்னா அவரால் வெளியில கொண்டு வர முடியாது, அந்த சிருஷ்டி கர்த்தாவனால வெளியில கொண்டு வர முடியாது. அதனால வேதம் அழியறது இல்ல, ஞானம் அழிய முடியாது, ஞானம் மறைஞ்சிருக்கலாம், மறைஞ்சிருக்கிற ஞானத்தை தான் நான் வந்து வெளியில கொண்டு வர முயற்சி பண்றேன். உங்க அன்னைக்கு அங்க பார்த்தோமே அப்படின்னா, அன்னைக்கு பார்த்தோமா பண்ணினோமா, பார்த்தோங்கிறது அனுபவம், அனுபவங்கிறது புத்தியில போய் ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும், பதிவு என்ன பதிவுன்னு சொல்றது, என்ன பதிவானது சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும், என்ன பதிவு அனுபவமானது ஒரு என்ன பதிவு உண்டு பண்ணும், அந்த என்ன பதிவு அந்த சம்ஸ்காரமானது ஞாபகத்துக்கு வரும், நினைவு கூறப்படுறது, ஸ்மிருதினு சொல்றது அது. யா யா ஸ்மிருதிஹி சாசா அனுபவ பூர்விகா அப்படிம்பாங்க. எதெல்லாம் நினைவு கூறுதல்னால உண்டாரதோ நினைவு கூறப்படுறதோ அது எல்லாம் அனுபவிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுனால நாம அனுபவிச்ச ஒரு விஷயம் நினைவு கூற முடியறதோ இல்லையோ அது அனுபவத்தோட சம்ஸ்காரமா அங்க உள்ள இருக்கு, அனுபவத்தோடைய எண்ணப்பதிவா உள்ள இருக்கு. அந்த எண்ணப்பதிவை நம்மளால எடுக்க முடியலங்கிறதுனால இல்லைங்கிறது இல்ல, திடீர்னு குளிச்சுட்டு இருக்கும் போது ஞாபகம் வரும், யுரேகான்னு கத்தின மாதிரி நமக்கும் ஞாபகம் வரும், ஆஹா அந்த அங்க பார்த்தா அவரு அப்படின்னுட்டு உடனே ஞாபகம் வரலையானாலும் அந்த மாதிரி என்ன பதிவு. அப்படி அந்த வேதாந்தத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது வேதாந்தம்னா என்ன தெளிவா, வேதம் வேதத்துடைய பாகம், வேதம் வேதாவை அனந்தாக அப்படின்ட்டு பல வகையான வேத பாகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த வேதத்தினுடைய அந்தத்துல முடிவுல இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. வேதத்துடைய மத்திய பாகத்துல எங்கேயாவது மந்திர பாகத்துல இருக்கலாம், பிராமண பாகத்துல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம் அந்த வேதாந்தம் அப்படிங்கறது. அந்த வேதாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா ஜீவ பிரம்மத்தை ஐக்கியம் சொல்றதான ஐக்கியம் பண்றதான வாக்கியம் எதுவோ அது வேதாந்தம் சொல்லப்படுறது. ஜீவனும் பிரம்மமும் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற எது வாக்கியம் எந்த வாக்கியமா இருந்தாலும் அது வேதாந்த வாக்கியம் சொல்லலாம். அப்படிப்பட்ட வேதாந்த வாக்கியத்தை ஜீவனும் பிரம்மமும் வேற இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற அந்த நிலையை உணர்த்துறதா இருக்கிற பாகத்துக்கு பேரு வேதாந்தம்னு சொல்லி. அதுலயும் மகா வாக்கியம் அவாந்தர வாக்கியம் ரெண்டு வாக்கியம் வந்துடும். மகா வாக்கியம்னு சொல்லி சொல்றது நேரடியாக ஜீவனும் பிரம்மனும் வேற இல்லை அப்படின்னு நேரடியாக உணர்த்துறதா இருக்கிற வாக்கியம், நீ அதுவாக இருக்கிறாய் தத்துவமசி, இதெல்லாம் நேரடியா உணர்த்துறது. அவாந்தர வாக்கியம்னு சொல்லி சொல்றது கிளை வாக்கியம், இரண்டாம் பட்சமான வாக்கியங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், வெறும் ஜீவனை பத்தியாவ் இல்லாட்டி வெறும் ஈஸ்வரனை பத்தியோ சொல்ற வாக்கியம், பரமாத்மாவை பத்தியோ சொல்ற வாக்கியம், அதுக்கு அவாந்தர வாக்கியம் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட இந்த வேதாந்த வாக்கியம்னு சொல்லப்படுற இந்த ஜீவ பிரம்மத்தை ஒற்றுமைய வேறுபடாத நிலைய உணர்த்தக்கூடியதான வாக்கியத்தை கண்டார்த்த போதக வாக்கியம் மகா வாக்கியம் வாங்க. அந்த மகா வாக்கிய மூலியமா நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த வாக்கியம் இந்த இந்த வேத பாகமானது வேதாந்தம்னு சொல்லப்படுறது. அந்த வேதாந்தம் நாம உபனிஷத் பிரமாணம். அந்த வேதாந்தத்துக்கு பிரமாணம் வேதாந்தம் அப்படிங்கறது என்னது அப்படின்னா உபனிஷத் பிரமாணம். வேதாந்தம் உபனிஷத் பிரமாணம், உபனிஷத் மூலியமாக அறியப்படக்கூடியது அந்த உபனிஷத்து தான் வேதாந்தம்னு சொல்லப்படுறது. உபனிஷத்துங்கிற பிரமாணத்துக்கு பேரு வேதாந்தம். அப்படி தத் உபகாரிணி சாரீரிக சூத்திரம், அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது சாரீரிக சூத்ராதீனி அப்படின்னுட்டு. அப்போ வேதாந்தம்ங்கிறது என்னது, உபனிஷத் பிரமாணம். உபனிஷத்துன்னு சொல்லப்படுற பிரமாணமா இருக்கக்கூடிய அந்த கிரந்தத்துக்கு பேரு வேதாந்தம். அதுல சொல்லப்பட்டதான உபகாரிணி அப்படின்னு அதுக்கு உதவிகரமா இருக்கிறது சாரீரிக சூத்திரம் முதலிய மற்ற கிரந்தங்கள். வேதாந்தம்னா என்னது, பிரமாண கிரந்தம். எதுக்கு, ஞானத்தை அடையறதுக்கு. இப்ப வேதாந்தம்னா என்ன அப்படின்னா, வேதாந்தம்னா வித்யாவை அடையக்கூடிய ஒரு கிரந்தம். வேதாந்தம்னா வித்யா அறிவு ஞானம் அர்த்தம். தெளிவாய் புரிந்ததென்றால் சித்தாந்தம் அப்படின்பா. தெளிவின்றி போனாலே வேதாந்தம். எப்படி இருக்க முடியும் தெளிவில்லாம அறிவு, உனக்கு பக்குவம் இல்லாததுனால தெளிவில்லாம இருக்கு. நீ பக்குவப்படும் போது தெளிவாகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா வேதாந்தம் சித்தாந்தம் ஆகிறது. வேதாந்தம் சித்தாந்தம், சித்த அந்தம். சித்த அப்படின்னா முடிவு, அந்தம்னா முடிவு, சித்தனா நிலைபாடு, நிலைபாடான முடிவு. சித்தாந்தம்னா நிலைபட்ட முடிவு அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நிலைபட்ட முடிவை அடையிறது வேதாந்தம். யாருக்கு வேதாந்தமானது சித்தாந்தமா இருக்கோ அவங்களுக்கு வேதாந்தம் தான் பிரமாணம். யாருக்கு சாக்த கிரந்தமானது சக்திய சம்பந்தப்பட்டதா விஷயமானது சித்தாந்தமா இருக்கோ அவங்களுக்கு அவங்களுக்கு சாக்த சித்தாந்திகள்னு பேரு. யாருக்கு சிவனை சொல்லக்கூடிய சிவனை பத்தி சொல்லக்கூடிய சைவ கிரந்தங்களானது சித்தாந்தமா இருக்கோ அவங்களுக்கு சைவ சித்தாந்திகள் அப்படின்னு பேரு. சித்தாந்தம்னு தமிழ்நாட்டுல போய் சொன்னா பொதுவாவே என்ன அர்த்தம் ஆயிடுறது, சைவ சித்தாந்திகளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சித்தாந்தம்னு சொல்லி சொன்னா சித்தாந்தத்தை என்ன சொல்றதுன்னா அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு, சைவ சித்தாந்தத்தை சொல்லிருக்க போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சித்தாந்தம்னா அப்படி இல்ல, சித்தாந்தம்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், முடிவு, நிலைப்பட்ட முடிவு. நாம எதை ஏத்துக்கிறோமோ இதுதான், இனிமேலே இதுக்கு மேல வேற ஒன்னும் விஷயம் இல்லை, இதுதான் பிரமாணம், இதுக்கு மேல வேற ஒரு பிரமாணமும் இருக்க முடியாது அப்படின்னு எதை ஒரு முழுமையான பிரமாணமா ஏத்துக்கிறோமோ அதுதான் சித்தாந்தம். அப்படிப்பட்ட சித்தாந்தமான இந்த வேதாந்தம், அந்த வேதாந்தத்துக்கு எப்படிப்பட்டது, எது பிரமாணம், உபனிஷத் பிரமாணம். உபனிஷத் தான் பிரமாணம், அதுதான் உபனிஷத் பிரமாணத்தை தான் வேதாந்தம்னு சொல்லி சொல்றோம். அந்த வேதாந்தத்துக்கு உபகாரிணி உதவிபரமாக இருக்கிறது, உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டா சாரீரக சூத்ராதீனி. சாரீரக சூத்திரம், சாரீரக சூத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, சாரீரகம் ஷரீரே பவ, சாரீரகம் ஷரீரம் இவ, உடல் உள் இருப்பது உயிர், உயிர் பொருள், உயிர் அப்படிங்கறதோட உயிர் பொருள். அதனால்தான் திருமூலர் திருமந்திரத்தை சொன்னார், உடலை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆரம்பிக்கிறார் அவர். அப்படி உடலினுள் உயிர் பொருள் கண்டேன், உடலினுள் உருபொருள் கண்டேன், உருபொருள் கண்டதால் உடம்பை நின்று ஓம்புகின்றேனே, உடலினில் உருபொருள் கண்டதால் உடம்பை நின்று ஓம்புகின்றேனே அப்படிங்கிறார். உடம்பை நான் பாதுகாக்கிறேன், உடம்பை நான் போற்றுறேன், வணங்குறேன். எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா உருபொருளை கண்டேன் உடலில், உருபொருள். உருபொருள்னா அந்த ஆத்மா, அந்த ஆத்ம தத்துவம், தத்துவம். அந்த தத்துவத்தை நான் உடல்ல பார்த்தேன். ஆனால்தான் சாஸ்திரத்தின் சொல்றது என்னது, ஷரீரம் கழுவை தர்ம சாதனம் அப்படிங்கிறது. ஷரீரம் நிச்சயமாக தர்மத்திற்கு, தர்மத்தை அடைவதற்கு, மேன்மையை அடைவதற்கு, நன்மையை அடைவதற்கு சாதனம், ஒரு ஒரு பாதை, ஒரு வழி, அந்த கருவியா இருக்கு. அப்படிப்பட்ட கருவியான சரீரத்தை உபேட்சா புத்தினால நாம வந்து இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டு தூஷணம் பண்ணக்கூடாது, அதை வந்து அழிக்க கூடாது, அதை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே அதுக்கு அதுக்குன்னு சரீரத்துக்கு போட்டு ஆயுள் மசாஜும் அதுவும் இதுவும் ஸ்பெஷலா எதுவும் கொடுத்துட்டு கூடாது. இந்த குளிருக்கு பண்ணலாம், தப்பு இல்லை, ஸ்பெஷலா நான் சொல்றேன். அந்த மாதிரியான விசேஷமானது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி போற்றி பாதுகாக்கிறதுங்கிறது உடம்புடைய, உடம்புல இருக்கக்கூடிய பற்ற இன்னும் அதிகமா வளர்க்கறதே தவிர உடம்பு பற்ற போக்குறது இல்ல. இந்த உடம்பு நான் இல்லை அப்படிங்கிற, உடம்பு நான் அப்படிங்கறதான் அத்தியாசம், ஏற்றி பார்த்தல். இந்த உடம்பு நான் இல்லை அப்படிங்கறதான், உடம்பு மாத்திரம் இல்லை, எல்லாமே நான் தான், என்னை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதான் ஞானம். ஞானத்துக்கு இந்த உடம்பே ஒரு பெரிய தடையா நிற்கும்.

விவகாரம் வழி பண்ணிடுங்க, என்னை நீங்களே கொண்டுடுங்க அப்படிங்கிறான். ஈஸ்வரன் சொல்றாரு, என்னாலும் கூட அது முடியாது, நீ அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்க, இந்த சாமகானம் எல்லாம் பாடி என்னை போற்றி பாடி அவ்வளவு புண்ணியம் பண்ணிட்ட, இந்த புண்ணியமான கர்மத்தை அழிக்கக்கூடிய சக்தி எனக்கும் கூட இல்லை. எப்படி பாவமான கர்மத்தை அழிக்கக்கூடிய சக்தி இல்லையோ, புண்ணியமான சக்தியை அழிக்கக்கூடிய கர்ம தகுதி ஈஸ்வரனுக்கு இல்லை அப்படிங்கும்போது, பாவமான கர்மத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்காது அப்படின்னு ஆயிடுறது. பாவமானதை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அவரை பூஜை பண்ணணும். திருப்பி அங்க வர்றது, அதுக்கு வர நான் திருப்பி. இப்போ ஈஸ்வரன்ட்ட கேட்கும் போது ஈஸ்வரன் சொல்றாரு, அதுக்கு நீ உதவி புறமா இருக்கலாம், என்னது புண்ணியத்தை அழிக்க முடியாது என்னால, அப்ப என்ன பண்ண முடியும், பாவத்தினால புண்ணியமானது அழியும், புண்ணியமானது பாவத்தை எப்படி அழிக்குமோ அதே மாதிரி புண்ணியமானது பாவத்தினால அழியும், அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அடுத்த சிருஷ்டி அடுத்த நீ இந்த பகவானுடைய அவதாரம் அடுத்தது வர்றதுக்கு தயாரா இருக்கு, அந்த பகவத் அவதாரத்துக்கு உதவிபரமாகவும் இரு, அதே சமயத்துல பாவம் நினைக்கிற மாதிரி செஞ்சு உன்னுடைய சரீரத்தையும் போக்கிக்கலாம் அப்படின்னுட்டு பகவான் கொடுக்கிற யுக்தியினால உதவிபரமாகத்தான் அந்த சிருஷ்டிக்கு அந்த அவதாரத்துக்கு உதவிபரமாகத்தான் அவர் என்ன பண்றாரு, ராவணன் மனைவியை கடத்தி வர்றார். அது பெரிய பெரும் பாதகம், மகாபாதகத்துல வர்ற பாதகமா வருது, ஒரு பெரிய பாவம் அது. அந்த மாதிரி பாவத்தை பண்ணி அதுக்கு மேலேயும் மேலேயும் மேலேயும் மேலேயும் பல தவறுகளை செய்யறதுனால அந்த புண்ணியமானது க்ஷீணமாறதுனால ஈஸ்வரன் கையாலேயே அழிப்படக்கூடிய ஒரு நிலையானது பக்குவமானது அவருக்கு உண்டாகுது. எதிர்ப்புனால இல்ல, வெறுப்புனால இல்ல. ஒவ்வொரு ஒரு பாத்திரத்தையும் பாத்தீங்கன்னா, கம்சனா இருக்கட்டும், ஹிரண்யகசிபா இருக்கட்டும், எல்லாம் வெறுப்புனாலத்தான் எதிர்த்தாங்க ஈஸ்வரனை, ஆனா இங்க வெறுப்புனால எதிர்க்கவே இல்லை. அந்த மாதிரியான நிலை இப்படி சரி, அதனால புண்ணியத்தை புண்ணியமானது அழிஞ்சு போச்சு, புண்ணியத்தை அழிச்சதுனால அவருக்கு ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரனால புண்ணியத்தையும் அழிக்க முடியாது, பாவத்தையும் அழிக்க முடியாதுன்னு ஈஸ்வரனால இப்ப என்ன பண்ண முடியும், ஈஸ்வரன் யாரு, ஈஸ்வரன்ங்கிறது புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் ஏத்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடியவர், பலனை கொடுக்கக்கூடியவர். பலனை கொடுக்கும் போது இவன் நல்லவன், இவன் எனக்கு பிடிச்சவன், என்ன சாமி என்ன கும்பிடுறான் சாமின்னு, அதனால இவனுக்கு நான் நிறைய பலன் கொடுக்கறேன், இதே கர்மம் தான் அவனும் செஞ்சா, இதே கர்மம் தான் இவன் செஞ்சா, ஆனா இவனுக்கு நான் நிறைய பலன் கொடுக்கறேன், அவனுக்கு நான் பலன் கம்மியா கொடுக்கறேன், இல்ல அதுக்கு சொல்லியிருக்கிற பலன் கொடுக்கறேன் அப்படின்னு இந்த மாதிரி எந்த மாதிரியான கணக்க போட்டாலும் ஈஸ்வரன் ஈஸ்வரன் தடங்குக்காரன் ஆயிடுவான், தடக்கன் ஆயிடுவான். ஏன்னா வைஷம்யன் நைர்கிருண்ய தோஷம்னு சொல்லக்கூடிய தோஷம் ஈஸ்வரன் மேல வந்துடுறது. வேறுபாடு பாக்குறான், ஒரு மேல ஒருத்தன் மேல நைர்கிருண்யம்னு சொல்லி சொன்னா ஒரு மேல ஒருத்தன் மேல வெறுப்பு காட்டுறான். அப்படி வேறுபாடு பாக்குறவனும் வெறுப்பு காட்டுறவனும் ஈஸ்வரனா இருக்க முடியாது, ஈஸ்வரன் கிட்ட அந்த தோஷம் வந்துடும். அதனால என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரை வேண்டவங்களுக்கு அவங்களுடைய பக்குவம், அவங்களுடைய பிராரத்துக்கு அவங்க ஒரு புண்ணியத்தையும் ஒரு கூட்டமான பாவத்தையும் எடுத்துதான் வந்திருக்காங்க. அந்த புண்ணிய பாவத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அவனால. நமக்கு புண்ணியமானது கூட்டமா வந்து சேர்ந்ததுன்னா நல்ல பலன்களை வந்து சேரும், அந்த நல்ல பலன்கள் சித்தசுத்தியாகவும் சித்தசுத்தியினால ஈஸ்வர சாட்சாத்காரமும் ஞானமும் அடையறதுக்கு கருவியா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த மாதிரியான ரீக்ரூப்பிங் சொல்லக்கூடிய ஒரு அடைவை கொடுக்க முடியுமே தவிர ஈஸ்வரனால பலனை அதை மாத்தி கொடுக்க முடியாது. தலையெழுத்த மாத்துறது அப்படிங்கறது பகவானால கூட முடியாது. பகவான் நம்மளுடைய தலையெழுத்துக்கு ஏத்த மாதிரி, நம்மளுடைய இந்த நற்கர்மத்துக்கு ஏத்த மாதிரி கர்மங்களை கூட்டி அந்த கர்மங்களுடைய கூட்டை வந்து மாத்தி அமைக்கிறதுக்கு தகுதியுடையவர். அந்த மாதிரியாக பண்ண முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய கர்மத்தினால நமக்கு அடுத்த பிறவியை நாம தான் தீர்மானம் பண்றோம். நல்ல கர்மங்கள் அதிகமா பண்ணும்போது நல்ல கர்மங்களுடைய பலனான நல்ல பிரிவி அடையணும், நல்ல பிடவி அடையணும்னு சொல்லி சொன்னா அதுக்கேத்த மாதிரியான கூட்டத்தை அவரு ஒருங்கு பண்ணணும். அந்த ஒழுங்கு பண்ணி அதை நமக்கு பலனா கொடுக்கிறார். அப்படி அவருடைய முடியும். அதனால அவருடைய அஸ்தித்வம் தேவையல்லாதது அப்படின்ற ஆகிறது இல்ல. அப்படிப்பட்ட தது உபகாரிணி சாரீரக சூத்ராதீனி, அப்படி அதுக்கு உதவிகரமா இருக்கிறது சாரீரக சூத்ராணி. சாரீரக சூத்ராணி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, ஷரீரே பவ இதி, ஷரீரம் ஏவ சாரீரகம், தத்ர பவ இதி சாரீரகம் அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை எடுத்துட்டுலாம். ஷரீர ஏவ சாரீரகம் அப்படின்னுட்டு எப்படி எடுத்தனாலும் சரி, ஷரீரே பவ இதி சாரீரகம், ஷரீரத்துல இருக்கிறது அப்படிங்கறது சாரீரகம். ஷரீரத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது, உரு பொருள். ஷரீரத்துல மாத்திரம்தான் இருக்கா, அப்ப உடல்ல மாத்திரம்தான் இருக்கா அப்படின்னா முதல்ல இங்கத்தான் பார்க்க முடியும், விசாரம் பண்றது முதல்ல என்னலதான் நான் தொடங்க முடியும். அப்போ எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நடு மையம் இருக்கணும், அந்த மையமா நான் என்னத்தான் வச்சுக்க முடியும், அந்த எண்ணுல ஏதாவது ஒரு இடத்த நான் குறிக்கணும் அப்படிங்கறதான் நீ தியானம் பண்ணும் போது, நெத்தி புருவத்துல தியானம் பண்ணு, நீ தியானம் வரும்போது மூக்கு நுனியில தியானம் பண்ணு, நீ தியானம் பண்ணும் போது கழுத்து அந்த தொண்டை குழியில தியானம் பண்ணு,
ஹிருதயத்து தியானம்னு இந்த மாதிரி ஒரு இடத்தையும் கொடுக்குறாங்க. இந்த இடத்தெல்லாம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, தியானத்துக்கான ஒரு மையமே தவிர, ஒரு கேந்திரமே தவிர, ஒருமுகப்படுத்துறதுக்கு, மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு

0: நிலையே தவிர இடமே தவிர அதுல ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லவே. உங்களுக்கு மூக்கு நுனியில தியானம் பண்ணுன்னு சொல்லி சொன்னா அப்படியே ஒன்றரை கண்ணு வச்சு மூக்கு நுனியே பார்த்துட்டு இருக்கும், அந்த மாதிரி கஷ்டப்படுத்துட்டு இருக்க வேண்டாம். தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா காதனுடைய மடல்ல தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உங்களுக்கு மனசை எங்க நிறுத்த முடியுமோ அந்த இடத்துல தியானம் பண்றதுக்கு தான் தியானம்னு சொல்றது. ஜே சிந்தாயாம், எங்க நீ மனச அந்த நிறுத்த முடியுமோ, அந்த சிந்தனை பண்ண முடியுமோ, ஒருமுகப்படுத்த முடியுமோ, அந்த இடம் தான் தியானத்துக்கான கேந்திரம். இதுதான் அதுல சொல்லியிருக்கு, அதுல இது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து இது மாதிரி ஆனது. பொதுவா எல்லாருக்குமே இது உகந்த இடமா இருக்கு, இந்த புருவ மத்தியில இருக்கிறது அப்படிங்கறது பகவத்கீதையில சொல்லியிருக்கேன். அப்படின்னா புருவ மத்தியில பொதுவாக எல்லாருக்கும் தியானம் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கறதுனால புருவ மத்தி. ஏன்னா பாக்குறது எப்பவுமே கண்ணு மூலியமாயே பார்த்து பார்த்து பழகி போயிட்டான். கண்ணை தியானம் பண்ணுன்னு சொல்லி சொன்னா முடியாது, கண்ணுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். அதனாலதான் புருவ மத்தி அப்படின்னு சொல்லி சொல்றது. பார்த்து பார்த்து பழகினதுனால புருவ மத்தின்னு சொன்னதே தவிர புருவ மத்தியில மாத்திரம் தான் தியானம் பண்ணணுங்கிறது இல்ல. அப்போ சரீரத்துல மாத்திரம்தான் ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா சரீரத்துல மாத்திரம் ஆத்மா இல்ல, சரீரத்தில் உள்ளிலும் இருக்கிறது, சரீரத்தில் வெளியும் இருக்கிறது. உட்புறம் அப்படி உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடு இல்லாத எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறதா இருக்கிறது அந்த ஆத்மா. அதுக்கு மையமா நான் முதல்ல சரீரத்தை வச்சுட்டு அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதா பாக்குறேன். நான் முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம், இங்க இருக்கிற இடத்துல பார்ப்போம், மத்த இடத்துல மத்த அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சாரீரக சூத்ராதீனி தது உபகாரிணீச. அந்த வேதாந்தம் அப்படிங்கிற உபனிஷத் பிரமாணத்துக்கு சாரீரகம் சூத்திரம் முதலிய கிரந்தங்கள், சாரீரக சூத்திரம் முதலிய கிரந்தங்கள், வேதாந்த சூத்திரம் சொல்லி சொன்னா பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரம் முதலிய கிரந்தங்கள், பிரம்மசூத்திரத்தை தவிர இத்தியாதி ஆதினின்னு சொல்லியிருக்கு, முதலியவைன்னு சொல்லிருக்கு. முதலியவைன்னு சொல்லி சொன்னாங்க உங்களோட பகவத்கீதை, இந்த கீதை அந்த கீதை அப்படின்னு பல கீதை எழுதிருக்கேன். இந்த சிவகீதை, விஷ்ணு கீதை, கிருஷ்ண கீதை, இல்லாட்டி அதான் பகவத்கீதையில கிருஷ்ணகீதை வந்துடுது, கணேச கீதை, திரிபு கீதை, இன்னும் பல கீதையில எல்லாமே வந்துடும் இத்தியாதினி அப்படிங்கறது. இது இந்த அந்த அது மாத்திரம் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த வேதாந்த சாரமும் அதுக்குள்ள வந்தாச்சு. அதனால அஸ்ய வேதாந்த பிரகணத்துவாது ததியை ஏவ அனுபந்தைஹி தத்வத்தா சித்தேஹே நதே பிரதக் ஆலோசனியா. அப்போ சாஸ்திரத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி அனுபந்தத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லி சொன்னேன். அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லி சொன்னா சாஸ்திரத்தை தொடங்கறதுக்கான அந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தி செய்யறதுக்கான ஆதாரங்கள் நாலு தூண். எப்படி சதுஷ்டயம் அப்படின்னு எதுக்கு வைக்கிறாங்கன்னா நாலு தூண் எப்படி ஒரு ஒரு ஒரு மேல் கூரைக்கு ஆதாரமோ அந்த மாதிரி ஒரு கிரந்தத்துக்கு ஆதாரமான நாலு தூண்கள் இருக்கு. அந்த கிரந்தத்துக்கு ஆதாரமான அந்த நாலு தூண் என்னதுன்னு நீ சொல்லாம இங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு அப்படி வேண்டாம்ப்பா, அர்த்தம் என்ன அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சாஸ்திரம் என்னது அஸ்ய வேதாந்த பிரகரணத்துவா, அதுவும் வேதாந்தத்தினுடைய ஒரு பிரகரண கிரந்தம். பிரகரண கிரந்தம் பிரகரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, ஒரு பாகத்தை வேதாந்தத்தினோட பல நிலைகள் இருக்கும் பொழுது அந்த வேதாந்தத்தினுடைய பல நிலைகள்ல ஒரு பாகத்தை எடுத்து அந்த ஒருமுகப்பட்டதான விசாரத்தை பண்றதுக்கு பேர் பிரகரணம். ஒரு பாகத்தை எடுத்து அதை ஒருமுகப்பட்டதாக விசாரம் பண்றதுக்கு பேரு பிரகரணம். அஸ்ய வேதாந்த பிரகரணத்வாத் அஸ்ய கிரந்தஸ்ய இந்த வேதாந்த சாரம், அஸ்ய வேதாந்த சாரஸ்ய அஸ்ய கிரந்தஸ்ய அஸ்ய வேதாந்த சார கிரந்தஸ்ய பிரகரணத்வா வேதாந்த பிரகரணத்வா வேதாந்த பிரகரணம் என்பதா இந்த வேதாந்த சாரமான கிரந்தமானது. அதுல என்ன விஷயம் அப்போ எதுக்கு அதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அனுபந்ததியி ஏவ அனுபந்தைஹி ததியகி ஏவ அனுபந்தகி, வேதாந்த சாஸ்திரத்தை என்ன மாதிரியான அனுபந்தத்தை சொல்லியிருக்கோ அதே அனுபந்தம் தான் இங்க சொல்லப்படுறது, அங்கே அங்க அனுபந்தம் தான் இங்க ஏத்துக்கப்படுறது அப்படிங்கறதுனால தத்வத்தா சித்தே அப்படிப்பட்டதான நிலையானது இங்கேயும் உண்டாகிறது அப்படிங்கறதுனால. ஏன்னா அப்படிப்பட்ட அதை அடையறதுக்கு என்னதானது என்ன அனுபந்தம் அந்த சாஸ்திரத்துடைய அடைவுக்கு அந்த சாஸ்திரத்துடைய பிரவர்த்திக்கான அனுபந்தமானது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க என்ன சொல்லியிருக்கோ அதே தான். அதனாலேயே இங்க பிரவர்த்தியான ஒருத்தருக்கு உண்டாக முடியும் அப்படிங்கறதுனால நதே பிரசக் ஆலோசனையாக அதை தனியா விசாரம் பண்றது அப்படிங்கிற ஆலோசனை பண்றது அப்படிங்கிற அவசியம் இல்லை. பிரசக் அப்படின்னா வேறு தனியாக, ஆலோசனையாக ஆலோசனம் அப்படின்னு சொல்லி சொன்னா விசாரம் சிந்தித்தல், சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, தனியா இங்க விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அனுபந்த சதுஷ்டயம் என்னது இந்த சாஸ்திரத்துக்கு அப்படிங்கறது, அதனால இங்க அதை பத்தி பேசல. சரி அங்கதான் என்ன சொல்லிருக்கு அதை சொல்லுங்களேன், இங்க ஏத்துக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. என்ன பொதுவா அப்படித்தானே சொல்லுவாங்க, அங்க அந்த ஊர்ல நடக்கிற மாதிரி தான் இந்த ஊர்லயும், அந்த ஊர்ல எப்படி நடக்கும் இந்த ஊர்ல நடக்கிற மாதிரி அங்க அன்யோன்ய ஆசிரிய தோஷம். இங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒரு அர்த்தம் ஒரு சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அதுக்கு வேற ஒரு சொல்லு காரணமா கொடுக்குறான், அந்த சொல்லுக்கு அர்த்தமா எனக்கு தெரியாது. சைனா பாஷையிலயோ இல்ல பிரெஞ்சு பாஷையிலயோ ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்டா அப்படின்னு கேட்டா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. ஜிகு ஜிகுமா. அதுக்கு என்ன அர்த்தம்? ஜிகு ஜிகு அப்படிமா, புகு புகு அப்படிமா, மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பான். எனக்கு முதல் வார்த்தைக்கே அர்த்தம் தெரியல, அடுத்த வார்த்தைக்கு நான் என்ன அர்த்தத்தை சொல்லுவேன்? அப்போ அந்த மாதிரி சொல்லாம அதுதான் இது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இது என்னது அது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு, தத்ர அனுபந்த. அந்த இடத்துல, அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சாஸ்திரத்துல, அந்த சாஸ்திரத்துல சொல்லினா இதோ இந்த சாஸ்திரத்திலையும் அனுபந்தம்னு சொல்லப்பட்டது. இங்க அனுபந்தம், இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அனுபந்தம்ங்கிறது என்னது? அனுபந்தம் நாம. அனுபந்தம் அப்படின்னா அனுபந்தம் என்பது, நாம அப்படின்னா என்பது அப்படின்னு அர்த்தம். அனுபந்தம் என்பது, அனுபந்தம் அப்படின்னா என்னதுங்க? அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனானி. அதிகாரி விஷயம் சம்பந்தம் பிரயோஜனம், இந்த நாளும் தான் அனுபந்தம்னு சொல்லப்படுறது. அதிகாரி விஷயம் சம்பந்தம் பிரயோஜனம், அதிகாரினா என்ன, விஷயம்னா என்ன, சம்பந்தம்னா என்ன, பிரயோஜனம்னா என்ன அப்படின்னா, அங்க ஒரு ஒரு விஷயமும் ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒரு விஷயமானது இந்த சம்பந்த அதிகாரி, இந்த சம்பந்தம், இந்த விஷயம் எல்லாம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதிகாரி அப்படிங்கிறவர் தகுதி உடையவர், இவன் இந்த கிரந்தத்தை படிக்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் விசாரம். அதிகாரி தகுதி உடையவன், இவனுக்கு தகுதியே இல்ல, எனக்கு தகுதியா இல்லாத விஷயத்த நாமே படிப்பேனா? படிக்க மாட்டேன், விட்டுடுவேன். விஷயம், எனக்கு தகுதி இருக்கு ஆனா இந்த விஷயம் எனக்கு தேவையில்லை. விஷயம்னா சப்ஜெக்ட் மேட்டர், சாஸ்திரத்தினுடைய விஷயம், எதை பத்தி விசாரம் பண்றதோ. எனக்கு தகுதி இருக்கு ஆனா எனக்கு தேவையில்லையா, அப்போ என் மேல திணிக்க முடியாது, எனக்கு அதுல விருப்பம் இருக்காது, அதனால விஷயம். ரெண்டாவது சம்பந்தம், அந்த விஷயமும் நல்லா இருக்கு, எனக்கு தகுதியும் இருக்கு, ஆனா இதுல ஒரு சம்பந்தமும் எனக்கு உண்டாகலையே அப்படின்னு சொல்லி சொன்னா, சம்பந்தம்னா அந்த அந்த சாஸ்திரத்தினால உண்டாகக்கூடிய பலனுக்கும் சாஸ்திரத்துக்கும், சாஸ்திரத்துக்கும் எனக்கும், எனக்கும் பலனுக்கும், இப்படின்னு பல வகையான சம்பந்தத்தை நம்ம கற்பனை பண்ணலாம். சம்பந்தம்னு சொல்லி சொன்னா ரெண்டு விஷயத்தோட கூட்டு, சேர்க்கை. இந்த சேர்க்கையானது பல நிலையில இருக்கலாம். எனக்கும் இந்த கிரந்தத்துக்கும் சம்பந்தம், இந்த கிரந்தத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும், இந்த புத்தகத்தை சொல்லப்பட்ட விஷயமான வேதாந்தத்துக்கும், அந்த வேதாந்தத்துக்கும் பிரம்மத்துக்கும், அந்த பிரம்மத்துக்கும் எனக்கும், எனக்கும் வேதாந்தத்துக்கும், எனக்கும் புத்தகத்துக்கும், இப்படி பல வகையில சம்பந்தம் வந்துடும். அது அதுல ஒன்னு ஒண்ணுத்துக்கும் சம்பந்தம், புத்தகத்துக்கும் பிரம்மத்துக்கும், புத்தகத்துக்கும் எனக்கும், எனக்கும் பிரம்மத்துக்கும், எனக்கும் புத்தகத்துக்கும், பிரம்மத்துக்கும் எனக்கும், பிரம்மத்துக்கும் புத்தகத்துக்கும், மூணு மூணு ஒரு ஒரு அடியலும் நீங்க மாத்தி மாத்தி பாத்துக்கலாம். இப்படிப்பட்ட சம்பந்தமானது எனக்கும் அந்த சாஸ்திரத்துக்கும் இருக்கா அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கணும் பிரவர்த்தி செய்யறதுக்கு முன்னாடி. இல்லைன்னா பிரயோஜனமானது திஷ்யம் வந்தோபி பிரவர்த்தே, பிரயோஜனமானது சொல்லணும் நீங்க. அடுத்தது பிரயோஜனானி, பிரயோஜனமானது இந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட இந்த விஷயத்த நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சம்பந்தம் இருக்கிற அதிகாரியான நான் இந்த விஷயத்த படிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பலன் உண்டாகும்? பிரயோஜனம்னா பலன், பிரயோஜனம் அனுதிஷ்ய ந மந்தோபி பிரவர்த்ததே அப்படிங்கிறது சாஸ்திரம். பிரயோஜனமானது எதிர்நோக்காமல், எதிர்பார்க்காமல், மந்த புத்தி உள்ளவனும் கூட முட்டாலும் கூட ஒரு விஷயத்துல ஈடுபடுறதில்ல அப்படிங்கறதுனால, புத்திசாலியா இருக்கிற நாமமா நாம, ஏன்னா வேதாந்த சாஸ்திரத்துக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு, அந்த ஒரு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிமா இங்கிலீஷ்ல, ஒரு சந்தேகத்தை அடிப்படையில நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். என்ன அப்படின்னா, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org in Anmeega Anbaralukku Vanakkam. Neengal Kekkavirukkum Adutha Nigazhchi Sorpozhivu. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
3: என்கின்ற படிமுறைகள் தான் தவம், அதுதான் ஞானத்தை கொடுக்கும். அப்ப அந்த சிவபுண்ணியங்களை செய்து, சிவபுண்ணியங்களை செய்தவன என்ன இது, இப்பதான் சிவபெருமான் என்ன பண்றாரு, சாப்ட்வேரை சேஞ்ச் பண்றாரு. இதுவரைக்கும் சாப்ட்வேர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், சாப்ட்வேர்ல இருக்கிறதா ஹார்ட்வேர்ல வரும். When Lord Shiva will change the software, very easy, like computer வந்து நல்லா சில விஷயத்தை ஈஸியா சொல்ல முடியும். அந்த சிவபுண்ணியத்தை செய்து எதுவுமே என் செயல் இல்லை என்ற எண்ணம் அவனுக்கு வந்து அவன் என்ன பண்றான், அந்த படிப்படியாக சரியே கிரியை யோகம் ஞானம், அது முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. பக்தியை சேர்க்கிறார், கவனிச்சுக்கணும், பக்தி என்பது வேறு, அதாவது பக்தி இங்க வர சொல்ல பாத்தீங்களா, அவங்கதான் வேதாந்தம் என்ன சொன்னாங்க, பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம்னு சொன்னாங்க வேதாந்தத்துல. நான் சைவம் சொல்ல, பக்தி என்பது நால் வகை நிலையிலும் இருக்க வேண்டிய ஒரு நிலை. பக்தி இஸ் அ கேரக்டர், இட் இஸ் நாட் அ ஸ்டெப். புரியுதா உங்களுக்கு? பக்தி இஸ் அ கேரக்டர் தட் இஸ் டு பி தேர் இன் ஆல் த ஃபோர் ஸ்டேஜஸ். பக்தி இஸ் நாட் அ ஸ்டெப். சரியிலையும் பக்தி செலுத்தலாம், கிரியிலையும் பக்தி செலுத்தலாம், ஞானத்திலையும் செய்யலாம். அதனாலதான் நாம சைவ சித்தாந்தத்தில் பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம்னு சொல்ல மாட்டோம். சரியை கிரியை யோகம் ஞானம், இட் இஸ் அ ஸ்டெப் நாட் அ வே. ஃபோர் வேஸ் சொல்லக்கூடாது, ஃபோர் ஸ்டெப்ஸ். வேன என்ன அர்த்தம், எந்த கேட்டவனையும் எப்படானு வரலான்னு அர்த்தம் ஆயிடுது. ஸ்டெப்னா அப்படி இல்லை, இந்த ஸ்டெப்ல காலை வச்சுதான் அந்த ஸ்டெப்புக்கு போகணும். அது அருமையா சொன்ன தாய்மானவர், விரும்பும் சரியை முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனிவோர் அன்றோ பராபரமே. என்ன அருமையா, திடீர்னு ஒரு படம் வருமா பொத்துனு விடுமா? அது எப்படி இருக்கணும், அரும்பாக இருந்து பூவாக இருந்து காயாக இருந்தானே படம் வரும். படம் தக்குனு படம் பொத்துனு விடுமா?
4: விரும்பும் சரியை முதல்,
3: விரும்பும் சரியை முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய் கனிவோல் அன்றோ பராபரமே. நம பார்வதி பதை மகாதேவ. இங்கே ஒரு அற்புதமான கருத்தை சைவம் சொல்கிறது, பாவத்துக்கு மட்டும்தான் பிறப்பா இல்லை, புண்ணியத்துக்கும் பிறவும் உண்டு. இதுதான் ஒரு பெரிய கான்செப்ட். நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி வந்து, கிறிஸ்தவர்கள் பாவ மன்னிப்பு என்று ஒரு பெரிய கொள்கையை சாட்டுறாங்க, பறைசாட்டுறாங்க பாவ மன்னிப்பு. நான் வந்து அவ்விடத்திலே கேட்கிற கேள்வி இதுதான், அதாவது பாவ மன்னிப்பு என்று ஒன்றை வைத்துக் கொண்டே ஒரு சமயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன், பாவத்தை கடவுள்கிட்ட கொடுத்துருவீங்க, புண்ணியத்தை என்ன செய்ய போறீங்க? ஆல்ரைட், பாவம் எல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்தாச்சு, நீங்க செய்து நல்லதும் நிறைய இருக்குல்ல, இந்த நல்லதெல்லாம் என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறது. இந்த கேள்வி யாராவது சிந்திக்கிறாங்களா? ஒரு கேள்வி வருது இல்லையா, புண்ணியத்தை ஏதாவது ரிசல்ட் சொல்லு, புண்ணியத்தை கடவுள் எடுத்துக்கிறாரா இல்ல நீயே வச்சுக்கிறியா, வாட் இஸ் யுவர் தியரி? ஆகவே என்னன்னு கேட்டாங்க, ஒரு அற்புதமான கருத்து, இந்த நல்வினை தீவினை ஆக இரண்டுமே என்ன பண்ணது, பிறவியை கொடுத்து கொண்டே இருக்கும். அதான் சைவம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நீங்க ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கும் போதுதான் அந்த கருத்து எவ்வளவு உண்மை, மற்ற சமயங்கள் வந்து எப்படி வேறுபடுகின்ற சமயம் என்பது நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆகவே பாவம் புண்ணியம் இரண்டுக்குமே பிறவி உண்டு. புண்ணியத்துக்கும் என்ன பண்றாரு, நல்ல பிறவிகளை கொடுக்கிறார். அதனால திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, இந்த கருத்தை திருவள்ளுவர் எப்படி சொன்னார்னு பார்க்கணும். திருவள்ளுவர் தான் நமக்கு எல்லாம், ஏன்னா திருவள்ளுவர் தான் எங்களுக்கு பரம அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர், திருவள்ளுவரை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்றாங்க, மற்ற சமய அறிஞர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் கேட்கிறேன். அவர் என்ன சொன்னாரு, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த குரல்ல ஒரு தப்பு இருக்குது, அப்படின்னா சிந்திக்கணும் கரெக்டா. அவரு நாம் செய்கிறது நல்வினை இருக்கு தீவினை இருக்கு, எவ்வளவு கொடிய ஒரு சண்டாளனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்லது பண்ணத்தான் செய்யலாம். இருள் சேர் தீவினைன்னு தானே இருக்கணும், சிந்திக்கணும். இதுதான் திருக்குறள் இருக்கிறது, ஒன்னே முக்கால் அடிதான். அந்த சிந்திக்கிறது திருக்குறள்ல அப்படி சிந்திக்கணும், அப்பதான் நீங்க நுணுக்கமா திருக்குறளை படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப நியாயமா திருவள்ளுவர் அப்படி சொல்லலாமா, திருவள்ளுவர் இருளிலே நம்மை வந்து இருளிலேயே சேர்க்கக்கூடியது தீவினை தானே சொன்னாரா, இருள் சே இருவினையும் சேரா
4: ரெண்டு வினையும் பொங்குதான்.
3: அது இன்னொன்னு கேட்டா, அது இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லார் திருவள்ளுவர், இப்ப நல்வினை தீவினை இந்த ரெண்டுலையும் அடங்காத இன்னொன்னு இருக்கான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. இப்ப நான் செய்தது நல்வினையிலையும் சேராது தீமையிலையும் சேராது, நான் அலைன்டு, அப்படி ஒண்ணு நிக்கலாமா என்றால் அப்படி நிக்க முடியாது. எதுனாலும் ஒண்ணு நல்வினை தீவினை தான், இந்த ரெண்டு கேட்டகரியில தான் வரும், அதுல பெர்சன்டேஜ் மாறும் அவ்வளவுதானே ஒழிய. அதனால என்ன சொன்னாரா, அதனாலதான் உண்மை கொடுத்த குறளை தமிழ் அப்படி படிக்கணும். இருள் சேர் இருவினையும் சேரா. உண்மை ஏன் கொடுக்கிறாரு? இருள் சேர் இருவினை சேரான்னு சொன்னாலே போதுமே. உண்மை ஏன் கொடுக்கிறார் எண்ணும் பொழுது, அவருடைய விஷயம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு எண்ணிட்டு வரும் பொழுது அதுக்கு அடுத்த ஒரு நம்பர் இல்லைன்னு சொன்னா உண்மை கொடுக்கணுங்கிற தமிழ் இலக்கணம். மூன்றாவது வினை இல்லைனால சொன்னாரு இருள் சேர் இருவினையும் சேரா. தமிழ் இலக்கணம் இணைத்தன அறிந்த சினை முதற் கிளவிக்கு வினைப்படு தொகையின் உண்மை வேண்டும். இலக்கணம் இப்ப பாருங்க, நான் ஒரு விரலால் செய்தேன், இரு விரலால் செய்தேன், மூன்று விரலால் செய்தேன், நான்கு விரலால் செய்தேன், ஐந்து விரலால் செய்தேன் சொல்லக்கூடாது. ஐந்து விரலாலும் செய்தேன், ஏன்னா ஆறாவது விரல் இல்லையா. அந்த திருக்குறள் எவ்வளவு நுட்பம் இருக்கு பாருங்க, இப்படி படிக்கணும் திருக்குறள். அதனாலதான் அந்த மூணு எதிரையுமே நீ செய்யக்கூடிய எந்த செயலும் நல்வினை தீவினையில சேராம மூணாவது ஒரு ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்கிறக்காதான் இருள் ஒரு உண்மையை கொடுத்தாரா, இருள் சேர் இருவினையும் சேரா. அது எழுதினார் உரையாசிரியர், சொன்னார் பரிமேலர் எழுதினார், நல்வினையும் பிறத்திற்கு ஏதுவாய காரணமா இருத்தலின் இருள் சேர் இருவினை என்றார். நீ செய்யற நல்வினையும் உனக்கு பிறப்பை கொடுக்கும், தெரிஞ்சுக்கோ. நல்வினையும் பிறத்திற்கு ஏதுவாய காரணமா இருத்தலில் இருள் சேர் இருவினை என்றார். கேட்கணும் திருக்குறள் இப்படிதான் அந்த காலத்துல படிச்சாங்க. இப்ப சும்மா மேடையில கொட்டேஷன் பண்றதுக்கு திருக்குறளை வச்சிருக்காங்க அவ்வளவுதான். இப்படி ஒரு கேள்வி அந்த அதுக்குள்ள எவ்வளவு இடம் அதுல இருக்கு பாரு. அதனால ரெண்டுமே பிறப்பை கொடுத்து விடும். அவர் என்ன பண்றாரு இப்போ எப்போ வந்து இது வந்து எது வரைக்கும், ஞானம் வருகின்ற வரை. அல்லது இன்னொரு சைவ சித்தாந்த ஞானம் அப்படி சொல்லலாம். அந்த இடத்த என்ன சொல்லிச்சு, இறைவனுடைய அருள் சக்தி இந்த ஆன்மா மீது பதிகின்ற வரை. இறைவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கா? இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, ஞானம் வருது சார் வச்சுக்கொள்வோம். இப்போ ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், ஞானம் வந்த பிறகுதான் கடவுள்கிட்ட போவோமா? இப்ப கடவுளுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப இருக்கிற சம்பந்தம் என்ன சம்பந்தம்? அடுத்த கேள்வி. இப்ப இருக்கிற சம்பந்தம் திரோதான சக்தி சம்பந்தம். திரோதான சக்தினா என்ன அர்த்தம்? இறைவன் மாயையின் வழியாக நம்மை தாங்கிக் கொள்ளுதல், அதுதான் திரோதான சக்தி. இறைவன் தானே தாங்குதல் வேற. இப்ப இறைவன் என்ன பண்றாரு, மாயை என்ற ஒன்றை கொடுத்து அந்த மாயை, அந்த மாயைங்கிறதுக்கு அது விளக்கம் வேற. சைவ சித்தாந்தம் சொல்கிற மாயைக்கு என்ன பொருள் என்பது இன்னொரு நாள் நான் விளக்குறேன். மாயை என்பது என்னதான் சித்தாந்தத்தில் எல்லாம் கிளியர் கட் டெஃபினிஷன். அடுத்த கேள்வி கேட்பேன், மாயைனா என்ன? இது நாம என்ன பண்ணோம், நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் மண்டையில் ஏற்று. மாயைனா இல்லூஷன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுட்டு இருக்கோம் நம்ம. இல்லூஷன், டெலூஷன், ஹலூசினேஷன் இப்படிதான் எழுதியிருக்கிறாங்க மாயை. மாயை வளர்க்கறதுக்கு இந்த மூணு இங்கிலீஷ் வார்த்தையை தான் போட்டு எழுதியெல்லாம் குழப்பி வச்சிருக்காங்க. ஆனா மாயை அப்படி அர்த்தம் இல்லை. மாயா இஸ் அ திங், இட்ஸ் அ மேட்டர். அப்போ அங்க பார்க்கணும். அதுக்குதான் சிவஞான சித்தியார் படிக்கணுங்கிறது. மாயை என்றால் என்ன? ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா எப்பயுமே ஒன்று சொன்ன உடனே டிஃபெண்ட் பண்ணணும்ல, அப்பதான் நீ ஒழுங்கா படிச்சிருக்கேன்னு அர்த்தம். அது விளக்கு. எங்கிட்ட வந்து கேட்டா பிற சமயத்துக்காரங்களாம் வந்து அதான் சொல்லுவேன் நான், நீங்க உருவ வழிபாடு வச்சிருக்கீங்க, நாங்க உருவம் எங்க உருவ வழிபாடுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லையம்மா. நான் முதல்ல என்ன கேட்டேன், உருவம்னா என்ன, அருவம்னா என்ன, டிஃபைன் பண்ணும் போதுல வார்த்தையை சொன்னாலும் போதும். வாட் இஸ் உருவம், வாட் இஸ் அருவம், யூ டிஃபைன். அப்பதான் உள்ள தெரியும். உருவம்னா கண்ணுக்கு தெரியறது, உருவம்னா கண்ணுக்கு தெரியாதுங்கிற அர்த்தத்திலேயே நீ போயிட்டு இருக்க. இட் இஸ் ராங். நிறைய விஷயத்த நம்ம என்ன பண்றோம், ஞானிகள் என்ன விளக்கம் கொடுக்காமனு பார்க்காமயே நாமளாம் உன் அசியம் பண்ணிக்கிறோம். அந்த மாயை என்ற சொல்லுக்கு சிவஞான சித்தியார் விளக்கவன், நித்தமாய் அருவமாய் ஏக நிலையதாய் உலகத்திற்கோர் வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கோர் சக்தியாய் தனிகரண புவன போகும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் அன்றே. இப்ப சொன்ன புரிஞ்சிருமா உங்களுக்கு? புரியாதுங்கிறே எனக்கு தெரியும். இப்படி சொன்னா உடனே கான்செப்ட புரிஞ்சிருவீங்களா நீங்க? ஒன்னே ஒண்ணு புரியும், ஒன்னே ஒண்ணு புரியும், நான் பேசுறது தமிழ்னு புரியும். அதுக்கெல்லாம் நம்ம சயின்ஸ் என்ன விளக்கில் இருக்காங்க பார்க்கணும். அப்பதான் அந்த நூலை படிக்கும் போதுதான் நாம என்ன தமிழ் படிச்சோம் அப்படிங்கறது அப்பதான் புரியும். ஏதோ தமிழ் படிச்சா சொல்லிட்டு இருக்கமே நம்ம என்ன நமக்கு புரிஞ்சிருக்கு அப்பெல்லாம் சயின்டிபிக் என்ன டெபினிஷன். அதுல அந்த திரோதான சக்தி அதுதான் திருப்பள்ளி எழுச்சிங்கிறது. திருப்பள்ளி எழுச்சின்னா என்ன தெரியுமா, இறைவன் தூங்கி கொண்டிருக்கிறார் ஏற்படுதுன்னு அர்த்தம் இல்லை. மார்கழி மாதம் திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம், திருப்பள்ளி எழுச்சியா நினைச்சுக்கிறோம் இதான் கடவுள் நம்மள மாதிரி தூங்கிட்டு இருக்காரு போல. திருப்பள்ளிச்சுடைய கான்செப்ட் என்ன, இறைவனுடைய அருள் சக்தியை எழுப்புதல், அதுதான் இறைவனுடைய திரோதான சக்தி நம்ம இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த அருள் சக்தியை நாம ஆக்டிவேட் பண்றது அதுதான் பள்ளி. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன்னா கடவுளை எந்திரிக்க சொல்றதில்லை, கடவுளத்திலே இருக்கக்கூடிய அருள் சக்தியை ஃபங்க்ஷன் பண்ணுமாறு கேட்பது. அதனாலதான் சாஸ்திரம் படிச்சு விட்டு நம்ம பொருள் செய்யணும்னு சொல்றாரு. இதனால திருமுறைகளை வந்து அந்த கான்செப்ட் தெரியாம இப்ப வளர்த்தார். இப்போ அது பள்ளியறை பூஜைங்கிறது தவறான ஒரு சொல்லு, ஆகமத்துல அதுக்கு பேரு சிவ சம்யோஜனம்னு தான் பேரு. நாம என்ன பண்றோம்னா அந்த ஆகமத்துல வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நாமளா ஒரு தமிழ் ஈக்குவலண்ட கற்பிக்கிறோம். கோயில என்ன பண்றது, அவனும் பள்ளியறைன்னா போர்டு வைக்கலாம். உடனே என்ன பண்ற நம்ம ஆளு, காட் இஸ் ஆல்சோ கோயிங் டு தி பெட்ரூம். இவன் நம்ம குழந்தைகள் என்ன பண்ணுது, நம்ம எப்படி வாழ்றோமோ அதை வச்சுதான் திங்க் பண்ணும். அது எங்க ஒருத்தர் கேட்டார், நீங்க திருச்செந்தூர் எங்க தமிழ்நாட்டிலேயும் புகழ்பெற்ற ஆலயம் திருச்செந்தூர் ஒரு ஆலயம், அருமையான ஒரு ஆலயம், கட்டாயமா நீங்க தமிழ்நாட்டில் திருச்செந்தூரை பார்க்கணும். அப்படி ஒரு அருமையான ஒரு சீனரி, நேச்சுரல் சீன் சொல்லக்கூடிய அருமையான ஒரு ஊர். இவ்வளவு பெரிய சுனாமி கடற்கரையில் எத்தனை ஆண்டு காலமா இருக்குது, பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த இடத்துல சுனாமி இப்படி இருந்து இந்த மேசேவை அடிச்சது, சிலான் அடிச்சது, இந்த பக்கம் நாகப்பட்டினத்தை அடிச்சது, எல்லாம் பண்ணிச்சு. ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் என்ன பண்ணிச்சு தெரியுமா, கடல் வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள போயிருச்சு. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, எல்லாருமே வந்து சயின்டிஸ்ட் ஆச்சரியப்படுறாங்க, கடல் வந்து சுனாமியில வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள போயிருச்சு. அப்ப என்னன்னு கேட்டா அது வந்து தெய்வ அருள் மட்டும் இல்ல, அந்த காலத்துல அந்த கோயில அமைத்தவர்கள் ஏதோ ஒரு ஜாக்கிரபிய ஸ்டடி பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. அதே போல கர்நாடக மாநிலத்துல ஒரு பெரிய பூகம்பம் வந்தது, அதாவது கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையில ஒரு பெரிய பூகம்பம் வந்தது, மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் பார்டர். அப்பொழுது பெரிய பெரிய பில்டிங்ஸ், இந்தியாவில் பூகம்பம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அப்ப எல்லாம் நடந்தது. ஆனா அந்த இடத்துல அவர் அந்த ஊருக்கு பேர் வந்து குல்பர்கா, குல்பர்கா. அந்த குல்பர்காங்கிற ஊர்ல உள்ள சிவாலயத்துல மட்டும் எந்த விதமான சேதமும் இல்லை. பெரிய பெரிய ஜியாலஜிஸ்ட்லாம் வந்து ஸ்டடி பண்ணாங்க எப்படி மட்டும் அஃபெக்ட் ஆகலன்ட்டு. தெய்வ சக்தின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த காலத்துல வந்து அந்த நிபுணர்கள் அந்த இடத்த லொகேட் பண்ணிருக்காங்க இல்லையா, அப்ப அது அது ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்னு தெரியுது. அதுபோல அந்த எதுக்காக சொல்ல வந்தேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த பாவம் புண்ணியம் அதை பத்தி நம்ம பேசுறோம். இப்போ ஒரு கேள்வி என்ன கேட்டா, பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பரிமையில விளக்குனா இல்லையா, ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு. அதே போல எங்களுடைய சிவஞான சுவாமிகள் சொன்னார், பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, மிக சுருங்கிய வார்த்தையில சொல்லணும், நிறைய நீட்டமா சொல்றது வேற, சுருக்கமா சொல்றது. நாங்க என்ன சொல்லணும்னா விவிகேகேன்னு சொல்லக்கூடாதுமோ, வளவளா குளகுளான்னு அர்த்தம். பாவம்க்கு என்னாரு, நூல் வழி நில்லாமை பாவம். பாவத்துக்கு என்ன சொன்ன, நூல் வழி நில்லாமை, அதான் அறநூல்கள் சொன்ன நெறியிலே நிக்காம இருக்கிறது பாவம். இப்ப புண்ணியத்துக்கு என்ன சொல்லிருக்கணும், அறநூல்கள் படி நிற்றல்னு சொல்லிருக்கணும், அப்படி சொல்லல, நைசிக்கு பாவம். பாவம் நூல் வழி நில்லாமை, புண்ணியம் என்ன, நூல் வழி நின்று அருள் வழி நில்லாமை. என்ன ஒரு மூணே வார்த்தையில பாருங்க எப்படி அந்த கான்செப்ட் வைக்கிறார்கள், நூல் வழி நின்று அருள் வழி நில்லாமை புண்ணியம். நூல்ல சொன்னபடி நின்றுட்டீங்க, யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. வள்ளுவர் சொன்ன எத்தனையோ அறங்கள் இருக்கியா, பிறன்மனை நோக்கா பேராண்மை, அத நிக்கிறீங்க. ஆனால் இறைவனை வணங்கல, அறத்துல நிக்கிறேன், கடவுளை வணங்கணுங்கிறது எனக்கு தோணல, அதனால நான் விரும்பல அப்படின்னு சொல்லாமே ஒருத்தன் சொல்லாமல் ரைட்ருக்குல சொல்றதுக்கு. அதனால சொன்னாரு, அந்த நூல் வழியிலே அற வழியிலே நின்று அருள் வழியிலே நில்லாமல் இருக்கும் பொழுது அது புண்ணியம். அதனால என்ன பண்றாரு, அந்த பெரிய புராணத்துல சொல்லப்படுகின்ற கேரக்டர்ஸ், அந்த சிவபுண்ணியம் என்பது எப்ப வருதுன்னு கேட்டா, அவர்கள் பல்வேறு பிறவிகளிலே செய்த தவம், தவத்தினில் உணர்த்த. அப்போ அந்த சரியிலும் கிரியிலும் யோகத்திலும் வழிபட்டு மறுபடியும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவர்களை இறைவன் பிறக்க வைக்கும் போது அவர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பார்கள், அதுதான் பெரிய புராணம் காட்டு. நம்போன்றவருக்கு இல்லை, அவங்க சொல்லக்கூடிய கேரக்டர்லாம் என்ன அர்த்தம், அவங்க பேரு சாமுசித்தர்கள்னு பேரு, சாமுசித்தர்கள். அது சொல்லுவாரு, பண்டைன தவற்றா தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தாமே தூய கதியில் தொகுப்பர். எந்த நாயன்மாரும் போனாரு பள்ளிக்கூடத்துல படிச்சாருன்னு வரவே வராது. பள்ளிக்கூடம் போனதா ஒரு நாயன்மார் கூட வரல. என்னன்னு கேட்டா, அவர்கள் இறைவனை உள் நின்று உணர்த்தினார், உணர்த்தி அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த உலகத்தை ஞானம் பெற்ற பிறகு பார்க்கிற பார்வம் மாறிடும். அதான் வேற ஒண்ணு ஒன்றா சின்ன உதாரணம், 5 வயசுல இதே வேர்ல்டு தான் நீங்க இருந்தீங்க, 5 வயசுல நீங்க இருந்து வேற வேர்ல்டா, இவ்வளவு ஒன்லி இன் திஸ் வேர்ல்ட். 15 வயசுல இங்க தான் இருந்தீங்க, 50 வயசுல இங்க தான் இருக்கிறீங்க. ஆனால் இந்த உலகத்தை பற்றி உங்களுடைய கான்செப்ட் மாறிடுதா இல்லையா? 5 வயதுல எதுல பிரியம் போச்சோ இப்ப அதுல போல, இப்ப பலூனு ஐஸ்கிரீமு பொம்மை இது மேல பிரியம் போச்சு 5 வயசுல. நம்மளை அப்படித்தானே கேட்டு நம்ம அம்மாட்டேன் பொம்மை வாங்கி கொடுன்னு கேட்டோம், ஐஸ் வாங்கி கொடுன்னு கேட்டோம். இப்ப எப்படி பாக்குறீங்க, ஐஸ் சாப்பிட்டா தொண்டைக்கு ஒத்துக்காது, கான்சிஸ் வரும், ஆஸ்மா வரும். இப்ப அதே கான்செப்ட் நீங்களே மாத்துறீங்க. இதே போலதான் ஒரு பிறவியிலேயே இந்த உலகத்தை பற்றி நம்முடைய கருத்து மாறிக்கிட்டே தானே வருது. அது மாறிக்கொண்டே வருவது தானே மனிதன். அது போலத்தான் அந்த பெரிய புராணம் என்பது என்னவென்றால், பூர்வ ஜென்மத்திலேயே சரியே கிரிய யோகத்தை முடித்தவர்கள் இந்த உலகத்திலே வந்து அவதாரம் செய்கிற உலகத்தை அவர்கள் பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்கும். நாம் அந்த உலகத்தை பார்க்கறதுக்கு அவங்க உலகத்தை பார்க்கறதுக்கு வேறுபாடு. அப்ப என்ன பண்றாரு, அப்படிப்பட்டவர்களை சிவபெருமான் அவர்கள் செயலையெல்லாம் தன் செயலாகவே ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு இன்னொரு விதிவிலக்கு என்ன சொன்னார்ன்னு கேட்டா, அதான் சிவ புண்ணியத்தை சொல்ல வரும் பொழுது அங்கே, அதாவது சிவ புண்ணியத்தை ஒரு ஆகமம் சொல்லுது. ஆகமத்துல வார்த்தை என்னன்னு கேட்டா, சிவ புண்ணியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த சிவ புண்ணியமே நோக்கமாக இருந்தால், இந்த உலக அறங்கள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த உலக அறங்களை வயலேட் பண்ணலாம். இட்ஸ் நாட் அப்ளிகபிள் டு தட். இப்ப சிவில் லா வேற, மார்ஷியல் லா வேற. ஒரு சின்ன கதை சொன்னா உங்களுக்கு புரியும், எங்க நாட்டில் நடந்த ஒரு கதை. ஒருத்தர் மிலிட்டரியில இருந்த, மிலிட்டரியில அவருக்கு என்னன்னு கேட்டா, அவர் எப்பன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடக்கும்போது, இந்தியா சைனா வார் அப்ப ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது, அங்க சூயன் லா இருந்த, சூயன் லா வாஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சைனா, நேரு வாஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அப்பதான் அந்த சைனீஸ் வார் வந்தது. இதுக்காக சொல்ல வந்தீங்கன்னா, அப்ப வந்து அந்த வார்ல வந்து அவர் வந்து 20 சைனீஸ கொண்டார், 20 சைனீஸ் வேற மர்டர் பை ஹிம். அதுக்காக வந்து அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, பரம்வீர் சக்கரை அவருக்கு, என்ன அது ஒரு மிலிட்ரி ஆனர், பரம்வீர் சக்கரன்னு பேர். அந்த பரம்வீர் சக்கரன்னு ஒரு விருது கொடுப்பாங்க மிலிட்ரியில, அந்த பரம்வீர் சக்கரங்கிற விருது வாங்கினார். அதுக்கு இதுக்கு 20 சைனாக்காரன கொண்டதுக்கு, அதே ஆளு மிலிட்ரியில இருந்து ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்து ஊருக்கு வந்து செட்டில் ஆனார். சரி, நடந்த கதை. அப்ப என்ன ஆச்சுன்னா, பக்கத்து வயலுக்கு நிறைய லேண்டட் ப்ராப்பர்ட்டி இருந்தது வயல், அதனால இந்த பக்கத்து வயல்காரனுக்கும் இவருக்கும் தகராறு, அவனை நான் கொண்டுட்டேன். இட் வாஸ் ப்ரூவ்டு இஸ் மர்டர் தி நெய்பர். அதுக்கு அரசாங்கம் என்ன தண்ணி கொடுத்து, 7 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட். 20 பேரை கொண்டவருக்கு 20 பேரை கொள்ளும்போது பரம்வீர் சக்கரை, ஒரு ஆளை கொண்டதுக்கு 7 வருஷம் ஜெயில். ஏன், டிஃபரண்ட். அங்க அப்ளை பண்ணது மார்ஷியல் லா, இங்க அப்ளை பண்ணது சிவில் லா. புரியுதுல? அதனாலதான் நாயன்மார்கள் செய்ததெல்லாம் எந்த லால வருது? ஆகமத்தில் சொன்ன சைவ நீதியில வருது. அதான் சைவ நீதி, மேன்மை பொருள் சைவ நீதி. அந்த சைவ நீதிங்கிறதுக்கு என்ன பொருள்? அன்னைக்கு சொன்னேன், மேன்மை பொருள் சைவ நீதி விளங்குகிற உலகம் எல்லாம். அந்த சைவ நீதிங்கிறத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும்? வெஜிடேரியன் ஜஸ்டிஸ். அதுதான் அதுதான் சைவம் படிக்கணும். அங்க என்ன சொல்லணும்? It is a justice as enshrined in the Sivahamas. Sivahamangalil vidhikkappatta neethi. It can violate. Appa naayanmargal enna pandranga? Appadina andha siva unniyathai nilainaattuvadharkaga ulaga punniyam irukla ulaga arangal adha violate tha pandranga. They are violating. Aana indha oru chinna sikkal என்னன்னு கேட்டா, இவர் சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக தான் உலக அறத்தை மீறினார்னு கோர்ட் நிர்ணயம் பண்ண முடியாது. ஒன்லி லார்ட் சிவா கேன் டிசைட். அங்கதான் புள்ளி வச்சாங்க. அப்பதான் நீங்க சொல்லலாமே, ஒரு தவறு பண்ணி நான் சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக செய்தேன் இல்லையா கேட்பாவே. அதனாலதான் என்னன்னு கேட்டா, தட் வில் பி டிசைடட் பை லார்ட் ஒன்லி. அவர் என்ன பண்ணணும்? அதை அக்செப்ட் பண்ண முடியல, ரெக்கக்னைஸ் பண்ண முடியா. அதுக்காக தான் பண்ணார். அதுதான் அது என்ன பண்றாரு, லார்ட் சிவா ஹாஸ் அக்செப்டட் இட் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான். கண்ணை யார் கண்ணை பிடிங்கி வச்சாரு, கண்ணை தண்ணி ரத்தம் கொட்டிச்சு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு வருது கதை. உடனே என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த உடம்பு மறுபடியும் அதே போல பொன்போன்னு நிறத்தில் பெறுகிறது. சிறுத்தொண்ட நாயனார் கடிசமைத்தவன் சீராளா வாழணும்னு எந்திரிச்சு வர்றான். மணிச்சோழனுடைய கதையில பாருங்க, அந்த இறந்த கன்றும் இல்லையா, இறந்த கன்றும் அந்த அந்த தற்கொலை செய்து கொண்ட மந்திரியும் எல்லாரும் உயிர்ப்பிச்சு அந்நிலையே உயிர் பிரிந்த ஆண்கன்றும் அவ்வரசன் தனிக்க தனி உரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் என்ன வடிசானான் என்று அறிந்திரன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே உன்னின்றால் முடியாத பொருள் உடதோ எப்படி பிரசன் பண்றார். அதனால லார்ட் சிவா ஹஸ் அக்செப்டட் தட் ஹி ஹஸ் வயலேட்டட் the world ethics only to establish the siva dharma அப்படிங்கறது டிக்ளேர் பண்றேன்.
5: ஓம் நமஸ் சிவாய்.
6: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
5: ஓம் நமஸ் சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அடியார் பெருமக்களை எல்லாம் வணங்கி இந்த அரிய வாய்ப்பினை அடியனுக்கு அளித்த செம்பெருமான் அப்பருடைய வாழ்வினுடைய முற்பகுதியை துணிசெய்து நாயனார் நம்பர் அருளாமையினாலே சமண சமயம் புகுந்தார் என்று ஆசிரியர் உணர்த்த உணர்ந்தோம். தமக்கையாருடைய வேண்டுதலினாலே சூழலை நோயினாலே துன்புறுகின்ற நாயனார் சைவ சமயத்தில் கழுவியிருந்தும் அந்த திருப்பாடல்களிலே சில பாடல்களை மீண்டும் நினைவு கொண்டு திருச்சரிதத்தை தொடர்ந்து நலம் பேசும் கருதி அவண்ணமே உயிருகின்றேன். இறைக்கடையில வீரத்தானத்திருந்த செங்கனக பாடல்கள் 69. வரைக்கிளையா பெருங்கோவில் தொழுது கோவில் தொழுது ஆலயம் தானும் அரணின தொழுமே என்பது ஞான சாத்திரம். ஆகவே கோவில் தொழுது என்றார். பின் வளங்கொண்டு இறைக்கு இன்று நாம் எல்லாம் பெரும்பாலும் பெருமாளை வழிபட்ட பிறகுதான் வளம் வருகின்றோம். ஆனால் பெரிய புராணத்திலே மூவர் முதலிகள் ஆங்காங்கு பெருமானை வழிபட முற்படும் போதெல்லாம் ஒரு செய்தியை தவறாது சேர்க்கிறார் சொல்லி செல்லுதலை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாம் திருக்கோவிலை வளம் வந்த பிறகுதான் பெருமானை வழிபடுகின்றார்கள், வழிபட்ட பிறகு மீண்டும் ஒரு முறை வளம் வருகின்றார்கள் என்பதை ஆசிரியர் உணர்த்துகின்றார். ஆகவே இந்த திருக்கோவில் வழிபாட்டு முறையை கைக்கொள்ளுதல் நலப்பயர். ஆகவே வளங்கொண்டிரை பெருங்கோவில் தொழுது பெருங்கோவில் வளங்கொண்டு பெருங்கோவில் இறங்கி என்று எல்லா வகையிலும் கூட்டி உரைக்க அந்த பெருங்கோவில் என்பது முதல் நிலை தீபகமாக முன்னாலே வைக்கப்பட்டது. பெருங்கோவில் தொழுது பெருங்கோவில் வளங்கொண்டு பெருங்கோவில் இறங்கி தரைத்தலத்தின் மிகை வீழ்ந்து பூமியில விழற பூமியில விழறதுக்கு காரணம் நோயினுடைய தாக்கம். பாட உட்பட போகின்றார். பாடும்படியாக இவருக்கு உணர்வை கொடுத்தது யார்? தம்பிரான் திருவருளால். தம்பிரான் திருவருளால் பாடப்போகின்றார். உரை தமிழ் மாலைகள். தமிழினாலே தொடுக்கப்பட்ட மாலை என்பது பொருள். தமிழ் சொற்களாலே புனையப்பட்ட மாலை என்பது தம்பிரான் திருவருளினால் பாடினார் என்பதற்கு அகச்சான்றாக மூன்று இடங்களிலே அப்பமூர்த்திகளே அருளி செய்வதை நாம் உணர்தல் வேண்டும். திரு புள்ளிருக்கு திருவேளூர், திரு முதுகுன்றம், திரு செங்காட்டங்குடி, இந்த மூன்று ஊர்களுக்குரிய திருத்தாண்டகங்களிலே அப்பமூர்த்திகள் இந்த உண்மையை அருளி செய்கின்றனர். இறைவருடைய அருளினாலே தான் நான் பாடினேன். இது எல்லா ஆசிரியருமே சொல்றாங்க. மணிவாச சுவாமிகளும் நாயேரி தன்னடிகள் பாடுவித்த நாயர். விஞ்ஞானசம்பந்த சுவாமியும் சொல்றார் எனதுரை தனதுரையார். ஆகவே இவரோட இதனால இப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்க முற்றிலும் உணர்ந்த ஞான பெருநிலையிலே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஆனமையினாலே எந்த செயலும் இறையருள் இன்றி நிகழா என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறார். அந்த ஞான நிலையினுடைய உச்சியை அவர் அறிந்திருப்பதனாலேதான் எல்லாவற்றுக்கும் காரண ஈசன் என்ற உணர்வு அவரிடத்தில் நிரம்ப ததும்பி நிற்பதை நாம் பார்க்கிறோம். இனி அப்பமூர்த்திகளுடைய வாக்கை பார்ப்போம். திரு முதுகுன்றம் எத்திகையும் மாணவர்கள் தொடர்ந்தானே ஏவுந்த பெருமானே பத்தனாய் பணிந்த அடியேந்தல்லை பன்னாய் பாமாலை பாட பயில் வித்தாரே. பத்தனாய் பணிந்த அடியேனே பன்னாய் பாமாலை பாட பயில் வித்தான் என்று சொல்லி இனி உள்ளிருப்பு வேலுடைய வார்த்தை பார்க்கணும். பத்திமையால் பணிந்த அடியேந்தன்னை முதலே சொல்ற பன்னாள் பாமாலை பாட பயில் வித்தானே என்கின்றார். திருச்செங்காட்டங்குடி தேவாரம் பார்த்தோம். கந்த மலர் கொன்றை அடித்தடையான் எல்லாமே திருத்தாண்டவன் தான். இப்படி தொடங்கி பின்னால சொல்ற பந்த மறுத்து ஆளாக்கி பணி கொண்டு அங்கே பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து உப்பமா ஒரு செய்தி சொல்ற. தமிழ் மாலை பாடு தமிழ் மாலை பாடுறீங்களே, பாடினா என்ன பாட்டுக்கு என்ன அவ்வளவு பெருமை? நீ அறிதல் வேண்டும் அல்லவா? அது அவரே சொல்றார். அப்பறே
2: பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து எல் திண்ணை மயக்க அறுத்த திருவருளினானே.
1: திண்ணை மயக்கம் அருணும் அப்படின்னாக்க பாடணும்னு தெரியும். ரொம்ப நுட்பமான ஒரு செய்தியா இருக்கு பாருங்க. பெருமானுக்கு நாம் புரிகின்ற தொண்டுகளிலே தலை சிறந்த தொண்டு பாடுகின்ற தொண்டு என்பது மீண்டும் மீண்டும் திருமுறைகளிலே ஆங்காங்கு வலியுறுத்த பெறுதலை நாம் உணர்தல். திருச்சேரத்தில் நாம் 100 பாடல்கள் பாடினார் அடிகள் எல்லாம் அந்தாதி தொடையில கட்டளை கழித்துறை பாட்டிலே கட்டளை கழித்துற பாடுறது ரொம்ப கடினம். 5 சீர்களை உடைய அடிகளை உடையதா இருக்கணும், 4 அடிகளை உடையதா இருக்கணும், அதுல வெண்டலை விரைவி வர வேண்டும். எழுத்து எண்ணி பாடணும். நேரத்தையிலே தொடங்கினால் 16 எழுத்துக்களும் நிறையத்தையிலே தொடங்கினால் 17 எழுத்துக்களுமா வர வேண்டும். இது பழங்காலத்துல கட்டளை கழித்துறைன்னு சொல்றது இல்ல, விருத்தம் தான் சொல்றாங்க. அப்பருடைய திருவிருத்தம் முழுக்கவுமே கட்டளை கழித்துறை, அவருடைய திருவிருத்தம் முழுக்க கட்டளை கழித்துறை. 11 திருமுறையில நம்பியாண்ட நம்பி பாடியிருக்கார் கோவில் திருப்பண்ணியர் விருத்தம். அந்த விருத்தம் என்பது கட்டளை கழித்துறை தான். பாடலை 100 பாட்டு திருச்சத நிறைவு என்ன செய்யறாரு பாருங்க.
2: பாட வேண்டும் நான் போற்றி
1: காணிகள் வரம் கேட்டாங்க. என்ன கேக்குறாங்க? அறவாணி ஆடும் போது நடிகின் கீழ் இருந்து நான் பாடவேன். இந்த பாட்டுகளும் முக்கியம் அப்படின்னு தெரியும். ஏன்னா அதுல மந்திர சொல்றோம். நம்மளா எழுதி பாடலாமா? நமக்கு கவிதை வருது, சில பேர் கவிதை ஆற்றல் பெற்றவர்களா இருக்கக்கூடும், அவங்களா எழுதலாமா? இல்ல வேற ஏதாவது திரை சினிமா பாட்டுல திரைப்படங்கள்ல சாமி பாட்டு வருது, அதை பாடலாமா? அப்படின்னா இவர்கள் பாட்டுக்கும் ஏறியவர் பாட்டுக்கும் அடிப்படையில் ஒரு பெரும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, ரொம்ப முக்கியமான வித்தியாசம். ஏறியோர் பாடல்கள் எல்லாம் பசுக்கரணம் நிரம்பினவர்களால் பாடப்பட்ட பாடல். பசுக்கரணம் உடம்பு சிவமயமா மாறாம ஜீவன் மட்டும் உயிர் மட்டும் இருக்கு. இவருடைய தருணங்களோ என்றால் அதிகரணமா மாறியவர்கள் முற்றிலும். அதனாலதான் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத பேர் அற்புதங்களை எல்லாம் எளிதில செய்யறார். கடல்ல மிதக்கிற கப்பல் கூட மூழ்கக்கூடும், ஆனா மூழ்கின்ற கல்லை தெப்பமாக கொண்டு மிதந்தவர் திருநாவுக்கர். அவ்வளவு விந்தை பண்ண மிதக்கிற தோணி கவிழ்ந்து ஆனா மூழ்க வேண்டிய கல் இவருடைய அருளாள நிறத்தில் எங்க பார்த்திருக்கோம் அந்த கோலம். இப்ப என்ன காரணம்? இவர் சதிகரணம் நிரம்ப பெற்ற பரமாச்சாரியார்கள். ஆகவே ஏனையோர் பாடல்களை தங்களுடைய கரணங்கள் பதிகரணங்களாக மாறிய பரமாச்சாரியார்கள் பாடலோடு ஒப்பிடுதல் எங்கேயாங்க கூடாது. அது பெரும் குருக்குறோம், அதை நம்ம உணரணும். சினிமா பாட்டு இருக்க யாரும் சினிமா பாட்டு நல்ல பாட்டு தானே இருக்கு. இருக்கலாம், சொல்லு இருக்கலாம், சொல்லுல அழகு இருக்கலாம், பொருள் இவமும் இருக்கலாம், ஆனா அதுல மந்திராத்தம் மந்திராத்திரம் இதான் உணர்வு. இந்த உணர்வோடு இவருடைய தமிழ் மாலையுடைய பெருமை பின்னால விளக்கமா சொல்ல போற உரைத்தமிழ் மாலைகள் சாத்து பாருங்க நல்லா அழகா சொல்றாரு. மாலை என்பதற்கேற்ப சொல்ல வைக்கிறார் கேட்கிறார். சாத்துதல் மாலை தானே சாத்துவோம். ஆகவே தமிழ் மாலை சாத்தினாராம், தமிழ் மாலை பாடினார்னு சொல்லாம மாலை என்பதற்கேற்ப சாத்தினார்னு சொல்ல வைக்கிறார். உணர்வு பெற உணர்ந்துரைப்பார். எடுத்தே அழகான ஒரு சொல்லு இருக்கிறார்.
2: கூட்டாகினவாறு விளக்க ஜீலி.
1: இந்த கூற்று ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க பெரியவங்க. பெரியவங்க சொன்னதுதான் இந்த கூற்றுள்ள கூற்றுகள் யமன் யமன் போலம் என்ற சூழ்நோயை தீரு என்பது ஒரு பொருள். கூற்றுகத்துக்கு பேச்சுன்னு அர்த்தம். அவன் கூற்று என்ன அப்படிங்கிறோம் இலக்கண புத்தகத்துல பார்ப்போம். நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்று அப்படின்னு படிக்கும். கூற்று விட்டு பேச்சு கூற்றாக விளக்குகள் என்ன பேச்ச மாற்றுன்னு அர்த்தம் வருது. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா இவருடைய பழைய விதத்தினுடைய நிலையை உணர்ந்து இவர் இப்படி பாடியிருக்காருன்னு உணர கிடைக்கும். இவரை பற்றி ஒரு வரலாறு
3: கர்ண பரம்பரையாக வழங்கி வருது. இதுக்கு பெரியபுராணத்துல ஆதரவு இல்லை, ஆனா மறைமுகமா ஆதரவு.
1: முன்னமே முனியாதி அணை அடைய தவ முயன்றான்
3: சாமியை சொல்ற.
1: இப்ப சேகர் என்ன சொல்ல போறார், இப்பதான் சேகர் அவருடைய பெரிய ஒரு கடமை.
3: அந்த படியத்துல எங்கேயுமே அவர் சூழ்நிலை தீர்ந்ததா சொல்லல, பத்து பாட்டு வரைக்கும் சொல்லல.
1: இவர் சொல்றாரு அதே சொந்தம் அதே யாப்பு.
2: நீற்றால் நிறைவாகிய மேனிகூடன் நீரே அங்கொரு சிந்தையில் மேகமிக மாத்தா பூரம் மாத்திய வேதிகரை மருளும் பிணிமாயை அறுத்திடுவார்.
3: கூற்றாயின வர விளக்குகளில் என பாருங்க, இந்த திருப்பதி இது ரெண்டு அடைப்பெறார். நீதிய கோதில், நீதிய திருப்பதியும் கோதில் திருப்பதியும் கோது குற்றம், குற்றத்தை இல்லை என்று செய்யும்படியான திருப்பதியும், நம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்குகின்ற திருப்பதியம் என்பது பொருள். அப்ப திருப்பதியம் பாடின நம்ம குற்றம் நீங்கும், அதுதான் முன்னால சொன்னார் சிந்தை மயக்கருத்த திருவருளினா என்று சொன்னார். பாருங்க அடுத்தபடி சொல்றார், யாருடைய சிந்தை இருள் நீங்கும்? ஏழு உலகத்துல வாழ்றவங்களுக்கும், ஏதோ இந்த திருச்சினாப்பள்ளியில வாழ்ற சில பேருக்கு மட்டுமல்ல, இது ரொம்ப நுட்பமான இடம். ஏன் இப்படி சொன்னார் என்பதை நாம் அறிய வேண்டும். போற்றால் இங்க கூட இன்னொரு நுட்பம் சொல்றார், இவர் பாடினது தம்முடைய நோயை தீர்த்துக்கிறதுக்கு இல்ல, உலக துன்ப தீர்த்துக்க தீர்றதுக்காக. உலகேனின் வரும் துயரும் போமாறு, இப்ப ஏழு உலகத்தினுடைய துன்பம் நீங்கிறதுக்காகத்தான் பாடினாரே அன்றி தம்முடைய உடற்பிணியை தீர்த்துக் கொள்வதற்காக பாடினார் அல்லர் என்ற கருத்தை செய்கிறார்கள். ஏழு உலகத்தினுடைய துயரம் எப்படி நீங்கும் என்பதை நாம் அறிய வேண்டும். பேச்சுக்காக உயர்வு நம்பிக்கையே கையாண்டு சும்மா அப்படி சொல்றாங்களா அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு உட்பொருள் என்ன அப்படின்னா, ஏழு உலகத்தில் இப்ப நாம வாடுறது நாலாவது உலகம், நமக்கு கீழே மூணு இருக்கு மேல மூணு இருக்கு. அந்த உலகங்கள்ல வாழ்றவங்களும் மேல் உலகங்கள்ல வாழ்றவங்க இன்பங்களை சிரிப்பார்கள், கீழ் உலகங்கள்ல வாழ்றவங்க துன்பங்களை அனுபவிப்பார்கள். அவர்கள் கூட மானுட பிறப்பு எடுத்து திருநாவுக்கரத திருப்பதியங்களை ஓதித்தான் நற்கதி பெற முடியும் என்பதை உணர்த்தவே உலகு ஏழின் வரும் துயரம், துயரம் போறதுக்கு வழி ஏழுலகத்துல வாழ்றவங்களுக்கும். இப்ப இந்திரன் இருக்கார் மேல் லோகத்துல, சந்திரன் இருக்கிறார், குபேரன் இருக்கிறார், வாயு வருணன், இப்படி ஏகப்பட்ட தேவன் இருக்கு. அவங்களுடைய துயரை நீக்கணும்னா கூட அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த மண்ணுலகிலே ஒரு மானுட யாக்கை பெற்று தேவாரங்களை பகிர்ந்து பாடினால்தான் அவர்கள் துயர் நீங்கும். இப்போ அவங்கெல்லாம் காத்து தவம் இருக்கிற அந்த தேவாரத்தை எளிதா நாம பெறுகின்றோமேங்கும் போது நம்ம வாழ்வினுடைய பெருமை நினைச்சு போறோம். வாய்த்தது நந்தமுக்கு ஈடோர் கிரவி மதிக்கிடுமின்னு அவரே கோவில் கூட மதிக்க வேண்டும் இந்த பிறப்பு. ஏன்னா இப்ப இந்த உலக பிறப்பு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், சித்து போடுறாங்க, நான் என்ன ஆகும், நான் நரகத்துக்கு போலாம் சொர்க்கத்துக்கு போலாம், அது எனக்கு தெரியாது. அப்ப அங்க போன உடனே அடிக்கிறான், துன்பப்படுத்துறான் எம தூதர்கள். அப்ப ஐயோ எமக்கு துன்பப்படுத்துவாங்கிறது தேவாரத்துல நல்லா தெரியுது. தருமனார் தமசைக்கு இடும்போது தேவாரம் சொல்லுது. இப்ப நரகம்னு ஒண்ணு உண்டு என்பது தேவாரத்தினால பெறப்படுது. அப்ப இந்த நரக துன்பத்தில் நம்ம ஆளுகும் போது எனக்கு விடுபடணும்னு ஆசை வரும்போது அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஐயா நீ தமிழ்நாட்டுல பிறந்த சித்தினா பிள்ளை, நீ எளிய வழி ஒண்ணுக்கு ஒண்ணு இருந்து தேவாரம் பாடி இருக்கலாமே, நீ ஏன் அந்த ஒரு நல்ல வாய்ப்பு நீ நடுவு விட்டு இப்படி இப்படி துன்பத்துக்கு ஆளாயிருக்கு, இது எனக்கு தெரியாம போயிட்டே சாமி, இது யாரும் எடுத்து சொல்வாரில்ல, இப்படி நான் பண்ணிட்டேன், எனக்கு மீண்டும் ஒரு பிறப்பு கொடுங்கலன்னா உனக்கு இன்னும் பிறப்பு கிடைக்கிறது ரொம்ப நாளாகும், நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல நிக்கிற, காத்திருப்போர் பட்டியல வைக்கப்பட்டிருக்க, இன்னும் உனக்கு முந்தி 12 கோடி 75 லட்சம் உயிர்கள் காத்திருக்கு பிறப்புக்காக, அதெல்லாம் பிறந்த பிறகுதான் உனக்கு அப்ப கூட மனித பிரிவு கிடைக்காது, தாவரமா உள்ளாய் கூடாய் உருவாய் பல் திருகமாய் பறவையாய் பாம்பாய் அதெல்லாம் அடைஞ்ச பிறகு செல்லான் எப்படி கொடுக்குறாரு, தாவர சங்கமம், தாவரம்னா அசையாது இருப்பது, சங்கமம்னா அசைவது, ஆக அசையாது இருக்கக்கூடிய உயிர் அசையக்கூடிய உயிர் இத்தனையும் பிறந்த பிறகுதான் நீ மனித பிறப்பிடும். கடினமா மனித பிறப்பு இனி உணர்லையா, திருச்சினாப்பள்ளி தாய்மான சுவாமி கோயிலுக்கு கும்பிடலையே தெரிஞ்சுக்கிடலையா அப்படின்னு கேட்கிறேன். இது அனுப்பி பாருங்க, ஏழு உலக துயரம் நீங்கணும்னா எம்பெருமான் நாவுக்கிறத விட்டா கதி இல்லைன்னு தெரியும்.
1: பின்னால இன்னும் வலியுறுத்தி சொல்ல போறார் சேக்கிரார். நாலு பாடல் தள்ளி அங்கேயே பார்ப்போம். மண்ணும் பதேகமும் அது திருப்பி அதை வலியுறுத்தரா, இது பேர் அனுமதித்தல் சொல்லுவார்கள். மீண்டும் அதே சொல்றது, மண்ணும் நிலைபெற்று இருக்கும் அர்த்தம். இப்ப சில பேர் இதை பத்தி ஒரு ஆட்சேபனை எழுப்புறாங்க, தேவாரங்கள் அந்த காலத்துல பலன் கொடுத்தது உண்மைதான், ஏன் இப்ப பலன் கொடுக்குமா? இப்ப நிச்சயமா பலனை கொடுக்கும், நிச்சயமா பலனை கொடுக்கும். அதுக்குரிய மந்திர உச்சாரணம் நமக்கு இருக்கணும். இப்ப நாவுக்கிற சற்று இருக்கிற ஒரு உரைப்பு நம்ம இடத்துல இருக்கு, நிச்சயமா இல்லையே. அப்ப இல்லாத போது பரிகத்தினுடைய பலன் வர கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் செய்யும். இப்ப அதுக்கு நாம பொறுத்து இருக்க தயாரா இருக்கணும். சிவனேசர் 5 ஆண்டுகள் காத்திருந்தார் விஞ்ஞான சம்பந்தருடைய வரவுக்காக, நாம காத்திருக்க தயாரா இருக்கும். அதனால்தான் மண்ணும் பதியும் காலையில கும்பிட்டு சாயந்தரம் பலன் எதிர்பார்க்க கூடாது. அது அடியாருக்குள்ள ஒரு இலக்கணமே இல்ல. அப்படி இருந்தா அவர் அடியார் இல்லன்னு சொல்லிடலாம். ஒரு 2 நாள் பழகிறது கூப்பிடுறது திடீர்னு விட்டுட்டு ஓடுறது, அது அடியாரே இல்ல. அதனாலதான் அம்மை இலக்கணம் இருக்காங்க, இடல் கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் பணவுளி பஞ்சாரேனும் குடலுறவு என் பரா கோலத்து எரியாரும் எங்கு அரா கோலத்து எரியாரும் என் மாணாக்கு அன்பு அறாது என் நெஞ்சி அவருக்கு அன்பு அறாது. எப்போ இடர கலையாட்டாலும் பரவாயில்ல, அன்பை நான் மாத்த மாட்டேன். எனக்கு இடம் இறங்க அப்பயும் அன்பை மாத்தணும். படரநெறி பணிக்கல அப்பயும் அன்பை மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே நிலைபெற்ற அன்பு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். பெருமான் சோதிப்பான், சோதனையின் முடிவிலேதான் வெற்றி. எல்லா இடத்துலயும் சோதனை முடிவுலதான் வெற்றி. ஆகவே மண்ணும் பரிகமது பாடிய பின் வயிறுற்றோடு சூளை மர பிணிதான், மரப்பிணி கொடிய பிணி சாமியால அருளப்பட்டதுதான். இருந்தாலும் அவர் ரொம்ப துன்புறுத்தி ஆனதுனாலே மரப்பிணி என்றார். அந்நின்ற நிலைக்கண் அகன்றிடலும், இதனுடைய அருள் வருது. அங்க உட்கார்ந்த யாரு, திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் 16 பட்டைய ஜொலிப்பார் சார். அவர் நெய்யாடிய பெருமான், அவருக்கு நெய்ய விஷயம் ரொம்ப சிறப்பு. அடிய விரட்ட பெருமானுக்கு பெரிய மூர்த்தி. ஆகவே அந்நின்ற நிலைக்கண் அதை பெருமானோட அருளால் அப்படி உள்ள போயிடு. சாமி தேவை அப்படி ஐக்கியமாயிரு சொல்ற, எவ்வளவு அனுகிரகம் சாமி, எனக்கு உயிரையும் கொடுத்தார், உயிரை கொடுத்ததோடு நிக்காம எனக்கு அருளையும் கொடுத்து சைவ சமயத்துல வரும்படியா செய்தார். அடியே உயிரோடு அருள் தந்தது, உயிரையும் விட்டு கொடுத்து அருளையும் நிரம்ப கொடுத்தாரே இந்த அதிக வீரத்தை சொல்ற அப்படின்னு நினைக்கிறார். சென்னின்ற பரம்பொருள் ஆனவர்தம் திருவார் அருள் பெற்ற சிறப்புடையோ முன்னின்ற தெருச்சி மருட்சியினால் முதல்வன் கருணை கடல் மூழ்கினரே மூழ்கினரே. அங்க வியப்பு தேற்றம் ஏகாரம் வியப்ப பிரிக்கிறது. இப்ப பாருங்க, இது ஒரு நயம் காற்றார் சேர்க்கிறார். இதுக்கு முந்தையும் ஒரு கடல்ல மூழ்கினார், அது துன்பக்கடல், சூளையினால் எழுந்த துன்பக்கடல். இப்பயும் ஒரு கடல்ல மூழ்கிறார், இது முதல்வனுடைய கருணை கடல். துன்பக்கடலிலே மூழ்கியவர் இப்ப கருணை கடலிலே மூழ்கின்றார் என்றார். இனி அங்கங்கள் அடங்க ரோமெல்லாம் அடைய உலகங்கள் முகித்தளர, உடம்பெல்லாம் ரோம புலகிடும். இது உணர்வு ரொம்ப சிறந்திருக்கிறவங்களுக்கு தான் வரும். ரொம்ப உணர்ந்து மேல்நிலையில் இருக்கக்கூடிய மெய்யடியாருடைய உடம்புல அப்படியே மயிர் புலகம் இது குத்திட்டு இருக்கும் மயிர்கால்கள் எல்லாம். ஆகவே அதை சொன்னார், ரோமெல்லாம் அடைய அடையன முழுவதும் பொங்கும் புனல் கண்கள் பொழிந்திடிய, கண்கள் சார சாரையா நீர் பெருக்க சொல்லி, அதுவும் அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய மிகுதிப்பாடு. புவி மீது விழுந்து புரண்டாயிருவார், முன்னையே விழுந்து புரண்டார் அது துன்பத்தினால, இப்பயே விழுந்து புரண்டார் இது இன்பத்தினால், ஆனந்தத்தினால விழுந்து புரண்டார். இங்கு என் செயலுற்ற பிழைப்பதனால் ஏறாத பெரும் திடர் ஏறிடரின் தங்கும் கருணை பெருவெள்ளமிட தகுமோ என இன்னதாம் மொழிவார். ஒரு அரிய ஒரு கருத்தை சொல்றார் சீக்கிரம். இவர் ஆள் குழியில இருக்கிற ஒரு பள்ளத்துல எழுப்பணும், நாம என்ன செய்யறானா கருணை வெள்ளத்தை அந்த பள்ளத்துல நிரப்புறான். அந்த வெள்ள நீர்மட்டம் உயர உயர வீழ்ந்திருக்கிற அப்புறம் உயர்ந்து கரையில வர்றான். சாமி இதுக்கு ஒரு நூல் கொடுத்தோ ஒரு ஏரி கொடுத்தோ ஏற்றல, அருள் வெள்ளத்தை பாய்ச்சி அந்த வெள்ளம் எழ எழ அந்த வெள்ளத்தின் மேல்மட்டத்தின் மீது அப்பர் பெருமானம் விழும்படியாக செய்தார் என்று முடிந்தார். பொய்வாய்மை பெருக்கிய, இப்ப நினைக்கிற இப்ப நல்ல ஞானம் முழுதும் பெற்று விட்டார் அல்லவா, உணர்வு நல்ல சிறந்திருக்கு. இதெல்லாம் காரணம் என்ன, இந்த சூளை நோயே வந்து எல்லாம் உணர்ந்துட்டார். ஆஹா, பெருமானுடைய என்ன பெரும் கருணை இது, சூளை நமக்கு கொடுத்து இப்படி ஆட்கொண்ட அணை நினைக்கிறார். சூளைக்கு நன்றி சொல்ற, எனக்கு வந்த துன்பத்துக்கு நன்றி சொல்றாரு பாருங்க. இது ரொம்ப நுட்பமான ஒரு இடம். இப்ப நமக்கு ஞானம் வேணும், சாமியுடைய அருள் வேணும்னா சில சோதனைகளுக்கு நாம உட்பட்டால்தான் அந்த அருளை பெற முடியும். அந்த சோதனை கண்டு துவடாது, அந்த சோதனைய பெருமானுடைய அருளாக பார்க்க பழகிக்கணும். முதல்ல முடியாது, யாருக்கும் முடியாது, பழகிக்கணும். பழக பழக பெருமானோட அருள் நமக்கு நல்லா தெரியாது.
3: இதுவுமே பெருமாள் அருளால தான் நடக்குது. வரலாறு பாருங்க, நாயன்மார்கள் 63 வரலாறுலையும் ஒத்தர மாதிரி ஒத்தர் இல்ல. சாமியுடைய செயலெல்லாம் பார்த்தா கொடுஞ்செயல்கள் போல இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருநீலகண்ட பேவனாருடைய குருபூசை திருநாள், அதுல ஒண்ணு சொல்றார் சாமி, கேட்கிறார் சொல்றார். சாமி ரொம்ப கொடுமையா பேசுற மாதிரி பேசுறான். இவர் சொல்றார் திருநீலகண்ட பேவனார், வளத்தினா நிக்கவோடு ஒவ்வீரே நல்லேன் உள்ளை உளத்தினும் களவிலாமைக்கு எந்திரியன் உரையும் களத்து நஞ்சு ஒழித்து நின்றான் காதலன் மகனை பற்றி குளத்தினில் மூழ்கிப்போ என்று அருளினான். கொடுமை இல்லான், கொடுமை இல்லாத ஆனா அவர் சோதிக்கிறார். அப்ப என்ன காரணத்தினால சோதிக்கிறார்? நம்ம பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு வினை, அந்த வினைக்கு ஏற்பத்தான் அருள் வரும். அந்த வினை அப்படியே நீக்கிட்டு ஒரு ஆட்கொள்ள கூடாதான ஒரு கேள்வி எழுவும். இது இன்றைமையான கேள்விதான். பேராற்றல் பெற்றவர் ஆயிட்டு நம்முடைய வினையை அவர் நொடிப்பொழுதில எரித்து விடலாமே, நம்மை ஆட்கொள்ளலாமே என்று கேட்டார். வினை உள்ளவருக்கும் எந்த சிக்கலும் இல்லாம ஆட்கொள்ளல், வினை இல்லாதவருக்கும் உடனே ஆட்கொள்ளலாம். பெருமானுடைய தர்ம பரிபாலனத்துல குறை வருது. நல்லாயின பையனுக்கும் 100 மார்க், பரீட்சைக்கே வராத பையனுக்கும் 100 மார்க்குன்னா அந்த தர்ம பரிபாலனை இல்லையே. நம்முடைய வினையை ஊட்டித்தான் தீரணும். அந்த வினையை ஊட்டும் போது நம்ம என்ன பண்ணணும்? பெருமானை விட்டு அகலப்படாத ஒரு விருப்பம், வினை கண்டு ஓடிடக்கூடாது. இன்று வரும் வினைகளுக்கு எம்பிரான் ஒரு பின்னால சொல்லப்படாது. இன்று வரும் தீருளவோ ஈசன் அடியாது பின்னால வரும். இந்த ரெண்டு பழமொழிகளும் இதை அப்படியே நம்ம நெஞ்சில வச்சுக்கிறோம். ஆகவே இங்க ஒரு சூழ்நிலையை பார்த்து வணங்கறத நம்ம பார்க்கணும். பொய்வாய்மை பெருக்கிய புன் சமய பொறியில் சமநீச புறத்துறையாம் அவ்வாழ்குழியின் கண் விழுந்து எழுமாறு அறியாது மயங்கி அவன் புரிவே மைவாக நறுங்குழல் மாமலையாள் மணவாளன் மலர்கடல் வந்தடையும் இவ்வாழ்வு பெறத்தகு சூழலினுக்கு எதிர்த்தை குறை என் கொல் எனத் தொழுதார்.

0: அந்த அமர்தல் விரும்புதல் அர்த்தம். விரும்பி பார்க்கிற அம்பாள் பார்க்க, விரும்பி பார்க்க பெருமான் ஆடுறான். அமர்தல் என்பது விரும்புதல். இங்க அமர்ந்த பிரான் அருளா, இந்த இடத்துல எழுந்திருள் இருத்தல்னு பொருள் சொன்னா பொருந்திருக்கும். எப்படி வேணா பொருள் சொல்லலாம். இப்ப சொல்ல போற முக்கியமான கருத்தை சொல்றார். சாமி என்று பேர் வைக்கிறார். தீட்சா நாம சொல்றாரு. அப்பா அம்மா வச்ச பேர் மருணீக்கியார், சமணர்கள் வச்ச பேர் தர்மசேனர், சாமி வச்ச பேர் நாவுக்கரசர். நாவுக்கரசர் சாமி வச்சார். அதை பிரிவாக்கி திருநாவுக்கரசர் சொன்னார் அப்பூதியார். விஞ்ஞான சம்பந்தர் அப்பரே என்ன, இனி வெளியில் பார்த்தா அப்பருங்கிற பேர் தான் நிலைவேறு. அதுதான் பெரும்பான்மை. அவர் திருக்குமார சிவகுமாரரால் சூட்டப்பட்ட திருநாமம், சிவகுமார திருஞான சம்பந்தரால் சூட்டப்பட்ட நாமம் தான் இனி பெரும்பான்மை வழக்கில் காணப்படுகிறது. அப்பரடிகள் என்பதே பெருவழக்கு. பா உற்றலர் செந்தமிழி சொல் வள பதிக தொடை பாடிய பான்மையினால் காரணம் சொல்ற. வேறு சொல்றதுக்கு என்ன காரணம்? பான்மையினா காரணம் நியதி ஊழ் என்றெல்லாம் பொருள். என்ன பாடினார்? பா உற்று அலர், அதாவது பாட்டாக மலர்ந்த என்று பொருள். பா உற்று அலர், பாட்டாக மலர்ந்த. செந்தமிழ் தொடை, சாதாரண தமிழ் அல்ல, செந்தமிழ். செம்மையை தரவல்ல, திருநின்று செம்மையே செம்மையா கொண்டு வாழ வைப்பது செந்தமிழ். இன்சொல் அந்த சொற்கள் இனிய சொற்கள் தான். அப்படியே தேவத்துல கடுஞ்சொற்கள் கையாள பெறவே இல்லை. ஆகவே இன்சொல் என்றார். வளம், அது வளர்த்த தரும். என்ன வளர்த்த? முக்தி திருவாகிய வளர்த்த கொடுக்கும். ஆகவே வளம்னா பதிகத்தொடை, பத்து பாடல்களா பாடி அதை தொடுத்து சாமிக்கு சூட்டினார். ஆகவே பதிகத்தொடையினர். எவ்வளவு விரிவு தராது பாருங்க. வா உற்று அலர் செம் தமிழின் சொல் வள பதிக தொடை பாடிய பான்மையினான். இந்த பாடின காரணத்தினால இவருக்கு பேர் நாவுக்கு அரசு. நாவுக்கு அரசுனா என்ன பொருள்? இவர் இடர்பாடு. நாவுக்கு அரசுனா நாக்குங்கிற பேச்சை குறிக்கும். ஆபு பெயரா நாக்குங்கிற கரு, நாவு எனும் கருவியை குறிக்காது. நாவு எனும் கருவியால் கையாளப்படுகின்ற பேச்சை அது குறிக்கும். ஆபு பெயர் நாக்குக்கு ரெண்டு இருக்கு. பேச்சு ஒன்று இருக்கு, சாப்பிடுற சுவைப்பது ஒன்று இருக்கு. இப்ப நாவுக்கு அரசுங்கிற ரெண்டாவது அர்த்தம் வரும் அல்லவா இல்லையா? நாவுக்கு அரசா சாப்பிடுறாரு பொருள் வரும் அல்லவா? ஆக அந்த இடர்பாடை தீக்க சேக்கியார் அடுத்த பாட்டுல விரிவு செய்கிறார். அதை பார்ப்போம். நாவுக்கரசு என்று உலகே அழினும். இங்க திருப்பி சொல்ற பாருங்க, ஏழு உலகனும். இப்ப ஏழு உலகில வாழறவங்களும் அவர்கள் முனிவராயினும் சரி, கிண்ணவராயினும் சரி, சாரணராயினும் சரி, நரகராயினும் சரி, தேவராயினும் சரி, மனிதராயினும் சரி, எழு பிறப்பை அடையக்கூடியவராயினும் சரி, எம்பெருமான் திருநாவுக்கரசருடைய திருப்பதிகத்தை ஓதி எம்பெருமான் திருநாவுக்கரசருடைய திருநாமத்தை பயின்றுதான் நிற்கும் பெறல் வேண்டும் என்பதை வலியுறுத்தார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு விளையும் சிவானந்த. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

இன்று நாம் 15வது பாடலுக்கு செல்ல வேண்டும். 14வது பாடலில் என்னையும் தன்னையும் வேறா உள்ளத்து எண்ணாத வண்ணம் இரண்டர நிற்க சொன்னதுமோ ஒரு சொல்லே, அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன் என்று சொன்னார். அதாவது பரபிரம்மத்தையும் தன்னையும் வேறாக அறியாத வண்ணம் நீ அதுவாக இருக்கின்றாய் என்ற ஒரு சொல்லை சொன்னார். அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன் என்று சொன்னார். அந்த சொல்லை கேட்டு அதனால் வந்த ஆனந்தத்தை, நான் அடைந்த சுகத்தை எப்படி எடுத்துச் சொல்வேன்? சாதாரணமாக ஒரு இனிப்பை சுவைத்தாலே அந்த சுவையினால் வருகின்ற இன்பத்தை சொல்ல முடியாது. இப்பொழுது அந்த பிரம்மத்தை நான் என்று தெரிந்து கொண்டதனால் வந்த சுகத்தை நான் எப்படி சொல்வேன் என்று சொன்னார். இனி அந்த சுகத்தை அடுத்த 15வது செய்யுளில் விளக்குகின்றார். இப்பொழுது நாம் 15வது பாடலுக்கு செல்லலாம். விளையும் சிவானந்த பூமி அந்த வெட்டவெளி நன்னி துஷ்ட இருள் ஆம் கலையை களைந்து பின் பார்த்தேன் ஐயன் கலையன்றி வேறொன்றும் கண்டிலேன் சோழி. அழகான பாடல். விளையும் சிவானந்த பூமி, முதலில் இதனுடைய பொழிப்புரையை பார்ப்போம். இதனுடைய அர்த்தத்தை பார்த்துவிட்டு பிறகு நாம் விளக்கத்திற்கு வரலாம். மீண்டும் மீண்டும் நாம் ஞாபகப்படுத்துகின்ற கருத்து என்னவென்றால், இந்த பாடல்களை நாம் மையமாக வைத்துக் கொண்டு வேதாந்த கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அப்படி இதனுடைய பொருள் என்ன? விளையும் சிவானந்த பூமி. இங்கு ஆசிரியர் என்ன செய்கின்றார்? பூமியை பிரம்மத்திற்கு கற்பனை செய்கின்றார். விளையும் பூமியை பிரம்மத்திற்கு ஒரு கற்பனை செய்கின்றார். கீதையில் பகவான் க்ஷேத்திரம் என்று சரீரத்திற்கு கற்பனை செய்தார். சரீரம் உடல் என்பது ஒரு விளைகின்ற பூமியைப் போல கற்பனை செய்தார். இந்த இடத்தில் தாயுமானவர் பூமியை பிரம்மத்திற்கு கற்பனை செய்கின்றார். பிறகு அந்த பூமியிலிருந்து என்ன விளைகின்றது? பயிர்கள் வருகின்றது. இங்கு வந்து விளைகின்ற பூமி, தரிசு நலம் அல்ல, விளைகின்ற பூமி, பயிர் விளைகின்ற நெல் போன்ற பயிர்கள் விளைகின்ற பூமி. அந்த பூமி பிரம்மஸ்வரூபம், பிரம்மன் என்றால் அந்த பிரம்மனிடமிருந்து வருவது என்ன, அந்த பூமியிடமிருந்து வருவது என்ன, அதை இங்கு பிரம்மானந்தம் அல்லது ஆனந்தம் அல்லது மோக்ஷம். இப்ப பயிரை எதற்கு உதாரணமாக சொல்கின்றார்? விளைகின்ற பயிருக்கு உதாரணம் வந்து மோக்ஷானந்தம் அல்லது பிரம்மானந்தம். இப்ப பிரம்மனிடமிருந்து, பிரம்மன் என்கின்ற பூமியிலிருந்து விளைந்து வருவது ஆனந்தம். எப்படி நிலத்திலிருந்து பயிர்கள் விளைவது போல பிரம்மத்திடமிருந்து விளைவது ஆனந்தம், அதைத்தான் பிரம்மானந்தம் என்று சொல்கின்றோம். நாம் விதைக்கின்றோம், அந்த விதை பயிராக வருவதற்கு முயற்சி செய்கின்றோம். ஆனால் முயற்சி இல்லாமல் என்ன வருகின்றது? களைகள் எல்லாம் வருகின்றது. பிறகு என்ன செய்ய வேண்டும்? அந்த களைகளை நீக்க வேண்டும். களைகளை நீக்கினால்தான் பயிர் வரும். நம்ம களைகளை நீக்காம இருந்து விட்டால், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும், களை எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை, அடிக்கடி அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி எடுக்காமல் இருந்தால் அந்த பயிர் வந்து வராது, அந்த பயிர களைகள் மூடிவிடும். அப்படி இங்கு களை, களைகள் என்ன என்றால் அறியாமை என்று சொல்கின்றார். இப்படி இந்த மூன்று கற்பனை இங்கு செய்கின்றார். பரப்பொருள் பரபிரம்மன் என்பது விளைகின்ற பூமி. அந்த பரபிரம்மன் என்கின்ற விளைகின்ற பூமியில் வருவது பிரம்மானந்தம், சுகம், ஆனந்தம் என்பது. அந்த ஆனந்தத்துக்கு தடையாக இருப்பது களைகள். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? பூமியில், பிரம்மன் என்கின்ற பூமியில் களைகளை நான் களைந்தேன். இங்கு களையாக இருப்பது அறியாமை. அந்த அறியாமை மூடி ஆனந்தத்தை மறைக்கின்றது. பிறகு அந்த களைகளை களைந்து பின் பார்த்ததற்கு பிறகு என்ன பயிர் வந்தது? ஆனந்தம் என்கின்ற பயிர் வந்தது. இதுதான் இங்கு தாயுமானவர் இந்த பாடலில் செய்கின்ற கற்பனை. அது கவி நயத்தில் இருக்கிறதுனால எதற்கு எதனுடன் ஒப்பிடுகிறார்ங்கிறது தெளிவாக தெரியவில்லை. உன்னிப்பாக பார்த்தால் நமக்கு இவைகள் புரியும்.
இப்ப பூமி வந்து பிரம்மத்திற்கு உதாரணம் ஒன்று. இரண்டாவது வந்து பூமியிலிருந்து விளைகின்ற பயிர்கள் பிரம்மானந்தத்துக்கு உதாரணம். பிரம்மானந்தம்னா என்னன்னு நம்ம விளக்கத்துல பார்க்க போகின்றோம். பிறகு களைகள், அது வந்து அறியாமை. இப்ப களைகளை நாம் களைந்து விட்டால் பூமியிலிருந்து பயிர்களை நன்கு எடுப்பது போல பிரம்மனிடமிருந்து ஆனந்தத்தை எடுக்க வேண்டும் என்றால் அறியாமையை களைய வேண்டும். என்ன, பிரம்மனிடம் இருக்கு ஆனந்தம் முழுமையாக பிரம்மங்கிட்ட இருக்கு, ஆனா அது தெரியவில்லையே, அந்த ஆனந்தத்தை நான் பிரம்மங்கிட்ட இருந்து எடுக்க முடியவில்லையே என்றால் அது அறியாமை என்ற களைகளெல்லாம் மூடி இருக்கின்றது. அந்த களையை களைந்து விட்டால் கவிநயத்துடன் கூறுகின்றார், அவன் களையன்றி வேறொன்றும் கண்டிலேன்னு சொல்றார். இதுதான் இந்த பாடல்ல இவர் சொல்ல வருகின்ற கருத்து. இனி நம்ம பார்த்தோம்னா இதனுடைய பொழிப்புரை நன்கு நமக்கு புரியும். விளையும் சிவானந்த பூமி. விளையும் என்றால் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், சுகம் விளையும், சுகத்தை கொடுக்கும் சிவானந்த பூமி. இந்த பூமியே சிவானந்தம் அப்படின்னு சொல்றார். சிவானந்தம் என்று பூமியை இவர் சொல்வது இங்கு பிரம்மத்தை குறிக்கின்றது. அந்த பிரம்மமே ஆனந்த சுரூபமாக சிவானந்தம். ஆனந்தம்னா சுகம், சிவம்னா எப்பொழுதும் மங்களம், மங்களமான சுகத்தை கொடுக்கின்ற ரூபமான பூமி. அது எப்படிப்பட்ட பூமி என்றால் விளையும், விளைகின்ற. அது எதை விளைவிக்கின்ற என்றால் சுகத்தை. இப்ப சுகத்தை விளைவிக்கும் விளையும் சிவானந்த பூமி. இப்ப என்ன செய்கின்றார், அந்த வெட்ட வெளி நன்னி துஷ்ட இருளாம். நன்னி என்றால் அடைவதற்கு என்று பொருள். அடைவதற்கு நன்னி என்றால் அடைவதற்கு. அந்த வெட்டவெளி நன்னி என்றால் இங்க வெட்டவெளி என்றால் சிதாகாசம் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் பிரம்மத்தை தான். சிதாகாசத்தை அடைய, சிதாகாசம்னா பிளவுபடாத ஆனந்தத்தை அடைய அந்த வெட்டவெளி நன்னி இவர் என்ன செய்ய வேண்டுமாம், அதாவது பூமியே ஆனந்த ரூபமான பிரம்மன், அதிலிருந்து விளைகின்ற வெட்டவெளி என்றால் பிளவுபடாத அந்த பிரம்மத்தை அடைய, அதாவது பிரம்மானந்தத்தை அடைய, துஷ்ட இருளாம் களையை களைந்து பின் பார்த்தேன். துஷ்டம் என்றால் மிக மோசமான இருள். இந்த இடத்துல இருள் என்பது அறியாமையை குறிக்கின்றது. துஷ்டமான இருளை இருளாம். அப்ப இருளை எதற்கு உதாரணமாக சொல்கின்றார், இருள் என்கின்ற களையை. இங்கு களைய வந்து தெளிவா சொல்கின்றார், இருள்னு அறியாமை. அறியாமை என்கின்ற களையை களைந்து பின் பார்த்தேன், அதை களைந்து பார்த்தேன், நீக்கி பார்த்தேன். களையை களைந்து பார்த்தேன் சொன்னா களையை நீக்கி பார்த்தேன். வெட்டவெளி நன்னி என்றால் அந்த வெட்ட வெளியை அடைய. சிவானந்த பூமி, ஆனந்தத்தை விளைவிக்கின்ற சிவானந்த ரூபமான பூமியில் அந்த சிவானந்தமான ஆனந்தத்தை அடைய, வெட்ட வெளியை அடைய. வெட்ட வெளி என்றால் பூர்ணமான பிரம்மஸ்வரூபத்தை ஆனந்தத்தை அடைய. துஷ்ட இருளாம், துஷ்ட இருளாக இருக்கின்ற இருளுக்கு இங்க துஷ்டம் சொல்ற, ஏன்னா அது சம்சாரத்தை துயரத்தை கொடுப்பதனால் அதை கொடுக்கின்ற களையை களைந்து பின் பார்த்தேன். அப்படி வந்து களையை களைந்து பின் பிறகு என்னதான் தெரிந்ததாம், ஐயன் களையன்றி வேறொன்றும் கண்டிலேன் தோழி. ஐயன் என்றால் இங்கு பரமாத்மா, பரமாத்மாவினுடைய களையன்றி. இந்த இடத்துல களை என்றால் சொரூபம் என்று பொருள். ஐயன் களையன்றின்னு நாலாவது வரியில் இருக்கிற களை என்றால் ஐயனுடைய தன்மையை தவிர. இங்க ஐயனுடைய தன்மை என்ன, ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார் சிவானந்தம் சொல்லி. அந்த ஆனந்தத்தை தவிர வேறு ஒன்றும் கண்டிலேன், ஆனந்தத்தை தவிர வேற ஒன்னையும் நான் பார்க்கவில்லை. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு பாடினார் அல்லவா, அப்படி ஆனந்தத்தை தவிர சுகத்தை தவிர வேறு ஒன்றையும் நான் பார்க்கவில்லை. அப்படி இங்கு கவிநயத்துடன் தாயுமானவர் நமக்கு இங்கு பாடலை கொடுத்துள்ளார். விளையும் சிவானந்த பூமி, சுகத்தை விளைவிக்கின்ற சிவானந்த ரூபமாக இருப்பது பூமி, அதாவது பிரம்மன். அந்த வெட்ட